0: சாதாரண நிலையில அதை சாப்பிடக்கூடாது. காரணம் எப்ப சாப்பிடணும் என்றால், நமக்குள்ள இருக்கின்ற சில கிருமிகள் மிக அதிகமாக போய் நம்மையே நாசப்படுத்துகின்ற சமயத்துல அந்த மாதிரி மருந்து போய் நம்மை காப்பாற்றுகின்றது. அதனால கொஞ்சம் சைடு எஃபெக்ட் வந்தாலும் அத்தியதிகமாக இருந்தால், இந்த உலகத்துல சில பொருள்கள் மீது மோகம் நமக்கு தலைக்கு மீறி போயிடுதுன்னு வச்சுக்கோமே, எனக்கு அது இல்லைன்னா இருக்கவே முடியாது என்று பொருள்கள் மீது இருக்கின்ற மோக புத்தி அதிகமாகும் பொழுது அங்க போய் மெதுவான லைட் டோஸ் எல்லாம் வேலை செய்யாது. அங்க போய் வந்து ரொம்ப அன்பா பேசுறது அல்லது விவேகம் இதெல்லாம் சொல்லிட்டு பகவானா பாரு இப்படி எல்லாம் சொன்னா அங்க வேலை செய்யாது. அப்ப என்ன பண்ணுனா கொஞ்சம் ஸ்ட்ராங் டோஸ் கொடுக்கணும். இப்படி மோகம் அதிகரிக்கும் பொழுது அந்த மோகத்துக்கு எதிராக இருப்பது வெறுப்பு அல்லது அருவறுப்பு. அதை நம்ம கொடுத்தோம்னா தான் அந்த மோகத்துக்கு ஆன்டிடோஸ். அதனால வைராகியத்தை உண்டு பண்ணுவதற்கு ஆரம்பப்படியாக நமக்கு வெறுப்பை அல்லது அருவறுப்பை வளர்த்தி கொள்வதில் தவறு கிடையாது. அந்த அருவறுப்பு இருந்தா தான் அதுல இருந்து விலகி வருவோம். இப்ப ஒருவர் வந்து காபி குடிக்கிறதுக்கு டம்ளர் எடுத்து வச்சிருக்கார், காபி மேல இருக்கிற மோகம் இருக்கே அது பெரிய மோகமா இருக்கு, அந்த காபியை விட்டுட்டு அவருனால இருக்க முடியாது. இப்ப எப்படியாவது அந்த நேரத்துல அவரை காபி குடிக்காம பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அவரு அந்த காபியை குடிச்சிருவார். ஆனா ஒண்ணு பண்ணலாம், இந்த பாச்சை இருக்கே அதை எடுத்து காபியில போட்டு அவர்கிட்ட கொடுங்க. என்ன செய்வார்னா, அவர் என்ன செய்வார், ஏதாவது உள்ள குடிச்சிருந்தாலும் கூட அது வெளியே வந்திருக்கு. அப்போ அந்த அருவறுப்பு இருக்கே உடனே வைராக்கியத்தை கொடுத்துரும். எறும்பா இருக்கட்டும் அப்படியே கையில தள்ளி போட்டு கண்ணு நல்லா தெரியும்னு குடிச்சிருவார். ஆனால் பாச்சைய போடுங்க, அந்த ஒரு அருவறுப்புல வேண்டான்னு வைராக்கியம் வந்துடும். அட்லீஸ்ட் அந்த காபி மேல வைராக்கியம் வரும். வேற புதுசா செய்யற காபி மேல வருதோ இல்லையோ அதுல நமக்கு வைராக்கியம் வரும். அப்போ ஒரு பொருள் மீது மோகம் இருந்தால் அந்த மோகத்துக்கு எதிரி என்ன என்றால் அருவறுப்பு. அல்லது ஒரு பொருள்ல ரெண்டு தன்மை இருக்கு, ஒரு ஒரு நாணயத்துல ரெண்டு பக்கம் இருக்கிறது போல ரெண்டு தன்மை இருக்கு. ஒரு தன்மை வந்து அது கொடுக்கின்ற சுகம், இனி ஒரு தன்மை அது கொடுக்கின்ற துக்கம், அது கொடுக்கின்ற ஒரு அனர்த்தம் சங்கடம். அதை கொஞ்சம் பெருசுபடுத்தி காட்டுதல். ஏன்னா இப்ப சிந்திச்சு பார்த்தோம்னா ஒரு பொருள் எவ்வளவு இன்பத்தை கொடுக்குமோ அவ்வளவு இன்பத்தை நம்ம பார்த்துட்டோம்னா தப்பில்லை. நம்ம அதுக்கு மேல பெருசு பண்ணி பார்த்திருக்கிறோமே, நம்மளே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோமே. அப்போ நம்ம என்ன தப்ப பண்ணி இருக்கிறோம், ஒரு பொருள் எவ்வளவு சுகத்தை கொடுக்குமோ அதற்கு மேல அதிகமா ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்திருக்கிற தப்ப நம்ம பண்ணிருக்கோம். அப்ப சாஸ்திரம் அதே தப்ப பண்ணுது, ஒரு பொருள் எவ்வளவு துக்கத்தை கொடுக்குமோ அதற்கு மேல ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுது. நம்ம ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்றோம், சாஸ்திரம் ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு தான் டேலி ஆகும். என்ன, ஒரு 5 ரூபாய்க்கு நம்ம 10 ரூபாய் வேல்யூ கொடுத்திருந்தோம்னு சொன்னா பிறகு வந்து 5 ரூபாய்க்கு 0 வேல்யூ கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்கின்றது. அப்படி நம்ம என்ன ஒரு கோணத்துல தப்பு பண்ணமோ அதை நிவர்த்தி பண்றதுக்கு அடுத்த கோணத்துல சாஸ்திரம் மிகைப்படுத்தி சில பொருள்களை எல்லாம் நிந்தனை செய்து இழிவுபடுத்தி எல்லாம் பேசுகின்றது. இப்ப இந்த ஸ்தூல சரீரத்தை இழிவுபடுத்தி இங்கு தாயுமானவர் பேசியிருக்கின்றார். இது வெறும் மலம் ததும்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு இடம் அப்படின்னு எல்லாம் சொல்றார். மலப்பாண்டம் இப்படி எல்லாம் சொல்லுவார்கள். ஒரு இது ஒரு பானையா, அதுக்குள்ள வெறும் மலம் தான் இருக்கு. அது உண்மைதான், அறுத்து பார்த்தா தெரியும் உள்ள என்ன இருக்கு, அதுதான் இருக்கு. ஆனால் இதே உடலை வந்து வேறொரு இடத்துல என்ன சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா, ஊன் உடல் ஓர் ஆலயம், இந்த சரீரம் வந்து ஒரு கோயில் போல, அதற்குள்ள பகவான் குடியிருக்கின்றார். இந்திரியங்களை எல்லாம் அனர்த்தமா சொன்னவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள், இது வந்து இறைவனை விளக்குகின்ற விளக்குகள். அதாவது ஒரு கோயில்ல வந்து விதவிதமான தீபம் போடுறோம், அதே போல ஒவ்வொரு இந்திரியங்களும் பகவானை விளக்குகின்ற விளக்குகளா. அது எப்பொழுதுனா ஒவ்வொரு இந்திரியங்கள் வழியா இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது பகவான்கிற புத்தி இருந்து அது விளக்குதான். நான் பார்க்கிறதெல்லாம் பகவானுடைய சொரூபம்னு நினைச்சு பார்க்கும் பொழுது பிறகு ஒவ்வொரு இந்திரியங்களும் விளக்குகள் தான். ஆனா பார்க்கிறதெல்லாம் போக பொருள்கள் நினைச்சு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இந்திரியங்களும் புண், கண் வந்து புண் என்று சொல்வார்கள், விஷயங்கள் வந்து விஷம் என்று சொல்வார்கள். பார்க்கின்ற பொருள்கள் எல்லாம் விஷம். காரணம் என்னன்னா விஷ புத்தி. நம்முடைய கண்ண புண்ணுன்னு சொல்லலாம் அல்லது தீபம்னு சொல்லலாம். அது எதை பொறுத்துனா கண்ணு எப்படி பார்க்கின்றதுங்கிறத பொறுத்து. அப்படி இந்த மோகம் அதிகமாகும் பொழுது உலகத்தில் இருக்கின்ற பொருள்களையெல்லாம் என்னுடைய போகத்துக்காக பார்க்கும் பொழுது, நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும் போது அழகா ஒரு ஒரு கோழியோ சேவலோ போனா அதை பார்த்து ரசிக்கலாம். ஆனா சில பேர் எப்படி ரசிப்பார்கள், அது இவ்வளவு கிலோ தேரும். ஒரு முறை பஸ்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு சேவல் அழகா இருந்தது, அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும் போது பின்னாடி சொல்றாரு இவ்வளவு கிலோ தேரும் சொல்றாரு. அப்ப அவருடைய பார்வை என்ன, சாப்பிடுறதுக்குரிய பொருள். அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களையெல்லாம் போக பொருள்களா பார்த்துட்டு மோக வசப்பட்டு இருக்கும் பொழுது, அந்த மோகத்திலிருந்து நம்மை நீக்க இங்க வந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி ஆக வேண்டும். இது சாதாரண வார்த்தை இல்லை, இனிமேல் இதைதான் பயன்படுத்த போற. என்ன ஆனந்த கழிப்புன்னு சொல்லிட்டு திடீர்னு கடைசியில தாய்மானவரே இந்த மாதிரி எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாரு, உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. இவ்வளவு நேரம் ஆனந்தம் ஆனந்தம்னு சொல்லிட்டு இப்ப திடீர்னு எல்லாத்தையும் திட்ட ஆரம்பிச்சிடுறாரு, எல்லாத்தையும் இழிவா பேசுறாரு என்ற சந்தேகம் நமக்கு வரும். அது தேவை. அப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்தா தான் இந்த உரைக்கிற மாதிரின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவன் உரைக்கிற மாதிரி நான் கேட்டு வந்தேன்னு சொல்றோம் இல்லையா. நம்ம சாதாரண மக்களுக்குள்ள கேட்கும் போது பெரியவங்க நமக்கு உரைக்கிற மாதிரி இப்படி சொல்றதுல தப்பு இல்லை, இப்படி சொல்லலையும் உரைக்கலையே அதுதான். அப்படி இப்படி எல்லாம் இழிவுபடுத்தி சொன்னாவது கொஞ்சமாவது மோகம் புத்தி மனசிலிருந்து போகுமா என்பதற்காக இவ்விதம் அவர்கள் பேசுகின்றார்கள். மேலும் நாம் அடுத்த வகுப்பில் தொடரலாம்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சிவபெருமான் செவிமடுத்த திருமுறைகளை போற்றி பெறவும் மெய்யன்பர்களே, உங்கள் பொன்னார் திருவடிகளுக்கு நமஸ்காரம். குருவருளையும் திருவருளையும் சிந்தித்து தொடங்குகிறேன். கேட்போர் மகிழ இசையால் புலப்படுத்தும் மொழிநடை இசைத்தமிழ் ஆகும். பாடல் மற்றும் இசைக்கருவிகளின் இன்னோசை தாளம் இவை மூன்றும் ஒத்து இசைந்து இயங்குவதே இசை என்பர். இசை பாடலை வாரம் என்றும் அழைப்பார்கள். இன்னோசையும் பொருள் தெளிவும் அமைந்தது வாரப்பாடலாகும். சிவபெருமான் பாலை கொடுத்தும் சூளையை கொடுத்தும் ஓலையை கொடுத்தும் ஆட்கொண்ட அருளாளர்களான திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இறை அருளை இன்சொல்லால் இன்னிசைப்படுத்தி பாடினார்கள். இறை காட்சியினை கண்ணாரக் கண்டு அவன் திருவருளில் திளைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி பாடியவை தேவாரப் பாடல்கள். உலக உயிர்கள் உய்யும் பொருட்டு இவ்வருளாளர்கள் அருளியவையே மூவர் தேவாரம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் விடிவெள்ளியாகவும் அறியாமையை போக்கி மெய்யறிவை தந்தருளி நம்மை நெறிப்படுத்துவதாகவும் மூவர் தேவாரம் செயல்படுகிறது. இவற்றை நமது அனுபவத்தில் கொண்டு வந்தால் இணையில்லாத இன்பம் கிடைக்கும். தேவார பாடல்கள் தொட்டையிடமெல்லாம் அருள் மணக்கும், பாடுவோர் வாய் மணக்கும், கேட்போர் உள்ளம் மணக்கும். சமண அரசை சைவ அரசாக மாற்றியது தேவாரம். எங்கெல்லாம் தேவாரம் ஓதப்படுகிறதோ அங்கெல்லாம் சிவபெருமான் எழுந்தருளி கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பது ஐதீகம். நாம் செய்யப்புகும் நற்கருமங்கள் செவ்வனே நிகழ்ந்தேருமா என்பதை தெரிந்து கொள்ள தேவார புத்தகத்தில் கயிறு சாத்தி பார்க்கிற பழக்கத்தை சைவ பெருந்தகையாளர்கள் இன்றும் வழிமுறையாக பின்பற்றுகிறார்கள். இத்துணை சிறப்பு வாய்ந்த தேவார பாடல்கள் பொதுமக்களிடம் சென்று சேர்தல் வேண்டும் என்பதே எங்களாவல். பதிகம் முழுவதையும் பாடினால் அப்பதிகத்தின் முழுமையான பயனை அனுபவிக்க முடியும். எனவேதான் பண்ணுக்கொரு பதிகம் என்று 23 பண்களுக்கு 23 பதிகங்களை பண்முறைப்படி பாட இறை அருள் கூட்டியுள்ளது. எந்நாட்டவர்க்கும் இறைவனாகிய சிவபெருமான் அருளாட்சி புரியும் திருத்தலங்களை மூவர் பாடிய பாடல்களால் பாடி பரவுவார், செய்த பாவங்களில் இருந்து விடுபடுவார், முன் செய்த வினை பயன்களில் இருந்து நீங்கப் பெறுவார். சிவபெருமானுடைய பெருமைகள், திருவருள் துறங்கள், திருத்தலங்களின் வரலாறுகள் ஆகியவற்றை தேவாரம் அற்புதமாக சொல்கிறது. அறிவு விளக்கம் ஏற்பட வேண்டுமா? தேவார பாடல்களை பண்ணோடு பாடுங்கள். பிறர் பாடுவதை செவிகுளிரக் கேளுங்கள். சிவ ஆலயங்களில் திருமுறைகளை பண்ணோடு பாட வேண்டும் என்ற வழக்கம் தொடரும்படி செய்வோம். காலையிலும் மாலையிலும் தீப ஆராதனை வேளையில் பஞ்சபுராணம் பாடுகிற நல்ல நெறியை வலியுறுத்துவோம். இக்குறுந்தகடு கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் ஊரிலிருந்து வெளிவரும் 63 சைவ சமய இலக்கிய மாத இதழ் குழுவின் சார்பில் வெளியிடப்படுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பண்முறைப்படி பாடுபவர் திருமுறை கலாநிதி டி தம்பையா ஓதுவார் ஆசிராமன். தேன் போல தித்திக்கும் வயலின் இசை வழங்குபவர் இசை கலைமணி டி சுப்பிரமணிய சுவாமி திருப்பரங்குன்றம். உள்ளம் கவர வைக்கும் மிருதங்கம் வாசிப்பவர் லய சிரோன்மணி ஆர் முன்னப்பன் சுசீந்திரம். முகவுரை வழங்குபவர் புலவர்பா நாராயணன் இதழ் ஆசிரியர் 63 மாத இதழ் கொட்டார்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: ஓம் சிவாய நம. சைவம் தாத்தாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: பாண்டிய நாட்டின்கண் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்கள் 14 இரண்டாவதாக அமைவது திரு ஆப்பனூர் எனப்படுவது. தற்போது ஆப்புடையார் கோயில் என்று இதனை வழங்குகிறார்கள். இது செல்லூர் என்ற பகுதியில் விளங்குகின்றது. மதுரையை ஆண்டு வந்த ஒரு சோழாந்தகன் என்ற ஒரு பாண்டிய மன்னன் வேட்டைக்காக சென்ற பொழுது மான் ஒன்று ஓடுவதை கண்டான். அதனை துரத்தி சென்று அதன் பலனாக ஏற்பட்ட களைப்பினால் ஒரு மரத்தடியில் படுத்து கண்ணயர்ந்தான். ஆனால் அன்றைய தினம் அவனுடைய நியமம் தடைப்பட்டது. அதாவது சுயம்புலிங்க தரிசனம் செய்யாமல் அமுது அருந்துவதில்லை என்ற நியமம் பூண்டவன் அந்த மன்னன். இதை கண்டு என்ன செய்வது என்று அறியாத அமைச்சர்கள் ஒரு சிவலிங்கம் ஒன்றை செய்து இது சுயம்புலிங்கம் என்று கூறினார்கள். அதன் அருகில் சென்று பார்த்த மன்னன் அது செயற்கையாக செய்யப்பட்டது என்று அறிந்து தன்னுடைய விரதத்திற்கு பங்கம் ஏற்பட்டுவிட்டதே என்று உயிர்விட துணிந்தான். அப்பொழுது இறைவன் அசரீரி மூலம் கொன்றை மர நிழலில் ஒரு ஆப்பு வடிவில் எழுந்தருளியுள்ளேன், குரவம் கமல் குழலாளோடு எம்மை அங்கு பிரதிஷ்டை செய்து பூஜிப்பாயாக என்று அருளி செய்தான். அதே பிரகாரம் இறைவன் கூறிய அதே இடத்தில் ஆப்புடையாராக இறைவனை தரிசித்து எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தான். அங்கேயே கோயிலும் நகரமும் நிறுவி ஓர் ஆண்டு காலம் தங்கி வழிபாடுகள் செய்தான். இவ்வாறு ஆப்பினிடத்தில் இறைவன் வெளிப்பட்டபடியால் திரு ஆப்புடையார் என்று வழங்கப்படுகின்றார். அர்ச்சகர் ஒருவர் உலையில் இட்ட வைகை ஆற்று மணலை இறைவன் அன்னமாக ஆக்குவித்த அற்புதமான ஒரு திருப்பதி இது. இதனாலேயே இறைவனுக்கு இங்கு அன்னவினோதன் என்ற பெயர் உண்டாயிற்று. சோழாந்தக பாண்டியனுடைய மன்னன் மகன் சுகுண பாண்டியன் மதுரையை ஆண்ட காலத்தில் கோள்கள் நிலை மாறும்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு வறட்சி ஏற்பட்டது. ஏரிகளும் நீர்நிலைகளும் மழையில்லாதபடியால் வற்றி போயின. எங்கும் பஞ்சம் நிலவியது. அப்பொழுது ஆப்பனூரில் வசித்து வந்த பலர் தங்களுடைய நிலத்தில் பருத்தியை விதைக்கும்படி ஆயிற்று. ஏரியின் ஒரு சிறு பகுதியில் சைவ வேதியர் நெல் விதைக்க முற்பட்டார். இவ்வாறு சிவவேதியர் செய்வதைக் கண்டு அந்த ஏரி நீரில் சரிபங்கு நமக்கும் உண்டு என்று பிறர் அந்த நீர் வரும் வழியை அடைத்து அந்த நீரை பருத்திக்கு பாய்ச்சினார்கள். அதை கண்டு வருந்திய சிவவேதியர் இறைவனுக்காக விதைத்திட்ட நெல்லை நீர் விடாமல் தடுத்து விட்டபடியால் இறைவனுக்கு எப்படி நெல் படைப்பது என்று கதறினார். ஆனால் பிறரோ நஞ்சை உண்ணும் நாதருக்கு அமுதும் வேண்டுமோ என்று நகையாடினார்கள். இந்த சிவநந்தையை பொறாத சிவவேதியர் காதுகளை மூடிக்கொண்டு அங்கிருந்து இறைவனிடம் இருக்கும் இடத்திற்கு வந்து முறையிட்டார். அப்பொழுது இறைவன், இந்த இடத்தில் நீதி இல்லாமல் போய்விட்டது, ஆகவே இந்த தலத்தை நாம் இருவரும் நீங்கி உமாதேவியாரோடு உகந்த ஒரு தலத்திற்கு சென்று அங்கு நாம் வைகுவோம், நீயும் உடனே எங்களோடு புறப்படு என்றாராம். சிவவேதியரோ, மூவரும் யாவரும் தொடர முடியாத தேவரீரை அடியேன் எவ்வாறு தொடர்வேன் என்று கேட்டான். அப்பொழுது இறைவன், நாம் செல்லும் வழியில் எனது ரிஷப வாகனத்தின் காலடி சுவடு மற்றும் கொன்றை மலர்கள் காணப்படும், அவற்றை பின்பற்றியே வருவாயாக என்று திருவாய் மலர்ந்தருளினார். சிவவேதியன் தன் மனையாளோடு அதன்படியே இறைவன் போன வழியை பின்பற்றி தானும் அந்த ஊரை விட்டு அகன்றான். இவ்வாறு சிவவேதியன் அகன்ற பிறகு இந்த ஊர் கல்மாரியால் அழிந்துவிட்டது. விடையேறி வந்த வித்தகனோ மதுரைக்கு வடக்கே வைகை ஆற்றின் வடகரையில் திருக்கோயில் கொண்டருள திருவள்ளம் கொண்டான். ஆகவே அந்த இடம் ரிஷபபுரம் என்று ஆயிற்று. தீர்த்தமும் ரிஷபதீர்த்தம் என்று பெயர் பெற்றது. இறைவனை பின்தொடர்ந்து வந்த சிவவேதியரும் நிறைவாக ரிஷபபுரத்தை வந்து அடைந்தார். இறைவன் அப்பொழுது எழுந்தருளி, நீ உள்ளன்போடு வைகை மணலை எடுத்து உலையிலிட்டு சமைத்தால் அது உணவாக ஆகும். அதனை பிறர்க்கு நீ உரைத்தால் அந்த மணல் சோறு ஆகாது, மணலாகவே நின்றுவிடும் என்று கூறியவளினான். அதன்படி ஒவ்வொரு நாளும் உணவு சமைத்து இறைவனுக்கு படைத்து தானும் தன் மனையாளோடு உண்டிருந்தான். ஒரு நாள் அவன் மனைவி, ஊரெல்லாம் பஞ்சம் நிலவும் பொழுது நமக்கு மட்டும் இனிய உணவு எவ்வாறு கிடைக்கின்றது என்று வினவ சிவவேதியர் சொல்ல மறுத்தார். அவளோ, உண்மையை கூறாவிட்டால் நான் உயிர் துறந்து விடுவேன் என்று அச்சுறுத்தினாள். அந்த பழிக்கு அஞ்சி அவன் உண்மையை கூறிவிட்டான். அவ்வாறு வாக்கு தவறியபடியால் மறுநாள் வைகை மணலை எடுத்து உலை ஏற்றும் பொழுது அது சோறு ஆகாமல் மணலாகவே இருந்துவிட்டது. வேதியன் மனம் வருந்தி இறைவனிடம் சென்று மன்னிப்பு கேட்டு இறைஞ்சினான். இறைவன் அச்சரீதியாக மதுரை மன்னனிடம் சென்று உன்னுடைய நிலையை கூறுவாயாக என்று அருளினான். சிவவேதியனும் சுகுணபாண்டியனை அடைந்து நடந்த எல்லாவற்றையும் கூறினான். அதை கேட்ட பாண்டிய மன்னன் இறைவனுக்கு கோயிலை அமைத்து கொடுத்து சிவவேதியருக்கும் ஒரு தங்குமிடத்தை அமைத்து கொடுத்து வேண்டியினை எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பினான் என்று இந்த வரலாறு குறிப்பிடுகின்றது. இங்கு உள்ள இறைவனுக்கு ரிஷபபுரீஸ்வரர் என்றும் அன்னவினோதன் என்றும் திருவாப்புடையார் என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. இறைவிக்கு குரவம் கமிழ் குழலம்மை என்று திருப்பெயர் வழங்கப்படுகிறது. தீர்த்தம் வைகையும் இடபதீர்த்தமும் ஆவன. திருஞான சம்பந்த பெருமானுடைய பாடல் பெற்ற ஒரு திருத்தலம் இது. இந்த தலத்திற்கு கந்தசாமி புலவர் என்பவர் தலபுராணம் இயற்றியுள்ளார். மதுரை பேருந்து நிலையத்திலிருந்து சிம்மக்கல் வழியாக செல்லூர் செல்லும் பேருந்துகளில் ஏறி வைகை ஆற்றின் வடகரையில் இறங்கினால் திருக்கோயிலை அடையலாம். இந்த திருக்கோயிலில் வெளிப்பிரகாரம் நந்தவனமாக அமைந்திருக்கிறது. நுழைந்தவுடன் நாம் ரிஷபதீர்த்தத்தை காண்கின்றோம். வெளிப்பிரகாரம் முழுவதும் அழகிய மரங்களும் செடிகளுமாக அமைந்துள்ளன. சால கோபுரத்தின் நடுவே ரிஷபபுரீஸ்வரர் ரிஷவாகனத்தில் அமைப்பராக காட்சியளிக்கின்றார். இருபுறமும் சமயாச்சாரியர்கள் காட்சியளிக்கின்றார்கள். பிறகு ஆலயத்தின் உள் நுழைந்தவுடன் கொடிமரத்தையும் பலிபீடம் நந்தி ஆகியவற்றையும் தரிசிக்கின்றோம். வெளிப்பிரகாரத்தில் நுழைந்தவுடன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் உள்ளது போல விபூதி விநாயகர் திருவுருவத்தை ஒரு கல் தூளில் காண்கின்றோம். அடுத்தது மடைப்பள்ளி இருக்கிறது, காண்கின்றோம். ஆற்று மணலையே அன்னமாக ஆக்கி அருள்பாலித்த அன்னவிரோதனுக்கு இந்த திருமடைப்பள்ளிதான் தற்போது அன்னம் பாலித்துக் கொண்டிருக்கிறது. நைவேத்தியம் இங்கேயே செய்கிறார்கள். வெளிப்பிரகாரத்தில் ஒரு தூணில் வடக்கு நோக்கிய வண்ணம் வல்லப கணபதியினுடைய திருவுருவத்தை காண்கின்றோம். மேற்கு சுற்றிலும் சுந்தர விநாயகர் என்று விநாயக பெருமான் காட்சியளிக்கின்றார். இவரை அடுத்து காசி விஸ்வநாதர் சன்னதி இருக்கிறது. பஞ்சபூத லிங்கங்களையும் காண்கின்றோம். இதே சுற்றில் சண்முகப் பெருமானுடைய சன்னதியும் இருப்பதை காண்கின்றோம். வடக்கு சுற்றில் வாகன மண்டபங்களை அமைத்திருக்கிறார்கள். இதனை அடுத்து பழனியாண்டவருடைய திருச்சன்னதி இருக்கிறது. முகமண்டபத்தில் பல தூண்களை காண்கின்றோம். இந்த தூண்களில் சிவபெருமான் மார்க்கண்டேயனுக்கு அருளியது பத்ரகாளி, அகோரமூர்த்தி, அக்னி வீரபத்ரர், ஊர்துதாண்டவர், அனுமன், தாயுமானவர் ஆகிய மூர்த்திகளுடைய திருவுருவங்களை அமைத்திருக்கிறார்கள். இவ்வாறு இந்த மண்டபத்தை தாண்டி நாம் முதற் பிரகாரத்தை அடைகிறோம். சுவாமி சந்திரனுடைய

முறையில் தரிசிக்கின்றோம். இந்த பெருமானை ஞானசம்பந்த பெருமான் ஒரு திருப்பதிகத்தால் பரவியுள்ளார். இந்த பதிகத்தில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் இந்த பெருமானை வணங்குவோர்கள் வினை நீங்க பெறுவார்கள் என்று கூறியுள்ளபடியால் இதனை வினை நீக்கக்கூடிய ஒரு திருப்பதிகமாக பெரியோர்கள் கூறுவார்கள். முற்றும்

பரவும் மனம் உடையார் நினைவற்றருப்பாரே. முருகு விரிகுழலார் மனம் குள்ளனங்கனை முன் பெரிது முனிந்துகந்தான் பெருமான் பெரும் காட்டின் அரவம் அணிந்தானே அணி.

பற்குமனமுடையார் வினை பற்றறுப்பாரே. கண்ணன் கடிக்க மல மலர் மேல் இனிதுறையும் பண்ணற்கு அளப்பரிதா.

பண்ணின் திசை பகர்வார், பண்ணின் திசை பகர்வார், வினை பற்றறுப்பாரே கைய கலிங்கத்தார். சிறுதட்டுடையார்கள் பொய்யர் புறம் கூ

0: திருவாப்புடையார் தன்னுடைய இடதுபுறமாக அமைந்துள்ளது குரவம் கமல் குழலாள் திருச்சன்னதி. இவ்விரண்டு சன்னதிகளுக்கும் இடையில் அரச மரமும் வேம்பு மரமும் இணைந்துள்ள ஒரு இடம் இருக்கிறது. அங்கு அரச வேம்பு மர விநாயகர் அருட்காட்சி அளிக்கின்றார். மேலும் பைரவர் சன்னதிக்கு எதிர்ப்புறம் நடராஜ பெருமானுடைய தனிச்சன்னதி ஒன்று அமைந்திருக்கிறது. இதில் சிவகாமி அம்பிகை உடனாகிய நடராஜ பெருமான், அரைக்காலம்மையார், நந்தியம்பெருமான், பதஞ்சலி, வியாக்ரவாதர் ஆகியோருடைய திருவுருவங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த சன்னதியினுடைய இருபுறமும் அழகிய வேலைப்பாடுகளோடு அகஸ்திய முனிவர், முருகப்பெருமான் மற்றும் இறைவனுடைய பல்வேறு திருக்கோலங்களை விளக்கும் சிற்பங்கள் அமைந்துள்ள தூண்களை காண்கின்றோம். இதன் அருகில் நவகிரகங்களுடைய சன்னதியும் இருக்க காண்கின்றோம். அம்பிகையினுடைய சன்னதியிலும் சுவாமி சன்னியில் இருப்பதைப் போல கொடிமரம், பலிப்பீடம், நந்தி ஆகியவற்றை இருப்பதை நோக்குகின்றோம். அம்பாள் சன்னதியினுடைய முன்மண்டபத்தின் இருமருங்கிலும் விநாயகர் சுப்பிரமணியருடைய திருச்சன்னதிகள் இருக்க காண்கின்றோம். அம்பாள் சன்னதியினுடைய அர்த்த மண்டபத்தில் துவாரபாலகர், விநாயகர், பிரம்மணிய சுவாமி ஆகியோருடைய திருவுருவங்கள் இருக்கின்றன. அம்பிகையினுடைய கருவறையை சுற்றி இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஆகிய திருவுருவங்களையும் விநாயகர், செந்தில்குமரன், சண்டிகேஸ்வரி ஆகியோரையும் தரிசிக்கின்றோம். திருப்பள்ளி அறையும் இந்த திருச்சுற்றில்தான் அமைந்திருக்கின்றது. இந்த பள்ளியறைக்கு எதிரில் சுவாமி சன்னதியினுடைய வெளிப்பிரகாரத்துக்கு செல்லும் வகையில் ஒரு திருவாயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. குரவம் கமல குழலம்மை கர்ப்பகிரகத்தில் நடுநாயகமாக இரண்டு திருக்கரங்களோடு அருக்கோலம் கொண்டு அருள் செய்கின்றாள். இவ்வாறு திரு ஆப்பனூர் திருக்கோயில் பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக அமைந்துள்ளது. இங்கு மாதந்தோறும் நடத்த வேண்டிய எல்லா வழிபாடுகளும் சிறப்பாக நடைபெறுகின்றன. பங்குனி உத்தரத்தன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இந்த திருக்கோயிலுக்கு எழுந்தருளி அருட்காட்சி வழங்குகின்றார். இவ்வாறு மதுரைக்கு மிக அண்மையில் உள்ள திரு ஆப்பனூர் என்ற இப்பாடப்பெற்ற தலத்தை அனைவரும் தரிசித்து தன்னுடைய வினைகள் அனைத்தையும் களைந்து ஆப்பில் எழுந்தருளியுள்ள அன்னம்பாலிக்கக்கூடிய இறைவனை தரிசித்து எல்லா நலன்களும் பெறுவார்களாக. திருச்சி தம்பலம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? நம்ம நாவுக்கரச பெருமானுக்கு இடபம் சூலம் இந்த குறியீட நம்ம சாமி பொறிச்சார். நாவுக்கரச பெருமானுடைய தோல்ல இடபம் சூலம். இடபம்னா என்ன? ரிஷபம். இத தோல்ல பொறிச்சாரு நம்ம சாமி, சரியா? அது எப்ப எங்க நடந்தது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கதை, சரிங்களா? சரி, இப்ப நம்ம நாவுக்கரச பெருமான் எங்க இருக்காங்க? திரு அதிகையில இருக்காங்க, இல்லைங்களா? திரு அதிகையில பெருமானை வணங்கி பாடல்கள்லாம் பாடி உழவாரப்படி செஞ்சு அங்கே இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன தோணும்னா, எல்லா தலங்களுக்கும் போய் பெருமானை வழிபடணும் அப்படின்னு ஒரு விருப்பம் வரும். குறிப்பாக தில்லையில் போய் பெருமானை வழிபடணும்னு அவங்களுக்கு தோணும், சரிங்களா? அந்த விருப்பத்துக்காக என்ன பண்ணுவாங்க, திரு அதிகையை விட்டு அப்படியே வழியில் இருக்க தலங்களை எல்லாம் வணங்கி போயிட்டு இருப்பாங்க, சரியா? எங்கெங்கெல்லாம் போவாங்க தெரியுமா? திரு அதிகையிலேருந்து வழியில் திருவெண்ணை நல்லூர்,
4: திரு ஆமாத்தூர், திரு கோவலூர் இந்த தலங்களையெல்லாம் வழிபட்டு பெண்ணாகடம் அப்படிங்கிற ஊருக்கு வருவாங்க. சரியா? பெண்ணாகடம் உங்களுக்கு தெரியும் இந்த ஊர் இல்லையா? பஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பெண்ணாகடம் போட்டிருப்பாங்க. சரியா? இந்த பெண்ணாகடம்ங்கிற ஊருக்கு கடந்தை நகர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. என்ன பேரு? கடந்தை நகர். இப்ப நம்ம பெண்ணாடம் பெண்ணாடம்னு சொல்றாங்க. சரியா? அந்த பெண்ணாகடத்துல அந்த கோயிலோட பேர் என்ன தெரியுமா? தூங்கானை மாடம். ஊரோட பேரு பெண்ணாகடம், கோயிலோட பேரு தூங்கானை மாடம். சரியா? இந்த தூங்கானை மாடம் மாடக்கோயில் வகை. உங்களுக்கு தெரியுமில்ல கோச்சங்கச்சோழர் 70க்கும் மேல மாடக்கோயில் கட்டினார்னு முன்னால ஒரு கதையில ஆச்சு சொன்ன, அந்த கோயில்ல ஒண்ணு இந்த தூங்கானை மாட கோயில். சரியா? மாடக்கோயில்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல, கொஞ்சம் உயரத்துல கட்டின மாதிரி கட்டியிருப்பாங்க, மாடி மேல கோயில் கட்டின மாதிரி அமைப்புல கட்டியிருப்பாங்க. சரியா? அப்படிப்பட்ட ஒரு மாடக்கோயில் இந்த தூங்கானை மாட கோயில். சரிங்களா? சரி, இந்த கோயிலுக்கு பெண்ணாகடம் அப்படிங்கிற பேர் ஏன் தெரியுமா வந்தது? ஒரு காலத்துல இந்திரன் என்ன பண்ணா, சாமிக்கு பூ பறிக்கிறதுக்காக, சாமி பூசைக்கு பூ பறிக்கணும்ல, அதுக்காக என்ன பண்ணுவான், தேவலோகத்தில் இருக்க பெண்களை எல்லாம் அனுப்புவான். அந்த அறம்பேர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே நம்ம இந்த ஊருக்கு வருவாங்க. வந்து பூ பறிக்க வந்தவங்க அப்படியே பெருமானை வழிபட்டு பெருமானோட அந்த வழிபாட்டிலேயே அப்படியே மூழ்கி அங்கேயே இருந்துருவாங்க. இந்திரன் பார்ப்பான், என்னடா போன உங்களை ஆளை காணுமே அப்படின்னு பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுவான், காமதேனு, தேவலோகத்துல காமதேனுன்னு ஒரு பசு உண்டு இல்லையா, உடம்பு பசு மாதிரி இருக்கும், முகம் பெண் மாதிரி இருக்கும், மனித பெண் மாதிரி இருக்கும். அந்த காமதேனுவை போய் பார்த்துக்கலாம், இந்த பெண்கள்லாம் அறம்பேர்கள்லாம் போனவங்க வரல, நீ போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமதேனுவை அனுப்புவான் இந்திரன். காமதேனுவும் இந்த ஊருக்கு வரும். வந்து காமதேனுவை என்ன பண்ணும், அப்படியே சாமியை வழிபட்டு அப்படியே சாமி வழிபாட்டிலேயே மூழ்கி இங்கேயே இருந்துடும். என்னடா காமதேனுவும் போனதை காணுமே அப்படின்னு இந்திரன் என்ன பண்ணுவான், தன்னோட ஐராவதம்ங்கிற வெள்ளையானையை அனுப்புவான். இந்திரனோட வாகனம் என்னது? ஐராவதம், வெள்ளையானை. சரியா? அந்த வெள்ளையானையை அனுப்புவான், நீ போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புவான். அந்த யானை என்ன பண்ணும், அதுவும் கீழே வந்து அப்படியே பெருமானை வழங்கி இங்கே அதுவும் இருந்துடும். சரியா? இப்படி பெண் ஆ கடம், பெண்ணுனா தேவலோக அறம்பேர்கள், ஆனா பசு உங்களுக்கு தெரியும் இல்லையா, காமதேனும், கடம் கடம்ங்கிறனா யானை. சரியா? இப்படி பெண் ஆ கடம் இந்த மூன்று வழிபட்டதுனால இந்த தலத்துக்கு பெண்ணாகடம்னு பேர் வந்துச்சு. சரிங்களா? அப்புறம் இதுக்கு ஏன் தெரியுமா கடந்தை அப்படின்னு பேர் வந்தது? கடந்தையர்கள் அப்படின்னா வீரமான மக்கள்னு அர்த்தம். ஒரு காலத்துல இந்த ஊர்ல 6000 வீர மக்கள் இருந்தாங்களாம். 6000னா உங்களுக்கு தெரியுமில்ல, 6000, 6000 வீர மக்கள் இருந்தாங்களாம். அதனால இந்த ஊருக்கு கடந்தை அப்படின்னு பேர் வந்துச்சு. சரிங்களா? இந்த சாமி பேர் என்ன தெரியுமா? சுடற்கொழுந்து ஈசர். அம்மை பேரு அழகிய காதலி அம்மை. சரியா? இந்த சுடற்கொழுந்து ஈசர் ரொம்ப அழகா இருப்பாரு. அவரு சதுர ஆவுடையார் உள்ள திருமேனி. சரியா? நல்ல பெரிய திருமேனியா இருப்பாரு, சதுர ஆவுடையார் உள்ள திருமேனி. அந்த கோயில்ல என்ன சிறப்பு தெரியுமா, அந்த கருவறையில முன்பக்கத்துல வாசல் இருக்கும் எப்போதும் போல. மற்ற மூணு திசைகள்லையும் ஒரு பலகணி இருக்கும். பலகணினா என்னன்னா ஜன்னல். சரிங்களா? அந்த ஜன்னல் வழியா சாமியுடைய அந்த பக்கவாட்டு உருவ திருமேனியை பார்க்க முடியும். பார்த்தா ரொம்ப அருமையா இருப்பாரு. நீங்க அடுத்த போகும்போது பார்த்துக்கலாங்க. என்ன, இந்த கோயில் ரொம்ப ஒரு அமைதியான அழகான கோயிலா இருக்கும். சரியா? அப்புறம் இந்த கோயில்ல வந்து இன்னொன்னு என்ன தெரியுமா, இன்னொரு சாமி சன்னிதி இருக்கும். கொஞ்சம் ஒரு சின்ன மலை போல இருக்கும், அது மேல ஏறி படிகள்ல ஏறி மேல போனா மேல சௌந்தரேஸ்வரர் அப்படின்னு ஒரு சாமி இருப்பார். சரியா? அவர் வந்து அந்த காலத்துல ஏதோ ஒரு ராஜா அங்க அந்த ஊர்ல வந்து ஓடுற ஆறு பேர் வெள்ளாறு. சரியா? அந்த வெள்ளாறு வந்து வெள்ளம் கரபரண்டு அந்த வெள்ளாத்துல ஓடுமா. அப்போ அந்த ராஜா வந்து சாமியை கும்பிட வந்தவர் அப்போ ஆற்ற கடக்க முடியாம அந்த பக்கமே நின்றுடுவார். நின்றுட்டு பார்த்து நினைச்சுட்டே இருப்பாரா, ஐயோ சாமியை கும்பிட முடியலையே அப்படின்னு நினைப்பாரா. அப்போ சாமி என்ன பண்ணாரா, அந்த குன்றுமே காட்சி கொடுத்து அந்த மன்னனுக்காக, அந்த மன்னனுடைய அன்புக்காக குன்றுமேல காட்சி கொடுத்தாராம். அதனால அந்த சாமி வந்து சௌந்தரேஸ்வரர், அவர் கொஞ்சம் இப்படி குன்று மேல இருப்பார். சரியா? அதையும் நீங்க அடுத்த போனீங்கன்னா பாருங்கன்னா ரெண்டு தண்ணிதான் இருக்கும் அங்க. சரியா? சரி, அதுவும் இந்த இந்த சிறப்புகள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பெண்ணாகடத்துல நிறைய அருளாளர்கள் வேற பிறந்தாங்க. அதெல்லாம் அப்புறமா நான் சொல்றேன்னா, நிறைய அருளாளர்கள் அவதாரத்தலம் இந்த பெண்ணாகரம், கலிக்கம்பர் அப்படின்னு இன்னொரு நாயன்மாருடைய அவதாரத்தலமும் இதுதான், முக்தித்தலமும் அதுதான். அந்த கலிக்கம்ப நாயனார் இப்படிங்கிறத நம்ம இன்னொரு வேற கதையில பார்க்கலாம், சரிங்களா? இப்போதைக்கு ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு சிறப்பான தலத்துக்கு இப்ப நம்ம நாவுக்கரச பெருமான் வர்றாங்க, சரிங்களா? வந்தவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நாவுக்கரச பெருமான் இவ்வளோ நாள் சமண சமயத்திலே இருந்துட்டாங்க இல்லையா, அதனால சமணர்கள் போட்ட சாப்பாடை சாப்பிட்ருக்காங்க. சமணர்கள் வந்து நம்ம சாமியை நிந்தன பண்ணியே வாழ்வாங்க, அவங்க எப்போதும் சிவநிந்தனை பண்ணி பண்ணி வாழ்வாங்க. அப்படிப்பட்ட சிவநிந்தனை பண்ற ஒருத்தங்க போட்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டமேனு அதனால இந்த உடம்பு வளர்ந்துச்சே அப்படின்னு நம்ம நாவுக்கரச பெருமானுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய வருத்தம் இருந்துட்டே இருக்கும். அப்ப நம்ம தூங்கானை மடத்துல அங்க பெருமானை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சாமி சமணர்களோட தொடர்பு இருந்த காலத்துல வளர்ந்த உடம்பு சாமி இது, அதனால நீங்க என் உயிரை காப்பாற்றணும்னா நீங்க உங்களுடைய முத்திரையை நீங்க என் உடம்புல பொறிக்கணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட மனமுருகி வேண்டுவாங்க, சரியா? அப்போ ஒரு அழகான பதிகம் பாடுவாங்க. என்ன பாட்டு தெரியுமா, சாமியோட திருவடிக்கு இதை விண்ணப்பமாவே வைப்பாங்க, சாமி இந்த இடபத்தையும் சூளத்தையும் நீங்க என் மேல பொறிக்கணும். இலச்சினைன்னு சொல்லுவாங்க, இலச்சினை அப்படின்னா குறியீடு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அதை வந்து சாமிக்கு, சாமி உங்களோட குறியீடை நீங்க என் தோளில் பொறிக்கணும் அப்படிங்கறத விண்ணப்பமா வைப்பாங்க, சரியா? அப்ப என்ன பாட்டு பாடுவாங்க தெரியுமா,

சுடர் தூங்கானை மாட சுடர் கொழுந்தே

0: அப்படின்னு மனமுருகி அப்படியே அழுந்து பாடுவாங்க. சரியா? அப்போ அப்படியே அவர் பாடிட்டே இருக்கும்போது அவர் அந்த பதிகத்தில் 10 பாடல் பாடியிருக்காரு. ஆனால் நம்ம தவக்குறைவு 3 பாடல் தான் கிடைச்சிருக்கு. இந்த 7 பாடல் நமக்கு கிடைக்கல. சரியா? அந்த பாடல் அந்த பதிகத்தை பாடிட்டே இருக்கும்போது அப்படியே யாருக்கும் தெரியாமல் நம்ம சாமி என்ன பண்ணுவார், ஒரு சிவபூதத்தை அனுப்புவார். சிவகணத்தில் ஒரு பூதகணத்தை அனுப்புவார். சரியா? அது வந்து யாருக்கும் தெரியாமல் யார் கண்ணுக்கும் அது அந்த பூதம் தெரியாது. ஆனால் அது வந்து நம்மளுடைய நாவுக்கரச பெருமானுடைய தோளில், வலது தோளில் இடபம், இடது தோளில் சூழல். சரியா? இந்த குறியை பொறிச்சிட்டு போயிடும். சரியா? வலது தோளில் இடபம், இடது தோளில் சூளம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இதை ஒரு சிவகணம் வந்து யாரும் கண்ணையும் படாமல் நம்ம நாவுக்கரச பெருமான் தோளில் வந்து பொறிச்சு வச்சுட்டு போயிடும். அப்போ நாவுக்கரச பெருமான் அதை பார்த்தோன்னே அப்படியே ஆனந்த கண்ணி, எனக்கு விமோச்சனை கிடைச்சிச்சு, எனக்கு விமோச்சனை கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம நாவுக்கரச பெருமான் நொயிந்தொழிந்தேன் நொயிந்தொழிந்தேன் அப்படின்னு ஆடி பாடி அப்படி சந்தோஷப்படுவாங்க. சரியா? அப்படியே நம்ம பெருமானோட கருணையை நினச்சி அப்படியே கைகூப்பி கண்ணில் தண்ணி அப்படியே அப்படியே ஆனந்த கண்ணீர் வழியும். சரியா? அப்படியே நம்ம பெருமானை வணங்கி அப்படி நன்றியோடு நிற்பாங்க. சரியா? அதனால் அந்த இந்த தலத்தில் இப்போ கூட நிறைய சிவனடியார்கள் தான் வந்து இந்த இடபக்குறி சூளக்குறிய பொறிச்சுக்கிறாங்க. அது இந்த தலத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு. இன்றைக்கும் சிவனடியார்கள் நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்து தான் இந்த இடது சூழக்குரிய பொறிச்சுக்கிறாங்க. சரியா? இப்படி ஒரு சிறப்பான தலம் நம்ம பெண்ணாகடம் தூங்கானை மாடம். சரிங்களா? நீங்கள் அடுத்த தடவை போய் தலத்தை பார்த்துட்டு வாங்க, தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சாமி அம்மை ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக இருப்பாங்க. சரியா? அந்த திரும்ப நீ பார்க்க பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்கும். அங்கே அலங்காரமும் ரொம்ப கவனம் எடுத்து செய்வாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு தலம். சரிங்களா? நீங்களும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. என்ன, சரி, இனி நாளை பார்க்கலாம். திருச்சி தம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: புத்தர்கள் இவ்வாறு வாது செய்வதற்காக ஆணவத்தோடு தில்லை மாநகரில் புகுந்து குழாமிட்டிருக்க, தில்லைவாழ் அந்தணர்கள் தில்லை கூத்தப்பிரானின் திருவடி பற்றி உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். என் செய்வது என்று அவர்கள் கனவில் இறைவர். தில்லைவாழ் அந்தணர்களே, இலங்கையிலிருந்து வந்துள்ள புத்தர் பெருங்கூட்டத்தைக் கண்டு மருளுதல் வேண்டாம். நம் அன்பன் திருவாத ஊரனை வாது செய்ய அழையுங்கள் என்று பணித்தனர். அது கேட்ட தில்லைவாழந்தனர்கள் மாணிக்க வாசகப் பெருமான் தங்கியுள்ள திருமடத்திற்கு செல்லுகின்றார்கள்.

0: திருவாதவூரரே, இலங்கையிலிருந்து பௌத்தர்கள் பெரும் கூட்டமாக வந்து வாதம் செய்ய வந்துள்ளனர். தாங்கள்தான் வாது செய்து சைவத்தை நிலைநிறுத்த வேண்டும்.
1: பெருமக்களே, சிவபெருமான் திருவடி நினைவிலேயே மூழ்கியுள்ளேன். என்னால் வாது செய்ய இயலாது. அருள் கூர்ந்து வற்புறுத்தாதீர்கள்.
2: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: மேலான யோக நிலை பெற்ற தபோதனர் இவர் திருமேனியை உள்ளத்தின்கண் நினைப்பவரை தொடர்ந்த துன்பங்களும் விட்டு நின்றால் ஜன மரணத்துக்கு வருந்து இருப்பார்கள். காமபுரோதம் முதலான தீய குணங்களுக்கு அஞ்சுவார்கள். அவர்கள் சிவனுடைய திருவடியை பற்றி சிவன் திருவடியை விட்டு நீங்காது இருப்பார்கள், நீங்காது அவர்கள் இருப்பார்கள். அவர்களை விட்டு சிவன் நீங்காது இருப்பார். இவனை விட்டு சிவன் நீங்க மாட்டான், சிவனை விட்டு இவன் நீங்க மாட்டான். குழந்தையாய் சிவன் போற்ற ஒன்றுமே காண்பர். புறம் போகேன், புறம் போக விட்டேன், நான் போக மாட்டேன், உன்னை போக விட மாட்டேன் திருவாசகம். புறம் போகேன், புறம் போக விட்டேன் என்பது திருவாசகம். நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னையும் போக விடம். இது மாதிரி யாரியா சொல்லுவோம் குரு கதிகாரமா? புறம் போகேன், பூண்டேன், புறம் போகேன், புறம் போக விட்டேன் என்பது திருவாசகம். அதனால இமைப்பொழுது என்னெஞ்சில் இங்காதான்னு ஆழ்வார். அதனாலே அப்படிப்பட்ட ஞானிகளை தியானிக்கின்றவர்களுக்கு பரபரப்பு இல்லைனார். இந்த மாதிரி ஞானிகளுக்கு பரபரப்பு இல்லை, அந்த ஞானியை தியானிக்கிறவர்களுக்கு பரபரப்பு. அதனால இந்த வழிபாட்டிலே இந்த ஞானிகளுடைய வழிபாடு மிகச்சிறந்தது. அதனாலதான் நம்ம குரு பூஜை பண்றது, ஞானிகளை பின்பற்றி இந்த முறைகள்லாம் நமக்கு தான் கிடைச்சிருக்கு, நமக்கு தான் இந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு. சிவனை பற்றி இருக்கிறோமா? சிவனை பற்றினவர்களை பற்றி இருக்கிறோம், சிவனை பற்றி இருக்கிறோம். சிவனை யார் பற்றி இருக்கிறார்களோ அவர்களை பற்றி இருக்கிறோம். அவர்கள் நமக்கு ஜீவாரம் பண்ணுவாங்க. அவங்க நம்மளுங்க இருந்தாலும் நம்மளுக்கு அப்படின்னு ஞாபகம் இருக்குவாரு, வாங்கிக்குவாரு இருக்குவாரு, ஆள் இல்லை சிவனை தெரிஞ்சுக்குவார். அவங்க வாரத்தையும் அவர் தட்ட முடியாது. நினைப்பாரை நிறந்தவனையும் நீங்கிடுமே என்று இதில் பேசுகிறார். அதற்கு மேலே அதுக்கு மேற்கொள்கிறார் தேவாரத்தில், செடிகொன் நோயின் நடையார் திறம்பார் ஒரு தீமையும் திருவாஞ்சியத்து அடிகள் பாதம் அடைந்த சீர் அடைந்தார் அடியார்க்கே. பாதம் அடைந்தவர்கள் அடியே அடைந்தவர்களுக்கு அப்படிங்கிறார். மேலவரை வழிபாடு செய்யும் வரும் பயன் உணர்த்துகின்றார். அந்த ஞானிகளை வழிபாடு செய்கின்ற பலனை இதுல உணர்த்துகின்றார். இது எப்படி சொல்றாருன்னா, புரிந்தார் பரம ஞானிதனை பூசை, ஞானியை பரம ஞானியை பூசை செய்தவர். நசையார் புகழுறவே பிரிந்தூன் உடலை பிரியாதே பெருமான் உலகம் பெற்றிருப்பார். அன்பினால் மேலான ஞானிகளை அரிசனை செய்தால் பூமியின் கண் நமக்கு கீர்த்தி நிலைவர ஊனாற்றுண்ணிய உடம்பினை நீங்கி சிவலோகத்தினை அடைந்து அதனை விட்டு நீங்காமல் கோடி கற்பம் செல்லும் அளவு குறைவார். இங்கே சிவலோகத்தில் ஞானியை பூஷபுரிய ஆண்டு போகம் குறித்து தொலைந்தவாறே கார் நாராயணன் வாழ் விரிந்த உலகில் அடைந்து அன்பினாலே அன்பினாலே அக்கடவுள் சமீபமாக வாழ்வார். சிறந்த கற்ப சதநீதம் நிகழ அதன்பில் நெடுமாழ்வால் பரந்த உலக வது பற்றி இருப்பர் விருப்பார் பாங்குறவே. அதனாலே இப்படி ஞானியை பூஜை பண்ணினவன் சிவரு ஊருக்கு போவான், அது கர்ப்பகோடி காலம்னு சொல்லி அதற்கு மேல நாரணன் உலகத்துக்கு போவாங்கிறார். நாரணன் உலகத்துக்கு போய் அங்கே பழகாலாம் அங்கே இருக்கிறது. அது அவர் விருப்பப்பட்டா போலாம், இல்லைன்னா இங்கே இருந்துக்கலாம். ஆகவே உறைந்தே ஒளிந்த உலகத்தும் ஒங்கும் போகும் அது உண்டு. அது என்ன சொல்லுதுன்னா, அவர் எங்க வேணாலும் போறதுக்கு லைசன்ஸ் விட்டுங்கிறார். ஃப்ரீ லைசன்ஸ். எங்கிருந்து? சிவலோகத்துல இருந்து. விஷ்ணு லோகம், பரமலோகம், இந்த லோகம், குபேர லோகம், உத்தர லோகம் முதலான எல்லா லோகங்களுக்கும் போயிட்டு வரலாம். ஃப்ரீ பாஸ். அவ்வளவு பவர் காணும். யார் ஞானிய பூஜை பண்ணணும். பிறந்தே புயிர் பிறலாதே, அதன் பிறகு புயிலே பிறந்தார்களேயானால் பிறலாதே பெரிய பெரியோன் அடியை தோணுதல். அவர்கள் பூமியிலே பிறந்தார்களேயானால் வெகு காலம் எடுத்து புயில பிறப்பார்கள். பிறந்தார்களேயான புரியுதா? அந்த நெறியிலிருந்து மாறாமல் அந்த ஞான நெறியிலேயே செல்வார்கள். ஞான நெறியிலேயே சென்று கொண்டிருப்பார்கள். பெரியோன் அடியை தோணுதலும் சிறந்தே அவனும் சிவஞான யோகம் திருத்த தெரிந்துடனும். அதற்கு மேலே விட்ட முறையினாலே, இது விட்ட முறை உள்ள வேறுபடாமல் பெரிய ஞானாசிரியன் திருவடி அடைந்து வழிபாடு செய்து உள்ளவாழ்ந்த ஆசிரியனும் தன் உள்ள மகிழ்ந்து சிவஞான யோகத்தை அறிவிக்க தாம் அறிந்து ஞான நிட்டை அடைந்து பின்பு தேகத்தை விட்டு நீங்கினவாறே தனக்கு நிகரில்லாத சிவனுடன் வேறட கலந்து சிவானந்தான் பொறுத்து இருப்பார். இது ஞானிகள் பூச வந்தார். சிறந்தே அவனும் சிவஞானம் யோகம் திருட்ட திருண்டுடலும் இறந்தே இணையில் இறைவனுடல் இறண்ட திருப்பது இன்புறை. அதன் பிறகு சிவத்தோடு கலந்து அத்துவத முக்தி அடைந்து சிவனை விட்டு நீங்காமல் இருப்பார்கள். ஞான நெட்டையை உடையவர்கள் விடயங்களில் ஒழுகினும் அவற்றில் அழுந்தார் என்று அன்னோர் சிறப்பு நடத்திருந்தார். இது எப்படின்னு கேட்ட ஞானிகள் ஞான நெட்டையிலே இருப்பவர்கள். ஞான நெட்டை அது நிட்டை என்பது நிஷ்டைன்னு சொல்றது. அது நிட்டை நிஷ்டைன்னு சொல்றது. தமிழ்ல நிட்டைன்னு மருவி நிஷ்டைங்கிறது. நிஷ்டைங்கிறது அந்த யோகத்திலேயே இருப்பது, சிவயோகத்தில் இருக்கிறது. சிவயோகத்தை நிஷ்டைன்னு சொல்றது. அந்த சிவயோகத்தில் இருக்கிற ஞானிகள் உலக போகங்களிலே பற்று இருக்காரு, உலக போகங்களிலே பற்று இருக்காரு. அதுல அழுந்த மாட்டாரு, அதுல அழுந்த மாட்டாரு. அப்படி உலக போகங்களிலே அவர்கள் ஒருவேளை அவர்கள் பிரவேசித்தாலும் அவர்களை பாவம் தொடராது. அதுக்கு உதாரணம் சுந்தரமூர்த்தி சுவாமி. அதுக்கு உதாரணம் இரண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளையாவை இருந்துகிட்டு சாந்து செவ்வாந்து பூக்கோத்தெல்லாம் பூச்சிக்கிட்டு மாலை போட்டுக்கிட்டு அவ ஆபரணங்கள் முதலானதெல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு அழைச்சாருல்ல மாப்பிள்ளையாவே அழைச்சாரு. ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருல. அப்ப எங்க போனாருன்னா யாரும் வேலையிலும் கைலாகி போனார். வினை பத்தி இருந்தால் எப்படி ரெண்டு கல்யாணம் பண்ணாரு? முன்பு கைலாயத்துல பார்த்தபடியினாலே சிவன் ஆணைப்படி பண்ணினார். சிவனுடைய உத்தரவின்படி அந்த திருமணம் நடந்தது. திருமணம் தான் எப்படி இருந்தாரு? திருமணம் தானே தவிர அதுல பற்று அதுல அப்ப அழுந்து வருது. அழுந்து இருந்தா மெட்ராஸ் விட்டு வந்துக்க மாட்டாரு. செங்கிலியோடவே இருந்துருப்பாரு. செங்கிலி விட்டுட்டு வருவார. அவ்வளவு அழகான ஒன்னா செங்கிலி சிவத்தோடு அற்புதமாக கலந்திருப்பார்கள். உலக போகங்களிலே ஒரு வேளையிலே அவர்கள் பிரவேசிக்க நேர்ந்தாலும் கூட அவர்கள் அது அழுந்த மாட்டார்கள். அவர்களை பாவம் சொல்றார். அதுக்கு பல பாடு பாட்டு விளக்க நன்றா சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா அமல நுருவம் அறிந்தார்கள், விடய வேதத்தை அடைந்தார்கள். சிவருமானவை உருவத்தை அறிந்தவர்கள். அறிந்தவர்கள் இருந்தால் அந்த உருவத்தை தியானித்து அந்த உருவத்தின் மயமாக தன்னை உருவத்தில் ஒப்புவித்து உப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடும் காரணமான அதனாலே அவரிடத்தில் ஒப்புவித்து அந்த வடிவ அந்த அந்த மயமாக இருக்கின்ற ஞானிகள் விடய வேதத்தை அடைந்தால். விடய வேதம் என்பது இந்த பொறி உலங்களுக்கு விடயமாகுதல். கண்ணுக்கு இனிமையானது, காதுக்கு இனிமையானது, நாவுக்கு இனிமையானது. இந்த விடய வேதங்களை அடைந்தாலும் அவர்கள் தாமரை இலையில் தங்கிய நீர் அதில் தோயா தோய்வின்றி நின்றால் போல தாமரை இலையிலே நீர் இருக்கும், நீர் அதில் ஒட்டாமல் இருக்கும். இது ஒரு பெரிய அதிசயம். இப்படியே தாமரைகள்ல நீர் இருக்குமா? நீர் எப்படி இருக்கும்னா தாமரையில ஒட்டாம இருக்கும். தாமரையில உலகம், அந்த நீர் ஞானிகள். ஞானிய போல நீர், தாமரை இலைய போல உலகம். அது அமல முகவம் அறிந்தார்கள், விடய வேதத்தை அடைந்தாலும் கமலத்து அமல் நீர் போல கலப்பதில்லை கருதுங்கள். தமலத்தினையும் தடுப்பார்கள். அப்படி அவர்கள் அந்த பொருளோடு அழுந்தி அது இருக்கிற இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறது இல்லை. சமலத்தலையும் எடுப்பார்கள். சமலம் என்கிற தன்னுடைய மலத்தையும் விட்டு விடுவார்கள், மலவழியை போட்டு விடுவார்கள். சமைக்க பூசை அவர் தமக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு பூசை செய்யும், அப்படிப்பட்டவர்களுக்கு பூசையை செய்யும். விமலன் அவரை விடல் இன்றி செய்தார் சிறப்பு விரும்புவனே. விமலன் ஆகிய சௌரமான் அந்த சிவஞானிகளை விட்டு நீங்காதவரிடமாக நின்று, செய்தார் பூசைகளை தானே விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால ஞானிகளுக்கு, அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு நீ பூஜை செய்தாயானால் அந்த ஞானிகள் மூலமாக அவர் இருந்து நீ செய்கிற பூஜை ஏற்று அவன் உங்களுக்கு பலன் தருவான். தாபர சங்கமங்கள் இருந்து ரெண்டு உருவில் இருந்து மாபரம் பூஜை ஒன்று மனு வைக்கிறோட பரிசுத்தியார். அதனாலே இப்படி சிவஞானிகளை வழிபடுதல் என்பது மிக உயர்ந்தது. சிவஞானிகள் அது அடியார் வழிபாடுன்னு வந்திருக்கிறதா, இந்த அடியார் வழிபாடு என்பது ஒரு நடுத்தரமானது. அவங்க நம்மள பாத்துட்டாங்க, அப்புறம் என்ன வேணும்? ஒண்ணு வேண்டியது, ஞானிகள் நம்மை பார்த்துட்டாங்கன்னா. அதனாலதான் இந்த நல்லவர்கள் தர்சனம் சாதாரணமாக சொன்னார், நல்லாரை காண்பதும் நன்றி. நல்லார் என்பது சிவ வழிபாட்டில் இருக்கின்றவர்கள், சிவ வழிபாட்டிலே அந்த முறை தவறாது இருப்பவர்கள், அந்த வழிபாட்டு முறையிலிருந்து மற்ற எல்லாவற்றிலும் தவறாது, அதான் நல்லாரை காண. அது நல்லாருங்கிறதுக்கு என்ன எழுதுறாரு தெரியுமா சிவஞான சுவாமி? வந்து கல்லார் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் எனைமலர் நல்லார் முனைவரே. சிவஞான முதல் பாட்டு கல்லால் நல் மலை வில்லார் அருளிய பொல்லார் எனைமலர் நல்லார் முனைவரேங்கிறாரா? அந்த நல்லார் முனைவரே நல்லார்னா யாருன்னா, கேட்டு சிந்தித்து தெளிந்த மையம் இருந்தது. ஞான நூலை கேட்டு சிந்தித்து தெளிந்த மையன்பர்கள் ஆகிய நல்லார்கள் விநாயகர் பெருமான திருவடியை தலையிலே புனைந்து கொள்வார்கள். எப்படி வாழ்க்கைகள் பத்தியா? ஆகவே இப்படி வந்து ஞானிகள் விடயங்களில் அழுந்த மாட்டார்கள், அழுந்தினால அவர்களை வினை தொடராது. பணியற நிற்றலா சிவஞானிகளுக்கு வினை ஏறாமைக்கு திட்டாந்தமா அவரை புகழ்ந்த நிகழ்ந்த செய்தார் அடையும் பலனும் நடத்துகின்ற. இது எப்படி சொல்றாருன்னா, மந்திரத்திலே வல்லவர்கள் மருந்திலே வல்லவர்கள், மருந்து மந்திரத்திலே வல்லவர்கள், விஷத்தை புசித்தாலும் அதனால அவர் துன்பப்பட மாட்டார்கள். அப்பர்சாமி மந்திரத்துல வல்லவர், மருந்துல வல்லவர் அப்பர்சாமி, புரியுதா? அதனால விஷத்தை சாப்பிட்டாரு என்ன ஒண்ணு சொல்ற? அதனாலே மருந்தை சிறந்த மந்திரத்தை வல்லார்விடத்தை மாந்திரினும், மருந்தை சிறந்த மந்திரத்தை வல்ல, மந்திரத்திலே வல்லவர் மருந்திலே வல்லவர், விடத்தை மாந்திடும் விஷத்தை சாப்பிட்டாலும் வருந்தார் அதனால சுகப்படமாட்டார். தமது சயம் மால வரதம்புருவில் வலியுணர்ந்தார். அதையாலே ஞானிகள் எப்படி இருப்பார் என்று கேட்டால், தன்னுடைய செயலாக எதையும் எண்ண மாட்டார், தன்னுடைய செயலாக எதையும். அது வந்து கயல் மாண்ட கண்ணிதன் பங்கன் என கலந்த ஆண்டதுமே அயல் மாண்டு அருகனை சுற்றமும் ஆண்டு அவனியின் மேல் உள்ள மயல் மாண்டு மற்றுள்ள வாசகமும் ஆண்டு என்னுடைய செயல் மாண்டவாபாடி தெல்லேரம் கொண்டாகும். இப்ப அஞ்ஞானிகள் எப்படி இருப்பாரு? நான் செய்தேன், எல்லாவற்றையும் தான் தன்னுடையதாகவே வச்சிருப்பான்னு சொல்லுவான். ஞானிகள் எப்படி இருப்பாரு? என் ஜெயலாவது அருந்தும் இல்லை இனி தெய்வமே. எப்படி எடுத்துக்காட்டுவது பாத்தீங்களா? என் ஜெயலாவது அருந்தும் இல்லை. ஞானி தான் சொல்றாரு, இது ஒரு ஞானி சொல்றாரு, முதல்ல ஒரு சொன்னவர் ஒரு ஞானி, இப்ப சொன்னவர் ஒரு ஞானி. ஞானிகள் தான் இப்ப நமக்கு சொன்னான் என் ஜெயலாவது அருந்தும் இல்லை இனி தெய்வமே உன் ஜெயலே என்று உணரப்பெற்றேன். இந்த ஊர் எடுத்த பெருஞ்செய்த தீவனை அருந்தும் இல்லை பிறப்பதற்கு முன்செய்த தீவனையும் உங்களை வந்து கொண்டது என்பது பட்டு எந்தாவது ஞானிகள் எல்லாமே அவன் செய்து இருப்பார். அது இது பெரிய விஷயம், பெரிய விஷயம். அது சாமானியமா எல்லாருக்கும் வராது, சாமானியமா எல்லாருக்கும் வராது. அதனால இப்படி வருந்தால் தமது செயன்மால வரதன் பொருளில் வலியுணர்ந்தார். அதனால பொருள் ஒப்பில்லாதவனாகிய சிவபெருமானுடைய ஆற்றலையும் அவனுடைய கர்மையும் உணர்ந்தவர்கள் பொருந்தார் பாவபுண்ணியங்கள். அதனால அவர்களுக்கு பாவபுண்ணியம் ஏற பாவபுண்ணியம் அவர் புண்ணியம் செய்தா நல்வினையாகவும் பாவம் செய்தா தீவனையாகவும் அல்லவா. இந்த ஞானிகளுக்கு அது வராது. நல்வினையும் இல்லை தீவனையும் இல்லை. நல்வினையும் தீவனை இல்லையானால் அவர்களுக்கு பரப்பு இல்லை. நல்வினை இருந்துச்சுன்னா பரப்பு வரும், தீவனை இருந்துச்சுன்னா பரப்பு வராது, தகுந்த பரப்பு. ஆனால் ரெண்டு அவங்களுக்கு ஏறாதுன்னாரு. என்ன காரணம் என்றால், தஞ்சையில் எஞ்சையில் இருந்து எதுவும் செய்யாமல் யாதே செய்தும் யாமலோம் நீயன்னில் யாதே செய்தும் யாமலோம் நீயன்னில் ஆதேயேயும் அளவில் பெருமையா. அப்பச்சம் யாதே செய்தும் எந்த செயலை செய்தாலும் யாமலோம் நான் செய்யவில்லை நீயே செய்கிறார். உன்னின்றும் செய்வித்தும் செய்கின்றாய் என்றும் சித்தியாளர் சித்தியாளர் நிறைய சொல்றார்கள். யான் செய்தேன் பிறர் செய்தார் என்னது யானை இக்கோனை ஞான எரியால் வெதுப்பி நிமித்து தான் தேவையை நின்றவே தத்து வந்தாந்தே தலையளித்து முன்னிற்கும் மனை ஒழித்துட்டு ஓடும். நான்ஜீரியன் என்பவருக்கு தானம் செஞ்சி நன்னுவிற்கும் போகத்தை பண்ணுவிற்கும் கண்ணும் உஞ்சியா ஞானந்தான் ஒழிப்பிடல்லால் ஒருவருக்கு யானிருந்து ஒழிஞ்சிடார். ஞானம் வரவில்லையானால் நானுங்கிறது எனதுங்கிறது ஒழியாது என்றார் சித்தியாக. அதனாலே இப்படி பாவமுண்ணியங்கள் பொருந்தாது. ஆனா இவருடைய பாவமுண்ணியம் எப்படி போகுதுன்னா, முன்ன இருக்கிற பாவமுண்ணியம் இவரை புகழ்ந்தாரும் பிரிந்து இகழ்ந்து பேணாரு இவர் தம்பனையை பெறுவார். இந்த ஞானியை புகழ்ந்தவன் இவருடைய நல்வினையை பெற்றுக் கொள்வது. முன்ன செஞ்ச நல்வினை தீவினை இருக்குமல்ல, தான்மாவுக்கு இருக்குமல்ல. ஞானியை புகழ்கிறவன் நல்வினையை வாங்கிக்கிறான், வையறவன் தீவினையை வாங்கிக்கிறான், வாழ்த்துகிறவன் நல்வினையை வாங்கிக்கிறான், வையறவன் தீவினையை வாங்கிக்கிறான். அதே கைவல்யம் ஒரு நூல் சொல்லுது, பொறுமையால் பிராரத்தத்தை பிராரத்த கர்மத்தை புஷித்தினால் செய்த கண்மம் மறுமையில் தொடராவண்ணம் ஆண்டு போம் அகை எறும்பு. இந்த கண்மமானது அடுத்த பறவைக்கு வராம இதோட தொலைஞ்சு போறதுக்கு படி சொல்றேன். அது என்னது, சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வார். சிறியவர்களாக இருப்பவர்கள் ஞானியை இகழ்ந்து அந்த பாவத்தை வாங்கிக்குவாங்க. அறிபவர் அறிந்து பூஷித்து அறவெல்லாம் பறித்துள்ளார். பெரியவர்களாக இருக்கப்பட்டவர்கள் அவர்களை பூஷித்து புண்ணியத்தை வாங்கிக்குவாங்க. அந்த புண்ணியத்தை வாங்குறவருக்கு பலன் வேற, பாவத்தை வாங்குறவருக்கு பலன் வேற. ஞானிக்கு இல்லாமல் இவன் அவன் குத்தர இவனுக்கு கலமே இல்லை, பாரமே கிடையாது. யாருக்கு ஞானிக்கு பாரமே கிடையாது, கலகல கலன்னு போய்கிட்டு இருக்க. உண்மைகள் ரெண்டா தெரிஞ்சதா எப்படி இருக்கும். புரிந்தே இவரை புகழ்ந்தாலும் பிரிந்தே இழந்து வேணாலும் இவர் நம் மனையை பெறுவார். இது சித்தியாரும் நல்லாவே சொல்றார். ஓத்து புறநடை முதலிய ஐந்தனும் மேற்கூறிய முற்கூறிய செய்களை குறித்து சூத்திர புறநடை உணர்த்துகின்றார். பன்னான் பரம சிவஞானி பாவ பலமும் பயிற்சியினும் உன்னான் பலமும் எனப்பணுவல் உரைக்கும். அதனால சிவஞானி பாவம் பண்ண மாட்டான், சிவஞானி பாவம் பண்ண மாட்டான். பாவம்னு பண்ணி பாவமாக உலகத்துக்கு தெரிஞ்சா கூட அந்த பாவத்தினால வருகிற வினையை அனுபவிக்க மாட்டான். இப்ப இருபத்தி நாயகாரு யானை யோசினாருன்னா பாவம் தானே, அவருக்கு பாவம் இல்லை, அது தனக்காக செய்யவில்லை, சிவகாரியத்துக்கு இறங்கி கொண்டு வந்து விட்டினார். சண்டேஸ்வர நாயனார் அப்பம் கால விட்டினார் இல்லவா, பாவம் தானே, பாவம் இல்லை, அது சாதகமா போச்சு, பாதகம் சாதகமா போச்சு. அதனாலே முன்னான் பலமும் எனப்பணுகள் உரைக்கும் அதனால் ஒருதலையே நன்னேன் துயரம் என பிரியோர் நவையும் மையத்து நசையாலே மன்னோர் அவல மாசுரையே மாற்றிடவே வல்லாரா. அதனாலே சிவஞானி பாவவேதங்களை செய்யான் செய்யணும், அந்த தீவனை பயன்களை அனுபவியான் என்று சிவாகமங்கள் சொல்லும். ஆகையினால் சிவஞானி பாவவதம் செய்யாவையும் செய்யணும் அது உண்ணாவையும் நிச்சயமையாம். அது சிவஞானிகளாவார் நாம் துயரத்தை பொருந்துவதில்லை என கருதி தம் மனதுப்பினால் காம முதலிய குற்றங்களை செய்யும் அவற்றால் அவருக்கு தீவனை எய்தாதேனும் பூமியங்கள் மிக பொல்லாத வகை வசத்து வந்து அதனை புறங்கூடாது மாற்றுவதற்கு வல்லவரியார். அதனாலே சிவஞானிகள் பாவத்தை செய்ய மாட்டார்கள். ஒருவரை செய்தாலும் அவர்களை பொருந்தாது, அவர்கள் வசைக்கு அஞ்சுவார்கள். வசைக்கு அஞ்சுவார்கள்னா உலகத்தார் படிப்புக்கு அஞ்சுவார்கள் என்று இப்படி ஞானிகளுடைய பெருமையும் ஞானிகள் தன்மையும் ஞானிகளை வழிபட்டவர்கள் அடைகின்ற பலனையும் இதுல தெளிவா இப்படி சொல்றாரு. அதுக்கு மேலே இன்னும் நிறைய வருகிறது. அவற்றை இது இப்ப இந்த ஐவகையாகவையில் ரொம்ப சிறப்பான விஷயங்களை சொல்லுது, சிறப்பான விஷயங்கள் இன்னும் சிறப்பான விஷயங்கள் இதுல வருகிறது. அதனால சொல்ல வேணும் கேட்க வேணும். அதனால இப்படி பரமேஸ்வரன் ஒரு நல்ல கிருபையினாலே நமக்கு இந்த நூல்களையும் ஆசிரியர் இருக்கிறார். அது செய்வர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய புதையல் முக்கிசம் அனுபவிக்கிறவா ரொம்ப பழகம். அதனால பகவான் நமக்காவது இந்த எண்ணத்தெண்ணம் மாத்தாமல் இன்னும் நல்ல முடியாது, நமக்கு தைரியத்தையும் கொடுத்து இடையூரை நீக்கி நல்ல அனுபவிடா அப்படின்னு சுவாமி பண்ணது நடக்கும். அதனால இப்படிப்பட்டவர் நல்ல நூல்களே ஆண்டவன் நமக்கு தந்திருக்கிறார் என்றால் அதுவே அவனுடைய கருணை.

சற்புணர் மேயா உபிலா

மன்னன் கோன் முறை அரசு இக்குறைகளாவீர்கள் வாழ நான் மறையரங்கடோங்கன தமம் எழுதி நல்க மேன்மை செய்வநீதி விளங்குக உலகம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்க்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: களரீற்றறிவார் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இன்னவண்ணம் இவருடைய இழிகுள் பாண்டி நன்னாட்டு மண்ணு மதுரை திருவாலவாய். இறைவர் வருவன்பால் பண்ணு இசைப்பாடலில் பரவும் பானபத்திர பாலனார் பத்திரனாருக்கு நன்மனீடு விருஞ்சல்கள் நல்க வேண்டிய அரசனை பாடி அரச சபையில போய் பாடிக்கிட்டு இருந்தாரு. அரச சபையில பாடினவருக்கு அப்புறம் இவர் வந்து விறகு வெட்டியாளா வந்து அவருடைய பெருமையை காட்டி பானபத்திரனுக்காக சிவபெருமான் விறகு சுமந்தார் என்று தெரிந்து, அதன் பிறகு சிவபெருமானுக்கு இவ்வளவு பிரியமுடையவராய் இருக்கிற நீங்க வந்து இந்த சபையில பாடிக்கிட்டு இருக்க வேண்டாம், சிவபெருமானையே பாடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பொண்ணும் பொருளையும் கொடுத்து போச்சொல்லிட்டான் பாண்டி. அவர் வாங்கிட்டு வந்த பொண்ணும் பொருளை எல்லாம் தன்னுடைய சீடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உற்றவர்களுக்கும் கொடுத்துட்டாரு, தனக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டாரு, அது கொஞ்சம் நல்ல தீர்ந்து போச்சு. அதன் பிறகு சிவரை பாட வேண்டியது, வர வேண்டியது, இருக்கிறது சாப்பிட வேண்டியது, அப்புறம் பட்டினியாக இருக்க வேண்டியது புரிய வச்சு பாட வேண்டியது. அது சாமி தெரிஞ்சு என்ன பண்ணாரு, பானபத்திரன் நம்மளையே பாடிக்கிட்டு இருக்கிறானே, நம்மளையே பாடிக்கிட்டு இருக்கானே, அவன் அந்த மாதிரி பட்டினியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாண்டியனுடைய பொற்களஞ்சியத்துல பாண்டியனுக்கு தெரியாம தங்க காசு வெள்ளி காசு வெள்ளியில செஞ்ச ஒரு ஆபரணம் தங்கத்துல செஞ்சிருக்கிற ஆபரணம் இந்த மாதிரி பொருளை தினா ஒண்ணு இவருக்கு முன்னால வைக்கிறது, பாண்டவருக்கு முன்னால கடவுளையும் சொல்லிட்டார் இந்த மாதிரி உனக்கு முன்னால இருக்க அதை எடுத்து நீ விசேஷம் பண்ணிக்கோன்னு சொல்லி அருள் பண்ணாரு. அதே வந்து திறந்தவரும் அதை எடுத்து ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆறு பானபத்திரம் இப்படியே கொஞ்ச நாள் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் என்ன பண்ணாரு சாமி, பல நாள் திருடு ஒரு நாளைக்கு அகப்பட்டுக்கலாம், பல நாள் திருடு ஒரு நாளைக்கு அகப்பட்டுக்கலாம், நான் இப்படியே திருடி திருடி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு, அது காவல்னா பலமான காவல் போட்டிருக்காங்க களஞ்சியது. யாரு? பாண்டியர். யாரும் கொடுக்க முடியாது அந்த காவல், அவ்வளவு பெரிய காவல். அப்படிப்பட்ட காவல் இருக்கும் போது இந்த மாதிரி பொருள் திருடு போயிருக்குது குறைஞ்சிருக்குன்னு சொன்னா இது வேற யாரும் திருடி இருக்க முடியாது, சொக்கநாதர் தான் திருடி இருப்பான்னு ஏமர சொன்னாலும் சொல்லிடுவான், நினைச்சாலும் நினைச்சிடுவான். இனிப்பட காவல்ல வேற மனுஷன் திருடி இருக்க முடியாது, சொக்கநாதர் தான் திருடி இருப்பாருன்னு கூட நினைச்சிருவான். அதனால அந்த வம்பு வேண்டாமப்பா, நான் ஒரு கடிதம் எழுதித்தாரு, அதை கொண்டு போய் சேரன்ட்ட ஒரு ஊருக்கு கனவுல யாருக்கிட்ட பானபத்திரன் குளிச்சு பார்த்தா கையில கடிதம் இருக்கு, கையில என் கடிதம் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம், அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு சேரமான் பெருமான்ட்ட போனாரு பானபத்திரன். பானபத்திரர் தினந்தோறும் என்ன பண்றவர், அவரு தினந்தோறும் ஜெயவருமான பாடுறவர். பானம் இசை பத்திமையார் பாடுதலும் பெருங்கடித்தான் கோணலிடம் பிரச்சனை கோழியம் பெருமானே என்பது சம்பந்தர் தேவார், சம்பந்தரோட சொல்றாரு அந்த பானபத்திரர். அவரு பானபத்திரருக்கு திருமுக பாசுரம்னு இவர் அந்த பாட்டு சிவபெருமான் கொடுத்ததுக்கு திருமுக பாசுரம்னு வேறு, அது 12 வரிகளையுடைய 12 வரி. அந்த பாட்டை எழுதி அப்ப ஓலை எழுதி கடிதாசி கிடையாது, ஓலையில் எழுதி அது கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு போனார். அந்த பாட்டை கேட்டு பாருங்க. பண்ணும் இசைப்பாடலில் பரவும் பாணனார் பத்திரனாருக்கு நன்மை நீடு பெருஞ்செல்வன் நல்க வேண்டிய அருள் புரிவார். அந்த பாட்டு எப்படி பாட்டுன்னா, தன்னுடைய விலாசம் முதல்ல, அதுக்கு மேல அந்த கடிதத்தை பெறுகின்றவனுடைய சிறப்பு பேரு, அதுக்கு மேல சமாச்சாரம், இதை கொண்டுகிட்டு வர்ற ஆளு, விஷயங்கள் அத்தனையும் அந்த பாட்டுக்குள்ள 12 வரிக்கும் எழுதியிருக்காரு. இல்ல கடிதாசி எழுதி பழகியிருக்காரு பாருங்க சிவபெருமான். மதுரை சோமசுந்தர கடவுள். மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலமும் பால் நிற வதிச்சிறகு அன்னம் பயில் ஒளி ஆரவாயு. குரிசை மதில்கள் உயர்ந்திருப்பது, அது சந்திரன் தோய்ந்து போவானா, சந்திரன் உராய்ந்து விட்டு போவானா, அவ்வளவு உயரமா மதில் மதுரையில். அந்த கூடல் பதியில, அது கூடல்னு பேரு, மதுரைக்கு கூடல் நகரம்னு பேரு. அந்த கூடல் பதியிலே இருக்க பதியிலே பால் நிற வரித்திறகு அன்னம் பயில் போலி, அதனால பால் போன்ற நிறமுடைய அன்னப்பச்சிகள் வசிக்கின்ற சோலைகளை உடையது. அப்படின்னா அந்த ஊரினுடைய வனம், ஊரினுடைய வனம் வறட்சியான ஊர் அல்ல. அதான் மாடம் இருக்கிறது, மதில்கள் இருக்கிறது, சோலை இருக்குதுன்னா அப்போ ஊர் எப்படிப்பட்டதா இருக்கும், நல்ல சிறப்புடையது. இப்போ ஊஞ்சிறப்பா தான் இருக்குது, அப்போ ஊஞ்சிறப்பா மதுரைமா நகரம். அது அருணகிரிநாதர் சொன்னார், கனக மிகும்படி மதுரை வளம்படி அதனில் வளர்ந்தருள் விருமாடு. கனகம், கனகம்னா என்ன, தங்கங்கள் பணம். கனக மிகும்படி மதுரை வளம்படி அதனை வளர்ந்தருள் விருமாடு. ஆரவாயில் மன்னிய சிவன் யார், ஆரவாயில் இருக்கிற என் பேர் சிவன் பேரு, யான் முடிவெருமாற்றம் நான் எழுதிய கடிதம். பருவ கொண்ணு படியன பாவலருக்கு, பருவகாலத்து மேகம் போல பாவலர்களுக்கு, பாவலர்னு அப்படிதா பாட்டு பாடு, பாட்டு பாட வல்லமை உடையவர்கள் பாவலர். வளர், வளர்னா வல்லமை உடையவர், பாடுவதிலே வல்லவர், நாவலர் பாவலர். அப்படி பாவலர்களுக்கு பருவகாலத்துல மழை பெய்யும்பார், அதுபோல வாரி கொடுக்கின்ற வள்ளலாகிய சேரமார். இதுலயே தெரிஞ்சு போச்சா இவர் எழுதுறாங்க. பருவக்குன்னு படியன பாவலருக்கு உரிமையின் உரிமையின் உதவி, உரிமையின் உரிமையின் உதவி. மனமும் வாக்கு ஒரே மாதிரியாக, உள்ளொன்று வச்சு புறமொன்று இல்லாமல் ஒரு மனசாக, உரிமையின் உரிமையின் உதவி ஊழிதுகள். அதனாலே புகழ் பெற்றவர் ஊழிதுகள். குருமாமதிபுரை, குருமாமதிபுரைன்னா வெண்கொற்றக்குடை, அதனால வெண்மநிறம் பொருந்திய அந்த வெண்கொற்றக்குடைன்னு சொல்றது. அந்த குடைக்கு கீழே இருக்கிற குலவிய குடைக்குள் செருமா உழைக்கும், செருமானா போரிலே வல்ல குதிரையை செலுத்துகின்ற சேரலன் காவி. பண்பால் யாழ்வையில் பானபத்திரர், யாழ் வாசிக்கின்ற பானபத்திரர், பன்முறை தவறாது வாசிக்கின்ற பானபத்திரர். பன்முறை அந்த ராகம் தாளம் முதலானதெல்லாம் தவறாமல் வாசிக்கிறோம், அதோடு பண்போடு வாசிக்கிறோம். கல்வி இருக்கிறது செருக்கு இல்லாம பண்போடு இருக்கிறது, புரியுதா? பண்பால் யாழ்வையில் பானபத்திரம். தன்போல் என்பால் அன்பன் தன்பால், தன்போல் என்பால் அன்பன் தன்பால், தன்போல்னா உன்னை போலவே என்னிடத்துல அன்புடையவே, அப்படி சொல்ற உன்னை போலவே என்னிடத்துல அன்புடையவன். தன்போல் என்பால் அன்பன் தன்பால், உன் இடத்துக்கு வர்றான் காண்பது விருதி போந்தவன். அவன் எதுக்கு வர்றான்னா உன்னை பார்த்துட்டு வரலாம்னு வர்றான், உனக்கிட்ட வாங்கிட்டு வரலாம்னு வரல, உனக்கிட்ட கேட்க வரல, காண்பது கருதி போந்தனும் உன்னை பார்க்கலாம்னு வர்றான். சரி, அதோடு விட்டுட்டான என்ன பண்றதுன்னு என்ன பண்ணார் கடைசி வரி, மான்பொருள் நிறைய அவனுக்கு பொருள் கொடுத்து வரங்கு, அதான் விஷயமே, மான்பொருள் கொடுத்து வர கொடுப்பது, அதிகமான பொருளை தந்து வர விடுப்பதுவே. அன்னைய அவனுடைய பாட்டு, அவனுடைய தன்மை, அவனுடைய தவம், அவனுடைய சிறப்பை பார்த்தீங்கன்னா உன்ன அவனை விட மனசு வராது, உனக்கு அவனை விட மனசு வராது, நீ அங்கேயே வச்சுக்குவ. அவன் இங்க திறந்தோறு அவன் பாட்டை நான் கேட்கணும், அதுக்காக அவனை இங்க அனுப்பிச்சு விட்டு அப்படின்னு மான்புருள் கொடுத்து வர கொடுத்து. இப்படி பாட்டு மதிமலி புருஷை மாடக்கூடல் பதிமிச்சு நிலவும் பால் நிற வரித்திறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன்யான் ஒளிதரு மாற்றம் பருவக்கொன்னு படியன பாவலருக்கு உரிமையின் ஒருமையின் உதவி உரிதிகள் குருமா மதிபுரை குலவிய குடைக்கள் செருமா கொய்க்கள் சேரலம் காண்க பண்பால் யாழ்வையில் பாடபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான்பொருள் கொடுத்து வரந்து. இப்படி பாட்டை எழுதி கொடுத்தார், அதை வாங்கிக்கிட்டு பாடபத்திரம் சென்றார். அப்படி சென்று அந்த ஓலையை சேரமான் பெருமாளத்துல கொடுத்தாரு, அவன் வாங்கி தரையில வைத்தான். அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தான். சிவபெருமானும் நமக்கு ஓலை எழுதி அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு எப்படி சந்தோஷமா இருக்கு. நம்மையும் உருளாக இல்லை, நமக்கு சிவபெருமான் இப்படி கடிதம் எழுதி அனுப்பிச்சிருக்கிறாருன்னு சாதாரணமா ஒரு தெரிஞ்சவங்க கருதாச்சு. கடவுள் இல்லையா? அதிர்கடல் உதியர் வேந்தற்கு அருள் செய்த வருமையாலே எதிர் செல்வத்துக்கு ஏற்ற அதற்கு மேலே அந்த ஓலையை படி எடுக்க சொல்லி, படி எடுக்கன்னா நகல் பண்ண சொல்லி, அதை பத்திரமாக பூசகுமில் வச்சுட்டு, அதுக்கு மேலே வானபத்திரத்துக்கு பல வகையான வாசனை திரவியங்கள் அந்த பன்னீர் முதலானெல்லாம் கலந்ததுனால அவரை ஸ்நானம் பண்ண வச்சு, அவருக்கு பச்சாடை வச்சு, மாலை போட்டு, நகர் வளங்கி விட்டு, யாரை மேலே வச்சு நகர் வளங்கி விட்டு, யாரை பானபத்திரத்தை நகர் வளங்கி விட்டு, பாத பூஜையை பண்ணி களஞ்சியத்தை திறந்து விட்டு நீங்கள் வேண்டியதை வாரிக்கலாம் சேரவானுங்க. அதன் பிறகு யாரு நீங்கள் கொடுப்பதை கொடுக்கலாம். அவர் அள்ளி அள்ளி போதும் போதும் போதுங்க அள்ளி கொடுத்து முட்டையை கட்டி ஆட்கள் தலையில ஏற்றி விட்டார். அவரை சிவனுக்கு போ சொல்ல ஆட்கள் தலையில ஏற்றி விட்டார். அவர்கள் வந்து மதுரையில் வந்து முந்து கொடுத்துட்டு போனார். ஆறு சேரமான்பருடைய ஏவலர்கள் அப்படி சங்கப்பலவர் திருமுகத்தை தலைவே கொண்டு பத்திரனார் அங்கப்பொழுதைய புறப்பட்டு மலைநாடடைய வந்தேதி துங்கப்புருஷை கொடுங்கோளூர் தண்ணீர் புகுந்து துண்ணுகுடி மங்குள் தொடங்க மாளிகை முன் வந்து மன்னர் தெரிவித்தார். அப்படி பானபத்திரரை போற்றி அவருக்கு நிறைய பொருளை கொடுத்து அதன் மூலமாக சோமசுந்தரக்கடவுளுடைய அருளையும் பெற்றார், வெள்ளியம்பலத்தருளையும் பெற்றார், பொன்னம்பலத்தருளையும் பெற்றார். முன்ன பொன்னம்பலத்தை பூஜை பண்றாரா அவர் பண்ண நடராசர் பூஜை, நடராசர் அடியில சிதம்பரேஸ்வரர்னு எழுதியது அந்த நடராசர் அடியில தமிழ்லயே சிதம்பரேஸ்வரர் மலையாளத்துல தமிழ்ல எழுதியது. அப்படி சிறப்பை பெற்றார். அதற்கு மேலே வந்து எல்லா பிராணிகளும் பேசுகிற அந்த ஒலியினுடைய ரகசியத்தை அதனுடைய பொருளை அறிந்து கொண்டவர். ஆடு மாடு குதிரை பச்சிசாதிகள் எல்லாம் பேசுறது என்ன பேசுதுன்னு தெரியுமா? பாட்டை பிராணிகள் பேசுற பாட்டை எல்லாம் அப்படிப்பட்டவர். தினந்தோறும் பூசையை ஆன்மார்த்த பூசையை விடாம செய்வார். வானக்கங்கை நதி புதிந்த மல்விசடையார் வழிபாட்டு தூணர் சிறப்பின் அர்ச்சனையான் துண்டு உரிவார். தமக்கு ஒரு நாள் தேன கலந்த கொண்டையினார் ஆடற்சிலம்பின் உரி முன்போல் மானப்பூசை முடிவின்கள் கேளாதொழிய மதிமயங்கி. அதனால தினந்தோறும் பூஜை பண்ணுவாரு. பூசையினுடைய ஒரு குறிப்பிட்ட சபையை வந்தவுடனே அந்த ஊலி கிடைக்கும், சிலம்பின் உடைய ஊலி. அந்த ஒலிய ஒரு நாள் கேட்காம நிறுத்திட்டார். கணக்கா 9 மணிக்கு சிலம்பு ஒலி கேட்கும் பூசியில் இருக்கும்போது. 9:00 கேட்கல, 9:30 வரையிலும் கேட்கல. கேளாமையினால இவருக்கு ரொம்ப வருத்தம். எப்படி இருக்கும் வருத்தம்? எப்படி இருக்கும்? ரொம்ப வருத்தமா. இது சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்கிறது அல்ல. சிலம்புலி எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. இப்ப சிலம்புலி காட்டான்னு நீங்க வரலாறுல கதையில கேட்கறது எத்தனை பேர்த்த கேட்டுருக்கு? இவரைத்தான் கேட்கு. சிலம்புலி காட்டாருன்னு வேற நாயன்மார் இல்ல கதையில வரலே இல்லை. இவர் தான் சிலம்புலி. அப்படிப்பட்ட சிலம்புலியை கேட்க கொடுத்து வைத்த பாக்கியமுடையவர் ஒரு நாள் அந்த சிலம்புலி கேட்கல, நிறுத்திட்டார். நிறுத்தின உடனே இவருக்கு ரொம்ப வருத்தம். அப்படி வருத்தம் வந்து பூசையை வேகமா குடிச்சார். 9:30 வரையும் பார்த்தாருப்பா சிலம்புலி கேட்க. இப்ப நம்ம மேல ஏதோ குறை இருக்க மாட்டேங்குது, அதனாலதான் சிலம்புலியை கேட்காம நிறுத்தி விட்டார். அவர் மறக்கற வருமல்ல, மறக்கற வருமல்ல, உதியா மரியா உணரா மறவா அம்பார் அருள்னாரு. நினைக்கிறதும் இல்லையா மறக்கிறதும் இல்லையா? மறந்தாத்தான் அப்புறம் நினைக்க. உதியா மரியா உணரா மறவா விதிமாலதியா விமலன் முதல்வா. அதனாலே நம்ம மேல ஏதோ குறையாட்டுறது அப்படின்னு சொல்லி பூஜையை வேகமா முடிச்சு உடைவாளை எடுத்து குத்திக்க போனாரு. இளம்பொலி கேட்காம பண்ணிட்டாரு சாமி. அப்ப நம்ம மேல ஏதோ குத்த மாட்டது, இப்ப ஏற்பட்ட எண்ணம் இருந்தா என்ன இல்லாட்டியெல்லாம். பூசை கடிது முடித்து அடியேன்.

0: ஒரே கலகலகலன்னு அதிகமா இருக்கு.
1: ஆடர்ச்சிலம்பின் ஊலிகேடா உடைவாள் அகற்றி அங்கை மலர் கூட தலைமேற்குருளி குண்டு விழுந்து தொழுதெடுந்து நீடப்பரவி மொழிகின்ற
0: பெருமானே. இவ்வளவு நேரம் அந்த சிலம்புலி எனக்கு கேட்காம தாமதமா இப்படி கேட்க வைத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டான்.
1: நெடுமால் கிரமன் அருமறையும் தேடற்கரியாய் திருவருள் முன் செய்யாது ஒளிந்தது என்றார். செய்யாது இவ்வளவு
0: நேரம் எனக்கு அந்த சிலம்புலியை கேட்காம தாமதத்ததுக்கு என்ன காரணம் சாமின்னு கேட்டார். அப்படி கேட்ட போது சாமி அசரீதியா சொன்னாரு, நம்ம மன்று இருக்குவாரு சிதம்பரம், அதுல வந்து ஆரூரன் பாடிக்கிட்டு வந்தான். ஆரூரன்னா சுந்தரன், சுந்தரன் பாடிக்கிட்டு வந்தான். அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஞாபகத்துல உனக்கு இந்த சிலம்புலியை கேட்க கொஞ்சம் தாமதிச்சிருக்காரு. சுந்தரன் பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தேன், அது கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஞாபகத்துல பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்த ஞாபகத்துல உனக்கு சிலம்புலியை கேட்கறது கொஞ்சம் தாமதமா பண்ணிட்டேன். அளவில்லாத ஒரு ஆச்சரியம் அதிசயம் அன்பு ஆனந்தம் சொல்ல முடியல. இத கேட்ட உடனே என்னது சுந்தரே வந்து பாடிக்கிட்டு இருந்தாரா இவருக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாரா என்ன அநியாயத்தை சொல்றது? அப்படின்னா அந்த சுந்தரை எப்படி பாடி இருப்பான்? அந்த சுந்தரே பாட்டு எப்படி இருக்கும்? சுந்தரை எவ்வளவு வேண்டியவனா இருக்கணும்? நல்லா விளங்குதா?
1: மண்பின் இடையினம் கூத்தாடல் என்ற பொழுதில் இறைவராம் எதிர் நின்றருளாதடு ஒலியால் மண்பின் இடையினம் கூத்தாடல் வந்து வணங்கி வந்தொண்டன் ஒன்றும் உணர்வால் நம்மை போற்றி உரைசேர் பதிகம் பாடுகிறால் இங்கு கேட்டு வரத்தாட்டும் என்றார். அவரை நினைப்பிப்பாரு.
0: அதனாலே அவருடைய பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தேன், அதனாலே உனக்கு சிலம்புலி கொஞ்சம் தாமதமா கேட்க முடியும் பண்ணினேன்னார். இது எதுக்கடா பண்ணார்னா அவரை இவரையும் சேர்த்து வைக்கிறது
1: என்றார். அவரை நினைப்பிப்பார்.
0: அவரை நினைக்க வைத்து அவரோடு இவருக்கு உறவு உண்டு பண்ண வச்சு ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து யானையிலையும் குதிரையிலையும் கைலாயத்து கூட்டிட்டு போறாங்க. யானையிலையும் குதிரையிலையும்
1: என்ன அடியார்க்கு வர அருளும் கருணை.
0: அடியார் மேல இவருக்கு இவ்வளவு கருணை இருக்குது, பாட்டு மேல இவ்வளவு குறி இருக்குது, சுந்தரன் மேல இவ்வளவு குறி இருக்குது, அவரு எப்படிப்பட்டவரா இருக்கணும் அதுக்கு முடிஞ்சு தெரியாது.
1: என்ன அடியார்க்கு வர அருளும் கருணை இருந்தவார் என்று சொன்னேன் செடையார் திருநடஞ்சை புலியூர் பொன்னம்பலம் இறங்கி தண்ணீரில்லா வன்றொன்றர் சமையல் காண்பான் என விரும்பி நன்னீர் நாட்டு சிலமயந்தார் நாமச்சேரன் கோமானார்.
0: அப்படி பாட்டு பாடுற சாமியே மயங்கராப்புல பாட்டு பாடுறாள்னு அப்புறம் போய் அவரை பார்க்காம இருக்கமா இருக்கலாமா? உடனே உத்தரவு ஓட்டாரு, மந்திரிக்கு உத்தரவு ஓட்டாரு, ராத கஜ துரங்கபதாலியோட புறப்பட்டாரு. ராத கஜ துரங்கபதாலியோட நாலு சேனையோட மலைநாட்டுல இருந்து கடல் போல புறப்பட்டது சோழ நாட்டுக்கு வந்து
1: பொன்னார்மௌலி சேரலனார் போற்றும் அமைச்சர் கது எம்பி நன்னாட்டு பெரும் பயனை எழுக என்று நலஞ்சாற்றமின்னால் அயிர்வேர்
0: போல அமர் அவர் வெந்தி நிலரும் செனவீரன் அந்நாட்டுள்ளார் அடைய நிரந்தடைந்தார் வஞ்சி அகல் நகர்வா. அப்படி மலைநாட்டிலிருந்து புறப்பட்டாரு, கடலில் புறப்படுவது போல புரண்டு வந்தது. அப்படி வந்து பொன்னி நீர் நாட்டுக்கு வந்தார். பொன்னி நீர் நாடுங்கிறத நம்முடைய சோழ நாடு. அப்படி பொன்னு நாட்டுக்கு வந்து பொன்னி தீர்த்தம்

அடி. அதற்கு மேல திருப்புலியூர் செம்பொன் மன்று நடம்போத்த உருக மனத்துடன் சென்றார் உரியாசின் இருந்தார். அப்படி பல தலங்களையும் வணங்கி கொண்டு பல அரசர்கள் பல அருளாளர்கள் பல அடியவர்கள் எல்லாம் இவருக்கு வேண்டி உபசாரங்களை செய்ய அதையெல்லாம் பெற்றுக் கொண்டு சிதம்பரத்துக்கு போனார். அப்படி சிதம்பரத்துக்கு போய் தில்லை மூதூரை எல்லையை வணங்கினார். தில்லையின் பெயர் எல்லையை வணங்கினார். அப்படி எல்லையை வணங்கி உள்ளே புகுந்தாரு. திருவீதியை இறங்கினாரு. தலைமையர் கரம் ஊப்பினாரு. அதுக்கு மேலே எழுநில கோபுரத்தை அணைந்தாரு. அதற்கு மேலே கண்ணீர் ஆறாக பெருகியது. உள்ளே நுழைந்தாரு. பேரம்பலத்தை வணங்கினாரு. அதுக்கு மேலே சித்தம்பலத்துக்கு போனார். பேரம்பலம்ங்கிறது அந்த ஆயிரக்கால் மண்டபம். பேரம்பலத்தை வணங்கினாரு. அதுக்குள்ள சித்தம்பலத்துக்கு போனார். சித்தம்பலத்துலதான் ஆடி இருந்தார் சார். சித்தம்பலத்துலதான் ஆடி தரிசனம்னா நடராஜா தரிசனம் தான் தரிசனம். எல்லா தரிசனமும் அதுக்கு அடுத்ததுதான். தரிசனம்னா நடராஜா தரிசனம், அபிஷேகம்னா நடராஜ அபிஷேகம், காட்சின்னா அதுதான் காட்சி, தலம்னா அதுதான் தலம். அப்படிப்பட்டது தீர்த்தம் என்பது சிவகங்கை. எத்தரும் தலம் இழிப்புலியூர் நூற்றி அம்பல கூத்தனது உண்டு. நூற்றினா நடராஜா, தீர்த்தம்னா சிவகங்கை, தலம்னா சிதம்பரம். திருச்சிற்றம்பரத்துக்கு போனாரு. அளவில்லாத ஆனந்தத்தோடு உள்ளே ஊர்ந்தாரு. அவர் ஆனந்த தாண்டவம் ஆடிட்டார். அந்த தாண்டத்துக்கு ஆனந்த தாண்டவம். அளவில் இன்ப பெருங்கூத்தர் ஆட எடுத்த கடல் காட்ட. அந்த எடுத்த திருவடி, எடுத்த திருவடிங்க அந்த தூக்கிய திருவடி திருவாடி, இடது திருவடி அது எடுத்த பொருவா. குனித்த புருவமும் குவைச்ச வாயில் குமும் சிரிக்கும் பனித்த கடையும் பவடம்போர் மேனியர் பால் வெண்ணீர் இனித்த முறைய எடுத்த பொற்பாதமும் காணப்பட்டால் மனித பிறகு வேண்டுவதே இந்த மாதிரி. சாப்பிட்றதுக்காக தூங்கிறதுக்காக வந்து பெருஜாதி உள்ள வருவதற்காக மச்சூடு கட்டுறதுக்காக மனித பிரிவு வேண்டிய இல்லை. எடுத்த பொற்பாதத்தை காண்பதற்காக மனித பிரிவு வேணும்னார். குனித்த புருவமும் கொவை செவ்வாயிற்கும் ஜெரிப்பும் பனித்த சடையும் பவளம்போரும் எனியில் பால் வெண்ணீர் நித்தமுடைய எடுத்த பொற்பாதம் காணப்பட்டால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாதிரி. அதற்காகத்தான் அந்த பிறவி வேணும். அளவில் இன்ப பெருங்கூத்தர் ஆடை எடுத்த கடல் காட்ட உளமும் புலனும் உருவடி சென்று உருக போற்றி உயின்றார் களனி விடமைத்து அளித்த அமுதந்தி மந்திர் கடல் வைத்து வளரும் திருக்கூத்து அமுது உலகுக்கு அளித்த கருணை வழுத்தினாரு. விஷத்தை கழுத்துல வச்சுக்கிட்ட அமுதத்தை கொடுத்தார் அல்லவா, அந்த அமுதம் இல்லாமே இந்த திருப்பூத்து என்கிற அமுதத்தை உலகத்துக்கு கொடுத்த அந்த கருணையை போச்சு. இந்த திருப்பூத்துக்கு அமுதுன்னு பரமஞானிகள் அந்த கூத்துல வருகின்ற அமுதத்தை உண்ணுகிறார்கள். சாதாரணமானவர்களுக்கு புரியாது, சாதாரணமானவர்களுக்கு இதெல்லாம் புரியும். திருப்பூத்துல வருகின்ற அந்த ஆனந்தத்தை பருகுகிறார். திருப்பூத்துல வருகின்ற ஆனந்தத்தை பருகு. அப்படிப்பட்ட அந்த திருப்பத்தை கண்டாரு. அளவில்லாத ஆனந்தத்திலே மூழ்கினாரு. ஆறா ஆசை ஆனந்த கடலில் சிலேத்து அமர்ந்தருளால் சீரார் வண்ண பொன் வண்ண திருவந்தாரி திருப்படிக்கு பாராதரிக்கு எடுத்தேத்தி பணிந்தார் பருவம் அடைபுரியும் காரால் நிகர்க்க அரிய உடை கையார் களறி தறிவார். அந்த பொன் வண்ண தந்தாரின்னு ஒரு நூல் பாடினாரு சார் ரிஷேரமான். பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்ச்சடை வெள்ளிக்குன்றம் தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஐஷருக்கே என்பது இந்த பாட்டு. இப்படி ஒரு பாட்டு பாடியிருந்தாரு பொன் வண்ணத்து அந்தாரியும் பாடி. அவருடைய தம்பிரானார் இதிலிருந்து தமிழ் சொன்னாலை கேட்பிக்க உம்பர்வாட நடமாடு ஒருவரதற்கு பரிசில செம்பொன் மணிமந்தில் எடுத்த செய்யவாத திருச்சிலம்பின் இன்பங்கிட எழுந்தவரில் தாமதியை கேட்டார். இவர் பாடினார் இந்த ஒலியை அவர் கேட்டார். அவர் ஆடினார் அந்த ஒலியை இவர் கேட்டார். இந்த பாட்டுக்கு பரிசு தந்தார்னார். பாடியதற்கு
பரிசாக சிலம்பொலிய அங்க கேட்க வச்சாரா இங்க சிதம்பரம். ஆடற்சிலம்பின் ஒலி கேட்பார், அழகில் இன்ப ஆனந்தம் கூடப்பற்ற பெரும்பேற்றின் கொள்கை வாய்ப்ப கும்பிடுவார். நீடப்பணியின் காலமெலாம் நின்று தொழுது புறம்பூந்து மாட திருமாளிகை வீதி வணங்கி புறத்து வைகிறார். அப்படி ஒலிய கேட்டார், அளவில்லாத மகிழ்ச்சி வெள்ளத்திலே மூழ்கினார். அப்படி சில நாள் தங்கி இருந்தங்கே கும்பிட்டாரு. பரவந்தில்லை வட்டத்து பயில்வார் பைம்பொன் அம்பலத்துள் அறவும் புனலும் சடையாட ஆடுவார் கூத்து ஆறாவை விறகும் காதல் உட்கொங்க வேதம்படியும் திருப்படிக்கு இறகும் பகலும் பரிஞ்சேற்றி இன்பஞ்சிறப்பு அன்னாளில் ஆடம்பெருமான் பாடல் கேட்டருளி தாழ்ந்தபடி தமக்கு கூடும்பரிசால் முன்பொருளை செய்த நாவரூர் கோவை நீடும் பெருங்காதலிற்கான நரேந்திர நினைவு நிரம்பமால் தேடும் பாதல் அருந்தால் திருவாரூர் மேல சில இருந்தார். அப்படி மகிழ்ந்து அந்த திருக்கூட்டை கண்டவர் அதற்கு மேலே சுந்தரமு சுவாமியை பார்க்க வேண்டும் என்று எண்ணினார். திருவாரூருக்கு புறப்பட்டார். பிரிய முடியாதபடி சிதம்பரத்தை பிரிய முடியாதபடி பிரிந்து திருவாரூருக்கு சென்றார். அப்படி செல்லும் போது அவருடைய வரவு நம்பியாரூராய சுந்தரமு சுவாமிக்கு வரவு முன்னையே தெரிந்தது. இவருடைய வரவு முன்னையே தெரிந்தது. நம்பிதாம அண்ணாட் போய் அப்போது சுந்தரர் வந்து என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? அப்பத்தான் நாகப்பட்டினத்துக்கு போயிட்டு வந்து வீட்டில் இறங்கினாரா. ஏசி காரில் போய் நாகப்பட்டினத்துக்கு போய் சாமி கிட்ட முட்டு மாலை அத்தரு புனுகு செவ்வாது பத்து வஸ்திரம் அதுக்கு மேலே வேண்டிய ஆபரணாதிகள் அதுக்கு மேலே குதிரை இன்னும் வேண்டிய என்னென்ன பொருள் வேணுமோ வீட்டுக்காரிக்கு வேண்டிய நகைகள் வீட்டுக்காரி பரவநாட்டிக்கு வேண்டிய நகைகள் எல்லாம் வாங்கிக்கிட்டு அதை ஒரு வேனில் ஏற்றிக்கிட்டு வந்து அப்பத்தா இறங்கியிருக்கிறாரு திருவாரூர். அதுதான் அந்த திருநாகக்காரணத்தை பற்றியும் பத்து பாட்டு அருமையான பாட்டு.

0: அவை ஊனத்தந்தருளி மிக்கு நிதானாரும் கத்தூரிகாமல் சார்ந்து பணித்தருள வேண்டும். கடல் நாகை காரோணம் நெறியிருந்தீரே அப்படி பெற்றுக்கொண்டு அங்க வந்து எழுந்தருளியிருந்தார். வந்து சேரர் பெருமானார் மன்னன் திருவாரூரை அந்தநாளர் பெருமான அரச பெருமான் வரப்பெற்று சிந்தனைகளை எதிர்கொண்டு சென்று கிடைத்தார். சேரனார் சந்தவரைத்தார் வன்றொண்டர் முன்பு உருந்தி உடந்தாள் விருந்து உருத்தி உடந்தாழ்ந்தார். முன்பு பணிந்த பெருமாளை தாமும் பணிந்து முகந்து எடுத்து அன்பு உருக தழுவி விரைந்த அவர் ஆர்வத்தோடு தொழுவ இன்ப வெள்ளத்திடை நீந்தி ஏறமாட்டாது அலைவார்போல் என்பு உருக உயிர் ஒன்றி உடம்பு ஒன்றாம் இணைய சென்றார். சரமான் பெருமாள் சென்றார். அவருடைய வரவை அறிந்து சுந்தரமுனி சுவாமி வந்து எதிர்கொண்டு அழைத்தார். இருவர் அளவில்லாத மகிழ்ச்சியினாலே இருவரும் ஒன்றானார்கள். அப்படி இருவர் ஒன்றாகி அதற்கு மேலே தன்னுடைய மாளிகைக்கு அழைச்சிக்கிட்டு போனார். யாரு? சேரமான் பெருமாளை. இரண்டு பேரும் அயால சென்று முதல்ல திருவாரூர்ல தியாகராஜ பெருமாளை சென்று பாடினார்கள், வணங்கினார்கள், வாழ்த்தினார்கள். அளவில்லாத மகிழ்ச்சி. அதன் பிறகு தன்னுடைய மாளிகைக்கு கொண்டு வந்தார். வந்து பிரமாதமான சிறப்பான விருந்து சேரமான் பெருமாளுக்கு சுந்தரமுனி சுவாமியுடைய மனையில சிறப்பான விருந்து நடந்தது. சில நாள் தங்கி இருந்தார்கள். சென்று அயால சுவாமியை கும்பிடுவது பாடுவது அந்த மாதிரி ரொம்ப சிறப்பான முறையில சேரமான் பெருமாளும் சுந்தரமுனி சுவாமியும் சேர்ந்து திருவாரூரிலே இருக்கிறார்கள். திருவாரூரிலே இருக்கிறார்கள். அதன் பிறகு இருவரும் புறப்படுகிறார்கள். அப்புறம் தலங்கள் இருவரும் சேர்ந்து வணங்கிய தலங்கள் பல, சுந்தரரும் சேரரும் சேர்ந்து வணங்கி பாண்டி நாடு சென்று வணங்கி இருக்கிறார்கள். பாண்டி நாடு சென்று இதுவரை வணங்கி இருக்கிறார்கள். அப்புறம் சோழ நாடு வந்திருக்கிறார்கள். அதன் பிறகு அவரோடு சேர நாட்டுக்கு சுந்தரம் வந்திருக்கிறார். இந்த வரலாறு எல்லாம் பின்னாடி நிறைய வருகிறது. அவர்கள் எல்லாம் தவறாது வந்து கேட்டு திருவர்களை வரவர்களும் இது மாதிரி அடியவர்களும் இது மாதிரி தெய்வமும் இது மாதிரி கதைகளும் வேற எங்கேயும் கிடையாது. மற்ற கதையெல்லாம் வந்து கேட்கவே பாவமா இருக்கும், இது கேட்க கேட்க ஆனந்தமா இருக்கும். அதனால இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரலாற்றை உடையது பெரிய புராணம். மற்ற வரலாறுகளை திருவாரூரிலே சுந்தரரும் சேரமான் பெருமாளும் இருக்கின்றார்கள் அந்த அளவிலே நிறுத்தி இருக்கிற திருவருளாலே சிந்திக்கலாம். நம்ம பார்வதேவதே
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

இப்படி உள்ளதான வேதத்துல இன்னும் பல பல விஷயங்கள் என்ன சொல்றார் அப்படிங்கறதாக இப்ப நாம கவனிச்சோமே. ஆனால் இப்ப பாருங்க, ஒரு அக்னிசயன கர்மாவில மண்ணால பானையெல்லாம் தயார் பண்ணி அந்த பானையில அக்னியை வச்சு இந்த பூமியே அக்னிஸ்வரூபமாக தியானம் பண்ணி பண்ண சொல்ற இடங்கள்லாம் இருக்கு. அந்த மண்ணை போய் அக்னின்னு சொல்லியிருக்கு. அங்க ஒரு பெரிய விசாரம் பண்ற பிரம்ம

0: संयोत्यापो वै सर्वा देवता देवताभिरेव यज्ञगं सकं सृजति वैगं सकं सृजति.
1: இதோட இருக்கட்டும். இப்போ இனவிட்டபிளா சில காரியங்கள் நடக்கும் பொழுது அந்த காரியங்கள்னால நமக்கு பலன் ஏற்படுமேயானால் அதுல நாம ஒரு வழி பண்ணணும். மண்ணாலையும் மண்ணை பிசைஞ்சு அதை உருட்டி ஒரு விதமாக தயார் பண்றேன். மிருதாச்ச அத்பிஷ்ட அக்னிஹி சீயத்தே. அக்னிச்சயனம்ங்கிறது நாலாவது காண்டம். அதுல குதிரையினாலையும் மண்ணை கொண்டனும் கழுதையினாலையும் மண்ணை ஓட்டின்னு வரணும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. அந்த மண்ணை கொண்டு வந்து அதை பிசைஞ்சு உருட்டி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மந்திரங்கள் அதில் அந்த கல்லெல்லாம் போட்டு சேர்த்து கொஞ்சம் உடஞ்சதான அரும கபாலை சகம் சஜதி. ஏன்னா நாம் போட்ட மண் அப்படியே பிசைஞ்சு வச்சாலும் பொம்முன்னு உட்காந்துடும். இந்த சிமெண்ட்டில் கொஞ்சம் கல் கலக்கணும்னு சொல்கிறானோ இல்லையா? இந்த இன்ஜினியரிங் வேலையெல்லாம் ரொம்ப நிறைய இருக்கு. அப்போது அதில் உடைக்கிற கல்லுக்கு என்ன பண்ணலாம்னா நல்லதாக உபயோகம் உள்ள கல்லெல்லாம் இதில் கொண்டாதே, இந்த பானை அப்புறம் உடைச்சிட போகிறோம். வேதமானது எக்கனாமிக்கலாக சொல்லியிருக்காங்க. அர்மக்கபாலம்னா என்னன்னா முன்னெல்லாம் அந்த மாதத்தில் பானையில் மண் பானையில் பண்ணிவிட்டு அது உபயோகம் ரொம்ப ஆகிடுச்சுன்னா போட்டு உடச்சிருவான். அது செல்லு செல்லாக விழுந்திருக்கும் கீழே. அதுக்கு ஒரு செல்லு செல்லுன்னு பெரிய. இப்போ நான் சொல்கிற ஃபோன் செல்லு இல்லை அது. இதை வச்சு இந்த பாண்டி விளையாடுவான். செல்லை போட்டு இப்படி தூக்கி எறிஞ்சால் அது பாண்டி. எது ஏதானிவா அனுபஜீவனியானி தான்யேவ சுசார்ப்பயதே. வேதம் எவ்வளவு தூரம் அழகா மைனூட்டா பேசுறதுங்கிறது எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லணும்னு. இந்த அர்மகபாலம்னு உபயோகம் இல்லாத போனதெல்லாம் எடுத்து வச்சு அதற்கப்புறம் அதை இந்த மண்ணோட கலந்து பிசைஞ்சு இந்த பானையை உருட்டு அந்த பானையை அக்னி ஸ்வரூபம் அதுல அக்னியை வச்சு உகான்னு பேர். அது அந்த உகாவில இந்த அக்னியை வச்சுண்டு பல நாள் காப்பாற்றி அதுக்கப்புறம் அந்த அக்னியை மேடையால் கொண்டு போய் வைக்கணும். இங்கே வேதம் என்ன பண்ணுறது ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த வேண்டாததாக தள்ளினத்தை போய் இது பண்ணு. இதுக்காக நீங்கள் புதுசாக கல்லெல்லாம் விலை கொடுத்து வாங்காதே. இந்த எக்கனாமிகளை பெரியவா சிக்கனம்ங்கிறதுல பேசியிருக்கான். இது ரொம்ப சிக்கனை பிடித்தேங்கிறது சிக்கனமாக இருந்தால் பிடிச்சுடலாம். நம்ம சிக்கனை பிடித்தேன்னா சுப்பிரமணிய சுவாமி சிக்கி சிக்கில்ல சிங்கார வேலைங்கிறா. அது சிக்கனை பிடித்தேன்னா நகர முடியாதபதி அமைக்க பிடிச்சான்னு அர்த்தம். இந்த சிக்கனமாக நம்ம பேச்சிலேயோ நடைமுறையிலேயோ வாழ்க்கையிலேயோ இருந்தோமே ஆனால் நாம் போய் பிடிக்க வேண்டியதான் ஆத்மஸ்வரூபம் வரைக்கும் போகலாம். டாம்பிகமாக இல்லாமல் இருந்தான் ஒரு அர்த்தம். ஏதானிவா அனுபஜீவனியானி. இது நமக்கு வேற இடத்து உபயோகமாக இல்லாததுனால அதை உபயோகப்படுத்துறதுக்காக இதை கொண்டு சேருந்தார். அது சேர்ந்து எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அக்னி தயார் பண்ணுறதுக்குன்றார். ஏன்னா அக்னி தயார் பண்ணுறதுக்கு நெருப்பொட்டியை வாங்கி கிழிக்க வேண்டியதானே. இப்பெல்லாம் அக்னி பிரதிஷ்டாப்பியா அப்படின்னா இந்த அக்னியை கொண்டு வரதே இல்லை. இந்த சூடத்தை வச்சு நெருப்புட்டியை வச்சு தயார் பண்ணிட்டான். இப்போ அக்னி பிரதிஷ்டாப்பியாவில் விஷயம் பார்த்தேன்னா அந்த மாதத்தில் அது எதுவும் கறிகறி மூட்டி விறகுலேருந்து எடுத்துன்னு வந்து அதை தயார் பண்ணி வைக்கிறதுன்னா உண்டு. இப்போ என்னடா இவரே அந்த இந்த இதெல்லாம் இங்கே விலை ரெடியாக வச்சுட்டு இந்த நொச்சூர் உபன்யாசத்தை கேட்கணும். இப்போ தான் நெருப்பு உண்டு பண்ணுறது இப்படி பண்ணுறோம். முன்னெல்லாம் அங்கங்கே காட்டி தீ பறந்து அப்படியே வந்து பரம்பரையாக வரும் ஞானத்தீங்கிறது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுன்னு அங்கேருந்து கொண்டு வருவா. அதே போல் தான் இந்த அக்னி மூட்டினது அணிஞ்சு போனால் என்ன பண்ணுறதுன்னு அச்சித்திரத்தில் ஒன்று இருக்கு. அச்சித்திரத்தில் என்ன பண்ணுற நீங்கள் எத்விஷன் எனது ஹுயாத்துக்கு அடுத்த அனுபவம் என்ன

இவர் தயார் பண்ணி அரணியை கடைஞ்சி அக்னி எடுக்கணும். அரணியில் அக்னி எடுத்து வச்சு பரம்பரையாக வந்துட்டு இருக்கணும். இல்லை கெட்டு போயிடுத்து, ஒருவேளை அணைஞ்சு போச்சுன்னா மறுபடியும் அந்த அரணிங்கிறதான கட்டையை கடைஞ்சி எடுக்கணும். இவருக்கு போராத காலம் அந்த கடையை கடையே நெருப்பு வரமாட்டேங்கிறதுன்னா என்ன பண்ணுறதுன்னார். எஸ்ய ஆஹிதாக்னேகே அக்னிஹி மத்தியமானோ நஜாயதே. அப்போ உன்னூத்தர் அரணியில் கடைஞ்சி எங்கேயா வச்சிருந்தாருன்னா அதுலேருந்து எடுத்துன்னு வான்னு சொன்னார். இந்த நெருப்பு பொட்டியை போட்டு மூட்டுறதுங்கிறது இப்போ தான். எதுக்காக சொல்ல வரேன், இந்த அக்னியானது தயார் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து நேச்சுரலாக வரணும். இப்போ ஜலத்தையும் மண்ணையும் கலந்து அக்னி சயனம் பண்ணுறேன். அக்னின்னு எப்படி பேர் சொல்லலாம், இதில் கலந்தது ரெண்டும் இதுதானே கலந்தது, என்ன மண்ணும் ஜலமும் ரெண்டு பூதம் தான் கலந்திருக்கு, இதுக்கு அக்னின்னு எப்படி பேருன்னார். அக்கா சொன்னார், இந்த ஜலம் இருக்க, இந்த ஜலத்தில் எல்லா தேவதைகளுடைய எசன்ஸும் இருக்கான். ஜலத்துக்குள்ளேயே அக்னி இருக்குன்னு பெரிய சயின்ஸில் சொல்கிறாங்கிறா வேத தார்க்கிகனே சொல்லியிருக்கான். அக்னிங்கிறவருடையதான ஃபீல்டு வந்து நாலு பக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டார். திவ்ய திவ்ய பௌம விஷயச்சதுர்விதா திவ்ய பௌமௌதரிய ஆகரஜ பேதா. அக்னியை நாலு விதமாக பிரிச்சிருக்கான். தேவலோகத்தில் இருக்கிற அக்னின்னா மின்னல், உதரியன வயத்தில் ஒரு நெருப்பு இருக்கு. எல்லாருக்குமே நெருப்பு வயத்தில் கட்டின்னு போறேன்னா அது வேற விஷயம். ஜாடர அக்னி இருக்கு, அது ஜலம் விட்டாலும் அணையாது, அது ஒன்றும் பண்ண ஐஸ் வாட்டர் குடிச்சுட்டே இருக்கும், அது ஒன்றும் கொஞ்சம் தாகிச்சுட்டே இருக்கும். ஆகரஜம் பௌமன்னா இந்த பூமியில் இருக்கிற அக்னி, ஆகரஜம்னாக்க இந்த கனி வளங்கள் சொல்கிறோம் இல்லையோ, அதில் சில மெட்டல்ஸ் வெள்ளி தங்கம் இதெல்லாம் அக்னி சேர்ந்தது. ஆக்னேயம் வை ஹிரண்யம். அதனால தான் நாம் ஹிரண்யம் பிரதிகிரகம் பண்ணும்போது அக்னையே ஹிரண்யம்னு வாங்க சொல்லிருக்கா. ஹிரண்யம் அக்னியை சேர்ந்தது. இது பல இடங்களில் இருக்கு. அக்னி பகவானிடத்துலேருந்து தான் தங்கமும் வெள்ளியும் வந்து தான், அதனால தான் அது ரொம்ப சூடாக இருக்கு. ஜாகிரதையாக இருக்குன்னு அது அக்னிக்கும் அந்த வெள்ளி தங்கத்துக்கும் ரொம்ப சம்பந்தம். அதில் ஜாஸ்தியாக போச்சுன்னா குடும்பத்தையே ரெண்டு பேரும் எரிச்சிரும். அது மட்டும் இல்லை, வாய்க்கும் அக்னிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. நான் சொல்கிறது இந்த கால அப்படியே வச்சுக்கிட்டா, வாய்க்கும் அக்னிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு. முகாதிந்திரஷ்சாக்னிஷ்சாணாத்வாயுரஜா. அந்த அக்னி முகத்திலேருந்து வந்ததுனால தான் இவன் பேச்செல்லாம் ரொம்ப சூடாக இருக்கு. இதை பாகவதத்தில் ரெண்டு தடவை பெரிய அக்னி காட்டு தீய கிருஷ்ணர் குடிக்கிறார். ஒன்று அப்பா மட்டும் இருக்கிறச்சே ஒரு இடத்துல பத்திக்கிறது, இன்னொரு சமயத்தில் ஒரு நாள் ராத்திரி அங்கே தங்கின போது குடிக்கிறார். பாகவதத்தில் சுகாச்சாரியால் உறுதிசாக வர்ணிச்சிருக்கார். அந்த வேதங்கள்லாம் அங்கே சம்மந்தப்படுறது. சுகாச்சாரியால் வர்ணிச்சிருக்கார். அவர் சொன்னதை விட பட்டத்திரி சில சமயம் சின்னதான ஒரு வார்த்தையில் அவர் ஒரு அத்தியாயத்தினுடைய சாரத்தோடு நல்லா சொல்லுவார். இது நாராயணியத்தை இந்த மாதிரி சாஸ்திர ரீதியாக பார்க்கணும். இந்த ரெண்டாந்தரம் காட்டில் உள்ள தீயை அவர் குடிச்சார்ன உடனே பட்டத்திரிக்கு பல பேர் இதை சொன்னாக்க சின்ன குழந்தை பெரிய தீயை எப்படி குடிக்கலான்னு ஆச்சரியப்படுறவளோன்னு கேட்டுண்டு. இதில் என்ன ஆச்சரியம் இருக்கு? அதாவது சில பேர் உபன்யாசம் என்ன பண்ணான்னு வச்சுங்களேன், நீங்கள் பண்ணது எனக்கு ஆச்சரியமாகவே இல்லை. உங்கள் அப்பா பெரியவர், அவர் பிள்ளை எப்படி இருப்பேன் விடுவான். இது கடைசியில் ஸ்தோத்திரமாக வச்சுக்கலாம், இப்போ கர்வப்பட வேண்டாம்னு சொல்லிக்கலாம். மீனுக்கு போகிற மீனுக்கு நீஞ்ச கற்றுக் கொடுக்க சொல்லுமா, எவ்வளோ நல்லா இருக்கானா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகக்கூடாதோ, இவனும் பெரிய ஆச்சரியம் இல்லைங்க. இந்த பகவான் அக்னியை குடித்தது ஆச்சரியம் இல்லையன்னார். அதுக்கு அவர் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், காரியப்பொருள் காரணப்பொருளில் லயிக்கிறது. இந்த தங்க மோதிரத்தை உருக்கினா இது என்ன ஆறுது கேட்டு தங்கம் ஆகிடுது, உருகின தங்கம் ஆகிடுது. அவருடைய வாயிலேருந்து தானே இந்த அக்னி வந்தது. இந்த அக்னிங்கிறது தான் காரியமாக இருக்கிற எஃபெக்டு, காரணமான காசில் போய் ஒடுங்கிதுன்னா இதில் என்ன ஆச்சரியம்னு வேதத்தை சொல்கிறாருனாங்க. ஆச்சரியமாக சொல்கிறார். அது மாதிரி அதிலிருந்து அக்னி உண்டாச்சுங்கிறான், ஜலத்திலேருந்து அக்னி வருமாங்கிறதுக்கு இன்னொரு இவர் என்ன சொல்றார், ஜலத்தை நாம சாதாரணமாக நினைக்கப்படாது. யாரை பழித்தாலும் நீரை பழிக்காதே, தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதேன்னெலாம் உண்டு. இப்போ அது பெரிய ப்ராப்ளம் இருக்கு. இதில் இன்னொரு கதை சொல்கிறார், நம்ம மாதத்தில் கடஸ்தாபனம் பண்ணி இப்போ இன்றைக்கே ஏழு கடம் வச்சுருந்தோம், சப்த சமுத்திரம் போல. சப்தாங்கிறதுக்கு ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டேன்னா, அது சொல்லணும் இல்லை, சப்தாகங்கிறதுக்கு நமக்கு நாட்கள் ஏழு தான் இருக்குது, இதுக்கு மேலே இல்லை. கிரகங்களும் வாஸ்தவமாக கிரகங்களாக இருக்கிறது ஏழு தான், மற்ற ரெண்டும் சாயா கிரகம். சாயா கிரகம்னா அது நிழல்ங்கிறா, அதுக்கு தனியான ஸ்வரூபம் கிடையாது. இந்த சப்தாவை வச்சு ஒரு மந்திரமே இருக்குது, அது பூர்ணாகுதி மந்திரம்னு பேர்.
நான் கனெக்டடா எல்லா விஷயமும் டச் பண்ணிட்டு போறேன்னு எப்படி நீங்க அதுக்காக இந்த கதையில என்ன சொல்றேன்னு இன்னைக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. நான் பண்ணணும்னு நினைக்கவும் இல்லை. நானே பூர்ணாஹுதி முத்தமாஞ்சோதி. இந்த பூர்ணாஹுதிங்கிறது நீங்க கூட கூடையா போட்டாலும் கடைசியில நெய்யை எடுத்து நிறைய நான் சொல்ல போற மந்திரத்தை சொல்லித்தான் பூர்ணாஹுதி பண்ணாதான் பூர்ணமான ஆகுதி. நீங்க ரெண்டு கூட போட்டால் அது பூர்ணாஹுதி ஆகாது. அது ஏதோ லௌகிகமாக தாந்திரிகமாக பிரயோகமாக ஆகமத்தில் சேர்த்துருக்கு, அதை பற்றி கவலை இல்லை. பூர்ணாஹுதி முத்தமாஞ்சோதியில ஒரு அக்னியை பற்றி பிரார்த்தனை பண்ணுற மந்திரம், அதில் சப்தாங்கிற வார்த்தை ஏழு தரம் வருது.

இதுக்கப்புறம் சில பேருக்கு சந்தேகம், எல்லாருக்கும் சொல்லல, அக்னயே சப்தபத இதன்னமமான்னு சொல்லணும். இவனுக்கு சப்தபதேன்னா புரியல, அக்னயே சப்தபத இதன்னமமா ஏழு மலையான்னுறான். சப்தபத்தின்னா ஏழு மலையானம் இவருடைய வியாக்கியானம். தனக்கு தெரியலன்னா வாய்மூண்டு யாரா கேட்டு தெரிஞ்சுக்கணும். அபத்தம் கிருத்வா குச்சோத்தியங்கரோத், பூர்ணாகுதியில் அக்னையே சப்தபத இதன்னவமான நன்னா இருக்குன்னா அப்படி இல்லைன்னா அப்புறம் அவனோட சண்டை போட முடியாது. அக்னிக்கு சப்தவான்னு பேர். சப்தவான்னா ஏன்னா இந்த அக்னிய பிரதிபாதகமான இந்த மந்திரத்தில் சப்தாங்கிற வார்த்தை ஏழு தரம் வந்திருக்கு. இந்த சப்தாவை உடையவர் சப்தவான் அப்படின்னு பேர். இதில் என்ன சொல்லியிருக்கு, சப்ததே அக்னே சமிதா அஸ்வத்த உதும்பர பலாசேன்னு ஏழு விதமான முக்கிய சமித்துக்கள் வெவ்வேறு யாகங்களை சொல்லிருக்கார். ஆதானத்தில் விசேஷமாக சொல்லிருக்கார், உன்னுடைய சமித்துக்கள் ஏழு சப்த ஜிஹ்வாஹ, ஏழு நாக்கு இருக்கான் அவருக்கு. சில பேருக்கு ரெண்டு நாக்குனாலே பயம் சார், அவர் ரெட்ட நாக்குன்னா பாம்புன்னு அர்த்தம். அதாவது உங்களுக்கு நேரம் ஒன்று பேசுவார், அண்ணன் போனால் ஒன்று பேசுவார். இது யார் தெரியுமோ இல்லையோ, இதுக்கு துவாஷ்டன்னு பேர், விஸ்வர்

0: வேதம் அருமையான கதை சொல்றது. விஸ்வரூபன் ஒருத்தர் இருந்தார், புராணத்திலாம் வராரு. அவர் த்வஷ்டாவினுடைய பிள்ளை. இந்த விஸ்வரூபனுக்கு ஒரு தலையில ரெண்டு தலையில மூணு தலை. அவர் யாருன்னார், தேவதைகளுடைய மருமானம். விஸ்வரூபோவி த்வாஷ்டா புரோஹிதோ தேவா, அல்ல தேவாதிகளுக்கு புரோஹிதர், அசுராளுடைய மருமான். அந்த குரூப்லேருந்து ஒரு ஆள் இவ்வாத்துக்கு வாத்தியாரம் வந்துவிட்டான். புரியுறதில் இங்கேதான் ப்ராப்ளம். அசுராளை சேர்ந்த ஆசாமி நல்ல படிப்பாக இருந்ததுனால தேவதைகள் நமக்கு அரியமணம் வேணுமேங்கிறதுக்காக யோஜனை பண்ணும் போய் வந்துவிட்டாங்க. இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறான், அந்த புரோஹிதருடைய பலத்தினால தான் எஜமானர் வாழறார். ஏன்னா அவருக்கு என்னென்ன ஆபத்து வரும், என்னென்ன மந்திரத்தினால போக்கலாம்னு புறஹா ஹிதம் பண்ணுறதுனால புரோஹிதர். இதோ வாத்தியார் பொழப்புக்கா நீங்கள் இருக்கேன்னு நினச்சிக்கூடாது. புறஹா பூர்வமேவ ஹிதம், முக்காலத்தில் நன்மை தரக்கூடியத்தை சொல்லி பண்ணி வைக்கிறார். இவன் என்ன நினச்சிருக்கான், அவரை பொழப்புக்காக நாம் எதுவும் கொடுக்குறான்னு நினச்சிருக்கான். இங்கே தான் ப்ராப்ளம். தேவானா மாசீத், ஆனால் அவனுக்கு என்னதான் இருந்தாலும் மாமா. ஸ்வஸ்ரீயோ சுராணாம் ஸ்வசுஹு புத்திரா ஸ்வஸ்ரீயா. இதில் ஒரு தர்மமும் சொல்ல போகிறேன். தஸ்ய த்ரீணி ஷீரிஷாண்யாசன், மூணு தலை வேற இருந்தது. மூணு தலையினால ஒரு தலையினால காஃபி, ஒரு ஒரு வாயினால டீ, ஒரு வாயினால போன்விட்டான். அப்படி வச்சுங்களேன், அங்க மூணு பானம் சொல்லிருக்கு. சோமபானகம் சுராபானம், சோமபானம் பண்றதுக்கு ஒரு வாய், அதுல போய் சுராபானம் பண்றது இல்ல, சுராபானத்துக்கு ஒரு வாய். இன்னொன்னு நாம இருக்கிற வெஜிடேரியன்லாம் சாப்பிடுறது இப்படின்னு. இந்த பூஜையில மகா பிரிவா பிரிவா நம்ம பால பிரிவாள்லாம் பண்ற பூஜையை பார்க்கணும் காஞ்சிபுரத்துல. நாம் என்ன பண்றோம், தியாயாமி ஆவாகயாமி ஆசனம் சமர்ப்பயாமி, அப்புறம் என்ன, பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி, ஹஸ்த முகே ஹஸ்தயோ வார்க்கியம் சமர்ப்பயாமி, முகே ஆச்சமி. இது முகே சேர்த்துக்கிறது சேர்த்துக்காம இருக்கிறது ரெண்டு பாடங்கள். முக் அவன் என்ன பண்ணுறான், ஹஸ்தயோகோன்னு ரெட் திவச்சனம் இருக்கிறதுனால இந்த வைதிகாளுடைய சாமர்த்தியம், ஹஸ்தயோகோ அர்க்கியம் அர்க்கியம் சமர்ப்பயாமி, வலது கை கொண்டா இடது கை கொண்டா, பாதையோ பாத்தியம் பாத்தியம் சமர்ப்பயாமி அப்படிங்கிறது. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது ஒழுங்காக பாதையோ பாத்தியம்னாலே போகும். பாதையோ பாத்தியம் பாத்தியம்னா வலது காலுக்கு ஒரு பாத்தியமா, இடது காலுக்கு ஒரு பாத்தியமா. இதில் வாஸ்தவமாக பெரியவாழ்த்த பூஜை பார்த்தபோது தான் நான் பார்த்தேன், பாத்தியத்துக்கு கிண்ணம் வேற, அர்க்கியத்துக்கு கிண்ணம் வேற. காலலம்பனத்துக்கு உள்ளதுக்கு உள்ளதான அந்த பாத்திரத்திலேயே கையல் பதிலத்தையும் உருப்படாதான். பாத்திய பாத்திரம் வேற, அர்க்கிய பாத்திரம் வேற. அதுபோல இவன் சோமபானத்துக்கு ஒரு வாய் ஒரு முகம், சுராபானத்துக்கு ஒரு வாய், சாதாரண அன்னத்துக்கு ஒரு வாய்னு வச்சுருந்தான். போட்டு போட்டான், அதை பற்றி விஷயம் இல்லை. இப்போ இவன் என்ன பண்ணுறான், புரோஹிதனாக இருக்கிறதுனால தேவதைகளுக்கு இவன் நிறைய சம்பாவனை பண்ணுறான். ஜபத்துக்கும் சம்பாவனை உண்டு, அரியமண சம்பாவனையும் உன் தனியாக பண்ணியாகணும். அவர் வாத்தியாராக இருந்ததுக்கா இல்லையா, பிருஹஸ்பதி சம்பாவனா, அப்புறம் உபபிருஹஸ்பதி சம்பாவனா. அவர் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தவர், சமீபத்தை மீத்து கொண்டாருன்னா கொடுக்கத்தான். இதில் இப்படி பண்ணிட்டு கழிச்சு இவனுக்கு என்னதான் இருந்தாலும் புறந்தாத்தில் ஒரு சலுகை ஜாஸ்தி. அங்கேருந்து இவன் என்ன பண்ணுவோம், நான் பண்ணுற மந்திரங்கள் எல்லாம் தேவதைகளான நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக அப்படின்னு இவாழ்கிட்ட சொல்கிறது. அங்கே போய் ரகசியமாக ராத்திரி வேளில் அவா ஜெயிக்கிறதுக்குன்னு பண்ணிவிடுறது. புரியுறது இல்லை,
1: சப்பிரத்யக்ஷம் தேவேபியோ பாகமவதது பராக்ஷமசுரேபியஹ.
0: எங்க சாஸ்திரே வந்தேள், உங்களை பார்க்கத்தான் வந்தேன்னுங்கிறது. உங்க ஆயுர்வாதம் பார்க்கறதுக்காக வந்திருப்பறிவர், போற வழியில நாங்கள் அண்ணன் போட்ட என்ன சௌக்கியமாங்கிறார். நேர சொல்றச்சோ உன்னு சொல்றது, அண்ணன் போனா உனக்கு சொல்லிதான் ரெட்டனாக்குன்னு பேர். சர்வஸ் இந்த வேதம் சொல்றது, நேர முகஸ்துதி பண்ணா நம்பாதே. கிருஷ்ணமு சாஸ்திர உபன்யாசம் எப்படி இருக்குன்னு எனக்கு நேரம் நானே கேட்டேன்னு வச்சுங்களா, ஷடா உண்மை சொல்றேன்னா அப்படிங்கிறது. அண்ணன் போனேன்னு பெருன்னு போர் அடிக்கிறார் சார், காலனா பிரயோஜனம் இல்லைங்கிறது அண்ணண்ட. இதுதான் அசுர வேலை, அந்த பரம்பரை திரிசிரசனுடைய பரம்பரை.
1: சர்வஸ்மை வை பிரத்யக்ஷம் பாகம் வதந்தி யஸ்மா ஏவ பரோக்ஷம் வதந்தி தஸ்ய பாக உதிதஸ்தஸ்.
0: நான் இந்தூர்லேருந்து உபன்யாசம் பண்ணிட்டு போனப்புறமும் நீங்கள்லாம் யாராவது அவர் பண்ண உபன்யாசம் நன்னா இருந்ததுன்னு நான் இல்லாத போது யார்கிட்டா சொன்னேன்னா அதில் தான் கொஞ்சம் வேல்யூ உண்டே. வெளிய ஒருவருக்கு ஒரு பரம்பரை இருக்கும். யாருக்கு பரோட்சமா சொல்றானோ அதுதான். இதுலேருந்து ஒன்னு சொல்றேன், இந்த சர்மஸ்லோகம் வாசிச்சு அவளுடைய குணங்களை சொல்றதுன்னு ஒண்ணு இருக்காது ஞாபகம். ஏன்னா அப்புற காரியத்தை பத்தி ஒன்னு சொல்லணும் இல்லையோ. அதுல என்னன்னு கேட்டேன்னா, லிக்கத்தே ஜென்மபத்திரிகா மாதிரி இங்க சர்மஸ்லோகம் எழுதுறதுன்னு ஒண்ணு உண்டு. அதுல அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் அந்த குணங்கள்லாம் சொல்லணும். குணங்கள்லாம் எதுக்காக சொல்லணும், இது எதுக்காக ஒரு வாத்தியார் வந்து சொல்றது, ஒரு சாஸ்திரம் கூப்பிட்டு அவர் சொன்னான் எதுக்காக சொல்றதுங்கிறதுல விசாரிச்சு பார்க்கறச்சு எங்க வாத்தியார் எஸ்ஆர்கே கண்டுபிடிச்சு சொன்னார். இப்போ நம்ம ஔர்த தேகிக கர்மாவை பத்தி நேத்தியம் தானால் பல பேர்லாம் கேள்வி கேட்டான். நாம போனப்புறம் இந்த ஜீவன் இன்னொரு இடத்துக்கு மனசுனால போகும்பொழுது புண்ணியத்தினால நல்ல சரீரம், பாபத்தினால கெட்ட நரகாதி சரீரம், மிடிலா இருந்தா நாமெல்லாம் நமக்கெல்லாம் மிஸ்ரால்னு பேர், மிக்சர்னு பேர், புண்ணியம் பாபம் ரெண்டு கலந்தா மனுஷனா பிறக்கிறான். இந்த போற அந்த டிரான்சிட்டரி பீரியட் இருக்கு பார்த்தா, இப்ப அவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கறதுக்காக பின்னாடி பண்ற காரியங்கள், இந்த காரியங்கள்லாம் நடந்தா என்ன, நடக்காம போயிடுச்சுனா என்ன பண்றது, குழந்தைகள் இல்லாத வாழ்க்கை நடக்கலன்னு நினைச்சுட்டு இருக்கா, இருக்கிற வாழ்க்கையே பல பேருக்கு நடக்கல, அது நம்முடையதான முன்னேற்றம். அவள்லாம் எங்கிட்ட கேட்ட போது நான் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டா, நீங்க உங்க புண்ணியத்தினால ஏற்படுறதான பலன் இந்த ஔர்த தேகிக நடக்காத்துக்காக நின்னு போகாது, நின்னு போகாதுன்னு கவனிச்சுக்கணும், டிலேட் ஆகும். இது சூத்திர பாஷ்யத்துல ஜீவனுடைய கதாகதியை விசாரிக்கிற இடத்துல பாஷ்யக்காரர் சொல்றார். ஆச்சாரியால் சொல்லியாச்சுன்னா அப்புறம் பேச்சை கிடையாது. ஔர்த தேகிக காரியம் அவிலம்பார்த்தம், இதுக்காக நீங்கள்லாம் பண்ண வேண்டாங்கிறத நான் சொல்லவில்லை, பயம் போகணும் நமக்கு. இப்போ இவர் பண்ற காரியமானது அந்த போகக்கூடிய அந்த டிராவல்ல யாரெல்லாம் அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்காளோ அவள்லாம் கூப்பிட்டு இதை இப்படி எடுத்துணுமோன்னு சொல்றோம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். ஒரு கார்டு எழுதியே 50 பைசாக்கு டெல்லிக்கு நான் போஸ்ட் பண்ணேன்னா, இந்த டெல்லிக்கு போகமோ போகாதோ, போகும் இல்லையா, போகணும் வச்சுங்க, போகலன்னு அப்புறம் பேசிப்போம். ஸ்பீட் போஸ்ட்னு 25 ரூபா ஆல் இண்டியா எங்க வேணா போலாங்கிறான். இது 50 பைசா இங்க இருக்கு, 25 ரூபா இங்க இருக்கு, அது போட்டேன்னா என்னடான்னா ஃப்ளைட்டில் போய் நாளைக்கே போகுங்கிறான், நாளைக்காவது போயிடும். இப்போ நீங்கள் ஜாஸ்தி ஒட்டினத்தினால அது போகிறது, குறைச்சலான ரூபா இருந்தால் போகலேன்னு அர்த்தமா, சீக்கிரம் போகிறதுன்னு அர்த்தமா, இதை எக்ஸாம்பிளாக வச்சு. அதுபோல ஒருவனுடையதான லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஜென்மா ஏற்படுறதுக்கு நடுப்புற பண்ண வேண்டிய ரைட்ஸ் காரியங்கள்லாம் இருக்கு. இது ரெண்டு விதமாக உபயோகப்படுறது, அவிலம்பத்துவ சித்தியர்த்தம், தேஷாம் குணானாம் பிரகடீகரணார்த்தம். இந்த மந்திரங்களை பார்த்தா தெரியும், காட்டு பிரச்சனத்தை சொல்லப்படாதுன்னு கிடையாது. சனிக்கிழமை மேனிக்கு ஆத்துல சொன்னா அபமிருத்தி பரிகாரம்னு எங்க அப்பாலாம் சொல்றார். சில பேர் இந்த மந்திரங்களை ஆத்துல சொன்னா செத்து போடுவாங்கிறா. அப்ப மாமியார் போறதுக்காக சொல்லலாமே, நாட்டு பண்ணலாம், சொல்ல சொல்ல தீர்க்காய் சார், சார் இந்த இறந்து போன மந்திரங்கள்லாம் ஆத்துல சொன்னா அப்படியே இந்த புல்லாங்குழல் வச்சிருக்கிற கிருஷ்ணன் ஆத்துல வச்சா அதுதான் ஊதி போயிடுமா, காளிங்க தேவனை வச்சா பாம்பெல்லாம் தினம் வந்து பிடுங்குமா, காளிங்க தேவனை இருக்கிற இடத்துல ஒன்றும் பிடுங்காம இருக்கு, இல்லாத இடத்துல பாம்பு மாதிரி 5-6 பசங்க வரானுகளே தினமே. தீஸ் ஆர் ஆல் நமக்கு தத்துவம் புரியாத அசட்டுத்தனமான பயங்கள். உன்னை தொட்டா ஒரு விஷயங்கள் தர்மங்களை சொல்றதுக்காக இன்னைக்கு சொல்றேன். அப்ப அந்த மந்திரங்கள்ல என்ன சொல்றதுன்னு கேட்டா, இந்த ஜீவன் கிளம்பின உடனே என்னென்ன தேவதைகள் இதை பிடிச்ச எடுத்துட்டு கொண்டு போறாங்கிறதாக வேதம் சொல்றது.

ஆக்கியாதா அபாக்கியாதான்னு எல்லாம் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்னாக்க டுண்டுன்னு ஒரு பேர் வச்சுக்கலாம் வச்சுங்களேன். நான் டுண்டுன்னா என்னன்னு அவர் பேர் ஏன் சார்னா சத்தியமூர்த்தின்னு ஒருத்தனுக்கு பேர். பேசுறதெல்லாம் புழுக என்ன பண்ணி வழிப்பீங்க? என் பேர் எங்கள் அப்பா கிருஷ்ணமூர்த்தின்னு வச்சுட்டார். எங்கள் மாதாமகர் பேர் நானும் அவ்வளோ கருப்பாக இருக்கேன். நிச்சயமாக கருப்பு இல்லை, ஷேப் இருக்கேனோ இல்லையோ அது வேறு விஷயம். மானேரம்னு பேர். இது மாதிரி தான் ஏகாதசாஹனி பிதா நாமகுரியாத் சம்யவஹாராய. அவனை கூப்பிடுறதுக்காக பிதா நாமகரணம் 11வது நாள் பண்ணணும். அப்போ அந்த பேரெல்லாம் சொல்லி சொல்கிறார், இந்த என்ன தேவதைகள் உடனடியாக எடுத்துன்னு போறவா, அவளுக்காக நான் இதை கொடுக்குறேன். கொடுத்தா என்னன்னார், இப்போ நம்ம மாதத்தில் போஸ்ட்மேன் தபால் கொண்டு கொடுக்குறாங்க இல்லையோ வருஷம் பூரா, அவனுக்கு இந்த பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் எதுக்காக நீங்கள் கொஞ்சம் கொடுக்குறேன், இல்லைன்னா ஒன்று நாலு நகைச்சு கொண்டு தருவான். இப்போ இதில் ஏதோ அஞ்சோ பத்தோ அப்படி கொடுத்துட்டு இருந்தோம்னா இதே ஹியூமன் உள்ள சமாச்சாரம் தான் தேவதைகளுக்கும். இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் இல்லை. யதா

0: ಸಗಂಸದಮಗಚ್ಛನೇಯೇವಂ ವಿದ್ವಾಗಂಸಶ್ಚತುರ್ಭಿಗಂಶತಿ ರಾತ್ರಮಾಸತೆ ವರ್ತಿ ಪಾಪಾನಮಪಹತ್ಯ ಶ್ರಿಯಂಗಚ್ಛಂತಿ ಶ್ರೀಹೇಮದುಷ್ಯಸ್ಯ ದೈವೀ
1: ಜೋತಿ. ಇವಾಳಿಗೆ ಇರುಂಗ, ಇವಾಳಕ್ಕೆ ಇಪ್ಪ ಪಂಜಾಯಿ ಸೊನ್ನತ್ತಕ್ಕೆ 1000 pounds ಕೊಡ್ಕಲಾಂ. ಏನ್ನಾ இவ இதை நோட்டு பண்ணுவா, நான் கேட்பேன்னு சொல்லி ஆயிக்க, நீங்க உடனே கொடுக்கணும்னு சொல்ல ஒன்னு ஒண்ணுக்கும். அப்ப அவளுக்கு கொடுத்தா எனக்கு வேற நிறைய கொடுக்கணுமே, அப்புறம் அது வேற ப்ராப்ளம் ஆயிடும். நான் எதை ஆரம்பிக்க போறேன்னு தெரியாது. அவ சொல்றான்னா அந்த மெமரியை பாருங்க. மனுஷன் எப்படியோ இப்படித்தான் தேவதைகள். பாகவதம் பூரா இதான் சொல்றேன். நீங்க அதுக்காக தேவதைகளை நான் குறையா சொல்றேன்னு அர்த்தம் இல்ல. எல்லாருக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, இது இருக்கிற வரைக்கும் ஒன்னும் கால்னா பிரயோஜனம் இல்லை. இந்த மனசோ ஹெமனீபாவே துவைதம் நைவகி திருஷ்யத்தே. நான் ஏதோ புராணங்கள் எல்லாம் குறைச்சலா சொல்றேன்னு நினைச்சுக்கூடாது. என்னுடைய ஐடியாவை புரிஞ்சுக்கணும் நீங்க. இப்போ இந்திரன் வரைக்கும் போங்க தேவதைகள்ல, அவருக்கும் இந்த ஒரு பெரிய லோபம் இருக்கு, செல்ஃபிஷ் மோட்டிவ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதை கிருஷ்ணபிரேமி வாக்கியத்தில் சொன்னேன்னா ரொம்ப சுவாரஸ்யம். ஏன்னா நானா சொன்னாக்க, நான் ரொம்ப பிரசித்தமான உபன்யாசகர் இல்லை, நான் சொன்னால் நீங்களாம் நம்பணும்னு அவசியம் இல்லை. பிரசித்தமாக இருக்கிறவா சொன்னாங்கிறத கேட்டுவிட்டு நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன நம்பலாம். ராமன் வந்து கரதூஷண திரிசிரஸ் அங்கே ஒரு மூணு தலக்காரர் இருக்கான். இவா 14,000 சேனையோட 14,000 ஆட்களோட வந்து சண்டை போட்டான். லக்ஷ்மண சுவாமியை சீதையை பார்த்துக்க சொல்லிட்டு ராமன் வந்து நான் சண்டைக்கு போகிறேன் பேசாமல் இருப்பான்னார். சரினே இவர் வந்தார். இந்த எங்க சண்டை நடந்தாலும் மகாபாரதத்தில் 1000 சண்டை இருக்கு, 1000 இடத்துல. ராமாயணத்துல 2-3 கட்டத்தில் சண்டைகள் இருக்கு. இப்போ ரோட்ல ஒரு 4 பேர் சண்டை போட்டுட்டாலே நம்முடைய டெண்டன்சி என்ன, அங்கே போய் எட்டி பார்க்கலாம். இவரால் ஒன்றும் பண்ண முடியாது, இவ கூட்டமா இருக்கேன். இதே மாதிரி தேவதைகள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், அப்சர ஸ்திரீகள் எல்லாம் அந்த விமானத்தில் வந்து மேலே நின்னுடுவான். எங்க சண்டை நடக்கிறதோ அங்கே மேலே அவ விமானம் அந்தரிஷத்தில் நிற்கும். நம்பூர் ஏரோப்ளேன் சுத்தின்றே இருக்கணும், அவளுது ஸ்டாண்டிங்காகவே நிற்கும். எதுக்காக நின்றுருக்கான்னா, வெறுனை நிற்கல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு பூக்கொடலை பூ வச்சுருக்கான். யார் ஜெயிக்கிறானோ அவன் தள்ள கொட்டிட வேண்டியது. அது இந்த கட்சி ஜெயிச்சாலும் சரிதான், அந்த கட்சி ஜெயிச்சாலும் சரிதான், ஜெயிச்ச வந்தலையில பூவை கொட்ட வேண்டியது. துரியோதனன் ஜெயிச்சா துரியோதனனுக்கு ஜெய், தர்மபுத்திர ஜெயிச்சா இதானே நாமும் பண்ணிட்டு இருக்கோம், வந்த ஆளை சரி பண்ணியானுமே. இப்போ கிருஷ்ணபிரேமி சொல்றார் ஆரண்ய காண்டத்தில், அங்க ஒரு ஸ்லோகம் இருக்கு, சதுர்தச சஹசிராணி ராமோ ஹேகா கதம் யுத்தம் பவிஷ்யத்தின்னு தேவதைகளுக்கு கொஞ்சம் கவலை, டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் ஒண்டியா நிற்கிறார் ராமன், ரெண்டு கையோட ஒரு வில்லோட நிற்கிறார், வில் பவர்ல நிற்கிறார், கை வில்லு உள்ளத்து வில்லு, வில் பவர்ல நிற்கிறார். இவாளுக்கு என்னாச்சு, அசகாயா ராமஹா உத்தரா இருக்கார், 14,000 பேர் சேர்ந்து அட்டாக் பண்றான், இந்த சண்டை எப்படி போய் முடியுமோ தெரியலையே. ஏன் எல்லாரும் இறங்கி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றதானே, கதம் யுத்தம் பவிஷ்யத்தின்னு இருக்காளாம் தேவதைகள். அதனாலதான் தேவதைகளுக்கு பக்தி கிடையாதுன்னு கிருஷ்ணபிரேமி சொன்னதை சொல்றேன். சரி, இதே பாகவதத்துல கோபிகைகளா இருந்தா என்ன பண்ணுவான்னார், கதம் கிருஷ்ணோ பவிஷ்யதி, நம்ம கிருஷ்ணனுக்கு என்ன ஆகுமோன்னு எல்லாரும் வந்து விழுந்து விடுவாளாம் மேல. யாரோ ஒருத்தட்ட போனா இந்த குழந்தை தனியா போறதேன்னு இவா சூழ்ந்து விடுவான். இந்த புலிக்கு பயந்தவன்லாம் இம்மேல படுத்துங்கோன்னா, புலிக்கு பயந்தவன்லாம் நான் கீழே படுத்துக்கிறேன், இம்மேல ஒரு 10-20 பேர் சுத்தி படுத்துங்கோன்னா. ஏன்னா இவன் ரொம்ப தைரியசாலி. கதம் கிருஷ்ணோ பவிஷ்யத்தின்னா கோபிகா பக்தி, கதம் யுத்தம் பவிஷ்யத்தின்னா தேவதைகளுடைய பக்தி, புக்தியர்த்தம் பக்தி. எனக்கு நாடை வாங்கி தரத்துக்கு ராமன் எவ்வளவுனா கஷ்டப்படலாம். திஸ் இஸ் செல்ஃபிஷ் மோட்டிவ். செல்ஃபிஷ் மோட்டிவ் இஸ் த டெமன். வேதாந்தம் பூரா படிங்கோ, சாஸ்திரம் பூரா படிங்கோ, வேதம் சொல்றது தன்னலம். இத வந்து பர்த்ருஹரி என்ன பண்றார், உலகத்தில் மனுஷா 4 விதம்னார், 3 பேருக்கு பேர் சொல்லிட்டார், 4வது ஆசாமிக்கு நாமகரணம் வைக்கிறதுக்கு இன்னும் பல யுகம் ஆகும். ஏதே சத்புருஷாஹ பரார்த்த கடகாஹ ஸ்வார்த்தான் பரித்யஜ்யே சாமான்யாஸ்து பரார்த்த முத்யம பிரதஹ ஸ்வார்த்தா விரோதேனயே தேமீ மானுஷ ராட்சசாஹ பரஹிதம். இது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், என்ன கவனிக்கணும்,
2: தேமீமானுஷ ராட்சசா பரஹிதம் ஸ்வார்த்தாய நிக்ரந்தி யே நிக்ரந்தி யே துக்னந்தி நிரர்த்தகம் பரஹிதம் தேகே ந ஜானீமஹே.
1: இதேதான் எல்லா இடத்துலயும் நாலு தினசு மனுஷா உண்டு, நாலு தினசு தேவதை.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி தீக்ஷை. வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
3: தத் பாதஸ்தான மந்த்ராத்யம் த்விஜாதி வர்ணானுகுண்யேன சிவாத்யந்தம் நாமகிருத்வா. இதன் பின்பு அந்த சிஷ்யனுக்கு நாமகரணம். அந்த புஷ்பமானது சிஷ்யன் மண்டலத்தில் சமர்ப்பித்த புஷ்பமானது அந்த மண்டலத்தினுடைய எந்த இடத்தில் விழுந்து இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் அந்த சிஷ்யனுக்கு பெயரை வைக்க வேண்டும். இதற்கு தீக்ஷா நாம என்று பெயர். இந்த தீக்ஷா நாமவானது விசேஷ தீட்சை மட்டும் செய்விக்கக்கூடிய பட்சத்திலோ அல்லது சாமானிய தீட்சை மட்டும் செய்விக்கக்கூடிய பட்சத்திலோ தேவையற்றது. நிர்வாண தீட்சை செய்விக்கும் பொழுது நிர்வாண தீட்சைக்கு அங்கமாக மறுபடியும் சிஷ்ய பிரவேசம் நிகழும், அந்த சமயத்தில் செய்தால் போதுமானது என்பது பல இடங்களில் குறிப்பாக காணப்படுகிறது. தத் பாதஸ்தான மந்த்ராத்யம், புஷ்பம் எந்த இடத்தில் விழுந்ததோ அந்த இடத்திற்குரிய மந்திரமானது முதலில் இருக்க வேண்டும். அதாவது அந்த புஷ்பமானது ஈசானம் என்ற மந்திரம், ஏற்கனவே பூஜை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஈசான மந்திரம் இருக்கக்கூடிய ஈசான தேவதை இருக்கக்கூடிய இடத்தில் அந்த புஷ்பம் விழுந்தால் ஈசான என்று முதல் பெயர்னுடைய முதல் பகுதி இருக்க வேண்டும். த்விஜாதி வர்ணானுகுண்யேன சிவாத்யந்தம் நாமகிருத்வா. அடுத்து தீட்சை செய்து கொள்பவர் அந்தனராக இருந்தால் கடைசியில் சிவ என்பது இருக்க வேண்டும். தீட்சை செய்து கொள்பவர் க்ஷத்திரியராக இருந்தால் தேவ என்பது கடைசியில் இருக்க வேண்டும். தீட்சை செய்து கொள்பவர் பிறராக இருந்தால் கண என்ற சொல்லானது கடைசியில் இருக்க வேண்டும். அதாவது அந்த புஷ்பம் ஈசானத்தில் விழுந்தால் அந்தனர்களுக்கு ஈசான சிவர் என்றும், க்ஷத்திரியர்களுக்கு ஈசான தேவர் என்றும், பிறருக்கு ஈசான கணர் என்றும் இந்த பெயரானது சூட்டப்பட வேண்டும். தத் பாதஸ்தான மந்த்ராத்யம் த்விஜாதி வர்ணானுகுண்யேன சிவாத்யந்தம் நாமகிருத்வா. இதுவே ஸ்திரீகளின் விஷயத்தில் அதே அந்தந்த வர்ணத்திற்கு தகுந்தாற்போல் ஈசான சிவசக்தி என்றும், ஈசான தேவசக்தி என்றும், ஈசான கணசக்தி என்றும் பெயர் அமைக்கப்பட வேண்டும் என்ற குறிப்பும் உரையில் காணப்படுகிறது. தத் பாதஸ்தான மந்த்ராத்யம் த்விஜாதி வர்ணானுகுண்யேன சிவாத்யந்தம் நாமகிருத்வா. இதன் பின்பு மறுபடியும் சம்ஸ்காரம் ஆரம்பிக்கிறது. ததனு தேவஸ்ய தக்ஷிண திக்பாகே மண்டலகே பிரணவாசனம் விதாய சிவாத்மனோகோ அபிமுகம் உபவேஷ்ய. அடுத்து அந்த வேதிகையினுடைய தெற்கு திசையில் ஆச்சாரியர் கிழக்கு நோக்கி அந்த மண்டலத்தினுடைய சமமான பகுதியில் கிழக்கு நோக்கி அமர வேண்டும். அந்த ஆச்சாரியருடைய வலது புறத்தில் ஒரு மண்டலத்தில் வடக்கு நோக்கி சிஷ்யரானவர் அமைக்கப்பட வேண்டும். அந்த இடத்தில் ததனு தேவஸ்ய தக்ஷிண திக்பாகே மண்டலகே பிரணவாசனம் விதாய, அந்த ஆசனமானது பிரணவாசனம். பிரணவாசனம் என்றால் ஓங்காரத்தால் அந்த ஆசனத்தை பூஜை செய்விக்க வேண்டும். ஏற்கனவே சொன்னது போலவே அது மண்டலமாக அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அழகாக பசுஞ்சாணம் போன்றவற்றால் சதுரமாக அமைக்கப்பட்டு அது கோலங்களெல்லாம் போடப்பட்டு அந்தந்த கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ தர்பைகளெல்லாம் பரப்பப்பட்டும் சமித்து பரப்பப்பட்டும், அதுபோல் புஷ்பங்கள் அக்ஷதைகள் இவைகளெல்லாம் பரப்பப்பட்டதாகவும் அந்த மண்டலம் இருக்க வேண்டும். அந்த மண்டலத்தில் பிரணவத்தை பூஜை செய்ய வேண்டும். அந்த மண்டலத்தில் ஷடுத்தாசனத்தை பூஜை செய்வது என்ற குறிப்பும் ஒரு சில இடத்தில் காணப்படுகிறது. எனவே அந்த பிரணவாசனத்தில் சிஷ்யனை உட்காரும்படி செய்ய வேண்டும். இப்பொழுது சிவ ஆத்மனோகோ அபிமுகம் உபவேசிய, சிஷ்யரானவர் தன்னையும் சிவபெருமானும் மண்டலத்தில் விளங்கக்கூடிய சிவபெருமானையும்
5: அபிமுகமாக பார்த்தவாறு அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவ்வாறு அவரை அமர்த்திவிட்டு அவருக்கு அவரது சரீரத்திற்கு சிஷ்யனுக்கு பூதசுத்தி போன்ற சம்ஸ்காரங்களை சுருக்கமாக செய்விக்க வேண்டும். சிஷ்யம் அஸ்திரேன ஹிருதி புஷ்பேன சந்தாட்ய, சிஷ்யனை தாடனம் செய்ய வேண்டும். தாடனம் என்றால் அடிப்பது. சிஷ்யனை அடிக்கும் பொழுது புஷ்பத்தினால் மட்டுமே அடிக்க வேண்டும். சிஷ்யருடைய ஹிருதய பிரதேசத்தில் ஓம் ஹ அஸ்திராய நமஹ என்று சொல்லி தாடனம் செய்து சம்ஹார முத்ரையா தச்சைதன்யம் சமுஹிருத்ய, சிஷ்யனுடைய சரீரத்தில் தலை முதல் கால் வரை அவரது சைத்தன்யம் அந்த ஆத்மாவினுடைய அந்த தன்மையானது ஒரு தீபம் ஓரிடத்தில் இருந்தாலும் கூட தீபத்தினுடைய பிரகாசமானது பல இடத்தில் எவ்வாறு பரவி இருக்கிறதோ அதுபோல் உயிரானது ஆத்மாவானது ஹிருதயத்தில் இருந்தாலும் கூட அந்த ஆத்மாவுடைய சக்தியானது சரீரம் முழுக்க பரவி இருக்கிறது. இவ்வாறு அந்த எல்லா இடத்திலேயும் பரவி இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் சிஷ்யருடைய அந்த உணர்வு போன்று இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தை சம்ஹார முத்ரையினால் ஒன்று திரட்ட வேண்டும். இந்த கிரியைகளையெல்லாம் சிவாச்சாரியர் ஆச்சாரியர் பாவனையாலும் தனது யோக சக்தியினாலேயும் மந்திரத்தினாலேயும் முத்ரையினாலேயும் செய்கிறார் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். சம்ஹார முத்ரையா, சம்ஹார முத்ரையை கொண்டு தச்சைதன்யம் சிஷ்யனது சைத்தன்யத்தை சமுகிருத்திய ஒன்று திரட்டி ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனே நமஹ என்ற இந்த மந்திரத்தை சொல்லி தஸ்யைவ ஹிருதய கமல கர்ணிகாயாம் நிருத்திய, அந்த சிஷ்யனுடைய ஹிருதயம் அந்த ஹிருதய தாமரை போன்ற ஹிருதயம் அந்த ஹிருதயத்தினுடைய கர்ணிகை மையத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் பகுதி அந்த பகுதியில் அந்த உயிரினுடைய ஆற்றலை அடக்கி ஓரிடத்தில் மட்டுமே இருக்கும்படி செய்ய வேண்டும். பல இடங்களில் பரவி இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை சுருக்கி ஓரிடத்தில் கொண்டு வருவது என்பது நிரோதனம். எதற்காக இவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் இதன் பிறகு சிஷ்யனது சரீரத்திற்கு சம்ஸ்காரம் அந்த சிஷ்யனது சரீரத்தில் இருக்கக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய ஐந்து பூதங்களை சோதனம் சுத்தம் செய்விக்க இருக்கிறார். அதுபோல் தகனாப்லாவனம் என்று சிஷ்யனது சரீரத்தை எரிக்க இருக்கிறார். சிஷ்யனுக்கு அமிர்தாப்லாவனம் செய்விக்க இருக்கிறார். இவைகளையெல்லாம் செய்யும் பொழுது அந்த சைத்தன்யத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது. அதுபோல் தர்மசாஸ்திரத்தில் சரீரத்தில் உயிர் இருக்கும் பொழுது உயிரை எரிக்க வேண்டும் உடலை எரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது என்று இவ்வாறு எண்ணம் இருந்தால் அது ஆத்மஹத்யா அது தோஷம் என்று குறிப்பிடப்பட்டு இருப்பதால் தர்மசாஸ்திரத்துக்கு விருத்தமான காரியங்களை செய்விக்க கூடாது என்பதால் முதலில் உடல் முழுவதும் வியாபித்து இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை ஓரிடத்தில் அடக்கி நிலைநிறுத்தி அதன் பின்பு தாரணம் தகனாப்லாவனம் அமிர்தாப்லாவனம் போன்ற கிரியைகள் எல்லாம் செய்விக்கப்படுகின்றன. எனவே இந்த நிரோதனம் இங்கு செய்விக்கப்படுகிறது. இதில் ஒரு விசேஷமான விஷயம் என்னவென்றால் தீட்சை செய்து கொண்ட பின்பு ஆச்சாரிய ஸ்தானத்தில் ஒருவர் இருக்கும் பொழுது அவர் தனது சரீரத்தை ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனே நமஹ என்று போக்ய கர்மோபோகார்த்தம் துவாதசாந்தே சிவே சம்யோஜயேத் என்று துவாதசாந்தத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானோடு தனது ஆத்மாவை சேர்த்து விடுகிறார். இது அபிஷேகம் தீட்சை செய்து கொண்ட ஆச்சாரியர் பூதசித்தி செய்யும் பொழுது இவ்வாறு வர வேண்டும். ஆனால் இந்த சிஷ்யரானவர் இப்பொழுதுதான் முதல் முதலில் சைவ சமயத்திற்குள் பிரவேசித்து இருக்கிறார். இவருடைய துவாதசாந்தத்தில் இவருக்கு தீட்சை செய்விக்கப்பட்டு இவரது துவாதசாந்தத்தில் சிவபெருமான் திகழவில்லை. எனவே இவரது சரீரத்தை விட்டு உயிரை வெளியே எடுத்து கொண்டு செல்வது என்பதும் அந்த துவாதசாந்தத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானோடு சேர்ப்பது என்பதும் சரியாகாது. எனவேதான் இங்கு அந்த உயிரினுடைய ஆற்றலை அந்த ஹிருதயத்தின் உள்ளேயே அடக்கி விடுவது என்ற ஒரு கிரமமானது சொல்விக்கப்பட்டு இருக்கிறது. நிருத்திய சம்ரக்ஷ்ய, அவ்வாறு நிரோதனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உயிருடைய ஆற்றலை சம்ரக்ஷணம் செய்து அதன் பின்பு தத் தேகம் தாரணாதிபிகி விசுத்திய, பூதசுத்தி பிரகரணத்தில் சொல்லப்பட்ட முறையில் விஸ்தாரமாகவோ அல்லது சுருக்கமாகவோ அந்த பஞ்சபூதங்களையெல்லாம் சுத்தம் செய்து ஆப்ளாவிய தகனாப்ளாவனம் அமிர்தாப்ளாவனம் என்று இரண்டு விதமான தூய்மை முறைகளையெல்லாம் செய்து சகலீகிருத்திய அந்த சிஷ்யனுக்கு சகலீகரணத்தை செய்வித்து சிவஹஸ்தம் குறியாத். ஆச்சாரியர் தனது கையை இங்கு மறுபடியும் ஏற்கனவே தனது கையானது சிவஹஸ்தமாக இருந்தாலும் கூட மறுபடியும் தனது கையை தனது கையில் சிவபெருமானை ஆவாகனம் செய்து தனது ஹஸ்தத்தை சிவஹஸ்தமாக மறுபடியும் ஒருமுறை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த சிவஹஸ்தத்தை தேஜோரூபம் தியாத்வா தேஜஸ்வரூபமாக தியானம் செய்து பிராசாத உச்சாரேண சக சம்ஸ்கார அனுகுணம் பிந்து பிரம்மபில துவாதசாந்தம் நீத்வா இந்த சிஷ்யனுடைய சரீரம் கீழ்ப்பகுதியை முதற்கொண்டு மேல்பகுதி வரை அந்த கையினை சிவஹஸ்தத்தை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும் பொழுது பிராசாத மந்திரத்தை உச்சாரணம் செய்து கொண்டு சம்ஸ்கார அனுகுணம் அந்த தீட்சைக்கு தகுந்தாற்போல் கையினுடைய வியாப்தி கையானது சரீரத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட அளவு வரை எடுத்துச் செல்லப்பட வேண்டும். அதாவது சாமானிய சமய தீட்சை என்ற சமய தீட்சை செய்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் அந்த சிவஹஸ்தத்தை சிஷ்யனுடைய பிந்துஸ்தான பர்யந்தம் கீழிலிருந்து பிந்துஸ்தான பர்யந்தம் கொண்டு செல்ல வேண்டும். அதே விசேஷ தீட்சை செய்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் சிஷ்யனுடைய கீழ்பிரதேசம் முதற்கொண்டு பிரம்மரந்திரம் வரை சிவஹஸ்தத்தை கொண்டு செல்ல வேண்டும். அதுவே நிர்வாண தீட்சை செய்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் சிவஹஸ்தத்தை ஆச்சாரியர் தனது சிவஹஸ்தத்தை சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஹஸ்தத்தை கீழ்ப்பகுதியிலிருந்து சிஷ்யனுடைய துவாதசாந்த பர்யந்தம் கொண்டு செல்ல வேண்டும். இதை இங்கு குறிப்பிடும் பொழுது பிராசாத உச்சாரேண சக சம்ஸ்கார அனுகுணம் பிந்து பிரம்மபில துவாதசாந்தம் நீத்வா இவ்வாறு கொண்டு செல்லப்பட்ட கையினை பாஷ நிவக நிவாரணார்த்தம் சிஷ்ய மஸ்தகே சன்னிவேஷ்ய சிஷ்யனுடைய தலைப்பகுதியில் அந்த கையினை அமர்த்த வேண்டும், கையினை வைக்க வேண்டும். சிவஹஸ்தமானது சிஷ்யனுடைய மஸ்தகத்தில் வைக்கப்பட்டதாக ஆகிறது. எதற்காக? பாஷ நிவக நிவாரணார்த்தம். பாஷங்களாகிய ஆணவ பாஷம், கர்ம பாஷம், மாயா பாஷம் என்ற மூன்று விதமான பாஷக்கூட்டங்களெல்லாம் விலக வேண்டும். உடனே விலகாமல் போனாலும் கூட காலப்போக்கில் விலகி இருக்கக்கூடிய தன்மையை பெற வேண்டும், காலப்போக்கில் விலக வேண்டும் என்பதற்காக பாஷ நிவக நிவாரணார்த்தம் சந்நிவேஷ்யம். இதன் பின்பு சிவ மந்திரம் உச்சரன்னு சர்வாங்க லாபனம் சொல்லியாது. அடுத்து ஆச்சாரியருடைய சிவஹஸ்தமானது சிஷ்யனுடைய தலைப்பகுதியில் இப்பொழுது இருக்கிறது. தலையிலிருந்து கீழ் வரை அந்த ஹஸ்தத்தை மறுபடியும் இரண்டு கைகளாலேயும் சர்வாங்க லாபனம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது சிவபெருமானுடைய மூல மந்திரத்தை சொல்லிக்கொண்டு இந்த அங்க லாபனம் செய்ய வேண்டும். முதலில் கீழிருந்து அந்தந்த சம்ஸ்காரத்திற்கு தகுந்தாற்போல் கையானது மேலே கொண்டு செல்லப்பட்டது. அடுத்து சர்வாங்க லாபனம் என்று சொல்லும் பொழுது தலையினுடைய பிரம்மரந்திர பகுதியிலிருந்து ஆரம்பித்து கீழ் வரை எல்லா சரீரத்தையும் தொட வேண்டும். இதற்கு சர்வாங்க லாபனம் என்று பெயர். ததா ஸ்தண்டில கும்பயோகோ தேனேவ ஸ்ரஜம் தாபயித்வா அந்த சிஷ்யனை எழுந்திருக்கும்படி செய்து அவரது ஹஸ்தத்தில் ஸ்ரஜம் புஷ்ப மாலையை சிறிய பூத்துண்டினை சரத்தினை கொடுத்து ஸ்தண்டிலம் என்று சொல்லக்கூடிய அந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் கும்பயோகோ கும்பம் என்ற யாகேஸ்வர கலசத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அவன் தனது கைகளாலேயே புஷ்பத்தை சார்த்தும்படி செய்ய வேண்டும். ததா ஸ்தண்டில கும்பயோகோ தேனைவ ஸ்ரஜம் தாபயித்வா பிரணமைய அவர்களை நமஸ்காரம் அந்த இரண்டு பெருமானையும் நமஸ்காரம் செய்விக்கும்படி செய்து அடுத்து குண்ட சமீபம் ஆனிய குண்டத்தின் அருகாமையில் அந்த சிஷ்யனை அழைத்து வர வேண்டும். அழைத்து வந்து தனது ஸ்தானத்தில் ஆச்சாரியர் ஏற்கனவே தான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்து கொண்டு குண்டத்தின் அந்த குண்ட நாபிம் புரஸ்குருவன்னு என்று சொல்லியபடி ஆஜ்யஸ்தாலி இருக்கக்கூடிய இடத்திற்கு நேராக ஆச்சாரியர் அமர்ந்து கொண்டு ஆத்மனஹா சவ்யதிக்பாகே ஆகவங்களில் சவ்யம் என்ற சொல்லானது வடமொழி இலக்கியங்களில் சவ்யம் என்ற சொல் இடதுபுறம் என்ற பொருளில் இருந்தாலும் கூட சைவாகமங்களில் சவ்யம் என்ற சொல்லானது வலது என்ற பொருளில் வருகிறது. அதற்கு பல கோஷங்கள் துணையாக இருக்கின்றன. எனவே ஆத்மனஹா சவ்யதிக்பாகே ஆச்சாரியர் தனது வலது கைப்புறத்தில் மண்டலம் விதாய முன்பு சொன்னது போலவே மண்டலத்தை செய்து பிரணவாசனம் தத்வா அதில் ஓங்காரத்தை பிரணவத்தை பூஜை செய்து அல்லது ஷடுத்த மந்திரங்களை ஷடுத்தாசன மந்திரங்களை பூஜை செய்து ததுபரி சிஷ்யம் சன்னிவேஷ்ய அந்த சிஷ்யனை அமரும்படி செய்ய வேண்டும். தர்ப மூலம் மூல மந்திரேன சிஷ்ய கரதலைய தத்வா தர்பைகளை கொண்டு அந்த தர்பங்களுடைய அடிப்பகுதியானது சிஷ்யனுடைய இடது கையில் இருக்கும்படி கொடுக்க வேண்டும். சொல்லும் பொழுது இதை கொடுக்கும் பொழுது மூலமந்திரத்தை உச்சாரணம் செய்ய வேண்டும். தர்ப்பம் மூலம் மூலமந்திரேன சிஷ்ய கரத்தலைய தத்வா ததக்ரம். அந்த தர்பைகளுடைய நுனிப்பகுதியானது ஸ்வஜங்காசந்தௌ சந்நியோஜ்ய. அந்த நுனிப்பகுதி ஆச்சாரியரது அந்த ஆடு சதை பகுதி, அதாவது நாம் அமர்ந்திருக்கும் பொழுது நமது கால் முட்டியினுடைய வலது கால் முட்டியினுடைய உள்பகுதி, அந்த மடிப்பு பகுதி, அந்த மடிப்பு பகுதிக்கு ஜங்கா சந்தி என்று பெயர். அந்த இடத்தில் தர்பையனுடைய சிஷ்யனுடைய இடது கையில் இருக்கக்கூடிய நாடியினுடைய நுனியினை தனது ஆடுசதி பகுதியில் சேர்ப்பிக்க வேண்டும். சன்னியோஜ்ய குஷச்சலேன, இவ்வாறு சேர்ப்பிக்கப்பட்டதால் அந்த தர்பையின் வியாஜமாக, தர்பையை ஒரு நிமித்தமாக கொண்டு சிஷ்யனுடைய நாடி தனது நாடியோடு தொடர்புடையதாக பாவிக்க வேண்டும். குஷச்சலேன பிசதந்து நிபாம் சிஷ்ய நாடீம் பிங்களையா வினுசிருத்திய. ஒவ்வொருவரது சரீரத்திலேயும் பல நாடிகள் இருந்தாலும் கூட மூன்று நாடிகள் முக்கியமானவை. சுஷும்னா நாடி, இடா நாடி, பிங்களா நாடி என்பவை. சுஷும்னா நாடி என்பது ஷரீரத்தினுடைய உடலுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடியது. இடா நாடி என்பது

தாமரையினுடைய தண்டினை உடைத்தால் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய மிகவும் மென்மையாக திகழக்கூடிய நூல் போன்று இருக்கக்கூடியது சுஷும்னா நாடி. அந்த சிஷ்யனுடைய சுஷும்னா நாடியை சிஷ்யனுடைய வலது மூக்கு பகுதியின் வாயிலாக, அதாவது பிங்களா நாடியின் வழியாக வெளியே கொண்டு வந்து பாவனையாக கொண்டு வந்து வினிஸ்திருத்திய ஸ்வநாட்யாம் இடையா பிரவேசிய, தனது இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய இடது மூக்கின் வழியாக அங்கே இருக்கக்கூடிய இடா நாடியின் வழியாக உள்ளே செலுத்தி விலீனம் இது விபாவிய, அந்த சுஷும்னா நாடியானது தனது சுஷும்னா நாடியோடு ஒன்றாக சேர்ந்ததாக பாவிக்க வேண்டும். இவ்வாறு சிஷ்யனுடைய நாடிக்கும் தனது நாடிக்கும் தொடர்பு ஏற்பட்டதாக பாவித்து சிவானுனா ரேச்சகேன வினுசிருத்திய மறுபடியும் சிவமந்திரத்தை உச்சரித்து ரேச்சகம் பூரகம் கும்பகம் ரேச்சகம் என்று பிராணாயாமத்தில் மூன்று பிரிவுகள், இடது மூக்கின் வாயிலாக வெளியே இருக்கக்கூடிய காற்றினை இடது மூக்கின் வாயிலாக உள்ளே செலுத்தும் பொழுது அதற்கு பூரகம் என்று பெயர். உள்ளே செலுத்தப்பட்ட வாயுவை காற்றினை இரண்டு மூக்கினையும் மூக்கு துவாரங்களையும் அடக்கி உள்ளே அடக்கி இருக்கக்கூடிய நிலைக்கு கும்பகம் என்று பெயர். அடுத்து வலது மூக்கு துவாரத்தின் வாயிலாக அடக்கப்பட்ட வாயுவை காற்றினை வெளியே நாம் அகற்றும் பொழுது அதற்கு ரேச்சகம் என்று பெயர். இப்பொழுது சிஷ்யனுடைய நாடியானது குருவினுடைய இடது மூக்கின் வழியாக, அந்த சுஷும்னா நாடியானது குருவினுடைய சுஷும்னா நாடியோடு தொடர்பு உடையதாக இப்பொழுது இருக்கிறது. இப்பொழுது ஆச்சாரியரானவர் தனது சுஷும்னா நாடியை, மையத்தில் இருக்கக்கூடிய சுஷும்னா நாடியை தனது வலது மூக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிங்களா நாடியின் வாயிலாக ரேச்சகத்தின் வாயிலாக வெளியே கொண்டு வந்து மறுபடியும் சிஷ்ய ஹிருதயம் தத் பூரக்க என பிரவேசிய, சிஷ்யனுடைய பூரகம் என்று சொல்லக்கூடிய கிரியையின் வாயிலாக அந்த சிஷ்யனுடைய இடது மூக்கு அங்கே இருக்கக்கூடிய இடா நாடி, அந்த இடா நாடியின் வாயிலாக உள்ளே புகுந்து மறுபடியும் ரேச்சகேன வினிஸ்தத்தியா அங்கிருந்து அவருடைய வலது புறத்தில் இருக்கக்கூடிய பிங்களா நாடியின் வாயிலாக ரேச்சகத்தின் மூலமாக வெளியே கொண்டு வந்து ஸ்வஹதயம் பூரக்கேன பிரவிஷ்ய, மறுபடியும் தனது ஹிருதயத்தில் தனது பூரக்கத்தின் வாயிலாக உள்ளே நுழைந்ததாக பாவிக்க வேண்டும். இவ்வாறு இது யோக சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த முறையை பின்பற்றுவதால் சிஷ்யனுடைய மைய நாடிய சுஷும்னா நாடிக்கும் தனது சுஷும்னா நாடிக்கும் ஒரு சிறந்த தொடர்பானது ஏற்பட்டதாக ஆகிறது. நாடியம் சந்தாய தத் சந்தானார்த்தம் மூலேன ஆகுதி த்ரயம் விதாய, மூலேன ஆகுதி த்ரயம் தேயம். இந்த நாடிய சந்தானம் சித்தமாக ஆவதற்காக மூலமந்திரத்தால் பிராசாத மந்திரத்தை சொல்லி மூன்று ஆகுதி தரப்பட வேண்டும். ததா சிஷ்ய சிரசி சம்ஹிதையா சம்பாத ஹோமம் கிருத்வா, சிஷ்யனை தலையானது சிஷ்யனது தலையானது பூமியை பார்க்கும்படி செய்து சிஷ்யனுடைய சிரப்பிரதேசத்தில் சம்ஹிதா மந்திரங்களாகிய 12 மந்திரங்களை சொல்லி சம்பாத ஹோமம் செய்விக்க வேண்டும். சிவஹஸ்த ஸ்திரத்வார்த்தம், அடுத்து சிறிது நேரத்திற்கு முன்பு ஆச்சாரியர் தனது கையினை சிவஹஸ்தமாக செய்து கொண்டு சம்ஸ்காரத்திற்கு தகுந்தார் போல் அந்த சிவஹஸ்தத்தை புருமத்திய பர்யந்தம் அல்லது பிரம்மரந்திர பர்யந்தம் அல்லது துவாதசாந்த பர்யந்தம் கொண்டு சென்று அந்த கையினை சிஷ்யனது சிரப்பிரதேசத்தில் வைத்தார். இதற்கு சிவஹஸ்த ஸ்தாபனம் என்று பெயர். அந்த ஆச்சாரியர் சிவஹஸ்தத்தை சிஷ்யனுடைய சிரப்பிரதேசத்தில் வைத்திருக்கிறார். இந்த கர்மாவானது ஸ்திரமானதாக ஆக வேண்டும் என்பதற்காக சிவஹஸ்த ஸ்திரத்வார்த்தம் மூலமந்திர தர்ப்பணாய ஆகுதி சதம், இதற்காக மூலமந்திரங்களால் 100 முறை ஆகுதியும் பிரம்மாங்கானாம் தசாம்சதா ஹுத்வா, 10 பங்காக 10 முறை பிரம்ம மந்திரங்களுக்கும் அங்க மந்திரங்களுக்கும் ஆகுதி செய்து பூர்ணாம் விதாய பூர்ணாகுதி செய்விக்க வேண்டும். இதன் பின்பு பிராயஷ்சித்தார்த்தம் மூலேன அஷ்டோத்தர சதம் ஹுத்வா, இந்த நடந்திருக்கக்கூடிய இதுவரை செய்திருக்கக்கூடிய கிரியா கலாபங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விலக வேண்டும் என்பதற்காக மூலமந்திரத்தால் 108 முறை பிராயஷ்சித்தத்திற்காக ஆகுதி செய்து மறுபடியும் பூர்ணாகுதி செய்விக்க வேண்டும். இப்பொழுது சிஷ்யனுக்கும் குருவிற்கும் அக்னியினுடைய சன்னிதானத்தில் ஒரு தொடர்பானது தொடர்பு இருக்கிறது.
அந்த இந்த தொடர்பு இருக்கும் பொழுதே மந்த்ரான் உபதிஷ்ய, உபதேசிக்க வேண்டிய மந்திரங்களை குருவானவர் சிஷ்ய

0: சிஷ்யனுக்கு உபதேசம் செய்கிறார். அதன் பின்பு சிவார்ச்சனம் காரயித்வா சிஷ்யனை எழுந்திருக்கும்படி செய்து சிவபெருமானுக்கு முன்பு சொன்னது போலவே ஸ்தந்திலமாகிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அதுபோல் கும்பமாகிய யாகேஸ்வர கும்பத்தில் விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அர்ச்சனம் செய்விக்கும்படி செய்து புஷ்பத்தை சாற்றும்படி செய்து நமஸ்காரம் செய்விக்கும்படி செய்து பிரணிபாதம் ச ஆத்மனை காரயித்வா தன்னையும் குருவையும் சிஷ்யன் நமஸ்காரம் செய்விக்கும்படி செய்யும்படி செய்து ஆசீர்வாதம் விதாய ஸ்ரேயஸ்தவாஸ்து எல்லா விதமான மேன்மைகளும் ஏற்பட வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்து அனுஷ்டேயாம்ச ப்ரூயாத். இந்த சம்ஸ்காரத்தினால் இதற்கு முன்பு சைவ சமயத்தோடு தொடர்பு அற்றவராக இருந்த சிஷ்யர் இதன் பின்பு சைவ சமயத்தோடு தொடர்பு உடையவராக ஆகிறார். எனவே இனி அவர் சைவராக மாறிவிட்டார். சைவராக இருக்கக்கூடிய ஒருவர் என்ன என்ன கர்மாக்களையெல்லாம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சைவ சமய தீட்சைக்கு உரிய எல்லா அனுஷ்டானங்களையும் அவருக்கு உபதேசம் செய்கிறார். இவ்வாறு இந்த சமய தீட்சம் செய்ததால் அந்த ஆச்சாரியனுடைய பிரபாவத்தினால் சிஷ்யரானவர் மரணத்திற்கு பின்பு சிவலோகத்தை அடைகிறார். சாலோக்கியம் என்ற பதமானது அவருக்கு கிடைக்கிறது என்பது சிவலோகம் ததோகச்சேது சிவஹஸ்த பிரபாவதா என்று இதுவரை சாமானிய சமய தீட்சையினுடைய சம்ஸ்காரமானது சொல்லப்பட்டது.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம் வழங்கி இருப்பவர் சிவ சௌரிதாசன் ஐயா அவர்கள்.
3: எடுத்துக்காட்டு வெண்பா, இப்போ இந்த சூத்திரம் நமக்கு பாச உண்மையை சொல்லுகிறது. பாசம் என்பது ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்றும் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இந்த பாடலில் தான் அந்த பாச உண்மைகள் இங்கு தெளிவாக வரையறுத்து சொல்லப்படுகின்றன. நெல்லிற்கு உமியும் நிகழ் செம்பினில் களிம்பும் சொல்லில் புதிதன்று தொன்மையே, வள்ளி மல கண்மம் அன்று உளவாம் வள்ளலால் பொன்வாள் அலர்தோகம் செய் கமலத்து ஆம். நெல்லிற்கு உமியும், நெல்லில் உள்ள உமியாகிய குற்றம், நெல்லு எப்பொழுது நெல் தோன்றுகிறதோ அப்பொழுது அதுக்கு உமியும் உண்டு. செம்பினில் நிகழ் களிம்பும், செம்பில் உள்ள களிம்பும் சொல்லின் அதுக்கு எப்பொழுது உண்டாயின என்று சொன்னால், சொல்ல புகுந்தால் எப்போது அதுக்கு ரெண்டும் உண்டாச்சு? நெல்லிற்கு உமி, செம்புல களிம்பு எப்போ அதுக்கு தோணுச்சு? அது முன்பு இல்லாது பின்பு வந்ததல்ல, அந்த அவைகள் தோன்றும் பொழுதே அதோடு இருந்தது, சேர்ந்தே இருந்தன, பின்பு வந்து சேர்ந்தன அல்ல. தொன்மையே, நெல்லும் செம்பும் உள்ள அன்றே அவையும் உள்ளனவாக இருக்கிறது. அதுபோல வள்ளி மல கண்மம், வள்ளி என்பது இங்கு மாயை குறிக்கிறது. வள்ளி மாயை, மல கண்மம் ஆணவ மலமும் கண்ம மலமும், அன்று உளவாம் இடையில் வந்தன ஆகாது. இடையில் வந்ததுன்னா என்ன காரணத்துக்காக வந்ததுன்னு நம்ம சொல்லணும். அப்ப மறுபடியும் அந்த காரணம் வந்ததுன்னா மறுபடியும் அந்த ஆணவ கண்மம் மாயெல்லாம் வந்து சேர்ந்துடும் ஆயிடும். அதனால அந்த கண்மம் எப்ப வந்ததுன்னு சொல்ல முடியாது. அவைகள் உயிர்கள் தோன்றிய பொழுதே அவைகளும் இருந்தன, அனாதியே அவைகள் இருக்கின்றன. பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி, அதான் திருமூலர். பொன்வாள், சூரியனது ஒளியால் பொன்வாள், இந்த இடத்துல சூரியனது ஒளி, பொன் என்பது சூரியனையும் வாள் என்பது அவனுடைய ஒளியையும் குறிக்கிறது. அலர் தோகம், அலர் அலர்தல், தோகம்னா கூம்புதல். இந்த சூரியனுடைய வரவினாலே தாமரை மலரானது மலர்கிறது. சூரியன் இல்லாவிட்டால் அவைகளை என்ன பண்ணுது? கூம்பிக் கொள்கிறது. செய்கமலத்து செய்கின்ற தாமரை மலர் போல வள்ளலால் ஆம் மும்மலங்களும் இறைவனது சக்தியினாலேயே செயற்படும். அப்ப அவைகள் தடமாக இருப்பதனால தானாக இயங்காது, அவைகள் இறைவனது சக்தியினால்தான் செயல்படும். இந்த உயிருக்கு ஆணவம் என்ற அந்த அழுக்கு அது தோன்றிய பொழுதே வந்துவிட்டது. அந்த ஆணவமாகிய அழுக்கு நீங்க வேண்டுமென்றால் இறைவன் செயலினால் இறைவனுடைய சங்கற்பத்தினால்தான் ஆணவமலமானது உயிரை விட்டு நீங்க முடியும், தடசக்தி நீங்க முடியும். ஆகவே ஆணவமலத்தையும் கண்ணமலத்தையும் மாயாமலத்தையும் சிவபெருமான் தான் இயக்குகிறான். இயக்கி இந்த சடன பொருள்களெல்லாம் அதை செயற்படுத்த தான் அழியும். இப்போ சோப்பு கட்டி இருக்கு, அதை என்ன பண்ணுறோம் நம்ம தேய்ச்சி எல்லா பொருள்களும் இப்போ அறிவால் கத்தியெல்லாம் இருக்கு, அதை என்ன பண்ணுறோம் அதை உபயோகப்படுத்த கூட தெரியுது இல்லையா. அதுபோல மூன்றையும் இறைவன் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறான். செயல்படுத்தி கொண்டே இருப்பதனால் வலிமை இழந்து அந்த உயிரிடம் இருந்து அந்த வலிமை இழந்து அவைகள் அதை விட்டு நீங்குகின்றன. அந்த காரியங்கள் தான் செய்யப்படுகிறது. இப்போ இந்த பாடலில் தான் உண்மை மூன்றினுடைய உண்மையும் சொல்லுகின்றார். அதனால் சுருக்கமாக நம்ம மேலே பார்த்துருக்குறோம். அதனால் சுருக்கமாக அவை முயன்றையும் பற்றி பார்த்துட்டு அதுக்கு மேலே உள்ள செய்திகளை நாம் பார்க்கலாம். இந்த ஆணவன்தான் மூலமலம் என்று சொல்கிறது. ஆணவம் மூலமலமாய் அறிவு முழுதினையும் மறைக்கும், நம்முடைய அறிவு முழுதும் மறைக்கும். இதுக்கு வேறு பெயர்கள் இருக்கின்றன, யாருக்காவது சொல்ல முடியுமா? இது வந்து எல்லாம் நிறைய சொல்லியிருக்கணும். இதை பற்றி ஆணவ மலத்துக்கு வேறு பெயர்கள் இருக்கின்றன, காரண பெயர்கள் இருக்கிறது. ஆணவம்னு ஏன் பெயர் வச்சிருக்கிறாங்க இதுக்கு? ஆமாம், உயிரினுடைய உயிரை உயிரினுடைய வியாபகத்தன்மையை அணுப்படுத்துகிறது, சுருக்கிடும். அது வியாபக பொருள், அறிவு இசை செயல்களுடையது. அவனுடைய வியாபகத்தை சுருக்கிறதுனால அதுக்கு என்ன பேரு? காரண பேர் ஆணவம். உயிரை அணுப்படுத்துவதால் ஆணவ அந்த அறியா அந்த பொருளுக்கு இருப்பொருளுக்கு ஆணவம் என்று பெயர். அது வந்து நம்ம தமிழில் வந்து அதை தலை பாசம் தடை அப்படிங்கிற பெயரால் குறிப்பிடுறோம். அதனுடைய செயல்படும் தன்மை எவ்வாறு இருக்கிறது, அதனால எல்லாமே காரண பேர் தான். தலைன்னா விலங்கு. விலங்கு என்ன பண்ணுது? நம்முடைய உரிமையுடைய நம்ம அந்த நாம் என்ன செயல் செய்யணுமோ அந்த செயல் செய்ய முடியாமல் நம்மை தடுக்கிறது விலங்கு, செயலை தடுக்கிறது. இன்னொரு பேர் இருக்கு பாசம் என்று பெயர். பாசம் கட்டி போடுது. இப்போ பாருங்க, ஒரு மாடு இருக்கு, அந்த மாட்டை நம்ம கட்டி போட்டுறோம், ஒரு முளையில கட்டி போட்டுறோம். அப்போ அது குறிப்பிட்ட இடத்துக்கும் அப்புறமா அது செல்ல முடியாது, கயிற்றினுடைய இனத்துக்கு அப்புறமா அது செல்ல முடியாது இல்லையா. அதுபோல உயிர் இருக்க, உயிர் வந்து தகுதியும் உரிமையும் உடைய பொருளை அடைய முடியாமல் இந்த ஆணவம் தடுக்கிறது. நம்முடைய உரிமையும் தகுதியும் நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் உயிர் அறிவுடையது, நமக்கு உரிமை உடையது, நம்மையோட பெரிய பொருளாகிய இறைவன். அதை அடைய முடியாம அது கட்டி போட்டு வச்சிருக்கு. அதனால அதுக்கு என்ன பேரு? பாசம். இன்னொன்று அறிவுக்கு தடையை உண்டு பண்ணுகிறது. எல்லா காரியங்களுக்கும் முதல் தடையதுன்னா அறிவு தடை தான். அறிவிலே தடை ஒர்க்கு நமக்கு வந்துவிட்டால் அறிவில் குழப்பம் வந்துடுது, தடை வந்துடுது, அறிவு மறைக்குது ஒன்று. அப்படின்னா நம்ம பேசுகிற பேச்சிலையும் தெளிவு இருக்காது, அப்புறம் செய்கின்ற செயலும் தெளிவாக இருக்காது, தப்பு தப்பாக தான் செய்ய முடியும். ஆகவே அறிவிலே தடையை உண்டு பண்ணுகிறது. இந்த மூன்று காரணங்கள் இருக்கிறதுனால காரண பெயராக இதற்கு தலை பாசம் தடை அப்படின்லாம் அது சொல்லப்படுகிறது. இதை மலம்னு ஏன் சொல்கிறோம், ஏன் குற்றம்னு சொல்கிறோம்? மலம்னா அழுக்கு, ஆணவத்தை அழுக்கு என்று நாம் சொல்லுகிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா உயிருக்கு அறியாமையை உண்டு பண்ணுகிறது. உயிரினுடைய உண்மையான குணம் என்ன தெரியுமா? உயிருக்கு ஆணவம் குணமா வேறு ஏதாவது குணமா? உயிருக்கு வந்து உயிரை இது சடத்தன்மைப்படுத்துகிறது, அறியாமையை உண்டு பண்ணுகிறது. உண்மை உயிருடைய உண்மையான குணம் எதுன்னு கேட்டிங்கன்னா அறிவு. அந்த அறிவை இது தடைப்படுத்துகிறது. அப்போது அதனுடைய அறிவு விளங்காமல் செய்யக்கூடிய இந்த ஆணவம் உயிருக்கு தடையாக அமைகிறது. அதனால் அதுக்கு குற்றம், அது மலம், உயிருக்கு குற்றம். ஆகவே இந்த அதனால தான் இந்த ஆணவ மலம் இருப்பது தான், ஆணவ மலம் தான் எல்லா விதமான துன்பத்திற்கும் காரணம். ஏன்னா வேற எந்த தத்துவ சாஸ்திரத்திலையும் அந்த ஆணவம் என்ற ஒரு கொள்கை கிடையவே கிடையாது, சைவத்திலாம் இருக்கிறது. ஆனால் அந்த எல்லா நம்ம சொல்லக்கூடிய எல்லா விதமான துன்பத்திற்கும் காரணம் புத்தர் சொல்றார் பார்த்தீங்களா, ஆசையே துன்பத்திற்கு காரணம் சொல்றாரு. ஆசை என்பது ஆணவ மலத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். ஆனால் ஆணவம் என்பது நிறைய தீமைகளை உள்ளடக்கிய ஒரு இருப்பொருள், அது ஒரு பொருள், குணம் இல்லை, அது ஒரு தடப்பொருள். ஆகவே அதனாலதான் திருவருட் பயணம் சொல்றாங்க, இருள் இன்றேல் துன்பு என், இருள் இல்லாவிட்டால் துன்பம் எதனால் நமக்கு வரப்போகிறது, நமக்கு துன்பமே வராது. அப்ப இருளாகிய ஆணவம் தான் இந்த வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறோமோ அவ்வளவு துன்பத்திற்கும் அதுதான் மூல காரணமாக இருக்கிறது. அது பொருளால் தடம், பொருளால் ஒன்று. எப்படி ஒரு பொருள், எத்தனையோ ஆன்மாக்கள் இருக்கா இல்லையா ஊரில், உலகத்தில் ஆன்மாக்களுடைய எண்ணிக்கை நம்மளால் சொல்ல முடியுமா? உயிர் வகைகளை தான் சொல்லலாம், 84 லட்சம்னு. ஆன்மாக்கள் எத்தனைன்னு சொல்ல முடியாது நம்மளால், எண்ணிலே அவைகள் அவ்வளவு பேரையும் மறைக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே இருளானது எல்லாருடைய கண்களையும் மறைக்குது இல்லையா, எத்தனை ஜீவர்கள கண்களையும் மறைக்குது. அதுபோல பொருளால் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த அறியாமை எல்லா உயிர்களுடைய அறிவையும் அது மறைக்கிறது. ஆக இது உயிர்களுடைய உயிர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை குணம் அறிவு இச்சை செயல் மூன்றையும் செயல்பட விடாமல் தடுத்து விடுகிறது. ஆணவம் நீரை மூடும் பாசி போலவும் உயிரின் அறிவை மறைத்து விடுகிறது. இவ்வளவு குணங்களுடையது ஆணவ மலம் என்பது இவ்வளவு துன்பத்தை உயிருக்கு தருகிறது. இது ரெண்டு வகையில் நமக்கு செயல்படுகிறது. இதெல்லாம் நினைவூட்டுதல் தான், நம்ம சொல்றதெல்லாம் நினைவூட்டுதல் தான். இதெல்லாம் இதில் நிறைய விரிவாதை பற்றி பேசியிருக்கிறோம். ஆணவ மலம் அதுக்கு நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் சுரூப இலக்கணம் தடத்த இலக்கணம்னு ரெண்டு இலக்கணம் இருக்கிறது. சிறப்பு இலக்கணம் பொது இலக்கணம் அப்படின்னு. இந்த ஆணவ மலத்தினுடைய சிறப்பு இலக்கணம்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது தனித்திருக்கும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரினுடைய அறிவு இச்சை செயல் மூன்றையும் மறைத்துவிடும். அப்போ மறைக்கும் பொழுது உயிருக்கு மூணு குணம் தான் முக்கியமான குணம். இதை மறைச்ச உடனே அந்த ஆணவ மல சார்பு அந்த ஜடத்தினுடைய சார்பு ஏற்பட்ட உடனே உயிர் என்ன ஆகுறது, முற்றிலும் சடத்தன்மை உடையதாக மாறிவிடுகிறது. அறிவில்லாத பொருள் மாதிரி மாறிடும். அது உயிர் அறிவிச்ச செயல்கள் அறிவு உடையது, ஆனா செயற்கை ஏற்பட்டு போச்சு. இப்ப பாம்பினுடைய விஷயம் உடம்புல பட்டு போச்சுன்னு வச்சுங்க, செயல்படுகின்ற உடம்பு என்ன மாறிடுது, ஜடம் போல ஆயிடுது இல்லையா. அதுபோல உயிரானது உயிரிலே இந்த ஆணவ மலை சேர்க்கை ஏற்பட்ட உடனே உயிரானது சடம் போல ஆகிவிடுகிறது. அப்ப அறிவுடைய உயிர், செயல்படும் தன்மையுடைய உயிர், விருப்பப்படும் தன்மையுடைய உயிர் இப்போ என்ன ஆயிடுச்சு, சடம் போல ஆகிவிடுகிறது. அதுதான் அதனுடைய சுரூப இலக்கணம், அதாவது சிறப்பு இயல்பு அப்படின்னு பேர். இதுக்கு இன்னொரு இயல்பு இருக்கிறது. இந்த பார்த்த உடனேதான் இறைவன் என்ன பண்ணான்னா, இறைவன் நம்மை பிறவிக்கு கொண்டு வந்தான். அப்படி பிறவிக்கு கொண்டு வந்த உடனே அது வந்து இப்ப பிறவிக்கு வந்திருக்கிற நிலை. அப்போ இந்த ஆணவமலத்தோடு நாம் முதல் முதலிலே ஆணவமலை சேர்க்கை ஏற்பட்ட உடனே நமக்கு ஏற்பட்ட நிலைக்கு அதுக்கு கேவல நிலைன்னு பேர். அந்த நிலையிலிருந்து கடவுள் என்ன பண்ணியிருக்கான், நம்மளை இந்த பிறவிக்கு கொண்டு வந்திருக்கிறான். அப்படி கொண்டு வந்த நிலைக்கு சகல நிலை என்று பெயர். இப்ப சகல நிலையில ஆணவம் போறதுக்காக தான் மாயையும் கண்மத்தையும் இறைவன் நமக்கு சேர்த்திருக்கான். இந்த நிலைமையிலும் கூட ஆணவ மலம் நம்மிடம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யணும், அது என்ன காரியத்தை பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, பொது நிலையில இருக்கும் பொழுது நம்முடைய அறிவை திரிவுபடுத்துகிறது. இப்போ நல்ல வெளிச்சம் இருந்தா பொருள்களெல்லாம் தெரியும், நல்ல இருட்டு இருந்ததுன்னா எல்லா பொருளையும் தெரியாது. இருளும் வெளிச்சமுமா இருந்ததுன்னா ஒரு பொருளை ஓரளவுக்கு தெரியும், ஆனா ஒரு பொருளை இன்னொரு பொருளா நினைக்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் நமக்கு ஏற்படும் இல்லையா. அதுபோல இந்த ஆணவ மலமும் இருக்கிறது, ஆணவ மலத்துக்கு மறுதலை பொருளாகிய மாயா மலமும் நம்மிடம் இருக்கிறது. இந்த நிலையில் ஆணவ மலம் என்ன செய்யணும்னா, ஒரு பொருளை தெளிவாக நமக்கு அதனுடைய உண்மைத்தன்மையை காட்டாது. அந்தி நேரத்துல வளைந்து வளைந்து கிடக்கின்ற கயிற்றை நாம் என்ன நினைக்கிறோம், பாம்புன்னு நினைக்கிறோம். நல்ல அந்தி நேரத்துல தட்டில் வச்சுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சுண்ணாம்பு வச்சிருந்தா அதை என்ன நினைப்போம், நம்ம வெண்ணு நினைக்கலாம், இல்லைன்னா தயிர் சாதம்னு நினைச்சிடலாம். இப்போ நல்ல வெளிச்சம் இருந்தா தெரிஞ்சு போயிடும், முழு வெளிச்சாண்டா ஒண்ணுமே தெரியாது. ஆனால் இந்த வெளிச்சமும் வெளிச்சமின்மையுமாக நாம் இப்ப இருக்கிறோம். இப்போ ஆணவமலம் நம்ம உயிரை மறைத்திருக்கிறது. ஆணவமலத்தை நீக்குவதற்காக ஒரு சாதனமாக இந்த உடலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கண்ணு மலமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நமக்கு விபரீத உணர்வு உண்டு பண்ணுகிறது. அப்போ இந்த உயிரானது என்ன பண்ணுகிறதுனா, தன்னையும் தெரியவில்லை, அதுக்கு தன்னுடைய தலைவனையும் தெரியவில்லை, உலகத்தை பற்றிய உண்மையும் தெரியவில்லை. எதெல்லாம் சாஸ்வதம் இல்லையோ அதெல்லாம் உயிரானது சாஸ்வதமாக நினைக்கிறது, எதெல்லாம் பொய்யா இருக்கிறதோ அதெல்லாம் உண்மையாக நினைக்கிறது. இந்த நிலை ஏற்படுகிறது, அதனுடைய ஆணவத்தினால பொது நிலையில் நமக்கு ஏற்படுகிறது. இந்த ரெண்டும் ஆணவம் தருகின்ற துன்பங்கள். ஒன்று, பிறவிக்கு வருவதற்கு முன்பு முழுதாக நம்முடைய அறிவை மறைக்கிறது. இறைவன் கருணையோடு நமக்கு இந்த உடலை தருகிறான். இந்த உடலை தந்த பிறகும் கூட ஆணவத்தினுடைய சேர்க்கை இருப்பதனாலே நமக்கு விபரீத உணர்வு உண்டு பண்ணும். இப்போ இந்த விபரீத உணர்வின் மூலமாகத்தான் நாம் மெல்ல மெல்ல கடை தர வேண்டும். இந்த உணர்வு இந்த நிலையில நம்ம இந்த சகல நிலையில இருக்கும் பொழுது ஓரளவு ஞானம் விளங்கியும் விளங்காமல் இருக்கக்கூடிய நிலையிலே தான் நமக்கு ஞானத்தை முழுமையாக நாம் அடைய வேண்டும். அதுக்காக தான் கடவுள் இந்த கருவிகள்லாம் நமக்கு கொடுத்துருக்காரு. கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் எண்ணும் செயல்மாண்ட எவ்வுயிர்க்கும். ஆக கண்ணை எப்படி இருள் மறைக்கிறதோ அப்படி மறைத்த பொழுது ஒரு கையில கோல் கொடுத்தா அந்த கோலை வச்சு நம்ம தட்டு தனமாக நடப்போம் இல்லையா. அப்படித்தான் இறைவன் என்ன பண்றான்னா, நமக்கு ஆணவமலத்திலிருந்து வெளிவெளியாவதற்கு இந்த மாயாகிய உடம்பை நமக்கு இறைவன் தருகிறான். ஆகவே இது ரெண்டு விதங்களில் நமக்கு செயல்படுகிறது. இந்த அறியாமையில் நாம் இருக்கின்ற பொழுது இப்பொழுது என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா, ஆணவமலம் நம்முடைய விருப்பத்தை மறைக்கிறது. யாராவது போதியா புகழ்ந்தான் நம்ம அதுல சந்தோஷப்படுறோம். நமக்கிட்ட இல்லாத ஒரு ஆற்றல் நம்மகிட்ட இருக்கிறது போல, யாராவது முகஸ்துதிக்காக நம்மிடம் நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக யாராவது புகழ்ந்தா நம்ம என்ன செய்வோம், அதுல சந்தோஷப்படுறோம். அது ஆணவலத்தினுடைய செயலால், அதாவது நம்முடைய விருப்ப ஆற்றலில் ஆணவலத்தினுடைய படிந்திருப்பதனால் நமக்கு வருகிறது. நம்ம செயல் நியாயப்படி தவறுன்னு தெரிந்தும் கூட அந்த செயலை நாம் செய்கிறோம். ஏன் அப்படி செய்கிறோம், இது அறநூல்கள் இதை தடுக்கின்றன அப்படின்னு தெரிஞ்சு செய்கிறோம். அப்படி செய்வதற்கு காரணம் என்னன்னா, செயலிலே ஆணவங்கள மறைப்பு நம்மிடம் இருக்கிறது. அதுபோல நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்க போல ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டு எல்லாம் தெரிந்தவர்கள் போல நாம் செயல்படுகிறோம். இதுவும் கூட நம்முடைய அறிவின் மேலே ஆணவங்களத்தினுடைய படிவு இருப்பதனால் நாம் அறிவித்து செயல்கள் அனைத்தும் தவறாக செயல்படுகின்றன. ஆகவே இந்த ஆணவ மரமானது நமக்கு திருகுணர்ச்சியை உண்டு பண்ணுகிறது. இப்போ திருவள்ளுவர் சொல்கிறார், பிறன்மனை நோக்காத பேராண்மை அரணன்றோ ஆண்டவருக்கு, தெரியுதோ இல்லையா? ஆனாலும் நம்முடைய மனமானது தவறான விஷயங்களிலேயே செல்கிறது. அதுக்கு காரணம் நம்மிடம் இருக்கின்ற ஆணவமலம். இந்த ஆணவமலத்தினுடைய சக்திக்கு அதோ நியாமிகா சக்தின்னு பேர். அதாவது நம்மை கீழ்நிலைக்கு அழைத்து செல்லும். முதல்ல முழுமறைப்பை ஏற்படுத்தியிருப்பதற்கு ஆவாரக சக்தி அப்படின்னு பேர். இந்த பிறவிக்கு வந்த பிறகு பொய்யை மெய் என்றும் மெய்யை பொய் என்றும் நினைக்கின்ற ஒரு நிலைமை நமக்கு கொண்டு வந்து விபரீத உணர்வை, மயக்க உணர்வை, திருகுணர்ச்சியை நமக்கு ஏற்படுத்துவதற்கு அதோ நியாமிகா சக்தி என்று பெயர். ஆகவே இந்த ஆணவமானது நமக்கு எல்லா வகையிலும் துன்பத்தை தருகிறது, எல்லா வகையிலும் அஞ்ஞானத்தை தருகிறது. அப்ப நம்முடைய முயற்சியே என்ன முயற்சின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆணவமலத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். இப்ப நம்ம சொன்னது போல நெல்லிற்கூமியும் நிகழ்ச்சம்பிற்களிம்பும் தொழில் புதிதென்று தொன்மையே. இவைகள் அனாதியாக நம்முடைய உயிரை பற்றி இருக்கிறது. இது அடிப்படை குற்றம், அதான் மூலமலம்னு சொல்லுவாங்க. இந்த மூலமலம் இருப்பதனாலதான் நமக்கு கண்மமலத்தையும் மாயாமலத்தையும் இறைவன் நமக்கு சேர்த்து அந்த மூன்று மலங்களையும் கழுவுவதற்கான வாழ்க்கையை நமக்கு இறைவன் தந்திருக்கிறான். ஆகவே இந்த ஆணவ மலம் அறிவிலே தடை உண்டு பண்ணுகிறதுன்னு பார்த்தோம். இந்த ஆணவ மலத்தினுடைய சக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இருளா இருளைக்கும் இதுக்கும் ஒரு ஆராய்ச்சி இது பார்த்து அந்த வித்தியாசம் என்னன்னு பார்த்தா, இருள் வரும்பொழுது இருள் இருக்கிறதுன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும், இருள் தன்னை காட்டிக்கொள்ளும். ஆனால் ஆணவ மலம் தன்னை காட்டிக்கொள்ளாது. தான் இருக்கிறவங்களையும் காட்டாது, நம்மையும் அது காட்டாது. உயிர்னு ஒன்று இருக்குன்னு காட்டாது, தன்னுடைய தலைவன் இருக்கிறான்னு காட்டாது. எதையும் காட்டாமல் அது மறைத்து விடும். ஆகவே இதைத்தான் வந்து, ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இரு பொருளும் காட்டாது இது அப்படின்னு நம்ம இதில் படித்தோம் திருவருட் பயனில். அதே போல இது இந்த இருப்பாவை இருக்கிறாலே இவள் சரியான கற்புடையனங்கை. கற்புடையனங்கை வந்து கணவனுக்கு தன்னை பற்றிய உண்மைகளை வெளிப்படுத்துவாள், எல்லா ரகசியத்தையும் கணவனிடம் சொல்லுவாள். ஆனால் இந்த கற்புடையனங்கை இருக்கிறாலே இவள் கணவனுக்கும் கூட தன்னுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த மாட்டாள் அப்படின்லாம் திருவருட் பயன் சொல்லுகிறது. ஆகவே ஆணவம் உயிரையும் அதனுடைய தன்மையும் காட்டாது, அந்த உயிருக்கு தலைவனாக இருக்கிற தலைவனையும் இந்த ஆணவம் அறியவிடாது. இது ஒரு கற்புடைய நங்கை போன்றது. இந்த ஆணவத்தினால்தான் ஒரு மனிதனுக்கு யான் எனது என்ற செருக்கு உண்டாகிறது. இந்த செருக்கு உண்டாவதற்கு காரணம், இப்ப யான் அல்லாத யான்ங்கிறது உயிர் தானே, அந்த உயிரை அறிய விடாமல் இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு நினைக்க வைக்கிறது. இந்த உடம்பை சார்ந்தவைகளையெல்லாம் எனது என்று அந்த ஆணவம் தான் நினைக்க வைக்கிறது. ஆகவே ஆணவம் இவ்வாறு பல வகைகளிலும் நமக்கு துன்பத்தை தருகிறது. இந்த துன்பத்திலிருந்து நம்ம நீங்குவதற்காகத்தான் இந்த வாழ்க்கையானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆணவத்தினுடைய காரியங்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆணவம் ஏழு வகைகளில் தன்னுடைய சக்திகளை வெளிப்படுத்தும் நம்முடைய வாழ்க்கையில. இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஆணவனிடம் இருக்கிறது, அல்லது மற்றவர்களிடம் வெளிப்பட்டால் ஆணவனிடம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அந்த ஏழு வகையும் சுயானந்த சுவாமிகள் தன்னுடைய மாபாரியத்தில் மிக விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். மோகம், மதம், அராகம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம். ஆணவமலம் நம்முடைய சகல நிலையில் இருப்பது, நம்ம இருக்கிற நிலையில ஏழு விதங்களில் அது நமக்கு செயல்படும். திரும்ப திரும்ப நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை ஒரு தொகுத்து ஒரு இந்த இதில் வந்து இந்த ஆணவமலத்தினுடைய உண்மை நமக்கு தெரியணும், சொல்லணும். ஆணவமலத்து உண்மையை பற்றி, அதாவது மும்மல உண்மையை பற்றிய இலக்கணம் இங்கே சொல்லி ஆகணும். அதனால இந்த சுருக்கமாக இதை நாம் பார்க்கலாம். மோகம் என்பது எது கொள்ளத்தகுந்தது எது தள்ளத்தகுந்தது என நூல்களாலும் அருளாளர்களாலும், அருளாளர்களும் சொல்லியிருக்காங்க எது கொள்ளணும் எதை தள்ளணும் அப்படின்னு. இருந்தும் கூட நம்ம என்ன செய்யறோம், மங்கையர், சுற்றத்தார், மனைவி, ஆடை, அணிகலன்கள், செல்வம், இவைகளையெல்லாம் மேல, இதெல்லாம் ரொம்ப பெரியது என்று கருதி அவைகள் மேல நம்ம மீண்டும் மீண்டும் ஆசை வைத்து அவைகளை அடைவதற்கு நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இது மோகம். இது ஆணவமலத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு வெளிப்பாடு. அந்த மோகத்திலிருந்து மதம் உண்டா, இந்த மோகம் ஒன்று இருப்பதனால்தான் அதிலிருந்து மீதி ஆறு செயல்கள் அதிலிருந்து தான் உண்டாகிறது. அந்த மோகத்தினால் நம்ம நிறைய பொருள்களை சேர்த்து சேர்க்க சேர்க்க நமக்கு என்ன உண்டாகிறதுன்னா மதம். எனக்கெல்லாம் இந்த புழுது பொருள்கள் இருக்கின்றன, மனைவி, மக்கள், வீடு, செல்வம் எல்லாம் இருக்கு என்று அதில் நாம் சந்தோஷப்பட்டு கொண்டு, எண்ணிலுமிக்கார் உலகத்தில் யாரும் இல்லை, எனக்கு ஈடானவர்கள் யாரும் இல்லை என்று தன்னைத்தானே மதிக்க செய்கிறது இந்த மதம். அதற்கு அடுத்தபடியாக அந்த நாம் மதம் வந்த உடனேயே இந்த மதம் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நம்ம சேர்த்து வச்சிருக்கிறது போதாது, இன்னும் இந்த பொருளை சேர்க்க வேண்டும் என்று மேலும் மேலும் ஆசையை உண்டு பண்ணும் அந்த எண்ணம். ஆகவே இந்த ஆசையை வளர்த்து மேலும் மேலும் பொருளை சேர்ப்பது அராகம். அதுக்கு மேலே இந்த மூன்றும் வளர்ச்சி பாதையில் போயிட்டே இருக்கு. அதற்கு பிறகு இந்த பொருள்களில் ஏதாவது ஒன்று அவனை விட்டு கழிந்து விட்டால் அல்லது அந்த பொருளுக்கு சேதம் உண்டாகிவிட்டால் அவனுக்கு கவலை வருகிறது. ஊழ்வடினால் தீய வினையின் காரணமாக ஏதாவது அவனுடைய மனைவியோ செல்வமோ மனை இல்லை அவன் வைத்திருந்த வீடு அல்லது அவனுடைய வியாபாரம் பிசினஸ் எல்லாம் அவனை விட்டு பிரிந்து விட்டால் அவன் கவலை கொண்டு ஆரம்பித்து விடுவான். பெரிய சோகம் அவனை வந்து கவ்விக்கொள்ளும். அந்த சோகத்தினுடைய விளைவாக தாபம் ஏற்படும். அதையே நினைச்சு நினைச்சுட்டே இருப்பான். அப்புறம் விரும்பிய பொருள் போயிடுச்சுன்னு சொல்லி ஆற்றாமையும் வந்து அவன் மனமானது வெதும்ப ஆரம்பிச்சுடையோ பேச்சு பேச்சு பேச்சுன்னு வெதும்புவான். உள்ளம் வெதும்பும், அதன் விளைவாக உடலானது மெலிய ஆரம்பிக்கும். அதனால அதனுடைய விளைவாக வாட்டம் வரும். அடுத்தது ஆறாவது, அவன் விரும்பிய பொருளை பிரிந்த பொழுது கவலை அடைந்து வெதும்பி வாட்டம் அடைந்து சில சமயம் சாப்பாடு கூட வேண்டான்னு சொல்லுவான். அவனுக்கு பொருள் பெரிய பொருளாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆகிடும். இப்படி இந்த பொருட்பற்று அவனை சுற்றி எனது என்ற பொருட்பற்று உண்டு பண்ணும் இந்த ஆணவ மனமானது. அதுக்கு ஏழாவது வெளிப்பாடாக விசித்திரம் என்பதை சொல்லுகிறார். இந்த பொருள்கள் யாவும் ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் அழியக்கூடிய இயல்புடையன. உலகத்தில் எந்த பொருளை எடுத்தாலும் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது அறிவினால் அறிந்த யாவும் அசத்தாதல் அறிவி கண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்குற பொருள்கள் அனைத்தும் தோன்றி நின்று மறையக்கூடிய பொருள்கள். ஆகவே உரிய காலம் முடியும் பொழுதும் அழிஞ்சு போயிடும், இதை நம்மளை விட்டு பிரிந்து போய்விடும் என்ற நினைவில்லாமல் இதெல்லாம் என்னுடையது, இதெல்லாம் சாஸ்வதமானது, இதை பெற்றிருக்கிறேன், என்னை போல ஒருவனும் உலகத்தில் இல்லை என்பது போல பல நினைவுகளை செய்து அதனால் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறானே அதை விசித்திரம் என்று அவர் சொல்லுகின்றார். ஆகவே ஆணவம் இவ்வாறு ஏழு வகைகளில் வெளிப்படுகிறது. ஆகவே நம்ம ஏன் இப்படி விரிவா அதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி குணங்கள் நம்மிடம் இருந்தால் ஆணவமலை சேட்டை நம்மகிட்ட இருக்கிறது என்று நம்மைத்தாமே நாம் பரிசீலித்து கொண்டு இந்த ஆணவமலத்திலிருந்து இதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை இவ்வளவு விரிவாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த மானவரத்தை நீக்குவதற்காகத்தான் இறைவன் நமக்கு இந்த பிறவியை கொடுத்திருக்கிறான், இந்த உடம்பை கொடுத்திருக்கிறான், கண்மலத்தையும் நமக்கு தந்திருக்கின்றான். அந்த ஆணவம் என்பது பகைப்பொருள், உயிருக்கு பகைப்பொருள். அந்த பகைக்கு மறுதலையான பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா மாயை. ஆகவே உடம்பு என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கு போன்றது. ஒரு கையில் ஒரு விளக்கை வச்சுருந்தோம்னா அந்த விளக்கை வைத்து கொண்டு நாம் செல்லுகின்ற இடங்கள்லாம் அந்த கையில் விளக்கை எடுத்துகிட்டு போனோம்னா பக்கத்தில் உள்ள நிலைய பாதையினுடைய வெளிச்சத்தையும் அது காட்டும். அதுபோல இந்த உடல் வாழ்க்கையை நாம் முறையாக பயன்படுத்தினோமானால் நாம் செல்ல வேண்டிய இறைவனுடைய திருவடி பேராகிய அந்த நிலைக்கு நம்ம செல்லலாம். அதற்கு இந்த உடல் வாழ்க்கை நமக்கு பயன்படும். ஆகவே இந்த உடலை உயிரை இழிவை நோக்கி செலுத்துவது இந்த ஆணவமலம் தான் என்பதை தெளிவாக நாம் உணர்தல் வேண்டும். ஆணவமலமே எந்த அளவுக்கு நாம் உணர்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் துன்பத்திலிருந்து விலகுவோம். அதுக்காக தான் அந்த பாடல்களில் திருவருட்பயனில் ரொம்ப சிறப்பாக இருள்மல நிலை என்ற அதிகாரத்தில் அந்த ஆணவ மலம் என்னென்ன தீமைகளையெல்லாம் நமக்கு செய்யும் என்பதை மிக தெளிவாகவும் விரிவாகவும் சொல்லுகின்றார். இது கீழ்நோக்கி செலுத்தும் அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறார். ஒரு மீன் பாற்கடலில் வாழ்கிறது. பாற்கடலில் வாழ்கின்ற மீன் பாலை குடிக்கலாம் இல்லையா, பாலை குடித்து அது உயிர் வாழலாம் இல்லையா, ஆனால் அது பாலை குடிக்கலையாம். அது என்ன பண்ணுன்னா தன்னை விட கீழான சிறு சிறு உயிரினங்கள், அழுகிய புழுக்கள் பூச்சிகள், தன்னை போன்ற குட்டி மீன்கள் பாற்கடலிலே வாழ்ந்தும் கூட மீனானது சிறுமீன்களையும் புழுக்களையும் பிடித்து தின்னுகிறது. அதுபோல நாம் அருளாகிய பரவழிக்குள் நாம் இருக்கிறோம், இறைவனாகிய பரவழிக்குள் நாம் இருக்கிறோம். ஆனால் அணுமலத்தின் காரணமாக நாம் என்ன செய்கிறோம், கீழானவைகளையே நாம் நாடி செல்கிறோம், அழிவுடையவைகளையே நாம் நாடி செல்கிறோம். அதுபோல் இன்னொரு உதாரணம் சொல்லுகின்றார். ஒரு பூனை, அது பாலுக்கு ஆசைப்பட்டு வருது. உரியில ஒரு வீட்டில் பால் வச்சிருக்காங்க, உரியில பானையில் வச்சிருக்கிறாங்க. உடனே அந்த பானை மேலே தாவுகிறது, மூடியும் எடுத்துருச்சு, எடுத்துட்டு பாலை குடிக்க போகுது. அந்த நேரம் பார்த்து ஒரு கரப்பான் பூச்சி பக்கத்திலே செல்கிறது. உடனே பூனை என்ன பண்ணுச்சு, பாலை விட்டுட்டு கரப்பான் பூச்சியை நாடி சென்றது. அதுபோல இந்த உயிரானது உயர்ந்த விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது தாழ்ந்த விஷயங்களையே நாடி செல்லுமாறு செலுத்துவதற்கு எது காரணம்னா இந்த உயிரில் இருக்கக்கூடிய அறியாமை ஆணவலம். ஏன்னா இந்த அளவுக்கு அதை நம்ம விரிவாக படிக்கும் பொழுதுதான் நமக்கு அனலைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தினிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். நமக்கு வருகின்ற துன்பத்தை பற்றி மிக விரிவாக பரிசீலனை செய்யும் பொழுது அந்த துன்பத்திலிருந்து நாம் விலக முடியும். இருட்டு இருட்டு என்று நாம் உணரணும் வேண்டும். இருட்டை இருட்டு வெளிச்சம்னு உணர்ந்தவனா ஆனவன் செய்யறது அதுதான். என்ன செய்வது? இருளை இருள் என்று உணராமல் அதை வெளிச்சம்னு நினைக்கும். நம்ம தெரிந்ததெல்லாம் உண்மை என்று நினைக்கிறது. நம்மால் தான் எதையும் ஆக முடியும் செய்ய முடியும் என்றெல்லாம் அது கருதுகிறது. அதிலிருந்து விடுபட வேண்டுமானால் ஆணவங்களத்தை பற்றிய ஆராய்ச்சி நமக்கு மிக மிக அவசியம். அதைத்தான் நம்முடைய சாஸ்திரத்திலே இந்த இரண்டாவது சூத்திரத்தில் மிக விரிவாக செய்கிறார்கள். ஆகவே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, ஆணவமலம் உயிரினுடைய இயல்பு அன்று. உயிருடைய இயல்பு என்ன? அறிவு. அறிவு தான் உயிருடைய இயல்பு. சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஆணவமலம் தான் உயிருடைய குணம் அப்படின்னு சொல்கிறாங்க. குணம் என்பது குணத்தையும் அந்த குணத்தை உடையவனையும் பிரிக்க முடியாது. இப்போ சூரியன் இருக்கு, சூரியனுடைய ஒளி இருக்கிறது, ரெண்டையும் பிரிக்க முடியுமா? சூரியனுடைய குணம் கதிர்கள் வெளிச்சம். அந்த குணத்தை உடையவன குணின்னு சொல்லுவாங்க. குணத்தை உடையவன் குணி சூரியன். சூரியன் சூரியனுடைய குணம் வெளிச்சம், ரெண்டையும் பிரிக்க முடியாது. அப்போ ஆணவமலம் உயிரினுடைய குணமாக இருந்தால், அப்போ முத்தியில ஆணவமலம் விலகிடுச்சுன்னா அப்போ உயிர் இருக்குமா? இருக்காது. ஆகவே அதனுடைய குணம் இல்லை. அது அறிவு தான் உயிரினுடைய குணம், ஆணவமலம் உயிரினுடைய குணம் அல்ல. ஆகவே உயிர் ஜடம் இல்லை. அதனால அறியாமையாகிய ஆணவத்தின் சார்பால் தான் அதற்கு துன்பம் உண்டாகிறது. ஆணவம் உயிருக்கு செயற்கையாக வருகிறது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆணவம் இந்த உயிரை விட்டு முக்தி காலத்தில் நீங்கிவிடும். அது ஒரே சக்தியாக இருந்து பல உயிர்களை மறைக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆணவமலத்தை தேய்ப்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும், இந்த இந்த இந்த ஆணவமலத்தை தேய்ப்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு பஞ்சகிருத்தியங்களே செய்கிறான். அவன் அஞ்சு தொழில் செய்யறதுக்கு காரணம் என்ன? ஒரே நோக்கம்தான், ஆணவமலத்தை உயிரிடமிருந்து தேய்த்து எடுக்க வேண்டும், ஆணவமலத்தினுடைய வலிமையை குறைக்க வேண்டும், உயிர்களை முத்தி பேற்றிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும், சாஸ்வதமான பேரானந்தத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது. ஆகவே இந்த ஆணவமலமானது ஒவ்வொரு உயிரையும் ஒவ்வொரு விதமாக மறைக்கிறது. அது வந்து முதல் பிறப்பு நமக்கு எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆணவமலத்தை தேய்ப்பதற்காகத்தான் இந்த பிறப்பு நமக்கு ஏற்படுகிறது. ஆணவமல செயற்கை உண்டான உடனே இறைவன் இந்த மாயையை செயற்படுத்தி உடம்பையெல்லாம் தர்றான். இந்த உடம்பெல்லாம் அதனாலதான் உடம்பு கிடைத்திருக்கிறது, நம்முடைய செயல்பாடுகளும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த ஆணவமலத்தை போக்குவதற்காக இறைவன் நமக்கு இந்த உடலை தந்திருக்கிறான். ஆணவமலம் ஒவ்வொரு உயிரையும் ஒரு ஒரு மாதிரி அது பந்திக்கிறது. விஞ்ஞான கலர் ஆன்மாக்களை மென்மையாக பந்திக்கிறது. அவங்க சொல்லுவாங்க, அதற்காக சொல்லுவாங்க, ஆணவமலம் மட்டும் உள்ள உயிர் விஞ்ஞான கலர் ஆன்மா. ஆணவமும் கண்மமும் உடைய உயிர் பிரளயாகலர் ஆன்மாக்கள். ஆணவம் கண்மம் மாயை மூன்று உடைய உயிர்கள் சகல வகை ஆன்மாக்கள். இதுல என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதுல வந்து ஆணவ மலத்தினுடைய வன்மை மென்மைகள் வலிமையா பற்றி இருக்கும். நம்ம பிரளயாகலர சற்று இடைப்பட்ட நிலையிலே விஞ்ஞான கலர் ஆன்மாக்களுக்கு மிக மிக மென்மையாக. ஆகவே இந்த முக்தியில ஆணவமலம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, முக்தி நம்ம இன்னொரு சந்தேகம் வரலாம். ஆணவம் என்பது சாஸ்வதமான பொருள், அது அனாதி நித்திய பொருள் அப்படின்னு பார்த்துருக்கிறோம். இந்த ஆணவமானது முக்தியிலே என்ன ஆகும்? நித்திய பொருள் நம்மளை விட்டு விலக முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். முக்தியிலே இறைவனை சார்ந்து சிவமாம் தன்மை எழுதிய பிறகு ஆணவம் தன்னுடைய வலிமையை நம்ம மீது செலுத்த முடியாமல் அது நம்மை விட்டு விலகி போய்விடும். அதனுடைய வலிமை கொண்டு இருக்கும், ஆணவம் இருக்கும், இன்னும் எத்தனையோ உயிர்கள் இருக்கின்றன, அவைகளெல்லாம் வரைபெயருக்கு ஆணவமலம் இருக்கும், ஆனால் அவைகள் வலிமை குன்றி போயிருக்கும். ஆமாம், முக்தி நிலையில ஆணவம் இருக்கு, ஆணவத்துக்கு அழிவே கிடையாது. ஆனால் ஆணவம் இந்த உயிரை வந்து மறுபடியும் பற்றாது. ஏன் பற்றாதுன்னா, இத்தனை பிறப்பிறப்புகளில் உடண்டு கொண்டிருந்திருக்கிறது உயிர், பல்வேறு பிறப்புக்கு இறப்புகளில் அது உடண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே ஆணவமலமானது மீண்டும் உயிரை பற்ற வந்தால் உயிர் என்ன பண்ணும்? ஆணவமலத்தின் பக்கம் சாராது. ஏன்னா இவ்வளவு அனுபவம் அடைந்திருக்கிறது, துன்பம் அடைந்திருக்கிறது. ஆகவே அது இறைவனை சார்ந்திருக்கும், இறைவனை பற்றி பிடித்து கொண்டிருக்குமே தவிர இந்த ஆணவமலத்தின் பக்கம் சாராத அனுபவம் வந்துருக்கு. அந்த அவ்வளவு அனுபவங்களை இறைவன் தந்திருக்கிறான். அதை நாம் தெளிவாக உணர வேண்டும். ஆணவமலம் முக்தி நிலையிலே தன்னுடைய வலிமை குன்றி அது சோர்ந்து போய் வலிமை மடங்கி இந்த உயிரிடம் மீண்டும் செலுத்த முடியாமல் அது ஒதுங்கி போயிடும். இறைவன் அந்த ஆனந்தத்தை தந்து கொண்டிருப்பான். இறைவன் உயிரானது இறைவனை நெருக்கமாக பற்றி பிடித்து அந்த ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் மணிவாசக பெருமான் சிக்கனை பிடித்தேன் எங்களிடம் தருளுவது இனியே என்றெல்லாம் அவர் தன்னுடைய பாடல்களிலே சொல்லுகின்றார். இப்படி ஆணவ மலமானது அதுதான் சொல்லுகிறது. மல கண்மம், வள்ளி மல கண்மம் என்று இந்த பாடலில் சொல்லப்பட்டிருந்தது. இந்த மூலமலமாக இருக்கக்கூடிய ஆணவம் இவ்வாறு உயிர்களை பந்திக்கிறது, உயிர்களுக்கு அறியாமை ஏற்படுத்துகிறது, எல்லா விதமான கேடுகளுக்கும் துன்பங்களுக்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது. அந்த மூலமலமாகிய அந்த ஆணவ மலத்தை போக்குவதற்காகத்தான் இறைவன் நமக்கு இந்த உடலை தந்திருக்கிறான் என்பதை தெளிவாக நாம் உணர்ந்து கொண்டு ஆணவமலத்திலிருந்து விடுபடுவதற்கான காரியங்களை அது சாதனங்களை நாம் செய்ய வேண்டும். இந்த ஞான ஆராய்ச்சி கூட ஆணவமலத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கான ஒரு செயல்பாடு தான் அப்படி என்று நான் உணர வேண்டும்.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு முதல் சூத்திரம். 47வது பாடல் முதல் 53வது பாடல் வரை. தொடர்ச்சி வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: சுற்றுநான் மரகளார் பத்தூரியம் சங்கம் மேங்க கற்றனான் முகத்தூன் வேள்வி சடங்கும் நூல். வேதத்தில் சொல்லப்பட்டபடி கரைந்தவாற்ற முற்ற மங்களனான் சாத்தி முழுது உலகு இன்றாள் செங்கை பற்றினன். உலகம் முழுவதையும் பெற்றவளாய உமாதேவியினுடைய கரத்தை பற்றினான் எப்படின்னா பற்றிலாருக்கே வீடருள் வரவையும் யார் உலகப்பற்ற விட்டானோ அவனுக்கு தான் வீட்டை கொடுப்பானோ அப்படின்னா. அதனால இதுல என்ன பற்றொடு பற்றதின்றே பற்றொடு பற்றதின்றே நின்றனன் வரணும் என்றே. ஐயாலும் சிவனவன் எப்படி இருக்கிறான்? பற்றுடையவனாக இருக்கிறான், பற்று இல்லாதவனாக இருக்கிறான். அது எப்படின்னா அவனுக்காக உலகத்துல பற்று கிடையாது, நமக்காக அவன் உலகத்துல பற்று வச்சு அவனுக்குன்னு பற்று கிடையாது, நமக்காக உலகத்துல பற்று வச்சு உலகத்தை நடத்துகிறான். முதல்வன் சக்தி வடிவனாய் நின்று பிரபஞ்சத்தை காரியப்படுத்த அவதரத்திலே தொடக்குருவனாயும் சக்தி வடிவம் பொருந்தாது சுத்த சுகமாயிருக்க அவதரத்திலே தொடக்கு உறுதல் இளனாயும் நிற்பன். அதி பற்று பற்று இல்லாமல் உலகம் எதற்கு ஒடுங்க வேணும்? உலகம் ஒடுங்க வேணும், அப்புறம் எதுக்கு உண்டாகணும்? ஏன் உண்டானது அப்படியே இருக்கப்படாத? இதுக்கு ஒடுக்க அப்புறம் மறுபடிக்கு விரிக்க அப்புறம் ஒடுக்க என்ன எதுக்கு? இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? இருந்தது அப்படியே இருக்க வேண்டிதானே அப்படின்னு கேள்வி. எல்லா கேள்வியும் இவரே கேட்டு விடுவாருப்பா, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவா. அடுத்த மதத்துக்காரன் கேட்கறதெல்லாம் அப்படியே கேட்டு அதுக்கு பதில் சொல்லுவோம். உயிரவை ஒடுங்கி சங்காரகாரனிடத்திலே ஒடுங்கி பின்னு உதிப்பதன் அரண்பாலெண்ணில் மறுபடியும் இதுக்கு உண்டாகும். தோற்றிய திதியே ஒடுங்கி மரத்துளதாம் என்பது சிவஞான போதம். இப்படி காணப்படுகிற உலகங்கள் இப்ப இருக்கிறது, அப்புறம் ஒடுங்குகிறது, ஒடுங்கி மறுபடி அவனிடத்திலிருந்து உண்டாகும். எங்கே ஒடுங்கியதோ அங்கிருந்து உண்டாகும், எங்கே ஒடுங்கியதோ அங்கிருந்துதான் உண்டாகும். என்னின் செய்யுரு மலத்தினாகும், செய்யுரு மலத்தினாகும். இது இந்த காரணம் உங்களுக்கு தெரியுதா? உலகம் ஒடுங்குகிறது மறுபடியும் உண்டாகணும். எதுக்கு மறுபடியும் உண்டாகணும் என்றால் என்றால் மலம் ஒடுங்காமையினாலே மலம் ஒடுங்குவதற்காக மறுபடியும் உண்டாக்குவது. உயிர்களுக்கு ஆணவ மலம் பக்குவமாக அமையினாலே, ஆணவ மலம் பரிபாகம் உண்டாக அமையினாலே, ஆணவ மலம் பரிபாகமான உயிர்கள் அந்த ஒடுங்கன சங்கார காலத்திலே சிவனோடு சேர்ந்து விடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சங்காரகால மகாசங்கார காலம் இருக்கே, அப்போது ஆணவ மலம் பரிபாக வந்த ஆன்மாக்களும் உண்டு, ஆணவ மலம் பரிபாக ஆகாத ஆன்மாக்களும் உண்டு. ஆனா ஆணவ மலம் பரிபாக ஆன ஆன்மாக்கள் எவ்வளவு இருக்கும்? கொஞ்சமா இருக்கும், லட்சத்துல ஒண்ணு இருக்கும். குறிப்பா சொல்றேன், அதுக்கு மேல கணக்கு ஒரு வித்தியாசமா கூட இருக்கலாம். ஆணவ மலம் பரிபாகப்பட்ட ஆன்மாக்கள் உலக சங்கார காலத்திலே ஆணவ மலம் பரிபாகமான ஆன்மாக்கள் மறுபடி பறக்காமல் சிவனோடு சேர்ந்து பரிபாகமான ஆன்மாக்கள் மல பரிபாகம், மல பரிபாகம், மல பரிபாகம் தான் நம்முடைய சைவத்துல முக்கியமான. நல்ல ஞாபகம் வச்சுங்க. இத்தனை தவம், இத்தனை செப, பராணம், படிப்பு, தானம், தர்மம், பூஜை எல்லாம் எதற்கு? ஆணவ மலம் பக்குவம் அடைவதற்காக, பரிபாகம், மல பரிபாக ஆவதற்காக. ஆன பரிபாகம்னா மல சக்தி குறைவதற்காக அப்படி சொன்ன புரியும். ஆணவ மலம் குறையணும், தொலையணும். ஆணவ மலம் சுத்தமா தொலையாது, சக்தி குறையணும். அது பண்ற சேட்டை அடங்கணும், அந்த ஆணவ மலம் பண்ற சேட்டை அடங்கி தொலையணும். அடக்கம் அமரருள் உயிக்கும், அடக்கம் அமரருள். ஐயோ ஆணவ மலத்தினாலதான இத்தனை வேதனையும், ஆணவ மலத்தினால இத்தனை வேதனையும். ஐயோ மூலம் மூலமலம்னு பெரு, அது அப்புறம் சுவாமி மூல நோய் இருக்கும் முதல்வன் கண்டாயினார். மூல நோயின் எல்லா நோயும் அதுதான் காரணம், எல்லா நோயும் வர்றது காரணம் ஆணவ மலம் தான். அதுக்கு மூல நோய் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கு வாய் நாடி வாய்ப்பை செய்யும். நோய் நாடி, நோய் முதல் நாடி, முதல் நோய் எது? அனோமல வாயு. அனோமல வாயு நோய் இல்லையா? ஒரு நோய் இல்லை. அந்த நோயினாலதான் 4448 வியாதி. ஒரு நோயினாலே 4448 வியாதி. அனோமல அடங்கிருச்சுன்னு வச்சுக்க வியாதியே இல்லை. அதுக்குத்தான் இத்தனை நூல்ல படிக்கிறது, கேட்கறது, பூஜை, தபம், ஜபம், தீர்த்த யாத்திரை, தர்சன, தானம் எல்லாம் அதுக்காக. நல்லா விளங்குதா? சூரபன்மன் ஆணவமலம், சூரபன்மன் ஆணவமலம். அவனை அழிக்கல, என்ன பண்ண அடக்குனர். அவனை அழிக்காம என்ன பண்ணாரு? அடக்குனர். அடக்கல மடக்குனர், அடக்கல மடக்குனர். புரியுது? மடக்குனர் புரியுதா? அஞ்சு அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார். அஞ்சு அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார். அஞ்சு அடக்கில் அசேதன கண்ணை பார்க்காது, நோக்கு நுகராது, காது கேட்காது, வாய் பேசாது, அப்படி இருக்க முடியுமா? அதான் அடக்கிறது. மடக்கு மடை மாற்று, மடை மாற்று சித்தாந்தது. புல்லுக்கு பாயறத நெல்லுக்கு பாய்ச்சு, தலையே கண்கள் காணாத சொல்லல, காண்மின் யார கடல் நஞ்சுண்ட கண்டன்றன்னை. பேசாதேன்னு சொல்லலப்பா, பேசுங்கிறாரு, வாழ்த்துங்கிறார், வாயே வாழ்த்து கண்ட. மத யானை உரி போர்த்து பேய்வாள் காட்டகத்தாடும் புறாந்தனை வாயே. என்ன அழகு, என்ன ஐயோ, சைவ சித்தாந்தம் போல நம்முடைய ஆச்சாரியல் வாக்க போல யாருக்கும் கிடைக்காதுப்பா. இங்க அழிவிராதிக இன்னும் நல்லா நாங்க உன்னுடைய பெருமையை கேட்கணும் சாமி. உங்களுக்கு வயசெல்லாம் குறைச்சி போடாத, கூட போடு, ரொம்ப நாளைக்கு இருக்கணும் உன்னுடைய பெருமையை கேட்கறதுக்காக, அப்படி பிரார்த்தனை பண்ணுவீங்க. இந்த மாதிரி கிடைக்குமா? இந்த மாதிரி ஆச்சாரிகள், இந்த மாதிரி நூல்கள், இந்த மாதிரி கருத்துக்கள் கிடைக்குமா? அதனாலே ஏன் உலகம் உடுங்கியது, மறுபடியும் ஏன் தோன்றுகிறது? உடுங்கிற சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை. சிவஞான போது உடுங்கிற சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை. எப்படின்னா, எங்கே ஒடுங்கியதோ அங்கே இருந்து உற்பத்தி ஆகிறது. சங்கார கடவுளாகிய மகாசங்கார கடவுளாகிய சௌரவாணத்தில் ஒடுங்க, மறுபடியும் அங்கிருந்து உண்டாகுது. அது சிவருமான் மாயையை சக்தியில உடுக்க, சக்திய தண்ணிலே உடுக்க, மாய சக்திய சக்தியிலே உடுக்க, சக்திய தண்ணிலே உடுக்க கொள்வது. விளங்குதா? அதனாலே இப்படி ஏன் ஒடுங்கியது ஏன் பறக்கிறது என்று கேட்டால், ஆணவ மலம் பரிபாகமான ஆன்மாக்கள் சிவத்தோடு கலந்து விடும். அதுக்கு உலகம் வேண்டியதில்லை. பரிபாகம் ஆகாத ஆன்மாக்களை மறுபடி பறக்க வச்சு, உலகத்தில் வாழ வச்சு, மாயாமலத்தில் கர்மமலத்தில் சேர்த்து, அதன் மூலமாக படிப்படியாக பக்குவப்படுத்துறது. ஆனால் நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு சௌருமான் படுற கஷ்டம் கொஞ்சம் அல்ல, கொஞ்சம் அல்ல. ஐயோ, குறும்புக்கார புள்ள, துஷ்ட பிள்ளைய படிக்க வைக்கிறனா வாத்தியா இருக்கு, கஷ்டமா இருக்குமா? இருக்காதா? அதை பாஸ் பாஸ் பண்ண வைக்கிறதுனா படாத பாடுபட்டு போவான். புரியுதா? அதுபோல நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு சௌருமான் படுற கஷ்டம், பண்ற வேலை சொல்ல முடியாது, அவ்வளவு கஷ்டம். அந்த அளவுக்கு நம்ம கெட்டிக்காரங்க, அவனை விட நம்ம கெட்டிக்காரங்க. ஐயோ, நம்ம கூடியிருக்கிற ஆளு அவ்வளவு சொல்லி கொடுக்குறேன், யாரு ஆணவ பலமாகிய ஆளு நமக்கு அவ்வளவு சொல்லி கொடுத்து நம்மளை கெடுக்கிறேன். இந்த குருட்டு முண்டைக்கு அது தெரியல. ஐயோ, நம்மளை கெடுக்கிறானே, இவன் பேச்ச கேட்கலாமான்னு இந்த குருடுக்கு அது தெரியல. இதனால அவன் கஷ்டப்படுறான். பேச்சை கேட்காதடா அப்படின்னு சொன்னா கேட்கிறியா? இப்படி வாடா அப்படின்னா வரமாட்டேங்கிறோம். இதில் விளங்குதா? அதனால அணவம்பலம் பரிபாகம் ஆவதற்கு மாயாமலத்தோடு சேர்த்து வச்சு, மாயாமலம் ஆகி உலகத்திலே சேர்த்து வைத்து, இங்கேயே மாயாமலத்திலேயே அவனும் வந்து குடும்பத்தோட இருந்து உண்டு, அவனும் வந்து குடும்பத்தோட இங்க இருந்து அவன் காலேஜுகளை கட்டி, இப்படி ஆசிரியர்களை எல்லாம் போட்டு சமயாச்சாரியர்கள் தான் ஆச்சாரியர்கள் நிறைய போட்டு, அவன் காலேஜில் வேலை பார்க்குற ஆளுகள் சமயாச்சாரியர்கள் தான் வேலை பார்க்குற போட்டு, அதில் இப்படி மாணவர்களை எல்லாம் சேர்த்து, புரியுதா? ஏதோ கொஞ்சம் கேட்குற மாணவர்கள் ஆட்டுறது, பரவாயில்ல, இப்படி மாணவர்கள்லாம் சேர்த்து படிக்க வச்சு பக்குவப்படுத்துவோம். உண்மை புரியுதா? இப்படி பக்குவப்படுத்தும் போதே இது அதை மீறி திமிரிக்கிட்டு நிற்குது. நல்லா விளங்குதா? அதனாலே கற்றலும் கட்டலும் அவசியம், கற்றலும் கெட்டலும் அவசியம். கற்றலும் கட்டினுடைய பயன் மலம்பக்கு, மலசக்தி குறைதல், மலசக்தி. அதனாலே சங்கார காலத்திலே ஆனால் பக்குவம் அடைந்த ஆன்மாக்கள் சிவனோடு கலந்துவிடும், பக்குவமாகாத ஆன்மாக்கள் அதிகமாக இருப்பதால் மறுபடியும் உலகத்தை விட்டு போடுகிறார். செய்யுரு மலத்தினாகும் சிதைந்தது நின் சித்த தயர் ஒளி காரியங்கள் அழியும். சிதைந்தது எதற்காக சிதைந்தது அழிந்தது என்று கேட்டால், ஏலே அழியவில்லை, அக்காரணம் இருக்குது, காரியம் தான் சிதைந்தது. காரணம் இருக்குது, காரியம் தான். காரியம் என்கின்ற மாயையிலான காரிய பொருளாக இருக்கிற உலகம் விடுங்கதே தவிர, அந்த மூலப்பொருளாக இருக்கிற மாயை அப்படி இருக்கு. சிதைந்தது ஏனெனில் அயர் ஒளி காரியங்கள் அழியும், காரணம் கிடக்கும். காரியங்கள் அழியும், காரணம் கிடக்கும். இப்ப பானை காரியம், பானை காரியம் அது உடஞ்சி வச்சுன்னு வச்சுக்க, என்ன இருக்கு? மண் இருக்கும் இல்லையா? என்னால புரியுதா? பானை காரியம், பானை உடஞ்சி வச்சு, தூள் தூளா போச்சு, காரணம் இருக்குதா இல்லையா? மண்ணாகிய காரணம் இருக்குது, பானையாகிய காரியம் போய்விட்டது, மண்ணாகிய காரணம். அதை பாரு பாரு, காரியங்கள் அழியும், காரணம் கிடக்கும். அது உலகம் அழிவது என்று சொன்னால், உலகம் அழிவது என்ற காரியமாய அழியும், காரணமாய அழியாது. காரியமாய அழிய, காரணமாய அழியாது, அழியாது. பயிரரு காரியம் பின் பண்டு போர் கட்டிக்காரு. மறுபடியும் என்ன பண்றேன், மறுபடியும் என்ன பண்ற, மண் இருக்குது இல்ல, பானை பண்ண முடியாம போருமா? என்ன அழகு, என்ன அழகு. மறுபடியும் எப்படி பண்றேன், அதே மாதிரிதான் முதல்ல பண்ண மாதிரிதான் பண்றேன், எப்படி பண்றேன், எதை வச்சு பண்றேன், அதான் மண் இருக்குது, காரணம் இருக்குது இல்லவா? பயிரரு காரியங்கள் காரியம் பின் பண்டு போர் பண்ணும் ஈசன். பண்டு போர் முன்னே செய்தது போல, பண்டுன்னா முன்னே செய்தது போலயே உலகத்தை மாயிலிருந்து மறுபடி தோற்று வைக்கிறான். மாயிலிருந்து மறுபடி உலகத்தை தோற்று வைக்கிறான். ஆனா ரொம்ப பெரிய இந்த சித்தாந்தத்தை பார்த்தீங்கன்னா, சுவாமியும் உலகமும் நாமும் என்று எண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உன்னுடைய அருமை பெருமையும் தெரியும், அருமை பெருமையும் நல்லா பங்குத, நல்லா இருக்குல்ல சித்தாந்தம். தொழில் செய்தால், தொழில் செய்தோமானால் நமக்கு குணங்கள் மாறும். சாந்தமாக இருக்கிறவன் ராட்சசன் ஆவான், தாமதன் ஆவான், புரியுத, குணங்கள் மாறும். இப்போ ஒரு வீட்டை கட்டுறோம்னு வச்சுக்கோ, வீட்டை கட்டுறோம்னு வச்சுக்கோ, அந்த வீடு கட்டி முடிகிறதுக்குள்ள அந்த வீட்டுக்காரனுக்கு வருகிற சாத்துவ குணம் எவ்வளவு, ராட்சச குணம் எவ்வளவு, ஆளுக மேலே கோபம் எவ்வளவு, பொருள் எவ்வளவு, அவனுக்கு வேதனை எவ்வளவு, சிரமை, வீட்டை கட்டிப்பார், அதே போல கல்யாணத்தை பண்ணிப்பார். ஐயோ நல்லா தான் சொன்னாங்க. உலக தொழில்களே சீவர்களாயிருக்கிற நாம் செய்யும் போது விகாரம் ஆகிவிடும், மாறுபட்டு விகாரம் என்றால் மாறுபடுதல். நல்ல மனுஷன் தான் நம்ம இப்படி கோவிச்சுக்கிறாரு, நல்ல மனுஷன் தான் பாவம் நம்ம இப்படி கோவிச்சுக்கிறாரு என்று சொல்லுகிறாரல்லப்பா. அப்ப என்ன மாறிக்கிறேன், சில பேர் சொல்லுவேன் கோவிச்சுட்டா நான் மனுஷனா இருக்க மாட்டேன், கோபம் வந்துருச்சுன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அவனே சொல்றாப்பா கேட்டுக்கிய. அதனாலே உயிர்கள் மாறும் தன்மை உடையன, உயிர்கள் மாறும் தன்மை. சமயத்தை போல, தொழிலை போல, ஏற்ற இறக்கத்தை போல, லாப நஷ்டத்தை போல, சுகதுக்கத்தை போல மாறுவிடுங்கிறது. சிவன் அப்படி அல்ல, எப்போதும் ஒரே தன்மை உடையவனாக இருப்பான். அது சொல்றாரு, தோற்றுவித்து அழித்து பின்னும் துடைத்தரு தொழில்கள் மூன்றும் போற்றவே உடையன் ஈசன். தோற்றுவிக்கிறான், அப்புறம் நிறுத்துகிறான், நிறுத்துகிறான், அப்புறம் என்ன பண்றான், ஒடுக்குகிறான். இப்படி முத்தொழில் செய்கிறான். முத்தொழில் செய்யும் போது அவனுக்கு குணம் வேறுபடாதோ, குணம் வேறுபடாதோ? அப்பா சமையல்காரே சமைக்கும் போது என்னமா இருக்கிறான், சாந்தமா இருக்கிற பருமாறுறவனை பார்த்தீங்கன்னா, அப்பா பா பா பா பா பா பா படாத பாடுபடுவான், கோபிச்சுக்குவா, புரியுது இல்லையா? என்ன ஒருத்தன் சாம்பார் உண்டாம, ஒருத்தன் ரசம் உண்டாம, ஒருத்தன் பாயசம், என்ன பண்ணுவான் பாவம்? இப்படி தொழில் செய்யும் போது குணங்கள் மாறுபடுங்கிற, தொழில் செய்யும் போது குணங்கள் மாறுபடும். சீவருனுக்கு மாறுபடும், சிவனுக்கு மாறுபடாது. அதான் கூட தொழில்னா எவ்வளவு பெருசு, படைத்தலும் காத்தலும் அழித்தலும் ஆகிய தொழில்னா எவ்வளவு பெருசு சொல்லி முடியுமா? படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழிலும் எவ்வளவு பெருசு, அளவு படாதது, அளவு படாது. படைப்பு அளவு படாதது, காத்தலும் அளவுபடாதது, அழித்தலும் அளவுபடாது. இப்படி அளவுபடாத தொழிலை செய்யும் போது யாரா இருந்தாலும் என்ன மாறும், செயல் மாறும், குணம் அருந்தானே. ஆனா இவனுக்கு ஒன்றும் மாறுறதே கிடையாது. அது போமே சொல்றாரு பாருங்கோ, தோற்றுவித்து அழித்து பின்னும் துடைத்தரு தொழில்கள் மூன்றும் போற்றவே உடையன் ஈசன். புகுந்தது விகாரம் மின்னில், யார இப்படி தொழில் செய்யும் போது அவனுக்கு விகாரம் மாறுபாடு உண்டாகாதா? இல்லை இல்லை, அது மாறுபாடே இல்லாதது, மாறில்லாத மாக்கருணை வெள்ளாது. மாறிலாத பாட்ட பாத்தியா மாறிலாத ஐயோ யாரு சொல்ற மாணிக்கவாசன் மாணிக்கவாசன் மாதிரி யாராவது சொல்ல முடியுமா யாராவது சொல்ல முடியுமா சொல்ல அந்த வாத ஒரு வள்ளல்ல பாடி இருக்கிறேன் அடியவரின் பெருமையினை நன்றாய் சொன்னார் வேற எந்த நூலையும் அப்படி சொல்லல அடியாரோட சேர்த்து வைன்னு சொல்லு திருவாசகத்தில் எப்படி சொல்லு அடியார் நடுவுள்ளு இருக்கிறவர்களை புரியும் அடியார் யார் எப்படி சொல்ல முடியும் சொல்லியிருக்கிறாங்க இல்லை தொண்டரோடு கூப்பிட்டு வந்தாய் மற்றவர்களும் விளங்குதா அடியவரின் பெருமையினை நன்றாய் சொன்னான் அஞ்சலத்தின் நலமதனை பலமாய் சொன்னான் அஞ்சலத்தின் பொண்ணை பிடித்து கிடக்கின்றேனை ஐயோ அஞ்சலத்தின் நலமதனை பலமாய் சொன்னான் செடிநீக்கும் திருநீற்றை செடினா துன்பத்தை தீர்க்கும் செடிநீக்கும் திருநீற்றை தெளிவாய் சொன்னான் தெளிவாய் சொன்னா தெரியுமா திருநீர் பூசாதவனை கண்டா பயப்படும் அதான் தெளிவாய் சொன்னான் செடிநீக்கும் திருநீற்றை தெளிவாய் சொன்னான் சிவபூசை சிறப்பதனை சிறப்பாய் சொன்னான் சிவபூசை சிறப்பதனை சிறப்பாய் சொன்னான் பாசவேலருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியனேற்கு அருளி பூசனை உகந்து என் சிந்தையு புகுந்து பூங்கழல் காட்டிய உருளை சிறப்பாய் சொன்னான் பூசையை செய்கிற முறையை சொல்லி கொடுத்து பூசை செய்கிற முறையை சொல்லி கொடுத்து அதுக்கு மேலே பூசையை நல்லா செய்ய வச்சு அப்புறம் அவனே சந்தோஷத்தை தெரிஞ்சு நல்லா நீ செஞ்சாடா மாணிக்கவாசகம் அப்படின்னு சொல்லி என்னுடைய உள்ளத்தில் ஒரு திருவடியும் காட்டினேன் செஞ்சது பூரா வந்தேன் எனக்கு செஞ்ச உபகாரம் வந்தேன் செஞ்சது பூரா வந்தேன் பாசவேலருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியனேருக்கு அருளி வழியையும் சொல்லி கொடுத்து பற்று ஆறு ஆறுனா வழியில் வர பற்றுமாறு அடியின் பூசனை உகந்து என் சிந்தை சிவபூசையை சிறப்பதனை சிறப்பாய் சொன்னான் படியில சிவனே தான் கடவுள் என்று பத்தருக்கு நன்றாக புத்தி சொன்னார் படியில சிவனே தான் கடவுள் என்று மற்றொரு தெய்வம் கனவில் நினையாது படியில சிவனே தான் கடவுள் என்று பத்தருக்கு நன்றாக புத்தி சொன்னார் மடமையுடை பரசமயம் விலகச் சொன்னான் மாணிக்க வாசகன் போல் சொன்னார் மாணிக்க வாசகன் போல் சொன்னோம் அது மாதிரி இதனால விகாரம் சிவருமானுக்கு உண்டாகுமா உண்டாகாது அதான் மாறியில்லாத ஆக்கருடை வெட்ட மாறியில்லாத ஆக்கருடை வெட்டதே தோற்று வித்தளித்து பின்னும் துடைத்தரு தொழில் ஒன்றும் போற்றவை உடையநீசன் புகுந்தது விகாரமெண்ணில் சாற்றிய கதிரோ நிற்க தாமரை அலரும் காந்தம் காற்றிடும் கடலை நீரும் கரந்திடும் காசினிக்கு இது எப்படி சொல்றார் என்றால் இப்ப சூரியன் இருக்கிறானே தோன்றுகிறானா சூரியன் தோன்றினா என்ன ஆகுது தாமரை மலருகிறது காந்த சூரியகாந்த நெருப்பை கக்குகிறது தண்ணீர் சுவருகிறது நீரை உறிஞ்சுகிறார் உறிஞ்சுகிறார் சூரியனுக்கு ஏதாவது மாற்றம் தெரியுது சூரியனுடைய சந்நிதியிலே இத்தனை நடக்குது சூரியனுடைய சந்நிதியிலே தாமரை மலருகிறது சூரியனுடைய சந்நிதியிலே காந்த நெருப்பை கக்குகிறது சூரியனுடைய சந்நிதியிலே அந்த நீர் சுவருகிறது சூரியனுக்கு எந்த விகாரமும் கிடையாது சூரியன் உள்ளபடியே அவன் பாட்டில் போயிட்டு இருக்கான் அதே மாதிரி சிவ சந்நிதியிலே இத்தனை நடக்கிறது சிவனுடைய சந்நிதியிலே அவனுடைய சங்கல்ப மாத்திரத்திலே இத்தனை நடக்கிறது சங்கல்ப மாத்திரத்திலே அதனால அவனுக்கு எந்த விகாரமும் கிடையாது எந்த விகாரமும் கிடையாது விகாரமும் கிடையாது விவகாரமும் கிடையாது தோற்றுவித்து அழித்து பின்னும் துடைத்தரு தொழிலும் போற்றவை உடையநீசன் புகுந்தது விகாரம் எனில் சாற்றிடும் கதிரூனுக்கு தாமரை அலரும் காந்தம் காற்றிடும் கடலை நேரம் கரந்திடும் காசினிக்க இதை வந்து நம்ம சிவபிரகாசத்தில் சொல்கிறாரு சிவபிரகாசத்தில் உமாபதி சிவா எப்படி சொல்கிறாரு சிவபிரகாசம் தெரியுமில்ல நூல் தெரியும் இதுக்கு வழிநூல் முதல் நூல் வழிநூல் சார்பு நூல் சார்பு நூல் அதில் சொல்கிறாரு கந்தமலர் அயன்படைக்கும் உலகமெல்லாம் கந்தமலர் வாசனை உருந்திய தாமரையில் இருக்கிற பரமன் படைக்கிற உலகமெல்லாம் கண்ணன் அழித்திடும் கண்ணன் ஆகி விஷ்ணு காத்தலை செய்வார் அவை என் கடவுள் தானே அந்த முறை அழித்துடுவான் என் கடவுளாகி சௌரவான் அதே சங்காரம் பண்ணுவான் அதனாலே அயனறியும் அவனது உயர் அதிகாரத்துக்கு பின்னாடி வருது அடுத்த பாட்டில் வருது இதை சேர்த்து இவர் சொல்றார் ஏன்னா இவர் 100 பாட்டில் முடிச்சிருக்கார் சிவபிரகாசம் 100 பாட்டில் சிவஞான போதும் சிவஞான தேர் சொல்ற கருத்துக்கள் எல்லாம் 100 பாட்டில் முடிச்சிருக்கார் அதனால பல பாடல் கருத்தை ஒரு பாட்டில் சொல்லுவார் அந்த முறை அழித்திடுவார் அதனாலே அயனறியும் அவனது உயர் அதிகாரத்து வந்த முறை தன்றுளிலே மண்ணுப்படும் அதையாலே சிவபரமா விஷ்ணுவும் சிவபெருமானுடைய திருவருளினாலே அதிகாரத்தை பெற்று அவர்கள் செய்விப்பார்கள் அப்புறம் அவர்களை இவன் அழிப்பான் அழிப்பானா மண்ணுவப்பன் எல்லா வருவிப்பன் மறுபடியும் உண்டு பண்ணுவான் எல்லாம் அழிப்பான், மறுபடியும் உண்டு பண்ணுவான், விகாரங்கள் மறுவான். இத்தனையும் செய்யறானா, இத்தனையும் செய்யறான்ல, விகாரமே வராது, விகாரமே வராது. வானில் முந்திரவி எதிர்முளறி, எதை சொல்றாரு இவர், இவர் ஒரு மாதிரியே சொல்றாரு. வானின் முந்திரவி எதிர்முளறி அலருறும் என்று அலர்வான், முகையாம் ஒன்று ஒன்று உலரும் முறையினாமே. இப்ப சூரிய சன்னிதானத்திலே தாமரை மலருகிறது, காந்தம் நெருப்பை கக்குகிறது, தண்ணீர் சோறுகிறது. இவர் சொல்றாரு, சூரியனுடைய சன்னிதானத்திலே மலருகின்ற தாமரையும் மலருகிறது, அது மலருவதற்கு பக்குவமா இருக்கிறதா மர பக்குவத்தை அடைகிறது, அரும்பு பக்குவத்தை அடைகிறது. ஒன்று வாடுகிறது, ஒரு தாமரை நேத்து பூத்தது என்ன ஒண்ணு, இதுல வாடுது, சூரிய சன்னிதானத்துல வாடுது. வாடுவது அழிவதற்கு, மலருவது காத்தலுக்கு, அரும்பு பக்குவத்துக்கு வருவதற்கு படைத்தல் காத்தல் அளித்தல். அதே மாதிரி இங்கே தாமரை மலருதா, காந்த நெருப்ப கக்குதா, நீர் சுவருகிறதா, இது எப்படின்னு கேட்டா, காந்தம் கக்கிறது படைத்தல், அந்த தாமரை மலருகிறது காத்தல், நீர் சுவருகிறது அழித்தல். முத்தொழிலுக்கும் மூணு ஓமம், முத்தொழிலுக்கும் மூணு ஓமம், தோற்றுவத்தடித்து பண்ணும் தொடைத்தரு தொழில்கள் மூன்றும். போற்றவை உடையநேசன் புகுந்தது காரமெனில், சாத்திரிய கதிரூர் நிற்க தாமரை அலதுங்காந்தம் காற்றிடும் கடலும் கரந்திடும் காசினிக்கே என்று இந்த பாட்டிலே சொல்லி, சிவன் என்ன தொழில் பண்ணினாலும் அவன் எந்த வகையாலும் மாறுபடாமல் இருப்பவன், எந்த வகையாலும் அதைத்தான் பிணக்கீழாத பெருந்துரை பெறுவான் அப்படின்னா, பிணக்குன்னா மாறுபடுது, பிணக்குன்னா பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் வேதுவார், பிணக்கில்லாத இன்பமே வரும் என்பது திருக்கழு குன்றபதியம். ஆகையினாலே பிணக்கு என்பது மாறுபாடுங்கிறது. அப்படி பிணக்கு பிணங்கினா என்ன ஆகும், பிணங்கினான்னு சலிச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோ, ஐயோ உலகம் என்ன ஆகும், இப்ப வீட்டுக்காரி சலிச்சுக்கிட்டாலே சாப்பாடு கிடைக்காது நமக்கு. இத்தனை உயிர்களையும் படைத்து காப்பவனாகி சிவன் சலிச்சான் பணங்கினான்னு வச்சுக்கோ, ஆருகிட்ட பணங்க பணங்கிறதுக்கு ஆளே இல்லையே, அவ ஒரு வேலை பணங்கிட்டு இருப்பா ஆறு உமாதேவி, அவ பணக்கையும் உடனே தீர்த்துருவா, அது தெரியுமா உங்களுக்கு. உமாதேவி பணங்க பணங்குவாலும் பணங்க மாட்டாள், பிணங்கிறது அதிகபட்சம் பெண்களுக்கு தான் சொந்தம், பிணங்கிறது பெண்கள் தான் அதிகமாக பணங்குவா, ஆண்கள் அவ்வளவு பணங்க மாட்டாங்க, புரியுதா. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம நூல்களில் பார்த்தீங்கன்னா உமாதேவி பணங்கிட்டான்னு வரும் உலகில், அதை சொல்கிறாரு. அந்த கங்கையை சடையில் சூட்டியிருந்தாரா, கங்கையை சடையில் சூட்டியிருந்தாரா, சூடின கங்கையானா தெரியாமல் அவர் வச்சுருக்காரு, கங்கையை தலையில் தெரியாமல் வச்சுருக்கிறார், தெரியாமல் வச்சுருக்கிறாருன்னா அவள் வந்து சத்தம் இல்லாமல் இருக்கணும், சத்தம் போடாமல் இருக்கணும், இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இவ்வளோ வச்சுருக்காரு, வச்சுருக்காரு சத்தம் இல்லாமல் இருக்கணும். அப்போ சில சில சில சில சில சனு சத்தம் போடுவோம், தண்ணீருக்கு என்ன கோரி போலி குறிப்பு, சில சில சில சில சில சலம் சில சில சில சில சில சில சலன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் சாமி சொல்றாரு, நாம் சொல்லல, சில சில சில சலன்னு பேசினா பிடிக்குமா, சில சில சில சில சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தேன், சத்தம் போட்டதை கண்டுக்கிட்டே இந்த பக்கம் இருந்தோம், தெரியாமல் வச்சுருந்தாரு அவள் சத்தம் போட்டான், சத்தம் போட்டதை இந்த பக்கம் இருந்தோம் கண்டுக்கிட்டாங்க, கண்டுக்கிட்ட உடனே புணங்கிக்கிட்டான், புணங்கிக்கிட்டானா, பிணங்கிக்கிட்டா இவர் என்ன பண்ணுவார், ஒன்றும் பண்ண முடியாது, காப்பி நேரத்துக்கு காப்பி கிடைக்காது, டீ நேரத்து டீ கிடைக்காது, டிப்பன் நேரத்துக்கு டிப்பன் கிடைக்காது, எல்லாம் ஸ்ட்ரைக், எல்லாமே ஸ்ட்ரைக், என்ன பண்ணுவார் என்ன பண்ணுவார். உடனே என்ன பண்ணாரா, சாமவேதத்தை பாடினார், சாமவேதத்தை பாடின அந்த பாணியில் ஆடுனாரா, அவனுக்கு பாட்டுலையும் பிரியும் ஆட்டத்துலையும் பிரியும், அதனால் உடனே அவனுக்கு பழக்கு தீர்ந்து போச்சு, புருஷன் பாடினதும் ஆடினதும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி பழக்கம் விட்டுட்டான். சூடினார் கங்கையாளை சூடியதுளனி கேட்டங்கு ஊடினாள் நங்கையாளும், சூடியதுளனி அச்சத்தா ஊடினாள் நங்கையாளும், உடலை ஒழிக்க வேண்டி பாடினார் சாமவேதம், பாடிய பாணியாலே ஆடினார் கெடில வேலி அதிகை இரட்ட நீரேனோ என்பது அப்பர் தேவாரம். அந்த மாதிரி சிவமும் சக்தியும் அந்த மாதிரி பிரிவின்றி பிரிவின்றி இருப்பதோடு பிணக்கு இல்லாமல் இருந்து இத்தனை உலகங்களையும் தோன்றுவதும் காப்பதும் ஒடுக்குவதுமாயிருந்து கூடான் கூடி ஆன்மாக்களுக்கு எல்லை இல்லாத ஆன்மாக்களுக்கு எல்லை இல்லாத உழைச்சுகிறான், அவனை மறவாமல் வாழ்த்தி அந்த அந்த அந்த சுவாமியினுடைய பெருமையை சொல்லுகிற ஆச்சாரியர்களையும் வாழ்த்தி உங்களையும் வாழ்த்தி இந்த அளவில் இந்த உரையை.
6: சிவ சிவ சிவா.

அதுதான் உனக்கு கையால் இருக்கு, அவருக்கு கையால் இருக்குது. செய்தொழில் வேற்றுமையால் சிறப்பு ஓவோ தூக்கி வச்சா மனுஷன் இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல என்ன எத்தனை நூற்றாண்டு போனாலும் சரிதான், அது ஒண்ணே ஒண்ணுதான் ஒண்ணுதான், அதுல ஒண்ணு மாற்றமே இருக்க முடியாது. திருவள்ளுவர் சொன்னது சொன்னதுதான் சரி. எனவே நன்மைக்கன் நின்ற நலம் என்றும் குன்றாதார், இப்படி இருப்பவர் அவர் என்ன தொழில் மேற்கொண்டார்னா, மன்னர்க்கு வென்றி வடிவால் படை பயிற்றும் தன்மை தொழில் விஞ்ஞையில் தலைமை சார்ந்துள்ளார். என்ன அவரு பெருந்துட்டார்னா, அந்த அந்த குளத்துல பிறந்ததுனால அவருக்கு பயிற்சி இருப்பதனாலையும் வாழ் பயிற்று கொடுப்பது. ஒரு பெரிய போர்ல எப்படி வாழை எடுத்து கையாளுவது, எப்படி அந்த வாழ்படையை கொண்டு வென்றி செய்வது, இது வந்து ரொம்ப அந்த காலத்துல வாழ்படையும் வேல்படை இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருந்தது. அதனால அந்த வாழ்படையை எப்படி பயிற்சின்னு சொன்னார். அதனால ஒரு பள்ளி வைச்சார். அப்ப எல்லாம் வந்து அரசியல் உதவி பெற்றதா அரசியல் உதவி பெறாதான்னு கிடையாது, அரசியல் உதவிங்கிறதே கிடையாது, அவங்கவுங்க பார்த்துக்க வேண்டியதான், அவரவர்கள் பார்த்துக்க வேண்டியதான், அரசியல் உதவி பெறும் எல்லாம் இல்லை. என்னன்னா படிக்கிற பையன் மனம் கொடுப்பான், அதை வாத்தியார் வச்சுட்டு வாழ்வார் அவ்வளவுதான். அது தவிர பள்ளிக்கு வந்து இப்ப வந்து பள்ளிக்கு சம்பளத்தை வந்து அரசு கொடுத்துருது, பையன் ஃப்ரீயா படுக்கிறான். அப்ப அப்படி கிடையாது, எந்த பையன் படிக்கிறானா அவன் சில்லறையை கழட்டணும், சில்லறை கழட்டணும். உற்றுடி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் விட்டு நிலை முனியாது கற்றல் நன்றி. அது எங்கேயாவது போறேன்னு சொன்னா அப்படி வெளியே நின்றார்னா, இப்படி பார்த்தாருனா உடனே திடீர் வந்து, ஐயா என்ன பாக்குறீங்க, ஒண்ணும் இல்லையா என்ன பாக்குறீங்க, அந்த காய்கறி போச்சு நான் வாங்கிட்டு வரையா. உற்றொழி உதவியும் உரு பொருள் கொடுத்தும் மாத சம்பளம் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது. எங்கேயா பார்த்தாருன்னு சைக்கிள்ல போனா அங்க இறங்கி ஐயா வணக்கம் சும்மா போப்பா, சொன்ன பிறகுதான் ஏறது கற்றல் நன்றி. அதனால கல்வி எல்லாரும் நல்லாவும் படிச்சான், இவனு யோகிதையா சொன்னான், விட்டுருங்க அதோட ரெண்டு நல்லா நடந்தது. வடிவாள் படை பயிற்றும், அதனால வாட்படையை அப்படி அருமையா கற்றுக் கொடுக்கிற ஆற்றல். அதனால மாணாக்கர் எந்த மாணாக்கர் படிக்கிறாங்களோ அந்த மாணாக்கர் பணம் கொடுத்து படிப்பாங்க, இவரும் அதை கற்றுக் கொடுப்பார். அப்படியெல்லாம் படிக்கும்படியான ஒரு ஆசிரியராக இருந்தாராம். வாளின் படை பயிற்சி வந்த வளமெல்லாம் நாடும் பெருவிருப்பால் நன்னும் கடம்பாட்டில் தாளும் தடமுனியும் காணாதார் தம்மையும் தொண்டு ஆளும் பெருமான் அடித்தொண்டற்காக்குவார். வந்த பொருள்ல தனக்கு வீட்டு குடும்பத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வைத்துக் கொண்டு அதுல ஒரு பகுதியை, அதுல ஒரு பகுதியின்னு சொல்லணும், எஞ்சிய பகுதியுங்க கூடாது, எஞ்சியன்னு எவ்வளவு இருந்தாலும் எஞ்சாது நமக்கு. ஆமா, எஞ்சிய பகுதின்னு வச்சுங்க, மூச்சுக்கிடு. ஒரு பகுதியை வரும் பொழுதே இதுல ஒன்று அப்படி ஒதுக்கணும், ஒதுக்கணும் அப்படியே வந்ததுல எஞ்சிய பகுதின்னா நமக்கு எவ்வளவுதான் போனாலும் எங்கே எஞ்சியது, மிஞ்சிக்கிட்டே தான் போச்சு. ஆமா, சாதாரணமா அந்த போது கூரையோ கீத்தோ மேஞ்ச வீட்டுல இருக்கலாம்னு தோணுச்சு, கொஞ்சம் சொல்றான உடனே என்ன சார் மழையில காலத்துல ஒழியுது வெயில் காலத்துல ஒழியுது, கொஞ்சம் ஓடு போட்டா தேவலான்னா இன்னும் கொஞ்சம் சம்பளம் ஏறிச்சு ஒட்டா தள்ளிட்டா தேவலான்ட்டுக்கிறேன் சீக்குவல் டு எங்க எஞ்சிறது. அதெல்லாம் ஒரு பகுதியை ஒதுக்குனாதான், ஒதுக்குனாதான். அதனால்தான் அந்த காலத்துல தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஒம்பல் தலை துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை. தூக்கி போட்டார் நம்ம தலையில அவ்வளவு. எனவே ஒரு பகுதியை ஒதுக்கணும், அந்த பகுதி ரொம்ப குறைவா இருக்கலாம், தன்னுடைய வருவாய்க்கு ஏற்ற பகுதியா இருக்கலாம், அதுக்கு ஒதுக்கலாம். 1000 ரூபா வந்தது அப்படி வரும்போது எதுனும் அதை 20-10 இதே செய்யலாம், வர்றதே எனக்கு 10 ரூபா சார் அப்படின்னா சரி, ஒரு 5 காசு வேண்டாம், ஒரு 2 சல்லி அவ்வளவுதான் இயலம், அதுல வச்சுக்கலாம். ஆனா ஒதுக்கிறதுங்கிறது இருக்கணும், எஞ்சியதுங்கிறது கூட, எஞ்சுவது என்னும் எஞ்சாது. முதல்ல வந்தவன மறுபடியும் பாருங்க எடுத்து வச்சிருவாங்க, இதுக்குன்னு எடுத்து வச்சிருவது. அதனாலதான் PF எல்லாம் நம்மகிட்ட பிடிச்சு கட்டுறான், நீங்களா கட்டுங்க, ஒரு காலத்துலயும் கட்ட மாட்டோம். அதனால அங்கேயே போட்டு என்னன்னு கேட்ட PF, அது இப்ப வருமான வரிய முன்னே போட்டான், ஏமா நீ அந்த காலத்துல கடை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவேன், இந்த ஆண்டு கூட பகுத்து போடுறான். ஆமா 10,000-5,000 கட்டுறான், என்ன பண்றது. அதனால என்ன கேட்டா, மாதம் தோறும் தொழில் வரி PF சரிங்களா இதெல்லாம் ஒதுக்கிவிடும், நீங்க அதை ஒதுக்குறானே தவிர எங்கே இதை கொடுன்னு ஒரு காலத்துல கொடுக்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம். அதனால இவையெல்லாம் தாளும் தடமுடியும் காணாதார் தம்மையும் தொண்டு ஆளும் பெருமான் அடித்தொண்டற்கு ஆக்குவார். முதலே ஒதுக்கி வச்சிருவார் இந்த பகுதியை ஆண்டவனுக்கும். இது அவங்க கூட 2.5 அவங்களா 2.5 அவங்க இதுல அது அந்த காலத்து அமைப்புல, இந்த காலத்துல அதுக்கு அதை வச்சு மதிப்பீடு பண்ணிருப்பாங்க, அதை ஒதுக்குங்கிறாங்க. 2.5 ஒதுக்கப்பா,
ஒதுக்கினதே தவிர.

0: எஞ்சியதல்ல. இந்திரனே சாலும் கரி, இவங்களே சாலும் கரி, நமக்கு சாந்தாக இருக்கிறார். அதனால அப்படியாக தொண்டர்க்கும் ஆண்டவனுக்கும் அப்படி ஒதுக்கி செய்வாராம் நம்முடைய ஏனாதிநாதரார். நல்லார்களும் போற்றும் நன்மை துறையின்கண் எல்லாத செய்கை இயல்பின் ஒழுகுனாள் தள்ளாத தங்கள் தொழிலுரிமை தாயத்தின் உள்ளான் அதிசூரன் என்பான் உளரானான். அதுல ஒரு பையன் படிச்சான், இது கொஞ்சம் சுத்தி வந்தா சொந்தம் வேறவன், இந்த லட்சத்துல அவன் படிச்சான். அவனுக்கு என்ன பேர் தெரியுங்களா? பேர் பார்த்தாலே விளங்கி போச்சு இல்ல, அதிசூரன் பேரு. சூரன் தெரியும், நம்ம இப்ப சூரபத்மெல்லாம் முடிச்சிருக்கிறோம், விழா எல்லாம் கொண்டாடி என்ன ஆட்டம் என்ன ஓட்டமான எல்லாம் ஒழுகி போச்சு. சூரபத்மனும் சிங்கமுகனும் அங்க ராவணனும் இப்படி எல்லாம் இருக்கவங்க எல்லாம் இதெல்லாம் என்ன தானே, வெறும் வலிமை உடம்பு வலிமை வச்சு எடுத்து உள்ளத்துல கொஞ்சம் நல்ல பண்பு இல்லாதவர்கள். அது போல இவனுக்கு என்னன்னா அதிசூரன் ஒரு பையன், அவங்க படித்தானா இவர்கிட்ட, அவன் படித்தவன். மற்றவனும் கொற்ற வடிவாள் படைத்தொழில்கள் கற்றவர்கள் தன்னில் கடந்துள்ளார் இல்லை எனும் பெற்றுமையால் மாநிலத்து மிக்க பெருமிதம் வந்து உற்றுலையில் தன்னையே சால மதித்துள்ளான். அவன் வந்தான், இந்த ஐந்து ஆண்டோ மூன்றாண்டு எத்தனை ஆண்டு வச்சிருந்தாரோ, இப்ப 5 இயர்ஸ் போடுது, 3 இயர்ஸ் போடுது, செமஸ்டர் 4 செமஸ்டர் தான் இருக்கு. அப்படி இந்த வாழ் போயிட்டுவதற்கு எத்தனை ஆண்டு இருக்கணும்னு அந்த காலத்துல வரையறை இருந்தோ தெரியல. அந்த ஆண்டு படித்தான். ஆனா படிக்கும் போது வந்த வகுப்புல வந்து உட்காரும் போதே என்ன தெரியுமானார், தனக்கு நிகர் எவரும் இல்லை அப்படிங்கிற புத்தி. அது என்ன பண்றது, அது அந்த மாதிரி புத்தி இயல்பிலேயே இருந்துதான். அதனால நீங்க கேட்டா அந்த 2 ஆண்டை 1 ஆண்டை படிச்சா படிச்சு முடிச்சுட்டா முடிச்ச உடனே உனக்கு பட்டம் கொடுத்துட்டாங்களா, நீ வந்து வாழ் போயிட்டலாம் அப்படின்னு. அதுல இருந்து நின்று அப்படி தலகனை முடிச்சு தலையே நிக்க, வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை திருவள்ளுவர், உன்னைத்தான் வியந்து கொள்ளாதரா, உன் தொழிலையோ உன்னுடைய பண்பையோ உன்னுடைய பற்றியோ சொல்லாது. எப்ப சாமி நான் வந்து பிரதமரானா, தாத்தாவானாலும் சரி பிரதமருக்கு தாத்தாவானாலும் சரி, எஞ்ஞான்றும் தன்னை வியவர்க்க, எந்த கட்டத்திலும் எந்த காலகட்டத்திலும் கூட தன்னைத்தான் வியந்து கொள்ளாதி. திருக்குறள் முடியல, வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை, அவ்வளவுதான், 3 சீர் தான் முடிஞ்சிருக்கு. சுவாமி அதை முடிங்களே என்ன, நயவர்க்க நன்றி பயவாவினை, நன்மை இல்லாத அது உனக்கோ குடும்பத்துக்கோ நாட்டுக்கோ மொழிக்கோ பயனில்லாத செய்யை செய்யாதே. ரெண்டு கருத்து, வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை, நயவர்க்க நன்றி பயவாவினை. நமக்கு உதவாத ஒரு செயலை பயனில் சொல் பாராட்டக்கூடாது போல பயனில் செயலும் பாராட்டக்கூடாது. ஒரு நூல் போதுமே உருப்படியா படிச்சா. ஆகவே அப்படியாக இவன் தன்னைத்தானே பெருமிதப்படுத்திக்கிட்டான், தலகணம் அப்படின்னு. தானால் விருத்திகட தங்கள் குலத்தாயத்தின் ஆனாத செய்தொழிலாம் ஆசிரிய தன்மை வளம் மேனாலும் தான் குறைந்து மற்றவர்க்கே மேம்படலால் ஏனாதிநாதர் திறத்து ஏலாயிகள் புரிந்தான் போச்சு. இவரும் ஒரு பள்ளி வச்சார், எது வாட்படை பயிற்சி பள்ளி, எது அதே ஊர்ல. ஏன் கொஞ்சம் புத்தி உனக்கு இருக்குல்ல, ஆசிரியர் வச்சிருக்காருல்ல, ஏன் பக்கத்து ஊர்ல வைக்கிறது, சரி அதே ஊர்ல வச்சாலும் சரி, ஐயாவையே திறப்பு விழா பண்ண செய்யணும். எப்படி வச்சிருக்கணும், யோகியதை உடையவனா இருந்தா அந்த ஐயாவை கூப்பிட்டு, ஐயா உங்க ஆசையினால ஏதோ நான் படிச்சேன் பாஸ் பண்ணேன், ஏதோ நானும் இந்த மாதிரி வைக்கிறேன், இதுக்கு என்னப்பா வைப்பா, இதுல என்ன தப்பு என்று சொல்லிவிட்டு வச்சிருப்பாரு. இவன் வச்சான், வைத்தா அவரெல்லாம் கூப்பிட்டுருப்பானா, கூப்பிட்டு மாட்டான், ஆசிரியர்லாம் கூப்பிடுறதுல வச்சுட்டா அங்க இருக்கிற ஊர்ல இருக்கவங்க என்னைக்குமே தெரிஞ்சுக்குவாங்க. இந்த ஊர்ல இருக்கவங்க, நான் தான் சொல்றது, யூனிவர்சிட்டியை டிகிரி கொடுக்குற யூனிவர்சிட்டியை ஏமாத்திடலாம், சம்பளம் கொடுக்குற கவர்மெண்ட் அரசியலை ஏமாத்திடலாம் அல்லவா, முன்னால இருக்கிற பையனை ஏமாற்ற முடியாது. நான் சொல்ல கடைசி நாள் என்ன சொல்ல சொல்லுவாங்கன்னா, அறவரை சொல்லுங்க, ஏமா ஆமா போட 4 வருஷம் படிச்சுட்டு வரைக்கும் இல்லட, யூனிவர்சிட்டி ஏமாத்தலாம், ஊரை ஏமாத்திடலாம், சம்பளத்தை ஏமாத்த முடியாது, சம்பளத்தை ஏமாத்தி விடலாம், எல்லாரும் ஒண்ணுதான். பையன் இட போட்டுருவான், 4 வகுப்பு எடுத்தா அப்ப போட்டான், இப்ப மாக்கு பேலு இப்பவும் இருக்கிறான், ஒரு தினம் கொஞ்சம் குறைவா இருக்கிறான். இப்ப என்ன பண்ணலாம், அதனால பையன் எந்த வழியோ அந்த வழியில போடுறான், ஏ சினிமா நான் நாளை அழைச்சிட்டு போறேங்கிறான். இப்ப அழைச்சிட்டு போறேன்னு கேட்டீங்கன்னா அவர் சோசியலா பழகிற அந்த பழைய கால கீமையா ரெண்டு போதும் இப்ப அப்படி போட்டுது. அப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது, 2 வகுப்பு எடுத்துட்ட இவர் ஆசிரியர் வச்சுக்குவான், 2 வகுப்பு எடுத்துட்டு சரி இது சரி இதே இந்த போஸ்ட் ஆபீஸ் வாத்தியார்னு வச்சிருவான். ஏன்னு கேட்டா கார் இருக்கிட்டு கவர் எழுதுறதுலாம் இவர் வகுப்பு எழுதுறது, ஆமா இதுக்கிட்ட என்ன தெரிஞ்சுக்க போறோம், சிவிச்சிவு அதை நடத்திட்டு போகுது டேபிளுக்கு முன்னால, அருமையா காடு வீட்டுல அன்புள்ள அப்பா ஐயா அவர்களுக்கு வணக்கம் நல்ல மாதிரி விடுகிறேன் அதே மாதிரி எழுதிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் மதிப்பு, அவ்வளவுதான் மதிப்பு. ஒன்று நல்ல கம்ப்ளீட்டா போஸ்ட் ஆஃபீஸ் வகுப்புன்னு சொல்லுவோம், எல்லாம் அடல்ட்டு மீசம் முளைச்ச குழந்தைகள், இன்னும் சின்ன பையனை சிட் டவுன் உட்காருங்கிறதுக்கு முடியாது இல்லை, மதிப்பீடு பண்ணுவோம். மதிப்பீடு பண்ணுவது மட்டுமல்ல போறாங்கலாம் சொல்லிட்டு போடுவோம். அது வேற லீவுக்கு போனோம்னு வச்சுக்க, என்னடா அப்படின்னா சரி, என்ன எதுன்னு பேச்சு சரி, திருக்குறள் பத்தி பேச வச்சிருக்கேன், திருக்குறள் எந்த மாதிரி உங்க கல்வி நடத்திருப்பாங்க, ஆமா திருக்குறள் எங்க நடத்தி எங்க சந்தியில போய் சுண்டுருவோம் ஆரம்பிச்சிருவோம். இல்ல நல்லதா இருக்குன்னா நீ வந்து ஒரு நாள் கேட்கணிய, ஒரு குரல் கேளு, செல்வம் பணம் இல்லாத அட்வர்டைஸ்மெண்ட் பையன்தான் இருந்தாங்க ஒரு காலத்துல ரொம்ப. எனவே இவன் என்ன செய்தான், தானால் விருத்தி கட தங்கள் குலத்தாயத்தின் ஆனாத செய்தொழிலாம் ஆசரை தன்மை வளம் மேனாலும் தான் குறைந்து மற்றவர்க்கே மேம்படலால். பார்த்தாங்க எல்லாரும் ஊர்ல இருக்கவங்க பார்த்தாங்க, எப்பா அந்த ஏனாதிநாதர் ஒரு பள்ளியோட வச்சிருக்காரு வால் பயிற்சிக்கு, அடுத்த தெருவில் ஒருத்தர் வச்சிருக்காரு என்ன அதிசுவரனா, ஆமா அவனா அவன் சும்மி நீ ஒன்னப்பா அந்த பழம்புலி பழம்புலி தானா என்று எல்லாரும் இங்க ஒன்னா சேர்த்தாங்க. எங்க ஏனாதிநாதத்தை சேர்த்தாங்க. இவன் பள்ளிக்கூடத்தில் கேட்ட ஆளே குறைவு குறைவு, அதனால பார்த்தான் என்ன கதிரோன் இடமழுங்கி கால் தாயும் காலை மதி போல் அழிந்து போறா மற்றவனும் சுற்ற பதிதோருடன் கூட பண்ணி அமர்மேற்சென்று எதிர்போல் வளைப்பதற்கே எண்ணி துணிந்தெழுந்தான். பார்த்தான் இப்ப ஊர்ல இருக்கவங்களை வந்து இவர் போய் தடைப்படுத்தினா, ஏ எல்லாம் என் பள்ளியிலேயே சேரு அவன் கிடக்கிறான் என் கண்ட படிச்ச பையன் தான் சொன்னார்னா ஏதேனும் வந்து என்னையா அப்படி சொல்றீங்கன்னு சொல்லலாம். சேர்க்கிறவன் ஏனாதிநாதர்கிட்ட சேர்க்கிறான், அதிசுவரங்கிட்ட போய் சேர்க்கல என்ன பண்ணுவாரு. பார்த்தான் விட்டனா பாரு இந்த வாத்தியார் வாத்தியார் அவரு எனக்கு தெரியாதா அப்படின்னு ஆரம்பிச்சான். எது போல சேர்க்கலாரு சும்மா முடியல, நல்ல காலையிலிருந்து சாய்ந்தரம் இன்னைக்கு இல்ல இன்னைக்கு மேகமெல்லாம் முடி போச்சு ஆச்சுன்னு ஒரு ஒரு மாசம் ஆகி போச்சுன்னு வச்சுங்க ஆச்சுன்னா, காலையில சரியா 5:30 தொடங்கின கதிரவன் மாலையில 6 வரைக்கும் அப்படி பளிச்சுட்டு இருக்கான். அது வரைக்கும் எது இருக்காது, சந்திரன் இருக்கிறதும் தெரியாது. இந்த 6 சூரியன் மறைஞ்சதோ இல்லையோ இது அப்படியே தோன்றும். தோன்றிட்டு என்ன பண்றது, தோன்றா என்ன சொல்லு, பகல்ல இருக்கிற சூரியனுடைய ஒளி ஒளிதான், உனகிட்ட இருக்கிற மதியத்தினுடைய ஒளி அது வெப்பமா இருந்தாலும் அது அதனுடைய ஒளி பெருகும், உனக்கு ஒளியானது குறைவு. பெரிய இது வரைக்கும் அப்படியே காலையில இருந்து 5:00 இருந்து வரைக்கும் பண்ணிவிட்டாரு சூரியன், நாம் பார் எப்படி ஒளி என்று சொன்னால் எது போலவோ அது போல இவன் நான் தான் பெரியவன் ஆரம்பிச்சான். இப்படி ஆரம்பித்து வாழ் கொண்டதாயம் பலியாரே கொள்வதென மூழ்கின்ற சற்றத்தான் முன்கடையில் நின்றழைத்தான். சரி போனான், ஒரு 10 சேர்ந்து போனான். சேர்ந்து போன ஆசிரியரை கூப்பிட்டான் உள்ள இருக்கவரை, ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கணும், யார் வீட்டில் இருக்கிறதுன்னு கேட்டான். அப்பவே புரிஞ்சு போய் சொல்ல ஆசிரியன் படிச்சிட்ட போனா எப்படி கேட்கணும், தன்னுடைய ஆசிரியர்னா ஐயா இருக்காங்களா அப்படிதான் கேட்கணும். யார் உள்ள இருக்கான்னா சாதாரண முகவரி இல்லாத ஆளா இருக்கணும். வந்தார், என்ன தம்பி என்ன வேணும்னார். நாம இந்த இடத்துல 2 போர் செய்யறோம், அதுல யார் வெல்றாங்களோ அவங்க தான் இங்க பள்ளிவிட வைக்கலாம், வெல்லாதவர்கள் தோற்றவங்க பள்ளிவிட வைக்க கூடாது வாட்பாரி வைக்கிறார். அதுக்கு என்னப்பா நம்ம வச்சிருவோம் அப்படின்னு தருவார். ஆமா அதுக்கு என்ன அதுனுதா, நாளைக்கு ஒரு இடத்துல குறிப்பிட்டு போர் நடக்கும் போது நீங்கள் நானும் போர் செய்யறோம், செய்யும் போது நம்முடைய படை உங்களுடைய படையெல்லாம் போர் செய்யுது, இதுல யார் வென்றி வெற்றி பெற்றார்கள் அவங்க தான் இங்க மீண்டும் தொடக்கமா அந்த பள்ளியை வாட்படை பயிற்சி நடத்தலாம், இல்லாதவர்கள் நடத்தக்கூடாதுன்னா. மிகுந்த நன்றி வணக்கம் அப்படியே செய்வோம் அப்படின்ட்டு. சரி ஆறுகொல் வெங்கட் புலி கடந்த போய் அழைக்கிறானா, இப்பதான் அழைக்கிறான். எப்படி அழைக்கிறானா, வெங்கன் புலி கடந்த வெம்முடையில் சென்றடைக்கும் பைங்கன் குறுநெறியே போல்வான் சேர்க்கிறார் மாண்புமிகு அமைச்சர்ல. அதனால என்னது போய் அந்த வீட்டுல அழைச்சானு, எப்படி அழைச்சானாரு, உள்ள ஒரு புலி இருக்கு அப்படியே உறங்கிட்டு இருக்குது, ஒரு நரி போய் அங்க இருந்து என்ன புலியார் எப்படி இருக்கீர், என்ன பெரிய வலிமையில நீங்க வாங்கல சண்டைதான் போட்டு பாக்கலாமே என்று ஒரு நரி அழைச்சா எப்படியோ அது போல. எது முன்னால புலி முன்னர், அதனால புலி முன்னர் ஒரு நரி அழைத்தது போல அந்த ஆசிரியர் அறையில புலிவ செய்து அழைச்சான்னு சொல்ற. நம்ம இதுல புறநானூட்ல ஒரு அருமையான ஓமை, துஞ்சு புலி எடறிய சிதடன் போல. புலி தூங்குதான், நல்ல வேலையை என்ன பண்ண, நல்ல வேலை தூங்குற நேரத்துல அப்பால் போயிடலாம்ல, இவன் பாவம் கண்ணில் குருடு இந்த கண் தகராறாள், இவன் என்ன பண்ண அப்படியே தடவிட்டு போனவன் அது தூங்கிட்டு இருந்தது இல்லை அது மேல கால் வச்சானா. என்ன அருமையான ஓமை, துஞ்சு புலி இடறிய சிதடன் போல. மக்கு பயலே அது தூங்குதுடா, இந்த நேரம் சரியான நேரம்னு போய் வளைச்சிருக்கணும், ஆனா நீ என்ன பண்ணுவ, உன் கண்ணு குருடு அதனால கால் வைக்கிறது அது மேலேயே கால் வச்ச, என்ன பண்ணுவோம் பப்புன்னு பிடிச்சி தூங்கிச்சு. துஞ்சு புலி இடறிய சிதடன் போல. பா சங்கிலக்கியங்கள ஒரு காலத்துல என்ன அருமையா இருந்து தெரியுங்களா, ஆகவே துஞ்சு புலி எடுதிய சிதறன் போல என்பது போல அந்த புலி இருக்கிற குகையில போய் ஒரு நரி அடைத்தது போல அடைத்தானாம் என்று நம்முடைய சேக்கலா பெருமான் அந்த உமையை சொல்லி சொன்னார். உடனே வந்தார், வந்த உடனே சொன்ன உடனே இதை ஒத்துக்கொண்டார்லாம் 2. ஒத்துக்கொண்ட உடனே அவரும் இணைந்து சரி என்ன. உடனே மேக ஒழுங்குகள் முன்கொடு மின்னிறை தம்மிடையே கொடு மாகமருங்கினும் மண்ணினும் வல்லூரும் ஏதறி செல்வன. போர் படை புறப்படுதுன்னு எப்படி புறப்படணும்? உலகலாம் உணர்ந்தோர்கறி ஒன்னா பாட முடியும்? அங்க தெய்வ வணக்கம், அதனால ரொம்ப அமைதியான பாட்டு. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அங்க அப்படி தந்திருக்கணும். இங்க குஸ்தி போடும்போது பாட்டு குஸ்தி போடணும் அப்படிலாம் அமைச்சிருக்கான் பெரியவன். அது மாதிரி படிச்சு வளர்ச்சாதானே அல்லவா எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். எங்கிட்ட இருப்பதெல்லாம் ஒரே ராகம் தானே. மேக ஒழுங்குகள் முன்கொடு மின்னிறை தம்மிடையே கொடு மாகமருங்கினும் மண்ணினும் பல்லூரும் ஏரதிர் செல்வன வாகனெடும்பல கைச்சூலம் ஆழ்வினை வாளுடை ஆடவர் காசுமிடைந்த கணத்திரு கைகளில் வந்து கலந்தனர். ரெண்டு பக்கத்து ஆளும் ஏன்னு கேட்டா தன்னந்தனியா இல்ல, இந்த பள்ளியில படிக்கின்றவர்கள் மாணாக்கர்கள் இவங்க எல்லாம் அந்த பள்ளியில படிக்கிற மாணாக்கர்கள், இவருக்கு சார்பா இருப்பவர்கள் அவனுக்கு சார்பா இருப்பவர்கள் இப்படி எல்லாம் வந்து அப்படி வந்தாங்களாம். ஒரு மேகம் மேகம் நெருங்கின மாதிரி, இடி இடி நெருங்கின மாதிரி இப்படிலாம் வந்தாரலாம். கால்கள் கட்டிய மல்லர்கள் கைகளில் மெய்கள் அடக்கிய வாளொளி வட்டம் உழைத்திட வந்திரு கைகளில் முந்தினர். எல்லாம் காலில் வீரக்கடல் கட்டி கொண்டு கையில் அவரவர்களும் வாட்படி எடுத்துக்கொண்டு வந்தாரலாம். வேலோடு வேலதிர் நீல்வன மேவிய பாதலம் வெட்டுயர் ஞாலமுறும்பணி வீரர்கள் நாணி மிகின்றன ஒத்தன. அந்த வேல் அப்படி இவர் இப்படி நீட்டாராம், அவர் இப்படி நீட்டாராம், அது எது போல இருக்குன்னு கேட்டா பாதாளத்திலிருந்து ஒரு இந்த பாம்பு நாக்கு அப்படி நீட்டு நீட்டுற மாதிரி இருக்கு, அது மாதிரிலாம் இருக்கணும். பெங்கன் விரச்சிலை வீரர்கள் வேறொரு கையிலும் நேர்பவர் தங்கள் சிலை குலம் உந்தின தாவில் சரங்கள் நெருங்குவ பொங்கு சினத்தெறியில் புகை போகு கொடிக்கள் வளைத்ததிர் செங்கன் விழிக்கணல் சிந்திய சீறு பொறிச்சல ஒத்தன. அது என்ன கேட்டா இந்த கண் விழி அவரவர்களுக்கு ரெண்டு பேருக்கு சிவந்திருக்குதான், ஏன்னா கோபத்துல அப்படி சிவந்திருக்குது, அதனால அப்படி பொறி பறக்குதான். கூட சொல்றோம்ல அந்த கண்ணில் பொறி பறக்குதியா அப்படி அப்படி அவருக்கு கோபம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு. அது போல பொறிகள் அப்படியே சிந்துதான். அது மாதிரி வீரத்தினுடைய முனைப்புல இருந்து இரண்டு படைகளும் திறந்தன. வாளோடு நீள்கை துடித்தன மார்போடு வேல்கள் குளித்தன தோளோடு வாளி நிலத்தன தோளோடு தோள்கள் தகைத்தன தாளோடு வார்களல் ஈற்றன தாரோடு சூழ்சிரம் அற்றன நாளோடு சீரி மலைப்பவர் நாடிய போர்சை களத்தினில். ஏப்பா இதுல சாதாரண டைபாயிடுச்சுறான்னு கூட பாட்டை படிச்சான்னு வச்சுங்க, கொஞ்சம் அப்படி இப்படி கைய கைய புள்ளான்றதுன்னு அப்படி ஒதுக்குமா சரிங்களா? ஏன்னா அப்படிப்பட்ட பாட்டு. வாழ்படையோடு வாழ்படை வில்படையோடு வில்படை கையில சண்டை செய்கின்ற கையினால இப்படி எல்லாம் எப்படி சண்டை செய்தார்கள் போற போக்குல சேக்கலா பெருமான் ரொம்ப அருமையா எப்படி சண்டை செய்யணும் செய்யணும் கேட்டா தாளோடு சீரி நாளோடு சீரி மலைப்பவர் நாடிய போர்சை களத்தினில். படை போர் செய்யும் போது என்னன்னு கேட்டா ஏப்பா அவ்வளவு படையை கண்டா உயிர் போட்டுதுன்னா ஏதாவது கை என்ன வரப்படாது அந்த என்ன வந்தா போர்களத்துக்கு போகக்கூடாது. நாளோடு சீரி மலைப்பவர் அடே ஆறிலிஞ்சாவு நூறிலிஞ்சாவு நாளோடு சீரி மலைப்பவர் தன்னுடைய வாழ்நாளை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை அல்லவா? என்று வரை இருக்கிறோமோ அன்று வரை வீரம் இருக்கணும் அவ்வளவுதான். வீரம் இழந்து அந்த நாள் வேண்டாம் இருக்க வேண்டாம். அப்படியா திருவள்ளுவர் நாளை வைத்து சொன்னார் ரொம்ப அருமை. விழுப்புண் படாத நாளெல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து. அவருக்கு மேல விஞ்சி போக முடியாதுன்னு சொல்லுங்க, இன்னைக்கு தாத்தா வந்தாலும் முடியாது எந்த கவையும் இருந்தாலும் முடியாது. விழுப்புண் படாத நாளெல்லாம் நல்ல உயர்ந்த வீரனா இருந்தால் சிறந்த வீரனா இருந்தா என்ன பண்ணுவானா ஒவ்வொரு நாளும் போர்க்களத்துல போய் எதிரியினுடைய அமைப்பினாலே எங்கேயாவது இங்க ஒரு வாளோ அல்லது வில்லோ தாக்கணும் தாக்கணும். முதுவில் குத்தினாங்கிறான் இப்ப இது முதுகுல குத்துறதுங்கிறது வேற விதமான குத்து, இது கையில படை இல்லாம குத்துறது. முதுகில் குத்தப்படாது, ஏன்னா முதுகில் காயம்பட்டா என்ன இவன் ஓடி வந்திருக்கான் புறம் இது கட்டு எனவே பட்டது நடத்தான். பட்டா புண்ணு எங்க போடணும் நெற்றியில அல்லது மார்பில். இந்த மாதிரி போர்க்களம் சென்று அந்த நெற்றியிலோ மார்பிலோ புண்படாவிட்டால் அந்த நாளெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம் வீரர்கள் இந்த நாளே உருப்பிடாரு. விழுப்புண் படாத நாளெல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து. இந்த நாள் பிரயோஜனம் இல்லாத நாள், பயனற்ற நாள், சி சி சி என்ற நாளை ஒதுப்பாங்க. இது அப்படியே ஆன்மீகத்தில் எப்படி தெரிஞ்சது? பேசாத நாளெல்லாம் பிறவானே அப்படி வந்துடணும். அது வீரத்தில் சிறந்தானுக்கு அவன் வீரம் விழுப்புண் படாத நாளெல்லாம் வடிக்கல் வைக்கும் தன் நாளை எடுத்து. ஏசாத நாளெல்லாம் பிறவானாளி. இது அப்பறா ஒரு நூற்றாண்டுக்கு பின்னே சுந்தரமூர் சுவாமிகள் இட்டனும் அடி ஏத்துவார் மறந்திட்ட நாள் இவை கட்ட நாள். உன்னையோ உன் அடியவர்களையோ என்னன்னைக்கு வாழ்த்தலையோ அந்த நாள்னா வெறும் சுத்த மரணயோ அஷ்டமி அயோக்கிய நாள். பேசாத நாளெல்லாம் பிறவானாலே அப்பர். இது பிஹெச்டி ஸ்டாண்டர்ட். கொஞ்சம் டென்த்துக்கு இறங்கினார் அவர். என்னன்னைக்கு நான் ஆண்டவனையும் அடியவரையும் வணங்கலையோ அன்னைக்கெல்லாம் அஷ்டமி நவமியில முழுக்க முழுக்க மரணமும் இருக்கிற இல்லைங்களா அந்த நாள் போடா அப்படின்னாரு. பத்தாங்கனர் டெனும் அடி ஏத்துவார் இகழ்ந்திட்ட நாள் மறந்திட்ட நாள் கெட்ட நாள் இவை எந்தலா கருதீர் நட்டவாவுனி நான் மறைக்கணும் சொல்லு நான் அமைச்சு வாயு. அது வீரம், இது பக்தி. இப்படியெல்லாம் இந்த நாளோடு சீரி மலைப்பவர் நாடிய போர்சை களத்தினில் என்னாச்சினார் அந்த போர்க்களம் உறுதிகள் நதியில் பறந்தன உரையுடல் ஓடி அலைந்தன ஒரு படை அறுதுணி சிந்தின உடைசுவரி குடர் உடல் பம்பின வெறுவரை எருவை நெருங்கின விசியறு துடிகள் புரண்டன இருபடை தனினும் எதிர்ந்தவர் எதிரெதிர் அமர்சை பறந்தலை. அதெல்லாம் போர்க்கால வர்ணனை. ரொம்ப கலிங்க பரணி நூல்கள்ல போர் பாடியதுன்னு ஒரு பகுதி உண்டு. அந்த பரணிக்கு ஒரு இலக்கணம். இலக்கிய பேராசிரியர்கள் அதை அங்கங்க ஒரு பகுதியில் வச்சு பாடிடுவாங்க. இது போர் பாடியது களம் பாடியது என்றெல்லாம் பரணியில வரும். அதெல்லாம் இவங்க பேராசிரியர்கள் அப்படி ஒரு இடத்துல அப்படி சுற்றுவாங்க. எனவே அந்த இடத்துல என்ன பண்ணணும் இது களம்பாடியது என்றுதான் அமைச்சோம் இல்லைங்களா. இப்படி எல்லாம் அறந்தன என்று சொல்லி இப்ப ஒரு நான்கு இந்த பாட்டு இன்னும் கூட இருக்கு. இவையெல்லாம் நான் கொஞ்சம் விட்டுறேன். விட்டுட்டு இம்முனைய வெம்போடில் நீங்க இதை வந்து அந்த முன்ன சந்தத்தை வச்சு படிச்சு பாருங்க நடக்காதுன்னு. இந்த பாட்டை நீங்க முன்னே சந்தம் வச்சு படிக்க முடியாது. போன பாட்டை நீங்க வந்து இந்த சந்தம் இல்லாமையும் படிக்க முடியல. ஏன்னு கேட்டா இம்முனைய வெம்போரில் இருபடையின் வாழ்வீரர் என்று படிக்கிற போய் இம்முனைய வெம்போரில் இருபடையின் வாழ்வீரர் வல்லியே வல்லியே அதுதான் இலக்கியம். அதுதான் இலக்கியம். ஒரு பக்கம் பக்திக்கு பக்தி பண்பாட்டுக்கு பண்பாடு தமிழுக்கு தமிழ் அந்த யாப்பமீதிக்கு யாப்பமையும் கொட்டியிருக்காங்களே மாற்றி படிக்க முடியுமா முடியாது. இரு இம்முனைய வெம்போரில் இருபடையின் வாழ்வீரர் வெம்மூனையின் விடிய பின் வீடாது மிக்கொடிந்த தம்முடைய பல்படைஞர் பின்னாக தாம் முன்பு தெம்மூனையில் ஏனாதினாத செய்தெழுந்தார். இப்படி எல்லாம் பார்த்தார். இதுவரையில் யார் செய்த போறன்னு கேட்டா ஏனாதிநாதருடைய படைகளும் அந்த அதிசோருடைய படைகளும் போர் செய்த சிறப்பு. அப்படி கொஞ்சம் நடந்த உடனே என்ன பண்ணார்னார் அப்படியே ஏனாதிநாதர் புறப்பட்டார். என்ன தானே போருக்கு வருகிறார். இது வரைக்கும் படைகள் போர் இப்போது தமக்கு எப்படி வெஞ்சின வாழ்த்தியுமள வீரக்கடல் கழிப்ப நஞ்சனி கண்டற் கண்பத்தாம் எதிர்ந்த ஞாட்பின்கண் எஞ்சி எதிர் நின்ற இகல் முனையில் வேலுறவ தஞ்சிரமும் தோடுரமும் தாளுரமும் தாங்கினார். சில அதுல ஏற்கனவே தன்னுடைய படையே அதிகமா வெற்றிட்டு இருக்கு. எது அதிசூருடைய படையே இவர் அந்த சரிமை கொஞ்சம் எந்திரிச்ச உடனே கொஞ்ச நஞ்சம் அந்த அதிசூருடைய படையே இருந்தது பாருங்க. அதெல்லாம் தானா பின்வாங்கினது இவரால் தாக்கப்பட்டது இரண்டு விதமா போச்சு. எது போல முன்ன காட்டினதெல்லாம் உலகியல் ஓமை. புலி இருந்த இடத்துல நரி போய் அடித்தது போல அப்படிதான் சொன்னது. இப்ப போர்க்களத்திலும் சைவ சித்தாந்தம் இருக்கு. போர்க்களத்துல போய் அதனாலதான் பக்தி சுவை சொட்ட சொட்ட பாடிய கவிவளவை. பக்தி சுவை மற்றவங்களாம் திருவிழாப்பணத்துல இல்லையா கந்த புராணத்துல இல்லையா அங்கெல்லாம் என்னன்னா இருக்க வேண்டிய இடத்துல இருந்தது. இங்கே எங்க பார்த்தாலும் பார்க்கும் இடம் எங்கும் நீக்கப்பட இருக்குது. அதனால பக்தி சுவையானி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ பிள்ளைவர்கள். அதனால எப்படி அந்த இவர் அந்த ஏனாதிநாத அப்படி புரட்டவுடைய மத்தத்துல முன்னிருந்த அந்த எதிர்ந்த பறவீரர்கள் எல்லாம் எப்படி ஆனார்னார் இருந்தடம் தெரியல. எது போல சுவாமின்னர் நிலைப்பட்ட மெய்யுணர்வு நேர்பட்ட போதில் நல்ல ஞானியர்களுக்கு ஞானியருக்கு இந்த உடலும் இல்லை இந்த உலகமும் இல்லை பின் என்ன அருளுலகம். அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு இல்லாகி அங்கு சொன்ன அது போல அருள் உலகம் அதுலதான் நினைப்பவர்களுக்கு அதனால அவங்க என்னன்னா, இந்த அருளுலகம்தான் உலகம், பெருமானுடைய திருவடி தான் நம்முடைய உண்மையான இருக்கை, அதுதான் நமக்குடைய புக்கில், புக்கில் அமைந்தின்ற கொள்ளோ உடம்பிடை துச்சில் இருந்த உயிர்க்கு.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருட் பயன். தலைப்பு நான்காம் அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையிலே திருவருட் பயனிலே நான்காம் அதிகாரமாகிய அருளதிநிலை அதிகாரத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் வாழ்த்துள்ளது. முதல் மூன்று அதிகாரங்களிலே சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகின்ற பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள்களை முறையே பதிமுதுநிலை, உயிர் அவை நிலை, இருள் மலநிலை என்ற தலைப்பின் கீழ் விளக்கமாக எடுத்துரைத்தார் நூலாசிரியர் உமாவதி சிவாச்சாரிய சுவாமி. இந்த நான்காம் அதிகாரத்திலே அருளது நிலை என்ற இந்த அதிகாரத்திலே இருள்மலம் போன அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இருள்மலத்தினாலே பிரிக்கப்பட்ட உயிர்களை அதனின்றும் விடுவித்து முதலதிகாரத்தில் சொல்லப்பட்ட பதியோடு இணைக்கக்கூடிய இந்த திருவருளை பற்றி விளக்கமாக சொல்கின்றார். அதே முதல் குரட்பாவிலே அருள்தான் எல்லா சந்தர்ப்பத்திலும் இன்றியமையாது வேண்டப்படும் பொருள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் எந்த பொருள் வேண்டப்படுகிறதோ அதைவிட தலையாய பொருள் இருக்க முடியாது. எல்லா சந்தர்ப்பத்திலும் திருவருள் வேண்டப்படுவதால் திருவருளிலும் தலையாய பொருள் இருக்க முடியாது என்ற கருத்தை வலியுறுத்தினார். அடுத்த குரட்பாவிலே ஏன் அவ்வாறு திருவருளுக்கு தலைமை கொடுத்தோம் என்றால், வேறு எந்த பெயர்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றாலும் அது திருவருள் அருளினால்தான் உண்டு. திருவருள் துணி செய்தால்தான் எந்த பெயரும் கிடைக்கும். எந்த வினையும் எதையும் அறிவதற்கும் செய்வதற்கும் கதிரவன் ஒளி எங்கும் வியாபித்திருப்பது போல எந்த ஒரு அனுபவத்தை நாம் பெறுவதற்கும் அறிவதற்கும் திருவருள் துணை செய்ய வேண்டும். ஆகையினாலே திருவருளை விடவும் வேண்டப்படும் பொருள் வேறொன்றும் இல்லை என்று தெரிவித்தார். அதை சாதிக்கும் முகமாக திருவருள் உணர்த்தினாரன்றி உயிர் அறிந்து கொள்ள முடியாது என்பதை சாதிக்கும் முகமாக உடம்பிற்கு அறிவு கிடையாதது சடம். ஆகவே உடம்பு ஒன்றையும் அறியாது, உயிரும் தானாகவே அறியாது என்று கூறி, ஆகவே திருவருள் துணை செய்யாவிட்டால் யார்தான் எதைத்தான் அறிய முடியும் என்று நிறுவினார். அடுத்த குரட்பாவிலே இவ்வளவு சிறந்த திருவருள் உயிரோடு ஒற்றித்து நிற்கவும், உயிர்களோ தம்மோடு திருப்பின்றி நிற்கின்ற திருவருளை அனுபவிக்க கருதாது, உலக விடயங்களையே அனுபவிக்க முயல்கின்றன என்ற இறங்கத்தக்க நிலையினை சொல்லி, இதையே வருகின்ற குரட்பாக்களிலும் துணைவனை அறியாத வழிப்போக்கன் போலவும், உயிரை அறியாத ஐம்புரிகள் போலவும், தரையை அறியாமலேயே திரிபவர்கள் போலவும், மலையில் இருந்து கொண்டே மலைவளத்தை கெடுத்தவர் போலவும், இன்னொரு என்ன பிறர் போலவும் உயிர்கள் எல்லாம் வெள்ளத்துக்குள் இருந்து கொண்டே நாவற்றி நீர் தாகத்தினாலே தவிக்கின்ற வேதனை போல, வெளியிலே இருந்து கொண்டே இருளில் இருப்பதாக கருதி இடர்படுகின்ற வேதனை போல, திருவருளை உணரும் உபாயங்களை நாடாமல் உலகப்பற்றிலே கிடந்து உழல்கின்றன என்று கூறிய ஆசிரியர், நீ பார்க்க இருக்கின்ற ஒன்பதாவது உரட்பாவிலே, ஆகவே இந்த உலகப்பற்றில் ஓடுகின்ற இந்த ஓட்டத்தை சற்றே நிறுத்தி இங்கே யாம் கூறுகின்ற உபதேசத்தை மனம் கொள்ள கேட்க வேண்டும் என்று மிகப்பெரியதொரு உபதேசத்தினை அருளி செய்கின்றார். அந்த குரட்பா இன்றைய சிந்தனைக்குரியது. பரப்பமைந்து கேள்வின் இது பார்க்கடன்மேல் பூஞ்சை கரப்பருந்த நாடும் கடன் என்று அருளிந்தார். பரப்பமைந்து கேள்வின் என்றால் பரபரப்பை நிறுத்திக் கொண்டு கேள்வின் கேளுங்கள். அதாவது பல சிந்தனைகளிலே இருந்து கொண்டு ஒரு விஷயத்தை நாம் கேட்டோம் என்றால் அந்த விஷயம் நம்முடைய மனதிலே பதியாது. ஒருவருக்கு ஒரு காரியத்தை சொன்னால் அவர் அதை செய்து முடிக்க வேண்டும் என்றால் நான் சொன்ன அந்த விஷயம் அவருடைய உள்ளத்திலே பதிந்திருக்க வேண்டும். அப்பதான் அந்த நான் ஞாபகமாக வைத்து செய்வார். அப்படி இல்லாமல் அதை காதளவிலே கேட்டுக்கொண்டு சென்றார் என்றால் அந்த காரியத்தை அவர் செய்து முடிப்பாரா என்பது சொல்ல முடியாது. ஆகையினாலே எல்லா விஷயங்களையும் விட மிக மேலான விஷயத்தை, அதாவது வேண்டப்படும் பொருள் எல்லாவற்றிலும் மேலான பொருளாகிய திருவருளை உணரும் முறைமையினை ஆசிரியர் இங்கே உபதேசிக்கின்றார். ஆகையினாலே பரபரப்பு சிறிதுமின்றி இந்த உபதேசத்தை கேளுங்கள் என்று தொடங்குகின்றார். பரப்பமைந்து கேள்வின் என்று சொல்லிவிட்டு கூறுகின்றார், இது பார்க்கலன் மேல் பூஞ்சை கரப்பருந்த நாடும் கடன். பார்க்கலன் என்றால் பால் இருக்கின்ற பாத்திரம். பூஞ்சை என்பது பூனைதான். பூனையை நூல்களிலே பூஞ்சை என்று சொல்வார்கள். பூனை எதன் மேல் இருக்கின்றது என்றால் பார்க்கலன் பால் இருக்கின்ற பாத்திரம் உரியில் கட்டி தொங்க விட்டிருப்பார்கள் அந்த காலத்தில். அந்த பால் இருக்கின்ற உரியிலே மேலதான் பூனை இருக்கின்றது. அப்போ அந்த பூனைக்கு அந்த பாலை பருகுவது எளிது. அதிலே பால் இருப்பதை அறிந்து அதை உரிய முறையில் பருக நினைத்தால் பருகலாம். ஆனால் அந்த பூனை என்ன நினைக்கின்றது, பால் இருக்கின்ற உரியின் மேல் இருந்து கொண்டே அந்த பாலை சாப்பிட கருதாமல் நினைக்காமல் கரப்பருந்த நாடும் கடன். கரப்பு என்பது என்ன என்றால் கரப்பான் பூச்சி. சுவற்றிலே கரப்பான் பூச்சி இருக்கின்றது. பாற்களம் மேல் இருக்கின்ற அந்த பூனையானது தான் இருக்கின்ற அந்த பாத்திரத்திலே பால் இருக்கின்றது, அதை எளிதாக அருந்துவதை விட்டுவிட்டு தனக்கு தொலைவிலே இருக்கக்கூடிய சுவரிலே இருக்கக்கூடிய அந்த கரப்பான் பூச்சியை பிடிப்பதற்காக வேண்டி பார்ப்பாத்திரத்திலிருந்து பால் உரியிலிருந்து சுவரை பார்க்க பாய்கின்றது. அது எப்படிப்பட்டது ஒரு தன்மை, இப்படிப்பட்ட தன்மை தான் இது என்று சொன்னார். இது என்றால் என்ன, போன குரட்பாக்கள்ல சொன்ன செய்தி, அதாவது திருவருள் பால் உரியின் மேல் இருக்கின்ற அந்த பூனையானது எளிதாக அந்த பாலை பருக கருதாமல் தனக்கு தொலைவிலே இருக்கக்கூடிய சுவரிலே செல்லக்கூடிய கரப்பான் பூச்சியை பற்றுவதற்கு முயற்சி செய்கின்றது. அது போன்ற தன்மைதான் இது என்று கூறினார்கள். இது என்பது என்ன என்றால் சென்ற குரட்பாக்களிலே தெரிவித்தார்களே, அதாவது வெள்ளத்துள் இருந்து கொண்டே தண்ணீரை பருகி தாகத்தை தணிக்க கருதாமல் வெள்ளம் தண்ணி பெருகி ஓடுது, அதுக்கு நடுவில் அவர் வந்து கொண்டு ஐயோ தாகமா இருக்கிறதே என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லையே என்று சொல்வது போல திருவருள் உள்ளும் இருக்கின்றது புறமும் இருக்கின்றது. ஆனால் அந்த திருவருளை உணர்வதற்கு இந்த உயிர்கள் கருதாமல் தமக்கு புறத்தே இருக்கக்கூடிய உலக பற்றுகளிலேயே அவை பெருமுயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. இந்த தன்மை இப்படி தன்னோடு ஒன்றாக கலந்திருக்கின்ற திருவருளை உயிர்கள் சிந்தித்து அனுபவிக்க கருதாமல் அந்த திருவருள் தரக்கூடிய பேரின்பத்தை அனுபவிக்க கருதாமல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த அருளை பற்றிய சிந்தனையை விட்டுவிட்டு புறத்தே அந்நியமாய் இருக்கக்கூடிய உலக விடயங்களிலேயே பற்றுகொண்டு உயிர்கள் உழந்து வருகின்ற இந்த தன்மை எப்படி உள்ளதென்றால் பால்கலன் மேல் இருக்கின்ற அந்த பால் இருக்கின்ற அந்த பாத்திரத்தின் மேல் இருக்கின்ற பூனையானது எளிதாக அந்த பாலை அருந்த கருதாமல் தொலைவிலே சுவரில் இருக்கின்ற கரப்பான் பூச்சியை பற்றுவதற்கு தாவுகின்ற அந்த செயல் போல உள்ளது என்று ஓமை மூலமாக கூறி ஆசிரியர் நமக்கு அறிவுறுத்திருந்தார். இதை பரபரப்பு இல்லாமல் கேட்க வேண்டும், நன்கு சிந்தித்து வேறு சிந்தனைகளை விட்டுவிட்டு ஒருவர் ஒரு கருத்தை கூறும் பொழுது நமக்கென்று நாம் வைத்திருக்கின்ற சிந்தனைகளை உடனடியாக எழுப்பாமல் அந்த கருத்தை அப்படியே வாங்கி அந்த கருத்தை சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். அதனாலே அந்த பரபரப்பு இருந்ததென்றால் எதுவும் மனதிலே சென்று தங்காது, அந்த விஷயம் அப்படியே செவி வழியாக போயிடும். அதனாலதான் மணிவாசக பெருமான சொல்லும் பொழுது வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்கள் என்று சொன்னார். அந்த வேகம், அந்த பரபரப்பு. அதை போல நம்முடைய ஞானசம்பந்த பெருமான சொல்லும் பொழுது ஒல்லையாரி உள்ளம் ஒன்றையும் சொன்னார்கள். இந்த ஒல்லையாரி என்பது ஒல்லை என்பது என்ன, அந்த பரபரப்பு தான், வேகம் தான். அது இருந்தால் அதனால் நம்மால் இறை சிந்தனை அருட்சிந்தனை செய்ய முடியாது. ஆகவே முதலிலே நீங்க வேண்டியது பரபரப்பு. அந்த பரபரப்பை நீக்கிக் கொண்டு நாம் கூறுவதை மனம் பற்றி கேளுங்கள் என்று ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரியார் உபதேசிக்கின்றார். அப்போ அந்த பூனையினுடைய செயல் எப்படிப்பட்டது, கரப்பான் பூச்சியை விட பால் தான் இனியது, நிறைய பருகலாம். ஒரு கரப்பான் பூச்சி அது பற்றுவதனாலே அதனுடைய பசி ஒன்றும் பெரிதாக தீரப்போவதில்லை, மேலும் அது அற்பமானது. மேலும் அந்த அற்பமான கரப்பான் பூச்சியை பெருமுயற்சி செய்து உரியிலிருந்து தாவி சுவற்றில் போய் மோதி பிடிக்க வேண்டியது. பிடிக்காம விட்டு விட்டால் இந்த பூனை அந்த சுவற்றில் மோதி கீழே விழுந்து சுவரில் முட்டியதுதான் பயன் என்று அதற்கு அது இழப்பாக முடியும். இல்ல சரியா போய் கரெக்டா பிடிச்சிட்டு அப்படின்னாலும் இந்த அற்ப பொருளை பிடிப்பதற்காக இவ்வளவு பிரயாசையை செய்து அதை பிடித்ததனால்தான் என்ன சிறப்பு இருக்கின்றது. மேலும் எங்கிருந்து கொண்டாலும் தாவினா பரவாயில்ல, இனிய பால் இருக்கின்ற அந்த உரியிலிருந்து கொண்டு தாவி இந்த அற்ப சந்துவை பிடித்துதான் அது என்ன செய்ய போகின்றது. ஆனால் பூனை அப்படிப்பட்ட தன்மையோடு அது அந்த பூனை அப்படி தாவதற்கு காரணம் என்ன சிந்திக்கவில்லை. பரபரப்பு, அந்த கரப்பான் பூஜையை பார்த்த உடனே அதுக்கு ஒரே பரபரப்பு, அதை பிடிக்கணும் அவ்வளவுதான், மத்த எல்லாத்தையும் மறந்து விட்டது. தான் எந்த இடத்துல இருக்கின்றோம், தனக்கு நெருக்கமாக எந்த பொருள் உள்ளது, அந்த பால் அந்த பால் எவ்வளவு இனியது என்று அந்த சிந்தனைக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அது கொண்டிருக்கின்ற பரபரப்பு கரப்பான் பூச்சியை பற்றுவதற்கு தாவும்படி அதனை தூண்டுகின்றது. அதுபோல உலகப் பொருளிடத்திலே நாம் வைத்திருக்கின்ற அந்த பரபரப்பான பற்று இருக்கின்றதே, அது இப்ப உள்ளவர்கள் அதை வெளிப்படையாக ஒத்துக்கொள்கின்றார்கள், இது பரபரப்பான உலகம் சார் அப்படின்னா. ஆனால் அதை நம்மால் தான் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. ஏதாவது நல்ல செய்திகளை கேட்க வேண்டும் என்றால் ஒன்று ஒரு வரியில அப்படி சுருக்கமாக சொல்லி பரபரப்பான உலகம் அதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. அப்படி பரபரப்பாக என்னதான் செய்கின்றார்கள்? அப்படி பரபரப்பாக எல்லாரும் எப்போதும் தொழில் பெற்றுக் கொண்டே இருந்தால் தொழில் வளம் எவ்வளவு பெருகியிருக்க வேண்டும்? இத்தனை பொழுதுபோக்கு சாதனங்கள் இன்றைய உலகத்திலே இருக்க முடியாது அப்படி பரபரப்பான உலகத்தில். ஆனால் மிக அதிகமாகவே கழிக்கை சாதனங்கள் இருக்கின்றன, அவை இன்னும் பெருகிக் கொண்டிருக்கின்றன. ஆகையினாலே அதெல்லாம் வந்து ஆன்மீக விஷயங்களை உயர்ந்த விஷயங்களை கேட்பதற்கு ஆர்வம் இல்லை என்பதைத்தான் இன்னொரு மாதிரியாக பரபரப்பு என்று சொல்கின்றார்கள். ஆகையினாலே அந்த பரபரப்பே முதலில் கூடாது என்று நம்மளுக்கு ஆசிரியர் அறிவுறுத்துகின்றார். எதையும் சிந்தித்து கேட்டால் உண்மை விளங்கும் என்று சொல்லி மிக அருமையாக இந்த 9வது குரட்பாவிலே சொன்ன ஆசிரியர் இறுதி குரட்பாவிலே தெரிவிக்கின்றார், உயிரானது இந்த செய்திகளை எல்லாம் கேட்டு இனி நாம் அருளை பற்றி சிந்தித்து அருளை சார்வோம். ஏன்னா அவனருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இன்னிரத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே என்று அப்பருவெருமான் சொன்னது போல, அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்று மணிவாசர் பெருமாள் சொன்னது போல, அவன் அருளின் துணையின்றி நம்மால் அவனை அறிந்து கொள்ள முடியாது, நம்முடைய பொறிகள் துணை செய்ய மாட்டா, கண்முதற் புலனால் காட்சியும் இல்லோர், நம்முடைய அந்த கரணங்கள் துணை செய்ய மாட்டா, கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கடைமிடற்றன் கரைமிடற்றன், சித்தமும் செல்லா சேர்ச்சியோன் காண்க, இவையெல்லாம் திருவாசகம், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், இது வந்து பெரிய புராணம். ஆகவே உணர்வதற்கும் மனதால் உணர்வதற்கும் வாக்குகளால் ஓதுவதற்கும் அரிய பொருள். அப்ப அவனை எப்படித்தான் அறிவது? அரியவன் சொல்லி முதலடியில சொல்லிட்டாரே, அந்த முதலடியோடு அந்த பாட்டை விட்டுவிடவில்லை. ஈச்சடியில எப்படி முடிக்கின்றார்? மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிலம்படி என்பது இறைவனுடைய திருவடி, இறைவி அதாவது உமையன்னையார். ஒரு பாகத்திலே சிவபெருமானுக்கு ஒரு பாகத்திலே உமையன்னையார் இருக்கின்றார். அந்த பார்வதேவியாருடைய திருவடி சிலம்படிந்த திருவடி, பார்வதேவியா தான் அருள் சக்தி. அந்த அருளின் துணை கொண்டு அவனை அறிய முடியும். மனவாக்குகளால் உணர்ந்து ஓதுவதற்கு அறிவனாக அவன் இருந்தாலும் அவன் அருளாலே அவனை உணர முடியும் என்று எப்படி உணர முடியாது என்பதை முதலடியிலே கூறிய சேர்க்கிறார் பெருமான். அப்படியானால் எப்படி உணர்வது என்பதை ஈற்றடியிலே தெரிவித்திருக்கின்றார்கள், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஆகையினாலே அந்த திருவருளை நாம் தாரமாக கொண்டால் சிவபெருமானை அறியலாம். ஆகையினாலே அந்த அருளை நாம் சார்வதற்கு என்ன வழியோ அந்த வழியை செய்ய வேண்டும். இது ஒரு வேலை இருக்கின்றது, அது மிகச்சிறந்த வேலை என்று நாம் அறிந்து கொண்டால் அப்போ அந்த வேலைக்கு நாம் சேர்வதற்கு என்ன தகுதி நமக்கு எந்த தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சிந்திப்போம். என்ன படிப்பு படித்து என்ன சர்டிபிகேட் வாங்கினால் அந்த வேலையை சார முடியும் தான் நினைப்போம். நேர போய் யாரும் இந்த வேலை சேர்ந்ததாம இதனை கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அங்க போவதற்கு முன்னாடியே இதை விசாரிப்போம், அதுக்குள்ள தகுதி என்ன, அது எத்தனை ஆண்டுகள் படிக்க வேண்டும், அதில் எவ்வளவு மதிப்பெண்கள் தேர்ச்சி பெற வேண்டும், வேறு ஏதாவது ட்ரைனிங் இருக்கிறதா, அதை எப்படி எடுக்க வேண்டும், இதெல்லாம் தான் உடனே கேட்க முடிய நேரம் அந்த வேலை போய் எனக்கு சொல்ல மாட்டேன். என்ன கொஞ்ச காலம் நாம் அனுபவிக்கக்கூடிய நிலையற்ற இந்த உலகத்திலே அனுபவிக்கக்கூடிய சாதாரண பயன்களுக்கே நாம் வந்து இப்படி பயிற்சி எடுத்துக்கொண்டுதான் போக வேண்டும் என்று இருந்தால், எதை பெற்றுவிட்டால் மேலே பெறுவதற்கு எதுவும் இல்லையோ அப்படிப்பட்ட மேலான சிவப்பயிற்சியினை பெற வேண்டும் என்றால் அதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளாமல் இருந்த நிலையிலேயே நாம் அதை பெற வேண்டும் என்று கருதுவது முறை என்று. ஆகையினாலே அதற்குரிய தகுதிகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும், அதற்கு தகுந்த உபாயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் தீக்கை பெறுதல், சிவாலய தரிசனம் செய்தல், அங்கு ஆலயத்தில் தொண்டு செய்தல், திருமுறைகள் பாராயணம் செய்தல், சாத்திரங்களை பாடம் கேட்டல், சிந்தித்தல் போன்ற இப்படி சிவசிந்தனைகளை நாம் வளர்த்துக் கொண்டால்தான் அருட்சார்வுக்கு நமக்கு வழி கிடைக்கும், படிப்படியாக வழி கிடைக்கும். இதிலே முன்னேறி நாம் வந்தோம் என்றால் சிவபெருமானுக்கு நன்றாக தெரியும் எப்போது இவனுக்கு திருவருளை தந்து ஆட்கொள்வது என்று தெரியும். அப்போ பெரிய ஞானிகளை எல்லாம் ஆட்கொண்டது போல நம்மையும் ஆட்கொள்வதற்கு சிவபெருமான் எழுந்தருள்வார். ஆகவே அந்த முயற்சிகளை இன்று வரை மேற்கொள்ளாத உயிர்கள் சிவபெருமானுக்கு உடலால் செய்கின்ற வழிபாடாகிய சிவாலயத்தை பெருக்குதல், அதனை மெழுகுதல், திருநந்தவனத்திலே பூக்களை பறித்து எம்பெருமானுக்கு மாலைகளை கொடுத்தல், எம்பெருமானுக்கு தேவார திருமணிகளாலே தோத்திரங்களை சொல்லி வணங்குதல், அங்கே வருகின்ற சிவவேடம் தாங்கிய அடியார்களுக்கு வேண்டிய பணிகளை செய்தல் போன்ற இன்னொரென்ன சிவபுண்ணிய செயல்களை இது நாள் வரையும் மேற்கொள்ளாத உயிரானது எனக்கு ஞானம் வேண்டும், வீடு வேறு வேண்டும் என்று அது பேசி வருமே என்றால், கருதி வருமே என்றால் அதற்கு வீடு வேறு மிகை என்று கூறினார். மிகைனா என்ன? அதனுடைய தகுதிக்கு அதிகம் இருக்கும். சாதாரண கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ளாத ஒருவன் வந்து நான் வந்து கலெக்டர் ஆகணும், உடனடியா ஆகணும், அல்லது கூடிய சீக்கிரத்தில் ஆகணும் அப்படின்னு அவன் சொன்னான், பெரியவர் என்ன சொல்வார்கள், உன்னுடைய தகுதிக்கு இது சரி என்று. அது அதாவது அவனை வந்து அங்க வந்து என்ன பண்ணல, டிஸ்கரேஜ் பண்றேன்னு சொல்றாங்களே, அவன் மனம் மனம் தளரும்படி சொல்லவில்லை, அதற்குரிய தகுதியை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்கிறார். அப்போ அதற்கு என்ன பண்ண வேண்டும், அவன் அதற்குரிய அடிப்படை கல்வித் தகுதியை முதலே வளர்த்துக் கொள்ள வேண்டும், அதற்குரிய நுழைவுத் தேர்வுக்கு அவன் தயார் செய்ய வேண்டும், அதுக்கு என்னெல்லாமோ படிக்கணும், அதுக்கு பல படிமுறைகளிலே நுழைவுத் தேர்வு வைத்திருக்கின்றார்கள், அதையெல்லாம் அவன் கடந்து வர வேண்டும். கடந்து வந்தால் அந்த தேர்வுகளிலே வாங்கி மதிப்பெண் அடிப்படையிலே அவனுக்கு அந்த கலெக்டர் உத்தியோகம் கொடுக்க முடிந்தால் கொடுப்பார்கள். இப்படி அதுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் இருக்கு, குறிப்பிட்ட காலம் தான். அப்படி ஒரு கொஞ்ச காலம் மகிழ்ந்திருக்கக்கூடிய பதவிகளையும் செல்வங்களையும் பெறுவதற்கே நாம வந்து அதற்கு உரிய முயற்சிகளில் ஈடுபட்டால்தான் கிடைக்கும் என்று இருக்கும் பொழுது, அல்லாதவர்கள் அந்த பதவிக்கு போனா என்ன செய்ய முடியும், அந்த பதவியை நிர்வாகம் செய்ய முடியாது. தேர்வு எதுக்காக வைத்திருக்கின்றார்கள், அந்த பதவியை நிர்வாகம் செய்வதற்கு அவர்களுக்கு என்னென்ன அறிவுத்திறன் வேண்டுமோ செயல்திறன் வேண்டுமோ அதை வளர்க்கக்கூடிய வகையில் தானே தேர்வு வைத்திருக்கின்றார்கள். அதுபோல வீடு வேறு வேண்டும் என்று அடியன் கருதினால், வீடு வேறு என்பது என்ன, சிவசிந்தனையிலேயே சிவபெருமானோடு லயித்து சிவத்தையே அனுபவித்துக் கொண்டு மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிடுதல், சிவத்தையும் பெறுதல் மற்றவற்றையும் பெறுதல் இல்ல, சிவத்தை மட்டுமே பெற்று மற்றவற்றை விட்டால்தான் சிவத்தையே பெற முடியும். அதனாலதான் பேரு வீடு வைக்கிற வீடு பேருன்னு வைத்தார்கள். வீடு முதல்ல இந்த பாசச்சார்பில் இருந்து விடுதலை, மும்மலங்களிலிருந்து நீக்கம், நீங்கினால்தான் அங்க வந்து சிவச்சார்பு கிடைக்கும், அதான் வீடு பேருன்னு வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த முத்தி நிலையிலே அது நிலையாக இருக்கக்கூடிய நிலை, அது வந்து மாறக்கூடியதாங்க முத்தின்னா அப்புறம் மீட்சியே கிடையாது, லைத்து இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த ஆற்றலை நான் வைத்து பெறாமலே நானும் வீடு வேறு வேண்டும் என்று கருதினால் அது என்னுடைய தகுதிக்கு பொருந்தாது, அது உனக்கு மிகையப்பா என்று சொன்னார். ஏன்னா இற்றை நாள் வரை நீ என்ன பண்ணல, திருவருளை சார்வதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை. சிவாலய வழிபாடு, சிவசிந்தனை, திருமுறை பாராயணம், சாத்திர சிந்தனை, சிவ பூஜை எடுத்துக்கொண்டு வழிபடுதல், அப்புறம் அதே பூசை, அதே பூசையினே அகத்திலே உள்ளே ஏற்றக்கூடிய வல்லமையை பெறுதல், அந்த அகப்பூசையாகிய யோகத்தை நாம முற்றுவிச்சிட்டோம்னா புறத்தே சிவனை வழிபடுகின்றோம், உள்ளும் சிவனை வழிபடுகின்றோம். அதுக்கப்புறம் நான் சாமி நமக்கு முத்தி கொடுக்க வேண்டியதா சுவாமிக்கு வேலை, அதுல அவர் வந்து என்ன பண்ண மாட்டார், தாமதிக்கவே மாட்டார். அவர் இன்னமா அடியனுக்கு முத்தி வழங்கவில்லை என்றால் அந்த தகுதி இல்லாதனால் வழங்கவில்லை, தகுதி வந்துவிட்டது என்று சுவாமி தான் முடிவு செய்யணும், நமக்கு தெரியாது. உடலுக்கு வருது நோயே எந்த அளவு இருக்கணும் டாக்டர் தான் முடிவு செய்யணும், நம்ம உடம்பு பத்தி நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது பேரறிவுடைய சிவபெருமானுக்கு நம்மை பற்றி தெரியுமா, நம்ம பத்தி நமக்கு தெரியுமா? நாளைக்கு ஒரு காரியத்தை, ஒரு வேண்டாத காரியத்தை நான் செய்யறேன் அப்படின்னா அதை செய்வேன் இன்னைக்கு நானே எதிர்பார்த்திருக்க மாட்டேன். இன்னைக்கு ஒன்று செய்வேன், நாளைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று செய்வேன், தரம் தாழ்ந்து விடுது. அப்படி ஒரு நிலையற்ற நிலையிலே உயிர்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த உயிர்களை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும், இந்த உயிர்களை எப்படி நாம் வந்து வளர்க்க வேண்டும் என்பது அவருக்கு தான் தெரியும். குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு பெற்றோர்களுக்கு தான் தெரியும். குழந்தை ரொம்ப அடம்பிடிச்சுன்னா நான் சொன்னதை செய் அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஏன்னா அதுக்கு அதை பத்தி தெரியாது. அந்த மாதிரிதான் உயிர்கள் வேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பைவலை என்று சொன்னார். ஆகையினாலே அந்த திரோதான சக்தியாகிய உமையினருக்கு தான் தெரியும். ஆகையினாலே அந்த தகுதிகளை நாம் இன்று வரை பெறாமல் இருந்து கொண்டு நம்மோடு எந்த எந்த பொருளோடு பழகாமல் நம்மளோடு கலந்திருக்கின்ற அந்த அருளோடு இன்று வரை பழகாமல் பழகுதல்னா என்ன, உள்ள அருள் இருக்கு என்பது தேவாரத்தின் மூலம் ஓதினால் உணரலாம். நமக்கு திருவுருள் நமக்கு பல உண்மைகளை உணர்த்தும், நம்மை வளர்க்கும். அது திருமுறை பாராயணம் பண்ணுவதால் உணர முடியும், சிவாலய தரிசனம் பண்ணுவதால் உணர முடியும். நித்தியம் சிவாலய தரிசனம் பண்ண வேண்டும் அப்படின்னு வச்சா ஒரு தடை வந்தா திருவுருளே அதை நீக்கும். அந்த மாதிரி குறிப்புகளாலே திருவுருளை உணர முடியும். ஆன்மீகத்திலே பழகுவவர்களுக்கு அருளை அவரவர் பக்குவத்துக்கு ஏற்றபடி அருள் தான் இருப்பதை காட்டி கொடுக்கும், உணர்த்தும். அதுதான் அருளோடு பழகி வருதல். அப்படிப்பட்ட பழக்கம் கூட அருளோடு வைத்துக் கொள்ளாதவர்கள், அப்படிப்பட்ட உயிர்கள் வீடு வேறு வேண்டும் என்று உடனடியாக விரும்பினால் அது மிகை அதிகப்படியான ஆசை. ஆகையினாலே திருவருளை சார வேண்டும் என்று இத்தனை பாடல்களை வலியுறுத்தினேனே, உடனடியாக திருவருளை சார்ந்துவிட முடியாது, அது படிப்படியாக சார வேண்டும், அதற்குரிய தகுதிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும், வழிபாட்டினை செய்ய வேண்டும். புற வழிபாடு வந்துதான் அக வழிபாடு வர முடியும், அதை நம்ம மறந்துடக்கூடாது. நமக்கு ஆலயங்களை விட்டால் நமக்கு வேறு கதி கிடையாது. நமக்கா சாத்திரங்களை பார்த்தா சொல்லுது, சீவன் முத்தர்களுக்கு என்ன சொல்லுது, சதா காலமும் சாத்திரம் படித்துக் கொண்டிருங்கள், சதா காலமும் நீங்க சாத்திரங்களை சித்திங்கள் அப்படின்னு கூட சொல்லல. அடியார்களை வழிபடுங்கள், ஆலயத்தை வழிபடுங்கள். மாலர நேயம் அழிந்து சாத்திரமே சொல்லுது, மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணன தோளுமே. சீவன் முத்தர்களுக்கு யாருக்கு எது இலக்கோ எது லட்சியமோ அந்த முத்தியையே பெற்றுவிட்டவர்களுக்கு. ஆனா பெற்ற பிறகும் அவர்கள் இந்த உலகத்துல எவ்வளவு நாளைக்கு உடம்பு இருக்கணும்னு நிச்சயிக்கப்பட்டிருக்கோ அவ்வளவு நாளைக்கு உடம்பு இருக்கும். அது வந்து முன்னாலே நீங்காது பின்னாலே நீங்காது, அந்த நாள் வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். ஆனா இவர்கள் இந்த உடம்புல இருக்கிற உயிர் சிவச்சார்பு கொண்டு விட்டது, ஆனா உடம்பு இருக்கின்றது. அப்படி உடம்போடு இருக்கும் வரை அவர்களே சிவாலய வழிபாடு செய்ய வேண்டும், அடியாரை பேண வேண்டும், போற்ற வேண்டும் என்று சொன்னால் நமக்கெல்லாம் வந்து நாம் அந்த விடுதியை பெறவில்லை. அவர்கள் பெற்ற அந்த விடுதியை முக்கிய நாம பெறவில்லை. நாம வந்து கண்டிய கட்டாயம் அதை செய்ய வேண்டும். ஆகவே உள்ளும் புறமும் அகமும் அகப்பூசை புறப்பூசை ரெண்டையும் முடித்து முற்றுவித்து முத்தி பெற்றவர்களே வந்து புற வழிபாடாகிய ஆலயத்தை விடக்கூடாது என்று சொன்னால் நாம எந்த அக வழிபாட்டிற்கு போய் ஆலயத்தை நாம விடத்தக்க நிலையில இருக்கின்றோம்? இன்னும் சாதாரண உலகியல் உவமையில வச்சு நாம இதை புரிந்து கொள்ளலாம். ஒரு கணக்கை வந்து அப்படி சொன்ன மாத்திரத்துல ஒருத்த மனசால போட்டு விட சொல்லிருந்தான் அப்படின்னா அவன் பல முறை என்ன செய்திருக்க வேண்டும், அந்த கணக்கை வந்து நோட்ல எழுதி எழுதி அதை போட்டு போட்டு பழகிருக்கணும். முதல்ல அடிச்சு அடிச்சு போட்டிருப்பான், அப்புறம் திருத்தமா போட்டிருப்பான், அதை மாதிரி மாடல்ல பல கணக்குகள் போட்டிருப்பான். அப்ப அதை விட நல்ல பயிற்சியாகி மனதில் பதிந்து விட்டது. எனவே ஒரு 20-21 கணக்கு சொல்லும் போது மனதாலே போடும், ஒரு வெளி பயிற்சி இல்லாமல் உள்ள பயிற்சி வராது. ஆகவே நம்முடைய சைவ சித்தாந்தத்திலும் யோகம் அக வழிபாடு என்பதெல்லாம் சொல்லாமல் இல்லை, இதுல சொல்லாதது எதுவுமே இல்லை. ஆனால் படிமுறை புற வழிபாடு அதிலே பயின்றால்தான் அக வழிபாடு வரும் என்பதை நாம் உலகியல் வைத்தே தெரிந்து கொள்ளலாம். ஆகையினாலே நாம் யாரை பற்றி நினைக்க முடியும்? யோசித்து பாரு, நாம ஆளையே பொறுத்த பார்க்கல, அவரை பத்தி ஏதோ ரெண்டு செய்திகள் தான் கேள்விப்பட்டிருக்கோம். அவரை பத்தி நினை அப்படின்னா அது நமக்கு எளிதா? நம்மோடு நன்றாக நாம வெளியில பார்த்து பழகியவர்களை பத்தி நினைப்பது நமக்கு எளிதா? யாரை பற்றி நீண்ட நேரம் நான் நினைக்க முடியும்? இவ்வாறு உலகியலே நாம் பல உணவு வைத்து பார்க்கலாம். ஆகவே புற வழிபாடு சீவன் முத்தருக்கே அவசியம் என்று சொல்லியிருக்கும் பொழுது நமக்கும் அவசியம்தான். அது சைவத்திலே சொல்கின்ற பாங்கினை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். புற வழிபாடு அது சரியை கிரியை என்று வருகின்றது, அப்புறம் அக வழிபாடு யோகம், அப்புறம்தான் ஞானம். யோகத்தை விட மேலானது ஞானம். அது அகம் புறங்கிற பேதமின்றி எங்கும் நிறைந்திருக்கின்ற சிவத்தோடு ஆன்மாவும் இரண்டரை கலந்து விட்டது, புத்தி அடைந்து விட்டது, அதான் ஞானம். அந்த ஞானிக்கு கூட என்ன சொல்லியிருக்கின்றது என்று சொன்னால் புற வழிபாடு வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்கணும். அப்ப சித்தியார் என்ற சாத்திரம் சொல்லிட்டது, சிவஞான சித்தியார் சொல்லிட்டது, சரியை ஏற்றுபவன் சரியைக்கு மட்டும் உரிய, கிரியை ஏற்றுமல் இருக்கின்றானே அவன் கிரியைக்கு மட்டுமல்ல, கிரியை சரியை ரெண்டுக்கும் உரிய. யோகம் அதை கிரியை முடிச்சு யோகத்தை பயில்பவன், யோகம் கிரியை சரியை மூன்றிற்கும் உரியவன், அதையும் கடந்து ஞானியா இருப்பவன் நாளுக்குமே உரியவன் என்று சித்தியார் சொல்லிட்டு அவன் நாளையுமே செய்ய வேண்டும். அப்ப அவன் ஆலயத்தையும் வழிபட வேண்டும், அதையும் வகுத்து சொல்கின்றது அந்த நூலிலே நாம் அந்த செய்தியை அறிந்து கொள்ளலாம் என்று இயைபு பற்றி இங்கே தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இந்த இரண்டு குரட்பாக்களை பார்த்த அளவிலே அருளது நிலை என்ற இந்த அதிகாரம் நிறைவு பெறுகின்றது. இந்த இறுதி குரட்பாவிலே இற்றை வரை எங்கும் ஏதும் பழக்கமிலா வெற்றுயிர்க்கு வீடும் மிகை, வெற்றுயிர் சொல்லிட்ட வழிபாடு செய்யாத உயிரை வெற்றுயிர் சொல்றோம் இல்லையா, வெறும் அழியா அப்படின்னு என்ன ஒரு பயனும் இல்லைன்னு உள்ளே கலந்திருக்கின்ற அந்த அருளை சிந்திக்காமல் போத்திரங்களை பாராயணம் செய்யாமல் வழிபாடு செய்யாமல் இருக்கின்ற உயிர் வெற்றுயிர், அது வீடு வேறு கருத நினைப்பது வீடு வேறு பெற நினைப்பது மிகையாகும் என்று தெரிவிக்கின்றார்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 22.
1: மாயை என்பது குறியாமயக்கு உயிரின் அறிவு இச்சை செயல் ஆகிய மூன்றும் பிரிந்து தோன்றுதல் இன்றி ஒன்றையும் குறியாத பொதுவான மயங்கு நிலையை உயிருக்கு தருவது என்று கொள்.
2: திருப்பி வாசிங்க.
1: குறியா மயக்கு உயிரின் அறிவு இச்சை செயல் ஆகிய மூன்றும் பிரிந்து தோன்றுதல் இன்றி ஒன்றையும் குறியாத பொதுவான மயங்கு நிலையை உயிருக்கு தருவது.
2: மாயை என்ற தத்துவத்திலே உயிர் இந்த இச்சைகிரியை ஞானம் என்பன்ற விரிவுகள் இல்லாமல் எல்லாம் கலந்து ஒடுங்கி நிற்கக்கூடிய நிலையிலேதான், உயிர் ஒடுங்கி கூட நிற்கிற நிலையைத்தான் மாயா தத்துவம் என்று சொல்கிறார்கள் என்று சொல்கிறார்.
1: என்று கொள் என்று இவ்வாறு உணர்ந்து கொள். பொழிப்புரை. உயிருக்கு வினை பயன்களை இத்துணை பொழுது என வரையறுப்பது காலம். அது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என மூன்றாகி நிற்கும். அவற்றுள் இறந்த காலம் வினைகளை நுகர்ச்சியினால் கழிய செய்து உயிரை அவ்வினையினின்றும் பிரிக்கும். இதுவே எல்லை எனப்பட்டது. நிகழ்காலம் உயிரை வினைப்பயன்களோடு கூட்டி நுகர்விக்கும். இதுவே பலம் எனப்பட்டது. எதிர்காலம் வினைப்பயன்களை உயிர் எதிர்நோக்குமாறு செய்யும். இதுவே புதுமை எனப்பட்டது. நியதி எப்பொழுதும் வினைப்பயன் அதனை செய்த உயிரையே சாருமாறு நியமிக்கும். இதுவே நிச்சயித்தல் எனப்பட்டது. கலை உயிரின் செயலாற்றலை சிறிதே விளங்க செய்யும். வித்தை அறிவாற்றலை சிறிதே விளங்க செய்யும். அராகம் விளைவாற்றலை சிறிதே விளங்க செய்யும். உயிர் இவ்வைந்தோடும் கூடி நின்று விடயங்களை நுகரும் தகுதி பெற்ற காலத்தில் புருடன் என பெயர் பெறும். மாயை மயக்குதலை செய்யும். விளக்கம். முந்திய செய்யுளில் வித்யா தத்துவங்களின் பெயர்களை வரிசைப்படக் கூறிய ஆசிரியர் இச்செய்யுளில் அவை செய்யும் தொழிலை அதே வரிசை முறையில் நிறுத்தி கூறியுள்ளார். எனவே அவற்றை பின்வருமாறு அமைத்துக் கொண்டால் பொருள் எளிதில் விளங்கும். வித்யா தத்துவம் தொழில். கால் நம் முதலில் காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம் எல்லை, நிகழ்காலம் பலம், எதிர்காலம் புதுமை. இரண்டாவது தத்துவம் நியதி, எப்போதும் நிச்சயித்தல். மூன்று கலை கிரியை. நான்கு வித்தை அறிவு. ஐந்து அராகம் ஆசை. ஆறு புருடன் ஐம்புலனும் ஆரவரும் காலம். ஏழு மாயை மயக்குதல். இன்னும் சில பத்திகள் இருக்குங்க, அதை
2: படிச்சிருக்கேன்.
1: இனி
2: சுத்தமாயிருக்கு ஒண்ணும் பேசாம இருக்கிறது காரணம் ஏற்கனவே நம்ம விளங்கி விளங்கித்தான் போறோம். விளங்க வேண்டிய தேவை வர்ற இடங்கள்ல நான் பேசுவேன்.
1: இதோடு வித்யா தத்துவம் முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் சுத்த தத்துவத்தை பத்தி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறாரு அவர்.
2: நல்லது நல்லது.
1: இனி சுத்தமாயிலிருந்து தோன்றும் சுத்த தத்துவங்கள் ஐந்து. வித்யா தத்துவங்கள் ஏழினையும் ஆசிரியர் விளக்கிய முறையில் எதுகாரும் அறிந்தோம். அவை உயிரின் அறிவாற்றல், விழைவாற்றல், செயலாற்றல்களை மலத்தடையிலிருந்து நீங்கி எழுப்பி உயிரை உலக நுகர்ச்சியில் நோக்குடையதாக செய்யும் எனக் கண்டோம். ஆயின் அக்கருவிகள் தாமே சுதந்திரமாக செயற்படா. இறைவனது சக்தியே அவற்றை செலுத்தி நிற்கும். இறைவனது சக்தி பற்றி ஒன்றை சொல்ல வேண்டும். அது எதனையும் நேராக செய்யாது. ஒன்றை நிலைக்களமாக கொண்டு நின்றே செய்யும். நெருப்பு ஒரு பொருளில் தங்கி நின்று தன் தொழிலை செய்யுமே அன்றி அது தனித்து நிற்பதில்லை. அது விறகு, நெருப்பு குச்சி முதலியவற்றுள் ஒன்றை ஆதாரமாக கொண்டு நிற்கிறது. அதுபோல இறைவனது சக்தி நின்று தொழிற்படுவதற்கு ஓர் ஆதாரம், அதாவது நிலைக்களம் வேண்டும். அந்த நிலைக்களம் எது? தூய்மையற்ற அசுத்தமாயை தூயதாகிய இறைவனது சக்திக்கு நிலைக்களம் ஆகாது. எனவே சுத்த மாயையே அதற்கு நிலைக்களம் ஆவது என்பது விளங்கும்.
2: இதிலே நம்முடைய பெரியவர்கள் பண்ணியிருக்கிற ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு வேலை, அதை நீங்கள் புரிந்து கொள்வது நல்லது. இந்த ஒன்றை ரெண்டாக பிரிக்கிறார்கள். அவர் தத்துவ விளக்கம் வருவதானால் அது அதை நல்லாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பாருங்கள், ஒன்றிலே ரெண்டு அடங்கி இருக்கிறது. உதாரணத்துக்கு நெருப்பு என்று எடுத்துக்கொண்டால் அதற்குள்ளே ஒளியும் இருக்கிறது, சூடும் இருக்கிறது. இது நாம் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம். இந்த சிவம் என்று இவர்கள் எடுக்கிற பொழுது சிவத்துக்குள்ளே சக்தி அடக்கம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். உடனே நாங்கள் ஆரம்ப கால பௌராணிக முறையிலே வந்தபடியால் சிவத்துக்குள்ளே சக்தி அடக்கம் என்றால் திருவிளையாடல் படம் ஞாபகத்துக்கு வந்து, சிவாஜியின் சாவித்திரியின் ஞாபகத்துக்கு வந்து, சிவமா சக்தியா பெரிது என்று சொல்லி பிறகு ரெண்டும் ஒன்றுக்குள்ளே அடங்கினது என்று படிக்கிறோம். ஒரு எங்கள் புத்தியிலே ஏற்கனவே பதிவாகி இருக்கிறது. சக்தி என்றால் அம்பாள், அம்மன் என்று ஒரு வடிவம் கொடுத்து கோயில்களிலேயே நியமித்து விட்டோம். ஆனால் தத்துவ நிலைக்கு வருகிற பொழுது அது எப்படி ஆகிறது என்றால், இந்த அம்பாள் என்றதெல்லாம் இல்லாமல் ஒருவருடைய பவர், அதுதான் சக்தி. இந்த நாங்கள் இதை ஆங்கிலத்திலே சொல்வதற்கு காரணம், ஆங்கிலத்திலே அந்த சொற்பிரயோகம் இந்த தெளிப்பு, நாங்கள் சக்தி என்று சொன்னாலே எங்கட தமிழ்லையும் பவர் தான் சக்தி, ஆனால் சக்தி என்று அம்மனுக்கு பெயர் சொல்லி தெளிப்படையினபடியால் சக்தி என்ற உடனே ஒரு குழப்பம் வரும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இப்போ ஒரு பொருளினுடைய பவர் என்று சொல்கிறோமே, அந்த பவருக்கு தான் சக்தி. இப்ப நீங்க நினைத்து பாருங்கள், இப்போ நான் என்னுடைய கையை எப்படி தூக்குகிறேன், இது எதனாலே நிகழ்ந்தது, என்னுடைய சக்தியினாலே நிகழ்ந்தது. அந்த சக்தி எங்கே இருந்து வந்தது என்று கேட்டால், என்னுடைய ஆன்மாவுக்குள்ளே இருக்கிற ஒரு பலம் தான் சக்தியாக வழிபட்டு என்னை ஒரு செயல்பட வைத்தது. அப்படியானால் ஆன்மாவும் சக்தியும் வேறு வேறா என்று ஒரு கேள்வி வரும். இது கொஞ்சம் புத்தியை நாம நிறுத்தி உள்ளே போக வேண்டிய வேலை. ஆன்மாவும் சக்தியும் வேறு வேறா என்றால் ஒன்றுதான். ஆனால் ஆன்மாவினுடைய ஆன்மா பேசாமல் இருக்க அதனுடைய சக்தி நம்மை இயக்கம் பண்ணுகிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறது. அதாவது என்னுடைய ஆன்மாவுக்கு ஒரு பவர் இருக்கிறது, அந்த பவர் தான் என் கையை தூக்க பண்ணுகிறது, காதை தொட பண்ணுகிறது, இதெல்லாம் பண்ணுகிறது. அப்போ ஆன்மாவுக்குள் உள்ள சக்தி தானே என்றால் சக்திதான். ஆனால் இந்த இயக்கங்களை சக்திதான் செய்விக்கும், ஆன்மா பேசாமல் நிற்கும். இதை ரெண்டாக கத்தரித்து பிரிக்கிறார்கள். நெருப்பிலே ஒளியையும் வெப்பத்தையும் வெட்டி பிரிப்பது போல தத்துவக்காரர்கள் என்ன செய்கிறார்கள், ரெண்டாக பிரிக்கிறார்கள். ஆன்மாவின் ஆன்மா என்கின்ற ஒன்று, அதனுடைய சக்தி என்ற ஒன்று என்று ஒன்றையே ரெண்டாக்கி காட்டி சக்தியினுடைய வேறுபாடு இதையே தான் உயிர்பொருளாகிய இறைக்கும் கொண்டு போய் பொருத்துகிறார்கள். இறை என்பது பேரறிவு பொருள், ஆகவே அதனுடைய சக்தி பெரும் சக்தியாக இருக்கும், அதுல சந்தேகம் இல்லை. இந்த அவர்கள் என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்றால், அது ரொம்ப அது பிற்க பின்னுக்கு தத்துவங்களுக்குள்ளே போக போக இன்னும் ரொம்ப அது உதவி செய்வது தெரிய வரும். என்ன செய்வார்கள் என்றால், சிவம் பேசாமல் இருக்கும், அதுதான் அவர்களுடைய நியாயம். இப்போ என்னுடைய கையை சக்தி வந்து என் கையுக்குள்ளே புகுந்து என் கையை தூக்கம் செய்தது. இந்த நேரத்துல என்னுடைய ஆன்மா என்ன செய்தது, அசைவன்றி நின்றது. ஆன்மாவினுடைய பவர் தான் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா, கையை தூக்கப்படுகிறது எதுவென்றால் சக்தி. அந்த சக்தி எங்க இருந்து வந்ததுன்றா ஆன்மாவுக்குள்ளே இருந்து வந்தது. சக்தி இயங்குகிறது, அந்த சக்தியை தருவதாகிய ஆன்மா பேசாமல் நிற்கிறது. அதைத்தான் நம்முடைய பெரியவர்கள் தத்துவ ரீதியார்கள் சொல்கிறார்கள் என்றால், சிவம் இயங்காது, அதனுடைய சக்தி தான் இயங்கும் என்கிறார். நம்மிலே வைத்து அதை புரிந்து கொண்டோமானால் அது ரொம்ப தெளிவாக புரிகிறது. என்னுடைய ஆன்மா அங்கிங்கு அசைவதில்லை, ஆனால் ஆன்மாவினுடைய சக்தி அசைகிறது. இது என்ன என்ன சுவையான விஷயம் என்றால், ஆன்மாவும் சக்தியும் வேறு வேறல்ல, ஒன்றில் ஒன்று கலந்தவை. அதுதான் சிவமும் சக்தியும் ஒன்று என்று சொல்வதனுடைய அர்த்தப்பாடு அதுதான். அப்போ சக்தி இயங்கும், சிவம் பேசாமல் நிற்கும். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அவர்கள் சொல்வார்கள் என்னவென்றால், ஒரு காலமும் சிவம் இயங்காது. அதுதான் நாங்கள் சொல்லுகிற வழக்கம் ஒன்று. இந்த நகைச்சுவையாக மடி பேச்சாளர்கள் சொல்வார்கள், சக்தி இருந்தால் செய், இல்லாவிட்டால் சிவனே என்று கிட, சிவனே என்று கிட என்றால் சிவத்தின் வேலை அதுதான், கிடக்கிறது தான் வேலை. சக்தி தான் செயல்படுத்தும், இதை ரெண்டு இது இது ஒரு இது ஒரு சின்ன மைல்

இருக்கிறதுதானே கேட்டால், ஆன்மா என்கின்ற அந்த அந்த பொருள் இல்லாவிட்டால் இந்த சக்தி இருக்காது. அதுபோலத்தான் சிவம் என்ற ஒரு ஒன்று இல்லாவிட்டால் சக்தி இல்லை. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் சிவம் தனித்து நிற்குமா என்று கேட்டால் அதுவும் தனித்து நிற்காது. சக்தியோடு சேர்ந்த பொருள் அது என்னென்று தனித்து நிற்கும். சூட்டில இருந்து நெருப்பில இருந்து சூட்டை கழிக்க முடியுமா? நெருப்பில இருந்து சூட்டை கழிக்க முடியாது. பிரித்து பார்க்கலாமே தவிர கழிக்க ஒன்றிலிருந்து ஒன்றை கழிக்க முடியாது. அதுபோலத்தான் இந்த இறைவனையும் சக்தியையும் நாங்கள் பார்க்கிற பொழுது பிரித்து பார்க்க முடியுமே தவிர ஒன்றிலே இருந்து ஒன்றை கழிக்க முடியாது. சிவம் இல்லாமல் சக்தியும் இல்லை, சக்தி இல்லாமல் சிவமும் இல்லை. ஆனால் இயங்குவது சக்தி. சிவம் அந்த இயக்கத்துக்கு காரணமாக நிலைக்கும். அதை என்ன சொல்வார்கள் என்றால் சந்நிதி மாத்திரையால் காரியங்களை செய்வித்தல் என்று ஒரு சொற்பிரயோகம் சித்தாந்தத்திலே பயன்படுத்துவார். சிவம் என்ன செய்யும் என்றால், அப்ப சிவத்துக்கு வேலையே இல்லையா என்றால், சிவத்தினுடைய வேலை இருக்கிறது தான். சக்தியினுடைய வேலை, சிவம் இருக்கிறபடியால் சக்தி அந்த அந்த அந்த அதனுடைய இருப்பை வைத்துக் கொண்டு செயல்படும். உதாரணத்துக்கு சொல்வார்கள், ஒரு வகுப்பிலே மாணவர்கள் எல்லாரும் குழப்படி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு வகுப்பிலே இல்லாட்டி வீட்டிலே பிள்ளைகள் எல்லாரும் குழப்படி பண்ணி கொண்டு இருக்கிறார். வகுப்புக்குள்ளே ஆசிரியர் நுழைகிறார். அது மாதிரி வீட்டுக்குள்ளே அப்பா நுழைகிறார். நுழைந்த உடனே பிள்ளைகள் எல்லாம் அந்தந்த இடத்துல போய் உட்கார்ந்து புத்தகத்தை குரணம் வச்சு கொடுக்குறோம், அம்மா அதை செய்கிறான், எல்லாரும் அந்தந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்பா வந்த உடனே. அது போல வாத்தியார் வந்து சும்மா சீட்டில் உட்காருகிறார். அதுவரையும் சத்தம் கேட்டு கொண்டிருந்த வகுப்பிலே சத்தம் நின்று விடும். மேசையில் ஏறி விழுந்தவன் போய் உட்கார்ந்து விடுவான். அப்போ இப்போ வாத்தியார் செய்த வேலை என்ன? ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி சீட்ல உட்கார வச்சாரா, அல்லது எல்லாரும் வந்தது படி இருங்கள் என்று சொன்னாரா, சத்தம் போடாதீங்க, ஒன்றும் சொல்லவில்லை. வாத்தியார் வந்து உட்கார்ந்தார். இதெல்லாம் தானாக நிகழ்ந்தது. இதற்குத்தான் சந்நிதி மாத்திரையாய் நிகழ்வது என்று பெயர். ஒருவர் சும்மா உட்கார்ந்தால் மிச்சமெல்லாம் நடக்க வேண்டும். அதுபோலதான் சிவம் எப்பவும் இயங்காது. அது சும்மா இருக்க அதனுடைய சந்நிதி மாத்திரையிலே இவையெல்லாம் சக்தியினாலே இயக்கப்படும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பெரிய நுட்பத்தை சேக்கலார் சுவாமிகள் தன்னுடைய முதல் பாட்டிலே வைத்தார். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். முதல் பாட்டிலே வைக்கிறார் சேக்கலாருடைய அந்த உலகெல்லாம் என்ற பாட்டுக்கு. பிரிவிக்கா அவர்கள் கிட்டத்தட்ட 30-35 பக்கங்கள் விளக்கம் எழுதியிருக்கிறார். பெரியவர் திருவிக்கார பெரிய புராண புஸ்தகம் கிடைக்கிறது, அதை எடுத்து பாருங்கள். மற்ற பாடல்களுக்கெல்லாம் சும்மா கடகட என்று சுருக்கம் எழுதி கொண்டு போய்விடுவார். முதல் பாடலுக்கு மட்டும் 30 பக்கமும் 25 பக்கம் எழுதியிருக்கிறார். அதை படித்து விட்டு நானும் அப்படி ஒன்று எழுதி பார்த்து எழுதி வைத்திருக்கிறேன். நாளடைவிலே அதை உங்களுக்கு தருகிறேன். பாருங்கள், ஒற்று பாட்டுக்குள்ளே இவ்வளவு விஷயமா. இதுல என்ன சொல்லுறேன்ற கடைசி, அதெல்லாம் பிறகு சொல்லுகிறேன். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். இப்போ உணர்வதற்கும் அறியவன் ஓதற்கும் அறியவன் என்பது புரியப்படுகிறது. கடவுளை பற்றி சொல்லுகிற பொழுது முதல் வார்த்தையிலேயே அந்த விஷயத்துக்கு உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்றால் என்ன அர்த்தம் என்றால், உணர்வதற்கும் அறியவன். என்னையா இத சொன்னீங்களா? ஏதோ சத்தம் வந்த மாதிரி இருந்தது. சரி, உணர்தற்கும் அறியவன் ஓதற்கும் அறியவன். அதற்கு பிறகு கேள்வி பிறக்கிறது. சேர்க்கலார் பெரிய புராணத்தை செய்தது மாற்று சமயங்களிலே அரசன் போய்விடாமல் இன்ப நூல்களிலே ஈடுபாடு கொள்ளாமல் தெய்வத்தை படிக்க வேணும் என்று ஆலோசனை சொல்லுகிறார். அதுக்கு நான் என்ன செய்ய வேணும் என்று கேட்டவுடனே 63 வரலாறை படிக்கிறார். அந்த நூலை நீங்களே செய்து தாருங்கள் என்று கேட்கிறார். அதிலே இறைவனுடைய பெருமை இருக்கிற அந்த நூலை செய்து தாருங்கள் என்ற உடனே சேக்கலார் செய்து கொடுக்கிறார். அதனுடைய முதல் பாடல் தான் இந்த பாடல். முதல் வரியே என்ன சொன்னார்? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். உலகெல்லாம் என்று வந்துவிட்டபடியால் அது எல்லா உயிரையும் குறிக்கிறது. ஒருவராலும் ஆண்டவனை முற்றாக உணரவும் முடியாது, ஓதவும் முடியாது. இந்த சொல்லே ஒரு பிழையான வசனம். இந்த வசனமே ஒரு பிழையான வசனம். ஏனென்றால் சிவனை விளங்குவதற்கு நூல் செய்து தருகிறேன் என்று சொல்லிட்டு தான் இந்த புத்தகத்தை தொடங்குகிறார். முதல் வசனமே சொல்றார், இந்த சிவருமான ஒருத்தராலும் படிக்கவும் முடியாது விளங்கவும் முடியாது என்றால் அவ்வளவுத்தோடு இந்த புத்தகத்தை மூடி வைக்க வேண்டியதுதான். ஒரு புத்தகத்தை படிக்க கொண்டு தொடங்கிவிட்டு இந்த புத்தகத்தை முழுசா ஒருத்தராலும் படிக்கிறாது விளங்கவும் முடியாதுன்னா மூடி வச்சிட வேண்டியதான். அது சொல்லி முடிஞ்சவற்று அடுத்த வரி சொன்னார், அது உண்மைதான், ஆனாலும் நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அந்த இறைவன் குற்றம் செய்தவர்களையும் தலையிலே

0: தூக்கி வைத்திருக்கிறான். நிலவும் நீரும் கங்கையும் அவனுடைய தலையிலே இருக்கிறது. அப்ப என்ன செய்கிறது? நாம அவனை அறிய முடியாது, அவனாக அறிவிப்பான், அறிவித்து அறிந்து கொள்ளலாம். நம்ம அவன் கைவிட்டு விட மாட்டான் என்ற உடனே சரி அப்ப பிடிக்கலாம் என்று. அதுக்கு பிறகுதான் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான். இறைவனுடைய மூன்று நிலை சொல்லுகிறார், அதை நான் பிற ஒரு முறை விளங்கப்படுத்துறேன். கடைசியாக சொல்கிறார், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இது தெரிவிக்கார் ரொம்ப நுட்பமா எழுதுவார். என்ன எழுதுறார் என்றால், இறைவனுடைய திருவடிகளை தொழுவோம். இதுதானே சொல்லி முடிக்க வேண்டிய இடம். பொதுப்பட சொல்லியிருக்கோம், இறைவனுக்கு ரெண்டு திருவடி இருக்கிறது. ரெண்டு திருவடியையும் அல்லவா சொல்ல வேணும், இறைவன் திருவடியை வாழ்த்தி வணங்குவான் என்று சொல்லியிருக்க வேண்டும். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்றால், சிலம்பினை கொண்டு ஓசையை எழுப்புகிற அடியை வாழ்த்துவோம் என்கிறார். பெருமானுடைய நடேச ரூபத்தை பார்த்துவிட்டு எழுதுகிறார். அப்ப என்னென்றால், பெருமானுடைய கால்கள் ரெண்டிலே ஒரு கால் ஊன்றிய பதம், ஒரு கால் ஆடிய பதம் உங்களுக்கு தெரியும். ஒரு கால் ஊன்றி நிற்கும், ஒரு கால் ஆடும். எந்த பாதத்தில இருந்து சிலம்பு ஓசை கேட்கும்? நடேச ரூபமே பாருங்கள், அர்த்தநாரி ரூபம் தான். ஒரு காலில் நீங்க நடேசர் சிலையை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு காலிலே கலல் இருக்கும், வீர கலல் இருக்கும், ஒரு காலிலே தான் சிலம்பு இருக்கும். அது பாதி ஆண் பாதி ஆண் பாதி பெண் என்பதை குறிப்பதற்காக வைக்கிற அந்த முறைமை. இப்போ மலர் சிலம்படி என்று சொல்லிவிட்டபடியால் இவர் எந்த காலை கும்பிட சொல்லுகிறார் என்றால், ஆடுகிற காலிலே தான் சிலம்பு சத்தம் கேட்கும், ஊன்றுகிற காலிலே சிலம்பு சத்தம் கேட்காது. ஆகவே தூக்கிய திருவடி தான் நமக்கு சத்தம் கேட்கிற திருவடியா இருக்கும். சிலம்போசை கேட்கிற திருவடி என்று சொன்னபடியால் அது தூக்கின திருவடி, அதை கும்பிடு என்றார். அப்ப நிக்கிற திருவடியா கும்பிட தேவையில்லையா என்று கேட்டால், கும்பிட்டு பிரயோசனம் இல்லை. அந்த ஆள் எல்லாருக்கும் பொதுவுல உட்கார்ற ஆளே தவிர நமக்கு கருணை செய்கிற ஆள் இல்லை. அப்படி சொல்லக்கூடாது, அவருடைய சக்தி தான் கருணை செய்கிறது. எப்பவும் நிக்கிற காலில ஒரு பிரயோசனமும் இல்லை, ஆடுற கால் தான் சக்தியினுடைய கால். அதனாலேதான் சொல்லுகிறார், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். ஏனென்றால் சக்தி தான் நமக்கு எல்லா காரியத்தையும் தரப்போகிறது. ஆரம்பத்திலே திரோதான சக்தியாக மயக்குகிற சக்தியாக இருந்து இந்த மாயை தத்துவங்களுக்குள்ளே ஆட்படுத்தி நம்மை பக்குவப்படுத்தி, பக்குவப்படுத்தி வந்தவுடனே தானே அருட்சக்தியாக மாறி நம்மை வாங்கி கடவுளிடம் கொடுக்கும், சிவனிடம் கொடுக்கும். அது இந்த ரெண்டு இது சொல்வார்கள், அதாவது பிள்ளை அழுத்துப்படுத்தி விட்டால் தாய் முதல் அதனுடைய அழுக்கை கழுவுவான், கழுவி விட்டு பிறகு அந்த பிள்ளையை தூக்கி தாய் தகப்பனிடம் கொடுப்பான். அப்போ அக்கழுவுகிற பொழுது அவளுக்கு திரோதான சக்தி என்று பெயர். பிள்ளையை தந்தையிடம் கொடுக்கிற பொழுது அருட்சக்தி என்று பெயர். இந்த ரெண்டு வேலையையும் சக்தி நமக்கு செய்யும். அப்போ மொத்தமா செய்யற வேலை செய்யறது முழுக்க அவதான். அப்பா ஈச்சார்ல இருந்து பேப்பர் படிக்கிறதான் அப்பா அப்படியே வேலை. அம்மா தான் எல்லா வேலையும் பண்ணி எல்லாம் செய்து கையில உணர்ந்து கொடுத்து காப்பியும் கொடுத்து பிறகு அது ஆறுது குடியுங்கோ என்று நினைவு கூட்டி இத்தனை ஊத்தம் செய்த பிறகு நான் தான் தலைவன் என்றார் அப்பா. செயல்படுவது முழுவதும் அவர் அவருடைய வேலை. அதுபோல இந்த ஆன்மாவை மலத்தில் அகப்பட்ட காலத்தில் மீட்டெடுக்கிறதும் சக்தியினுடைய வேலைதான். மீட்டெடுத்தப்பட்ட பிறகு இறைவனின் மடியிலே கொண்டு போய் போடுவதும் சக்தியினுடைய வேலைதான். ஆகவே மொத்தமா நமக்கு ஹெல்ப் பண்றால் அவதான். அதனால்தான் சேர்க்கலார் சொன்னார், சிலம்படியை தொழுங்கள். நமக்கு சப்போர்ட் பண்றவா அவதானே, அவ்வளவு தொழுவோம். அப்போ ஒரு கேள்வி வருகிறது, அப்ப சிலம்படிதான் என்றால் சிலம்படியே தொலை சொல்லுகிறார்கள் என்றால் அந்த உங்களுக்கு தெரியும் தத்துவ நடன பாட்டு வந்ததே என்ன, ஊன்று மலர்பதத்தில் உற்ற துரோணம் முத்தி நான்ற மதற்பழத்தே நாடு. அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் இல்லை யாருக்காவது? அதாவது இந்த ஐந்தொழிலும் நடக்கிற இடங்களை சொல்லுகிறார். அன்றைக்கு உங்களுக்கு சொன்ன இந்த பாட்டு எனக்கு இல்லையே, கடைசி ரெண்டு வரி வரும் என்னவென்றால், ஊன்று மலர்பதத்தில் உற்ற திரோதம், திரோதானம் நிகழ்வது ஊன்றின பாலிலே, முத்தி நான்ற மலர்பதத்தே நாடு, முத்தி தருவது மேலே தூக்கி இருக்கிற கால் தான். இப்போ அதை சொல்லுறேன்னா இந்த கால் என்ன என்று கேட்டால், அதுக்கு நான் சுவையாக ஒரு பொருள் சொல்றது உண்டு. சக்தி தான் தூக்கின கால் தான் நடனமாடுகிறது, சிலம்போசை தருவது இருக்கிறது. ஆனால் இந்த ஊன்றின காலுக்கு ஒரு வேலையும் இல்லை. ஆனால் ஊன்றின காலை தூக்கி கூட எடுத்து விடுங்கள் பண்ணலாம், பிறகு ஆடின காலை ஆட முடியாது. ஒரு கால் ஊன்றி நின்றால்தான் மற்ற கால் ஆட முடியும். ஊன்றின காலுக்கு அசைவில்லை, இது ஊன்றுகிறபடியால் தான் மற்ற காலுக்கு அசைவிருக்கிறது. அதுபோல சிவத்துக்கு அசைவில்லை, ஆனால் சிவம் இருக்கிறபடியால் தான் சக்தி அசைகிறது. அப்பா ஈச்சியார்ல படுத்திருந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற தொன்புதான் அம்மாவை அசைய பண்ணுகிறது. இது புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இதுதான் நம்முடைய அந்த இறை சக்தியினுடைய அந்த சக்தியையும் சிவத்தையும் பிரித்து வைத்து ஒரு பொருளை ரெண்டாக பிரித்து வைத்து பார்க்கிற பார்வை. அதிலே சக்தி தான் இறையை கொண்டு வந்து இறை சக்தியை கொண்டு வந்து கீழே கீழே இறக்கி ஆன்மாவுக்கான தயார் நிலையை படுத்த போகிறது. அதை செய்கிற நிலையிலேதான் இந்த சுத்த தத்துவத்திலே அது உண்டாக போகிறது. இறை எப்பொழுதும் நிரந்தரமாக நிலையாக நின்று சன்னிதான மாத்திரத்திலே இவை எல்லாவற்றையும் செய்விக்குமே தவிர அதற்கென்று இயக்கம் இல்லை. இதை புரிந்து கொண்டுதான் நாங்கள் சிவதத்துவத்துக்குள்ளே நுழைய வேண்டும். நீங்கள்
1: நெருப்பு ஒரு பொருளில் தங்கி நின்று தன் தொழிலை செய்யுமே அன்றி அது தனித்து நிற்பதில்லை. அது விறகு, நெருப்பு குச்சி முதலியவற்றுள் ஒன்றை ஆதாரமாக கொண்டு நிற்கிறது. அதுபோல இறைவனது சக்தி நின்று தொழிற்படுவதற்கு ஒரு ஆதாரம், அதாவது நிலைக்களம் வேண்டும். அந்த நிலைக்களம் எது? தூய்மையற்ற அசுத்தமாயை தூயதாகிய இறைவனது சக்திக்கு நிலைக்களம் ஆகாது. எனவே சுத்தமாயையே அதற்கு நிலைக்களம் ஆவது என்பது விளங்கும்.
0: சிவம் நீக்க போகிறது, சக்தி இயங்க போகிறது. சக்தி இயங்குவதற்கு ஒரு களம் தேவைப்பட போகிறது, அந்த களத்தை சுத்தமாயே நல்கப்போகிறது.
1: இறைவனது சக்தி சுத்தமாயையில் பொருந்தி ஐந்து தத்துவங்களை தோற்றுவிக்கும். அவை சிவம், சக்தி, சதாசிவம் அல்லது சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்பன.
0: இவை ஐந்துமே தத்துவங்கள். ஐந்து: சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. சதாசிவம் சாதாக்கிய தத்துவம் என்றும் சொல்வார்கள். சிவத்தையும் சக்தியையும் நாதம், பிந்து என்றும் சொல்வார்கள். ஐந்து தத்துவம் சொல்லுகிற பொழுது நாதம், பிந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்றும் சொல்லலாம். அல்லது சிவம், சக்தி, சதாக்கியம்,
1: ஈஸ்வரம்,
0: சுத்த வித்தை என்றும் சொல்லலாம். இந்த ஐந்து தான் சிவ தத்துவங்களாக விரிகின்றன. அது விரிவு பெற்று சொல்வார்.
1: இவ்வைந்துமே இறைவனது சக்திக்கு நிலைக்களமாய் அமைவன. இத்தத்துவங்கள் சுத்தமாயையில் தோன்றும் முறையை காண்போம். அதுக்கப்புறம்
0: விளக்கறேன். படிப்போமா அல்லது நிறுத்திடுவோமா? எனக்கு சௌரியம் தான், உங்க சௌரியம் சொல்லுங்க. வேலைகள் ஞாயிற்றுக்கிழமை இதோட நிறுத்துறேன். நிறுத்துவோம்.
2: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: இந்த சீவன் முக்தரிலேயே இருதிரத்தர், சீவன் முக்தரே இருதிரத்தர். இந்த சீவன் முக்தரில் நிர்விகற்ப நெட்டை உடையோரும் சவிகற்ப நெட்டை உடையோருமாய் இருதிரப்படுவர். இந்த சீவன்முத்தர் எப்படி இருக்காங்க? நிர்விகற்ப நெட்டையுடையோரும் சவிகற்ப நெட்டையுடையோருமாய் இருதிரப்பட்டு நிற்பர். நெட்டை, நிர்விகற்ப நெட்டை உடையோரெல்லாம் பரமுக்தரே. ஏன் அப்படின்னா, அவர்கள் எந்த உயிரையும் உடலையும் மறந்து நிற்றலான். ஏன்னா அந்த உடலை நீங்குவது, இந்த உடல் நீங்கிறது தானே பரமுக்தி? உடல் நீங்க தானே பரமுக்தி? உடலை எப்படி நீங்கிறது சொல்லுங்க. ஏன்னா உடல் என்ன என்ன பொருள்? கண்டப்பொருள். கண்டப்பொருள் அந்த உடலை உடையவன் எப்படிப்பட்ட பொருள்? அவன் வியாபக பொருள். ஆன்மானாலே வியாபகம் இல்லையா? அதை உடையோன் வியாபகம், உடலோ ஏகதேச பொருள். அப்போ வியாபகன் ஏகதேச பொருளை விடுவது எங்கேனே? என்ன அப்படி ஆட்டீங்க, முடியாதா ஐயா? எங்கும் நிறைந்தவன் யாரு? ஆன்மா. அப்ப எங்கும் நிறைந்த பொருள் ஒரு கண்ட பொருளை விடுவது எப்படி? எப்படி முடியாதுதானே? அப்ப ஏன் இப்படி சொல்லிட்டு நடக்காங்க? இங்கே அதுதான், இங்க வியாபக பொருளானது ஏகதேச பொருளை விடுவதாவது அதை தனக்கு வேறாய் உணர்தலே, வேறாய் உணர்தலே விடுதலாம். விளங்குதா? அப்போ இந்த உடலை தனக்கு வேறென எவர் கருதினாரோ அவரெல்லாம் உடலை விட்டவரே, அவரெல்லாம் உடலை விட்டவரே, அவரெல்லாம் முக்தரே. விளங்குதா? ஆமா. பரம்னது பரம்னா நம்ம மேலானே, அதுக்கு மேல இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? பராபரன் அப்படின்னா இந்த பரத்துக்கெல்லாம் உயர்ந்து மேலோர்க்கும் மேலானவன், மேலோர்க்கும் மேலானவன் அர்த்தம். மேலர் யாரு? முக்தி படைந்தோர். அவருக்கும் மேலானவன், அவருக்கு அந்த முக்தி இருப்பதை கொடுப்பவனே அவன் தான். அதனால அவனை பராபரம் இல்லையா? எனவே இந்த சகலரிலே அவன் வந்து உபதேசம் செய்தாலும் மந்த தரமுடையவர்கள் சாதகராயும், மந்தமுடையவர்கள் சீவன்முத்தராயும், தீவிரமுடையவர்கள் அபரமுத்தராயும், தீவிரதரமுடையவர்கள் முத்தராயும், பரமுத்தராயும் ஆகுவர். அந்த பயன் அவர்களுக்கு வேறுபடுகிறது. அதாவது மந்ததரம் உடையவர்கள் சாதகர், மந்த பக்குவம் உடையவர்கள் சீவன்முத்தர், தீவிரம் பக்குவம் உடையவர்கள் அபரமுத்தர், தீவிரதரம் பக்குவம் உடையவர்கள் பரமுத்தர் என்று இதுல நான்கு திறப்படுகின்றனர். இத்தனை ட்ரீட்மெண்ட் வித்தியாசமா கொடுத்தாலும் இதுல இந்த வேறுபாடு எப்படி எப்படி சொல்றாங்க பாருங்கம்மா. சீவன்முத்தர்ல ரெண்டு இருக்கு. அந்த நிர்விகற்ப நெட்டை அடைந்தோரெல்லாம் என்ன செய்வாங்க? நீச்சு அவர் பரமுக்தரே, அவரும் பரமுத்தருக்கு வேறுபாடே இல்லை, உடம்ப நீத்தவர்கள் தான். இந்த சவிகற்ப நெட்டை உடையோரெல்லாம் பராபு சிவராய் திரிவர், நடமாடும் சிவபெருமான்கள், பராபு சிவர். கள்ளத்தலைவர் துயர்கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர்னார, அப்படி செயலோடு இருப்பவர். அவருக்கு செயலே கிடையாது, சும்மா இருத்தல்னு சொல்றமே நெட்டைனா தானே செயலர இருப்பது. இவர் செயலோடு இருப்பர். விளங்குதா? இவங்க குரு லிங்க சங்கம வழிபாடு செய்து கொண்டு நம்ம மாதிரி ஆளுகளுக்கு உபதேசம் செய்து கொண்டு எப்படி இருப்பார்கள்? விளங்குதா? அப்போ இந்த தீச்சையில இந்த வேறுபாடோடு செய்த பின்னாலும் இந்த பயனை பெறுவர்களிட இந்த வேறுபாடு இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்தினார். விளங்குதா? அப்புறம் இந்த இதுல இப்ப சீவன் முத்தரை சொன்னோம், அவர் யாருன்னு பார்த்தோம், மந்தமுடையவர் அப்படின்னு சொன்னோம், அப்படிதானே சொன்னோம். அப்புறம் தீவிரமுடையவர்கள் என்ன ஆவார்னு சொன்னோம், அபரமுத்தர்னு சொன்னோம் இல்லையா? சொன்னா இல்லையா? அது விளங்கிட்டு தான் உங்களுக்கு. என்ன விளங்கிச்சு? பரமேஸ்வரன் ஐயாவே சொல்லுங்க, இவனு தான் அடையல ஐயா. இந்த சீவன் முக்தர் அதில் வந்து சிலவங்க வந்து நெட்டியே கூடியிருக்காங்க, சிலவங்க தான் அப்படி இருக்காங்க. இப்போ அவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள வேறுபாடு தான் என்ன? அவர் எவ்வகையில் இவரை விட உயர்ந்தவர் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே, அதை பார்த்தா தான் பரிதாபமாக இருக்கு. இவர் வந்து பிறந்துருவாரா சீவன் முத்தர்? பிறக்க மாட்டார, சிவன் முத்தரும் பிறக்க மாட்டார். எப்போ பரமேஸ்வரன்ட்ட வந்து கேட்டல் ஞானத்தை பெற்றாரோ அவர் ஒருவரும் பிறக்க மாட்டார், யாருமே மீள பிறக்க மாட்டார்கள். அப்போ இவர்களிடையே காணப்படுகின்ற வேறுபாடுதான் என்ன? எவ்வகையில் இவர் மந்தமுடையவராயும் அவர் தீவிர உடையவராகவும் கருதப்படுகிறார் அப்படின்னு உங்களுக்கு அந்த வேறுபாடு தெரியணுமா வேண்டாமா? ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்கீங்களே, யாருக்காவது தெரியுமா? ஒரு பேருக்குமே தெரியாதுன்னா ஏன் ஒரே போல இருக்கீங்க இப்படி? ஏன்னா இது எளிதில் விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. இதில் நூலெல்லாம் படித்து ஆயிரம் தடவை திரும்ப திரும்ப படித்தாலும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. விளங்குதா? ஆ, இது வந்து யாரு ஆசிரியரிடம் கேட்டு இல்லையா, இப்போ ஒவ்வொருவருக்கும் பெருமானுடைய கருணை அவருடைய ஆசிரியர் மூலம் வருகிறது. அவங்க கொடுக்கிற ஒரு பிச்சை தான் இதை நம்ம பெற வைக்கும். விளங்குதா? எனவே அந்த இதை பெற்றவர்கள் தான் அதை சொல்ல முடியும், பெறாதவரால் சொல்ல முடியாது. அதனால இந்த சீவன்முத்தர் பரமுத்திக்கும் எடுக்கவும் வேறுபாடே இல்லைன்னு சொல்லிட்டோம் இல்லையா, சின்ன வேறுபாடு தான் இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த அபரமுத்தர் எவ்வகையிலே இவரை விட உயர்ந்தராகின்றார் என்று சொன்னால், இந்த சீவன்முத்தரானவர்கள் இவங்க எங்க இருக்காங்க? இந்த சீவன்முத்தர் எங்க இருக்காங்க? பதில சொல்லுங்க. இன்னைக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. உலகம்தான், எல்லாம் உலகம்தான். இந்த ஆமா, இந்த ஆன்ம தத்துவ புவனங்கள்ல இங்க இருக்காங்க, பிரீதி தத்துவ புவனங்கள்ல இருக்காங்க இல்லையா, இங்கதான இருக்காங்க. எனவே இவர்களுக்கு மூன்று மலமுடைய இந்த குணமயமாய் நிறைந்த உலகிலே இருக்கிறார்கள். எதோடு இருக்காங்க? அந்த அழுக்கோடையே இருக்காங்க, உடம்பே அழுக்குதானே, அந்த அழுக்கோடு இருக்கிறார்கள். அப்போ அழுக்கோடு இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? அழுக்கோடு இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? அழுக்கை கழுவுதலும் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அழுக்கோடு இருக்கிற வரைக்கும் அது அழுக்கு படியத்தான் செய்யும், அதை கழுவிக்கொண்டு தான் இருக்கணும். ஐயா, இப்போ ஓ ஐயா, உங்க பேர் என்ன ஐயா? உங்க பேர் தான் கணேசன். எந்த ஊரு? திரு அண்ணாமலை. சரி, நம்ம கணேசன் ஐயா பார்த்தீங்க எல்லாரும், அவர் எங்கேருந்து வந்திருக்காங்க? அண்ணாமலையார் இருக்க இடத்துலேருந்து வந்திருக்காங்க. அவ்வளோ பேர் பெற்றவர். இவருடைய வீடு எங்கே இருக்கு அப்படின்னா, அங்கே முக்கியமான பஜார், அந்த திருவண்ணாமலையில் அந்த பஜாரில் இருக்கு இல்லையா, ரொம்ப க்ரௌடட் ஏரியா, ரொம்ப சனப்புழக்கம் அதிகமான இடத்துல அங்கே இருக்கு. அப்படின்னா அங்கே வாகனங்கள் போக்குவரத்து அதிகமாக தானே இருக்கும். அப்போ அந்த வீட்டில் தூசி எப்படி படியும்? அழுக்கு கடுமையாக. அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை பெருக்கிக்கிட்டு இருந்தால் தான் வீடு வீடாக இருக்கும், வீடு வீடாக இருக்கும் இல்லையா. இப்போ ஒருத்தர் துருவ பிரதேசத்தில் போய் வீடு கட்டிகிட்டு உட்காந்துருக்காரு. பின்னால் இருக்கிற ஒருத்தர் அந்த முதுவ செறிஞ்சிக்கிட்டு இருக்காருல்ல, உடன்குடி, உடன்குடி தானே ஐயா? உடன்குடியிலேருந்து வந்திருக்காரு. அவர் போய் எங்கே போய் வீடை கட்டிட்டாரு? அங்கே தூசியும் இல்லை. விளங்குதா? அப்போ இவரும் உலகத்தில் தான் இருக்காரு, அவரும் உலகத்தில் தான் இருக்காரு. இவருக்கு அழுக்கு படுகிற அந்த இது எப்படி இருக்கு? அதிகமாக இருக்கு. கழுவுதலும் சிரமமும் அதிகமாக இருக்கு. அவருக்கு கைலாயத்தில் போய் வீடை கட்டிட்டு இருந்தாருன்னா என்ன செய்ய முடியும்? விளங்குதா? அங்கே அழுக்கே வரமாட்டுக்கு. அது மாதிரி யாரு? அபரமுத்தர்கள், அந்த சுத்த பவனங்களில் இருக்கவங்க. அங்கே அவருக்கு இடைஞ்சல் ரொம்ப குறை, இவனுக்கு மாளாது, தூத்தும் கழுவி மாளாது. விளங்குதா? அவ்வகையில் அவருடைய அவர்களுக்குள்ள வேறுபாடு உணர்ந்து கொள்க. விளங்குச்சா? விளங்குனா சரிதான். எனவே இவ்வாறு இந்த இரண்டாவது பகுதியை சொல்லி மூன்றாவது என்ன சொல்றாருன்னா, ஐயா இவர் இந்த சகலருக்கு பெருமான் வந்து, சகலர் எப்படிப்பட்டவர்கள்? மற்ற இரண்டு பேரை நோக்க மலம் வன்மையாக உடையவர்கள் இல்லையா? அப்படித்தானே? அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே. எனவே அவர்களுக்கு இறைவன் ரொம்ப தூலமாக வந்து, அவருடைய மலம் தூலமாக இருக்கிறதுனால இவனும் தூலமாக வந்து அருள் செய்கிறாரு. அப்படித்தானே செய்கிறாரு? சரி, இப்போ அவன் அவ்வளவு இறங்கி வந்து இவர்களுக்கு அருள் செய்தாலும், அவன் இறங்கி வந்து அருள் செய்தாலும் இவர்கள் அவனை கண்டாலன்றி, காட்சி காட்சின்னு சொன்னமே, அந்த காட்சி நிகழ்ந்தாதானே அவர்களுக்கு விமோசனம். சரிதான ஐயா? இப்போ அந்த சிவம் அந்த குருவில வந்தார், குருவாய் வரல, குருவில வந்தார். குருவில ஆவேசித்து வந்தார்னா எதை ஆவேசித்து வந்தார்? அறிவை ஆவேசித்து வந்தார் இல்லையா? அறிவை ஆவேசித்து வந்த அவரை இவர் அந்த அதை பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாத. பிறகு அவனை காட்சி கொடுத்தாதான் இவனுக்கு முச்சினே, எங்க கண்ட காட்சி கெடுக்க? இதை யாராவது கேட்டீங்களா? கேட்டிருந்தீங்கன்னா அடே அப்பா, இவங்கள மாதிரி மாணவர் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்களேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்குமா இல்லையா? நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒரு சின்ன சந்தேகம் கூட வரமாட்டுக்கு இல்லையா? ஐயா ரெண்டு மூணு சந்தேகம் கேட்டாங்க, அதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல, அதுபோல ஒவ்வொருவர்கிட்டையும் வரணும். ஏன்னா இந்த பாடம் சொல்பவர்கள் ரொம்ப குறை, அதுவும் அந்த பாடம் விளங்குறது ரொம்ப ரொம்ப கடினம். அப்போ இந்த வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்தினா எங்களுக்கும் சந்தோஷமா தானே இருக்கும், இருக்குமா இல்லையா? நிறைய ஏமாற்றத்தை கொடுத்துருது எங்களுக்கு. நீங்கள் மாணவர்கள் ஒரு ஸ்டெப்பு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்லணும், இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்லணும், எங்களுக்கு என்ன இருக்கும், ஆர்வம் ரொம்ப வரும். இன்னும் நிறைய, நாங்கள் வீட்டில் போய் சும்மாவே இருக்க முடியாது, நாங்கள் என்ன செய்யணும், பல இதை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு அந்த செல்வத்தை வழங்கணும் அப்படின்னு எங்களுக்கும் ஒரு பயிற்சியாக இருக்கும் அது இல்லையா? ஏன்னா எங்கள் ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவார், மாணவர் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் இறைவன் உனக்கு வைக்கிற பரீட்சை என்பார். விளங்குதா? இங்கே எனக்கு பரீட்சை ரொம்ப இறக்கம் உடையவர்களா இருக்கீங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மாவுக்கு அந்த சிவத்தை தரிசித்தால்தான் முக்தி அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ இவன் தரிசனப்பட வேண்டுமே, தரிசனப்படணுமா இல்லையா? அது எவ்வாறு தரிசனப்பட்டான்னு யாரும் கேட்க மாட்டீங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இன்னொரு தடை எழுப்புறான். என்ன தடை எழுப்புறான்னா, ஐயா நீங்கள் பிரளயாகலர் விஞ்ஞானகலருக்கு சொன்னீங்க, விஞ்ஞானகலருக்கு அவன் அறிவுக்கு அறிவாய் அவன் ஞான சுரூபமாய் இருந்து காட்சி கொடுத்து கடை தேற்றுவான்னு சொன்னீங்க, இவருக்கு அவன் வான்மழுவோடு தன்னுடைய அருள் திருமேனியோடு வருவான்னு சொன்னீங்க, அது ரெண்டும் தான் உள்ளபடியே சரி, நீங்கள் இவனுக்குன்னு சொல்கிறீ பாருங்க. இது எனக்கே தெரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் சொல்லும் போதே எனக்கு விளங்கிக்கிட்டுது. என்ன விளங்கிச்சுன்னா, இது உபச்சாரமாக சொல்கிறீங்கன்னு அப்படின்னு சொல்கிறான். விளங்குதா? நம்மை போன்ற ஒரு சுத்தான்மாவை அதிட்டித்து வந்து இவர்களுக்கு ஞானம் வழங்குவன் என்று நீங்கள் சொல்வது எப்படி தெரிகிறது? ஒரு உபச்சாரமாய்ப்படுகிறது. அது உண்மை என தோன்றவில்லை, ஏன்னா அவன் உண்மை வடிவில் தோன்றலை, எனவே அது பொருத்தமா தெரியலை என்பது அவருடைய தடை. விளங்குதா? அதற்கு பதில் கூறும் முகமாக அமைந்ததுதான் இந்த இரண்டாவது அதிகரணத்தினுடைய மூன்றாவது பாடல். அதனால இங்க எல்லா முளைப்பாலும் கண்ணீரும் ஏந்தளைவால் நல்லா உழவாமாய் நீர்நிழல் போல் எல்லா அறிவாகி நின்றானே யாரறிவார்தானே உருவாகி தோன்றானே உற்று என்று இந்த பாடல் அற்புதமாக சொல்கிறார். இங்கே இந்த அன்பு என்ற உயிர்க்குணம், அது அருவமாயிருப்பது, இப்படி அருவமாயிருக்கின்ற அந்த பொருள், அருவமாயிருக்கின்ற அந்த பொருள் எப்போ எப்படி வருகிறது? உருவாய் வருகிறது, அருவம் உருவமாய் வருகிறது. அப்போ இந்த அருவம் உருவமாவதற்கு காரணம் என்ன? அன்பு. அன்பு இல்லையா, அன்புதானே. அந்த அன்பு எதன் மேல் ஏற்பட்ட அன்பு? அன்பு எதன் மேல் ஏற்பட்டது? எதன் மேல? குழவி மேல். எதன் மேல? குழவி மேல். இங்கே குழவி யாரு? சாதகனாகிய ஆன்மா இல்லையா. தாய் யாரு? சங்கரன். சங்கரன் தாய். குழவி ஆன்மாவாகிய நாம். ஆன்மாவாகிய நாம். அந்த குழவி அந்த தாயினுடைய அமிர்தத்தை பெறுவதற்கு கடைப்பிடித்த உபாயம் என்ன? அழுகை. இந்த சாதகன் அந்த சங்கரனுடைய, அந்த சங்கரனுடைய கருணையை பெறுவதற்கு செய்த உபாயம் என்ன? அங்க அது அழுதுச்சு அந்த குழந்தை. இது என்ன செய்தது? வழிபாடு. எப்படிப்பட்ட வழிபாடு? உண்மை வழிபாடு. உண்மை வழிபாடு. உண்மை வழிபாட்டினாலே இறைவனை நினைந்து நைதல். இறைவனை நினைந்து நைதல். நீர் நிழல்னு ரெண்டு சொல்றார் இல்லையா. ஒன்னு விளங்கட்டா, ஏதாவது விளங்குதான்னு பார்ப்போம்னா இன்னொரு வச்சிருக்கிறாரு. விளங்குதா? ஏன்னா சில இடத்துல ஒரு இதுன்னா அதுக்கு ஒரு ஒரு பேட்டரினா ஒரு அதுக்குள்ள ஒரு பல்பு போட்டிருப்பான். 100 பல்பு அடிச்சு இது போச்சுன்னா இதை போட்டுக்கணும். அது மாதிரி ஒன்றை வச்சிருக்கிறாரு. சுற்றி 5-6 வச்சானேன்னா அப்படி யாரும் வைக்கிறது இல்லையே. எனவே இங்க பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையினுடைய அழுகை, குழந்தையினுடைய அழுகை. அழுகை எப்போ வரும்? அழுகை எப்போ வரும்? பசி. பசி. இங்கே பசி எது? இன்ப நாட்டம். இங்கே என்னது? இன்ப நாட்டம்தான் பசி இல்லையா. அந்த இன்ப நாட்டம், அந்த பசி, அது அழுதா இல்லையா? அப்போ அது எப்படி வெளிப்படுகிறது? எப்படி வெளிப்படுத்துது? அழுகையா வெளிப்படுத்துது. அதுபோல இங்க பூசணையால் வெளிப்படுகிறது. அந்த பூசணையில என்ன இருக்கணும் அப்படின்னா அன்பு. அன்பு. அன்பு. அது அவனை நோக்கி அழுதுன்னு வைங்க. சும்மா அழுதுகிட்டு இருக்க குழவிக்கும் அந்த தாயின் முகம் நோக்கி அழுதா அது அப்படியே கொன்னுரும் அவளை இல்லையா. அந்த நோக, ஐயோ பார்த்துக்கிட்டு அழுதா எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்குமா? அது போல இந்த ஆன்மா அவனை நோக்கி அழனுமா. எப்படி அழனுமா? அவனை நோக்கி. அவன் அப்படியே தாங்க மாட்டானான். அந்த பெருமான் தாங்க மாட்டான், உடனே ஓடியாந்துருவான். விளங்குதா? அதனால இங்கே நமக்கு அது நம்ம காரைக்கால் அம்மையெல்லாம் சொன்ன மாதிரி எமக்கிறங்காரேனு சொல்றாரா இல்லையா. எனவே அவருக்கு அன்பராது என்று இல்லையா. வானம் வந்து மழையை பொழியாட்டாலும் அந்த பயிர்களெல்லாம் அவனையே நோக்கி நிற்பது போல இந்த உயிர்களெல்லாம் எங்க நிற்கணுமா? பெருமானுடைய திருவடியவே நோக்கி. ஐயா எனக்கு ஒரு நற்கதி தரமாட்டாயா அப்படின்னு அழுதா அந்த பெருமான் என்ன செய்வாரு? தாங்க மாட்டார இல்லையா. எனவே அவர் வந்து இந்த குழந்தைக்கு அந்த தீட்சையை கொடுக்கிறார். அப்போ அப்படி அவர் கொடுக்கும் பொழுது இந்த ஆன்மா அவனை தரிசிக்க வேண்டுமே. அவன் எப்படி இருக்கான் அதுல? ஆமா, நாம 2வது நூற்பாவில பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அங்க இறைவன் அவையேயாய். எப்படி இருக்கான்? அவையேயாய். அவையேயாய்னா எவையேயாய்? எவையேயாய்? இந்த உயிர்களேயாய். அப்போ இறைவன் நம்மோடு அத்துவிதமாய் கலந்திருக்கும் பொழுது அந்த உயிரை மட்டுமே காட்டி தன்னை சிறிதும் காட்டாமல், தன்னை சிறிதும் காட்டாமல் எப்படி இருக்கான்? உயிராகவே இருக்கிறான். இருக்கிறானா இல்லையா? இருக்கிறானா இல்லையா? அப்போ அங்க அத்துவிதம் சொல்லப்பட்டதா இல்லையா? அங்க அத்திபீதம் தானே, அபயேயாய் தானேயாய் அபயே தானேயா அத்திபீதம். இங்கேயும் இங்க இந்த குருவில எப்படி இருக்கான், குருவில எப்படி இருக்கான், அவ அறிவில தானே இருக்காரு, அப்புறம் அதுல என்ன ஸ்பெஷலு? இங்க எப்படி இருக்காமனா, அங்க அத்திவிதமாயிருந்தா இங்க ஆவேசமா இருக்கான். இங்க எப்படி இருக்கான், ஆவேசமாய். அதனால அந்த இடத்துல அவன் விளங்கி நின்று பேய் பிடித்தவனை போல விளங்கி நின்று அந்த சிகிச்சையை செய்யறான், விளங்கி நின்று சிகிச்சையை செய்யறான். ஆனா அந்த சிகிச்சை பெற்றவன் அவன் ஆவேசித்து நிற்பதை உணர முடியுமா? முடியாத. இவனுடைய இவன் பாவப்பட்டவன்ல, யாரு அந்த நோயாளி, எனவே அவனுக்கு தெரிய மாட்டுக்கானே அப்படின்னு அந்த பெருமான் நம்ம தெரியாமலே பழத்து இப்படி அழுதிட்டு அடக்கானே அப்படின்னு செஞ்சு அவன் என்ன செய்யறானா, அவன் வந்து முதல்ல என்ன சொன்னான், மாயா உருவினன் மாயா உருவினே ஏயான்னு சொல்லியாச்சு. அதனாலதான் அவன் என்ன செய்யறான், உடம்பை பொருந்தாது அந்த ஆன்மாவினுடைய அறிவிலே ஆவேசித்து வருகிறான்னு பார்த்தமா இல்லையா? அவ்வாறு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தையால பார்க்க முடியலையே என்ற அன்பின் மிகுதியால அவன் என்ன செய்கிறானா, இந்த குழவியும் காணத்தக்க அளவில் என்ன செய்யறான்னா, அந்த உடம்பையே அருள் சரீரமாக மாத்துகிறான். எந்த சரீரத்தை, குருவின் சரீரத்தை அருள் சரீரமாக மாற்றுகிறான். எப்படின்னா, அதான் நமக்கு அந்த 70வது பாட்டில் சொன்ன மாதிரி, எனவே அவன் நிற்கிற இடம் என்ன ஆயிரும், அருளாய் நிற்கும் என்று அதுக்கு பிரமாணமும் காட்டி அவ்வாறு அங்கே அதான் சைதன்ய சொரூபியாய் என்ன சொல்றாரு, ஏது அதான சொல்றாரு, சைத அங்க ஆன்ம சொரூபியாய் நின்றார், இங்க அறிவு சொரூபியாய் நிற்கிறார். விளங்குதா? எனவே அறிவு சொரூபமாய் நிற்கவே அந்த சொரூபத்தை இவன் கண்டு உடம்புலேயே வைச்சாரா இல்லையா, கண்டு வழிபடவே அவனுக்கு உய்தல் கிடைக்கிறது. அவனுக்கு எப்படி கிடைக்கிறது, உய்தல் கிடைக்கிறது என்று அவனுடைய கருணையின் முகிதிய இங்க அப்படியே அள்ளி கொட்டுகிறார். விளங்குதா, விளங்குதா உங்களுக்கு? எனவே பெருமான் வந்து அவன் ஆவேசித்து நின்றது எதுக்காக, இந்த ஆன்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க இல்லையா, தீக்கை செய்ய. அவர் சைதன்ய சுரூபியாய் நின்றது எதற்கு, இவன் அறிந்து வழிபட உயணுமா இல்லையா, அதுக்காக. எனவே அதான் அறிவாலறிந்து உன் இருதாழிறஞ்சும் அடியாரிடஞ்சல் களைவோனே என்ற, எனவே அந்த அறிவை அறிவால் அறியணும், அறிஞ்சவனுக்கு தான் அங்க விமோச்சனம் இல்லையா. இது ஒரு அற்புதமான பாட்டு, இதை உணர்ந்து படிச்சா ஒருத்தனும் அவரை பூசிக்காம இருக்கவே மாட்டான், முடியாது. இப்படி கருணையா என்று என்று இப்படி இங்க இந்த குழவி மேல் வைத்து இந்த ஆன்மாக்கள் செய்ய வேண்டிய கடமையையும் அவனுடைய கருணையையும் உணர்த்தினார். விளங்குதா? அப்போ அதனால அங்க நீர் நிழல் மாதிரி நிற்கிறவன் எப்படி இருக்கான், நீரிலே நிழல், அந்த நீர் நிழலுங்கிற இரண்டாவது ஓமையாலே அவன் எப்படி இருக்கிறான். அதாவது இந்த ஓமையினால் சொல்வதாவது, நிழல் என்பது என்னது, பிம்பம். எனவே மற்றதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்கு வேறா இருக்கும், இங்கே அந்த இறைவன் எப்படி இருக்கிறான், அந்த நீரோடு நீராய் கலந்து நிற்கிறான். விளங்குதா? எனவே இந்த நீர் என்கிறது இங்க ஆன்மா, ஆன்மா அறிவிலே அறிவிற்கு அறிவாய் கலந்து நிற்காமுகிறார். விளங்குதா? எனவே அப்படி கலந்து நிற்பவன் அவன் அறியப்படுவதற்காக, இவன் அறியப்படுவதற்காக என்ன செய்யறான், வேறாய் அவனுக்கு வேறாயும் நின்று அறியப்படு பொருளாகவும் நின்று காட்டுகிறான். எப்படி நிற்கிறான், உருவாகி நின்று. அங்க அருவாகி நின்றவன் உருவாகி நின்று. எப்படி, அந்த பெண்ணுக்கு கண்ணீரும் அமிர்தமும் போல இவன் அந்த குருவினுடைய உருவிலே வெளிப்பட்டு நின்று, குருவினுடைய உருவிலே அவன் காணுமாறு அவனுடைய கருவிகளாலும் காணுமாறு நிற்கிறான். விளங்குதா? நின்று அருள் புரிகிறான் என்று இங்கே சொல்கிறார். விளங்குதா? இந்த அளவில் இதை முடிச்சு அடுத்தாப்புல நாம் எங்க போறோம்? மூன்றாம் அதிகரணம். இப்போ இந்த அதிகரணத்தில் இறைவன் குருவாகி வந்து உணர்த்தினாலன்றி சகலருக்கு ஞானம் நிகழாது, சகலருக்கு ஞானம் நிகழாது என்று கூறியதினாலே இந்த சிலர் பக்குவம் வந்த உயிர்களின் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இப்போ நமக்கு இறைவனை அறிய முடியலை, இறைவன் அறிய முடியலை, சாதனை செஞ்சாச்சுன்னா நம்ம கருவிகள்லாம் என்ன ஆயிரும்? அது அப்படியே பசுகரணமாயிருக்குது, சிவகரணமாயிரும். என்ன ஆயிரும்? எது போல? அங்க சங்கராந்தவாதி சொல்லுவான், என்ன தீய தீயில காய்ச்சப்பட்ட எறும்பு போல, தீயில காய்ச்சப்பட்ட எறும்பு போல இல்லையா? அது என்ன ஆயிருது? அந்த இரும்பு தீயே ஆகிறது, அதோடு நின்றுக்கணும். அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த செயலையும் செய்யுமா, என்ன செய்வான்? அந்த செயலையும் செய்யும் அப்படிமா. அது என்னது? மிகை. அது நன்றி இல்லாத செயல். அது என்னது? நன்றி கெட்ட செயல். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிவசமவாதிகள், சங்கராந்தவாதிகள், சங்கராந்தவாதிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கருவிகள்லாம் அப்படியே என்ன செய்யும்? சிவகரணமாக மாறிடும். இந்த கருவிகளே மறுபு பசுகரணங்கள் சிவகரணமாக, பருவு கசுகரணங்கள் என்னது? சிவகரணமாக மாறிடுது. ஆகையால் அந்த கருவிகளே, அந்த கருவிகளே ஞானத்தை உணர்த்தும், கருவிகளே ஞானத்தை உணர்த்தும். இங்க சிவம் வரணும் குரு வரணும்லாம் சொல்லாதேங்க, விளங்குதா? அதனால இறைவன் குருவாய் வரவேண்டியது இல்லை என்று மறுக்கிறார்கள். ஆமா, சிவகரணங்களே ஞானத்தை உணர்த்தும். சிவகணம் இல்லை, கரணம், கணம் இல்லை, சிவகரணம். இப்போ நமக்கு நமக்கு இருக்கிறது என்ன காரணம்? பசுகரணம். பசுகரணம்னா என்ன? பசுகரணமாவது பசுத்துவம் உடைய கரணம். பசுகரணம்னா என்ன? பசுத்துவம் உடைய கரணம். பசுத்துவம்னா என்னது? பசுத்துவமாவது பசு நீங்காரம் என்று அழைக்கப்படுகின்ற ஆணவம் சார்ந்த கரணம் என்பது இல்லையா? ஆணவத்துக்கு இன்னொரு பேர் என்ன பேர்? பசு நீங்காரம். எனவே அந்த பசு நீங்காரம் என்று அழைக்கப்படுகின்ற ஆணவத்தோடு கூடிய கரணங்கள் என்பது பற்றி அவை என்ன சொல்லப்படுகிறது? பசுகரணம். எனவே இந்த பசுகரணங்கள் என்ன செய்கிறது? எனவே அந்த பசுகரணம் என்னது? பாச ஞானம். அதனால் நமக்கு கிடைப்பது என்னது? பாச ஞானம். எனவே அந்த கரணங்கள் பாசத்தை நமக்கு உணர்த்துவது போல, இது சிவகரணமாய் நின்றால் சிவத்தை உணர்த்தும், அது பாசத்தை உணர்ச்சி, இது சிவகரணம் சிவத்தை உணர்த்தும் அப்படிங்கிறாங்க. சரிதானே? அவர்களை மறுக்கிறார். இனி இனி இவ்வான்மாக்கள் ஐ உணர்வுகளான் மயங்கி தம்மை உணராது என்றது. ஐ உணர்வுகளான் மயங்கி தம்மை உணரா. நீங்க திருவருள் பயன்ல ஐம்புணலால் கண்டது என்றால், ஐம்புலனால் தாம் கண்டது என்றால், ஐம்புலனார் தாமார் அதற்கு, ஐம்புலனால் தாம் கண்டதென்றால் ஐம்புலனார் தாமார் அதற்கு. அதனால இந்த ஐம்புலன்களோ தாமார் என்பது பசுஞானமோ பாசஞானமோ அவனை காட்டாது, பாசஞானமோ பசுஞானமோ அவனை காட்டாது. அதனால இவ்வான்மாக்கள், இங்க இவ்வான்மாக்கள்ங்கிறது என்னது? இங்க இவ்வான்மாக்கள் என்றது, அங்க என்ன சொன்னோம்? தவத்தை முற்று வைத்த ஆன்மாக்கள் சொன்னோமா இல்லையா? இங்க இவ்வான்மாக்கள் என்றது தம்முதல் குருமாய் வந்து உணர்த்த உணரும் இயல்புடைய ஆன்மாக்கள், உணர்த்த உணரும் இயல்புடைய ஆன்மாக்கள். இங்க மேற்கோள் என்ன சொல்றாரு? தம்மை உணரா. இவ்வாண்மாக்கள் ஐ உணர மயங்கி தம்மை உணரா. அங்க உணர்வு என்னது? உணர்வு என்பது இங்கே உணர்வதற்கு ஏதுவானவற்றை, உணர்வதற்கு ஏதுவானவற்றை உணர்வு என்று உபசரித்தார். இதெல்லாம் ஒண்ணுதான். இந்த பேரூரையிலையும் சிற்றூரையிலும் கொஞ்சம் சொல்வாரு, ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். இங்க ஐம்பொறிகளாலேயே அப்படின்னு ஐம்பொறிகளைத்தான சொல்றாரு, ஐம்பொறிகளைத்தான் இங்க சொன்னாரேனும் இங்க ஐ உணர்வுகள் என்பது என்னது? உணர்வதற்கு காரணமாயிருக்கின்ற கருவிகளை. உணர்வுன்னு சொல்றது எது? உணர்வு இல்ல, உணரப்படுகிற பொருளை சொல்ற, உணர்கின்ற பொருளை, அந்த உணர்வுக்கு காரணமாயிருக்கிற கருவிகளை சொல்கிறார். விளங்குதா உங்களுக்கு? இவ் ஆன்மாக்கள் ஐ உணர்வுகளான்னு உணர்வா இங்க சொன்னது? உணர்வதற்கு காரணமான பொருளை உணர்வு என்றார். விளங்குதா விளங்கலையா? அதனால அதை உபசாரம்ங்கிறோம். அவ்வாறு சொன்னது உபசாரம்.
6: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
7: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு: கேட்போரும் பயனும். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
8: நம பார்வதி பதயே ஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டு வர்க்க நிறைவாணம். மெய்யன்பர்களே, நம்முடைய சிவப்பிரகாச சிந்தனையை தொடர்ந்து செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். நூல் எடுத்துரைக்கும் கருத்தாகிய அந்த சைவ சித்தாந்தத்தை, அதனுடைய பேரியல்புகளை எல்லாம் எடுத்துரைத்து ஆசிரியர் இப்பேற்பட்ட சைவ சித்தாந்தத்தை இந்த நூலிலே சொல்ல வருகின்றோம் என்று சொல்லி அருளிய பாங்கினை நாம் விரிவாக பார்த்தோம். அந்த பாடலிலே அளவை குறித்து தர்க்கத்திலே மிகச்சிறந்து விளங்கக்கூடிய அந்த தார்க்கிக சமயத்தாரை விட சைவ சித்தாந்த சமயம் ஆழ்ந்து சிந்தித்திருப்பதை ஆசிரியர் அருமையாக புலப்படுத்தினார். அதை மாபாடியத்திலே உள்ள விளக்கம் மூலமாக அறிந்து கொண்டோம். அதுபோல இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள அத்துவித சம்பந்தத்தினுடைய உண்மையான விளக்கத்தினை இந்த பாடலின் மூலமாக, மாபாடிய விளக்கத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அளவை குறித்து ஒரே ஒரு செய்தி, அதாவது இந்த அளவை இயலிலே, அதாவது தர்க்கத்துறையிலே தமிழர்கள் பண்டை காலம் தொட்டே சிறந்த பயிற்சி பெற்றவர்களாக இருந்து வந்திருக்கின்றார்கள் என்பதற்கு சங்க இலக்கியத்திலே நாம் ஒரு சான்றினை காண முடியும். அதாவது பல சான்றுகள் இருக்கலாம், இப்பொழுது அடியருக்கு நினைவு கூறுவது ஒரு சான்று. மலைபடுகடாம் என்பது ஒரு இலக்கியம், அது சங்க இலக்கியத்திலே 10 பாட்டு வரிசையிலே இறுதியாக வருவது மலைபடுகடாம். அந்த மலைபடுகடாம் என்ற அந்த 10 பாட்டு இலக்கியத்திலே ஒரு இடத்திலே, மேதி என்ன கல்விறங்கு இயவின் வாதிகை அன்ன கவை கதிர் என்று வருகின்றது. மேதி என்றால் அது எருமை மாட்டை குறிக்கும். அதாவது கற்கள் ஆங்காங்கு கிடக்கின்றன, அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கு? எருமை மாடுகள் படுத்து கிடப்பது போல இருக்கின்றன. அப்படி அந்த கற்கள் அப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து கிடக்கின்ற போது அந்த கற்களின் இடுக்கின் வழியே ஒரு பயிர் கதிர்கள் தோன்றுகின்றன, வெளியே தோன்றுகின்றன. அந்த கதிர்கள் ரெட்டித்து விளங்குகின்ற கதிர்கள், ரெண்டு கதிர்கள் அப்படி ரெட்டித்த கதிர்கள் வெளியே அப்படி வளைந்து தோன்றுகின்றன, நீண்டு வளைந்து. அந்த பாறை இடுக்குகளின் வழியே அப்படி ரெட்டித்த பயிர்கதிர்கள் அப்படி நீண்டு வளைந்து தோன்றுவது எப்படி இருக்கின்றன என்றால், வாதம் செய்பவனுடைய அந்த இணைந்த விரல்களை ஒத்து உள்ளது. வாதம் செய்பவன் அப்படி ரெண்டு விரல்களை நீட்டி இந்த மாதிரி தன்னுடைய கருத்தை எடுத்து வாதம் செய்வது ஒரு வழக்கம் இல்லைங்களா? ஆக அந்த பாறை இடுக்களின் வழியே நீண்டு கொண்டிருக்கின்ற அந்த கதிர்கள் அப்படி வாதியினுடைய அந்த கை விரல்கள் போல விளங்குகின்றன என்று ஆசிரியர் அந்த கதிர்களுக்கு ஓமை கூறும்போது, வாதியினுடைய கை விரல்கள், வாதம் என்பது தர்க்கத்திலே தர்க்கசாஸ்திரத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து. ஆக வாதி என்றே அங்கு அந்த பெயரையே பயன்படுத்தி உள்ளார் மலைபடுகடாம் ஆசிரியர். மேதி என்ன கல்விரங்கு இயவின் வாதி கையன்ன கவைக்கதிர். இதற்கு நச்சினார்க்கினியர் உரை எழுதுவார், எருமை கிடந்தார் போன்ற கல் பெருத்த வழியிடத்திலே தருக்கம் கூறுகின்றவன் கையிடத்து இணைந்த விரல்களை ஒத்த இரட்டித்த கதிர்கள் என்று நச்சினார்க்கினியர் உரை எழுதுவார். ஆக பத்து பாட்டிலே உள்ள பத்து நூல்களுக்குமே நச்சினார்க்கினியர் உரை எழுதியிருக்கின்றார். அதுல இந்த மலைபிடு கிராமம் இந்த இடத்துல அவர் எழுதுகின்றார். ஆகவே மேதி அன்ன என்று தொடங்கக்கூடிய அந்த அடியை குறித்துக் கொண்டால் நீங்கள் அந்த அது நீண்ட ஆசிரியப்பாவாக வரும், அதுல நீங்கள் கவனித்து பார்த்துக் கொள்ளலாம். ஆக இப்படி அளவை குறித்து அந்த செய்தி புரிந்து கொண்டோம். ஆக நூல் முதலிய பொருளை சொல்லக்கூடிய அந்த அருமையான பாடல் ஏழாம் பாடலை பார்த்தோம். அடுத்து எட்டாம் பாடல், கேட்போரும் பயனும் கூறுவது. இந்த சைவ சித்தாந்தத்தை கேட்டற்குரியார் யார் என்று சொன்னார், ஞானாசிரியிடத்திலே தீக்கை பெறுவதற்குரியவர்கள். இப்போ நாமெல்லாம் இதை சிந்திக்கின்றோம். இது என்னவென்றால் நம்முடைய சமயத்தின் மேன்மையை அறிந்து அதை மேன்மேலும் நன்றாக கடைபிடித்து ஒழுகும் பொருட்டு அந்த நோக்கிலே நாம் சிந்திக்கின்றோம். அப்படி இதை சிந்தித்து இந்த நெறியிலே நாம் முன்னேறி செல்ல செல்ல சரியை கிரிய யோகம் என்று முன்னேறி செல்லும் பொழுது நாம் சரியை கிரிய யோகங்களை நல்ல முறையிலே செய்துவிட்டோம் என்று எம்பெருமான் திருவுள்ளம் பற்றினாரே என்றால், அவர் ஞான குருவாக மானுடச் சட்டை தாங்கி சகலான்மாவாகி நம்மை ஆட்கொள்ள எழுந்தருள்வார். அருளந்தி சிவாச்சாரியருக்கு மெய்கண்டாராக எழுந்தருளியது போல நம்மையும் ஆட்கொள்ள குருவாக எழுந்தருள்வார். அப்பொழுது அவர் சைவ சித்தாந்த ஞானத்தை அனுபவத்திலே நமக்கு உணர்த்துவார். ஆக அந்த அனுபவ முறையிலே பெறுவதற்குரியவரை இங்கே சொல்கின்றார். சிவபெருமானே மானுடச் சட்டை தாங்கி ஞானாசிரியராக வந்து தீக்கைகளை செய்து இந்த சைவ சித்தாந்த சாத்திரத்தை உபதேசிக்கின்றார். அப்பவும் அப்போ அது எல்லாமே அனுபவத்தில் உணரப்படுகின்றது. உணர்ந்து முத்திங்கும் போது அந்த முத்தி அனுபவத்தையே கொடுத்து விடுகின்றார். ஆகையினாலே அந்த நிலையிலே வைத்து கேட்டற்குரியவரும் பெறக்கூடிய பயனாகிய முத்தியையும் இங்கே இந்த பாடலிலே சொல்கின்றார். மூவகை ஆறுயிர் வர்க்கம் மலத்தார் கண்ம மூல மலத்தார் மூன்றும் உடையார் அன்றே தீவகமாம் என உருவாய் வந்து நாதன் திருநோக்கால் பரிசத்தால் திகழும் வாக்கால் பாவனையால் மிகுநூலால் யோக பண்பால் பரவி வரும் ஔத்திரியால் பாசநாசம் மேவ அருள் உதவும் ஔத்திரி இரண்டு திறனாம் வியன் கிரியை ஞானம் என விளம்புமாறே. மூவகை ஆறுயிர் வர்க்கம் என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். அதாவது நிறைவான ஆன்ம வர்க்கமானது மூன்று வகையாக விளங்குகின்றது. உயிர் அதே ஆறு உயிர் என்றார். ஆறுதல் என்றால் நிறைதல், உயிர்கள் நிறைவுடையவை. ஆணவ மறைப்பினால்தான் அந்த நிறைவு வெளிப்படாமல் அவை கிடக்கின்றன. மற்றபடி உயிர்களும் வியாபக பொருள்தான். அது சிறுவர்களை சாரும் பொழுதுதான் அந்த வியாபகம் ஆணவ மூலம் நீங்கப்பட்டு வியாபகம் வெளிப்படும். இந்த ஆறு உயிர்கள் எல்லாம் மூன்று வகையாக உள்ளன. நீங்கள் சித்தாந்த வகுப்பிலே பயின்றிருப்பீர்கள். விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர். விஞ்ஞானகலர் ஆணவம் என்னும் ஒரு மலம் மட்டுமே உடையவர்கள். பிரளயாகலர் ஆணவம் கண்மம் என்னும் இருமலங்கள் உடையவர். சகலர் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களும் உடையவர்கள். அதை இங்கே குறிப்பிடுகின்றார். மூவகை ஆறுயிர் வர்க்கம், ஆ உயிர் வர்க்கம் மூன்று வகையாக உள்ளது. மலத்தார், மலம்னு மட்டும் சொன்னா அது ஆணவ மலத்தை தான் குறிக்கும். மலத்தார் என்றால் ஆணவ மலம் மட்டும் உடையவர்கள் விஞ்ஞானகலர் குறிப்பிடப்படுகின்றனர். கண்ம மூலமலத்தார், கண்மமலமும் மூலமலமாகிய ஆணவமலமும். ஆக கண்ம மூலமலத்தார் என்று சொல்கின்றார். அப்ப கண்மத்துக்கும் மூலமாக உள்ளது ஆணவம் தான் என்பது பெறப்படுகின்றது. கண்மமலமும் மூலமலமாகிய ஆணவமலமும் உடையவர்கள். இவர்கள் இருமலமுடைய பிரளயாகலர். மூன்றும் உடையார், ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களும் உடையவர்கள். அன்றே, இந்த அன்றே என்பதை அசை சொல் என்று கொள்வதுண்டு. ஆனால் மாபாடியத்திலே சுவாமிகள் உயிர்கள் இவ்வாறு மூன்று வகையாக விளங்குதல் இடையிலே நிகழ்ந்ததா அல்லது அனாதியே உண்டா, அதாவது சகலான்மாக்கள் மும்மணம் உடையவர்கள் அவர்கள் மாயாமலம் ஒன்று நீங்கப்பட்டு பிரளயாகலராக உயர்ந்து அப்புறம் கண்மமலம் நீங்கப்பட்டு விஞ்ஞானகலராக உயர்ந்து இப்படி இடையிலே வந்ததுதான் இந்த மூன்று வகை, மற்றபடி அனாதியில எல்லாம் மும்மலமுடையவர்கள் தான் என்று அப்படி கொள்வதா, அல்லது அனாதியே ஒருமலமுடையோர் இருமலமுடையோர் மும்மலமுடையோர் என்று மூன்று வகையினராக ஆன்மாக்கள் இருந்தார்கள் என்று கொள்வதா என்று ஒரு ஐயம் எழும் இல்லைங்களா. அப்ப மாவாடித்துல சுவாமிகள் சொல்கின்றார்கள், ஆன்மாக்கள் இவ்வாறு மூவகைப்பட்டு விளங்குதல் அனாதி என்று சொல்கின்றார்கள். அனாதியே உண்டு, மும்மலமுடைய சகலர், இருமலமுடைய பிரளயாகலர், ஒருமலமுடைய விஞ்ஞானகலர் என்ற இந்த பாகுபாடு அனாதியே உண்டு. அதற்கு பிரமாணம் இந்த பகுதி தான் காட்டுறாங்க. இங்க அன்றே என்று சொன்னதை அனாதியே என்று பொருள் கொள்வார்கள் நம்ம சிவஞான சுவாமிகள். மலத்தார் கண்ம மூல மலத்தார் மூன்றும் உடையார் அன்றே, அன்றே அனாதியே, அனாதியே ஆறுயிர் வர்க்கம் மூவகையாக இப்படி உள்ளது. அதுக்கப்புறம் இந்த மூவகை ஆன்மாக்களுள் சகல ஆன்மாவை எவ்வாறு வந்து சுவாமி ஆட்கொள்கின்றார், ஆட்கொண்டு இந்த சைவ சித்தாந்த அனுபவத்தை, சைவ சித்தாந்தத்திலே கூறக்கூடிய முத்திய அனுபவத்தை உணர்த்தி அருள்கின்றார், சகல ஆன்மாக்களை எவ்வாறு ஆட்கொள்கின்றார் என்று சொன்னால், தீவகமாம் என உருவாய் வந்து, தீவகமாம் என உருவாய் வந்து. தீவகம் என்பது என்னவென்றால் அது பார்வை விலங்கு என்று பொருள் சொல்வார்கள். பார்வை விலங்கு என்று சொல்லும்போது வேடர்கள் பிற விலங்குகளை பிடிப்பதற்காக, மான்களை பிடிப்பதற்காக ஒரு மானை அவர்கள் பயிற்சி பண்ணி வைத்திருப்பார்கள். ஆக அப்படி வைத்திருக்கின்ற விலங்கினை தீவக விலங்கு என்பார்கள். ஆகவே தீவகம் என்பது பார்வை விலங்கு என்று சொல்லப்படும். அதுபோல மானுட பிறவியிலே இருக்கின்ற சகலான்மாக்களை ஆட்கொள்வதற்காக சிவபெருமானும் மானுடச் சட்டை தாங்கி குரு வடிவில் எழுந்தருள்வார். அந்த மானுடச் சட்டை தாங்குதல் தான், அதுதான் பார்வை விலங்கு என்ப, அது பார்வை விலங்கை உவமையாக சொல்லுவது அதற்காகத்தான். ஆனா பாருங்க, அந்த அளவுக்கு தான் அந்த உவமையை நம்ம கொள்ள முடியும். வேடர்கள் பார்வை விலங்கின் மூலமாக பிற விலங்குகளை வேட்டையாடுவார்கள், அழித்து விடுவார்கள். ஆனா இங்க அந்த பார்வை விலங்காகிய தீவகம் போல வந்து என்ன செய்கின்றார், நம்மை வேடர்களிடமிருந்து காக்கின்றார். ஐம்புலிகளாகிய வேடர்களிடமிருந்து என்ன மானுட சட்டை தாங்கி அவர் என்ன உபதேசம் பண்ணுகின்றார், ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினை உணர்த்த விட்டு, இந்த ஐம்புல வேடர்களின் சவகாசத்தை விட்டு என்று சொல்கின்றார். ஆகையினாலே ஐம்புல வேடர்கள் வந்து காப்பதற்காக அந்த வேடர்கள் பயன்படுத்துகின்ற அந்த தீபகம் போல இவர் மானுட சட்டை தாங்கி வருகின்றார். அதுல பாருங்க, மானுட சட்டை தாங்கின்னு சொல்வதுதான் மரபு, மானுட திருமேனி தாங்கின்னு சொல்வது மரபு இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ அந்த உடல் இருக்க, அந்த உடல் வந்து சுவாமிக்கு உடலாக அமையவில்லை. இந்த உடல்ல இருக்கிற அந்த முத்தான்மா இருக்கின்றதே, அந்த முத்தான்மாவை தனக்கு திருமேனியாக கொள்கின்றார் இல்லையா. ஆக அந்த முத்தான்மாவை தனக்கு திருமேனியாக கொள்கின்றார். அப்ப ஆன்மாவிற்கு திருமேனி ஆகிட்டா ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய மேனி என்ன, அவருக்கு சட்டை ஆகின்றது, உடலுக்கு மேல இருக்கிற சட்டை. ஆன்மா அவருக்கு திருமேனி, அப்ப ஆன்மாவோடு இணைந்திருக்கின்ற உடல் அவருக்கு சட்டை ஆகின்றது. ஆகவே மானுட சட்டை தாங்கி என்று சொல்வது மரபு. ஆகவே தீவகமாம் என உருவாய் வந்து நாதன் திருநோக்கால் பரிசத்தால் திகழும் வாக்கால் பாவனையால் மிகுநூலால் யோகப்பண்பால் பரவி வரும் ஔத்திரியால். இதெல்லாம் தீக்கை வகைகள், தீக்கை வகைகள். ஆகமங்களிலே தீக்ஷா என்ற பெயர் இடம்பெற்றுள்ளது. அதை அந்த இக்ஷா ரெண்டும் இணைந்து இக்ஷான் வரும், க்ஷான் வரும், அது தீக்ஷா என்று வரும். அதை தீக்ஷை என்றும் எழுதலாம், தீட்சை என்றும் எழுதுவதுண்டு, தீக்கை என்றும் சொல்வதுண்டு. ஆக தமிழ் விளக்கு பற்றி எழுதும் பொழுது அதை தீக்கை என்று நாம் எழுத வேண்டியுள்ளது. அதனாலதான் சிவஞான சுவாமிகள் இந்த தமிழ் விளக்கு பற்றி எழுதுவதனாலே தம்முடைய உரைகளிலும் மற்ற நூல்களிலும் தீக்கை என்று குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் சிவஞான சித்தியாருக்கு சிவசமவாத பரமாக ஒரு ஆசிரியர் உரை எழுதிவிட்டார், ஒரு உரையாசிரியர். அவருக்கு உண்மையை உணர்த்த வேண்டி மறுப்பு சுவாமிகள் எழுதும் பொழுது அந்த மறுப்பிலே அந்த உரையாசிரியர் வடமொழி பயிற்சியே மிகுதியாக உடையவர், தமிழ் பயிற்சி அவருக்கு குறைவு. அப்போ இந்த மாதிரி சொற்களை தமிழ்படு தமிழுக்கு ஏற்றபடி

என்று எழுகின்றார்கள். ஆகவே தீக்ஷா என்பதுதான் ஆகமங்களில் உள்ள அந்த ஒரிஜினலான வடமொழி பதம் தீக்ஷா. இந்த ஆகாரத்துல முடிவதை தமிழ்ல வழங்கும் போது ஐகார முடிவு வச்சு வழங்குவது ஒரு வழக்கு. கருணா இது வடமொழி சொல், தமிழ்ல அது ஐகாரம் முடிகிற மாதிரி கருணைன்னு சொல்லுவோம். தயா வடமொழி சொல், தாயு சிறந்த தயாவான தத்துவனே, தமிழ்ல ஐகாரத்துல முடிகிற மாதிரி தயை சொல்லுவோம். அதே மாதிரி தீக்ஷா அது தீக்ஷை, அது இன்னும் தமிழுக்கு ஏற்ப தீக்கை என்று வழங்குகின்றது. ஆகையினாலே திருநோக்கம் ஞானாசிரியர், அதாவது மானுட சட்டை தாங்கி எழுந்துள்ளிருக்கின்ற சிவபெருமான் அவர் சீடனை திரு நோக்குகின்றார் என்று சொன்னால் அந்த பார்த்தலே ஒரு தீட்சை, அது திருநோக்கம் எனப்படும். அதை நயன தீக்கை என்பார்கள், சக்ஷு தீட்சை என்றும் சொல்வார்கள். சக்ஷு என்பது கண், நயன தீக்கை. பரிசத்தால் இது பரிசதீக்கை, குருவானவர் தம்முடைய திருக்கரத்தை சீடனுடைய தலையிலே வைத்து அருள் செய்வார். அதை ஹஸ்த மத்தக சம்யோகம் என்பார்கள். மத்தகம் அந்த தலையினுடைய மேல்பகுதி, அதுல ஹஸ்தத்தை வைக்கின்றார். ஹஸ்தம் என்பது கை, அந்த திருக்கரத்தை வைக்கின்றார், சம்யோகம் அதோடு சேர்க்கின்றார். ஹஸ்தமத்தக சம்யோகம் சொல்வார்கள். பரிசதீக்கை அது நிகழும் வாக்கால், வாசக தீக்கை என்று சொல்லப்படும். அது ஐந்து எழுத்து மந்திரத்தை உபதேசிப்பார். பாவனையால் சீடனாகிய அந்த ஆன்மா பாசச்சார்பு நீங்கி தூயவனாக விளங்க வேண்டும் என்று பாவித்தல். சீடனே செய்வது சிவோகம் பாவனை, சீடனே செய்யணும். முதலில் குருவும் பாவிப்பார், இந்த சீடன் மலம் தீர்ந்து புனிதனாக வேண்டும் என்று குருவே பாவிப்பார், அது பாவனை தீட்சை. அப்புறம் மிகு நூலால், மிகு நூல் என்பது சித்தாந்த சாத்திரங்களை உபதேசித்தருள்தல். திருவாத ஊரடிகள் புராணம் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு திருப்பரந்துறையிலே குருந்தமலத்தடியிலே எம்பெருமான் பரமாச்சாரியராக எழுந்தருளி மணிவாசக பெருமானுக்கு இந்த தீக்கைகளை எல்லாம் செய்தருளி சைவ சித்தாந்த சாத்திர உபதேசமும் செய்தருள்வார். அப்போ அந்த சைவ சித்தாந்த கருத்துக்கள் எல்லாம் வரும் அந்த புராணத்துல பார்க்கலாம். அதான் மிகு நூலால், மிகு நூலால் என்று சொல்லும் பொழுது நூல்களுக்கெல்லாம் தலையாய நூல் சிவாகமம், ஆகவே மிகு நூல் என்று சொன்னார். ஆக தேவர்களுக்கும் அது கிட்டாது, சிவாகமம் வந்து அடியார்களுக்கு தான் கிட்டும். அதான் உற்றுளவு பிணி உலகத்து எழுமை வைத்தார், உயிர் வைத்தார், உயிர் செல்லும் கதிகள் வைத்தார், மற்ற அமரர் கணம் வைத்தார், அமரர் காணா மறை வைத்தார், அமரரும் காணாத ஒரு மறையை அருள் செய்திருக்கின்றார் பெருமான்னு திருத்தாண்டகத்தில் அப்பர் பெருமான் குறிப்பிடுகின்றார். இந்த அமரரும் காணாத மறை சிவாகமங்கள், அது சிவநெறி ஒழுகின்ற பக்குவ ஆன்மாக்களுக்கு தான் சிவாகம உபதேசம் கிடைக்கும் இல்லைங்களா. ஆகவே நான் சொன்னேன், அதான் மிகு நூலால் சாத்திரதீக்க யோக பண்பால், இது சிவயோக நெறியிலே சீடனை பயிற்றுவித்தல், சீடனை சிவயோக நெறியிலே பயிற்றுவித்தல், சிவோகம் பாவனை செய்ய செய்து சிவயோக நிலையிலே ஏகனாக ஏகநாதல் என்ற ஒரு நிலையினை சீடன் எட்டுமாறு பயிற்றுவித்தல் யோக தீட்சை. யோக பண்பால் பரவி வரும் ஔத்திரியால் ஔத்திரி தீட்சை, ஔத்திரி தீட்சை தான் தலையாய தீட்சை. இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த நயன தீட்சை, பரிச தீட்சை, வாசக தீட்சை இதெல்லாம் ஔத்திரி தீட்சைக்கு அங்கமாக செய்யப்படுவன. ஔத்திரி என்பது சௌத்ரி என்று வடமொழியில் வழங்கப்படும், அதைத்தான் தமிழ்ல ஔத்திரி என்று எழுதுகின்றோம். ஹோமத்தோடு கூடியது என்று அதற்கு பொருள் சொல்லியிருக்கின்றார்கள் சிவஞான சுவாமிகள், சிவஞான சித்தியார் உரையிலே சொல்லியிருக்கின்றார்கள். சிவஞான சித்தியார் எட்டாம் சூத்திரத்திலே ஒரு பாடலிலே ஔத்திரி இரு திறனாம் என்று வரும், அந்த பாடலினுடைய விசேட உரையிலே சொல்லியிருக்கின்றார்கள். ஔத்திரி என்பது ஹோமத்துடன் கூடியது, ஹோமத்துடன் செய்யப்படுவது, ஹோமத்துடன் செய்யப்படும் தீட்சை ஔத்திரி. இந்த ஔத்திரி தீட்சை இரு வகைப்படும், என்னன்னா அந்த ஹோமத்தை எல்லாம் புறத்தே நிகழ்வித்து செய்தால் அது கிரியாவதி, அவற்றையெல்லாம் மனதிலேயே கருதி கொண்டு செய்தால் அது ஞானவதி. அந்த ஹோம குண்டங்களை எல்லாம் வெளியே ஏற்படுத்தி அதிலே நெருப்பு வளர்த்து உரிய கிரியைகளை எல்லாம் செய்தோமேயானால் அது கிரியாவதி. உள்ளத்திலேயே அவற்றையெல்லாம் பாவித்துக் கொண்டு உள்ளத்துக்குள்ளே செய்யும் போது அது ஞானவதி எனப்படும். வதி என்பது உடையது என்று பொருள்படும் என்று வடமொழி வல்லுநர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே கிரியாவதி என்றால் கிரியையை உடையது, ஞானவதி என்றால் ஞானத்தை உடையது என்று பொருள் சொல்கின்றார்கள்.

0: பரவி வரும் அவுத்திரியால். இது எல்லாம் எதற்காக, இத்தனை வகையான தீக்கைகளும் எதற்காக பண்ணுகின்றார்? பாசநாசம் மேவ அருள் உதவும். பாசநாசம் மேவ என்றால் பாசமானது தீர்ந்து பாசமானது கெட்டு திருவருள் ஆன்மாவிடத்திலே பெருகும் பொருட்டு இந்த தீக்கைகளை எல்லாம் குருநாதராக வந்து பெருமான் அருளி செய்கின்றார். அவுத்திரி இரண்டு திறனாம். கடைசியாக சொல்லப்பட்ட அவுத்திரி தீக்கை இருவகை. வியன் கிரியை, வியன் என்பது ஓர் உரிச்சொல், அது பெரிய என்று பொருள்படும். வியன் என்பது பெரிய, பெரிய கிரியை என்றும் ஞானம், ஞானம் என்றும் ஞானம் எனவும் விளம்புமாறு என்றும் சொல்லப்படுகின்றது. மேலான கிரியாவதி ஞானவதி என சொல்லும்படியான இரண்டு வகைகள் ஆகும். ஆக இவ்வாறு இந்த பாடலிலே சைவ சித்தாந்த ஞானத்தை பெறுவதற்கு உரியவர்கள் யார் என்று சொன்னால், ஞானாசிரியனாகிய சிவபெருமானிடத்திலே இந்த தீக்கைகளை எல்லாம் பெறுவதற்கு உரியவர்கள் அவர்கள்தான். இந்த தீக்கைகளிலே ஒன்றாக திகழக்கூடிய சாத்திர தீக்கை என்ற முறைப்படி இந்த சைவ சித்தாந்த ஞானத்தை பெறுவதற்கு உரியவர்கள் என்று சொல்கின்றார்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம்.

எல்லாம் அல்ல. அன்னை காந்திமதி அம்பாள் உடனுறை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, திரு கைலாய பரம்பரை தர்மபுர குரு முதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, இப்பொழுது 27வது பட்டமாக எழுந்தருளி ஞானக்கோயில் ஏந்தி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீல ஸ்ரீ மாசலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, சைவத்தினுடைய தொன்மையான நூல்களையும் உண்மையை பேசுகின்ற நல்ல நூல்களையும் எல்லாரும் அறிந்து உயிரல் வேண்டும் என்பதற்காக அதுவும் தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தன்னை இணைத்து கொண்டவர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருப்பவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடலுக்குள்ளே எப்படி பயனுள்ள அழகிய பொருள்கள் எல்லாம் ஒளிந்து மறைந்து கிடக்கிறதோ, இதே போல நம்முடைய சைவமாகிய அந்த பெருங்கடலிலே எண்ணற்ற ஞான நூல்கள் இருக்கிறது. அந்த கடலுக்குள் இருக்கின்ற அரிய பொருள்களை எல்லாம் அந்த பயிற்சி பெற்றவர்கள் முத்துக்குளித்தல் முதலானவைகளை செய்து அந்த அரிய பொருள்களை மக்களுக்கு பயனடையும்படியாக கொண்டு வந்து கொடுப்பதைப் போல, நம் சைவத்தின் கண்ணே இருக்கின்ற அந்த ஞான கருவூலத்தில் இருக்கின்ற பொக்கிஷங்களை எல்லாம் ஞானாசிரியன்மார்கள் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பித்து நமக்கு பெரும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்பொருட்டு கொடுத்திருக்கின்ற அந்த நூல்களையெல்லாம் நாம் அதை அவசியம் கற்றல் வேண்டும். அதுதான் இந்த பிறப்பினது ஒரு நோக்கம் ஆகும். இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கொடை மொழி. அந்த மொழியினை எடுத்துக்கொண்டால் தமிழுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. சேக்கடார் பெருமான் ஞானம் அளந்த மேன்மை தெய்வத்தமிழ் என்று குறிப்பிடுகிறார். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரை நாயனார் அங்கே திரு நெறிய தமிழ் என்று குறிப்பிட்டு காட்டுவார். திரு நெறிய தமிழ் என்றால் முக்திக்கு வழிகாட்டுகின்ற தெய்வ மொழி என்று பொருள்படும். அங்கே தமிழினுடைய பெருமை எங்கே உயர்த்தி சொல்லப்படுகிறது என சொன்னார், மணிவாசகர் யார் என்பதை திருவாரூரர் புராணத்திலே கடவுள் மாமன் குறிப்பிட்டு காட்டுகிறார். எப்படி பெருமானுடைய திருமேனி அழகானது கண்ணாடி பிம்பத்திலிருந்து வெளிப்பட்டு ஆலால சுந்தரர் என்று வெளிப்பட்டதோ, பெருமானுடைய அழகு வடிவமெல்லாம் ஆலால சுந்தரராக வெளிப்பட்டதோ, அதே போல நம்முடைய பரம்பொருளின் திருமேனிக்குள் இருக்கின்ற அந்த தமிழே மாணிக்க வாசகமாக வெளிப்பட்டது, மாணிக்க வாசகனாக வெளிப்பட்டது என்று அழகாக நம்முடைய கடவுள் மாமுனிவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். மண்டிலுரை தாண்டவத்தோன் செந்தமிழில் வந்த சிவஞான அமுது உண்டார் அந்தமில் அருட்கடல். எனவே இறைவன் திருமேனிக்குள் இருக்கின்ற தமிழின் வடிவம்தான் மணிவாசக சுவாமிகளாக வெளிப்பட்டது. அப்பேற்பட்ட பெருமையுடைய இந்த தமிழுக்கு கிடைக்கின்ற ஞான பொக்கிஷங்களிலே ஒரு 6 நூல்களை நாம் கசடர கற்றல் வேண்டும் என்று ஒற்றவர்களுடைய உமாபதி சிவாச்சாரியார் குறிப்பிட்டு காட்டுவார். எந்த 6 நூல்களை சைவன் கசடர கற்க வேண்டும் எனில், வள்ளுவன்னூல், அன்ப திருவாசகம், தொல்காப்பியமே, தெள்ளு பரிமேலழகன் செய்த உரை,

0: ஆக திருக்குறள், திருவாசகம், தொல்காப்பியம், திருக்குறளுக்கு பரமேரழகன் செய்த உரைநூல், திருத்தொண்டர் புராணம், சிவஞான சித்தியார், இந்த நூல்களை நாம் படித்தல் வேண்டும் என்பதை உமாவிஸ்வாச்சாரியார் நமக்கு வலியுறுத்துகின்றார். அதை கவனிக்க வேண்டிய ஒன்று, வள்ளுவன்னூல் என்பதையும் குறிப்பிட்டு தெள்ளு பரிமேலழகன் செய்த உரை அப்படிங்கிறார். எனவே இந்த திருக்குறளை பரிமேலழகர் உரையை வைத்து சிந்திப்பது மிகவும் ஒரு சிறப்பு. அந்த திருக்குறளினுடைய பெரிய பெருமை என்னவென்று சொன்னால், திருக்குறளானது இம்மைக்கும் பயன்படும், அம்மைக்கும் நம்மை செலுத்தும். ஆகையினாலேதான் அந்த திருக்குறள் என்பதையும் பரிமேலழகர் உரை இரண்டையுமே உமாவிஸ்வாச்சாரியர் வைத்தவர். அந்த திருக்குறளிலே நாம் வருகின்ற செய்திகளை எல்லாம் உணர்ந்தால் நிச்சயமாக மனம் பக்குவப்பட்டு சைவத்திறம் அடைவர். அதில் வரக்கூடிய அருமையான குறட்பா ஒன்று, வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்டவர். நாம் இறைவனிடம் வேண்டி பெற வேண்டியது பிறவாமல் இருக்கின்ற அந்த முத்தி பேருதான் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். இதற்கு பரிமேலழகர் உரை சொல்கிறார், வேண்டுங்கால் பிறவாமை வேண்டும் என்பதற்கு பொருள், பிறப்பு துன்பம் ஆதலால் அதை அறிந்தவன் ஒன்றை வேண்டில் பிறவாமையை வேண்டும். எனவே பிறப்பு இறப்பு துன்பத்தை அறிந்தவன் பிறவாமையை வேண்டுவான். அந்த பிறப்பு இறப்பு துன்பம் என்பது நூல்களால் தான் அறிய வரும். ஆகையினாலே அந்த பிறப்பு இறப்பு துன்பத்தை அறிந்தவன் தான் பிறவாமையை வேண்டுவான். தாகம் என்று ஒன்று இழுத்தால்தான் நீரை நாடுவான். இதே போலதான் பிறவி துன்பம் என்பதை உணர்ந்தவன் தான் முத்தியை நாடுவான். ஆகையினாலே இந்த முத்தி என்பது பிறவி துன்பத்தை உணர்ந்தவர்களால் விரும்பப்படுவது. மற்ற பொருள்களை எல்லாம் வேண்டினால் அது பிறப்புக்கு வித்தாகவிடும் என்று பரமேலழகர் இன்னும் குறிப்பிடுகிறார். சிற்றின்பம் கருதி ஒரு பொருளை அவாவின், அது பிறப்பினும் வித்தாய் பின்னும் முடிவில்லாத துன்பத்தையே விளைத்தருகின்றார். ஆகையினாலே அந்த பிறவாமைதான் வேண்டும் என்பதை வலியுறுத்த இன்னொரு கருத்தையும் அங்கே பரமேலழகர் ஸ்தாபிக்கிறார். ஆகையினாலே நாமெல்லாம் விரும்ப வேண்டியது உலகிலே சிவப்பேறு. இந்த சிவப்பேறு ஒன்றுதான் நாம் விரும்பி அடைய வேண்டிய பொருள். நம்முடைய மானுட பிறவியினுடைய நோக்கமே இந்த வீடு வேற்றை ஏந்துவது. கோனேரியப்ப நாவலர் உபதேச காண்டம் என்று ஒன்று செய்திருக்கிறார். கந்தபுராண நூல்களினுடைய ஒரு தொடர்ச்சி. கந்தபுராணத்தை 6 காண்டங்களாக கச்சியப்ப சிவாச்சாரியார் செய்தார். 7வது காண்டமாகிய உபதேச காண்டம் என்பதை கோனேரியப்ப நாவலர் செய்திருந்தார். அந்த கோனேரியப்ப நாவலர் அந்த நூலிலே நமக்கு உணர்த்துகிறார், வேட்டூரில் சிவபதமே வேட்டூர. நீ எதையேனும் விரும்புகிறாய் என சொன்னால் அது சிவபதத்தையே விரும்பு. வேட்டூரில் சிவபதமே வேட்டூர, விரும்பி கேட்டூரில் சிவபுராணமே கேட்டுற. விரும்பி கேட்டுற சிவபுராணமே கேட்டுற. சிவபுராணம் என்பதை உபலக்கணமாக கொண்டு ஏனைய நூல்களும் என்று எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். ஏனைய நூல்கள் எது? வேதம், ஆகமம், தோத்திரம், சாத்திரம், புராணம், இதிகாசம், இவைகளையெல்லாம் நாம் விரும்பி கேட்டல் வேண்டும். ஏன் நம்பொருட்டு அது தரப்பட்டுள்ளது. வேட்டூரில் சிவபதவியே வேட்டுர, விரும்பி கேட்டூரில் சிவபுராணமே கேட்டுர. வினை கொண்டு ஆட்டும் மன்பதை ஈறு கண்டு அந்தகன் தூதன் வீட்டும் முன்னரே சிவகதி விருப்புற வேண்டும். எனவே யமதூதர்கள் வந்து நம்மை பற்றுவதற்கு முன்பாக நாம் வீடு வேற்றை நாம் பெறுவதற்கு நம்மை தகுதி பக்குவப்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த நெறியைத்தான் நம்முடைய அருளாளர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். 11வது திருமறையிலே பட்டினத்தடிகள் அழகான ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறார். நான் நால்வகை படைகளையும் கொண்டு இந்த மண்ணினை ஆள்வதை விட மெய்யான தொண்டர்களுக்கு ஏவல் செய்து தொண்டு செய்து பிச்சை எடுப்பதே மேல்கிறார். அப்ப நான் அரசாழ்வதை விட மெய்யடியார்களுக்கு தொண்டு செய்து பிச்சை எடுப்பது மேல் அப்படிங்கிறார். அப்ப என்ன பொருள் அரசாழ்வது என சொல்லக்கூடியது? அது மறுபிறப்புக்கு வித்து விட்டு விடும். ஆகையினாலே தான் ஐயடிகள் காடவர்க்கோ அந்த அரச பதவியை துறந்து தலங்கள்தோறும் சென்று நம்முடைய பெருமானை தரிசிக்க சென்றார். சேரமான் பெருமானுக்கு அரச பதவி கிடைத்தவுடனே தயங்கினார். அதற்கு பின்பு இறைவனிடம் ஒரு வரத்தை கேட்டு அதன்படி நின்றார். இதே போன்று மூர்த்தி நாயனார் தனக்கு பதவி கிடைத்த அரச பதவி கிடைத்தவுடன் மூன்று பொருள்களையே தனக்கு அரசுக்கு உரிய அணிகலனாக வைத்து ஆண்டார். உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு மடியே. ஆகையினாலே அவர்களெல்லாம் அரசபோகத்தை எல்லாம் வெறுத்து ஒதுக்கி சிவபதத்தையே விரும்பினார்கள். ஆகையினாலே அடியார்களாகிய நாமெல்லாம் அடைய வேண்டியது செல்வம் அந்த அருட்செல்வத்தை ஒன்றுதான். அந்த அருட்செல்வம் சிவனிடம் இருக்கிறது. அந்த அருட்செல்வமாகிய ஞானத்தை சிவனிடம் இருந்து பெறுவதற்கு நமக்கு வழிவகுத்து நம்மை நெறிவெடுத்தவர்கள் குருமூர்த்திகள் தான். நாம சென்று அந்த அருட்செல்வத்தை பெற இயலாது. அதற்கு உரிய பக்குவம் நமக்கு இல்லை, தெரியவும் தெரியாது. ஆகையினாலே தான் ஒரு குருமூர்த்தியினுடைய ஒரு சகாயத்தை வைத்துத்தான் பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குருவில்லாதவன் தான் கற்ற கல்வி எல்லாம் ஆப்பிலா சகடு போல அழியும் என்றேன்னார் விவேகசிந்தாமணி ஆசிரியர். ஆப்பில்லா சகடு, ஒரு வண்டியிலே ஆப்பு இல்லை என்றால் அது புறப்பட்ட பொழுது முதலில் போவது போல் தான் தெரியும். சிறிது தூரம் சென்ற பின்பு அந்த வண்டி கீழே விழுந்து அதில் இருந்தவனை கீழே தள்ளி ஒரு பெரும் துன்பத்தை சேதத்தை ஏற்படுத்தி விடும் அவனுக்கு. ஆகையினாலே ஒரு குரு என சொல்லக்கூடியவர் வண்டிக்கு இருக்கின்ற அச்சாணி போன்றவர். ஞானமாகி அந்த வண்டி செல்ல வேண்டும் என சொன்னால் அச்சாணி ஆகிய குரு அங்கே அவசியமாக தேவைப்படுகிறது என்று விவேக சிந்தாமணியில் அங்கே சொல்லப்பட்டிருந்தார். பள்ளி குழந்தைகளுக்கும் வேண்டிய ஞான செல்வங்களை கொடுக்கின்ற பொழுதும் அவ்வை பிராட்டி இதே கருத்தை சொல்லி காட்டுகிறார். இந்த சைவத்தினுடைய பாலபாடத்திலே இருக்கிறது. அரே அவ்வை பிராட்டினுடைய வாக்கு எதுவெல்லாம் பயனற்றதாம் மாடுகிறான் வாழ்வு. இந்த உலகிலே வாழணும்னா பொருள் வேணும், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. மதியிலான் வாணிபம், வாணிபம் செய்வதற்கு சிறிதேனும் அறிவு ஒரு யுக்தி இருத்தல் வேண்டும். மாடிலான் வாழும் மணியிலான் வாணிபம் நல் நாடுகிலான் செங்கோ நடத்துவதும் கொடும் கூடும் குருவிலாவித்தை கூடும் குருவிலாவித்தை குணமிலா பெண்டில் விருந்தில்லா வீடும் விழல். இவைகளெல்லாம் பயனற்றது. ஆக குருவில்லா வித்தையானது பயனில்லை என்று அங்கே அழகாக சொல்லிக்காட்ட. ஆகையினாலே தான் எல்லோரும் குருவை நாடினார்கள். அந்த குரு என்ன செய்கின்றார்? அழகாக மூன்றாவது திருப்பாடலிலே நாம் சிந்தித்தோம். திருவடியை வைத்து அவருக்கு அப்படியே ஞானத்தை தூண்டி விடுகிறார். அந்த ஆன்மாவினுடைய ஞானத்தை தூண்டி விடுகிறார். ஆகையினாலே குருவினது திருவடி திருவடியை சூட்டுவது என சொல்லக்கூடியது, அந்த திருவடி தீட்சை என சொல்லக்கூடியது உயர்ந்த ஒரு சிவப்பெயரு. இதை உயிருக்கு உள்ள மயக்கத்தை தீர்ப்பது குருவினது திருவடி என்ற காரணத்தினாலே தான். அதற்கு ஏங்கியதாகவும் அந்த ஏக்கத்தின் காரணத்தினாலே சதா குருவினது திருவடியை நினைத்ததாகவும் தாய்மான சுவாமிகள் அந்த நினைப்பின் எதிரொலியாக கனவிலே வந்து எனக்கு குருவாக வந்து இறைவன் திருவடியை சூட்டினான் என்று சொல்லிக்காட்டுகிறார். கனவிலே எப்பொழுது கொண்டு வருவதென்றால் அதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணம் நினைவிலே உள்ள சில பிரதிபலிப்புகள் கனவாகவும் வரும். அதன்படிதான் தாய்மான சுவாமிகள் திருவடியையே நினைந்திருந்த காரணத்தினாலே அவருக்கு கனவிலே வந்து திருவடியை சூட்டியதாக தாய்மான சுவாமிகள் குறிப்பிடுகிறார். மால் வைத்த சிந்தை மயக்கு அற என் சென்னிமிஷை கால் வைக்கவும் கனவு கண்டேன் பராபரமே. ஆகையினாலே இறைவனானவன் ஒரு குருவடிவாக வந்து திருவடியை எனக்கு சூட்டி என் ஆன்மாவை பொருந்தி இருக்கின்ற அந்த மயக்கத்தை தீர்த்தருளினான் என்று அங்கே அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறான். ஆகையினாலே உயிருக்கு பாச நீக்கவும் சிவப்பேரும் கிடைப்பதற்கும் அந்த குருவே காரணம் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த குருவினை சிவமாக வைத்து பாவித்தல் வேண்டும். அந்த வகையிலே நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் நம்முடைய குருமூர்த்தியாகிய கமலை ஞான பிரகாஷர் அவரை எப்படி தோத்தரிக்கிறார் என்பதை பார்க்க, இங்கே குரு என்று சொல்லுவது ஞான குரு, வித்யா குரு, கிரியா குரு, சாதக குரு, ஞானக குரு என்று நான்கு வகைப்படும். இதில் வித்யா குரு தான் மேலான ஒரு குரு. அந்த குரு என சொல்லக்கூடியவர் தந்தைக்கு சமானம் என்று சொல்லப்படுகிறது. குருமூர்த்திகள் எல்லாம் தன்னுடைய மாணாக்கர்களை மகனே என்றும் சீடர்கள் எல்லாம் தம்முடைய குருவினை தந்தையே என்றும் கூறுகின்ற மரபு உண்டு. இதை உண்மை விளக்கத்திலும் இன்னும் பல சாஸ்திர நூல்களிலும் இந்த உண்மையை நாம் காணலாம். ஆகையினாலே அந்த குருவினை தந்தையாகவும் தனக்கு தயா செய்த அந்த பெருமானாகவும் வைத்து தோத்திரம் செய்வதல் வேண்டும். அந்த வகையிலே நான்காவது திருப்பாடலிலே நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் நன்றாக வந்து அருள் செய்ய, எப்படி அருள் செய்கிறார் என்பதை இதிலே நல்ல சொல்லாட்சியோடு நல்ல நயத்தோடு சைவ சித்தாந்த கருத்தோடு சேர்ந்து அங்கே நமக்கு ஒரு தோத்திரத்தை வைக்கிறார். எப்பொழுதுமே இறைவனானவன் ஆன்மாவிலே இருக்கிறான், ஆனால் இந்த ஆன்மா சிவத்தை அறியாது, ஆனால் உள்ளுக்குள் இருந்து குருவாக இருந்து உணர்த்தி கொண்டே இருக்கிறான். விஞ்ஞானகரர் என சொல்லக்கூடிய ஒருமலம் உடையவர்களுக்கு உள்ளிருந்து உணர்த்துகிறார். இருமலமுடைய பிரளயாவலருக்கு அங்கே அவர் கண் முன்பாக முன்னே நின்று முன்னிலையாக நின்று மான் மழு சதுர்புஜம் நீலகண்டம் ஏந்தி குருவாக வந்து அருள்படுகிறார். சகலவர்க்க ஆன்மாக்களாகிய நமக்கு ஒரு மானுடைய சக்தியை தாங்கி குருவாக வந்து அருள்புரிகிறார். சகலவர்க்க ஆன்மாக்களுக்கு மானுடைய சக்தியை தாங்கி வந்து அருள்புரிகிறதைத்தான் இந்த நான்காவது திருப்பாடலிலே அழகான ஒரு செய்தியாக சொல்லப்படுகிறது. மானுடைய சக்தியை தாங்கி குருவாக வருவது யார்? அதுவரை உள்ளிருந்து உணர்த்திய சிவமே, அந்த உள்ளிருந்து உணர்த்திய அந்த அருளே, அந்த உள்ளிருந்து உணர்த்திய அருள் அழகாக மானுட செட்டை தாங்கி வந்து அருள் புரிவதை இன்று சொல்லி காட்டுகிறார். நான்காவது திருப்பாடல். அரிய அயர்க்கும் முன்னாள் அடிமுடியும் காணா பெரியவனே வந்து பிறந்து துரியம் பெருக்கின்றான் ஞான பிரகாசனாகி இருக்கின்றான் ஆரூரில் என்று. அதாவது உள்ளின்று உணர்த்திய முதல்வனே குருமூர்த்தியாக வருகின்றான் என்பது இந்த பாடலின் பொருளாகும். இந்த பாடலுடைய பொழிப்புரை முன்னாளில் பிரம்ம விஷ்ணுக்களாலும் அறிய முடிய ஒன்றாக அந்த பெரியோனாகி அந்த பரம்பொருள் அவனே இன்று இந்த நிலவுலன்கண் தோன்றி ஞான பிரகாசன் என்ற அருட்குறவனன் ஆய் திருநாமம் கொண்டு திருவாரூரில் இருக்கிறான். இருந்து உயிர்களுக்கு ஞான அனுபூதியினை மிதுவிக்கின்றான். இதுதான் இந்த சோபோசாரத்தினுடைய இந்த நான்காம் திருப்பாடலுடைய ஒரு பொருளாகும். பெரியவனே வந்து பிறந்து என்று சொல்லி காட்டுகிறார். பெரியவன் என்றால் பெருமை உடையவன் என்று ஒரு பொருளே வரும். பெரிய புராணம் என்றால் செயற்கரிய செய்கை செய்தவர் பெரியான், பெருமைக்கு உடையவர்கள் பெரிய. ஆகையினாலே தான் 63 நாயன்மார்கள் 9 சுவையடியார்கள் உள்ள அவர்களது சரிதத்தை சொல்வது பெரியர் புராணம் பெரிய புராணம் ஆகின்றது. எனவே பெரியர் என்பது பெருமையை உடையவன். எதற்காக பெருமை உடையவன்? உயிர்கள் மேல் கொண்ட கருணையினால் அவனே வலிய வருகிறான். உதவுவதிலே கேடாமல் உதவுவது முதன்மை தன்மை. கேட்டு உதவுவது மத்தியமத்தன்மை, கேட்டும் உதவாதது அகமத்தன்மை என்று நம்முடைய நூல்கள் பகுத்து சொல்றோம். இந்த கேளாமலே உதவுகின்ற அந்த தயாகுணம் இருக்கிறதே, அதுதான் இறை குணம் என்று நம்முடைய ஆண்டோடு குறிப்பிடுவார்கள். ஆகையினாலே தான் நம்முடைய கமல ஞான பிரகாசனை சொல்லுகின்ற பொழுது, பெரியவனே வந்து பிறந்து, பெரியவனே வந்து பிறந்து என்று சொல்லி காட்டுகிறார். அப்ப வந்து பிறந்து என்றால் பிறவாத தன்மையுடைய, பிறவாய் ஆக்கையுடைய அந்த பெரியோன், தொல்காப்பியத்தில் இருக்கிற அந்த பெரியோன் என்ற சொல்லாட்சி அப்படியே வந்து, எனவே பிறவாய் ஆக்கையுடைய அந்த பெரியோன் எப்படி அவனே வந்தான், தானே விரும்பி வந்தான். எனவே அவர் வந்து பிறந்து என சொல்லுகின்ற பொழுது, அது வருகின்ற பொழுதே எப்படி வந்திருக்கிறார், பிறந்த பொழுதே ஞான செல்வராய் சாமுசித்தராக அழகாக வந்து செல்கிறார். ஆக அவர்கள் எல்லாம் முத்திப்பேர் அடைந்து சிவத்தோடு ஒன்றிருந்து சிவானந்த இன்பம் துய்ப்பதற்கு தகுதி எல்லா பக்கமும் இருந்தாலும் கூட அவர்கள் அங்கே செல்லாது இறைவனது ஆணையினால் இந்த பூ உலகத்திற்கு வருகிறார்கள். அந்த வந்து பிறந்து, வந்து என்பது இறைவன் ஆணையினால் வந்து. எப்பொழுதுமே இந்த சாமு சித்தர்கள் என சொல்லக்கூடியவர்களும் நல்ல பக்குவர்களும் 63 ஆயன்மார் முதலானவர்களும் இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள். நாம் இந்த பூமியிலே வந்தது நம்முடைய கண்ம விசேஷத்தின் காரணத்தினாலே, அந்த கணக்கின்படி பிரம்மனால் நாம் இங்கே அனுப்பப்பட்டிருக்கின்றோம். அது இறைவனது ஆணையின்படி பிரம்மன் நம்மை அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த சாமு சித்தர்கள் என சொல்லக்கூடியவர் இறைவனால் அனுப்பப்படுபவர்கள். இதை தடுத்தாட்கொண்ட புராணத்திலே, நம்முடைய பெரிய புராணத்திலே தடுத்தாட்கொண்ட புராண பகுதியிலே சேக்கலார் சொல்லி காட்டுவார். சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்த்து இந்த பெருமான் கூறுகிறார், நம் ஆணையினால் மண்ணில் வந்து பிறந்தனேன்பார். என்னுடைய ஆணையால் தான் வந்திருக்கிறேன். ஏன், இந்த உயிரில் பொருட்டு. ஆகையினாலேதான் பெரியவனே வந்து பிறந்து என்று சொல்லி காட்டுகிறார். எனவே அவர்கள் பேரானந்த இன்பத்தை தூக்கின்ற அந்த வீட்டை அடையாது இந்த உலகிற்கு வருகிறார்கள் என சொன்னால், அப்ப எவ்வளவு பெரிய கருணை உள்ளம். அதனால தான் பெரியர் என்ற ஒரு வார்த்தையினாலே அங்கே சொல்லி காட்டினார். இப்படி குருமூர்த்திகள் எல்லாம் இறைவனது ஆணையின் வண்ணம் இந்த பூமியிலே மானுடர்களாக வந்து பிறப்பார்கள். வந்து என்ன செய்கிறார்கள், துரியம் பெருக்கினான் என்றார். எதற்காக வருகிறார், அந்த ஞான அனுபவத்தினை உயிர்களுக்கு மிகுவிக்கும்படியாக செய்கின்றார், முதிர்ந்த நிட்டை கூடும்படியாக செய்கிறார் என சொல்லுகின்றார். எனவே இப்படி இறைவனே உயிர்கள் பொருட்டு அங்கே பக்குவ ஆன்மாக்கள் சாமு சித்தர்களை நமக்கு இங்கே அனுப்பி வைக்கின்றார். இதே செய்தியை நம்முடைய கொற்றமுடி உமாபதி சிவாச்சாரியர் போற்றி பகருடையிலேயே சொல்லி காட்டுகிறார். என்றும் இரவாத இன்பத்து எமையிருத்த, அவர்கள் வருவதனுடைய நோக்கம் என்ன, இறைவி துன்பத்திலே பட்டு உழலுகின்ற ஆன்மாக்களை எல்லாம் விடுவித்து நிறந்த இன்பத்தை தூக்கி செய்வதற்காக. என்றும் பிறவாத இன்பத்து எமையிருத்த வேண்டி பிறவா முதல்வன், அவர்கள் யாரு, பிறவாயாக்க பெரியவன் தான் அந்த பெருமான். பிறவா முதல்வன் பிறந்து, பிறந்து மானுடர்களுக்காக இறைவன் ஆணையினால் வந்து நரவாரும் தாருலாவும் உயர்த்து சம்பந்த நாதன் என்று பேரிலாத நாதன் ஓர் பேர் முனைந்து. எப்பொழுதுமே சிவஞானத்தன்மை எழுதியவர்களுக்கு பெயர் ஜாதி குலம் பிறப்பு என்பது அப்படியே போய்விடும். ஆகையினாலே இவர்கள் பேரிலாதன், ஊரிலான் பேரிலான் குணம் புரியலான். ஆனால் எடுத்த மானுட சக்திக்கு ஏற்ப ஒரு பெயரை வைத்துக் கொண்டுள்ளார். தாருலாம் உயர்த்து சம்பந்தநாதன் என்று பேரிலாநாதன், தாருலாம் உயர்த்து அப்படிங்கிறார். குருமூர்த்திகள் மாலை அணிந்திருப்பார்கள். என்ன மூர்த்தி, எந்த மாலையை குருமூர்த்திகள் அணிந்திருப்பார்கள் என்றால், அழகாக செங்கழு நீர் மாலையை அணிந்திருப்பார்கள். குருமூர்த்திக்கு அடையாளம் செங்கழு நீர் மாலை. செங்கழு நீர் மாலையை சேர்க்கடார் அணிந்திருப்பதாக திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரமல்லி அவர்கள் சேர்க்கடார் பிள்ளைத்தமிழிலேயே குறிப்பிட்டு காட்டுகிறார். இதே போன்று திருவாதவூரர் புராணத்திலே குருவாக வந்த நம்முடைய பெருமான் செங்கழு நீர் மாலை அணிந்திருப்பதாக அங்கே பேசப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தாருளாம் உயர்த்து சம்பந்தநாதன் என்று பேரிலானாதன் ஓர் பேர் குனைந்து வந்தான் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். இதே செய்தியை நம்முடைய கொற்றங்குடி உமாவுடைய சிவாச்சாரியார் அங்கு நெஞ்சுவிடு தொகுதியிலும் சொல்லி காட்டுகிறார். எப்படி சம்பந்தநாதன் என்று பேரிலான் ஓர் பேர் குனைந்து பாரோரம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்தொழுகி. அதான் ரொம்ப முக்கியம். மாண்டு சட்டை தாங்கியதற்கு ஏற்ப அவர் நம்மை போலவே உண்டு உடுத்தி அலைவார்கள். எனவே நம்மை போலவே அவர்கள் உண்டு உடுத்தி அலைந்தாலும் அவர்களெல்லாம் நம்மை போன்றவர்கள் அல்ல. இந்த இடத்தில்தான் சைவத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பொதுநீக்கு தமை நினைய வல்லார்க்கு என்றும் அருந்துணைய என்று அப்பசாமிகள் குறிப்பிடுவார். எல்லாவற்றையும் ஒன்று போல் நினைக்க கூடாது. ஆகையினாலே தான் அவரை குருவாக பாவித்து நம்முடைய குருஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் இத்தனை உண்மைகளை சொல்லி காட்டுகிறார். எனவே வந்து பிறந்து என்கின்ற சொல்லாட்சி ஆன்மாக்கள் பொருட்டு இறைவன் ஆணையினால் வந்து பிறந்து என்று சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அங்கே அருமையான சொல்லப்படுகிறது, மானுட வடிவாக. சில இடங்களிலே ஞானாசிரியர்மார்களை எல்லாம் நான் குறிப்பிட்டபடி சாதி குலம் பரப்பெல்லாம் கலன்றவர்கள் என்றாலும் நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அங்கே நம்முடைய சொல்லுகின்ற பொழுது அழகாக கார்காத்த வேளாளர் அந்த திருக்குளத்திலே வந்து அவதரித்தார் என்று சரித்திரம் இருக்கிறது. அப்ப சாதி குலத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் சொல்லுகின்ற பொழுது குருமூர்த்திகளுடைய சரித்திரத்திலே அந்த குலம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு மதுரை காஞ்சி என்று சொல்லக்கூடிய நூலிலே விளக்கம் இருக்கிறது. ஒருவருடைய பெருமை அவருடைய பிறந்த மண் பிறந்த குலத்தை வைத்து மேலும் தெரிந்து அதை அனுபவிப்பார். ஆகையினாலே ஒரு பெருமை மிக்க ஒருவரை நாம் அனுபவிக்க வேண்டும் என சொன்னால் அவரது பிறந்த ஊர் பிறந்த குலம் இதையெல்லாம் வைத்து நாம் சரித்திரம் சொல்ல வேண்டும் என்று விதி இருக்கிறது. ஆகையினாலே அந்த பெருமான் மானுட சட்டை தாங்கி வருகிறார். அப்படி மானுட சட்டை தாங்கி வருவதனுடைய காரணம் என்ன என்பதை பார்ப்போம். இந்த மானுட சட்டை தாங்கி வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், முதலிலே கடலிலே இருக்கின்ற நீரிலே நம் உணவுக்கு வேண்டிய உப்பு இருக்கிறது. அந்த கடலிலே நமக்கு வேண்டிய உணவுக்கு வேண்டிய உப்பு இருந்தாலும் அந்த கடல் நீரை நாம் நேராக உப்புக்காக பயன்படுத்த இயலாது. அப்போ அந்த கடல் நீரிலே இருந்து ஸ்படிக வடிவிலே உப்புக்கள் என்பது ஒன்று வந்தால்தான், ஒரு ஸ்படிக வடிவிலே ஒன்று வந்துதான் அது உணவுப் பொருளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதே போன்றுதான் ஆன்மாக்களுக்கு சிவம் குருவாக வந்தால் அன்றி இந்த ஆன்மாவுக்கு ஆன்மலாபம் கிட்டாது.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: சிவாய நமக. சைவம் டா தாஜின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நினைக்கவரும் எனக்கு நீதான், மனக்கவரை நிற்கின்ற தென்மதுரை நிர்மலனே, உலகமாக்கின்ற துக்கநாதன் நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவருக்கும் நினைவா போற்றி, ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. அரணாருடைய அற்புதமான ஆடல்கள், அந்த ஆடல்கள் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கிலேயே அமைந்த ஒன்றாக இருக்கிறது. அந்த பெருமானுடைய ஆடல்கள் என்றும் உலகத்திலே நீடு சிறக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டார். ஞானம் என் புகழே ஆக வேண்டும், ஆழவாயில் உரைகின்ற பெருமானே என்று அவருடைய குறிக்கோள் அதுதான். ஞானசம்பந்தருடைய அவதாரத்தினுடைய குறிக்கோள், எத்தனையோ தலங்களில் போய் அவர் பாடினாலும் கூட இந்த ஆழவாயிலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய புகழ் ஒரு இடத்துல வரையறுத்துக் கொள்கிறார். எல்லா இடங்களையும் கடந்து இருக்கக்கூடிய பெருமான் ஆழவாயில மன்னி நின்று மன்னிய சிவன் என்றே அவர் சொல்கிறார். சிறுமுக பாசத்துல தங்கத்தமிழுக்கு ஒரு பாட்டு கொடுத்தார், சைவத்தமிழுக்கும் ஒரு பாட்டு கொடுத்தார், ரெண்டும் திருவிளையாட பாடத்துல இடம்பெற்றிருக்கிறது. அந்த சைவத்தமிழில ஆழவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதது மாற்றம் என்று பேசுவார். அந்த மன்னுதல் என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு ஆழவாயில் மேவிய சிவபெருமானே உன்னுடைய புகழ் எங்கும் நிறைவதாக, யாண்டும் விளங்குவதாக என்று 1700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணிலே நின்று பாடிய பாட்டு இன்றைக்கும் சித்தியாக இருக்கிறது. அந்த பெருமான் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக அளவுபடாத திருவிளையாடலை செய்தாலும் கூட 64 என்று அமைத்து பரஞ்சோதி முனிவர் காட்டுகிறார். அதனாலே பேர் இதன் மேல் நமக்கு உண்டோ என்று எண்ணத்தக்கதாகிய அந்த பெருமானுடைய புகழை நாம் நினைக்கிறோம். அது ஆடல் ஏற்றினான் கூடல் ஆழவாய் என்பது. அதை நாம் என்ன செய்ய முடியும், பாடித்தான் நாடி வாழ வேண்டும். நாடினால் என்ன நன்னெறி ஆகுமே என்றார். கோடி மாதவங்கள் செய்து குந்தினார் தம்மை எல்லாம் வீடவே சக்கரத்தால் எரிந்து தேடிமா செய்த கோயில் திருமேச்சரத்தை நாடி வாழ்மே நன்னறியாகும் வந்தே தேடிமா செய்த கோயில் திருமேச்சரத்தை நாடி வாழ் நெஞ்சமே நன்னறியாகும் வந்தே என்று நல்ல வழி என்று சொன்னால் நாடுதல், நாடி தேடி காணக்கூடிய ஒன்று அது சுலபமாக பாடி பெறலாம் என்று கண்டவர் நம்முடைய பெரியவர்கள். நாட்டம் என்று அக நிலையிலேயும் உடநிலையிலேயும் நாம் நாட்டத்தை வைக்கலாம். அகநிலையிலே ஆடுவதற்குரிய ஆட்டம் ஒன்று இருக்கிறது, அது இருதயஸ்தானத்திலே இருக்கிறது. அந்த இருதயஸ்தானத்தில் இருந்து சிதாகாச பெருவெளி என்று சொல்லக்கூடிய அந்த தானத்தில் இருந்து அறிவுக்கு அறிவாக நின்று ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஆட்டத்தை மதுரையிலே இருவர் பொருட்டாக செய்து காட்டினார். அந்த பதஞ்சலி முனிவர் வியாக்கரபாதர் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் பெரிய தவம் செய்தார்கள். ஆனாலே தை மாசத்திலே பூஜ நாளிலே பகல் நேரத்திலே வந்து அவர்களுக்காக கிள்ளையம்படி பதிலே ஆடி காட்டினார். அந்த ஆட்டத்தை மதுரையிலும் ஆட வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்ட போது அவர்கள் உண்பதற்காக திருமண விருந்து உண்பதற்காக பெருமான் தானே ஆடி காட்டினார். அந்த ஆட்டத்தை பலகாலம் தரிசித்து தரிசித்து கலைகள் ஆயவல்லவன் கைலாயத்து உச்சி உள்ளே இருக்கிற பெருமான் நிலைமையை சொல்லு தவம் ஏன் செய்தாய், என்னையா நீ தவம் செய்கிற, கைலாய நன்மலையில் இருக்கக்கூடிய பெருமான் என்னுடைய தலைமையிலும் என்னுடைய உள்ளத்திலும் தங்குவதற்கு நீ என்ன தவம் செய்தா என்று கேட்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தவம் செய்கிறவர்கள்தான் கலை அறிவு மிக்கவர்களாக இருக்க முடியும். 64 கலைகள் அந்த 64 கலைகளிலே 63 கலைகளிலே தேர்ச்சி பெற்றான ஒரு அரசன். பதவியில இருக்கிறவர்கள், உயரிய செல்வாக்கை உடையவர்கள் கலைகளிலே தேர்ச்சி பெறுவது என்பது மிக அருகிய ஒன்று. இந்த பாண்டியன் ராஜசேகரன் என்று சொல்லக்கூடியவன் மதுரையில இந்த கலையறிவு உடையவனாக இருக்கிற, 63 கலையறிவு உடையவனாக இருக்கிற, அப்படி அவனுடைய ஆட்சியில் ஏன் 64வது கலையும் கற்றுக்கொள்ளக் கூடாதா என்று கேள்வி கேட்கிற போது, பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிற பரத கலை, இறைவன் செய்து கொண்டிருக்கிற ஒரு செயலை நாமும் மேற்கொள்ளக் கூடாது என்று நினைக்கிற ஒரு எண்ணம். அதனால அந்த பரதக்கலை தவிர பாக்கி எல்லா கலைகளிலும் வல்லவனாக இருக்கிற, இது நிறைவாகிய நெஞ்சத்திலே இருந்த ஒரு நிலை. அதை குறையாக காணுகிறவர்களும் உலகத்தில் இருப்பார்கள். சோழ நாட்டில இருந்து ஒரு புலவன் வந்தான், வாயி புலவன். அது சொல்லி வாசல்ல இருந்து புலவர்கள் எல்லாம் வாசல்ல இருந்து அது ஒரு பெருமை. யானை, குதிரை, ஒட்டக, வீர வெட்டி கொடி, சின்னங்கள், வாத்தியங்கள், அடார வாசல்ல நகரா மண்டபம் வருது. திருமல் நாயக்கர் காலம் காட்டுவதற்காக நகரா மண்டபம் என்று ஒன்று வைத்தார். காலையில 5 மணிக்கும் மாலையில 5 மணிக்கும் நகர அழிப்பு. 10 வகையான வாத்தியங்கள் வாசிக்கக்கூடிய இடம் தான் 10 தூண் தெருவா இருக்குப்பா. அதெல்லாம் அரசருடைய வள்ளலருடைய கோயில் முன்னே ஒலிக்கக்கூடிய பல்வேறு சின்னங்கள்ல ஒன்று. அங்க புலவர்கள் நின்று பல்வேறு காலையிலே பாடுவார், மாலையில் பாடுவார், நண்பகலிலே பாடுவார், இரவிலே பாடுவார். இப்படி பாடுவார பகுத்து வைத்திருக்கிறார்கள். காலங்கள் தோறும் பல்வேறு வகையான கவி புனைந்து பாடி கழிப்பிக்கின்ற வாழ்க்கை, அவர்களை எல்லாம் போற்றி இருக்கக்கூடிய பிரபலமான தன்மை அரசர்களுக்கு பேரரசர்களுக்கு இருந்தது. அந்த மாதிரி கரிகால் பெருவளத்தானுடைய அவையிலே இருக்கக்கூடிய புலவன் வருகிற, அந்த கரிகால் பெருவளத்தான் எப்படி ஆனைக்காவில் அண்ணலை அவன் அபயமாக வாழ்கின்றவன். வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வாதடை, வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு.

நீங்களும் பாடலாம், நான் பாடுறத விட நீங்க தான் சேர்ந்து பாடினா எனக்கு ரொம்ப பெரிய ஒண்ணு அற்புதம் இல்ல, ஒண்ணு கிடையாது, பாடலாம் முயற்சி பண்ண விருப்பம் இருந்தா எல்லாம் பாடலாம். வாணிக்காவில் வெண்மதி சொல்லி பாருங்களேன், வாணிக்காவில் வெண்மதி, ஏன் வாணிக்காவில் வெண்மதி மல்கு புல்கி வாசடை எல்லாம் பாடலாம். சுஜி நல்ல சுத்தமா இருக்குல்ல, வாணிக்காவில் வெண்மதி மல்கு புல்கி வாசடை

ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நான் பாடுறது ஒண்ணு பெருசில்லை, நீங்க பாடணும். எல்லாரும் ஆடி பாடி அண்ணாமலை கைதோட ஓடி போகும் மேலை துணைகளை. வைணவத்துல ஆடல் வச்சிட்டு இருக்காங்க, கைவட்டில பாடல் வச்சிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு கூலியை கொடுத்து அவங்கள ஆடவும் பாடவும் செஞ்சு பார்த்துட்டு கட்டிருக்காங்க. நம்ம சமயம் சொல்றாங்க, இன்னிசையில் நச்சையில்னா 3 மணி நேரம் சொல்லலாம். இந்த மாதிரி பயிற்சி தனியா கொடுக்க வேண்டாம், இருக்கிற இருக்கிறவர்களுக்குள்ள இருக்கு. அத இனங்கண்டு காட்டி பெருக்குனா இதுதான் பரகவனனுக்கு என்ன சிவலோகம் காட்டுறது, நமக்கே சிவலோகம் காட்டிட்டு காமிப்போம். உங்களுக்கே ஆனந்தமா இருக்கு இல்லையா? பைரவின்னு ஒரு ராகம், ரொம்ப கஷ்டமான ராகம். பண்ணுது அம்மா சிதம்பர வழியம்மா, பண்ணு என்னம்மா இது கௌசிகம்னு பண்ணு. பண் வல்லார்கள் எல்லாம் வந்துருக்குறாங்க. பைரவி அம்மா அவங்க அவங்க தாயார் ரொம்ப நல்லா பாடுவாங்க, தொட்டில் போட்டு ஆடினவங்க. அதான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு, மரபு வழியா நிறைய இருக்கு. அதை நம்ம பெருக்கிக் கொள்றதுக்கு ஒரு அமைப்பு, இதெல்லாம் திருவுருளாலே நடக்கணும் எல்லாம். அப்போ அந்த ஆணைக்காவல் அண்ணலாக அபயமாக வாழ்கிறவன் கரிகாலன், அதுக்காக சொல்லணும். ஏதாவது பாட்டி சொல்லணும் இல்லையா? சந்தர்ப்பத்தில் அங்கே அவைக்கால புலவன் வந்தான், இந்த புலவர்கள் போற்றினாலும் போற்றுவார்கள், தூற்றினாலும் தூற்றுவார்கள். அப்ப நினைச்சக்கூடாது, ஒன்றைய மாற்றி சொன்னாலும் சொல்லுவார்கள். இவன் வந்தான் என்ன சொன்னா, இல்லாததை சொல்றதுதான் உலகத்துல வழக்கம், இருக்கிறத பாராட்டினா நல்லா இருக்கும் இல்லையா? சொன்னா உங்கள்ட்ட எங்க ராஜாவுக்கு 64 கலையும் தெரியும், உங்களுக்கு 1 கலை தெரியாது. சொன்னா தான் இந்த மானம் வரும். வளர்ச்சி வரணும்னா, உயர்ச்சி வரணும்னா, சுட்டி காட்டுகிற சுட்டி காட்டுனா வேகம் வரும். இல்லனா என்னத்தை யார் அனுபவிக்க போறாங்க? யார் அனுபவிக்க போறாங்க? ஒரு சாரு கேட்டு பாடினார், நமக்கு பாட தெரிஞ்சிருக்கணும். கேட்டா அந்த என்ன ஜீவனான பிரியத்துக்கு தெரியும். ஒரு ஜாக்கு பாடினா எப்படி இருக்குன்னு தெரியணும். ஒரு ஆரம்பி பண்ணா எப்படி இருக்குன்னு தெரியணும். இதெல்லாம் வீடுகள்ல சரளமா பழகி கொண்டிருக்கிற செய்திகளை எல்லாம் இழந்து போயிட்டோம். நம்முடைய இசை, நம்முடைய நாட்டியம், ஒரு கோலக்கலை எடுத்துக்கொள்ளுங்களேன், எத்தனை அற்புதமான மன வளர்ச்சியையும் மன மகிழ்ச்சியும் தரக்கூடியது. அது இந்த பூ கட்டுறது இத்தனை அற்புதம். என்னையா விட்டு வச்சிருக்கிறாங்க வீட்டு கலைகள் எல்லாம், உலக கலைகள் அத்தனையும் வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. ஆடவர் ஒன்றும் பெரிதில்ல, பெண்கள் பயிற்சியில பறந்து விடுறானே இயல்பாகவே வரும். அவன் சொன்னா நீ பரதநாட்டியம் உனக்கு தெரியாதுன்னு சொன்னா அவனுக்கு வேணுங்கிற பரிசு எல்லாம் கொடுத்த பிறகு இந்த மானம் வந்துட்டு இந்த ராஜசேகரனுக்கு. அதுல வல்ல புலவரை எல்லாம் கூப்பிட்டான். நிறைய வழக்கம், ஏழைகள் வந்து கலைகள் கற்றுக்கொள்வது குருவுக்கு பணிவடை செய்து கற்றுக்கொள்வார்கள். குருவனுடைய திருவடியை பற்றி நின்று அவருடைய பாங்கறிந்து உபயசாமி நாதையர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்லாம எங்க போய் சொல்லாம இருக்கிறது. உபயசாமி நாதையர் போய் மாநிலத்தில் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கற்றுக்கொள்ள வேணும்னு போனாரு. எதிர்பாராம இந்த கோபாலகிருஷ்ண பாரதியார் பாட்டுட்டார், அவரு அவங்க தாத்தாவோட சீசர். அப்பா நீ பாட்டு வந்து கற்றுக்கிறாரு. இவர் போய் சொன்னாரு, இவன் நம்ம பிள்ளையாண்டா வந்து என்கிட்ட சங்கீதம் கத்துக்கிறாங்க. அவரு கோபம் இருக்கு, மகாத்மா ஒண்ணு தமிழ் படிச்சா படி, இல்லைன்னா சங்கீதம் படி, ரெண்டுலையும் போட்டு குழப்பிச்சாரு. கோபம் பிடிச்சாரு, கோபத்தை மாற்றுறதுக்காக நாள்தோறும் கொல்லப்பட்டமா போவாரு மகாவிஷ்ணம் பிள்ளை. அந்த அரும்புகளை எல்லாம் பார்த்து மகிழ்வாராம் காலங்காட்டால. இதை கவிழ்ச்சிட்டு இருக்காரு முட்டிச்சாரு. உபயசாமி அதை கவிழ்ச்சிட்டே இருந்து முதல் நாள் முட்டா இருந்தது எது அரும்பு நிலையில மலர போகுதுங்கிறது பார்த்து வட்டிக்கிட்டு பின்னரே போய் ஐயா இங்க பாருங்க, இங்க ஒரு முட்டு இருக்கு, இங்க ஒரு அரும்பு இருக்குன்னா அப்படின்னு பார்த்தாராம். அதான் தன்னுடைய விருப்பத்தை அறிந்த ஒரு மாணவன் இந்த ஒண்ணு ஆளுன ஒண்ணு இன்னைக்கு பாடம் படிக்க வேண்டாரு. இப்படி கலைகளை கற்றுக்கொள்வது எளிய நிலையிலும் கற்றுக்கொள்ளலாம், மிகப்பெரிய நிலையிலும் கற்றுக்கொள்ளலாம். கலை கற்றுக்கொள்வதற்கு ஒண்ணு அளவு கிடையாது, வயசு கிடையாது, எதுவும் கிடையாது. நிறைய பொருள்களை வெறுக்குமாறு எடுத்து வீசி ராஜசேகர பாண்டியன் கலை வல்லாரை கூப்பிட்டு, பரதநாட்டியம் வல்லாரை கூப்பிட்டு கலைகள் கற்றுக்கொண்டான். பரதம்னா என்ன? சிவபெருமான் நந்தியம்பெருமானுக்கு சொல்லி நந்தியம்பெருமான் பரத முனிவருக்கு சொன்னதுன்னு கதை. எல்லாம் முனிவர்கள் தேவர்களிடலிருந்து வந்தாங்கன்னா நமக்கு சிறப்பா இருக்கும். மனிதர்களிடம்தான் தேவர்களுக்கு முனிவர்களுக்கு தெய்வத்திட்ட போகணுமே தவிர அங்கிருந்து இங்க வர்றதுங்கிறது. இது போய் உன்னலாவும் மிம்மி மிகு திருவாரூரின் நம்முடைய போடுற இந்த இங்க பாடின பாட்டு இங்க வரைக்கும் போகணும்.
அந்த அருள் வலைகள் இருந்து கொண்டிருக்க அது மறுபடியும் திருப்பி வரும், இந்த சுழற்சி முறையில வரும். இவன் நிறைய பாவ ராக தாளம் உடையதுனாலே பரதம். பாவமும் ராகமும் தாளமும், தாளத்திலையும் ஒரு பாவம் இருக்கும். டைமிங் தாளத்தை பத்தி சொல்லுகிற போது, செந்தல் வடிவும் சிவனார் வடிவும் மந்தல் வடிவும் மதன் வடிவும் இதெல்லாம் கண்டால் தாளம் காணலாமா? தாள மேத முதுகொண்ட தசாமூர்த்தி பிள்ளைகளுடைய குழுபூஜை நாள் இன்னைக்கு துப்பாக்கியில தாளம் போட்டு பெரிய மகாமேதையா வந்தார். காவல்காரலா இருந்தவர் வாசல்ல, புதுக்கோட்டை மகாராஜா வாசல்ல காவல்காரலா இருந்தவர். சும்மா நேரம் போகாம தட்டுன தட்டு பெரிய தாள மேதையா இருந்தது. இந்த தாளம் தான் நம்மை வந்து இந்த உலகத்துல துடிப்புடையவர்களாக வைத்தது. உயிர் துடிப்புன்னு சொன்னாங்களே, இதுதான் வச்சு பாருங்க, இந்த இடத்துல வாக்கி பாருங்க, இந்த இடத்துல வச்சு பாருங்க, ரொம்ப நுட்பமான சவுண்ட் கிடைக்கும். இது ஓட்டு ஓடிச்சுன்னா சார் ரொம்ப செக்கப் பண்ணுங்க சார், கொஞ்சம் இறக்கத்துக்கு மாத்திரை போடுங்க சார், பிபி ஏறிடு சார், ரொம்ப குறைஞ்சிருச்சு சார். இதெல்லாம் என்னன்னா, இந்த மூச்சை பிடிக்கிற வழி தெரிஞ்சதுன்னா அந்த டைமிங்க கண்ட்ரோல் பண்ணலாம், எவ்வளவு வினாடியில் எவ்வளவு அடிக்கலாம்ட்டு. இந்த முத முதல்ல இந்த துடிப்பு இருக்குமானாத்தான் கருவிலே உயிர் வந்து பொதிந்ததா கர்ப்பகிரியை திருமூலர் சொல்றாரு. அது அசைவு இல்லைன்னா, அசைவு இல்லாத போது இசை கிடையாது. அசைத்து இசைதல் யாப்பு, அசைத்து இசை இசைக்கப்படுவது. அதனால முதல்ல டைமிங் தாளம், அதனால தான் ஆடலை முதல்ல வச்சு பேசுறதுக்கு முன்னாடி ஆடுனா அபிநயம் பண்ணா இப்படின்னா இப்படின்னா இப்படின்னா எல்லா சின்ன குழந்தைக்கு கூட தெரியுது இப்படின்னா. இது மிருக முதலைன்னு பேர். 32 வகையான முதிரைகள் இருக்கு பர்வத்துல, பல்வேறு வகையான முதிரைகள். சிவபூஜையில பல்வேறு முதிரைகள், கலைஞர்கள் பல்வேறு கைகாட்டுதல் பேர். அது ஆந்தனையும் கைகாட்டியும் பேசுவாண்டார். சில வாயிட்டு வாய் சொல்ல கூட சொல்லாம பக்கத்து வீட்டுக்கு போனது இப்படி கை காமிச்சு வரலாம், அம்மா தாயா பிச்சேன்னு கேட்டா இப்படி மாங்கலாம், சில பேர் இப்படி பிடிமாங்க, சில பேர் சாமியை பார்த்து இப்படி பிடிங்கிறாங்க. இதெல்லாம் அடையாளங்கள், குறிகள். இந்த குறிகள் முதல்ல தோன்றினாதான் கை, அப்புறமேலு தலை அசைப்பு, அப்புறம் கால். இந்த அடவு வரிசைன்னு முதல்ல தாம் திட தைத்ததை தாம் திட திதிதை திதிதை திதை இந்த சொல்கட்டெல்லாம், நாக்களை பேசுற சொல்கட்டெல்லாம் பாதத்துல பேசணும். இந்த சரியா பாதம் பேசிட்டதுன்னா இடை பேசணும். அப்புறம் இந்த கழுத்து இருக்கிறது அது அட்டமின்னு சொல்லி அசைந்து முன்னும் பின்னும் முன்னும் தலைமுடிதான் வரும். அது அசைந்து வருகிற அந்த இயல்பான அசைவுல அந்த நாட்டிய பாங்க அப்படிங்கிறது. அப்புறம் கண்ணு அசையணும், சுழன்று பல்வேறு கரணங்கள் என்று 108 கரணங்கள் சிவபெருமான் ஆடி காட்டின. தஞ்சை ராஜேஸ்வரத்துல போய் பாத்தீங்கன்னா ஒரு 103 கரணங்கள் இருக்கு. கோபுரத்தை தான் பாக்கலான தவிர அங்க வச்சிருக்கக்கூடிய ராஜராஜனுடைய கலை நயம் என்ன தெரியும். அத சிதம்பரத்துல மிக அழகாக நிலை நிலையிலே பெண்கள் கொண்டு 108 கரணங்களாக வைத்திருக்கிறார். தாராசுரம் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க அற்புதமான கரண சிற்பங்கள்லாம் இருக்கு, அதுக்கு மேல பெரியவனான சிற்பம் உண்டு. இதெல்லாம் கோயில் கலைகள்லயே கல்லிலும் செம்பிலுமே வைத்திருக்கிறார். எத்தனை வகையான நடனம், இதையெல்லாம் முறையாக கற்றுக்கொண்டான். விரிவா சொன்னா அதுக்குள்ள போயிடுவோம். ஆனா ஆடுகிற போது அயற்சி வரும், இளமையிலேயே கற்றுக்கொண்டார். பரதம் 10 ஆண்டேனர், 5 வயசுல கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சுடணும், 15 வயசு ஆடலாம், அதுக்கப்புறம் 17 வயசு ஆடலாம், அதுக்கப்புறம் ஆடக்கூடாது. ஆனா ஆட்டிவிக்கலாம். நம்முடைய பிள்ளை அந்த 16 வயசு 17 வயசுல திருமணம் ஆயிட்டு பக்குவமான ஒரு கலை அறிவு வந்துட்டதுன்னா நாம உட்கார்ந்தபடியே அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கலாம். என்ன என்ன ஆடி பார்த்தா தான் தெரியும். அடியான சின்ன வயசுல ஆடி பார்த்தவன். தஞ்சை குப்பையா நட்டினார் ஒருத்தர், அவருடைய தகப்பனார் பஞ்சாபகேச நட்டினார், அவருடைய மகன் மகாலிங்க நட்டினார். பாம்பேயில இப்ப காலமாயிட்டார், 85 வயசு. நான் ஓய்வா அந்த திருவண்ணாமலையில படிக்கிற போது பக்கத்துல போய் எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுக்குது. முதல்ல விருதங்க சுத்திக்கிட்டு வாங்க, முதல்ல என்ன பண்ணும், நம்ம பணம் காட்டி கொடுக்க முடியும். லலிதா பத்மினி ராகினி எல்லாம் அங்க வந்து கற்றுக்கொண்ட இடம் அது. கோபிகிருஷ்ணா நான் மிருந்தங்கத்தை தூக்கிட்டு போய் கொண்டு வைப்பேன், அதை பாத்துக்கிட்டு இருக்கும் போதே சொல்லுவேன். இதெல்லாம் என்ன என்ன கத்தகாரங்க எல்லாம் சொல்லுவாங்க, வாயினால சொல்லுவேன். அந்த
மிதித்து மிதித்து கால் வலி வந்துட்டு கேட்டா நமக்கு இந்த உதவாதுன்னு வந்துட்டேன். இவன் ஆடி நன்றாக கட்ட பிறகு உடல் அயற்சி தோன்றவன தன்னுடைய உடம்பு அயற்சியை பத்தி நினைக்கல, தன்னுடைய உடம்பு அயற்சினாலே பரதநாட்டியத்தை விட்டுடல. பரமனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அயற்சி வருமோ என்ற ஒரு எண்ணம், பரமனுக்கு வருமா? இது கருவில வந்த மேனி, இதுக்கு அயற்சி தளர்ச்சி எல்லாம் வரும், முதிர்ச்சி எல்லாம் வரும், திருமேனிக்கு வருமோ? அதான் உனக்கு பாலினால் நறுநெய்யால் பழத்தினால் பயிறு ஆட்சி. கடவுளுக்கு போய் பால் பழம் இதெல்லாம் அபிஷேகம் பண்றமே, சாமி என்ன கேட்கிறாரா? நம்முடைய உணர்வு, நம்முடைய உணர்வு அந்த வழிபாட்டில இந்த மாதிரியான கிரியைகளாக சடங்குகளாக வருகின்றன. உணர்வு இல்லாமல் சடங்கு வழியிலே நாம் செய்யக்கூடாது. இறை திருவுருவங்களை பார்க்கிற போது உணர்வு வேண்டும், மனம் நெய்ய வேண்டும். அந்த நைவினால ஏற்படுகிற செயல் விளக்கங்கள் இருக்க அந்த உயிருக்கு உணர்வுமயமான ஒரு நிலையை கொடுத்து பிறகு அதிலேயே அழுத்தி வைச்சுடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலையை கொடுக்கக்கூடிய வழிபாடு. அதனால்தான் சரியை கிரியை அதிலே ஒடுங்குகிற யோகம் அப்புறம் தெளிவு கூட்டாது. இல்லைங்க, தரிய கிரிய யோகம் எல்லாம் வேண்டாம், நேரம் ஞானத்துக்கு போனா மயங்கி மறுபடியும் வந்துடுவான், அறியாமையிலே வந்துடுவான், புரியாது. இங்க இந்த ராஜசேகர பாண்டியன் ஆடி ஆடி பார்த்து பார்த்து பார்த்து, ஆஹா இப்படி அற்புதமான கலை, ஆனால் அயற்சியை தருகிறது. நினைத்தான் சுவாமிக்கும் அப்படி இருக்கும் நினைச்சான். ஒரு கால்லயே அடிக்கிட்டு இருக்காரு, நம்ம கால் மாறி மாறி அடிக்கட்டும், இந்த கால் அந்த கால், கைகள் வீசுகிறோம், ஆனா வீசின கை வீசி அப்படியே இருக்கு, அமைந்த கை அப்படியே இருக்கு, அந்த தூக்கிய ரெண்டு கையும் அப்படியே இருக்கு, ஊந்திய கால் அப்படியே இருக்கு, தூக்கிய திருவடி துணையாக எப்பவும் இருக்கு. இது மாறாமல் ஆடிக்கொண்டிருக்கிறானே என்று நினைத்து இதை மாற்ற வேண்டும் நினைக்கிறேன். இதை மாற்றணும்னு சொன்னா மிகப்பெரிய வலிமை வேணும். இறை நடனத்தை மாற்றணும்னா எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கணும், தவ வலிமை. அங்க போனா சிவராத்திரி அன்றைக்கு போகிறான், போய் சாமி உனக்கு அயற்சி வருமே, திருமேனிக்கு கொஞ்சம் தளர்ச்சி வரக்கூடாதே, அவை நீ மாறி ஊந்திய தாளை எடுத்து வீசி, வீசிய தாளை ஊந்தி எனக்கு ஆட வேண்டும். சாமி உடனே கேட்டுடுமா? திருநாளையூர்ல பொல்லா பிள்ளையாரு, அந்த பிள்ளை கொண்டு போய் கோவிலை வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு உடனே கேட்டுடுமா? உடனே கேட்டா அது தெய்வம் இல்லை. அந்த உணர்வை நன்றாக சோதித்து உரைக்கு உரைத்து பார்த்தா தான் பொன்னின் நலன் காண்பார். அதுபோல இவனுடைய உள்ள உறுதி எந்த அளவுக்கு இருக்குன்னு பேசாமல் சாமி உடனே வாழாயுத்த உருவினா நாட்டினான். நீ மாறி ஆடவில்லை என்று சொன்னால் என்னுடைய மார்பிலே இது புகுமாறு நான் விழுந்து இறந்து போவேன்னார்.

சில இடங்கள்ல நாலு தோல் இருக்கும். ஆனா மதுரையில் இருக்கக்கூடிய கால்மாறி ஆடிய கற்பகத்தை வெளிம்பல் திருக்குத்தாடின்னு பார்க்கணும். பத்து கரங்கள் உடையவராய் இருக்கிறார். என்ன கருத்து? ஒரு முகம் பத்து கரம் இருக்கேன்னா அவரை சதாசிவமூர்த்தியிலிருந்து வந்தவர் ஈசானும் தற்புருஷனும் அகோரும் வாமதேவம் சத்யோஜாதம் என்ற ஐந்து முகத்துக்கு இரண்டு இரண்டு கரங்களாக பத்து கரங்கள் உடையவராக மதுரையில் இருக்கக்கூடிய கால்மாறி ஆடிய கற்பகம் வெள்ளிம்பலத்துக்குள்ள இன்றும் அந்த ராஜசேகர வாண்டியன் விரும்பியவாறே நமக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி பத்து கரம் உடைய நடராஜா வேற எங்கும் கிடையாது. அத நம்ம கொஞ்சம் ஆய்வு கண்ணோட்டத்தையும் பார்த்தாலும் அது எனக்கு அகப்படவில்லை. நீங்கள் ஏதாவது புதிதா அறிந்து கொள்கிறதா சொல்வதுனா நான் சேர்த்துக் கொள்கிறேன். ஒரு ராஜசேகர பாண்டியன் பெருமானிடத்தில் உள் உணர்ச்சியினாலே அவனுக்கு அயர்ச்சி வரக்கூடாது என்று நினைக்கிறார். அந்த அயர்வு போக்கி நீ மாறி ஆட வேண்டும் என்றால் மாறி ஆடினார். இது நான் பெற்றது மட்டுமல்ல எல்லாரும் காணும்படியான இதுதான் சிறப்பு. இப்படி கால் மாறி ஆடிய கற்பகம் அதில் உள்ள நடைபேதங்கள் பல்வேறு கரணபேதங்கள் இதெல்லாம் விரிவா அந்த நூல சொல்றார். பல பகுதிகளை சொல்றார். அவற்றையெல்லாம் குறித்து பேசினா ஒரு நாள் கூட பரத கலையை பற்றி பரஞ்சோதி முனிவருடைய பார்வையிலே எப்படி இருக்குன்னு ஒரு பெரிய ஆய்வே செய்யலாம். ஆய்வே செஞ்சிருக்காங்க பத்மா சுப்பிரமணியம். இதிலிருந்து பரதனுடைய நாட்டிய சாஸ்திரத்திற்கும் பரஞ்சோதி முனிவர் காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய இயல்பில் எப்படி தொடர்பு இருக்குன்னு அவங்க எழுதியிருக்காங்க. விரிவா நிற்க இன்றைக்கு சித்தராக வந்த சிவம் இதான் இன்றைக்கு தலைப்பு. நேற்று தலைப்பு கால் மாறி ஆடிய கற்பகம். பெருமான் மாணிக்கம் விற்று அந்த பாண்டியன் வீரபாண்டியனுடைய மகனுக்கு மணிமகுடம் சூட்டுவதற்கு உதவினான் அருளினான். ஆனால் அவனுக்கு அபிஷேக பாண்டியன் என்று பேர். அபிஷேகம் பண்ணி கொள்ளணும்னா வாழ்க்கையில மிக சிறப்பு. நிறைய பொருள் செலவு பண்ணி அபிஷேகம் பண்ணிக்கிடணும். ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஆனா இறைவனே வந்து இந்த முடிசூட்டுகிற விழாவிலே வேண்டுகிற ரத்தனங்களை வழங்கினால அவனுக்கு அபிஷேக பாண்டியன். அவன் ஆரம் தாங்கிய பாண்டியன் அபிஷேக பாண்டியன். உக்கரகுமாரர் வந்து ஆரம் தாங்கிய பாண்டியன், இவர் அபிஷேக பாண்டியன். மரபில வருகிறவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பை பெருமான் கொடுக்கிறார். அந்த அபிஷேக பாண்டியன் தனக்கு பெருமான் எளிவந்து மாணிக்கம் அருளியதை நினைத்து நினைத்து நாளோறும் திருக்கோயிலுக்கு போய் அருமையான உயர்ந்த மனம் பொருந்திய பொருள்களினாலே அபிஷேகம் செய்வான். பன்னீர், சந்தனம், கத்தூரி, கோரோஜனை எல்லாம், பச்சை கற்பூரம்னு ஒண்ணு இருக்கு, நல்ல குங்குமத்தோட சேர்த்து நல்ல உயர்ந்த சந்தனத்துல தேய்த்து அந்த சந்தன கட்டைக்குள்ள தங்க ஆணிய சொல்லிவிடணும். சந்தன கட்டை பெரிய கட்டையா வாங்கி அதுக்குள்ள தங்க ஆணிய சொருகி அந்த பச்சை கற்பூரம் குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு பனிநீர்னால தேய்க்கணும். நம்ம கை வருந்த தேய்க்கணும். மூர்த்தி நாயனால் அப்படி செஞ்சார். இப்படி அந்த மனப்பொருளினால அபிஷேகம் செய்தான். தனக்கு அபிஷேகம் பண்ணதுனால சாமிக்கு அபிஷேகம் பண்ண கைங்கரியம். சித்திர மாசம் சித்திர நாள்ல மதியத்துல வழிபாடு செய்து கொண்டிருக்கிறான். இந்த வழிபாடு செய்கிற போது கூட சில போட்டிகள் வந்தது. அந்த நேரம் தான் சாமி இந்திரனை வர சொல்லி ஆண்டுக்கு ஒரு முறை வழிபாடு செய்ய உத்தரவான நாள். அந்த நேரம் இந்திரன் வழிபாட்டுக்கு வர்றான். இங்க அபிஷேக பாண்டியன் நிறைய உயர்ந்த பொருளினாலே ஆட்டி கொண்டிருக்கிறதுனால அந்த மகிழ்ச்சிகளை சொன்னா கற்பூர சுந்தரனும் சாமிக்கு பேரு கடம்பவர சுந்தரன், கல்யாண சுந்தரன், கற்பூர சுந்தரன் என்றெல்லாம் அழகு உடையவன் சொல்லி மகிழ்ந்து அந்த வழிபாட்டு நேரத்தை நீட்டிட்டு விட்டான். இந்த உச்சி போது கழிந்த போதுதான் அவனுடைய வழிபாடு முடிஞ்சிட்டு அவன் போனான். நேரத்துல போய் பெருமான் சொன்ன உத்தரவு பிரகாரம் நம்ம வழிபாடு செய்ய முடியவன் இந்திரன். அந்த சித்திரை மாத சித்திர நட்சத்திரத்தை வழிபாடு செய்து முடிச்சு மிக அயற்சியோடு போய் தன்னுடைய அமராவதி நகரில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கான். மனக்கவலை. அந்த மனக்கவலை அதிகாரவனாக வருணன் அங்கே வருகிறான். அவனுக்கு நல்ல ஒரு பொழுது, நல்ல நிமித்தம். அவன் வந்த உடனே, ஏன்பா இந்தடா நீ சோர்வா உட்கார்ந்திருக்கிறே ஏன் அப்படின்னு கேள்வி. ஒண்ணுமில்லப்பா, ஒரு மானுட அரசன், நான் வழிபாட்டுக்கு போன நேரத்துல உரிய நேரத்துல நான் வழிபாடு செய்யாமல் வழிபாடு அவன் நீட்டிட்டு கொண்டிருந்தான். இது தேவனுடைய திருவள் என்று எண்ணி கொண்டேன். அவன் கேட்டான், அவ்வளவு பெரிய லிங்கமோ இன்னொரு லிங்கம் வச்சா இந்த கோயில் தான்

0: சொல்றாங்க திருப்பதியில போனா காத்துக்கிட்டு இருக்க முடியல, திருப்பதிக்கு அடிக்கடி போக முடியல. திருமல் நாயக்கர் என்ன பண்ணாருன்னா, இங்க ஒரு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் வச்சிருக்காரு இங்க தலாவரத்துல, தலாவரம் பெருமாள் இருக்க பிரசன்ன வெங்கடேசர் கூப்பிட்டதுக்கு சாமி வந்துடுவார். அப்படி இந்த சோமசுந்தர பெருமான இங்க இந்த லோகத்துக்கு கூட்டி இங்க ஒரு லிங்கம் பிரதிஷ்டை பண்ணிட்டா என்ன வந்தது அப்படின்னா, அவ்வளவு பெரிய லிங்கமா அறியாதவர்கள் சொல்லு அவ்வளவு பெருசா திருப்பதியில நான் அவ்வளவு வசதியா இங்கே போட்டலாம் சார் சொன்னாங்க. திருப்பதியில் இட்டு நான் அவ்வளவு வசதியா அது இங்க கடையில வாங்கிட்டு திருப்பதியில் இட்டு பேக் பண்ணி கொடுத்தா என்ன அனுபவம் இல்லாத சொல்றது. இந்த இந்திரத்துல வருணன் படி சொன்னோடனே அந்த மூலலிங்கத்தினுடைய பெருமை உனக்கு தெரியாது, ஏன்னா அனுபவத்துக்கு உரியவன் அனுபவம் பெற்றவன் அருள் பெற்றவன். என்னுடைய பிரமகத்தி தோஷத்தை நீக்கிற பெருமான் அவருடைய அருள் பாட்டினால்தான் நான் உட்கார்ந்துகிட்டு இந்த சீட்ல அதாவது என்னுடைய வாகனத்துக்கும் அருள் செய்தவன். அவனுடைய பெருமை உனக்கு நீ அறிந்து கொள்ள முடியாது, ஆனா சோதித்து பாருங்க, நீ சோதித்து பாருங்க.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: வானாகி மண்ணாகி வெளியாகி ஒளியாகி கோணாகி யான் என்று அவரவரை கூத்தமிட்டு வானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவரே மாணிக்க வாசகர். வானாகி மண்ணாகி வெளியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவான். இங்கதான் வருகிறோம் நம்முடைய பாயிண்ட்க்கு. என்ன இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகமோ பிரபஞ்சமோ என்னாலே படைக்கப்பட்டதில்லை, எனக்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த உடல் எனக்கு கொடுக்கப்பட்டது, உடலே இருக்கக்கூடிய கரணங்கள் கொடுக்கப்பட்டன. இதைத்தான் சைவ சித்தாந்தம் சொல்லும், புவனம் அதுல இருக்கப்பட்ட போகம், அதற்கு இருக்கக்கூடிய உடல் தனு அந்த கரணங்கள், தனு கரண போக புவனங்களை இறைவன் கொடுத்தான் என்று சொல்லும். தனுன்னு சொன்னா இந்த உடல் அர்த்தம்,

அப்படியே அந்த இதுல நாத தர்மனிசத்துல பாடுவார். இது சுத்த தன்யான்னு கேட்க வேண்டாம், நான் எந்த பாட்டு பாடினாலும் ஒரே ஒரு ராகம் தான், வைத்தியநாத ராகம் தான். அது வந்து என்ன ராகம் எல்லாம் கேட்காதீங்க. இது தியாகராஜர் பாடியதுல நாதமே தனும் அனிசம் என்று பாடுவார். சங்கரனுக்கு நாதமே உடலாக இருக்கிறது, அதுக்காக சொல்லுவாங்க. தனுன்னா உடல்னு அர்த்தம், தனு உடல், கரணங்கள் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்கள், கரணம் போகம், இங்கு இருக்கக்கூடிய சாப்பாடு, இங்கே இருக்கக்கூடிய காற்று, நீர், நெருப்பு எல்லாவற்றையும் கொடுத்த போக புவனம், இந்த உலகம் பிரபஞ்சத்தை, தனு கரண போக புவனங்களை கொடுத்தவன் யாரு?

அந்த கடவுள் இருக்கிறாரே சங்கரர், சரியான இடம். வெளியிட எந்தாள் வெண்டாய் ஊற்றி என்று இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், எல்லாவற்றிற்கு உள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் யாரு? பிரமன் மால் அறியா பெரியோன் காண்க என்று இருக்கிறானே அந்த பரம்பொருள், எல்லாவற்றிலேயும் வைத்தானே. பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி என்று பார்த்தோமே, அப்பேற்பட்ட அன்னதொன்றவையின் அடைத்தோன் அகுதான்று, முன்னோன் காண்க, முழுதோன் காண்க, தன்னேறினோன் தானே காண்க, ஏன தொல் எயிறு அணிந்தோன் காண்க, காண புலியுரி அறையோன் காண்க, நீற்றோன் காண்க, நினைதரும் நினைதரும் ஆற்றேன் காண்க, அந்தோ கெடுவேன் இன்னிசையில் வீணையின் இசைந்தோன் காண்க, அன்னதொன்றவையின் அறிந்தோன் காண்க, பரமன் காண்க, பழையோன் காண்க, பிரமன் மால் காணா பெரியோன் காண்க என்று இருக்கின்றன அந்த பரம்பொருள். பிரமல் மால் காணாதவனாக இருக்கப்பட்ட அந்த பரம்பொருள் எல்லாவற்றிலேயும் பாரிடை ஐந்தாக, அவயவ நீரிடை நான்காக, தீயிடை மூன்றாக, வழியிடை இரண்டாக, வெள்ளியிடை ஒன்றாக இருக்கக்கூடிய அவற்று அவர் அவயவ இருக்கக்கூடிய தன்மாத்திரைகளாக அந்த பரம்பொருள் இருக்கிறானே அவன் யார்? நீற்றோன் காண்க, காணப்புலியுரி அறையோன் காண்க, பிரமன் மால் காணா பெரியோன் காண்க. முதல்ல ஒருத்தன் இருக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும், அதைத்தான் முதல்ல பார்த்தோம். பசுக்களாகிறனா பாசத்திற்கு ஆட்பட்டு இந்த உலகத்துல பிறக்கிறோம். இந்த உலகத்திலே தனு கரண போக புவனங்களை எவனோ ஒருவன் குடை கொடுத்திருக்க வேண்டும். சித்தின் வித்தின்றியாதும் விளைவென்றோ நின்னருளாம் சித்தின்றி அங்களுண்டோ செப்பாய் பராவரமே என்று சொல்லும்படியாக, எவனோ ஒரு காரணகர்த்தா வித்து என்று எல்லாவற்றிற்கும் பீஜமாக என்று, அகம் பீஜகா பிதாகா என்று கீதையில சொல்லுவாரே, அது மாதிரி பீஜகா என்று சொல்லும்படியாக எவன் வித்தாக இருக்கின்றானோ அந்த வித்தாக ஒரு பொருள் இருக்க வேண்டும் இல்லையா? அந்த வித்து யார்? அந்த வித்து யார்? அந்த வித்தை சைவ சித்தாந்தம் பதி என்று சொல்லும். ஆன்றதோர் தொல்பதி, இந்த ஒரு பாடலுக்கு தான் நாம் இவ்வளவு நேரம் பார்த்திருக்கிறோம். சான்றவர் ஆய்ந்திடத்தக்கவாம் பொருள் மூன்றுல மறையலாம் மொழிய நின்றன, ஆன்றதோர் தொல்பதி, ஆன்றது ஓர் தொல்பதி, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அவன் ஒருத்தன் தான். ஏகம் சத்து விப்ரா பகுதா வதந்தி சிவயேவ கேவலஹா சிவங்கரஹா, இதெல்லாம் வேத வாக்கியங்கள். ஏகம் சத்து, ஒன்றாக இருக்கின்றது, அது தத்து என்று சொல்லப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது, அதே சிவயேவ கேவலஹா சிவங்கரஹா, அவன் ஒருவனே இருந்தான், வேற யாருமே கிடையாது, அவன்தான் சிவன் என்று பரம்பொருள், சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் என்று சொல்லுகிறோமே, அதைத்தான் சான்றவர் ஐந்திடத்தக்கவாம் பொருள் மூன்றுல காசியவர் சொல்லுகிறார். பெரியவர்களெல்லாம் ஆராய்ச்சி செய்து அறியத்தக்க பொருள்கள் மூன்று உள்ளன. இன்னைக்கு அந்த பெரியவங்களெல்லாம் காசியவர் கச்சியப்பர் எல்லாரும் சொன்னதை கந்தபுராணத்துல இருக்கக்கூடிய அதை நினைக்கக்கூடிய பாக்கியமாக நமக்கு கிடைச்சது. சான்றவர் ஐந்திடத்தக்கவாம் பொருள் மூன்றுல மூன்று தன்மைகள், என்றைக்கும் அழியாத அனாதியான மூன்று பொருள்கள் உண்டு, அதைத்தான் வேதங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. மறையலாம் மொழிய நின்றன, என்னது? ஆன்றது ஓர் தொல்பதி, பதின்னு சொன்னா பரமேஸ்வரனாக இருக்கப்பட்ட ஈசன், இணைத்தரும் தன்மையில் ஈசன் காண்க என்று ஈஸ்வரனாக எவன் இருக்கிறானோ அந்த பரமேஸ்வரன் பத்தி ஈஸ்வரனாக ஒருத்தன் இருக்கிறான். ஆரியத்தகை கூட்டமாக இருக்கப்பட்ட பசுக்கள், வாந்திகள், தலையன, வகுப்பர், அன்னவே, மூன்று பொருள்கள் இங்கே உண்டு. இதைத்தான் நம்ம பார்த்தோம். நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள், நம்ம இந்த உலகத்தில இந்த பிறப்பில வந்திக்கக்கூடிய ஆணவம் கர்மன் மாய என்று சொல்லக்கூடிய மூன்று அவை பாசம். நம்ம ரெண்டு பேரும் ரெண்டுமே அனாதி. இதை அனாதியாக இருக்கப்பட்ட பதியை போலவே பசுவும் பாசமும் அனாதி என்று சைவ சித்தாந்தம் சொல்லுமே, அப்படி இருக்கக்கூடிய பதியாக இருக்கின்றன அவன் யார்? அந்த பதி யார்? அவனுடைய தன்மை என்ன? அவன் தான் ஈஸ்வரன். அவனுடைய தன்மை என்ன? அழித்திடல், அழித்திடல் இல்ல, அழித்திடல், காத்திடல், அழித்தல்னா காப்பாற்றுதல் அர்த்தம், அழிதல்னா அழிதல்னா காப்பாற்றுதல், இங்க கருணையோடு அருள் புரிதல் அர்த்தம். அழித்திடல், காத்திடல், அடுதல், மெய்யுணர் ஒழித்திடல், பேரருள் உதவலே என அழித்திடல், இந்த ரெண்டு விஷயம் உண்டு. அழித்திடல் கொடுத்தல், அதாவது பிறப்பு படைப்பு, அழித்திடல் என்பது படைப்பு, காத்திடல் என்பது காக்கக்கூடிய தொழில், அடுதல், அடுதல்னா இந்த சுடுதல் அப்படி சொல்லுவோம், அட்டாச்சா, அதாவது தோசை அட்டாச்சா அப்படிலாம் கேட்பாங்களே, அது மாதிரி அடுதல்னா அழித்தல், மெய்யுணர் ஒழித்திடல் அதாவது மறைத்தல், பேரருள் உதவல், இந்த பஞ்சகிருத்தியங்கள் என்று சொல்வார்கள்,
படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடியது இந்த மூன்றை சொல்லுவார்கள். அந்த மூன்றும் இரண்டுமாக ஐந்து தொழில்களை இறைவன் பஞ்சகிருத்தியங்களை செய்து கொண்டிருக்கின்றான் என்று, பஞ்சகிருத்திய பிராயணனாக ஐந்து தொழில்களை இறைவன் செய்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஐந்து தொழில்களை செய்யக்கூடியவன் அழித்திடல், படைத்தல், நமக்கு எல்லாவற்றையும் இங்கே சிருஷ்டி, காத்திடல் ஸ்திதி, அடுதல் சம்ஹாரம், திரோதானம் என்று சொல்லக்கூடிய மெய்யுணர் ஒளித்திடல், அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய பேரருள். பேரருள் உதவலே என கிளத்திடு செயல் புரிகின்ற, அடுத்தது சொல்ற ரொம்ப முக்கியமான வார்த்தை இதுதான். நம்ம ஈசன் என்று, ஈசன் என்பன் என்று பார்த்தோம் இல்லையா, மாணிக்க வார்த்தைகள் சொன்னது அதேதான். பிரமன் மால் காணா பெரியவன் காண்க, மருவிய போலும் வரால் வளர்ப்போன் என்று சொல்லக்கூடியவன் யார், ஈசன் காண்க. அந்த ஈசனை இங்கே சொல்லுகிறார், ரொம்ப அழகான வார்த்தை சொல்லுவார். கிளத்திடு செயல் புரிகின்ற, இப்படிப்பட்ட பஞ்சகிருத்தியங்களை செய்யக்கூடிய அந்த பதி இருக்கின்றானே பரமேஸ்வரன், அவன் யார் தெரியுமா, நீலமார் கலர்த்தினன் பதி அது கலரும் வேதமே. இதுதான் ரொம்ப முக்கியமான இடம், தயவு செய்து மனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். யார் கடவுள், யாரு பதி? முதல்லயே எது இல்லைன்னு மாணிக்க வாசகர் சொன்னார், பிரமன் மால்கானா பெரியோன் காண்க. அது மட்டும் கிடையாது, எத்தனையோ நாராயணர் வந்து நம்ம பார்த்தோமே, எத்தனையோ நாராயணர், எத்தனையோ பிரம்மார்கள் நொந்தினார். கண்ட பகுதியின் உண்டை பிளக்கும் அறப்பெண் தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றழுவதில் நூற்றோடு கோடி மேற்படை நிந்தன இன்னுடைய கதிரின் துண்ணனுப்புறையே சிறிவாக பெரியோன் தெரியின் வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும். வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும், தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு புணரிய மாப்பேருளியும், நீக்கமும் நிலையும் துக்கமொடு சூலத்து சூறை மாறுதத்து எரியது வழியிற் கொற்கப்பெயர்க்கும் குலகன் முழுவதும் படைப்போர் படைக்கோன் படைப்போன் படைப்பவை படைப்பவை காப்போன் காப்பவை கறப்போன் கறப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் விடுவேறான் என்ற மின்னோர் பகுதி கீடந்துறையும் கொழவோன் நாள்தோறும் அருக்களில் சோதியமைத்தோன் திருத்தகம் அதிகில் திண்மை வைத்தோன் பொய்திரமானில் ஊக்கங்கண்டோன் நிழதிகள் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்படமண்ணில் திண்மை வைத்தோன் என்றன்று அனைத்தனைத்தவையின் அடைத்தோன் அகுதான்று முன்னோன் காண்க. அனாதியாக இருக்கப்பட்டவன் முழுதோன் காண்க, முன்னோன் காண்க, முழுதோன் காண்க. தன்னேரில் நோன், அவனுக்கு சமமானவன் கிடையாது. தன்னேரில் நோன் தானே காண்க. யாரு, ஏனத்தொல் எயிறு அணிந்தோன் காண்க. ஏன வராகமாக இருக்கப்பட்ட பின்னாடி இந்த சரித்திரங்களான் வராகத்தினுடைய கொம்பை அணிந்து கொண்டவன் ஏனத்தொல் எயிறு அணிந்தோன் காண்க. காண புலி உரி அறையோன் காண்க, புலியை ஆடை புலித்தோலை ஆடையாக உடுத்தி கொண்டிருக்கின்றவன் அப்படி. காண புலியுரி அறையோன் காண்க, நீற்றோன் காண்க, முழுவதுமாக உத்தூளித்து ஒளிரும் உன்னையனே என்று மாணிக்க வாசகர் பாடுவாரே, அப்படியே மேலே விபூதி அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பரமேஸ்வரன் காணப்புலியுரி அறையோன் காண்க, நீற்றோன் காண்க, நினைக்க நினைக்க நினைக்க நினைதரும் நினைதரும் ஆற்றேன் காண்க. அந்தோ கெடுவேன் எத்தனை தடவை சொன்னாலும் பகவான் இவன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படி கொண்டு வர பாருங்க. எல்லாருக்கும் இவை இல்லை இவை இல்லை இவை இல்லை என்று சொல்லி வருகிறார். அதான் முக்கியம், பிரம்மா கிடையாது. என்ன அதைத்தானே நம்ம நினைத்துக் கொண்டோம், பிரம்மா கிடையாது, திருமால் கிடையாது. திருமால் பிரம்மாவே இல்லைன்னா இவர்களால் படைக்கப்பட்ட இந்திராதி தேவர்கள் மனுஷர்கள் வேற யாருமே கிடையாது. இதெல்லாம் சேர்த்துக்கணும், இதெல்லாம் சேர்த்துக்கணும். இப்ப நான் போய் யார் இடத்துலயே ஒரு இடத்துல பேங்க்ல போய் கடன் கேட்கிறேன், சார் ஒரு 10 லட்சம் ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னா 10 லட்சம் ரூபா கொடுத்தாச்சு அப்படின்னா இல்ல 1 லட்சம் ரூபா கொடுப்பீங்களான்னு கேட்க முடியுமா? 1 லட்சம் ரூபா 1 லட்சம்ங்கிறது 10 லட்சத்துல இல்லைங்களா? அதுவும் சேர்ந்தது தானே. கொடுத்தாச்சுன்னா கொடுத்தாச்சு, சேர்த்து வச்சு கொடுத்தாச்சு. சாப்பாடு போடாச்சுன்னா என்ன அர்த்தம்? சாப்பாடு போட்டாச்சுன்னா இலை போட்டு சாதம் வச்சு பரிமாற வேண்டியது பரிமாறியாச்சுன்னு அர்த்தம். இலையே பொல்ல சாப்பாடு போட்டாச்சுன்னா தலையில போடுவாங்க. இது வந்து அதுல இருக்கக்கூடியது எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போலத்தான் பிரமன் மால் காணா பெரியோன், இவன் கிடையாது, எல்லாம் இவன் கிடையாது, பிரம்மா கிடையாது, விஷ்ணு கிடையாதுன்னு அவர்களை விலக்கிவிட்டால் காரணம் என்ன? பிரம்மாதான் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்தவன், இந்த உலகங்களை படைத்தவன் பிரம்மா, பிரம்மா படைச்சவன் விஷ்ணு, இந்த ரெண்டு பேருமே கிடைச்சாச்சுன்னா கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. என்ன, இவர்களாலே படைக்கப்பட்ட மற்ற எவையும் கிடையாது, நாம கிடையாது, இந்திராதி தேவர்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னா யாரு? அதைத்தான் கேட்கிறார். இப்படி அழித்திடல், காத்திடல், அடுதல், மெய்யுணர் ஒளித்திடல், பேரொரு உதவதேன இந்த பஞ்சகிருத்தியங்களை செய்யக்கூடிய கிளத்திடு செயல் புரிகின்ற. இதுல இன்னொரு விஷயம் உண்டு, அழித்திடல்னா படைக்கக்கூடியவன் யாரு? சிருஷ்டிகாரன் யாரு? பிரம்மா.
காத்திடல் தொழில் செய்யக்கூடியவன் யாரு? விஷ்ணு. இந்த தொழிலையும் இவர் பண்றார்னா அழித்திடல். ஓ பிரம்மாவா? காத்திடல். பிரம்மா காப்பாத்துறது இல்ல, விஷ்ணு தான் காப்பாத்துறார். அப்படின்னா விஷ்ணுவா? கிடையாது. அடுதல், ருத்ரன் அழிக்கிறார். அப்ப ருத்ரனா? ருத்ரனும் கிடையாது. இதையெல்லாம் யாரு பண்றார்? அடுத்தது சதாசிவன் மகேஸ்வரன். சதாசிவன் என்று சொல்லக்கூடிய மெய்யுணர் ஒளித்திடல் மகேஸ்வரனா இல்ல சதாசிவனா? பேரோர்கள் உதவலையனா? சதாசிவனா. இந்த அஞ்சு தொழிலையும் எவன் ஒருவன் செய்கின்றானோ பரமேஸ்வரனாக கிளத்திடு செயல் புரிகின்ற நீலமார் களத்தினன். களத்தினன்னா தொண்டை, களம்னா தொண்டை, களம்னா தொண்டைன்னு அர்த்தம். அந்த நீலமாகின்ற தொண்டையை, கழுத்தை, கழுத்துன்னு அர்த்தம். அந்த கழுத்தை உடையவன் நீலமார் களத்தினன். நீலமாகின்ற அழகான நீலம், ஆர் ஆர்க்கின்ற நீலம், அழகான நீளம். இன்னொன்று நீளமாகவும் இருக்கின்றது, அழகாகவும் இருக்கின்றது. அப்பேற்பட்ட கழுத்தை உடையவன் யாரு? நீலகண்டன். அதனால்தான் தில்லைவாழ் அந்தனர்க்கு அந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் என்று திருநீலகண்ட அந்த குயவரை பற்றிய வரக்கூடிய சரித்திரத்துல ஏன் நீலகண்டம்னு சொன்னாரா? அவன்தான் பரமேஸ்வரன், அவன்தான் சர்வேஸ்வரன், அவன்தான் பதி, அவன்தான் ஜெகத் காரணன், அவன் சிருஷ்டி ஸ்திதி லய திரோபவ அனுக்கிரக பஞ்சகிருத்தியத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் ஒருத்தன் தான். மயக்கத்தினாலே பிரம்மம் இவன் தானா? பின்னாடி தட்சிணகண்டத்துல ரொம்ப அழகா சொல்ல போறார் பிரம்மன் இவனா. இத சொல்லும் பொழுது தட்சகாண்டத்துல ரொம்ப அழகா வரும். தட்சனுக்கு 1000 குழந்தைகள், 1000 புத்திரர்கள் அவன் உற்பத்தி பண்ணான். அவங்க போய் மானசரோவர் அந்த ஏரிக்கரையில போய் தவம் செய்கிறார்கள். எதுக்குடான்? நாரதர் வந்து கேட்டார், எதுக்காக தவம் பண்றீங்கன்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, இது மாதிரி எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கக்கூடிய பதவியை, மேலாம் பதவியை அடைய வேண்டும். அவர் கேட்டார், இதுக்கு போய் யாராவது இது பண்ண முடியுமா? தபம் போய் பண்ண முடியுமா? முட்டாள்தனமாக இருக்கிறது. சிவத்தை அடைய வேண்டும் என்று தவத்தை செய்யுங்கள் என்று சொல்லுவார் நாரதர். இப்போ சிவம் ஒன்றுதான் உயர்ந்தது, வேற எதுவுமே கிடையாது. பரமேஸ்வரன் அவனே ஜெகத் காரணனாக இருக்கக்கூடிய அவனை தவம் செய்யுங்கள் என்று சொல்லுவார். இதையே தட்சனுக்கு பிரம்மா சொல்றார். இந்த பாரு, பிரம்மம் வேற, பிரம்மா வேற. எல்லாரும் நான் தான் பிரம்மம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் பிரம்மம் கிடையாது, பிரம்மா. எனக்கே ஒரு சமயத்துல இது மாதிரி அகங்காரம் வந்தது. வந்தப்போ இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவன் நானே என்று சொல்லி எனக்கு மேலே பார்த்திருக்கக்கூடிய ஊர்த்வ சிரசாக இருந்த அந்த முகத்தின் மூலமாக நான் வந்து அகங்காரத்திலே கொக்கரித்தேன். தன்னுடைய மனத்திலே தோன்றிய வைரவ கடவுளினாலே பரம்பொருள் என்னுடைய தலையை கிள்ளினான் என்று சொல்லி தட்சனுக்கு உபதேசம் பண்றார் பிரம்மா. யாரு பரம்பொருள்னு தட்சன் கேட்கிறான். இந்த தட்சகாண்டத்துல கட்சியப்ப ரொம்ப அழகா கொண்டு வர்றார். என்ன, ஸ்காந்தத்துல பல கதைகள், பல விஷயங்கள் உண்டு, அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு அவருக்கு முடியல. அதனால சுருக்கமா கொண்டு வந்து எடுத்து பரம்பொருள் யாருன்னு சொல்லி கொண்டு வருகிறார். இப்ப சிவனே பரம்பொருள் சொல்வதற்காக தட்சகாண்டத்துல, அப்பதான் வள்ளி கல்யாணம் எல்லாம் வரும். இது கடைசி காண்டம், கவலைப்பட வேண்டாம். நமக்கு இன்னும் எவ்வளவோ காலம் இருக்கிறது பார்க்கறதுக்கு. அத ஒரு விஷயத்தை தான் இங்க பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்க போறோம்ங்கிறதுக்கா? ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். வேற ஒண்ணு கவலைப்படாங்க, ஒரு ஆர்வம் இருக்கணும் இல்லைங்க. அது வரைக்கும் கடைசி வரைக்கும் கதை கேட்க வேண்டாமா? அதுக்காகத்தான். இப்போ யாருன்னா பிரம்மா கடவுள் இல்ல, சரி, பிரம்மாவை படைச்ச திருமால் கடவுளா? திருமால் சொல்றார், நான் கடவுள் இல்லையே. நாங்கள் கர்வத்திலே ஈடுபட்ட பொழுது நாங்களும் அழிந்து விட்டோம். ஒரு ஜோதி புலம்பாக தோன்றினான் பரமேஸ்வரன் என்று சொல்லி அந்த சரித்திரமும் அந்த இடத்துல வரும். இப்போ பிரம்மா கடவுள் இல்ல, விஷ்ணு கடவுள் இல்ல, யாம் பிரம்மம் என்று தருக்கி நின்ற அவர்களை எல்லாம் தருக்கு அடக்கினான் பரம்பொருள். தருக்கு அடக்கினவன் யார்? எப்போ? ரொம்ப அழகா சிவஞான, இந்த சிவஞான போதத்திலாம் வரும் பொழுது வரும். பிரம்மா கடவுள்னு இருக்குமா? இருக்க முடியாது. ஏன்? அஞ்சு தலை இருந்தது. ஒரு தலையை வைரவமூர்த்தி மூலமாக பகவான் கிள்ளினார். இவனுக்கு சக்தி இருந்தா உலகத்தை எல்லாம் படைக்கிறவனா? அஞ்சாவது தலையை படைச்சுருக்கணுமா இல்லையா? இப்ப இவன் பிரம்மமா பிரம்மாவா? ரொம்ப அழகான கேள்வி, ரொம்ப அழகாக வரும் அந்த இடத்துல. இது விளக்கத்தோடு படிக்கணும், அதான் முக்கியமான விஷயம். இப்ப நமக்கு தமிழ் தெரியாம படிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனா சின்ன சின்ன பாடல்கள் ரொம்ப அழகா இருக்கும். அதுல அவர் சொல்லும்போது பிரம்மா தன் தலையே படைச்சுக்க முடியல. அவன் பிரம்மமா? அவன் பரம்பொருள கிடையாது, விளக்கப்பட்டது. ஆக அழித்திடல் என்று சொல்லக்கூடிய அதுவும் கிடையாது. ரெண்டாவது, பிரம்மாவுக்கு அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறார் யாரு? நாராயணன். இப்ப நாராயணனால சரி, இப்ப பிள்ளைக்கு தலை போயிடுச்சு. இப்ப நாராயணன் திருப்பி தலையை கொடுக்க கூடாதா? என்னத்தையோ கொடுக்கிறார், எத்தனையோ கொடுக்கிறாருன்னு சொன்னா உலகத்திலேயே காப்பாற்றக்கூடியவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இது தட்சன் யாகம் பண்ணப்போ இதான் தெரிஞ்சது. வீரபத்ரர் வருகிறார், அவர் கேட்கிறார் அவிர்வாகம் கொடுக்க வேண்டும் சிவபெருமானுக்கு. கொடுக்க முடியாதுன்னா தட்சன்,
அழிப்பெண்ணர். அழிப்பதற்காக என்ன பண்ணாங்க, பிரம்மா முதல்ல போய் காலில் விழுந்துட்டார். இது முதல்ல அடிபட்டு இருக்கிறார் அவருக்கு தெரியும், ஏன்னா ஒரு தலை போயிடுச்சுன்னு அவருக்கு தெரியும். பார்த்த தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து இங்க யாகத்துல கலந்து கொண்டேன், காலில் போய் விழுந்துட்டார். நாராயணருக்கு அந்த கர்வம் போகல, தன்னுடைய கருட வாகனத்தோடு வந்த கருடனும் அழிந்துபட்டான். தன்னுடைய சினம் சினத்தையே கருட வாகனமாக மாற்றி இதுவும் பின்னால வரப்போறது அந்த தட்சகாண்டத்துல பாக்குறோம். அவர் அந்த கருடனை ஏற்றுக்கொண்டு வந்தாராம். அடித்த அடியில் அவரால் கலங்கி நிற்கின்றார், திருமால் கலங்கி நிற்கின்றார். வீரபத்திரர் அடித்த அடியே தாங்கல, திருமாலினுடைய மார்பை பிளந்து அந்த உதிரத்தை குடிக்கிறாராம். நீங்க திருத்தோணியப்பருக்கு மேலே சட்டைநாதர்னு சொல்லிட்டு மேல இருக்கிறார், இங்க போய் பார்க்கலாம். நாம போய் என்ன பண்ணுவோம், புனுகு சட்டம் போனா நமக்கு வியாதி போகும். அந்த சட்டைநாதர், அதாவது அவர் தான் வீரபத்திர கடவுள் மேல இருக்கிறார். அங்கே மேல இருக்கக்கூடிய நாதருக்கு, வைரவநாதருக்கு, அதாவது பரமேஸ்வரனுக்கு அந்த ஸ்வரூபத்துக்கு சீர்காழியில கீழே வந்து சிவலிங்காக்காரம், மேல வந்து இரண்டாவது கட்டத்துல என்ன இருக்குன்னா பார்வதி பரமேஸ்வரனும் இருக்கக்கூடிய மூர்த்தம். அதுக்கு மேல சட்டைநாதர்னு சொல்லிட்டு இருக்கார். படி வழியா மேல ஏறி பார்க்கணும், பிரசித்தியானது. யாரை பாக்குறாங்களோ இல்லையோ, நேர போய் எனக்கு இந்த ரோகம் போகணும், அந்த ரோகம். எது ரோகம், இந்த பிறப்பு தான் பெரிய ரோகம், வியாதி, அதுதான் வியாதி. அந்த வியாதியை போக்குறதுக்கு வேற யாரால இது முடியுமோ, முடியாது. இவர் இந்த பிறவிங்கிற வியாதியை போக்குறார். அந்த வியாதியை போக்காம நான் புனுகு சட்டம், அதாவது புனுகு சாத்திரேன், எனக்கு உடல் வியாதியை நீக்குன்னு கேட்டா எப்படி இருக்கும். அதே மாதிரிதான் திருவெண்காடுல போய் அங்கே நடமாடக்கூடிய எம்பெருமானுக்கு, அவருக்கு போய் இந்த இது அவருக்கு பூஜை பண்ணா ரோகம் போகும். இதெல்லாம் அந்த ரோகம் கிடையாது, நமக்கு இருக்கக்கூடிய ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த ரோகம் போகணும், அதான் வேணும் கிடையாது. இந்த பிணி போகணும், இந்த பிணியை போக்கக்கூடியவன் பவரோ வைத்தியநாத பெருமாளாக இருக்கக்கூடியவன் அவன் இல்லையா. இப்ப அவனிடத்துல அதான் கேட்கணும், நான் எதுக்கு சொல்ல வந்தேன், வேலை சட்டைநாதர்னு இருப்பார். அவர் சட்டைநாதர் மண்டையோடுகளை மாலையாக அணிந்திருப்பார். இது என்ன மண்டையோடுன்னா, இந்த யுக முடிவுல எத்தனையோ இந்த அண்டங்களுக்கு எத்தனையோ பிரம்மா, ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மா ஒரு விஷ்ணு எத்தனையோ இந்திரர்கள், இவந்த இந்திரன் பிரம்மா விஷ்ணு எல்லாரும் இறந்த பிறகு அவர்களுடைய மண்டை கபாலங்களை தான் காபாலியாக மேலே அணிந்து கொண்டிருக்கிறாராம். அவர்களுடைய கபாலங்களை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் இருக்கக்கூடிய சாம்பலை உடலிலே பூசிக் கொண்டிருக்கிறார். ஏன், இந்த ஆத்மாக்கள் எல்லாம் அழிவில்லாதவை, இவை சாம்பல் மூலமாக அவரோடு சேர்ந்து கொண்டு அவரோடு ஒட்டி கொண்டிருக்கின்றன, மண்டை ஓட்டின் மூலமாக ஒட்டி கொண்டிருக்கின்றன. மீண்டும் படைக்கப்படும், வேற ஒண்ணும் கிடையாது, மீண்டும் படைக்கப்படும். இப்ப நான் ஒரு ஜீவாத்மா, விஷ்ணுவும் ஒரு ஜீவாத்மா, அதுக்காக அவருக்கு சமானம்னு நான் சொல்லிக்கல. அவர் பல தவம் செய்து அந்த விஷ்ணு பதவியை அடைந்திருக்கிறார், பல தவம் செய்து பிரம்ம பதவியை இந்த ஜீவாத்மா அடைந்திருக்கிறார், 100 அஸ்வமேதயாகம் பண்ணி இந்திர பதவியை இப்ப இருக்கிற இந்திரன் அடைந்திருக்கிறான். இவன் போனான்னா அடுத்து இன்னொரு இந்திரன், அவன் போனான்னா அடுத்தது, எத்தனையோ வந்து கொண்டேன், எத்தனையோ பிரம்மா. அவருக்கு 4 சதுரீகம், அவர் போயிடும். 100 சதுரீகம் போன பிறகு இன்னொரு பிரம்மா வந்துடுவார். இப்ப அடுத்த பிரம்மா காத்துருக்கிறாராம், அதாவது ஆஞ்சநேயர் தான் அடுத்த பிரம்மா என்று சொல்வார்கள். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரம்மா உண்டு, எத்தனையோ நாராயணன் உண்டு. எல்லாரையும் எலும்பு மாலையாக கபாலியாக அணிந்து கொண்டிருக்கிறாராம். கடல் நஞ்சுண்ட காபாலி என்று பாடுவாரே, அப்பேற்பட்ட காபாலியாக அணிந்து கொண்டிருக்கிறான். இவன் பரம்பொருள்னு இது மட்டும் காட்டுவதில்ல, இந்த சரித்திரம் காட்டினதுன்னு. அதனாலதான் திருநீலகண்டன் எல்லா தேவர்களும் அசுரர்களும் எல்லா ஜீவராசிகளும் பார்க்கறதில்ல போய் என்ன பண்ணாங்க, அமிர்தத்துக்காக கடைஞ்சாங்க. முதல்ல என்ன வந்தது, ஆலஹால விஷம் வந்தது. இவங்க அத்தனை பேர் இவர் கூர்மாவதாரம் எடுத்து மேருமலையை தாங்கி அவர் கடைஞ்சார் எல்லாம் பண்ணார் அப்படின்னு திருமால சொன்னா, இவர் அந்த விஷத்தை தாங்கி கொண்டு காப்பாத்தி இருக்கணுமா இல்லையா, உலகத்தை எல்லாம் காப்பாத்த முடியலையே. பிரம்மா காப்பாத்தி இருக்க வேண்டியதானே, காப்பாத்த முடியலையே, யாராலையும் காப்பாத்த முடியல. எல்லாரும் ஓடினாங்க, எங்கே ஓடினாங்க, கைலாசத்துக்கு தான் ஓடினாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. எப்ப இவங்க வாரியர் ரொம்ப அழகா சொல்லுவார், கை ராவணன் கை லாஸ் ஆச்சு, அப்ப கைலாசத்தை தூக்கி கை லாஸ் ஆச்சுன்னு, அதை இங்கிலீஷ் லாஸ். அது மாதிரி சொல்லுவார். அது மாதிரி இவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் கையால ஆகல அப்படிங்கும் போது எங்க போறது, கைலாசத்துக்கு தான் போகணும், வேறணும் கிடையாது. நேர கைலாசத்துக்காக தான் போக வேண்டும். அங்கே போய் எம்பெருமானை பணிகிறார்கள். ஆலால சுந்தரரை அனுப்பினார், தன்னுடைய ஒரு பூ அந்த கணமானது அங்கே இருக்கக்கூடிய கணத்திலே ஒருவர் போய் வாரி ஒரு கிண்ணத்துல போட்டுன்னு வந்துட்டாரோ என்னமோ அப்படியே பிடிச்சு, அவருக்கு அது வந்தது, ஆலகால விஷம் வந்தது. ஏற்றுக்கொண்டார், கண்டத்திலே அதை தன்னுடைய கழுத்திலே நிறுத்தினார். நீலமார் களத்தினன் பதி, எந்த தேவனாலேயும் ஆகாத விஷயத்தை தன் தலையை படைச்சுக்க முடியாத பிரம்மா கடவுள் இல்ல, அவர் தலையை படைக்க முடியாத அவருடைய அப்பா திருமால் கடவுள் இல்ல, இத்தனை பேரும் ஆலகால விஷத்தை வந்த பொழுது அந்த ஆலகால விஷத்தை தான் ஏற்றுக்கொண்டு தான் அழிவில்லாதவராக மற்றவர்களையும் அழிவிலே இருந்து காப்பாற்றியவராக இருக்கிறாரே அந்த திருநீலகண்டன் இருக்கிறாரே, அந்த நீலகண்ட மூர்த்தி பரமேஸ்வரன், அவன்தான் பரமேஸ்வரன், அவன்தான் பதி. நம்மையெல்லாம்
அவன்தான் படைக்கிறான், காப்பாற்றுகிறான், அழிக்கிறான், மறைக்கிறான், அருளுகிறான். இப்பேற்பட்ட இவனை பற்றி இகல் இல்லதோர் பரமன் நீர்மையை, இவனுடைய சௌலபியத்தை, இவனுடைய எளிமையை இற்றன உரைப்பரிது எவர்க்கும் என்பதால் சொற்றிடும் வேதமும் துணிகிலா. வேதமும் கூட இவனை பாட முடியாது. சித்தமும் செல்லா சேட்சியான் அல்லவா, அவன் வேதத்தாலேயும் அடைய முடியாதவன். சொற்றிடும் வேதமும் துணிகிலா, அவன் பெற்றியை இணைத்தன பேசவல்லமோ. அவனை பற்றி அவனுடைய பெருமையை நம்மாலே சொல்ல முடியுமா என்று கேட்கிறார் இந்த இடத்துல கச்சியப்பர். காசியப்பர் மூலமாக காசியப்பர் சுரனிடத்துல உபதேசம் பண்ணுகிறார். இவ்வளவுக்கு நம்ம அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம பார்த்தது என்ன? நம்மை வைத்துத்தான் உலகத்தை நம்ம பார்க்கிறோம். நாம் என்பது யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்பது இந்த பெயர் அல்ல, உடல் அல்ல, பிராணவாயு கிடையாது, மனசு கிடையாது, புத்தி கிடையாது, ஜீவாத்மா. அதுதான் நம்ம பசுக்கள். பசுக்கள் என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மாக்கள், ஜீவாத்மாக்கள் நாம் என்று சொல்லும் பொழுது நம்மை இந்த உலகத்திலே பிணிக்கக்கூடிய பாசம், அதாவது நம்ம பசுக்கள் பாசமாகின்ற ஆணவம் கர்மமாய இதையும் பார்த்தோம். இந்த தனுக்கரண போகபவனங்களாகின்ற இந்த உலகத்தை கொடுத்து இதுக்கெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் போட்ட மாதிரி, புரோட்டோகால் போட்ட மாதிரி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்ட மாதிரி ஒருத்தன் இருக்கிறானே, அவன் தான் பத்தி, அதான் தலைவன். பத்தி, பசு, பாசம், இந்த மூன்றுமே அனாதி. இந்த மூன்றுமே அனாதியாக இருக்கக்கூடியதை அவன் தான் பரமேஸ்வரன். அவன் நீலமார் களத்தினன். அவன் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹார, திரோபவ, அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய ஐந்து காரியங்களை செய்யக்கூடியவன். அந்த ஐந்து காரியம் செய்யக்கூடிய நீலகண்டன் தான் பதி. நாமெல்லாம் பசுக்கள். நம்மை பிடித்திருக்கக்கூடிய பாசங்களாகின்ற ஆணவம் கர்மம் ஆகி இருக்கின்றன. இவற்றை நீக்கிக் கொள்ள தவத்தின் மூலமாகத்தான் நீக்க வேண்டும் என்கின்ற சத்தியத்தை, அந்த உண்மையை இங்கே காசியவர் அந்த சூரன் பத்மாதி அசுரர்களுக்கு சொல்லுகின்றார். முருகப்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது இவர் சொல்ற, ஆணவ அழுக்கடையும் ஆவியை விளக்கி அனுபூதி அடைவித்ததொரு பார்வைக்காரனும், ஆடலைவு பட்டமரர் நாடது பிழைக்க அமராவதி புறக்கும் அடல்

முதத்தமயனாருடன் உனக்கை பூரி தீமைக்காரனும் ஆகமம் விளைத்தகில லோகமும் நொடிப்பளவில் ஆசையோடு சுற்றும் அதிவேகக்காரனும் ஆணவ அழுக்கடையும் ஆவியை விளக்கி அனுபூ

முருகப்பெருமான் இந்த ஆணவத்தை விலக்கி பதியாக இருந்து பாசத்தை நீக்கி ஏற்றுக்கொள்கிறான். ஒரு பதம் இருபதும் அறுபதும் உடனது உணர்வுற இருபதம் உடனாடி உருகிட முழுமதி தனன ஒழிதிகள் வெளியுடு ஒளி பெற விரவாதே தெருவினில் மரமன எவரோடும் உரை செய்து திருதொழில் அவமது புரியாதே திருமகள் மருவிய திரழ்வுய அருமுக தரிசனை பெற அருள் புரிவாயே. அந்த தரிசனை தரும்படியாக ஞானத்தை தரக்கூடியவன் பரம்பொருள்.

0: அந்த முருகப்பெருமான் இந்த ஆணவம் கர்ம மாயையை நீக்கி இந்த பசுக்களை பதியாக தன்னோடு சேர்த்துக் கொள்ளுகின்றான், அனுபூதி தருகின்றான் என்று சுமாயிரு சொல்லற என்று செம்மான் மகளை திருடன் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் நிறவான் சுமாயிரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் என்றும் அறிந்தலனே என்று சொல்வதைப் போலவே அந்த அனுபூதியை தரக்கூடிய பார்வைக்காரனாக முருகன் இருக்கிறான். இந்த தத்துவங்களை சொன்னார் காசியபர் சூரபத்மாதி அசுரர்களுக்கெல்லாம். அதுக்கப்புறம் இதை அடைவதற்கு தவமே சிறந்தது என்று சொன்னால் அதற்காக இருக்கக்கூடிய கதைகளை தான் நம்ம பார்த்திருக்கிறோம் எப்படி நடந்தது என்று சொல்லி. இப்போ இந்த சரித்திரங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். என்ன ஆனது இந்த சூரபத்மாதிகளுக்கு இதை பார்க்க வேண்டும். பிறகு ஒரு சமயம் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. இந்த இறைவன் நமக்கு எப்படி கருணை பாலிக்கிறான், நாம் செய்யக்கூடியது என்ன, இந்த பாசத்தை நீக்க வேண்டும் என்று சொன்னால், பதியை அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த பசுக்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை பிறகு பார்க்கிறோம். இப்ப அசுராதிகள் இந்த அவுணர்கள் எல்லாம் எப்படி ஆட்சி புரிகின்றார்கள், என்ன என்ன வரபலம் பெற்றார்கள், எப்படி எல்லாரையும் அழிவணிய வைக்கின்றார்கள் என்ற சரித்திரத்தை பார்க்கிறோம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் 2வதான ருத்ரசமிதி, அதே 3வதான பார்வதி கண்டம், 30. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, சிவபெருமான் திருக்கையிலே சென்றபின் பார்வதி பிராட்டியும் தன் அழகிய திருமேனிக்கான பயன் கிட்டப்போவதை எண்ணி மகிழ்ந்து சிவபெருமானை சிந்தித்த வண்ணம் தோழிகளுடன் தன் அரண்மனைக்கு திரும்பினாள். பார்வதி வருவதை அறிந்த இமமானும் மேனையும் அவளை எதிர்கொண்டழைக்க தேரேறி மகிழ்ச்சியோடு சென்றனர். புரோகிதர்கள், நகர மக்கள், சுற்றத்தார் மற்றும் உள்ள தோழிகள் ஆகிய அனைவரும் சென்றனர். மைனாகம் முதலிய பார்வதியின் சகோதரர்களும் ஜெய ஜெய போற்றி போற்றி என்று கோஷிட்டு கோஷமிட்டுக் கொண்டு அவளை வீட்டிற்கு அழைத்து வரச் சென்றனர். இதற்குள் பார்வதி நகர தோரண வாசலுக்கு வந்துவிட்டாள். நகரத்தினுள் நுழையும் போது மிக்க மகிழ்ச்சியோடு ஓடிவரும் தாய் தந்தையரை கண்டாள். அவர்களை கண்டு மகிழ்ந்த பார்வதி தன் தோழிகளுடன் அவர்களை வணங்கினாள். அவர்களும் மனதார ஆசி வழங்கி குழந்தாய் என்று கூறி அவளை மார்போடு அணைத்துக் கொண்டு அன்பில் திளைத்து அழத் தொடங்கினர். அரண்மனையில் உள்ள மற்ற பெண்களும் அண்ணிகளும் மகிழ்ச்சி பொங்க ஆரத்தழுவிக் கொண்டனர். குழந்தாய், நம் குலத்திற்கு மேன்மை தரக்கூடிய பெரியதொரு நற்காரியத்தை செய்தாய். உனது நன்னடத்தையால் நாங்கள் அனைவரும் தூய்மையடைந்தோம் என்று பெரிதும் புகழ்ந்து மகிழ்ச்சியோடு அவளை வணங்கினர். நறுமண சந்தனம் சாத்தி நறுமண பூக்களால் பூஜித்தனர். அப்பொழுது விண்வெளியில் விமானங்களில் வந்துள்ள தேவர்கள் பார்வதியின் மேல் மலர் மாறி வைத்து வணங்கி துதித்தனர். அப்பொழுது அங்குள்ள அந்தணர்கள் உன்னையும் ஒரு ரதத்திலேற்றி கொண்டு நகரத்தினுள் அழைத்துச் சென்றனர். பின்பு அந்தணர்கள், தோழிகள் மற்றும் உள்ள பெண்கள் ஆகிய அனைவரும் பார்வதியை மரியாதையோடு அரண்மனைக்குள் அழைத்துச் சென்றனர். பெண்கள் பல உயர்ந்த பொருட்களை அவளுக்கு காணிக்கை ஆக்கினர். ஆந்தனர்கள் ஆசி வழங்கினர். இதைக் கண்டு இமமானும் மேனையும் அகம் மகிழ்ந்தனர். தீயொழுக்கமுள்ள குழந்தையை பெறாது, நல் ஒழுக்கமுள்ள குழந்தையை பெற்றதில் மகிழ்ந்து தங்களது இல்லற வாழ்வு பயனுற்றதாக கருதினர். தீ ஒழுக்கமுள்ள குழந்தையை பெறாது, நல் ஒழுக்கமுள்ள குழந்தையை பெற்றதில் மகிழ்ந்து தங்களது இல்லற வாழ்வு பயனுற்றதாக கருதினர். அந்தணர்களுக்கும் துதி பாடகர்களுக்கும் பொன்பொருளை தானம் அளித்தனர். அந்தணர்கள் மங்கள வாழ்த்து கூறினர். பார்வதி தந்தை இமவான், தாய்மேனை, சகோதரன் மைனாகம், அண்ணிகள் ஆகிய அனைவரும் மகிழ்ச்சியோடு வீட்டின் முற்றத்தில் அமர்ந்தனர். பின்பு இமவான் அனைவரையும் முகமன் கூறி வரவேற்று உபசரித்து விட்டு கங்கையில் நீராடச் சென்றான். இதற்குள் அழகிய திருவிளையாடல்கள் புரியும் சிவபெருமான் ஒரு நடிகனாக வேடம் கொண்டு மேலே உள்ள இடத்திற்கு சென்றார். இடக்கையில் கொம்பு வாத்தியமும் வலக்கையில் உடுக்கும்
0: முதுகில் கிழிந்த சிவப்பு துணியும் கொண்டு பாட்டு நடனத்தில் தன் திறமையை காட்டிக்கொண்டு பெண்கள் சூழ்ந்திருக்கும் அரண்மனை முற்றத்தில் இனியதொரு நடனம் ஆடலானார். மனம் கவரும்படியாக பாட்டுக்களையும் பாடினார். மேலும் இனிய ஒலிகளை எழுப்பும் கொம்பு உடுக்கை போன்ற வாத்தியங்களையும் வசித்துக் கொண்டு அதில் மனங்கவரும் பற்பல கைவரிசைகளையும் செய்யலானார். ஆடல் வல்லானது திருவிளையாடுகளை காண ஆண்கள் பெண்கள் சிறுவர் முதியோர் என அனைவரும் அங்கு வந்து உற்றனர். அவ்வினிய பாட்டுக்களை கேட்டும் மனங்கவர் ஆடலை கண்டும் அங்கு வந்துற்றவர்கள் அனைவரும் ஒரு நொடி மயங்கி நின்றனர். மேனையும் மயங்கி நின்றாள். இங்கு பார்வதி பிராட்டி சிவபெருமானை தன் இதயத்தில் கண்டுகொண்டிருந்தாள். கையிலே முத்தலைச்சூலம், மதனனும் பெண்ணை கொள்ளும் அழகு, திருமேனி முழுவதும் விபூதி பூச்சு, பிரம்ம கபால மாலை, சூரியன் சந்திரன் அக்னி என மூவரும் முக்கண்கள், நாகப்பாம்பே பூணூல், இவ்வழகிய திருமேனியைக் கண்ட துர்கையான பார்வதி காதலில் கனிந்து மூர்ச்சையானாள். விழுத்த திருமேனி கொண்ட கருணைக்கடலான ஏழை பாங்காளரான மனத்திற்கு இனிய மகேசன் பார்வதியிடம் வரம் கேள் என்று வேண்டுகிறார். இவ்வாறு தன் இதய கமலத்தில் விளங்கும் பரமனை இத்திருக்கோலத்துடன் கண்ட பார்வதி மனதிலேயே வணங்கி தாங்களே எனக்கு கணவராக ஆக வேண்டும் என மனதிலேயே வேண்டினாள். அகம் மகிழ்ந்த சிவபெருமானும் பார்வதிக்கு நலன் நல்கும் அந்த நல்வரத்தை நல்கி மறுபடியும் மறைந்தருளினார். முன்போலவே பிச்சைக்காரனாக ஆகி நடனம் ஆடலானார். அப்பொழுது மேனை அழகிய ரத்னங்களை தங்கத்தட்டில் அள்ளி எடுத்துக்கொண்டு அன்போடு அவருக்கு தரை எடுத்து வந்தாள். அதை கண்ட சிவபெருமான் மனதளவிலே மகிழ்ந்தார். ஆனால் அந்த ரத்னங்களை அவர் ஏற்கவில்லை. தனக்கு பிச்சையாக அவளது திருமகனான பார்வதியையே வேண்டி பின்பு முன்போலவே ஆடலும் பாடலுமாக கூத்தாடினார். அந்த பிச்சைக்காரன் கேட்டதை கேட்டு மேனை மிக்க கோபம் கொண்டு அவனை வயது மிரட்டினாள். அவனை வெளியே பிடித்து தள்ள நினைத்தாள். இதற்கிடையில் இவமான் கங்கையில் நீராடிவிட்டு திரும்பினான். மனித வேடம் தாங்கி நிற்கும் அப்பிச்சைக்காரனை அரண்மனை உற்றத்தில் இச்சையோடு கண்டான். நடந்தவற்றை மேனை கூற அவனும் சினம் கொண்டான். தன் பணியாட்களை அழைத்து அவனை வெளியேறற்ற கட்டளையிட்டான். முனிவரே, நடனமாடியவன் கொழுந்து விட்டறியும் பெருந்தியைப் போல தன் திருமேனி ஒளியால் திகழ்ந்தார். அவரை தொடுவதும் கூட கடினமே. ஆகவே எவராலும் அவரை வெளியேற்ற முடியவில்லை. அப்பனே நாரதா, பின்பென்ன? திருவிளையாடல்கள் புரிவதில் வல்லவரான அந்த பிச்சைக்காரன் இனமாவுக்கும் தனது எல்லையற்ற பெருமைகளை காட்டலானார். ஒரு நொடியில் ஸ்ரீ விஷ்ணுவாக காட்சியளித்தார். தலையிலே நவரத்ன கிரீடம், காதுகளிலே மகரகுண்டலங்கள், அறையிலே மஞ்சள் பொன்னாடை, நான்கு திருக்கரங்கள். இமவான் பூஜை நேரத்தில் ஸ்ரீமன் நாராயணனது திருவடிகளில் என்னென்ன புஷ்பங்களை சேர்த்தானோ அவற்றை இப்பிச்சைக்காரனது திருமேனியிலும் தலையிலும் இருக்க கண்டான். அடுத்த நொடியிலோ உலகை படைக்கும் நான்முகனாக கண்டான் இமவான். சிவந்த திருமேனி, வாயிலே வேதசுக்த மந்திரங்கள், மறுவி நாடியோ உலகினுக்கு கண்களாக விளங்கும் சூரியனாக கண்டான். பின்பொரு நொடியில் பார்வதி தேவியோடு விளங்கும் ஸ்ரீ ருத்ரராக கண்டான். கண்களும் கூச்சும் பெருத்த ஒளியே வடிவம் எடுத்ததோ என இருந்தது. அப்பொழுது ஒளியில் திகழும் அந்த ஸ்ரீ ருத்ரம் சற்றே நகைத்த வண்ணம் இருந்தார். அடுத்த நொடியில் ஒரே ஒளி ரூபமான திருக்காட்சி. அத்திருமேனியோ இன்னதன கூற இயலாத நிராகார வடிவம், நிரஞ்சனம், உபாதிகளான மேற்போர்வைக்கு எட்டாதது, பற்றற்றது, அற்புதம் என்று அவ்வளவுதான் சொல்ல இயலும். இவ்வாறு இமவான் பல பல ரூபங்களை கண்டான். வியப்பில் ஆழ்ந்தான், ஆனந்தத்தில் மூழ்கினான். அந்த அழகிய பிச்சைக்காரனோ இவமானிடமும் மேனையிடமும் பார்வதியையே பிச்சையாக கேட்டான். வேறதையும் வாங்க மறுத்தான். சிவமாயையில் மயங்கிய இமவான் அவனது வேண்டுதலை ஏற்கவில்லை. பிச்சைக்காரனும் வேறொன்றையும் பெறாது அங்கேயே மறைந்து அருளினார். அப்பொழுதுதான் இமவானுக்கும் மேனைக்கும் பகவான் சிவபெருமான் தனது மாயையால் நம்மை ஏமாற்றி சென்று விட்டார் என்கிற தெளிவு வந்தது. அவர்களுக்கு சிவபெருமானிடம் மேலும் பக்தி பெருகியது. அதுதானே முக்திக்கு சிறந்த வழி, எல்லையற்ற ஆனந்தத்தை தரும் தெய்வீக வழி. அத்தியாயம் 31. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, சிவபெருமான் பக்கலில் மேனைக்கும் இமமானுக்கும் பக்தி மேலும் மேலிட்டுள்ளதைக் கண்டு இந்திரன் முதலிய தேவர்கள் ஒருவருக்கொருவர் சிந்திக்கலாயினர். பின்பு தேவகுருவான பிரகஸ்பதியும் பிரம்மதேவரும் கூறியவாறு தேவர்களில் தலைமை பதவி தாங்குபவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று வணங்கி இரு கை கூப்பி துதிக்கலாயினர். தேவர்கள் துதிக்கிறார்கள், தேவதேவா, மகாதேவா, கருணைக்கடலே, நன்மையே செய்யும் சங்கரா, தங்களையே சரணடைந்தோம், தயை புரியுங்கள், தங்களை வணங்குகிறோம். இறைவா, தாங்கள் அடியார்களிடம் அன்பு கொண்டவர் ஆதலால்
4: அடியார்களது விருப்பத்தை நிறைவேற்றித் தருகிறீர்கள். ஏழைகளை காத்து அருள்பவரே, கருணைக்கடல் அல்லவா தாங்கள். அடியார்களின் துன்பங்களை களைபவர் ஆயிற்றேன். இவ்வாறு சிவபெருமானை துதித்த இந்திராதி தேவர்கள் மேனையும் இவமானும் கொண்டுள்ள சிவபக்தியை பற்றி விரிவாக கூறினார்கள். அவர்கள் கூறியதை ஏற்று இறைவனும் அவர்களை அமைதியடையச் செய்து புன்முறுவலுடன் மறைந்தருளினார். தேவர்களும் தங்கள் காரியம் நிறைவேறியதாக எண்ணி பகவானை வாழ்த்திய வண்ணம் தங்கள் இருப்பிடம் சென்று மகிழ்ந்தனர். அடியார்க்கு எளிவந்தவரும் மாயைக்கு தலைவரும் எவ்வித மாறுதலும் அற்றவருமான சிவபரம்பொருள் மலையரசன் மனைக்குச் சென்றார். அச்சமயம் சுற்றும் சூழ இமமான் தன் மகள் பார்வதியுடன் மகிழ்ச்சியோடு அரசவையில் விற்றிருந்தான். பரமசிவனார் கையிலே ஒரு தண்டம், தாளங்குடை, அறையிலே மிளிரும் உயர்ந்த பொன்னாடை, நெற்றியிலே ஒளிரும் திலகம், ஒரு கையிலே படிகமானை, கழுத்திலே சாலக்கிராம மாலை, வாயிலே ஸ்ரீமன் நாராயணனது ஹரிநாமம், பார்ப்பதற்கு பரம சாதுவான ஓர் அந்தனர் என்ற நிலையில் அச்சபையில் இறைவன் நுழைந்தார். அவ்வாறு அவர் வருவதைக் கண்ட இமவான் சுற்றும் சூழ சட்டனை எழுந்து நின்றான். அபூர்வமாக வந்த அவ்வதிதியை, அந்த விருந்தாளியைக் கண்டு இமவான் நெடுஞ்சான் கடையாக தரையில் விழுந்து வணங்கினான். பார்வதி தேவியோ அந்தன வேடத்தில் வந்துள்ளவர் தன் ஆன்ம தெய்வ நாயகரான சிவபெருமானே என்று உணர்ந்து தலை தாழ்த்தி வணங்கி மனதளவில் துதித்தாள். அந்தன வேடத்தில் வந்துள்ள சிவபெருமான் அன்போடு அனைவரையும் வாழ்த்தி அருளினார். ஆனால் பார்வதி தேவிக்கு மட்டும் அவள் விரும்பியவாறான ஆசியை வணங்கினார். மலையரசனான இமவான் மதுவர்க்கம் முதலிய உபச்சாரங்களை மிகுந்த பக்தியோடு செய்ய இறைவனும் அதை மகிழ்வுடன் ஏற்றார். இமவான் அவரது நலம் விசாரித்தவன் தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா என வினவினான். அப்பொழுது அந்த சிரேஷ்டர் இமவானிடம் கூறலானார். அந்தனர் கூறுகிறார், மலையரசே, நான் ஒரு வைணவ அந்தணன், ஏதோ படித்துள்ளேன். ஜோதிடத்தை தொழிலாக கொண்டு இங்கும் அங்கும் சுற்றித் திரிகிறேன். மனம் போகும் வேகத்தில் எங்கும் போகும் திறன் உடையவன். எனது குருவின் இன்னருளால் எதையும் அறியும் திறமை உண்டு. பிறருக்கு உதவுவதே என் கடன். எவருக்கும் தீங்கு நினைக்காத உள்ளம் உடையவன். எனது உள்ளம் கருணைக்கடன். வேறுபாடு உடைமையை அழிப்பவன். திருமகள் போன்று அழகிய உன் மகளை சிவபெருமானுக்கு மணமுடிக்கப் போவதாக அறிந்தேன். உன் மகள ஒப்பற்ற பேரடை. பெண்டிற்குடைய அனைத்து இலக்கணங்களும் அமைய பெற்றவள். ஆனால் அந்த சிவனோ நிலையில்லாத இடத்தன், எதிலும் ஒட்டாதவன், விகார உருவம் உடையவன், குணம் என்பதே கிடையாது. இவன் தானா மாப்பிள்ளை? மேலும் அவன் வசிப்பதோ இடுகாட்டில். உடலெங்கும் சுற்றிய சர்ப்பங்களே அணிகள். யோகு செய்வான் போலிருப்பான். உடுத்திக் கொள்வதற்கு ஏதாவது ஆடைதான் உண்டோ? அதுவும் இல்லை. அம்மணமாக திரிகிறான். எக்குலத்தவன் என்பது இதுவரை யாருக்குமே தெரியாது. அவன் ஒரு தகுதியும் அற்றவன், ஒழுக்கம் கெட்டவன், உலகத்தோடு ஒட்ட ஒழுகத் தெரியாதவன். ஆகவே உலகியல் விளையாட்டை துறந்தவன். உடலெங்கும் சாம்பர் பூச்சு, சினமே அவனது சொத்து, புத்தியற்ற பித்தன். அவன் வயதென்னவென்று யாரும் அறியார். தலையில் அழுக்கடைந்த சடைக்கற்றை. நல்லான் தீயான் என எண்ணாது அனைவருக்கும் அடைக்கலம் தருபவன். சுற்றித் திரியும் ஓடுகாலி, பாம்பணிந்தவன், பிச்சைக்காரன், வேதம் கூறும் அறநெறியை விடுத்து தீய வழி செல்பவன். எவ்வித தகுதிமற்ற இவனுக்கா உன் மகனை திருமணம் முடிக்க நினைக்கிறாய்? மலையரசே, உன் எண்ணம் நன்மை தருவதாக இல்லை. நீ யோசிமன் நாராயணரது வம்சத்தில் உதித்தவன், ஞானிகளிலும் சிறந்தவன். நான் கூறுவதன் உண்மையை தெரிந்து கொள். நீ எவனை தேடுகிறாயோ அவன் பார்வதியின் திருக்கரத்தை பிடிக்க தகுதியற்றவன். மலையரசனே, நீயே கவனித்து பார். அவனுக்கு யாராவது உற்றார் உறவினர் உண்டா? நீயோ அளவு கிடந்த ரத்தினங்களுக்கு கொள்ளிடம். அவனிடம் ஒரு செப்பு காசும் கிடையாது. வறியவன். நீ உன் சுற்றத்தார், உன் மனைவி மேனை, உன் பிள்ளைகள் மற்றும் உள்ள பண்டிகர்கள் என அனைவரிடமும் கேள். ஆனால் பார்வதியிடம் மட்டும் கேட்காதே. ஏனெனில் அவளுக்கு சிவனிடம் உள்ள குற்றம் குறைகள் பற்றி தெரியாது. மலையரசே, பொதுவாக நோயுள்ளவனுக்கு நன்மை தரும் மருந்து பிடிக்காது. ஆனால் பெருந்தீங்கு விளைவிக்கும் பத்தியமற்ற உடலுக்கு ஒவ்வாத உணவு மிகவும் விருப்பமாக இருக்கும். ரோகினோ நௌஷதம் சஸ்வத்து ரோஜதே கிரிசத்தம குபத்யம் ரோஷதே பீஷ்ணம் மகாதோஷகரம் சதா. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, பல பல திருவிளையாடல்கள் புரியும் சிவபெருமானான வந்தனர் இமவான் அளித்த விருந்துணவை அமைதியாக அறிந்துவிட்டு மகிழ்ச்சியோடு தன்னிடமான கையிலே சென்றார். அத்தியாயம் 32-33 பிரம்மதேவர் கூறுகிறார், அந்தனர் வேடம் தரித்து வந்த சிவபெருமான் கூறியதை கேட்டு சற்றே வருந்திய மேனே தன் கணவரிடம், மலையரசே, வைணவ வேடம் தரித்த இவ்வந்தனன் சிவனிந்தை புரிந்ததை கேட்டு என் மனம் வருந்தி அவர் பக்கல் வெறுப்புக் கொள்கிறது. சிவனது திருமேனியோ அழகற்றது, ஒழுக்கமும் ஒழுங்கற்றது, பெயரும் பொருத்தமாக இல்லை, அனைவருமே வெறுக்கத்தக்கதாக உள்ளது. என் மகளோ அழகுள்ளவள், மங்களமானவள், ஆகவே அவளை அவருக்கு கண்டிப்பாக திருமணம் செய்து தரமாட்டேன். ஒருவேளை நீங்கள் ஒப்பவில்லை எனில் நான் நிச்சயம் இறந்து விடுவேன், அல்லது வீட்டை துறந்து விஷம் அருந்துவேன், அல்லது பார்வதியின் கழுத்தில் சுருக்கிட்டு அவளை அடர்ந்த வனத்திற்கு அழைத்துச் செல்வேன், இல்லையே அவளை கடலில் மூழ்கடித்து விடுவேன், ஆனால் சிவனுக்கு மட்டும் என் மகளை தரமாட்டேன் என்று கூறி அரற்றினாள். உடனே சினம் வந்தால் தங்குமிடமான கோபக்கிரகம் சென்று தன் கழுத்து ஆபரணங்களை கழற்றி எறிந்துவிட்டு தரையில் படுத்தார். இச்செய்தியை செவியுற்ற இறைவன் சப்த ரிஷிகளையும் அருந்ததியையும் அழைத்து மேனையிடம் சென்று அவளுக்கு உண்மையை உணர்த்தும்படி கட்டளையிட்டார். அவர்களும் இறைவனை வணங்கி அனுமதி பெற்று விண்வெளியே இமமானின் நகரை அடைந்தனர். அந்நகரை கண்டு வியந்தவர்கள் அதை புகழ்ந்த வண்ணம் இமமானின் அரண்மனையை அடைந்தனர். பகவனையும் மிஞ்சும் ஒளிபடைத்த அவர்கள் விண்வெளியே வரக்கண்ட இமமான், சூரியனையும் மிஞ்சும் ஒளிபடைத்த 7 ரிஷிகளும் இப்பொழுது என்னிடம் வருகிறார்கள். நான் அவர்களை உரிய முறையில் வரவேற்று உபசரித்து பூஜிக்க வேண்டும். இல்வாழ்வான் என்றோ புண்ணியம் செய்தவன், ஏனெனில் அவர்கள் வீட்டுக்குத்தான் சான்றோர்கள் தங்கள் பொன்னடி சாட்டி வருகின்றனர் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டான். பிரம்மதேவர் கூறுகிறார், இதற்குள் அம்முனிவர்கள் விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்தனர். தம் எதிரே அவர்கள் நிற்பதைக் கண்ட இமவான் மிகுந்த மரியாதையோடு தலை தாழ்த்தி இரு கரங்களையும் கொப்பிய வண்ணம் அவர்களை வணங்கி ஆசனமளித்து உபசரித்து பூஜித்து அவர்கள் அமர்ந்தபின் அவர்களது அனுமதி பெற்று தானும் அமர்ந்து கனிமொழியாக கூறலானான், பெரியோர்களே, இன்றுதான் நான் பிறவி பயனை பெற்றேன், நற்செயல்களை செய்தவன் ஆனேன், பிறர்க்கரிய பெரும் புண்ணியம் பெற்றேன். ஸ்ரீமன் நாராயணரையே தியானித்து அவர் திருமேனியையே பெற்ற நீங்கள் 7 இன்று என் வீடு தேடி வந்துள்ளீர்களே. விருப்பங்கள் அனைத்தும் பெற்ற உங்களுக்கு ஏழையான என் வீட்டில் பெறுவதற்கு என்ன உள்ளது? இருப்பினும் இவ்வடியவன் ஏதாவது பணிவிடை செய்யத்தான் வேண்டும். கருணை கொண்டு கூறுங்கள், என் பிறவியும் நற்பயன் பெற வேண்டும் அல்லவா என்று வேண்டினான். இதை கேட்ட சப்தரிஷிகளும் கூறலாயினர், மலையரசே, சிவபெருமான் அகில உலகங்கட்கும் தந்தை, சிவையான உலக நாயகியே தாய், ஆகவே நீ உன் மகளை சிவனுக்கு தரத்தான் வேண்டும், இதனால் உன் பிறவியும் நலம் பெறும். அகில உலகங்கட்கும் குருவான பெரியவரான சிவபெருமானுக்கும் பெரியவராக நீ ஆகப் போகிறாய், இதில் எத்துணையும் ஐயமில்லை. நாரத முனிவரே, சப்தரிஷிகளும் இவ்வாறு கூறவே இமமான் இரு கைகளையும் கூப்பிய வண்ணம் வணங்கி கூறலானான். இமமான் கூறுகிறான், பெரியோர்களே, நீங்கள் கூறியது அனைத்தும் இறைவன் இன்னருளால் நான் முன்பே நினைத்ததுதான். ஆனால் இப்பொழுதுதான் வைணவத்தை கடைப்பிடிக்கும் ஓர் அந்தனர் இங்கு வந்து சிவபெருமானை பற்றி சில தவறான செய்திகளை கூறி சென்றார். அதிலிருந்து பார்வதியின் தாயான மேனையின் அறிவு சற்று மழுங்கியது. அதனால் அவள் தனது மகளை யோகியான சிவபெருமானுக்கு மனம் முடிக்க விரும்பாமல் பிடிவாதமாக அழுக்கடைந்த அடை உடுத்தி கோபக்கிரகத்திற்கு சென்று தரையில் படுத்துள்ளார். நான் பலவாறு எடுத்துரைத்தும் அவளுக்கு உண்மை புரியவில்லை. அந்த வைணவ அந்தனரது சொல்லை கேட்டு நானும் அறிவு மயங்கினேன். உண்மையாக சொல்ல போனால் சிக்காரனான அச்சிவனுக்கு மகளை தர என் மனமும் விரும்பவில்லை. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, முனிவர்களுக்கு இடையிலே அமர்ந்திருந்தாலும் சிவபெருமானது மாயையில் மயங்கியதால் இமமான் இவ்வாறு கூறி மௌனமானான். சிவனது மாயாவிலாசத்தை புகழ்ந்த சப்த ரிஷிகளும் அருந்ததியை மேனையிடம் அனுப்பி வைத்தனர். தன் கணவரது கட்டளையை பெற்ற அருந்ததியும் பார்வதியோடு மேனை இருக்கும் இடம் சென்றாள். சோகத்தால் வாடி தரையில் படுத்திருக்கும் மேனையை கண்ட அருந்ததி அங்குள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப இனிய நல் உரைகளை கூறி அவளை தேற்றலானாள். அருந்ததி கூறுகிறாள், கற்பரசியே, மேனையே, சற்றே எழுந்திரு, அருந்ததி உன் வீடு தேடி வந்துள்ளேன், கருணையே வடிவான சப்தரிஷிகளும் கூட வந்துள்ளனர். அருந்ததியின் குரலை கேட்டு மேனை சட்டென்று எழுந்து திருமகள் போல் ஒளிபடைத்த கற்புக்கரசியான அருந்ததியின் திருவடிகளில் வணங்கி கூறலுற்றாள், பெரும் புண்ணியம் செய்ததன்னர் பயனாலேயே பெற்ற இந்த எங்கள் பிறவி இன்றுதான் பயனுற்றதாயிற்று. ஏனெனில் உலகை படைத்தருளும் பிரம்மதேவரின் குமாரரான வசிஷ்ட மகரிஷியின் பத்னியான கற்பு தெய்வமான அருந்ததி இன்று எங்கள் வீடு தேடி வந்திருக்கிறார்கள். அம்மையே, தாங்கள் இங்கு வந்ததன் நோக்கத்தை தெரிந்து கொள்ளலாமா? நானும் என் மகள் பார்வதியும் தங்களது பணிப்பெண்களை, எங்கள் மேல் கருணை கொள்ளுங்கள். இவ்வாறு மேனை கூறவே கற்புக்கலனான அருந்ததி பலவாறு அவளுக்கு அறிவுரையை வழங்கி அவளையும் அழைத்துக் கொண்டு சப்தரிஷிகள் உள்ள இடத்திற்கு சென்றாள். இனிய பேச்சாளர்களான சப்தரிஷிகள் சிவபெருமானின் இணையடிகளை சிந்தித்த வண்ணம் இவமானுக்கு அறிவுரைகள் கூறலானார்கள். சப்தரிஷிகள் கூறுகிறார்கள், மலைமன்னனே, உனக்கு நலம் பயக்கும், எங்கள் சொல்லை கவனமாக கேள். நீ பார்வதியை சிவபெருமானுக்கு திருமணம் செய்வித்து அவருக்கு மாமனார் அவாயாக. சிவபெருமானே முழுமுதற் கடவுள், வேண்டுதல் வேண்டாமை இல்லாத சிவபரம்பொருள் யாரிடமும் கையேந்தியதில்லை. தேவர்களுக்கு இன்னல் விளைவிக்கும் தாரகாசுரனை வதைக்க ஒரு வீரனை தோற்றுவிக்க வேண்டி சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ளுமாறு பிரம்மதேவர் வேண்டினார். சிவபிரானோ யோகிகள் கொண்டாடும் பெரும் யோகி, திருமணத்தில் விருப்பமில்லாதவர். பிரம்மதேவரது வேண்டுதலை ஏற்று உனது மகளை மணந்து கொள்ள ஒத்துக்கொண்டார். உன் மகள் தவம் செய்யும் போது அவளுக்கு காட்சியளித்த அவர் அவளை மணப்பதாக உறுதி கூறியுள்ளார். ஆகவே இவ்விரண்டு காரணங்களினாலேயே யோகியான சிவபிரான் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டுள்ளார். இவ்வாறு ரிஷிகள் கூறியதை கேட்ட இமவான் சற்றே நகைத்த வண்ணம் ஆனால் மனதில் அச்சத்துடன் வணக்கமாக கூறலானான். இமவான் கூறுகிறான், சிவனிடம் மன்னர்க்குரிய எந்த ஒரு பொருளும் இருப்பதாக நான் காணவில்லை. வீடு என்று ஒன்றும் இல்லை, பொன்னோ பொருளோ இல்லை, புற்றார் உறவினர் என்று எவரும் இலர். ஆகையால் எதிலும் பற்றற்ற ஒரு யோகிக்கு நான் என் பெண்ணை தர விரும்பவில்லை. தாங்களோ வேதங்களை அளித்த பிரம்மதேவரின் புதல்வர்கள், தாங்களே நன்கு சிந்தித்து கூறுங்கள். தான் விரும்பியவாரோ, சித்தம் பேதலித்த மயக்கத்தினாலோ, எவரிடமாவது உள்ள பயத்தினாலோ அல்லது பேராசையினாலோ தகுதியற்ற ஒரு வரனுக்கு தன் பெண்ணை திருமணம் செய்து வைப்பவன் இறந்தவின் பெரு நரகத்தையே அடைவான் என்பது அறநெறி. வராயானானுரூபாய பிதா கன்யாம் ததாதி சேத் காமான் மோகாத் பயால் லோபாத் ச நஷ்டோ நரகம் பிரஜேத். ஆகவே நான் மனம் விரும்பி என் மகளை சிவனுக்கு மணமுடிக்க மாட்டேன். ஆகவே ரிஷிகளே, எது உகந்ததோ அதன்படி செய்யுங்கள். நாரத முனிவரே, இமவான் இவ்வாறு கூறவே நாவன்னை படைத்த வசிஷ்டர் ரிஷி அவரிடம் பேசலானார். வசிஷ்டர் கூறுகிறார், மலையரசே, நான் சொல்வதை கேள், அது உனக்கு எவ்வகையிலும் நன்மை அளிப்பது, அறநெறிகளுக்கு உகந்தது, உண்மையானது, இகவர சுகங்களை தருவது. உலகியலிலும் வேதங்களிலும் மூன்று விதமான அறநெறிகள் கூறப்பட்டுள்ளன. சாஸ்திரங்களை நன்கறிந்த சான்றோர்கள் தூயதான தங்கள் அறிவு கண்களால் அம்மூன்றையும் நன்கு அறிந்துள்ளனர். முதலாவதாக, கேட்கும் சமயத்தில் காதுகளுக்கு இனிதாக இருக்கும், ஆனால் பிற்காலத்தில் அது பொய்யாகவும் நன்மை அளிக்காததாகவும் இருக்கும். அறிவாளிகள் அதை பகைவன் என்று கூறுவர். இரண்டாவதாக, கேட்க கசப்பாகவும் தொடக்கத்தில் நன்மை அளிக்காததாகவும் இருக்கும், ஆனால் அதுவே முடிவில் பெருத்த நன்மையையும் இன்பத்தையும் அளிப்பதாக ஆகும். நம்மிடம் அன்புள்ளம் கொண்ட நல்லொழுக்கமுடைய உற்றார் உறவினர்களே நமக்கு இதை அறிவுறுத்துவார்கள். மூன்றாவதாக, கேட்கவும் அமுதமென இனிக்கும், அது முக்காலங்களிலும் நன்மையே அளிக்கும், உண்மையே அதன் சாரம். ஆகவே அது நன்மை பயப்பதாக ஆகும். இம்மாதிரியான அறவுரையே அனைத்திலும் சிறந்ததும் அனைவரும் விரும்புவதும் ஆகும். மலையரசே, இது அறநெறி வகுத்த வழி. இம்மாதிரி மூன்று நெறிகள் அறநூல்களில் கூறப்பட்டுள்ளன. வச்சனம் த்ரிவிதம் செயல ஓகிகே வைதிகேபிச்ச சர்வம் ஜானாதி சாஸ்திரஜா நிர்மல ஞான சக்ஷுஷா அசத்தியம் அஹிதம் பஷாத் சாம்பிரதம் ஸ்ருதிசுந்தரம் சுபுத்திர் பக்தி சத்ருர்ஹி ஹிதம் நைவ கதாச்சன ஆதௌ அப்ரீதி ஜனகம் பரிணாமே சுகாவகம் தயாலுர் தர்மசீலோகி போதயத்யேவ பந்தவஹ ஸ்ருதிமாத்ராத் சுதா துல்யம் சர்வகால சுகாவகம் சத்யம் சாரம் ஹிதகரம் வச்சனம் ஸ்ரேஷ்டமீப்சிதம் ஏவஞ்ச த்ரிவிதம் செயல நீதிசாஸ்திரோதிதம் வச்சஹ. இம்மூன்று நெறிகளிலும் உனக்கு விருப்பமான நெறிதான் என்ன சொல்? சிவபெருமான் தேவர்கள் அனைவருக்கும் ஒரே கடவுள். உலகியல் செல்வங்கள் அவரிடம் இல்லாமல் இருக்கலாம், ஏனெனில் அவரது திருவுள்ளம் ஞான கடலிலேயே என்றென்றும் மூழ்கி கிடக்கிறது. அவரோ ஞானமான ஆனந்த சுரூபர், அனைத்தையும் கடந்து நிற்கும் சர்வேசன். அவருக்கு இவ்வுலகியல் செல்வங்களின் ஆசை இவ்வாறு இருக்கும். இல்லறத்தார் தன் மகனை நல்ல செல்வ செழிப்புடைய அரசகுமாரனுக்கே திருமணம் முடிப்பர். ஏனெனில் ஏழை எளியவனுக்கோ துன்பத்தில் உழல்பவனுக்கோ தன் மகளை மனம் முடிப்பானே யாகில் அவன் மகளை கொன்றவன் ஆவான், மகளை கொன்ற பாவத்தை பெறுவான். குரூஹி ததாதி ஸ்வசுதாம் ராஜ்ய சம்பத்திசாலினே கன்யகாம் துக்கினே தத்வா கன்யாகாதி பவேத் பிதா. சிவபெருமான் துன்பத்தில் உழலும் ஏழை என்பதை யார் அறிவர்? குபேரனே அவரது பணியாள். தனது புருவ அசைவினாலேயே உலகத்தை படைத்து காத்து அழிப்பவர். முக்குணங்களையும் கடந்தவர் பரம்பொருள், பிரகிருதியான மாயையை கடந்து நிற்கும் தனிப்பெரும் கடவுள். படைத்து காத்து அழிக்கும் பிரம்மா விட்டு ருத்ரன் என்னும் மூர்த்திகளும் இவரது மூர்த்தி ஸ்வரூபமே. இவரையா செல்வ

0: சரஸ்வதி தேவி இச்சிவபெருமானது திருமுகத்தின் நின்றும் தோன்றியவள். அனைத்து செல்வங்கட்கும் தேவதையான திருமகள் இவரது திருவார்வின் நின்றும் வெளிப்போந்தவள். சிவயான இந்த பார்வதி தேவியோ அனைத்து தேவர்களின் ஒட்டுமொத்த திறனிலிருந்தும் தோன்றி தானவர்களை வதைத்து தேவர்களுக்கு சொர்க்கமான விண்ணுலகத்து செல்வத்தை தந்தவள். இங்கு ஆசிரியர் குறிப்பாக ஒரு குறிப்பு தருகிறார். இச்செய்தி, அதாவது சிவயான பார்வதி தேவி அனைத்து தேவர்களின் திறனிலிருந்து தோன்றியவள் என்பதை பற்றிய செய்தி கேனோபரிஷத்திலும் துர்கா சப்தசதியிலும் விரிவாக கூறப்பட்டுள்ளது என்பதை சொல்லுகிறார். தொடர்கிறோம். உனது பெண்ணான இந்த பார்வதி முன்பொரு கல்பத்தில் தட்சணது மனைவியின் திருவயிற்றில் சதி என்னும் திருப்பெயருடன் அவதரித்து சிவபெருமானை மணந்தாள். தட்சன் தானாகத்தான் தன் மகளை சிவபெருமானுக்கு மணமுடித்தான். தன் தந்தை தன் பதியான சிவனை நிந்தித்ததை செவியுற்று யோகாக்னியில் தன் உடலை எரித்துக் கொண்டாள். அந்த சதீதேவிதான் இப்பொழுது உன் மகளாக மேனையின் திரு உதரத்தில் அவதரித்துள்ளார். மலைமன்னனே, இந்த சிவை ஒவ்வொரு பிறவியிலும் சிவனுடைய மனைவியே ஆவாள். ஒவ்வொரு கர்ப்பத்திலும் அறிவே வடிவான ஸ்ரீ துர்கை அறிவுடையோர்களுக்கெல்லாம் அறிவு நல்கும் திருத்தாயாக விளங்குகிறாள். இவள்தான் சித்தியும் சித்தி தருபவளும் சித்தியின் திருமேனியுமாக இருப்பவள். சிவபெருமான் காதலினால் சதீதேவியின் சாம்பலையே தன் உடலில் விபூதியாக தரித்துள்ளார். ஆகவே மலையரசே, நீ பிறரது தூண்டுதல் இன்றி உன் விருப்பம் போல் சிவபெருமானது திருக்கரங்களில் மங்கள ரூபிணியான உன் மகளை கன்னிகாதானம் செய். ஒருவேளை நீயாக தரவில்லை எனில் அவள் தானே தன் நாயகனிடம் சென்று விடுவாள். உன் மகள் செய்த கடுந்தவத்தின் இன்னல்களைக் கண்ட சிவபெருமான் கருணையினால் அந்தன வடிவேற்று அவளது தவச்சாலைக்கு வந்து அவளையே திருமணம் செய்து கொள்வதாக வாக்களித்து அவளை தேற்றியவின்தான் கைலி சென்றார். பார்வதியின் வேண்டுகோளை ஏற்றுத்தான் அவர் உன்னிடம் வந்து வேண்டினார். சிவபக்தியில் ஈடுபாடு கொண்ட நீங்கள் இருவரும் அவரது வேண்டுகோளையும் ஏற்றுக்கொண்டீர்கள். அவ்வாறு இருக்க இப்பொழுது உங்கள் புத்தி தடுமாறுவதற்கு என்ன காரணம்? தேவர்களது பிரார்த்தனைகளை ஏற்றே கருணை கொண்டு ரிஷிகளான எங்கள் எழுவரையும் அருந்ததி தேவியையும் உன்னிடம் அனுப்பியுள்ளார். நாங்கள் உனக்கு கூறும் நல்லுரை சிவபெருமானுக்கு பார்வதியை திருமணம் செய்துவை என்பதுதான். அதனால் உனக்கு பெருத்ததொரு ஆனந்தம் கிட்டும். நீயாக உன் பெண்ணை சிவபெருமானுக்கு மனம் முடிக்காவிடிலும் விதியின் வழியால் அவர்கள் திருமணம் நிச்சயம் நடந்தே தீரும். சிவபெருமானம் தவம் செய்த பார்வதிக்கு அவ்வாறுதான் வரமளித்துள்ளார். அவரது சொல் என்றுமே வீணாகாதது. சான்றோர்களான சிவனடியார்களது சபதத்தை சபதத்தையே இவ்வுலகிலும் இவ்வுலகில் எவராலும் ஒதுக்க முடியாதெனில் அச்சிவபெருமானது சபதத்தை பற்றி கூறுவதற்கு என்ன உள்ளது? சான்றோர்களான சிவனடியார்களது சபதத்தையே இவ்வுலகில் எவராலும் ஒதுக்க முடியாதெனில் அச்சிவபெருமானது சபதத்தை பற்றி கூறுவதற்கு என்ன உள்ளது?
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபு கீதை அத்தியாயம் 1-44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: 10வது அத்தியாயம் சர்வமும் ஆன்மரூபம் என்று உரைத்தல். அடைய மிக அரிதாகி சாரமான ஆன்மாவின் மகிமையினை அறைய கேளாய். ஜடமலதாய் சத்திய சீர் சுகமாய் கொன்றாய். சாந்தமதாம் ஆன்மாவே உளதாம் எங்கும் தடமருவும் அவ்வான்மா தானே ஆகும். தன் வடிவாம் ஆன்மாவு கையே இல்லை. கடபடமே முதலியவாய் நானாவாக காண்கின்ற இவையெல்லாம் ஆன்மரூபம். அகில பரிபூரணமாம் ஆன்மரூபம். அகிலத்திற்கு

ஏற்றி அயலனவே காண்பகலாம் ஆன்மரூபம். துரியமதாம் தெளிவாகும் ஆன்மரூபம், வைரத்தின் கையாகும் ஆன்மரூபம். ஐயப்பர பிரம்மமதாம் ஆன்மரூபம், அபரோக்ஷ அறிவுருவாம் ஆன்மரூபம். மருமசத்தனுவுமிலாதான்மரூபம், மற்ற நியம் எவையுமிலாதான்மரூபம். பிரம்மமதாம் ஆன்மாவு கையிலே இல்லை, பிரிதன்பே காண்பகலாம் ஆன்மரூபம்.

இகக்கூடிதாம் ஆன்மரூபம் மாணவ மானமிலாதாமரூபம் போதகன ஆன்மா துர்க்கையரே இல்லை புலமுறகே காண்பவெல்லாம் ஆன்மரூபம் அன்னமயே கோஷமிலாதாமரூபம் அமரான கோஷமிலாதாமரூபம் மின்னு மனோ கோஷமிலாதாமரூபம் விஜான கோஷமிலாதாமரூபம் துண்ணு சுக கோஷமிலாதாமரூபம் தொடர்பட்ச கோஷமிலாதாமரூபம் பின்னமுற ஆன்மா துக்கையரே இல்லை பிரிவன்பே காண்பவெல்லாம் ஆன்மரூபம் சூழ முதல் உடல் மூன்றும் இருந்தால்

எதெல்லாம் ஆன்மா நவிலாறு சமாதிகளும் எதெல்லாம் ஆன்மா ஞானமிலா ஆன்மா உருக்கையலே இல்லை ஞானரு ஞானாதி எல்லாம் ஆன்மரூபம் ஓங்கார முதல்வையும் எதெல்லாம் ஆன்மா ஒழிவற்ற உடல் குருவாய் ஒளிரும் ஆன்மா ஆங்கார முதலிவையும் எதெல்லாம் ஆன்மா ஆனந்த பூரணமாய் அமரும் ஆன்மா நீங்காத சன்மாத்திர மாறும் ஆன்மா நிச்சலமாய் நிறைவேற்று நிற்கும் ஆன்மா பாங்கான ஆன்மா கையிலே இல்லை பலவிதமாய் பார்ப்பவெல்லாம் ஆன்ம ரூபம் மூன்று வித காலத்தும் உலகம் ஆன்மா முதல் நடுவும் முடிவு

தனித்தனியாய் காண்பவெல்லாம் ஆன்மரூபம் பானமும்

ஒன்பகினும் ஆகாதான் ஞானகன ஆன்மா கயலே இல்லை ஞானம் இருப்பார்மையும் ஆன்மரூபம் நீதாகனாமாவு கைதாத நேர்மையினால் நீ என்றோ நின் ஆன்மாவை உதாரமுற பாவித்தும் அனுபவித்தும் உன்னிடையே உன் ஆன்மா நந்தன் தன்னை சதா மருவே குதித்து மிக சாந்தனாகி சந்தோஷ வாரியல் மிகவும் மூழ்கி ஏதாகினும் மோற்றியலும் இல்லாத காலத்தோம் இன்பகன வடிவாக இருப்பாய் மகிந்தா அகண்ட சுக ஆன்மாவை அறிய வேண்டி அடைவாக சிரவணமும் செய்ய வேண்டும் அகண்ட சுக ஆன்மா

கண்ட சொல்க ஆன்மாவை அறிய வேண்டே அப்ரமம் என்ற நிஜம் பழக வேண்டும். அகண்ட சுக ஆன்மாவை உரைக்க வேண்டும், அகண்ட சுக ஆன்மாவை உணர்த்த வேண்டும், அகண்ட சுக ஆன்மாவை நினைக்க வேண்டும், அகண்ட சுக ஆன்மாவை சுதிக்க வேண்டும், அகண்ட சுக ஆன்மாவில் ரமிக்க வேண்டும், அகண்ட சுக ஆன்மாவில் சுகிக்க வேண்டும், அகண்ட சுக ஆன்மாவில் கலக்க வேண்டும், அகண்ட சுக ஆன்மாவால் இருக்க வேண்டும், அகண்ட சுக ஆன்மாவை யாவருக்கும் அனவரதும் பிரியமதாயிருப்பதாலோ, அகண்ட சுக ஆன்மாவை ஞானாபியாச அர்ச்சனையால் அர்ச்சிக்க வேண்டும் என்றும், அகண்ட சுக ஆன்மாவை எவ்விதத்தும் அகமெனவே அபரோட்ச மாயறிந்தோ, அகண்ட சுக ஆன்மாவாயிருப்பதான அமல சுக மோட்சத்தை அடைய வேண்டும். ஆதலினால் அகண்ட சுக ஆன்மரூபம் அகமென்றும் அவ்வகமே அனைத்தும் என்றும், வேதமிதா அகண்டான போதம் தன்னை

ஆன்மாவே பூதங்கள் அனைத்துமாகும், ஆன்மாவே புவனங்கள் அனைத்துமாகும், ஆன்மாவு கைலாயோ அனுபவம் இல்லை, ஆன்மாவே விஸ்வனுமாம் நனவுமாகும், ஆன்மாவே கைசதனாம் கனவும்

நம்மாரோர் கைதாயோர் அணு இல்லை. பூதங்கள் சகலமுமே அனுரூபம், புவனங்கள் சகலமுமே அனுரூபம், சாதங்கள் சகலமுமே அனுரூபம், சார்முகங்கள் சகலமுமே அனுரூபம், வேதங்கள் சகலமுமே அனுரூபம், வேண்டுபவம் சகலமுமே அனுரூபம், வேதங்கள் சகலமுமே அனுரூபம், பிரிவுற்ற சகலமுமே அனுரூபம், ஆகங்கள் சகலமுமே

யோக்யமாம் சகலமுமே அனரூபம், தாகங்கள் சகலமுமே அனரூபம், தகுக்ரியை சகலமுமே அனரூபம், ஊகங்கள் சகலமுமே அமரூபம், உருபேறு சகலமுமே அனரூபம், போகின்ற சகலமுமே அமரூபம், பொருந்துவதாம் சகலமுமே அனரூபம், ஆகின்ற சகலமுமே அன்மரூபம், அறிவுற்ற சகலமுமே அனரூபம், பரபுஜனம் சகலமுமே அமரூபம், பரிபாலி சகலமுமே அனரூபம், குரு சீட சகலமுமே அமரூபம், கூறு பொருள் சகலமுமே அனரூபம், தெரிவித்தை சகலமுமே அமரூபம், தீர்த்தங்கள் சகலமுமே அனரூபம், வருபதிகள் சகலமுமே அமரூபம், வானவர்கள் சகலமுமே அனரூபம், பன்முதிசை சகலமுமே அமரூபம், பைதேசம் சகலமுமே அனரூபம், அநியமகம் சகலமுமே அனரூபம், அங்காரம் சகலமுமே அனரூபம், மனமுதலாம் சகலமுமே அனரூபம், மால்வைகுளி சகலமுமே அனரூபம், நினைவில் வரும் சகலமுமே அன்ம

உரைத்தருகின்ற அர்த்தத்தை உருகாலேனும் உரமாக கேட்டுணர்வோம் பிரம்மமாவன். அருள்மணி மாமுமாபதியாய் அனந்த சக்தி அமர்ந்தவனாய் சுவாதீன மாயையுற்ற பல சிவனே விசித்திர காரியமாமிந்த பார் முதலாம் ஜெகத்து கோர்கே புவாகும் கருதியிடு காரியமாம் ஜெகத்த நினைத்தும் காரணமாம் பரமசிவ சொருபமென்றே அரியறிவு மாமுனிவன் இதகனுக்கங்கு அகண்டான மைமிதனை அருள் செய்தானால். 36வது கடைசி பாடல் வேறு

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நமஸ் சிவாய.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: சகனாபவசோ சகனோ புனத்தோ சக வீரியம் கரவாவகை தேஜஸ்விநாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வந்தே தக்ஷிண கைலாசம் வந்தே மாஜினேமபி வந்தே வேணுவனேஸ்வரம் வந்தே ஸ்ரீமத்காந்திமதேஸ்வரி வந்தே ஸ்ரீமூலலிங்கஞ்ச ஸ்ரீமத்தாம்ரசபாபசி சிவகாமி சமோ வேதம் சுந்தரம் லோகசுந்தரம். செங்கண்மாவில் சிலை பிடித்து செங்கண்மாவில் சிலை பிடித்து சேனையோடும் சேது பந்தனம் செய்து சென்று புக்கு அங்கோர் திருவிரணன் அங்கு பொங்குவோர் பல செய்து புகழால் வென்ற போரக்கண் நெடுமுடிகள் பொடியாய் வீழ அங்கொருதன் திருவிரணால் இழையே ஒன்றியடித்தவர்க்கே அருள் புரிந்த அன்கடிகள் என்னால் வங்கமலி கடல் உடைசூழ் மாழவீதி வலம்புறமே புக்கங்கு.

பரப்பறிந்துனி பாவியேனுடைய ஊரிலே உருக்கி உள்ளொடி வெறுக்கி உழப்பிதானந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தொருவது இனியே ஒளிபழும் விளக்கு உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கிடந்ததோர் உணர்வே தெளிவளர்ப்பணிங்கும் திரைமணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளரும் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்க வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்பு மாவிளம்பே பாலுக்கும் பாலகன் வென்று எழுகின பார்க்கடுஞ்சவிரான் மாலுக்கு சக்கரன் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லைதங்கள் ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிரவல்லானுக்கே பல்லாண்டு கூறுடுவே உலகதான் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நேர்மணிவேனியன் அழகியோரியன் அம்பரத்தாடுவன் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான் மேகப் பொருள் உணர்ந்தேன் மேபு சிவாகமத்தித்தீரில் பொருளும் தெளிந்து உய்ந்தேன் ஏது குறை தெட்டிசூழ் செஞ்ச சிவயானவாமுனிவன் பொற்றாமறையடிக்கள் போக்கு நம பார்வதி பதயேரமாதேவ எல்லாமல்ல பரம கருணாநிதியாய் சங்கராமேஸ்வரி திருவிழினாலே கழிந்த வாரம் அரி சாபம் பயம் தீர்த்த மாறலாம். அதனை அடுத்து இஷ்ட சித்தீஸ்வர படலம் என்பதை சிந்திக்கிறது. திகழ் அரி சாபம் தீர்த்த திருநகரன் முதல்வானார் புகழ் ஐராவதீச பொன்மதில் வரிப்பீராக நிகழ்தரு தளிகள் சொற்ற நிறை ஐராவதேசத்து திகழ்தரும் தென்சார் இக்க சித்தி சத்து உண்மை சொல்வா அரிசாபம் தீர்த்த அதில இருந்து அந்த திருநகரில் இருந்து புகழ் ஐராவதீச பொன்மதில் வரை பீராக வெண்ணுலகத்தினர் இருக்கின்றன அந்த பதிகள் வரையில் நிறைய நாம் சிந்தித்திருக்கிறோம். இப்பொழுது திகழ்தரு தளிகள் சொற்றாம் பல கோயில்களை பற்றி கூறினோம். நிறை ஐராவதேசத்து திகழ்தரம் தென்பார் இப்படி ஐராவதேசம் இந்த பதிக அதனுடைய திருப்பதி அதனுடைய தென்சார்வா தென் தெற்கே இஷ்ட சித்தீசம் என்பதான ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறது. அதை பற்றி சிந்திப்போமாக என்று சொல்றேன். தொழுதகு பெருமை சான்ற சுக்கிரன் அங்கன் எய்தி கெழுதகு பூசையாற்றி கிடைத்த நன் சித்தி எல்லா முழுதருள் பெற்ற அன்னோன் மொழி வழி ததீசியை வழிபடுமுறையின் நேர்த்தி வஜ்ஜிரையாக்கை பெற்றா சுக்கரன் இருக்கிறான
தொழுதகு பெருமை சார்ந்த சுக்கிரன், யாவரும் புகழத்துக்கதான சுக்கிரன். அவன் இந்த இஷ்டசித்தீஸ்வரர் கஷேத்திரத்திலே வந்து கெழுதகு பூசை நிறைந்த பூசை செய்து பல சித்திகளை அடைந்திருக்கிறான். அவனை பின்பற்றி முழுது அருள் பெற்ற அன்னோன் வழிவழி முழுமையான அருளை பெற்ற சுக்கிரேசன் சுக்கிரனுடைய வழி நின்று ததீசி முனிவரும் இந்த இஷ்டதீச கஷேத்திரத்திலே வந்து வழிபட்டு வஜ்ர யாகை பெற்றார். யாக்கை அதாவது வஜ்ரம் போன்ற உடம்பை பெற்றார் சொல்ற. அப்படி வஜ்ரம் போன்ற உடலை பெற்ற அந்த வரலாறு இப்படி நாம் சிந்திக்கின்றோம். உதீச்சிமான் கோட்டி முப்புறன் ஒருத்த ஐராவத தீசனுக்கு அணியத சென்பான். உதீச்சி என்றால் வடக்கு திசை, இது வட சொல். சந்தியாம் சென்றவரும் பிராச்சி திசையே நமக, தட்சிணாய் திசையே நமக, பிரீச்சி திசையே நமக, உதீச்சி திசையே நமகான்னு வரும். அதாவது வழக்கு திக்கு. அந்த வழக்கு திக்கு வழக்குள்ள திக்குக்கு தென்பால். உதீச்சிமா நாகம் கோட்டு முப்புறம் ஒருத்த ஐராவதீசன், முப்புறங்களை எரித்தவராய் அவர் எம்பெருமான் இழந்தரித்த ஐராவதீசன் இருக்க அதற்கு தென்பால் வைகிய தெற்பக்கம் வைகிறான். உணர்வு கெட்டா அதீதனை, நம் உணர்வுகளுக்கெல்லாம் எட்டாதவன், வாக்கு மனங்களுக்கு எட்டாதவன், வாக்கு மனாரீத கோதரமாகின்ற பொருள்தானே என்று சிவஞான கோத்தவர்கள். அப்பேற்பட்ட உணர்வுக்கு எட்டா அதீதனை வழுத்தி அந்நாள் பஜ்ர யாக்கை பெற்ற ததீசியன் செயல் விரித்து சாற்றவன் முனிவர் கேட்டேன். அவர் வஜ்ர யாகை யாக்கை பெற்ற வரலாற்று சொல்வோம், முனிவர்களே கேட்பாயாக என்று முடிக்கின்றார். பிருகுவின் மரபில் தோன்றும் இறங்கு சீ ததீசி மேலோ, சவண மகரிஷி பிறந்தவர் ததீஷ், பிருகு முனிவருடைய வழியிலே வந்தவர், அந்த வம்சத்திலே வந்தவர். அருவி மாமதமால் யானை குபலன்னன் அரசன் தன்னோடு, அருவி மாமதமால் யானை குபன், அதாவது வளம்பொருந்து யானைப்படையுடைய அந்த குபன் என்ற அரசன் இருக்கிறானே, அந்த அரசனோடு ஒருவரும் கேண்மை எய்தி அளவலாய் உறையும் காலை, அந்த அரசனோடு ரொம்ப அளவலாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த குபன் என்ற அரசனோடு ததீசி முனிவர் மிக நெருக்கம் மிக நெருக்கமாக இருந்து கொண்டு உத்தரவிட்ட வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அளவலாகி கொண்டிருக்க நேரத்தில் இருவரும் ஒரு நாள் கூடி நகு பொழுதினைய சொல்வார். ஒரு நாள் உட்கார்ந்து இப்படி பேசும்போது விஷயத்தை சொல்றார். அதாவது பேச்சு அளவில் இருக்கணும், ஒரு லிமிட்டுக்கு மேலே போயாச்சுன்னா அது சரியாக வராது. அப்புறம் வரம்பு தான் கொஞ்சம் கடந்து போக வேண்டிய வரும், அப்புறம் வேண்டாத சொற்கள் பிரயோகத்துக்கு வரும், அல்லது பகைதான் மிஞ்சம். அதனால் பேச்சு அளவோடு இருக்கணும், இல்லைனா ஒரு முறையோடு இருக்கணும். சில பேர் ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசுனா அழகாக பேசின்னு இருப்பாங்க, அதே நாலு பேர் ஆயாச்சுன்னா அன்பார்லிமெண்ட் வருஷம்லாம் வந்துடும். அது காரணம் என்னன்னா அளவு மீறும் போது அப்படி வர்றார். அதான் அளவோடு பேசுக நான். ஆனா இப்ப என்னன்னா மன்னரோடு காணன் மக அளவலாகி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிறதோ விப்பிரல் கொல்லோ அன்றி வேந்தரோ பெரியர் எண்ணம் அப்பொழுது அந்த நாளர் அரசி சிறந்தோர் என்ன. நம்ம இல்லையா பேசும் போது நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பேச்சு வந்துடும் வந்துடும். இங்கே என்னல பெரிய மனுஷன் என்ன நீ என்னல அப்படி வந்துடும், நீ என்னல பெரிய மனுஷன்னு வந்துடும். அப்புறம் போடா நீ மேல பெரிய அப்புறம் தெரியாதான். அப்போ அந்த வேர்ட்ஸ் வந்து மாறினான். அது மாறி இவர் என்ன சொன்னார், சதீச்சி பிராமணன் தான் பெரியவன்டா, நீ என்ன பெரியவன், அக்ஷத்திரியனை விட அரசனை விட பிராமணன் தான் பெரியவன் அப்படின்னு இவர் சொன்னார்.
விப்பிரர்கொல்லோ அன்றி வேந்தரோ பெரியர் என்னும் அப்பொழுது அந்த நாளர் அரசி சிறந்தோர் என்ன செப்பினந்ததீசி. பிராமணன் தான் பெரியவன். மன்னன் அந்த மன்ன என்ன சொன்னானா, மன்னரே சிறந்ததோர் என்றான். போதே ராஜா தான் பெருசு, வாக்கு வலித்தாச்சு. நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சமாதானமா பேசிக்கொண்டிருக்கிறோத, அது கொஞ்சம் கொஞ்சமா சூடு ஏறி யார் பெரியவனுங்கிற கட்சி வந்தாச்சு. இப்பரிசு இருவருக்கும் எழுந்தது வைர பூசல். வைரம் போன்ற பூசல் சண்டை வந்து சந்தேகம். உடனே கோபம் வந்துடும், அடுத்தது தானே. அதாவது காமம் குரோதம், முதல்ல ஆசை வரும், அது கழித்தது அது அடை அது கிடைக்காத போது கோபம் வரும். அதே மாதிரி முதல்ல இவர் ஆசையில் நான் தான் மரியவர்னார் அப்படினார், அது கழித்தது கோபம் வந்தாச்சு. உடனே சொன்னார், அழலன முனிவன் சீதி அடித்தனன். வேணுமா பிராமணனுக்கு, அவன் கோபம் கணல் போல எழுந்திருந்தான், வேண்டாம் அவன் அடித்தாரான். அடித்தலோடும் மழலை வன் திமிரும் தாரான் வஜ்ஜிரம் சுழற்றி வீசி பழமறை முனிவன் ஆக்கு இருகுணிப்படுப்ப. இவர் முனிவன் சீதி அடித்தாரு, அவன் மன்னன் சும்மா விடுவானவன். அதாவது தன் பலம் பிறர் பலம் பார்த்து மோதம் பேசணும். சும்மா நமக்கு தான் அம்மட்டும் தெரியும் நம்ம பேசுனா கடைசி மாட்டிக்கிடும். தன் பலம் மாற்றான் பலம் தெரிஞ்சு தான் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். இப்போ அதை கவனிக்கல. பிராமணன் மன்னனை போய் அடித்தா சும்மா விடுவான் அவன். இப்போ நான் போய் ஒரு ரோட்டில் போகிறேன், ஒரு ஆளை போய் அடிக்கிறேன் வச்சுக்கோ, விடுவான் அவன் துவம்சம் பண்ணிடுவான். அதே மாதிரி மன்னன் என்னன்னா, மாடலை வன் திமிரும் தாரான் வஜ்ஜிரன் சுழற்றி வீசி பலமுறை முனிமன் ஆக்கை இரு துணி பழுப்ப. பிரஜாதிராஜ அடிச்சான், தஜி மன்னர் ரெண்டு துண்டா வெட்டி போட்டான், ரெண்டு துண்டா போட்டார். அன்னோன் கிழமை கூர் வெள்ளி தன்னை நினைந்து கீழ் நிலத்து வீழ்ந்தா. அவ்விழும்போது என்னவனால சுக்கரன் நினைச்சுக்கிட்டே விழுந்தார். சுக்கரனுக்கு இறந்தவனை எழுப்பக்கூடிய ஒரு சக்தி மிருதசஞ்சீவினி வித்தைன்னு பேர். அது அவனுக்கு தெரியும், அந்த மந்திரத்தினால இறந்தவனை எழுத்திடுவான். ஆயினா சுக்கரன் நினைச்சுக்கிட்டே ஹாரம் விழுந்தார். கிழமை கூறு வெள்ளி தன்னை நினைந்து கீழ் நிலத்து வீழ்ந்தான். அதாவது ஒருவரிடத்துல எப்படி சிநேகமா இருக்கணும்ங்கிறது கணக்கு. அதோட மன்னன் இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு வள்ளுவரே சொல்றார். ராஜாட்டெல்லாம் நம்ம ஜாஸ்தி பழகப்படாது. ராஜான்னு இல்லை, நம்ம பெரியவன்ட்டெல்லாம் கொஞ்சம் அடி அளவோடு இருந்துக்கணும். எங்கள் ஈசான சிவாச்சாரியா இருந்தார் கதை, பழனி ஈசான சிவாச்சாரியார். அவர் எங்களை சொல்வார், ஏ மடத்து கூட்டா உடனே போயிடாது, மடத்துலேருந்து கூப்பிட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, உடனே அடிச்சு பண்ணி போயிடுவார். வராட்டம், நாளைக்கு வர, நாளைக்கு அப்புறம் வர, இப்போ கொஞ்சம் நட்டி கூட ரெண்டு பேரும் அவளுடைய பிரியம் எப்படி தெரிஞ்சு அதுக்கப்புறம் நைஸாக போனோம். ஏன்னா கூப்பிட்டோன்னு போனோன்னா உன்னை ஆறு வர சொன்னாமா அப்படி ஆட்டு. அவளுடைய நிலைமையில எப்படின்னா மன்னர்கள் என்ன முதல்ல பிரியமாக பேசுவான், அதை நம்பி நாம் பிரியமாக பேசுனா மேலே எறிவான். அவளுக்குலாம் கோபம் எந்த நிமிஷம் எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது. அதை தான் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்கள் இகல் வேந்தற்கு சேர்ந்தொழுகுவார். ஆனால் அதுக்காண்டி மன்னன்ட்ட பழகாமல் இருக்க முடியுமோ? பெரிய மனுஷன்ட்ட ஒரு செல்வந்தர் இந்த ஊரில், அவற்ற அணுகவும் வேணும், கொஞ்சம் கேப் விட்டு தான் பழகணும். எப்பவுமே அவர்கிட்டலாம் கொஞ்சம் கேப் விட்டு தான் பழகணும். தள்ளி போயிட்டா இப்போ துரும்பு இருக்கு, நெருப்பு கிட்ட போயே எரிஞ்சு போவோம், கிட்டக்க போகக்கூடாது. கிட்ட போகாமல் தான் குளிர் காய முடியுமா? அதுக்காக அந்த ஒரு ஒரு லெவலில் தள்ளி நிற்கணும், அப்படி தான் குளிர் காய முடியும். அதே மாதிரி அவள்கிட்டலாம் ஒரு கேப் விட்டே பழகணும். ஆமாம், அப்படி இவன் பழகலை, அதனால் என்ன ஆச்சு? இதுதான் ஆச்சு, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல
இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் என்று வள்ளுவர் சொன்னார். அத பரிமேலர் என்ன சொன்னார், அரசரோடு வச்சு இங்க பேசுறார், அரசரையும் அமைச்சரையும் வச்சு இங்க பேசுறார், நாம எல்லாத்துக்குமே அதை அப்ளை பண்ணிக்கலாம். இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் இங்கிறதுக்கு மாறுபடுதலையுடைய அரசரை சேர்ந்து ஒழுகும் அமைச்சர், அமைச்சருக்கு சொல்றார் நமக்கும் அதுதான். அவெல்லாம் எப்படின்னார், கடிதின் வெகுளும் தன்மையர், கடிதின் சீக்கிரம் கோவந்திரம் வாழ்க்கை சட்டின கோவந்திரம் ராஜா பேசிட்டு இருக்கும் போதே அவள் கோவந்திரம், அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒரு கேப் விட்டு தான் நம்ம பேசணும். அதை இன்னொரு இடத்துல ஆசார கோவையில் ஒரு வரு நான், அறையுரை பாம்பும் அரசும் நெருப்பும் முறையுரை சீலமும் என்றவை நான்கும் இணைய வெளிய பயின்றவன் தண்ணி இகழின் இழுக்கம்பரம். பாம்பு அரசன் நெருப்பு மூணுலையும் ரொம்ப நெருங்கிடக்கூடாது, ஒரு கேப் விட்டு தான் நம்ம பழகணும். பாம்பிட்ட எவ்வளவு பழகினாலும் அதனுடைய குணம் அதை காக்கிறோம். ஆமாம், அதே மாதிரி நெருப்புக்கும் தான் வாட்டெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறார். அதே மாதிரி சபையில் எப்படி இருக்கணும், அரசபையில் அரசர் சபையினா தெரியாத இருக்க சபையில் எப்படி இருக்கணும்னா, அவா முன்னாலே ரகசியம் பேசக்கூடாது. இப்போ நாம் பேசின்னு இருக்கிறதை நீங்கள் அவள் காது குடிச்சுட்டு அதை காது கடிக்கணும். அப்போ எனக்கு என்ன சொன்னது, அப்போ நம்ம பற்றி இன்னும் பேசலாம், நீங்கள் வேறு சமாச்சாரம் இருக்கலாம், இருந்தாலும் அவனுக்கு என்னன்னா நம்ம பற்றி எனக்கு கமெண்ட் அடிக்காரு வருங்க அது கூடாது. சபையில் காது கடிக்க விடாது, சிரிக்க விடாது, பேசும் போல சிரிச்சுட்டாருங்க நம்ம பேசுறது இவருக்கு இலக்காரமாக இருக்கு. சரி, இருக்கிறவனு சபைகளுக்கு கோபம் வந்து அதனால் சபையில் சிரிக்கக்கூடாது, காது கடிக்கக்கூடாது, கடித்தா பயகாரம் தரும் சொன்னார். அதான் செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் அவிச்சொழுகிறது ஆன்ற பெரியோர் அகற்று, அதுக்கு அடுத்தார் வள்ளுவர் அப்படி சொல்றாரு. சொல்லிட்டு எப்படி இருக்கணும் ஆனுங்கிற சொல்றார். அப்படி ததீசி இல்லாததுனால என்ன ஆச்சு, அவருக்கு மன்னருடைய கோபம் கிடைச்சி வாஜிராஜ ஒரு கோடு போட்டான், கீழே விழுந்தார். சுக்கிரனை நினைச்சார், அவன் வந்தான். சுக்கிரன் உணர்ந்து போந்து துணியுடல் பொருத்தி கூட்டி அக்கணத்து எழுப்பி தேற்றி அறைகுவான் மொழிவன் கேள்மின். அவன் பண்ணா உடல்லாம் சேர்த்து வச்சான், எழுப்புனான், ஆறுதல்லாம் சொன்னான். சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னான், நக்கரர் கமல வாவி காஞ்சியன் அணுகி அன்பான் முக்கணத் தொழுகி ஆண்டும் கொலையுரா முதன்மை கோடி. நீ இப்படி இல்லை அடி விட்டுட்டு இருந்தா நல்லா இருக்காப்பா, எவனாலும் எதுவும் செய்ய முடியாது, வஜ்ர தேகம் வேணும், அவன் அடித்தா அவன் கை தான் வலிக்கணும், அப்படி ஒரு தேகம் அதுக்கு என்ன செய்யணும்னா காஞ்சிபுரம் போ ஆங்கிறான். நக்கமல் நக்கல்வர் கமல வாவை காஞ்சியில் நணுகி அன்பாய் முக்கணத் தொழுது மூன்று கிரவுண்ட் தொழுது யாண்டும் கொலையுறா முதன்மை கொடி. யாராலையும் கொலை செய்ய முடியாத ஒரு வஜ்ர தேகத்தை அடையாக நான் தினசரி வந்து போனேன் எழுப்பிட்டு இருக்க முடியாது இப்படி, அதனால் நீ தபஸ் பண்ணி வஜ்ர தேக யாகத்தை கொண்டு போ நான் சொல்லுவேன். இழைமணி மாட காஞ்சி இட்ட சித்தீரைப்பின் மழை தவழ் மிடற்று புத்தேள் மலர்டி வழுத்தி பெற்றேன். நான் இதை பெற்றேன்னா அதே மாதிரி தான் காஞ்சியில் போய் இஷ்டசித்தீஸ்வரை வணங்கி வழிபட்டதுனால தான் எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி நீயும் விடைதகு மிருத சஞ்சீவினி இது அது அதன் தென்பான்கற் தலைவுகள் இட்ட சித்திதரம் புனல் தரம் ஒன்றுண்டாய். ஆகினால மிருத சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசம் பெற்று அதனை அங்கே அந்த குளத்தினை மூழ்கினால் உனக்கு வஜ்ர தேகம் கிடைக்கும். அத்தடம் படிந்து ஓதம்பால் ஆறொருள் சுரக்கும் ஈசன் பக்தியால் அதனை கண்டோர் தீண்டினோர் பருகலுற்றோர் குத்தியோடு ஆடப்பெற்றோர் அறம்புரை இன்பம் வீழாம் சித்திகள் பெறுவார் என்றால் அதன் புகழ் செப்பற்பாற்றோ. அந்த போய் இங்கே அந்த குளத்தில் மூழ்கி
இஷ்டதீசரை வழிபட்டா என்ன ஆகும்? நான் அருள் சுரக்கும், ஈசனுடைய அருள் சுரக்கும். பக்தியினால் அதனை கண்டவர்கள், அதை தீண்டியவர்கள், அந்த தீர்த்தத்தை பருகியவர்கள், புத்தியோடு ஆழ பெற்றோர் எல்லாம் என்ன அறம் குறு இன்பம் வீடும் அடைவார்கள். சித்திகள் எல்லாம் பல சித்திகளையும் அடைவார்கள். மல்லநீர் அறிவாரம் மூழ்கிடின் மகவிலான் மகவிந்திடம் இல்லம் இல்லவன் மனைவி எய்துவான் ஆயுள் இல்லவன் அத்துறும் கல்வி இல்லவன் கல்வி எய்துவன் கண்ணிலான் விழி பெருகுவன் செல்வம் இல்லவன் செல்வம் மேவுவன் அரசிலான் அரசு செய்யுமா? அங்கே போய் ஞாயிற்றுக்கிழமை மூழ்கணும். மல்லல் நீர் அறிவாரான், அறிவாரான ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த குளத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் முழுகினார் என்ன அடைச்சன? சந்தானம் இல்லாதவள் சந்தானம் அடைவார்கள், மனைவி இல்லாதவள் மனைவி அடைவார்கள், தீர்க்க ஆயுளை அடைவார்கள், கல்வி அடைவார்கள், கண் இல்லாதவன் கண்ணை பெறுவான், செல்வம் இல்லாதவன் செல்வத்தை அடைவான், ராஜாவாகவும் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு இஷ்ட சித்தி, அதாவது நீங்கள் விரும்பி எல்லாவற்றையும் அடையக்கூடிய தன்மை அந்த குளத்திற்கு இருக்கிறது. அதனால அங்கே போய் நீ மூழ்கு சொல்ற. அழகி பூதமலாதி அழைக்க நின்றவர் இரவினாள் குலம் அத்தடம் ஆடின் அங்கவை கோடி யோசனை பின்னிடம் கலிகழுந்துயர் குட்ட வெம்பிணி முயலகன் பெருநோயலாம் விலகி நீங்கும் அந்நீர் படுந்திடும் அக்கணத்தினிது மெய்மையே. அழகை பூரம் ஆதி, அதாவது பேய் பிடித்தவன் அவங்கெல்லாம் அங்கே போய் முழுங்கனா அது சேர்ந்து போகும். ஞாயிற்றுக்கிழமை அங்கே போய் குடிக்கணும். அழைக்கன் என்ற அகிரவி நாள், ரவி என்ற சூரியன், சூரியன் குடிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. குலம் அத்தடம் ஆடின் அந்த குளத்தில் போய் முழுகினால் அங்கவை கோடியோஜனை பின்னிடம் கலிகளும் துயர், கலியுகத்தினுடைய கஷ்டங்கள்லாம் வராது. அதோட குட்டம் வெம்பிணி குஷ்ட நோயெல்லாம் தீர்ந்துடும், தீராத நோயும் தீர்ந்துவிடும். முயலகன் பெருநோயெல்லாம், முயலகன் நோயின்னு ஒரு நோய், அது என்னன்னா நாளுக்கு நாள் பொல்லி ஆகிட்டே இருப்பான். இப்படி இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி இப்படி ஆகிடுவான், கண்ணெல்லாம் உள்ள தள்ளிடும். எப்படி இருந்தார் இப்படி ஆகிட்டாரு, அது ஒரு நோய், முயலகன் ஒரு நோய். இப்படி சில நோய்கள் வந்து ரகசியமாக இருந்தே அது செய்யும். மண்டை இடிக்குதுன்னா அது மட்டும் தெரிஞ்சு போவோம், வயிற்று வலிக்குன்னா தெரிஞ்சு போவோம். இந்த முயலகன் நோய்க்குன்னு தெரியாது, ஆனால் உடம்பு அப்படியே குறுக்கிடும். அதே மாதிரி புராணங்களில் படித்திருக்கோம், அதாவது தேவர்கள் இந்திரன்லாம் பூலோகத்துக்கு வந்து மிக அழகான பெண்களை சேருவான் சொல்லி, இது நடக்கக்கூடிய காரியம். அவங்க இல்லாத ரொம்ப உருவசி இல்லாதவன் இங்கே வந்துட போகிறான், அங்கேன்னு இங்கே வந்து எப்படி முடியும்? ஆனால் நானும் ஒரு காலத்தை தான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பெண் குழந்தை மிக அழகான ரசினா ரதி, அப்படி அழகான பெண் குழந்தை. அது என்னாச்சு, நாளுக்கு நாள் இப்படி கண்டு உடம்பெல்லாம் வச்சு கண்ணெல்லாம் குழி விழ ஆரம்பிச்சு, டாக்டர்லாம் பார்த்து ஒன்றுமே இல்லையன்ட்டார். என்ன நோயின் கண்டுபிடிக்க முடியல. நேராக கேரளா போய் நம்ம வீட்டு போய் பிரசாந்த் அவன் ஒரு கேள்வி கேட்டான், அந்த பொண்ணை தனியாக கேட்கணுங்கிறான் தள்ளி போங்க. நான் இரவில் சொப்பனம் மாறித்த யாராவது புருஷன் வந்து சேருவது மாதிரி இருக்கானா? ஆமாம், விஷயம் தான். அங்கே வந்து அவர் இந்திரநாதாதிகள் தேவர்கள் யாரோ வந்து போயிட்டு வரோம், அதனால தான் மெரிஞ்சிக்கிட்டே வரும். இவளால் சொல்லவும் முடியல வெளியில். அப்புறம் அதுக்கு பரிகாரம் சொன்னார் முடிஞ்சு. எது சொல்கிறேன், அப்படி ரகசிய நோய்கள் வந்து நம்மால் சொல்ல முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. இப்போ அப்படித்தான் பண்ணிட்டுருக்கேன். எல்லாம் அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு எல்லா இடத்துல கிடையாது, ஒன்றும் இல்லை சார். எதுக்கு இவ்வளவு 5000 ரூபா செலவு? ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு 5000 ரூபா. காரணம் என்ன? அந்த காலம் என்ன, ஒரு நாடி பார்த்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்ம வைத்தியம்லாம் எப்படி இருந்தது தெரியுமா? நாடி பார்த்து உச்சிலேருந்து உள்ளங்கால் வரல சொல்லி செய்யறதெல்லாம் சொல்லிடுவான்.
இப்ப டாக்டர் என்ன செய்யுதுன்னு அவர் தான் கேட்பாரு. அவன் கேட்க மாட்டான், அவன் நாழியை பிடிச்சி நல்லா செய்தா நம்ம திருநூறு கேட்கும். அப்படி வைத்து நம்முடைய வைத்தியம் அவ்வளோத்தையும் அழிச்சிட்டான். அதாவது நம்முடைய தேசத்தில் முதல் பிரதமர் யார் வராரோ அதான் எல்லாருக்கும். நம்ம தலையெழுத்து ஒரு நாஸ்திகனாக வந்து சேர்ந்தான், அதனால் அநேகத்தை இழந்தோம். அவனுக்கு இல்லைலாம் நம்பிக்கை கிடையாது. நம்ம நாட்டினுடைய வைத்தியம், நம்ம தானுடைய சாஸ்திரம், நம்ம நாட்டுடைய பழக்கங்கள் எல்லாம் நம்பிக்கை கிடையாது. அப்படி ஒருத்த வந்து சேர்ந்ததுனால என்னாச்சு, அந்த தமிழ் அந்தந்த நாட்டு வைத்தியம் பூரா போச்சு. சைனாவில் இன்னும் காப்பாற்றுறான், சைனாவில் அவனுடைய வாட்டை வைத்தியத்தை காப்பாற்றுறான். அதை தொட்டு விடுவோம் இவா ஸ்கேல்லாம் எடுத்து 6 மாதம் 6 மாதம் ஆச்சு, அவளை சொல்ல முடியல. 31 நாள் சொல்லிடுவான், அம்மா குளிச்ச தெரியல குளிக்கலையான்டுவான். மாடிவா எப்படி வைத்தியம். அதே மாதிரி இங்கே நோய்கள் எல்லாம் தெரியாது, சில நோய்கள் ரூபாயை செலவித்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. போன 2 வாரமாக எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, டென்ஷன். என் பையனுக்கு சிவராத்திரிக்கு முன்னால் காய்ச்சல் வந்து போயிட்டார். பேரனுக்கு சிவராத்திரி கழிஞ்சோடனே காய்ச்சல் கொஞ்சம் கூடிட்டு டாக்டர் சொன்னார், சும்மா இருக்கணும், பேர் சுட்டாமல் டெங்கு மாதிரி தெரியுது, நீங்கள் உடனே ஆஸ்பத்திரி அனுப்பிட்டு ட்ரிப்ஸ் ஏற்றுங்கன்ட்டார். அவ்வளோதான், வீடு கலவரமாகிவிட்டு டெங்குன்னு பேர் சுட்டுட்டேன். என் பேரன் கொஞ்சம் கொஞ்சம் நீ ஏன்டா அழறேன், எங்கள் கிளாஸில் பிள்ளைகள்லாம் பேசிக்கும் டெங்கு வந்தால் செத்து போவான்னு, ஐயோ நான் செத்து போக போகிறேனே. அவனுக்கு 6 மணி நேரம் அவனுக்கு பேசி ஆறுதல் கொடுத்தது. அவனை ஆஸ்பத்திரி கூட்டிக்கிட்ட பாவெட்டு கூட்டின்னு போய் கடைசியில் பிளட் டெஸ்ட் பண்ணி ஒன்றும் இல்லை. எதுக்கு எவ்வளோ விட்டேன், அவள் அழகு இவள் அழ காலம் நம்மளுடைய வைத்திய முறை போச்சு. அதாங்க என்ன மாதிரி பெயர் சுட்ட முடியாத தெரியாத வாய் வியாதியெல்லாம் நிறைய இருக்குது. அது அந்த வினையின் வழி வருகிறது, வினை தான் காரணம். அந்த வினையின் வழி தான் அப்படிலாம் வருகின்றது. அந்த முறையில் காதலாமிய குழகிழித்து விடங்கனின்று குமிழும் இசை மோதுமை அறிவாள் தடங்கன் முகிட்ட கொங்கை நுணங்கிடை மாதராயனம் மைந்தராயனம் வந்த பூம்புணல் ஆடினோர் யாது யாது விரும்பினாலும் அவ்விட்ட சித்தி அழைக்குமா. அந்த தடாகத்தில் வந்து பெண்களானாலும் சரி குழந்தைகளானாலும் சரி யார் வந்து மூழ்குகின்றார்களோ யாது யாது விரும்பினால் அவரவர்கள் விரும்பியதை அவர்கள் அடைவார்கள். அந்த குணத்தினோட மதிப்பு ஒன்று யுகந்தனில் வாணி தன்னோடும் உளறி மெல்லனை நான்முகன் வந்து மேதகம் இத்த சித்தி மலர் தளர்ந்தனில் ஆடி நன்று உந்து சத்யதோகம் வாழ்க்கை படைத்திடும் தொழிலோடு உற இந்து சேகரன் அருகிடைத்தனன் எருபரித்தவ முனிவனே. முந்து யுகந்தனில், முந்து யுகந்தனே கிருதயுகம் மலர் யுகம். அந்த கிருதயுகத்தில் பிரம்மா என்ன பண்ணாரா, சரஸ்வதியோடு வந்து அந்த தடாகத்தில் மூழ்கி பல சித்திகளை எல்லாம் அடைந்தார். சத்தியலோக வாழ்க்கை படைக்கும் தொழில் ரெண்டையும் அதை அவர் அடைந்தார். சத்தியலோக வாழ்க்கையும் படைத்திடும் தொழிலும் இந்துசேகரன் அவர்கள், இந்துசேகரன் சந்திரனை சூடியவன் சிவருமானையும் பெற்றான். ஏயும் நத்திரேதாயுகன் என்று ஊழ்பழிந்து மறைத்தனு ஆயிரங்கதிராண்டு தன் தினத்தம்படம் பழந்தோர்க்கரன் நேய சித்திகள் விரைவின் நல்கவும் விருச்சிகத்தின் அந்நாளும் வாயும் அப்பயன் மிகமிரைந்து வழங்கும் வடிவம் எய்தினாள். திரேதாயுகத்தில் என்னாச்சுன்னா திரேதாந்தனில் என்று ஊழ்படிந்து மறைத்தனு ஆயிரங்கதிர் ஆண்டு தன் தினத்தம்படம். அதே மாதிரி விஷ்ணு என்ன பண்ணார்னா திரேதாயுகத்தில் வழிபட்டு வைண்ட பதவியை அடைந்தார். அந்த லோகம் அவருக்கு கிடைத்தது. விருச்சிகத்தின் அந்நாளுவரின் கார்த்திகை மாதத்து ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் கார்த்திகை மாதத்து ஞாயிற்றுக்கிழமையில் மூழ்கினா என்ன விசேஷமா, அதான் விருச்சிகத்தின் அந்நாளுவரின்
வாயும் அப்பயம் மிக விரைந்து வழங்கவும். நமக்கு வேணுங்கிறது மிக விரைவாக கிடைக்கும் என்று சொல்கிறேன். துவாபுரந்தனின் பூவின் மாதொடு தோன்றி அக்கடன் ஆடினான் தவாறு பல்லுயிர் காக்கும் வாழ்வொடு மால் பரந்தனை பெற்றனன். துவாபர யுகத்தில் விஷ்ணு அந்த மாதிரி வழிபட்டு தவாறு பல்லுயிர் காக்கும் வாழ்விடும் உயிர்களை காக்கின்ற அதாவது காக்கல் தொழில் காக்கல் தொழிலை அடைந்தான். உவாமதி கலையானம் அம்பிகை கலியுகத்தில் அந்நீர் படிந்து அவா நிறைந்தள் கம்பநாயகன் பாதிமேனி அடைந்தார். அதாவது அடுத்த கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் உவாமதி கலையான அம்பிகை கலியுகத்தில் அந்நீர் படிந்து அவா நிறைந்த அருள் கம்பநாயகர் பாதிமேனி அடைந்தனர். இவர்கள் நால்வரும் நான்முகங்களுக்கு இறைவராயினர். மற்ற இச்சிவமுறும் புனல் ஆடி முன் தினகரன் இழந்த பல் எய்தினான். அந்த வீரபத்தருடைய இதனால சூரியன் வந்து பல்ல இழந்தான். தட்சயாகத்தில் எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க இல்லையா, அப்ப வீரபத்தர் எல்லாரும் அடி நறுக்கும்போது சூரியனுடைய பல் கீழே விழுந்துட்டு அந்த இழந்த பல்லை அவன் அடைந்தான். அங்க வந்து சிவமுறும் பூனல் ஆடி முன் தினகரன் இழந்த பல் எய்தினன். தபழ மாமதி முயலக பிணி சாடினன் பகன் என்பவன் துவழும் ஆறுயர் வீரபத்திரன் தொட்டவாள் விழிபெற்றனன். வடதிசை கிரைவரை மடக்கொடி வடிவு நோக்கி இகழ்ந்த கண்ணுடன் அறற்கொரு நட்பும் எய்தினன் ஓரும் சருமேளனும். குபேரன் இருக்கான அவனுக்கு என்னன்னா வடதிசை கிரைவன் குபேரன் மடக்கொடி வடிவு நோக்கி இழந்தன். பார்வதியை பார்த்து இது சிரிச்சானான். முதல்ல சிரிக்க கூடாது சபையில் ஒரு நினைப்பு வச்சான் அட்டை நொறுக்கிட்டான். அப்படி நொறுக்கினால் என்னாச்சுன்னா கண் போச்சு. அந்த இழந்த கண்ணுடன் அறற்கொரு நட்பும் எய்தினான். கண்ணை பெற்றான், இறைவனுடைய நட்பும் கிடைத்தது. உலகனை கருவி உழிவுறு பசைகளும் கொங்கை மணந்தனன் மிடல்கொள் கண்ணன் அழித்த சாம்பனுக்குட்ட வெம்பெணி நீங்கினான். அதாவது கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணிருந்தாருன்னா ஆய்ச்சியரோட ஜலக்கிரீடையில் நின்றார். அந்த நேரம் பார்த்து அவன் பையன் சாம்பன் போயிட்டான். அந்த ஆச்சரியம் என்ன பண்ணாலும் இவனை பார்த்தோன்னே இவன் மேலே மயங்கி இவன்கிட்ட விட்டான். அவன் கிருஷ்ணனுக்கு சும்மா இருக்க முடியுமா, அதால் பொறுக்க முடியுமா? பொதுவாகவே மனுஷனுடைய இயல்பு என்ன, தான் விரும்புகிற பெண்ணை இன்னொரு விரும்பக்கூடாது, தான் பக்கிற பெண்ணை இன்னொரு பார்க்கப்படாது. இது அல்ப விஷயங்கள் எல்லாம். இதே மாதிரிதான் கண்ணன் அப்படி இருக்கும்போது சாம்பன் அங்கே வந்திருக்கான். உடனே அவள் அவனால கண்ணனை விட்டுட்டு இவன்ட்டு வந்தார். உடனே கண்ணன் அவனா சாம்பனை சாவத்துட்டான். மிடல் கொள் கண்ணன் அழித்த சாம்பனுக்கு குட்ட வெம்பினி நீங்கினான். குஷ்டம் வந்துதான், அந்த குஷ்ட நோயை இங்கே வந்து தீர்த்து கொண்டான் என்று சொல்கிறேன். நிழதம் மன்னிய நலன் அயோத்தி ராமன் நீள் புகழ் பாண்டவர் மடனில் இயங்கியவர் முற்ற முத்திரத்தரும் மறுவலாரை அழித்து வெண்டிடம் இழந்திடம் இறமை எய்தினர் இறியும் ஐம்புல வாழ்க்கையோய் தழவு மென்மலர் இட்ட சித்தி தரும் தடும்படி பேற்றினா. நிழதமன்னன் நலன் இருக்கான, அவன் என்ன கஷ்டப்பட்டாங்கிறவங்களுக்கு தெரியும். அந்த கஷ்ட நலனுக்கு இங்கே வந்து ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணனால அவனுக்குண்டான கஷ்டங்கள்லாம் நீங்கியது. அயோத்தி ராமன் அவன் மனைவி இழந்து அவன் கஷ்டப்பட்டான், அவனும் இங்கே வந்து பூஜை பண்ணி அதை இழந்தான். அப்போ பாண்டவர்கள் அவர்களும் இங்கே வந்து
மூழ்கி தவம் செய்ததினாலே அவரு கஷ்டமும் நீங்கியது. தோற்றமார் வளாறு வெண்ணோய் துமித்திடம் தருமரீத்தம் போற்றருங் குணாறு வெண்ணோர் புகழுறன் அறுத்ததியம் கூற்றுருந்தனாது மாறா குறைவுனர் காமதீத்தம் சாற்றிய குடாடு முத்தி தீர்த்தம் அத்தடத்துள் ஒங்கும். தோற்றமார் வளாறு வெண்ணோய் துணித்திடம் தருமதீர்த்தம். கடுமையான வெண்ணோய் வெப்பு நோயின்னு சொல்றது, அந்த வெப்பு நோய் இந்த தலகத்திலே மூழ்குவதினாலே நீங்கும். அதனால தரும தீர்த்தம் என்ன பயன். மின்னோர்கள்லாம் அங்கே வந்த மூழ்கி நலம் பெற்றதுனாலே அதுக்கு அர்த்த தீர்த்தம் என்ற பெயர். இப்படி அதுக்கு தர்ம அர்த்த காம மோட்சம் என்றிருக்கையா, அந்த மாதிரி அந்த நான்கையும் தரக்கூடிய அறம்புரை இன்பம் வீடு அந்த நான்கனையும் தரக்கூடிய இது இந்த தீர்த்தம் என்று சொன்ன. தாற்றிய குடாறு முத்தி தீர்த்தம் அத்தடத்துள் ஒங்கும். நாற்பயன் உறவும் தீர்த்தம் இதான் நான்கு பயன், தர்மார்த்த காமமோட்சம். இந்த நான்கையும் தரக்கூடிய தீர்த்தம் நான்குடை கிணைய தீர்த்தம் ஏ

0: பானுவாரனும் ஞாயிற்றுவாரம் இந்த நான்கு மாதங்களிலேயும் ஞாயிற்றுக்கிழமை மூழ்கினால் இன்னும் அபிஷேகம், அது சிறப்பு. பானு நாள் விடியற்போரின் அத்தடம் படிந்தோர் யாபரேனம் அங்கவர்கள் எயிலும் பேரவர் இயம்பருற்றார். அப்படி ஞாயிற்றுக்கிழமை பிராதக்காலத்திலே மூழ்கி அப்முடியவர்களெல்லாம் பெறுகின்ற பயன் இப்படிப்பட்டதென்றில்லை, அதை சொல்லவும் முடியாது. தானம் நீராடல் ஓமம் கணித்தல் அத்தடவு கஞ்ச தேனலர் எட்ட சித்தி தீர்த்தம் தீர்த்தத்து ஒன்றனந்தமாக. அந்த தீர்த்தக்கரையில் தானம் பண்ணினால் விசேஷம். காசிக்கு எல்லாரும் போயிட்டு வராங்க, எல்லாரும் போயிட்டு வராங்க எல்லா ஊர்லையும். காசிக்கு ஏதோ காசியில் போனால் முழுங்கனா புண்ணியம், அந்த ஒன்று தான் தெரிஞ்சிருக்காங்க. அதனால எல்லாரும் போக வேண்டியது, போக வேண்டி காசினார் தரிசனம் பண்ண வேண்டி அப்படியே வந்துடுறேன். ஆனால் அந்த காசியில் என்னெல்லாம் செய்யணும்ங்கிறத கூட்டின்னு போகிறவனுக்கும் தெரியாது, போகிறவாளுக்கும் தெரியாது. அவன் ஏதோ டூரிஸ்ட் கூட்டின்னு போகிற மாதிரி கூட்டின்னு போகிறான், முக்கி கொண்டு விட்டுறான். அதான் அதாவது காசிக்கரையில் தானம் செய்தால் நூறு மடங்கு புண்ணியம். ஏதாவது பசு அங்கே வாங்கி கொடுக்க முடியாது சார், பசி கிட்ட போக முடியுமா? இப்போ வாழை கூட வாங்க முடியாது. அதாவது இந்த வைத்தியத்தில் ஒன்று கோதானம், அது இப்போ நகைப்புக்கு இடமாக இருந்து இருக்கு. கோதான் என்னென்ன இடத்துல கோதானம் பண்ணணும்னு சரி, அது எப்படி இப்போ முடியுமா? ஒரு பசு நிற்கிட்டதால் 20,000 ரூபாய்க்கு வந்தாச்சு. ஆமாம், இவன் 7,500 ரூபா கொடுப்பான், மாடு மயில் கூட வாங்க முடியாது, பசு மாட்டை விட. கோதானம் சொல்லி என்ன இதான், இது அர்த்த கோமல்யம் பாத கோமல்யம் வேறு. அதாவது பசு 7,500 ரூபாய்க்கு இருந்த காலத்தில் நிர்ணயம் பண்ணது, அது பாதியா முனையம் காயா வைப்பான், அவன் முடி கூட தரமாட்டான், அதை கொண்டு கொடுத்தா பதி. அந்த மாதிரி கோதானம் பண்ணலாம், வஸ்திர தானம் பண்ணலாம், யார் யாருக்கு தானங்கள்லாம் கொடுக்கலாம். காசி என்பது பித்திருக்காரியம் செய்வதற்காகவே ஏற்பட்டது. ஆமாம், வெறும் முங்கித்து வர்றதுக்காக இல்லை. ஆமாம், கயா காசி ரெண்டும் மூணும் பித்திருக்காரியம் செய்வதற்காகவே ஏற்பட்டது. அங்கே முதல்ல ஒரு நல்ல சாட்சியில் போய் பார்க்கணும், பார்த்தா அவரெல்லாம் செய்து கொடுப்பார். அப்படிலாம் ஒன்றும் கைட் பண்ணுறதே இல்லை யாரும். ஆமாம், அந்த மாதிரி தானங்கள் கொடுக்கறதுல காசி மிக முக்கியமானது. அப்படி இந்த அதே மாதிரி இந்த தடாகத்தின் கரையில் தானம் செய்தால், நீராடினால், ஹோமங்கள் செய்தால், கணித்தால், ஜபம் பண்ணினால், அந்த தடாகத்தில் மூழ்கி தடாகன் கரைத்திலிருந்து ஜபங்கள்லாம் பண்ணினால் நிறைய பலன். அத்தளவு கஞ்ச தேனல் இட்ட சீத்தி தீர்த்தத்து ஒன்று அனந்தமாமா, அனந்தமாமா, அனந்தம் என்றால் அதிகம், அதிகமான பலனை கொடுக்கக்கூடியது. ஆதலின் அங்கண் மூழ்கி அருங்கொலையுறாத மேன்மை தீதரப் பெறுகின்றோரி மிருத சஞ்சீவினி இப்போர் மேதகு மனுவும் நல்கி சுக்கிரன் விழுப்ப போந்து கோரினா முனிவன் ஊகை கூர்ந்து காஞ்சியினைச் சேர்ந்தான். இப்படி சுக்கிரன் அவருடைய பெருமையெல்லாம் இந்த ததீசி முனிவருக்கு சொல்லி மிருத சஞ்சீவினிங்க நான் மந்திரத்தை அவருக்கு உபதேசம் பண்ணி நீ போய் இந்த மாதிரி எல்லாம் செய்யும் சொல்லி மேதகு மனுவம் நல்கி சுக்கிரன் விடுப்ப போன்று கோயிலா முனிவன் உகை கூண்டு காஞ்சியினை சேர்ந்தான். குற்றமற்ற அந்த முனிவன் மிக மகிழ்ச்சியோடு அந்த காஞ்சியை போய் சேர்ந்தான் என்று சொல்ல.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில்

0: மந்திரி சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நமஹ.
1: அதனாலே அந்த குருவாழ்வை தருவவன் யார் என்றால் சிவபெருமானை தருவன் யார் என்றால் ஆச்சாரியன். அந்த நிலைக்கு வந்து ஆச்சாரியன் இல்லாம சிவனை அடைய முடியாது. சிவனை நேர அடைய நமக்கு தகுதி கிடையாது. சிவனை நேரா நம்ம அடைய தகுதி கிடையாது. அதனாலே அந்த தகுதி உடையவர் மூலமாக சிவனை அடைவோம். அதே வரமுடன் உயிர் தூண்டும் மறையவர்க்கு இறைவர் உண்மை தரும் உணர்வு என்னும் நாலாஞ்ச திணிவாதம் மீறி இந்த எண்ணம் அவருக்கு எப்படி வந்தது? ஆச்சாரியனை தேட வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வந்தது என்று கேட்டால் நாலாஞ்ச திணிவாதம் அவருக்கு பொருந்தியது. சத்தினிவாதம் வந்தாத்தான் சிவனிடத்தில் விருப்பம் உண்டாகும். சத்தினிவாதம் இல்லாதவனுக்கு அதைத்தான் பரிவாகம். சத்தினிவாதம் வந்த உடனே மலபரிவாகம் வந்துடும். சத்தினிவாதம் வந்த உடனே இருவனை ஒப்பு மலபரிவாகம் சத்தினிவாதம். அதனாலே சத்தினிவாதம் என்று சொன்னால் மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என்று நான்கு வகையாக இருக்கும். அது மந்ததரங்கிறது உடையவன் சத்தினிவாதம் உடையவனுக்கு கால் பாகம் சிவனிடத்தில் இருக்கு, முக்கால் பாகம் உலகத்தில் கொத்து இருக்கும். மந்த சத்தினிவாதம் உடையவனுக்கு அரைப்பாகம் சிவனத்திலே பத்தி, அரைப்பாகம் உலகத்தில். தீவிர சத்தினிவாதம் உடையவனுக்கு முக்கால் பாகம் சிவனத்தில, கால் பாகம் உலகத்தில். தீவிர சத்தினிவாதம் உடையவனுக்கு முழுவதும் சிவனத்தில் இருக்கும். அதான் நாலாம் சத்தினிவாதம். சதுர்த்தவாதம் அப்படி நாலாம் சத்தினிவாதம் இவருக்கு பொருந்திய அப்படினாலே சத்தினிவாதம் வந்துருச்சுன்னா உலக பொருள் அவனுக்கு விருப்பம் இருக்காது. சத்தினிவாதம் வந்துச்சுன்னா மல பரிவாகம் வந்துடும். மலபரிவாகம்னா ஆணவ மலத்தினுடைய பலம் குறைஞ்சிரும். ஆணவ மலம் ரொம்ப குறும்பு பண்ணாது, எதை நம்ம கெடுக்காது, கெடுக்காது, பலம் குறைஞ்சு கசாமல் இருக்கும். அதான் பரிபாகம்னு பரிபாகம். அத அந்த கருப்பத்தூர் சிம்மபுரீஸ்வரர் போர்த்தி பா மாலையிலே பரிபாகம் இல்லாதார் பரியை வாங்குவார், மல பரிவாகம் இல்லாதவன் குதிரையை வாங்குவேன். அருமையான பாட்டு. பரிவாகம் இல்லாதார் பரியை வாங்குவன், பரிவாகம் உடைய நீ பதியை வாங்க. பதியனா கடவுள், பரியனா குரு. பதி நித்திய பொருள், பரி அனித்திய பொருள். பரிவாகம் இல்லாதார் பரியை வாங்குவார், பரிவாகம் உடைய நீ பதியை வாங்க. குருவாகி வந்தரம் கொடுக்கப்பட்டவன் திருவாத ஊரன் திருவடி போற்றுவான் என்பது அந்த பாடம். அதனால இவருக்கு நாலாம் சத்தினிவாதம் முடிஞ்சது. சத்தினிவாதம் வந்துருச்சுன்னு சொன்னா அவனுக்கு மேலும் மேலும் மேலும் மேலும் சிவனிடத்திலேயே விருப்பம் உண்டாகும். உலக பொருள் விருப்பம் இருக்காது, உலக பொருள் விருப்பம் இருக்காது. சத்தினிவாதம் வருவதற்கு என்ன பண்ணணும்? சிவ நூல்களை கேட்டு, சிவ புண்ணியங்களை செய்து, சிவனடியார்களை கூடி, சிவாலயங்களை தரிசனம் பண்ணி, நித்திய அநித்தியமாகிய இந்த வஸ்து விவேகத்தை நன்றாக ஆச்சாரியன் மூலமாக கேட்டா ஓரளவு உண்டாகும். இப்ப நமக்கு எல்லாம் ஓரளவு உண்டாயிரு, ஓரளவு உண்டாயிரு, ஓரளவு இது சத்தினிவாதம் ஓரளவு வந்துருக்கும். நிலையான பொருளையும் நிலையில்லாத பொருளையும் தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் நிலையில்லாத பொருளை பற்று விட முடியல, விட முடியல. நம்மளா விடக்கூடாது, நம்மளா விட்டோம்னா ஏமாந்துருவோம். நல்ல புரியுதா? ஒருத்தன் ரொம்ப மனசு சஞ்சலமா இருந்துச்சு, வீட்டுக்கு அறிவு பிள்ளைகளால வேதனை அதிகம் இருந்துச்சு, பல பேருக்கு இருக்குது வச்சா இருந்துச்சு. அது என்ன பண்ணா சரி இன்னமேல் இங்க இருக்க போடாது, நம்ம காசிக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி புறப்பட்டான். புறப்பட்டு அதையாலே திருச்சி போனேன், ஜங்ஷன் போனேன். ஜங்ஷன் போன உடனே ஒரு ஞாபகம் வந்துருச்சு, அந்த வெள்ளிச்சொம்ப தென்னையிலேயே வச்சிருந்தாலே அதை எடுத்து வைக்க சொல்லாம வந்துட்டேன் அப்படின்னு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன் வந்தான்னு கேட்டான். அந்தம்மா இந்த சொம்ப வெளியிலே வச்சுட்டே யாராவது எடுத்துட்டு போற மாட்டான், வெள்ளி சொப்பு. அதனால அவனா திறந்ததுனாலே என்னாச்சு? அவனா திறந்ததுனால மறுபடியும் வந்துட்டான். சாமியா துறவு இருந்தா அவரமான பந்தம் விடும் படைப்பாய் போட்டு பந்தத்தை வைக்கிறவன் அவனே, வீட்டை தருவன் அவனே, பற்று வைக்க சொல்றவன் அவனே. ஆனா கட்டுவா கட்டி போடுகிறான், அவிழ்த்து விடுகிறான். அருமை அருமை அருமை. கட்டி போடுகிறான் பாதத்தாலே, அவிழ்த்து விடுகிறான். கட்டறுத்து என ஆண்டு கண்ணார நீரு இட்டான்போடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு ரெண்டு மறிய மாட்டுக்காரன் என்ன பண்றேன், மாட்டை கட்டி போடுறேன். அப்புறம் என்ன பண்றேன், அவுத்து விடுறேன். மாடா கட்டிக்காது, மாடா கட்டிக்குமா? கட்டிக்காது. மாடா அவுத்தும் போ, அவுத்துக்கிட்டும் போவாரு. அதனால மாட்டுக்காரன் ஆகிய சோரமான் இந்த மாடுகளை எல்லாம் கட்டி போட்டுக்கிறான். உயிர்களாகிய மாடுகளை கட்டி போட்டுக்கிறான். கட்டி போட்டு தீனி போடுறேன், கட்டி போட்டு தீனி போடுறேன். அப்புறம் நான் வித்து விடுறேன், பகலில் மேய்க்கிறேன், பகலில் மேயுது புரியுதா, ராத்திரியில் கட்டி போடுறேன். அதனால மாட்டுக்காரனுடைய சுதந்திரம் வேறு, மாட்டுக்கு சுதந்திரம் கிடையாது, மாட்டுக்கு சுதந்திரம் கிடையாது. அதனாலே இப்படி சுதந்திரமற்ற ஆன்மாவானது திருவருளை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஆச்சாரியனுடைய அனுக்கிரகம் இல்லாமல் திருவருள் கிடைக்காது. ஆச்சாரியனுடைய அனுக்கிரகத்தாலதான் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடம் முக்கியமான இடம். வேத ஆகம சென்னையில் விளைபொருள் அபேதம் வேதனாகிய பணக்கருத்து இருப்பினி எவிழ்த்து நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும். ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்க, நாதனாகிய சௌர்மானையும் என்னையும் நல்கும். போதனாகிய குருவரன் வருவது பொழுதாவாய் என்று எண்ணினார். அதனாலே சேர்த்து வைப்ப ஆன்மாவையும் சிவத்தையும் சேர்த்து வைப்பவன் ஞானாசிரியர். இந்த முன்ன பாடத்துல உங்களுக்கு தெரியலாம், அறிவோம் தெரியுமாது உங்களுக்கு, அறிவோம் நன்றாக குரு வாழ்க குருவே என்று நான்கு வைக்கி முதல்ல சொல்லி அப்புறம்தான் ஆனாவண்ண, அப்புறம்தான் ஆனாவண்ண. முதல்ல அறிவோம் நன்றாக குரு வாழ்க, அறினா சிவசக்தி, அறினா அந்த நாராயணன் இல்ல அம்பாள், அரி ஓம் சாமி, அரி ஓம். அதை எல்லாம் அரி ஓம் எல்லாம் அரி ஓம் எல்லாம் அரியா அரி ஓம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை. இரண்டு குரு வருது இல்லை, குரு வாழ்க ஒண்ணு குருவே துணை. குரு வாழ்க என்பது வித்யா குரு, குருவே துணை ஞான குரு. ரெண்டு வித்யா குரு வேற, ஞான குரு வேற. வித்யா குரு என்ன பண்ணுவாரு, எழுத்து அறிவிப்பார். ஞான குரு என்ன பண்ணுவார், எழுத்து அறிவிப்பார். வித்யா குரு எழுத்தை அறிவிப்பார், அப்படித்தானே எழுத்து அறிவிப்பார். ஞான குரு என்ன பண்ணுவார், எழுத்து அழிப்பார். யாக்கை கொடுத்தவை இங்கே இவர ஒருந்த வருவனை இமஜலத்தில் நோக்கிரு நான்குடையான் முன்பு எழுது எழுத்தன ஞானம் நோக்கம் செய்து பூக்குமலர் கரத்தாலே அழித்தென்றும் சிவபோகம் பொலிவண்ணன் தீக்க உருந்து ஆண்டர் உருந்த புருஷ சிவகரவன் திருத்தாள் போற்றி என்பது எங்க குருநாதர் எழுதிய பாட்டு. ஆகையினாலே ஆச்சாரியன் என்ன பண்ணுவான், பரமனுடைய எழுத்து அழிப்பான். ஆச்சாரியன் அமையும் அமைஞ்சிட்டா சத்தியமா எழுத்து பரமன் எழுது எழுத்து அழிப்போம். அதான் இந்த ஆச்சாரியன் இந்த வித்யா குரு எழுத்து அறிவிப்பான், அந்த ஞான குரு எழுத்து அழிப்பான். எந்த எழுத்து, பரமனுடைய எழுத்து அழிப்பான். எதனால் அழிக்கிறான், அந்த ஆசிரியனும் அந்த ஆச்சாரியனும் எழுத்தை அறிவித்து எழுத்தை அழிக்கிறான். அந்த ஆச்சாரியனும் அஞ்செழுத்தை அறிவித்து பரமன் எழுத்து அழிக்கிறான். இது ஆச்சரியமா இல்லை உங்களுக்கு, அந்த ஆச்சாரியன் எப்படிக்கிறான், அஞ்செழுத்தை அறிவித்து அந்த கஞ்சன் எழுதி எழுத்து அழிக்கிறான். இல்ல வழங்குற அஞ்செழுத்தை அறிவிக்காம அவங்க அழிக்க முடியாது, இந்த எழுத்து அழிக்க முடியாது, பரமன் எழுத்து அழிக்க முடியாது. அது அந்த அருள்ஜாதி அஞ்செழுத்தை ஓதுவர் கஞ்சி அவர் தலையில் துஞ்செழுத்தை கஞ்சன் தொடக்கிவே என்று வாடுகிறார் இந்த அருணகிரி. அந்த பரமாவே வந்து தொடச்சு விடுவாரா அஞ்செழுத்தை ஓதுறவங்களுக்கு. ஆகையினால தான் பெரிய ஆச்சரியமானது உங்களுக்கெல்லாம் கிடைக்கிறது, கிடைச்சது பெரிய ஆச்சரியமானது. இந்த நெறியும் அஞ்செழுத்தும் உபதேசமும் சிவபூஷையும் கிடைச்சது சாமான்யம். அதனாலே இப்படி வரமுடன் உயிர் தோன்றும் மறையவர்க்கு இறைவர் உண்மை தரும் உணர்வு நாலாஞ்ச திணிவாதம் மீதி, நாலாஞ்ச திணிவாதம் என்றது, நாலாஞ்ச திணிவாதம் வந்துட்டுல எள்ளளவு உலகப் பொருள் விருப்பம் இருக்க. பரம அஞ்செழுத்தும் ஒன்றாம் பராபரம் உணர்த்து ஞான குருவரன் திருத்தாள் என்று கூடுதல் வேண்டும். மேலாக இருக்கின்ற உயர்ந்ததாக இருக்கின்ற அஞ்செழுத்தையும் ஒன்றாகும்படியாக பராபரம் உணர்த்தும் பராபரமாகிய சிவத்தை உணர்த்தும் ஞான குருவரம் திருத்தாள் என்று கூடுதல் வேண்டும் என்று. அல்ல குரு இல்லாத ஞானம் ஞானம் அல்ல. அது மூப்பிலா குமரி வாழ்க்கை, முனையிலா அரசன் வீரம், கப்பிலா விளைந்த பூமி, கரையிலா திருந்த வேரி, கொப்பிலான் கொண்ட கோலம், குருவிலான் கொண்ட ஞானம், அப்பிலா சகடு போல அழியினம் துரைக்கலாம் என்பது விவேக சிந்தாமணி பாட்டு. புரியுதா, மூப்பிலா குமரி வாழ்க்கை, மூப்பிலா குமரி வாழ்க்கை, முனையிலா அரசன் வீரம், கப்பிலா விளைந்த பூமி, கரையிலாது இருந்த ஏரி, கோப்பிலான் கொண்ட கோலம், குருவிலான் கொண்ட ஞானம், ஆப்பிலா சகடு போல அச்சாரி இல்லாத வண்டி போல, ஆப்பிலா சகடு போல அழியும் மாடில்லான் வாழ்வும், மதியில்லான் வாணிபம், நன் நாடில்லான் செங்கோ நடாத்துவதும், கூடும் குருவில்லா வித்தை குணமில்லா பெண்டு விருந்தில்லா விடும் படல். அதனாலே ஆச்சாரியனுடைய அனுக்கிரகத்தினாலதான் சிவஞானம் கிடைக்கும். சிவஞானத்தை கொடுக்கின்ற ஆச்சாரியன் அதை உருவேறவை செவித்து ஒரு கோடி உமசித்தி உடமாக ஆகமத்து உகந்து வேணி உணர்வாச. அந்த ஆச்சாரியனுடைய இலக்கணத்தை சொல்றாரு, உருவேறவே செவித்து ஒரு கோடி உமசித்தி உடனாக ஆகமத்து உகந்து வேணி உணர்வாசை யாரிடத்து மறுவாது உணர்வு ஆசை யாரிடத்து மறுவாது ஓரெழுத்து ஒடியாது ஊதவிட்டு இருந்து நாடும் தெரியாது தான் ஞானாசிரியன். இப்படிப்பட்ட ஞானாசிரியன் இல்லாதவன் எனக்கு வந்து ஞானத்தை கொடுத்துக்கிறேன்னு உபதேசம் பண்ணான்னா எனக்கு நான் உருப்படி ஆகணாங்கிறாரு. விளாலி மலை திருப்பூ இல்ல ஆச்சாரியன் எப்படி இருக்கணும், உருவேறவை ஜெபித்து ஒரு கோடி ஓமசக்தி உடனாக ஆகம துகந்து வேணி உணர்வாசை யாரிடத்தும் அறுவாது ஓரெழுத்தை யாரிடத்துல எந்த பொருளையும் விரும்பாமல் உணர்வாசை யாரிடத்தும் அறுவாது ஓரெழுத்தை ஒழியாது ஊதவிட்டு இருந்து நாடும் தரியாத போதகத்தர் குருவாவர் ஓரொருத்தர் தருவார்கள் ஞானத்தை தஞ்சமாமோ அது உரிய தருமா தஞ்சம்னா உரி. இப்படி தன்மை இல்லாதவன் ஞானத்தை உதேசிக்கிறேன்னு உதேசித்தான்னா அதனால எனக்கு உறுதி கிடைக்குமா சாமி அப்படிங்கிறார். அதனாலே உறுதி ஒரு வாக்கிய பொருளாலே உனது வத காட்சியை தருவாயே என்பதும் இருப்போம் பல இடங்களில் நிறைய சொல்றார். அதனாலே ஆச்சாரியனுடைய அனுக்கிரகம் கட்டாயம் பரவும். இந்த ஜென்மத்தில் ஆச்சாரியன் அனுக்கிரகத்தை பரவில்லையானால் ஜென்மம் வினா போச்சு, ஜென்மம் வினா போச்சு. அதனாலே இவ்வளவு படிச்சிருந்தாலும் ஆச்சாரியனுடைய அனுக்கிரகம் ஞானம் வராது. இப்ப 16 வயசுக்குள்ள 64 வரையும் கிடைச்சவர் தான் படித்தவர் தான் இப்ப ஆச்சாரியனை தேடுறாரு. 16 வயசுக்குள்ள 64 கலையும் படித்தவர் தான் இப்போ குருவை தேடிக்கிட்டு இருக்கிறார். நல்லா வளர்ந்துறார், ஒன்றும் தெரியாதே எனக்கு குரு வேண்டாங்கிறேன், தீட்சை வேண்டாங்கிறேன், பூஜை வேண்டாங்கிறேன். ஐயே உருப்படி இல்லாமல் போகிறவன் அப்படி தானே சொல்லுவேன். அப்புறம் உருப்படி ஆகணும்னா அதுக்கு வேண்டிய எதுக்களை தேடுவான். உருப்படி இல்லாமல் போகணும்னா என்ன பண்ணுவான், ஆச்சாரியர் வேண்டாம், குரு வேண்டாம், தீட்சை வேண்டாம். அதே குருஞான சம்பந்தர் சொல்கிறாரு, ஒரு கூடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்து பெருகிறவன் சித்தியெல்லாம் பெற்றாலும் குருவருளால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தருக்கு சித்த சதனம் ஆந்தது சித்தியார்ல மந்திரத்தால் மருந்துகளால் வாய்த்தவ யோகத்தால் மணிகிரத மாதிகளால் மற்றும் தந்திரத்தையே சொன்ன முறை செய்ய வேத சகலகல ஞானங்கள் திரிகால ஞானம் அந்த மேல அணிமாதி ஞானங்கள் எல்லாம் அடைந்துடும். இதெல்லாம் வரும் ஆசானருளால் அடிசீர் ஞானம் வந்துடும். மற்றொன்றாலும் வாராதாம் சித்தியார் அட்டமா சித்தியெல்லாம் கூட வரும், திரிகால ஞானியா இருக்கலாம், சிவஞானம் வராது. அது சிவஞானத்தை யார் கொடுப்பா, அச்சாரியன் தான் என்பது சித்தியார். அதனால ஆச்சாரியன் அவசியம் அவசியம் அவசியம். அப்படி ஆச்சாரியன் மூலமாக சிவத்தை உணர்ந்து அந்த சிவத்தை பொருந்துகின்ற தன்மையை ஆச்சாரியன் உணர்த்த அந்த உணர்த்திய நெறியிலே நின்றாரானால் சிவத்தை சேர்ந்து இல்லையானால் சேரமாட்டான். அதனால்தான் குருவரம் திருத்தாள் என்று கூடுதல் வேண்டும் என்று ஆச்சாரியனுடைய அனுக்கிரகத்தை பெற வேண்டும் என்ற என்ன அதிகம் வேகம் உண்டாயிருச்சு, அதிகம் பக்குவம் அதிகமாயிருச்சு. அதனால ஆச்சாரியனை தேடினான். பக்குவம் வராதவனுக்கு ஆச்சாரியன் மேல் விருப்பம் இருக்காது. அதனால மனித பிறவியிலே உங்களுக்கு மாதா பிதா குரு தெய்வம் 4 முக்கியமா சொல்றாங்கல்ல, மாதா பிதா குரு தெய்வம் 4 முக்கியம். மாதா பிதாவை காட்டுவாள், குரு தெய்வத்தை காட்டுவாள். மாதா யாரை காட்டுவா, பிதாவை காட்டுவாள். மாதாவுக்கு தான் பிதா தெரியும். மாதா பிதாவை காட்டுவாள், குரு தெய்வம். மாதா காட்டவில்லை ஆனால் பிதா தெரியாது. அப்பாடா அப்படி காட்டலனாத்தான் மாதா காட்டினா தான் பிள்ளைக்கு தெரியும். அப்படிதான் நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். நமக்கு அப்பா தெரியாது, விளங்குதா, முதல்ல அம்மா தான் தெரியும், அம்மா தான் அப்பாவை காட்டும். அதே போல ஆச்சாரியம் சிவனை காட்டும். அதனாலே ஆச்சாரியனுடைய அனுக்கிரகம் அவசியம். அப்போ அருணகிரினாரு பல இடங்கள் சொல்றாரு, குடி வாழ்க்கை அன்னை மனையாட்டி புள்ள குயில் போர் பிரஜன்ன மொழியார்கள், குடி வாழ்க்கை அன்னை மனையாட்டி புள்ள குயில் போர் பிரஜன்ன மொழியார்கள், குல வாய்த்த நல்ல தன வாய்த்தது என்ன குருவார்த்தது என்ன உணராது. இத்தனை இருந்து பிரயோசனம் இல்லடா, குருவார்த்தையை உணரவில்லை அப்படிங்கிறார். ஆகையினாலே இப்படி குருவரம் திருத்தாள் என்று கூடுதல் வேண்டும். குரு என்ற சொல்லுக்கு, குரு என்ற சொல்லுக்கு அஞ்ஞானத்தை நீக்குவோர் என்பது கூ அஞ்ஞானா ரூ நீக்குதல் வடமொழிதான். கூ அஞ்ஞானா கூ அஞ்ஞானா ரெண்டே இருக்குத ரூ நீக்குதல். அதனாலதான் பசுத்தன்மையை நீக்கி எனக்கு பனித்தன்மையை தந்து ஆண்டு கொண்டான் எங்கே திருப்பெருந்துறையில் இருக்கிறவன் சொல்றாரு, கோகலி ஆண்ட குருமனிதன் ஆழ்வான். கோ பசு, கோ பசு களி நீக்கி, நல்லா இருக்குதா? கோ பசுத்தன்மை, பசுத்தன்மை களி நீக்கினான், கழித்தான். அப்புறம் என்ன பண்ண, பதித்தன்மையை கொடுத்தான். பசுத்தன்மையை நீக்கி பதித்தன்மையை தந்தான். அதான் கோகளி ஆண்ட ஆண்டங்கிறது கொடுத்தது, களி என்பது நீக்கியது, நீக்குவதை நீக்கி சேர்ப்பதை சேர்த்தான். கோகளி ஆண்ட குரு மனிதந்தாள். குரு மாத்திரம் சொல்ல, குரு மனிதந்தாள், மனிதன் அல்ல மணி, மணி ரத்தன குரு மணி, புரியுதா? சொல் புரியுதா? குரு மணி, குரு மணி, மணியா இருக்கணும், குரு மணியா இருக்கணும். கோழி ஆண்ட அந்த திருவாசகத்துல அந்த குருவத்தை அருவரத்துருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்பர்களாவே என்பது போதி திருவருவன். அதனாலே இப்படி மஜப்பிரவியிலே அவசியம் பெற வேண்டியது தாய் தந்தை உடலுக்கு உபகாரம் செய்வார்கள், ஆச்சாரியன் உயிருக்கு உபகாரம் செய்வார். தாய் தந்தை உடலுக்கு உபகாரம் செய்வார்கள், ஆச்சாரியன் என்ன பண்ணுவான்? ஆனா தாய தகப்படையே குருவா அமைஞ்சிட்டான்னு வச்சுக்கோ, யாருக்கு? வியாகரவாதருக்கு மாதிரி, உபமன்யுக்கு மாதிரி தகப்பன குருவா. அதனாலதான் உனக்கு பல்லாயிரக்கணக்கான முனிவர்களுக்கு குருவானாரு. ஆறு உபமன்யு பல்லாயிரக்கணக்கான முனிவர்களுக்கு குருவாக ஆனார். யாரு? உபமன்யு மகரிஷி. அது காரணம் என்ன? அவங்க அப்பா ஞான ஞானாசிரியர், அவங்க அப்பா ஞானாசிரியர், அவங்க அப்பா பரம்பரையே ஞானம்தான் சுத்தி அவங்களுக்கு, நல்லா விளங்குதா? அப்படின்னா ஞானம் ஏன் வராது? இப்ப இங்கிலீஷ்கார வீட்டுல பிள்ளை பிறந்த கொஞ்ச நாள் என்ன பண்ண, இங்கிலீஷ தண்ணீரா பாயாசமா சாப்பிடுது, வழங்குதா? அது போல ஞான பரம்பரை, ஞான பரம்பரை, ஞான பரம்பரை, பரம்பரையா பணக்காரங்கிற மாதிரி பரம்பரையா ஞான பரம்பரை. அதனாலே இப்படி ஆச்சாரியனுடைய அனுக்கிரகத்தை பெற்றாருடைய ஆன்மா கடை தேராது. ஆன்மாவில் இருக்கிற மலம் போக வேணும்னா என்ன பண்ண வேணும், என்ன பண்ண வேணும்? ஆன்மாவில் இருக்கிற மலம் போகணும்னா என்ன பண்ண வேணும்? ஆன்மாவிலே சிவத்தை பொருந்த வைக்கணும். ஆன்மாவில் இருக்கிற சிவத்தை பொருந்த வைக்கிறதுக்கு யாரு பொருந்த வைக்க முடியும்? அந்த ஆச்சாரியன் தான் சேர்த்து வைக்கிறது, பொருத்தி வைக்கிறது, பொருத்தி பொருத்தினா சேர்த்து வைக்கிறது, பொருத்தி வைக்கிறது வேறு, பொருத்தி வைத்தல், ரெண்டையும் சேர்த்து வைக்கிறது, பொருத்து ரெண்டையும் சேர்த்து பொருத்துப்பா, பொருத்துது சிவத்தையும் ஆன்மாவையும் சேர்த்து, சிவத்தையும் ஆன்மாவையும் சேர்த்து வை. அதைத்தான் அந்த திருவிளையாட படம் சொன்னார், நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் நல்கும்னா சேர்த்து வைக்கிறது, புதனாகிய குருவரன் வருவது. அதனாலே இப்படி அருணதி சிவாச்சார சுவாமி சகலாகம பண்டிதர், 28 ஆகமும் அவருக்கு பாயாசமா சாப்பிட்டோம். சகலாகம பண்டிதர் அவருக்கு அபரஞானம் இருந்துச்சு, அபரஞானம் இருந்துச்சு, மெய்கண்டாரு கிட்ட போன பிற்பாடுதான் பரஞானம் வந்துச்சு. மீகண்டாட்டு போன உடனே என்னாச்சு, இப்படி அணவமரம் எப்படி இருக்குன்னு கேட்டாரு. யார் கேட்டது? அருணதி சிவாச்சாரியர் கேட்டாரு. இவர் சொல்லி பிறந்த உள்ள, இவர் சொல்லி பிறந்த உள்ளப்பா, 2 வயசு, இவருக்கு 75 வயசு, சகலாகம் பண்டிதர் குருக்கள், அது வேளாளர் வீட்டுக்குள்ள, அது 2 வயசுல அது பாடம் சொல்லி விட்டுருந்துச்சு. அது இவர் போகிற நேரத்துக்கு அது 2 வயசு பிள்ளைக்கு 49 பேர் சிஷியரலாம். அந்த புள்ள பாடம் சொல்லிட்டு இருக்கும்போது இவர் போனபோது பாசத்தை பற்றியே பாடம், பதி பசு பாசத்தில் பாசத்தை பற்றியே பாசம், பாசம் மோசமானது, பாசம் மோசமானது, ஆணவ மலத்தினால்தான் உயர வேண்டியவன் தாழ்ந்து போகிறான், அம்மெஞ்ஞானத்தை பெற வேண்டியவன் அஞ்ஞானத்தை அடைகிறான், ஆணவ மலத்தினால்தான் பிறப்பிறப்பெல்லாம் வருது, எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணமாக இருப்பது ஆணவ மலம், அதனால் அதுக்கு மூல நோயின்னு வேறு அப்படின்னு பாசத்தை பற்றி விரிவுரை நடந்துச்சு. சரியாவது ஆச்சரியம் வேற, அலட்சியம் வேற, அது கருணதி சிவாச்சரியம் ஆச்சரியமா இருந்தது. 2 வயசு போய் இப்படி பேசுறானேன்னு நம்ம சொல்லி பிறந்த உள்ள நம்ம சீடனுடைய உள்ள அப்படின்னு அலட்சியம் இருந்தது. அதனால கீழே விழுந்து வணங்காம நின்றுகிட்டு அலட்சியமா அப்படி கேட்டாரு. பாசம்னா அது மலம், ஆணவம்னா எப்படி இருக்கும்னாரு, ஆணவ மலம்னா எப்படி இருக்கும்னாரு, அது இப்படிதான் நின்றுகிட்டு இருக்கும்னாரு, அப்படியே விழுந்துட்டாரு. ஆனா மலை எப்படி இருக்கும்னாரு, இப்படித்தான் நின்று இருக்கும்னாரு. அவரை பார்த்து யாரு சொன்னது? மெய் கண்டாரு. அப்படி சொன்ன உடனே என்னாச்சு, கீழே சட்டமா விழுந்துட்டார். தன்னுடைய சீடனுடைய உள்ள தான் சொல்லி பிறந்த உள்ள இவருக்கு குருவா வந்துருச்சு. பண்டைய மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பரந்தொழுக சிவகந்த பரந்துனார கண்ட விருதய கமல முகங்கள் எல்லாம் கண்தரப்ப காசினிமேர் வந்த அருட்கதிரன் வண்டமலர் பொலிர் புடசில் வெண்ணை மேவும் மெய்கண்ட தேவன்மிகு சைவநாதன் பொண்டரீக மலர்தாள சிரத்தேவாளும் பொற்பாத எப்போதும் போற்றல் செய்வான் என்பது சிவஞான சித்தியாரில் தன்னுடைய குருவை புகழ்ந்து அப்படி பாடியிருக்கிறார். ஆகையினாலே அப்படி மெய்கண்டார் இடத்திலே அவர் உபதேசம் என்ன உபதேசம் அது அதான் இப்படித்தான் நிற்கும்னாரு அதான் உபதேசமே. அதே மாதிரி உமாவதி சிவம் நடராசாவை பூசை பண்ணிட்டு பல்லக்கில் போனார். நடராசாவை பூசை பண்ணிவிட்டு பல்லக்கில் போனார். பல்லக்கில் போனால் உபசாரத்துக்கு கூட ஆட்கள் எல்லாம் போவாங்க. முன்னால் தீவட்டி எல்லாம் முடிச்சுட்டு போவாங்க. பகல்லையே தீவட்டி எல்லாம் முடிச்சுட்டு போறது அவருடைய மாளிகைக்கு போறவர்களையும் கொண்டு போய் விடுவார். அப்படி போகும்போது வழியிலே மரஞான சம்பந்தர் போனார். பார்த்தாரு பட்ட கட்டையில பகல் கூடு போகுதுன்னாரு. அந்த பள்ளத்தில் இருக்கிற இதெல்லாம் மரம் தானே, காஞ்சி போன கட்டை தானே, பட்ட கட்டையில தீவட்டி முடிச்சிட்டு போகுது இல்ல பகல்லே பகல் கூடு போகுதுன்னாரு. கேட்டாரு மரஞான திருவடியில விழுந்து வணங்கி அழுது அடிக்கிறது தச்சிக்கப்படும் அப்படி சொல்லி அவருக்கு பின்னாடி போனார். பட்ட கட்டையில பகல் கூடு ஞானிகளுக்கு பல்லக்கு பெருசா, அதான் பட்டகட்டை ஞானிக்கு பல்லுக்கு பட்டகட்டை ஒரே வார்த்தை தான். ஞானத்துக்கு என்ன எத்தனை வார்த்தை வேணும், ஒரே வார்த்தை. மூர்த்தி தலம் தீர்த்த முறையாய் தொடங்கி நிற்கு ஓர் வார்த்தை சொல்ல சற்குருவும் வைக்கும் பராமரம் ஒரே வார்த்தை. ஆயிரம் சொன்னாலும் அறியாத வஞ்சனஞ்ச பெயருடன் கூடி பிழைகான் பராபரமே தாய்மாரி. ஒரு வார்த்தை தான் ஞானமே. திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு எத்தனையோ வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு, ஞானம் இல்லை. மனைவி ஒரே நாள ஒரு தடவை சொன்னார், திருண்டுகிறா இளமை திருநீலகண்டம் என்றார் அப்படின்னு சொன்னாலே ஞானம் வந்துருச்சு. ஆதியார் நீலகண்டத்து அளவுதான் கொண்ட ஆர்வம் வேதிய ஆணை கேட்ட பெரியவர் பயந்து நீங்கி ஏதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால் மற்ற மாதரார்தமை என்னும் மனத்திலும் திருண்டேன் என்றார். தெரிஞ்சு ஞானம் வந்துருச்சு. அதனாலே நல்ல பக்குவம் உள்ள சீடனுக்கு நல்ல ஞானாசிரியன் ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஞானம் வந்துடும். ஆகையினாரே இப்படி ஆச்சாரியன் அவசிய வேணும் என்பதே இந்த மாணிக்க வாசருடைய வரலாற்றிலிருந்து நன்றாக தெரிந்து கொள்ளலாம். மற்ற வரலாற்றிலே இதெல்லாம் வராது. ஆச்சாரியன் தீட்சை உபதேசம் இதெல்லாம் வேற நாயன்மார் வரலாற்றில் வராது. பெரிய புராணத்துல தீட்சை பூஜை உபதேசம் அப்படின்னு எங்கேயாச்சும் வருது இல்லவே இல்லை. இங்கேதான் மாணிக்க வாசர் வரலாற்றுதான் குரு தீட்சை பூஜை உபதேசம் என்று இந்த நிலையில இருந்தார். என்ன மணி? ஆகையினால இப்படி இந்த பிறவியிலே ஆச்சாரியன் அடைவது முக்கியம். ஆச்சாரியன் அடைவது முக்கியம். நல்ல ஞானாசிரியன் மூலமாக மூலபஞ்சாச்சர உபதேசம் கேட்டு நன்றாக சிரித்து அதுக்கு மேலே ஆச்சாரியனுக்கிட்ட ஞானம் இல்லைன்னா கூட ஆச்சாரியன்கிட்ட தீட்சையை வாங்கிக்கிறோம்னு வச்சுக்க, உபதேசம் பண்ணி போடுறான்னு வச்சுக்க, புத்தியுள்ள சீடனாக இருந்தால் பெரிய ஞானம். புத்தியுள்ள சீடன் என்ன பண்ணுவான், ஞானம் உள்ள கற்று ஞான பேசி சிவபுண்ணியங்களை செய்து இந்த பிறவியை உயர்த்துக் கொள்ள வேணும் என்று இவன் விருத்தி பண்ணி கொள்வாள். புத்தி உள்ள சீடன் சமர்த்தம் சமர்த்தம். இப்ப நல்ல புத்தி உள்ள பிள்ளைகிட்ட 10,000 கொடுத்தோம்னு வச்சுக்க, அந்த பிள்ளை என்ன பண்ண, 10 லட்சமா. புத்தி இல்லாத 10 காசு இல்லாம பண்ணிடுவான். நல்ல விளங்குதா? அது போல ஆச்சாரியன் ஞானம் இல்லாதவராயிருந்து உபதேசம் மாத்திரம் பண்ணி வைக்கிறான். நாங்கள் கூட ஒரு தடவை சொல்லிக்கிட்டோம், நம்ம குருநாதர் தாடியாம்பட்டியன் கூட பேசிக்கிட்டேன், நம்ம குருநாதர் இந்த தீட்சை பண்ணி வைக்கிறதோடு இருந்து இந்த சொற்பொழிவு ஞானங்களெலாம் பிரசங்கம் பண்ணலன்னு நமக்கு ஒன்றுமே தெரியாது. நமக்கு தான் நல்ல குருவாயித்திருக்காரு, ஞானங்களையும் பிரசங்கம் பண்ணுறாரு தீட்சையும் பண்ணி வைக்கிறார். மந்திரோபதேசம் ஞானோபதேசம் ரெண்டும், மந்திரோபதேசம் ஞானோபதேசம் ரெண்டும் இருந்தது எங்கள் குருநாதர்கிட்ட, ரெண்டும் இருந்தது நல்லா வளர்ந்துதார். அதனாலே அது விருத்தியாகும். சீடனா விருத்தி பண்றதா சாமானியமா எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்கும் புத்தி? பாப்பா. ஆகையினாலே இப்படி எல்லாம் இந்த மனித பிறவியிலே அவசியம் அடைய வேண்டியது சிவஞானம். அந்த சிவஞானத்தில் அடைவது சிவம். அந்த சிவத்தை ஆன்மாவோடு சேர்த்து வைப்பது ஞானாசிரியன். ஞானாசிரியனுடைய அனுக்கிரகம் இல்லையானால் ஆன்மா வீணாக போய்விடும். அதனால ஞானாசிரியன் அவசியம் தேடி சமய தீட்சை விசேட தீட்சை நிர்வாண தீட்சை என்கின்ற தீக்கைகளை பெற்று தீக்கையின் படி அந்த தீட்சைக்கு உண்டான ஆச்சார அனுஷ்டானங்களை அனுஷ்டித்து சிவபெருமான் திருவுருளை பரவ வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்செற்றம்பலம். வான்முயில் விழாது வெய்கமலி விளஞ்சுரக்க மன்னன் கோன் முறையரசு செய்ய குறைவிலாது இருள் வாழ்க நான் மறையரங்களோங்க நற்றமவேள் விவல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லா நம பார்வதீபதே. ஓம் நமஃ சிவாய.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: வணக்கம் நேயர்களே, நீங்கள் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னர் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. டாக்டர் லம்போதன் அவர்கள் ஒரு வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட காரணத்தினால் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்தும் செய்ய முடியாமல் இருந்ததற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இன்றைக்கு அவர் எங்களோடு இணைந்து கொள்ள வந்து கொண்டிருக்கிறார். அதற்கிடையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றிய பல்வேறு விதமான அபிப்பிராயங்களை பற்றி நாங்கள் இங்கே பார்க்கலாம் என்று இருக்கிறோம். அதே நேரத்தில் இப்பொழுது இந்த இடைவெளி காலங்களில் பல வகையான நிகழ்வுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இலங்கை உட்பட என்று சொல்லலாம், ஒரு இந்த ஊடகத்துறையிலே பல பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் அவதானிக்க முடிகிறது. பொதுவாக இந்த விஜய் டிவி என்ற தொலைக்காட்சியை பலரும் இங்கே பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இவ்வாறான ஒரு தொலைக்காட்சி துறையிலே பல்வேறு வகையான நிகழ்வுகள் இங்கே மனதை கவர்ந்த நிகழ்வுகள் இடம்பெறுவதை நீங்கள் பார்க்கலாம். இவ்வாறான இதிலே அந்த இளங்கலைஞர்களை ஊக்குவிக்கின்ற பல நிகழ்ச்சிகளை பார்க்கும் போது பெரும்பாலானவர்கள் அந்த நிகழ்ச்சியை கட்டாயமாக பார்க்கிறார்கள். நான் இங்கே கூறுவது உங்களுக்கு அநேகமாக விளங்க வேண்டியிருக்கிறேன். இந்த சூப்பர் சிங்கர் 3, அது ஒரு இளம் கலைஞர்கள் எவ்வளவு தூரத்திற்கு தங்களுடைய அந்த திறமையை வெளிப்படுத்துகிறார்கள் என்று பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. அதை நான் சொல்ல காரணம் என்னென்றால், அவர் இப்ப நீங்கள் பெதுவாக பார்க்கும்போது 7-8 வயதிலே இந்த மாதிரியான சங்கீத ஞானத்தோடு பாடுகின்ற பிள்ளைகளை பார்க்கும் போது அவர்களுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது என்பதை நாங்கள் சற்று உற்று நோக்கினால் அவர்களுடைய முற்புறப்பை பற்றிய சில தகவல்களை நீங்கள் அறிந்து கொண்டால் ஆச்சரியமாக இருப்பதோடு, நாங்கள் இங்கே இந்த நிகழ்விலே முற்புறப்பினுடைய பல்வேறு அம்சங்களை பற்றியெல்லாம் டாக்டர் அவர்கள் விளக்கி வருவது உண்மையான ஒரு விஷயம் என்பதை உறுதிதம் செய்கிறது என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல வருகிறேன். ஏனென்றால் இப்போ ஒரு 8 வயது பிள்ளைக்கு இந்த சங்கீத நுணுக்கங்கள், சுரங்களினுடைய ஒரு வித்துவ சிறப்பு எல்லாம் வருவதென்பது மிகவும் அபூர்வமான ஒரு திறமை என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அவருடைய முற்புறப்பு என்ன, அல்லது இவருடைய பெற்றோருடைய பின்னணி என்ன என்றெல்லாம் பார்த்தால் அவருக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கும் அல்லது இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த மாதிரியான நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு மன நிறைவு ஏற்படுகிறதை பலரும் என்னிடம் அடிக்கடி கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த ஊடக வரலாற்றிலே, தொலைக்காட்சி வரலாற்றிலே விஜய் டிவி இரு மகத்தான நிகழ்வுகளை ஒளிபரப்பி மக்கள் மனதை கவர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது இங்கே ஒரு உண்மையிலேயே ஒரு புதிய சகாப்தம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதுதான் தெளிவாகிறது. நான் அநேகமாக இந்த நிகழ்வுகளை பார்ப்பது வழக்கம். அதிலே முக்கியமாக இன்றைக்கு நாங்கள் தந்தையர் தினம், அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இங்கே டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் கலையகத்திற்கு. அவரை பற்றிய விவரங்கள், அவர் சென்ற சுற்றுலா, இன்றைய எங்களுடைய ஆன்மீக உலகில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பல்வேறு வகையான திடீர் திடீர் சம்பவங்கள் என்பதை பற்றியெல்லாம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். வணக்கம் டாக்டர்.
4: வணக்கம் ஆசிரியர் சுவாமிகளே. குருவரலும்
5: திருவரலும் கைகூட மீண்டும் உங்களை இந்த மெஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லோருக்கும் இன்றைக்கு தந்தையர் தின வாழ்த்துக்கள், ஃபாதர்ஸ் டே என்று சொல்லுவோம். இந்த ஃபாதர்ஸ் டே என்பது புதிதாக உருவாக்கப்பட்டு என்றாலும் புதிது என்றாலும் சிறப்புடையதென்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான்.
3: கட்டாயம்
5: அந்த மரபு எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே தந்தையர் தினம் ஒரு புதுமையான வளமையாக இருந்தாலும் கூட அது ஒரு நல்ல பண்பை நல்ல இயல்பை வெளிக்காட்டுவதனாலே நாங்களும் அந்த தந்தையர் தினத்தை வரவேற்று தந்தையர்களையும் வரவேற்று வாழ்த்தி களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்தை நாங்கள் தொடங்குகின்றோம். இன்னொன்று நாங்கள் பார்க்க வேண்டும், இந்த தந்தையர் தினம் என்கின்ற பொழுது எங்களுடைய சமயத்திலே சொல்லுவார்கள் மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம், மாதா என்றால் தாய், பிதா என்பது தந்தை. இந்த பிதா என்ற சொல்லிலிருந்துதான் ஃபாதர் என்ற ஆங்கில சொல்லு வந்தது. இந்த வித்து வேர் சொல்லு
3: வந்தது
5: பிதா. அப்ப இந்த பிதா மற்றது குரு மூவரையும் தெய்வமாக காணும் மரபை சொல்லுகின்றது எமது சமயம். அதாவது சொல்லுவார்கள் மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ. அதிதி என்றா விருந்தினர்களையும் கடவுளாக நினைத்து வரவேற்று உபசரிக்க வேண்டும் என்ற மரபு காணப்படுகின்றது. கடவுளை எல்லா மதங்களும் தந்தை என்று சொல்லுகின்றன, அதிலே ஆட்சேபனை இல்லை. இஸ்லாமும் கடவுளை தந்தை என்றுதான் சொல்லுகின்றது, தலைவன் என்று சொல்லுகின்றது. கிறிஸ்தவம் யூத மதம் கடவுளை தந்தை என்று சொல்லுகின்றது, இந்து மதம் சொல்லுகின்றது, எல்லாரும் சொல்லுகின்றார். ஆனால் தந்தை ஒன்று இருந்தால் தாய் ஒருவர் வேணும் அல்லவா?
3: கட்டாயம்.
5: இந்த தாயை சொன்னது எமது சைவம், அதுதான் எங்களுடைய சக்தி வழிபாடு. இதை சக்தி வழிபாட்டை பற்றிய எமது உரையாடல்களிலேயும் மற்றது அன்னையர் தினம் வருகின்ற உரையாடல்களிலேயும் நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். மாத்ரு தேவோ பவ என்று சொல்லுவார்கள். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா என்றுதான் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமமும் தொடங்குகின்றது. அது மாதாவினுடைய பெருமை. இந்த மாதா பிதா என்கின்ற பொழுது இந்த இறைவனை தந்தை என்று சொன்னாலும் எப்படி இறைவன் தந்தையாவார் எங்களுக்கு தெரியும். எனக்கு என்னுடைய தந்தையர் ராமநாதன் என்றா எப்படி அவர் எனக்கு தந்தை என்று தெரியும். இந்த உலகத்தில் எனக்கு இந்த உடலை இந்த காரணத்தை தந்தவர் என்னுடைய தாய் தந்தையர். அதே மாதிரியாக எமக்கு எல்லா பிறப்புகளின் ஊடாகவும் எம்மை பாதுகாக்கின்ற இறைவன். அப்படி இருந்த பொழுது அவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எம்மை பாதுகாக்கிறவராகத்தான் இருக்க வேண்டும். அவர் எப்படி எமக்கு தந்தையாவார்? இந்த கேள்வி இருக்கின்றது இல்லையா? கடவுள் எப்படி எமக்கு தந்தையாவார்? அப்ப இதுக்குத்தான் எங்களுடைய விதில சொல்லுவார்கள், எப்பொழுது கடவுள் தந்தை ஆகிறார் என்றால் எங்கள் எல்லோருக்கும் இந்த உயிர்களுக்கு மூன்று நிலைகள் உண்டு. மூன்று நிலைகளிலே எண்ணிலி எண்ணிக்கையான உயிர்கள் கிடக்கின்றன. அந்த முதலாவது நிலையை சொல்லுவார்கள் அனாதி கேவல நிலை, ப்ரீ காஸ்மிக் ஸ்டேட், த சோர்ஸ் தட் நெவர் பீன் டேக்கன் பர்த். இதுவரையிலே எந்த ஒரு பிறப்புக்குள்ளையும் வராம உடம்பில்லாம கருவிகரம் இல்லாம ஒரு இருட்டுக்க கிடக்குது அந்த உயிர்கள். அந்த உயிர்களை சொல்லுவார்கள் கேவல நிலை. கேவல நிலை இது இஸ்லாத்திலையும் கூட சொல்லுகிறார்கள், நீங்கள் உயிரற்று கிடந்தீர்கள், அவன் உயிர் தந்தான் உங்களுக்கு என்று சொல்லப்படுகிறது. அந்த நிலையிலே இருக்கிற உயிர்களுக்கு அறிய ஒரு ஆற்றல் உண்டு, அனுபவிக்கிற ஆற்றல் உண்டு, ஆனால் கருவிகரணங்கள் இல்லை. இப்ப அறிகிறேன்னா எங்களுக்கு என்ன வேணும்? கண்ணால பார்த்து, காதால கேட்டு, மூக்கால முகர்ந்து, நாக்கால சுவைத்து, தோளால் தொட்டுணர்ந்து, மனதால் யோசித்து, புத்தியால் நிச்சயித்து, சித்தத்திலே பதித்து வைத்து, அப்படித்தான் எங்களுடைய அறிவு செயற்படுகின்றது. அந்த கருவிகள் ஒன்றும் இல்லாவிட்டால் அறிவு செயல் நடைபெறாது. அப்ப அந்த ஆன்மாவுக்கு அது கிடையாது. அனுபவிப்பதற்கு நிதானே வேண்டும், கண்ணாலை பார்த்து, மூக்காலை முகந்து, நாக்காலை சுவைத்து. அப்ப இந்த அனுபவிப்பதற்கும் இந்த கருவிகரணங்கள் தேவை, அறிவதற்கும் இந்த கருவிகரணங்கள் தேவை. இந்த ரெண்டுமே இல்லாத நிலையிலே இந்த உயிர் அந்த ஆணவ இருட்டில டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸால அப்படியே சூழப்பட்டு கிடக்கிறது. சொல்லுவார்கள் நெல்லை உமி சுத்தி இருக்கிறது போல, செம்பை களிம்பு பிடித்திருப்பது போல. இது அனாதியாகவே, இது இடையில வந்து பிடிச்ச விளையாட்டு இல்ல, அனாதியாகவே இந்த நிலையில உயிர்கள் இருக்கின்றன. இது ஒரு நிலை. இரண்டாவது நிலையில நாங்கள் எங்களை போறவர்கள் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்றைய தாவர சங்கமத்துள். ஸ்தாவரம் என்றால் நிலையாக நிற்கின்றது, சங்கமம் என்றால் அசைந்து செல்லுகின்றது. அசைகின்ற அசையாத எல்லா உயிர்களாகவும் எல்லா பிறப்பும் பிறந்துழைத்தேன் எம்பெருமான். இப்படி பிறவிதோறும் பிறந்து பிறந்து பிறந்து பிறந்து போறது. சொல்லுவார்கள். இரணகிரிநாதர் சொல்லுவார், கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது உடற்புறவி அவதாரம். ஏழு கடல்ல இருக்கிற மணல் துணிக்கைகளை எண்ணினால் அதைவிட கூட நான் பிறந்த புறவி. எண்ணிலடங்கா புறவிகள் இப்படி பிறந்து பிறந்து கொண்டு இருக்கிறோம். இது இந்த நிலை. இந்த நிலையில உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு, சிற்றறிவு, கொஞ்சம் அனுபவம் இருக்கு, ஒரு ஒரு ஒரு சின்ன சிற்றின்பம். ஆனா பேரின்பம் பேரறிவு கிடையாது, அது இறைவனுக்கே உரியது. நாங்கள் இறைவனிடம் சென்று சேரும் பொழுதுதான் எங்களுக்கு அந்த பேரின்பமும் பேரறிவும் உண்டாகின்றது. அந்த நிலையை அடைந்த நிலையில் கூட எண்ணில் எண்ணிக்கையான உயிர்கள் இருக்கின்றன. இது மூன்றாவது நிலை. அந்த விடுதலை பெற்ற என்று சொல்லுவார்கள். ஆகவே புறப்பே எடுக்காத, இன்னும் தமது பயணத்தையே தொடங்காத உயிர்கள் கோடிக்கணக்கில் எண்ணில் எண்ணிக்கையாக இருக்கின்றன. பிறந்து இறந்து பிறந்து இறந்து அழுந்த புறப்புறப்பு சூழலை அழுந்திக் கொண்டு சிற்றறிவரோடும் சிற்றின்பத்தோடும் மாய்ந்து கொண்டிருக்க உண்மை போன்ற உயிர்கள் எண்ணில் எண்ணிக்கையில் இருக்கின்றன. அவ்வாறு இறைவனுடைய தாளை சென்றடைந்து பேரன்பமும் பேரறிவும் பெற்றிருக்கின்ற உயிர்கள், முத்தியடைந்த உயிர்கள் எண்ணில் எண்ணிக்கையில் இருக்கின்றன. மூன்று நிலை. இந்த கீழே இருக்கிற அந்த கேவல நிலையிலிருந்து மேலே இறைவனை சேர்ந்திருக்கின்ற சுத்த நிலைக்கு உயர்த்துவதுதான் எங்களுடைய திருவருட்சக்தி, இறைவனுடைய கருணை. தன்னிலமை மண்ணுயிர்கள் தார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். அவன் தன்னுடைய நிலைமையே தாரான். He has given his post, his state. சிவத்துவம், சீவன் சிவனாகின்றது. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட கத்தன். அதை விட கூடிய நிலை உயிருக்கு கிடைக்க முடியாது இல்லையா? அப்ப இந்த நிலைக்கு கொண்டு வருவதுதான் கொடியேற்று திருவிழா. கொடியேற்றத்துல அந்த கீழ்நிலையில இருக்கிற கொடி, கொடித்தப்பதின் பீடப்பகுதி இருக்கிறது இல்லையா, அந்த நிலையில இருந்து பிறகு அந்த தம்ப பகுதி இருக்கிறது, அது நடுவில் புறந்திறந்து புறப்புறப்புகளை குறித்து உச்சத்திலே போய் ஊறி இருக்கிறது இல்லையா கொடி, அந்த நிலைதான் இந்த விடுபட்ட நிலை. இதுதான் கொடியேற்ற திருவிழாவின் தத்துவம். ஏராளமான கோயில்கள்ல திருவிழாக்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கின்றது, நடக்க போகின்றது. கொடியேற்றம் என்று போட்டிருப்பார்கள். கொடி நடுநிலைக்கு கொண்டு வந்து மேல்நிலைக்கு
6: சேர்க்கின்ற
5: தந்தையர் தினத்துக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? இந்த அநாதி கேவல நிலையிலே இருக்கிற உயிருக்கு முதல் முதல் ஒரு கொஞ்சம் அறிவும் கொஞ்சம் அனுபவமும் கொடுத்து ஒரு சுதந்திரமும் கொடுத்து ஃப்ரீ வில்லும் கொடுத்திருக்கிறான். தன்னை அடைகிறதுக்கு சந்தர்ப்பமும் கொடுத்து இந்த பேரின்பம் பேரறிவுக்கான சந்தர்ப்பத்தை என் கொடுத்து விடுகின்ற செயல்தான் இறைவன் கொடுக்கின்ற முதல் பிறப்பு. எங்கள் எல்லாருக்கும் முதல் பிறப்பு, முதல் உடம்பு வந்தது இறைவன்.
6: அதனால்தான்
5: அதை சொல்லுவார்கள் முதல் உற்பவம், முதல் உற்பவம் என்று சொல்லுவார்கள். அந்த முதல் பிறப்பைத்தான் சொல்லுவார் காரிட்ட ஆணவ கருவறையில். நல்ல கடுமையான மை இருட்டு, அந்த இருட்டில் இருக்கிற அந்த ஆணவத்தில் அந்த கருவறையில இருக்கின்ற அந்த இதுல கண்ணிலா குளவியை போல், கண்ணில்லாத குழந்தையை போல கட்டுண்டிருந்த மை வெளியில் விட்டு, அந்த வெளியில் விட்டாரே அந்த முதல் பிறவி தந்தே, அது இறைவன். அந்த முதல் உடம்பு வந்தது இறைவன், ஆனபடியினாலே அவன் தந்தை. ஆதிசங்கர் சொல்லுவார் மாதாச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வர, மாதா பார்வதி பிதா மகேஸ்வரன் என்று சொல்லி சொல்லுகின்றார். இந்த முதல் உடம்பு அவர் கொடுக்கின்றார், ஆனபடியினால்தான் அவர் எங்களுக்கு தந்தை. அது ஒன்று. இந்த அவர் அந்த முதல் உடம்பு எங்களுக்கு முன்னுடம்பாக புறவிதோறும் வந்து கொண்டே இருக்கும். கடைசியாக அவரை அடைகின்ற பொழுதுதான் அந்த உடம்பும் நீக்கப்படுகின்றது. இது புரியட்ட காயம் என்று சொல்லுவார்கள். எட்டு தத்துவங்களால இறைவன் எல்லாருக்கும் சமமாத்தான் கொடுக்கிறான். அவன் நீதிமான். அவர் ஒருதற்கு ஆணை உடம்பு கொடுத்து, ஒருதற்கு பூனை உடம்பு கொடுத்து, ஒருதற்கு மனுஷர் உடம்பு கொடுப்பதில்லை. எல்லாருக்கும் சமமாக எட்டு தத்துவங்களாலான உடம்பு கொடுத்தார் புரி அட்டகாயம். அவர் கொடுத்தது என்ன? சப்த ரூப ரச ஸ்பரிச கந்தம், கேட்கும் சக்தி, பார்க்கும் சக்தி, முகரும் சக்தி, சுவைக்கும் சக்தி, உணரும் சக்தி. அந்த ஐந்தையும் கொடுத்தார். சக்தியைத்தான் கொடுத்தார், பிளங்களை அல்ல, அது பிறகு வரும். அந்த சக்தியை கொடுத்து, அந்த பவரை கொடுத்து, சப்தரூப ரச ஸ்பரிச கந்த என்ற தன்மாத்திரைகளை கொடுத்து, சிந்திக்கிறதுக்கு மனத்தை கொடுத்து, நிச்சயிப்பதற்கு புத்தியை கொடுத்து, நான் என்ற தனித்துவம் உணர்வையும் கொடுத்து, அதைத்தான் அகங்கார் என்று சொல்லுவார்கள். அப்ப ஐந்து மூன்று எட்டு வந்துட்டு, இந்த எட்டையும் கொடுத்து விட்டார். மனத்தாலேயே சிந்தித்தது உயிர், இப்ப உடம்பு வந்துட்டது இல்லையா, மனம் சிந்தித்தது, புத்தி நிச்சயித்தது, கேட்கும் சக்தி, பார்க்கும் சக்தி எல்லாம் வந்து விட்டது. உடனே மனதாலேயே முதல் கர்மா வந்தது. முதல் கர்மா வந்தது, அதன் விளைவாக அடுத்த உடல் வந்தது. அப்ப முட்டை முதல் வந்ததா, கோழி முதல் வந்ததா, கர்மா முதல் வந்ததா, கர்மாவின் பயனான உடல் முதல் வந்ததா என்றால், முதல் வந்தது கர்மா, அதுக்கு முதல் இறைவன் தான் உடல் கொடுத்திருந்தது. அந்த கர்மாவின் பயனாகத்தான் நீ எங்களோட உடம்பு. அந்த கர்மாவின் படி ஒன்று ஆணையா வருது, ஒன்று பூனையா வருது, ஒன்று அமீபாவா வருது, ஒன்று பாக்டீரியாவா வருது, ஒன்று டைனோசரா வருது. இதுலதான் பிறகு இந்த ஊர்ல இருக்கிற இந்த நாங்கள் கேள்விப்படுற கூர்ப்புகள் அதுகள் எல்லாம் நடந்து வருகின்றது. அவை இந்த முதல் புறப்பு இறைவன் கொடுத்தது எல்லாருக்கும் சமனா கொடுத்தார். வள்ளுவர் சொல்லுவார், புறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், மனுஷருக்கும் என்று சொல்லல, எல்லா உயிர்க்கும், எல்லா உயிர்களுக்கும் அவர் உண்டத்தான் கொடுத்திருக்கின்றார். அப்படி கொடுத்ததுனாலதான் அவர் தந்தை. ஆனதே நாங்கள் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்தவாற முதையண்டு மாணிக்கவா சொல்றார். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ என்று அப்பர் சுவாமிகள் படிக்கிறார். இப்படி தாயும் தந்தையுமாக அவன் இருக்கின்றான். இந்த தந்தையர் தினத்திலே நாங்கள் அதை இறைவனுக்கு, எங்கள் எல்லாருக்கும் தந்தை, அவருக்கு முதல் எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நாங்கள் செலுத்திக் கொள்ள வேண்டும்.
3: உண்மையிலே டாக்டர், இந்த மாதிரியான விளக்கம் இதுவரைக்கும் நான் நினைக்கிறேன் நானே கேள்விப்படையில்லை. என்னுடைய இந்த இது வயது காலத்தில் இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை நானே கேள்விப்படை. இப்போ என்னென்றால், சிலர் வந்து இந்த விஷயங்களை நல்ல தெளிவாக கூறினால்தான் எங்களுடைய அந்த சமயத்தினுடைய முக்கியத்துவம், எங்களுடைய பிறப்பின் முக்கியத்துவம், எங்களுக்கு நாங்கள் வழிபடுகின்ற கடவுளின் முக்கியத்துவம் நன்கு விளங்கும். நாங்கள் எல்லாம் இந்த இருளில் தான் இருக்கிறோம். இருளிலிருந்து வந்தாலும் திரும்பவும் பெரும்பாலும் இருளிலே தான் சுழன்று கொண்டிருக்கிறோம்.
5: எங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறது, அதான் இவர் ரேடியோ புரோகிராம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சொல்லுவார்கள், எங்களுக்கு இந்த கருவிகரணங்கள் தந்ததால அந்த கருவிகரணங்களை மாயையிலிருந்து தான் செய்து
3: தாரில்லாத
5: ஒரு இருட்டுக்கு இன்னும் சூரியன் வரவில்லை, ஆனால் விளக்கு கொடுத்தது,
3: விளக்கு கொடுத்திருக்கிறார்,
5: ஒரு விளக்கு கொடுத்திருக்க.
3: இனி நாங்கள்
5: அந்த விளக்கை வைத்து தேட வேணும். எப்படி தேடி தேடி கொண்டு போக, கடைசியா சூரிய கிரணம் வந்தா தான் சூரியனை பார்க்கலாம். சூரியனை விளக்கால பார்க்க முடியாது, ஸ்லோச்சர் லைட் போல எடுக்க முடியாது. அப்ப அந்த நிலை வரும் வரைக்கும் நாங்கள் எங்களுடைய அவர்களுக்கு ஃப்ரீ வில் தந்திருக்கிறேன், ஆதாம் ஏவாளை படைத்த கடவுள் அவர்களுக்கு அப்பல் அந்த மர பழமரத்தையும் படைத்து விட்டு அந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் என்றுதான் சொன்னார். தவிர ஒரு வேலி போட்டு வைக்கவில்லை தானே, நினைத்து விட்டால் அதுக்கு ஒரு தடை போட்டு வைத்திருக்கலாம். அப்ப நீ விரும்பினா அதை மீறலாம். அந்த ஃப்ரீ வில்லோட அவர் இருந்தபடியினால கொடுத்தபடியினால எங்களுக்கு அந்த ஃப்ரீ வில் இருக்குது. அதை வைத்துக் கொண்டு நாங்கள் புறவிதோறும் கடை தேற முயன்று கொண்டிருக்கின்றோம். அதுதான் எங்களுடைய புறவியினுடைய நோக்கம்.
3: அப்ப உண்மையிலே நான் இது எனக்கு என்னுடைய மனதிலே எழுந்த ஒரு கேள்வி. இப்ப இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை எங்களுடைய முன்னோர்கள் பாடல்கள் மூலமாக பலர் இதை கூறியிருக்கிறார். அப்ப அந்த அப்படியான எங்களுக்கு வழிகாட்டிகள் இருந்தும் நாங்கள் அதை பெரும்பாலானவர்கள் உணராமல் இன்னும் அந்த சக்கரத்திலேயே சுழன்று கொண்டிருக்கிறோம், அந்த இருட்ட சூழலிலேயே சுழன்று கொண்டிருக்கிறோம். அப்போ அது எங்களில் இருக்கிற பிழை என்றுதான் நான் கருதுகிறேன். அதை பற்றி உங்களுடைய கருத்து
5: அது என்னென்னு கேட்டால், எங்களுடைய அவர் ஃப்ரீ வில்லை தந்த அவர் எங்களுக்கு அந்த முயற்சி ஒன்றை தந்திருக்கிறார். இந்த முயற்சியினாலே நாங்கள் இதில் இருந்து வெளியேற முயல
3: வேண்டும்.
5: அது பிறவிதோறும் வருவது. அதுக்குத்தான் இந்த தர்மங்கள், சமயங்கள், நீதிகள், நூல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. இனி இன்னொரு விதயத்துக்கு வருவோம். இது தந்தையர் தினத்திலே ஒரு தந்தையை பார்த்தாச்சு. அப்ப இந்த பிறப்பில் இருக்கிற தந்தையை மறந்துடப்படாது.
3: கட்டாயம் இல்லையா? எங்களுடைய தந்தையர்
5: அந்த தந்தைக்கு சொல்லுவார்கள், எங்களுடைய தந்தைக்கு நாங்கள் வணக்கம் கூறுவோர்களாக நன்றி கூறுவோராக இருக்கின்றோம் என்று கேட்டால், அவர் கர்ப்பாதானம், அதுதான் அவர் செய்வது. பல பேர் கேட்பார்கள், என்ன தந்தை கவனிக்கவில்லை, அல்லது எனக்கு தந்தையினுடைய பெயர் தெரியாது, அல்லது தந்தை சிறு வயதிலேயே எங்களை விட்டு பிரிந்து விட்டார் அல்லது இறந்து விட்டார். அப்ப என்ன செய்ய வேணும் என்றாலும், தந்தை செய்த மிகப்பெரிய உபகாரம் எங்களுக்கு தன்னுடைய கர்ப்பம் தானம் செய்து எங்களுடைய அன்னையினுடைய வயிற்றிலே அதை விதைத்தது. விதை அங்கே இருந்துதான் வருகின்றது, வித்து அங்கே இருந்துதான் வருகின்றது, விளைநிலம் தான் தாய். அது அந்த குழந்தை பிறக்க முதல் தந்தையானவன் அந்த உயிரை 2 மாதங்கள் சுமக்கின்றான். இது பலருக்கு தெரியாது. நாங்கள் எல்லாரும் 10 மாதம் சுமந்து பெற்ற தாய், 10 மாதம் சுமந்து பெற்ற பாய் என்றுதான் சொல்லுகின்றோம். தந்தைமார் உயிரை 2 மாதம் சுமப்பது தெரியாது. தந்தைமார் உயிரை உயிரை சுமப்பது அந்த விடயத்தை சொல்லுவார்கள் என்று கேட்டால், அந்த உயிர் வருகின்ற வலி மனித புறவி வலி அரிது. அப்ப உயிர் வருகின்ற பொழுது எங்கே ஐந்து இடங்களின் ஊடாக தங்கி வருகின்றது. இது மிகவும் ரகசியமான பவித்திரமான விஷயங்கள். அவர் சொல்லுவார்கள், சுவர்க்கத்தில் இருந்து வருகின்றது. ஏன் சுவர்க்கத்தில் இருந்து வரவனும் நரகத்தில் இருந்து வரப்படாதோ
3: என்று கேட்பார்கள்.
5: மனித பிறவி வலி அரிது,
3: கட்டாயம்
5: சும்மா எல்லாருக்கும் கிடைக்காது. புண்ணியம் செய்த உயிர்களுக்கு தான் மனித பிறவி கிடைக்கு. ஜனனியும் நரஜன்ம துர்லப என்று சொல்லி ஆதிசங்கர சொல்லுகின்ற பிறவிகளிலேயே மனித பிறவி கிடைப்பது அரிது. அரிது அரிது மானிடராதல் அரிது என்று அவை பாட்டு சொல்லுகின்ற. அப்ப இந்த பிறவி சும்மா வராது. அப்ப வர்ற என்று சொன்னா பை சான்ஸா வருமா? இட்ஸ் நாட் பெர்மியூட்டேஷன் காம்பினேஷன். இது முன்ன புண்ணியம் செய்தவர்களுக்கு மனித பிறவி கிடைக்கும். புண்ணியம் செய்தவர்கள் எங்கு போயிருந்து போட்டு வருவேன்? மறந்த பிறகு சுவர்க்கலோகம் போயிருந்து வருவார்கள். அதான் விண்ணொன்றிழிந்து வினைக்கீடாய் மெய் கொண்டு திருமந்திரம் சொல்லும். அந்த சுவர்க்கத்தில இருந்து உண்ணில இருந்து வந்து பிறகு இரண்டாவது இடத்துல எங்க தங்குது? இந்த மலை மேகமண்டலம், மலை மேகமண்டலத்தில் வந்து மலையோட சேர்ந்து நீராக வருகின்றது. இது இரண்டாவது இடம். இரண்டாவது இடம் பஞ்ச அக்னி என்று சொல்லுவார்கள். ஐந்து ஆகுதிகள் இந்த உயிர், உயிரை ஆகுதி என்று அந்த அக்னியில போடுறார்கள். முதலாவது அக்னி துர்க்கம் சொர்க்கம், இரண்டாவது அக்னி வந்து மலை. இந்த மலையோட வந்தது நிலத்துக்கு வந்த உடனே பயிரிலே போகின்றது, தாவரங்களுக்குள்ளே போகின்றது, உணவாக வருகின்றது. இது மூன்றாவது அக்னி, பஞ்ச அக்னியில மூன்றாவது அக்னி உணவில. இந்த உணவை ஆண் உண்மகன் உண்ணும் பொழுது அது உணவினூடாக உதிரத்திலே கலந்து சுக்கிலத்திலே வருகின்றது. அங்கதான் நாலாவது இடம் ஆண்ல. ஆணில ரெண்டு மாதம் தங்குது. The time taken for spermatogenesis, ஒரு விந்துக்கலம் உருவாவதற்கு எடுக்கின்ற காலம், மெடிக்கல் பர்சனா இருக்கிறவங்களால தெரியும், ரெண்டு மாதங்கள், 60 days, spermatogenesis time. அப்ப இந்த ரெண்டு மாதங்கள் அது அங்கே தங்கி இருக்கின்றது. இந்த தந்தையிலிருந்து தாய்க்கு ஐந்தாவது இடம் போய் சேருகின்றது, அதுதான் கர்ப்பாதானம். இது எங்களுடைய இந்து மதத்திலே 40 சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன, 40 சக்ரமெண்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். எங்களுக்கு 40 விஷயங்கள் நாங்கள் வாழ்க்கையிலே செய்ய வேண்டியது உண்டு. அங்க வாழ்க்கை தொடங்குவது கர்ப்பாதானம். அது வாழ்க்கையில் இருக்க 40 விஷயங்கள் இந்துக்கள் செய்ய வேண்டிய உண்டு. இந்த கடைசியா செய்யறதுதான் அந்தியை. எல்லாருக்கும் அந்தியேஷ்டியை பற்றி தெரியும். அந்தியேஷ்டி என்றால் அந்தி என்றால் கடைசி, கடைசியாக செய்கின்ற அந்த ஜக்யம் அல்லது ஞாகம் அந்த கிரியை தான் அந்தியேஷ்டி. அது இறந்த பின்னர் அவர் சார்பிலே அவர் என் புத்திரர் செய்வார், அதுதான் கடைசி. ஆனா முதல் தொடங்குறது வந்து கர்ப்பாதானம். இந்த கர்ப்பாதானத்தை தந்தவர் தந்தை, இரண்டு மாதம் இந்த உயிரை சுமந்தவர் தந்தை, வித்தை தந்தவர் தந்தை. ஆனபடியினாலேதான் தந்தையருக்கு நாங்கள் தலை வணங்க வேண்டும். இது இரண்டாவது காரணம். மூன்றாவதாகத்தான் தந்தை குடும்பத்தை தாயை போல குடும்பத்தை பார்ப்பது, பாதுகாப்பது, உழைத்து தருவது, உடுப்பு கொண்டு தருவது, காரலை ஏற்றி இறக்கி இந்த புகழ்கெல்லாம் செய்வது, கஷ்டப்பட்டது, இது எல்லாம் மூன்றாவது. இப்ப மூன்றாவது வந்து அது தந்தை. அப்ப கலைஞர் கேட்பார்கள், எனக்கு ஒரு சரியில்லாத தந்தை, குடிகார தந்தை இருந்தார், அல்லது இம்சபம் என்ற தந்தை இருந்தார், மற்றது விட்டு விட்டு கவனிக்காம விட்டு போன தந்தை இருந்தார், புறக்க மேல இறந்துட்டார். அப்ப அவைக்கெல்லாம் என்னென்று கேட்டால் கர்ப்பாதானம் செய்திருக்கிறார் தானே, அவ்வளவுதான். அந்த கடமை எங்களுக்கு இறக்கம் வரைக்கும் உண்டு, அது உண்டு. இது இந்த மூன்று விதமாக நாங்கள் பார்த்துட்டோம் தந்தையர் திருத்தம். முதலாவதாக இறைவனை தந்தையாக பார்த்தோம், இரண்டாவதாக தந்தையர்கள் எல்லாரும் நாங்கள் ஆண்கள் ரெண்டு மாதம் கர்ப்பம் சுமந்திருக்கிறோம், வீட்டிலேயே தந்தைமார் மாரதட்டி சொல்லுங்கள், நாங்களும் ரெண்டு மாதம் சுமந்திருக்கிறோம் என்று. இரண்டாவது
3: அது எதுவும் சொல்றதே இல்லை.
5: மூன்றாவதாக குழந்தைக்கு உபகாரம் பண்ணி உழைத்து படிப்பித்து உருவாக்கி பாதுகாத்து அந்த விதத்துக்காக எங்களுக்காக பாடுபட்ட தந்தை, அது மூன்றாவது. நான்காவதாக இந்த தந்தையருக்கு நாங்கள் இறந்த பிறகும் கடன்பட்டிருக்கின்றோம். அவர்களுடைய இறப்பின் பின்னர் கூட நாங்கள் அவர்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதைத்தான் பித்ரு கடன் என்று சொல்லுவார்கள். பித்ரு கடன் அதை இறந்தவர்களுக்காக செய்கின்றது. அது ஆடி அமாவாசை வரும் பொழுது தந்தையர்மாருக்காக இறந்தவர்கள் தங்களுடைய தந்தை மட்டுமல்ல தந்தை வழியில் இருக்கின்ற அவ்வளவு மூதாதையருக்கும் கூட சித்திரவர்களுக்காக நாங்கள் அப்பாக்கு செய்யணும் ஒன்று கேட்பார்கள். அப்பாவுக்கு மட்டும் இல்லை, அப்பா வழியினூடாக வந்த அத்தனை மூதாதைகளுக்கும் செய்கின்றதுதான் அந்த திவசம், அந்த பிதிர்கடன் மாலயம் போன்ற விதியங்கள். ஆகவே அவற்றையும் அனுசரித்து செய்து வர வேண்டியது உண்டு. எங்களுக்கு பார்த்தால் இந்த சித்திரா பௌர்ணமியை கிட்டதாக அந்நியர்து நம்பரும், ஆடி அமாவாசையை கிட்டதாக தந்தையர்து நம்பரும், இது ஒரு எதிர்பாராத ஒரு கோஆர்டினேஷனாக வந்துவிட்டது. ஆகவே எங்களுக்கு ஆடி அமாவாசை தந்த வழியில் இறந்த மூதா தந்தைக்கும் தந்த வழியில் இறந்த மூதாதியர்களுக்கும் எங்களுடைய நன்றி கண்ணை செலுத்துகின்ற தினம். அன்றைக்கு அதற்குரிய கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டும். அப்ப இந்த விதமாக இந்த தந்தையர் தினத்தை நாங்கள் பலவிதமாக கொண்டாடலாம்.
7: இப்படி
5: பார்க்கின்ற பொழுது இந்த தந்தையர் தினத்தை எல்லா விதமாக கொண்டாடுகின்ற பொழுது எங்களுக்கு அதுல தெரிஞ்ச ஸ்பெஷல் ஸ்பிரிச்சுவல் சிக்னிபிகன்ஸ் ரிலேட்டிங் டு த காட், ரிலேட்டிங் டு அவர் ஆன்செஸ்டர்ஸ் அண்ட் ரிலேட்டிங் டு அவர் ஃபாதர் இன் திஸ் பர்த். அவ்வளவுதான் நாங்கள் செய்யக்கூடிய கனவையாக.
3: மேலே இப்ப இந்த விளக்கத்தை நீங்கள் அருமையாக தந்தீர்கள். நீங்கள் ஏதாவது விடயத்தை தொட விரும்புகிறீர்களா என்று?
8: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
9: அவ்வளவு கிளியரா நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது விவகாரம் முழுக்க. ஆகையால் எத்க மக்கள் மாச்சரிதம் மயாச்ச பவத பிரீத்தியை பவத்தியே வதத்து. இப்ப என்ன தெரிஞ்சிட்டேன், நான் நல்ல கர்மா பண்ணினா நல்ல சரீரமும் நல்ல சுகமும் வருது, கெட்ட கர்மா பண்ணினேனால் அதுக்கு தகுந்தாபோதும் துன்பமும் வருது. ஆனா இன்பமோ துன்பமோ எனக்கே தவிர உனக்கு இல்லை பரமேஸ்வரா, உனக்கு என்ன, நீ சௌக்கியமா தான் இருக்க, ஒரு கவலையும் இல்ல. ஏண்டா டிவி பார்த்துட்டு இருக்கேன் சார், ஒருத்தன் வந்து அவனை கத்தியால குத்தி விட்டுறான், அவன் ஒவ்வொரு கத்துறான் அழறான், இவன் பாட்டுக்கு காஃபி கப்ப கையில வச்சுட்டு ஈஸ்டர்ல சாஞ்சிட்டு மேல போன் போட்டு பேன் தெரிஞ்சுட்டு ஆனந்தமா குடிச்சுட்டே இருக்கான். நிஜமா இப்படி நடந்தா இருப்பானா? கொஞ்சம் வேதனை பண்ணி பாருங்க. ஏண்டா நார், அது பாட்டுக்கு அது நடக்கட்டும், நான் பாட்டுக்கு நான் சாப்பிட்டு இருக்கேன். அங்கே நடக்கிற கோரமான கர்மாவை கண்ணால பார்த்துட்டு இவன் பாட்டுக்கு அனுபவிக்கிறான் எப்படியோ, அதே மாதிரிதான் பரமேஸ்வரன் உங்களுக்கு துன்பம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். சாட்சி சேதா கேவலோ நிர்குணச்சா. அதனால மத்யத் கர்மாச்சரிதம் மயாச்ச பவத பிரீத்தியை பவத்தியே வதது. நான் எதை பண்ணினாலும், நல்லது பண்ணினாலோ கெட்டது பண்ணினாலோ உங்களுக்கு சந்தோஷத்தானே கொடுக்கறது. சினிமாவில் கல்யாணம் நடந்தாலும் சரி, வேற ஃபைட்டிங் நடந்தாலும் சிரிச்சுட்டு தானே பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ ஃபைட்டிங் நடக்கிறதே அவன் அவனை குத்திட்டு இருக்கானே, அவனுக்கு வலிக்குமான்னு கத்தரையிடும் போடு அப்படிங்கிற, அது வேற விவகாரம் என்னடா. அப்ப என்னாச்சு, ஒருத்தனுக்கு துன்பம் வந்தாலும் அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான், இவன் நல்லது நடந்தாலும் அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். அப்ப எப்படி இருந்தாலும் அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா போல பரமேஸ்வரன் உலகத்தில் இருக்கக்கூடியதான மனுஷாளுக்குனால சுகத்தை அனுபவித்தாலும் துன்பத்தை அனுபவித்தாலும் ரெண்டையும் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு. இதனால என்ன தெரிகிறது, நான் பண்ணினதான எல்லா செயலும் உனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கறது, உருடைய சுபாவம் அது. அப்படி என்னால இருக்க முடியல, இருக்கத்தான் முயற்சி பண்றேன், அதுக்கு நீ தான் அனுகிரகம் பண்ணணும். ஆனா விவகாரம் என்ன, எந்த செயலை நான் பண்ணினாலும் அச்செயலுக்கு தகுந்ததாக உலகத்தை சிருஷ்டி படைத்து அந்த உலகத்துல மனுஷியால் அனுபவிக்கக்கூடியதான இன்ப துன்பங்களை பார்த்து கொண்டு தாங்கள் இருக்கேள். இதனால என்ன தெரிஞ்சேன்னா, நான் எதை பண்ணினாலும் பரமேஸ்வரனுக்கு பிரீத்தி தான், அவனுக்கு கவலை ஏற்படலை. சுகத்தை பண்ணினாலும் துன்பத்தை அனுபவிச்சாலும் அவர் பாட்டு சந்தோஷமா இருக்கார். இதனால் நமக்கு ஒன்று லாபம், எதையும் பண்ணலான்னு. எத் கர்மாச்சரிதம் மயாச்ச பவத பிரீத்தியை பவத்யே வதது சம்போ ஸ்வஸ்ய குதூஹலஸ்ய கரணம் எச்செட்டிதம் அச்செட்டிதம் நிச்சிதம். ஆனா இதுக்கெல்லாம் பின்னால ஒண்ணு இருக்கு, எனது ஒரு குதூகலம் மனுஷனுக்கு இதை பண்ணணும் இதை பண்ணணும் எனக்கூடியதான ஒரு என்கரேஜ்மெண்ட், அந்த ஒரு ஆனந்தம் உள்ள இருக்கிற பரியந்தம் பண்றேன். அது எனக்கு 40 வரைக்கும் இருக்கு, அதுக்கப்புறம் தலையெழுத்தேன்னு பண்ணிட்டு இருக்கோம் எல்லா காரியத்தையும். உத்தியோகத்துக்கு போற காலத்துல ஆரம்பிக்கிற காலத்துல ஷூஸ் போட்டுண்டு அது போட்டுண்டு இது போட்டுண்டு பாக்குறதுக்கு அழகா இருந்து ஏதோ இவன் தான் இல்லாத காரியம் பண்றா போல போயிட்டு இருந்தான். 40-45 வயசு ஆச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, இன்னும் எத்தனை நாள் சர்வீஸ் இருக்கு, டெய்லி பாத்துக்கலாம். அங்கே போனா அந்த ஊருக்கு போக சொல்றானே, இந்த ஊருக்கு போக சொல்றானே, அந்த வேலை கொடுக்கறானே, முடியலையே, விவகாரம் முழுக்க இத்தனை இத்தனை நாள் நல்ல பேர் வாங்கிட்டோமே, அது கெடாம இருக்கணும்.

நான் பார்த்துக்கணும், பகவத் அனுகிரகம் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோமையானால் அதுக்கு என்ன வேணும்? உன்னுடைய அனுகிரகம் வேணும் பாப்பா. எத்தனையோ ஜென்மாக்களை புண்ணியங்கள் பண்ணினேன், பாபங்களை பண்ணினேன், அதனுடைய புண்ணிய பாப கர்மாக்கள் வழியாக சுகமும் துக்கமும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருது. நான் எதை வந்தாலும் எதை அனுபவிச்சாலும் நீ பாட்டுக்கு ஆனந்தமா பார்த்துட்டு இருக்க. நான் பண்ணக்கூடியதான எல்லா செயல்களும் உனக்கு சந்தோஷத்தை தான் கொடுத்து கொண்டிருக்க, அதுல ஒன்னும் தோஷம் இல்ல, அது சரியா தான் இருக்க. ஆனால் சம்போ ஸ்வஸ்ய குதூஹலஸ்ய கரணம் மச்சேட்டிதம் நிச்சிதம், அந்த குதூகலம் வேணும், என்கரேஜ்மெண்ட் வேணும், மோட்டிவேஷன் வேணும். நான் பண்றது ஒழுங்கா இருக்கணும்னு நினைக்கணும்னா அது எப்பொழுதும் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதுக்கு என்ன வேணும்? நிச்சிதம் தஸ்மான் மாமக ரட்சணம் பசுபதே கர்த்தவ்யமே வத்வயா. ஆகையால் ஹே பரமேஸ்வர, என்ன நீங்க காப்பாத்தணும்? என்ன சினிமா ஆயிடுத்துன்னு கவலையோலிக்கும், அது பாட்டு நடந்துட்டே இருந்தா இஷ்டம் இருந்தா பார்ப்போம், இல்லைன்னா கண்ணை முடிப்போம். சில பேர் தியேட்டருக்கு போய் கண்ணை மூடிட்டு இருக்கான், ஏன்னா அங்கேதான் தூக்கம் வருதுன்னு அவ்வளவு சத்தத்துல. இவனுக்கு அப்படியே வழக்கம் ஆயிடுது, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே படுத்து வீடு வாங்கியிருக்கான், ட்ரெயின் போனாதான் இவனுக்கு தூக்கம் வரும், சாதாரண சாந்தமா இருந்தா தூக்கமே வராது, அப்படி வழக்கம் ஆயிடுதுன்னு. இந்த ஸ்டேஷன் டிக்கெட் கலெக்டர்க்காரவங்க ஆடிண்டே இருந்தா தான் அவருக்கு தூக்கம் வரும், ரிட்டையர் ஆன கூட ஆடிண்டே இருப்பாரு. என்ன சுவாமி அப்படி வாழ்க்கை இல்லை, அதாவது வழக்கம் ஆயிடுதுன்னு. அதே போல பரமேஸ்வரன் நான் சொல்றேன் பாருங்க, நான் பண்ணக்கூடியதான செயல்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கறதுங்கிறதுல, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுங்கிறதுல ஐயம் இல்லை. ஆனால் நான் பண்ணக்கூடியதான இனிமேல பண்ணக்கூடியதான செயல்களுக்கெல்லாம் உங்களுடைய அனுகிரகம் வேணும். ஆகையால் தஸ்மான் மாமக ரட்சணம் பசுபதே ஹே பரமேஸ்வர, மாமக ரட்சணம் என்ன காப்பாத்த வேண்டியது இருக்க பார்த்தா கர்த்தவ்யமே வத்வயா, நீங்க பண்ணினாதான் உண்டு. ஆகையால் நீங்கத்தான் இதை காப்பாத்தணுமே தவிர என்னால என்ன காப்பாத்திக் கொள்ள முடியலை. நினைக்கிறேன் நான் புத்திசாலி என்றும், நான் படைச்சவன் என்றும், சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சவன் என்றும், சயின்ஸ் எல்லாம் நன்னா தெரியும் நினைக்கிறேன், ஆனா காப்பாத்திக் கொள்ள முடியலை. மனுஷனை காப்பாத்திக்கிறது யார? ஆத்ம இவ்யாத்மனோ பந்து ஆத்ம இவரை ஒரு ஆத்மனா உத்தரேத் ஆத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதையேத். சாஸ்திரம் எவ்வளவு கிளியர், உமக்கு நீர் தான் பந்து, உமக்கு நீர் தான் சத்ரு. இப்படி சொன்னா என்ன சார் அர்த்தம்? சம்சாரத்துல மொழியை போகாம நீங்க நீங்க உங்களை நீங்க தான் காப்பாத்தி கொள்ளணும்னு. நான் எப்படி நாம் காப்பாத்தி கொள்ளும் தெரியலையே, சேத்துல தான் மாட்டிட்டு இருக்கேன், ஒரு காலை அழுத்து வச்சாதானே இன்னொரு காலம் எடுக்க முடியாது, அந்த காலம் வைக்கணும், இதை அழுத்தினா வைக்கணும், இன்னொருத்தர்னா என்ன தூங்கணும்னார். இன்னொருத்தர் வேற யாரும் இல்லை, உங்க மனசு தான். உங்க மனசை நல்லா வழியை வச்சுங்க, சரணாகதி பண்ணுங்க அம்பாளுக்கு, சரணாகத தீனார்த்த பரித்ராட பராயண சர்வஸ்ய ஆர்த்திஹரே தேவி. புண்ணியம் பண்ணினாலுக்கு மட்டும் ஆர்த்திஹரே இல்ல, சர்வஸ்ய ஆர்த்திஹரே தேவி, எல்லோரையும் காப்பாத்துவா. என்ன பண்ணணும் நீங்க? பகவான் அம்மா நீ தான் சரணம், துர்காம் தேவியும் சரணம் அகம் பிரபத்யே சுதர சுதரசே நமஹா அப்படின்னு தேவதைகள்லாம் வேத மாதாக்கள்லாம் யாருக்கு நமஸ்காரம் பண்றாளோ இந்த அம்பாள் கால புடிங்க. என்ன ஆகும் அடுத்தது? இந்த கவலைகள்லாம் ஓடிபடும், அந்த மனசு சுத்தமாகும். சுத்தமான மனசு இருக்கமையானால் அந்த குருவிட்ட போய் அவர் சொன்ன வார்த்தை தானா நன்னா மனசுல பதியும். அந்த மனசுல காமக்ரோதங்கள் இருக்கப்படாது, கோபம் வரப்படாது, இன்னொருத்தரை கண்டு அசூய வரப்படாது. அப்படி இருந்தது ஆனால் க்ஷேமவா ஆனந்தமா நீங்க இருக்கலாம். அப்ப என்ன ஆகும்? இந்த சம்சாரத்தும் தானா மேல உதிர்வடும். உத்தரே ஆத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதைய. அனாவசியமாக இன்னொருத்தர் மேல கோபம், என்ன அது வேணும் எது வேணும்ங்கிற ஆசை எதுக்கு? எத்தனை ஜென்மாக்கள்ல ஆசைப்பட்டு என்னென்ன அனுபவிச்சிருக்கோம், எத்தனை ஜென்மாக்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கா இன்னைக்கா எத்தனை பிறவிகள் வேஷம் கட்டி கட்டி அப்படியா எப்படியான்னு அழுத்து போச்சு மனுஷனுக்கு. வேண்டாம், வேண்டியதெல்லாம் என்ன இந்த மேல? ஹே பரமேஸ்வரா உங்களுடைய பதம் ஒண்ணுதான். ஆகையால் என்ன காப்பாத்த வேண்டியதான பொறுப்பு உங்களால் தான் முடியும். என் மனசை சுத்தப்படுத்துங்க, என் மனசுல யமநியமாதிகள் வரும்படி பண்ணுங்க, அதுக்கப்புறம் நானே ஆச்சாரியிட்ட போயிட்டு சிரமணம் பண்றேன். ஆனா மனசை சுத்தப்படுத்த வேண்டியதான பொறுப்பு உங்களை தான். என்னால முடியல, வேற என்ன பண்றது? முடிஞ்சா நானே பண்ணிட்டு இருப்பேன், முடியாதுன்னா உங்ககிட்ட வர. ஏ பரமேஸ்வர தஸ்மான் மாமக ரட்சணம் பசுபதே. இதன பண்றார் பசுபதேன்னு கூப்பிடுறார். ஏன் பசுபதே? என்ன பசுமாடு எப்படி இருக்க? அதை கட்டி போட்டா அந்த கட்டை தானா அவுக்க முடியுமா? அதனால இடையன் வந்து அந்த கட்டை அவுத்தாதான் அந்த தூண்ல இருந்து அதனால

0: எழுந்து போக முடியும். இல்லைன்னா அங்கே எத்தனை நாள் ஆனாலும் அங்கே இருந்து இழுத்து இழுத்து பார்க்கணும், வரவே வராது. இழுக்க இழுக்க முடி கட்டியா போறதே தவிர வரமாட்டேங்குது. அந்த இடையும் வந்து அந்த கட்டை அவுத்தாத்தான் முடியும். அதே போல நானும் ஒரு பசு மாதிரி, நீங்க வந்து இந்த கட்டை அவுத்தாதான் முடியும். நீங்க எப்ப கட்டை அவுக்க போறீள், நான் உங்களை சரணாகி பண்ண. பித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாஹ க்ஷயந்தே ஜாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு அவன் அருள் இருந்தா தான் முடியும். அதனாலதான் பசுபதிங்கிறார். போன ஸ்லோகத்துல பவானி பதிங்கிறார், இந்த ஸ்லோகத்துல பசுபதிங்கிறார். என்னால முடியலையே, நீங்க தானே காப்பாத்தனா. உடம்பு சொன்னா பேச்சு கேட்க மாட்டேங்கிறது, மனசு எதை நில்லுன்னு நிக்க மாட்டேங்கிறது, எங்க வேண்டாமோ அங்கே போறது, எதை படிக்கணும்னு நினைக்கிறது அதுல தூங்குறது, ரொம்ப சீரியஸா படிக்கணும்னு ஆரம்பிச்சா ஆனந்தமா தூக்கம் வருது, ஜபம் பண்ணணும்னு நினைச்சான் ஆனந்தமா கொட்டாய் வருது. ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஒவ்வொரு கொட்டையை வந்து எத்தனை தரம் ஆசிரமம் பண்றது, செம்பில் இருக்கிற தீர்த்தெல்லாம் ஆயிடுது. என்னத்தான் பண்ண சொல்றேன், இவ்வளவுன்னு கவலை இருக்க. சரியா ஜபம் பண்ணணும்னு உட்கார்ந்தா எல்லாரும் வரா, உங்களை பார்க்க வந்திருக்கோம். ஆறு மாசமா ட்ரை பண்ணிட்டு இன்னைக்குதான் வந்து உங்க ஜபத்தை கெடுக்கணுங்க. பேசுவேல பேச மாட்டேன் வந்து வாழ்க்கை. பரமேஸ்வரா என்னால முடியல, உன் அனுகிரகம் இருந்தால் பண்ண முடியும். ஆகையால் மாமக ரட்சணம், என்னை காப்பாற்ற வேண்டியதான பொருள் பயா உமத்த கர்த்தவியமே வத்வயா. நீங்க பண்ணினா உண்டு இல்லைன்னு இல்ல, நீங்க பசுபதி அப்புறம் பார்த்தோம் கொட்டது. கிரீடார்த்தம் சிரஜதே பிரபஞ்சம் அகிலம், எல்லா உலகத்தையும் நீங்க தான் சுட்டி பண்றேள். கிரீடா மிருகஸ்தே ஜனாஹா, ஜனங்கள்லாம் உம கையில இருக்கக்கூடியதான விளையாட்டு பொம்மைகள். எத்கர்மா சரித்தம் மயாச்ச பவதா, நாம் பண்ணக்கூடியதான நல்ல செயல்களோ கெட்ட செயல்களோ எல்லாமே பிரித்தியை பவத்தியே வதது, உமக்கு வினோதமாக இருக்கு, நீங்க பாக்கிறதுக்கு ஒரு விளையாட்டாக உங்க அமைஞ்சிருக்கு. சம்போ ஸ்வஸ்ய குதூஹலஸ்ய கரணம் மச்சிதம் நிச்சிதம், அதனால என்னுடைய சேஷ்டை எல்லாம் உங்களுக்கு குதூகலத்தை உண்டு பற்றா போல இருக்கு. தஸ்மாத் மமக ரட்சணம் பசுபதே கர்த்தவியமே வத்வயா, என்னை காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு உங்களுக்கு, நிச்சயமா எங்களை காப்பாத்துங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு. இதுல இந்த லீலாவாதம்னு சொல்றேன் பார்த்தேன, இதையெல்லாம் நம்ம சாதாரணமாக ஒவ்வொரு சாஸ்திரக்காரால் ஒவ்வொரு விதமா சொல்ற. பிரபஞ்ச படைப்பு எப்படி வந்திருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு மாதிரி சொல்ற. நையாய்க்கால இந்த சயின்ஸ் வாஸ்தவெல்லாம் என்ன சொல்றா தெரியுமா, நான் ஆட்டம்ஸ் எல்லாம் உன்னோட ஒண்ணு சேர்றதும், ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டமோட சேர்ந்து அது மாலிக்யூல் ஆச்சு, ரெண்டு மாலிக்யூல் சேர்ந்து ஒரு ட்ரையட் ஆச்சு, இப்படி வரிசையா போயிட்டே இருக்கு. அப்புறம் ஸ்தூல பிரதிவி இப்படி எல்லாம் உண்டு. இது ஆரம்பவாதம்னு பேர். பொருள் அப்படியே இருக்குதான், அது இன்னொன்னா மாறுறதுன்னு, மண்ணு குடமா மறித்து. இதுக்கு என்ன பேரு, பரிணாமவாதம். அது அப்படியே இருக்கு, அது அப்படியே மாறி இருக்கு, அவ்வளவுதான். இந்த வேதாந்திகள் அத்வைத வேதாந்திகள் அந்த மாறுறதாவது ஒண்ணும் கிடையாது, என்ன பொருள் இருக்கிறது இருக்க மாதிரி இருக்கு. ஆனா நீங்க தான் வேற விதமா பாக்குறேன், ஸ்கிரீன் பொம்மையா மாறித்தா, அப்புறம் ஸ்கிரீன் இல்லாம என்ன போகணும், ஸ்கிரீன் பாட்டுக்கு ஸ்கிரீன் இருக்கு, நீங்க மூணு மணி நேரம் பொம்மையை மாறி மாறிண்டே இருக்கிற பொம்மையை பார்த்துட்டு இருக்கு. ஸோ விவகாரம் என்ன, உலகெல்லாம் அப்படித்தானே, அதனால இது விவர்த்தவாதம் விட்டார். அவர் இவன் என்ன சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, லீலாவாதம் விட்டான். பகவானுடைய லீலை இது சூத்திரக்காரர் ஒத்துருக்காரோ, லோகவத்து லீலா கைவல்யம், உலகம் முழுக்க என்னடனர் லீலா கைவல்யம். அம்பாளுக்கு லீலா வினோதினி, பாலா லீலா வினோதினி, ரெண்டு அர்த்தம் பண்ணியிருக்கார். பாலா திரிபுர சுந்தரி பண்ணின லீலையில சந்தோஷப்பட்டாளாம், அதனால பாலா லீலா வினோதினி, பாலா தனி பேர். லீலா வினோதினி எப்ப பார்த்த விளையாட லீலையா இருந்துட்டு இருக்காளாம். சோ உலகம் முழுக்க அம்பாளுடைய லீலை. அதே விதமாக லோகவத்து லீலா கைவல்யம் சூத்திரக்காரர் சொல்லியிருக்கார். அப்படி இந்த விசேஷமாக பகவத் லீலையில தான் எல்லாம் நடக்கிறதுங்கிற அம்சத்தை இங்க விசேஷமா நமக்கு இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்க. அடுத்த ஸ்லோகத்துல பகுவித பரிதோஷ பாஷ்பூர புலகங்கித சாருபோக பூமி சிரபத பலகண்ட சேவியமானம் பரமசதா சிவ பவனம் பிரபத்யே. அப்ப பகுவ பரிபோத பரிதோஷ பாஷ்பூர, இந்த வாழ்க்கையில தேடி தேடி சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சாச்சு, எல்லாமும் சாஸ்திரமும் சேர்ந்து ஒரு முறையா ஒண்ணுத்தான் சொல்றது. நீ சௌக்கியமா இருக்கணுமே ஆனால் அந்த வீடை அடையணும், அறம் பொருள் இன்பம் வீடுங்கிறல அந்த வீடை அடையணும், மோட்சம் உமக்கு வரணும், அப்பத்தான் நிஜமா சுகமா இருக்க முடியும். யஜ்ஞ யாகாதிகள்லாம் பண்றான், சொர்க்கலோகத்துக்கு போற, இங்க பண்றப்பவே மகா கஷ்டம். ஏன்னா நம்ம பாட்டுக்கு எதாவது சாரி நாளைக்கு எங்கேயும் ஆரம்பிச்சிருவோம் முடியாது. முதல்ல என்ன பண்ணணும்னா உபநயனம் பண்ணிட்டு ஒரு 10 வருஷம் வேதத்தை வாசிக்கணும். அதுக்கப்புறம் கர்மாக்கள்லாம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் காசு சம்பாதிச்சுட்டு யாகம் பண்ணணும். யாகம் பண்றதுக்கு முன்னால அக்னிஹோத்திரத்தை கொஞ்ச நாள் பண்ணணும், ஆதானம் பண்ணணும். இவை எல்லாம் பண்ணி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பண்ணி ஒரு யாகம் பண்ணினேன்னு வச்சுங்களேன். யாகம் பண்ணின பிறகு அதுக்கப்புறம் மரணானந்தரம் தான், இப்பவே வராது, மரணானந்தரம் தான் சொர்க்கம் வரும். யாகம் பண்ணி முடிச்சதுமே காயனை வாச்சான்னு சொன்னதுமே டக்குன்னு கடைச்செடுத்துன்னு வச்சுங்களேன், யாரும் பண்ண ஆரம்பிக்க மாட்டார். நீங்க ஜபம் பண்ணுங்க சார், 1000 ஜபம் 1 லட்சம் ஜபம் பண்ணிட்டுன்னு 1,000,000வது ஜபம் ஆனதுமே டக்குன்னு மோட்டர் வந்துடும், மேல் லோகத்துக்கு போகலாம்னு வச்சுங்களேன், வேண்டான்ட்டான். உங்க ஜபம் ஆச்சு, உங்க நான் இந்த ஊர்ல இருக்கணும்னு டக்குன்னு போயிட்டுன்னு யார் ரெடியா இருக்கோம் சொல்றது. பாட்டியம்மா சொல்வா, இந்த கட்ட போனா தேவையில்ல, என்னைக்கு அழைச்சின்னு போறாரோ பெருமாள்னு சொல்வா. பாட்டி வந்திருக்க ரெடி அப்படின்னு சொல்லுங்க, நம்மள வெய்ய ஆரம்பிச்சிருவா. யாருக்கு இந்த சரீரத்தை விடுறதுல ஆசை இல்லை, இங்கே இருக்கணுங்கிற ஒரு ஆசை தான். ஆகைய லாகம் பண்ணினா அவன் என்ன நினைக்கிற, மரணானந்தரம் சொர்க்கலோகம் கிடைக்கும். அது சந்தேகம் இல்ல, சாஸ்திரம் சொல்றது சொர்க்கலோகம் கிடைக்காது. ஆனா அந்த சொர்க்கலோகத்துல எல்லா போகங்களும் இருக்கு சார், காமதேனும் இருக்கு, கல்ப விருட்சம் இருக்கு, கடியாரமே கிடையாதுங்க. ஏன்னா கடியாரம் எதுக்கு பாக்குற, நீங்க சந்தோஷமா இருக்கிற காலத்துல சீக்கிரமா முடிச்சுட்டேன் என்ன சார் முடிச்சுட்டேன்னு, போர் அடிக்கிற கிளாஸ்ல கடியாரத்தை ஆட்டி ஆட்டி பாக்குற, நின்று போச்சா போறதா என்னடா விவகாரம், இவ்வளவு போக மாட்டேங்கிறது அப்படி. ஆனா சொர்க்கலோகத்துல இதுல ஒண்ணும் கிடையாது, ஏன்னா எப்பொழுதுமே சுகம் ஆனந்தமான ஒரு நிலை, அப்படி ஆனந்த நிலையிலேயே இருக்கான். கொஞ்ச நாள் அனுப்புறம் என்னாச்சு, 10,000 வருஷம் அனுப்புறம் தெரியாம உங்களுக்கு நீங்க போகணும்ட்டான், அவ்வளவுதான். நீங்க பண்ணியதான புண்ணியம் எல்லாம் ஆயிடுது, பண்ணி புண்ணியம் எல்லாம் ஆயிடுதுன்னு என்ன பேரு, அவ்வளவுதான், இங்க இருந்து இறங்கி போக வேண்டியதுதான். விசா முடிஞ்சு விடுத்துட்டார், 6 மாசம் அமெரிக்கால இருக்கலாம், அதுக்கு மேல என்னடா இங்க இருக்க கூடாது, இருந்தா ஃபைன், அது இல்லைன்னா பிளேன் ஏத்தி அனுப்பிச்சிடும், அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. எங்க ஊர்ல இருக்க கூடாது, அவ்வளவுதான். அதே மாதிரி சொர்க்கலோகத்துல என்ன பண்றாரு, அங்கெல்லாம் ஐஸ்ட் பாடி, நமக்கெல்லாம் இந்த பாஞ்ச பௌத்திகமான சரீரம் இல்ல, ஐஸ்னால ஏற்பட்ட சரீரம். நீங்க போகணும்னு சொன்னதுமே அப்படியே மனசை கொதிக்க ஆரம்பிச்சது, அப்படியே உருகி மேகத்ரவணம் அப்ரம் பவதி அப்ரோ பூத்வா மேகம் மேகோ பவதி மேகோ பூத்வா பிரவர்ஷதி சத்யதாய திலமாஷாயிதி ஜாயந்தே அப்படின்னு இந்த ஊர்ல போய் விழறான், விழுந்து எள்ளும் கொள்ளாக முளைக்கிறேன் சார். அதனால்தான் நவகிரக ஹோமம் பண்ணும் பொழுது எல்லா தானியமும் வைக்கிறேன். நவகிரகம் பத்திருக்கோ வாத்தியார் கொண்டு வந்து எல்லா தானியத்தையும் 9 வச்சு ஸ்கொயரா வச்சு அதுக்கெல்லாம் வச்சு அதுக்கெல்லாம் பூஜை பண்ணுவார். ஏண்டான்னு, இந்த ஜீவன் இப்படி இருக்கான், எங்க இருக்கானோ, எள்ளுல இருக்கானோ, கொள்ளுல இருக்கானோ, அரிசியில இருக்கானோ, தானியத்துல கோதாமத்துல இருக்கானோ, சரி அதை சாப்பிட்டு ஒரு அப்பா சாப்பிட்டு அவர் சரீரத்துல வந்து அது வீரியமாயி ஒரு ஸ்திரீ நடத்துற போய் அப்புறம் குழந்தைய இவன் சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடியதான போகங்கள்லாம் இருக்கு பார்த்தேல எல்லாம் மறந்துட்டான் சார். ஆனா உள்ளூர ஆசை மட்டும் இருக்கு, மறுபடியும் போகணும். நீங்க என்ன அனுபவிச்சாலும் தீட்சிதரே போன ஜென்மாவில் நீங்க சொர்க்கலோகத்தில் இருந்ததுல என்ன அனுபவிச்சாலும் ஒன்றும் தெரியல, அது சௌக்கியமா இருந்தேன்னு கூட தெரியல அப்படி. ஏன்னா இங்க வந்தது இந்த கவலை தான், காலம் எழுந்த பிறகு நன்னா தூங்கினேடா, நிம்மதியா தூங்கினேன் சார், மறுபடியும் தூங்க வேண்டியதானே என்ன வரலையேன்ட்டான். மத்தியானம் தூங்குறவா மகா புண்ணியம் பண்ணிருக்கா, ஒரு 5 நிமிஷம் சாப்பிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் தூங்குறான் பார்த்தேல. சில பேர் உத்தியோகத்துக்கு போறவங்கெல்லாம் தூக்கமே வராதுன்னு ஆத்திலேயே உட்காந்து அனாவசியமா டிவி சேனல் மாத்தின்டே இருக்கான், ஒன்னாவது பார்க்கப்படாத, இது நன்னா இல்ல, இது நன்னா இல்ல, இது நல்ல இல்லைன்னு 2-5 மணிக்கு அதுக்குள்ள மாமி நன்னா தூக்கி குரட்ட விட்டு எழுந்து காஃபி போட்டு சாப்பிட்டு முதல்ல ஏ டிகாஷன் தனக்கு, அதுக்கப்புறம் பி பர்தாவுக்கு அப்படி போட்டு, அதுக்கப்புறம் கொண்டு வந்தா அப்பதான் அப்படின்னு அந்த ரிமோட்ட கீழே போடுற. ஏன் உத்தியோகத்துக்கு போய் போய் தூங்கியே வழக்கம் இல்லை அவருக்கு. அது மாதிரி ஸ்வர்க்க சுகம் நமக்கு ஞாபகம் இல்லை, ஆனா என்ன உள்ளூர மனசுல மட்டும் ஆசை இருக்க, மறுபடியும் பண்ணணும், மறுபடியும் பண்ணணும், மறுபடியும் யாகத்தை பண்றார், மறுபடியும் போறார். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே ஜயனம் ஏகதம் சாரே பௌதுஸ்தாரே கிருபையா பாரே பாஹி புராரே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜமூடமதே, எத்தனை ஜன்மாக்கள் மேலும் கீழே போய் போய் வந்திருக்கோம். அதனால்தான் சொல்றார் அக்னேன யசபதா ராயே அஸ்மான். ஏ அக்னே, எங்களை நல்ல வழியில் அழைச்சின்னு போங்க, திரும்பி வராத வழியில் அழைச்சின்னு போங்க. அவர் சொல்றார் நான் திரும்பி வராம அழைச்சோம்னா நீங்க ஜபம் பண்ணிருக்கணும், உபாசனம் பண்ணிருக்கணும். கர்மாவை பண்ணினா திரும்பி திரும்பி வர வேண்டியதுதான், வேற வழி இல்லைன்னு. உபாசனை பண்ணினா ஏதோ பிரம்மலோகத்துக்கு அழிஞ்சோம்னா அங்கிருந்து வேதாந்த வச்சு அப்படியே போலாம், நீங்க அது பண்ணலையேங்கிறார். ஆனா விவகாரம் என்னன்னா இப்படி கர்மா பண்ணி அங்க எங்கே போய் அலைச்சிட்டு போயிட்டு இருக்கல. இது இல்லாம எல்லா விதமான ஒரு சந்தோஷம், நிம்மதியான ஒரு சந்தோஷம், மறுபடியும் பிறவி இல்லைங்கிற ஒரு சந்தோஷம் வரணும். அதுக்கு அந்த மோட்சம் வந்தாதான் விடும், அது உன்னுடைய பாதத்தை அடைஞ்சா தான் முடியும். பகுவித பரிதோஷ பட்பூர, பகுவித பரிதோஷம், எப்பொழுதும் ஆனந்தமாக நிம்மதியா இருக்கக்கூடியது. எப்பொழுதும் சிரிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லப்படாது, சிரிச்சுட்டே இருந்தா கொஞ்ச நேரம் சிரிச்சா வயத்து வல ஆரம்பிக்கிறது. மனசுல சாந்தி இருக்கணும், அந்த நிறைவு இருக்கணும். அதனால பகுவித பரிதோஷ பட்பூர, அந்த ஆனந்த கண்ணீர் வடையறா போல ஒரு ஆனந்தம் இருக்கணும். அதோட ஸ்புட போல கங்கித சாரு போக பூமி, அந்த கைலாசத்துல ஸ்புட புலகங்கித சாரு போக பூமி, மீச்சிலித்து கொண்டு ஆனந்தமாக பார்த்துட்டு இருக்கோம் அங்க இருக்கக்கூடியதார் பொருள்களை. அந்த சிவனடியார்களுடைய ஜீவச்சரித்திரம், அவளுடைய கதைகள், இவைகள்லாம் அங்க பார்த்துட்டே இருந்தோம்னா ஒவ்வொருத்தரும் என்ன ஆனந்தமா இருந்துட்டு இருக்கா, எப்படிப்பட்டதான் நிலை அப்படின்னு அந்த மோட்ச நிலையில அந்த கைலாசத்துல ஆனந்தமா இருந்துட்டு இருக்காளாம். ஸ்புட்டா போல கங்கித சாரு போக பூமி, மெய்சிலுக்கிற மாதிரி சாரு அழகான ஒரு போக பூமி. அந்த போக பூமி முடிகிற போக பூமி இல்ல, ஸ்வர்க்கம் மாதிரி பர்மனண்டா இருக்கக்கூடியதான போக பூமி. ஆனந்த கண்ணீர் வடிச்சுட்டே இருக்கா, அந்த சிவ லீலைகள்லாம் காதால கேட்டுண்டு, மார்க்கண்டேய லீலை என்ன, ஆலாகல லீலை என்ன, 28 லீலைகள் சொல்லியிருக்க பரமேஸ்வரனுக்கு மட்டும் தனியா. அப்படிப்பட்டதான லீலைகள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காளே. சிரபதம சிரபத பல கண்டு சேவியமானாம், நாங்க சேவிக்கக்கூடியது சிரபதம், ஏதோ வந்தோம் போனோம்னு இருக்கப்படாது. ஸ்வர்கலோகத்துல இருந்தாலும் எத்தனை நாளும் சொல்ற அபாம சோம அமிர்தா பூமா, சோமரசத்தை குடிச்சுட்டு இருக்கோம், அமிர்தாள் ஆயிட்டோம், எத்தனை நாள்னு ஒரு 10,000 வருஷம். அப்புறம் எப்பவுமே பாருங்க, மனுஷனுக்கு கஷ்டம் இருந்துன்னு அதுக்கப்புறம் சுகம் வரலாம், அது தப்பே கிடையாது. சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டார், அது பண்ணார் இது பண்ணார், ஏதோ முன்னுக்கு வந்தார், சௌக்கியமா இருக்கார், ஒரு 50-60 வயசானப்புறம் அது போறோம். ஏன்னா பழையது ஞாபகம் வச்சுட்டு ஏதோ பகவான் நன்னா வச்சுட்டு இருக்கார், நிம்மதியா இருப்பான். சௌக்கியமாக பெரிய பிசினஸ் பண்ணி ஓஹோஹோன்னு அப்படி உரெல்லாம் சுத்திட்டு கடைசியில ஒண்ணும் இல்லாம போயிட்டான்னு வச்சுங்களேன், அந்த மனக்கவலை இருக்க பார்த்தா அதுவே கொண்டுபிடும் மனுஷன். விவகாரம் என்ன, கஷ்டப்பட்டுன்னு முன்னுக்கு வரலாம், சுகத்துக்கு வழக்கப்பட்டுன்னு அப்புறம் கஷ்டப்படப்படாது மனுஷன். ஆனா நாங்க என்ன பண்றோம், ஸ்வர்காதி லோகங்கள் போயிட்டு மறுபடியும் இங்க லோகம் வந்தாங்களால முடியல. ஆகையால் பரமேஸ்வர எப்பொழுதுமே சுகமாக இருக்கக்கூடியதான உங்க லோகத்திலேயே இருப்போம். சிரபத பல கண்டு தேவியமான, சிரபதம் சாஸ்வதமான ஒரு பதம், அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான எங்களுக்கு ஆகாண்ட்ரு, எங்க மனசு அதன்னா எதிர்பார்க்கறது, சாஸ்வதமான ஒரு பதத்தை எதிர்பார்க்கறது. இந்த சொர்க்க பூமிகளோ மற்ற பூமிகளோ எங்களுக்கு பிடிக்கல சுவாமின்னு சிறப்பத பல கண்டு சேவியமானம் பரம சதாசிவ பாவனம் பிரபத்யே ஹே பரமா பிரம்மவிதாப்னோதி பரம். அந்த பரமம்னு கூப்பிடுறார், பரஞ்சாபரஞ்ச பிரம்ம எது ஓங்காரா. இந்த பரம்னு எங்கெங்க போட்டிருக்கோ உபனிஷத்துல அங்கெங்கே பாருங்க, சாஸ்வதமான ஒரு ஸ்வரூபம், மாறாத ஸ்வரூபம், ஆனந்தமான ஒரு ஸ்வரூபம். அப்பப்ப நமக்கு வந்து போற ஆனந்தம் ஆனந்தமே கிடையாதுன்னு, அது துன்பம் தான். மறுபடியும் அது வரலையேன்னு ஒரு கவலை கொடுக்கறது. ரொம்ப நன்னா இருக்கு பால் பாயசம் தான் எங்க குருவாயூர்ல கொடுத்தேன், அந்த பால் பாயசம் மட்டும் என்ன அற்புதம்னு, அதுலயும் அந்த ஊர்ல மலையாளம் பேசுற அப அப்படிங்கிறான் அவன் சொல்றதே. ஆனா எது வரைக்கும் இருக்குன்னு, இந்த நாக்கு நுனிலிருந்து 2 அங்குளம் அது எண்ணி அளந்து பார்த்தேன் கேட்காதீங்க, 2 அங்குளம் தான் அது உள்ள போச்சுன்னா அதுக்கப்புறம் ஏதாவது சுவை தெரியறதோ, மறுபடியும் ஒண்ணுனா இன்னும் கொஞ்சம் சாப்பிட வேண்டியதான், எந்நேரம் சாப்பிட்டுட்டே இருப்பேன், வாயிலே வச்சுட்டு இருக்க முடியறது உங்களால. இப்படி டெம்பரரி ஆனந்தம் ஆனந்தமே கிடையாது, அது சாப்பிட்ட பிறகு வேற எதுவுமே திங்க மாட்டேங்கிறதுன்னு. பால் பாயசம் சாப்பிட்டான், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு, வேற ஏதோ மைசூர் பக்கம்ல பார்த்தா இதுல ஒரு மாதிரி இருக்கு. ராஜாவை பார்த்த கண்ணால ஆத்துக்காரரை பார்த்தாராம். என்ன பண்றது? அப்ப அது எப்படி இருக்கு? அது மாதிரி ஒரு நிம்மதியான பர்மனன்ட் ஆனந்தம் வேடும். ஆகியால் சிரபத பல கண்டு தேவியமானம் ஹே பரமா, எல்லாத்த விட ஒசந்தவனே சதாசிவ பாவனம் பிரபத்தே ஹே பரமேஸ்வரா, உங்களுடைய பாவனையை நான் எப்பொழுதுமே கேட்கறேன். வேற ஒன்னும் கேட்கல, உங்களுடைய பாவனை உங்க என் மனசுல உங்களுடைய சொரூபம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு. அமிர்தம் முகுர்துகந்தீம் விமல பவத் பத கொட்டமா வதந்தீம் சதய பதுபதே து புண்ணிய பாக்கம் மம பரிபாலய பக்தி ஹேது தேரு பக்தி தேனு மேகாம். அமிதமுதமுதம் முகுர்துகந்தீம், நான் ஒண்ணு கேட்கிறேன் ஹே பரமேஸ்வரா, அமிதமான ஒரு சந்தோஷத்தை எப்பொழுதுமே கறந்து கொண்டிருக்கக்கூடியதான் ஒரு பசுமாடு, ஒரு காமதேனு. அது எப்படி காமதேனு பசுமாடு பால் கறக்கிறது? இந்த காமதேனு என்ன கொடுக்கறது தெரியுமா? நான் இது அரை லிட்டர் ஒரு லிட்டர்னு கிடையாது, அமிதம் கறந்துட்டே இருக்குன்னு எப்படி சந்தோஷத்தை கறக்கிறது? அமிதமுதமிருதம் முகுர் துகந்தி. அப்பப்ப பசுமாடு காலமே ஒரு தரம் கறக்கும், சாயங்காலம் ஒரு தரம் கறக்கும். இது எப்படி எப்ப வேணாலும் கறக்கிறது? அமிதமுதமிருதம் விமல பவத் பத கொட்டமா வசந்தீம். அது எங்க இருக்கு சார் இந்த பசுமாட? உங்க கொட்டில இருக்க. எப்படி சுத்தமான விமல பவத் பத கோட்டம், சுத்தமான உங்களுடைய பாத பத்மங்கள் எனக்கூடியதான ஒரு கொட்டில், அந்த கொட்டில இருக்கான். அந்த பசுமாடு எங்க இருக்க? விமல பவத் பத கோட்டமா வசந்தீம், ஒரு கோட்டத்துல பசுகள்லாம் கட்டக்கூடியதான கொட்டில இருக்க. அந்த கொட்டில் சுத்தமான பரமேஸ்வருடைய பாத பத்மங்கள். எதை நினைச்ச மாத்திரத்தினால உங்க மனசு சுத்தத்தை தூய்மை அடையுமோ அப்படிப்பட்டதான ஒரு சொரூபத்தை அடைஞ்சிருக்கு. விமல பவத் பத கொட்டமா வசந்தீம் சதய பசுபதே சுபுண்ணிய பாபாம பாகாம. ஹே பசுபதே பரமேஸ்வரா, இங்க போல பசுக்களை எல்லாம் ஒன்னும் தெரியாத அஜானிகளை எல்லாம் காப்பாத்துறவராச்ச நீங்க. சுபுண்ணிய பாபம் பாகம் மம பரிபாலய பக்தி தேனு மேகாம், நான் இந்த மனிதன் எனக்கூடியதான பக்திங்கிற ஒரு பசுமாடு. இந்த பசுமாடை நீங்க காப்பாத்துங்களேன். எத்தனையோ பசுமாடு இருக்க, நானும் ஒரு பசு தானே, நீங்க பசுபதியோன்னா இந்த பக்தியோட கூடியதான் இந்த பசு, இந்த பசுமாடை நீங்க காப்பாத்த வேண்டாமா அப்படின்னு பரமேஸ்வரன் இடத்துல தன்னுடைய பிரார்த்தனையை சொல்றார். அமிதமுதமிருதம் முகுர்துகந்தீம் விமல பவத் பத கொட்டமா வசந்தீம் சதய பசுபதே சுபுண்ணிய பாபாகாம் மம பரிபாலய பக்தி தேனு மேகாம். இப்படி பகவானை நான் பிரார்த்தனை பண்ணி பார்த்துருக்கேன். அந்த பகவானே நம்ம பிரார்த்தனையை எடுத்துக்கிறா போல தெரியல, அவர் பாட்டு வெறும்னு இருக்க. இப்படி கதனுட்டே இருக்கேன், வெறும்னு கதனுக்கு ஏன்டா நான் சாட்சிங்கிற நன்னா இருக்கா? இப்ப உன்ன சொல்ல பாரு, இத பாருப்பா பரமேஸ்வர, என்னிடத்துல வக்கர குணங்கள் இல்ல, இருந்தா நீ என்ன எப்போ காப்பாத்திருப்ப? பொறுமன்னு வக்கர குணங்கள் என்னிடத்துல இல்ல. ஜடதா பசுதா களங்கிதா குட்டில சரத்வஞ்சனாஸ்தி மம தேவா அஸ்தி எதி ராஜமௌளே பவதாபரணஸ்ய நாஸ்திகி நாஸ்திகிம் பாத்திரம். ஜடதா ஜடமா இருக்கக்கூடியதான மூடனா இருக்கிற தன்மை, பசுதா பசுவா இருக்கக்கூடியதான ஒரு தன்மை, களங்கிதாச்சா ஒரு தோஷம், சந்திரனுக்கு தோஷம் இருந்தது. என்ன தோஷம்? கல்யாணம் பண்ண ஆத்துக்காரிய துன்புறுத்தினார் மற்றவர்களை, அதனால அவருக்கு தோஷம் வந்தாச்சு. அவருடைய உடம்புல களங்கம் ஏற்பட்டிருக்கு, பரமேஸ்வரன் எடுத்து தலையில வச்சுருக்காரு. ஒரு முன்ன தோஷம் இருந்தால்தான் நீங்க வச்சுக்கிட்டு போல இருக்கு. பசுமாடு இருக்கு நந்திகேஸ்வரர், அது ஒன்றும் தெரியாது, அதை கொண்டு வந்து தனக்கு வாகனமாக வச்சுருக்கார். குட்டி இல்லாத்தா அது வளைஞ்சு இருக்கு, யாரு? சந்திரன். அதை தலையில் வச்சுருக்கார். வளைஞ்சு வளைஞ்சு இருக்கக்கூடியதான பாம்பெல்லாம் எடுத்து உடம்புல போட்டுருக்கார். இப்படி ஜடதா பசுதா களங்கிதா குட்டியில சரத்வஞ்சன அஸ்தி மம சேவா. நான் நிஜமா பெரியவரெல்லாம் சொன்ன மாதிரி நேராக போகணும், ருஜுவா இருக்கணும், நல்ல வாழ்க்கை, இப்படித்தான் நான் நடந்துட்டு இருக்கேன். பரமேஸ்வர யோஜனை பண்ணி பார்த்தேன், தோஷம் இருந்தால்தான் நீ ஏத்துப்பாய் போல இருக்க, தோஷம் இல்லையே நான் என்ன? இது என்ன நிஷ்டூரம்னு பேர், பகவான் நிஷ்டூரமா வெஷுன்னு ஸ்தோத்திரம் பண்றது. என்ன பண்றது? இப்படி என்கிட்ட இல்லையே பரமேஸ்வர, என்ன நீ காப்பாத்த வேண்டாமா? வேற வழி என்ன? அவளை எல்லாம் காப்பாத்தினவனுக்கு நான் ஒரு பாரமா. கொடி இருக்கு, அந்த கொடியில பெரிய பூசணிக்காய் வந்திருக்கு, அந்த பூசணிக்காய் பாரமா இருக்க தள்ளி விடுமா சொல்லுங்க பாக்கலாம். அது தன்னால சுவக்க முடியலன்னாலும் அது பக்கத்துல வச்சு அது மேல தான் ஆதப்படுத்த அணைச்சுண்டு இருக்கோம் இல்லையா? அதே போல அந்த தன்னுடைய பலமே தனக்கு பாரமாகுமா? அதே போல நான் உன்னிடத்துல இந்த பிறந்தான், நான் உனக்கு பாரமாவேனா? காப்பாத்த வேண்டாமா நீங்க? அஸ்தியதி ராஜமா உள்ளே, இதெல்லாம் எங்கிட்ட தோஷங்கள் இருக்கமையானால் பவதா பரணஸ்ய நாஸ்மி கிம் பாத்திரம் அப்படின்னு விசேஷமா திருஷ்டாந்தங்களோட சொல்றார். இத நாளைக்கு பார்ப்போம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. shaivam.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானம் அகிலாதாரம் ஆசிரியே பீஷ்ட சித்தயே. இதம் ஏவம் துரியம் சுத்த சைத்தன்யம் அஜ்ஞானாதீத துபைத சைத்தன்யாபியாம் தப்தாய பிண்டவத் அவிவிக்தம் சத் மகா வாக்கியஸ்ய வாச்சியம் விவிக்தம் சத் லட்சியம் தல் லட்சியம் இது உச்சதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது இந்த துரியம் தான், இந்த சுத்த சைத்தன்யம் தான் அஜ்ஞானம் கூடியதாக இருக்கும்போது, அஜ்ஞானம் கூடிய சைத்தன்யமா இருக்கும்போது ரெண்டு பேர் நிலைகள்ல சைத்தன்யாபியாம் அப்படின்ட்டாரு. சுத்த சைத்தன்ய அஜ்ஞானாதி துபைத சைத்தன்ய அப்படின்னுட்டாரு. சுத்த சத்துவத்தோட கூடிய அந்த மாயா சைத்தன்யம், சுத்த சைத்தன்யம் இல்ல சுத்த சைத்தன்யம் இதம் ஏவ துரியம் சுத்த சைத்தன்யம். இந்த துரியம் தான், இந்த சுத்த சைத்தன்யமான துரியம் தான் அஜ்ஞானாதி தது உபகித சைத்தன்யாபியாம். அஜ்ஞானாதி அந்த ரெண்டு வகையான அஜ்ஞானத்தையும் அது கூடிய சைத்தன்யத்தையும் தத்த அயஃப் பண்டவிது அயுக்தம் சது. தத்த அயஃப் பிண்டவது அது ஒரு எரிக்கப்பட்ட ஒரு இரும்பு உருண்டை மாதிரி, இல்ல இரும்பு துண்டு மாதிரி, எப்படி அது இரும்பு அந்த இரும்புல இருந்து அந்த நெருப்பை பிரிச்சு பார்க்க முடியாதோ அது நெருப்பு உருண்டை அப்படின்னு சொல்லி சொல்லாம நெருப்பு அப்படின்னே சொல்லுவோம். அந்த அளவுக்கு அதுல தாதாத்மியமானது பிரிக்க முடியாத ஒரு தன்மையானது வந்து சேர்ந்துருது. அந்த மாதிரியான நிலையில இருக்கிறதுனால அவிவிக்தம் சது, அப்படிப்பட்ட பிரிக்க முடியாத நிலையில இருக்கும்போது மகா வாக்கியசிய வாச்சியம், மகா வாக்கியத்துக்கு வாச்சிய பொருள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. வாச்சியம்னு சொல்லி சொன்னா வாச்சிய பொருள், வாச்சிய பொருள்னா சொற்பொருள். மகா வாக்கியத்துல மகா வாக்கியத்தோட சொற்பொருளா இருக்கு. தது துவம் அசி, ஒரு வாக்கியத்தை எடுத்துருவோம். மகா வாக்கியத்துல நமக்கு தெரிஞ்ச தது துவம் அசி, தது அப்படின்னா அது, துவம் அப்படின்னா நீ, அசினா ரெண்டுமே பிரிவற்றதா இருக்கு, சமானாதிகரணத்தை சொல்றது, ஒரு நிலையில் இருப்பது அப்படிங்கறது. அசி அப்படின்னா இருக்கிறாய், ஆகிறாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நிலையில் இருப்பது, ரெண்டுக்கும் வேற வேற இல்ல அப்படின்ட்டு. அதனுடைய சொற்பொருளா இருக்கு தது அது, துவம் நீ அப்படின்ட்டு, அது நீயாக இருக்கிறாய் அப்படின்ட்டு. அதுவே விவித்தம் சத்து, பிரித்து பார்க்கக்கூடிய நிலையில் இத நான் வந்து இந்த தப்த அயப்பிண்டத்தை எப்படி வந்து சுத்த சைத்தன்யத்தையும் இல்ல அந்த உபாதி கூடிய சைத்தன்யத்தையும் பிரிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதை பிரிக்கக்கூடிய விவிக்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா பிரிக்கக்கூடிய தன்மை. அதனாலதான் விவேகத்துக்கு நான் அங்க சொன்ன விவேகம்ங்கிறது இங்க சாமானிய விவேகத்தை சொல்றது அப்படின்ட்டு. விவேகத்தை பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த விசேஷ விவேகத்தை, அந்த தத்துவமசி முதலிய மகா வாக்கியத்தோட ஞானத்தை வச்சுண்டு அதனுடைய சொற்பொருள்ல இருந்து குறிப்பு பொருளுக்கு போனா தல் லட்சியம் உச்சதே அப்படின்னா லட்சிய பொருள், அது வாட்சிய பொருள் அப்படின்னா இது லட்சிய பொருள். லட்சிய பொருள்னா குறித்து குறிப்பாக உணர்த்தும் பொருள், குறிப்பு குறிப்பு பொருள் அப்படின்னு அர்த்தம். அந்த சொற்களானதனே குறிப்பும் குறிக்கும் பொருள், சொற்கள் மூலியமாக குறிக்கப்படும் பொருள் குறிப்பு பொருள் அப்படின்ட்டு. அந்த குறிப்பு பொருளை நமக்கு உணர்த்தது, அதுதான் தத்துவமசியோடைய விசேஷம். தத்துவமசி முதலிய மகா வாக்கியத்தோட விசேஷம், ஒரு ஒரு சொல்லுக்கும் ஒரு நேரடியான பொருள் இருக்கு. அந்த நேரடியான பொருளை தவிர ஒரு குறிப்பு பொருளும் இருக்கு. அந்த குறிப்பு பொருளை நேரடியான பொருள் இது ரெண்டுத்தையும் நமக்கு பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிறது. அதுதான் விசாரத்துடைய சாரமே. இந்த விசாரம் பண்றது அப்படின்னா வேதாந்த விசாரம்னா என்னது, அந்த சொல்லுடைய சொற்பொருளை விட்டுட்டு அந்த சொல்லுடைய குறிப்பு பொருளை பிடிக்கிறது தான் விசாரமே. சரி, இந்த விசாரமே எதுக்கு ஆரம்பிக்குது, இந்த சொற்பொருள் குறிப்பு பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லி, இந்த குறிப்பு பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, குறிப்பு லட்சணையினால் குறிக்கப்படுவது அப்படின்னா மூணு வகையான லட்சணை, ஜல் லட்சணை, அஜல் லட்சணை, ஜல் அஜல் லட்சணை அப்படின்னு பின்னாடி பார்ப்போம். அது இப்ப நான் போல, ஏன்னா அது அப்பவாத விஷயம், அப்பவாதத்துல எப்படி நம்ம தள்ளுறோம் நீக்கிறோம் அப்படிங்கறத வச்சு பார்ப்போம். இங்க என்ன சொல்றாரு, அந்த நிலைக்கு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அஸ்ய அஜ்ஞானஸ்ய ஆவரண விக்ஷேப நாமகம் சக்தி துவயம் அஸ்தி அப்படின்னா, இந்த அஜ்ஞானத்துக்கு ரெண்டு சக்தி இருக்கு, சக்தி துவயம், இந்த அஜ்ஞானத்துக்கு ரெண்டு சக்தி இருக்கு, ஒன்னு ஆவரண சக்தி, இன்னொன்னு விக்ஷேப சக்தி அப்படின்ட்டு, மூலாவித்யா தூலாவித்யா அப்படிம்பாங்க, ஆவரண சக்தி விக்ஷேப சக்தி. ஆவரண சக்தினா என்ன, விக்ஷேப சக்தினா என்ன, இந்த ரெண்டு சக்தியை எதுக்கு ஒத்துக்கணும் நம்ம பிரம்மத்துல அப்படின்னு கேட்டா, ஆவரண சக்திய சொல்றாரு, ஆவரண சக்தி ஸ்தாவது, ஆவரண சக்தினா என்ன அப்படின்னா இதுதான், எது அல்போபி மேகோ அநேக யோஜனா ஆயத்தம், அநேக யோஜனா ஆயத்தம் ஆதித்ய மண்டலம் அவலோகயித்ரு நயன பத பிதாயகதயா யதா ஆச்சாதயதி இவ. அத பிரேக் பண்ணி புரிஞ்சுக்கோங்க, ஆவரண சக்தி, ஆவரண சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம், தாவது ஆவரண சக்தி தாவது, அல்பஹ அல்போ அபி ஆச்சு, அல்பஹ அபி மேகஹ அநேக யோஜனா ஆயதம், அநேக யோஜனா ஆயதம் ஆதித்ய மண்டலம் அவலோகயித்ரு நயன பத பிதாயகதயா, நயன பத பிதாயகதயா யதா ஆச்சாதயதி இவ. ஆவரண சக்தி அப்படின்னா என்ன, ஆவரண சக்தி தான் இதுதான், ரெண்டு சக்தின்னு சொன்ன சொன்னால ஆவரண சக்தினா என்ன அப்படின்னா இதுதான். அல்போபி மேக, ஒரு சிறிய மேகம், ஒரு சிறிய மேகம், மேகமானது சிறிதா இருந்தாலும் கூட ஆகாயம் ரொம்ப பெருசு, சூரிய அந்த மேகத்தினால, சூரியனோட வெளிச்சம் அந்த மேகத்தினால மறையக்கூடியது இல்ல, இருந்தாலும் அநேக யோஜனா ஆயத்தம் ஆதித்ய மண்டலம், பல யோஜனைகள், பல யோஜனைகள், பல பல மைல் தூரம் இருக்கக்கூடிய ஆதித்ய மண்டலத்துடைய விஸ்தாரத்தை, ஆதித்ய மண்டலத்தினுடைய அந்த சூரிய மண்டலத்தினுடைய அந்த பிரகாசத்தின அவலோகயித்ரு நயன பத பிதாயகதயா, அவலோகயித்ரு அப்படின்னா பார்ப்பவரின், இந்த பார்ப்பானின் நயன பத, நயன பத, நயனம்னா கண்ணு, பத அப்படின்னா அந்த ஒளி, கண் ஒளிய பிதாயகதயா தடை செய்யறதாக இருந்து யசா ஆச்சாதைதி இவ, அது அந்த சூரிய மண்டலத்தை மூடுற மாதிரி, பிதாயகதயா அப்படின்னா மூடுறது, அப்படியே அந்த மறைத்து, சூரிய மண்டலத்தை மறைத்து நம்முடைய ஆச்சாதைதி இவ, அந்த சூரிய மண்டலத்தை நம்முடைய கண்ணுக்கு அது மறைச்சு காமிக்கிற மாதிரி, மூடி காமிக்கிற மாதிரி. ஒரு கண்ணு முன்னாடி ஒரு விரலை வச்சீங்கன்னா போதும், உலகமே கண்ணுக்கு தெரியாது, சின்ன விரல், அந்த விரல் என்ன பண்றது, இந்த உலகத்தையே மறைச்சிடுறது, அந்த மாதிரி மறைக்கிற மாதிரி, மறைக்கிறதா அப்படின்னா மறைக்கல, மறைக்கிற மாதிரி. ஏன்னா சூரிய உங்க கண்ணுக்கு தெரியும், உலகம் உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கணும், பூனை கண்ணை மூடின்ட்டனா உலகமே இருண்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி, நம்ம கண்ணுக்கு வேணா உலகம் தெரியாம இருக்கும், ஆனா அடுத்தவங்க கண்ணுக்கு தெரியறது, அந்த மாதிரி இங்க அந்த அஜ்ஞானமானது ஆவரண சக்தி, அது அது அதனுடைய அது எதனால உண்டாருது அப்படின்னு கேட்டா ஆவரண சக்தியோட சாமர்த்தியம் இது. சரி, இது உதாரணம், திருஷ்டாந்தம் சொல்லிட்டு அடுத்தது தாஷ்டாந்தம், உதாரிக்கப்பட்டதுக்கு போவோம். ஆத்மபோதம் அப்படிங்கிற கிரந்தம் இருக்கு, ஃபர்ஸ்ட் தாஷ்டாந்தத்தை சொல்லிடுது, எப்படி உதாரிக்கப்பட்டதோ அப்படிங்கிற விஷயத்த அந்த பிரம்மத்தை சொல்லிடுது, அடுத்த லைன்ல உதாரணத்தை சொல்லி இத மாதிரி அப்படின்ட்டு முடிக்கும். இங்க பொதுவான முறை என்ன அப்படின்னா, உதாரணம் ஒண்ணு சொல்லிட்டு அதை உதாரிக்கப்பட்டதுல ஏற்றி காமிக்கிறது தான். ததா அஜ்ஞானம் பரிச்சின்னம் அபி ஆத்மஜ்ஞா, ஆத்மானம் அபரிச்சின்னம் அசம்சாரிணம் அவலோகேத்ரு புத்தி விதாயகதயா ஆச்சாதைதி இவ தாதிருஷம் சாமர்த்தியம். அப்படி அந்த மேக நிலையில அஜ்ஞானம், மேக அப்படிங்கிற நிலையில அஜ்ஞானமானது பரிச்சின்னம், அல்போ அபி பல் பரிச்சினம்னா வரையறுக்கப்பட்டது, அல்பக அப்படின்னு அர்த்தம், மேல உதாரணம் சொல்லதுலயும் அதுல சொல்லப்பட்ட வார்த்தையும் உதாரிக்கப்பட்டதுல வார்த்தையும் சமானப்படுத்தி காமிச்சுட்டு இருக்கேன். இங்க அஜ்ஞானம்ங்கிறது அங்க மேகம் அப்படிங்கிற நிலையில, இங்க பரிச்சின்னம்ன்றது வரையறுக்கப்பட்டது அங்க அல்பஹ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அபி ரெண்டு இடத்துலயும் சொல்லியிருக்கு. ஆத்மானம் அங்க அநேக யோஜனா ஆதித்ய மண்டலம், ஆதித்ய மண்டலம் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. ஆத்மானம் அபரிச்சின்னம் அசம்சாரிடம், அந்த ஆதித்ய மண்டலமானது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா அநேக யோஜனா ஆயத்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஆயத்தம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆத்மா அபரிச்சின்னம் சம்சாரினம். அதே மாதிரி இங்கும் அவலோகயித்ரு நயன பதான்னு சொல்லியிருக்கு. இங்க அவலோகயித்ரு புத்தி பிதாயக தயா, அங்க நயன பத பிதாயக தயா புத்தியின் நயனத்தின் ஒளியில் கண்ணின் ஒளியினை மறைப்பதாக, இங்க புத்தியினை புத்தியின் ஒளியினை சக்தியை மறைப்பதாக. ஆச்சாதைதி இவ யதா ஆச்சாதைதி இவ யதா ஆச்சாதைதி இவ, இங்க ரெண்டுத்திலயும் அதேதான். எப்படி என்ன சொல்றது, அஜ்ஞானமானது எப்படிப்பட்டது, அஜ்ஞானம் வரையறுக்கப்பட்டது, கண்டிப்பா வரையறுக்கப்பட்டதான் இருக்க முடியும். அப்படி ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஜீவன் அநேகன்னு சொல்லி ஒத்துக்கிறோம், நானா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த இடத்துல சொல்லிட்டோம் அஜ்ஞானம் பலது. ரெண்டு வகையான நிலையில வச்சு பேசினோம், ஒன்னு வந்து இயக்க ஜீவவாதம், இன்னொன்னு அநேக ஜீவவாதம். இப்போ அந்த அநேக ஜீவவாதத்தை வச்சு சொல்லும் போது என்ன சொல்றது, நானா இவ பலது ஆன மாதிரி அந்த அஜ்ஞானமானது பலது. உதாரணம் அதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னா இந்திரோ மாயாவி புரு ரூபம் ஈயதே அப்படின்னு அந்த வாக்கியத்தை எடுத்து வந்து பிரமாணமா காமிச்சோம். அப்படி அஜ்ஞானமானது வரையறுக்கப்பட்டதா இருக்கிறதுனால, வரையறுக்கப்பட்டதாக இருந்தாலும் வரையறுக்கப்பட்டதா சின்ன இடத்துல தான் இருக்க முடியும். அப்படி இருந்தாலும் கூட ஆத்மானம் ஆத்மாவினை ஆத்மான என்னது அபரிச்சின்னம் வரையறுக்கப்படாதது எதனாலும் கட்டுப்படுத்தப்படாதது அப்படிப்பட்ட ஆத்மாவானது எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கிறதா ஏக்கமா இருக்கிறதா பிரிவற்றதா இருக்கிறதா இருக்கிற அந்த ஆத்மாவானது ஏக்கம் அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஏக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப இயங்கின் இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல இல்ல, ஏக்கமா ஒன்று ஒன்றாக இருப்பது பிரிவற்றதாக இருப்பது அப்படின்ட்டு. அப்படி அபரிச்சின்னம் பிரிவற்றதா இருக்கிறது, பிரிவற்றதா மாத்திரம் இல்ல எந்த காலத்திலையும் எந்த காலத்திலையும் கடந்த எதிர் நிகழ் மூணு காலத்திலையும் அசம்சாரிடம் சம்சாரத்துல ஈடுபடாத இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஆத்மாவை அவலோகயித்ரு புத்தி பிதாயகதையா, இந்த பார்ப்பானின் புத்தியை மூடுவதன் மூலமாக அந்த நிலையை மறைக்கிறது. எது ஆத்மா எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிறதா இருக்கு சம்சாரம் இல்லாததா இருக்கு அப்படிங்கிற அந்த நிலைய மறைச்சிடுறது, மறைச்சு அந்த ஞானத்தை அவன் முன்னாடி காமிக்காம விட்டுறது. அதனால தாதிருஷம் சாமர்த்தியம், அந்த சாமர்த்தியத்தை தான் இங்க சொல்றது. அதாவது அந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தினை மறைக்கக்கூடிய சாமர்த்தியத்தை தான் இங்க ஆவரண சக்தின்னு சொல்றோம். ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தை மறைக்கக்கூடிய சக்திக்கு பேரு ஆவரண சக்தி. ஃபர்ஸ்ட் ஸ்வரூபம் தெரியாம இருக்கணும், ஸ்வரூபம் தெரியாம இருந்தாதான் அது மேல நாம கற்பனைய பண்ண முடியும். ஸ்வரூபம் ஏற்கனவே எனக்கு அது கயர்னு தெரிஞ்சதுன்னா கயருக்கு மேல நான் கற்பனை பண்ண முடியாது, அந்த கற்பனை பண்ணி அதுல பயமும் அடைய முடியாது. பாம்பை பார்த்துட்டு ஃபர்ஸ்டே எனக்கு அந்த சொரூபத்தை மறைக்கிறது, இது கயர் இல்ல அப்படிங்கிற சொரூபத்தை மறைக்கிறது, கயர் இல்ல அப்படின்னு அந்த சொரூபத்தை மறைக்கிறது. அதத்தான் இங்க சொல்லியிருக்கு தாதிருஷம் சாமர்த்தியம். இது எப்படி தெரியும் அப்படின்னா கணச்சன்ன திருஷ்டிர் கணச்சன்ன மர்க்கம் யதா நிஷ்பிரபம் மன்ய தேஜாதி மூடக ததாவத்தம் ததாவத்தம் ததாவத்தவத் பாதி யோம் யோ மூட திருஷ்டே சனித்யோபலப்தஸ்வரூபோஹமாத்மா அஹமாத்மா சுரூபோஹமாத்மா. சரி, இது அத்தாமலக்கர் எழுதிய கிரந்தமா இருக்கும். கணச்சன்ன திருஷ்டி, கணச்சன்ன கணச்சன்னம் அர்க்கம் யசா நிஷ்பிரபம் மன்யதே ச அதிமூட கணச்சன்னம் திருஷ்டி. ஒரு ஏதோ ஒரு ஒரு கணமான கணம் கணம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ஏதோ ஒரு பொருளான மறைக்கப்பட்டதான திருஷ்டி கனச்சன்னம் அர்க்க அர்க்கம் சூரியனானது மறைக்கப்பட்டதா இருக்கும் போது, சூரியனானது மறைக்கப்பட்டதா இருக்கும் போது இல்ல திருஷ்டியானது மறைக்கப்பட்டதா இருக்கும் போது, இங்க சூரிய மேகம் மறைக்கிறது அல்லது இந்த பார்வைய ஒரு விரல் மறைக்கிறது, எந்த இடத்துல எது மறைச்சாலும் சரி ரெண்டுமே வரையறுக்கப்பட்டதுதான். இங்கேயே மறைக்கிறது, இன்னொன்னு தூரத்துல மறைக்கிறது, அது ஒண்ணு மறைப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான் விஷயம். அதனால ரெண்டு இடத்துலயும் அர்த்தம் எடுத்துக்கலாம். யதா நிஷ்பிரபம் மன்யதே சாதி மூடக, அப்படி ரெண்டு காரணத்தினாலையும் இந்த விரலானது இந்த கையானதோ இல்ல இந்த விரலானதோ கண்ணை மூடுறதுனாலயோ இல்லாட்டி அந்த மேகமானது சூரியனை மூடுறதுனாலயோ இந்த மூடனானவன் என்ன நினைச்சுட்டு இருக்கான், சூரியன் மறைஞ்சு போச்சு சூரியனுடைய சக்தி போயிடுத்து அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். நிஷ்பிரபம், பிரபாரஹிதம் அப்படின்னு அர்த்தம். பிரபையானது இல்லாத நிலை. பிரபா பா பிரகாசனி, பிரகிருஷ்ட பாவனம், அப்படி ரொம்ப மிகவும் பிரகாசமான ஒரு நிலை. அந்த நிலையானது சூரியன் இழந்துடுத்து அப்படின்னு நினைச்சுட்டு யசா எப்படியோ அதே மாதிரி உதாரணம் உதாரிக்கப்பட்டதை கொண்டு போறார். ததா யசா அப்படின்னு இருந்ததுன்னா ததா அப்படின்னு இருக்கணும். எத்யப்பினா ததாபி அப்படின்ற மாதிரி யசா அப்படின்னா ததா அப்படின்னு ஒண்ணு வருது. இஃப் இட் இஸ் லைக் திஸ் தென், இஃப் தென் அப்படிங்கிற மாதிரி இது. யசா இப்படியோ அப்படியே, ததா எப்படியோ அப்படியே. பத்தவது பாதி யோ பூட திருஷ்டேஹே, இந்த பத்தவது பாதி மறைக்கப்பட்டதாக அறிகிறான் யாரு? யோ மூட திருஷ்டேகே, எந்த ஒரு மூட திருஷ்டி உடையவனோ, எந்த ஒரு மூட திருஷ்டி உடையவனோ அவன் இந்த மூட திருஷ்டி அப்படின்னு சொல்லி சொன்னா மூட அந்த அஜ்ஞானத்தினால் மூடப்பட்ட திருஷ்டி உடையவன், புத்தி உடையவன். ச நித்ய உபலப்தி ஸ்வரூப அகம் ஆத்மா, அந்த மறைக்கப்பட்டதாக மறைக்கப்பட்டது போல பத்தவது பாதி மறைக்கப்பட்டதாக எது அறியப்படுறதோ, மறைக்கப்பட்டது போல எது அறியப்படுறதோ, அந்த நித்திய உபலப்தி சுரூபக எப்போதும் மறைக்கப்படாத எப்பொழுதும் இருப்பதான பார்ப்பானின் பார்வையாக இருப்பதான அந்த ஆத்மாவானவது அகம் நான் தான். அகம் ஆத்மா, நான் தான் அந்த ஆத்மா. நித்திய உபலப்தி சுரூபம் எப்பவுமே அடையப்பட்டதாக இருக்கிறதான அந்த ஆத்மா நான் தான். நீ யாருப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் ஹஸ்தாமலக்கர். கர்நாடகத்துல ஒரு சின்ன கிராமம் மூகாம்பிகை பக்கத்துல, அந்த இடத்துல பிறந்ததுல இருந்தே ஒரு ஒரு மூடமா ஒரு மூடன் மாதிரி, அதாவது மூர்க்கன் மாதிரி, முட்டாள் மாதிரி, ஒரு பைத்தியம் மாதிரி. பிறந்ததுல இருந்து ஒண்ணும் பேச மாட்டார் அவரு. மூக்கன் அப்படின்னு சொல்லலாம், இல்ல மூர்க்கன் சொல்லலாம். அப்படிதான் பிறந்ததுல இருந்து இருந்தார், ஒண்ணும் பேச மாட்டாரு. அவரு பாட்டு போய் காட்டுக்குள்ள விளையாடுறது, நதி பக்கத்திலேயே படுத்து கிடக்கிறது, எதையும் ஒன்னும் சட்டையே பண்ணாம வயசாயிட்டே இருக்கு. அப்பா அம்மாவுக்கு கவலை. பிராமண குழந்தை, பிராமண குழந்தைக்கு வயசுல பூனல போட்டு சம்ஸ்காரம் பண்ணி வைக்கணும். என்ன பண்றது, இது இங்கேயும் எங்கேயும் சுத்தின்னு இருக்குது, பூனல போட்டு ஒன்றும் பிரயோஜனமே இல்லையே. அவங்களுக்கு ஒரே குழந்தை, இப்ப என்ன பிரயோஜனம், என்ன கஷ்டம். அப்போ அந்த இடத்த அந்த பக்கத்துல பகவான் பாஷ்யக்காரர், எப்பவுமே நம்மளுடைய பரம்பரையில இருக்கிற ஒரு ஒரு விசேஷம் இது. ஒரு பெரிய மகாத்மா வந்தாருன்னா அவர்கிட்ட போய் தன்னுடைய குறைய சொல்றது. அங்க போய் சொல்றாங்க, ஏதாவது எத்தின்னா பித்த தெரியும், அதேதான் இங்கேயும் ஏதாவது நடந்தா இவர் மூலியமா ஏதாவது நடந்துருமா அப்படின்னுட்டு. அப்படியா, என்ன பண்றான், அவனுக்கு சாப்பாட்டு ஒண்ணும் இஷ்டம் இல்ல, குழந்தைங்க மத்த குழந்தைங்களை மாதிரி விளையாடுறதுக்கு இஷ்டம் இல்ல, அவன் பாட்டு எதுலையுமே கவலைப்படாம இருக்கான். அப்படியா, சரி அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அவனை கூட்டிட்டு வந்து வைக்கிறாங்க. அவனுக்கு அவனை பார்த்த உடனே தெரியறது, பகவான் பாஷ்யக்காரருக்கு இந்த குழந்தைய பார்த்த உடனே தெரியறது அவனுடைய நிலை என்ன அப்படின்ட்டு. இவன் பிரம்மஜானிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா அடுத்தவங்களுக்கு அப்படின்னு ஆயிடக்கூடாது. அதனால எல்லாருக்கும் அவரும் அருவாயாலேயே அதை நிரூபிக்கிறாரு. நீ யாரு அப்படின்னு கேள்வி கேட்கிறார், கேள்வி கேட்கிறார் நீ யாரு, நீ யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்பதான் ஆரம்பிக்கிறார் இந்த பாட்டெல்லாம். நான் வந்து சரீரம் இல்ல, நான் புத்தி இல்ல, நான் மனசு இல்ல, நான் தேகம் இல்ல, நான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது சொல்றாரு. கனச்சன்னம் திருஷ்டிகி, எப்படி திருஷ்டியானது மறைக்கப்பட்டதா இருந்தாலோ, இல்ல சூரியனானது மறைக்கப்பட்டதா இருந்தாலோ, மூட திருஷ்டேகே அதிமூடக, வடிகட்டின முட்டாளானவன் எப்படி இந்த மாதிரி நினைச்சுக்கிறானோ, அது சூரியன் இல்ல மறைஞ்சு போச்சு அப்படின்ட்டு, அந்த மாதிரி நித்திய உபலப்தி சுரூபமான ஆத்மா நான், அந்த நித்திய உபலப்தி சுரூபமான ஆத்மா நான் என்னதான் மறைக்கப்பட்டதா நினைச்சுட்டு இருக்காங்க யாரு, என்னுடைய அப்பா அம்மா மாத்திரம் இல்ல, இந்த உலகமே இந்த ஆத்மா தான் மறைஞ்சிருக்கு அப்படி, ஆத்மா இல்ல அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு இருக்காங்க. ரெண்டுக்கும் பதில் அப்படி என்ன அப்படின்னா, ஆத்மாவுடைய இருத்தல் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியறது இல்ல, ஆத்மாவே இல்ல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஆத்மா இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகம், திடீர்னு ஒருத்தர் ஆத்மா இருக்குன்னு சொன்னோன்னு ஆத்மா இருக்கா இல்லையா நிஜமாவே. ஏன்னா இல்லன்னா பிரச்சனை இல்ல, நீங்க இல்லன்னு சொல்லி சொல்லி இல்ல அப்படின்னா பிரச்சனை இல்ல, இல்லன்னு சொல்லி இருந்துடுச்சுன்னா. நிறைய பேர் கடவுள் இருக்குன்னு நம்பினதுக்கு காரணமே இதுதான், நிறைய பேர் கடவுள் இருக்குன்னு நம்புறதுக்கு காரணமும் இதுதான். உண்மையாவே கடவுள் இருக்காரா இல்லையான்னு யாருமே பார்த்தது இல்ல. இருந்தாலும் இல்லாம போனார்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, கடவுள் இருக்குன்னு ஒத்துண்டு அவர் இல்லைனாலும் பிரச்சனை இல்ல. ஆனா இருக்குன்னு இல்லன்னு ஒத்துண்டு இருந்துட்டார்னா நம்ம அவருடைய ராங் புக்ஸ்ல இருப்போம், அது பிரச்சனை. அது அதனால ஒத்துண்டே போயிடலாமே அப்படின்ட்டு இருக்குன்னு ஒத்துண்டுறாங்க. அந்த மாதிரி பத்தவத்து பாதி நித்திய உபலப்தி சுரூபா ஆத்மா ஆனையா ஆவருத்தசி அப்படி சொல்லிட்டு இருந்தது. ஆத்மா ஃபர்ஸ்ட் அசம்பாவனா அப்படிங்கிற பாவனையில நிக்கிறது, ஆத்மாவே இல்ல அப்படின்னு. அதுக்கு அடுத்தது விபரீத பாவனா இல்ல சம்சய பாவனா, விபரீத பாவனா சம்சய பாவனா எது எந்த கிரமத்தை வேணாலும் கொண்டு வரலாம். சரி விபரீத பாவனா ஃபர்ஸ்ட் சம்சய பாவனா கொண்டு வரேன். அசம்பாவனா ஃபர்ஸ்ட் இல்ல ஆத்மா அப்படின்னு, ஆத்மா இருக்குப்பா ஆத்மா இருக்கா இல்லையா இப்போ சந்தேகம். அடுத்தது விபரீத பாவனா, ஆத்மா அது, ஆத்மா புத்தி, ஆத்மா சரீரம், ஆத்மா இந்திரியம், இந்த மாதிரி இந்த பாவனையெல்லாம் நீக்கி சம்யக் ஞானத்தை அடையணும். அசம்பாவனா, விபரீத பாவனா, சம்சய பாவனா மூணு பாவனத்தையும் நீக்கி ஆத்ம பாவனையை அடையணும். அதுதான் சாஸ்திரத்தினுடைய பிரவிருத்தி. அப்படி அணையா ஆவருத்த ஆவருத்திய ஆத்மன கர்த்திருவ போக்திருத்துவ சுகித்வ துக்கித்வாதி சம்சார சம்பாவனா அபி பவதி, சம்சார சம்பாவனா அபி பவதி. யதா ஸ்வஜ்ஞானேன ஸ்வஜ்ஞானேன ஆவருத்தாயாம் ரஜ்வாம் சர்பத்த சம்பாவனா. சரி இந்த மாதிரி ஆத்மாவானது நீங்க சொன்ன மாதிரி மூடி இருக்கு ஆவரண சக்தியினால. நிறைய விஷயம் நமக்கு தெரியறது இல்ல, தெரியாம இருந்தா இப்ப என்ன, ஒரு விஷயம் நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு அது எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா தெரியாம இருக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. அது சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, இங்கிலீஷ்ல படத்தெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அமெரிக்கன் சிஸ்டம்லாம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன்னா இங்க அந்த மாதிரி இல்ல, நீங்க அமெரிக்கன் சிஸ்டம்ல எல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டு மறைச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு பெரிய குற்றம். அதனால நான் வந்து இந்த மாதிரி ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்றேன், இந்த மாதிரி ஒருத்தர் குற்றமா ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றேன், இல்ல குற்றவாளின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், உனக்கு தெரியாம இருக்கிறதுதான் நல்லது அப்படிமா. ஏன் அப்படின்னா நீ தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னா நீ தெரியல அப்படின்னு சொல்லி சத்திய பிரமாணம் பண்ணப்படாது, பண்ணினா அது பெரிய குற்றம், அதுக்கு நீ தண்டனை. தெரியல தெரியலன்னு சொல்லிடலாம் நீ, சிம்பிள், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம், அதனால நீ அப்படியே இருக்கிறது நல்லது அப்படிமா. அந்த மாதிரி ஏன்னா இங்க குற்றம் பண்ணவனே நம்ம ஊரை பத்தி நம்ம சொல்ல முடியாது, இங்க குற்றம் பண்ணவனே தப்பிச்சிடறான், அதனால நம்மள அடுத்தவங்களை பத்தி பேசவே வேண்டாம். அதனால இங்க என்ன சொல்லிருக்கு, இதனால என்ன பிரச்சனை எனக்கு, அது பாட்டு இருந்துட்டு போறது, தெரியாத பல விஷயம் எனக்கு பிரச்சனை கொடுக்கறது இல்ல. இஃப் யூ டோன்ட் நோ இட் டசன்ட் ஹர்ட் அப்படிமா, எனக்கு தெரியலன்னா அது என்ன துன்புறுத்த போறது இல்ல. அந்த மாதிரி இந்த அசம்பாவனா இந்த இந்த ஆவரண சக்தியானது மறைச்சிட்டு போறது அதனால என்ன அப்படின்னு கேட்டா அதனாலதான் பிரச்சனையை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறாரு. அணையா ஆவருத்தசிய இதனால் மூடப்பட்டதா இருக்கிறதுனால எது ஆத்மனஹ, இந்த ஆத்மாவானது இதனால் மூடப்பட்டதாக இருக்கிறதுனால என்ன ஆறுது, கர்த்திருவ போக்திருத்துவ சுகித்துவ துக்கித்துவ ஆதி துக்கித்வாதி சம்சார சம்பாவனா அபி பவதி. கர்த்தா தன்மை செய்பவர் அப்படிங்கிற தன்மை, கர்த்தா தன்மைனா செய்பவர் அப்படிங்கிற தன்மை, போக்திருத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா அனுபவிப்பவன் அப்படிங்கிற தன்மை, சுகித்துவ அப்படின்னா சுகம் அடைபவன் அப்படிங்கிற தன்மை, துக்கித்துவ அப்படின்னு சொல்லி சொன்னா துன்பம் அடைபவன் அப்படிங்கிற தன்மை, துவ அப்படிங்கிற தன்மையை குறிக்கிறது. இப்படிப்பட்ட தன்மை உடையதான இந்த மாதிரி தன்மைகளானது, இது மாதிரி ஆதி அப்படின்னா ஆதிபதத்தினால் இன்னும் மற்றது எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லா வகையான இரட்டைகளையும், இந்த மாதிரியான நிலைகளை இவன் இந்த மாதிரியான நிலைகளானது என்னது அப்படின்னு கேட்டா, இந்த நிலைகளெல்லாம் என்ன சம்சார, இந்த நிலைகள் தான் சம்சாரம், இப்படி அப்படி அப்படிங்கறதான் சம்சாரம். சம்சாரம்னா என்னது, இப்படி அப்படி அப்படின்னு எப்படி நினைச்சிருந்தாலும் சம்சாரம். ஐஎம் தட் அப்படிமா, ஐஎம் தட், ஐஎம் தட்னா நான் அது, நான் தான் அது இதுன்னு சொன்னாலே சம்சாரம் தான் அங்க, நான் அது நான் இது அப்படின்னா அங்க சம்சாரம். அப்படி இது அது எங்க இருக்க முடியும், சம்சாரத்துலதான் இருக்க முடியும். மகா வாக்கியம் அதையும் இதையும் சேர்த்து என்ன சொல்றது, சமானாதிகரணத்தை சொல்றது, நான் அது நான் இதுன்னு நினைச்சிட்டு இருந்தா நான் ஏற்கனவே நான் அதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு பிரச்சனையே அதுதான், நீ யாரு அப்படின்னா நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் ஏதோ ஒண்ணு அதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன், அதான் பிரச்சனை எனக்கு. அதனால அந்த நான் ஆனவன் அது இது அப்படிங்கிற இந்த விசேஷண புத்தியெல்லாம் விட்டுட்டு நிர்விசேஷமா எந்த ஒரு விசேஷனமும் சிறப்பும் அற்றதான நான்ல வந்து நிக்கணும், நான் ஐயம் அவ்வளவுதான், ஐயம் தட்டு ஐயம் திஸ் அப்படிங்கறது எல்லாமே பிரச்சனை தான். அப்படி அது என்னது அது அப்படின்னு கேட்டா அது என்னது, சுகித்வ துக்கித்வ தட்டு திஸ் எல்லாம் என்னது, சம்சாரம், அதுதான் சம்சாரம். அந்த சம்சாரமானது சம்பாவனா அபி அஸ்தி பவதி, அந்த சம்சாரத்தின் இருத்தலானது உண்டாகும், அதுக்கும் இருத்தல் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. சரி, எப்படி அப்படின்னா, யசா ஸ்வஜ்ஞானேன ஆவிருத்தாயாம் ரஜ்வாம் சர்பத்வ சம்பாவனா, எப்படி தன்னுடைய அறியாமையினால அஜ்ஞானா, அஜ்ஞானம்னா இங்க அறியாமை, அறிவில் அறிவில்லாத நிலை, இது கயர் அப்படிங்கிற அறிவில்லாத நிலை, கயர் அப்படிங்கிற அறிவு இல்லாத நிலை. அப்படி சம் அஜ்ஞானேன ஆவிருத்தாயாம், இப்படி அஜ்ஞானத்தினால அறியாமையினால மூடப்பட்டதுனால ரஜ்வா, மூடப்பட்டதான கயரில் சர்பத்துவ சம்பாவனா, இது பாம்பு அப்படிங்கிற ஒரு நிலை தோன்ற வாய்ப்பு இருக்கு. அப்படி தோன்றுவது சம்யக் பவனம், நன்றாக இருத்தல் அப்படின்ட்டு நல்லா வந்து உட்கார்ந்து இருக்கு, அதுல பாம்பு, இது ஆவரண சக்தி. அந்த கயர்ல கயருடைய புத்தி போய் அது பாம்பு அப்படிங்கிற ஒரு நிலையானது தோன்றுவதற்கு வாய்ப்பான ஒரு நிலை, அதுல அந்த கயர்ல பாம்பை தோற்றுவிக்கிற நிலை, இது ஆவரண சக்தினால உண்டாருது. இதோட முடிஞ்சு போல வேற என்ன ஆறுது, விக்ஷேப சக்தி ஸ்து, அடுத்த சக்தியானது வந்து அடுத்தது செயல்படுறது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்மின் மால் பட்டழிந்தது பூங்கொடியார் மனோ

0: கையெழுத்தே அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமே ஆயன் கையெழுத்தே. அரணவ பார்வதீபதை சிவனேஸ்வரர்களே, நேற்று சிவஞானபோதனுடைய மங்கள வாழ்த்து அவையடக்கம் அந்த நான்கு இயல்களுடைய அமைப்பு ஆயிரத்திலே இருந்து சில செய்திகள் ஒன்னாம் சூத்திரத்திலே அவர் என்ன சொல்ல வருகிறார், அது ஒவ்வொரு சூத்திரமும் என்ன கருத்தை சொல்லுகிறது, அந்த சூத்திரத்தினுடைய உட்பிரிவுக்கு தான் என்ன பேரு அதிகரணம். அந்த ஆங்கிலத்தில் எழுத அறிஞர்கள் எல்லாம் சூத்திரத்துக்கு அஃபோரிசம் பொருள் பண்ணாங்க, அதிகரணத்துக்கு சில்லோகிசம். அதிகரணம் என்ற வார்த்தைக்கு சரியான ஆங்கில பதம் வந்து சில்லோகிசம், SYLLOGISM சில்லோகிசம்.
1: சூத்திரம்
0: அஃபோரிசம், சூத்திரம் என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ் வந்து அஃபோரிசம், அதிகரணம் வந்து சில்லோகிசம். அது வெஸ்டர்ன் லாஜிக்ல வந்து சில்லோகிசத்துக்கு மூணு அங்கம் இருக்கணும் இருக்கான். வெஸ்டர்ன் லாஜிக்ல லாஜிக் வந்து வெஸ்டர்ன்ல இருக்கு, நம்முடைய லாஜிக் பிரகாரம் அஞ்சு அம்சம் இருக்கணும் அதிகரணத்தில். இப்ப நேத்து வந்து என்ன சொன்னார்னா, இந்த உலகம் ஒரு ஜடம். நேத்து என்ன, நேத்து நம்ம படித்த சூத்திரத்தினுடைய கருத்து என்ன என்றால், மூன்று கருத்து முக்கியமான கருத்து எதையெல்லாம் வலியுறுத்த வருகிறார் என்றால், இந்த உலகம் ஒரு உள் பொருள். ஏன்னா பௌத்தர்கள் சொல்வது போல இந்த உலகம் ஒரு மித்தை, இருப்பது போல தோன்றுகிறது, இட் அப்பியர்ஸ் டு பி எக்ஸிஸ்டிங் பட் இட் இஸ் நாட் ஆக்சுவலி எக்ஸிஸ்டிங். அதுக்குதான் சூன்யவாதம். இது பௌத்தருடைய கொள்கை. அதை முதல்ல அடி அடிக்கிற இந்த உலகம் இல் பொருள்னு சொல்ல முடியுமா, நம்ம தான் அனுபவிக்கிறமே. அதுல த வேர்ல்ட் ஆஸ் இட் இஸ் எக்ஸிஸ்டிங், உலகம் ஒரு உள் பொருள். அதனால குறிச்சுக்கோங்க, இந்த சூத்திரத்தில் ஒன்னா சூத்திரம் என்ன விளக்குனா, இந்த உலகம் ஒரு உள் பொருள், இட் ஆக்சுவலி எக்ஸிஸ்டிங். ரெண்டாவது, இந்த உலகம் ஜடமாக இருக்கிறதுனா, அந்த உலகத்தில் ஜடத்தன்மை நம்ம பார்க்கணும். ஜடத்தன்மைக்கு நேற்று மூன்று இலக்கணம் சொன்னேன், அந்த மூன்று தன்மைகள் ஒரு பொருளுக்கு இருந்தால் அது ஜடம். அதாவது அவயவ பகுப்பு, இன்னொரு விதமாக சொன்னால் ஒரு நான்கு குணங்கள், விஞ்ஞான ரீதியாக சொன்னா ஒரு நான்கு குணங்கள், அதாவது பரிணாமம். இந்த பரிணாமம்ங்கிற வார்த்தைக்கு தான் இங்கிலீஷ்ல எவல்யூஷன். இன்னொன்னு விருத்தி, அதாவது தர்க்க பரிமாஷையில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க பரிணாமம், அதுக்கு ஈக்குவலன்ட் வந்து எவல்யூஷன். விருத்தி அத மேனிஃபெஸ்டேஷன், மேனிஃபெஸ்ட். அப்புறம் அவயவ பகுப்பு, பிராக்மெண்டேஷன். அப்புறம் உரு மாற்றம், பால் தயிராகுது, தயிர் இருந்து வெண்ணெய் ஆகுது, பொருள் வந்து பலவிதமான உரு மாற்றத்தை அடைகிறது. அதே போல நம்முடைய உடம்பும், உடம்பு உரு மாற்றத்தை அடைகிறது. அதான் மெட்டாமார்போசிஸ், மெட்டாமார்போசிஸ் என்று சொல்லக்கூடியது தான் நாம் என்ன சொல்றோம், உரு மாற்றம்,
1: டிரான்ஸ்பர்மேஷன் சொல்றோம்.
0: டிரான்ஸ்பர்மேஷன் விட டிரான்ஸ்பர்மேஷன் பல வகையிலோட மைண்டுக்கும் அது அப்படி ஆகும், இது வந்து பருப்பொருளுக்கும் அப்படி ஆகும். மெட்டாமார்போசிஸ் ஏன்னா மைண்ட் வந்து நாட் பெர்செப்டிபிள் பை தி சென்சஸ், மைண்டுங்கிறத மெய்வாய் கண்மூட்டு செல்லினாலும் அறிய முடியாது இல்லையா. அதனால மெட்டாமார்போசிஸ் தட் விச் இஸ் பெர்செப்டிபிள், அது அடைகிற மாற்றம் தான் மெட்டாமார்போசிஸ். அதுபோல இந்த நான்கு தன்மைகள் இருப்பதனால அது ஜடம். ஏன்னா சித்துப்பொருளுக்கு இந்த நாலு தன்மை கிடையாது, இந்த நாலு தன்மைகள் சித்துப்பொருளுக்கு கிடையாது. ஆகினாலதான் இந்த நாலு தன்மைகள் கடவுளுக்கும் கிடையாது, உயிருக்கும் கிடையாது. அதான் பெரிய விஷயம். பரிணாம எவல்யூஷன், எவல்யூஷன் டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷன் சொல்றாங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட கால எல்லையில வேற ஒரு காரணங்களுக்காக அது வந்து ஒரு செல்லு ரெண்டு செல் ஆகுது, செல்லு காம்பைன் ஆகுது, அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. விஞ்ஞானத்துல இப்ப சிலதுக்கு தமிழ் சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனா நம்ம சுவாசத்துல அந்த சொல் பயன்படுத்தப்படல. அதுதான் பாயிண்ட். இப்ப சிவஞான போதம் நம்முடைய தர்க்க சுவாசத்துல கையாளப்பட்டது வந்து பரிணாம விருத்தி தான். அதெல்லாம் வந்து லாஜிக்கல் டேர்ம்ஸ். இந்திய நாட்டு தத்துவ இருக்கு இல்லையா, இந்திய நாட்டு தர்க்க சாஸ்திரம், அந்த தர்க்க சாஸ்திரத்துல பயன்படுத்தின வார்த்தைகள் அவைகள்லாம் பரிணாமம். ஏன்னா அந்த வார்த்தையை வச்சுதான் நம்முடைய சாஸ்திரம் பேசும். பரிணாமம் அன்று புகழ்ந்திடும் விருத்தியாகும் படங்குடிலானார் போல. இந்த டெபினிஷன் தான் கொடுக்கும்போது நம்ம புரியணும், சித்தியார் படிக்கிறோம். நிகழ்ந்திடும் வாக்கு நான்கும் நிமித்தாதி கலையை பற்றி திகழ்ந்திடும் அஞ்சதாக செயல் பரிணாமம் என்று புகழ்ந்திடும் விருத்தியாகும் படங்குடிலானார் போல மகிழ்ந்திடும் பிரம்மம் அன்று மா மாய என்பர் நல்லோர். இப்படி வரும் சித்தியார். அதனாலதான் அது சித்தியார் போன படிக்க வைக்க இந்த டெர்மினாலஜி தெரியலன்னா புரியாது.
1: சடப்பொருளுக்கு பரிணாமம்,
0: ஜடப்பொருளுக்கு இந்த நாலு தன்மையும் உண்டு. ஜடப்பொருளுக்கு என்னென்ன தன்மையெல்லாம் இருக்கு? பரிணாமம் விருத்தியும் உண்டு. அதாவது பழைய நிலையை அடைவதாக இருந்தால் அது வந்து என்னது? விருத்தி. இப்ப கொடை இருக்குது, கொடையை விரிக்கிறோம், விரிச்ச கொடையை மறுபடியும் மடக்கவும் செய்யலாம். அது மாதிரி எது பழைய தன்மையை அடையுதோ அது வந்து விருத்தி. பழைய தன்மைக்கு இப்ப பால் தயிர் ஆகுது, தயிர் மறுபடியும் பாலாகுமா? ஒரு அடைந்த தன்மையை திரும்பவும் அடையாம இருந்தால் அது பரிணாமம். அது மாறுபட்ட தன்மையை மறுபடியும் அது பழைய தன்மைக்கு ரிவர்ஸ் பண்ண முடிஞ்சா அது வந்து விருத்தி. இவ்வளவுதான் விஷயம். இது சித்தியால வரும். புகழ்ந்திடும் விருத்தியாகும் படங்குடியானார் போல. அதாவது பூரா டெர்மினாலஜி தான் சாஸ்திரங்கள்ல, பூரா சோத்திரங்கள் அதான் சொல்ல, சோத்திரங்கள டெர்மினாலஜியே வராது. ஏன்னா அது இலக்கியம், சாஸ்திரங்கள்ல தான் டெர்மினாலஜி வரும். அப்ப இந்த நாலு தன்மைகள் இந்த உலகத்துக்கு இருக்கிறதுனால அந்த உலகம் ஒரு நிமித்த காரணனை உடையது. அதாவது இந்த நாலு தன்மைகள் ஒரு பொருளுக்கு வருவதாக இருந்தால் there must be an efficient cause behind it. தர்க்க சாஸ்திரத்தை அப்ளை பண்ணா இந்த நாலு தன்மைகள் இருக்கதாக இருந்தால் there must be an efficient cause behind it. But you can't see the efficient cause. ஆனா there must be an efficient cause. அந்த எஃபிஷியன்ட் காஸ்டுக்கு தான் நம்ம சாஸ்திர நிமித்த காரணன், அதுக்குதான் நம்ம சொன்ன வார்த்தை நிமித்த காரணன். இந்த உலகத்திற்கு இறைவன் நிமித்த காரணன். இப்ப இந்த நான்கு தன்மையும் எது அடையாது? சித்து பொருள் அடையாது.

சொல்லக்கூடிய வார்த்தை எக்ஸ்டர்னல் போர்ஸ். ஆனா தர்க்கம் என்ன சொல்லுது, தேர் மஸ்ட் பி அன் எஃபிஷியன்ட் காஸ்ட் பிஹைண்ட் இட். கான்செப்ட் ஒண்ணு போல வருது பாருங்க. எவ்வளவு சயின்ஸோட எவ்வளவு கோயின்சைட் ஆகுது பாத்தீங்களா, இதுதான் நம்ம சமயத்துக்குள்ள பெரிய விஷயம். அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த உலகம் ஒரு உள் பொருள், இந்த உலகத்துக்கு ஜடத்தன்மை இருக்கிற காரணத்தினால அதுக்கு ஒரு எஃபிஷியன்ட் காஸ் கட்டாயமா இருந்து ஆகணும். அக்கார்டிங் டு எபிஸ்டமாலஜி, இது இஸ் நாட் மை ஒபீனியன், திஸ் இஸ் ஆல்சோ நாட் மெய்கண்டாஸ் ஒபீனியன். ஏன்னா ஏன் ஏங்கிறதுன்னு சொல்ல பாத்தீங்களா, என்ன புலவர், திஸ் இஸ் அ டிசிஷன் டேக்கன் பை எபிஸ்டமாலஜிஸ்ட். மூணாவது என்னன்னு கேட்டா, இப்ப சமயங்களை பிரிக்கும் பொழுது என்ன சொல்வார் என்றால், அந்த விஷ்ணுமூர்த்தியே முதற்கடவுள் என்று சொல்லுவதற்கு அந்த தர்க்கசாஸ்திரம் நம்முடைய சமய நூல்களில் கொடுத்த பெயர் வந்து விஷ்ணு இல்லை, பெருமாள் தான் அது உலகத்துக்கு முதற்கடவுள். உலக நடையில் என்ன சொல்றோம், அது வைஷ்ணவம் சொல்லிடுறோம். ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிஸ்டோரியன்ஸ் டிஸ்கிரைப் பண்றாங்க, ஆனா பிலாசபிக்கலா அப்படி சொல்லக்கூடாது. அப்படி அந்த விஷ்ணுமூர்த்தி முதற்கடவுள் என்று சொன்னால் அப்படி சொல்லக்கூடிய ஸ்கூல் ஆஃப் தாட்டுக்கு என்ன பேர் என்றால் பாஞ்சராத்திரிகம். அதான் எல்லாம் புதுசா இருக்கும். சாஸ்திரத்துல போயிட்டீங்கன்னா எல்லாம் டிஃபரெண்ட், நாம வந்து வைணவம் சொல்லுவோம், சைவம் வைணவம் சொல்லுவோம், அப்படி இல்லை, பாஞ்சராத்திரிகம். இன்னொன்னு பிரம்மாவே முதற்கடவுள், அவர்தான் படைக்கக்கூடிய கடவுள், அப்படி சொல்லக்கூடிய மதத்துக்கு இரணிய கற்ப மதம் பேர். இரணிய கற்பம், ஒன்லி லார்ட் பிரம்மா இஸ் சுப்ரீம், அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டுக்கு இரணிய கற்பம் பேர். இப்ப நூல்களை படிக்கும்போது எழுதுவார் சாமி எழுதுவார், இது இரணிய கற்ப மதம் பற்றி கூறப்பட்டதுன்னு எழுதுவார், நமக்கு ஒன்றும் புரியாது. இது இரணிய கற்ப மதம் பற்றி கூறப்பட்டதும் பேர். அந்த இரணிய கற்ப மதம் என்ன, லார்ட் பிரம்மா இஸ் சுப்ரீம். இப்ப நேற்று என்ன சொன்னாரு அப்படின்னா, எது வந்து ஒடுக்குதோ அதுதான் தோற்றுவிக்கவும் முடியும் என்பது தர்க்கசாஸ்திரம். அதனால சொல்றாரு அந்தமே ஆதி, எது அந்தத்தை செய்கிறதோ அதுதான் ஆதியாக இருக்க முடியும் என்பது தர்க்கசாஸ்திரத்துடைய முடிவு. அது எங்க வேணா நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்ப உதாரணமா வரிசையா ஒரு ஹால் இருக்குது, நேற்று சில உதாரணங்கள் சொன்னேன், லால இருந்து ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, ஒன் இஸ் காம்பிட்டட் டு டிஸ்மிஸ் கேன் அப்பாயிண்ட், சட்டம் அப்படிதான் சொல்லு. ஒரு பெரிய ஹால் இருக்கு, ஒரு ஏழு கதவு இருக்கு, இந்த கதவை திறக்க அந்த கதவை திறக்கிறீங்க, அந்த கதவை திறக்கிறீங்க, அப்படியே வர்றீங்க. பூட்டும் போது என்ன பண்றீங்க, முதல்ல எந்த கதவை திறந்தீங்களோ அதுதான் கடைசியில் பூட்டுவீங்க. ஒரு ஹாலில் போறீங்க, இந்த டோரு, அப்புறம் உள்ள ஒரு டோரு, அப்புறம் உள்ள டோரு, பூட்டும் போது என்ன பண்ணுவீங்க, அதை பூட்டிட்டு முதல்ல எதை திறந்தீங்களோ அதை கடைசியில் பூட்டுவீங்க. அதனாலதான் அந்த கருத்தை இப்ப நங்காயுதன்னதவம் நரம்போடு எறும்பணிந்து கங்காளம் தோல் மேலே காதலித்தான் காணேடி, கங்காளம் மாமாவேள் காலாந்தரத்து இருவர் தங்காலம் செய்ய தரித்த நன்கான் சாடலோ. மாணிக்கவாசகன் அதை சொல்றாரு, அதுக்குதான் சாத்திரம் படிக்கணுங்கிறது. இது என்னையா தவம், நங்காயுதன்ன தவம் நரம்போடு எலும்பணிந்து கங்காளந்தோள் மேலே காதலித்தான் காணேடி. அவன கங்காளம்னா என்னதான், ஃபுல் ஸ்கெலிட்டன், அதுதான் கங்காளம்னு பேர். ஃபுல் ஸ்கெலிட்டன் சொல்றீங்க மெடிக்கல் காலேஜ்ல, அந்த ஃபுல் ஸ்கெலிட்டன் தான் கங்காளம். தலை மட்டும் இருந்தா கபாலம், இந்த ஸ்கல்லுக்கு கபாலம், ஃபுல்லுக்கு தான் கங்காளம். கங்காளம் தோல் மேலே காதலித்தான், கங்காளநாதராக வருகிறார். அப்ப முழு எலும்பு கூட்டை சுமந்து கொண்டு சிவபெருமான் வருகிறார் என்று சொல்லப்படுகிறதே, என்ன வாட் இஸ், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டால், அதுக்கு என்ன சொல்றாரு, அவர் சுமந்து கொள்ளக்கூடிய கங்காளம் என்ன கங்காளம் என்றால், பிரம்மா விஷ்ணுவுடைய கங்காளத்தை சுமந்து கொண்டிருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம், அவர்கள் இருவருக்கும் சந்தாரம் பண்ணக்கூடியவர் தான் என்பதை காட்டுவதற்காக. கங்காளம் திருச்சாளல்ல, கங்காளம் தோல்மேலே காதலித்தான் காணேரி, அதுக்கு பதில் என்ன, கங்காளம் ஆமாகேள் காலாந்தரத்து

0: பிரம்மா விஷ்ணுடைய லைஃப் டைம் முடிஞ்ச பிறகு காலாந்தரத்து காலாந்தரத்து தங்காலம் செய்ய தரித்தனங்கான் சாடலோர். அதே போலதான் அந்த வேயிரு தோழிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. ரொம்ப பேர் கேட்கிறாங்க, என்னையா வீணை சோர்மான் வீணை வாசிக்கிறா, எங்கேயுமே வரலையே, சரஸ்வதி தானே வீணை வாசிக்கிறா, சிவபெருமான் வீணை வாசிக்கிறா சொல்றாரு, அப்படிதான் வருது கேட்கிறாங்க. அங்க என்னன்னு கேட்டா, சங்கார காலத்தில், அதாவது அந்த ஆளுகைக்குட்பட்ட உலகங்களை அழிக்கும் பொழுது அந்த சங்கார கடவுள் இருக்காங்களே, அவர்களுடைய எறும்பையும் நரம்பையும் எடுத்துக்கொண்டு வீணை வாசிக்கிறார். சித்தியாரில் இறுதியாம் காலந்தனில் ஒருவனே இருவருந்தன் உறுதியில் நின்றாரின் இறுதிதான் உண்டாகாதான், சித்தியாரிலையும் வருது. அப்ப இந்த அதுதான் அந்த அந்த திருமுறைகளை வரக்கூடிய அந்த சொற்கள்லாம் என்ன விளக்குது, என்ன கான்செப்ட விளக்க வருதுங்கிறது பாத்தீங்களா, திருவாசகம் படிக்கிறோம். என்ன எதுக்காக சொல்றாரு மாணிக்க வாசகர், அந்த சங்கார கடவுள் அவர் தான் உலகத்தை, அவர் தான் சங்காரம் பண்ண முடியும், சங்காரம் பண்ணுகிறவர் தான் தோற்றுவிக்கவும் முடியும். அது வந்து ஒரு கான்செப்ட், நாங்க சொல்றது இல்ல, தர்க்க சாஸ்திர முறையில எது வந்து சங்காரம் பண்ணுதோ அதுதான் மறுபடியும் தோற்றுவிக்க முடியும். அது இந்த மூன்று கருத்தை தான் ஒன்னாம் சூத்திரத்தில் வலியுறுத்தினேன். அந்தமே ஆதி. இப்ப ரெண்டாம் சூத்திரம் ரொம்ப அருமையா, ரெண்டாம் சூத்திரம் என்ன சொல்லுது, அந்த ஒன்னாம் சூத்திரத்தில் இன்னும் சில பகுதிகள் வருது, ஒரு சில கருத்தை மட்டும் நான் சொல்றேன். அதாவது இந்த இடத்துல இதை கேட்டவுடனே ஒருத்தன் எந்திரிக்கிறான், சொல்றான், மெய்கண்டாவை வளர்க்கணும்னு கேட்கணும், அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், ஐ காண்ட் அக்செப்ட். வேதத்துல பிரம்மத்தில இருந்துதான் அந்த உலகம் தோன்றுகிறது என்று சொல்லப்படுகிறதே, நீங்க அதுக்கு நேர் மாறா சொல்றீங்களே, இந்த உலகம் என்பதும் அந்த பரபிரம்மத்தினுடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு வேதம் சொல்லுதே, நீங்க சொல்றது அப்படி இல்லையே, உலகத்தை சங்காரம் பண்ற இன்னொன்னு இல்ல சொல்றீங்க, அந்த கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு. அதாவது இப்ப கார் இருக்குது, காரை ஓட்டுற டிரைவர் காரனுடைய பகுதியா இருக்க முடியாது இல்லையா, த கண்ட்ரோலர் அண்ட் த கண்ட்ரோல் கேனாட் பி த சேம் இல்லையா, இந்த லாஜிக்கை கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், த கண்ட்ரோலர் அண்ட் த கண்ட்ரோல்டு கேனாட் பி த சேம். அப்ப நீங்க சொல்வது உலகத்தை சம்பாரம் பண்றாங்கன்னா உலகமே அவனுடைய பகுதி தானே, அப்ப சங்காரம் எப்படி வரும் கேட்டா அதுதான் சொன்னாரு, அதான் இந்த சுருதி தீ அனுபூதி. அந்த வேதத்துக்கும் நம்ம சொல்றது விரோதம் இல்லை, அப்படி வேதத்தை சரியா புரிஞ்சுக்கல, அதுதான் சொன்னாரு. இங்க ஒரு காரணம் சொல்றாரு, வித்துண்டாம் மூலம் உழைத்த வா தாரகமாம். அந்த வேதம் அப்படி சொல்லியிருக்குன்னா என்ன பொருள் என்றார், இப்போ இந்த மரம் இந்த பூமியில முளைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆனா இந்த மரம் வருவதற்கு காரணமா இருந்தது பூமியா, இந்த இடத்துல இந்த மரம் உழைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மரம் வருவதற்கு காரணமானது பூமியா, அந்த வித்து தான், விதை இல்லாம வர முடியாது. அதே ஆனா அதே சமயத்தில் ஏன் இந்த மரம் உழைச்சிருக்கிறேன்னு சொல்றீங்க பூமியில, இந்த பூமி அதற்கு துணை காரணம், அது பற்றி அந்த அந்த உலகம் வருவதற்கு காரணமா இருக்கக்கூடிய மாயை இருக்கே, அந்த மாயை வந்து இறைவனுடைய தாளை அடிப்படையாக கொண்டு வருவதனால அவ்வாறு சொல்லப்படுகிறது. இப்ப தாமரைக்கு பங்கஜம்னு பேரு, பங்கஜம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், சேர்த்திலிருந்து முளைப்பது, பங்கம்னா சேரு, ஜம்னா தோன்றுவது, பங்கஜம். ஆனா தாமரை சேர்த்துதான் முளைக்குது, தாமரை கொட்டை இல்லாம தாமரை விதை இல்லாம தாமரை வருமா, சகதி இருக்கிற எல்லா இடத்தையும் தாமரை முளைச்சிருமா, தாமரை கொட்டை தான் முளைக்கும். அப்போ அதே போலத்தான் அந்த தாமரை வந்து தாமரை வருவதற்கு விதை வேணும், அந்த விதை முளைப்பதற்கு அந்த சேறு ஆதாரமாக இருக்கிறது, ஆகவே சேற்றிலிருந்து முளைத்ததுன்னு சொல்லலாம். அதே போலத்தான் வேதம் என்ன சொல்கிறது என்றால், பிரம்மத்திலிருந்து உலகம் வந்தது என்பதற்கு அதுதான் தாற்பயம், வித்துண்டாம் மூலம் உழைத்தவா அத்தந்தாழ்நிற்றல் தாரகமா. அப்ப இதை என்ன அப்ளை பண்றீங்க? அதான் சொன்ன, இதான் யுக்தி. நான் சொன்ன நேற்று சொன்னேன், வேதம் சொல்லுகிறது, அந்த சொல்லுகின்ற அந்த வேதத்துல உன்னுடைய காமன் சென்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கணும் இல்லையா நீ? அப்ப யுக்தி, உன்னை ஐக்கியவும் அப்ளை பண்ணணும். அப்ப அப்படி அப்ளை பண்ணி பார்த்தா உனக்கு உண்மை தெரியும். வேதம் தப்பா சொல்லல, வேதம் ஒழுங்காத்தான் சொல்லுது, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு மறுப்பு கொடுக்கிறார். இது பின்னாடி ரொம்ப, அதனாலதான் அவர் மலர் சிலம்படி சொன்னா பெரிய புராணத்த மலர் சிலம்படி. அதுக்கு என்ன விளக்கம் சொன்னேன், உலகெல்லாம் மலர் சிலம்படி சொன்னா. ஆகவே பிரபஞ்சம் என்பது என்னவென்றால் அந்த மாயை என்பது மூலம், பிரபஞ்சம் என்பது என்ன? பிரபஞ்சம் என்ற வார்த்தைக்கு சமஸ்கிருதம் என்ன அர்த்தம்? பிரபஞ்சம், பிரபஞ்சம் என்றால் நன்றாக விரிந்தது அர்த்தம். பஞ்ச என்றால் விரிந்தது, பிர என்றால் நன்றாக, பிரபஞ்சம் என்றால் நன்றாக விரிந்தது. இப்ப எதிலிருந்து நன்றாக விரிந்தது? எது விரிந்தது என்றால் மாயைதான் பிரபஞ்சமாக விரிகிறது. மாயையினுடைய ஒரு கூறு தான் பிரபஞ்சமா வருது. அந்த பிரபஞ்சமாக வராத மாயிருக்கே அது இருந்துகிட்டேதான் இருக்கு, கண்டினியூஸ். அது இன்னொரு பெரிய விஷயம் என்ன சொல்றதுன்னா, அந்த மாயையை முழுவதும் இறைவன் காரியப்படுத்த வேண்டிய அவசியமே எந்த காலத்திலையும் வராதான். நோ அக்கேஷன் வித் அரைஸ் டு கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்ட் த மாயா. அதனால இறைவன் என்ன செய்யறாரு, அதுல ஒரு கூரை தான் என்ன பண்றாருன்னா தத்துவமாக மாற்றுகிறார். தத்துவம் என்பதற்கு சைவ சித்தாந்தம் என்ன பொருள் கூறுது என்றால், காரியப்படுத்தப்பட்ட மாயையின் ஒரு பகுதி தத்துவம் என்று கூறப்படும். சோபம்ங்கிறது அந்த வாட் இஸ் கால்ட் சோபம், சான்ஸ்கிரிட்ல வந்து சோபம்னா ஒரு பகுதி. அதாவது என்டையர் மாயா இஸ் நாட் பீங் டைரக்டட், என்டையர் மாயா வந்து கடவுள் வந்து என்னைக்குமே அதை காரியப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. Only a part of Maya is being fragmented and other things. அத வேதம் என்ன சொல்லுச்சுன்னா, அதுக்கு அந்த ஒரு பகுதி, மாயின் ஒரு பகுதின்னு சொல்றீங்க இல்லையா, அதைதான் சான்ஸ்கிரிட் என்ன சொன்னாங்க, க்ஷோபம், க்ஷோபம். அந்த க்ஷோபம்ங்கிறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை தான் மோடிக்கா, மோடிக்கா, MODICUM, அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு. அதுக்குதான் எல்லா மொழியிலையும் ஒரு இது வந்தாதான் கரெக்டா விளக்க முடியும். மோடிக்கம்னா என்ன அர்த்தம், என்டையர் திங் இல்ல, எ ஸ்மால் பார்ட் ஆஃப் எ திங், தட் இஸ் கால்ட் மோடிக்கம், MODICUM. பார்ட்டை விட குறைச்ச பார்ட்னு சொன்னா கூட ஒரு பெரும்பகுதி தான் பார்ட். மோடிக்கம்னா ஒரு துளி, அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப நுணுக்கமா போகுது. சோ த மோடிக்கம் ஆஃப் மாயா, அதுதான் என்ன வருது, தத்துவமாக பரிணாமம் உள்ளது, அதுதான் இறைவன். அப்ப என்ன பண்றாரு, the entire maya is not being exploited by God at any point of time. காரியப்படுத்த ஒரு பகுதி தான் தனு கண்ண கோண போகமாக வருகிறது. அதை காரியப்படுத்தி தான் என்ன கொடுக்கிறாரு, இந்த உடம்பாகவும் உலகமாகவும். இந்த உடம்புல என்னெல்லாம் இருக்கோ அதான் உலகத்திலயும் இருக்குது. அதான் அண்டத்துல உள்ளது பிண்டத்துல, பிண்டத்துல உள்ளது அண்டத்துல. வாட் இஸ் இந்த மேக்ரோகாசம் இஸ் இந்த மைக்ரோகாசம், வாட் இஸ் இந்த மைக்ரோகாசம் இஸ் இந்த மேக்ரோகாசம். உலகம் என்று சொல்லும் பொழுது பெர்செப்டிபிள் வேர்ல்ட், அதாவது உங்களுடைய மெய் வாய் கண்மூக்கு செடியினால நீங்க அனுபவிக்கிறீங்க இல்லையா, அதுதான் தட் இஸ் ஃபெனோமனல் வேர்ல்ட். இப்ப சோல் இஸ் ஆல்சோ எ வேர்ல்டு, சைவ சித்தாந்த தத்துவத்தின் பிரகாரம் சோலும் ஒரு வேர்ல்டு தான். ஆனா அது என்ன என்றால் அது வந்து நான் ஃபெனோமனல் வேர்ல்ட், அது நான் ஃபெனோமெனல். அதுக்குதான் தர்க்கத்தில் என்ன சொன்னாங்க, சாஸ்திரத்தில் என்ன சொன்னாங்க, சேதனம் அச்சேதனம். நீங்க அனுபவிக்கிறது அச்சேதன பிரபஞ்சம், ஆனா அந்த உயிர்களுடைய கூட்டம் இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன பேரு, அது சேதன பிரபஞ்சம். ஆல் தி வாட் இஸ் கால்ட் த டோட்டல் த காங்கிரகேட், அவ்வளவு சேர்த்து ஒரு பேர். அதனாலதான் உலகம் என்றது இன்று உயிர்கள் மேல் நின்றதுன்னு எழுதுவார் பரிமேலகன் திருக்குறள்ல. அகர முதலை எடுத்தெல்லாம் இந்த உலகுங்கிற எதை குறிக்க என்றால், அந்த உலகு என்பது நீங்க அனுபவிக்கிற உலகத்தை சொல்லலையா திருவள்ளுவர். அந்த உலகு என்பது எதை குறிக்குது என்றால், திருக்குறள் வரக்கூடிய உலகு என்றால் இந்த உலகத்தை அனுபவிக்கின்ற உயிர்களை தான் இந்த உலகுங்கிற. அதுக்கு சேதன பிரபஞ்சம் பேர். இந்த உலகம் அசேதன பிரபஞ்சம், பிலாசபியில வந்து அப்படி விட்டான். அதனால அவர் எழுதுவாரு, உலகு என்றது இன்று உயிர்கள் மேல் நின்றதுன்னு எழுதுவார் பரிமையாளர் அந்த இடத்துல. அதாவது இந்த டெர்மினாலஜிக்கு போகும்போது அங்க என்ன சொல்றீங்க, சேதனம் அசேதனம் அப்படிங்கறது இங்கிலீஷ்ல கொண்டு போனா எப்படி சொல்லுவீங்க, த பெனோமனல் அண்ட் த நான் பெனோமனல் வேர்ல்ட். அதுதான் அந்த சொற்கள் வந்து சரியா அந்த கான்செப்ட புரியணும்னா நமக்கு அந்த டெர்மினாலஜி எல்லாம் தெரியணும். அதாவது தமிழ் இலக்கணத்துல ஆகுவேர்னு பேர் இருக்கு, ஆனா இது ஆகுவேர் இல்ல, இது ஆகுவேர் இல்ல. ஆக்சுவலா அந்த வார்த்தையே அதை பிடிக்கும், ஆகுவேருங் என்பது அது தமிழ் இலக்கணத்துல ஆகுவேருக்கு அர்த்தம் வேற. உயிர்கள் எந்த விஞ்ஞான கருவிக்கும் தெரியாது, விஞ்ஞான கருவிக்கு தெரியாததா சேதன பிரபஞ்சம், விஞ்ஞான கருவிக்கு தெரிவது அசேதன பிரபஞ்சம், அவ்வளவுதான். ஒரு வழியா அந்த ஒன்னா சூத்திரம் முடிச்சு.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அப்பமுசில் ஏழு பதிகங்கள் திரு கச்சேதகத்துக்கு அருள் செய்துள்ளார். பன்முறையிலே ஒன்று, திருநேரிசையாக ஒன்று, திரு விருத்தமாக ஒன்று, திரு குறுந்தகையாக ரெண்டு, திரு தாண்டகமாக ரெண்டு, ஆக ஏழு படி. நான்காம் திருமுறையிலே மூன்று, ஐந்தாம் திருமுறையிலே ரெண்டு, ஆறாம் திருமுறையிலே முதல்ல பாடின படிவம் என்ன என்பதை சேகரபுரவன் சொல்றார். அது பன்முறையிலே பாடிய திரு பரவாலும் மண்ணஞ்சல் தரியானை என்றெடுத்து பரவாய சொன்னாலே திருப்பதிகம் பாடியவன் பிரவாதம் புறவரித்த விடையவனார் வெள்ளையிட்டு அறவாரம் புனைந்தவரும் திருமுன்றில் புறக்கணைந்தார். இது காந்தார பெண்ணிலே அப்படின்ற ஒரு திருப்பதி. தரவாடும் வல்லஞ்சக்கு அரியானை தரவாவார் என தொடங்குவது. இதுல எங்கேயுமே கட்சியை பற்றிய குறிப்பு சொல்லப்படல. ஒன்பதாம் பாடல்ல ஏகம்ப மேயான இம்மனத்தை வைத்தேன் என்று ஒரே ஒரு குறிப்பு தான் தரப்படுகிறது. அதை வைத்து இந்த படியும் கட்சிக்குரியதாக கண்டொள்ளப்படுகின்றது. வேறு எந்த பாடலிலும் கட்சியை பற்றிய குறிப்பு கையார்ந்த திருத்தொண்டு கழிய மிகவும் காதலுடும் செய்யார் என்று எல்லா செந்தமிழ் மாலையும் பாடி. எல்லா செந்தமிழ் மாலை பாடி என்பதனுடைய பொருள் என்னவென்றால், அவர் பன்முறையிலையும் திருநேரிசையாகவும் திருவிருத்தலாகவும் குறுந்தொகையாகவும் தாண்டகமாகவும் அவர் ஐந்து விதமான செந்தங்களிலே பாடியுள்ளார். ஆகவே எல்லா செந்தமிழ் மாலை என்றார். மையாந்த மிடற்ற திருமயானத்தை வழங்கும் மயானம் என்பது கட்சியம்பதியிலே உள்ள கொடிமரத்தை ஒட்டிய பகுதி. அது வைப்புத்தலமாக கருதப்படுவது. அப்பமூர்த்தியினுடைய தாண்டகத்திலே அது பேசப்படுவதனாலே அது வைப்புத்தலம். மெய்யார்புரத் தொழுது விருப்பினோடு மேவும் நான் அருகே ஒரு தலம் இருக்கு, திரு கச்சி மேட்டளி. கச்சியம்பதியை ஒட்டி அங்கு காணத்தக்க தலங்கள் அஞ்சு, கோணகாந்தன் தளி, கச்சி மேட்டளி, அநேகதங்காபுரம், கச்சி நெறி காரைக்காடு, இவற்றோடு ஏகம்பம் கூட்டினா ஐந்து தலங்கள் காஞ்சி மண்டலத்தில் விளங்குகின்றன. சீர்வளரும் மதிர்கட்சி நகர் திருமேற்றலி முதலாம் நீர்வளரும் சடையவதாம் நிலவி உரை ஆலயங்கள் ஆர்வமுறம் பணிந்தேத்தி ஆய்ந்த தமிழ் தொன்மலரால் சார்வரு மாலைகள் சாத்தி தகுந்தொன்று செய்திருந்தார். திருமலை பார்த்தோம்னா பாட தொடங்குறார். பாடுதல் தகுந்தொன்று சொல்றார் சேக். ஆகவே தொண்டுகள்ல தலையாய தொண்டு பாடுகின்ற தொண்டு என்பது பெறப்படுகிறது. திருமார் பேர் வரும் கச்சியம்பதியிலிருந்தே தங்கிட்டு பல தலங்களை வழிபடுறார். அது திருமார் பேருன்னு கச்சியம்பதியில் அவர் பாடின ஒரு திருவிருத்தம் பார்ப்போம். சிவப்பணியிலேருந்து தவறினா என்ன புளியம் பொங்குனால அடி அப்படிங்கிற அப்புறம் சொல்ல கச்சியம்பனே, உன்னுடைய கழலுக்கு ஆளான நான் உனக்கு தொண்டு செய்ய மறுப்பேன் ஆனால் என்னை புளியம் வளரால் அடித்தாவது திருச்சி. இது போல கேட்கக்கூடிய துணிவு யாருக்கு இருக்கு? ஒரு வருஷத்தாய்
2: போது வித்தாய் முன்னரவுரை காட்டி அமணருடே காது வித்தாய் கட்டும் நோய் பிடி வீத்தாய் கலந்தருளி போது வித்தாய் பணிபிழைக்கில் புளியவளார மோதுவிப்பாய் உகப்பாய் முனிவாய் கட்சி ஏகம்பே.
1: புளியவளால அடித்து கோபப்பட்டாவது என்னை நல்லறிப்படுத்து. இதையெல்லாம் பார்க்கும்போது சிவப்பணி எவ்வளவு இன்றியமையாது கண்டப்படுகிறது. வாய்த்தது நந்தமுக்கோ இது இதோர் பிறவி மதித்திருந்த தேவா மானுட பிறவிதான் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்து ஐந்துமானம் அரண் படிக்காதவண்ணோ வானிடத்தவரும் மண்மேல் வந்து அறந்தனை அர்ஜிப்பர் ஊன் எடுத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணரா அந்தோ என்றார் அருள். மாண்ட பிறவி, பிறவியில தலையான பிறவி, எவ்வளவு தாண்டி பல யாத்திரை செஞ்சு புல்லாய் பூராய் குருவாய் மனமாயின் அடுக்கிறார்கள் சிவபுராணத்தில். இத்தனை பிறவிகளில் தான் தாவர சங்கமத்தில் எல்லா பிறந்து இழைத்த நாம வழி தெரியாம மயங்கி நிற்கிறோம். வழி தெரியாம மயங்கி நிற்கிற நமக்கு, கண்ணிருந்தும் குருடர்களாய் இருக்கிற நமக்கு, மொழி இருந்தும் ஊமையர்களாய் இருக்கிற நமக்கு வழி காட்டி, விழி காட்டி, நெறி காட்டிய பெருமக்கள் அவர். அவர் இல்லை என்றால் நாம் திருநீர் செய்வ சமயம்தான் இங்கிருக்கும். இப்படி ஒரு அருமையான பாடலை பார்க்கும்போது நம்ம துன்பத்துக்கு இடையே பெருமானுக்கு ஆளாக வேண்டும், வருத்தி கொண்டாவது தொண்டு செய்ய வேண்டும், எக்காரணம் பற்றியும் தொண்டில் இருந்து திரள்தல் கூடாது என்பது நன்கு பெறப்படுகிறது. இப்ப நாம மாப்பேருக்கு போகிறோம். சுவாமியோட திருவாட்பேர்ல ஒரு திருவிருத்தம் ஆண்டவர் நான்கு பெரியவர் பாடுகிறார். திருவாட்பேருங்கிறது எங்க இருக்கும் போல அறிஞ்சுக்கோ, காஞ்சிபுரத்துல இருந்து அரக்கோணம் போற வழியில இருக்கு. திருமால்பூர் என்பது புகைவண்டி நிலையத்தினுடைய பேர். அதை ஒட்டிய தக்கோலம்ங்கிற ஊர் உண்டு, அது தேவாரம் பாடல் பெற்ற தலம். திரு ஊரல் என்பது அதனுடைய தேவாரத்தை. அங்க போனோம்னா நிறைய தலங்கள் பாடும். திருப்பாசூர்னு ஒரு தலம் இருக்கு, திரு ஆலங்கார் இருக்கு. ஆலங்காரதனே அன்னமுடன் விருந்தாடுகின்ற கோலம் காணலாம். பல தலங்கள் தொண்டை நாட்டிலே உள்ளன. இதை மார்பேர் என்னும் தலத்துக்கு இப்போது வந்துள்ளார் வாஜிஸ். அந்நகரில் அவ்வண்ணம் அமர்ந்துரையும் நாளுங்கள் மண்ணு திரு மார்பேறு வந்தணைந்து தமிழ் பாடி சென்னை விசை மதி புனைவார் பதி பலவும் நிறைஞ்சு துணினார் காஞ்சியிலே தொடர்ந்த வரும் காதலினார். திருப்பி காஞ்சிபுரம் வந்துட்டதாக சொல்றார். இந்த மார்பேர்ல நிறைய பதிகள் பாடினாலும் ஒரு பதியத்தை நாம் எடுத்துப்போம். ஆய்வு நம்ம படிப்பு இல்லாதவர்களா இருக்கக்கூடும், பணம் இல்லாதவர்கள் இருக்கக்கூடும், வயதாகி பலவீனர்களா இருத்தல் கூடும். இப்படி பல நிலைகளை நம்ம இடத்துல தடுமாற்றம் காணப்படுது. அப்ப சொல்றோம், காலத்தினா கழிச்சு உணர்வோம். இனி செய்யத்தக்கது போனது போறோம், இனி நாங்க செய்யத்தக்கது என்ன அப்படின்னு கேட்கிறோம். அப்புறம் அதுக்கு விடை தர, ஏதோ அறிவிலராகி ஓகி அஞ்சேடு.

தெரியாட்டாலும் பரவாயில்ல, அங்கெழுத்து தெரியுமா? நமச்சிவாய மந்திரத்தை ஓது, உன் உள்ளத்திலே பெருமான் தேவியோடு வந்து ஒழுங்கிருப்பான். நிறைய அடுக்கி அடுக்கி அறவுடையா சொல்ற ஒரு திருப்பதிகம் இது. அச்சமில்லை நெஞ்சே அரண்நாமங்கள் இச்சலும் நினையாது. பயப்பட வேண்டும், பெருமானுடைய புகழ நினைச்சு பாரு. சில பேரிடத்துல ஒரு குறையுது, நீ ஜாதி செருக்கு சாதிகளும் பிறப்பினும் சுழிப்பட்டு தடுமாறும் நிலையும் எந்த அளவுக்கு உடம்ப பற்றியது தானே ஜாதி. நான் பார்ப்பனம்னா உடம்ப பற்றியது பார்ப்பன ஜாதி. மயானத்தை எடுத்து போகும்போது குணம்ங்கிற பேர் தான் அதுக்கு. உயிர் பார்ப்பனம் இல்ல, உயிருக்கு ஜாதி கிடையாது, ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. உடல் பற்றி வருவதுதான் ஜாதி. சாத்திரம் பல பேசும் சடக்ககாய் கோத்திரமும் குலமும் கொண்டு எஞ்சி நல்ல குலத்துல வந்த நல்ல கோத்திரத்துல பிறந்தேன்னு சொல்லி என்னத்தை சாதிக்க போல? சிவபெருமான வழிபட உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? மாத்திரைக்குள் அருள்வர் மாத்திரை. கஞ்சி பிட்டி கண் போடுற நேரத்துக்குள்ள சொடுக்கு போடுற நேரத்துல பெருமான் அருள் தருவாங்க. இந்த தளத்துல அப்போது இன்னொரு அறிவை செய்து சொல்லும் ஐயாரை பார்த்து உலகத்தார பார்த்து சொல்லும், நான் எங்கேயும் வேகமா போக வேண்டிய அவசரம் எனக்கு இல்ல. நீங்க தான் ஏதோ பரபரப்புல ஆட்பட்டவர்களை திரும்பிக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன ஆசை உங்களுக்கு? ஏன் இப்படி நல்லதை தெரியாம பொல்லாததை தேடி அலையிறீங்க? நான் உட்கார்ந்த இடத்துல சொல்றேன், நான் எங்கேயும் ஓடி போல, இங்கேயும் இருக்கிறேன். எப்ப வேணா நீங்க என்ன வந்து பாக்க இருந்தே சொல்லுவனோ கேள்ங்கள் ஏழைகாய் அருந்தவோ தரும் அஞ்செழுத்தோகினால் அஞ்செழுத்த ஓடுங்க. அது கூட உங்களுக்கு தெரியாம இருக்கீங்களே, என்ன இது வேதனை? அஞ்செழுத்த ஓடினா பெரிய தவம் விளையோட உங்களுக்கு தெரியலையா? தவம் விளையாது. இப்ப நான் வரும்போது நோயோட வந்திருக்கிறேன், சந்தோஷம் பிடிச்சிருக்கிறது, இருமல் பாட்டுது. பொருந்து நோய் பிடி போக துறப்பதோ மருந்து வேறவும் வேண்டாம். மாப்பேரிசனுடைய நாமத்தை சொல், அதுவே மருந்தாக அமைந்து உன்னுடைய நோயை குணப்படுத்தி விடுவது. சில பேர் இந்த கேட்காத பிடிவாத உடையவங்க இருப்பாங்க, எவ்வளவுதான் அறிவுரை சொன்னாலும் பக்குவ விதத்தினால எல்லா உயிரும் ஒரே மாதிரி அந்த அறுவரையை பிடிக்காது. நீ சொன்னா நான் நம்ப முடியுமா? கொஞ்சம் ஆவேசமா சொல்றார். சாற்றி சொல்லுவன் கேள்வில் தரணீர், நான் அறைகோவில் விட்டு சொல்றேன். ஏற்றி மேல் வருகின்றானே எம்பெருமான் சிவன், அவன் கடலை நீ ஏற்றினால் கூற்று கூட உன்னை விட்டு ஓடி போய்விடும். யமவாதனையே உனக்கு இருக்காது என்ற நிலையில வேறு வேதனை என்ன உனக்கு வந்து சேரப்போகிறது? அது ஏற்றி மேல் வருகின்ற எம்பெருமான் கடலை ஏற்றி விடு. அடுத்த பாட்டு பாடு, ஒரு அருமையான பாட்டு. ரொம்ப சொத்துக்காரங்களா இருக்கும், திடீர்னு ஒரு நாள் வறுமை வந்து நம்மள கழுவு. அந்த நேரம் பார்த்து பாருங்க, பட்டகாலிலே குடம் கெட்டக்கூடிய கெடு என்பதற்கு இயைய கூற்று வந்து நம்மளை அழைக்கிறான். நம்மளே பாடி கிடக்கும், பணம் எல்லாம் இல்ல, நம்ம சொந்தக்காரெல்லாம் நம்மளை அப்படியே பையனுக்கு விட்டுட்டான். மகன் வெறுக்கலாம், அப்பா வருகிறார், அண்ணா வருகிறார். அந்த நிலையில நம்ம சொத்து தெய்வத்தாச்சு, எவனும் வர்றான். அந்த நிலையிலையும் பயம் வேண்டாம்.

வல்லர் வாப்பேரே. அப்போது உனக்கு ஏற்படுகின்ற மன வாக்கத்தையும் தீர்க்க வல்லவர் எல்லாம் கைவிட்ட நிலையே எமனுடைய துன்பத்துக்கு நீ ஆளாகிற நிலையிலே கூட நீ பெருமானை வழிபட்டு விடலாம். அப்போது உன்னை அஞ்சேரி காக்க வல்லவன் திருவாற்றி ஈசன். அடுத்த விடுவார் இப்போ நம்மள எல்லாரும் இகழ்ச்சி குறிப்போம். உலகத்துல நம்ம வரைக்கும் வச்சிருந்த பதவி எல்லாம் போயிட்டு இப்ப சார்ந்தவங்களாம் பதவிக்காக மட்டும் ஒட்டிட்டு இருந்தாங்க. பதவி கேட்டவனே இகழ தொடங்குறான். அப்ப நம்ம மனசு வருது நம்ம நல்லா இருந்தவங்கலாம் இப்படி விளையிட்டாங்களே, உலகத்தாரெல்லாம் யாரும் நம்மள நட்பு கொள்ள மாட்டேங்கிறாங்க, நல்ல நண்பர்களா இருந்தாலும் பிரிஞ்சு போயிட்டாங்களே அப்படின்னு வருந்தோம். அதுக்கு வழி சொல்றாரு, ஐயனே அரணே எந்த அறத்தினால் உயலாம் உயிரி பெறலாம். உலகத்தவர் பேணுவர் உலகத்தவர் உங்களை கொண்டாடுவார்கள். செய்ய பாதம் இரண்டும் நினையவே திருமத்வெட்டு பெருமான நினைத்தா வையம் ஆடவும் வைப்பர் செய்யத்தை கூட ஆடலாம். உன பாட்டுல நிதி இழந்தாலும் கொடுப்பாருனா எப்படி கொடுப்பாருன்னு இந்த பாட்டுல சொல்றாரு. செல்வமாய் உலக செல்வத்தையும் உனக்கு கொடுத்து விடுவார் அப்படின்னு. இங்க பாருங்க, இந்த மாப்பேர் தேவாரத்தை பாக்கணும்னு நான் சொன்னேன். அங்க என்ன சொன்னா, எரும்பியூர் தேவாரத்துல அன்பனே அரணே இந்த அறத்துவார்க்கு இன்பனாகும்னு சொன்ன. இங்க என்ன சொல்ற, ஐயனே அரணே இந்த அறத்துவார்க்கு உயலாம்னு சொன்ன. இப்பதான் பார்த்து ரெண்டுலயும் அரண் இருக்கு, அங்கேயும் அரண் சொன்னார், இங்கேயும் அரண் சொன்னார். அங்க அன்பனே இங்க ஐயனே. அப்ப இன்பம் வேண்டுவோ அன்பனே அரணே என்று சொல்ல வேண்டும், உயிரி வேண்டுவோர் ஐயனே அரணே என்று சொல்ல வேண்டும். உயிரிக்கு அதுதான். இதை பற்றி வேறொரு பரமாச்சாரியர் அணுகி நல்ல தெளிவு பெறுவோம். சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடி முருகன் தேவாரத்துல சொல்ற, அங்கனா அரணா அரணே எனமாட்டா இருதயனுக்கு ஓவகை அருளாய் இடைமருது உடை எந்தை பிரானே. அங்கேயும் பாருங்க, அங்கனா அரணே வேற வார்த்தை அங்கனா ஐயா அன்பனேனார் ஐயனேனார் அவர் அங்கனானார். ஆனா அரணே மூணு இடத்திலேயும் வருது. அப்ப அரணின் தொடர் முக்கியமான ஒரு சிவநாமமா தெரியும். வினையை அறிப்பவன், பாதத்தை அழிப்பவன், அந்த நாமும் சொல்லி பெருமானை வழிபடுதல் தலையாய் இன்பத்தை தரும். அதுதான் உயிரி பெறுவரை உயுமார் எனக்கு அருள்வா என்பது இடைமருது தேவாரம். அது உயிரி பெறுவதற்கு வழி ஐயனே அரணே என்று அரற்றுதலே என்பது பெறப்படி. அடுத்த பாட்டுல சொல்றா இப்படி நிறைய பாடலாம் பார்த்தா விரிவாக போய்விடும். இந்த அளவில் நிறுத்தி கொண்டு காஞ்சி கொண்டுறா திருநாள் சுவாமி அருமையான திருப்பாள சித்தாண்டத்தில் சிவனடியார்கள் பெருமானுக்கு ஆளாய் தொண்டு பண்ணும்போது அன்பு மிகுதியினாலே சில செயல்கள் செய்வார்கள். குறைகள் நிகழ்கள் கூடும். பெருமானத்திலே சான்றுகள் பார்க்கின்றோம். திருநீல நக்கநாயனாருடைய மனைவியா அவர் அஞ்சலித்து ஊதிக்கிட்டு பெருமானுடைய முன்னிலையில இருக்கும்போது சாமி மேல ஒரு சுதை சிலம்பி விழுது. அம்மி அன்பு மீது என்ன நினைக்கிறாங்க, விழுந்த போது அங்க அயல் நின்ற மனைவியார் விரைவுற்று எழுந்த அச்சமுடி இளம் குழந்தையில் விழும் சிலம்பி ஒழிந்து நீங்கிட ஊதி முன் துவிப்பவர் போல பொழிந்த அன்பினால் ஊதி முன் துவைந்தர போக என்கின்றார் சீக்கிரம். குழந்தை மேல சிலந்தி விழுந்து அப்ப போய் ஆச்சாரம் பார்த்துட்டு இருக்க முடியுமா, உடனே ஊதுறாங்க வாங்கி எச்சிக்கப்படுற சார். இது அனாச்சாரம் தானே, ஆச்சாரம்னா ஒழுக்கம், அனாச்சாரம்னா ஒழுக்க குறைவு, தூய்மை குறைவு. ஆனா அடியார் செய்கிற ஒழுக்க குறைவுகளை பெருமான் பொறுத்தருள்வான் என்பது இந்த மாப்பேறு திருத்தாண்டத்துல ஒரு பாடல்ல சொல்லப்படுகிறது.

0: கூத்தாகி கோளுமாகி குணமாகி குறையாத உபதிக்கள் ஆறாத ஆனந்தத்து அடியா செய்த அனாச்சாரம் பொறுத்தருளி அவர் மேல் என்றும் சீராத பெருமானே திருமாற்றையும் செம்பவள குன்றினை சென்று அடைந்தேன் நானே. ஒரு அடைமுட்டம் தராரு, கண்ணீர் ஆறாத ஆனந்தத்து அடியா இருக்கிறார். அடியார் செய்த எல்லா அனாச்சாரையும் கொடுக்க மாட்டான், அவர்கள் கண்ணீர் ததும்பி வழியும் நிலையினராய் ஆனந்தம் பெருகி நிரம்பும் நிலையினராய் வழிபட்டால் அவருடைய அனாச்சாரத்தை பெறுமான் நேரையுடைய அனாச்சாரத்தை பொறுக்க மாட்டார் என்பது பெறப்படுகிறது. கட்சியில் இரண்டு திருத்தாண்டங்களை கட்சிக்கு ஒரு அருள் செய்கிறார். அப்பமுத்திகள் ரெண்டு பதிகங்களுமே ஒரே முடிவு கொண்டு அருளப்பட்டுள்ளன. ஏகம்பன் காண் அவள் எல் என்னத்தானே என்ற முடிவுடையே இரண்டு பதிகங்களும் விளங்குகின்றன. ஏகம்பல் காண் அவளில் எண்ணத்தான் என போற்றி பாகமும் பெண் உருவானை பைங்கள் விடை உயர்த்தானே நாகம்பூ உகந்தானே நலம்பெரும் திருநீற்றின் ஆகம்பு அணியானே அணைந்து படிந்து இன்பம். இதுல நான்கு கோலங்கள் சொல்லப்படுகிறது. பாகத்திலே பெண் உருவு, பைங்கின் விடையிலே உயர்த்த வடிவம், மார்பிலே நாகத்தையே ஆபரணமாக அணிந்த நிலை, திருநீற்றை மேனியே அணிந்த நிலை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் தர்றார் சிவபொம்மையார். பாகம் பெண் உருவான் என்பது அருக்கோலம் என்கின்றார். அம்மை அருளது சக்தியாகும் அறந்தனக்கு, அருள் வடிவமானதுனாலே அது அருக்கோலம். விடை உயர்த்தான் இது அறக்கோலம். விடை என்பது தரும வடிவம், ஆகவே தரும கோலம் அல்லது அறக்கோலம். நாகம் பூன் உகந்தான், பாம்பை கூட உதறி எரியாது, கூணாக அணியக்கூடிய கருணை வாய்த்தவன் சிவபெருமான், ஆகவே இது அன்பு கோலம். திருநீற்றின் ஆகம் தோய் அணியான், திருநீற்று கோலம் இன்பக் கோலம் என்று பேருரை செய்கின்றார் சிவக்குமணி பிரியார். திருக்கட்சி ஏகம்பத்திலிருந்து புறப்பட்டு நாயனார் கழுக்குன்று, திருவான்மையூர், திரு மயிலாப்பூர் ஆகிய தலங்களை வழிபட்டுக் கொண்டு திருவொற்றியூர் வருகின்றனர். திருவொற்றியூருக்கு பிறகு திருப்பாசூர், திரு ஆலங்காடு, திரு காரிகடை ஆகிய தலங்களை வழிபட்டுக் கொண்டு காலத்தி வருகின்றனர். காலத்தியிலே கண்ணப்புரையும் ஒரு சேர கண்டு வழிபட்ட நாயனார் வடகையிலேயா திருமலையை சென்று வழிபடக்கூடிய ஆர்வம் பெற்றவராய் வடதிசை நோக்கி பயணம் செய்கின்றார். இந்த யாத்திரை பாதையிலே தடுத்து நிறுத்தப்பட்டு திருவையாற்றிலே அந்த கைலை காட்சியை காண்கின்றார் கலைவாய்மை காவலர். ஆகவே நாம் இப்போது தொடங்க இருக்கும் யாத்திரை பெரிய யாத்திரை. இதன் நிறைவாக ஐயாற்றிலே நாம் கைலை கோலத்தை காணவர். திருக்கச்சி ஏகம்பம் பணிஞ்சேத்தி திங்களா நெருக்க செஞ்சடை கனிந்தா நீடுபதி தொடர் நினைவா பருக்கை செஞ்சுளை குடிதேன் வயல் விளைக்கும் நாட்கிடைப்போ பருக்கை தின் கழித்துறியார் கழுக்குன்றின் பாங்கடைந்தார். பருக்கைனா பலாச்சுளை, தொண்டை நாட்டு சிலப்ப பாருங்களேன், பலாச்சுளையிலிருந்து வழியிற தேனு வயல்கள் எல்லாம் விளைவிக்குவான். பலாச்சுளையில் அவ்வளவு தேன் சொரிந்து வயல்களே அது வளத்தை பெருக்கும் என்கின்றார். திருக்கழுக்குண்டுல பாடுறார், பிறகு நீடு திரு கழுக்குண்டில் இருத்தனார் கடல் வணங்கி பாடுதமிழ் தொலை புனைந்து பாங்கு பல பதிகளிலும் சூடுமிழம் பிறமுடைய தமிழ் தொழுது போட்டை போல் பாடுபெரும் கடலுத்த வான்மையோர் பதிவிட்டார். கழுக்குண்டு நால்வர் பாடிய தளம் யாவரும் அறிந்த உண்டு. வடநாட்டார் பல பேருக்கு தென்னாட்டில் இருக்கிற எல்லா தலங்களும் தெரியாட்டாலும் இரண்டு தலங்கள் நிச்சயமா தெரியும். ஒன்னு ராமேஸ்வரம், இன்னொன்று இந்த கழுக்குண்டு. வடநாட்டால் இந்த தலத்தை பட்சி தீர்த்தம் என்று சொல்வாங்க. வடநாட்டிலிருந்து தென்னாடு நோக்கி யாத்திரை செய்வோர் தவறாது பார்க்கின்ற தலங்கள் இரண்டு, ஒன்று திருவிராமேஸ்வரம் மற்றது திருக்கழுக்கு. இது நால்வர் பாடிய திருக்கழுக்கு.
1: பிணக்கிலாத பெருந்துரை பெருமாங்கை பேசுவாக்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான்.
0: அறியார் அவர் நாமத்தை பேசுறதுக்கு துன்பம் போகும் இன்னும் வரும். எவ்வளவு எல்லா ஆச்சாரியாலும் திரும்ப திரும்ப வலியுறுத்துவது ஒன்றைத்தான் சிவ வழிபாடு செய்திட்டு இவ்வளவு சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க நினைக்கிறான்.
1: திருவான்மியூர் வால்மீகி வழிபட்டதுனாலே அது வான்மியூர். வன்மீகம் தான் புத்து, புத்து வடிவத்திலே வான்மீகம் வடிவார்.
0: அந்த தலத்திலே வழிபட்டார். ஆகவே வான்மியூர் பக்கத்துல திரு மயிலாப்பூர் திருவான்மியூர் மருந்தை சேர்ந்து பணிந்து அன்பினுடும் பெருவாய்மை தமிழ்பாடி அம்மருங்கு பிறப்பறுத்து தருவாதம் கோவில் பல சான்றிறங்கி தமிழ்வேந்த மறுவாரம் மலச்சோலை மயிலாப்பூர் வந்தடைந்தார். வரைவளர் மா மயிலன்ன மாடமிசை மஞ்சாரும் தரைவளர்ச்சிய திருமயிலை சங்கரனார் அல்வணங்கி உறைவளர் மாலைகள் அணிவித்து உழவார படையாளி திரைவளர் வேலைக்கரை போய் திருவொற்றியூர் சேர்ந்து மயிலாப்பூர்ல அப்பர் பாடிய பழியும் நமக்கு கிடைக்கல. அந்த தலம் அம்மை மயில் வடிவத்திலே பெருமானை வழிபட்ட தலம். இப்ப உழவார படையாளியாம் உடைய அரசு மயிலாப்பூரிலிருந்து ஒற்றியூர் நோக்கி செல்கின்றன. ஒற்றியூர் மூவர் பாடிய தலம் பிரம்மனுடைய யோக அக்னியிலே பெருமான் வெளிப்போந்து ஊழி வெள்ளத்தை அடக்கினமையினாலே அது ஒற்றியூர், அதாவது அந்த ஊழி வெள்ளம் ஒற்றி வைக்கப்பட்டதனாலே அது ஒற்றியூர் என்று சொல்லப்படும். அங்கு கோயில் கொண்டுள்ள பெருமான் ஆதிபுரி ஒற்றி கொண்டார் என்று அழைக்கப்பெறுவார். அந்த திருத்தலத்திலேதான் இப்பெருமான் நம்பிகளுக்கும் எம்பிராட்டி சுங்கிரி அம்மையாருக்கும் திருமணம் நடந்தது. அந்த திருத்தலத்திலேதான் இப்பெருமான் கலியநாயனார் இல்லையில் பல்கோடி தனத்தை இறையவராய் இப்படித்தால் செல்வநெறி பயனறிந்து திருவுற்றியூர் அமைந்த கொல்லை மழைவடையாத கோவிலின் உள்ளும் புறம் அல்லும் நெடும்பகலும் திருவிளக்கின் அணியையெல்லாம் விளைத்தார் என்று அவருடைய சரிதம் சொல்லும். மிக மிக மிக சிறப்புடைய ஒரு திருத்தலம் திருவொற்றியூர். அந்த தலத்துக்கு வரையின்தான் திருநாவுக்கரசர். மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். கச்சியம்பதியிலிருந்து புறப்படுகின்ற திருநாவுக்கரசர் திரு கழுக்குன்று திரு வான்மியூர் திரு மயிலாப்பூர் ஆகிய தலங்களை வழிபட்டுக் கொண்டு திருவொற்றியூர் வருகிறார். ஒற்றியூர் வளநகரத்து ஒளிமணி வீதிகள் விளக்கி நற்கொடி மாலைகள் பூகம் நறுக்கதலி நிறை நாட்டி பொக்குடங்கள் தூபங்கள் தீபங்கள் பொலிவித்து மற்றவரை எதிர்கொண்டு குறுபுக்கார் வெடித்தோம். எல்லா ஊர்களையும் வரவேற்பு இதே போலதான் இருக்கு. நற்கொடி மாலைகள் நல்ல மாலைகளை கொடி போல தொங்க விடுறாங்க. பூகம் சமூகமரம் வாக்குமரம் நறுக்கதலி வாழை மரம் இவற்றை எல்லாம் கொலை கொலையாக தொங்க விடுகிறார்கள். நிறை நாட்டிங்கிறார் வரிசையா நாட்டுறாங்க. பொக்குடங்கள் குடங்கள்ல தண்ணீரை ஏந்தி வரவேற்பது ஒரு மங்கள வழக்கு. தூபங்கள் தீபங்கள் குளிவித்து எதிர்கொண்டு அழைக்கின்றார்கள். திருநாவுக்கரசரும் அத்திருவொற்றியூர் அமர்ந்த ஒரு நாகத்தின் சிலையார் கோபுரத்து இறைஞ்சி பூக்கு புத்தகங்களே பெருநாகத்தின் சிலையார்ன்னு இருக்கு. ஒரு நாகத்தின் சிலையார் என்பதுதான் சரியான பாடம். ஒரு நாகத்தின் சிலையார் கோபுரத்து இறைஞ்சி பூக்கு மோனை கொண்டும் நிச்சயிக்கலாம். பின்னால புக்குன்னு மோனை ஒரு நாகம் புக்கு இவையெல்லாம் மோனை தொடை. ஒரு நாக தொண்டருடன் உருகி வளங்கொண்ட அடிய கருணாவும் தவிர்ப்பாரை கைகொழுது முன்வீழ்ந்தார். இவரோட கூட வர தொண்டர்களும் ஞான தொண்டர்கள் ஒப்பற்ற ஞான தொண்டர்கள். அதனால அப்படி வர முடியாது அணுகோயிலாம். அணுகோயில் தொடர்ந்து யாத்திரை பண்றதுக்கு நல்ல ஞானம் வரும். ஆகவேதான் இவரோட அடியார் போறாங்க. அங்க இருக்கிற பெருமான் எழுதாத மறையளித்த எழுத்தறியும் பெருமான் துழுது ஆர்வமுற நிலத்தில் கொஞ்சழிந்து அங்கமேலாம் உழுதாய பரவசக்தி மொழித்தமையில் காண்போது விழுதாறு கண்டறியும் விதிப்புற்று விம்பினார். திருத்தாண்டவம் பாடுறார். வண்டோங்கு செங்கமலோ கழுநீர் மல்கி மதமத்தோ தேசடை மேல் மதியம் சூடி என்று தொடங்கும். அதையே சொல்றாரு சேர்க்கிறார். வண்டோங்கு செங்கமலம் என எடுத்து மனமுருக வண்டோங்க திருத்தாண்டகம் பாடி பரவுவார். விண்டோங்க புனர்த்தங்கிய வேணியார் திருவுருவும் கண்டோங்கு கலிகரப்ப கைதொழுது புறத்தணைந்தார். விலங்கு பெரு திருமுன்றில் மேவு திரு பணி செய்து உளங்குள் திரு விருத்தங்கள் ஓங்கு திரு குறுந்தொகைகள் களங்குள் திரு நேரிஜிகள் பலபாடி கைதொழுது வளங்குள் திருப்பதியதில் பல நாடுகள் அஞ்சு பதியம் ரெண்டு திருநேரிச திருவிருத்தம் திருக்குறுந்தக திருத்தாண்டம். எழுத்தறிவு பெருமானனுடைய கதை என்ன அப்படின்னாக்க அங்கு ஆட்சி புரிகின்ற ஒரு அரசன் மாந்தாதன் என்னும் பெயருடையவன். அவனுக்கு வாழ்வு ரொம்ப நாள் ஆய்வு பெற்றவனா இருக்கான். வாழ்வுல விரக்தி ஏற்பட்டு சீக்கிரத்தில் மரணத்தில் வசப்பட வேண்டும் என விரும்புகிறான். அமைச்சர்களை அழைத்து நான் விரைவிலே மரணத்தை தழுவ வழி என்ன என வினவுகிறேன். அமைச்சர்கள் எல்லாம் பதில் இருக்கின்றார்கள். நீ செய்யும் சிவப்பணியை குறைத்து விடும். சிவப்பணி செய்ய செய்ய உயிர் வளரும் ஆயுள் வளரும். குறைத்தால் விரைவிலே சடுதியிலே காலம் வந்து உன்னை அழைப்பு. அவனும் துப்போதனால் ஏவப்பட்டாத மாதிரி சொல்லக்கூடாது. உபதேசம் சிவப்படி செய்யறது எக்காரணம் கொண்டு தடுக்கக்கூடாது. எடுத்தா அதை போல மகாப்பாவும் உலகத்தில் இல்லை. சிவப்படி தடுக்கக்கூடாது.
1: நாம செய்யாம இருக்கலாம், செய்யறவங்கள இருக்கக்கூடாது. இப்படி செய்யறாங்க துன்மந்திரிகள். அந்த அரசு ஏன்னா அது வரைக்கும் கோவில்களுக்கு வச்சிருந்த கட்டளைகள் நிபந்தனைகள் எல்லாம் குறைக்க ஆணையிடும். பல ஊரை சொல்லிக்கிட்டே வரான் அம்மனை அடிக்கடி அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட திருக்கோயில்களை எல்லாம். இந்த ஒற்றியூர் வரும்போது சாமி எழுத்தறிவுநாதரா வெளிப்பட்டு அந்த ஓலைய பிரிச்சு எழுதுற, பிளவுபடுத்தி எழுதுற. ஒற்றியூர் வரும்போது பக்கத்துல நீங்களாக ஒரு புதிய எழுத்து, ஒற்றியூர் நீங்களா எல்லா கோயில்களுக்கும் அந்த கட்டளைகளை குறைத்து விடையின பொருள் கூட ஒற்றியூர் கட்டளையே குறைக்காத. அப்புறம் அவனும் நற்கதி பெற்று பெருமானுடைய திருவடியை சேர்ந்தான் என்பது வரலாறு. இப்படி அவன் சொன்னதெல்லாம் முன்கூட்டி அறிந்த பெருமானானதுனாலே எழுத்தறிவு என்பது சுவாமியுடைய பேர். சாமி ஏமாத்த முடியாது, நம்ம வேணா நம்ம மனுஷங்களை ஏமாத்தலாம், அடியாரி ஏமாத்தக்கூடாது. அடியார் ஏமாத்தினா ஆண்டவன் ஏமாத்தினது சமம், பெரிய பாவம். அடியார் ரூபத்துல ஈசன் இருக்கு, இந்த இடத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கும். மத்தத்தில் இருந்தாலும் உலகையில் எப்படி இருந்தாலும் அடியாரத்திலேயும் ஆண்டவனத்திலேயும் மிகுந்த பக்தியோடு இருப்போமே. ஆனால் வினை நம்ம வந்து பற்றவே பற்றோம்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Sivaya Nama. Shaivam.org in Anbandha Neyargale, Adutha Nigazhchi, Aanmeega Sorpozhivu. இதில் நீங்கள் கேட்க விருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. 23 பாடல் முதல் 24 பாடல் வரை. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: வைராகியத்தினுடைய உண்மையான லட்சணம் மனதில் விருப்பம் இல்லை, வைராகியத்துக்கு எதிர்ச்சொல் மோகம். அந்த மோகம் இருக்கே, அந்த மோகம் மிக மிக வலுவாக திருடமாக இருக்கும் பொழுது வெறும் உபதேசமோ ரொம்ப பாலிஷ்ட மின்மைய சொன்னா அது நமக்கு ஏறாது. ஆகவே அந்த மோகத்தை நீக்க நாம எவ்வளவு தூரம் மோகம் வச்சிருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நிந்தனை தேவைப்படுகின்றது, அருவறுப்பு தேவைப்படுகின்றது. அதனாலதான் வைராகியத்துக்கு வேறொரு இடத்துல லட்சணம் சொல்லும் பொழுது நாம இந்த போக பொருள்களை எப்படி விடணும் என்றால் காக்க விஷ்டவத்துன்னு சொல்வார்கள். அதாவது நம்ம சற்றையில வந்து காக்கையினுடைய எச்சில் விழுந்துடுது, நம்ம டிரெஸ்ல விழுந்துடுது. நம்ம உடனே என்ன செய்வோம், கொஞ்சம் டிசைனா இருக்கட்டும் அழகா இருக்கட்டும் வச்சிருக்கோமா, உடனே ஓடி போய் அதை கழுவிடும், சுத்தப்படுத்திடும். சுத்தப்படுத்திட்டு வந்து எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரு பெரிய தியாகம் பண்ணிருக்கிறேன் தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்போமா? காக்கையினுடைய எச்சியில கழுவி சுத்தமா வந்திருக்குன்னு சொல்லுமா? வெளியே கூட சொல்ல மாட்டோம். காரணம் என்ன, அது வந்து ஒதுக்க தள்ள வேண்டித்தது. ஆனா ஏதாவது ஒரு பொருளை வேண்டாம்னு விட்டு கொடுத்துடும்னு வச்சுக்கோமே, வீட்டில் இருக்கிற பழைய பீடாவோ அக்காவுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ விட்டு கொடுத்துருப்போம். உடனே என்ன சொல்லுவோம், நான் அதை கொடுத்துட்டேன், சும்மா எடுத்து கொடுத்துட்டேன், எம் பங்குக்கு வந்ததை எடுத்து கொடுத்துட்டேன்னு சொல்லுவோம், ரொம்ப பெருமையா சொல்லுவோம். ஆனா நாம இந்த பொருள்களை எப்படி தியாகம் பண்ணணும்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களை எப்படி விடணும்னா, அந்த காக்கையினுடைய எச்சில் போல அதை எப்படி வந்து அருவறுப்பு தக்கதா நம்ம விடுறோமோ, அதே போல உலகத்தில் இருக்கிற போக பொருள்களை விடும் பொழுது அந்த பொருள்களுக்கு அவ்வளவுதான் மதிப்பு. அதனால இதை நம்ம உணர்ந்துட்டோம்னா இந்த தியாகம் செய்துட்டு தியாகம் செய்கின்றேங்கிற கர்வமும் வந்துற இல்லைன்னா ஒரு பெரிய தியாகி. சில பேர் புஸ்தகத்திலே போட்டிருப்பார்கள், சில பேர் ஏதாவது புஸ்தகம் எழுதிட்டு தியாகி பிரம்மனிஷ்டன் இதெல்லாம் அவர்களுக்கு அடைமொழியா அப்படியெல்லாம் எழுதி குளிக்கிறார்கள். காரணம் என்னன்னா அந்த தியாகத்துல அவ்வளவு ஒரு அபிமானம். அப்ப உண்மையிலேயே தியாகம் செய்யல, ஏதோ அவர்களை வந்து பறிக்கப்பட்டு விட்டதே தவிர நம்ம எதை தியாகம் பண்றோமோ அந்த பொருள் இருக்கிற மதிப்பையும் சேர்ந்து தியாகம் பண்ணணும். பொருளை மட்டும் தியாகம் பண்ணாம எதை நம்ம விடுறோமோ அந்த விடுற பொருள் இருக்கிற மதிப்பு சேர்ந்து நம்ம விட்டு போகணும், அதுதான் உண்மையான வைராக்கியம். அப்படி அந்த மதிப்பை விடுறதுதான் மோகத்திலிருந்து விடுதலை. ஒரு பொருளை நம்ம விடுறோம்னா அந்த பொருளோடு அந்த பொருளிடம் இருக்கின்ற மதிப்பையும் வேல்யூவையும் நம்ம தியாகம் செய்ய வேண்டும். இதுதான் வைராகியத்தினுடைய லட்சணம். வைராகியம் என்றால் பற்றின்மை, எந்த போகத்திலும் விருப்பமின்மை, அது கடைசி ஸ்டேஜ். ஆனால் அந்த வைராகியம் வந்து வருவதற்கு ஆரம்ப காலத்தில் வெறுப்பு அருவறுப்புங்கிற உணர்வு நமக்கு ஒரு உதவியாக இருக்கலாம். ஆன்டிபயோட்டிக்ஸ் போல. அதை நம்ம கடைசி வரைக்கும் வச்சிருக்க கூடாது, அது சாஸ்திரத்துக்கு தெரியும். அதனாலதான் அதே சாஸ்திரம் என்ன செய்யும், உடலை வந்து மலப்பாண்டம்னு சொல்லிட்டு ஊனுடம்பு ஆலயம்னு சாஸ்திரம் சொல்ல போகுது. அப்படி ஆரம்பத்துல இந்த போக மோகத்தை நீக்கினதற்கு பிறகு துவேஷம் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கும், அதை நீக்கிறதுக்கு இனி ஒரு டேப்லெட் நம்ம சாப்பிடுவோம். ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்த உடனே வைட்டமின் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியுமோ, அது என்ன பண்ணும்னா இந்த மருந்து போய் ஏதாவது டேமேஜ் பண்ணியிருந்ததுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு அந்த வைட்டமின் டேப்லெட் தான் ஈஸ்வர தர்சனம். எல்லாமே ஈஸ்வரனா இருக்கான்னு சொல்லி உலகத்தை ஈஸ்வரனாக பார்த்தல். எந்த பொருளை போகமா பார்க்கிறோமோ அதே பொருளை பகவான் சொரூபமாக பார்த்தல். அப்ப என்ன ஆகுதுன்னா டேலி ஆயிடும். இப்படி ஆரம்ப காலத்துல இது தேவை, பிறகு அந்த சைடு எஃபெக்ட் இருந்துட்டு போட்டோம், தெரிஞ்சே நம்ம கொடுக்கறோம், பிறகு அதையும் நம்ம நீக்கிக் கொள்வோம், அது வேறொரு இடத்துல நமக்கு வரும். அப்படி இந்த பாடல்ல ஆரம்பிச்சு இனிமேல் வந்து நிந்தனையெல்லாம் செய்ய போறார். அனாத்மாவையெல்லாம் அவர் வந்து நிந்திப்பார், இழிவா பேசுவார். அதெல்லாம் எதற்குனா மோகத்தை நீக்க, வைராகியத்துக்கு முதல் படியாக இருக்க. அப்ப வைராகியத்தினுடைய ஆரம்ப காலத்துல ஒரு வெறுப்பு இருக்கலாம் அல்லது ஒரு அருவறுப்பு வரலாம், அது தவறு கிடையாது. இது வந்து நம்ம வைராகியத்தினுடைய லட்சணத்தை மட்டும் இந்த இடத்துல பார்த்தோம். இனி ஒவ்வொரு பாடலையும் பார்த்துட்டு பாடல்கள் எல்லாம் சுலபமானதுதான், அந்த பாடல் முடிஞ்ச உடனே வைராகிய சம்பந்தமான ஒவ்வொரு கருத்துக்களை பார்க்க போகின்றோம். இப்ப இத்தோடு நிறுத்தி கொண்டு நம்ம இனி அடுத்த பாடலுக்கு செல்லலாம். இப்ப இந்த பாடலை நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த வார்த்தையை மனதுல நல்லா பதியணும். அது என்ன வார்த்தை, இதுல இந்த முழு பாடல்ல ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். அது என்ன கருத்து, உண்டோ நம்மை போல வஞ்சர். நம்மைய போல வஞ்சர்கள் யாரும் கிடையாது. இனிமேல் யாரையும் பார்த்து அவன் ஏமாத்துறவன் அவன் வஞ்சிக்கின்றவன் சொல்லக்கூடாது, நம்ம தான் நம்மைய ஏமாற்றி கொண்டு இருக்கின்றோம். யாரும் யாரையும் ஏமாற்றல, உண்மையிலேயே ஒருத்தன் நம்மைய ஏமாற்றி கொண்டால் அவன் அவனை ஏமாத்தி இருக்கான், நாம நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். யாரும் யாரையும் ஏமாற்றுவது கிடையாது, அவரவர்கள் அவரவர்களை ஏமாற்றி கொள்கின்றார்கள். அப்படி நம்மையும் யாரும் ஏமாற்றல, நாமையும் யாரும் ஏமாற்ற முடியாது, அப்படி சொல்லிட்டு ஏமாத்திடக்கூடாது. நம்மையும் உண்மையிலேயே மற்றவங்களை ஏமாற்றினோம்னா முதல்ல நம்மையும் நம்ம ஏமாற்றி கொள்கின்றோம். எப்படி என்றால் தர்ம விஷயத்திலும் சரி ஞான விஷயத்திலும் சரி, இங்க அறிவு விஷயத்துல சொல்றார், பொய்யான ஒண்ண உண்மைன்னு நினைத்து கொண்டு வாழும் பொழுது அந்த வாழ்க்கையே அனர்த்தமாகி விடுகின்றது, நம்மை நாம் ஏமாற்றி கொள்கின்றோம். நம்மை நாம் ஏமாற்றி கொள்ள கூடாதுன்னு என்ன செய்ய வேண்டும், அதையும் சொன்னார், அருள் கோலத்தை மெய் என்று கொள்ள வேண்டாவோ, ஆத்மஸ்வரூபத்தை தான் மெய்யாக கொள்ள வேண்டும். இனி நம்ம அடுத்த பாடலுக்கு செல்லலாம். 24வது பாடல். வேண்டா வெறுப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம் ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாது இருந்துகொள் அறிவாகி நெஞ்சே. இதுவும் மிக மிக எளிமையான பாடல். இதனுடைய பொருளை நம்ம பார்த்துட்டு பிறகு மீதி இருக்கிற நேரத்துல வைராகிய சம்பந்தமான கருத்துக்களை பார்ப்போம். வேண்டா விருப்பும் வெறுப்பும், விருப்பும் வெறுப்பும் வேண்டா. விருப்பம் வந்து சமஸ்கிருதத்துல ராகம் என்றும் வெறுப்ப வந்து துவேஷம் என்றும் சொல்லப்படுகின்றது. ராக துவேஷம் வேண்டாம், அதை விட்டுருன்னு சொல்ற. வேண்டான்னு என்ன அர்த்தம், அதை நீ பற்றி கொண்டிருக்காதே, உன் மனதுல ராகத்வேஷத்தை நீக்கி விடு, விருப்பு வெறுப்பை நீக்கி விடு. உனக்குள்ள விருப்பும் வேண்டாம் வெறுப்பும் வேண்டாம். என்ன இருக்கட்டுமே, எதுக்கு விருப்பும் வெறுப்பு வேண்டாம்னு சொல்கிறீர்கள். அதுக்கு பதில் சொல்றார், அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம். வில்லங்கம்ங்கிற வார்த்தை தெரியுமோ, சாதாரண வாழ்க்கையில பயன்படுத்துறது ஒரே வில்லங்கம் பிடிச்சவனா இருக்கான்னு சொல்லுவார்கள். அது எதுக்கு பயன்படாம எப்பொழுதுமே சங்கடத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துட்டு இருப்பான், நம்ம என்ன சொன்னாலும் கேட்காதவன், முரண்பட்டு கொண்டிருப்பவன், சங்கடத்தை கொடுப்பவன். இப்ப வில்லங்கம்னாவே சங்கடம் அர்த்தம். ஏதாவது ஒரு பொருள் ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது என்ன சொல்லுவார்கள், அதுல ஏதாவது வில்லங்கம் இருக்கான்னு பாத்துக்கோன்னு சொல்லுவார்கள். ஏதாவது அனர்த்தம் வந்துடுமா சங்கடம் வந்துட போகுதான்னு பாத்துக்கன்னு சொல்லுவார். அந்த வார்த்தையை தான் இங்க தாயுமானவர் பயன்படுத்துறார். அந்த வில்லங்கம், இங்க வில்லங்கம்ங்கிறது என்னன்னா இதுவும் வெளியே இருக்கிறது கிடையாது, நமக்குள்ள இருக்கிற விருப்பு வெறுப்புகள் தான், நம்ம மனதுக்குள்ள இருக்கிற விருப்பு வெறுப்பு தான் வில்லங்கம். அதுதான் நமக்கு உண்மையிலேயே கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கு, இந்த வில்லங்கத்தினால என்ன வரும்னு சொல்றார், விளையும் ஜனனம். இந்த விருப்பு வெறுப்பு தான் நமக்கு ஜனனம்னா பிறப்பை கொடுக்கின்றது, சம்சாரத்தை தொடர்ந்து வளர்த்தி கொண்டு இருக்கின்றது. அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம். விருப்பு வெறுப்பு வேண்டாம், காரணம் என்னன்னா இந்த விருப்பு வெறுப்பு தான் நமக்கு பிறவியை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. இனி அடுத்த வரிக்கு சென்றால், சரி விருப்பு வெறுப்பை விட்டுட்டு என்னதான் பண்றது, எப்படித்தான் இருக்கிறது, அப்படி ஒரு கேள்வி வரும்போது, ஆண்டான் உரைத்தபடியே. இங்கு ஆண்டான்கிற வார்த்தைக்கு பொருள் குருநாதர், நம்முடைய குருவானவர் உரைத்தபடியே என்றால் உபதேசம் செய்தபடி. குரு வந்து என்ன உபதேசம் பண்ணியிருக்காரோ அதன்படி, குரு சொன்னதை கேட்டுன்னு அர்த்தம், அவர் வந்து சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்கார், அதை கேட்டு சற்றும் அசையாது இருந்துகொள் அறிவாகி நெஞ்சே. இப்ப இந்த இடத்துல தாய்மானவர் வந்து தன்னையே பார்த்து, தன்னுடைய மனசையே பார்த்து பாடுறார், தன்னுடைய மனதிடமே தான் கேட்டுக்கொள்கின்றார். ஏ நம்ம நெஞ்சே அப்படின்னா மனமே அப்படின்னு அவருடைய மனமிடமே அவர் பேசுகின்றார். சில சமயம் நம்ம அப்படி பேசிக்கிறோம்ல, என் மனசே கொஞ்சம் சும்மா இரு, தியானத்துல உட்கார்ந்த உடனே யாரோட சண்டை போட்டுட்டு இருக்கோம், சுத்தி சண்டை போடுறதுக்கு ஆள் கிடையாது, நம்ம வந்து தனி ரூம்ல கண்ண மூடி உட்கார்ந்துட்டோம், யாரோட ரகலை பண்ணிட்டு இருக்கோம், நம்ம மனசோட தான், அப்ப நம்ம மனசோட தான் பேசிட்டு இருக்கோம், இப்ப இதை நினைக்காத, வேண்டாம் அப்புறம் நினைச்சுக்கோ, இப்ப பகவான் நாமத்தை சொல்லுன்னு சொல்றோம் அல்லவா, அப்படி தான் மனசோடயே பேசுகிறார். நெஞ்சே ஹே மனமே, நீ என்ன பண்ணுன்னா அசையாது இருந்துகொள், அமைதியா இருன்னு சொல்ற, அசையாது இருந்துகொள். எப்படி இருக்கணும்னா அறிவாகி, நெஞ்சே அறிவாகி, அறிவு சொரூபமா இருந்து. எங்கிருந்து அறிவு கிடைச்சதுன்னா ஆண்டான் உரைத்தபடியே, குரு என்ன உபதேசம் பண்ணாரோ அந்த உபதேசத்தை கேட்டுட்டு, அந்த உபதேசத்துல நீ எந்த அறிவு அடைஞ்சாயோ அந்த அறிவில் அசையாது இருந்துகொள். அந்த அறிவுல அசையாது இருந்துகொள். அந்த அறிவை வாங்குறதே கஷ்டம், வாங்கி அதை பிடிச்சு அந்த அறிவோட இருந்துகொள். பிறகு எதோட இருக்காத, விருப்பு வெறுப்போடு இருக்காதே. நீ விருப்பு வெறுப்போட இருந்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் அலைந்து கொண்டிருப்பாய், உன்னை வந்து அலைபாய வச்சுட்டு இருக்கும். அதை விட்டுட்டு நீ என்ன செய்ய வேண்டும், குருநாதர் உரைத்தபடி அவர் என்ன உபதேசம் பண்ணாரோ அதை கேட்டு, அதனால உனக்கு ஒரு அறிவு ஏற்பட்டிருக்கும் அல்லவா, அந்த அறிவின் அமைதியாக இருந்துகொள், அசையாது இருந்துகொள், அறிவாகி நெஞ்சே என்று. விருப்பு வெறுப்பு நமக்கு வேண்டாம், ஏன்னா அதனாலதான் ஜென்மம் வருகின்றது. பிறகு குரு என்ன உபதேசம் பண்ணாரோ அந்த அறிவை அடைஞ்சு அந்த அறிவில் இரு, அமைதியா இருன்னு தன்னுடைய நெஞ்ச பார்த்தே அவர் சொல்கின்றார். இங்க நம்ம இனி ஒரு கருத்து பார்க்கலாம், விருப்பு வெறுப்புக்கு ஜென்மத்துக்கு என்ன சம்பந்தம், மனசுல விருப்பு வெறுப்பு எப்படி ஜென்மத்தை கொடுக்கும், அந்த கனெக்ஷனை பார்ப்போம். இங்கேயும் வந்து ஒரு படிப்படியா நம்ம சொல்லுவோம். இப்ப விருப்பு வெறுப்புக்கு முன்னாடியே சில ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கு, அது வந்து எப்படி என்றால், இப்ப உதாரணம் நம்ம ஏற்கனவே இதற்கு முன் பார்த்த அந்த ரெண்டு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். நம்ம வந்து கிழிஞ்சலை பார்க்கிறோம், கிழிஞ்சலை கிழிஞ்சல்னு பார்த்துட்டோம்னா பேசாம இருக்கும், அதை நம்ம வெள்ளியா பார்த்த உடனே என்ன வந்துடுது, அதன் மீது ஒரு விருப்பு வந்து விட்டது. அப்படி விருப்பு வந்த உடனே நம்ம அதை நோக்கி சென்றுள்ளோம். இப்பொழுது அதை வெள்ளியா நம்ம பார்க்கிறமே அதற்கு என்ன காரணம், அதையும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கிழிஞ்சலை கிழிஞ்சல்னு பார்க்கல. ஆகவே என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, நமக்கு முன்னாடி இருக்கின்ற ஒரு பொருள் இருக்கின்றதல்லவா, அதனுடைய தன்மை முழுமையாக தெரியவில்லை. நமக்கு முன்னாடி என்ன பொருள் இருக்கோ அது எப்படி அதனுடைய தன்மையா இருக்கோ அந்த தன்மை முழுமையாக தெரியவில்லை. இந்த உலகத்தை பார்க்கிறோம், இந்த உலகத்துக்கு ஒரு தன்மை இருக்கு, அந்த தன்மை நமக்கு முழுமையாக தெரியவில்லை. பிறகு என்ன தெரிஞ்சிருக்குன்னா அறகுறைய நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி அந்த கிழிஞ்சல் முழுமையா தெரியாம அறகுறைய நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதனுடைய விளைவா என்ன ஆயிடுதுன்னா, அந்த இடத்துல அது என்ன இருக்கோ அதை விட்டுட்டு இல்லாத ஒன்ன நம்ம பார்த்தறோம், அங்க இல்லாத அதற்கு மதிப்பு இல்லாத இடத்துல ஒரு மதிப்பு இருக்கிறத நம்ம பார்த்து விடுகின்றோம். அப்படி அந்த தெரியாமல் இருக்கிறதத்தான் சாஸ்திரத்துல ஆவரணம் என்று சொல்லப்படுகின்றது, அல்லது அஞ்ஞானம். இப்ப அறியாமை தான் மூலம், என்ன அறியாமை, நமக்கு முன்னாடி என்ன பொருள் இருக்கின்றதோ அதனுடைய தன்மையை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் இருத்தல், அந்த அறியாமை தான் மூலம். இந்த அறியாமையினுடைய விளைவு என்ன என்றால் இல்லாததை பார்த்தல், அங்க என்ன இல்லையோ அதை நம்ம பார்த்தல், அதை நம்ம அத்தியாசம் அப்படின்னு சொல்றோம். இப்ப அறியாமை மூலம் இந்த அறியாமையினுடைய விளைவு அத்தியாசம், அத்தியாசம் ஏற்றி வைத்தல். அத்தியாசத்திலிருந்து தான் துவங்குது அடுத்தது என்ன, ஏற்றி வச்ச உடனே என்ன ஆகிவிட்டது, நம்ம வந்து கிழிஞ்சல வெள்ளின்னு நினைச்சு பார்த்துட்டோம், உடனே வெறுப்பானது தோன்றி விடுகின்றது, ஆசை வந்து விடுகின்றது. அது எங்க ஆசை வந்துடும்னா, கிழிஞ்சல்ல வெள்ளிய பார்த்தோம்னா, கயிற்றுல பாம்ப பார்த்தோம்னா என்ன வந்துடும்னா, துவேஷம் பயம் வந்து விடுகின்றது. அப்படி இந்த விருப்பு வெறுப்பு எதிலிருந்து வருகின்றதுன்னா, அதுக்கு முன்னத்தையே ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு. முதல்ல அறியாமை, அறியாமையினால ஏற்றி வைத்தல், ஏற்றி வைத்தலுடைய விளைவாக விருப்பு வெறுப்பு நம்ம மனதுல தோன்றி விடுகிறது. வெறும் அறியாமை மட்டும் இருக்கும் பொழுது ஒருவன் துயரத்தை அனுபவிப்பதில்லை. அதற்கு என்ன உதாரணம்னா, ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம வெறும் அறியாமையில மட்டும் இருக்கும், ஒண்ணுமே தெரிவதில்லை, நம்ம சந்தோஷமா இருக்கும். ஆனாலும் என்ன பண்றது, கர்ம வேண சும்மாவா இருக்கு, நம்ம எழுப்பி வேற விட்டுறது. எழுந்திருச்ச உடனே என்ன ஆகுது, இந்த உலகம் வந்து விடுகின்றது, பிறகு வந்து சுக துக்கங்கள் எல்லாம் வந்து விடுகின்றது. இப்போ வெறும் அறியாமை மட்டும் துயரத்தை கொடுப்பதில்லை. அப்படி என்றால் அறியாமையிலேயே இருக்கலாம்னா அதுவும் முடியாது, அறியாமையை கட்டி காத்துட்டு இருக்க முடியாது. அறியாமை துயரத்தை கொடுக்காவிட்டாலும் துயரத்துக்கு மூலம், அதாவது காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் நம்ம உலகத்திலிருந்து துக்கப்பட்டுட்டு இருக்கோம். பிறகு இந்த அறியாமையில போய் என்ன பண்றோம்னா ஓய்வு எடுக்கிறோம், அதுக்கு அடுத்த நாள் துயரப்படுறதுக்கு. இந்த சில பேரை வந்து சில உண்மையை வாங்குறதுக்கு என்ன செய்வார்கள் தெரியுமோ, போலீஸ் பிடிச்சிட்டா அவனை உதய உதயன்னு உதச்சிட்டு அப்படியே உதச்சிட்டு இருந்தா போயிடுவான், அவங்ககிட்ட உண்மை வாங்க முடியாது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுத்துட்டு டீ காஃபி எல்லாம் கொடுத்துட்டு ரெடி பண்ணிட்டு மறுபடியும் அடிக்கிறது. அது போலதான் ஜீவனுடைய வாழ்க்கை, சம்சாரியா இருக்கான் காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும். இதே போல இவனுக்கு சங்கடத்தை கொடுத்துட்டு இருந்தா இவன் போய் சேர்ந்துருவான், அடுத்த நாள் இவனை உதைக்க முடியாது.

அறியாமை அடுத்த துயரத்துக்கு தயார் செய்கிறது. அப்ப நம்ம தூங்க போறோம்னா எப்படி தூங்க போறோம்னா, நாளைக்கு வரப்போற துக்கத்துக்கு இன்னைக்கு நான் ரெடி ஆகிறதுங்கிறதான் தூக்கம். அதனால அந்த அறியாமைய வெற்றி காக்கிறது அல்ல. பிறகு வெறுப்பு வெறுப்பு வருது. இனி அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன, இந்த விருப்பு வெறுப்பு என்னதான் பண்ணும் என்றால், சாஸ்திரத்தில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கு, காமக அகார்ஷி மன்யுகு அகார்ஷி, காமோ கார்ஷித்னு ஒரு சின்ன யாகமே இருக்கு. அதாவது நான் செஞ்ச எல்லா செயலுக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது காமக அகார்ஷி, ஆசைதான் என்னுடைய செயலுக்கெல்லாம் காரணம். பிறகு மன்யுகு அகாஷி, மன்யுகுன குரோதம் வெறுப்பு கோபம், கோபம் தான் என்னுடைய செயலுக்கு காரணம். அப்படி என்னிடத்திலிருந்து உற்பத்தியான அனைத்து செயலுக்கும் காரணம் இந்த ஆசையும் கோபமும் தான். கோபம்னா வெறுப்பு வேண்டாங்கிறது தான். ஆகவே அந்த இடத்துல மந்திரத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, நாகம் காஷி, நான் காஷம், நான் ஒன்னும் செய்யல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் பயந்துட்டு பகவான் கிட்ட, நான் ஒன்னும் பண்ணல, பண்ணினதெல்லாம் என்னுடைய ஆசையும் என்னுடைய கோபமும் தான். அப்படி எல்லா பாபமும் எனக்குள்ள இருந்து வந்ததுக்கு காரணம், என்னுடைய செயலுக்கு காரணம் எனக்குள்ள இருக்கிற விருப்பு வெறுப்புகள் தான் என்று இந்த ராகத்வேஷந்தான் கர்மத்தில் நம்மை ஈடுபடுத்துகின்றது. இல்லைன்னா என்ன சொல்லுவோம் தெரியுமோ, பேசாம சிவனேன்னு இருந்திருப்பேன், ஆசை சும்மா விட்டுதா அப்படின்னு தானே நம்ம சொல்றோம் சாதாரணமா. அப்படி இந்த சிவனேன்னு இல்லாம இருக்க வைக்கிறது காரணம் என்னன்னா, நமக்குள் இருக்கின்ற ஆசை. இப்ப காமக கர்ம ஹேதுகு, காமம்னு ஆசை, கர்மம்னா செயலுக்கு காரணம். நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் தூண்டுகோலா இருப்பது ஆசைதான். அது நல்லதாகட்டும் தீயதாகலாம். இப்ப நம்ம கஷ்டப்பட்டு கிளாஸுக்கு வரணும்னு சொன்னா சும்மாவா வர முடியும், ஆசை வந்து தள்ளணும். இல்லைன்னா வேற பக்கம் இழுக்கிறதுக்கு எத்தனையோ ஆட்கள் இருக்கார்கள். அதையெல்லாம் தாண்டிட்டு நமக்கு ஆசை தூண்டினோம்னா தான் நல்ல விஷயத்துக்கும் போக முடியும், நல்லதையும் செய்ய முடியும். அதே போல தீய விஷயத்துக்கும் போறதுக்கும் சும்மா போயிட முடியாது, ஆசை தான் நம்ம தள்ள வேண்டும். அப்படி செயலுக்கு காரணம் ஆசை, ஆசைக்கு இனி ஒரு பகுதி தான் வெறுப்பு. வெறுப்பு வெறுப்புங்கிறது நம்ம சாதாரணமா வெறுப்புக்கு ஆப்போசிட் வெறுப்புங்கிறோம், கிடையாது. வெறுப்பினுடைய மறுபக்கம் வெறுப்பு. எங்க வெறுப்பு இருக்கோ அந்த இடத்துல வெறுப்பு இருக்கும். ரெண்டு பேரும் வந்து அண்ணன் தம்பிகளே தவிர பகைவர்கள் அல்ல. வெறுப்பு தான் வெறுப்பு, வெறுப்பு தான் வெறுப்பு. அது நம்ம வீட்லயே தெரியும், சில நாள் சண்டை போட்டுட்டு இருப்போம், சில நாள் திரிச்சு பேசிட்டு இருப்போம். இப்ப சில பேர் வந்து ரெண்டு பேர் ரகல பண்ணிட்டு இருப்பார்கள், ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பார்கள். காரணம் என்னன்னா, அது வாழ்க்கை. ஒரு நேரம் வெறுப்பு, இனி ஒரு நேரம் வெறுப்பு. இந்த ரெண்டு ஒண்ணுதான் ஆசைதான், ஆசைதான் வெறுப்பா மாறுகின்றது. அதுதான் செயலுக்கு காரணம். சரி, செயல் என்ன செய்கின்றது, ஒவ்வொரு செயலும் நமக்கு பாபம் புண்ணியம் என்ற பலனை கொடுக்கின்றது. நம்ம ஒரு செயல் செய்துட்டோம்னா கண்ணுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பலன் கிடைக்கும், கண்ணுக்கு தெரியாத பலன் பாபம் அல்லது புண்ணியம். குறிப்பா மனிதர்கள் ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த மனித பிறவியில செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் பாப புண்ணியம்ங்கிற பலன் வருகின்றது. அதுக்கு பேரே அதிர்ஷ்ட பலன் சொல்லப்படுது, கண்ணுக்கு தெரியாத பலன். இனி இந்த பாப புண்ணியம் என்ன செய்கின்றது என்றால், பாபம் என்பது நமக்கு துயரத்தை கொடுத்து நீங்கும், புண்ணியம் என்பது நமக்கு சுகத்தை கொடுத்து தான் நீங்கும். இப்ப புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டோம்னா நமக்கு அது சுகம் கொடுத்தாகணும், பாபத்தை சேர்த்து வச்சுட்டோம்னா துக்கம் கொடுத்து ஆகணும். இனி அடுத்த கேள்வி, பாப புண்ணியம் சுகத்தையும் துக்கத்தையும் கொடுத்து நீக்கணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன், சுக துக்கம் எல்லாம் உடம்புல மூலியமா தான் அனுபவிக்க முடியும். உடம்புல நமக்கு உடம்பே கிடைக்கல, உடல் இல்லைன்னு சொன்னா சுக துக்கத்தை அனுபவிக்க முடியாது. இப்ப இன்ப துன்பத்தை அனுபவிக்கணும்னா உலகமும் உடலும் தேவை. அப்ப இந்த பாப புண்ணியம் என்ன செய்கின்றது, உடலையும் உலகத்தையும் கொடுக்கின்றது. எப்படிப்பட்ட இன்பத்தை அடையணும், எப்படிப்பட்ட துன்பத்தை அடையணுங்கிறதுக்கு தகுந்தாற்போல் உலகமும் உடலும் கிடைக்கின்றது. அப்ப என்ன ஆயிருக்குதுன்னா, வெறுப்பு வெறுப்பு செயலில் ஈடுபடுத்தி செயல் பாப புண்ணியத்தை கொடுத்து பாப புண்ணியம் உடலை கொடுக்கின்றது. உடலை எடுக்கிறதுக்கு பேர் தான் இங்கு ஜனனம். இப்ப ஜனனம்னு சொன்னா உடலை எடுத்தல். சரி, உடலை எடுக்கும் போது நம்ம எப்படி எடுக்கிறோம்னு சொன்னா, நம்ம இந்த
பாவ புண்ணியத்துக்கு காரணம்

0: கர்மம்னு பார்த்தோம், கர்மத்துக்கு காரணம் ஆசைன்னு பார்த்தோம், ஆசைக்கு காரணம் ஏற்றி வைத்தல் பார்த்தோம், ஏற்றி வைத்தலுக்கு காரணம் அறியாமைன்னு பார்த்தோம். ஆனா அந்த ஜென்மம் எடுக்கிறமே அந்த ஜென்மத்தோட அறியாமையும் சேர்ந்து வருகின்றது. அப்படி பிறப்போடு அறியாமை, அறியாமையோட பிறக்கிறோம், பிறந்த உடனே அறியாமையோட தானே பிறந்திருக்கோம், உடனே நம்ம ஏதாவது தப்பு பண்ணுவோம், ஏற்றி வைப்போம், விருப்பு வெறுப்புகள் வரும், செயல் பண்ணுவோம், பாப புண்ணியத்தை சேர்த்துக்குவோம், உடலை அடைவோம். அந்த உடலுக்குள்ள என்ன இருக்கு? அறியாமை இருக்கு. அதனுடைய விளைவு என்று இதுதான் சம்சார சக்கரம்னு சொல்றது. இப்படி இந்த சக்கரத்துக்குள்ள இருக்கோம். இதை எந்த இடத்தை நம்ம பிரேக் பண்ணணும்னா அறியாமையத்தான் நம்ம வந்து வெட்ட வேண்டும், அறியாமையத்தான் நீக்கணும். அந்த அறியாமையை நீக்கிறதுக்கு தான் நம்ம வந்து சாஸ்திரம் படிக்கிறோம். அந்த அறியாமையை நீக்கணும்னா சாஸ்திரம் கேட்டா மட்டும் அறியாம நீங்காது, வைராகியம்ங்கிற சில குணங்கள் வந்து கேட்கணும். அந்த குணம் வர்றதுக்கு தான் இங்க இந்த மாதிரி பாடல்களை எல்லாம் கூறிக்கொண்டு இருக்கின்றார். மேலும் நான் அடுத்த வகுப்பில் தொடரலாம்.
1: ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
2: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: பாண்டிய நாட்டின் கண் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்கள் 14 இரண்டாவதாக அமைவது திரு ஆப்பனூர் எனப்படுவது. தற்போது ஆப்புடையார் கோயில் என்று இதனை வழங்குகிறார்கள். இது செல்லூர் என்ற பகுதியில் விளங்குகின்றது. மதுரையை ஆண்டு வந்த ஒரு சோழாந்தகன் என்ற ஒரு பாண்டிய மன்னன் வேட்டைக்காக சென்றபொழுது மான் ஒன்று ஓடுவதை கண்டான். அதனை துரத்தி சென்று அதன் பலனாக ஏற்பட்ட களைப்பினால் ஒரு மரத்தடியில் படுத்து கண்ணயர்ந்தான். ஆனால் அன்றைய தினம் அவனுடைய நியமம் தடைப்பட்டது. அதாவது சுயம்புலிங்க தரிசனம் செய்யாமல் அமுது அருந்துவதில்லை என்ற நியமம் பூண்டவன் அந்த மன்னன். இதை கண்டு என்ன செய்வது என்று அறியாத அமைச்சர்கள் ஒரு சிவலிங்கம் ஒன்றை செய்து இது சுயம்புலிங்கம் என்று கூறினார்கள். அதன் அருகில் சென்று பார்த்த மன்னன் அது செயற்கையாக செய்யப்பட்டது என்று அறிந்து தன்னுடைய விரதத்திற்கு பங்கம் ஏற்பட்டுவிட்டதே என்று உயிர்விட துணிந்தான். அப்பொழுது இறைவன் அசரீரி மூலம் கொன்றை மர நிழலில் ஒரு ஆப்பு வடிவில் எழுந்தருளியுள்ளேன், குரவம் கமல் குழலாளோடு எம்மை அங்கு பிரதிஷ்டை செய்து பூஜிப்பாயாக என்று அருளி செய்தான். அதே பிரகாரம் இறைவன் கூறிய அதே இடத்தில் ஆப்புடையாராக இறைவனை தரிசித்து எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தான். அங்கேயே கோயிலும் நகரமும் நிறுவி ஓர் ஆண்டு காலம் தங்கி வழிபாடுகள் செய்தான். இவ்வாறு ஆப்பினிடத்தில் இறைவன் வெளிப்பட்டபடியால் திரு ஆப்புடையார் என்று வழங்கப்படுகின்றார். அர்ச்சகர் ஒருவர் உலையில் இட்ட வைகை ஆற்று மணலை இறைவன் அன்னமாக ஆக்குவித்த அற்புதமான ஒரு திருப்பதி இது. இதனாலேயே இறைவனுக்கு இங்கு அன்னவினோதன் என்ற பெயர் உண்டாயிற்று. சோழாந்தக பாண்டியனுடைய மன்னன் மகன் சுகுண பாண்டியன் மதுரையை ஆண்ட காலத்தில் கோள்கள் நிலை மாறும்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு வறட்சி ஏற்பட்டது. ஏரிகளும் நீர்நிலைகளும் மழையில்லாதபடியால் வற்றி போயின. எங்கும் பஞ்சம் நிலவியது. அப்பொழுது ஆப்பூர்வில் வசித்து வந்த பலர் தங்களுடைய நிலத்தில் பருத்தியை விதைக்கும்படி ஆயிற்று. ஏரியின் ஒரு சிறு பகுதியில் சைவ வேதியர் நெல் விதைக்க முற்பட்டார். இவ்வாறு சிவவேதியர் செய்வதைக் கண்டு அந்த ஏரி நீரில் சரிபங்கு நமக்கும் உண்டு என்று பிறர் அந்த நீர் வரும் வழியை அடைத்து அந்த நீரை பருத்திக்கு பாய்ச்சினார்கள். அதை கண்டு வருந்திய சிவவேதியர் இறைவனுக்காக விதைத்திட்ட நெல்லை நீர் விடாமல் தடுத்து விட்டபடியால் இறைவனுக்கு எப்படி நெல் படைப்பது என்று கதறினார். ஆனால் பிறரோ நஞ்சை உண்ணும் நாதருக்கு அமுதும் வேண்டுமோ என்று நகையாடினார்கள். இந்த சிவநந்தையை பொறாத சிவவேதியர் காதுகளை மூடிக்கொண்டு அங்கிருந்து இறைவனிடம் இருக்கும் இடத்திற்கு வந்து முறையிட்டார். அப்பொழுது இறைவன், இந்த இடத்தில் நீதி இல்லாமல் போய்விட்டது, ஆகவே இந்த தலத்தை நாம் இருவரும் நீங்கி உமாதேவியாரோடு உகந்த ஒரு தலத்திற்கு சென்று அங்கு நாம் வைகுவோம், நீயும் உடனே எங்களோடு புறப்படு என்றாராம். சிவவேதியரோ, மூவரும் யாவரும் தொடர முடியாத தேவரீரை அடியேன் எவ்வாறு தொடர்வேன் என்று கேட்டான். அப்பொழுது இறைவன், நாம் செல்லும் வழியில் எனது ரிஷப வாகனத்தின் காலடி சுவடு மற்றும் கொன்றை மலர்கள் காணப்படும், அவற்றை பின்பற்றியே வருவாயாக என்று திருவாய் மலர்ந்தருளினார். சிவவேதியன் தன் மனையாளோடு அதன்படியே இறைவன் போன வழியை பின்பற்றி தானும் அந்த ஊரை விட்டு அகன்றான். இவ்வாறு சிவவேதியன் அகன்ற பிறகு இந்த ஊர் கல்மாரியால் அழிந்துவிட்டது. விடையேறி வந்த வித்தகனோ மதுரைக்கு வடக்கே வைகை ஆற்றின் வடகரையில் திருக்கோயில் கொண்டருள திருவள்ளம் கொண்டான். ஆகவே அந்த இடம் ரிஷபபுரம் என்று ஆயிற்று. தீர்த்தமும் ரிஷபதீர்த்தம் என்று பெயர் பெற்றது. இறைவனை பின்தொடர்ந்து வந்த சிவவேதியரும் நிறைவாக ரிஷபபுரத்தை வந்து அடைந்தார். இறைவன் அப்பொழுது எழுந்தருளி, நீ உள்ளன்போடு வைகை மணலை எடுத்து உலையிலிட்டு சமைத்தால் அது உணவாக ஆகும். அதனை பிறர்க்கு நீ உரைத்தால் அந்த மணல் சோறு ஆகாது, மணலாகவே நின்றுவிடும் என்று கூறியருளினான். அதன்படி ஒவ்வொரு நாளும் உணவு சமைத்து இறைவனுக்கு படைத்து தானும் தன் மனையாளோடு உண்டிருந்தான். ஒரு நாள் அவன் மனைவி, ஊரெல்லாம் பஞ்சம் நிலவும் பொழுது நமக்கு மட்டும் இனிய உணவு எவ்வாறு கிடைக்கின்றது என்று வினவ சிவவேதியர் சொல்ல மறுத்தார். அவளோ, உண்மையை கூறாவிட்டால் நான் உயிர் துறந்து விடுவேன் என்று அச்சுறுத்தினாள். அந்த பழிக்கு அஞ்சி அவன் உண்மையை கூறிவிட்டான். அவ்வாறு வாக்கு தவறியபடியால் மறுநாள் வைகை மணலை எடுத்து உலை ஏற்றும் பொழுது அது சோறு ஆகாமல் மணலாகவே இருந்துவிட்டது. வேதியன் மனம் வருந்தி இறைவனிடம் சென்று மன்னிப்பு கேட்டு இறைஞ்சினான். இறைவன் அச்சரீதியாக மதுரை மன்னனிடம் சென்று உன்னுடைய நிலையை கூறுவாயாக என்று அருளினான். சிவவேதியனும் சுகுணபாண்டியனை அடைந்து நடந்த எல்லாவற்றையும் கூறினான். அதை கேட்ட பாண்டிய மன்னன் இறைவனுக்கு கோயிலை அமைத்துக் கொடுத்து சிவவேதியருக்கும் ஒரு தங்குமிடத்தை அமைத்துக் கொடுத்து வேண்டியனை எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பினான் என்று இந்த வரலாறு குறிப்பிடுகின்றது. இங்கு உள்ள இறைவனுக்கு ரிஷபபுரீஸ்வரர் என்றும் அன்னவினோதன் என்றும் திருவாப்புடையார் என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. இறைவிக்கு குரவம் கமல் குழலம்மை என்று திருப்பெயர் வழங்கப்படுகிறது. தீர்த்தம் வைகையும் இடபதீர்த்தமும் ஆவன. திருஞான சம்பந்த பெருமானுடைய பாடல் பெற்ற ஒரு திருத்தலம் இது. இந்த தலத்திற்கு கந்தசாமி புலவர் என்பவர் தலபுராணம் இயற்றியுள்ளார். மதுரை பேருந்து நிலையத்திலிருந்து சிம்மக்கல் வழியாக செல்லூர் செல்லும் பேருந்துகளில் ஏறி வைகையாற்றின் வடகரையில் இறங்கினால் திருக்கோயிலை அடையலாம். இந்த திருக்கோயிலில் வெளிப்பிரகாரம் நந்தவனமாக அமைந்திருக்கிறது. நுழைந்தவுடன் நாம் ரிஷபதீர்த்தத்தை காண்கின்றோம். வெளிப்பிரகாரம் முழுவதும் அழகிய மரங்களும் செடிகளுமாக அமைந்துள்ளன. சால கோபுரத்தின் நடுவே ரிஷபபுரீஸ்வரர் ரிஷவாகனத்தில் அமையப்பராக காட்சியளிக்கின்றார். இருபுறமும் சமயாச்சாரியர்கள் காட்சியளிக்கின்றார்கள். பிறகு ஆலயத்தின் உள் நுழைந்தவுடன் கொடிமரத்தையும் பலிபீடம் நந்தி ஆகியவற்றையும் தரிசிக்கின்றோம். வெளிப்பிரகாரத்தில் நுழைந்தவுடன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் உள்ளது போல விபூதி விநாயகர் திருவுருவத்தை ஒரு கல்தூளில் காண்கின்றோம். அடுத்தது மடைப்பள்ளி இருக்கிறது காண்கின்றோம். ஆற்று மணலையே அன்னமாக ஆக்கி அருள்பாலித்த அன்னவிரோதனுக்கு இந்த திருமடைப்பள்ளிதான் தற்போது அன்னம் பாலித்துக் கொண்டிருக்கிறது. நைவேத்தியம் இங்கேயே செய்கிறார்கள். வெளிப்பிரகாரத்தில் ஒரு தூணில் வடக்கு நோக்கிய வண்ணம் வல்லப கணபதியினுடைய திருவுருவத்தை காண்கின்றோம். மேற்கு சுற்றிலும் சுந்தர விநாயகர் என்று விநாயகப் பெருமான் காட்சியளிக்கின்றார். இவரை அடுத்து காசி விஸ்வநாதர் சன்னதி இருக்கிறது. பஞ்சபூத லிங்கங்களையும் காண்கின்றோம். இதே சுற்றில் சண்முகப் பெருமானுடைய சன்னதியும் இருப்பதை காண்கின்றோம். வடக்கு சுற்றில் வாகன மண்டபங்களை அமைத்திருக்கிறார்கள். இதனை அடுத்து பழனியாண்டவருடைய திருச்சன்னதி இருக்கிறது. முகமண்டபத்தில் பல தூண்களை காண்கின்றோம். இந்த தூண்களில் சிவபெருமான் மார்க்கண்டேயனுக்கு அருளியது பத்ரகாளி, அகோரமூர்த்தி, அக்னி வீரபத்ரர், ஊர்துதாண்டவர், அனுமன், தாயுமானவர் ஆகிய மூர்த்திகளுடைய திருவுருவங்களை அமைத்திருக்கிறார்கள். இவ்வாறு இந்த மண்டபத்தை தாண்டி நாம் முதற் பிரகாரத்தை அடைகிறோம். சுவாமி சன்னதியினுடைய முதல் பிரகாரத்தில் நால்வர் சன்னதியையும், பிரகாரத்தில் சுற்றி வரும்பொழுது கோஷ்டங்களில் உள்ள தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மன், துர்கை ஆகிய மூர்த்திகளையும் சண்டேஸ்வரருடைய சன்னதியையும் தரிசித்துவிட்டு இதே பிரகாரத்தில் அமைந்துள்ள நடராஜ பெருமானுடைய திருச்சன்னதியையும் தரிசிக்கின்றோம். ஆப்பினிடத்திலே உதித்து ஆட்கொள்ளும் அன்ன வினோதனாக ரிஷபத்தில் எழுந்துருளி இத்தலத்தை உகந்து சுயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமானை கருவறையில் தரிசிக்கின்றோம். இந்த பெருமானை ஞானசம்பந்த பெருமான் ஒரு திருப்பதிகத்தால் பரவியுள்ளார். இந்த பதிகத்தில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் இந்த பெருமானை வணங்குவோர்கள் வினை நீங்க பெறுவார்கள் என்று கூறியுள்ளபடியால் இதனை வினை நீக்கக்கூடிய ஒரு திருப்பதிகமாக பெரியோர்கள் கூறுவார்கள். முற்றும்

உறவம் கமல் குழலாள் குடிகொண்டு நின்று விண்ணோர் விரவும் திருமேனி விளங்கும் வளையயிற்றின் அறவம் அணிந்தானே அணியாப்பனூரானே பரவும்.

பெருமாள் பெரும் காட்டின் அறவம் அணிந்தானே அணியாப்ப நூறானே பரவும் மனமுடைய

பற்குமனம் உடையார் வினை பற்றறுப்பாரே. கண்ணன் கடிக்கமல மலர் மேல் இனிதுறையும் பண்ணற்கு அளப்பரிதா.

பண்ணின் திசை பகர்வார், பண்ணின் திசை பகர்வார், வினை பற்றறுப்பாரே கைய கலிங்கத்தார். சிறுதட்டுடையார்கள் பொய்யர் புறம் கூ

0: திருவாப்புடையார் தன்னுடைய இடதுபுறமாக அமைந்துள்ளது குரவம் கமல் குழலாள் திருச்சன்னதி. இவ்விரண்டு சன்னதிகளுக்கும் இடையில் அரச மரமும் வேம்பு மரமும் இணைந்துள்ள ஒரு இடம் இருக்கிறது. அங்கு அரச வேம்பு மர விநாயகர் அருட்காட்சி அளிக்கின்றார். மேலும் பைரவர் சன்னதிக்கு எதிர்ப்புறம் நடராஜ பெருமானுடைய தனிச்சன்னதி ஒன்று அமைந்திருக்கிறது. இதில் சிவகாமி அம்பிகை உடனாகிய நடராஜ பெருமான், காரைக்காலம்மையார், நந்தியம்பெருமான், பதஞ்சலி, வியாக்ரவாதர் ஆகியோருடைய திருவுருவங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த சன்னதியினுடைய இருபுறமும் அழகிய வேலைப்பாடுகளோடு அகஸ்திய முனிவர், முருகப்பெருமான் மற்றும் இறைவனுடைய பல்வேறு திருக்கோலங்களை விளக்கும் சிற்பங்கள் அமைந்துள்ள தூண்களை காண்கின்றோம். இதன் அருகில் நவகிரகங்களுடைய சன்னதியும் இருக்க காண்கின்றோம். அம்பிகையினுடைய சன்னதியிலும் சுவாமி சன்னியில் இருப்பதைப் போல கொடிமரம், பலிப்பீடம், நந்தி ஆகியவற்றை இருப்பதை நோக்குகின்றோம். அம்பாள் சன்னதியினுடைய முன்மண்டபத்தின் இருமருங்கிலும் விநாயகர், சுப்பிரமணியருடைய திருச்சன்னதிகள் இருக்க காண்கின்றோம். அம்பாள் சன்னதியினுடைய அர்த்த மண்டபத்தில் துவாரபாலகர், விநாயகர், பிரம்மணிய சுவாமி ஆகியோருடைய திருவுருவங்கள் இருக்கின்றன. அம்பிகையினுடைய கருவறையை சுற்றி இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஆகிய திருவுருவங்களையும் விநாயகர், செந்தில்குமரன், சண்டிகேஸ்வரி ஆகியோரையும் தரிசிக்கின்றோம். திருப்பள்ளி அறையும் இந்த திருச்சுற்றில்தான் அமைந்திருக்கின்றது. இந்த பள்ளியறைக்கு எதிரில் சுவாமி சன்னதியினுடைய வெளிப்பிரகாரத்துக்கு செல்லும் வகையில் ஒரு திருவாயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. குரவம் கமல குழலம்மை கர்ப்பகிரகத்தில் நடுநாயகமாக இரண்டு திருக்கரங்களோடு அருக்கோலம் கொண்டு அருள் செய்கின்றாள். இவ்வாறு திரு ஆப்பனூர் திருக்கோயில் பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக அமைந்துள்ளது. இங்கு மாதந்தோறும் நடத்த வேண்டிய எல்லா வழிபாடுகளும் சிறப்பாக நடைபெறுகின்றன. பங்குனி உத்தரத்தன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இந்த திருக்கோயிலுக்கு எழுந்தருளி அருட்காட்சி வழங்குகின்றார். இவ்வாறு மதுரைக்கு மிக அண்மையில் உள்ள திரு ஆப்பனூர் என்ற இப்பாடப்பெற்ற தலத்தை அனைவரும் தரிசித்து தன்னுடைய வினைகள் அனைத்தையும் களைந்து ஆப்பில் எழுந்தருளியுள்ள அன்னம் பாலிக்கக்கூடிய இறைவனை தரிசித்து எல்லா நலன்களும் பெறுவார்களாக. திருச்சி தம்பலம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? நம்ம நாவுக்கரசர் பெருமானுக்கு இடபம் சூலம் இந்த குறியீட நம்ம சாமி பொறிச்சார். நாவுக்கரசர் பெருமானுடைய தோள்ல இடபம் சூலம். இடபம்னா என்ன? ரிஷபம். இத தோள்ல பொறிச்சாரு நம்ம சாமி, சரியா? அது எப்ப எங்க நடந்தது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கதை, சரிங்களா? சரி, இப்போ நம்ம நாவுக்கரசர் பெருமான் எங்கே இருக்காங்க? திரு அதிகையில் இருக்காங்க, இல்லைங்களா? திரு அதிகையில் பெருமானை வணங்கி பாடல்கள்லாம் பாடி உழவாரப்படி செஞ்சு அங்கே இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன தோணும்னா, எல்லா தலங்களுக்கும் போய் பெருமானை வழிபடணும் அப்படின்னு ஒரு விருப்பம் வரும். குறிப்பாக தில்லையில் போய் பெருமானை வழிபடணும்னு அவங்களுக்கு தோணும், சரிங்களா? அந்த விருப்பத்துக்காக என்ன பண்ணுவாங்க, திரு அதிகையை விட்டு அப்படியே வழியில் இருக்க தலங்களை எல்லாம் வணங்கி போயிட்டு இருப்பாங்க, சரியா? எங்கெங்கெல்லாம் போவாங்க தெரியுமா? திரு அதிகையிலேருந்து வழியில் திருவெண்ணெய் நல்லூர், திரு ஆமாத்தூர், திரு கோவலூர் இந்த தலங்களையெல்லாம் வழிபட்டு பெண்ணாகடம் அப்படிங்கிற ஊருக்கு வருவாங்க, சரியா? பெண்ணாகடம் உங்களுக்கு தெரியும் இந்த ஊர் இல்லையா? பஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பெண்ணாகடம் போட்டிருப்பாங்க, சரியா? இந்த பெண்ணாகடம்ங்கிற ஊருக்கு கடந்தை நகர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. என்ன பேரு? கடந்தை நகர். இப்ப நம்ம பெண்ணாடம் பெண்ணாடம்னு சொல்றாங்க, சரியா? அந்த பெண்ணாகடத்துல அந்த கோயிலோட பேர் என்ன தெரியுமா? தூங்கானை மாடம். ஊரோட பேரு பெண்ணாகடம், கோயிலோட பேரு தூங்கானை மாடம், சரியா? இந்த தூங்கானை மாடம் மாடக்கோயில் வகை. உங்களுக்கு தெரியும்ல, கோச்செங்கச்சோழர் 70க்கும் மேல மாடக்கோயில் கட்டினார்னு முன்னால ஒரு கதையில ஆட்சி சொன்ன, அந்த கோயில்ல ஒண்ணு இந்த தூங்கானை மாட கோயில், சரியா? மாடக்கோயில்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல, கொஞ்சம் உயரத்துல கட்டின மாதிரி கட்டியிருப்பாங்க, மாடி மேல கோயில் கட்டின மாதிரி அமைப்புல கட்டியிருப்பாங்க, சரியா? அப்படிப்பட்ட ஒரு மாடக்கோயில் இந்த தூங்கானை மாட கோயில், சரிங்களா? சரி, இந்த கோயிலுக்கு பெண்ணாகடம் அப்படிங்கிற பேர் ஏன் தெரியுமா வந்தது? ஒரு காலத்துல இந்திரன் என்ன பண்ணா, சாமிக்கு பூ பறிக்கிறதுக்காக, சாமி பூசைக்கு பூ பறிக்கணும்ல, அதுக்காக என்ன பண்ணுவான், தேவலோகத்தில் இருக்க பெண்களை எல்லாம் அனுப்புவான். அந்த அறம்பேர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே நம்ம இந்த ஊருக்கு வருவாங்க. வந்து பூ பறிக்க வந்தவங்க அப்படியே பெருமானை வழிபட்டு பெருமானோட அந்த வழிபாட்டிலேயே அப்படியே மூழ்கி அங்கே இருந்துருவாங்க. இந்திரன் பார்ப்பான், என்னடா போனவங்களை ஆளக்கானுமே அப்படின்னு பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுவான், காமதேனும் தேவலோகத்தில் காமதேனு ஒரு பசு உண்டு இல்லையா, உடம்பு பசு மாதிரி இருக்கும், முகம் பெண் மாதிரி இருக்கும், மனித பெண் மாதிரி இருக்கும், அந்த காமதேனுவை போய் பார்த்துக்கலாம், இந்த பெண்கள்லாம் அறம்பேர்கள்லாம் போனவங்க வரல, நீ போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமதேனுவை அனுப்புவான் இந்திரன். காமதேனுவும் இந்த ஊருக்கு வரும். வந்து காமதேனுவை என்ன பண்ணும், அப்படியே சாமியை வழிபட்டு அப்படியே சாமியை வழிபாட்டிலேயே மூழ்கி இங்கேயே இருந்துடும். என்னடா காமதேனுவும் போனதை காணமே அப்படின்னு இந்திரன் என்ன பண்ணுவான், தன்னோட ஐராவதம்ங்கிற வெள்ளையானையை அனுப்புவான். இந்திரனோட வாகனம் என்னது? ஐராவதம், வெள்ளையானை, சரியா? அந்த வெள்ளையானையை அனுப்புவான், நீ போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புவான். அந்த யானை என்ன பண்ணும், அதுவும் கீழே வந்து அப்படியே பெருமானை வழங்கி இங்கே அதுவும் இருந்துடும், சரியா? இப்படி பெண் ஆ கடம், பெண்ணுனா தேவலோக அறம்பேர்கள், ஆனா பசு உங்களுக்கு தெரியும் இல்லையா, காமதேனும், கடம் கடம்ங்கிறதுனா யானை, சரியா? இப்படி பெண் ஆ கடம் இந்த மூன்று வழிபட்டதுனால இந்த தலத்துக்கு பெண்ணாகடம்னு பேர் வந்துச்சு, சரிங்களா? அப்புறம் இதுக்கு ஏன் தெரியுமா கடந்தை அப்படின்னு பேர் வந்தது? கடந்தையர்கள் அப்படின்னா வீரமான மக்கள்னு அர்த்தம். ஒரு காலத்துல இந்த ஊர்ல 6000 வீர மக்கள் இருந்தாங்களாம். 6000னா உங்களுக்கு தெரியுமில்ல, 6000, 6000 வீர மக்கள் இருந்தாங்களாம். அதனால இந்த ஊருக்கு கடந்தை அப்படின்னு பேர் வந்துச்சு, சரிங்களா? எங்க சாமி பேர் என்ன தெரியுமா? சுடற்கொழுந்து ஈசர். அம்மை பேரு அழகிய காதலி அம்மை, சரியா? இந்த சுடற்கொழுந்து ஈசர் ரொம்ப அழகா இருப்பாரு. அவரு சதுர ஆவுடையார் உள்ள திருமேனி, சரியா? நல்ல பெரிய திருமேனியா இருப்பாரு, சதுர ஆவுடையார் உள்ள திருமேனி. அந்த கோயில் என்ன சிறப்பு தெரியுமா, அந்த கருவறையில முன் பக்கத்துல வாசல் இருக்கும் எப்போதும் போல, மற்ற மூணு திசைகள்லையும் ஒரு பலகனி இருக்கும். பலகனின்னா என்னன்னா ஜன்னல், சரிங்களா? அந்த ஜன்னல் வழியா சாமியுடைய அந்த பக்கவாட்டு உருவத்திருமேனியை பார்க்க முடியும். பார்த்தா ரொம்ப அருமையா இருப்பாரு. நீங்க அடுத்த போகும்போது பாத்துக்கலாங்க. என்ன இந்த கோயில்

ஒரு அமைதியான அழகான கோயிலா இருக்கும், சரியா? அப்புறம் இந்த கோயில்ல வந்து இன்னொன்னு என்ன தெரியுமா, இன்னொரு சாமி சன்னிதி இருக்கும். கொஞ்சம் ஒரு சின்ன மலை போல இருக்கும், அது மேல ஏறி படிகள்ல ஏறி மேல போனா மேல சௌந்தரேஸ்வரர் அப்படின்னு ஒரு சாமி இருப்பார், சரியா? அவர் வந்து அந்த காலத்துல ஏதோ ஒரு ராஜா, அந்த அந்த ஊர்ல வந்து ஓடுற ஆறு பேர் வெள்ளாறு, சரியா? அந்த வெள்ளாறு வந்து வெள்ளம் கரபரண்டு அந்த வெள்ளாத்துல ஓடுமா. அப்ப அந்த ராஜா வந்து சாமியை கும்பிட வந்தவர், அப்ப ஆத்த கடக்க முடியாம அந்த பக்கமே நின்றுடுவார். நின்றுட்டு பார்த்து நினைச்சுட்டே இருப்பாரு, ஐயோ சாமியை கும்பிட முடியலையே அப்படின்னு நினைப்பாரா. அப்ப சாமி என்ன பண்ணாரா, அந்த குன்றுமேல காட்சி கொடுத்து அந்த மன்னனுக்காக, அந்த மன்னனுடைய அன்புக்காக குன்றுமேல காட்சி கொடுத்தாராம். அதனால அந்த சாமி வந்து சௌந்தரேஸ்வரர், அவர் கொஞ்சம் இப்படி குன்று மேல இருப்பார், சரியா? அதையும் நீங்க அடுத்த போனீங்கன்னா பாருங்கன்னா ரெண்டு தண்ணி தான் இருக்கும் அங்க, சரியா? சரி, அதுவும் இந்த இந்த சிறப்புகள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பெண்ணாகடத்துல நிறைய அருளாளர்கள் வேற வந்தாங்க, அதெல்லாம் அப்புறமா நான் சொல்றேன்னு. நிறைய அருளாளர்கள் அவதார தலம் இந்த பெண்ணாகடம். கலிகம்பர் அப்படின்னு இன்னொரு நாயன்மாருடைய அவதார தலமும் இதுதான், முக்தி தலமும் அதுதான். அந்த கலிகம்ப நாயனார் எப்படிங்கறத நம்ம இன்னொரு வேற கதையில பார்க்கலாம், சரிங்களா? இப்போதைக்கு ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு சிறப்பான தலத்துக்கு இப்ப நம்ம நாவுக்கரசர் பெருமான் வர்றாங்க, சரிங்களா? வந்தவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நாவுக்கரசர் பெருமான் இவ்வளவு நாள் சமண சமயத்திலே இருந்துட்டாங்க இல்லையா, அதனால சமணர்கள் போட்ட சாப்பாடை சாப்பிட்டுருக்காங்க. சமணர்கள் வந்து நம்ம சாமியை நிந்தனை பண்ணியே வாழ்வாங்க, அவங்க எப்போதும் சிவ நிந்தனை பண்ணி பண்ணி வாழ்வாங்க. அப்படிப்பட்ட சிவ நிந்தனை பண்ற ஒருத்தங்க போட்ட சாப்பாடை சாப்பிட்டமேனு அதனால இந்த உடம்பு வளர்ந்துச்சே அப்படின்னு நம்ம நாவுக்கரசர் பெருமானுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய வருத்தம் இருந்துட்டே இருக்கும். அப்ப நம்ம தூங்கானை மடத்துல அந்த பெருமானை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சாமி சமணர்களோட தொடர்பு இருந்த காலத்துல வளர்ந்த உடம்பு சாமி இது, அதனால நீங்க என் உயிரை காப்பாற்றணும்னா நீங்க உங்களுடைய முத்திரையை நீங்க என் உடம்புல பொறிக்கணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு சாமியிட்ட மனமுருகி வேண்டுவாங்க, சரியா? அப்போ ஒரு அழகான பதிகம் பாடுவாங்க. என்ன பாட்டு தெரியுமா, சாமியோட திருவடிக்கு இதை விண்ணப்பமாவே வைப்பாங்க, சாமி இந்த இடபத்தையும் சூளத்தையும் நீங்க என் மேல பொறிக்கணும். இலச்சினை சொல்லுவாங்க, இலச்சினை அப்படின்னா குறியீடு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அதை வந்து சாமிக்கு, சாமி உங்களோட குறியீடை நீங்க என் தோளில் பொறிக்கணும் அப்படிங்கறத விண்ணப்பமா வைப்பாங்க, சரியா? அப்ப என்ன பாட்டு பாடுவாங்க தெரியுமா,

0: அப்படின்னு மனமுடிக்க அப்படியே அழுந்து பாடுவாங்க. சரியா? அப்ப அப்படியே அவர் பாடிட்டே இருக்கும்போது அவர் அந்த பதிகத்துல 10 பாடல் பாடியிருக்காரு. ஆனா நம்ம தவக்குறைவு 3 பாடல் தான் கிடைச்சிருக்கு. இந்த 7 பாடல் நமக்கு கிடைக்கல. சரியா? அந்த பாடல் அந்த பதிகத்தை பாடிட்டே இருக்கும்போது அப்படியே யாருக்கும் தெரியாம நம்ம சாமி என்ன பண்ணுவாரு, ஒரு சிவபூதத்தை அனுப்புவார். சிவகணத்துல ஒரு பூதகணத்தை அனுப்புவார். சரியா? அது வந்து யாருக்கும் தெரியாம யார் கண்ணுக்கும் அது அந்த பூதம் தெரியாது. ஆனா அது வந்து நம்மளுடைய நாவுக்கரச பெருமானுடைய தோல்ல, வலது தோல்ல இடபம், இடது தோல்ல சூழல். சரியா? இந்த குறிய பொறிச்சிட்டு போயிடும். சரியா? வலது தோல்ல இடபம், இடது தோல்ல சூழல், இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இது ஒரு சிவகணம் வந்து யாரு கண்ணையும் படாம நம்ம நாவுக்கரச பெருமான் தோல்ல வந்து பொறிச்சு வச்சுட்டு போயிடும். அப்ப நாவுக்கரச பெருமான் அதை பார்த்தோன்னே அப்படியே ஆனந்த கண்ணீர், எனக்கு விமோச்சனம் கிடைச்சிச்சு, எனக்கு விமோச்சனம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம நாவுக்கரச பெருமான் நொய்ந்தொழிந்தேன் நொய்ந்தொழிந்தேன் அப்படின்னு ஆடி பாடி அப்படி சந்தோஷப்படுவாங்க. சரியா? அப்படியே நம்ம பெருமானோட கருணையை நினைச்சு அப்படியே கை கூப்பி கண்ண தண்ணி அப்படியே அப்படியே ஆனந்த கண்ணீர் வழியும். சரியா? அப்படியே நம்ம பெருமானை வணங்கி அப்படி நன்றியோடு நிற்பாங்க. சரியா? அதனால அந்த இந்த தலத்துல இப்ப கூட நிறைய சிவனடியார்கள் தான் வந்து இந்த இடபக்குறி சூழக்குரிய பொறிச்சுக்கிறாங்க. அது இந்த தலத்துல ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு. இன்னைக்கும் சிவனடியார்கள் நிறைய பேரு அந்த இடத்துக்கு வந்துதான் இந்த இடத சூழக்குரிய பொறிச்சுக்கிறாங்க. சரியா? இப்படி ஒரு சிறப்பான தலம் நம்ம பெண்ணாகடம் தூங்கானை மாடம். சரிங்களா? நீங்க அடுத்த தடவை போய் இந்த தலத்தை பார்த்துட்டு வாங்க, தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சாமி அம்மை ரெண்டு பேருமே ரொம்ப அழகா இருப்பாங்க. சரியா? அந்த திரும்ப நீ பார்க்க பார்க்க அவ்வளவு அருமையா இருக்கும். அங்க அலங்காரமும் ரொம்ப கவனம் எடுத்து செய்வாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு தலம். சரிங்களா? நீங்களும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. என்ன, சரி, இனி நாளை பார்க்கலாம். திருச்சி தம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: புத்தர்கள் இவ்வாறு வாது செய்வதற்காக ஆணவத்தோடு தில்லை மாநகரில் புகுந்து குழாமிட்டிருக்க, தில்லைவாழ் அந்தணர்கள் தில்லை கூத்தப்பிரானின் திருவடி பற்றி உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். என் செய்வது என்று அவர்கள் கனவில் இறைவர், தில்லைவாழ் அந்தணர்களே, இலங்கையிலிருந்து வந்துள்ள புத்தர் பெருங்கூட்டத்தை கண்டு மருளுதல் வேண்டா. நம் அன்பன் திருவாத ஊரனை வாது செய்ய அழையுங்கள் என்று பணித்தனர். அது கேட்ட தில்லைவாழ்ந்தனர்கள் மாணிக்க வாசகப் பெருமான் தங்கியுள்ள திருமடத்திற்கு செல்லுகின்றார்கள்.

0: திருவாதவூரரே, இலங்கையிலிருந்து பௌத்தர்கள் பெரும் கூட்டமாக வந்து வாதம் செய்ய வந்துள்ளனர். தாங்கள்தான் வாது செய்து சைவத்தை நிலைநிறுத்த வேண்டும்.
1: பெருமக்களே, சிவபெருமான் திருவடி நினைவிலேயே மூழ்கியுள்ளேன். என்னால் வாது செய்ய இயலாது. அருள் கூர்ந்து வற்புறுத்தாதீர்கள்.
2: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: மேலான யோக நிலை பெற்ற தபோதனர் இவர் திருமேனியை உள்ளத்தின்கண் நினைப்பவரை தொடர்ந்த துன்பங்களும் விட்டு நின்றால் ஜன மரணத்துக்கு வருந்து இருப்பார்கள். காமபுரோத முதலான தீய குணங்களுக்கு அஞ்சுவார்கள். அவர்கள் சிவனுடைய திருவடியை பற்றி சிவன் திருவடியை விட்டு நீங்காது இருப்பார்கள். நீங்காது அவர்கள் இருப்பார்கள். அவர்களை விட்டு சிவன் நீங்காது இருப்பார். இவனை விட்டு சிவன் நீங்க மாட்டான், சிவனை விட்டு இவன் நீங்க மாட்டான். குழந்தையாய் சிவன் போற்ற ஒன்றுமே காண்பர். புறம் போகேன், புறம் போக விட்டேன், நான் போக மாட்டேன், உன்னை போக விட மாட்டேன். திருவாசகம் புறம் போகிறேன், புறம் போக விட்டேன் என்பது திருவாசகம். நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னையும் போக விடம். இந்த மாதிரி யார் யார் சொல்லுவோம்? புறம் போகிறேன், புறம் போகிறேன், பூண்டேன், புறம் போகிறேன், புறம் போக விட்டேன் என்பது திருவாசகம். அதனால இவைப்பொழுது என்னெங்கில் இங்காதான். அதனாலே அப்படிப்பட்ட ஞானிகளை தியானிக்கின்றவர்களுக்கு பரபரப்பு இல்லைனர். இந்த மாதிரி ஞானிகளுக்கு பரபரப்பு இல்லை, அந்த ஞானியை தியானிக்கிறவர்களுக்கு பரபரப்பு. அதனால இந்த வழிபாட்டிலே இந்த ஞானிகளுடைய வழிபாடு மிகச்சிறந்தது. அதனாலதான் நம்ம குருபூஷை பண்றது, ஞானிகளை பின்பற்றி இருக்கிறது. இந்த முறைகள் எல்லாம் நமக்கு தான் கிடைச்சிருக்கு, நமக்கு தான் இந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு. சிவனை பற்றி இருக்கிறோமா? சிவனை பற்றினவர்களை பற்றி இருக்கிறோம். சிவனை பற்றி இருக்கிறோம். சிவனை யாரு பற்றி இருக்கிறார்களோ அவர்களை பற்றி இருக்கிறோம். அவர்கள் நமக்கு நிவாரணம் பண்ணுவாங்க. அவங்க அவங்க வாரத்தை அவர் தட்ட முடியாது. ஆகையினால்தான் அந்த ஞானிகளை நினைப்பவனுக்கு வரை இல்லைங்கிறார். அது நெஞ்சம் நெஞ்சத்து இவரை நினைப்பாரை நிறந்தவனையும் நீங்கிடுமே என்று இதில் பேசுகிறார். அதற்கு மேலே அதுக்கு மேற்கொள்கிறார். தேவாரத்தில் செடிகொன் நோயின் அடையார் திறம்பார் ஒரு தீமையும் திருவாஞ்சியத்து அடிகள் பாதம் அடைந்த சீர் அடைந்தார் அடியார்க்கே. பாதம் அடைந்தவர்கள் அடியே அடைந்தவர்களுக்கு அப்படிங்க மேலவரை வழிபாடு செய்யும் வரும் பயன் உணர்த்து வந்தார். அந்த ஞானிகளை வழிபாடு செய்கின்ற பலனை இதுல உணர்த்து வந்தார். இது எப்படி சொல்றாருன்னா, புரிந்தார் பரம ஞானிதனை பூசை ஞானியை பரம ஞானியை பூசை செய்தவர் நசையார் புகழ் உறவே பிரிந்து உடலை பிரியாதே பெருமான் உலகம் பெற்றிருப்பார். அன்பினால் மேலான ஞானிகளை அரிசனை செய்தால் பூமியின் கண் நமக்கு கீர்த்தி நிலைவர ஊனாற்றுங்கிய உடம்பினை நீங்கி சிவலோகத்தினை அடைந்து அதனை விட்டு நீங்காமல் கோடி கற்பம் செல்லும் அளவு குறைவார். இங்கே சிவலோகத்தில் ஞானியை பூஷை பண்ணி ஆண்டு போகம் குறித்து தொலைந்தவாறே கார நாராயணன் வாழ் விரிந்த உலகின் அடைந்து அன்பினாலே அன்பினாலே அக்கடவுள் சமீபமாக வாழ்வார். சிறந்த கற்ப சதநீதம் நிகழ அதன்பில் நெடுமாழ்வாள் பரந்த உலக வது பற்றி இருப்பர் விருப்பார் பாங்குறவே. அதனாலே இப்படி ஞானியை பூஷை பண்ணின சிவலோகத்துக்கு போவான், அது கர்ப்பகோடி காலம் சொல்லி அதற்கு மேல நாராயணன் உலகத்துக்கு போவாங்கிறார். நாரணத்துக்கு போய் அங்கே பலகாரம் அங்கே இருக்கிறது. அது அவர் விருப்பப்பட்டா போகலாம், இல்லைன்னா இங்கே இருந்துக்கலாம். ஆகவே உறைந்தே ஒளிந்த உலகத்தும் ஒங்கும் போகும் அது உண்டு. அது என்ன சொல்லுதுன்னா, அவர் எங்க வேணாலும் போறதுக்கு லைசன்ஸ் விட்டுங்கிறார். ஃப்ரீ லைசன்ஸ். எங்கிருந்து? சிவலோகத்துல இருந்து. விஷ்ணுலோகம், பரமலோகம், இந்தர்லோகம், குபேரலோகம், உத்தரலோகம் முதலான எல்லா லோகங்களுக்கும் போயிட்டு வரலாம். ஃப்ரீ பாஸ். அவனுக்கு பவர் இருக்கும். யாரு? ஞானியை பூஜை பண்ணணும். பிறந்தே புயல் பரலாதே, அதன் பிறகு புயிலே பறந்தார்களேயானால் பெறலாதே பெரிய பெரியோன் அடியை தொழுதும். அவர்கள் பூமியிலே பிறந்தார்களேயானால் வெகு காலம் எடுத்து பூமியிலே பிறப்பார்கள், பிறந்தார்களேயான பிறல மாட்டார்கள். பிறல மாட்டார்னா புரியுதா? அந்த நெறியிலிருந்து மாறாமல் அந்த ஞான நெறியிலேயே செல்வார்கள், ஞான நெறியிலேயே சென்று கொண்டிருப்பார்கள். பெரியவன் அடியை தொழுதும். சிறந்தே அவனும் சிவஞான யோகம் திருட்ட திருந்துடணும். அதற்கு மேலே விட்ட முறையினாலே, இது விட்ட முறை உள்ள வேறுபடாமல் பெரிய ஞானாசிரியன் திருவடி அடைந்து வழிபாடு செய்து உள்ளவாறு ஆசிரியனும் தன் உள்ள மகிழ்ந்து சிவஞான யோகத்தை அறிவிக்க தாம் அறிந்து ஞான நிட்டை அடைந்து பின்பு தேகத்தை விட்டு நீங்கினவாறே தனக்கு நிகர் இல்லாத சிவனுடன் வேறத கலந்து சிவானந்தான் பொறுத்து இருப்பார். இது ஞானிகள் பூஜை வந்தோம். சிறந்தே அவனும் சிவஞானம் யோகம் திருட்ட திருந்துடலும். இறந்தே இணையில் இறைவனுடல் இறண்ட திருப்பது இன்புறவு. அதன் பிறகு சிவத்தோடு கலந்து அற்புத முக்தி அடைந்து சிவனை விட்டு நீங்காவல் இருப்பார்கள். ஞான நெட்டையை உடையவர்கள் விடயங்களில் ஒழுகினும் அவற்றில் அழுந்தார் என்று அன்னோர் சிறப்பு நடத்திருந்தார். இது முடிவு கேட்ட ஞானிகள் ஞான நெட்டையிலே இருப்பவர்கள். ஞான நெட்டை அது நிட்டை என்பது நிஷ்டைன்னு சொல்றது, நிட்டை நிஷ்டைன்னு சொல்றது. தமிழ்ல நிட்டைன்னு மருவி நிஷ்டைங்கிறது, நிஷ்டைங்கிறது அந்த யோகத்திலே இருப்பது, சிவயோகத்தில் இருக்கிறது. சிவயோகத்தை நிஷ்டைன்னு சொல்றது. அந்த சிவயோகத்தில் இருக்கிற ஞானிகள் உலக போகங்களிலே பற்று இருக்காரு, உலக போகங்களிலே பற்று இருக்காரு, அதுல அழுந்த மாட்டாரு, அதுல அழுந்த மாட்டாரு. அப்படி உலக போகங்களிலே அவர்கள் ஒருவேளை அவர்கள் பிரவேசித்தாலும் அவர்களை பாவம் தொடராது. அதுக்கு உதாரணம் சுந்தரம் முடிச்சுவாங்க, அதுக்கு உதாரணம் இரண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளையாக இருந்துகிட்டு சாந்து செவ்வாந்து பூக்கோத்து எல்லாம் பூச்சிக்கிட்டு மாலை போட்டுக்கிட்டு அப்ப ஆபரணங்கள் முதலானது எல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்மு நினைச்சார்ல மாப்பிள்ளையாக நினைச்சாரு, ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டாருல. அப்புறம் எங்க போனார்னா யாரும் வேலையிலும் கைலாகி போனார். வேலை பத்தி இருந்தால் எப்படி ரெண்டு கல்யாணம் பண்ணாரு? முன்பு கைலாயத்துல பார்த்தபடியினாலே சிவன் ஆணைப்படி பண்ணார், சிவனுடைய உத்தரவின்படி அந்த திருமணம் நடந்தது. திருமணம் தான் எப்படி இருந்தாரு? திருமணம் தான் இதுவரை அதுல பற்று அதுல அப்ப அழுந்துவது கிடையாது. அழுந்து இருந்தா மெட்ராஸ் விட்டு வந்துருக்க மாட்டாங்க, செங்கிலியோடவே இருந்துருப்பாரு. செங்கிலி விட்டுட்டு வருவாரு, அவ்வளவு அழகான ஒண்ணாம் செங்கிலி சிவத்தோடு அற்புதமாக கலந்து இருப்பார்கள். உலக போகங்களிலே ஒரு ஒரு வேளையிலே அவர்கள் பிரவேசிக்க நேர்ந்தாலும் கூட அவர்கள் அதில் அழுந்த மாட்டார்கள், அவர்களை பாவம் சொல்றார்கள். அதுக்கு பல பாடு பாட்டு விளக்க நன்றா சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, அமல நுருவம் அறிந்தார்கள், விடய வேதத்தை அடைந்தார்கள். சிவருமானவை உருவத்தை அறிந்தவர்கள், அறிந்தவர்கள் இருந்தால் அந்த உருவத்தை தியானித்து அந்த உருவத்தின் மயமாக தன்னை உருவத்தில் ஒப்புவித்து உப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடும் காரணமான அதனாலே அவனிடத்தில் ஒப்புவித்து அந்த வடிவ அந்த அந்த மயமாக இருக்கின்ற ஞானிகள் விடய வேதத்தை அடைந்தால். விடய வேதம் என்பது இந்த பொறி மூலங்களுக்கு விடயமாகுது, கண்ணுக்கு இனிமையாகுது, காதுக்கு இனிமையாகுது, நாவுக்கு இனிமையான இந்த விடய வேதங்களை அடைந்தாலும் அவர்கள் தாமரை இலையில் தங்கிய நீர் அதில் தோயா தோய் விரும்பி நின்றால் போல, தாமரை இலையிலே நீர் இருக்கும், நீர் அதில் ஒட்டாமல் இருக்கும். இது ஒரு பெரிய அதிசயம். இப்படியே தாமரைகளில் நீர் இருக்குமா? நீர் எப்படி இருக்கும்னா தாமரையில் ஒட்டாமல் இருக்கும். தாமரையில உலகம், அந்த நீர் ஞானிகள், ஞானியை போல நீர், தாமரை இலையை போல உலகம். அது அமலமுகம் அறிந்தார்கள், விடய வேதத்தை அடைந்தாலும் கமலத்து அமலும் நீர் போல கலப்பதில்லை கருதுங்க. தமலத்தினையும் தடுப்பார்கள். அப்படி அவர்கள் அந்த பொருளோடு அழுந்தி அது இருக்கிற இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறது இல்லை. தமலத்தலையும் எடுப்பார்கள். தமலம் என்கின்ற தன்னுடைய மலத்தையும் விட்டு விடுவார்கள், மலவலியை போட்டு விடுவார்கள். சமைக்க பூசை அவர் தமக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு பூசை செய்யும், அப்படிப்பட்டவர்களுக்கு பூசையை செய்யும். விமலன் அவரை விடலின்றி செய்தார் சிறப்பை விரும்புவனே. விமலன் ஆகிய சிவருமான் அந்த சிவஞானிகளை விட்டு நீங்காதவரிடமாக நின்று செய்தார் பூசைகளை தானே விரும்பி ஏற்றுக்கொள்கிறார். அதனால ஞானிகளுக்கு, அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு நீ பூஜை செய்தாயானால் அந்த ஞானிகள் மூலமாக அவர் இருந்து நீ செய்கிற பூஜை ஏற்று அவன் உங்களுக்கு பலன் தருவான். தாபர சங்கமங்கள் இருந்து ரெண்டு உருவில் இருந்து மாபரம் பூஜை ஒன்று மண் வைக்கிறோட வைப்பான் தெரியாது. அதனாலே இப்படி சிவஞானிகளை வழிபடுதல் என்பது மிக உயர்ந்தது. சிவஞானிகள் அது அடியார் வழிபாடுன்னு வந்திருக்கிறதா, இந்த அடியார் வழிபாடு என்பது ஒரு நடுத்தரமானது. ஞானிகள் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. ஞானிகள் சாமான்யமா, ஞானிகள் எங்கயாவது பார்த்ததில்லையா? நீங்களும் பார்த்தது இல்லையா? ஞானிகளை பார்க்க முடியாது, ஞானிகளை பார்க்க முடியாது. பார்த்துட்டோம்னா அவங்க நம்மள பார்த்துட்டாங்கன்னு
4: வச்சுக்கோடாடா.
3: அப்புறம் என்ன வேணும்? ஒண்ணு வேண்டியது, ஞானிகள் நம்மை பார்த்துட்டாங்கன்னா. அதனாலதான் இந்த நல்லவர்கள் தரிசனம் சாதாரணமாக சொன்னார், நல்லாரை காண்பதும் நன்றி. நல்லார் என்பது சிவ வழிபாட்டில் இருக்கின்றவர்கள், சிவ வழிபாட்டிலே அந்த முறை தவறாது இருப்பவர்கள், அந்த வழிபாட்டு முறையிலிருந்து மற்ற எல்லாவற்றிலும் தவறாது, அதான் நல்லாரை காணும். அது நல்லாருங்கிறதுக்கு என்ன எழுதுறாரு தெரியுமா சிவஞான சுவாமி? வந்து கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் எனைமலர் நல்லார் முனைவரே. சிவஞான குருத்தர முதல் பாட்டு, கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் எனைமலர் நல்லார் முனைவரேங்கிறாரா? அந்த நல்லார் முனைவரேங்க நல்லார்னா யாருன்னா, கேட்டு சிந்தித்து தெளிந்த மெய்யன் பொருந்தது. ஞான நூலை கேட்டு சிந்தித்து தெளிந்த மெய்யன்பர்கள் ஆகிய நல்லார்கள் விநாயகர் பெருமான திருவடியை தலையிலே முனைந்து கொள்வார்கள். எப்படி வாழ்க்கைங்களை பத்தியா? ஆகவே இப்படி வந்து ஞானிகள் விடயங்களில் அருந்த மாட்டார்கள், அழிஞ்சினால் அவர்களை வினை தொடராது. பணியர நிற்றலா சிவஞானிகளுக்கு வினை ஏறாமைக்கு திட்டாந்தமா அவரை புகழ்ந்த நிகழ்ந்த செய்தார் அடையும் பலனும் நடத்துகின்றார். இது எப்படி சொல்றாருன்னா, மந்திரத்திலே வல்லவர்கள் மருந்திலே வல்லவர்கள், மருந்து மந்திரத்திலே வல்லவர்கள் விஷத்தை புசித்தாலும் அதனால அவர் துன்பப்பட மாட்டார். அப்பர் சாமி மந்திரத்துல வல்லவர், மருந்துல வல்லவர் அப்பர் சாமி, புரியுதா? அதனால விஷத்தை சாப்பிட்டாரு என்ன ஒண்ணுச்சவர். அதனாலே மருந்தை சிறந்த மந்திரத்தை வல்லார் விடத்தை மாஞ்சிடினும், மருந்தை சிறந்த மந்திரத்தை வல்ல மந்திரத்திலே வல்லவர் மருந்திலே வல்லவர் விடத்தை மாந்திடும், விஷத்தை சாப்பிட்டாலும் வருந்தார் அதனால சுகப்படமா. தமது சயம் மால வரதன் குருவில் வலியுணர்ந்தார். அதையாலே ஞானிகள் எப்படி இருப்பார் என்று கேட்டால், தன்னுடைய செயலாக எதையும் எண்ண மாட்டார்கள், தன்னுடைய செயலாக எதையும். அது வந்து கயல் மாண்ட கண்ணிதன் பங்கம் என கலந்த ஆண்டனுமே அயல் மாண்டு அருகனை சுற்றமும் ஆண்டு அவனியின் மேல் உள்ள மயல் மாண்டு மற்றுள்ள வாசகமும் ஆண்டு என்னுடைய செயல் மாண்டவாபாடி தெல்லேரம் கொண்டாகும். இப்ப அஞ்ஞானிகள் எப்படி இருப்பார்கள், நான் ஜீவேன் எல்லாவற்றையும் தான் தன்னுடையதாகவே வச்சிருப்பான்னு சொல்லுவான். ஞானிகள் எப்படி இருப்பாரு, என் ஜெயலாவது அருந்தும் இல்லை இனி தெய்வமே. எப்படி எடுத்துக்காட்டு பாத்தீங்களா, என் ஜெயலாவது அருந்தும் இல்லை. ஞானி தான் சொல்றாரு, இது ஒரு ஞானி சொல்றாரு, முதல்ல ஒரு சொன்னவர் ஒரு ஞானி, இப்ப சொல்றவர் ஒரு ஞானி. ஞானிகள் தான் இப்ப நமக்கு சொன்னான் சொல்றான், என் ஜெயலாவது அருந்தும் இல்லை இனி தெய்வமே உஞ்சையரே என்று உணரப்பெற்றேன். இந்த ஊர் எடுத்த பிஞ்செய்த தீவனை அது ஒன்றுமில்லை பிறப்பதற்கு முஞ்சை தெய்வரையும் உங்களை வந்து கொண்டது என்பது பட்டு எந்தையலாவது ஞானிகள் எல்லாமே அவன் செய்து இருப்பார். அது இது பெரிய விஷயம், பெரிய விஷயம். அது சாமானியமா எல்லாருக்கும் வராது, சாமானியமா எல்லாருக்கும் வராது. அதனால இப்படி வருந்தார் தமது செயன்மால வரதன் பொருவில் வலியுணர்ந்தார். ஒப்பில்லாதவனாகிய சிவபெருமானுடைய ஆற்றலையும் அவனுடைய கர்மையும் உணர்ந்தவர்கள் பொருந்தார் பாவபுண்ணியங்கள். அதனால அவர்களுக்கு பாவபுண்ணியம் ஏற பாவபுண்ணியம் அவர்கள் புண்ணியம் செய்தால் நல்வினையாகவும் பாவம் செய்தால் தீவனையாகவும் அல்லவா. இந்த ஞானிகளுக்கு அது வராது. நல்வினையும் இல்லை தீவனையும் இல்லை. நல்வினையும் தீவனை இல்லையானால் அவர்களுக்கு பரப்பு இல்லை. நல்வினை இருந்துச்சுன்னா பரப்பு வரும், தீவனை இருந்துச்சுன்னா பரப்பு வராது, தகுந்த பரப்பு. ஆனால் ரெண்டு அவங்களுக்கு ஏறாதுன்னாரு. என்ன காரணம் என்றால், தஞ்சையில் எஞ்சையில் இருந்து எதுவும் செய்யாமல் யாதே செய்தும் யாமலோம் நீயன்னில் யாதே செய்தும் யாமலோம் நீயன்னில் ஆதேயேயும் அளவில் பெருமையான். யாரே செய்வோம் எந்த செயலை செய்தாலும் யாமலும் நான் செய்யவில்லை, நீயே செய்கிறார். உன்னென்றும் செய்வித்தும் செய்கின்றாய் என்றும் சித்தியாளர் சித்தியாளர் நிறைய சொல்றார்கள். யான் செய்தேன் பிறர் செய்தால் என்னது யானை இக்கோனை ஞான எரியால் வெதுப்பி நிறுத்து தான் செய்வே நின்றவே தத்துவம் தான் வேறே தலையளித்து முன்னிற்கும் மனை ஒழித்துக்கு ஓடும். நின்பவருக்கு தானம் செஞ்சி நன்னுவிற்கும் போகத்தை பண்ணுவிற்கும் கண்ணும் உஞ்சியா ஞானம் தான் ஒதுக்கிடலால் ஒருவருக்கு யானது ஒழிஞ்சிடாது. ஞானம் வரவில்லையானால் நானுங்கிறது எனதுங்கிறது ஒழியாது என்றார் சித்தியார்கள். ஆகையினாலே இப்படி பாவபுண்ணியங்கள் பொருந்தாது. ஆனா இவருடைய பாவபுண்ணியம் எப்படி போகுதுன்னா, முன்ன இருக்கிற பாவபுண்ணியம் இவரை புகழ்ந்தாலும் பிரிந்து இகழ்ந்து பேணாறு இவர் தம்பனையே பெறுவார். இந்த ஞானியை புகழ்கின்றவன் இவருடைய நல்வினையை பெற்றுக் கொள்வது. முன்ன செஞ்ச நல்வினை தீவனை இருக்குமல்ல, தான்மாவுக்கு இருக்குமல்ல, ஞானியை புகழ்கிறவன் நல்வினையை வாங்கிக்கிறான், வையவன் தீவனையை வாங்கிக்கிறான், வாழ்த்துகிறவன் நல்வினையை வாங்கிக்கிறான், வையவன் தீவனையை வாங்கிக்கிறான். அதே கைவல்யம் ஒரு நூல் சொல்லுது, பொறுமையால் பிராரத்தத்தை பிராரத்த கர்மத்தை புஷித்தினால் செய்த கண்மம் மறுமையில் தொடராவண்ணம் ஆண்டு போ வகை எது. இந்த கண்மமானது அடுத்த பிறவிக்கு வராம இதோட தொலைஞ்சு போறதுக்கு வழி சொல்றேன். அது என்னது, சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வார். சிறியவர்களாக இருப்பவர்கள் ஞானியை இகழ்ந்து அந்த பாவத்தை வாங்கிக்குவார். அறிபவர் அறிந்து பூஷித்து அறவெல்லாம் பறிக்கொள்வார். பெரியவர்களாக இருக்கப்பட்டவர்கள் அவர்களை பூஷித்து புண்ணியத்தை வாங்கிக்குவார். அந்த புண்ணியத்தை வாங்குறவர்களுக்கு பலன் வேற, பாவத்தை வாங்குறது பலன் வேற. ஞானிக்கு இல்லாமல் இவன் அவர்கிட்ட குத்தர இவனுக்கு கலமே இல்லை, பாரமே கிடையாது. யாருக்கு ஞானிக்கு பாரமே கிடையாது, கலகலகலன்னு போய்கிட்டு இருக்க. இந்த உண்மைகள் எல்லாம் ரெண்டா தெரிஞ்சதா எப்படி இருக்கும். புரிந்தே இவரை புகழ்ந்தாலும் பிரிந்தே இழந்து வேணாலும் இவர் நம் மனையை பெறுவார். இது சித்தியார் நல்லாவே சொல்றார். ஓத்து புறநடை முதலிய ஐந்தனும் மேற்கூறிய முக்கூறிய செய்களை குறித்து சூத்திர புறநடை உணர்த்துகின்றார். பன்னான் பரம சிவஞானி பாவ பலமும் பயிற்சியும் உன்னான் பலமும் எனப்படுவது உரைக்கும். அதனால சிவஞானி பாவம் பண்ண மாட்டான், சிவஞானி பாவம் பண்ண மாட்டான். ஆனா பாவம்னு பண்ணி பாவமாக உலகத்துக்கு தெரிஞ்சா கூட அந்த பாவத்தினால வருகிற வினையை அனுபவிக்குமா. பெரியவத்தனாயார் யானை வச்சிருந்தார்னா பாவம் தானே, அவருக்கு பாவம் அது தனக்காக செய்யவில்லை, சிவகாரியத்துக்கு இளைஞர் கொண்டு வந்து வெட்டினார். ஞானிகள் அப்படித்தான் செய்வா. சண்டேஸ்வர நாயனார் அப்பம் காலம் வெட்டினார் இல்லவா, பாவம் தானே, பாவம் இல்லை, அது சாதகமா போச்சு, பாதகம் சாதகமா போச்சு. ஆகையினாலே முன்னான் பலமும் எனப்பணுகள் உரைக்கும் அதனால் ஒருதலையே நன்னேன் துயரம் என பிரியோர் நவையும் மையத்து நசையாலே மன்னோர் அவல மாசுரையே மாற்றிடவே வல்லாரா. அதனாலே சிவஞானி பாவவேதங்களை செய்யான் செய்யணும், அந்த தீவனை பயன்களை அனுபவியான் என்று சிவாகமங்கள் சொல்லும். ஆகையினால் சிவஞானி பாவவேதம் செய்யாவையும் செய்யணும் அது உண்ணாவையும் நிச்சயமையாம். அது சிவஞானிகளாவார் நாம் துயரத்தை பொருந்துவதில்லை என கருதி தம் மனதுப்பினால் காமம் உதிரிய குற்றங்களை செய்யும் அவற்றால் அவருக்கு தீவனை எய்தாதேனும் பூமியின் மிக பொல்லாத வகை வசதி ஒன்று அதனை குறங்க கூடாது மாற்றுவதற்கு வல்லவரியார். அதனாலே சிவஞானிகள் பாவத்தை செய்ய மாட்டார்கள். ஒருவேளை செய்தாலும் அவர்களை பொருந்தாது, அவர்கள் வசைக்கு அஞ்சுவார்கள். வசைக்கு அஞ்சுவார்கள், உலகத்தார் படிப்புக்கு அஞ்சுவார்கள் என்று இப்படி ஞானிகளுடைய பெருமையும் ஞானிகள் தன்மையும் ஞானிகளை வழிபட்டவர்கள் அடைகின்ற பலனையும் இதுல தெளிவாக இப்படி சொல்றாரு. அதுக்கு மேல இன்னும் நிறைய வருகிறது. இது இப்ப இந்த ஐவகையாகவையில் ரொம்ப சிறப்பான விஷயங்களை சொல்லுது, சிறப்பான விஷயங்கள், இன்னும் சிறப்பான விஷயங்கள் இதுல வருகிறது. நன்றாக சொல்ல வேணும், கேட்க வேணும். அதனால இப்படி பரமேஸ்வரன் ஒரு நல்ல கிருபையினாலே நமக்கு இந்த நூல்களையும் ஆசிரியர் இருக்கிறார். அது செய்வர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய புதையல் முக்கிசம் அனுபவிக்கிறவ ரொம்ப பழகம். அதனால பகவான் நமக்காவது இந்த எண்ணத்தை மாத்தாமல் இன்னும் நல்ல முடியாது, நமக்கு தைரியத்தையும் கொடுத்து இடையூறை நீக்கி நல்ல அனுபவிடா அப்படின்னு சுவாமி உடனே சொல்லப்போம். அதனால இப்படிப்பட்ட ஒரு நல்ல நூல்களே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்றால் அதுவே அவனுடைய கருணை. பதியால் யானோனை பலகாலும்

வான்முகில்வாது வெய்கமணி வளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு இயக்குறையிலாவீர்கள் வாழ்க நான் மலையரங்கடோங்கன தமம் எழுதி மல்க மேன்மை கொள் செய்வநீதி விளங்குக உலகம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: களரிற்றறிவார நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இன்னவண்ணம் இவருடைய இழிவும் பாண்டி நன்னாட்டு மண்ணு மதுரை திருவாலவாய். இறைவர் வருவன்பால் பண்ணு இசைப்பாடலில் பரவும் பானபத்திர பானனார் பத்திரனார்க்கு நன்மனீடு விருஞ்செல்வ நல்க வேண்டிய கூறுகிறார். அரசனை பாடி அரச சபையில போய் பாடிக்கிட்டு இருந்தாரு. அரச சபையில பாடினவருக்கு அப்புறம் இவர் வந்து விறகு வெட்டியாளா வந்து அவருடைய பெருமையை காட்டி பானபத்திரனுக்காக சிவபெருமான் விறகு சுமந்தார் என்று தெரிந்து, அதன் பிறகு சிவபெருமானுக்கு இவ்வளவு பிரியமுடையவராய் இருக்கிற நீங்க வந்து இந்த சபையில பாடிக்கிட்டு இருக்க வேண்டாம், சிவபெருமானையே பாடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பொண்ணும் பொருளையும் கொடுத்து போய் சொல்லிட்டான் பாண்டிய. அவர் வாங்கிட்டு வந்த பொண்ணும் பொருளை எல்லாம் தன்னுடைய சீடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உற்றவர்களுக்கும் கொடுத்துட்டாரு. தனக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டாரு. அது கொஞ்சம் நல்ல தீர்ந்து போச்சு. அதன் பிறகு சிவரை பாட வேண்டியது, வர வேண்டியது, இருக்கிறது சாப்பிட வேண்டியது, அப்புறம் பட்டினியாக இருக்க வேண்டியது குடியிருச்சு பாட வேண்டியது. அதை சாமி தெரிஞ்சு என்ன பண்ணாரு, பானபத்திரம் நம்மளையே பாடிக்கிட்டு இருக்கிறானே, நம்மளையே பாடிக்கிட்டு இருக்கானே, அவன் இந்த மாதிரி பட்டினியாக இருக்கப்படாதுன்னு சொல்லி பாண்டியனுடைய பொருட்களஞ்சியத்தில் பாண்டியனுக்கு தெரியாம தங்க காசு வெள்ளி காசு வெள்ளியில செஞ்ச ஒரு ஆபரணம் தங்கத்துல செஞ்சிருக்கிற ஆபரணம் இந்த மாதிரி பொருள் தினா ஒன்று இவருக்கு முன்னால வைக்கிறது, பாண்டவருக்கு முன்னால கடவுளையும் சொல்லிட்டார் இந்த மாதிரி உனக்கு முன்னால இருக்க அதை எடுத்து நீ சூச்சை குணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அருள் பண்ணார். அதே வந்து திறந்தவர் அதை எடுத்து ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆறு பானபத்திரம் இப்படியே கொஞ்ச நாள் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் என்ன பண்ணாரு சாமி, பல நாள் திருடு ஒரு நாளைக்கு அகப்பட்டுக்கலாம், பல நாள் திருடு ஒரு நாளைக்கு அகப்பட்டுக்கலாம், நான் இப்படியே திருடி திருடி கொடுத்துட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு. அது காவல்னா பலமான காவல் போட்டிருக்காங்க கலஞ்சியது. யாரு? பாண்டியர். யாரும் கொடுக்க முடியாது அந்த காவல், அவ்வளவு பெரிய காவல். அப்படிப்பட்ட காவல் இருக்கும் போது இந்த மாதிரி பொருள் திருடு போயிருக்குது குறைஞ்சிருக்குன்னு சொன்னா இது வேற யாரும் திருடி இருக்க முடியாது, சொக்கநாதர் தான் திருடி இருப்பான்னு ஏமாற சொன்னாலும் சொல்லிடுவான், நினைச்சாலும் நினைச்சிடுவான். இனிப்பட காவல்ல வேற மனுஷன் திருடி இருக்க முடியாது, சொக்கநாதர் தான் திருடி இருப்பாருன்னு கூட நினைச்சிருவான். அதனால அந்த வம்பு வேண்டாம் அப்பா, நான் ஒரு கடிதம் எழுதித்தாரு, அதை கொண்டு போய் சேரன்ட்ட கொண்டு போய் கனவுல பானபத்திரன் குளிச்சு பார்த்தா கையில கடிதம், கையில என் கடிதம் இருந்துச்சு. அத பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு சேரமான் பெருமான் போனாரு பானபத்திரன். பானபத்திரரு தினந்தோறும் என்ன பண்றவர், அவரு தினந்தோறும் ஜோகருமான பாடுறவர். பானன் இசை பத்திமையார் பாடுகளும் பரிங்களித்தான் கோணலிடம் பிரச்சனை கோழியம் பெருமானே என்பது சம்பந்தர் தேவார். சம்பந்தரோட சொல்றார் அந்த பானபத்திரர். அவரு பானபத்திரருக்கு திருமுக பாசுரம்னு இது அந்த பாட்டு சிவபெருமான் கொடுத்ததுக்கு திருமுக பாசுரம்னு வேறு. அது 12 வரிகளையுடைய 12 வரி. அந்த பாட்டை எழுதி அப்ப அந்த ஓலை எழுதி கடிதாசியுடைய அது ஓலையில் எழுதி அது கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு போனார். அந்த பாட்டை கேட்டு பாருங்க. பண்ணும் இசைப்பாடலில் பரவும் பாணனார் பத்திரனாருக்கு நன்மை நீடு பெருஞ்செல்வ நல்க வேண்டிய அருள் புரிவார். அந்த பாட்டு இப்படி பாட்டுன்னா தன்னுடைய விலாசம் முதல்ல, அதுக்கு மேல அந்த கடிதத்தை பெறுகின்றவனுடைய சிறப்பு பேரு, அதுக்கு மேல சமாச்சாரம், இது கொண்டுகிட்டு வர்ற ஆளு விஷயங்கள் அத்தனையும் அந்த பாட்டுக்குள்ள 12 வரிக்குள்ள எழுதியிருக்காரு. இல்ல கடிதாசி எழுதி பழகியிருக்காரு பாருங்க சிவபெருமான். மதுரை சோமசுந்தர கடவுள். மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலமும் பால் நிற வதிச்சிறகு அன்னம் பயில் ஒளி ஆரவாய் குரிசை மதில்கள் உயர்ந்திருப்பது அது சந்திரன் தோய்ந்து போவானா சந்திரன் உராய்ந்து கொண்டு போவானா அவ்வளவு உயரமா மதில் மதுரையில் அந்த கூடல் பதியில அது கூடல்னு வேறு மதுரைக்கு கூடல் நகரம்னு வேறு அந்த கூடல் பதியிலே இருக்க பதியிலே பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் கோழி அதையால பால் போன்ற நிறமுடைய அன்னப்பச்சிகள் வசிக்கின்ற சோலைகளை உடையது அப்படின்னா அந்த ஊரினுடைய வனம் ஊரினுடைய வனம் வறட்சியான ஊர் அல்ல அதான் மாடம் இருக்கிறது மதில்கள் இருக்கிறது சோலை இருக்குதுன்னா அப்போ ஊர் எப்படிப்பட்டதா இருக்கும் அதனால சிறப்புடையது இப்போ ஊஞ்சரப்பாத்தான் இருக்குது அப்போ ஊஞ்சரப்பா மதுரைமா நகரம் அது அருணகிரிநாதர் சொன்னார் கனக மிகும்படி மதுரை வளம்படி அதனில் வளர்ந்தரும் விருமாடு கனகம் கனகம்னா என்ன தங்கங்கள் பணம் கனக மிகும்படி மதுரை வளம்படி அதனை வளர்ந்தரும் விருமாடு ஆரவாயில் மன்னிய சிவன் யான் ஆரவாயில் இருக்கிற என் பேர் சிவன் பேரு யான் முடிவெருமாற்றம் நான் எழுதிய கடிதம் பருவ பொண்ணு படியன பாவலருக்கு பருவகாலத்து மேகம் போல பாவலர்களுக்கு பாவலர்னா புரியுதா பாட்டு பாடு பாட்டு பாட வல்லமை உடையவர்கள் பாவலர் வளர் வளர்னா வல்லமை உடைய பாடுவதிலே வல்லவர் நாவலர் பாவலர் அப்படி பாவலர்களுக்கு பருவகாலத்தில் மழை பெய்யும் பார் அதுபோல வாரி கொடுக்கின்ற வள்ளலாகிய சேரமார் இதுலயே தெரிஞ்சு போச்சா இவர் எழுதுறாங்க பருவ பொண்ணு படியன பாவலருக்கு உரிமையின் உரிமையின் உதவி உரிமையின் ஒருமையின் உதவி மனமும் வாக்கு ஒரே மாதிரியாக உள்ளொன்று வச்சு புறம் ஒன்று இல்லாமல் ஒரு மனசா உரிமையின் ஒருமையின் உதவி ஊழிதுகள் அதனாலே புகழ் பெற்றவர் ஊழிதுகள் குருமாமதிபுரை குருமாமதிபுரைன்னா வெண்கொற்றக்குடை அதனால வெண்மை நிறம் பொருந்திய அந்த வெண் கொற்ற குடைன்னு சொல்றது அந்த குடைக்கு கீழே இருக்கிற குலவிய குடைக்குள் செருமா வைக்கும் செருமானா போரிலே வல்ல குதிரையை செலுத்துகின்ற சேரலன் காவி பண்பால் யாழ்வையில் பானபத்திரர் யாழ் வாசிக்கின்ற பானபத்திரர் பண்முறை தவறாது வாசிக்கின்ற பானபத்திரர் பண்முறை அந்த ராகம் தாளம் முதலானதெல்லாம் தவறாமல் வாசிக்கும் அதோடு பண்போடு வாசிக்கிறது கல்வி இருக்குதுன்னு செருக்கு இல்லாமல் பண்போடு இருக்கிறது புரியுதா பண்பால் யாழ்வையில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் தன்போல்னா உன்னை போலவே என்னிடத்துல அன்புடையவன் அப்படி சொல்ற உன்னை போலவே என்னிடத்துல அன்புடையவன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் உன் இடத்துக்கு வர்றான் காண்பது விருதி போந்தவன் அவன் எதுக்கு வர்றான்னா உன்னை பார்த்துட்டு வரலாம்னு வர்றான் உனக்கிட்ட வாங்கிட்டு வரலாம்னு வரல உனக்கிட்ட கேட்க வரல காண்பது கருதி போந்தனும் உன்னை பார்க்கலாம்னு வர்றான் சரி அதோடு விட்டுட்டானா என்ன பண்றதுன்னு என்ன பண்ணாரு கடைசி வரி மான்பொருள் நிறைய அவனுக்கு பொருள் கொடுத்து வர கொடுக்கு அதான் விஷயமே மான்பொருள் கொடுத்து வர கொடுக்கும் அதிகமான பொருளை தந்து வர விடுப்பது அவனுடைய பாட்டு அவனுடைய தன்மை அவனுடைய தவம் அவனுடைய சிறப்பை பார்த்தீங்கன்னா உன்ன அவனை விட மனசு வராது உனக்கு அவனை விட மனசு வராது நீ அங்கேயே வச்சுக்கிற அவன் இங்க திறந்தோறு அவன் பாட்டை நான் கேட்கணும் அதுக்காக அவனை இங்க அனுப்பிச்சு அப்படின்னு மான்புருள் கொடுத்து வர கொடுப்பது இப்படி பாட்டு மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிச்ச நிலவும் பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன்யான் முடிதொரு மாற்றம் பருவக்கொண்ணு படியன பாவலருக்கு உரிமையின் ஒருமையின் உதவி உறுதிகள் குருமா மதிபுரை குலவிய குடைக்கள் செருமா ஒய்க்கள் சேரலம் காண்க பண்பால் யாழ்வையில் பாடபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான்பொருள் கொடுத்து வரந்து இப்படி பாட்டு எழுதி ஒரு தாரதை வாங்கிக்கிட்டு பாடபத்திரன் சென்றார் அப்படி சென்று அந்த ஓலையை சேரமான் பெருமாளத்துல கொடுத்தார், அவன் வாங்கி தலையில வைத்தான். அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தான். சிவபெருமானும் நமக்கு ஓலை எழுதி அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு எப்படி சந்தோஷமா இருக்கு. நம்மையும் உருளாக இல்லை, நமக்கு சிவபெருமான் இப்படி கடிதம் எழுதி அனுப்பிச்சிருக்கிறாருன்னு சாதாரணமா ஒரு தெரிஞ்சவர்கிட்ட தான் சொல்லுகிறாங்க. கடவுள் கடவுள் இல்லையா? அதிர்காலல் உதியர் வேந்தற்கு அருள் செய்த வருமையாலே எதிர் செல்வத்து கேட்டார். அதற்கு மேலே அந்த ஓலைய படி எடுக்க சொல்லி, படி எடுக்கன்னா நகல் பண்ண சொல்லி, அதை பத்திரமாக பூசை உங்களை வச்சுட்டு அதுக்கு மேல வானபத்திரத்துக்கு பல வகையான வாசனை திரவியங்கள் அந்த பண்ணி முதலாளெல்லாம் கலந்ததுனால அவரை ஸ்நானம் பண்ண வச்சு அவருக்கு பட்டாடை வச்சு மாலை போட்டு நகர் வழங்கி விட்டு, யாரை மேலே வச்சு நகர் வழங்கி விட்டு, யாரை பானபத்திரத்தை நகர் வழங்கி விட்டு, பாத பூஜையை பண்ணி களஞ்சியத்தை திறந்து விட்டு நீங்கள் வேண்டியதை வாரிக்கலாம் சேரமானவர். அதன் பிறகு யாரே நீங்கள் கொடுப்பதை கொடுக்கலாம். அவர் அள்ளி அள்ளி போதும் போதும் போதும் தான் அள்ளி கொடுத்து முட்டையை கட்டி ஆட்கள் தலையில ஏற்றி விட்டான். அவரை சிவனுக்கு போச்சு இல்லை, ஆட்கள் தலையில ஏற்றி விட்டார். அவர்கள் வந்து மதுரையில் வந்து முந்து கொடுத்துட்டு போனார். ஆறு சேரமான்பருடைய அப்படி சங்கப்பலவர் திருமுகத்தை தலைவே கொண்டு பத்திரனார் அங்கப்பொழுதே புறப்பட்டு மலைநாடடைய வந்தேதி துங்கக்குருசை கொடுங்கோளூர் தண்ணீர்ப்பு வந்து துண்ணுகுடி மங்குள் தொடங்கும் மாளிகமன் வந்து மன்னர் தெரிவித்தார். அப்படி பானபத்திரனை போற்றி அவருக்கு நிறைய பொருளை கொடுத்து அதன் மூலமாக சோமசுந்தர கடவுளுடைய அருளையும் பெற்றார். வெள்ளியம்பலத்தருளையும் பெற்றார், பொன்னம்பலத்தருளையும் பெற்றார். முன்ன பொன்னம்பலத்தை பூஜை பண்றாரா, அவர் பண்ண நடராசர் பூஜை நடராசர் அடியில சிதம்பரேஸ்வரர்னு எழுதியது. அந்த நடராசர் அடியில தமிழ்லயே சிதம்பரேஸ்வரர் மலையாளத்துல தமிழ் எழுதியது. அப்படி சிறப்பை பெற்றார். அதற்கு மேலே வந்து எல்லா பிராணிகளும் பேசுகிற அந்த ஒலியினுடைய ரகசியத்தை அதனுடைய பொருளை அறிந்து கொண்டவர். ஆடு மாடு குதிரை பச்சிசாதிகள் எல்லாம் பேசுற அது என்ன பேசுதுன்னு தெரியுமா? பாட்டை பிராணிகள் பேசுற பாட்டை எல்லாம் அப்படிப்பட்டவர். தினந்தோறும் பூசையை ஆன்மார்த்த பூசையை விடாம செய்வார். வானக்கங்கை நதி புதிந்த மல்விசடையார் வழிபாட்டு தூணர் சிறப்பின் அர்ச்சனையான் துண்டு உரிவார். தமக்கூறு நாள் தேன கலர்ந்த கொண்டையினார் ஆடச்சிலம்பின் உரி முன்போல் மானப்பூசை முடிவின்கள் கேளாதுடைய மதிமயங்கி. அதனாலே தினந்தோறும் பூஜை பண்ணுவாரு. பூசையினுடைய ஒரு குறிப்பிட்ட சபைய வந்தவுடனே அந்த உலி கிடைக்கும், சிலம்பின் உடைய ஒலி. அந்த ஒலிய ஒரு நாள் கேட்காம நிறுத்திருக்கார். கணக்கா 9 மணிக்கு சிலம்பு ஒலி கேட்கும் பூசியில் இருக்கும்போது. 9க்கு கேட்கல, 9:15 வரையிலும் கேட்கல. கேளாமையினால இவருக்கு ரொம்ப வருத்தம். எப்படி இருக்கு வருத்தம்? எப்படி இருக்கும் ரொம்ப வருத்தமா? இது சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்கிறது அல்ல. சிலம்புலி எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. இப்ப சிலம்புலி காட்டான்னு நீங்க வரலாறுல கதையில கேட்கறது எத்தனை விதத்தை கேட்குது? சிலம்புலி கேட்டாருன்னு வேற நாயன்மார் இல்ல கதையில வரலே இல்லையே, இவர் தான் சிலம்புலி. அப்படிப்பட்ட சிலம்புலியை கேட்க கொடுத்து வைத்த பாக்கியமுடையவர் ஒரு நாள் அந்த சிலம்புலி கேட்கல, நிறுத்திட்டார். நிறுத்தின உடனே இவருக்கு ரொம்ப வருத்தம். அப்படி வருத்தம் வந்து பூசையை வேகமாக குடித்தார். 9:15 வரையும் பார்த்தாருப்பா ஜலம்புலி கேட்டார். இப்ப நம்ம மேல ஏதோ குறை இருக்க மாட்டேங்குது, அதனாலதான் ஜலம்புலியை கேட்காம நிறுத்தி விட்டார். அவர் மறக்கற வருமல்ல, மறக்கற வருமல்ல, உதியா மரியா உணரா மறவா அம்பார் அருணர். நினைக்கிறதும் இல்லையா மறக்கிறதும் இல்லையா? மறந்தா தானே அப்புறம் நினைக்கிறேன். உதியா மரியா உணரா மறவா விதிமாலரியா விமலன் முதல்வா. அதனாலே நம்ம மேல ஏதோ குறையாட்டுறது அப்படின்னு சொல்லி பூஜையை வேகமா முடிச்சு உடைவாளை எடுத்து குத்திக்க போனாரு. இளம்புலி கேட்காம பண்ணிட்டாரு சாமி, அப்ப நம்ம மேல ஏதோ குத்த மாட்டது, இப்ப ஏற்பட்ட எண்ணம் இருந்தா என்ன இல்லாட்டி எண்ணம். பூசை கடிது முடித்து அடியேன் என்னோ குழைத்தது என புருமி ஆசை உடம்பா மற்ற இனி வேறடையும் இன்பம் யாதென்று தேசின் விளங்கும் உடைவாடை உருவி திருமார்வினில் நாட்ட ஈசர் விரைந்து திருச்சிலம்பின் ஓசை மிகவும் இசைப்பித்தாரு. வாழை எடுத்து இப்படி குத்திக்க போனாரு, உடனே சிலம்புரி கரகரகரன்னு அதிகமாக ஆடர் சிலம்பின் ஊலி கேடா உடைவாழகத்தி அங்கை மலர் கூட தலைமேல் குயித்தருளி கொண்டு விழுந்து தொழுதெடுந்து நீடப்பரவி மொழிகின்றிட்டு பெருமானே, இவ்வளவு நேரம் அந்த சிலம்புலி எனக்கு கேட்காம தாமதமா இப்படி கேட்க வைத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டான். நெடுமால் கிரமன் வருமறையும் தேடற்கரியாய் திருவருள் முன் செய்யாது ஒளிந்தது என்றார் செய்யாது ஒளிந்தது என்றார். இவ்வளவு நேரம் எனக்கு அந்த சிலம்புலியை கேட்காம தாமதத்ததுக்கு என்ன காரணம் சாமின்னு கேட்டார். அப்படி கேட்ட போது சாமி அசரீதியா சொன்னாரு, நம்ம மன்று இருக்குவாரு சிதம்பரம், அதுல வந்து ஆரூரன் பாடிக்கிட்டு வந்தான். ஆரூரன்னா சுந்தரன், சுந்தரன் பாடிக்கிட்டு வந்தான். அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஞாபகத்துல உனக்கு இந்த சிலம்புலியை கேட்க கொஞ்சம் தாமதிச்சிருக்காரு. சுந்தரன் பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தேன், அது கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஞாபகத்துல பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்த ஞாபகத்துல உனக்கு சிலம்புலியை கேட்கறது கொஞ்சம் தாமதமா பண்ணிட்டேன். அளவில்லாத ஒரு ஆச்சரியம் அதிசயம் அன்பு ஆனந்தம் சொல்லி முடியல. இதை கேட்ட உடனே இதாது சுந்தரே வந்து பாடிக்கிட்டு இருந்தாரா இவரை கேட்டுக்கிட்டு இருந்தாரா என்ன அநியாயத்தை சொல்றது? அப்படின்னா அந்த சுந்தரை எப்படி பாடி இருப்பான்? அந்த சுந்தரே பாட்டு எப்படி இருக்கும்? சுந்தரை எவ்வளவு வேண்டியவனா இருக்கணும்? இதில் வணங்குதா
3: மண்பின் இடை நம் கூத்தாடல் என்ற பொழுதில் இறைவராம் எதிர் நின்றருளாதடு ஒலியால் மண்பின் இடை நம் கூத்தாடல் வந்து வணங்கி வந்தொண்டன் ஒன்றும் உணர்வால் நம்மை போற்றி உரைசேர் பதிகம் பாடுதரால் இங்கு கேட்டு வரத்தாட்டும் என்றார் அவரை நினைப்பிப்பாரு.
2: அதனாலே அவருடைய பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தேன், அதனாலே உனக்கு சிலம்புலி கொஞ்சம் தாமதமா கேட்க முடியுமன்னார். இது எதுக்கடா பண்ணார்னா அவரை இவரையும் சேர்த்து வைக்கிறது
3: என்றார் அவரை நினைப்பிப்பார்.
2: அவரை நினைக்க வச்சு அவரோடு இவருக்கு உறவு உண்டு பண்ண வச்சு ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து யானையிலையும் குதிரையிலையும் கையிலாத்து கூட்டிட்டு போறாங்க. யானையிலையும் குதிரையிலையும்
3: என்னே அடியார்க்கு வர அருளும் கருணை.
2: அடியார் மேல இவருக்கு இவ்வளவு கருணை இருக்குது, பாட்டு மேல இவ்வளவு குறிய இருக்குது, சுந்தரன் மேல இவ்வளவு குறிய இருக்குது, அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும் அதுக்கு முடிஞ்சு தெரியாது.
3: என்னே அடியார்க்கு வர அருளும் கருணை இருந்தவார் என்று சொன்னேன் செடையார் திருநடஞ்சை புலியூர் பொன்னம்பலம் இறங்கி தண்ணீரில்லா வன்றொன்றர் சமையும் காண்பான் என விரும்பி நன்னீர் நாட்டு சிலமயந்தார் நாமச்சேரன் கோமானாரு.
2: அப்படி பாட்டு பாடுற சாமியே மயங்கராப்புல பாட்டு பாடுறாள் அப்புறம் போய் அவரை பார்க்காம இருக்கும். உடனே உத்தரவு ஓட்டாரு, மந்திரிக்கு உத்தரவு ஓட்டாரு, ரத கஜ துரங்கபதாதியோட புறப்பட்டார். ரத கஜ துரங்கபதாதியோட 400 சேனையோட மலைநாட்டுல இருந்து கடல் போல புறப்பட்டது சோழ நாட்டுக்கு வந்து பொன்னார்மௌலி கேரளனார் போற்றும் அமைச்சர் கது எம்பி நன்னாட்டு பெரும் பயனை எழுக என்று நலஞ்சாற்றமென்னால் அயிர்வேர் போல் ஆமார் அவர் வெந்தி வீரரும் சென்னை வீரர் அந்நாட்டுள்ளார் அடைய நிரந்தடைந்தார் வஞ்சி அகல் நகர்வா. அப்படி மலைநாட்டிலிருந்து புறப்பட்டாரு, கடலில் புறப்படுவது போல புரண்டு வந்தது. அப்படி வந்து பொன்னி நீர் நாட்டுக்கு வந்தார். பொன்னி நீர் நாடுங்கிறத நம்முடைய சோழ நாடு. அப்படி பொன்னு நாட்டுக்கு வந்து பொன்னி தீர்த்தம் கலந்தாடி அதற்கு மேல திருப்புலியூர் செம்பொன் மன்று நடம்போத்த உருக மனத்துடன் சென்றார் உரியாற்றில் இருந்தார். அப்படி பல தலங்களையும் வணங்கி கொண்டு பல அரசர்கள் பல அருளாளர்கள் பல அடியவர்கள் எல்லாம் இவருக்கு வேண்டிய உபசாரங்களை செய்ய அதையெல்லாம் பெற்று கொண்டு சிதம்பரத்துக்கு போனார். அப்படி சிதம்பரத்துக்கு போய் தில்லை மூதூரை எல்லையை வணங்கினார், தில்லையின் எல்லையை வணங்கினார். அப்படி எல்லையை வணங்கி உள்ளே புகுந்தாரு, திருவீதியை இறங்கினாரு, தலைமேற்கரம் ஊப்பினாரு, அதுக்கு மேலே எழுநிலை கோபுரத்தை அணைந்தாரு. அதற்கு மேலே கண்ணீர் ஆறாக பெருகியது. உள்ளே நுழைந்தாரு, பேரம்பலத்தை வணங்கினாரு, அதுக்கு மேலே சித்தம்பலத்துக்கு போனார். பேரம்பலம்ங்கிறது இந்த ஆயிரக்கால் மண்டபம். பேரம்பலத்தை வணங்கினாரு, அதுக்கு மேலே சித்தம்பலத்துக்கு போனார். சித்தம்பலத்தில் தான் ஆடி இருந்துருக்காரு சார், சித்தம்பலத்தில் தான் ஆடி தரிசனம்னா நடராஜா தரிசனம் தான் தரிசனம். எல்லா தரிசனமும் அதுக்கு அடுத்தது தான். தரிசனம்னா நடராஜா தரிசனம், அபிஷேகம்னா நடராஜ அபிஷேகம், காட்சின்னா அதுதான் காட்சி, தலம்னா அதுதான் தலம். அப்படி போட்டது தீர்த்தம் என்பது சிவகங்கை. எத்தரும் தலம் இழிப்புலியூர் 150 கூட்டம் அது உண்டு. மூர்த்தினா நடராஜா, தீர்த்தம்னா சிவகங்கை, தலம்னா சிதம்பரம். திருச்சிற்றம்பரத்துக்கு போனாரு, அளவில்லாத ஆனந்தத்தோடு உள்ளே ஊர்ந்தாரு. அவர் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கிட்டார். அந்த தாண்டத்துக்கு ஆனந்த தாண்டவம். அளவில் இன்ப பெருங்கூத்தர் ஆட எடுத்த கடல் காட்ட அந்த எடுத்த திருவடி சாப்பிடுறதுக்காக தூங்குறதுக்காக வந்து பெருஞ்சாதி உள்ள வருவதற்காக மச்சூடு கட்டுறதுக்காக மனித பிரிவு வேண்டியதில்லை. எடுத்த பொற்பாதத்தை காண்பதற்காக மனித பிரிவு வேணும். குனித்த புருவமும் கொவை செவ்வாயிற்கும் ஜிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போரும் ஏனியில் பால்வண்ணீர் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் காணப்பட்டால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த அதற்காகத்தான் அந்த பிறவி. அளவில் இன்ப பெருங்கூத்தர் ஆடை எடுத்த கடல் காட்ட உளமும் புலனும் உருவடி சென்று உருக போற்றி உயின்றார் களனி விடமைத்து அளித்த அமுதந்தி மந்திர் கடல் வைத்து வளரும் திருக்கூத்து அமுது உலகுக்கு அளித்த கருணை வழுத்தினாரு. விஷத்தை கழுத்துல வச்சுக்கிட்டு அமுதத்தை கொடுத்தார் அல்லவா, அந்த அமுதம் இல்லாமே இந்த திருப்பூத்து என்கிற அமுதத்தை உலகுக்கு கொடுத்த அந்த கவனையே போச்சு. இந்த திருப்பூத்துக்கு அமுதுன்னு பரமஞானிகள் அந்த கூத்துல வருகின்ற அமுதத்தை உண்ணுகிறார்கள். சாதாரணமானவர்களுக்கு புரியாது, சாதாரணமானவர்களுக்கு இதெல்லாம் புரியும். திருப்பூத்துல வருகின்ற

எவ்வண்ண அவ்வண்ணம் வீழடை, வெள்ளி குன்றம் தன் வண்ணம் எவ்வண்ண அவ்வண்ணம் மால்விடை, தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ண அவ்வண்ண ஐயை செருக்கே என்பது இந்த பாட்டு. இப்படி ஒரு பாட்டு பாடியிருந்தாரு பொன் வண்ணத்து அந்தாதியின் பாடி. அவருடைய தம்பிரானார் எதிர்ந்த தமிழ் சொன்மாலை கேட்பிக்க உம்பர்வாள நடமாடும் ஒருவரதற்கு பரிசிலர் செம்பொன் மணிமந்தில் எடுத்த செய்யவாறு திருச்சிலம்பின் இன்பங்களிட எழுந்தவரின் தாமதியை கேட்பித்தார். இவர் பாடினார் இந்த ஒலியை அவர் கேட்டார், அவர் ஆடினார் அந்த ஒலியை இவர் கேட்டார். இந்த பாட்டுக்கு பரிசு தந்தார்னார். பாடியதற்கு பரிசாக சிலம்பொலியை அங்கு கேட்க வச்சாரா இங்கே சிதம்பரத்தை. ஆடச்சிலம்பின் ஒலி கேட்பார் அளவில் இன்ப ஆனந்தம் கூடப்பற்ற பெரும்பேற்றின் கொள்கை வாய்ப்ப கும்பிடுவார். நீடப்பணியின் காலமெலா நின்று தொழுது புறம்பூண்டு மாட திருமாளிகை வீதி வணங்கி புறத்து வைகிறார். அப்படி ஒலியை கேட்டார் அளவில்லாத மகிழ்ச்சி வெள்ளத்திலே மூழ்கினார். அப்படி சில நாள் தங்கி இருந்தங்கே கும்பிட்டாரு. பரவந்தில்லை வட்டத்து பயில்வார் பைம்பொன் அம்பலத்துள் அறவும் புனலும் சடையாட ஆடுவார் கூத்து ஆறாவை விறகுங்காதல் உட்கொங்க வேதம்படியின் திருப்படிக்கு இறகும் பகலும் பரிஞ்சேற்றி இன்பஞ்சிறப்பு அன்னாளில் ஆடும் பெருமான் பாடல் கேட்டருளி தாழ்ந்தபடி தமக்கு கூடும்பரிசால் முன்பொருளை செய்த நாவரூர் கோவை நீடும் பெருங்காதலிற்கான நிறைந்த நினைவு நிரம்பமால் தேடும் பாதல் அருந்தால் திருவாரூர் மேல சில இருந்தார். அப்படி மகிழ்ந்து அந்த திருக்கூட்டை கண்டவர் அதற்கு மேலே சுந்தரமு சுவாமியை பார்க்க வேண்டும் என்று எண்ணினார். திருவாரூருக்கு புறப்பட்டார். பிரிய முடியாதபடி சிதம்பரத்தை பிரிய முடியாதபடி பிரிந்து திருவாரூருக்கு சென்றாரு. அப்படி செல்லும் போது அவருடைய வரவு நம்பியாரூராய சுந்தரமு சுவாமிக்கு வரவு முன்னையே தெரிந்தது. இவருடைய வரவு முன்னையே தெரிந்தது. நம்பிதாம அண்ணாட் போய் அப்போது சுந்தரர் வந்து என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? அப்பத்தான் நாகப்பட்டினத்துக்கு போயிட்டு வந்து வீட்டில் இறங்கினாரா. ஏசி காரில் போய் நாகப்பட்டினத்துக்கு போய் சாமி கிட்ட முத்து மாலை அத்தரு புனுகு செவ்வாது பத்து வஸ்திரம் அதுக்கு மேலே வேண்டிய ஆபரணாதிகள் அதுக்கு மேலே குதிரை இன்னும் வேண்டிய என்னென்ன பொருள் வேணுமோ வீட்டுக்காரிக்கு வேண்டிய நகைகள் வீட்டுக்காரி பரவநாட்டிக்கு வேண்டிய நகைகள் எல்லாம் வாங்கிக்கிட்டு அதை ஒரு வேனில் ஏற்றிக்கிட்டு வந்து அப்பத்தான் இறங்கியிருக்கிறாரு திருவாரூர். அதுதான் அந்த திருநாகக்காரணத்தை பதியும் பத்து பாட்டு அருமையான பாட்டு.

பாவை ஊனத்தந்தருளி மிக்கு நிதானாரும் கத்தூரி காமல் சார்ந்து பணித்தருள வேண்டும் கடல் நாகை காரோணம் நெறியிருந்தீரே அப்படி பெற்றுக் கொண்டு அங்க வந்து எழுந்தருளி இருந்தார். வந்து சேரர் பெருமானார் மன்னன் திருவாரூரை அந்த நாளர் பெருமான அரச பெருமான் வரப்பெற்று சிந்தனைகளை எதிர் கொண்டு சென்று கிடைத்தார். சேரனார் சந்த வரைத்தார் வன்றொண்டர் முன்பு உருந்தி உடந்தாள் விருந்து உருத்தி உடந்தாழ்ந்தார் முன்பு பணிந்த பெருமாளை தாமும் பணிந்து முகந்து எடுத்து அன்பு உருக தழுவி விரைந்து அவர் ஆர்வத்தோடு தொழுவ இன்ப வெள்ளத்திடை நீந்தி ஏறமாட்டாது அலைவார்போல் எங்கு உருக உயிர் ஊன்றி உடம்பு ஒன்றாம் இணைய சென்றார். சேரமான் பெருமாள் சென்றார். அவருடைய வரவை அறிந்து சுந்தரமுனி சுவாமி வந்து எதிர்கொண்டு அழைத்தார். இருவரும் அளவில்லாத மகிழ்ச்சியினாலே இருவரும் ஒன்றானார்கள். அப்படி இருவர் ஒன்றாகி அதற்கு மேலே தன்னுடைய மாளிகைக்கு அழைச்சிக்கிட்டு போனார். யாரு? சேரமான் பெருமாளை. இரண்டு பேரும் அயால சென்று முதல்ல திருவாரூர்ல தியாகராஜ பெருமானை சென்று பாடினார்கள், வணங்கினார்கள், வாழ்த்தினார்கள். அளவில்லாத மகிழ்ச்சி. அதன் பிறகு தன்னுடைய மாளிகைக்கு கொண்டு

0: அதாவது சிறப்பான விருந்து சேரமான் பெருமாளுக்கு சுந்தரமுசாமியுடைய மனையில சிறப்பான விருந்து நடந்தது. சில நாள் தங்கியிருந்தார்கள். சென்று சாமியை கும்பிடுவது பாடுவது அந்த மாதிரி ரொம்ப சிறப்பான முறையில சேரமான் பெருமாளும் சுந்தரமுசாமியும் சேர்ந்து திருவாரூரிலே இருக்கிறார்கள். திருவாரூரிலே இருக்கிறார்கள். அதன் பிறகு இருவரும் புறப்படுகிறார்கள். அப்புறம் தலங்கள் இருவரும் சேர்ந்து வணங்கிய தலங்கள் பல, சுந்தரரும் சேரரும் சேர்ந்து வணங்கி பாண்டி நாடு சென்று வணங்கி இருக்கிறார்கள். பாண்டி நாடு சென்று இதுவரை வணங்கி இருக்கிறார்கள். அப்புறம் சோழநாடு வந்திருக்கிறார்கள். அதன் பிறகு அவரோடு சேர நாட்டுக்கு சுந்தரரும் வந்திருக்கிறார். இந்த வரலாறுலாம் பின்னாடி நிறைய வருகிறது. அவர்கள் எல்லாம் தவறாது வந்து திருவருளை பிறவர்களும் இது மாதிரி அடியவர்களும் இது மாதிரி தெய்வமும் இது மாதிரி கதைகளும் வேற எங்கேயும் கிடையாது. மற்ற கதையெல்லாம் வந்து கேட்கவே பாவமா இருக்கும், இது கேட்க கேட்க ஆனந்தமா இருக்கும். அதனால இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரலாற்றை உடையது பெரிய புராணம். மற்ற வரலாறுகளை திருவாரூரிலே சுந்தரரும் சேரமான் பெருமாளும் இருக்கின்றார்கள் அந்த அளவில் நிறுத்தி இருக்கிறார். திருவருளாலே சிந்திக்கலாம். நம்ம பார்வதி
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

இப்படி உள்ளதான வேதத்துல இன்னும் பல பல விஷயங்கள் என்ன சொல்றார் அப்படிங்கறதா இப்ப நாம கவனிச்சோமே. ஆனால் இப்ப பாருங்க, ஒரு அக்னிசயன கர்மாவில மண்ணால பானையெல்லாம் தயார் பண்ணி அந்த பானையில அக்னியை வச்சு இந்த பூமியே அக்னிஸ்வரூபமாக தியானம் பண்ணி பண்ண சொல்ற இடங்கள்லாம் இருக்கு. அந்த மண்ணை போய் அக்னின்னு சொல்லியிருக்கு. அங்க ஒரு பெரிய விசாரம் பண்ற பிரம்ம

0: సృజతి వైయగం సగం సృజతి.
1: இதோட இருக்கட்டும். இப்போ இனவிட்டபிளா சில காரியங்கள் நடக்கும் பொழுது அந்த காரியங்கள்னால நமக்கு பலன் ஏற்படுமேயானால் அதுல நாம ஒரு வழி பண்ணணும். மண்ணாலையும் மண்ணை பிசைஞ்சு அதை உருட்டி ஒரு விதமாக தயார் பண்றோம். மிருதாச்ச அத்பிஷ்ட அக்னிஹி சீயத்தே. அக்னிச்சயனம்ங்கிறது நாலாவது காண்டம். அதுல குதிரையினாலையும் மண்ணை கொன்றணும், கழுதையினாலையும் மண்ணை ஓட்டினு ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. அந்த மண்ணை கொண்டு வந்து அதை பிசைஞ்சு உருட்டி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மந்திரங்கள், அதில் அந்த கல்லெல்லாம் போட்டு சேர்த்து கொஞ்சம் உடைஞ்சதான அர்ம கபாலை சகம்சி. ஏன்னா நாம் போட்ட மண் அப்படியே பிசைஞ்சு வச்சாலும் பொம்முன்னு உட்காந்துடும். இந்த சிமெண்ட்டில் கொஞ்சம் கல் கலக்கணும்னு சொல்கிறானோ இல்லையா, இந்த இன்ஜினியரிங் வேலையெல்லாம் ரொம்ப நிறைய. அப்போது அதில் உடைக்கிறது கல்லுக்கு என்ன பண்ணலாம்னா, நல்லதாக உபயோகம் உள்ள கல்லெல்லாம் இதில் கொண்டாதே, இந்த பானை அப்புறம் உடைச்சிட போகிறோம். வேதமானது எக்கனாமிக்கலாக சொல்லியிருக்கங்க. அர்மகபாலம் தான் என்னன்னா, முன்னெல்லாம் அந்த மாதத்தில் பானையில் மண் பானையில் பண்ணிவிட்டு அது உபயோகம் ரொம்ப ஆகிடுச்சுன்னா போட்டு உடச்சிருவான். அது செல்லு செல்லாக விழுந்திருக்கும் கீழே, அதுக்கு ஒரு செல்லு செல்லுன்னு பெரிய. இப்போ நான் சொல்கிற ஃபோன் செல்லு இல்லை, அது இதை வச்சு இந்த பாண்டி விளையாடுவான். செல்லை போட்டு இப்படி தூக்கி எறிஞ்சால் அது பாண்டி. எது ஏதானிவா அனுபஜீவனீயானி தான்யேவ சுசார்ப்பயதே. வேதம் எவ்வளவு தூரம் அழகா மைனூட்டா பேசுறதுங்கிறது எனக்கு ஒவ்வொரு இடத்தையும் சொல்லணும்னு. இந்த அர்மகபாலம்னு உபயோகம் இல்லாத போனதெல்லாம் எடுத்து வச்சு, அதற்கப்புறம் அதை இந்த மண்ணோட கலந்து பிசைஞ்சு இந்த பானையை உருட்டு, அந்த பானையே அக்னிஸ்வரூபம், அதுல அக்னியை வச்சு உகான்னு பேர். அது அந்த உகாவில இந்த அக்னியை வச்சுண்டு பல நாள் காப்பாற்றி அதுக்கப்புறம் அந்த அக்னியை மேடையில் கொண்டு போய் வைக்கணும். இங்கே வேதம் என்ன பண்ணுறது, ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த வேண்டாததாக தள்ளினத்தை போய் இது பண்ணு. இதுக்காக நீங்கள் புதுசாக கல்லெல்லாம் விலை கொடுத்து வாங்காது. இந்த எக்கனாமிகளை பெரியவா சிக்கனம்ங்கிறதுல பேசியிருக்கான். இது ரொம்ப சிக்கனை பிடித்தேங்கிறது, சிக்கனமாக இருந்தால் பிடிச்சு விடலாம். நம்ம சிக்கனை பிடித்தேன்னா சுப்பிரமணிய சுவாமியை சிக்கி சிக்கில்ல சிங்கார வேலைங்கிறா. அது சிக்கனை பிடித்தேன்னா நகர முடியாது, பதி அமைக்க பிடிச்சான்னு அர்த்தம். இந்த சிக்கனமாக நம்ம பேச்சிலேயோ நடைமுறையிலேயோ வாழ்க்கையிலேயோ இருந்தோமே ஆனால் நாம் போய் பிடிக்க வேண்டியதான் ஆத்மஸ்வரூபம் வரைக்கும் போகலாம், டாம்பிகமாக இல்லாமல் இருந்தான்னு ஒரு அர்த்தம். ஏதானிவா அனுபஜீவனீயானி, இது நமக்கு வேற இடத்து உபயோகமாக இல்லாததுனால அதை உபயோகப்படுத்துறதுக்காக இதை கொண்டு சேருன்னார். அதை சேர்ந்து எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அக்னி தயார் பண்ணுறதுக்குன்னார். ஏன்னா அக்னி தயார் பண்ணுறதுக்கு நெருப்பொட்டியை வாங்கி கிழிக்க வேண்டியதானே. இப்பெல்லாம் அக்னி பிரதிஷ்டாப்பியா அப்படின்னா இந்த அக்னியை கொண்டு வரதே இல்லை, இந்த சூடத்தை வச்சு நெருப்புட்டியை வச்சு தயார் பண்ணிவிட்டான். இப்போ அக்னி பிரதிஷ்டாப்பியாவில் விஷயம் பார்த்தேன்னா, அந்த மாதத்தில் அது எதுவும் கறிகறி மூட்டி விறகுலேருந்து எடுத்துன்னு வந்து அதை தயார் பண்ணி வைக்கிறதுன்னா உண்டு. இப்போ என்னடான்னா, இப்பறையும் இந்த இந்த இதெல்லாம் இங்கே விலை ரெடியாக வச்சுட்டு இந்த நொச்சூர் உபன்யாசத்தை கேட்கணும். இப்போ தான் நெருப்பு உண்டு பண்ணுறது இப்படி பண்ணுறோம். முன்னெல்லாம் அங்கங்கே காட்டி தீ பறந்து அப்படியே வந்து பரம்பரையாக வரும் ஞான தீங்கிறது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுன்னு அங்கேருந்து கொண்டு வருவா. அதே போல தான் இந்த அக்னி மூட்டினது அணிஞ்சு போனால் என்ன பண்ணுறதுன்னு அச்சித்திரத்தில் ஒன்று இருக்கு. அச்சித்திரத்தில் என்ன பண்ணுற, நீங்கள் எத்விஷன் எனது ஜுஹியாத்துக்கு அடுத்த அனுபவம் என்ன,

இவர் தயார் பண்ணி அரணியை கடைஞ்சி அக்னி எடுக்கணும். அரணியில் அக்னி எடுத்து வச்சு பரம்பரையாக வந்துட்டு இருக்கணும். இல்லை கெட்டு போயிடுத்து, ஒருவேளை அணைஞ்சு போச்சுன்னா மறுபடியும் அந்த அரணிங்கிறதான கட்டையை கடைஞ்சி எடுக்கணும். இவருக்கு போராத காலம் அந்த கடையை கடையே நெருப்பு வரமாட்டேங்கிறதுன்னு என்ன பண்ணுறதுன்னார். எஸ் ஆஹிதாக்னேகே அக்னிஹி மத்தியமானோ நஜாயதே. அப்போ உன்னூத்தர் அரணியில் கடைஞ்சி எங்கேயா வச்சிருந்தாருன்னா அதுலேருந்து எடுத்துன்னு வான்னு சொன்னார். இந்த நெருப்பு பொட்டியை போட்டு மூட்டுறதுங்கிறது இப்போ தான். எதுக்காக சொல்ல வரேன், இந்த அக்னியானது தயார் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து நேச்சுரலாக வரணும். இப்போ ஜலத்தையும் மண்ணையும் கலந்து அக்னி சயனம் பண்ணுறேன். அக்னின்னு எப்படி பேர் சொல்லலாம், இதில் கலந்தது ரெண்டும் இதுதானே கலந்தது, என்ன மண்ணும் ஜலமும் ரெண்டு பூதம் தான் கலந்திருக்கு, இதுக்கு அக்னின்னு எப்படி பேருன்னார். அக்கா சொன்னார், இந்த ஜலம் இருக்க, இந்த ஜலத்தில் எல்லா தேவதைகளுடைய எசன்ஸும் இருக்கான். ஜலத்துக்குள்ளேயே அக்னி இருக்குன்னு பெரிய சயின்ஸில் சொல்கிறாங்கிறா வேத தார்க்கிகனே சொல்லியிருக்கான். அக்னிங்கிறவருடையதான ஃபீல்டு வந்து நாலு பக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டார். திவ்ய திவ்ய பௌம விஷயச்சதுர்விதா திவ்ய பௌமௌதரிய ஆகரஜ பேதா. அக்னியை நாலு விதமாக பிரிச்சிருக்கான். தேவலோகத்தில் இருக்கிற அக்னின்னா மின்னல், உதரியன வயத்தில் ஒரு நெருப்பு இருக்கு. எல்லாருக்குமே நெருப்பு வயத்தில் கட்டின்னு போறேன்னா அது வேற விஷயம். ஜாடர அக்னி இருக்கு, அது ஜலம் விட்டாலும் அணையாது, அது ஒன்றும் பண்ண ஐஸ் வாட்டர் குடிச்சுட்டே இருக்கும், அது ஒன்றும் கொஞ்சம் தாகிச்சுட்டே இருக்கும். ஆகரஜம் பௌமன்னா இந்த பூமியில் இருக்கிற அக்னி, ஆகரஜம்னாக்க இந்த கனி வளங்கள் சொல்கிறோம் இல்லையோ, அதில் சில மெட்டல்ஸ் வெள்ளி தங்கம் இதெல்லாம் அக்னியை சேர்ந்தது. ஆக்னேயம் வை ஹிரண்யம். அதனால தான் நாம் ஹிரண்யம் பிரதிகிரகம் பண்ணும்போது அக்னையே ஹிரண்யம்னு வாங்க சொல்லிருக்கா. ஹிரண்யம் அக்னியை சேர்ந்தது. இது பல இடங்களில் இருக்கு. அக்னி பகவானிடத்துலேருந்து தான் தங்கமும் வெள்ளியும் வந்து தான், அதனால தான் அது ரொம்ப சூடாக இருக்கு. ஜாகிரதையாக இருக்கணும். அது அக்னிக்கும் அந்த வெள்ளி தங்கத்துக்கும் ரொம்ப சம்பந்தம். அதில் ஜாஸ்தியாக போச்சுன்னா குடும்பத்தையே ரெண்டு பேரையும் எரிச்சிரும். அது மட்டும் இல்லை, வாய்க்கும் அக்னிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. நான் சொல்கிறது இந்த கால அப்படியே வச்சுக்கிட்டா, வாய்க்கும் அக்னிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு. முகாதிந்திரஷ்சாக்னிஷ்சாணாத்வாயுரஜா. அந்த அக்னி முகத்திலேருந்து வந்ததுனால தான் இவன் பேச்செல்லாம் ரொம்ப சூடாக இருக்கு. இதை பாகவதத்தில் ரெண்டு தடவை பெரிய அக்னி காட்டு தீய கிருஷ்ணர் குடிக்கிறார். ஒன்று அப்பா மட்டும் இருக்கடிச்சா ஒரு இடத்துல பத்திக்கிறது, இன்னொரு சமயத்தில் ஒரு நாள் ராத்திரி அங்கே தங்கின போது குடிக்கிறார். பாகவதத்தில் சுகாச்சாரியால் உறுதிசாக வர்ணிச்சிருக்கார். அந்த வேதங்கள்லாம் அங்கே சம்மந்தப்படுறது. சுகாச்சாரியால் வர்ணிச்சிருக்கார். அவர் சொன்னதை விட பட்டத்திரி சில சமயம் சின்னதான ஒரு வார்த்தையில் அவர் ஒரு அத்தியாயத்தினுடைய சாரத்தோடு நல்லா சொல்லுவார். இது நாராயணியத்தை இந்த மாதிரி சாஸ்திர ரீதியாக பார்க்கணும். இந்த ரெண்டாந்தரம் காட்டில் உள்ள தீயை அவர் குடிச்சார்ன உடனே பட்டத்திரிக்கு பல பேர் இதை சொன்னாக்க சின்ன குழந்தை பெரிய தீயை எப்படி குடிக்கலான்னு ஆச்சரியப்படுறவளோன்னு கேட்டுண்டு. இதில் என்ன ஆச்சரியம் இருக்கு? அதாவது சில பேர் உபன்யாசம் என்ன பண்ணான்னு வச்சுங்களேன், நீங்கள் பண்ணது எனக்கு ஆச்சரியமாகவே இல்லை. உங்கள் அப்பா பெரியவர், அவர் பிள்ளை எப்படி இருப்பேன் விடுவான். இது கடைசியில் ஸ்தோத்திரமாக வச்சுக்கலாம், இப்போ கர்வப்பட வேண்டாம்னு சொல்லிக்கலாம். மீனுக்கு நீஞ்ச கற்றுக் கொடுக்க சொல்லுமா, எவ்வளோ நன்னா இருக்கான்னு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகக்கூடாதோ, அது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லைங்க. இந்த பகவான் அக்னியை குடித்தது ஆச்சரியம் இல்லையன்னார். அதுக்கு அவர் ஒரு ஸ்லோகம் சொல்றார், காரிய பொருள் காரணப்பொருள் லைக்கர். இந்த தங்க மோதிரத்தை உருக்கினா இது என்ன ஆறுது, கெட்டி தங்கம் ஆயிடுறது, உருகின தங்கம் ஆயிடுறது. அவருடைய வாயிலேருந்து தானே இந்த அக்னி வந்தது. இந்த அக்னிங்கிறது தான் காரியமாக இருக்கிற எஃபெக்ட், காரணமான காசுல போய் ஒடுங்கிதுன்னா இதுல என்ன ஆச்சரியம்னு வேதத்தை சொல்றாருனாங்க. ஆச்சரியமா சொல்றார். அது மாதிரி அதிலிருந்து அக்னி உண்டாச்சுங்கிறான், ஜலத்திலேருந்து அக்னி வருமாங்கிறதுக்கு இன்னொரு இவர் என்ன சொல்றார், ஜலத்தை நாம சாதாரணமாக நினைக்கப்படாது. யாரை பழித்தாலும் நீரை பழிக்காதே, தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதேன்னெலாம் உண்டு. இப்போ அது பெரிய ப்ராப்ளம் இருக்கு. இதில் இன்னொரு கதை சொல்றார், நம்ம மாதத்தில் கடஸ்தாபனம் பண்ணி இப்போ இன்றைக்கே ஏழு கடம் வச்சுருந்தோம், சப்த சமுத்திரம் போல. சப்தாங்கிறதுக்கு ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டேன்னா, அது சொல்லணும் இல்லை, சப்தாகங்கிறதுக்கு நமக்கு நாட்கள் ஏழு தான் இருக்குது, இதுக்கு மேலே இல்லை. கிரகங்களும் வாஸ்தவமாக கிரகங்களாக இருக்கிறது ஏழு தான், மற்ற ரெண்டும் சாயா கிரகம். சாயா கிரகம்னா அது நிழல்ங்கிறா, அதுக்கு தனியான ஸ்வரூபம் கிடையாது. இந்த சப்தாவை வச்சு ஒரு மந்திரமே இருக்கு, அது பூர்ணாகுதி மந்திரம்னு பேர்.
நான் கனெக்டடா எல்லா விஷயமும் டச் பண்ணிட்டு போறேன்னு எப்படி நீங்க அதுக்காக இந்த கதையில என்ன சொல்றேன்னு இன்னைக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. நான் பண்ணணும்னு நினைக்கவும் இல்லை. நானே பூர்ணாஹுதி முத்தமாஞ்சோதி. இந்த பூர்ணாஹுதிங்கிறது நீங்க கூட கூடையா போட்டாலும் கடைசியில நெய்யை எடுத்து நிறைய நான் சொல்ல போற மந்திரத்தை சொல்லித்தான் பூர்ணாஹுதி பண்ணாதான் பூர்ணமான ஆகுதி. நீங்க ரெண்டு கூட போட்டால் அது பூர்ணாஹுதி ஆகாது. அது ஏதோ லௌகிகமாக தாந்திரிகமாக பிரயோகமாக ஆகமத்தில் சேர்த்துருக்கு, அதை பற்றி கவலை இல்லை. பூர்ணாஹுதி முத்தமாஞ்சோதியில ஒரு அக்னியை பற்றி பிரார்த்தனை பண்ணுற மந்திரம், அதில் சப்தாங்கிற வார்த்தை ஏழு தரம் வருது.

இதுக்கப்புறம் சில பேருக்கு சந்தேகம், எல்லாருக்கும் சொல்லல, அக்னயே சப்தபத இதன்னவமான்னு சொல்லணும். இவனுக்கு சப்தபதேன்னா புரியல, அக்னயே சப்தபத இதன்னவமா ஏழு மலையான்ங்கிறான்னா சப்தபத்தின்னா ஏழு மலையானம் இவருடைய வியாக்கியானம். தனக்கு தெரியலன்னா வாய்மூண்டு யாரா கேட்டு தெரிஞ்சுக்கணும். அபத்தம் கிருத்வா குச்சோத்தியங்கரோத், பூர்ணாகுதியில் அக்னையே சப்தபத இதன்னவமான நன்னா இருக்குன்னா அப்படி இல்லைன்னா அப்புறம் அவனோட சண்டை போட முடியாது. அக்னிக்கு சப்தவான்னு பேர். சப்தவான்னா ஏன்னா இந்த அக்னிய பிரதிபாதகமான இந்த மந்திரத்தில் சப்தாங்கிற வார்த்தை ஏழு தரம் வந்திருக்கு. இந்த சப்தாவை உடையவர் சப்தவான் அப்படின்னு பேர். இதில் என்ன சொல்லியிருக்கு, சப்ததே அக்னே சமிதா அஸ்வத்த உதும்பர பலாசேன்னு ஏழு விதமான முக்கிய சமித்துக்கள் வெவ்வேறு யாகங்களை சொல்லிருக்கார். ஆதானத்தில் விசேஷமாக சொல்லிருக்கார், உன்னுடைய சமித்துக்கள் ஏழு, சப்த ஜிஹ்வாஹ ஏழு நாக்கு இருக்கான் அவருக்கு. சில பேருக்கு ரெண்டு நாக்குனாலே பயம் சார், அவர் ரத்த நாக்குன்னா பாம்புன்னு அர்த்தம். அதாவது உங்களுக்கு நேரம் ஒன்று பேசுவார், அண்ணன் போனால் ஒன்று பேசுவார். இது யார் தெரியுமோ இல்லையோ, இதுக்கு துவாஷ்டன்னு பேரு.

0: ஆரண்யா. வேதம் அருமையான கதை சொல்றது. விஸ்வரூபன் ஒருத்தர் இருந்தார், புராணத்திலாம் வராரு. அவர் த்வஷ்டாவினுடைய பிள்ளை. இந்த விஸ்வரூபனுக்கு ஒரு தலையில ரெண்டு தலையில மூணு தலை. அவர் யாருன்னார், தேவதைகளுடைய மருமானம். விஸ்வரூபோவி துவாஷ்டா புரோஹிதோ தேவா அல்ல, தேவாதிகளுக்கு புரோஹிதர், அசுராளுடைய மருமான். அந்த குரூப்லேருந்து ஒரு ஆள் இவ்வாத்துக்கு வாத்தியாரம் வந்துவிட்டான். புரியுறதில்ல, இங்கே தான் ப்ராப்ளம். அசுராளை சேர்ந்த ஆசாமி நல்ல படிப்பாக இருந்ததுனால தேவதைகள் நமக்கு அரியமணம் வேணுமேங்கிறதுக்காக யோஜனை பண்ணும் போய் வந்துவிட்டாங்க. இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறான், இந்த புரோஹிதருடைய பலத்தினால தான் எஜமானர் வாழறார். ஏன்னா அவருக்கு என்னென்ன ஆபத்து வரும், என்னென்ன மந்திரத்தினால போக்கலாம்னு புறஹா ஹிதம் பண்ணுறதுனால புரோஹிதர். இதோ வாத்தியார் பொழப்புக்கா நீங்கள் இருக்கேன்னு நினச்சிக்கூடாது. புறஹா பூர்வமேவ ஹிதம், முக்காலத்தில் நன்மை தரக்கூடியத்தை சொல்லி பண்ணி வைக்கிறார். இவன் என்ன நினச்சிருக்கான், அவரை பொழப்புக்கா நாம் எதுவும் கொடுக்குறான்னு நினச்சிருக்கான். இங்கே தான் ப்ராப்ளம். தேவானாம் ஆசீத், ஆனால் அவனுக்கு என்னதான் இருந்தாலும் மாமா. ஸ்வஸ்ரீயோசுராணாம் ஸ்வசுஹு புத்திரா ஸ்வஸ்ரீயா. இதில் ஒரு தர்மமும் சொல்ல போகிறேன். தஸ்ய த்ரீணி சீரிஷாண்யாசன், மூணு தலை வேற இருந்தது. மூணு தலையினால ஒரு தலையினால காஃபி, ஒரு ஒரு வாயினால டீ, ஒரு வாயினால போன்விட்டா, அப்படி வச்சுங்களேன். அங்கே மூணு பானம் சொல்லிருக்கு. சோமபானகம் சுராபானம், சோமபானம் பண்ணுறதுக்கு ஒரு வாய், அதில் போய் சுராபானம் பண்ணுறதில்லை. சுராபானத்துக்கு ஒரு வாய், இன்னும் ஒன்று நாம் இருக்கிற வெஜிடேரியன்லாம் சாப்பிட்றது இப்படின்னு மூ. இந்த பூஜையில் மகா பிரிவா பிரிவா நம்ம பாலப்பிரிவாள்லாம் பண்ணுற பூஜையை பார்க்கணும் காஞ்சிபுரத்தில். நாம் என்ன பண்ணுறோம், தியாயாமி ஆவாகயாமி ஆசனம் சமர்ப்பயாமி, அப்புறம் என்ன, பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி, ஹஸ்த முகே ஹஸ்தயோ வார்க்கியம் சமர்ப்பயாமி, முகே ஆச்சமி. இது முகே சேர்த்துக்கிறது சேர்த்துக்காமல் இருக்கிறது ரெண்டு பாடங்கள். முக் அவன் என்ன பண்ணுறான், ஹஸ்தயோகோன்னு ரெட் திவச்சனம் இருக்கிறதுனால இந்த வைதிகாளுடைய சாமர்த்தியம், ஹஸ்தயோகோ அர்க்யம் அர்க்யம் சமர்ப்பயாமி, வலது கை கொண்டா இடது கை கொண்டா, பாதையோ பாத்தியம் பாத்தியம் சமர்ப்பயாமி அப்படிங்கிறது. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது ஒழுங்காக பாதையோ பாத்தியம்னாலே போகும். பாதையோ பாத்தியம் பாத்தியம்னா வலது காலுக்கு ஒரு பாத்தியமா, இடது காலுக்கு ஒரு பாத்தியமா. இதில் வாஸ்தவமாக பெரியவாழ்கிட்ட பூஜை பார்த்தபோது தான் நான் பார்த்தேன், பாத்தியத்துக்கு கிண்ணம் வேற, அர்க்கியத்துக்கு கிண்ணம் வேற. காலலம்பனத்துக்கு உள்ளதுக்கு உள்ளதான அந்த பாத்திரத்திலே கையெழும்பத்தையும் உருப்படாதான். பாத்திய பாத்திரம் வேற, அர்க்கிய பாத்திரம் வேற. அதுபோல இவன் சோமபானத்துக்கு ஒரு வாய், ஒரு முகம், சுராபானத்துக்கு ஒரு வாய், சாதாரண அன்னத்துக்கு ஒரு வாய்னு வச்சுருந்தான். போட்டு போட்டான், அதை பற்றி விஷயம் இல்லை. இப்போ இவன் என்ன பண்றான், புரோஹிதனா இருக்கிறதுனால தேவதைகளுக்கு இவன் நிறைய சம்பாவனை பண்றான். ஜபத்துக்கும் சம்பாவனை உண்டு, அரியமண சம்பாவனையும் உன் தனியாக பண்ணியாகணும். ஒரு வாத்தியார் இருந்ததுக்கா இல்லையா, பிருஹஸ்பதி சம்பாவனா, அப்புறம் உப பிருஹஸ்பதி சம்பாவனா. அவர் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தவர், சமித்து மித்து கொண்டார்னா அது கொடுக்கத்தான். இதில் இப்படி பண்ணிட்டு கழிச்சு இவனுக்கு என்னதான் இருந்தாலும் புறந்தாத்தில் ஒரு சலுகை ஜாஸ்தி. அங்கேருந்து இவன் என்ன பண்ணுவோம், நான் பண்ணுற மந்திரங்கள் எல்லாம் தேவதைகளான நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக அப்படின்னு இவாழ்கிட்ட சொல்கிறது. அங்கே போய் ரகசியமாக ராத்திரி வேளில் அவா ஜெயிக்கிறதுக்குன்னு பண்ணிவிடுறது. புரியுது இல்லை,
1: சப்ரத்யக்ஷம் தேவேபியோ பாகமவதது பரோக்ஷமசுரேபியஹ.
0: எங்கே சாஸ்திரியே வந்தேள், உங்களை பார்க்க தான் வந்தேன்னுங்கிறது. உங்கள் ஐர்வாளை பார்க்கறதுக்காக வந்திருப்பறிவர். போகிற வழியில் நாங்கள் கண்ணை போட்டால் என்ன சௌக்கியமாங்கிறார். நேர சொல்றச்சோ உன்னு சொல்றது அண்ணன் போனா உனக்கு சொல்லிதான் ரெட்டனாக்குன்னு பேர். சர்வஸ் இந்த வேதம் சொல்றது நேர முகஸ்துதி பண்ணா நம்பாதே. கிருஷ்ணமு சாஸ்திர உபன்யாசம் எப்படி இருக்குன்னு எனக்கு நேரம் நானே கேட்டேன்னு வச்சுங்களா, ஷடா சொல்றேன்னா அப்படிங்கிறது. அண்ணன் போனேன்னு பெருன்னு போர் அடிக்கிறார் சார், காலனா பிரயோஜனம் இல்லைங்கிறது அண்ணன்ட. இதுதான் அசுர வேலை, அந்த பரம்பரை திரிசிரஸ்தனுடைய பரம்பரை.
1: சர்வஸ்மைவை பிரத்யக்ஷம் பாகம் வதந்தி யஸ்மா ஏவ பரோக்ஷம் வதந்தி தஸ்ய பாக உதிதஸ்தஸ்.
0: நான் இந்தூர்லேருந்து உபன்யாசம் பண்ணிட்டு போனப்புறமும் நீங்கள்லாம் யாராவது அவர் பண்ண உபன்யாசம் நன்னா இருந்ததுன்னு நான் இல்லாத போது யார்கிட்டா சொன்னேன்னா அதில் தான் கொஞ்சம் வேல்யூ உண்டே. வெளிய டாடா டாடா இப்போ எனக்கு வாட் ஆஃப் தேங்க்ஸ்லேயே பிரமாதமாக சொன்னேன்னா இதை முழுக்க நம்பப்படாது. இங்கே வருது உங்கள் சுவாமியில் போல் நீங்க உங்களை போல் ஒத்துரும் கிடையாதுங்கிறது. அங்கே போய் இவர் ஒன்றும் சுவாமியிலே இல்லையே, இவர் ஜெகத்குருவே இல்லைங்கிறது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த துவாஷ்ட பரம்பரை, ஒருவருக்கு ஒரு பரம்பரை இருக்கும் இல்லையா. யாருக்கு பரோட்சமாக சொல்கிறானோ அதுதான். இதுலேருந்து ஒன்று சொல்கிறேன், இந்த சர்மஸ்லோகம் வாசித்து அவளுடைய குணங்களை சொல்கிறதுன்னு ஒன்று இருக்காது ஞாபகம். ஏன்னா அப்புற காரியத்தை பற்றி ஒன்று சொல்லணுமோ இல்லையோ. அதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, லிக்கத்து ஜென்ம பத்திரிகா மாதிரி இங்கே சர்மஸ்லோகம் எழுதுறதுன்னு ஒன்று உண்டு. அதில் அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் அந்த குணங்கள்லாம் சொல்லணும். குணங்கள்லாம் எதுக்காக சொல்லணும், இது எதுக்காக ஒரு வாத்தியார் வந்து சொல்கிறது, ஒரு சாஸ்திரம் கூப்பிட்டு அவர் சொன்னான் எதுக்காக சொல்கிறதுங்கிறதுல விசாரித்து பார்க்குறச்சி எங்கள் வாத்தியார் எஸ்ஆர்கே கண்டுபிடிச்சி சொன்னார். இப்போ நம்ம ஔர்த தேசிக கர்மாவை பற்றி நேத்தியம் தானால் பல பேர்லாம் கேள்வி கேட்டான். நாம் போனப்புறம் இந்த ஜீவன் இன்னொரு இடத்துக்கு மனசினால் போகும் பொழுது புண்ணியத்தினால நல்ல சரீரம், பாபத்தினால கெட்ட நரகாதி சரீரம், மிடிலாக இருந்தால் நாமெல்லாம் நமக்கெல்லாம் மிஷ்ரால்னு பேர், மிக்சர்னு பேர், புண்ணியம் பாபம் ரெண்டு கலந்தா மனுஷனாக பிறக்கிறான். இந்த போற அந்த டிரான்சிட்டரி பீரியட் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ அவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கறதுக்காக பின்னாடி பண்ணுற காரியங்கள், இந்த காரியங்கள்லாம் நடந்தால் என்ன, நடக்காமல் போயிடுச்சுனா என்ன பண்ணுறது, குழந்தைகள் இல்லாத வாழ்க்கை நடக்கலையே நினச்சிட்டுருக்கா, இருக்கிற வாழ்க்கையே பல பேருக்கு நடக்கலை, அது நம்முடையதான முன்னேற்றம். அவள்லாம் எங்கிட்ட கேட்ட போது நான் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டால், நீங்க உங்க புண்ணியத்தினால ஏற்படுறதான பலன் இந்த ஔர்த தேகிக நடக்காத்துக்காக நின்னு போகாது, நின்னு போகாதுன்னு கவனிச்சுக்கணும், டிலேடாகும். இது சூத்திர பாஷ்யத்தில் ஜீவனுடைய கதாகதியை விசாரிக்கிற இடத்துல பாஷ்யக்காரர் சொல்றார், ஆச்சாரியால் சொல்லியாச்சுன்னா அப்புறம் பேச்சை கிடையாது. ஔர்த தேகிக காரியம் அவிலம்பார்த்தம், இதுக்காக நீங்கள்லாம் பண்ண வேண்டாங்கிறத நான் சொல்லவில்லை, பயம் போகணும் நமக்கு. இப்போ இவர் பண்ணுற காரியமானது அந்த போகக்கூடிய அந்த ட்ராவலில் யாரெல்லாம் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்காளோ அவள்லாம் கூப்பிட்டு இதை இப்படி எடுத்துணுமோன்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். ஒரு கார்டு எழுதியே 50 பைசாக்கு டெல்லிக்கு நான் போஸ்ட் பண்ணேன்னா, இந்த டெல்லிக்கு போகமோ போகாதோ, போகும் இல்லையா, போகணுன்னு வச்சுங்க, போகலன்னு அப்புறம் பேசிப்போம். ஸ்பீட் போஸ்ட்னு 25 ரூபா ஆல் இண்டியா எங்கே வேணால் போகலாங்கிறான். இது 50 பைசா இங்கே இருக்குது, 25 ரூபா இங்கே இருக்குது, அது போட்டேன்னா என்னடான்னா ஃப்ளைட்டில் போய் நாளைக்கே போகுங்கிறான், நாளைக்காவது போயிடும். இப்போ நீங்கள் ஜாஸ்தி ஒட்டினத்தினால அது போகிறது, குறைச்சலான ரூபா இருந்தால் போகலேன்னு அர்த்தமா, சீக்கிரம் போகிறதுன்னு அர்த்தமா, இதை எக்ஸாம்பிளாக வச்சுங்க. அதுபோல் ஒருவனுடையதான லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஜென்மா ஏற்படுறதுக்கு நடுப்புற பண்ண வேண்டிய ரைட்ஸ் காரியங்கள்லாம் இருக்கு. இது ரெண்டு விதமாக உபயோகப்படுறது, அவிலம்பத்துவ சித்தியர்த்தம், தேஷாம் குணானாம் பிரகடீகரணார்த்தம். இந்த மந்திரங்களை பார்த்தா தெரியும், காட்டு பிரச்சனத்தை சொல்லப்படாதுன்னு கிடையாது. சனிக்கிழமை மேனிக்கு ஆத்துல சொன்னா அபமிருத்தி பரிகாரம்னு எங்க அப்பாலாம் சொல்றார். சில பேர் இந்த மந்திரங்களை ஆத்துல சொன்னா செத்து போடுவாங்கிறா. அப்ப மாமியார் போறதுக்காக சொல்லலாமே, நாட்டு பண்ணலாம், சொல்ல சொல்ல தீர்காய் சார், சார் இந்த இறந்து போன மந்திரங்கள்லாம் ஆத்துல சொன்ன அப்படியே இந்த புல்லாங்குழல் வச்சுருக்கிற கிருஷ்ணன் ஆத்துல வச்சா இதுதான் ஊதி போயிடுமா, காளிங்க தேவனை வச்சா பாம்பெல்லாம் தினம் வந்து பிடுங்குமா, காளிங்க தேவனை இருக்கிற இடத்துல ஒன்றும் பிடுங்காம இருக்கு, இல்லாத இடத்துல பாம்பு மாதிரி 5-6 பசங்க வரானுகளே தினமே. தீசாரால் நமக்கு தத்துவம் புரியாத அசட்டுத்தனமான பயங்கள். உன்னை தொட்டா ஒரு விஷயங்கள் தர்மங்களை சொல்றதுக்காக இன்னைக்கு சொல்றேன். அப்ப அந்த மந்திரங்கள்ல என்ன சொல்றதுன்னு கேட்டா, இந்த ஜீவன் கிளம்பின உடனே என்னென்ன தேவதைகள் இதை பிடிச்ச எடுத்துட்டு கொண்டு போறாங்கிறதாக வேதம் சொல்றது.

ஆக்கியாதா அபாக்கியாதான்னு எல்லாம் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்னாக்க டுண்டுன்னு ஒருத்தர் பேர் வச்சுக்கலாம் வச்சுங்களேன். டுண்டுன்னா என்னன்னு அவர் பேரு, அவர் பேர் ஏன் சார்னா சத்தியமூர்த்தின்னு ஒருத்தனுக்கு பேர். பேசுறதெல்லாம் புழுகு, என்ன பண்ணி வழிப்பீங்க? என் பேர் எங்கள் அப்பா கிருஷ்ணமூர்த்தின்னு வச்சுட்டார், எங்கள் மாதாமகர் பேர். நானும் அவ்வளோ கருப்பாக இருக்கேன், நிச்சயமாக கருப்பு இல்லை, ஷேப் இருக்கேனோ இல்லையோ அது வேற விஷயம். மானேரம்னு பேர். இது மாதிரி தான் ஏகாதசாஹனி பிதா நாமகுரியாத் சம்வியவஹாராய. அவனை கூப்பிடுறதுக்காக பிதா நாமகரணம் 11வது நாள் பண்ணணும். அப்போ அந்த பேரெல்லாம் சொல்லி சொல்கிறார், இந்த என்ன தேவதைகள் உடனடியாக எடுத்துன்னு போறவா, அவளுக்காக நான் இதை கொடுக்குறேன். கொடுத்தா என்னன்னார், இப்போ நம்ம மாதத்தில் போஸ்ட்மேன் தபால் கொண்டு கொடுக்குறாங்க இல்லையோ வருஷம் பூரா, அவனுக்கு இந்த பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் எதுக்காக நீங்கள் கொஞ்சம் கொடுக்குறேன், இல்லைன்னா என்ன நாலு நகைச்சு கொண்டு தருவன். இப்போ இதில் ஏதோ அஞ்சோ பத்தோ அப்படி கொடுத்துட்டு இருந்தோம்னா இதே ஹியூமன் உள்ள சமாச்சாரம் தான் தேவதைகளுக்கும், இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் இல்லை. யதா

0: ವಿದ್ವಾಂಸಶ್ಚತುರ್ಪಿಂಶತಿ ವರ್ತಿ ಪಾದಮಪಹತ್ಯ ಶ್ರಿಯಂಗಚ್ಛಂತೆ ಶ್ರೀ ಹೇಮಶ್ಯ ದೈವೀ
1: ಜೋತಿಗೆ ಇರುಂಗ. இவாளுக்கு இப்ப பஞ்சாயத்து சொன்னதுக்கு 1000 பவுன் கொடுக்கலாம். ஏன்னா இவா இதை நோட்டு பண்ணுவா, நான் கேட்பேன்னு சொல்லி ஆயிக்க, நீங்க உடனே கொடுக்கணும்னு சொல்ல ஒன்னு ஒண்ணுக்கும். அப்ப அவளுக்கு கொடுத்தா எனக்கு வேற நிறைய கொடுக்கணுமே, அப்புறம் அது வேற ப்ராப்ளம் ஆயிடும். நான் எதை ஆரம்பிக்க போறேன்னு தெரியாது. அவ சொல்றான்னு அந்த மெமரியை பாருங்க. மனுஷன் எப்படியோ இப்படித்தான் தேவதைகள். பாகவதம் பூரா இதான் சொல்றோம். நீங்க அதுக்காக தேவதைகளை நான் குறையா சொல்றேன்னு அர்த்தம் இல்ல. எல்லாருக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, இது இருக்கிற வரைக்கும் ஒண்ணு கால்னா பிரயோஜனம் இல்லை. இந்த மனசோ ஹெமனீபாவே துவைதம் நைவகி திருஷ்யத்தே. நான் ஏதோ புராணங்கள் எல்லாம் குறைச்சலா சொல்றேன்னு நினைச்சுக்க கூடாது. என்னுடைய ஐடியாவை புரிஞ்சுக்கணும். நீங்க இப்போ இந்திரன் வரைக்கும் போங்க தேவதைகள்ல. அவருக்கும் இந்த ஒரு பெரிய லோபம் இருக்கு, செல்ஃபிஷ் மோட்டிவ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதை கிருஷ்ணபிரேமி வாக்கியத்தில் சொன்னேன்னா ரொம்ப சுவாரஸ்யம். ஏன்னா நானா சொன்னாக்க, நான் ரொம்ப பிரசித்தமான உபன்யாசகர் இல்லை, நான் சொன்னா நீங்களாம் நம்பணும்னு அவசியம் இல்லை. பிரசித்தமா இருக்கிறவா சொன்னாங்கிறத கேட்டுட்டு நான் சொன்னேன்னா நீங்க என்ன நம்பலாம். ராமன் வந்து கரதூஷண திரிசிரஸ் அங்க ஒரு மூணு தலக்காரர் இருக்கான். இவ 14,000 சேனையோட 14,000 ஆட்களோட வந்து சண்டை போட்டான். லக்ஷ்மண சுவாமியை சீதையை பார்த்துக்க சொல்லிட்டு ராமன் வந்து நான் சண்டைக்கு போறேன் பேசாம இருப்பான்னார். சரினே இவர் வந்தார். இந்த எங்க சண்டை நடந்தாலும் மகாபாரதத்தில் 1000 சண்டை இருக்கு, 1000 இடத்துல. ராமாயணத்துல 2-3 கட்டத்துல சண்டைகள் இருக்கு. இப்ப ரோட்ல 4 பேர் சண்டை போட்டுட்டாலே நம்முடைய டெண்டன்சி என்ன, அங்க போய் எட்டி பாக்கலாம். இவரால் ஒன்றும் பண்ண முடியாது, இவ கூட்டமா இருக்கேன். இதே மாதிரி தேவதைகள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், அப்சர ஸ்திரீகள் எல்லாம் அந்த விமானத்துல வந்து மேல நின்றுடுவான். எங்க சண்டை நடக்கிறதோ அங்க மேல அவ விமானம் அந்தரிக்ஷத்தில் நிற்கும். நம்பூர் ஏரோப்ளேன் சுத்தின்றே இருக்கணும், அவளுக்கு ஸ்டாண்டிங்காகவே நிற்கும். எதுக்காக நின்றுருக்கான்னா, வெறும் நிற்கல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு பூக்கொடலை பூ வச்சுருக்கான். யார் ஜெயிக்கிறானோ அவன் தள்ள கொட்டிட வேண்டியது. அது இந்த கட்சி ஜெயிச்சாலும் சரிதான், அந்த கட்சி ஜெயிச்சாலும் சரிதான், ஜெயிச்ச வந்தலையில பூ கொட்ட வேண்டியது. துரியோதனன் ஜெயிச்சா துரியோதனனுக்கு ஜெய், தர்மபுத்திர ஜெயிச்சா இதானே நாமும் பண்ணிட்டு இருக்கோம், வந்த ஆள சரி பண்ணியானுமே. இப்போ கிருஷ்ணபிரேமி சொல்றார் ஆரண்ய காண்டத்தில், அங்க ஒரு ஸ்லோகம் இருக்கு, சதுர்தச சஹஸ்ராணி ராமோ ஹேகா கதம் யுத்தம் பவிஷ்யத்தின்னு தேவதைகளுக்கு கொஞ்சம் கவலை, டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் ஒண்டியா நிக்கிறார் ராமன், ரெண்டு கையோட ஒரு வில்லோட நிக்கிறார், வில் பவர்ல நிக்கிறார், கை வில்லு உள்ளத்து வில்லு, வில் பவர்ல நிக்கிறார். இவாளுக்கு என்ன ஆச்சு, அசகாயா ராமஹா உத்தரா இருக்கார், 14,000 பேர் சேர்ந்து அட்டாக் பண்றான், இந்த சண்டை எப்படி போய் முடியுமோ தெரியலையே. ஏன் எல்லாரும் இறங்கி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றதானே. கதம் யுத்தம் பவிஷ்யத்தின்னு இருக்காளாம் தேவதைகள். அதனாலதான் தேவதைகளுக்கு பக்தி கிடையாதுன்னு கிருஷ்ணபிரேமி சொன்னதை சொல்றேன். சரி, இதே பாகவதத்துல கோபிகைகளா இருந்தா என்ன பண்ணுவார், கதம் கிருஷ்ணோ பவிஷ்யதி, நம்ம கிருஷ்ணனுக்கு என்ன ஆகுமோன்னு எல்லாரும் வந்து விழுந்து விடுவாளாம் மேல. யாராவது ஒருத்தர்ட போனா இந்த குழந்தை தனியா போறதேன்னு இவா சூழ்ந்து விடுவான். இந்த புலிக்கு பயந்தவன்லாம் இம்மேல படுத்துங்கன்னா, புலிக்கு பயந்தவன்லாம் நான் கீழே படுத்துக்கிறேன், என் மேல ஒரு 10-20 பேர் சுத்தி படுத்துங்கன்னா, ஏன்னா இவ ரொம்ப தைரியசாலி. கதம் கிருஷ்ணோ பவிஷ்யத்தின்னா கோபிகா பக்தி, கதம் யுத்தம் பவிஷ்யத்தின்னா தேவதைகளுடைய பக்தி, புக்தியர்த்தம் பக்தி. எனக்கு நாடை வாங்கி தரத்துக்கு ராமன் இவ்வளவுனா கஷ்டப்படலாம். திஸ் இஸ் செல்ஃபிஷ் மோட்டிவ். செல்ஃபிஷ் மோட்டிவ் இஸ் த டெமன். வேதாந்தம் பூரப்படிங்கோ, சாஸ்திரம் பூரப்படிங்கோ, வேதம் சொல்றது தன்னலம். இதை வந்து பர்த்ருஹரி என்ன பண்றார், உலகத்தில் மனுஷா 4 விதம்னார். 3 பேருக்கு பேர் சொல்லிட்டார், 4வது ஆசாமிக்கு நாமகரணம் வைக்கிறதுக்கு இன்னும் பல யுகம் ஆகும். ஏதே சத்புருஷாஹ பரார்த்த கடகாஹ ஸ்வார்த்தான் பரித்யஜ்யே சாமான்யாஸ்து பரார்த்த முத்யம பிரதஹ ஸ்வார்த்தா விரோதேனயே தேமீ மானுஷ ராட்சசாஹ பரஹிதம். இது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிக்கணும். தேமீ மானுஷ ராட்சசாஹ பரஹிதம் ஸ்வார்த்தாய நிகந்தியே
0: யே நிக்னந்தி
1: யே துக்னந்தி நிரர்த்தகம் பரஹிதம்
0: தேகேன
1: ஜானீமஹே. இதேதான் எல்லாத்துலயும் நாலு தினசம் மனுஷா உண்டு, நாலு தினசம் தேவதை.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி தீக்ஷை. வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
2: தத் பாதஸ்தான மந்திராத்யம் த்விஜாதி வர்ணானுகுண்யேன சிவாத்யந்தம் நாமகிருத்வா. இதன் பின்பு அந்த சிஷ்யனுக்கு நாமகரணம். அந்த புஷ்பமானது சிஷ்யன் மண்டலத்தில் சமர்ப்பித்த புஷ்பமானது அந்த மண்டலத்தினுடைய எந்த இடத்தில் விழுந்திருக்கிறதோ அதற்கு தகுந்தாறு போல் அந்த சிஷ்யனுக்கு பெயரை வைக்க வேண்டும். இதற்கு தீக்ஷா நாம என்று பெயர். இந்த தீக்ஷா நாமவானது விசேஷ தீட்சை மட்டும் செய்விக்கக்கூடிய பட்சத்திலோ அல்லது சாமானிய தீட்சை மட்டும் செய்விக்கக்கூடிய பட்சத்திலோ தேவையற்றது. நிர்வாண தீட்சை செய்விக்கும் பொழுது நிர்வாண தீட்சைக்கு அங்கமாக மறுபடியும் சிஷ்ய பிரவேசம் நிகழும், அந்த சமயத்தில் செய்தால் போதுமானது என்பது பல இடங்களில் குறிப்பாக காணப்படுகிறது. தத் பாதஸ்தான மந்திராத்யம், புஷ்பம் எந்த இடத்தில் விழுந்ததோ அந்த இடத்திற்குரிய மந்திரமானது முதலில் இருக்க வேண்டும். அதாவது அந்த புஷ்பமானது ஈசானம் என்ற மந்திரம் ஏற்கனவே பூஜை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஈசான மந்திரம் இருக்கக்கூடிய ஈசான தேவதை இருக்கக்கூடிய இடத்தில் அந்த புஷ்பம் விழுந்தால் ஈசான என்று முதல் பெயர்னுடைய முதல் பகுதி இருக்க வேண்டும். த்விஜாதி வர்ணானுகுண்யேன சிவாத்யந்தம் நாமகிருத்வா. அடுத்து தீட்சை செய்து கொள்பவர் அந்தனராக இருந்தால் கடைசியில் சிவ என்பது இருக்க வேண்டும். தீட்சை செய்து கொள்பவர் க்ஷத்ரியராக இருந்தால் தேவ என்பது கடைசியில் இருக்க வேண்டும். தீட்சை செய்து கொள்பவர் பிறராக இருந்தால் கண என்ற சொல்லானது கடைசியில் இருக்க வேண்டும். அதாவது அந்த புஷ்பம் ஈசானத்தில் விழுந்தால் அந்தனர்களுக்கு ஈசான சிவர் என்றும் க்ஷத்ரியர்களுக்கு ஈசான தேவர் என்றும் பிறருக்கு ஈசான கணர் என்றும் இந்த பெயரானது சூட்டப்பட வேண்டும். தத் பாதஸ்தான மந்திராத்யம் த்விஜாதி வர்ணானுகுண்யேன சிவாத்யந்தம் நாமகிருத்வா. இதுவே ஸ்திரீகளின் விஷயத்தில் அதே அந்தந்த வர்ணத்திற்கு தகுந்தாற்போல் ஈசான சிவசக்தி என்றும் ஈசான தேவசக்தி என்றும் ஈசான கணசக்தி என்றும் பெயர் அமைக்கப்பட வேண்டும் என்ற குறிப்பும் உரையில் காணப்படுகிறது. தத் பாதஸ்தான மந்திராத்யம் த்விஜாதி வர்ணானுகுண்யேன சிவாத்யந்தம் நாமகிருத்வா. இதன் பின்பு மறுபடியும் சம்ஸ்காரம் ஆரம்பிக்கிறது. ததனு தேவஸ்ய தக்ஷிண திக்பாகே மண்டலகே பிரணவாசனம் விதாய சிவாத்மனோகோ அபிமுகம் உபவேஷ்ய. அடுத்து அந்த வேதிக்கையினுடைய தெற்கு திசையில் ஆச்சாரியர் கிழக்கு நோக்கி அந்த மண்டலத்தினுடைய சமமான பகுதியில் கிழக்கு நோக்கி அமர வேண்டும். அந்த ஆச்சாரியருடைய வலது புறத்தில் ஒரு மண்டலத்தில் வடக்கு நோக்கி சிஷ்யரானவர் அமைக்கப்பட வேண்டும். அந்த இடத்தில் ததனு தேவஸ்ய தக்ஷிண திக்பாகே மண்டலகே பிரணவாசனம் விதாய. அந்த ஆசனமானது பிரணவாசனம். பிரணவாசனம் என்றால் ஓங்காரத்தால் அந்த ஆசனத்தை பூஜை செய்விக்க வேண்டும். ஏற்கனவே சொன்னது போலவே அது மண்டலமாக அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அழகாக பசுஞ்சாணம் போன்றவற்றால் சதுரமாக அமைக்கப்பட்டு அது கோலங்களெல்லாம் போடப்பட்டு அந்தந்த கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ தர்பைகளெல்லாம் பரப்பப்பட்டும் சமித்து பரப்பப்பட்டும் அதுபோல் புஷ்பங்கள் அக்ஷதைகள் இவைகளெல்லாம் பரப்பப்பட்டதாகவும் அந்த மண்டலம் இருக்க வேண்டும். அந்த மண்டலத்தில் பிரணவத்தை பூஜை செய்ய வேண்டும். அந்த மண்டலத்தில் ஷடுத்தாசனத்தை பூஜை செய்வது என்ற குறிப்பும் ஒரு சில இடத்தில் காணப்படுகிறது. எனவே அந்த பிரணவாசனத்தில் சிஷ்யனை உட்காரும்படி செய்ய வேண்டும். இப்பொழுது சிவ ஆத்மனோகோ அபிமுகம் உபவேசிய, சிஷ்யரானவர் தன்னையும் சிவபெருமானும் மண்டலத்தில் விளங்கக்கூடிய சிவபெருமானையும் அபிமுகமாக பார்த்தவாறு அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவ்வாறு அவரை அமர்த்திவிட்டு அவருக்கு
4: அவரது சரீரத்திற்கு சிஷ்யனுக்கு பூதசுத்தி போன்ற சம்ஸ்காரங்களை சுருக்கமாக செய்விக்க வேண்டும். சிஷ்யம் அஸ்திரேன ஹிருதி புஷ்பேன சந்தாட்ய, சிஷ்யனை தாடனம் செய்ய வேண்டும். தாடனம் என்றால் அடிப்பது. சிஷ்யனை அடிக்கும் பொழுது புஷ்பத்தினால் மட்டுமே அடிக்க வேண்டும். சிஷ்யருடைய ஹிருதய பிரதேசத்தில் ஓம் ஹ அஸ்திராய நமஹ என்று சொல்லி தாடனம் செய்து சம்ஹார முத்ரையா தச்சைதன்யம் சமுகிருத்திய சிஷ்யனுடைய சரீரத்தில் தலை முதல் கால் வரை அவரது சைத்தன்யம் அந்த ஆத்மாவினுடைய அந்த தன்மையானது ஒரு தீபம் ஓரிடத்தில் இருந்தாலும் கூட தீபத்தினுடைய பிரகாசமானது பல இடத்தில் எவ்வாறு பரவி இருக்கிறதோ அதுபோல் உயிரானது ஆத்மாவானது ஹிருதயத்தில் இருந்தாலும் கூட அந்த ஆத்மாவுடைய சக்தியானது சரீரம் முழுக்க பரவி இருக்கிறது. இவ்வாறு அந்த எல்லா இடத்திலேயும் பரவி இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் சிஷ்யருடைய அந்த உணர்வு போன்று இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தை சம்ஹார முத்ரையினால் ஒன்று திரட்ட வேண்டும். இந்த கிரியைகளையெல்லாம் சிவாச்சாரியர் ஆச்சாரியர் பாவனையாலும் தனது யோக சக்தியினாலேயும் மந்திரத்தினாலேயும் முத்ரையினாலேயும் செய்கிறார் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். சம்ஹார முத்ரையா, சம்ஹார முத்ரையை கொண்டு தச்சைதன்யம் சிஷ்யனது சைத்தன்யத்தை சமுகிருத்திய ஒன்று திரட்டி ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனய நமஹா என்ற இந்த மந்திரத்தை சொல்லி தஸ்யைவ ஹிருதய கமல கர்ணிகாயாம் நிருத்ய, அந்த சிஷ்யனுடைய ஹிருதயம் அந்த ஹிருதய தாமரை போன்ற ஹிருதயம் அந்த ஹிருதயத்தினுடைய கர்ணிகை மையத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் பகுதி அந்த பகுதியில் அந்த உயிரினுடைய ஆற்றலை அடக்கி ஓரிடத்தில் மட்டுமே இருக்கும்படி செய்ய வேண்டும். பல இடங்களில் பரவி இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை சுருக்கி ஓரிடத்தில் கொண்டு வருவது என்பது நிரோதனம். எதற்காக இவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் இதன் பிறகு சிஷ்யனது சரீரத்திற்கு சம்ஸ்காரம் அந்த சிஷ்யனது சரீரத்தில் இருக்கக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய ஐந்து பூதங்களை சோதனம் சுத்தம் செய்விக்க இருக்கிறார். அதுபோல் தகனாப்லாவனம் என்று சிஷ்யனது சரீரத்தை எரிக்க இருக்கிறார். சிஷ்யனுக்கு அமிர்தாப்லாவனம் செய்விக்க இருக்கிறார். இவைகளையெல்லாம் செய்யும் பொழுது அந்த சைத்தன்யத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது. அதுபோல் தர்மசாஸ்திரத்தில் சரீரத்தில் உயிர் இருக்கும் பொழுது உயிரை எரிக்க வேண்டும், உடலை எரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது என்று, இவ்வாறு எண்ணம் இருந்தால் அது ஆத்மஹத்யா, அது தோஷம் என்று குறிப்பிடப்பட்டு இருப்பதால் தர்மசாஸ்திரத்துக்கு விருத்தமான காரியங்களை செய்விக்க கூடாது என்பதால் முதலில் உடல் முழுவதும் வியாபித்து இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை ஓரிடத்தில் அடக்கி நிலைநிறுத்தி அதன் பின்பு தாரணம் தகனாப்லாவனம் அமிர்தாப்லாவனம் போன்ற கிரியைகள் எல்லாம் செய்விக்கப்படுகின்றன. எனவே இந்த நிரோதனம் இங்கு செய்விக்கப்படுகிறது. இதில் ஒரு விசேஷமான விஷயம் என்னவென்றால் தீட்சை செய்து கொண்ட பின்பு ஆச்சாரிய ஸ்தானத்தில் ஒருவர் இருக்கும் பொழுது அவர் தனது சரீரத்தை ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனய நமஹ என்று போக்ய கர்மோபோகார்த்தம் துவாதசாந்தே சிவே சம்யோஜயேத் என்று துவாதசாந்தத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானோடு தனது ஆத்மாவை சேர்த்து விடுகிறார். இது அபிஷேகம் தீட்சை செய்து கொண்ட ஆச்சாரியர் பூதசித்தி செய்யும் பொழுது இவ்வாறு வர வேண்டும். ஆனால் இந்த சிஷ்யரானவர் இப்பொழுதுதான் முதல் முதலில் சைவ சமயத்திற்குள் பிரவேசித்து இருக்கிறார். இவருடைய துவாதசாந்தத்தில் இவருக்கு தீட்சை செய்விக்கப்பட்டு இவரது துவாதசாந்தத்தில் சிவபெருமான் திகழவில்லை. எனவே இவரது சரீரத்தை விட்டு உயிரை வெளியே எடுத்து கொண்டு செல்வது என்பதும் அந்த துவாதசாந்தத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானோடு சேர்ப்பது என்பதும் சரியாகாது. எனவேதான் இங்கு அந்த உயிரினுடைய ஆற்றலை அந்த ஹிருதயத்தின் உள்ளேயே அடக்கி விடுவது என்ற ஒரு கிரமமானது சொல்விக்கப்பட்டு இருக்கிறது. நிருத்திய சம்ரக்ஷ்ய, அவ்வாறு நிரோதனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உயிருடைய ஆற்றலை சம்ரக்ஷணம் செய்து அதன் பின்பு தத் தேகம் தாரணாதிபிகி விசுத்திய, பூதசுத்தி பிரகரணத்தில் சொல்லப்பட்ட முறையில் விஸ்தாரமாகவோ அல்லது சுருக்கமாகவோ அந்த பஞ்சபூதங்களையெல்லாம் சுத்தம் செய்து ஆப்ளாவிய தகனாப்ளாவனம் அமிர்தாப்ளாவனம் என்று இரண்டு விதமான தூய்மை முறைகளையெல்லாம் செய்து சகலீகிருத்திய அந்த சிஷ்யனுக்கு சகலீகரணத்தை செய்வித்து சிவஹஸ்தம் குறியாது. ஆச்சாரியர் தனது கையை இங்கு மறுபடியும், ஏற்கனவே தனது கையானது சிவஹஸ்தமாக இருந்தாலும் கூட மறுபடியும் தனது கையை தனது கையில் சிவபெருமானை ஆவாகனம் செய்து தனது ஹஸ்தத்தை சிவஹஸ்தமாக மறுபடியும் ஒருமுறை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த சிவஹஸ்தத்தை தேஜோரூபம் தியாத்வா தேஜஸ்வரூபமாக தியானம் செய்து பிராசாத உச்சாரேண சக சம்ஸ்கார அனுகுணம் பிந்து பிரம்மபில துவாதசாந்தம் நீத்வா இந்த சிஷ்யனுடைய சரீரம் கீழ்ப்பகுதியை முதற்கொண்டு மேல்பகுதி வரை அந்த கையினை சிவஹஸ்தத்தை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும் பொழுது பிராசாத மந்திரத்தை உச்சாரணம் செய்து கொண்டு சம்ஸ்கார அனுகுணம் அந்த தீட்சைக்கு தகுந்தாற்போல் கையினுடைய வியாப்தி கையானது சரீரத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட அளவு வரை எடுத்து செல்லப்பட வேண்டும். அதாவது சாமானிய சமய தீட்சை என்ற சமய தீட்சை செய்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் அந்த சிவஹஸ்தத்தை சிஷ்யனுடைய பிந்துஸ்தான பர்யந்தம் கீழிலிருந்து பிந்துஸ்தான பர்யந்தம் கொண்டு செல்ல வேண்டும். அதே விசேஷ தீட்சை செய்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் சிஷ்யனுடைய கீழ்பிரதேசம் முதற்கொண்டு பிரம்மரந்திரம் வரை சிவஹஸ்தத்தை கொண்டு செல்ல வேண்டும். அதுவே நிர்வாண தீட்சை செய்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் சிவஹஸ்தத்தை ஆச்சாரியர் தனது சிவஹஸ்தத்தை சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஹஸ்தத்தை கீழ்ப்பகுதியிலிருந்து சிஷ்யனுடைய துவாதசாந்த பர்யந்தம் கொண்டு செல்ல வேண்டும். இதை இங்கு குறிப்பிடும் பொழுது பிராசாத உச்சாரேண சக சம்ஸ்கார அனுகுணம் பிந்து பிரம்மபில துவாதசாந்தம் நீத்வா இவ்வாறு கொண்டு செல்லப்பட்ட கையினை பாச நிவக நிவாரணார்த்தம் சிஷ்ய மஸ்தகே சன்னிவேஷ்ய சிஷ்யனுடைய தலைப்பகுதியில் அந்த கையினை அமர்த்த வேண்டும், கையினை வைக்க வேண்டும். சிவஹஸ்தமானது சிஷ்யனுடைய மஸ்தகத்தில் வைக்கப்பட்டதாக ஆகிறது. எதற்காக? பாச நிவக நிவாரணார்த்தம். பாஷங்களாகிய ஆணவ பாஷம், கர்ம பாஷம், மாயா பாஷம் என்ற மூன்று விதமான பாஷ கூட்டங்களெல்லாம் விலக வேண்டும். உடனே விலகாமல் போனாலும் கூட காலப்போக்கில் விலகி இருக்கக்கூடிய தன்மையை பெற வேண்டும், காலப்போக்கில் விலக வேண்டும் என்பதற்காக பாச நிவக நிவாரணார்த்தம் சந்நிவேஷ்யம். இதன் பின்பு சிவ மந்திரம் உச்சரன்னு சர்வாங்க லாபனம் சொல்லியாத். அடுத்து ஆச்சாரியருடைய சிவஹஸ்தமானது சிஷ்யனுடைய தலைப்பகுதியில் இப்பொழுது இருக்கிறது. தலையிலிருந்து கீழ் வரை அந்த ஹஸ்தத்தை மறுபடியும் இரண்டு கைகளாலேயும் சர்வாங்க லாபனம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது சிவபெருமானுடைய மூல மந்திரத்தை சொல்லிக்கொண்டு இந்த அங்க லாபனம் செய்ய வேண்டும். முதலில் கீழிருந்து அந்தந்த சம்ஸ்காரத்திற்கு தகுந்தாற்போல் கையானது மேலே கொண்டு செல்லப்பட்டது. அடுத்து சர்வாங்க லாபனம் என்று சொல்லும் பொழுது தலையினுடைய பிரம்மரந்திர பகுதியிலிருந்து ஆரம்பித்து கீழ் வரை எல்லா சரீரத்தையும் தொட வேண்டும். இதற்கு சர்வாங்க லாபனம் என்று பெயர். ததஹா ஸ்தண்டில கும்பயோகோ தேனேவ ஸ்ரஜம் தாபயித்வா அந்த சிஷ்யனை எழுந்திருக்கும்படி செய்து அவரது ஹஸ்தத்தில் ஸ்ரஜம் புஷ்ப மாலையை சிறிய பூ துண்டினை சரத்தினை கொடுத்து ஸ்தண்டிலம் என்று சொல்லக்கூடிய அந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் கும்பயோகோ கும்பம் என்ற யாகேஸ்வர கலசத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அவன் தனது கைகளாலேயே புஷ்பத்தை சார்த்தும்படி செய்ய வேண்டும். ததஹா ஸ்தண்டில கும்பயோகோ தேனைவ ஸ்ரஜம் தாபயித்வா பிரணமைய அவர்களை நமஸ்காரம் அந்த இரண்டு பெருமானையும் நமஸ்காரம் செய்விக்கும்படி செய்து அடுத்து குண்ட சமீபம் ஆனிய குண்டத்தின் அருகாமையில் அந்த சிஷ்யனை அழைத்து வர வேண்டும். அழைத்து வந்து தனது ஸ்தானத்தில் ஆச்சாரியர் ஏற்கனவே தான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்து கொண்டு குண்டத்தின் அந்த குண்ட நாபிம் புரஸ்குருவன்னு என்று சொல்லியபடி ஆஜ்யஸ்தாலி இருக்கக்கூடிய இடத்திற்கு நேராக ஆச்சாரியர் அமர்ந்து கொண்டு ஆத்மனஹ சவ்யதிக்பாகே ஆகவங்களில் சவ்யம் என்ற சொல்லானது வடமொழி இலக்கியங்களில் சவ்யம் என்ற சொல் இடது புறம் என்ற பொருளில் இருந்தாலும் கூட சைவாகமங்களில் சவ்யம் என்ற சொல்லானது வலது என்ற பொருளில் வருகிறது. அதற்கு பல கோஷங்கள் துணையாக இருக்கின்றன. எனவே ஆத்மனஹ சவ்யதிக்பாகே ஆச்சாரியர் தனது வலது கைப்புறத்தில் மண்டலம் விதாய முன்பு சொன்னது போலவே மண்டலத்தை செய்து பிரணவாசனம் தத்வா அதில் ஓங்காரத்தை பிரணவத்தை பூஜை செய்து அல்லது ஷடுத்தாசன மந்திரங்களை பூஜை செய்து ததுபரி சிஷ்யம் சன்னிவேஷ்ய அந்த சிஷ்யனை அமரும்படி செய்ய வேண்டும். தர்ப மூலம் மூலமந்திரேன சிஷ்ய கரதலே தத்வா தர்பைகளை கொண்டு அந்த தர்பங்களுடைய அடிப்பகுதியானது சிஷ்யனுடைய இடது கையில் இருக்கும்படி கொடுக்க வேண்டும். சொல்லும் பொழுது இதை கொடுக்கும் பொழுது மூலமந்திரத்தை உச்சாரணம் செய்ய வேண்டும். தர்ப்பம் மூலம் மூலமந்திரேன சிஷ்ய கரத்தலைய தத்வா ததக்ரம் அந்த தர்பைகளுடைய நுனிப்பகுதியானது ஸ்வஜங்கா சந்தௌ சந்நியோஜ்ய அந்த நுனிப்பகுதி ஆச்சாரியரது அந்த ஆடு சதை பகுதி அதாவது நாம் அமர்ந்திருக்கும் பொழுது நமது கால் முட்டியினுடைய வலது கால் முட்டியினுடைய உள்பகுதி அந்த மடிப்பு பகுதி அந்த மடிப்பு பகுதிக்கு ஜங்கா சந்தி என்று பெயர். அந்த இடத்தில் தர்பையனுடைய சிஷ்யனுடைய இடது கையில் இருக்கக்கூடிய நாடியினுடைய நுனியினை தனது ஆடுசதை பகுதியில் சேர்ப்பிக்க வேண்டும். சன்னியோஜ்ய குஷச்சலேன இவ்வாறு சேர்ப்பிக்கப்பட்டதால் அந்த தர்பையின் வியாஜமாக தர்பையை ஒரு நிமித்தமாக கொண்டு சிஷ்யனுடைய நாடி தனது நாடியோடு தொடர்புடையதாக பாவிக்க வேண்டும். குஷச்சலேன பிசதந்து நிபாம் சிஷ்ய நாடீம் பிங்களையா வினுசிருத்திய ஒவ்வொருவரது சரீரத்திலேயும் பல நாடிகள் இருந்தாலும் கூட மூன்று நாடிகள் முக்கியமானவை. சுஷும்னா நாடி, இடா நாடி, பிங்களா நாடி என்பவை. சுஷும்னா நாடி என்பது சரீரத்தினுடைய உடலுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடியது. இடா நாடி என்பது அவரவர்களுடைய இடது புறத்தில் இருக்கக்கூடியது இடா நாடி. வலது புறத்தில் இருக்கக்கூடியது பிங்களா நாடி. நமது நாசிகையினுடைய மூக்கினுடைய இடது துவாரத்தோடு தொடர்புடையது இடா நாடி. மூக்கினுடைய வலது துவாரத்தோடு தொடர்புடையது பிங்களா நாடி. இப்பொழுது சிஷ்யனுடைய சரீரத்தினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய அந்த சுஷும்னா நாடியை வெளியே கொண்டு வந்து ஆச்சாரியரது சுஷும்னா நாடியோடு தொடர்பினை ஏற்படுத்த வேண்டும். அதற்கான வழியானது சொல்லப்படுகிறது. பிசதந்து நிபாம் சிஷ்ய நாடீம் தாமரையினுடைய தண்டினை உடைத்தால் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய மிகவும் மென்மையாக திகழக்கூடிய நூல் போன்று இருக்கக்கூடியது இந்த சுஷும்னா நாடி. அந்த சிஷ்யனுடைய சுஷும்னா நாடியை சிஷ்யனுடைய வலது மூக்கு பகுதியின் வாயிலாக அதாவது பிங்களா நாடியின் வழியாக வெளியே கொண்டு வந்து பாவனையாக கொண்டு வந்து வினிஸ்திருத்திய ஸ்வநாட்யாம் இடையா பிரவேசிய தனது இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய இடது மூக்கின் வழியாக அங்கே இருக்கக்கூடிய இடா நாடியின் வழியாக உள்ளே செலுத்தி விலீனம் இது விபாவிய அந்த சுஷும்னா நாடியானது தனது சுஷும்னா நாடியோடு ஒன்றாக சேர்ந்ததாக பாவிக்க வேண்டும். இவ்வாறு சிஷ்யனுடைய நாடிக்கும் தனது நாடிக்கும் தொடர்பு ஏற்பட்டதாக பாவித்து சிவானுனா ரேச்சகேன வினுசிருத்திய மறுபடியும் சிவமந்திரத்தை உச்சரித்து ரேச்சகம் பூரகம் கும்பகம் ரேச்சகம் என்று பிராணாயாமத்தில் மூன்று பிரிவுகள் இடது மூக்கின் வாயிலாக வெளியே இருக்கக்கூடிய காற்றினை இடது மூக்கின் வாயிலாக உள்ளே செலுத்தும் பொழுது அதற்கு பூரகம் என்று பெயர். உள்ளே செலுத்தப்பட்ட வாயுவை காற்றினை இரண்டு மூக்கினையும் மூக்கு துவாரங்களையும் அடக்கி உள்ளே அடக்கி இருக்கக்கூடிய நிலைக்கு கும்பகம் என்று பெயர். அடுத்து வலது மூக்கு துவாரத்தின் வாயிலாக அடக்கப்பட்ட வாயுவை காற்றினை வெளியே நாம் அகற்றும் பொழுது அதற்கு ரேச்சகம் என்று பெயர். இப்பொழுது சிஷ்யனுடைய நாடியானது குருவினுடைய இடது மூக்கின் வழியாக அந்த சுஷும்னா நாடியானது குருவினுடைய சுஷும்னா நாடியோடு தொடர்பு உடையதாக இப்பொழுது இருக்கிறது. இப்பொழுது ஆச்சாரியரானவர் தனது சுஷும்னா நாடியை மையத்தில் இருக்கக்கூடிய சுஷும்னா நாடியை தனது வலது மூக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிங்களா நாடியின் வாயிலாக ரேச்சகத்தின் வாயிலாக வெளியே கொண்டு வந்து மறுபடியும் சிஷ்ய ஹிருதயம் தத் பூரக்கேன பிரவேசிய சிஷ்யனுடைய பூரகம் என்று சொல்லக்கூடிய கிரியையின் வாயிலாக அந்த சிஷ்யனுடைய இடது மூக்கு அங்கே இருக்கக்கூடிய இடா நாடி அந்த இடா நாடியின் வாயிலாக உள்ளே புகுந்து மறுபடியும் ரேச்சகேன வினுசிருத்தியா அங்கிருந்து அவருடைய வலது புறத்தில் இருக்கக்கூடிய பிங்களா நாடியின் வாயிலாக ரேச்சகத்தின் மூலமாக வெளியே கொண்டு வந்து ஸ்வஹிருதயம் பூரக்கேன பிரவேசிய மறுபடியும் தனது ஹிருதயத்தில் தனது பூரக்கத்தின் வாயிலாக உள்ளே நுழைந்ததாக பாவிக்க வேண்டும். இவ்வாறு இது யோக சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த முறையை பின்பற்றுவதால் சிஷ்யனுடைய மைய நாடிய சுஷும்னா நாடிக்கும் தனது சுஷும்னா நாடிக்கும் ஒரு சிறந்த தொடர்பானது ஏற்பட்டதாக ஆகிறது. நாடியம் சந்தாய தத் சந்தானார்த்தம் மூலேன ஆகுதி த்ரயம் விதாய மூலேன ஆகுதி த்ரயம் தேயம் இந்த நாடிய சந்தானம் சித்தமாக ஆவதற்காக மூலமந்திரத்தால் பிராசாத மந்திரத்தை சொல்லி மூன்று ஆகுதி தரப்பட வேண்டும். ததஹ சிஷ்ய சிரசி சம்ஹிதையா சம்பாத ஹோமம் கிருத்வா, சிஷ்யனை தலையை தலையானது சிஷ்யனது தலையானது பூமியை பார்க்கும்படி செய்து சிஷ்யனுடைய சிரப்பிரதேசத்தில் சம்ஹிதா மந்திரங்களாகிய 12 மந்திரங்களைச் சொல்லி சம்பாத ஹோமம் செய்விக்க வேண்டும். சிவஹஸ்த ஸ்திரத்வார்த்தம். அடுத்து சிறிது நேரத்திற்கு முன்பு ஆச்சாரியர் தனது கையினை சிவஹஸ்தமாக செய்து கொண்டு சம்ஸ்காரத்திற்கு தகுந்தாற்போல் அந்த சிவஹஸ்தத்தை பூமத்திய பர்யந்தம் அல்லது பிரம்மரந்திர பர்யந்தம் அல்லது துவாதசாந்த பர்யந்தம் கொண்டு சென்று அந்த கையினை சிஷ்யனது சிரப்பிரதேசத்தில் வைத்தார். இதற்கு சிவஹஸ்த ஸ்தாபனம் என்று பெயர். அந்த ஆச்சாரியர் சிவஹஸ்தத்தை சிஷ்யனுடைய சிரப்பிரதேசத்தில் வைத்திருக்கிறார். இந்த கர்மாவானது ஸ்திரமானதாக ஆக வேண்டும் என்பதற்காக சிவஹஸ்த ஸ்திரத்வார்த்தம் மூலமந்திர தர்ப்பணாய ஆகுதி சதம், இதற்காக மூலமந்திரங்களால் 100 முறை ஆகுதியும் பிரம்மாங்கானாம் தசாம்சதா ஹுத்வா 10% 10 முறை பிரம்ம மந்திரங்களுக்கும் அங்க மந்திரங்களுக்கும் ஆகுதி செய்து பூர்ணாம் விதாய பூர்ணாகுதி செய்விக்க வேண்டும். இதன் பின்பு பிராயஷ்சித்தார்த்தம் மூலேன 8% ஹுத்வா, இந்த நடந்திருக்கக்கூடிய இதுவரை செய்திருக்கக்கூடிய கிரியா கலாபங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விலக வேண்டும் என்பதற்காக மூலமந்திரத்தால் 108 முறை பிராயஷ்சித்தத்திற்காக ஆகுதி செய்து மறுபடியும் பூர்ணாகுதி செய்விக்க வேண்டும். இப்பொழுது சிஷ்யனுக்கும் குருவிற்கும் அக்னியினுடைய சன்னிதானத்தில் ஒரு தொடர்பானது தொடர்பு இருக்கிறது. அந்த இந்த தொடர்பு இருக்கும் பொழுதே மந்திரான் உபதிஷ்ய உபதேசிக்க வேண்டிய மந்திரங்களை குருவானவர் சிஷ்யனுக்கு உபதேசம் செய்கிறார். அதன் பின்பு சிவார்ச்சனம் காரயித்வா சிஷ்யனை எழுந்திருக்கும்படி செய்து சிவபெருமானுக்கு முன்பு சொன்னது போலவே ஸ்தண்டிலமாகிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அதுபோல் கும்பமாகிய யாகேஸ்வர கும்பத்தில் விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அர்ச்சனம் செய்விக்கும்படி செய்து புஷ்பத்தை சாற்றும்படி செய்து நமஸ்காரம் செய்விக்கும்படி செய்து பிரணிபாதம் ச ஆத்மனி காரயித்வா தன்னையும் குருவையும் சிஷ்யன் நமஸ்காரம் செய்விக்கும்படி செய்யும்படி செய்து ஆசீர்வாதம் விதாய ஸ்ரேயஸ்தவாஸ்து எல்லா விதமான மேன்மைகளும் ஏற்பட வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்து அனுஷ்டேயாம்ஸ்ட ப்ரூயாத், இந்த சம்ஸ்காரத்தினால் இதற்கு முன்பு சைவ சமயத்தோடு தொடர்பு அற்றவராக இருந்த சிஷ்யர் இதன் பின்பு சைவ சமயத்தோடு தொடர்பு உடையவராக ஆகிறார். எனவே இனி அவர் சைவராக மாறிவிட்டார். சைவராக இருக்கக்கூடிய ஒருவர் என்ன என்ன கர்மாக்களையெல்லாம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சைவ சமய தீட்சைக்கு உரிய எல்லா அனுஷ்டானங்களையும் அவருக்கு உபதேசம் செய்கிறார். இவ்வாறு இந்த சமய தீட்சம் செய்ததால் அந்த ஆச்சாரியனுடைய பிரபாவத்தினால் சிஷ்யரானவர் மரணத்திற்கு பின்பு சிவலோகத்தை அடைகிறார். சாலோக்கியம் என்ற பதமானது அவருக்கு கிடைக்கிறது என்பது சிவலோகம் ததோகச்சேது சிவஹஸ்த பிரபாவதா என்று இதுவரை சாமானிய சமய தீட்சையினுடைய சம்ஸ்காரமானது சொல்லப்பட்டது.
5: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
6: மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம் வழங்கியிருப்பவர் சிவ சௌரிதாசன் ஐயா அவர்கள்.
7: எடுத்துக்காட்டு வெண்பா, இப்போ இந்த சூத்திரம் நமக்கு பாச உண்மையை சொல்லுகிறது. பாசம் என்பது ஆணவம் கண்மம் மாயை, இந்த மூன்றும் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இந்த பாடலில் தான் அந்த பாச உண்மைகள் இங்கு தெளிவாக வரையறுத்து சொல்லப்படுகின்றன. நெல்லிற்கு உமியும் நிகழ் செம்பினில் களிம்பும் சொல்லில் புதிதன்று தொன்மையே, வள்ளி மல கண்மம் அன்று உளவாம் வள்ளலால் பொன்வாள் அலர்தோகம் செய் கமலத்து ஆம். நெல்லிற்கு உமியும், நெல்லில் உள்ள உமையாகிய குற்றம், நெல்லு எப்பொழுது நெல் தோன்றுகிறதோ அப்பொழுது அதுக்கு உமையும் உண்டு. செம்பினில் நிகழ் களிம்பும், செம்பில் உள்ள களிம்பும் சொல்லின் அதுக்கு எப்பொழுது உண்டாயின என்று சொன்னால், சொல்ல புகுந்தால் எப்பொழுது அதுக்கு ரெண்டும் உண்டாச்சு, நெல்லிற்கு உமி செம்புல களிம்பு எப்போ அதுக்கு தோணுச்சு, அது முன்பு இல்லாது பின்பு வந்ததல்ல, அந்த அவைகள் தோன்றும் பொழுதே அதோடு இருந்தது, சேர்ந்தே இருந்தன, பின்பு வந்து சேர்ந்தன அல்ல. தொன்மையே நெல்லும் செம்பும் உள்ள அன்றே அவையும் உள்ளனவா?

சூரியனுடைய வரவினாலே தாமரை மலரானது மலர்கிறது. சூரியன் இல்லாவிட்டால் அவைகளை என்ன பண்ணுது? கூம்பிக் கொள்கிறது. செய்கமலத்து செய்கின்ற தாமரை மலர் போல வள்ளலால் ஆம் மும்மலங்களும் இறைவனது சக்தியினாலேயே செயற்படும். அப்ப அவைகள் தடமாக இருப்பதனால தானாக இயங்காது, அவைகள் இறைவனது சக்தியினால் தான் செயல்படும். இந்த உயிருக்கு ஆணவம் என்ற அந்த அழுக்கு அது தோன்றிய பொழுதே வந்துவிட்டது. அந்த ஆணவமாகிய அழுக்கு நீங்க வேண்டும் என்றால் இறைவன் செயலினால், இறைவனுடைய சங்கற்பத்தினால் தான் ஆணவ மலமானது உயிரை விட்டு நீங்க முடியும், தடசக்தி நீங்க முடியும். ஆகவே ஆணவமலத்தையும் கண்ணமலத்தையும் மாயாமலத்தையும் சிவபெருமான் தான் இயக்குகிறான். இயக்கி இந்த சடன பொருள்கள் எல்லாம் அதை செயற்படுத்த செயற்படுத்த தான் அழியும். இப்ப சோப்பு கட்டி இருக்கு, அதை என்ன பண்றோம் நம்ம? தேய்ச்சி தேய்ச்சி எல்லா பொருள்களும், இப்ப அரிவாள் கத்தியெல்லாம் இருக்கு, அதை என்ன பண்றோம்? அதை உபயோகப்படுத்த கூட தெரியுது இல்லையா? அதுபோல மூன்றையும் இறைவன் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறான். செயல்படுத்தி கொண்டே இருப்பதனால் வலிமை இழந்து அந்த உயிரிடம் இருந்து அந்த வலிமை இழந்து அவைகள் அதை விட்டு நீங்குகின்றன. அந்த காரியங்கள் தான் செய்யப்படுகிறது. இப்போ இந்த பாடலில் தான் உண்மை, மூன்றினுடைய உண்மையும் சொல்லுகின்றார். அதனால் சுருக்கமாக நம்ம மேலே பார்த்துருக்குறோம். அதனால் சுருக்கமாக அவை முயன்றையும் பற்றி பார்த்துட்டு அதுக்கு மேலே உள்ள செய்திகளை நாம் பார்க்கலாம். இந்த ஆணவம் தான் மூலமலம் என்று சொல்லுகிறது. ஆணவம் மூலமலமாய் அறிவு முழுதினையும் மறைக்கும், நம்முடைய அறிவு முழுதும் மறைக்கும். இதுக்கு வேறு பெயர்கள் இருக்கின்றன, யாருக்காவது சொல்ல முடியுமா? இதை வந்து எல்லாம் நிறைய சொல்லியிருக்கணும். இதை பற்றி ஆணவ மலத்துக்கு வேறு பெயர்கள் இருக்கின்றன, காரண பெயர்கள் இருக்கிறது. ஆணவம்னு ஏன் பெயர் வச்சிருக்கிறாங்க இதுக்கு? ஆமாம், உயிரினுடைய உயிரை, உயிரினுடைய வியாபகத்தன்மையை அணுப்படுத்துகிறது, சுருக்கிடு. அது வியாபக பொருள், அறிவு இசை செயல்களுடையது. அதனுடைய வியாபகத்தை சுருக்கிறதுனால அதுக்கு என்ன பேர்? காரண பெயர் ஆணவம். உயிரை அணுப்படுத்துவதால் ஆணவ அந்த அறியா அந்த பொருளுக்கு, இருப்பொருளுக்கு ஆணவம் என்று பெயர். அது வந்து நம்ம தமிழில் வந்து அதை தலை, பாசம், தடை அப்படிங்கிற பெயரால் குறிப்பிடுறோம். அதனுடைய செயல்படும் தன்மை எவ்வாறு இருக்கிறது, அதனால எல்லாமே காரண பேர் தான். தலைன்னா விலங்கு. விலங்கு என்ன பண்ணுது? நம்முடைய உரிமையுடைய நம்ம அந்த நாம் என்ன செயல் செய்யணுமோ அந்த செயல் செய்ய முடியாமல் நம்மை தடுக்கிறது விலங்கு, செயலை தடுக்கிறது. இன்னொரு பேர் இருக்கு பாசம் என்று பெயர். பாசம் கட்டி போடுது. இப்போ பாருங்கப்பா, ஒரு மாடு இருக்கு, அந்த மாட்டை நம்ம கட்டி போட்டுறோம், ஒரு முளையில கட்டி போட்டுறோம். அப்போ அது குறிப்பிட்ட இடத்துக்கும் அப்புறமா அது செல்ல முடியாது, கயிற்றினுடைய இனத்துக்கு அப்புறமா அது செல்ல முடியாது இல்லையா? அதுபோல உயிர் இருக்க, உயிர் வந்து தகுதியும் உரிமையும் உடைய பொருளையும் அடைய முடியாமல் இந்த ஆணவம் தடுக்கிறது. நம்மளுடைய உரிமையும் தகுதியும் நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உயிர் அறிவுடையது, நமக்கு உரிமை உடையது, நம்மையோட பெரிய பொருளாகிய இறைவன். அதை அடைய முடியாம அது கட்டி போட்டு வச்சிருக்கு. அதனால அதுக்கு என்ன பேரு? பாசம். இன்னொன்று, அறிவுக்கு தடையை உண்டு பண்ணுகிறது. எல்லா காரியங்களுக்கும் முதல் தடையதுன்னா அறிவு தடை தான். அறிவிலே தடை ஒர்க்கு நமக்கு வந்துவிட்டால், அறிவில் குழப்பம் வந்துடுது, தடை வந்துடுது, அறிவு மறைக்குது ஒன்று அப்படின்னா, நம்ம பேசுகிற பேச்சிலையும் தெளிவு இருக்காது, அப்புறம் செய்கின்ற செயலும் தெளிவாக இருக்காது, தப்பு தப்பாக தான் செய்ய முடியும். ஆகவே அறிவிலே தடையை உண்டு பண்ணுகிறது. இந்த மூன்று காரணங்கள் இருக்கிறதுனால காரண பெயராக இதற்கு தலை, பாசம், தடை அப்படின்லாம் அது சொல்லப்படுகிறது. இதை மலம்னு ஏன் சொல்கிறோம், ஏன் குற்றம்னு சொல்கிறோம்? மலம்னா அழுக்கு, ஆணவத்தை அழுக்கு என்று நாம் சொல்லுகிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, உயிருக்கு அறியாமையை உண்டு பண்ணுகிறது. உயிரினுடைய உண்மையான குணம் என்ன தெரியுமா? உயிருக்கு ஆணவம் குணமா, வேறு ஏதாவது குணமா? உயிருக்கு வந்து உயிரை இது சடத்தன்மைப்படுத்துகிறது, அறியாமையை உண்டு பண்ணுகிறது. உண்மை உயிருடைய உண்மையான குணம் எதுன்னு கேட்டிங்கன்னா அறிவு. அந்த அறிவை இது தடைப்படுத்துகிறது. அப்போது அதனுடைய அறிவு விளங்காமல் செய்யக்கூடிய இந்த ஆணவம் உயிருக்கு தடையாக அமைகிறது. அதனால் அதுக்கு குற்றம், அது மலம், உயிருக்கு குற்றம். ஆகவே இந்த அதனால தான் அந்த ஆணவ மலம் இருப்பது தான், ஆணவ மலம் தான் எல்லா விதமான துன்பத்திற்கும் காரணம். ஏன்னா வேற எந்த தத்துவ சாஸ்திரத்திலையும் அந்த ஆணவம் என்ற ஒரு கொள்கை கிடையவே கிடையாது, சைவத்தில் தான் இருக்கிறது. ஆனால் அந்த எல்லா நம்ம சொல்லக்கூடிய எல்லா விதமான துன்பத்திற்கும் காரணம், புத்தர் சொல்றாரு பார்த்தீங்களா, ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்றாரு. ஆசை என்பது ஆணவ மலத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். ஆனால் ஆணவம் என்பது நிறைய தீமைகளை உள்ளடக்கிய ஒரு இருட்பொருள், அது ஒரு பொருள், குணம் இல்லை, அது ஒரு தடப்பொருள். ஆகவே அதனால்தான் திருவருள் பயணம் சொல்றாங்க, இருள் இன்றேல் துன்பு என், இருள் இல்லாவிட்டால் துன்பம் எதனால் நமக்கு வரப்போகிறது, நமக்கு துன்பமே வராது. அப்ப இருளாகிய ஆணவம் தான் இந்த வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறோமோ அவ்வளவு துன்பத்திற்கும் அதுதான் மூல காரணமாக இருக்கிறது. அது

0: பொருளால் தடம், பொருளால் ஒன்று. எப்படி ஒரு பொருள் எத்தனையோ ஆன்மாக்கள் இருக்கா இல்லையா ஊரில், உலகத்தில் ஆன்மாக்கள் எண்ணிக்கை நம்மளால சொல்ல முடியுமா? உயிர் வகைகளை தான் சொல்லலாம், 84 லட்சம்னு. ஆன்மாக்கள் எத்தனைன்னு சொல்ல முடியாது நம்மளால, எண்ணிலே அவைகள் அவ்வளவு பேரையும் மறைக்குது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே இருளானது எல்லாருடைய கண்களையும் மறைக்குது இல்லையா, எத்தனை ஜீவர்களை கண்களையும் மறைக்குது. அதுபோல பொருளால் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த அறியாமை எல்லா உயிர்களுடைய அறிவையும் அது மறைக்கிறது. இது உயிர்களுடைய உயிர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை குணம், அறிவு இத்தே செயல் மூன்றையும் செயல்பட விடாமல் தடுத்து விடுகிறது. ஆணவம் நீரை மூடும் பாசி போலவும் உயிரின் அறிவை மறைத்து விடுகிறது. இவ்வளவு குணங்களுடையது ஆணவ மலம் என்பது இவ்வளவு துன்பத்தை உயிருக்கு தருகிறது. இது ரெண்டு வகையில் நமக்கு செயல்படுகிறது. இதெல்லாம் நினைவூட்டுதல் தான், நம்ம சொல்றதெல்லாம் நினைவூட்டுதல் தான். இதெல்லாம் இதில் நிறைய விரிவாதை பற்றி பேசியிருக்கிறோம். ஆணவ மலம், அதுக்கு நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் சுரூப இலக்கணம், தடத்த இலக்கணம்னு ரெண்டு இலக்கணம் இருக்கிறது. சிறப்பு இலக்கணம், பொது இலக்கணம் அப்படின்னு. இந்த ஆணவத்தினுடைய சிறப்பு இலக்கணம்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது தனித்திருக்கும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரினுடைய அறிவு இச்சை செயல் மூன்றையும் மறைத்துடும். அப்போ மறைக்கும் பொழுது உயிருக்கு மூணு குணம் தான் முக்கியமான குணம். இதை மறைச்ச உடனே அந்த ஆணவமலை சார்பு, அந்த ஜடத்தினுடைய சார்பு ஏற்பட்ட உடனே உயிர் என்ன ஆகுறது, முற்றிலும் சடத்தன்மை உடையதாக மாறிவிடுகிறது. அறிவில்லாத ஒரு மாதிரி மாறிடும். அது உயிர் அறிவிச்சை செயல்கள் அறிவு உடையது, ஆனா செயற்கை ஏற்பட்டு போச்சு. இப்ப பாம்பினுடைய விஷயம் உடம்புல பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, செயல்படுகின்ற உடம்பு என்ன மாறிடுது, ஜலம் போல ஆயிடுது இல்லையா. அதுபோல உயிரானது உயிரிலே இந்த ஆணவமலை சேர்க்கை ஏற்பட்ட உடனே உயிரானது சடம் போல ஆகிவிடுகிறது. அப்ப அறிவுடைய உயிர், செயல்படும் தன்மையுடைய உயிர், விருப்பப்படும் தன்மையுடைய உயிர் இப்போ என்ன ஆயிடுச்சு, சடம் போல ஆகிவிடுகிறது. அதுதான் அதனுடைய சுரூப இலக்கணம், அதாவது சிறப்பு இயல்பு அப்படின்னு பேர். இதுக்கு இன்னொரு இயல்பு இருக்கிறது. இந்த பார்த்த உடனே தான் இறைவன் என்ன பண்ணான்னா, இறைவன் நம்மை பிறவிக்கு கொண்டு வந்தான். அப்படி பிறவிக்கு கொண்டு வந்த உடனே அது வந்து இப்போ பிறவிக்கு வந்திருக்கிற நிலை. அப்போ இந்த ஆணவமலத்தோடு நாம் முதல் முதலிலே ஆணவமலை சேர்க்க ஏற்பட்ட உடனே நமக்கு ஏற்பட்ட நிலைக்கு அதுக்கு கேவல நிலைன்னு பேர். அந்த நிலையிலிருந்து கடவுள் என்ன பண்ணியிருக்கான், நம்மளை இந்த பிறவிக்கு கொண்டு வந்திருக்கிறான். இப்படி கொண்டு வந்த நிலைக்கு சகல நிலை என்று பெயர். இப்போ சகல நிலையில் ஆணவம் போகிறதுக்காக தான் மாயையும் கண்மத்தையும் இறைவன் நமக்கு சேர்த்திருக்கான். இந்த நிலைமையிலையும் கூட ஆணவமலம் நம்மிடம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யணும், அது என்ன காரியத்தை பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, பொது நிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய அறிவை திரிவுபடுத்துகிறது. இப்போ நல்ல வெளிச்சம் இருந்தால் பொருள்களெல்லாம் தெரியும், நல்ல இருட்டு இருந்ததுன்னா எல்லா பொருளையும் தெரியாது. இருளும் வெளிச்சமுமா இருந்ததுன்னா ஒரு பொருளை ஓரளவுக்கு தெரியும், ஆனா ஒரு பொருளை இன்னொரு பொருளாக நினைக்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் நமக்கு ஏற்படும் இல்லையா. அதுபோல இந்த ஆணவமலமும் இருக்கிறது, ஆணவமலத்துக்கு மறுதலை பொருளாகிய மாயாமலமும் நம்மிடம் இருக்கிறது. இந்த நிலையில் ஆணவமலம் என்ன செய்யணும், ஒரு பொருளை தெளிவாக நமக்கு அதனுடைய உண்மைத்தன்மையை காட்டாது. அந்தி நேரத்தில் வளைந்து வளைந்து கிடக்கின்ற கயிற்றை நாம் என்ன நினைக்கிறோம், பாம்புன்னு நினைக்கிறோம். நல்ல அந்தி நேரத்தில் தட்டில் வச்சுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சுண்ணாம்பு வச்சிருந்தா அதை போய் என்ன வேணும் நினைப்போம், நம்ம வெண்ணெய்னு நினைக்கலாம், இல்லைன்னா தயிர் சாதம்னு நினைச்சிடலாம். இப்போ நல்ல வெளிச்சம் இருந்தால் தெரிஞ்சு போயிடும், முழு எழுத்தாண்டா ஒண்ணுமே தெரியாது. ஆனால் இந்த வெளிச்சமும் வெளிச்சமின்மையுமாக நாம் இப்ப இருந்து இருக்கிறோம். இப்போ ஆணவமலம் நம்ம உயிரை மறைத்திருக்கிறது. ஆணவமலத்தை நீக்குவதற்காக ஒரு சாதனமாக இந்த உடலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கண்ணு மலமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நமக்கு விபரீத உணர்வு உண்டு பண்ணுகிறது. அப்போ இந்த உயிரானது என்ன பண்ணுகிறதுனா, தன்னையும் தெரியவில்லை, அதுக்கு தன்னுடைய தலைவனையும் தெரியவில்லை, உலகத்தை பற்றிய உண்மையும் தெரியவில்லை. எதெல்லாம் சாஸ்திரம் இல்லையோ அதெல்லாம் உயிரானது சாஸ்வதமாக நினைக்கிறது, எதெல்லாம் பொய்யா இருக்கிறதோ அதெல்லாம் உண்மையாக நினைக்கிறது. இந்த நிலை ஏற்படுகிறது, அதனுடைய ஆணவத்தினால பொது நிலையில் நமக்கு ஏற்படுகிறது. இந்த ரெண்டும் ஆணவம் தருகின்ற துன்பங்கள். ஒன்று பிறவிக்கு வருவதற்கு முன்பு முழுதாக நம்முடைய அறிவை மறைக்கிறது. இறைவன் கருணையோடு நமக்கு இந்த உடலை தருகிறான். இந்த உடலை தந்த பிறகும் கூட ஆணவத்தினுடைய சேர்க்கை இருப்பதனாலே நமக்கு விபரீத உணர்வு உண்டு பண்ணும். இப்போ இந்த விபரீத உணர்வின் மூலமாகத்தான் நாம் மெல்ல மெல்ல கடைத்தர வேண்டும். இந்த உணர்வு இந்த நிலையில நம்ம இந்த சகல நிலையில இருக்கும் பொழுது ஓரளவு ஞானம் விளங்கியும் விளங்காமல் இருக்கக்கூடிய நிலையிலே தான் நமக்கு ஞானத்தை முழுமையாக நாம் அடைய வேண்டும். அதுக்காக தான் கடவுள் இந்த கருவிகள்லாம் நமக்கு கொடுத்துருக்கார். கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் எண்ணும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும். ஆக கண்ணை எப்படி இருள் மறைக்கிறதோ அப்படி மறைத்த பொழுது ஒரு கையில கோல் கொடுத்தா அந்த கோலை வச்சுட்டு நம்ம தட்டு தனிமையாக நடப்போம் இல்லையா. அப்படித்தான் இறைவன் என்ன பண்றான்னா, நமக்கு ஆணவமலத்திலிருந்து வெளிவெளியாவதற்கு இந்த மாயாகிய உடம்பை நமக்கு இறைவன் தருகிறான். ஆகவே இது ரெண்டு விதங்களில் நமக்கு செயல்படுகிறது. இந்த அறியாமையில் நாம் இருக்கின்ற பொழுது இப்பொழுது என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா, ஆணவமலம் நம்முடைய விருப்பத்தை மறைக்கிறது. யாராவது போலியா புகழ்ந்தால் நம்ம அதில் சந்தோஷப்படுறோம். நம்மக்கிட்ட இல்லாத ஒரு ஆற்றல் நம்மகிட்ட இருக்கிறது போல யாராவது முகஸ்துதிக்காக நம்மிடம் நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக யாராவது புகழ்ந்தால் நம்ம என்ன செய்வோம்? அதில் சந்தோஷப்படுறோம். அது ஆணவங்களத்தினுடைய செயலால், அதாவது நம்முடைய விருப்ப ஆற்றலில் ஆணவங்களத்தினுடைய படிந்திருப்பதனால் நமக்கு வருகிறது. நம்ம செயல் நியாயப்படி தவறுன்னு தெரிந்தும் கூட அந்த செயலை நாம் செய்கிறோம். ஏன் அப்படி செய்கிறோம்? இது அறநூல்கள் இதை தடுக்கின்றன அப்படின்னு தெரிந்தும் செய்கிறோம். அப்படி செய்வதற்கு காரணம் என்னன்னா, செயலிலே ஆணவங்களை மறைப்பு நம்மிடம் இருக்கிறது. அதுபோல நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்க போல, ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டு எல்லாம் தெரிந்தவர்கள் போல நாம் செயல்படுகிறோம். இதுவும் கூட நம்முடைய அறிவின் மேலே ஆணவங்களத்தினுடைய படிவு இருப்பதனால் நாம் அறிவித்து செயல்கள் அனைத்தும் தவறாக செயல்படுகின்றன. ஆகவே இந்த ஆணவ மரமானது நமக்கு திருகுணர்ச்சியை உண்டு பண்ணுகிறது. இப்போ திருவள்ளுவர் சொல்கிறார், திறன்மனை நோக்காத பேராண்மை அரணன்றோ ஆண்டவர்களுக்கு, தெரியுது இல்லையா? ஆனாலும் நம்முடைய மனமானது தவறான விஷயங்களிலேயே செல்கிறது. அதுக்கு காரணம் நம்மிடம் இருக்கின்ற ஆணவ மரம். இந்த ஆணவத்தினுடைய சக்திக்கு அதோ நியாமிகா சக்தின்னு பேர். அதாவது நம்மை கீழ்நிலைக்கு அழைத்து செல்லும். முதல்ல முழுமறைப்பை ஏற்படுத்தியிருப்பதற்கு ஆவாரக சக்தி அப்படின்னு பேர். இந்த பிறவிக்கு வந்த பிறகு பொய்யை மெய் என்றும் மெய்யை பொய் என்றும் நினைக்கின்ற ஒரு நிலைமையை நமக்கு கொண்டு வந்து விபரீத உணர்வை, மயக்க உணர்வை, திருகுணர்ச்சியை நமக்கு ஏற்படுத்துவதற்கு அதோ நியாமிகா சக்தி என்று பெயர். ஆகவே இந்த ஆணவமானது நமக்கு எல்லா வகையிலும் துன்பத்தை தருகிறது, எல்லா வகையிலும் அஞ்ஞானத்தை தருகிறது. அப்போ நம்முடைய முயற்சியே என்ன முயற்சின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆணவ நாம் விடுபட வேண்டும். இப்போ நம்ம சொன்னது போல, நெல்லிற்கூமியும் நிகழ்ச்சம்பிற்களிம்பும் தொழில் புதிதென்று தொன்மையே. இவைகள் அனாதியாக நம்முடைய உயிரை பற்றி இருக்கிறது. இது அடிப்படை குற்றம், அதான் மூலமலம்னு சொல்லுவாங்க. இந்த மூலமலம் இருப்பதனால தான் நமக்கு கண்மமலத்தையும் மாயாமலத்தையும் இறைவன் நமக்கு சேர்த்து அந்த மூன்று மலங்களையும் கழுவுவதற்கான வாழ்க்கையை நமக்கு இறைவன் தந்திருக்கிறான். ஆகவே இந்த ஆணவ மலம் அறிவிலே தடை உண்டு பண்ணுகிறதுன்னு பார்த்தோம். இந்த ஆணவ மலத்தினுடைய சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அது இருளைக்கும் இதுக்கும் ஒரு ஆராய்ச்சி இது பார்த்து அந்த வித்தியாசம் என்னன்னு பார்த்தா, இருள் வரும்பொழுது இருள் இருக்கிறதுன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும், இருள் தன்னை காட்டிக்கொள்ளும். ஆனால் ஆணவ மலம் தன்னை காட்டிக்கொள்ளாது. தான் இருக்கிறவங்களையும் காட்டாது, நம்மையும் அது காட்டாது. உயிர்னு ஒன்று இருக்குன்னு காட்டாது, தன்னுடைய தலைவன் இருக்கிறான்னு காட்டாது. எதையும் காட்டாமல் அது மறைத்து விடும். ஆகவே இதைத்தான் வந்து, ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இரு பொருளும் காட்டாது இது அப்படின்னு நம்ம இதில் படித்தோம் திருவருட் பயனில். அதே போல இது இந்த இருப்பாவை இருக்கிறாளே இவள் சரியான கற்புடையனங்கை. கற்புடையனங்கை வந்து கணவனுக்கு தன்னை பற்றிய உண்மைகளை வெளிப்படுத்துவாள், எல்லா ரகசியத்தையும் கணவனிடம் சொல்லுவாள். ஆனால் இந்த கற்புடையனங்கை இருக்கிறாளே இவள் கணவனுக்கும் கூட தன்னுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த மாட்டாள் அப்படின்லாம் திருவருட் பயன் சொல்லுகிறது. ஆகவே ஆணவம் உயிரையும் அதனுடைய தன்மையும் காட்டாது, அந்த உயிருக்கு தலைவனாக இருக்கிற தலைவனையும் இந்த ஆணவம் அறிய விடாது. இது ஒரு கற்புடைய நங்கை போன்றது. இந்த ஆணவத்தினால்தான் ஒரு மனிதனுக்கு யான் எனது என்ற செருக்கு உண்டாகிறது. இந்த செருக்கு உண்டாவதற்கு காரணம், இப்போ யான் அல்லாத யான்ங்கிறது உயிர் தானே, அந்த உயிரை அறிய விடாமல் இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு நினைக்க வைக்கிறது. இந்த உடம்பை சார்ந்தவைகளையெல்லாம் எனது என்று அந்த ஆணவம் தான் நினைக்க வைக்கிறது. ஆகவே ஆணவம் இவ்வாறு பல வகைகளிலும் நமக்கு துன்பத்தை தருகிறது. இந்த துன்பத்திலிருந்து நம்ம நீங்குவதற்காகத்தான் இந்த வாழ்க்கையானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆணவத்தினுடைய காரியங்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆணவம் ஏழு வகைகளில் தன்னுடைய சக்திகளை வெளிப்படுத்தும் நம்முடைய வாழ்க்கையில். இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஆணவனிடம் இருக்கிறது, அல்லது மற்றவர்களிடம் வெளிப்பட்டால் ஆணவர்களிடம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அந்த ஏழு வகையும் சுயானந்த சுவாமிகள் தன்னுடைய மாபாரியத்தில் மிக விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். மோகம், மதம், அராகம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம். ஆணவமலம் நம்முடைய சகல நிலையில் இப்போ நம்ம இருக்கிற நிலையில் ஏழு விதங்களில் அது நமக்கு செயல்படும். இதை திரும்ப திரும்ப நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை ஒரு தொகுத்து ஒரு இந்த இதில் வந்து இந்த ஆணவமலத்தினுடைய உண்மையை நமக்கு தெரியணும், சொல்லணும். ஆணவமலத்தின் உண்மையை பற்றி, அதாவது மும்மல உண்மையை பற்றிய இலக்கணம் இங்கே சொல்லி ஆகணும். அதனால் இந்த சுருக்கமாக இதை நாம் பார்க்கலாம். மோகம் என்பது எது கொள்ளத்தகுந்தது எது தள்ளத்தகுந்தது என நூல்களாலும் அருளாளர்களாலும், அருளாளர்களும் சொல்லியிருக்காங்க எது கொள்ளணும் எதை தள்ளணும் அப்படின்னு. இருந்தும் கூட நம்ம என்ன செய்கிறோம், மங்கையர், சுற்றத்தார், மனைவி, ஆடை, அணிகலன்கள், செல்வம், இவைகளையெல்லாம் மேலே இதெல்லாம் ரொம்ப பெரியது என்று கருதி அவைகள் மேலே நம்ம மீண்டும் மீண்டும் ஆசை வைத்து அவைகளை அடைவதற்கு நாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இது மோகம். இது ஆணவமலத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு வெளிப்பாடு. அந்த மோகத்திலிருந்து மதம் இந்த மோகம் ஒன்று இருப்பதனால்தான் அதிலிருந்து மீதி ஆறு செயல்கள் அதிலிருந்து தான் உண்டாகிறது. அந்த மோகத்தினால் நம்ம நிறைய பொருள்களை சேர்த்து சேர்க்க சேர்க்க நமக்கு என்ன உண்டாகிறதுன்னா மதம். எனக்கெல்லாம் இந்த புழுது பொருள்கள் இருக்கின்றன, மனைவி மக்கள் வீடு செல்வம் எல்லாம் இருக்கு என்று அதிலே நாம் சந்தோஷப்பட்டு கொண்டு எண்ணிலுமிக்கார் உலகத்தில் யாரும் இல்லை, எனக்கு ஈடானவர்கள் யாரும் இல்லை என்று தன்னைத்தானே மதிக்க செய்கிறது இந்த மதம். அதற்கு அடுத்தபடியாக அந்த நாம் மதம் வந்த உடனேயே இந்த இந்த மதம் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நம்ம சேர்த்து வைத்திருக்கிறது போதாது, இன்னும் இந்த பொருளை சேர்க்க வேண்டும் என்று மேலும் மேலும் ஆசையை உண்டு பண்ணும் அந்த எண்ணம். ஆகவே இந்த ஆசையை வளர்த்து மேலும் மேலும் பொருளை சேர்ப்பது அராகம். அதுக்கு மேலே இந்த மூன்றும் வளர்ச்சி பாதையில் போயிட்டே இருக்கு. அதற்கு பிறகு இந்த பொருள்களில் ஏதாவது ஒன்று அவனை விட்டு கழிந்து விட்டால் அல்லது அந்த பொருளுக்கு சேதம் உண்டாகிவிட்டால் அவனுக்கு கவலை வருகிறது. ஊழ்வடினால் தீய வினையின் காரணமாக ஏதாவது அவனுடைய மனைவியோ செல்வமோ மனை இல்லை அவன் வைத்திருந்த வீடு அல்லது அவனுடைய வியாபாரம் பிசினஸ் எல்லாம் அவனை விட்டு தீர்ந்து விட்டால் அவன் கவலை கொண்டு ஆரம்பித்து விடுவான். பெரிய சோகம் அவனை வந்து கவிக்கொள்ளும். அந்த சோகத்தினுடைய விளைவாக தாபம் ஏற்படும். அதையே நினைச்சு நினைச்சுட்டே இருப்பான். அப்புறம் விரும்பிய பொருள் போயிடுச்சுன்னு சொல்லி ஆற்றாமையும் வந்து அவன் மனமானது வெதும்ப ஆரம்பிச்சிடும். யோ பேச்சே பேச்சே பேச்சேன்னு வெதும்புவான். உள்ளம் வெதும்பும். அதன் விளைவாக உடலானது மெலிய ஆரம்பிக்கும். அதனால அதனுடைய விளைவாக வாட்டம் வரும். அடுத்தது ஆறாவது, அவன் விரும்பிய பொருளை பிரிந்த பொழுது கவலை அடைந்து வெதும்பி வாட்டம் அடைந்து சில சமயம் சாப்பாடு கூட வேண்டான்னு சொல்லுவான். அவனுக்கு பொருள் பெரிய பொருளாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆயிடும். இப்படி இந்த பொருட்பற்று அவனை சுற்றி எனது என்ற பொருட்பற்று உண்டு பண்ணும் இந்த ஆணவ மனமானது. அதுக்கு ஏழாவது வெளிப்பாடாக விசித்திரம் என்பதை சொல்லுகிறார். இந்த பொருள்கள் யாவும் ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் அழியக்கூடிய இயல்புடையன. உலகத்தில் எந்த பொருளை எடுத்தாலும் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது அறிவினால் அறிந்த யாவும் அசத்தாதல் அறிவி கண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்குற பொருள்கள் அனைத்தும் தோன்றி நின்று மறையக்கூடிய பொருள்கள். ஆகவே உரிய காலம் முடியும் பொழுதும் அழிஞ்சு போயிடும், இதை நம்மளை விட்டு பிரிந்து போய்விடும் என்ற நினைவில்லாமல் இதெல்லாம் என்னுடையது, இதெல்லாம் சாஸ்வதமானது, இதை பெற்றிருக்கிறேன், என்னை போல ஒருவனும் உலகத்தில் இல்லை என்பது போல பல நினைவுகளை செய்து அதனால் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறானே அதை விசித்திரம் என்று அவர் சொல்லுகின்றார். ஆகவே ஆணவமலம் இவ்வாறு ஏழு வகைகளில் வெளிப்படுகிறது. ஆகவே நம்ம ஏன் இப்படி விரிவாக அதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி குணங்கள் நம்மிடம் இருந்தால் ஆணவமல சேட்டை நம்மகிட்ட இருக்கிறது என்று நம்மைத்தாமே நாம் பரிசீலித்து கொண்டு இந்த ஆணவமலத்திலிருந்து இதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை இவ்வளவு விரிவாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த மானவரத்தை நீக்குவதற்காகத்தான் இறைவன் நமக்கு இந்த பிறவியை கொடுத்திருக்கிறான், இந்த உடம்பை கொடுத்திருக்கிறான், கண்மமலத்தையும் நமக்கு தந்திருக்கின்றான். அந்த ஆணவம் என்பது பகைப்பொருள், உயிருக்கு பகைப்பொருள். அந்த பகைக்கு மறுதலையான பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா மாயை. ஆகவே உடம்பு என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கு போன்றது. ஒரு கையில் ஒரு விளக்கை வச்சுருந்தோம்னா அந்த விளக்கை வைத்து கொண்டு நாம் செல்லுகின்ற இடங்கள்லாம் அந்த கையில் விளக்கை எடுத்துகிட்டு போனோம்னா பக்கத்தில் உள்ள நடை பாதையினுடைய வெளிச்சத்தையும் அது காட்டும். அதுபோல இந்த உடல் வாழ்க்கையை நாம் முறையாக பயன்படுத்தினோமானால் நாம் செல்ல வேண்டிய இறைவனுடைய திருவடி பேராகிய அந்த நிலைக்கு நம்ம செல்லலாம். அதற்கு இந்த உடல் வாழ்க்கை நமக்கு பயன்படும். ஆகவே இந்த உடலை உயிரை இழிவை நோக்கி செலுத்துவது இந்த ஆணவமலம் தான் என்பதை தெளிவாக நாம் உணர்தல் வேண்டும். ஆணவமலமே எந்த அளவுக்கு நாம் உணர்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் துன்பத்திலிருந்து விலகுவோம். அதுக்காக அந்த பாடல்களில் திருவருட்பயனில் ரொம்ப சிறப்பாக இருள் மல நிலை என்ற அதிகாரத்தில் அந்த ஆணவமலம் என்னென்ன தீமைகளையெல்லாம் நமக்கு செய்யும் என்பதை மிக தெளிவாகவும் விரிவாகவும் சொல்லுகின்றார். இது கீழ்நோக்கி செலுத்தும் அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறார். ஒரு மீன் பாற்கடலில் வாழ்கிறது. பாற்கடலில் வாழ்கின்ற மீன் பாலை குடிக்கலாம் இல்லையா? பாலை குடித்து அது உயிர் வாழலாம் இல்லையா? ஆனால் அது பாலை குடிக்கலையாம். அது என்ன பண்ணுன்னா தன்னை விட கீழான சிறு சிறு உயிரினங்கள், அழுகிய புழுக்கள் பூச்சிகள், தன்னை போன்ற குட்டி மீன்கள் பாற்கடலிலே வாழ்ந்தும் கூட மீனானது சிறுமீன்களையும் புழுக்களையும் பிடித்து தின்னுகிறது. அதுபோல நாம் அருளாகிய பரவழிக்குள் நாம் இருக்கிறோம், இறைவனாகிய பரவழிக்குள் நாம் இருக்கிறோம். ஆனால் ஆணவமலத்தின் காரணமாக நாம் என்ன செய்கிறோம்? கீழானவைகளையே நாம் நாடி செல்கிறோம், அழிவுடையவைகளையே நாம் நாடி செல்கிறோம். அதுபோல் இன்னொரு உதாரணம் சொல்லுகின்றார். ஒரு பூனை, அது பாலுக்கு ஆசைப்பட்டு வருது. உரியில ஒரு வீட்டில் பால் வச்சிருக்காங்க, உரியில பானையில் வச்சிருக்கிறாங்க. உடனே அந்த பானை மேலே தாவுகிறது, மூடியும் எடுத்துருச்சு, எடுத்துட்டு பாலை குடிக்க போகுது. அந்த நேரம் பார்த்து ஒரு கரப்பான் பூச்சி பக்கத்திலே செல்கிறது. உடனே பூனை என்ன பண்ணுச்சு, பாலை விட்டுட்டு கரப்பான் பூச்சியை நாடி சென்றது. அதுபோல இந்த உயிரானது உயர்ந்த விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது தாழ்ந்த விஷயங்களையே நாடி செல்லுமாறு செலுத்துவதற்கு எது காரணம்னா இந்த உயிரில் இருக்கக்கூடிய அறியாமை ஆணவலம். ஏன்னா இந்த அளவுக்கு அதை நம்ம விரிவாக படிக்கும் பொழுதுதான் நமக்கு அனலைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தினிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல், நமக்கு வருகின்ற துன்பத்தை பற்றிய மிக விரிவாக பரிசீலனை செய்யும் பொழுது அந்த துன்பத்திலிருந்து நாம் விலக முடியும். இருட்டு இருட்டு என்று நாம் உணர்வு வேண்டும். இருட்டை இருட்டு வெளிச்சம்னு உணர்ந்தோம்னா ஆணவம் செய்யறது அதுதான். என்ன செய்யுது, இருளை இருள் என்று உணராமல் அதை வெளிச்சம்னு நினைக்கும். நம்ம தெரிந்ததெல்லாம் உண்மை என்று நினைக்கிறது, நம்மால் தான் எதையும் ஆக முடியும் செய்ய முடியும் என்றெல்லாம் அது கருதுகிறது. அதிலிருந்து விடுபட வேண்டுமானால் ஆணவத்தை பற்றிய ஆராய்ச்சி நமக்கு மிக மிக அவசியம். அதைத்தான் நம்முடைய சாஸ்திரத்திலே இந்த ரெண்டாவது சூத்திரத்தில் மிக விரிவாக செய்கிறார்கள். ஆகவே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஆணவமலம் உயிரினுடைய இயல்பு அன்று. உயிருடைய இயல்பு என்ன, அறிவு. அறிவு தான் உயிருடைய இயல்பு. சில பேர் என்ன சொல்றாங்க, ஆணவமலம் தான் உயிருடைய குணம் அப்படின்னு சொல்றாங்க. குணம் என்பது குணத்தையும் அந்த குணத்தை உடையவனையும் பிரிக்க முடியாது. இப்போ சூரியன் இருக்கு, சூரியனுடைய ஒளி இருக்கிறது, ரெண்டையும் பிரிக்க முடியுமா? சூரியனுடைய குணம் கதிர்கள் வெளிச்சம், அந்த குணத்தை உடையவனை குணின்னு சொல்லுவாங்க. குணத்தை உடையவன் குணி சூரியன், சூரியன் சூரியனுடைய குணம் வெளிச்சம், ரெண்டையும் பிரிக்க முடியாது. அப்போ ஆணவமலம் உயிரினுடைய குணமாக இருந்தால் அப்போ முத்தியில ஆணவமலம் விலகிடுச்சுன்னா அப்போ உயிர் இருக்குமா? இருக்காது. ஆகவே அதனுடைய குணம் இல்லை, அது அறிவு தான் உயிரினுடைய குணம், ஆணவமலம் உயிரினுடைய குணம் அல்ல. ஆகவே உயிர் ஜடம் இல்லை, அதனால அறியாமையாகிய ஆணவத்தின் சார்பால் தான் அதற்கு துன்பம் உண்டாகிறது. ஆணவம் உயிருக்கு செயற்கையாக வருகிறது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆணவம் இந்த உயிரை விட்டு முக்தி காலத்தில் நீங்கிவிடும். அது ஒரே சக்தியாக இருந்து பல உயிர்களை மறைக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆணவமலத்தை தேய்ப்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும், இந்த ஆணவமலத்தை தேய்ப்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு பஞ்சகிருத்தியங்களே செய்கிறான். அவன் அஞ்சு தொழில் செய்யறதுக்கு காரணம் என்ன, ஒரே நோக்கம்தான், ஆணவமலத்தை உயிரிடமிருந்து தேய்த்து எடுக்க வேண்டும், ஆணவமலத்தினுடைய வலிமையை குறைக்க வேண்டும், உயிர்களை முத்திப்பேற்றிற்கு அழைத்து செல்ல வேண்டும், சாஸ்வதமான பேரானந்தத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது. ஆகவே இந்த ஆணவமலமானது ஒவ்வொரு உயிரையும் ஒவ்வொரு விதமாக மறைக்கிறது. அது வந்து முதல் பிறப்பு நமக்கு எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆணவமலத்தை தேய்ப்பதற்காகத்தான் இந்த பிறப்பு நமக்கு ஏற்படுகிறது. ஆணவமல செயற்கை உண்டான உடனே இறைவன் இந்த மாயை செயற்படுத்தி உடம்பையெல்லாம் தர்றான். இந்த உடம்பெல்லாம் அதனாலதான் உடம்பு கிடைத்திருக்கிறது, நம்முடைய செயல்பாடுகளும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த ஆணவமலத்தை போக்குவதற்காக இறைவன் நமக்கு இந்த உடலை தந்திருக்கிறான். ஆணவமலம் ஒவ்வொரு உயிரையும் ஒரு ஒரு மாதிரி அது பந்திக்கிறது. விஞ்ஞானகலர் ஆன்மாக்களை மென்மையாக பந்திக்கிறது. அவங்க சொல்லுவாங்க, அதற்காக சொல்லுவாங்க, ஆணவமலம் மட்டும் உள்ள உயிர் விஞ்ஞான கலராண்மா. ஆணவமும் கண்மமும் உடைய உயிர் பிரளயாகலர் ஆன்மாக்கள். ஆணவம் கண்மம் மாயை மூன்று உடைய உயிர்கள் சகல வகை ஆன்மாக்கள். இதுல என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதுல வந்து ஆணவமலத்தினுடைய வன்மை மென்மைகள் வலிமையா பற்றி இருக்கும். நம்ம பிரளயாகலர சற்று இடைப்பட்ட நிலையிலே விஞ்ஞானகலர் ஆன்மாக்களுக்கு மிக மிக மென்மையாக. ஆகவே இந்த முக்தியில ஆணவமலம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, முக்தி நம்ம இன்னொரு சந்தேகம் வரலாம். ஆணவம் என்பது சாஸ்வதமான பொருள், அது அனாதி நித்திய பொருள் அப்படின்னு பார்த்துருக்குறோம். இந்த ஆணவமானது முக்தியிலே என்ன ஆகும், நித்திய பொருள் நம்மளை விட்டு விலக முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். முக்தியிலே இறைவனை சார்ந்து சிவமாம் தன்மை எழுதிய பிறகு ஆணவம் தன்னுடைய வலிமையை நம்ம மீது செலுத்த முடியாமல் அது நம்மை விட்டு விலகி போய்விடும். அதனுடைய வலிமை கொண்டு இருக்கும், ஆணவம் இருக்கும், இன்னும் எத்தனையோ உயிர்கள் இருக்கின்றன, அவைகளெல்லாம் வரைபெயருக்கு ஆணவமெல்லாம் இருக்கும், ஆனால் அவைகள் வலிமை குன்றி போயிருக்கும். ஆமாம், முக்தி நிலையில ஆணவம் இருக்கு, ஆணவத்துக்கு அழிவே கிடையாது. ஆனால் ஆணவம் இந்த உயிரை வந்து மறுபடியும் பற்றாது. ஏன் பற்றாதுன்னா, இத்தனை பிறப்புகளில் உடண்டு கொண்டிருந்திருக்கிறது உயிர், பல்வேறு இறப்புகளில் அது உடண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே ஆணவமலமானது மீண்டும் உயிரை பற்ற வந்தால் உயிர் என்ன பண்ணுவான், ஆணவமலத்தின் பக்கம் சாராது. ஏன்னா இவ்வளவு அனுபவம் அடைந்திருக்கிறது, துன்பம் அடைந்திருக்கிறது. ஆகவே அது இறைவனை சார்ந்திருக்கும், இறைவனை பற்றி பிடித்து கொண்டிருக்குமே தவிர இந்த ஆணவமலத்தின் பக்கம் சாராத அனுபவம் வந்துருக்கு. அந்த அவ்வளவு அனுபவங்களை இறைவன் தந்திருக்கிறான். அதை நாம் தெளிவாக உணர வேண்டும். ஆணவமலம் முக்தி நிலையிலே தன்னுடைய வலிமை குன்றி அது சோர்ந்து போய் வலிமை மடங்கி இந்த உயிரிடம் மீண்டும் செலுத்த முடியாமல் அது ஒதுங்கி போயிடும். இறைவன் அந்த ஆனந்தத்தை தந்து கொண்டிருப்பான். இறைவன் உயிரானது இறைவனை நெருக்கமாக பற்றி பிடித்து அந்த ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் மணிவாசக பெருமான் சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வதினியே என்றெல்லாம் அவர் தன்னுடைய பாடல்களிலே சொல்லுகின்றார். இப்படி ஆணவ மலமானது அதுதான் சொல்லுகிறது. மல கண்மம் வள்ளி மல கண்மம் என்று இந்த பாடலில் சொல்லப்பட்டிருந்தது. இந்த மூலமலமாக இருக்கக்கூடிய ஆணவம் இவ்வாறு உயிர்களை பந்திக்கிறது, உயிர்களுக்கு அறியாமை ஏற்படுத்துகிறது, எல்லா விதமான கேடுகளுக்கும் துன்பங்களுக்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது. அந்த மூலமலமாகிய அந்த ஆணவ மலத்தை போக்குவதற்காகத்தான் இறைவன் நமக்கு இந்த உடலை தந்திருக்கிறான் என்பதை தெளிவாக நாம் உணர்ந்து கொண்டு ஆணவ மலத்திலிருந்து விடுபடுவதற்கான காரியங்களை அது சாதனங்களை நாம் செய்ய வேண்டும். இந்த ஞான ஆராய்ச்சி கூட ஆணவ மலத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கான ஒரு செயல்பாடு தான் அப்படி என்று நான் உணர வேண்டும்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு முதல் சூத்திரம். 47வது பாடல் முதல் 53வது பாடல் வரை. தொடர்ச்சி வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சுற்று நான் மறைகளார் பத்தூரியம் சங்கம் மேங்க கற்ற நான் முகத்தூன் வேள்வி சடங்கு நூல். வேதத்தில் சொல்லப்பட்டபடி கரைந்தவாற்ற முற்ற மங்களனான் சாத்தி முழுது உலகு இன்றாள் செங்கை பற்றினன். உலகம் முழுவதையும் பெற்றவளாகிய உமாதேவியினுடைய கரத்தை பற்றினான் எப்படின்னா பற்றியலாருக்கே வீடர்கள் வரவை. யார் உலகப்பற்ற விட்டானோ அவனுக்கு தான் வீட்டை கொடுப்பான் அப்படின்னா. அதனால இதுல என்ன பற்றொடு பற்றதின்றே பற்றொடு பற்றதின்றே நின்றனன் பரணும் என்று. ஐயா ஜெகவனவன் எப்படி இருக்கிறான்? பற்றுடையவனாக இருக்கிறான், பற்று இல்லாதவனாக இருக்கிறான். அது எப்படின்னா அவனுக்காக உலகத்துல பற்று கிடையாது, நமக்காக அவன் உலகத்துல பற்று வச்சு அவனுக்குன்னு பற்று கிடையாது, நமக்காக உலகத்தில் பற்று வச்சு உலகத்தை நடத்துகிறான். முதல்வன் சக்தி வடிவனாய் நின்று பிரபஞ்சத்தை காரியப்படுத்த அவதரத்திலே தொடக்குருவனாயும் சக்தி வடிவம் பொருந்தாது சுத்த சுகமாயிருக்க அவதரத்தில் தொடக்கு உறுதல் இளனாயும் நிற்பன். அதனால் அப்படி பற்று பற்று இல்லாமல் உலகம் எதற்கு ஒடுங்க வேணும்? உலகம் ஒடுங்க வேணும், அப்புறம் எதுக்கு உண்டாகணும்? ஏன் உண்டானது அப்படியே இருக்கப்படாத? இதுக்கு உடுக்க அப்புறம் மறுபடியும் விரிக்க அப்புறம் உடுக்க என்ன இதுக்கு? இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? இருந்தது அப்படியே இருக்க வேண்டிதானே அப்படின்னு கேள்வி. எல்லா கேள்வியும் இவரே கேட்டுப்படுவாருப்பா, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவேன். அடுத்த மதத்துக்காரன் கேட்கறதெல்லாம் அப்படியே கேட்டு அதுக்கு பதில் சொல்லுவோம். உயிரவை ஒடுங்கி சங்காரகாரனிடத்திலே ஒடுங்கி பின்னு உதிப்பதன் அரண்பாலெண்ணில் மறுபடியும் இதுக்கு உண்டாகும். தோற்றிய திதியே ஒடுங்கி மரத்துளதாம் என்பது சிவஞான போதம். இப்படி காணப்படுகிற உலகங்கள் இப்ப இருக்கிறது, அப்புறம் ஒடுங்குகிறது, ஒடுங்கி மறுபடி அவனிடத்திலிருந்து உண்டாகும். எங்கே ஒடுங்கியதோ அங்கிருந்து உண்டாகும், எங்கே ஒடுங்கியதோ அங்கிருந்துதான் உண்டாகும். என்னின் செயிரூறு மலத்தினாகும், செயிரூறு மலத்தினாகும். இது இந்த காரணம் உங்களுக்கு தெரியுதா? உலகம் ஒடுங்குகிறது மறுபடியும் உண்டாகணும். எதுக்கு மறுபடியும் உண்டாகணும் என்றால் என்றால் மலம் ஒடுங்காமையினாலே மலம் ஒடுங்குவதற்காக மறுபடியும் உண்டாக்குவது. உயிர்களுக்கு ஆணவ மலம் பக்குவமாக அமையினாலே, ஆணவ மலம் பரிபாகம் உண்டாக அமையினாலே, ஆணவ மலம் பரிபாகமான உயிர்கள் அந்த ஒடுங்கின சங்கார காலத்துல சிவனோடு சேர்ந்து விடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சங்கார காலம் மகாசங்கார காலம் இருக்கே, அப்போது ஆணவ மலம் பரிபாக வந்த ஆன்மாக்களும் உண்டு, ஆணவ மலம் பரிபாக ஆகாத ஆன்மாக்களும் உண்டு. ஆனா ஆணவ மலம் பரிபாக ஆன ஆன்மாக்கள் எவ்வளவு இருக்கும்? கொஞ்சமா இருக்கும், லட்சத்துல ஒண்ணு இருக்கும். குறிப்பா சொல்றேன், அதுக்கு மேல கணக்கு வித்தியாசமா கூட இருக்கலாம். ஆணவ மலம் பரிபாகப்பட்ட ஆன்மாக்கள் உலக சங்கார காலத்திலே ஆணவ மலம் பரிபாகமான ஆன்மாக்கள் மறுபடி பறக்காமல் சிவனோடு சேர்ந்து பரிபாகமான ஆன்மாக்கள் மல பரிபாகம், மல பரிபாகம், மல பரிபாகம் தான் நம்முடைய சைவத்தில் முக்கியமான. நல்ல ஞாபகம் வச்சுங்க. இத்தனை தவ, இத்தனை செப, பராணம், படிப்பு, தானம், தர்மம், பூஜை எல்லாம் எதற்கு? ஆணவ மலம் பக்குவம் அடைவதற்காக, பரிபாகம், மல பரிபாகம் ஆவதற்காக. ஆன பரிபாகம்னா மல சக்தி குறைவதற்காக அப்படி சொன்னா புரியும். ஆணவமலம் குறையணும், தொலையணும். ஆணவமலம் சுத்தமா தொலையாது, சக்தி குறையும். அது பண்ற சேட்டை அடங்கணும். அந்த ஆணவமலம் பண்ற சேட்டை அடங்கி தொலையணும். அடக்கம் அமரருள் உயிக்கும், அடக்கம் அமரருள். ஐயோ அணவமலத்தினால தானே இத்தனை வேதனையும், அணவமலத்தினால இத்தனை வேதனையும். ஐயோ மூலம் மூலமலம்னு பேரு. அது அப்பர் சுவாமி மூல நோய் இருக்கும் முதல்வன் கண்டாயினார். மூல நோயின் எல்லா நோயும் அதுதான் காரணம், எல்லா நோயும் வர்றது காரணம் அணவமலந்தேன். அதுக்கு மூல நோயின்னு நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கு வாய் நாடி வாய்ப்பை செய்யும். நோய் நாடி, நோய் முதல் நாடி, முதல் நோய் எது? அணவமல வாயு. அணவமல வாயு நோய் இல்லைன்னா ஒரு நோயும் இல்லை. அந்த நோயினாலதான் 4448 வியாதி இருக்கும். ஒரு நோயினாலே, ஒரு நோயினாலே 4448 வியாதி. அணவமல அடங்கிருச்சுன்னு வச்சுக்க வியாதியே இல்லை. அதுக்குத்தான் இத்தனை நூலில் படிக்கிறது, கேட்கறது, பூஜை, தபம், ஜபம், தீர்த்த யாத்திரை, தரிசனம், தானம் எல்லாம் அதுக்காக நல்லா விளங்குதா? சூரபன்மன் ஆணவமலம், சூரபன்மன் ஆணவமலம். அவனை அழிக்கல, என்ன பண்ண அடக்குனர். அவனை அழிக்காம என்ன பண்ணாரு? அடக்குனர். அடக்கல மடக்குனர், அடக்கல மடக்குனர். புரியுது, மடக்குனர் புரியுதா? அஞ்சம் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார். அஞ்சம் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார். அஞ்சம் அடக்கில் அசேதன கண்ணை பார்க்காது, மூக்கு நுகராது, காது கேட்காது, வாய் பேசாது, அப்படி இருக்க முடியுமா? அதான் அடக்கிறது. மடக்கு மடை மாற்று, மடை மாற்று சித்தாந்தம் சொல்லுவோம். புல்லுக்கு பாயறது நெல்லுக்கு பாய்ச்சு, தலையே கண்கள் காணாதுன்னு சொல்லல, காண்மின் யார கடல் நஞ்சுண்ட கண்டன்றன்னை. பேசாதேன்னு சொல்லலப்பா, பேசுங்கிறாரு, வாழ்த்துங்கிறார், வாயே வாழ்த்து கண்ட. மத யானை உரி போர்த்து பேய் வாழ் காட்டகத்தாடும் பிராந்தனை வாயே. என்ன அழகு, என்ன ஐயோ சைவ சித்தாந்தம் போல நம்முடைய ஆச்சாரியர்கள் வாக்க போல யாருக்கும் கிடைக்காதுப்பா. இங்க நலிவிராதிக இன்னும் நல்லா நாங்க உன்னுடைய பெருமையை கேட்கணும் சாமி. உங்களுக்கு வயசெல்லாம் குறைச்சி போடாத, கூட போடு, ரொம்ப நாளைக்கு இருக்கணும் உன்னுடைய பெருமையை கேட்கறதுக்காக, அப்படி பிரார்த்தனை பண்ணுவீங்க. இந்த மாதிரி கிடைக்குமா? இந்த மாதிரி ஆச்சாரிகள், இந்த மாதிரி நூல்கள், இந்த மாதிரி கருத்துக்கள் கிடைக்குமா? அதனாலே ஏன் உலகம் உடுங்கியது, மறுபடி ஏன் தோன்றுகிறது? உடுங்கிற சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை. சிவையான போது உடுங்கிற சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை. எப்படின்னா எங்கே ஒடுங்கியதோ அங்கே இருந்து உற்பத்தி ஆகிறது. சங்கார கடவுளாகிய மகாசங்கார கடவுளாகிய சௌரவானத்தில் ஒடுங்க மறுபடியும் அங்கிருந்து உண்டாகு. அது சௌருமான் மாயையை சக்தியில ஒடுக்க, சக்தியை தண்ணிலே ஒடுக்க, மாயை சக்தியே சக்தியிலே ஒடுக்க, சக்தியை தண்ணிலே ஒடுக்க கொள்வது விளங்குதா? அதனாலே இப்படி ஏன் ஒடுங்கியது, ஏன் ஒடுங்கியது, ஏன் பறக்கிறது என்று கேட்டால், ஆணவ மலம் பரிவாகமான ஆன்மாக்கள் சிவத்தோடு கலந்து விடும். அதுக்கு உலகம் வேண்டியதில்லை. பரிவாகம் ஆகாத ஆன்மாக்களை மறுபடி பறக்க வச்சு உலகத்தில் வாழ வச்சு மாயாமலத்தில் கர்ம மலத்தில் சேர்த்து அதன் மூலமாக படிப்படியாக பக்குவப்படுத்துறது. ஆனால் நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு சௌரமான் படுற கஷ்டம் கொஞ்சம் அல்ல, கொஞ்சம் அல்ல. ஐயோ குறும்புக்கார புள்ள, துஷ்ட பிள்ளைய படிக்க வைக்கிறனா வாத்தியாருக்கு கஷ்டமா இருக்குமா? இருக்காதா? அதை பாஸ் பாஸ் பண்ண வைக்கிறதுனா படாத பாடுபட்டு போவான். புரியுதா? அது போல நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு சௌர்மான் படுற கஷ்டம், பண்ற வேலை சொல்ல முடியாது, அவ்வளவு கஷ்டம். அந்த அளவுக்கு நம்ம கெட்டிக்காரங்க, அவனை விட நம்ம கெட்டிக்காரங்க. ஐயோ நம்ம கூடியிருக்கிற ஆளு அவ்வளவு சொல்லி கொடுக்குறேன், யாரு ஆணவமலம் ஆகிய ஆளு நமக்கு அவ்வளவு சொல்லி கொடுத்து நம்மளை கெடுக்கிறேன். இந்த கூட்டு முண்டைக்கு அது தெரியல. ஐயோ நம்மளை கெடுக்கிறானே, இவன் பேச்ச கேட்கலாமான்னு இந்த கூடுக்கு அது தெரியல. இதனால அவன் கஷ்டப்படுறான். இவன் பேச்ச கேட்காதடா அப்படின்னு சொன்னா கேட்குறியா? இப்படி வாடா அப்படின்னா வரமாட்டேங்கிறான். இதெல்லாம் விளங்குதா? அதனால ஆணவமலம் பரிவாகம் ஆவதற்கு மாயாமலத்தோடு சேர்த்து வச்சு, மாயாமலம் ஆகி உலகத்திலே சேர்த்து வைத்து இங்கேயே மாயாமலத்திலேயே அவனும் வந்து குடும்பத்தோட இருந்து உண்டு, அவனும் வந்து குடும்பத்தோட இருந்து அவன் காலேஜுகளை கட்டி இப்படி ஆசிரியர்கள் எல்லாம் போட்டு, இப்படி ஆசிரியர்களை எல்லாம் போட்டு சமயாச்சாரியர் தான் ஆச்சாரியெல்லாம் ஆச்சாரியர்கள்லாம் நிறைய போட்டு அவன் காலேஜில் வேலை பார்க்குற ஆளுகள் சமயாச்சாரியர் தான் ஆச்சாரியில் வேலை பார்க்குற போட்டு அதில் இப்படி மாணவர்களை எல்லாம் சேர்த்து, புரியுதா? ஏதோ கொஞ்சம் கேட்குற மாணவர்கள் ஆட்டுறது பரவாயில்ல பரவாயில்ல, இப்படி மாணவர்கள்லாம் சேர்த்து படிக்க வச்சு அப்பக்குவப்படுத்துவோம். புரியுத பாபாபா, இப்படி பக்குவப்படுத்தும் போதே இது அதை மீறி திமிரிக்கிட்டு நிக்குது, நில விளங்குதா? அதனாலே கற்றலும் கட்டலும் அவசியம், கற்றலும் கெட்டலும் அவசியம். கற்றலும் கட்டினுடைய பயன் மலம்பக்கு, மலசக்தி குறைதல், மலசக்தி. அதனாலே சங்கார காலத்திலே ஆனவமல பக்குவம் அடைந்த ஆன்மாக்கள் சிவனோடு கலந்துவிடும், பக்குவமாகாத ஆன்மாக்கள் அதிகமாக இருப்பதால் மறுபடியும் உலகத்தை விட்டு பண்ணுகிறார். செய்யுரு மலத்தினாகும் சிதைந்ததே நின் சித்த தயர் ஒளி காரியங்கள் அழியும். சிதைந்தது எதற்காக சிதைந்தது அழிந்தது என்று கேட்டால், ஏலே அழியவில்லை, அக்காரணம் இருக்குது, காரியந்தான் சிதைந்தது. காரணம் இருக்குது, காரியந்தான். காரியம் என்கின்ற மாயையிலான காரிய பொருளாயிருக்கிற உலகம் ஒடுங்குதே தவிர அந்த மூலப்பொருளாயிருக்கிற மாய அப்படி இருக்கு. சிதைந்தது ஏனெனில் அயர் ஒளி காரியங்கள் அழியும், காரணம் கிடக்கும். காரியங்கள் அழியும், காரணம் கிடக்கும். இப்ப பானை காரியம், பானை காரியம் அது உடஞ்சி வச்சுன்னு வச்சுக்க, என்ன இருக்கும்? மண் இருக்கும் இல்ல? அதனால புரியுத, பானை காரியம், பானை உடஞ்சி வச்சு தூள் தூளா போச்சு, காரணம் இருக்குதா இல்லையா? மண்ணாகிய காரணம் இருக்குது, பானையாகிய காரியம் போய்விட்டது, மண்ணாகிய காரணம். அதை பாரு பாரு, காரியங்கள் அழியும், காரணம் கிடக்கும். அது உலகம் அழிவது என்று சொன்னால், உலகம் அழிவது என்றால் காரியமாய அழியும், காரணமாயை அழியாது. காரியமாயை அழியும், காரணமாயை அழியாது, அழியாது. பயிரறு காரியம் பின் பண்டு கட்டிக்காரு கட்டிக்காரு. மறுபடியும் என்ன பண்ற, மறுபடியும் என்ன பண்ற? மண் இருக்குது இல்ல, பானை பண்ண முடியாம போருமா? என்ன அழகு, என்ன அழகு. மறுபடியும் எப்படி பண்றேன்? அதே மாதிரிதான் முதல்ல பண்ண மாதிரிதான் பண்றேன். எப்படி பண்றேன்? எதை வச்சு பண்றேன்? அதான் மண் இருக்குதே, காரணம் இருக்குது இல்லவா? பயிரறு காரியங்கள் காரியம் பின் பண்டு போர் பண்ணும் மீசன், பண்டு போர் முன்னே செய்தது போல, பண்டுனா முன்னே, முன்னே செய்தது போலயே உலகத்தை மாயிலிருந்து மறுபடியும் தோற்றுவிக்கிறான், மாயிலிருந்து மறுபடி உலகத்தை தோற்றுவிக்கிறான். ஆனால் ரொம்ப பெரிய உபகாரம். இந்த சித்தாந்தத்தை பார்த்தீங்கன்னா சுவாமியும் உலகமும் நாமும் என்று எண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உன்னுடைய அருமை பெருமையும் தெரியும், அருமை பெருமையும் நல்லா பங்குத, நல்லா இருக்குல்ல சித்தாந்தம். தொழில் செய்தால், தொழில் செய்தோமானால் நமக்கு குணங்கள் மாறும். சாந்தமாயிருக்கிற ராட்சசன் ஆவான், தாமதன் ஆவான், புரியுத, குணங்கள் மாறும். இப்போ ஒரு வீட்டை கட்டுறோம்னு வச்சுக்கோ, வீட்டை கட்டுறோம்னு வச்சுக்கோ, அந்த வீடு கட்டி முடிகிறதுக்குள்ள அந்த வீட்டுக்காரனுக்கு வருகிற சாத்துவ குணம் எவ்வளவு, ராட்சச குணம் எவ்வளவு, ஆளுக மேல கோபம் எவ்வளவு, பொருள் எவ்வளவு, அவனுக்கு வேதனை எவ்வளவு, சிரம, வீட்டை கட்டிப்பாரு, அதே போல கல்யாணத்தை பண்ணிப்பார். ஐயோ நல்லா தான் சொன்ன. உலகத் தொழில்களே சீவர்களாயிருக்கிற நாம் செய்யும் போது விகாரம் ஆகிவிடும், மாறுபட்டு விகாரம் என்றால் மாறுபடும், மாறுபடுதல். நல்ல மனுஷன் தான் நம்ம இப்படி கோவிச்சுக்கிறாரு, நல்ல மனுஷன் தான் பாவம் நம்ம இப்படி கோவிச்சுக்கிறாரு என்று சொல்லுகிறாரு இல்லப்பா. அப்ப என்ன மாறிக்கிறேன்? சில பேர் சொல்லுவாங்க, கோவிச்சுட்டா நான் மனுஷனா இருக்க மாட்டேன்ப்பா, கோபம் வந்துருச்சுன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அவனே சொல்றாப்பா, கேட்டுக்கிய. அதனாலே உயிர்கள் மாறும் தன்மை உடையன, உயிர்கள் மாறும் தன்மை. சமயத்தை போல, தொழிலை போல, ஏற்ற இறக்கத்தை போல, லாப நஷ்டத்தை போல, சுகதுக்கத்தை போல மாறுபடுங்கிறது. சிவன் அப்படி அல்ல, எப்போதும் ஒரே தன்மை உடையவனாக இருப்பான். அது சொல்றாரு, தோற்றுவித்து அழித்து பின்னும் துடைத்தரு தொழில்கள் மூன்றும் போற்றவே உடையன் ஈசன். தோற்றுவிக்கிறான், அப்புறம் நிறுத்துகிறான், நிறுத்துகிறான், அப்புறம் என்ன பண்றான்? ஒடுக்குகிறான். இப்படி முத்தொழில் செய்யறான். முத்தொழில் செய்யும் போது அவனுக்கு குணம் வேறுபடாதோ? குணம் வேறுபடாதோ? அப்பா சமையல்காரே சமைக்கும் போது என்னமா இருக்கிறான், சாந்தமா இருக்க. இந்த பருமாறுறவனை பார்த்தீங்கன்னா அப்பா பாப்பா பாப்பா பாப்பா படாத பாடுபடுவான், கோபிச்சுக்குவான், புரி புரியும் இல்லையா? என்ன ஒருத்தன் சாம்பார் உண்டாம, ஒருத்தன் ரசம் உண்டாம, ஒருத்தன் பாயசம்ப, என்ன பண்ணுவான் பாவம்? இப்படி தொழில் செய்யும் போது குணங்கள் மாறுபடுங்கிற, தொழில் செய்யும் போது குணங்கள் மாறுபடும். சீவர்களுக்கு மாறுபடும், சிவனுக்கு மாறுபடாது. அதான் கூட தொழில்னா எவ்வளவு பெருசு, படைத்தலும் காத்தலும் அழித்தலும் ஆகிய தொழில்னா எவ்வளவு பெருசு சொல்லி முடியுமா? படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழிலும் எவ்வளவு பெருசு? அளவு படாதது, அளவு படாது. படைப்பு அளவு படாதது, காத்தலும் அளவுபடாதது, அழித்தலும் அளவுபடாது. இப்படி அளவுபடாத ஒளியை செய்யும் போது யாரா இருந்தாலும் எண்ணம் மாறும், செயல் மாறும், குணம் அருந்தானே. ஆனா இவனுக்கு ஒன்னும் மாறுறதே கிடையாது. அது போம சொல்றாரு பாருங்கோ, தோற்றுவித்து அழித்து பின்னும் துடைத்தரு தொழில்கள் மூன்றும் போற்றவே உடையன் ஈசன் புகுந்தது விகாரம் விண்ணில். அதனால இப்படி தொழில் செய்யும் போது அவனுக்கு விகாரம் மாறுபாடு உண்டாகாதா? இல்ல இல்ல, அது மாறுபாடே இல்லாதது. மாறில்லாத மாக்கருணை வெள்ளாது, மாறில்லாத பாட்ட பாத்தியா, மாறில்லாத யாரு சொல்றா? மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அந்த வாத ஒரு வள்ளல்ல பாடி இருக்கிறேன், அடியவரின் பெருமையினை நன்றாய் சொன்னார். வேற எந்த நூலையும் அப்படி சொல்லல. அடியாரோட சேர்த்து வைன்னு சொல்லு. திருவாசகத்தில் எப்படி சொல்லு? அடியார் நடுவுள் இருக்கிறவர்களை புரியும். அடியார் யார் எப்படி சொல்ல முடியும்? சொல்லியிருக்கிறாங்க இல்லை, தொண்டரோடு கூட்டு கண்டாய் மற்றவர்களும் விளங்குதா? அடியவரின் பெருமையினை நன்றாய் சொன்னான். அஞ்சலத்தின் நலமதனை பலமாய் சொன்னான். அஞ்சலத்தின் பொண்ணை பிடித்து கிடக்கின்றேனை, ஐயோ, அஞ்சலத்தின் நலமதனை பலமாய் சொன்னான். செடிநீக்கும் திருநீற்றை, செடினா துன்பத்தை தீர்க்கும், செடிநீக்கும் திருநீற்றை தெளிவாய் சொன்னான். தெளிவாய் சொன்னா தெரியுமா? திருநீர் பூசாதவனை கண்டா பயப்படும். செடிநீக்கும் திருநீற்றை தெளிவாய் சொன்னான். சிவபூசை சிறப்பதனை சிறப்பாய் சொன்னான். சிவபூசை சிறப்பதனை சிறப்பாய் சொன்னான். பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியனிற்கு அருளி பூசனை உகந்து என் சிந்தையுட் புகுந்து பூங்கழல் காட்டிய உருளை சிறப்பாய் சொன்னான். பூசையை செய்கிற முறையை சொல்லி கொடுத்து, பூசை செய்கிற முறையை சொல்லி கொடுத்து, அதுக்கு மேலே பூசையை நல்லா செய்ய வச்சு, அப்புறம் அவனே சந்தோஷம் தெரிஞ்சு நல்லா நீ செஞ்சாடா மாணிக்க வாசகம் அப்படின்னு சொல்லி என்னுடைய உள்ளத்தில் ஒரு திருவடியும் காட்டினேன். செஞ்சது பூரா வந்தேன், எனக்கு செஞ்ச உபகாரம் வந்தேன், செஞ்சது பூரா வந்தேன். பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியனேருக்கு அருளி வழியையும் சொல்லி கொடுத்து, பற்றும் ஆறு ஆறுனா வழியல்லவா, பற்றுமாறு அடியின் பூசனை உகந்து என் சிந்தை சிவபூசையை சிறப்பதனை சிறப்பாய் சொன்னான். படியில சிவனே தான் கடவுள் என்று பத்தருக்கு நன்றாக புத்தி சொன்னார். படியில சிவனே தான் கடவுள் என்று மற்றொரு தெய்வம் கனவில் நினையாது. படியில சிவனே தான் கடவுள் என்று பத்தருக்கு நன்றாக புத்தி சொன்னான். மடமையுடை பரசமயம் விலக சொன்னான். மாணிக்க வாசகன் போல் சொன்னார். மாணிக்க வாசகன் போல் சொன்னோம் அது மாதிரி. இதனால விகாரம் சிவருமானுக்கு உண்டாகுமா? உண்டாகாது. அதான் மாறியில்லாத மாக்கருடை வெள்ளம். மாறியில்லாத மாக்கருடை வெள்ளம். அதே தோற்று வித்தளித்து பின்னும் துடைத்தரு தொழில்கள் மூன்றும் போற்றவே உடையநீசன் புகுந்தது விகாரமெண்ணில் சாற்றிய கதிரோ நிற்க தாமரை அலரும் காந்தம் காற்றிடும் கடலை நீரும் கரந்திடும் காசினிக்கு. இது எப்படி சொல்றார் என்றால், இப்ப சூரியன் இருக்கிறானே தோன்றுகிறானா, சூரியன் தோன்றினா என்ன ஆகுது? தாமரை மலருகிறது, காந்த சூரிய காந்த நெருப்பை கக்குகிறது, தண்ணீர் சுவருகிறது, நீரை உறிஞ்சுகிறார், உறிஞ்சுகிறார். சூரியனுக்கு ஏதாவது மாற்றம் தெரியுது? சூரியனுடைய சந்நிதியிலே இத்தனையும் நடக்குது. சூரியனுடைய சந்நிதியிலே தாமரை மலருகிறது, சூரியனுடைய சந்நிதியிலே காந்த நெருப்பை கக்குகிறது, சூரியனுடைய சந்நிதியிலே அந்த நீர் சுவருகிறது. சூரியனுக்கு எந்த விகாரமும் கிடையாது. சூரியன் உள்ளபடியே அவன் பாட்டில் போயிட்டு இருக்கான். அதே மாதிரி சிவ சந்நிதியிலே இத்தனை நடக்கிறது. சிவனுடைய சந்நிதியிலே அவனுடைய சங்கல்ப மாத்திரத்திலே இத்தனை நடக்கிறது, சங்கல்ப மாத்திரத்திலே. அதனால அவனுக்கு எந்த விகாரமும் கிடையாது, எந்த விகாரமும் கிடையாது, விகாரமும் கிடையாது, விவகாரமும் கிடையாது. தோற்றுவித்து அழித்து பின்னும் துடைத்தரு தொழிலும் போற்றவை உடையநீசன் புகுந்தது விகாரமெனில் சாற்றிடும் கதிரூனுக்கு தாமரை அலரும் காந்தம் காற்றிடும் கடலை நேரம் கரந்திடும் காசினிக்கு. இதை வந்து நம்ம சிவபிரகாசத்தில் சொல்றாரு. சிவபிரகாசத்தில் உமாபதி சிவா எப்படி சொல்றாரு? சிவபிரகாசம் தெரியுமில்ல, நூல் தெரியும். இதுக்கு வழிநூல் முதல் நூல், வழிநூல் சார்பு நூல், சார்பு நூல். அதில் சொல்றாரு, கந்தமலர் அயன்படைக்கும் உலகமெல்லாம், கந்தமலர் வாசனை உருந்திய தாமரையில் இருக்கிற பரமன் படைக்கிற உலகமெல்லாம் கண்ணன் அழித்திடும். கண்ணன் ஆகிய விஷ்ணு காத்தலை செய்வாரு. அவை என் கடவுள் தானே, அந்த முறை அழித்துடுவான். என் கடவுளாகி சௌரவான் அதே சங்காரம் பண்ணுவான். அதனாலே அயன் அறியும் அவனது உயர் அதிகாரத்தை பின்னாடி வருது, அடுத்த பாட்டில் வருது. இதை சேர்த்து இவர் சொல்றாரு. ஏன்னா இவர் 100 பாட்டில் முடிச்சிருக்காரு சிவபிரகாசம். 100 பாட்டில் சிவஞான போதும் சிவஞான தேர் சொல்ற கருத்துக்கள் எல்லாம் 100 பாட்டில் பிடிச்சிருக்காரு. அதனால பல பாடல் கருத்தை ஒரு பாட்டில் சொல்லுவார். அந்த முறை அழித்துவன் அதனாலே அயன் அறியும் அவனது உயர் அதிகாரத்து வந்த முறை தன்னுடைய மண்ணு வைப்பான். அதனாலே பரமாவிஷ்ணுவும் சிவபெருமானுடைய திருவருளினாலே அதிகாரத்தை பெற்று அவர்கள் செய்விப்பார்கள். அப்புறம் அவர்களை இவன் அழிப்பான், அழிப்பானா மண்ணு வைப்பான், எல்லாம் வருவிப்பான், மறுபடியும் உண்டு பண்ணுவான், எல்லாம் அழிப்பான், மறுபடியும் உண்டு பண்ணுவான், விகாரங்கள் மறுவான். இத்தனையும் செய்யறானா, இத்தனையும் செய்யறான்ல, விகாரமே வராது, விகாரமே வராது. வானில் முந்திரவி எதிர்முளறி என்ன சொல்றாருவார் இவர், இவர் ஒரு மாதிரியே சொல்றாரு. வானின் முந்திரவி எதிர்முளறி அலர் உருமம் என்று அலர்வான் முகையாம் ஒன்று ஒன்று உலரும் முறையினாமே. இப்ப சூரிய சன்னிதானத்திலே தாமரை மலர்கிறது, காந்தம் நெருப்பை கக்குகிறது, தண்ணீர் சுவருகிறது சொன்னாரா, இவர் சொல்றாரு சூரியனுடைய சன்னிதானத்திலே மலருகின்ற தாமரை மலருகிறது, அது மலருவதற்கு பக்குவமா இருக்கிறதா, மர பக்குவத்தை அடைகிறது, அரும்பு பக்குவத்தை அடைகிறது, ஒன்று ஆடுகிறது. ஒரு தாமரை நேத்து பூத்தது என்ன இதுல வாடுது, சூரிய சன்னிதானத்துல வாடு, வாடுவது அழிவதற்கு, மலருவது காத்தலுக்கு, அரும்பு பக்குவத்துக்கு வருவதற்கும் படைத்தல் காத்தல் அழித்தல். அதே மாதிரி இங்கே தாமரை மலருதா, காந்த நெருப்ப கக்குதா, நீர் சுவருகிறதா, இது எப்படி கேட்டா காந்தம் கக்கிறது படைத்தல், அந்த தாமரை மலருகிறது காத்தல், நீர் சுவருகிறது அழித்தல். முத்தொழிலுக்கும் 3 ஓமை, முத்தொழிலுக்கும் 3 ஓமை, தோற்றுவது தடித்து பெண்ணும் தொடைத்தரு தொழில்கள் 3. போற்றவை உடையநேசன் புகுந்தது விகாரமெனில் சாற்றிய கதிரூர் நிற்க தாமரை அலருங்காந்தம் காற்றிடும் கடலும் கரந்திடும் காசினிக்கே என்று இந்த பாட்டிலே சொல்லி சிவன் என்ன தொழில் பண்ணினாலும் அவன் எந்த வகையாலும் மாறுபடாமல் இருப்பவன், எந்த வகையாலும் அதைத்தான் பிணக்கீழாத பெருந்துரை பெறுவான் அப்படின்னா, பிணக்குன்னா மாறுபடுது, பிணக்குன்னா மாறுபடும், பிணக்கீழாத பெருந்துரை. நமக்கு பிணக்குன்னா அடிக்கடி வந்துகிட்டு இருக்குது இல்லை, பிணக்கும் நமக்கும் ரொம்ப சொந்தம், நமக்கும் பிணக்குக்கும் ரொம்ப சொந்தம். சிவனுக்கு பிணக்கே இல்லையா, பிணக்கீழாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் எதுவார், பிணக்கில்லாத இன்பமே வரும் என்பது திருக்கள் குற்றபதிகம். ஆகையினாலே பிணக்கு என்பது மாறுபாடுங்கிறது. அப்படி பிணக்கு பிணங்கினான்னா என்ன ஆகும், உலகம் பிணங்கினான்னு சலிச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோ, ஐயோ உலகம் என்ன ஆகும், இப்போ வீட்டுக்காரி சலிச்சுக்கிட்டாலே சாப்பாடு கிடைக்காது நமக்கு. இத்தனை உயிர்களையும் படைத்து காப்பவனாகி சிவன் சலிச்சான் பிணங்கினான்னு வச்சுக்கோ, யாருக்கிட்ட பிணங்கி பிணங்குறதுக்கு ஆளே இல்லையே, அவள் ஒரு வேலை பிணங்கிட்டு இருப்பான் யாரு, உமாதேவி, அவள் பிணக்கையும் உடனே தீர்த்துருவான், அது தெரியுமா உங்களுக்கு. உமாதேவி பணங்க பணங்குவாலும் பணங்க மாட்டாள், பிணங்கிறது அதிகபட்சம் பெண்களுக்கு தான் சொந்தம், பிணங்கிறது பெண்கள் தான் அதிகமாக பணங்குவோம், ஆண்கள் அவ்வளவு பணங்க மாட்டாங்க, புரியுதா. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நூல்களில் பார்த்தீங்கன்னா உமாதேவி பணங்கிட்டான்னு வரும் உலகுதா, அதை சொல்கிறாரு அந்த கங்கையை சடையில் சூட்டியிருந்தாரா, கங்கையை சடையில் சூட்டியிருந்தாரா, சூடின கங்கையானா தெரியாமல் அவர் வச்சுருக்காரு, கங்கையை தலையில் தெரியாமல் வச்சுருக்கிறார், தெரியாமல் வச்சிருக்கிறாருன்னா அவள் வந்து சத்தம் இல்லாமல் இருக்கணும், சத்தம் போடாமல் இருக்கணும், இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இவ்வளோ வச்சுருக்காரு, வச்சுருக்காரு சத்தம் இல்லாமல் இருக்கணும், அவள் சல சல சல சல சலஜன்னு சத்தம் போடும், தண்ணீருக்கு என்ன கோரி கோலி குறிப்பு, சல சல சல சல சல சலம் சல சல சல சல சல சல சலன்னு பேசிக்கிட்டே இருந்தாள். அப்புறம் நான் சொல்லுறேன் சல சல சல சலன்னு பேசினா பிடிக்குமா, சில சில சில சில சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தேன், சத்தம் போட்டதை கண்டுகிட்டே இந்த பக்கம் இருந்தோம், தெரியாம வச்சிருந்தாரு அவ சத்தம் போட்டான், சத்தம் போட்டதை இந்த பக்கம் இருந்தோம் கண்டுகிட்டான், கண்டுகிட்டவன பிணங்கிக்கிட்டா இவர் என்ன பண்ணுவார், ஒன்றும் பண்ண முடியாது, காப்பி நேரத்து காப்பி கிடைக்காது, டீ நேரத்து டீ கிடைக்காது, டிப்பு நேரத்துக்கு டிப்புனு கிடைக்காது, எல்லாம் ஸ்ட்ரைக், எல்லாமே ஸ்ட்ரைக், என்ன பண்ணுவாரு என்ன பண்ணுவாரு. உடனே என்ன பண்ணாரா, சாமவேதத்தை பாடினார், சாமவேதத்தை பாடின அந்த பாணியில ஆடுனாரா, அவனுக்கு பாட்டுலையும் பிரியும் ஆட்டத்திலையும் பிரியும், அதனால உடனே அவனுக்கு பணக்கு தீர்ந்து போச்சு, புருஷன் பாடினதும் ஆடினதும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி பணத்தை விட்டுட்டான். சூடினார் கங்கையாளை சூடியதுளனி கேட்டங்கு ஊடினாள் நங்கையாளும், சூடியதுளனி அச்சத்தான் ஊடினாள் நங்கையாளும், உடலை ஒழிக்க வேண்டி பாடினார் சாமவேதம், பாடிய பாணியாலே ஆடினார்க்கடியில வேலி அதிகை இரட்ட நீரே என்பது அப்பர் தேவாரம். அந்த மாதிரி சிவம் சக்தியும் அந்த மாதிரி பிரிவிந்தி இருப்பதோடு பிணக்கு இல்லாமல் இருந்து இத்தனை உலகங்களையும் தோன்றுவதும் காப்பதும் ஒடுக்குவதுமாயிருந்து கூடான் கூடி ஆன்மாக்களுக்கு எல்லை இல்லாத ஆன்மாக்களுக்கு எல்லை இல்லாத அருளை செய்கிறான். அவனை மறவாமல் வாழ்த்தி அந்த அந்த அந்த சுவாமியினுடைய பெருமையை சொல்லுற ஆச்சாரியர்களையும் வாழ்த்தி உங்களையும் வாழ்த்தி தீந்தளவில் இந்த உரையை
4: சிவ சிவ சிவா.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு ஏனாதிநாத நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: நல்ல பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் ஒத்துகிறோம். நீ பத்து மாசம் தான், அவரும் பத்து மாசம் தான், உனக்கு கையால் இருக்கு, அவரும் கையால் இருக்குது. செய்தொழில் வேற்றுமையால் சிறப்பு ஓவோ தூக்கி வச்சா இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல என்ன எத்தனை நூற்றாண்டு போனாலும் சரிதான், ஒண்ணே ஒண்ணுதான் ஒண்ணுதான், அதுல ஒண்ணு மாற்றமே இருக்க முடியாது. திருவள்ளுவர் சொன்னதுதான்
6: சரி. எனவே நன்மைக்கன் நின்ற நலம் என்றும் குன்றாதார். இப்படி இருப்பவர் அவர் என்ன தொழில் மேற்கொண்டார்னா, மன்னர்க்கு வென்றி வடிவால் படை பயிற்றும் தன்மை தொழில் விஞ்ஞையில் தலைமை சார்ந்துள்ளார். என்ன அவர் பெருத்துட்டார்னா, அந்த அந்த குளத்துல பிறந்ததுனாலும் அவருக்கு பயிற்சி இருப்பதனாலையும் வாள் பயிற்று கொடுப்பது. ஒரு பெரிய போர்ல எப்படி வாளை எடுத்து கையாளுவது, எப்படி அந்த வாழ்படையை கொண்டு வென்றி செய்வது, இது வந்து ரொம்ப அந்த காலத்துல வாழ்படையும் வேல்படையும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருந்தது. அதனால அந்த வாழ்படையை எப்படி போயிட்டு சொன்னார், அதனால ஒரு பள்ளி வைச்சார். அப்ப எல்லாம் வந்து அரசியல் உதவி பெற்றதா அரசியல் உதவி பெறாதான்னு கிடையாது, அரசியல் உதவிங்கிறதே கிடையாது, அவங்கவுங்க பார்த்துக்க வேண்டியதான், அவர்கள் பார்த்துக்க வேண்டியதான், அரசியல் உதவி பெறும் எல்லாம் இல்லை. என்னன்னா படிக்கிற பையன் மனம் கொடுப்பான், அதை வாத்தியார் வச்சுட்டு வாழ்வார் அவ்வளவுதான். அது தவிர பள்ளிக்கு வந்து இப்ப வந்து பள்ளிக்கு சம்பளத்தை வந்து அரசு கொடுத்துருது, பையன் ஃப்ரீயா படுக்கிறான். அப்ப அப்படி கிடையாது, எந்த பையன் படிக்கிறான்னு அவன் சில்லறையை கழட்டணும், சில்லறை கழட்டணும். உற்றுடி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் விட்டு நிலை முடியாது கற்றல் நன்றி. ஆசிரியர் எங்கேயாவது போறேன்னு சொன்ன அப்படி வெளியே நின்னார்னா, இப்படி பார்த்தாருனா உடனே திடீர் வந்து, ஐயா என்ன பாக்குறீங்க, ஒண்ணும் இல்ல இல்லையா, என்ன பாக்குறீங்க, அந்த காய்கறி போச்சு, நான் வாங்கிட்டு வரையா. உற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் மாத சம்பளம் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது, எங்கேயாவது பார்த்தானா சைக்கிளில் போனா அங்கே இறங்கி ஐயா வணக்கம் சும்மா போப்பான், சொன்ன பிறகுதான் ஏறது கற்றல் நன்றி. அதனால கல்வி எல்லாரும் நல்லாவும் படித்தான், இவனு யோகிதையா சொன்னான், விட்டுருங்க அதோட ரெண்டு நல்லா நடந்தது. வடிவாள் படை பயிற்றும் அதனால வாட்படையை அப்படி அருமையா கற்றுக் கொடுக்குற ஆற்றல். அதனால மாணாக்கர் எந்த மாணாக்கர் படிக்கிறாங்களோ அந்த மாணாக்கர் பணம் கொடுத்து படிப்பாங்க, இவரும் அதை கற்றுக் கொடுப்பார். அப்படியெல்லாம் படிக்கும்படியான ஒரு ஆசிரியராக இருந்தாராம். வாளின் படை பயிற்சி வந்த வளமெல்லாம் நாடும் பெருவிருப்பால் நன்னும் கடம்பாட்டில் தாளும் தடமுனியும் காணாதார் தம்மையும் தொண்டு ஆளும் பெருமான் அடித்தொண்டர் காக்குவார். வந்த பொருள்ல தனக்கு வீட்டு குடும்பத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வைத்துக்கொண்டு அதுல ஒரு பகுதியை, அதுல ஒரு பகுதின்னு சொல்லணும், எஞ்சிய பகுதியும் கூடாது, எஞ்சியன்னு எவ்வளவு இருந்தாலும் எஞ்சாது நமக்கு. ஆமாம், எஞ்சிய பகுதின்னு வச்சுங்க, மூச்சு கிடு ஒரு பகுதியை வரும் பொழுதே இதுல ஒன்று அப்படியே ஒதுக்கணும், ஒதுக்கணும் அப்படியே வந்ததுல எஞ்சிய பகுதின்னா நமக்கு எவ்வளவுதான் போனாலும் எங்கே எஞ்சியது, மிஞ்சிக்கிட்டே தான் போச்சு. ஆமா சாதாரணமா அந்த போது கூரையோ கீத்தோ மேஞ்ச வீட்டில் இருக்கலாம்னு தோணுச்சு, கொஞ்சம் சொல்றான உடனே என்ன சார் மழையில காலத்துல ஒழியுது வெயில் காலத்துல ஒழியுது, கொஞ்சம் ஓடு போட்டா தேவலான்னா இன்னும் கொஞ்சம் சம்பளம் ஏறிச்சு ஒட்டா தள்ளிட்டா தேவலான்னு இருக்கிறேன், சீக்கிரம் எங்க எஞ்சிறது அதெல்லாம் கிடையாது. ஒரு பகுதியை ஒதுக்குனாதான், ஒதுக்குனாதான். அதனால்தான் அந்த காலத்துல தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஒம்பல் தலை துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை. தூக்கி போட்டார் நம்ம தலையில அவ்வளவு. எனவே ஒரு பகுதியை ஒதுக்கணும், அந்த பகுதி ரொம்ப குறைவா இருக்கலாம், தன்னுடைய வருவாய்க்கு ஏற்ற பகுதியா இருக்கலாம், அது தோதுக்கலாம். 1000 ரூபா வந்தது அப்படி இருக்கும்போது எதுனும் அதை 20-10 இதே செய்யலாம். வர்றதே எனக்கு 10 ரூபா சார் அப்படின்னா, சரி ஒரு 5 காசு வேண்டாம், ஒரு 2 சல்லி அவ்வளவுதான் செய்யலாம், அதுல வச்சுக்கலாம். ஆனா ஒதுக்கிறதுங்கிறது இருக்கணும், எஞ்சியதுங்கிறது கூட, எஞ்சுவது என்னும் எஞ்சாது. முதல்ல வந்தவனே மறுபடியும் பாருங்க, எடுத்து வச்சிருவாங்க இதுக்குன்னு எடுத்து. அதனால பிஎஃப் எல்லாம் நம்ம கிட்ட பிடிச்சு கட்டுறான், நீங்களா கட்டுங்க, ஒரு காலத்துலயும் கட்ட மாட்டோம். அதனால அங்கேயே போட்டு என்னன்னு கேட்ட, பிஎஃப் அது இப்ப வருமான வரிய முன்னே போட்டான். ஏமா நீ அந்த காலத்துல கடை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவேன், இந்த ஆண்டு கூட பகுத்து போடுறான். ஆமா 10,000-5,000 கட்டுறான், என்ன பண்றது? அதனால என்ன கேட்டா, மாதந்தோறும் தொழில் வரி பிஎஃப் சரிங்களா இதெல்லாம் ஒதுக்கிவிடும். நீங்க அதை ஒதுக்குறானே தவிர எங்கே இதை கொடுன்னு ஒரு காலத்துலயும் கொடுக்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம். அதனால இவையெல்லாம் தாளும் தரமுடியும் காணாதார் தம்மையும் தொண்டு ஆளும் பெருமான் அடித்தொண்டற்கு ஆக்குவார். முதலே ஒதுக்கி வச்சிருவார் இந்த பகுதியை ஆண்டவனுக்கும். இது அவங்க கூட 2.5 அவங்களா, 2.5 அவங்க இதுல அது அந்த காலத்து அமைப்புல, இந்த காலத்துல அதுக்கு அதை வச்சு மதிப்பீடு பண்ணிருப்பாங்க, அதை ஒதுக்குங்கிறாங்க. 2.5 ஒதுக்கப்பா, ஒதுக்குனதே தவிர எஞ்சியதல்ல. இந்திரனே சாலும் கறி, இவங்களே சாலும் கறி, நமக்கு சாண்டாக இருக்கிற. அதனால அப்படியாக தொண்டர்க்கும் ஆண்டவனுக்கும் அப்படி ஒதுக்கி செய்வாராம் நம்முடைய ஏனாதிநாதரா. நல்லார்களும் போற்றும் நன்மை துறையின்கண் எல்லாத செய்கை இயல்பின் ஒழுகுனாள் தல்லாத தங்கள் தொழிலுரிமை தாயத்தின் உள்ளான் அதிசூரன் என்பான் உளரானான். அதுல ஒரு பையன் படிச்சான், இது கொஞ்சம் சுத்தி வந்தா சொந்தம் வேறவன், இந்த லட்சத்துல அவன் படிச்சான். அவனுக்கு என்ன பேர் தெரியுங்களா? பேர் பார்த்தாலே விளங்கு போச்சுல்ல, அதிசூரன் பேர். சூரன் தெரியும், நம்ம இப்ப சூரபத்மெல்லாம் முடிச்சிருக்கிறோம், விழா எல்லாம் கொண்டாடி என்ன ஆட்டம் என்ன ஓட்டமான எல்லாம் ஒழுங்கி போயிடுச்சு. சூரபத்மனும் சிங்கமுகனும் அங்க ராவணனும் இப்படி எல்லாம் இருக்கவங்கலாம் இதெல்லாம் என்ன தானே, வெறும் வலிமை உடம்பு வலிமை வச்சு எடுத்து உள்ளத்துல கொஞ்சம் நல்ல பண்பு இல்லாதவர்கள். அது போல இவனுக்கு என்னன்னா அதிசூரன் ஒரு பையன், அவங்க படித்தானா இவர்கிட்ட, அவன் படித்தவன். மற்றவனும் கொற்ற வடிவாள் படைத்தொழில்கள் கற்றவர்கள் தன்னில் கடந்துள்ளார் இல்லையெனும் பெற்றுமையால் மாநிலத்து மிக்க பெருமிதம் வந்து உற்றுலையில் தன்னையே சால மதித்துள்ளான். அவன் வந்தான், இந்த 5 ஆண்டோ 3 ஆண்டோ எத்தனை ஆண்டு வச்சிருந்தாரோ, இப்ப 5 இயர்ஸ் போடுது, 3 இயர்ஸ் போடுது, செமஸ்டர் 4 செமஸ்டர் தான் இருக்கு. அப்படி இந்த வாழ் பயிற்றுவதற்கு எத்தனை ஆண்டு இருக்குன்னு அந்த காலத்துல வரையறை இருந்தோ தெரியல, அந்த ஆண்டு படித்தான். ஆனா படிக்கும் போது வந்த வகுப்புல வந்து உட்காரும் போது என்ன தெரியுமானார், தனக்கு நிகர் எவரும் இல்லை அப்படிங்கிற புத்தி. அது என்ன பண்றது, அந்த மாதிரி புத்தி இயல்பிலேயே இருந்துதான். அதெல்லாம் நீங்க கேட்டா, அந்த 2 ஆண்டோ 1 ஆண்டோ படிச்சான், படிச்சு முடிச்சுட்டா, முடிச்ச உடனே உன் பட்டம் கொடுத்துட்டாங்களா, நீ வந்து வாழ் போயிட்டலாம் அப்படின்னு. அதுல இருந்து நின்று அப்படி தலகனம் முடிச்சு தலையே நிக்கு, வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை திருவள்ளுவர், உன்னைத்தான் வியந்து கொள்ளாதரா, உன் தொழிலையோ உன்னுடைய பண்பையோ உன்னுடைய பற்றியோ சொல்லாது. எப்ப சாமி நான் வந்து பிரதமரானா, தாத்தாவானாலும் சரி பிரதமருக்கு தாத்தாவானாலும் சரி, எஞ்ஞான்றும் தன்னை வியவர்க்க, எந்த கட்டத்திலும் எந்த காலகட்டத்திலும் கூட தன்னைத்தான் வியந்து கொள்ளாதி. திருக்குறள் முடியல, வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை, அவ்வளவுதான், 3 சீர் தான் முடிஞ்சிருக்கு. சுவாமி அதை முடிங்களே என்னாரு, நயவர்க்க நன்றி பயவாவினை, நன்மை இல்லாத அது உனக்கோ குடும்பத்துக்கோ நாட்டுக்கோ மொழிக்கோ பயனில்லாத செய்யை செய்யாதே. ரெண்டு கருத்து, வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை, நயவர்க்க நன்றி பயவாவினை, நமக்கு உதவாத ஒரு செயலை பயனில் சொல் பாராட்டக்கூடாது போல பயனில் செயலும் பாராட்டக்கூடாது. ஒரு நூல் போதுமே உருப்படியா படிச்சா. ஆகவே அப்படியாக இவன் தன்னைத்தானே பெருமிதப்படுத்திக்கிட்டான், தலகணம் அப்படின்னு. தானால் விருத்திகட தங்கள் குலத்தாயத்தின் ஆனாத செய்தொழிலாம் ஆசிரிய தன்மை வளம் மேனாலும் தான் குறைந்து மற்றவர்க்கே மேம்படலால் ஏனாதிநாதர் திறத்து ஏலாயிகள் புரிந்தான் போச்சு. இவர் ஒரு பள்ளி வச்சார், எது வாட்படை பயிற்சி பள்ளி, எது அதே ஊர்ல. ஏன் கொஞ்சம் புத்தி உனக்கு இருக்குல்ல, ஆசிரியர் வச்சிருக்காருல்ல, ஏன் பக்கத்து ஊர்ல வைக்கிறது? சரி அதே ஊர்ல வச்சாலும் சரி, ஐயாவையே திறப்பு விழா பண்ண செய்யணும். எப்படி வச்சிருக்கணும், யோகித உடையவனா இருந்தா அந்த ஐயாவை கூப்பிட்டு, ஐயா உங்க ஆசையினால ஏதோ நான் படிச்சேன் பாஸ் பண்ணேன், ஏதோ நான் இந்த மாதிரி வைக்கிறேன், இதுக்கு என்னப்பா வைப்பா, இதுல என்ன தப்பு என்று சொல்லிவிட்டு வச்சிருப்பாரு. இவன் வச்சான், வைத்தா அவர் எல்லாம் கூப்பிட்டு இருப்பானா, கூப்பிட்டுருக்க மாட்டான், ஆசிரியர் எல்லாம் கூப்பிடுறதுல வச்சுட்டான். வச்சுட்டா அங்க இருக்கிற ஊர்ல இருக்கவங்க என்னைக்குமே தெரிஞ்சுக்குவாங்க. இந்த ஊர்ல இருக்கவங்க நான் தான் சொல்றது, யூனிவர்சிட்டியை டிகிரி கொடுக்கிற யூனிவர்சிட்டியை ஏமாத்திப்படலாம், சம்பளம் கொடுக்கிற கவர்மெண்ட் அரசியலை

அப்படி போட்டு அப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. ரெண்டு வகுப்பு எடுத்துட்ட இவர் ஆசிரியர் வச்சுக்குவான், ரெண்டு வகுப்பு எடுத்துட்டோம் சரி இது சரி இதே இந்த போஸ்ட் ஆபீஸ் வாத்தியார்னு வச்சிருவான். ஏன்னு கேட்டா கார் இருக்கிட்ட கவர் எழுதுறதுலாம் இவர் வகுப்பு எழுதுறது. ஆமா இதுல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அதை நடத்திட்டு போகுது டேபிளுக்கு முன்னால அருமையா கார் வீட்டுல அன்புள்ள அப்பா ஐயா அவர்களுக்கு வணக்கம் நல்ல மாதிரி எடுக்கிறேன் அதே மாதிரி எழுதிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் மதிப்பு, அவ்வளவுதான் மதிப்பு. ஒண்ணு நல்ல கம்ப்ளீட்டா போஸ்ட் ஆபீஸ் வகுப்புன்னு சொல்லுவோம். எல்லாம் அடல்ட்டு மீச முளைச்ச குழந்தைகள் சின்ன பையனை சிட் டவுன் உட்காருங்கிறதுக்கு முடியாது இல்லை. மதிப்பீடு பண்ணுவான், மதிப்பீடு பண்ணது மட்டுமல்ல போறாங்கலாம் சொல்லிட்டு போடுவான். அது வேற இவன் லீவுக்கு போனோம்னு வச்சுக்க என்னடா அப்படின்னா சரி என்ன எதுன்னு பேச்சு வந்தாலும் சரி திருக்குறள் பத்தி பேச்சு வச்சிருக்கேன் திருக்குறள் ஏன்டா இது மாதிரி உங்க கல்வி நடத்திருப்பாங்க ஆமா திருக்குறள் எங்க நடத்தி எங்க சந்தியில போச்சுருவோம் ஆரம்பிச்சிருவோம். இல்ல நல்லதா இருக்குன்னா நீ வந்து ஒரு நாள் கேட்கணிய ஒரு குரல் கேளு செல்வம் பணம் இல்லாத அட்வர்டைஸ்மெண்ட் பையன்தான் ஒரு காலத்துல ரொம்ப. எனவே இவன் என்ன செய்தான், தானால் விருத்தி கட தங்கள் குலத்தாயத்தின் ஆனாத செய்தொழிலாம் ஆசரை தன்மைவளம் மேனாலும் தான் குறைந்து மற்றவர்க்கே மேம்படலால். பார்த்தாங்க எல்லாரும் ஊர்ல இருக்கவங்க பார்த்தாங்க, எப்பா அந்த ஏனாதிநாதர் ஒரு பள்ளியோட வச்சிருக்காரு வாழ் பயிற்சிக்கு, அடுத்த தெருவில் ஒருத்த வச்சிருக்காரு என்னாரு அதிசுவரனா, ஆமா அவனும் அவன் சும்மளி நீ ஒன்னப்பா அந்த பழம்புலி பழம்புலி தானா என்று எல்லாரும் இங்க ஒன்னு சேர்த்தாங்க. எங்க ஏனாதிநாதத்தை சேர்த்தாங்க. இவன் பள்ளிக்கூடத்தில் கேட்டா ஆளே குறைவு குறைவு. அதனால பார்த்தான் என்ன ஆச்சு, கதிரோன் இழமழுங்கி கால் சாயும் காலை மதி போல் அழிந்து போறா மற்றவனும் சுற்ற பதிதோருடன் கூட பண்ணி அமர்மே சென்று எதிர்போர் விளைப்பதற்கே எண்ணி துணிந்தெழுந்தான். பார்த்தான் இப்ப ஊர்ல இருக்கவங்களை வந்து இவர் போய் தடைப்படுத்தினா ஏ எல்லாம் என் பள்ளியிலேயே சேரு அவன் கிடக்கிறான் எங்கள் நேரம் படிச்ச பையன் தான் சொன்னார்னா ஏதேனும் வந்து என்னையா அப்படி சொல்றீங்கன்னு சொல்லலாம். சேர்க்கிறவன் ஏனாதிநாதர்கிட்ட சேர்க்கிறான் அதிசுவரங்கிட்ட போய் சேர்க்கல என்ன பண்ணுவாரு பார்த்தான். விட்டனா பாரு இந்த வாத்தியார் வாத்தியார் அவரு எனக்கு தெரியாதா அப்படின்னு ஆரம்பிச்சான். எது போல சேர்க்கலாரு சும்மா முடியல நல்ல காலையிலிருந்து சாய்ந்த இன்னைக்கு இல்ல இன்னைக்கு மேகமெல்லாம் முடி போச்சு ஆச்சுன்னு ஒரு ஒரு மாசம் ஆகி போச்சுன்னு வச்சுங்க ஆச்சுன்னா காலையில சரியா 5:30 to 6 தொடங்கின கதிரவன் மாலையில 6 வரைக்கும் அப்படி பளிச்சுன்னு இருக்கான். அது வரைக்கும் எது இருக்காது சந்திரன் இருக்கிறதும் தெரியாது. இந்த 6 சூரியன் மறைஞ்சதோ இல்லையோ இது அப்படியே தோன்றும். தோன்றிட்டு என்ன பண்றது தோன்ற என்ன சொல்லணும், அவன் பகல்ல இருக்கிற சூரியனுடைய ஒளி ஒளிதான் உனகிட்ட இருக்கிற மதியத்தினுடைய ஒளி அது வெப்பமா இருந்தாலும் அது அதனுடைய ஒளி பெருகும் உனக்கு ஒளியானது குறைவு. பெரிய இது வரைக்கும் அப்படியே காலையிலிருந்து 5 வரைக்கும் பண்ணிவிட்டாரு சூரியன் நாம் பார் எப்படி ஒளி என்று சொன்னால் எது போலவோ அது போல இவன் நான் தான் பெரியவன் ஆரம்பிச்சான். இப்படி ஆரம்பித்து வாழ் கொண்டதாயம் பலியாரே கொள்வதென மூழ்கின்ற சற்றத்தான் முன்கடையில் நின்றழைத்தான். சரி போனான் ஒரு 10 சேர்ந்து போனான். சேர்ந்து போன ஆசிரியரை கூப்பிட்டான் உள்ள இருக்கவரை ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கணும் யார் வீட்டில் இருக்கிறதுன்னு கேட்டான். அப்பவே புரிஞ்சு போய் சொல்ல ஆசிரியன் படிச்ச கிட்ட போனா எப்படி கேட்கணும் தன்னுடைய ஆசிரியனா ஐயா இருக்காங்களா அப்படிதான் கேட்கணும். யார் உள்ளே இருக்கான்னு சாதாரண முகவரி இல்லாத ஆளா இருக்கணும் கேட்டான். என்ன வந்தார் என்ன தம்பி என்ன வேணும்னார். நாம இந்த இடத்துல 2 போர் செய்யறோம் அதுல யார் வெல்றாங்களோ அவங்க தான் இங்க பள்ளிவிட வைக்கலாம் வெல்லாதவர்கள் தோற்றவங்க இங்க பள்ளிவிட வைக்க கூடாது வாட்பாயர் வைக்கிறார். அதுக்கு என்னப்பா நம்ம வச்சிருவோம் அப்படின்ட்டு. ஆமா அதுக்கு என்ன அதுன்னு நாளைக்கு ஒரு விதத்துல குறிப்பிட்டு போர் நடக்கும் போது நீங்கள் நானும் போர் செய்யறோம் செய்யும் போது நம்முடைய படை உங்களுடைய படையெல்லாம் போர் செய்யுது இதுல யார் வென்றி வெற்றி பெற்றார்கள் அவங்க தான் இங்க மீண்டும் தொடக்கமா அந்த பள்ளியை வாட்படை பயிற்சி நடத்தலாம் இல்லாதவர்கள் நடத்தக்கூடாதுன்னா. மிகுந்த நன்றி வணக்கம் அப்படியே செய்வோம் அப்படின்ட்டு. சரி ஆறுகொல் வெங்கட் புலி கடந்த போய் அழைக்கிறானா இப்பதான் அழைக்கிறான். எப்படி அழைக்கிறானா வெங்கண் புலி கடந்த வெம்முடையில் சென்றடைக்கும் பைங்கன் குறுநெறியே போல்வான் சேர்க்கிறார் மாண்புமிகு அமைச்சர்ல. அதனால என்னது போய் அந்த வீட்டுல அழைச்சானு எப்படி அழைச்சானாரு உள்ள ஒரு புலி இருக்கு அப்படியே உறங்கிட்டு இருக்குது ஒரு நரி போய் அங்க இருந்து என்ன புலியார் எப்படி இருக்கீர் என்ன பெரிய வலிமையில நீங்க வாங்கல சண்டைதான் போட்டு பாக்கலாமே என்று ஒரு நரி அழைச்சா எப்படியோ அது போல எது முன்னால புலி முன்னர். அதனால புலி முன்னர் ஒரு நரி அழைத்தது போல அந்த ஆசிரியர் அறையில போய் செய்து அழைச்சான்னு சொல்ற. நம்ம இதுல புறநானூட்டில் ஒரு அருமையான ஓமை துஞ்சு புலி எடறிய சிதடன் போல புலி தூங்குதான் நல்ல வேலையை என்ன பண்ண நல்ல வேலை தூங்குற நேரத்துல அப்பால் போயிடலாம்ல இவன் பாவம் கண்ணில் குருடு இந்த கண் தகராறு ஆளு இவன் என்ன பண்ண அப்படியே தடவிட்டு போனவன் அது தூங்கிட்டு இருந்தது இல்லை அது மேல கால் வச்சானான். என்ன அருமையான ஓமை துஞ்சு புலி இடறிய சிதடன் போல.

0: பயலே, அது தூங்குதுற, அந்த நேரம் சரியான நேரம்னு போய் வளைச்சிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ணுவ, உன் கண்ணு குருடு, அதனால கால் வைக்கிறது, அது மேலேயே கால் வச்ச, என்ன பண்ணுவோம், பப்புன்னு பிடிச்சி தூங்கிச்சு. துஞ்சு புலி இதர் இடறிய சிதடன் போல. பா, சங்கிலக்கியங்கள ஒரு காலத்துல என்ன அருமையா இருந்து தெரியுங்களா. ஆகவே துஞ்சு புலி எடுதிய சிதறன் போல என்பது போல, அந்த புலி இருக்கிற குகையில போய் ஒரு நரி அடைத்தது போல அடைத்தானாம் என்று நம்முடைய சேக்கலா பெருமான் அந்த உமையை சொல்லி சொன்னார். உடனே வந்தார். வந்த உடனே சொன்ன உடனே இதே ஒத்துக்கொண்டார்லாம் ரெண்டு பேரும். ஒத்துக்கொண்ட உடனே அவரும் இணைந்து சரி என்ன. உடனே மேக ஒழுங்குகள் முன்கொடு மின்னிறை தம்மிடையே கொடு மாகமறிஞ்சினும் மண்ணினும் வல்லூரும் ஏதறி செல்வன. போர் படை புறப்படுதுன்னு எப்படி புறப்படணும், உலகலாம் உணர்ந்தோர் கறி ஒன்னா பாட முடியும், அங்க தெய்வ வணக்கம், அதனால ரொம்ப அமைதியான பாட்டு. உலகலாம் உணர்ந்தோதற்கடியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன், அங்க அப்படி தந்திருக்கணும். இங்க குஸ்தி போடும்போது பாட்டு குஸ்தி போடணும், அப்படிலாம் அமைச்சிருக்கான் பெரியவன். அது மாதிரி படிச்சொலைச்சாதானே எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், எங்கிட்ட இருப்பதெல்லாம் ஒரே ராகம் தான. மேக ஒழுங்குகள் முன்கொடு மின்னிறை தம்மிடையே கொடு மாகமறிஞ்சினும் மண்ணினும் வல்லூரும் ஏறதிர் செல்வன வாகனெடும்பல கைச்சூலம் ஆழ்வினை வாளுடை ஆடவர் காசுமிடைந்த கணத்திரு கைகளில் வந்து கலந்தனர். ரெண்டு பக்கத்து ஆளும் ஏன்னு கேட்டா தன்னந்தனியா இல்ல, இந்த பள்ளியில படிக்கின்றவர்கள் மாணாக்கர்கள் அவங்க எல்லாம் அந்த பள்ளியில படிக்கிற மாணாக்கர்கள், இவருக்கு சார்பா இருப்பவர்கள் அவனுக்கு சார்பா இருப்பவர்கள், இப்படி எல்லாம் வந்து அப்படி வந்தாங்களாம். ஒரு மேகம் மேகம் நெருங்கின மாதிரி, இடி இடி நெருங்கின மாதிரி இப்படிலாம் வந்தாரலாம். கால்கள் கட்டிய மல்லர்கள் கைகளில் மெய்கள் அடைக்கிய வாளொளி வட்டம் உழைத்திட வந்திரு கைகளில் முந்தினர். எல்லாம் காலில் வீரக்கடல் கட்டி கொண்டு கையில் அவரவர்களும் வாட்படி எடுத்துக்கொண்டு வந்தாரலாம். வேலோடு வேலதிர் நீல்வன மேவிய பாதலம் வெட்டுயர் ஞாலம் உரும்பணி வீரர்கள் நாணி மிகின்றன ஒத்தன. அந்த வேல் அப்படி இவர் இப்படி நீட்டாராம், அவர் இப்படி நீட்டாராம், அது எது போல இருக்குன்னு கேட்டா பாதாளத்திலிருந்து ஒரு இந்த பாம்பு நாக்கு அப்படி நீட்டு நீட்டுற மாதிரி இருக்கு, அது மாதிரிலாம் இருக்கான். பெங்கன் வீரச்சிலை வீரர்கள் வேறொரு கையிலும் நேர்பவர் தங்கள் சிலை குலம் உந்தின தாவில் சரங்கள் நெருங்குவ பொங்கு சினத்தெறியில் புகை போகு கொடிக்கள் வளைத்ததிர் செங்கன் விழிக்கணல் சிந்திய சீறு பொறிச்சல ஒத்தனப்பா. அது என்ன கேட்டா இந்த கண் விழி அவரவர்களுக்கு ரெண்டு பேருக்கு சிவந்திருக்குதான், ஏன்னா கோபத்துல அப்படி சிவந்திருக்குது, அதனால அப்படி பொறி பறக்குதான். கூட சொல்றோம்ல அந்த கண்ணில் பொறி பறக்குதியா அப்படி அப்படி அவரு கோபம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு. அது போல பொறிகள் அப்படியே சிந்துதான். அது மாதிரி வீரத்தினுடைய முனைப்புல இருந்து இரண்டு படைகளும் திறந்தன. வாளோடு நீள்கை துடித்தன மார்போடு வேல்கள் குளித்தன தோளோடு வாளி நிலத்தன தோளோடு தோள்கள் தகைத்தன தாளோடு வார்களல் ஈற்றன தாரோடு சூழ்சிரம் அற்றன நாளோடு சீரி மலைப்பவர் நாடிய போர்சை களத்தினில். ஏ அப்பா, இதுல சாதாரண டைபாய்டு ஜுரம் கூட பாட்டு படிச்சான்னு வச்சுங்க, கொஞ்சம் அப்படி இப்படி கைய கைய புள்ளான்றதுன்னு அப்படி ஒதுக்குமா சரிங்களா. ஏன்னா அப்படிப்பட்ட பாட்டு, வாழ்படையோடு வாழ்படை வில்படையோடு வில்படை கையில சண்டை செய்கின்ற கையினாலே இப்படி எல்லாம் எப்படி சண்டை செய்தார்கள். போற போக்குல சேக்கலா பெருமான் ரொம்ப அருமையா எப்படி சண்டை செய்யணும் செய்யணும் கேட்டா தாளோடு சீரி நாளோடு சீரி மலைப்பவர் நாடிய போர்சை களத்தினில். படை போர் செய்யும் போது என்னன்னு கேட்டா அவ்வளவு படை கண்டா உயிர் போட்டுதுன்னா ஏதாவது கை என்ன வரப்படாது, அந்த என்ன வந்தா போர்க்களத்துக்கு போகக்கூடாது. நாளோடு சீரி மலைப்பவர், அடே ஆறிலிஞ்சாவு நூறிலிஞ்சாவு, நாளோடு சீரி மலைப்பவர் தன்னுடைய வாழ்நாளை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை அல்லவா. என்று வரை இருக்கிறோமோ அன்று வரை வீரம் இருக்கணும், அவ்வளவுதான். வீரம் இழந்து அந்த நாள் வேண்டாம், இருக்க வேண்டாம். அப்படியா திருவள்ளுவர் நாளை வைத்து சொன்னார். ரொம்ப அருமை. விழுப்புண் படாத நாளெல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து. அவருக்கு மேல விஞ்சி போக முடியாதுன்னு சொல்லுங்க, இன்னைக்கு தாத்தா வந்தாலும் முடியாது, எந்த கவையும் வந்த முடியாது. விழுப்புண் படாத நாளெல்லாம் நல்ல உயர்ந்த வீரனா இருந்தால் சிறந்த வீரனா இருந்தா என்ன பண்ணுவானா, ஒவ்வொரு நாளும் போர்க்களத்துல போய் எதிரியினுடைய அமைப்பினாலே எங்கேயாவது இங்க ஒரு வாளோ அல்லது வில்லோ தாக்கணும், தாக்கணும். முதுகில் குத்தினான் இப்ப, இது முதுகில் குத்துறதுங்கிறது வேற விதமான குத்து, இது கையில படை இல்லாம குத்துறது, முதுகில் குத்தப்படாது. ஏன்னா முதுகில் காயம் பட்டா என்ன, இவன் ஓடி வந்திருக்கான் புறம் இது கட்டி எனவே பட்டதுன்னு அர்த்தம்.
1: பட்டா புண்ணு எங்க படணும்?
0: நெற்றியில அல்லது மார்பில். இந்த மாதிரி போர்க்களம் சென்று அந்த நெற்றியிலோ மார்பிலோ புண்படாவிட்டால் அந்த நாளெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம் வீரர்கள்?
1: இந்த நாளே உருப்படாது.
0: விழுப்புண் படாத நாளெல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து. இந்த நாள் பிரயோஜனம் இல்லாத நாள், பயனற்ற நாள், சிச்சி சி என்றது நாளை ஒதுக்குவாங்க. இது அப்படியே ஆன்மீகத்தில் எப்படி தெரிஞ்சது? பேசாத நாளெல்லாம் பிறவானே அப்படி வந்துடணும். அது வீரத்தில் சிறந்தானுக்கு அவன் வீரம் விழுப்புண் படாத நாளெல்லாம் வழிக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து. பேசாத நாளெல்லாம் பிறவானாளி. இது அப்புறம் ஒரு நூற்றாண்டுக்கு பின்னே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இட்டனும் அடி ஏத்துவார் மறந்திட்ட நாள் இவை கட்ட நாள். உன்னையோ உன் அடியவருடைய என்னன்னைக்கு வாழ்த்தலையோ அந்த நாள்னா வெறும் சுத்த மரணயோகம், அஷ்டமி நிலமி, அயோக்கிய நாள். பேசாத நாளெல்லாம் பிறவானாளே அப்புறம். இது பிஹெச்டி ஸ்டாண்டர்ட். கொஞ்சம் டென்த்துக்கு இறங்கினார் அவர். என்னன்னைக்கு நான் ஆண்டவனையும் அடியவரையும் வணங்கலையோ அன்னைக்கெல்லாம் அஷ்டமி நவமியில முழுக்க முழுக்க மரணமும் இருக்கிற இல்லைங்களா, அந்த நாள் போட அப்படின்னு பத்தாங்கனர். டெனும் அடி ஏத்துவார் இகழ்ந்திட்ட நாள் மறந்திட்ட நாள் கெட்ட நாள் இவை எந்தலா கருதீர் நட்டவாவுனி நான் மறைக்கணும் சொல்லு நான் அமைச்சு வாய். அது வீரம், இது பக்தி. இப்படி எல்லாம் இந்த நாளோடு சீரி மலைப்பவர் நாடிய போர்சை களத்தினில் என்னாச்சினார் அந்த போர்க்களம் உறுதிகள் நதியில் பறந்தன உரையுடல் ஓடி அலைந்தன ஒரு படை அறுதுணி சிந்தின உடைசுவரி குடர் உடல் பம்பின வெறுவரை எருவை நெருங்கின விசியறு துடிகள் புரண்டன இருபடை தனினும் எதிர்ந்தவர் எதிரெதிர் அமர்சை பறந்தலை. அதெல்லாம் போர்க்கால வர்ணனை. ரொம்ப கலிங்க பரணி நூல்கள்ல போர் பாடியதுன்னு ஒரு பகுதி உண்டு, அந்த பரணிக்கு ஒரு இலக்கணம். இலக்கிய பேராசிரியர்கள் அதை அங்கங்க ஒரு பகுதியில் வச்சு பாடிடுவாங்க. இது போர் பாடியது, களம் பாடியது என்றெல்லாம் பரணியில வரும். அதெல்லாம் இங்க பேராசிரியர்கள் அப்படி ஒரு இடத்துல அப்படி சுற்றுவாங்க. எனவே அந்த இடத்துல என்ன இது களம்பாடியது என்றுதான் அமைச்சோம் இல்லைங்களா. இப்படி எல்லாம் அறந்தன என்று சொல்லி இப்ப ஒரு நான்கு இந்த பாட்டுன்னு கூட இருக்கு. இவையெல்லாம் நான் கொஞ்சம் விட்டுறேன். விட்டுட்டு
2: இம்முனைய வெம்போரில் நீங்க இதை வந்து அந்த முன்ன சந்தத்தை வச்சு படிச்சு பாருங்க, நடக்காதுன்னு. இந்த பாட்டை நீங்க முன்னே சந்தம் வச்சு படிக்க முடியாது, போன பாட்டை நீங்க வந்து இந்த சந்தம் எல்லாமே படிக்க முடியல. ஏன்னு கேட்டா இம்முனைய வெம்போரில் இருபடையின் வாழ்வீரர் என்று படிக்கிற போய் இம்முனைய வெம்போரில் இருபடையின் வாழ்வீரர் வல்லியே வல்லியே, அதுதான் இலக்கியம், அதுதான் இலக்கியம். ஒரு பக்கம் பக்திக்கு பக்தி, பண்பாட்டுக்கு பண்பாடு, தமிழுக்கு தமிழ், அந்த யாப்பமீதிக்கு யாப்பமீதி கொட்டியிருக்காங்களே, மாத்தி படிக்க முடியுமா? முடியாது. இரு இம்முனைய வெம்போரில் இருபடையின் வாழ்வீரர் வெம்மூனையின் விடிய பின்பிடாது மிக்கொடிந்த தம்முடைய பல்படைஞர் பின்னாக தாம் முன்பு தெம்மூனையில் ஏனாதினாத செய்தெழுந்தார். இப்படி எல்லாம் பார்த்தார். இதுவரையிலும் யார் செய்த போறேன்னு கேட்டா ஏனாதிநாதருடைய படைகளும் அந்த அதிசூரனுடைய படைகளும் போர் செய்த சிறப்பு. அப்படி கொஞ்சம் நடந்த உடனே என்ன பண்ணார்? அப்படியே ஏனாதிநாதர் புறப்பட்டார். என்ன தானே போருக்கு வருகிறார். இது வரைக்கும் படைகள் போர், இப்போது தமக்கு எப்படி இந்த வெஞ்சின வாழ்த்தியுமழ வீரக்கடல் கழிப்ப நஞ்சனி கண்டற் கண்பத்தாம் எதிர்ந்த ஞாட்பின்கண் எஞ்சி எதிர் நின்ற இகழ் முனையில் வேலுழவ தஞ்சிரமும் தோடுரமும் தாளுரமும் தான் முடிந்தார். சில அதுல ஏற்கனவே தன்னுடைய படையே அதிகமா வெற்றிட்டு இருக்கு, எது அதிசூரனுடைய படையே. இவர் அந்த சரிமை கொஞ்சம் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் நஞ்சம் அந்த அதிசூரனுடைய படையே இருந்தது பாருங்க, அதெல்லாம் தானா பின்வாங்கினது, இவரால் தாக்கப்பட்டது, இரண்டு விதமா போச்சு. எது போல முன்ன காட்டினதெல்லாம் உலகியல் ஓமை, புலி இருந்த இடத்துல நரி போய் அடித்தது போல அப்படிதான் சொன்னது. இப்ப போர்க்களத்திலும் சைவ சித்தாந்தம் இருக்கு. போர்க்களத்துல போய் அதனாலதான் பக்தி சுவை சொட்ட சொட்ட பாடிய கவிவளவை. பக்தி சுவை மற்றவங்களாம் திருவிழாபணத்துல இல்லையா, கந்தபுராணத்துல இல்லையா, அங்கெல்லாம் என்னன்னா இருக்க வேண்டிய இடத்துல இருந்தது. இங்கே எங்க பார்த்தாலும் பார்க்க வேண்டும் என்றும் நீக்கப்பட இருக்குது. அதனால பக்தி சுவையானி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ பிள்ளைவர். அதனால எப்படி அந்த இவர் அந்த ஏனாதிநாதருடைய புரட்ட உடமாற்றத்துல முன்னிருந்த அந்த எதிர்ந்த பறவீரர்கள் எல்லாம் எப்படி ஆனார்னார், இருந்த இடம் தெரியல. எது போல சுவாமின்னர், நிலைப்பட்ட மெய்யுணர்வு நேர்பட்ட போதில். நல்ல ஞானியர்களுக்கு, ஞானியருக்கு இந்த உடலும் இல்லை, இந்த உலகமும் இல்லை, பின் என்ன அருளுலகம். அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகிய அங்கு, இல்லாகிய அங்கு சொன்ன. அது போல அருளுலகம் அதுலதான் நினைப்பவர்களுக்கு. அதனால அவங்க என்னன்னா, இந்த அருளுலகம் தான் உலகம், பெருமானுடைய திருவடி தான் நம்முடைய உண்மையான இருக்கை, அதுதான் நமக்குரிய புக்கில், புக்கில் அமைந்திருந்த கொள்ளோ உடம்பிடை துச்சில் இருந்த உயிர்க்கு.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருட் பயன். தலைப்பு நான்காம் அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையிலே திருவருட் பயனிலே நான்காம் அதிகாரமாகிய அருளதிநிலை அதிகாரத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் வாழ்த்துள்ளது. முதல் மூன்று அதிகாரங்களிலே சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகின்ற பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள்களை முறையே பதிமுதுநிலை, உயிர் அவை நிலை, இருள் மலநிலை என்ற தலைப்பின் கீழ் விளக்கமாக எடுத்துரைத்தார் நூலாசிரியர் உமாவதி சிவாச்சாரிய சுவாமி. இந்த நான்காம் அதிகாரத்திலே அருளது நிலை என்ற இந்த அதிகாரத்திலே இருள்மலம், போன அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இருள்மலத்தினாலே பிரிக்கப்பட்ட உயிர்களை அதனின்றும் விடுவித்து முதலதிகாரத்தில் சொல்லப்பட்ட பதியோடு இணைக்கக்கூடிய இந்த திருவருளை பற்றி விளக்கமாக சொல்கின்றார். அதே முதல் குரட்பாவிலே அருள்தான் எல்லா சந்தர்ப்பத்திலும் இன்றியமையாது வேண்டப்படும் பொருள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் எந்த பொருள் வேண்டப்படுகிறதோ அதைவிட தலையாய பொருள் இருக்க முடியாது. எல்லா சந்தர்ப்பத்திலும் திருவருள் வேண்டப்படுவதால் திருவருளிலும் தலையாய பொருள் இருக்க முடியாது என்ற கருத்தை வலியுறுத்தினார். அடுத்த குரட்பாவிலே ஏன் அவ்வாறு திருவருளுக்கு தலைமை கொடுத்தோம் என்றால், வேறு எந்த பெயர்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றாலும் அது திருவருள் அருளினால்தான் உண்டு. திருவருள் துணை செய்தால்தான் எந்த பெயரும் கிடைக்கும். எந்த வினையும் எதையும் அறிவதற்கும் செய்வதற்கும் கதிரவன் ஒளி எங்கும் வியாபித்து நிற்பது போல, எந்த ஒரு அனுபவத்தை நாம் பெறுவதற்கும் அறிவதற்கும் திருவருள் துணை செய்ய வேண்டும். ஆகையினாலே திருவருளை விடவும் வேண்டப்படும் பொருள் வேறொன்றும் இல்லை என்று தெரிவித்தார். அதை சாதிக்கும் முகமாக திருவருள் உணர்த்தினாரன்றி உயிர் அறிந்து கொள்ள முடியாது என்பதை சாதிக்கும் முகமாக, உடம்பிற்கு அறிவு கிடையாதது சடம், ஆகவே உடம்பு ஒன்றையும் அறியாது, உயிரும் தானாகவே அறியாது என்று கூறி, ஆகவே திருவருள் துணை செய்யாவிட்டால் யார்தான் எதைத்தான் அறிய முடியும் என்று நிறுவினார். அடுத்த குரட்பாவிலே இவ்வளவு சிறந்த திருவருள் உயிரோடு ஒற்றித்து நிற்கவும், உயிர்களோ தம்மோடு திருப்பின்றி நிற்கின்ற திருவருளை அனுபவிக்க கருதாது, உலக விடயங்களையே அனுபவிக்க முயல்கின்றன என்ற இறங்கத்தக்க நிலையினை சொல்லி, இதையே வருகின்ற குரட்பாக்களிலும் துணைவினை அறியாத வழிப்போக்கன் போலவும், உயிரை அறியாத ஐம்புரிகள் போலவும், தரையை அறியாமலேயே திரிபவர்கள் போலவும், மலையில் இருந்து கொண்டே மலைவளத்தை கெடுத்தவர் போலவும், இன்னொரு என்ன பிறர் போலவும், உயிர்கள் எல்லாம் வெள்ளத்துக்குள் இருந்து கொண்டே நாவற்றி நீர் தாகத்தினாலே தவிக்கின்ற வேதனை போல, வெளியிலே இருந்து கொண்டே இருளில் இருப்பதாக கருதி இடர்படுகின்ற வேதனை போல, திருவருளை உணரும் உபாயங்களை நாடாமல் உலகப்பற்றிலே கிடந்து உழல்கின்றன என்று கூறிய ஆசிரியர், நீ பார்க்க இருக்கின்ற ஒன்பதாவது உரட்பாவிலே, ஆகவே இந்த உலகப்பற்றில் ஓடுகின்ற இந்த ஓட்டத்தை சற்றே நிறுத்தி இங்கே யாம் கூறுகின்ற உபதேசத்தை மனம் கொள்ள கேட்க வேண்டும் என்று மிகப்பெரியதொரு உபதேசத்தினை அருளி செய்கின்றார். அந்த குரட்பா இன்றைய சிந்தனைக்குரியது. பரப்பமைந்து கேள்வின் இது பார்க்கடன்மையர் பூஞ்சை கரப்பருந்த நாடும் கடன் என்று அருளிந்தார். பரப்பமைந்து கேள்வின் என்றால் பரபரப்பை நிறுத்திக் கொண்டு கேள்வின் கேளுங்கள். அதாவது பல சிந்தனைகளிலே இருந்து கொண்டு ஒரு விஷயத்தை நாம் கேட்டோம் என்றால் அந்த விஷயம் நம்முடைய மனதிலே பதியாது. ஒருவருக்கு ஒரு காரியத்தை சொன்னால் அவர் அதை செய்து முடிக்க வேண்டும் என்றால் நான் சொன்ன அந்த விஷயம் அவருடைய உள்ளத்திலே பதிந்திருக்க வேண்டும். அப்பதான் அதை நான் ஞாபகமாக வைத்து செய்வார். அப்படி இல்லாமல் அதை காதளவிலே கேட்டுக்கொண்டு சென்றார் என்றால் அந்த காரியத்தை அவர் செய்து முடிப்பாரா என்பது சொல்ல முடியாது. ஆகையினாலே எல்லா விஷயங்களையும் விட மிக மேலான விஷயத்தை, அதாவது வேண்டப்படும் பொருள் எல்லாவற்றிலும் மேலான பொருளாகிய திருவருளை உணரும் முறைமையினை ஆசிரியர் இங்கே உபதேசிக்கின்றார். ஆகையினாலே பரபரப்பு சிறிதுமின்றி இந்த உபதேசத்தை கேளுங்கள் என்று தொடங்குகின்றார். பரப்பமைந்து கேள்வின் என்று சொல்லிவிட்டு கூறுகின்றார், இது பார்க்கலன் மேல் பூஞ்சை கரப்பருந்த நாடும் கடன். பார்க்கலன் என்றால் பால் இருக்கின்ற பாத்திரம். பூஞ்சை என்பது பூனைதான். பூனையை நூல்களிலே பூஞ்சை என்று சொல்வார்கள். பூனை எதன் மேல் இருக்கின்றது என்றால் பார்க்கலன் பால் இருக்கின்ற பாத்திரம் உரியில் கட்டி தொங்க விட்டிருப்பார்கள் அந்த காலத்தில். அந்த பால் இருக்கின்ற உரியிலே மேலதான் பூனை இருக்கின்றது. அப்போ அந்த பூனைக்கு அந்த பாலை பருகுவது எளிது. அதில் பால் இருப்பதை அறிந்து அதை உரிய முறையில் பருக நினைத்தால் பருகலாம். ஆனால் அந்த பூனை என்ன நினைக்கின்றது, பால் இருக்கின்ற உரியின் மேல் இருந்து கொண்டே அந்த பாலை சாப்பிட கருதாமல் நினைக்காமல் கரப்பருந்த நாடும் கடன். கரப்பு என்பது என்ன என்றால் கரப்பான் பூச்சி. சுவற்றிலே கரப்பான் பூச்சி இருக்கின்றது. பாற்களம் மேல் இருக்கின்ற அந்த பூனையானது தான் இருக்கின்ற அந்த பாத்திரத்திலே பால் இருக்கின்றது, அதை எளிதாக அருந்துவதை விட்டுவிட்டு தனக்கு தொலைவிலே இருக்கக்கூடிய சுவரிலே இருக்கக்கூடிய அந்த கரப்பான் பூச்சியை பிடிப்பதற்காக வேண்டி பார்ப்பாத்திரத்திலிருந்து பால் உரியிலிருந்து சுவரை பார்க்க பாய்கின்றது. அது எப்படிப்பட்டது ஒரு தன்மை, இப்படிப்பட்ட தன்மை தான் இது என்று சொன்னார். இது என்றால் என்ன, போன குரட்பாக்கள்ல சொன்ன செய்தி, அதாவது திருவருள் பால் உரியின் மேல் இருக்கின்ற அந்த பூனையானது எளிதாக அந்த பாலை பருக கருதாமல் தனக்கு தொலைவிலே இருக்கக்கூடிய சுவரிலே செல்லக்கூடிய கரப்பான் பூச்சியை பற்றுவதற்கு முயற்சி செய்கின்றது. அது போன்ற தன்மைதான் இது என்று கூறினார்கள். இது என்பது என்ன என்றால் சென்ற குரட்பாக்களிலே தெரிவித்தார்களே, அதாவது வெள்ளத்துள் இருந்து கொண்டே தண்ணீரை பருகி தாகத்தை தணிக்க கருதாமல் வெள்ளம் தண்ணி பெருகி ஓடுது, அதுக்கு நடுவில் ஒரு இருந்து கொண்டு ஐயோ தாகமா இருக்கிறதே என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லையே என்று சொல்வது போல திருவருள் உள்ளும் இருக்கின்றது புறமும் இருக்கின்றது. ஆனால் அந்த திருவருளை உணர்வதற்கு இந்த உயிர்கள் கருதாமல் தமக்கு புறத்தே இருக்கக்கூடிய உலக பற்றுகளிலேயே அவை பெருமுயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. இந்த தன்மை இப்படி தன்னோடு ஒன்றாக கலந்திருக்கின்ற திருவருளை உயிர்கள் சிந்தித்து அனுபவிக்க கருதாமல் அந்த திருவருள் தரக்கூடிய பேரின்பத்தை அனுபவிக்க கருதாமல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த அருளை பற்றிய சிந்தனையை விட்டுவிட்டு புறத்தே அந்நியமாய் இருக்கக்கூடிய உலக விடயங்களிலேயே பற்றுகொண்டு உயிர்கள் உழந்து வருகின்ற இந்த தன்மை எப்படி உள்ளதென்றால் பால்கலன் மேல் இருக்கின்ற அந்த பால் இருக்கின்ற அந்த பாத்திரத்தின் மேல் இருக்கின்ற பூனையானது எளிதாக அந்த பாலை அருந்த கருதாமல் தொலைவிலே சுவரில் இருக்கின்ற கரப்பான் பூச்சியை பற்றுவதற்கு தாவுகின்ற அந்த செயல் போல உள்ளது என்று ஓமை மூலமாக கூறி ஆசிரியர் நமக்கு அறிவுறுத்திருந்தார். இதை பரபரப்பு இல்லாமல் கேட்க வேண்டும், நன்கு சிந்தித்து வேறு சிந்தனைகளை விட்டுவிட்டு ஒருவர் ஒரு கருத்தை கூறும் பொழுது நமக்கென்று நாம் வைத்திருக்கின்ற சிந்தனைகளை உடனடியாக எழுப்பாமல் அந்த கருத்தை அப்படியே வாங்கி அந்த கருத்தை சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். அதனாலே அந்த பரபரப்பு இருந்ததென்றால் எதுவும் மனதிலே சென்று தங்காது, அந்த விஷயம் அப்படியே செவி வழியாக போயிடும். அதனாலதான் மணிவாசக பெருமான சொல்லும் பொழுது வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்கள் என்று சொன்னார். அந்த வேகம், அந்த பரபரப்பு. அதை போல நம்முடைய ஞானசம்பந்த பெருமான சொல்லும் பொழுது ஒல்லையாரி உள்ளம் ஒன்றையும் சொன்னார்கள். இந்த ஒல்லையாரி என்பது ஒல்லை என்பது என்ன, அந்த பரபரப்பு தான், வேகம் தான். அது இருந்தால் அதனால் நம்மால் இறை சிந்தனை அருட்சிந்தனை செய்ய முடியாது. ஆகவே முதலிலே நீங்க வேண்டியது பரபரப்பு. அந்த பரபரப்பை நீக்கிக் கொண்டு நாம் கூறுவதை மனம் பற்றி கேளுங்கள் என்று ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரியார் உபதேசிக்கின்றார். அப்போ அந்த பூனையினுடைய செயல் எப்படிப்பட்டது, கரப்பான் பூச்சியை விட பால் தான் இனியது, நிறைய பருகலாம். ஒரு கரப்பான் பூச்சி அது பற்றுவதனாலே அதனுடைய பசி ஒன்றும் பெரிதாக தீரப்போவதில்லை, மேலும் அது அற்பமானது. மேலும் அந்த அற்பமான கரப்பான் பூச்சியை பெருமுயற்சி செய்து உரியிலிருந்து தாவி சுவற்றில் போய் மோதி பிடிக்க வேண்டியது. பிடிக்காம விட்டு விட்டால் இந்த பூனை இந்த சுவற்றில் மோதி கீழே விழுந்து சுவரில் முட்டியதுதான் பயன் என்று அதற்கு அது இழப்பாக முடியும். இல்ல சரியா போய் கரெக்டா பிடிச்சிட்டு அப்படின்னாலும் இந்த அற்ப பொருளை பிடிப்பதற்காக இவ்வளவு பிரயாசையை செய்து அதை பிடித்ததனால்தான் என்ன சிறப்பு இருக்கின்றது. மேலும் எங்கிருந்து கொண்டாலும் தாவினா பரவாயில்ல, இனிய பால் இருக்கின்ற அந்த உரியிலிருந்து கொண்டு தாவி இந்த அற்ப சந்துவை பிடித்துதான் அது என்ன செய்ய போகின்றது. ஆனால் பூனை அப்படிப்பட்ட தன்மையோடு அது அந்த பூனை அப்படி தாவதற்கு காரணம் என்ன சிந்திக்கவில்லை. பரபரப்பு, அந்த கரப்பான் பூஜையை பார்த்த உடனே அதுக்கு ஒரே பரபரப்பு, அதை பிடிக்கணும் அவ்வளவுதான், மத்த எல்லாத்தையும் மறந்து விட்டது. தான் எந்த இடத்துல இருக்கின்றோம், தனக்கு நெருக்கமாக எந்த பொருள் உள்ளது, அந்த பால் எவ்வளவு இனியது என்று அந்த சிந்தனைக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அது கொண்டிருக்கின்ற பரபரப்பு கரப்பான் பூச்சியை பற்றுவதற்கு தாவும்படி அதனை தூண்டுகின்றது. அதுபோல உலகப் பொருளிடத்திலே நாம் வைத்திருக்கின்ற அந்த பரபரப்பான பற்று இருக்கின்றதே, அது இப்ப உள்ளவர்கள் அதை வெளிப்படையாக ஒத்துக்கொள்கின்றார்கள், இது பரபரப்பான உலகம் சார் அப்படின்னா. ஆனால் அதை நம்மால் தான் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. ஏதாவது நல்ல செய்திகளை கேட்க வேண்டும் என்றால் ஒன்று ஒரு வரியில அப்படி சுருக்கமாக சொல்லி பரபரப்பான உலகம் அதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. அப்படி பரபரப்பாக என்னதான் செய்கின்றார்கள், அப்படி பரபரப்பாக எல்லாரும் எப்போதும் தொழிற்பட்டுக் கொண்டே இருந்தால் தொழில் வளம் எவ்வளவு பெருகிருக்க வேண்டும், இத்தனை பொழுதுபோக்கு சாதனங்கள் இன்றைய உலகத்திலே இருக்க முடியாது அப்படி பரபரப்பான உலகத்தில். ஆனால் மிக அதிகமாகவே கழிக்கை சாதனங்கள் இருக்கின்றன, அவை இன்னும் பதவி பெருகிக் கொண்டிருக்கின்றன. ஆகையினாலே அதெல்லாம் வந்து ஆன்மீக விஷயங்களை உயர்ந்த விஷயங்களை கேட்பதற்கு ஆர்வம் இல்லை என்பதைத்தான் இன்னொரு மாதிரியாக பரபரப்பு என்று சொல்கின்றார்கள். ஆகையினாலே அந்த பரபரப்பே முதலில் கூடாது என்று நம்மளுக்கு ஆசிரியர் அறிவுறுத்துகின்றார். எதையும் சிந்தித்து கேட்டால் உண்மை விளங்கும் என்று சொல்லி மிக அருமையாக இந்த 9வது குரட்பாவிலே சொன்ன ஆசிரியர் இறுதி குரட்பாவிலே தெரிவிக்கின்றார், உயிரானது இந்த செய்திகளை எல்லாம் கேட்டு இனி நாம் அருளை பற்றி சிந்தித்து அருளை சார்வோம், ஏன்னா அவனருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இன்னிரத்தன் இவன் நத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே என்று அப்பர் பெருமான் சொன்னது போல, அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்று மணிவாசர் பெருமான் சொன்னது போல, அவன் அருளின் துணையின்றி நம்மால் அவனை அறிந்து கொள்ள முடியாது, நம்முடைய பொறிகள் துணை செய்ய மாட்டா, கண்முதற் புலனால் காட்சியும் இல்லோர், நம்முடைய அந்த கரணங்கள் துணை செய்ய மாட்டா, கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கடைமிரற்றன் கரைமிடற்றன், சித்தமும் செல்லா சேச்சியோன் காண்க, இவையெல்லாம் திருவாசகம், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், இது வந்து பெரிய புராணம். ஆகவே உணர்வதற்கும் மனதால் உணர்வதற்கும் வாக்குகளால் ஓதுவதற்கும் அரிய பொருள், அப்ப அவனை எப்படித்தான் அறிவது, அரியவன் சொல்லி முதலடியில சொல்லிட்டாரே, அந்த முதலடியோடு அந்த பாட்டை விட்டுவிடவில்லை. ஈச்சடியில எப்படி முடிக்கின்றார், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிலம்படி என்பது இறைவனுடைய திருவடி, இறைவி அதாவது உமையன்னையார். ஒரு பாகத்திலே சிவபெருமானுக்கு ஒரு பாகத்திலே உமையன்னையார் இருக்கின்றார். அந்த பார்வதேவியாருடைய திருவடி சிலம்படிந்த திருவடி, பார்வதேவியா தான் அருள் சக்தி. அந்த அருளின் துணை கொண்டு அவனை அறிய முடியும். மனவாக்குகளால் உணர்ந்து ஓதுவதற்கு அறிவனாக அவன் இருந்தாலும் அவன் அருளாலே அவனை உணர முடியும் என்று எப்படி உணர முடியாது என்பதை முதலடியிலே கூறிய சேர்க்கிறார் பெருமான். அப்படியால் எப்படி உணர்வது என்பதை ஈற்றடியிலே தெரிவித்திருக்கின்றார்கள், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஆகையினாலே அந்த திருவருளை நாம் தாரமாக கொண்டால் சிவபெருமானை அறியலாம். ஆகையினாலே அந்த அருளை நாம் சார்வதற்கு என்ன வழியோ அந்த வழியை செய்ய வேண்டும். இது ஒரு வேலை இருக்கின்றது, அது மிகச்சிறந்த வேலை என்று நாம் அறிந்து கொண்டால் அப்போ அந்த வேலைக்கு நாம் சேர்வதற்கு என்ன தகுதி நமக்கு எந்த தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சிந்திப்போம். என்ன படிப்பு படிச்சு என்ன சர்டிபிகேட் வாங்கினால் அந்த வேலையை சார முடியும் நினைப்போம். நேர போய் யாரும் இந்த வேலை சேர்ந்ததாம இதனை கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அங்க போவதற்கு முன்னாடியே இதை விசாரிப்போம், அதுக்குள்ள தகுதி என்ன, அது எத்தனை ஆண்டுகள் படிக்க வேண்டும், அதுல எவ்வளவு மதிப்பெண்கள் தேர்ச்சி பெற வேண்டும், வேறு ஏதாவது ட்ரைனிங் இருக்கிறதா, அதை எப்படி எடுக்க வேண்டும், இதெல்லாம் தான் உடனே கேட்க முடிய நேரம் அந்த வேலை போய் எனக்கு சொல்ல மாட்டேன். என்ன கொஞ்ச காலம் நாம் அனுபவிக்கக்கூடிய நிலையற்ற இந்த உலகத்திலே அனுபவிக்கக்கூடிய சாதாரண பயன்களுக்கே நாம வந்து இப்படி பயிற்சி எடுத்துக்கொண்டுதான் போக வேண்டும் என்று இருந்தால், எதை பெற்றுவிட்டால் மேலே பெறுவதற்கு எதுவும் இல்லையோ அப்படிப்பட்ட மேலான சிவப்பயிற்சியினை பெற வேண்டும் என்றால் அதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளாமல் இருந்த நிலையிலேயே நாம் அதை பெற வேண்டும் என்று கருதுவது முறை என்று. ஆகையினாலே அதற்குரிய தகுதிகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும், அதற்கு தகுந்த உபாயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் தீக்கை பெறுதல், சிவாலய தரிசனம் செய்தல், அங்கு ஆலயத்தில் தொண்டு செய்தல், திருமுறைகள் பாராயணம் செய்தல், சாத்திரங்களை பாடம் கேட்டல், சிந்தித்தல் போன்ற இப்படி சிவசிந்தனைகளை நாம் வளர்த்துக் கொண்டால்தான் அருட்சார்வுக்கு நமக்கு வழி கிடைக்கும், படிப்படியாக வழி கிடைக்கும். இதிலே முன்னேறி நாம் வந்தோம் என்றால் சிவபெருமானுக்கு நன்றாக தெரியும் எப்போது இவனுக்கு திருவருளை தந்து ஆட்கொள்வது என்று தெரியும். அப்போ பெரிய ஞானிகளை எல்லாம் ஆட்கொண்டது போல நம்மையும் ஆட்கொள்வதற்கு சிவபெருமான் எழுந்தருள்வார். ஆகவே அந்த முயற்சிகளை இன்று வரை மேற்கொள்ளாத உயிர்கள் சிவபெருமானுக்கு உடலால் செய்கின்ற வழிபாடாகிய சிவாலயத்தை பெருக்குதல், அதனை மெழுகுதல், திருநந்தவனத்திலே பூக்களை பறித்து எம்பெருமானுக்கு மாலைகளை கொடுத்தல், எம்பெருமானுக்கு தேவார திருமணிகளாலே தோத்திரங்களை சொல்லி வணங்குதல், அங்கே வருகின்ற சிவவேடம் தாங்கிய அடியார்களுக்கு வேண்டிய பணிகளை செய்தல் போன்ற இன்னொரு என்ன சிவபுண்ணிய செயல்களை இதுநாள் வரையும் மேற்கொள்ளாத உயிரானது எனக்கு ஞானம் வேண்டும், வீடு வேறு வேண்டும் என்று அது பேசி வருமே என்றால், கருதி வருமே என்றால், அதற்கு வீடு வேறு மிகை என்று கூறினார். மிகைனா என்ன, அதனுடைய தகுதிக்கு அதிகம் இருக்கும். சாதாரண கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ளாத ஒருவன் வந்து நான் வந்து கலெக்டர் ஆகணும், உடனடியாக ஆகணும், அல்லது கூடிய சீக்கிரத்தில் ஆகணும் அப்படின்னு அவன் சொன்னான், பெரியவர் என்ன சொல்வார்கள், உன்னுடைய தகுதிக்கு இது சரி என்று. அதாவது அவனை வந்து அங்க வந்து என்ன பண்ணல, டிஸ்கரேஜ் பண்றேன்னு சொல்றாங்களே, அவன் மனம் தளரும்படி சொல்லவில்லை, அதற்குரிய தகுதியை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்கின்றார். அப்போ அதற்கு என்ன பண்ண வேண்டும், அவன் அதற்குரிய அடிப்படை கல்வி தகுதியை முதலே வளர்த்துக் கொள்ள வேண்டும், அதற்குரிய நுழைவுத் தேர்வுக்கு அவன் தயார் செய்ய வேண்டும், அதுக்கு என்னெல்லாமோ படிக்கணும், அதுக்கு பல படிமுறைகளிலே நுழைவுத் தேர்வு வைத்திருக்கின்றார்கள், அதையெல்லாம் அவன் கடந்து வர வேண்டும். கடந்து வந்தால் அந்த தேர்வுகளிலே வாங்கி மதிப்பெண் அடிப்படையிலே அவனுக்கு அந்த கலெக்டர் உத்தியோகம் கொடுக்க முடிந்தால் கொடுப்பார்கள். இப்படி அதுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் இருக்கு, குறிப்பிட்ட காலம் தான். அப்படி ஒரு கொஞ்ச காலம் மகிழ்ந்திருக்கக்கூடிய பதவிகளையும் செல்வங்களையும் பெறுவதற்கே நாம வந்து அதற்கு உரிய முயற்சிகளில் ஈடுபட்டால் தான் கிடைக்கும் என்று இருக்கும் பொழுது, அல்லாதவர்கள் அந்த பதவிக்கு போனா என்ன செய்ய முடியும், அந்த பதவியை நிர்வாகம் செய்ய முடியாது. தேர்வு எதுக்காக வைத்திருக்கின்றார்கள், அந்த பதவியை நிர்வாகம் செய்வதற்கு அவர்களுக்கு என்னென்ன அறிவுத்திறன் வேண்டுமோ, செயல்திறன் வேண்டுமோ, அதை வளர்க்கக்கூடிய வகையில் தானே தேர்வு வைத்திருக்கின்றார்கள். அதுபோல வீடு வேறு வேண்டும் என்று அடியன் கருதினால், வீடு வேறு என்பது என்ன, சிவசிந்தனையிலேயே சிவபெருமானோடு லயித்து சிவத்தையே அனுபவித்துக் கொண்டு மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிடுதல். சிவத்தையும் பெறுதல், மற்றவற்றையும் பெறுதல் இல்ல, சிவத்தை மட்டுமே பெற்று மற்றவற்றை விட்டால்தான் சிவத்தையே பெற முடியும். அதனாலதான் பேரு வீடு வச்சு வீடு பேரு வைத்தார்கள். வீடு முதல்ல இந்த வாசச்சார்பில் இருந்து விடுதலை, மும்மலங்களிலிருந்து நீக்கம், நீங்கினால்தான் அங்க வந்து சிவச்சார்பு கிடைக்கும், அதான் வீடு பேருன்னு வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த முத்தி நிலையிலே அது நிலையாக இருக்கக்கூடிய நிலை, அது வந்து மாறக்கூடியதாக முத்தினா அப்புறம் மீட்சியே கிடையாது, லைத்து இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த ஆற்றலை நான் வைத்து பெறாமலே நானும் வீடு வேறு வேண்டும் என்று கருதினால் அது என்னுடைய தகுதிக்கு பொருந்தாது, அது உனக்கு மிகையப்பா என்று சொன்னார். ஏன்னா இற்றை நாள் வரை நீ என்ன பண்ணல, திருவருளை சார்வதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை. சிவாலய வழிபாடு, சிவசிந்தனை, திருமுறை பாராயணம், சாத்திர சிந்தனை, சிவ பூஜை எடுத்துக்கொண்டு வழிபடுதல், அப்புறம் அதே பூசையினே அகத்திலே உள்ளே ஏற்றக்கூடிய வல்லமையை பெறுதல், அந்த அகப்பூசையாகிய யோகத்தை நாம முற்றுவிச்சிட்டோம்னா புறத்தே சிவனை வழிபடுகின்றோம், உள்ளும் சிவனை வழிபடுகின்றோம். அதுக்கப்புறம் நான் சுவாமி நமக்கு முத்தி கொடுக்க வேண்டியதா சுவாமிக்கு வேற, அதுல அவர் வந்து என்ன பண்ண மாட்டார், தாமதிக்கவே மாட்டார். அவர் இன்னமா அடியனுக்கு முத்தி வழங்கவில்லை என்றால் அந்த தகுதி இல்லாதனால் வழங்கவில்லை. தகுதி வந்துவிட்டது என்று சுவாமி தான் முடிவு செய்யணும், நமக்கு தெரியாது. உடலுக்கு வருது நோயே எந்த அளவு இருக்கணும் டாக்டர் தான் முடிவு செய்யணும், நம்ம உடம்பு பத்தி நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது பேரறிவுடைய சிவபெருமானுக்கு நம்மை பற்றி தெரியுமா, நம்ம பத்தி நமக்கு தெரியுமா? நாளைக்கு ஒரு காரியத்தை, ஒரு வேண்டாத காரியத்தை நான் செய்யறேன் அப்படின்னா அதை செய்வேன் இன்னைக்கு நானே எதிர்பார்த்திருக்க மாட்டேன். இன்னைக்கு ஒன்று செய்வேன், நாளைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று செய்வேன், தரம் தாழ்ந்து விடுது. அப்படி ஒரு நிலையற்ற நிலையிலே உயிர்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த உயிர்களை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும், இந்த உயிர்களை எப்படி நாம் வந்து வளர்க்க வேண்டும் என்பது அவருக்கு தான் தெரியும். குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு பெற்றோர்களுக்கு தான் தெரியும். குழந்தை ரொம்ப அடம்பிடிச்சுன்னா நான் சொன்னதை செய் அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஏன்னா அதுக்கு அதை பத்தி தெரியாது. அந்த மாதிரிதான் உயிர்கள் வேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பைவலை என்று சொன்னார். ஆகையினாலே அந்த திரோதான சக்தியாகிய உமையினருக்கு தான் தெரியும். ஆகையினாலே அந்த தகுதிகளை நாம் இன்று வரை பெறாமல் இருந்து கொண்டு நம்மோடு எந்த பொருளோடு பழகாமல், நம்மளோடு கலந்திருக்கின்ற அந்த அருளோடு இன்று வரை பழகாமல், பழகுதல்னா என்ன, உள்ள அருள் இருக்கு என்பது தேவாரத்தினுடைய ஓதினால் உணரலாம். நமக்கு திருவுருள் நமக்கு பல உண்மைகளை உணர்த்தும், நம்மை வளர்க்கும். அது திருமுறை பாராயணம் பண்ணுவதால் உணர முடியும், சிவாலய தரிசனம் பண்ணுவதால் உணர முடியும். நித்தியம் சிவாலய தரிசனம் பண்ண வேண்டும் அப்படின்னு வச்சா ஒரு தடை வந்தா திருவுருளே அதை நீக்கும். அந்த மாதிரி குறிப்புகளாலே திருவுருளை உணர முடியும். ஆன்மீகத்திலே பழகுவவர்களுக்கு அருளை அவரவர் பக்குவத்துக்கு ஏற்றபடி அருள் தான் இருப்பதை காட்டி கொடுக்கும், உணர்த்தும். அதுதான் அருளோடு பழகி வருதல். அப்படிப்பட்ட பழக்கம் கூட அருளோடு வைத்துக் கொள்ளாதவர்கள், அப்படிப்பட்ட உயிர்கள் வீடு வேறு வேண்டும் என்று உடனடியாக விரும்பினால் அது மிகை அதிகப்படியான ஆசை. ஆகையினாலே திருவருளை சார வேண்டும் என்று இத்தனை பாடல்களை வலியுறுத்தினேனே, உடனடியாக திருவருளை சார்ந்துவிட முடியாது, அது படிப்படியாக சார வேண்டும், அதற்குரிய தகுதிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும், வழிபாட்டினை செய்ய வேண்டும். புற வழிபாடு வந்துதான் அக வழிபாடு வர முடியும், அதை நம்ம மறந்துடக்கூடாது. நமக்கு ஆலயங்களை விட்டால் நமக்கு வேறு கதி கிடையாது. நமக்கா சாத்திரங்களை பார்த்தா சொல்லுது, சீவன் முத்தர்களுக்கு என்ன சொல்லுது, சதா காலமும் சாத்திரம் படித்துக் கொண்டிருங்கள், சதா காலமும் நீங்க சாத்திரங்களை சிந்தியுங்கள் அப்படின்னு கூட சொல்லல. அடியார்களை வழிபடுங்கள், ஆலயத்தை வழிபடுங்கள். மாலர நேயம் அழிந்து சாத்திரமே சொல்லுது, மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணன தோளுமே. சீவன் முத்தர்களுக்கு யாருக்கு எது இலக்கோ எது லட்சியமோ அந்த முத்தியையே பெற்றுவிட்டவர்களுக்கு. ஆனா பெற்ற பிறகும் அவர்கள் இந்த உலகத்துல எவ்வளவு நாளைக்கு உடம்பு இருக்கணும்னு நிச்சயிக்கப்பட்டிருக்கோ அவ்வளவு நாளைக்கு உடம்பு இருக்கும். அது வந்து முன்னாலே நீங்காது பின்னாலே நீங்காது, அந்த நாள் வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். ஆனா இவர்கள் இந்த உடம்புல இருக்கிற உயிர் சிவச்சார்பு கொண்டு விட்டது, ஆனா உடம்பு இருக்கின்றது. அப்படி உடம்போடு இருக்கும் வரை அவர்களே சிவாலய வழிபாடு செய்ய வேண்டும், அடியாரை பேண வேண்டும், போற்ற வேண்டும் என்று சொன்னால் நமக்கெல்லாம் வந்து நாம் அந்த விடுதியை பெறவில்லை. அவர்கள் பெற்ற அந்த விடுதியை முக்கிய நாம பெறவில்லை. நாம வந்து கட்டாயம் அதை செய்ய வேண்டும். ஆகவே உள்ளும் புறமும் அகமும் அகப்பூசை புறப்பூசை ரெண்டையும் முடித்து முற்றுவித்து முத்தி பெற்றவர்களே வந்து புற வழிபாடாகிய ஆலயத்தை விடக்கூடாது என்று சொன்னால் நாம எந்த அக வழிபாட்டிற்கு போய் ஆலயத்தை நாம விடத்தக்க நிலையில இருக்கின்றோம்? இன்னும் சாதாரண உலகியல் உவமையில வச்சு நாம இதை புரிந்து கொள்ளலாம். ஒரு கணக்கை வந்து அப்படி சொன்ன மாத்திரத்துல ஒருத்த மனசால போட்டு விட சொல்லியிருந்தான் அப்படின்னா அவன் பல முறை என்ன செய்திருக்க வேண்டும், அந்த கணக்கை வந்து நோட்ல எழுதி எழுதி அதை போட்டு போட்டு பழகிருக்கணும். முதல்ல அடிச்சு அடிச்சு போட்டிருப்பான், அப்புறம் திருத்தமா போட்டிருப்பான், அதை மாதிரி மாடல்ல பல கணக்குகள் போட்டிருப்பான். அப்ப அது வந்து நல்ல பயிற்சியாகி மனதில் பதிந்து விட்டது. எனவே ஒரு 20-21 கணக்கு சொல்லும் போது மனதாலே போடும், ஒரு வெளி பயிற்சி இல்லாமல் உள்ள பயிற்சி வராது. ஆகவே நம்முடைய சைவ சித்தாந்தத்திலும் யோகம் அக வழிபாடு என்பதெல்லாம் சொல்லாமல் இல்லை, இதுல சொல்லாதது எதுவுமே இல்லை. ஆனால் படிமுறை புற வழிபாடு அதிலே பயின்றால்தான் அக வழிபாடு வரும் என்பதை நாம் உலகியல் வைத்தே தெரிந்து கொள்ளலாம். ஆகையினாலே நாம் யாரை பற்றி நினைக்க முடியும்? யோசித்து பாரு, நாம ஆளையே பொறுத்த பார்க்கல, அவரை பத்தி ஏதோ ரெண்டு செய்திகள் தான் கேள்விப்பட்டிருக்கோம். அவரை பத்தி நினை அப்படின்னா அது நமக்கு எளிதா? நம்மோடு நன்றாக நாம வெளியில பார்த்து பழகியவர்களை பத்தி நினைப்பது நமக்கு எளிதா? யாரை பற்றி நீண்ட நேரம் நான் நினைக்க முடியும்? இவ்வாறு உலகியலே நாம் பல உண்மை வைத்து பார்க்கலாம். ஆகவே புற வழிபாடு சீவன்முத்தருக்கே அவசியம் என்று சொன்னிருக்கும் பொழுது நமக்கும் அவசியம்தான். அது தெய்வத்திலே சொல்கின்ற பாங்கினை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். புற வழிபாடு அது சரியை கிரியை என்று வருகின்றது. அப்புறம் அக வழிபாடு யோகம், அப்புறம்தான் ஞானம். யோகத்தை விட மேலானது ஞானம். அது அகம் புறங்கிற பேதமின்றி எங்கும் நிறைந்திருக்கின்ற சிவத்தோடு ஆன்மாவும் இரண்டரை கலந்து விட்டது, புத்தி அடைந்து விட்டது, அதான் ஞானம். அந்த ஞானிக்கு கூட என்ன சொல்லியிருக்கின்றது என்று சொன்னால் புற வழிபாடு வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்கணும். அப்ப சித்தியார் என்ற சாத்திரம் சொல்லிட்டது, சிவஞான சித்தியார் சொல்லிட்டது, சரியை ஏற்றுபவன் சரியைக்கு மட்டும் உரிய, கிரியை ஏற்றுவன் இருக்கின்றானே அவன் கிரியைக்கு மட்டுமல்ல, கிரியை சரியை ரெண்டுக்கும் உரிய. யோகம் அதை கிரியை முடிச்சு யோகத்தை பயில்பவன், யோகம் கிரியை சரியை மூன்றிற்கும் உரியவன், அதையும் கடந்து ஞானியா இருப்பவன் நாளுக்குமே உரியவன் என்று சித்தியார் சொல்லிட்டு அவன் நாளையுமே செய்ய வேண்டும். அப்ப அவன் ஆலயத்தையும் வழிபட வேண்டும், அதையும் வகுத்து சொல்கின்றது அந்த நூலிலே நாம் அந்த செய்தியை அறிந்து கொள்ளலாம் என்று இயைபு பற்றி இங்கே தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இந்த இரண்டு குரட்பாக்களை பார்த்த அளவிலே அருளது நிலை என்ற இந்த அதிகாரம் நிறைவு பெறுகின்றது. இந்த இறுதி குரட்பாவிலே இற்றை வரை எய்ந்தும் ஏதும் பழக்கமிலா வெற்றுயிர்க்கு வீடும் மிகை. வெற்றுயிர் சொல்லிட்ட வழிபாடு செய்யாத உயிரை வெற்றுயிர் சொல்றோம் இல்லையா, வெறும் அழியா அப்படின்னு, என்ன ஒரு பயனும் இல்லைன்னு உள்ளே கலந்திருக்கின்ற அந்த அருளை சிந்திக்காமல் போத்திரங்களை பாராயணம் செய்யாமல் வழிபாடு செய்யாமல் இருக்கின்ற உயிர் வெற்றுயிர். அது வீடு வேறு கருத நினைப்பது, வீடு வேறு பெற நினைப்பது மிகையாகும் என்று தெரிவிக்கின்றார்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 22.
1: மாயை என்பது குறியா மயக்கு. உயிரின் அறிவு இச்சை செயல் ஆகிய மூன்றும் பிரிந்து தோன்றுதல் இன்றி ஒன்றையும் குறியாத பொதுவான மயங்கு நிலையை உயிருக்கு தருவது என்று கொள்.
2: திருப்பி ஒரு வாசிங்க.
1: குறியா மயக்கு. உயிரின் அறிவு இச்சை செயல் ஆகிய மூன்றும் பிரிந்து தோன்றுதல் இன்றி ஒன்றையும் குறியாத பொதுவான மயங்கு நிலையை உயிருக்கு தருவது.
2: மாயை என்ற தத்துவத்திலே உயிர் இந்த இச்சைகிரியை ஞானம் என்ற விரிவுகள் இல்லாமல் எல்லாம் கலந்து ஒடுங்கி நிற்கக்கூடிய நிலையிலேதான், உயிர் ஒடுங்கி கூட நிற்கிற நிலையை தான் மாயா தத்துவம் என்று சொல்கிறார்கள் என்று சொல்கிறார்.
1: என்று கொள் என்று இவ்வாறு உணர்ந்து கொள். பொழிப்புரை. உயிருக்கு வினை பயன்களை இத்துணை பொழுது என வரையறுப்பது காலம். அது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என மூன்றாகி நிற்கும். அவற்றுள் இறந்த காலம் வினைகளை நுகர்ச்சியினால் கழிய செய்து உயிரை அவ்வினையினின்றும் பிரிக்கும். இதுவே எல்லை எனப்பட்டது. நிகழ்காலம் உயிரை வினைப்பயன்களோடு கூட்டி நுகர்விக்கும். இதுவே பலம் எனப்பட்டது. எதிர்காலம் வினைப்பயன்களை உயிர் எதிர்நோக்குமாறு செய்யும். இதுவே புதுமை எனப்பட்டது. நியதி எப்பொழுதும் வினைப்பயன் அதனை செய்த உயிரையே சாருமாறு நியமிக்கும். இதுவே நிச்சயித்தல் எனப்பட்டது. கலை உயிரின் செயலாற்றலை சிறிதே விளங்க செய்யும். வித்தை அறிவாற்றலை சிறிதே விளங்க செய்யும். அராகம் விளைவாற்றலை சிறிதே விளங்க செய்யும். உயிர் இவ்வைந்தோடும் கூடி நின்று விடயங்களை நுகரும் தகுதி பெற்ற காலத்தில் புருடன் என பெயர் பெறும். மாயை மயக்குதலை செய்யும். விளக்கம். முந்திய செய்யுளில் வித்யா தத்துவங்களின் பெயர்களை வரிசைப்படக் கூறிய ஆசிரியர் இச்செய்யுளில் அவை செய்யும் தொழிலை அதே வரிசை முறையில் நிறுத்தி கூறியுள்ளார். எனவே அவற்றை பின்வருமாறு அமைத்துக் கொண்டால் பொருள் எளிதில் விளங்கும். வித்யா தத்துவம், தொழில், கால் நம் முதலில் காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம் எல்லை, நிகழ்காலம் பலம், எதிர்காலம் புதுமை. இரண்டாவது தத்துவம் நியதி, எப்போதும் நிச்சயித்தல். மூன்று கலை கிரியை. நான்கு வித்தை அறிவு. ஐந்து அராகம் ஆசை. ஆறு புருடன் ஐம்புலனும் ஆரவரும் காலம். ஏழு மாயை மயக்குதல். இன்னும் சில பத்திகள் இருக்குங்க, அதை
2: படிச்சிருக்கேன். ஒன்னும் பேசாம இருக்கிறது காரணம் ஏற்கனவே நம்ம விளங்கி விளங்கித்தான் போறோம். விளங்க வேண்டிய தேவை வர்ற இடங்கள்ல நான் பேசுவேன்.
1: இதோட வித்யா தத்துவம் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சுத்த தத்துவத்தை பத்தி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறாரு அவர்.
2: நல்லது நல்லது.
1: இனி சுத்த மாயையிலிருந்து தோன்றும் சுத்த தத்துவங்கள் ஐந்து. வித்யா தத்துவங்கள் ஏழினையும் ஆசிரியர் விளக்கிய முறையில் இதுகாரும் அறிந்தோம். அவை உயிரின் அறிவாற்றல், விழைவாற்றல், செயலாற்றல்களை மலத்தடையிலிருந்து நீங்கி எழுப்பி உயிரை உலக நுகர்ச்சியில் நோக்குடையதாக செய்யும் எனக் கண்டோம். ஆயின் அக்கருவிகள் தாமே சுதந்திரமாக செயற்படா. இறைவனது சக்தியே அவற்றை செலுத்தி நிற்கும். இறைவனது சக்தி பற்றி ஒன்றை சொல்ல வேண்டும். அது எதனையும் நேராக செய்யாது. ஒன்றை நிலைக்களமாக கொண்டு நின்றே செய்யும். நெருப்பு ஒரு பொருளில் தங்கி நின்று தன் தொழிலை செய்யுமே அன்றி அது தனித்து நிற்பதில்லை. அது விறகு, நெருப்பு குச்சி முதலியவற்றுள் ஒன்றை ஆதாரமாக கொண்டு நிற்கிறது. அதுபோல இறைவனது சக்தி நின்று தொழிற்படுவதற்கு ஓர் ஆதாரம், அதாவது நிலைக்களம் வேண்டும். அந்த நிலைக்களம் எது? தூய்மையற்ற அசுத்த மாயை தூயதாகிய இறைவனது சக்திக்கு நிலைக்களம் ஆகாது. எனவே சுத்தமாயையே அதற்கு நிலைக்களம் ஆவது என்பது விளங்கும்.
2: இதிலே நம்முடைய பெரியவர்கள் பண்ணியிருக்கிற ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு வேலை, அதை நீங்கள் புரிந்து கொள்வது நல்லது. இந்த ஒன்றை ரெண்டாக பிரிக்கிறார்கள். தத்துவ விளக்கம் வருவதானால் அது அதை நல்லாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பாருங்கள், ஒன்றிலே ரெண்டு அடங்கி இருக்கிறது. உதாரணத்துக்கு நெருப்பு என்று எடுத்துக்கொண்டால் அதற்குள்ளே ஒளியும் இருக்கிறது, சூடும் இருக்கிறது. இது நாம் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம். இந்த சிவம் என்று இவர்கள் எடுக்கிற பொழுது சிவத்துக்குள்ளே சக்தி அடக்கம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். உடனே நாங்கள் ஆரம்ப கால பௌராணிக முறையிலே வந்தபடியால் சிவத்துக்குள்ளே சக்தி அடக்கம் என்றால் திருவிளையாடல் படம் ஞாபகத்துக்கு வந்து, சிவாஜியும் சாவித்திரியும் ஞாபகத்துக்கு வந்து, சிவமா சக்தியா பெரிது என்று சொல்லி பிறகு ரெண்டும் ஒன்றுக்குள்ளே அடங்கினது என்று படிக்கிறோம். ஒரு எங்கள் புத்தியிலே ஏற்கனவே பதிவாகி இருக்கிறது. சக்தி என்றால் அம்பாள் அம்மன் என்று ஒரு வடிவம் கொடுத்து கோயில்களிலேயே நியமித்து விட்டோம். ஆனால் தத்துவ நிலைக்கு வருகிற பொழுது அது எப்படி ஆகிறது என்றால், இந்த அம்பாள் என்றதெல்லாம் இல்லாமல் ஒருவருடைய பவர், அதுதான் சக்தி. இந்த நாங்கள் இதை ஆங்கிலத்திலே சொல்வதற்கு காரணம், ஆங்கிலத்திலே அந்த சொற்பிரயோகம் தெளிப்பு, நாங்கள் சக்தி என்று சொன்னாலே எங்களோட தமிழ்லையும் பவர் தான் சக்தி, ஆனால் சக்தி என்று அம்மனுக்கு பெயர் சொல்லி தெளிப்பட இனபடியால் சக்தி என்ற உடனே ஒரு குழப்பம் வரும் என்றதுக்காக நான் சொல்லுகிறேன். இப்போ ஒரு பொருளினுடைய பவர் என்று சொல்கிறோமே, அந்த பவருக்கு தான் சக்தி. இப்ப நீங்க நினைத்து பாருங்கள், இப்போ நான் என்னுடைய கையை இப்படி தூக்குகிறேன், இது எதனாலே நிகழ்ந்தது? என்னுடைய சக்தியினாலே நிகழ்ந்தது. அந்த சக்தி எங்கே இருந்து வந்தது என்று கேட்டால், என்னுடைய ஆன்மாவுக்குள்ளே இருக்கிற ஒரு பலம் தான் சக்தியாக வழிபட்டு என்னை ஒரு செயல்பட வைத்தது. அப்படியானால் ஆன்மாவும் சக்தியும் வேறு வேறா என்று ஒரு கேள்வி வரும். இது கொஞ்சம் புத்தியை நாம நிறுத்தி உள்ளே போக வேண்டிய வேலை. ஆன்மாவும் சக்தியும் வேறு வேறா என்றால் ஒன்றுதான். ஆனால் ஆன்மாவினுடைய ஆன்மா பேசாமல் இருக்க அதனுடைய சக்தி நம்மை இயக்கம் பண்ணுகிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறது. அதாவது என்னுடைய ஆன்மாவுக்கு ஒரு பவர் இருக்கிறது, அந்த பவர் தான் என் கையை தூக்க பண்ணுகிறது, காதை தொட பண்ணுகிறது, இதெல்லாம் பண்ணுகிறது. அப்போ ஆன்மாவுக்குள்ள உள்ள சக்தி தானே என்றால் சக்தி தான், ஆனால் இந்த இயக்கங்களை சக்தி தான் செய்விக்கும், ஆன்மா பேசாமல் நிற்கும். இதை ரெண்டாக கத்தரித்து பிரிக்கிறார்கள். நெருப்பிலே ஒளியையும் வெப்பத்தையும் வெட்டி பிரிப்பது போல தத்துவக்காரர்கள் என்ன செய்கிறார்கள், ரெண்டாக பிரிக்கிறார். ஆன்மாவின் ஆன்மா என்கின்ற ஒன்று, அதனுடைய சக்தி என்ற ஒன்று என்று ஒன்றையே ரெண்டாக்கி காட்டி சக்தியினுடைய வேறுபாடு இதையேதான் உயிர்பொருளாகிய இறைக்கும் கொண்டு போய் பொருத்துகிறார்கள். இறை என்பது பேரறிவு பொருள், ஆகவே அதனுடைய சக்தி பெரும் சக்தியாக இருக்கும், அதுல சந்தேகம் இல்லை. இந்த அவர்கள் என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்றால், அது ரொம்ப அது பின்னுக்கு தத்துவங்களுக்குள்ளே போக போக இன்னும் ரொம்ப அது உதவி செய்வது தெரிய வரும். என்ன செய்வார்கள் என்றால், சிவம் பேசாமல் இருக்கு, அதுதான் அவர்களுடைய நியாயம். இப்போ என்னுடைய கையை சக்தி வந்து என் கையுக்குள்ளே புகுந்து என் கையை தூக்கி செய்தது. இந்த நேரத்துல என்னுடைய ஆன்மா என்ன செய்தது? அசைவின்றி நின்றது. அன்மாவினுடைய பவர் தான் அதை நீங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கையை தூக்க பண்ணியது எதுவென்றால் சக்தி. அந்த சக்தி எங்கே இருந்து வந்ததுன்றால் அன்மாவுக்குள்ளே இருந்து வந்தது. சக்தி இயங்குகிறது, அந்த சக்தியை தருவதாகிய ஆன்மா பேசாமல் இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய பெரியவர்கள் தத்துவ ரீதியாளர்கள் சொல்கிறார்கள் என்றால், சிவம் இயங்காது, அதனுடைய சக்தி தான் இயங்கும் என்கிறார். நம்மிலே வைத்து அதை புரிந்து கொண்டோமானால் அது ரொம்ப தெளிவாக புரிகிறது. என்னுடைய ஆன்மா அங்கிங்கு அசைவதில்லை, ஆனால் ஆன்மாவினுடைய சக்தி அசைகிறது. இது என்ன என்ன சுவையான விஷயம் என்றால், ஆன்மாவும் சக்தியும் வேறு வேறல்ல, ஒன்றில் ஒன்று கலந்தவை. அதுதான் சிவமும் சக்தியும் ஒன்று என்று சொல்வதனுடைய அர்த்தப்பாடு அதுதான். அப்போ சக்தி இயங்கும், சிவம் பேசாமல் நிற்கும். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அவர்கள் சொல்வார்கள் என்னவென்றால், ஒரு காலமும் சிவம் இயங்காது. அதுதான் நாங்கள் சொல்லுகிற வழக்கம் ஒன்று. இந்த நகைச்சுவையாக மடி பேச்சாளர்கள் சொல்வார்கள், சக்தி இருந்தால் செய், இல்லாவிட்டால் சிவனே என்று கிடை. சிவனே என்று கிடை என்றால் சிவத்தின் வேலை அதுதான், கிடக்கிறது தான் வேலை. சக்தி தான் செயல்படுத்தும், இதை ரெண்டு இது இது ஒரு இது ஒரு சின்ன மயிலறையான வித்தியாசமே தவிர வித்தியாசமே இல்லை. சிவம் இருந்து சக்தியை செயல்படுத்தும், அது இது இந்த உண்மையைத்தான் அவர்கள் அப்படின்னு சொல்லுகிறார்கள். சக்தி பேசாமல் அதுக்கு அவர்கள் சொல்லுகிற ஒரு பிரயோகம் இருக்கிறது தத்துவக்காரர். அப்ப சக்தியே செய்யலாமே, சிவன் தேவையில்லையே, செயல்படுத்துகிற காரியங்களை எல்லாம் சக்தி தானே செய்கிறது. அப்போ சக்தி தானே பெரிய விஷயம், சிவம் ஒன்றும் இல்லையே என்றால் சிவத்துக்குள் தான் அந்த சக்தி இருக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? அதாவது இந்த கையை தூக்கிய சக்தி, சக்தி தானே என் கையை தூக்க வைத்தது, என்னை நடக்க வைத்தது. சக்தி பேசுதானே கேட்டால், ஆன்மா என்கின்ற அந்த அந்த பொருள் இல்லாவிட்டால் இந்த சக்தி இருக்காது. அதுபோலத்தான் சிவம் என்ற ஒரு ஒன்று இல்லாவிட்டால் சக்தி இல்லை. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் சிவம் தனித்து நிற்குமா என்று கேட்டால் அதுவும் தனித்து நிற்காது. சக்தியோடு சேர்ந்த பொருள் அது என்னென்று தனித்து நிற்கும்? சூட்டில இருந்து நெருப்பில இருந்து சூட்டை கழிக்க முடியுமா? நெருப்பில இருந்து சூட்டை கழிக்க முடியாது. பிரித்து பார்க்கலாமே தவிர கழிக்க ஒன்றிலிருந்து ஒன்றை கழிக்க முடியாது. அதுபோலத்தான் இந்த இறைவனையும் சக்தியையும் நாங்கள் பார்க்கிற பொழுது பிரித்து பார்க்க முடியுமே தவிர ஒன்றிலே இருந்து ஒன்றை கழிக்க முடியாது. சிவம் இல்லாமல் சக்தியும் இல்லை, சக்தி இல்லாமல் சிவமும் இல்லை. ஆனால் இயங்குவது சக்தி, சிவம் அந்த இயக்கத்துக்கு காரணமாக நிலைக்கும். அதை என்ன சொல்வார்கள் என்றால் சந்நிதி மாத்திரையால் காரியங்களை செய்வித்தல் என்று ஒரு சொற்பிரயோகம் சித்தாந்தத்திலே பயன்படுத்துவார். சிவம் என்ன செய்யும் என்றால், அப்ப சிவத்துக்கு வேலையே இல்லையா என்றால், சிவத்தினுடைய வேலை இருக்கிறது தான். சக்தியினுடைய வேலை, சிவம் இருக்கிறபடியால் சக்தி அந்த அந்த அந்த அதனுடைய இருப்பை வைத்துக் கொண்டு செயல்படும். உதாரணத்துக்கு சொல்வார்கள், ஒரு வகுப்பிலே மாணவர்கள் எல்லாரும் குழப்படி பண்ணி கொண்டு இருக்கிறார். ஒரு வகுப்பிலே இல்லாட்டி வீட்டிலே பிள்ளைகள் எல்லாரும் குழப்படி பண்ணி கொண்டு இருக்கிறார். வகுப்புக்குள்ளே ஆசிரியர் நுழைகிறார், அது மாதிரி வீட்டுக்குள்ளே அப்பா நுழைகிறார். நுழைந்த உடனே பிள்ளைகள் எல்லாம் அந்தந்த இடத்துல உட்கார்ந்து எழுதிக்கொடுக்க வச்சு கொடுக்குறோம், அம்மா அதை செய்கிறான், எல்லாரும் அந்தந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்பா வந்த உடனே. அதுபோல வாத்தியார் வந்து சும்மா சீட்டில் உட்காருகிறார், அதுவரையும் சத்தம் கேட்டு கொண்டிருந்த வகுப்பிலே சத்தம் நின்று விடும், மேசையில ஏறி விழுந்தவன் போய் உட்கார்ந்து விடுவான். அப்போ இப்போ வாத்தியார் செய்த வேலை என்ன? ஒவ்வொருத்தரையும் பிடிச்சு சீட்ல உட்கார வச்சாரா, அல்லது எல்லாரும் வந்தது படி இருங்கள் என்று சொன்னாரா, சத்தம் போடாத ஒன்றும் சொல்லவில்லை. வாத்தியார் வந்து உட்கார்ந்தார், இதெல்லாம் தானாக நிகழ்ந்தது. இதற்குத்தான் சந்நிதி மாத்திரையாய் நிகழ்ந்தது என்று பெயர். ஒருவர் சும்மா உட்கார்ந்தால் மிச்சமெல்லாம் நடக்க வேண்டும். அதுபோலதான் சிவம் எப்பவும் இயங்காது, அது சும்மா இருக்க அதனுடைய சந்நிதி மாத்திரையிலே இவையெல்லாம் சக்தியினாலே இயக்கப்படும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பெரிய நுட்பத்தை சேக்கலார் சுவாமிகள் தன்னுடைய முதல் பாட்டிலே வைத்தார். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், முதல் பாட்டிலே வைக்கிறார். சேக்கலாருடைய அந்த உலகெல்லாம் என்ற பாட்டுக்கு கிரிவிகா அவர்கள் கிட்டத்தட்ட 30-35 பக்கங்கள் விளக்கம் எழுதியிருக்கிறார். பெரியவர் கிருவிக்கார பெரிய புராண புஸ்தகம் கிடைக்கிறது, அதை எடுத்து பாருங்கள். மற்ற பாடல்களுக்கெல்லாம் சும்மா கடகட என்று சுருக்கம் எழுதி கொண்டு போயிருக்கிறார். முதல் பாடலுக்கு மட்டும் 30 பக்கமும் 25 பக்கம் எழுதியிருக்கிறார். அதை அதை படித்து விட்டு நானும் அப்படி ஒன்று எழுதி பார்த்து எழுதி வைத்திருக்கிறேன் ஒரு கட்டுரை. நாளடைவிலே அதை உங்களுக்கு தருகிறேன், பாருங்கள். ஒன்று பாட்டுக்குள்ளே இவ்வளவு விஷயமா என்ன சொல்லுறன்றா கடைசி, அது என்னெல்லாம் பிறகு சொல்லுகிறேன். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், ஓ உணர்வதற்கும் அறியவன் ஓதற்கும் அறியவன் என்பது புரியப்படுகிறது. கடவுளை பற்றி சொல்லுகிற பொழுது முதல் வார்த்தையிலேயே அந்த விஷயத்துக்கு உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்றால் என்ன அர்த்தம் என்றால் உணர்வதற்கும் அறியவன். என்னையா இது சொன்னீங்களா? ஏதோ சத்தம் வந்த மாதிரி இருந்தது. சரி, உணர்தற்கும் அறியவன் ஓதற்கும் அறியவன். அதற்கு பிறகு கேள்வி பிறக்கிறது, சேர்க்கலார் பெரிய புராணத்தை செய்தது மாற்று சமயங்களிலே அரசன் விடாமல் இன்ப நூல்களிலே ஈடுபாடு கொள்ளாமல் சைவத்தை படிக்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறார். அதுக்கு நான் என்ன செய்ய வேணும் என்று கேட்டவுடனே 63 வரலாறை படிக்கிறார். அந்த நூலை நீங்களே செய்து தாருங்கள் என்று கேட்கிறார். அதிலே இறைவனுடைய பெருமை இருக்கிற அந்த நூலை செய்து தாருங்கள் என்ற உடனே சேக்கலார் செய்து கொடுக்கிறார். அதனுடைய முதல் பாடல் தான் இந்த பாடல். முதல் வரியே என்ன சொன்னார்? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். உலகெல்லாம் என்று வந்துவிட்டபடியால் அது எல்லா உயிரையும் குறிக்கிறது. ஒருவராலும் ஆண்டவனை முற்றாக உணரவும் முடியாது, ஓதவும் முடியாது. இந்த சொல்லே ஒரு பிழையான வசனம், இந்த வசனமே ஒரு பிழையான வசனம் ஏனென்றால் சிவனை விளங்குவதற்கு ஒரு நூல் செய்து தருகிறேன் என்று சொல்லிட்டு தான் இந்த புத்தகத்தை தொடங்குகிறார். முதல் வசனமே சொல்றார், இந்த சிவருமான ஒருத்தராலும் படிக்கவும் முடியாது விளங்கவும் முடியாது என்றால் அவ்வளவுத்தோடு இந்த புத்தகத்தை முடிவிக்க வேண்டியதுதான். ஒரு புத்தகத்தை படிக்கொண்டு தொடங்கிவிட்டு இந்த புத்தகத்தை முழுசா ஒருத்தராலும் படிக்கலாது விளங்கவும் முடியாதுனா மூடி வச்சிட வேண்டியதுதான். அது சொல்லி முடிஞ்ச விட்டு அடுத்த வரி சொன்னார், அது உண்மைதான், ஆனாலும் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அந்த இறைவன் குற்றம் செய்தவர்களையும் தலையிலே தூக்கி வைத்திருக்கிறான். நிலவும் நீரும் கங்கையும் அவனுடைய தலையிலே இருக்கிறது. அப்ப என்ன செய்கிறது? நாம அவனை அறிய முடியாது, அவனாக அறிவிப்பான், அறிவித்து அறிந்து கொள்ளலாம். நம்மை அவன் கைவிட்டு விட மாட்டான் என்ற உடனே சரி அப்ப பிடிக்கலாம் எண்ணம் வருது. அதுக்கு பிறகுதான் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான். இறைவனுடைய மூன்று நிலை சொல்லுகிறார், அதை நான் பிற ஒரு முறை விளங்கப்படுத்துகிறேன். கடைசியாக சொல்கிறார், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இது திருவிக்கார் ரொம்ப நுட்பமா எழுதுவார். என்ன எழுதுறார் என்றால், இறைவனுடைய திருவடிகளை தொழுவோம், இதுதானே சொல்லி முடிக்க வேண்டிய இடம். பொதுப்பட சொல்லியிருக்கோம், இறைவனுக்கு ரெண்டு திருவடி இருக்கிறது. ரெண்டு திருவடியையும் அல்லவா சொல்ல வேணும், இறைவன் திருவடியை வாழ்த்தி வணங்குவான் என்று சொல்லியிருக்க வேண்டும். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்றால், சிலம்பினை கொண்டு ஓசையை எழுப்புகிற அடியை வாழ்த்துவோம் என்கிறார். பெருமானுடைய நடேச ரூபத்தை பார்த்து விட்டு எழுதுகிறார். அப்ப என்னென்றால், பெருமானுடைய கால்கள் ரெண்டிலே ஒரு கால் ஊன்றிய பதம், ஒரு கால் ஆடிய பதம் உங்களுக்கு தெரியும். ஒரு கால் ஊன்றி நிற்கும், ஒரு கால் ஆடும். எந்த பாதத்திலே இருந்து சிலம்பு ஓசை கேட்கும்? நடேச ரூபமே பாருங்கள், அர்த்தநாரி ரூபம் தான். ஒரு காலில் நீங்க நடேசர் சிலையை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு காலிலே கலல் இருக்கும், வீர கலல் இருக்கும், ஒரு காலிலே தான் சிலம்பு இருக்கும். அது பாதி ஆண் பாதி ஆண் பாதி பெண் என்பதை குறிப்பதற்காக வைக்கிற அந்த முறைமை. இப்போ மலர் சிலம்படி என்று சொல்லிவிட்டபடியால் இவர் எந்த காலை கும்பிட சொல்லுகிறார் என்றால், ஆடுகிற காலிலே தான் சிலம்பு சத்தம் கேட்கும், ஊன்றுகிற காலிலே சிலம்பு சத்தம் கேட்காது. ஆகவே தூக்கிய திருவடி தான் நமக்கு சத்தம் கேட்கிற திருவடியா இருக்கும். சிலம்போசை கேட்கிற திருவடி என்று சொன்னபடியால் அது தூக்கின திருவடி, அதை கும்பிடு என்றார். அப்ப நிக்கிற கொஞ்சம் திருவடியா கும்பிட தேவையில்லையா என்று கேட்டால், கும்பிட்டு பிரயோசனம் இல்லை. அந்த ஆள் எல்லாருக்கும் பொதுவுல உட்கார்ற ஆளே தவிர நமக்கு கருணை செய்கிற ஆள் இல்லை. அப்படி சொல்லக்கூடாது, அவருடைய சக்தி தான் கருணை செய்கிறது. எப்பவும் நிக்கிற காலில ஒரு பிரயோசனமும் இல்லை, ஆடுற கால் தான் சக்தியினுடைய கால். அதனாலேதான் சொல்லுகிறார், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். ஏனென்றால் சக்தி தான் நமக்கு எல்லா காரியத்தையும் தரப்போகிறது. ஆரம்பத்திலே திரோதான சக்தியாக மயக்குகிற சக்தியாக இருந்து இந்த மாயை தத்துவங்களுக்குள்ளே ஆட்படுத்தி நம்மை பக்குவப்படுத்தி, பக்குவப்படுத்தி வந்தவுடனே தானே அருட்சக்தியாக மாறி நம்மை வாங்கி கடவுளிடம் கொடுக்கும், சிவனிடம் கொடுக்கும். அது இந்த ரெண்டு இது சொல்வார்கள், அதாவது பிள்ளை அழுக்குப்படுத்தி விட்டால் தாய் முதல் அதனுடைய அழுக்கை கழுவுவான். கழுவி விட்டு பிறகு அந்த பிள்ளையை தூக்கி தாய் தகப்பனிடம் கொடுப்பான். அப்போ கழுவுகிற பொழுது அவளுக்கு திரோதான சக்தி என்று பெயர். பிள்ளையை தந்தையிடம் கொடுக்கிற பொழுது அருட்சக்தி என்று பெயர். இந்த ரெண்டு வேலையையும் சக்தி நமக்கு செய்யும். அப்போ மொத்தமா செய்யற வேலை செய்யறது முழுக்க அவதான். அப்பா ஈச்சார்ல இருந்து பேப்பர் படிக்கிறதான் அப்பா அப்படியே வேலை. அம்மா தான் எல்லா வேலையும் பண்ணி எல்லாம் செய்து கையில உணர்ந்து கொடுத்து காப்பியும் கொடுத்து பிறகு அது ஆறுது குடியுங்கோ என்று நினைவு கூட்டி இத்தனை ஊத்தம் செய்த பிறகு நான் தான் தலைவன் என்பார் அப்பா. செயல்படுவது முழுவதும் அவர் அவருடைய வேலை. அதுபோல இந்த ஆன்மாவை மலத்தில் அகப்பட்ட காலத்தில் மீட்டெடுக்கிறதும் சக்தியினுடைய வேலைதான். மீட்டெடுத்தப்பட்ட பிறகு இறைவன் மடியிலே கொண்டு போய் போடுவதும் சக்தியினுடைய வேலை தான். ஆகவே மொத்தமா நமக்கு ஹெல்ப் பண்றாள் அவதான். அதனால்தான் சேர்க்கலார் சொன்னார், சிலம்படியை தொழுங்கள், நமக்கு சப்போர்ட் பண்றவா அவதானே, அவ தொழுவோம்.

0: திரோதானம் நிகழ்வது ஊன்றின பாலியல். முத்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு, முத்தி தருவது மேலே தூக்கி இருக்கிற கால் தான். இப்போ அதை சொல்லுறேன்னா இந்த கால் என்னென்று கேட்டால் அதுக்கு நான் சுவையாக ஒரு பொருள் சொல்வது உண்டு. சக்தி தான் தூக்கின கால் தான் நடனம் ஆடுகிறது, சிலம்போசை தருவது இருக்கிறது. ஆனால் இந்த ஊன்றின காலுக்கு ஒரு வேலையும் இல்லை. ஆனால் ஊன்றின காலை தூக்கி கூட எடுத்து விடுங்கள் பண்ணலாம், பிறகு ஆடின கால ஆட முடியாது. ஒரு கால் ஊன்றி நின்றால்தான் மற்ற கால் ஆட முடியும். ஊன்றின காலுக்கு அசைவில்லை, இது ஊன்றுகிறபடியால் தான் மற்ற காலுக்கு அசைவு இருக்கிறது. அதுபோல சிவத்துக்கு அசைவில்லை, ஆனால் சிவம் இருக்கிறபடியால் தான் சக்தி அசைகிறது. அப்பா ஈச்சையார்ல படுத்திருந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற தொன்புதான் அம்மாவை அசைய பண்ணுகிறது. இது புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இதுதான் நம்முடைய அந்த இறை சக்தியினுடைய அந்த சக்தியையும் சிவத்தையும் பிரித்து வைத்து ஒரு பொருளை ரெண்டாக பிரித்து வைத்து பார்க்கிற பார்வை. அதிலே சக்தி தான் இறையை கொண்டு வந்து, இறை சக்தியை கொண்டு வந்து கீழே கீழே இறக்கி ஆன்மாவுக்கான தயார் நிலையை படுத்தப் போகிறது. அதை செய்கிற நிலையிலேதான் இந்த சுத்த தத்துவத்திலே அது உண்டாக போகிறது. இறை எப்பொழுதும் நிரந்தரமாக நிலையாக நின்று சன்னிதான மாத்திரத்திலே இவை எல்லாவற்றையும் செய்விக்குமே தவிர அதற்கென்று இயக்கம் இல்லை. இதை புரிந்து கொண்டுதான் நாங்கள் சிவதத்துவத்துக்குள்ளே நுழைய வேண்டும். நீங்கள்
1: நெருப்பு ஒரு பொருளில் தங்கி நின்று தன் தொழிலை செய்யுமே அன்றி அது தனித்து நிற்பதில்லை. அது விறகு, நெருப்பு குச்சி முதலியவற்றுள் ஒன்றை ஆதாரமாக கொண்டு நிற்கிறது. அதுபோல இறைவனது சக்தி நின்று தொழிற்படுவதற்கு ஒரு ஆதாரம், அதாவது நிலைக்களம் வேண்டும். அந்த நிலைக்களம் எது? தூய்மையற்ற அசுத்தமாயை தூயதாகிய இறைவனது சக்திக்கு நிலைக்களம் ஆகாது. எனவே சுத்தமாயையே அதற்கு நிலைக்களம் ஆவது என்பது விளங்கும்.
0: சிவம் நீக்க போகிறது, சக்தி இயங்க போகிறது. சக்தி இயங்குவதற்கு ஒரு களம் தேவைப்பட போகிறது, அந்த களத்தை சுத்தமாயே நல்கப்போகிறது.
1: இறைவனது சக்தி சுத்தமாயையில் பொருந்தி ஐந்து தத்துவங்களை தோற்றுவிக்கும். அவை சிவம், சக்தி, சதாசிவம் அல்லது சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்பன. இவ் ஐந்துமே
0: தத்துவங்கள் ஐந்து, சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. சதாசிவம் சாதாக்கிய தத்துவம் என்றும் சொல்வார்கள். சிவத்தையும் சக்தியையும் நாதம் பிந்து என்றும் சொல்வார். ஐந்து தத்துவம் சொல்லுகிற பொழுது நாதம், பிந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்தவித்தை என்றும் சொல்லலாம். அல்லது சிவம், சக்தி, சதாக்கியம்,
1: ஈஸ்வரம்,
0: சுத்தவித்தை என்றும் சொல்லலாம். இந்த ஐந்து தான் சிவ தத்துவங்களாக விரிகின்றன. அது விரிவு பெற்று சொல்லுவார்.
1: இவ்வைந்துமே இறைவனது சக்திக்கு நிலைக்களமாய் அமைவன. இத்தத்துவங்கள் சுத்தமாயையில் தோன்றும் முறையை காண்போம். அதுக்கப்புறம்
0: விளக்கறேன். படிப்போமா அல்லது நிறுத்திடுவோமா? இவ்வளவு
1: உங்க சௌகரியம்,
0: உங்க எனக்கு சௌகரியம் தான், உங்க சௌகரியம் சொல்லுங்க. வேலைகள் ஞாயிற்றுக்கிழமைபடியா இதோட நிறுத்துறேன், நிறுத்துவோம்.
2: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: இந்த சீவன் முக்தரிலேயே

0: இருதிரத்தர் சீவன்முத்தரே இருதிரத்தர். இந்த சீவன்முத்தரில் நிர்விகற்ப நெட்டை உடையோரும் சவிகற்ப நெட்டை உடையோருமாய் இருதிரப்படுவர். இந்த சீவன்முத்தர் எப்படி இருக்காங்க? நிர்விகற்ப நெட்டை உடையோரும் சவிகற்ப நெட்டை உடையோருமாய் இருதிரப்பட்டு நிற்பர். நெட்டை நிர்விகற்ப நெட்டை உடையோரெல்லாம் பரமுக்தரே. ஏன் அப்படின்னா, அவர்கள் இந்த உயிரையும் உடலையும் மறந்து நிற்றலான். ஏன்னா அந்த உடலை நீங்குவது, இந்த உடல் நீங்கிறது தானே பரமுக்தி? உடல் நீங்க தானே பரமுக்தி? உடலை எப்படி நீங்கிறது சொல்லுங்க. ஏன்னா உடல் என்ன என்ன பொருள்? கண்டப்பொருள். கண்டப்பொருள் அந்த உடலை உடையோன் எப்படிப்பட்ட பொருள்? அவன் வியாபக பொருள். ஆன்மானாலே வியாபகம் இல்லையா? அதை உடையோன் வியாபகம், உடலோ ஏகதேச பொருள். அப்போ வியாபகன் ஏகதேச பொருளை விடுவது எங்கேனே? என்ன அப்படி ஆட்டீங்க, முடியாதா? ஐயா, எங்கும் நிறைந்தவன் யாரு? ஆன்மா. அப்ப எங்கும் நிறைந்த பொருள் ஒரு கண்ட பொருளை விடுவது எப்படி? எப்படி முடியாதுதானே? அப்போ ஏன் இப்படி சொல்லிட்டு கிடக்காங்க? இங்கே அதுதான், இங்கே வியாபக பொருளானது ஏகதேச பொருளை விடுவதாவது அதை தனக்கு வேறாய் உணர்தலே, வேறாய் உணர்தலே விடுதலாம். விளங்குதா? அப்போ இந்த உடலை தனக்கு வேறென எவர் கருதினாரோ அவரெல்லாம் உடலை விட்டவரே, அவரெல்லாம் உடலை விட்டவரே, அவரெல்லாம் முக்தரே. விளங்குதா? ஆமா. பரம்னது பரம்னம்மா மேலானே, அதுக்கு மேல இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? பராபரன் அப்படின்னா இந்த பரத்துக்கெல்லாம் உயர்ந்து மேலோர்க்கும் மேலானவன், மேலோர்க்கும் மேலானவன் அர்த்தம். மேலர் யாரு? முக்தி படைந்தோர். அவருக்கும் மேலானவன், அவருக்கு அந்த முக்தி இருப்பதை கொடுப்பவனே அவன் தான். அதனால அவனை பராபரம் இல்லையா? எனவே இந்த சகலரிலே அவன் வந்து உபதேசம் செய்தாலும் மந்த தரமுடையவர்கள் சாதகராயும், மந்தமுடையவர்கள் சீவன்முத்தராயும், தீவிரமுடையவர்கள் அபரமுத்தராயும், தீவிர தரமுடையவர்கள் முத்தராயும் பரமுத்தராயும் ஆகுவர். அந்த பயன் அவர்களுக்கு வேறுபடுகிறது. அதாவது மந்ததரம் உடையவர்கள் சாதகர், மந்த பக்குவம் உடையவர்கள் சீவன்முத்தர், தீவிரம் பக்குவம் உடையவர்கள் அபரமுத்தர், தீவிரதரம் பக்குவம் உடையவர்கள் பரமுத்தர் என்று இதில் நான்கு திறப்படுகின்றனர். இத்தனை ட்ரீட்மெண்ட்டு வித்தியாசமாக கொடுத்தாலும் இதில் இந்த வேறுபாடு எப்படி எப்படி சொல்கிறாங்க பாருங்கம்மா. சீவன்முத்தரில் ரெண்டு இருக்கு. அந்த நிர்விகற்ப நெட்டை அடைந்தோரெல்லாம் என்ன செய்வாங்க? நீட்டு அவர் பரமுக்தரே, அவரும் பரமுத்தருக்கு வேறுபாடே இல்லை, உடம்பை நீத்தவர்கள் தான். இந்த சவிகற்ப நெட்டை உடையோரெல்லாம் பராபு சிவராய் திரிவர், நடமாடும் சிவபெருமான்கள். பராபு சிவர் கள்ளத்தலைவர் துயர்கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர்னார, அப்படி செயலோடு இருப்பவர். அவருக்கு செயலே கிடையாது, சும்மா இருத்தல்னு சொல்றமே நெட்டைனா தானே செயலர இருப்பது. இவர் செயலோடு இருப்பர். விளங்குதா? இவங்க குரு லிங்க சங்கம வழிபாடு செய்து கொண்டு நம்ம மாதிரி ஆளுகளுக்கு உபதேசம் செய்து கொண்டு எப்படி இருப்பார்கள்? விளங்குதா? அப்போ இந்த தீட்சையில இந்த வேறுபாடோடு செய்த பின்னாலும் இந்த பயனைப் பெறுவர்களிட இந்த வேறுபாடு இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்தினார். விளங்குதா? அப்புறம் இந்த இதில் இப்போ சீவன்முத்தரை சொன்னோம், அவர் யாருன்னு பார்த்தோம், மந்தமுடையவர் அப்படின்னு சொன்னோம், அப்படிதானே சொன்னோம். அப்புறம் தீவிரமுடையவர்கள் என்ன ஆவார்னு சொன்னோம், அபரமுத்தர்னு சொன்னோம் இல்லையா? சொன்னா இல்லையா? அது விளங்கிட்டு தான் உங்களுக்கு. என்ன விளங்கிச்சு? பரமேஸ்வரன் ஐயாவே சொல்லுங்க, இவனு தான் அடையலை. ஐயா, இந்த சீவன் முக்தர் அதில் வந்து சிலவங்க வந்து நெட்டியே கூடியிருக்காங்க, சிலவங்க தான் அப்படி இருக்காங்க. இப்போ அவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள வேறுபாடு தான் என்ன? அவர் எவ்வகையில் இவரை விட உயர்ந்தவர்? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே, அதை பார்த்தா தான் பரிதாபமாக இருக்கு. இவர் வந்து பிறந்துருவாரா? சீவன் முத்தர் பிறக்க மாட்டாரே. சீவன் முத்தரும் பிறக்க மாட்டார். எப்போ பரமேஸ்வரன்ட்ட வந்து கேட்டல் ஞானத்தை பெற்றாரோ அவர் ஒருவரும் பிறக்க மாட்டார், யாருமே மீள பிறக்க மாட்டார்கள். அப்போ இவர்களிடையே காணப்படுகின்ற வேறுபாடுதான் என்ன? எவ்வகையில் இவர் மந்தமுடையவராயும் அவர் தீவிர உடையவராகவும் கருதப்படுகிறார் அப்படின்னு உங்களுக்கு அந்த வேறுபாடு தெரியணுமா வேண்டாமா? ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்கீங்களே, யாருக்காவது தெரியுமா? ஒரு பேருக்குமே தெரியாதுன்னா ஏன் ஒரே போல இருக்கீங்க இப்படி? ஏன்னா இது எளிதில் விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. இதில் நூலெல்லாம் படித்து ஆயிரம் தடவை திரும்ப திரும்ப படித்தாலும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. விளங்குதா? ஆ, இது வந்து யார் ஆசிரியரிடம் கேட்டு இல்லையா? இப்போது ஒவ்வொருவருக்கும் பெருமானுடைய கருணை அவருடைய ஆசிரியர் மூலம் வருகிறது. அவங்க கொடுக்குற ஒரு பிச்சை தான் இதை நம்ம பெற வைக்கும். விளங்குதா? எனவே அந்த இதை பெற்றவர்கள் தான் அதை சொல்ல முடியும், பெறாதவரால் சொல்ல முடியாது. அதனால் இந்த சீவன்முத்தர் பரமுத்திக்கும் எடுக்கும் வேறுபாடே இல்லைன்னு சொல்லிட்டோம் இல்லையா? சின்ன வேறுபாடு தானே இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த அபரமுத்தர் எவ்வகையிலே இவரை விட உயர்ந்தராகின்றார் என்று சொன்னால், இந்த சீவன்முத்தரானவர்கள் இவங்க எங்கே இருக்காங்க? இந்த சீவன்முத்தர் எங்கே இருக்காங்க? பதிலை சொல்லுங்க. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஆ, உலகம்தான், எல்லாம் உலகம்தான். ஆ, இந்த ஆமாம், இந்த ஆன்ம தத்துவ புவனங்களில் இங்கே இருக்காங்க, பிரீதி தத்துவ புவனங்களில் இருக்காங்க இல்லையா? தான் இருக்காங்க. எனவே இவர்களுக்கு மூன்று மலமுடைய இந்த குணமயமாய் நிறைந்த உலகிலே இருக்கிறார்கள். எதோடு இருக்காங்க? அந்த அழுக்கோடையே இருக்காங்க. உடம்பே அழுக்குதானே, அந்த அழுக்கோடு இருக்கிறார்கள். அப்போ அழுக்கோடு இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? அழுக்கோடு இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? அழுக்கை கழுவுதலும் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அழுக்கோடு இருக்கிற வரைக்கும் அது அழுக்கு படியத்தான் செய்யும், அதை கழுவி கொண்டு தான் இருக்கணும். ஐயா, இப்போ ஓ ஐயா, உங்கள் பேர் என்ன ஐயா? உங்கள் பேர் தான் கணேசன். எந்த ஊர்? திரு அண்ணாமலை. சரி, நம்ம கணேசன் ஐயாவை பார்த்தீங்க எல்லாரும். அவர் எங்கேருந்து வந்திருக்காங்க? அண்ணாமலையார் இருக்கிற இடத்துலேருந்து வந்திருக்காங்க. அவ்வளோ பேர் பெற்றவர். இவருடைய வீடு எங்கே இருக்கு அப்படின்னா, அங்கே முக்கியமான பஜார், அந்த திருவண்ணாமலையில் அந்த பஜாரில் இருக்கு இல்லையா? ரொம்ப க்ரௌடட் ஏரியா, ரொம்ப சனப்புழக்கம் அதிகமான இடத்துல அங்கே இருக்கு அப்படின்னா, அங்கே வாகனங்கள் போக்குவரத்து அதிகமாக தானே இருக்கும். அப்போ அந்த வீட்டில் தூசி எப்படி படியும்? அழுக்கு கடுமையாக. அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை பெருக்கிக்கிட்டு இருந்தால் தான் வீடு வீடாக இருக்கும், வீடு வீடாக இருக்கும் இல்லையா? இப்போ ஒருத்தர் துருவ பிரதேசத்தில் போய் வீடு கட்டிகிட்டு உட்காந்துருக்காரு. பின்னால் இருக்கிற ஒருத்தர் அந்த முதுகு செரிஞ்சிக்கிட்டு இருக்காருல்ல, உடன்குடி. உடன்குடி தானே ஐயா? உடன்குடியிலேருந்து வந்திருக்காரு. அவர் போய் எங்கே போய் வீடை கட்டிட்டாரு? அங்கே தூசியும் இல்லை. விளங்குதா? அப்போ இவரும் உலகத்தில் தான் இருக்காரு, அவரும் உலகத்தில் தான் இருக்காரு. இவருக்கு அழுக்கு படுகிற அந்த இது எப்படி இருக்கு? அதிகமாக இருக்கு. கழுவுதலும் சிரமமும் அதிகமாக இருக்கு. அவருக்கு கைலாயத்தில் போய் வீடை கட்டிட்டு இருந்தாருன்னா என்ன செய்ய முடியும்? விளங்குதா? அங்கே அழுக்கே வரமாட்டேக்கு. அது மாதிரி யாரு? அபரமுத்தர்கள், அந்த சுத்த பவனங்களில் இருக்கவங்க. அங்க அவருக்கு இடைஞ்சல் ரொம்ப கோர, இவனுக்கு மாளாது, தூத்தும் கழுவி மாளாது. விளங்குதா? அவ்வகையில் அவருடைய அவர்களுக்குள்ள வேறுபாடு உணர்ந்து கொள்க. விளங்குச்சா? விளங்குனா சரிதான். எனவே இவ்வாறு இந்த இரண்டாவது பகுதியை சொல்லி மூன்றாவது என்ன சொல்றாருன்னா, ஐயா இவர் இந்த சகலருக்கு பெருமான் வந்து, சகலர் எப்படிப்பட்டவர்கள், மற்ற இரண்டு பேரை நோக்க மலம் வன்மையாக உடையவர்கள் இல்லையா, அப்படித்தானே? அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே. எனவே அவர்களுக்கு இறைவன் ரொம்ப தூலமாக வந்து, அவருடைய மலம் தூலமாக இருக்கிறதுனால இவனும் தூலமாக வந்து அருள் செய்கிறாரு, அப்படித்தானே செய்கிறாரு? சரி, இப்போ அவன் அவ்வளவு இறங்கி வந்து இவர்களுக்கு அருள் செய்தாலும், அவன் இறங்கி வந்து அருள் செய்தாலும் இவர்கள் அவனை கண்டாலன்றி, காட்சி காட்சின்னு சொன்னமே, அந்த காட்சி நிகழ்ந்தாதானே அவர்களுக்கு விமோசனம், சரிதானே ஐயா? இப்போ அந்த சிவம் அந்த குருவில வந்தார், குருவாய் வரல, குருவில வந்தார். குருவில ஆவேசித்து வந்தார்னா எதை ஆவேசித்து வந்தார்? அறிவை ஆவேசித்து வந்தார் இல்லையா. அறிவை ஆவேசித்து வந்த அவரை இவர் அந்த அதை பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாத பிறகு அவனை காட்சி கொடுத்தாதான் இவனுக்கு முக்கியம். எங்க கண்ட காட்சி கிடைக்க? இதை யாராவது கேட்டீங்களா? கேட்டிருந்தீங்கன்னா அடே அப்பா, இவங்கள மாதிரி மாணவர் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்களேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்குமா இல்லையா? நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒரு சின்ன சந்தேகம் கூட வரமாட்டுக்கு இல்லையா? ஐயா ரெண்டு மூணு சந்தேகம் கேட்டாங்க, அதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல, அதுபோல ஒவ்வொருவர்கிட்டையும் வரணும். ஏன்னா இந்த பாடம் சொல்பவர்கள் ரொம்ப குறை, அதுவும் அந்த பாடம் விளங்குறது ரொம்ப ரொம்ப கடினம். அப்போ இந்த வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்தினா எங்களுக்கும் சந்தோஷமாக தானே இருக்கும், இருக்குமா இல்லையா? நிறைய ஏமாற்றத்தை கொடுத்துருது எங்களுக்கு. நீங்கள் மாணவர்கள் ஒரு ஸ்டெப்பு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்லணும், இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்லணும், எங்களுக்கு என்ன இருக்கும், ஆர்வம் ரொம்ப வரும். இன்னும் நிறைய, நாங்கள் வீட்டில் போய் சும்மாவே இருக்க முடியாது, நாங்கள் என்ன செய்யணும், பல இதை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு அந்த செல்வத்தை வழங்கணும் அப்படின்னு எங்களுக்கும் ஒரு பயிற்சியாக இருக்கும் அது இல்லையா. ஏன்னா எங்கள் ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவார், மாணவர் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் இறைவன் உனக்கு வைக்கிற பரீட்சை என்பார். விளங்குதா? இங்கே எனக்கு பரீட்சைங்க, ரொம்ப இறக்கம் உடையவர்களா இருக்கீங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மாவுக்கு அந்த சிவத்தை தரிசித்தால்தான் முக்தி அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ இவன் தரிசனப்பட வேண்டுமே, தரிசனப்படணுமா இல்லையா? அது எவ்வாறு தரிசனப்பட்டான்னு யாரும் கேட்க மாட்டீங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இன்னொரு தடை எழுப்புறான். என்ன தடை எழுப்புறான்னா, ஐயா நீங்கள் பிரளயாகலர் விஞ்ஞானகலருக்கு சொன்னீங்க, விஞ்ஞானகலருக்கு அவன் அறிவுக்கு அறிவாய் அவன் ஞான சுரூபமாய் இருந்து காட்சி கொடுத்து கடை தேற்றுவான்னு சொன்னீங்க, இவருக்கு அவன் வான்மழுவோடு தன்னுடைய அருள் திருமேனியோடு வருவான்னு சொன்னீங்க, அது ரெண்டும் தான் உள்ளபடியே சரி, நீங்க இவனுக்குன்னு சொல்றீங்க பாருங்க. இது எனக்கே தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க சொல்லும் போதே எனக்கு விளங்கிக்கிட்டுது. என்ன விளங்கிச்சுன்னா, இது உபசாரமா சொல்றீங்கன்னு அப்படின்னு சொல்றான். விளங்குதா? நம்மை போன்ற ஒரு சுத்தான்மாவை அதிட்டித்து வந்து இவர்களுக்கு ஞானம் வழங்குவன் என்று நீங்கள் சொல்வது எப்படி தெரிகிறது? ஒரு உபசாரமாய்ப்படுகிறது. அது உண்மை என தோன்றவில்லை, ஏன்னா அவன் உண்மை வடிவில் தோன்றலை, எனவே அது பொருத்தமா தெரியலை என்பது அவருடைய தடை. விளங்குதா? அதற்கு பதில் கூறும் முகமாக அமைந்ததுதான் இந்த இரண்டாவது அதிகரணத்தினுடைய மூன்றாவது பாடல். அதனால இங்க எல்லா முளைப்பாலும் கண்ணீரும் ஏந்தளைவால் நல்லா உழவாமாய் நீர்நிழல் போல் எல்லா அறிவாகி நின்றானே, யார் அறிவார்தானே, உருவாகி தோன்றானே உற்று என்று இந்த பாடல் அற்புதமாக சொல்கிறார். இங்கே இந்த அன்பு என்ற உயிர்க்குணம், அது அருவமாயிருப்பது, இப்படி அருவமாயிருக்கின்ற அந்த பொருள், அருவமாயிருக்கின்ற அந்த பொருள் எப்போ எப்படி வருகிறது? உருவாய் வருகிறது, அருவம் உருவமாய் வருகிறது. அப்போ இந்த அருவம் உருவமாவதற்கு காரணம் என்ன? அன்பு. அன்பு இல்லையா, அன்பு தானே. அந்த அன்பு எதன் மேல் ஏற்பட்ட அன்பு? அன்பு எதன் மேல் ஏற்பட்டது? எதன் மேல? குழவி மேல். எதன் மேல? குழவி மேல். இங்கே குழவி யாரு? சாதகனாகிய ஆன்மா இல்லையா. தாய் யாரு? சங்கரன். சங்கரன் தாய். குழவி ஆன்மாவாகிய நாம். ஆன்மாவாகிய நாம். அந்த குழவி அந்த தாயினுடைய அமிர்தத்தை பெறுவதற்கு கடைப்பிடித்த உபாயம் என்ன? அழுகை. இந்த சாதகன் அந்த சங்கரனுடைய, அந்த சங்கரனுடைய கருணையை பெறுவதற்கு செய்த உபாயம் என்ன? அங்க அது அழுதுச்சு அந்த குழந்தை. இது என்ன செய்தது? வழிபாடு. எப்படிப்பட்ட வழிபாடு? உண்மை வழிபாடு. உண்மை வழிபாடு. உண்மை வழிபாட்டினாலே இறைவனை நினைந்து நைதல். இறைவனை நினைந்து நைதல். நீர்நிழல்னு ரெண்டு சொல்றார் இல்லையா. ஒன்னு விளங்கட்டா, இதாவது விளங்குதான்னு பார்ப்போம்னா இன்னொரு வச்சிருக்கிறாரு. விளங்குதான். ஏன்னா சில இடத்துல ஒரு இதுனா அதுக்கு ஒரு ஒரு பேட்டரினா ஒரு அதுக்குள்ள ஒரு பல்பு போட்டிருப்பா, 100 பல்பு அடிச்சு இது போச்சுன்னா இதை போட்டுக்கணும். அது மாதிரி ஒன்றை வச்சிருக்கிறாரு. சுத்தி அஞ்சார வச்சானேன்னா அப்படி யாரும் வைக்கிறது இல்லையே. எனவே இங்க பாத்தீங்கன்னா இந்த குழந்தையினுடைய அழுகை, குழந்தையினுடைய அழுகை. அழுகை எப்ப வரும்? அழுகை எப்ப வரும்? பசி. பசி. இங்க பசி எது? இன்ப நாட்டம். இங்க என்னது? இன்ப நாட்டம் தான் பசி இல்லையா. அந்த இன்ப நாட்டம், அந்த பசி, அது அழுதா இல்லையா? அப்ப அது எப்படி வெளிப்படுகிறது? எப்படி வெளிப்படுத்துது? அழுகையா வெளிப்படுத்துது. அது போல இங்க பூசணையால் வெளிப்படுகிறது. அந்த பூசணையில என்ன இருக்கணும் அப்படின்னா அன்பு. அன்பு. அன்பு. அது அவனை நோக்கி அழுதுன்னு வைங்க, சும்மா அழுதுகிட்டு இருக்க குழவிக்கும் அந்த தாயின் முகம் நோக்கி அழுதா அது அப்படியே கொன்னுரும் அவளை இல்லையா. அந்த நோக, ஐயோ பார்த்துக்கிட்டு அழுதா எப்படி இருக்கும், வித்தியாசமா இருக்குமா? அது போல இந்த ஆன்மா அவனை நோக்கி அழனுமா. எப்படி அழனுமா? அவனை நோக்கி. அவன் அப்படியே தாங்க மாட்டானான். அந்த பெருமான் தாங்க மாட்டான், உடனே ஓடியாந்துருவான். விளங்குதா? அதனால இங்க நமக்கு அது நம்ம காரைக்கால் அம்மையெல்லாம் சொன்ன மாதிரி எமக்கு இறங்காரேனு சொல்றாரா இல்லையா. எனவே அவருக்கு அன்பராது என்று இல்லையா. வானம் வந்து மழையை பொழியாட்டாலும் அந்த பயிர்களெல்லாம் அவனையே நோக்கி நிற்பது போல இந்த உயிர்களெல்லாம் எங்க நிற்கணுமா? பெருமானுடைய திருவடியவே நோக்கி, ஐயா எனக்கு ஒரு நற்கதி தரமாட்டாயா அப்படின்னு அழுதா அந்த பெருமான் என்ன செய்வாரு? தாங்க மாட்டார இல்லையா. எனவே அவர் வந்து இந்த குழந்தைக்கு அந்த தீட்சைய கொடுக்கிறார். அப்போ அப்படி அவர் கொடுக்கும் பொழுது இந்த ஆன்மா அவனை தரிசிக்க வேண்டுமே, அவன் எப்படி இருக்கான் அதுல? ஆமா, நாம ரெண்டாம் நூற்பாவில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அங்க இறைவன் அவையேயாய், எப்படி இருக்கான்? அவையேயாய். அவையேயாய்னா எவையேயாய்? எவையேயாய்? இந்த உயிர்களே ஆய். அப்போ இறைவன் நம்மோடு அத்துவிதமாய் கலந்து இருக்கும் பொழுது அந்த உயிரை மட்டுமே காட்டி தன்னை சிறிதும் காட்டாமல், தன்னை சிறிதும் காட்டாமல் எப்படி இருக்கான்? உயிராகவே இருக்கிறான். இருக்கிறானா இல்லையா? இருக்கிறானா இல்லையா? அப்போ அங்க அத்துவிதம் சொல்லப்பட்டதா இல்லையா? அங்க அத்துவிதம் தானே? அவையாய் தானேயாய், அவையாய் தானேயாய், அத்துவிதம். இங்கேயும் இங்க இந்த குருவில எப்படி இருக்கான்? குருவில எப்படி இருக்கான்? அவ அறிவில தானே இருக்காரு. அப்புறம் அதுல என்ன ஸ்பெஷலு? இங்க எப்படி இருக்காம்னா, அங்க அத்துவிதமாயிருந்தா இங்க ஆவேசமா இருக்கான். இங்க எப்படி இருக்கான்? ஆவேசமாய். அதனால அந்த இடத்துல அவன் விளங்கி நின்று பேய் பிடித்தவனை போல விளங்கி நின்று அந்த சிகிச்சையை செய்யறான். விளங்கி நின்று சிகிச்சையை செய்யறான். ஆனா அந்த சிகிச்சை பெற்றவன் அவன் ஆவேசித்து நிற்பத உணர முடியுமா? முடியாத. இவனுடைய இவன் பாவப்பட்டவன்ல. யாரு? அந்த நோயாளி. எனவே அவனுக்கு தெரிய மாட்டுக்கானே அப்படின்னு அந்த பெருமான் நம்ம தெரியாமலே பழத்து இப்படி அழுதிட்டு கிடக்கானே அப்படின்னு செஞ்சு அவன் என்ன செய்யறானா, அவன் வந்து முதல்ல என்ன சொன்னான்? மாயா உருவினன் மாயா உருவினே ஏயான்னு சொல்லியாச்சு. அதனாலதான் அவன் என்ன செய்யறான், உடம்பை பொருந்தாது அந்த ஆன்மாவினுடைய அறிவிலே ஆவேசித்து வருகிறான்னு பார்த்தோமா இல்லையா? அவ்வாறு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தையால பார்க்க முடியலையே என்ற அன்பின் மிகுதியால அவன் என்ன செய்கிறானா, இந்த குழவியும் காணத்தக்க அளவில் என்ன செய்யறான்னா, அந்த உடம்பையே அருள் சரீரமாக மாத்துகிறான். எந்த சரீரத்தை? குருவின் சரீரத்தை அருள் சரீரமாக மாற்றுகிறான். எப்படின்னா, அதான் நமக்கு அந்த 70வது பாட்டில் சொன்ன மாதிரி. எனவே அவன் நிற்கிற இடம் என்ன ஆயிரும்? அருளாய் நிற்கும் என்று அதுக்கு பிரமாணமும் காட்டி அவ்வாறு அங்கே அதான் சைதன்ய சொரூபியாய். என்ன சொல்றாரு? ஏதான சொல்றாரு? சைத அங்க ஆன்ம சொரூபியாய் நின்றார், இங்க அறிவு சொரூபியாய் நிற்கிறார். விளங்குதா? எனவே அறிவு சொரூபமாய் நிற்கவே அந்த சொரூபத்தை இவன் கண்டு உடம்புலே வைத்தாரா இல்லையா, கண்டு வழிபடவே அவனுக்கு உய்தல் கிடைக்கிறது. அவனுக்கு எப்படி கிடைக்கிறது? உய்தல் கிடைக்கிறது என்று அவனுடைய கருணையின் முகிதிய இங்க அப்படியே அள்ளி கொட்டுகிறார். விளங்குதா? விளங்குதா உங்களுக்கு? எனவே பெருமான் வந்து அவன் ஆவேசித்து நின்றது எதுக்காக? இந்த ஆன்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க இல்லையா, தீக்கை செய்ய. அவர் சைதன்ய சுரூபியாய் நின்றது எதற்கு? இவன் அறிந்து வழிபட உயணுமா இல்லையா, அதுக்காக. எனவே அதான் அறிவாலறிந்து உன் இருதாள் இறைஞ்சும் அடியாரிடஞ்சல் களைவோனே என்ற. எனவே அந்த அறிவை அறிவால் அறியணும். அறிஞ்சவனுக்கு தான் அங்கே விமோச்சனம் இல்லையா. இது ஒரு அற்புதமான பாட்டு. இதை உணர்ந்து படித்தா ஒருத்தனும் அவரை பூசிக்காமல் இருக்கவே மாட்டான், முடியாது. இப்படி கருணையா என்று என்று இப்படி இங்கே இந்த குழவி மேல் வைத்து இந்த குழவி மேல் வைத்து இந்த ஆன்மாக்கள் செய்ய வேண்டிய கடமையையும் அவனுடைய கருணையையும் உணர்த்தினார். விளங்குதா? அப்போ அதனால அங்க நீர் நிழல் மாதிரி நிற்கிறவன் எப்படி இருக்கான்? நீரிலே நிழல். அந்த நீர் நிழலுங்கிற இரண்டாவது ஓமையாலே அவன் எப்படி இருக்கிறான்? அதாவது இந்த ஓமையினால் சொல்வதாவது, நிழல் என்பது என்னது? பிம்பம். எனவே மற்றதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்கு வேறா இருக்கும். இங்கே அந்த இறைவன் எப்படி இருக்கிறான்? அந்த நீரோடு நீராய் கலந்து நிற்கிறான். விளங்குதா? எனவே இந்த நீர் என்கிறது இங்க ஆன்மா. ஆன்மா அறிவிலே அறிவிற்கு அறிவாய் கலந்து நிற்காமுகிறாரு. விளங்குதா? எனவே அப்படி கலந்து நிற்பவன் அவன் அறியப்படுவதற்காக, இவன் அறியப்படுவதற்காக என்ன செய்யறான்? வேறாய். அவனுக்கு வேறாயும் நின்று அறியப்படு பொருளாகவும் நின்று காட்டுகிறான். எப்படி நிற்கிறான்? உருவாகி நின்று. அங்க அருவாகி நின்றவன் உருவாகி நின்று. எப்படி? அந்த பெண்ணுக்கு கண்ணீரும் அமிர்தமும் போல இவன் அந்த குருவினுடைய உருவிலே வெளிப்பட்டு நின்று, குருவினுடைய உருவிலே அவன் காணுமாறு, அவனுடைய கருவிகளாலும் காணுமாறு நிற்கிறான். விளங்குதான்? நின்று அருள் புரிகிறான் என்று இங்கே சொல்கிறார். விளங்குதான்? இந்த அளவில் இதை முடிச்சு அடுத்தாப்புல நாம் எங்க போறோம்? மூன்றாம் அதிகரணம். இப்போ இந்த அதிகரணத்தில் இறைவன் குருவாகி வந்து உணர்த்தினாலன்றி சகலருக்கு ஞானம் நிகழாது, சகலருக்கு ஞானம் நிகழாது என்று கூறியதினாலே இந்த சிலர் பக்குவம் வந்த உயிர்களின் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இப்போ நமக்கு இறைவனை அறிய முடியலை, இறைவன் அறிய முடியலை, சாதனை செஞ்சாச்சுன்னா நம்ம கருவிகள்லாம் என்ன ஆயிரும்? அது அப்படியே பசுகரணமாயிருக்குது, சிவகரணமாயிரும். என்ன ஆயிரும்? எது போல? அங்கே சங்கராந்தவாதி சொல்லுவான், என்ன தீய தீயில காய்ச்சப்பட்ட எறும்பு போல, தீயில காய்ச்சப்பட்ட எறும்பு போல இல்லையா? அது என்ன ஆயிருது? அந்த எறும்பு தீயே ஆகிறது. அதோடு நின்றுக்கணும். அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த செயலையும் செய்யுமா, என்ன செய்வான்? அந்த செயலையும் செய்யும் அப்படிமா. அது என்னது? மிகை. அது நன்றி இல்லாத செயல். அது என்னது? நன்றி கெட்ட செயல். அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா இந்த சிவசமவாதிகள், சங்கராந்தவாதிகள், சங்கராந்தவாதிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கருவிகள்லாம் அப்படியே என்ன செய்யும்? சிவகரணமா மாறிடும். இந்த கருவிகளே மறுபு பசுகரணங்கள் சிவகரணமாக, பருவ பசுகரணங்கள் என்னது? சிவகரணமா மாறிடுது. ஆகையால் அந்த கருவிகளே, அந்த கருவிகளே ஞானத்தை உணர்த்தும். கருவிகளே ஞானத்தை உணர்த்தும். இங்க சிவம் வரணும் குரு வரணும்லாம் சொல்லாதேங்க. விளங்குதா? அதனால இறைவன் குருவாய் வர வேண்டியது இல்லை என்று மறுக்கிறார்கள். ஆமா, சிவகரணங்களே ஞானத்தை உணர்த்தும். சிவகணம் இல்லை, கரணம். கணம் இல்லை, சிவகரணம். இப்போ நமக்கு நமக்கு இருக்கிறது என்ன காரணம்? பசுகரணம். பசுகரணம்னா என்ன? பசுகரணமாவது பசுத்துவம் உடைய கரணம். பசுகரணம்னா என்ன? பசுத்துவம் உடைய கரணம். பசுத்துவம்னா என்னது? பசுத்துவமாவது பசு நீங்காரம் என்று அழைக்கப்படுகின்ற ஆணவம் சார்ந்த கரணம் என்பது இல்லையா? ஆணவத்துக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? பசு நீங்காரம். எனவே அந்த பசு நீங்காரம் என்று அழைக்கப்படுகின்ற ஆணவத்தோடு கூடிய கரணங்கள் என்பது பற்றி அவை என்ன சொல்லப்படுகிறது? பசுகரணம். எனவே இந்த பசுகரணங்கள் என்ன செய்கிறது? எனவே அந்த பசுகரணம் என்னது? பாச ஞானம். அதனால் நமக்கு கிடைப்பது என்னது? பாச ஞானம். எனவே அந்த கரணங்கள் பாசத்தை நமக்கு உணர்த்துவது போல இது சிவகரணமாய் நின்றால் சிவத்தை உணர்த்தும். அது பாசத்தை உணர்ச்சி, இது சிவகரணம் சிவத்தை உணர்த்தும் அப்படிங்கிறாங்க. சரிதானே? அவர்களை மறுக்கிறார். இனி இனி இவ்வான்மாக்கள் ஐ உணர்வுகளான் மயங்கி தம்மை உணராது என்றது. ஐ உணர்வுகளான் மயங்கி தம்மை உணரா. நீங்க திருவருள் பயன்ல ஐம்புணலால் கண்டது என்றால், ஐம்புலனால் தாம் கண்டது என்றால், ஐம்புலனார் தாமார் அதற்கு, ஐம்புலனால் தாம் கண்டதென்றால் ஐம்புலனார் தாமார் அதற்கு. அதனால இந்த ஐம்புலன்களோ தாமார் என்பது பசுஞானமோ பாசஞானமோ அவனை காட்டாது. பாசஞானமோ பசுஞானமோ அவனை காட்டாது. அதனால இவ்வான்மாக்கள், இங்க இவ்வான்மாக்கள்ங்கிறது என்னது? இங்கே ஆன்மாக்கள் என்றது, அங்க என்ன சொன்னோம், தவத்தை முற்று வைத்த ஆன்மாக்கள் சொன்னோமா இல்லையா, இங்கு இவ்வாண்மாக்கள் என்றது தம்முதல் குருமாய் வந்து உணர்த்த உணரும் இயல்புடைய ஆன்மாக்கள், உணர்த்த உணரும் இயல்புடைய ஆன்மாக்கள். இங்க மேற்கோள் என்ன சொல்றாரு, தம்மை உணரா, இவ்வாண்மாக்கள் ஐ உணாமி தம்மை உணரா. அங்க உணர்வு என்னது, உணர்வு என்பது இங்கே உணர்வதற்கு ஏதுவானவற்றை, உணர்வதற்கு ஏதுவானவற்றை உணர்வு என்று உபசரித்தார். இதெல்லாம் ஒண்ணுதான். இந்த பேருரையிலையும் சிற்றுரையிலும் கொஞ்சம் தான் சொல்வாரு, ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். இங்க ஐம்பொறிகளாலேயே அப்படின்னு ஐம்பொறிகளை தானே சொல்றாரு, ஐம்பொறிகளைத்தான் இங்க சொன்னாரேனும் இங்கு ஐ உணர்வுகள் என்பது என்னது, உணர்வதற்கு காரணமாயிருக்கின்ற கருவிகளை. உணர்வுன்னு சொல்றது எது, உணர்வு இல்ல, உணரப்படுகிற பொருளை சொல்ற, உணர்கின்ற பொருளை, அந்த உணர்வுக்கு காரணமாயிருக்கிற கருவிகளை சொல்கிறார். விளங்குதா உங்களுக்கு, இவ் ஆன்மாக்கள் ஐ உணர்வுகளான்னு உணர்வா இங்க சொன்னது, உணர்வதற்கு காரணமான பொருளை உணர்வு என்றார். விளங்குதா விளங்கலையா, அதனால அத உபசாரம் அவ்வாறு சொன்னது உபசாரம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு கேட்போரும் பயனும். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டு நிறைவா. மெய்யன்பர்களே, நம்முடைய சிவப்பிரகாச சிந்தனையை தொடர்ந்து செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். நூல் எடுத்துரைக்கும் கருத்தாகிய அந்த சைவ சித்தாந்தத்தை அதனுடைய பேரியல்புகளை எல்லாம் எடுத்துரைத்து ஆசிரியர் இப்பேற்பட்ட சைவ சித்தாந்தத்தை இந்த நூலிலே சொல்ல வருகின்றோம் என்று சொல்லி அவருடைய பாங்கினை நாம் விரிவாக பார்த்தோம். அந்த பாடலிலே அளவை குறித்து தர்க்கத்திலே மிகச்சிறந்து விளங்கக்கூடிய அந்த தார்க்கிக சமயத்தாரை விட சைவ சித்தாந்த சமயம் ஆழ்ந்து சிந்தித்திருப்பதை ஆசிரியர் அருமையாக புலப்படுத்தினார். அதை மாபாடியத்திலே உள்ள விளக்கம் மூலமாக அறிந்து கொண்டோம். அதுபோல இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள அத்துவித சம்பந்தத்தினுடைய உண்மையான விளக்கத்தினை இந்த பாடலின் மூலமாக, மாபாடிய விளக்கத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அளவை குறித்து ஒரே ஒரு செய்தி, அதாவது இந்த அளவை இயலிலே, அதாவது தர்க்கத்துறையிலே தமிழர்கள் பண்டை காலம் தொட்டே சிறந்த பயிற்சி பெற்றவர்களாக இருந்து வந்திருக்கின்றார்கள் என்பதற்கு சங்க இலக்கியத்திலே நாம் ஒரு சான்றினை காண முடியும். அதாவது பல சான்றுகள் இருக்கலாம், இப்பொழுது அடியருக்கு நினைவு கூறுவது ஒரு சான்று, மலைபெடுகடாம் என்பது ஒரு இலக்கியம். அது சங்க இலக்கியத்திலே பத்து பாட்டு வரிசையிலே இறுதியாக வருவது மலைபெடுகடாம். அந்த மலைபெடுகடாம் என்ற அந்த பத்து பாட்டு இலக்கியத்திலே ஒரு இடத்திலே, மேதி அன்ன கல்விறங்கு இயவின் வாதிகை அன்ன கவை கதிர் என்று வருகின்றது. மேதி என்றால் அது எருமை மாட்டை குறிக்கும். அதாவது கற்கள் ஆங்காங்கு கிடக்கின்றன, அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கு, எருமை மாடுகள் படுத்து கிடப்பது போல இருக்கின்றன. அப்படி அந்த கற்கள் அப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து கிடக்கின்ற போது அந்த கற்களின் இடுக்கின் வழியே ஒரு பயிர் கதிர்கள் தோன்றுகின்றன, வெளியே தோன்றுகின்றன. அந்த கதிர்கள் இரட்டித்து விளங்குகின்ற கதிர்கள், ரெண்டு கதிர்கள் அப்படி இரட்டித்த கதிர்கள் வெளியே அப்படி வளைந்து தோன்றுகின்றன, நீண்டு வளைந்து. அந்த பாறை இடுக்குகளின் வழியே அப்படி இரட்டித்த பயிர்கதிர்கள் அப்படி நீண்டு வளைந்து தோன்றுவது எப்படி இருக்கின்றன என்றால், வாதம் செய்பவனுடைய அந்த இணைந்த விரல்களை ஒத்து உள்ளது. வாதம் செய்பவன் இப்படி ரெண்டு விரல்களை நீட்டி இந்த மாதிரி தன்னுடைய கருத்தை எடுத்து வாதம் செய்வது ஒரு வழக்கம் இல்லைங்களா. ஆக அந்த பாறை இடுக்கடியினுடைய நீண்டு கொண்டிருக்கின்ற அந்த கதிர்கள் அப்படி வாதியினுடைய அந்த கை விரல்கள் போல விளங்குகின்றன என்று ஆசிரியர் அந்த கதிர்களுக்கு ஓமை கூறும்போது வாதியினுடைய கை விரல்கள். வாதம் என்பது தர்க்கத்திலே தர்க்க சாஸ்திரத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து. ஆக வாதி என்றே அங்கு அந்த பெயரையே பயன்படுத்தி உள்ளார் மலைபடுகடாம் ஆசிரியர். மேதி என்ன கல்விரங்கு இயவின் வாதி கை என்ன கவைக்கதிர். இதற்கு நச்சினார்க்கினியர் உரை எழுதுவார். எருமை கிடந்தார் போன்ற கல் பெருத்த வழியிடத்திலே தர்க்கம் கூறுகின்றவன் கையிடத்து இணைந்த விரல்களை ஒத்த இரட்டித்த கதிர்கள் என்று நச்சினார்க்கினியர் உரை எழுதுவார். ஆக பத்து பாட்டிலே உள்ள பத்து நூல்களுக்குமே நச்சினார்க்கினியர் உரை எழுதியிருக்கின்றார். அதுல இந்த மலைபடுகடாமல் இந்த இடத்துல அவர் எழுதுகின்றார். ஆகவே மேதி என்ன என்று தொடங்கக்கூடிய அந்த அடியை குறித்துக் கொண்டால் நீங்கள் அந்த அது நீண்ட ஆசிரிய பாவாக வரும், அதுல நீங்கள் கவனித்து பார்த்துக் கொள்ளலாம். ஆக இப்படி அளவை குறித்து அந்த செய்தி புரிந்து கொண்டோம். ஆக நூல் முதலிய பொருளை சொல்லக்கூடிய அந்த அருமையான பாடல் ஏழாம் பாடலை பார்த்தோம். அடுத்து எட்டாம் பாடல், கேட்போரும் பயனும் கூறுவது. இந்த சைவ சித்தாந்தத்தை கேட்டற்குரியார் யார் என்று சொன்னால் ஞானாசிரியிடத்திலே தீக்கை பெறுவதற்குரியவர்கள். இப்போ நாமெல்லாம் இதை சிந்திக்கின்றோம். இது என்னவென்றால் நம்முடைய சமயத்தின் மேன்மையை அறிந்து அதை மேன்மேலும் நன்றாக கடைபிடித்து ஒழுகும் பொருட்டு அந்த நோக்கிலே நாம் சிந்திக்கின்றோம். அப்படி இதை சிந்தித்து இந்த நெறியிலே நாம் முன்னேறி செல்ல செல்ல சரியை கிரிய யோகம் என்று முன்னேறி செல்லும் பொழுது நாம் சரியை கிரிய யோகங்களை நல்ல முறையிலே செய்துவிட்டோம் என்று எம்பெருமான் திருவுள்ளம் பற்றினாரே என்றால் அவர் ஞான குருவாக மானுடச் சட்டை தாங்கி சகலான்மாவாகிய நம்மை ஆட்கொள்ள எழுந்தருள்வார். அருளந்தி சிவாச்சாரியருக்கு மெய்கண்டாராக எழுந்தருளியது போல நம்மையும் ஆட்கொள்ள குருவாக எழுந்தருள்வார். அப்பொழுது அவர் சைவ சித்தாந்த ஞானத்தை அனுபவத்திலே நமக்கு உணர்த்துவார். ஆக அந்த அனுபவ முறையிலே பெறுவதற்குரியவரை இங்கே சொல்கின்றார். சிவபெருமானே மானுடச் சட்டை தாங்கி ஞானாசிரியராக வந்து தீக்கைகளை செய்து இந்த சைவ சித்தாந்த சாத்திரத்தை உபதேசிக்கின்றார். அப்பவும் அது எல்லாமே அனுபவத்தில் உணரப்படுகின்றது. உணர்ந்து முத்திங்கும் போது அந்த முத்தி அனுபவத்தையே கொடுத்து விடுகின்றார். ஆகையினாலே அந்த நிலையிலே வைத்து கேட்டற்குரியவரும் பெறக்கூடிய பயனாகிய முத்தியையும் இங்கே இந்த பாடலிலே சொல்கின்றார். மூவகை ஆறுயிர் வர்க்கம் மலத்தார் கண்ம மூல மலத்தார் மூன்றும் உடையார் அன்றே தீவகமாம் என உருவாய் வந்து நாதன் திருநோக்கால் பரிசத்தால் திகழும் வாக்கால் பாவனையால் மிகுநூலால் யோகப் பண்பால் பரவி வரும் ஔத்திரியால் பாசநாசம் மேவ அருள் உதவும் ஔத்திரி இரண்டு திறனாம் வியன் கிரியை ஞானம் என விளம்புமாறே. மூவகை ஆறுயிர் வர்க்கம் என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். அதாவது நிறைவான ஆன்ம வர்க்கமானது மூன்று வகையாக விளங்குகின்றது. உயிர் அதே ஆறு உயிர் என்றார். ஆறுதல் என்றால் நிறைதல், உயிர்கள் நிறைவுடையவை. ஆணவ மறைப்பினால்தான் அந்த நிறைவு வெளிப்படாமல் அவை கிடக்கின்றன. மற்றபடி உயிர்களும் வியாபக பொருள் தான். அது சிறுவர்களை சாரும் பொழுதுதான் அந்த வியாபகம் ஆணவ மூலம் நீங்கப்பட்டு வியாபகம் வெளிப்படும். இந்த ஆறு உயிர்கள் எல்லாம் மூன்று வகையாக உள்ளன. நீங்கள் சித்தாந்த வகுப்பிலே பயின்றிருப்பீர்கள். விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர். விஞ்ஞானகலர் ஆணவம் என்னும் ஒரு மலம் மட்டுமே உடையவர்கள். பிரளயாகலர் ஆணவம் கண்மம் என்னும் இருமலங்கள் உடையவர். சகலர் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களும் உடையவர்கள். அதை இங்கே குறிப்பிடுகின்றார். மூவகை ஆறுயிர் வர்க்கம் உயிர் வர்க்கம் மூன்று வகையாக உள்ளது. மலத்தார் மலம்னு மட்டும் சொன்னா அது ஆணவ மலத்தை தான் உயிர். மலத்தார் என்றால் ஆணவ மலம் மட்டும் உடையவர்கள் விஞ்ஞானகலர் குறிப்பிடப்படுகின்றனர். கண்ம மூலமலத்தார் கண்மமலமும் மூலமலமாகிய ஆணவ மலமும். ஆக கண்ம மூலமலத்தார் என்று சொல்லுகின்றார். அப்ப கண்மத்துக்கும் மூலமாக உள்ளது ஆணவம் தான் என்பது பெறப்படுகின்றது. கண்மமலமும் மூலமலமாகிய ஆணவ மலமும் உடையவர்கள். இவர்கள் இருமலமுடைய பிரளயாகலர். மூன்றும் உடையார் ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களும் உடையவர்கள். அன்றே இந்த அன்றே என்பதை அசை சொல் என்று கொள்வதுண்டு. ஆனால் மாபாடியத்திலே சுவாமிகள் உயிர்கள் இவ்வாறு மூன்று வகையாக விளங்குதல் இடையிலே நிகழ்ந்ததா அல்லது அனாதியே உண்டா? அதாவது சகலான்மாக்கள் மும்மனம் உடையவர்கள், அவர்கள் மாயாமலம் ஒன்று நீங்கப்பட்டு பிரளயாகலராக உயர்ந்து, அப்புறம் கண்மமலம் நீங்கப்பட்டு விஞ்ஞானகலராக உயர்ந்து, இப்படி இடையிலே வந்ததுதான் இந்த மூன்று வகை, மற்றபடி அனாதியில எல்லாம் மும்மலம் உடையவர்கள் தான் என்று அப்படி கொள்வதா? அல்லது அனாதியே ஒருமலமுடையோர், இருமலமுடையோர், மும்மலமுடையோர் என்று மூன்று வகையினராக ஆன்மாக்கள் இருந்தார்கள் என்று கொள்வதா என்று ஒரு ஐயம் எழும் இல்லைங்களா? அப்ப மாவாடித்துல சுவாமிகள் சொல்கின்றார்கள், ஆன்மாக்கள் இவ்வாறு மூவகைப்பட்டு விளங்குதல் அனாதி என்று சொல்கின்றார்கள். அனாதியே உண்டு, மும்மலமுடைய சகலர், இருமலமுடைய பிரளயாகலர், ஒருமலமுடைய விஞ்ஞானகலர் என்ற இந்த பாகுபாடு அனாதியே உண்டு. அதற்கு பிரமாணம் இந்த பகுதி தான் காட்டுறாங்க. இங்க அன்றே என்று சொன்னதை அனாதியே என்று பொருள் கொள்வார்கள் நம்ம சிவஞான சுவாமிகள். மலத்தார் கண்ம மூல மலத்தார் மூன்றும் உடையார் அன்றே, அன்றே அனாதியே, அனாதியே ஆறுயிர் வர்க்கம் மூவகையாக இப்படி உள்ளது. அதுக்கப்புறம் இந்த மூவகை ஆன்மாக்களுள் சகல ஆன்மாவை எவ்வாறு வந்து சுவாமி ஆட்கொள்கின்றார், ஆட்கொண்டு இந்த சைவ சித்தாந்த அனுபவத்தை, சைவ சித்தாந்தத்திலே கூறக்கூடிய முத்திய அனுபவத்தை உணர்த்தி அருள்கின்றார். சகல ஆன்மாக்களை எவ்வாறு ஆட்கொள்கின்றார் என்று சொன்னால், தீவகமாம் என உருவாய் வந்து, தீவகமாம் என உருவாய் வந்து. தீவகம் என்பது என்னவென்றால் அது பார்வை விலங்கு என்று பொருள் சொல்வார்கள். பார்வை விலங்கு என்று சொல்லும்போது வேடர்கள் பிற விலங்குகளை பிடிப்பதற்காக, மான்களை பிடிப்பதற்காக ஒரு மானை அவர்கள் பயிற்சி பண்ணி வைத்திருப்பார்கள். ஆக அப்படி வைத்திருக்கின்ற விலங்கினை தீவக விலங்கு என்பார்கள். ஆகவே தீவகம் என்பது பார்வை விலங்கு என்று சொல்லப்படும். அதுபோல மானுட பிறவியிலே இருக்கின்ற சகலான்மாக்களை ஆட்கொள்வதற்காக சிவபெருமானும் மானுடச் சட்டை தாங்கி குரு வடிவில் எழுந்தருள்வார். அந்த மானுடச் சட்டை தாங்குதல் தான், அதுதான் பார்வை விலங்கு என்ப, அது பார்வை விலங்கை உவமையாக சொல்லுவது அதற்காகத்தான். ஆனா பாருங்க, அந்த அளவுக்கு தான் அந்த உவமையை நம்ம கொள்ள முடியும். வேடர்கள் பார்வை விலங்கின் மூலமாக பிற விலங்குகளை வேட்டையாடுவார்கள், அழித்து விடுவார்கள். ஆனா இங்க அந்த பார்வை விலங்காகிய தீவகம் போல வந்து என்ன செய்கின்றார், நம்மை வேடர்களிடமிருந்து காக்கின்றார். ஐம்புலிகளாகிய வேடர்களிடமிருந்து என்ன மானுட சட்டை தாங்கி அவர் என்ன உபதேசம் பண்ணுகின்றார், ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினை உணர்த்த விட்டு, இந்த ஐம்புல வேடர்களின் சவகாசத்தை விட்டு என்று சொல்கின்றார். ஆகையினாலே ஐம்புல வேடர்கள் வந்து காப்பதற்காக அந்த வேடர்கள் பயன்படுத்துகின்ற அந்த தீவகம் போல இவர் மானுட சட்டை தாங்கி வருகின்றார். அதுல பாருங்க, மானுட சட்டை தாங்கின்னு சொல்வதுதான் மரபு, மானுட திருமேனி தாங்கின்னு சொல்வது மரபு இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ அந்த உடல் இருக்க, அந்த உடல் வந்து சுவாமிக்கு உடலாக அமையவில்லை. இந்த உடல்ல இருக்கிற அந்த முத்தான்மா இருக்கின்றதே, அந்த முத்தான்மாவை தனக்கு திருமேனியாக கொள்கின்றார் இல்லையா? ஆக அந்த முத்தான்மாவை தனக்கு திருமேனியாக கொள்கின்றார். அப்ப ஆன்மாவிற்கு திருமேனி ஆகிட்டா ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய மேனி என்ன ஆயிரம், அவருக்கு சட்டை ஆகின்றது, உடலுக்கு மேல இருக்கிற சட்டை. ஆன்மா அவருக்கு திருமேனி, அப்ப ஆன்மாவோடு இணைந்திருக்கின்ற உடல் அவருக்கு சட்டை ஆகின்றது. ஆகவே மானுட சட்டை தாங்கி என்று சொல்வது மரபு. ஆகவே தீவகமாம் என உருவாய் வந்து நாதன் திருநோக்கால் பரிசத்தால் திகழும் வாக்கால் பாவனையால் மிகுநூலால் யோகப்பண்பால் பரவி வரும் ஔத்திரியால். இதெல்லாம் தீக்கை வகைகள், தீக்கை வகைகள். ஆகமங்களிலே தீக்ஷா என்ற பெயர் இடம்பெற்றுள்ளது. அதை இக்ஷா ரெண்டும் இணைந்து இக்ஷான் வரும், க்ஷான் வரும், அது தீக்ஷா என்று வரும். அதை தீக்ஷை என்றும் எழுதலாம், தீட்சை என்றும் எழுதுவதுண்டு, தீக்கை என்றும் சொல்வதுண்டு. ஆக தமிழ் விளக்கு பற்றி எழுதும் பொழுது அதை தீக்கை என்று நாம் எழுத வேண்டியுள்ளது. அதனாலதான் சிவஞான சுவாமிகள் இந்த தமிழ் விளக்கு பற்றி எழுதுவதனாலே தம்முடைய உரைகளிலும் மற்ற நூல்களிலும் தீக்கை என்று குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் சிவஞான சித்தியாருக்கு சிவசமவாதமாக ஒரு ஆசிரியர் உரை எழுதி விட்டார், ஒரு உரையாசிரியர். அவருக்கு உண்மையை உணர்த்த வேண்டி மறுப்பு சுவாமிகள் எழுதும் பொழுது அந்த மறுப்பிலே அந்த உரையாசிரியர் வடமொழி பயிற்சியே மிகுதியாக உடையவர், தமிழ் பயிற்சி அவருக்கு குறைவு. அப்போ இந்த மாதிரி சொற்களை தமிழுக்கு ஏற்றபடி வழங்குகிற வழக்கம் இருக்கு. இப்படி வழங்கினா அவருக்கு புரியாது என்பதற்காக அந்த நூல்ல மட்டும் என்ன எழுதுவார்கள், வடமொழி சொற்களே அதுல உள்ளவாறே எழுதி காட்டுவார்கள். உதாரணமாக சூக்குமம், அதனுடைய வடமொழியை வடமொழியில உள்ளபடி உள்ளது எப்படி இருக்கும், அது சூக்மம்னு இருக்கும், ஸ்தூலம் ஸ்தூலம்னு இருக்கும், இஸ் வந்து ஸ்தூலம் இருக்கும், அப்படியே எழுதுவார்கள். அதுல சூக்மம் ஸ்தூலம் இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் அப்படி எழுதும் போது இந்த தீக்கைன்னு ஒரு இடத்துல தீக்ஷை என்று சிவஞான சுவாமிகளே எழுதியுள்ளார்கள். அது உரைச்செயுள் என்ற தலைப்பிலே வந்து ஆதின வெளியீட்டிலே நாம் பார்த்தோம் என்றால் அதை நாம் தெரிந்து கொள்ளலாம், தீக்ஷை என்று எழுதியிருக்கின்றார்கள். பிரிதும் அதே நூலிலே பிரிதோர் இடத்திலே தீக்கா குரு, தீக்கா குரு என்று எழுதியிருக்கின்றார்கள். அது என்னன்னா அந்த தீக்ஷா என்பதை தீக்கா என்று எழுதுகின்றார்கள். ஆகவே தீக்ஷா என்பதுதான் ஆகமங்களில் உள்ள அந்த ஒரிஜினலான வடமொழி பதம் தீக்ஷா. இந்த ஆகாரத்துல முடிவதை தமிழ்ல வழங்கும் போது ஐகார முடிவு வச்சு வழங்குவது ஒரு வழக்கு. கருணா இது வடமொழி சொல், தமிழ்ல அது ஐகாரம் முடிகிற மாதிரி கருணைன்னு சொல்லுவோம். தயா வடமொழி சொல், தாயில் சிறந்த தயாவான தத்துவனே, தமிழ்ல ஐகாரத்துல முடிவு மாதிரி தயை சொல்லுவோம். அதே மாதிரி தீக்ஷா அது தீக்ஷை, அது இன்னும் தமிழுக்கு ஏற்ப தீக்கை என்று வழங்குகின்றது. ஆகையினாலே திருநோக்கம் ஞானாசிரியர், அதாவது மானுட சட்டை தாங்கி எழுந்துள்ளிருக்கின்ற சிவபெருமான் அவர் சீடனை திரு நோக்குகின்றார் என்று சொன்னால் அந்த பார்த்தலே ஒரு தீட்சை, அது திருநோக்கம் எனப்படும். அதை நயன தீக்கை என்பார்கள், சக்ஷு தீட்சை என்றும் சொல்வார்கள். சக்ஷு என்பது கண், நயன தீக்கை. பரிசத்தால் இது பரிசதீக்கை, குருவானவர் தம்முடைய திருக்கரத்தை சீடனுடைய தலையிலே வைத்து அருள் செய்வார். அதை ஹஸ்த மத்தக சம்யோகம் என்பார்கள், மத்தகம் அந்த தலையினுடைய மேல்பகுதி, அதுல ஹஸ்தத்தை வைக்கின்றார். ஹஸ்தம் என்பது கை, அந்த திருக்கரத்தை வைக்கின்றார், சம்யோகம் அதோடு சேர்க்கின்றார். ஹஸ்த மத்தக சம்யோகம் சொல்வார்கள், பரிசதீக்கை. அது நிகழும் வாக்கால் வாசக தீக்கை என்று சொல்லப்படும், அது ஐந்து எழுத்து மந்திரத்தை உபதேசிப்பார். பாவனையால் சீடனாகிய அந்த ஆன்மா பாசச்சார்பு நீங்கி தூயவனாக விளங்க வேண்டும் என்று பாவித்தல். சீடனே செய்வது சிவோகம் பாவனை, சீடனே செய்யணும். முதலில் குருவும் பாவிப்பார், இந்த சீடன் மலம் தீர்ந்து புனிதனாக வேண்டும் என்று குருவே பாவிப்பார், அது பாவனை தீட்சை. அப்புறம் மிகு நூலால், மிகு நூல் என்பது சித்தாந்த சாத்திரங்களை உபதேசித்தருள்தல். திருவாத ஊரடிகள் புராணம் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு திருப்பரந்துறையிலே குருந்தமரத்தடியிலே எம்பெருமான் பரமாச்சாரியராக எழுந்தருளி மணிவாசக பெருமானுக்கு இந்த தீக்கைகளை எல்லாம் செய்தருளி சைவ சித்தாந்த சாத்திர உபதேசமும் செய்தருள்வார். அப்போ அந்த சைவ சித்தாந்த கருத்துக்கள் எல்லாம் வரும் அந்த புராணத்துல பார்க்கலாம். அதான் மிகு நூலால், மிகு நூலால் என்று சொல்லும்பொழுது நூல்களுக்கெல்லாம் தலையாய நூல் சிவாகமம், ஆகவே மிகு நூல் என்று சொன்னார். ஆக தேவர்களுக்கும் அது கிட்டாது, சிவாகமம் வந்து அடியார்களுக்கு தான் கிட்டும். அதான் உற்றுளவு பிணி உலகத்து எழுமை வைத்தார், உயிர் வைத்தார், உயிர் செல்லும் கதிகள் வைத்தார், மற்ற அமரர் கணம் வைத்தார், அமரர் காணா மறை வைத்தார், அமரரும் காணாத ஒரு மறையை அருள் செய்திருக்கின்றார் பெருமான்னு திருத்தாண்டகத்தில் அப்பர் பெருமான் குறிப்பிடுகின்றார். இந்த அமரரும் காணாத மறை சிவாகமங்கள், அது சிவநெறி ஒழுகின்ற பக்குவ ஆன்மாக்களுக்கு தான் சிவாகம உபதேசம் கிடைக்கும் இல்லைங்களா. ஆகவே நான் சொன்னேன், அதான் மிகு நூலால் சாத்திரதீக்க யோக பண்பால், இது சிவயோக நெறியிலே சீடனை பயிற்றுவித்தல், சீடனை சிவயோக நெறியிலே பயிற்றுவித்தல், சிவோகம் பாவனை செய்ய செய்து சிவயோக நிலையிலே ஏகனாக ஏகநாதல் என்ற ஒரு நிலையினை சீடன் எட்டுமாறு பயிற்றுவித்தல் யோக தீட்சை. யோக பண்பால் பரவி வரும் ஔத்திரியால் ஔத்திரி தீட்சை, ஔத்திரி தீட்சை தான் தலையாய தீட்சை. இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த நயன தீட்சை, பரிச தீட்சை, வாசக தீட்சை இதெல்லாம் ஔத்திரி தீட்சைக்கு அங்கமாக செய்யப்படுவன. அவுத்ரி என்பது சௌத்ரி என்று வடமொழியில் வழங்கப்படும். அதைத்தான் தமிழ்ல அவுத்ரி என்று எழுதுகின்றோம். ஹோமத்தோடு கூடியது என்று அதற்கு குரல் சொல்லியிருக்கின்றார்கள் சிவஞான சுவாமிகள். சிவஞான சித்தியார் உரையிலே சொல்லியிருக்கின்றார்கள். சிவஞான சித்தியார் எட்டாம் சூத்திரத்திலே ஒரு பாடலிலே அவுத்திரி இரு திறனாம் என்று வரும். அந்த பாடலினுடைய விசேட உரையிலே சொல்லியிருக்கின்றார்கள், அவுத்திரி என்பது ஹோமத்துடன் கூடியது, ஹோமத்துடன் செய்யப்படுவது, ஹோமத்துடன் செய்யப்படும் தீட்சை அவுத்திரி. இந்த அவுத்திரி தீட்சை இரு வகைப்படும். என்னன்னா, அந்த ஹோமத்தை எல்லாம் புறத்தை நிகழ்வித்து செய்தால் அது கிரியாவதி, அவற்றையெல்லாம் மனதிலேயே கருதி கொண்டு செய்தால் அது ஞானவதி. அந்த ஹோம குண்டங்களை எல்லாம் வெளியே ஏற்படுத்தி அதிலே நெருப்பு வளர்த்து உரிய கிரியைகளை எல்லாம் செய்தோமேயானால் அது கிரியாவதி. உள்ளத்திலேயே அவற்றையெல்லாம் பாவித்துக் கொண்டு உள்ளத்துக்குள்ளே செய்யும் போது அது ஞானவதி எனப்படும். வதி என்பது உடையது என்று பொருள்படும் என்று வடமொழி வல்லுநர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே கிரியாவதி என்றால் கிரியையை உடையது, ஞானவதி என்றால் ஞானத்தை உடையது என்று பொருள் சொல்கின்றார்கள். பரவி வரும் அவுத்திரியால் இது எல்லாம் எதற்காக, இத்தனை வகையான தீக்கைகளும் எதற்காக பண்ணுகின்றார்? பாசநாசம் மேவ அருள் உதவும். பாசநாசம் மேவ என்றால் பாசமானது தீர்ந்து பாசமானது கெட்டு திருவருள் ஆன்மாவிடத்திலே பெருகும் பொருட்டு இந்த தீக்கைகளை எல்லாம் குருநாதராக வந்து பெருமான் அருளி செய்கின்றார். அவுத்திரி இரண்டு திறனாம். கடைசியாக சொல்லப்பட்ட அவுத்திரி தீக்கை இருவகை. வியன் கிரியை, வியன் என்பது ஒரு உரிச்சொல், அது பெரிய என்று பொருள்படும். வியன் என்பது பெரிய, பெரிய கிரியை என்றும் ஞானம், ஞானம் என்றும் ஞானம் எனவும் விளம்புமாறே என்றும் சொல்லப்படுகின்றது. மேலான கிரியாவதி ஞானவதி என சொல்லும்படியான இரண்டு வகைகள் ஆகும். ஆக இவ்வாறு இந்த பாடலிலே சைவ சித்தாந்த ஞானத்தை பெறுவதற்கு உரியவர்கள் யார் என்று சொன்னால், ஞானாசிரியனாகிய சிவபெருமானிடத்திலே இந்த தீக்கைகளையெல்லாம் பெறுவதற்கு உரியவர்கள் அவர்கள்தான். இந்த தீக்கைகளிலே ஒன்றாக திகழக்கூடிய சாத்திர தீக்கை என்ற முறைப்படி இந்த சைவ சித்தாந்த ஞானத்தை பெறுவதற்கு உரியவர்கள் என்று சொல்கின்றார்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: திருச்சிற்றம்பலம்.

எல்லாம் அல்ல. அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை. சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, திரு கைலாய பரம்பரை தர்மபுர குருமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய

அதனை இணைத்துக் கொண்டவர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருப்பவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடலுக்குள்ளே எப்படி பயனுள்ள அழகிய பொருள்கள் எல்லாம் ஒளிந்து மறைந்து கிடக்கிறதோ, இதே போல நம்முடைய சைவமாகிய அந்த பெருங்கடலிலே எண்ணற்ற ஞான நூல்கள் இருக்கிறது. அந்த கடலுக்குள் இருக்கின்ற அரிய பொருள்களை எல்லாம் அந்த பயிற்சி பெற்றவர்கள் முத்துக்குளித்தல் முதலானவைகளை செய்து அந்த அரிய பொருள்களை மக்களுக்கு பயனடையும்படியாக கொண்டு வந்து கொடுப்பதைப் போல, நம் சைவத்தின் கண்ணே இருக்கின்ற அந்த ஞான கருவூலத்தில் இருக்கின்ற பொக்கிஷங்களை எல்லாம் ஞானாசிரியன்மார்கள் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பித்து நமக்கு பெரும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்பொருட்டு கொடுத்திருக்கின்ற அந்த நூல்களையெல்லாம் நாம் அதை அவசியம் கற்றல் வேண்டும். அதுதான் இந்த பிறப்பினது ஒரு நோக்கம் ஆகும். இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கொடை மொழி. அந்த மொழியினை எடுத்துக்கொண்டால் தமிழுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. சேக்கடார் பெருமான் ஞானம் அளந்த மேன்மை தெய்வத்தமிழ் என்று குறிப்பிடுகிறார். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரை நாயனார் அங்கே திரு நெறிய தமிழ் என்று குறிப்பிட்டு காட்டுவார். திரு நெறிய தமிழ் என்றால் முக்திக்கு வழிகாட்டுகின்ற தெய்வ மொழி என்று பொருள்படும். அங்கே தமிழினுடைய பெருமை எங்கே உயர்த்தி சொல்லப்படுகிறது என சொன்னார், மணிவாசகர் யார் என்பதை திருவாரூரர் புராணத்திலே கடவுள் மாமன் குறிப்பிட்டு காட்டுகிறார். எப்படி பெருமானுடைய திருமேனி அழகானது கண்ணாடி பிம்பத்திலிருந்து வெளிப்பட்டு ஆலால சுந்தரர் என்று வெளிப்பட்டதோ, பெருமானுடைய அழகு வடிவமெல்லாம் ஆலால சுந்தரராக வெளிப்பட்டதோ, அதே போல நம்முடைய பரம்பொருளின் திருமேனிக்குள் இருக்கின்ற அந்த தமிழே மாணிக்க வாசகமாக வெளிப்பட்டது, மாணிக்க வாசகனாக வெளிப்பட்டது என்று அழகாக நம்முடைய கடவுள் மாமுனிவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். மண்டிலுரை தாண்டவத்தோன் செந்தமிழில் வந்த சிவஞான அமுது உண்டார் அந்தமில் அருட்கடல். எனவே இறைவன் திருமேனிக்குள் இருக்கின்ற தமிழின் வடிவம்தான் மணிவாசக சுவாமிகளாக வெளிப்பட்டது. அப்பேற்பட்ட பெருமையுடைய இந்த தமிழுக்கு கிடைக்கின்ற ஞான பொக்கிஷங்களிலே ஒரு ஆறு நூல்களை நாம் கசடர கற்றல் வேண்டும் என்று ஒற்றவர்களுடைய உமாபதி சிவாச்சாரியார் குறிப்பிட்டு காட்டுவான். எந்த ஆறு நூல்களை சைவன் கசடர கற்க வேண்டும் எனில், வள்ளுவன்னூல், அன்ப திருவாசகம், தொல்காப்பியமே, தெள்ளு பரிமேலழகன் செய்த உரை, தொண்டர் புராணம், தொகுசித்தி ஓராறும், தந்தமிழின் மேலாந்தரம். ஆக திருக்குறள், திருவாசகம், தொல்காப்பியம், திருக்குறளுக்கு பரமேலழகன் செய்த உரைநூல், திருத்தொண்டர் புராணம், சிவஞான சித்தியார், இந்த நூல்களை நாம் படித்தல் வேண்டும் என்பதை உமாவிஸ்வாச்சாரியார் நமக்கு வலியுறுத்துகின்றார். அதை கவனிக்க வேண்டிய ஒன்று, வள்ளுவன்னூல் என்பதையும் குறிப்பிட்டு தெள்ளு பரிமேலழகன் செய்த உரை அப்படிங்கிறார். எனவே இந்த திருக்குறளை பரிமேலழகர் உரையை வைத்து சிந்திப்பது மிகவும் ஒரு சிறப்பு. அந்த திருக்குறளினுடைய பெரிய பெருமை என்னவென்று சொன்னால், திருக்குறளானது இம்மைக்கும் பயன்படும், அம்மைக்கும் நம்மை செலுத்தும். ஆகையினாலே தான் அந்த திருக்குறள் என்பதையும் பரிமேலழகர் உரை இரண்டையுமே உமாவிஸ்வாச்சாரியர் வைத்துள்ளார். அந்த திருக்குறளிலே நாம் வருகின்ற செய்திகளை எல்லாம் உணர்ந்தால் நிச்சயமாக மனம் பக்குவப்பட்டு சைவத்திறம் அடைவர். அதில் வரக்கூடிய அருமையான குறட்பா ஒன்று, வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்ட ஆமை வேண்டவர். நாம் இறைவனிடம் வேண்டி பெற வேண்டியது பெறவாமல் இருக்கின்ற அந்த முத்தி பேருதான் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். இதற்கு பரிமேலழகர் உரை சொல்கிறார், வேண்டுங்கால் பிறவாமை வேண்டும் என்பதற்கு பொருள், பிறப்பு துன்பம் ஆதலால்

0: அதை அறிந்தவன் ஒன்றை வேண்டில் பிறவாமையை வேண்டும். எனவே பிறப்பு இறப்பு துன்பத்தை அறிந்தவன் பிறவாமையை வேண்டுவான். அந்த பிறப்பு இறப்பு துன்பம் என்பது நூல்களால் தான் அறிய வரும். ஆகையினாலே அந்த பிறப்பு இறப்பு துன்பத்தை அறிந்தவன் தான் பிறவாமையை வேண்டுவான். தாகம் என்று ஒன்று இழுத்தால்தான் நீரை நாடுவான். இதே போலதான் பிறவி துன்பம் என்பதை உணர்ந்தவன் தான் முத்தியை நாடுவான். ஆகையினாலே இந்த முத்தி என்பது பிறவி துன்பத்தை உணர்ந்தவர்களால் விரும்பப்படுவது. மற்ற பொருள்களை எல்லாம் வேண்டினால் அது பிறப்புக்கு வித்தாகிவிடும் என்று பரமேஸ்வரர் இன்னும் குறிப்பிடுகிறார். சிற்றின்பம் கருதி ஒரு பொருளை அவாவின் அது பிறப்பினும் வித்தாய் பின்னும் முடிவில்லாத துன்பத்தையே விளைத்தருகின்றார். அதனாலே அந்த பிறவாமைதான் வேண்டும் என்பதை வலியுறுத்த இன்னொரு கருத்தையும் அங்கே பரமேஸ்வரர் ஸ்தாபிக்கிறார். ஆகையினாலே நாமெல்லாம் விரும்ப வேண்டியது உலகிலே சிவப்பேறு. இந்த சிவப்பேறு ஒன்றுதான் நாம் விரும்பி அடைய வேண்டிய பொருள். நம்முடைய மானுட பிறவியினுடைய நோக்கமே இந்த வீடு வெற்றை ஏந்துவது. கோனேரியப்ப நாவலர் உபதேச காண்டம் என்று ஒன்று செய்திருக்கிறார். கந்தபுராண நூலினுடைய ஒரு தொடர்ச்சி. கந்தபுராணத்தை 6 காண்டங்களாக கச்சியப்ப சிவாச்சாரியார் செய்தார். 7வது காண்டமாகிய உபதேச காண்டம் என்பதை கோனேரியப்ப நாவலர் செய்திருந்தார். அந்த கோனேரியப்ப நாவலர் அந்த நூலிலே நமக்கு உணர்த்துகிறார், வேட்டூரில் சிவபதமே வேட்டூர. நீ எதையேனும் விரும்பினா என சொன்னால் அது சிவபதத்தையே விரும்பு. வேட்டூரில் சிவபதமே வேட்டூர, விரும்பி கேட்டூரில் சிவபுராணமே கேட்டுற. விரும்பி கேட்டுரில் சிவபுராணமே கேட்டுற. சிவபுராணம் என்பதை உபலக்கணமாக கொண்டு ஏனைய நூல்களும் என்று எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். ஏனைய நூல்கள் எது? வேதம், ஆகமம், தோத்திரம், சாத்திரம், புராணம், எதிகாசம். இவைகளையெல்லாம் நாம் விரும்பி கேட்டல் வேண்டும். ஏன் நம்பொருட்டு அது தரப்பட்டுள்ளது. வேட்டூரில் சிவபதவியே வேட்டுர, விரும்பி கேட்டூரில் சிவபுராணமே கேட்டுற. வினை கொண்டு ஆட்டும் மன்பதை ஈறு கண்டு அந்தகன் தூதன் வீட்டும் முன்னரே சிவகதி விருப்புற வேண்டும். எனவே யமதூதர்கள் வந்து நம்மை பற்றுவதற்கு முன்பாக நாம் வீடு வேற்றை நாம் பெறுவதற்கு நம்மை தகுதி பக்குவப்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த நெறியைத்தான் நம்முடைய அருளாளர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். 11 திருமறையிலே பட்டினத்தடிகள் அழகான ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறார். நான் 4 படைகளையும் கொண்டு இந்த மண்ணினை ஆழ்வதை விட மெய்யான தொண்டர்களுக்கு ஏவல் செய்து தொண்டு செய்து பிச்சு எடுப்பதே மேல்கிறார். அப்ப நான் அரசாழ்வதை விட மெய்யடியார்களுக்கு தொண்டு செய்து பிச்சை எடுப்பது மேல் அப்படிங்கிறார். அப்ப என்ன பொருள் அரசாழ்வது என சொல்லக்கூடியது? அது மறுபிறப்புக்கு வித்து விட்டு விடும். ஆகையினாலே தான் ஐயடிகள் காடவர்க்கோ அந்த அரச பதவியை துறந்து தலங்கள் தோறும் சென்று நம்முடைய பெருமானை தரிசிக்க சென்றார். சேரமான் பெருமானுக்கு அரச பதவி கிடைத்தவுடனே தயங்கினார். அதுக்கு பின்பு இறைவனிடம் ஒரு வரத்தை கேட்டு அதன்படி நின்றார். இதே போன்று மூர்த்தி நாயனார் தனக்கு பதவி கிடைத்த அரச பதவி கிடைத்தவுடன் 3 பொருள்களையே தனக்கு அரசுக்கு உரிய அணிகலனாக வைத்து ஆண்டார். உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியே. ஆகையினாலே அவர்களெல்லாம் அரசபோகத்தை எல்லாம் வெறுத்து ஒதுக்கி சிவபதத்தையே விரும்பினார்கள். ஆகையினாலே அடியார்களாகிய நாமெல்லாம் அடைய வேண்டியது செல்வம் அந்த அருட்செல்வத்தை ஒன்றுதான். அந்த அருட்செல்வம் சிவனிடம் இருக்கிறது. அந்த அருட்செல்வமாகிய ஞானத்தை சிவனிடம் இருந்து பெறுவதற்கு நமக்கு வழிவகுத்து நம்மை நெறிவெடுத்தவர்கள் குருமூர்த்திகள் தான். நாம சென்று அந்த அருள் செல்வத்தை பெற இயலாது. அதற்கு உரிய பக்குவம் நமக்கு இல்லை, தெரியவும் தெரியாது. ஆகையினாலே தான் ஒரு குருமூர்த்தியினுடைய ஒரு சகாயத்தை வைத்துத்தான் பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குருவில்லாதவன் தான் கற்ற கல்வி எல்லாம் ஆப்பிலா சகடு போல அழியும் என்றேன். விவேக சிந்தாமணி ஆசிரியர் ஆப்பில்லா சகடு. ஒரு வண்டியிலே ஆப்பு இல்லை என்றால் அது புறப்பட்ட பொழுது முதலில் போவது போல் தான் தெரியும். சிறிது தூரம் சென்ற பின்பு அந்த வண்டி கீழே விழுந்து அதில் இருந்தவனை கீழே தள்ளி ஒரு பெரும் துன்பத்தை சேதத்தை ஏற்படுத்தி விடும் அவனுக்கு. ஆகையினாலே ஒரு குரு என சொல்லக்கூடியவர் வண்டிக்கு இருக்கின்ற அச்சாணி போன்றவர். ஞானமாகி அந்த வண்டி செல்ல வேண்டும் என சொன்னால் அச்சாணி ஆகிய குரு அங்கே அவசியமாக தேவைப்படுகிறது என்று விவேக சிந்தாமணியிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பள்ளி குழந்தைகளுக்கும் வேண்டிய ஞான செல்வங்களை கொடுக்கின்ற பொழுதும் அவ்வை பிராட்டி இதே கருத்தை சொல்லி காட்டுகிறார். இந்த சைவத்தினுடைய பாலபாடத்திலே இருக்கிறது. அரே அவ்வை பிராட்டினுடைய வாக்கு எதுவெல்லாம் பயனற்றதாம். மாடுதான் வாழ்வு, இந்த உலகிலே வாழணும்னா பொருள் வேணும், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. மதியிலான் வாணிபம், வாணிபம் செய்வதற்கு சிறிதேனும் அறிவு ஒரு யுக்தி இருத்தல் வேண்டும். மாடிலான் வாழும் மணியிலான் வாணிபம் நல் நாடுகிலான் செங்கோல் நடத்துவதும் கொடும் கூடும் குருவிலாவித்தை கூடும் குருவிலாவித்தை குணமிலா பெண்டில் விருந்தில்லா வீடும் விடல். இவைகளெல்லாம் பயனற்றது. ஆக குருவில்லா வித்தையானது பயனில்லை என்று அங்கே அழகாக சொல்லிக்காட்ட. ஆகையினாலே தான் எல்லோரும் குருவை நாடினார்கள். அந்த குரு என்ன செய்கின்றார்? அழகாக மூன்றாவது திருப்பாடலிலே நாம் சிந்தித்தோம். திருவடியை வைத்து அவருக்கு அப்படியே ஞானத்தை தூண்டி விடுகிறார். அந்த ஆன்மாவினுடைய ஞானத்தை தூண்டி விடுகிறார். ஆகையினாலே குருவினது திருவடி திருவடியை சூட்டுவது என சொல்லக்கூடியது, அந்த திருவடி தீட்சை என சொல்லக்கூடியது உயர்ந்த ஒரு சிவப்பெயரு. இதை உயிருக்கு உள்ள மயக்கத்தை தீர்ப்பது குருவினது திருவடி என்ற காரணத்தினாலே தான் அதற்கு ஏங்கியதாகவும், அந்த ஏக்கத்தின் காரணத்தினாலே சதா குருவினது திருவடியை நினைத்ததாகவும், தாய்மான சுவாமிகள் அந்த நினைப்பின் எதிரொலியாக கனவிலே வந்து எனக்கு குருவாக வந்து இறைவன் திருவடியை சூட்டினான் என்று சொல்லிக்காட்டார். கனவிலே எப்பொழுது ஒன்று வருவதென்றால் அதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணம், நினைவிலே உள்ள சில பிரதிபலிப்புகள் கனவாகவும் வரும். அதன்படிதான் தாய்மான சுவாமிகள் திருவடியையே நினைந்திருந்த காரணத்தினாலே அவருக்கு கனவிலே வந்து திருவடியை சூட்டியதாக தாய்மான சுவாமிகள் குறிப்பிடுகிறார். மால் வைத்த சிந்தை மயக்கு அற என் சென்னிமிசை கால் வைக்கவும் கனவு கண்டேன் பராபரமே. ஆகையினாலே இறைவனானவன் ஒரு குரு வடிவாக வந்து திருவடியை எனக்கு சூட்டி என் ஆன்மாவை பொருந்தி இருக்கின்ற அந்த மயக்கத்தை தீர்த்தருளினார் என்று அங்கே அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறான். ஆகையினாலே உயிருக்கு பாச நீக்கவும் சிவப்பேரும் கிடைப்பதற்கும் அந்த குருவே காரணம் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த குருவினை சிவமாக வைத்து பாவித்தல் வேண்டும். அந்த வகையிலே நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் நம்முடைய குருமூர்த்தியாகிய கமலை ஞான பிரகாஷர் அவரை எப்படி தோத்தரிக்கிறார் என்பதை பார்ப்போம். இங்கே குரு என்று சொல்லுவது ஞான குரு, வித்யா குரு, கிரியா குரு, சாதக குரு, ஞான குரு என்று நான்கு வகைப்படும். இதில் வித்யா குரு தான் மேலான ஒரு குரு. அந்த குரு என சொல்லக்கூடியவர் தந்தைக்கு சமானம் என்று சொல்லப்படுகிறது. குருமூர்த்திகள் எல்லாம் தன்னுடைய மாணாக்கர்களை மகனே என்றும், சீடர்கள் எல்லாம் தம்முடைய குருவினை தந்தையே என்று கூறுகின்ற மரபு உண்டு. இதை உண்மை விளக்கத்திலும் இன்னும் பல சாஸ்திர நூல்களிலும் இந்த உண்மையை நாம் காணலாம். ஆகையினாலே அந்த குருவினை தந்தையாகவும் தனக்கு தயா செய்த அந்த பெருமானாகவும் வைத்து தோத்திரம் செய்வதல் வேண்டும். அந்த வகையிலே நான்காவது திருப்பாடலிலே நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் நன்றாக வந்து அருள் செய்கிறார். எப்படி அருள் செய்கிறார் என்பதை இதிலே நல்ல சொல்லாட்சியோடு நல்ல நயத்தோடு சைவ சித்தாந்த கருத்தோடு சேர்ந்து அங்கே நமக்கு ஒரு தோத்திரத்தை வைக்கிறார். எப்பொழுதுமே இறைவனானவன் ஆன்மாவிலே இருக்கிறான், ஆனால் இந்த ஆன்மா சிவத்தை அறியாது. ஆனால் உள்ளுக்குள் இருந்து குருவாக இருந்து உணர்த்தி கொண்டே இருக்கிறான். விஞ்ஞானகரர் என சொல்லக்கூடிய ஒருமலம் உடையவர்களுக்கு உள்ளிருந்து உணர்த்துகிறார். இருமலமுடைய பிரளயாகரருக்கு அங்கே அவர் கண் முன்பாக முன்னே நின்று முன்னிலையாக நின்று மான் மழு சதுர்புஜம் நீலகண்டம் ஏந்தி குருவாக வந்து அருள்படுகிறார். சகலவர்க்க ஆன்மாக்களாகிய நமக்கு ஒரு மானுடைய சட்டை தாங்கி குருவாக வந்து அருள் புரிகிறான். சகலவர்க்க ஆன்மாக்களுக்கு மானுடைய சட்டை தாங்கி வந்து அருள் புரிகிறதைத்தான் இந்த நான்காவது திருப்பாடலிலே அழகான ஒரு செய்தியாக சொல்லப்படுவார். மானுடைய சட்டை தாங்கி குருவாக வருவது யார்? அதுவரை உள்ளிருந்து உணர்த்திய சிவமே, அந்த உள்ளிருந்து உணர்த்திய அந்த அருளே, அந்த உள்ளிருந்து உணர்த்திய அருள் அழகாக மானுட சட்டை தாங்கி வந்து அருள் புரிவதை இன்று சொல்லி காட்டுகிறார். நான்காவது திருப்பாடல். அரிய அயர்க்கும் முன்னாள் அடிமுடியும் காணா பெரியவனே வந்து பிறந்து துரியம் பெருக்கின்றான் ஞான பிரகாசனாகி இருக்கின்றான் ஆரூரில் என்று. அதாவது உள்ளின்று உணர்த்திய முதல்வனே குருமூர்த்தியாக வருகின்றான் என்பது இந்த பாடலின் பொருளாகும். இந்த பாடலுடைய பொழிப்புரை முன்னாளில் பிரம்ம விஷ்ணுக்களாலும் அறிய முடிய ஒன்னால அந்த பெரியோனாகி அந்த பரம்பொருள் அவனே இன்று இந்த நிலவுலன்கண் தோன்றி ஞான பிரகாசன் என்ற அருட்குறவனான் ஆய் திருநாமம் கொண்டு திருவாரூரில் இருக்கிறான். இருந்து உயிர்களுக்கு ஞான அனுபூதியினை மெழுவிக்கின்றான். இதுதான் இந்த சோபோசாரத்தினுடைய இந்த நான்காம் திருப்பாடலுடைய ஒரு பொருளாகும். பெரியவனே வந்து பிறந்து என்று சொல்லி காட்டுகிறார். பெரியவன் என்றால் பெருமை உடையவன் என்று ஒரு பொருளே வரும். பெரிய புராணம் என்றால் செயற்கரிய செய்கை செய்தவர் பெரியார், பெருமைக்கு உரியவர்கள் பெரியார். ஆகையினாலே தான் 63 நாயன்மார்கள் 9 சுவையடியார்கள் உள்ள அவர்களது சரிதத்தை சொல்வது பெரியர் புராணம் பெரிய புராணம் ஆகின்றது. எனவே பெரியர் என்பது பெருமையை உடையவன். எதற்காக பெருமை உடையவன்? உயிர்கள் மேல் கொண்ட கருணையினால் அவனே வலிய வருகிறான். உதவுவதிலே கேடாமல் உதவுவது முதன்மை தன்மை, கேட்டு உதவுவது மத்தியமத்தன்மை, கேட்டும் உதவாதது அகமத்தன்மை என்று நம்முடைய நூல்கள் பகுத்து சொல்றோம். இந்த கேடாமலே உதவுகின்ற அந்த தயாகுணம் இருக்கிறதே அதுதான் இறை குணம் என்று நம்முடைய ஆன்றோடு குறிப்பிடுவார்கள். ஆகையினாலே தான் நம்முடைய கமல ஞான பிரகாசனை சொல்லுகின்ற பொழுது பெரியவனே வந்து பிறந்து, பெரியவனே வந்து பிறந்து என்று சொல்லி காட்டுகிறார். அப்ப வந்து பிறந்து என்றால் பிறவாத தன்மையுடைய பிறவாய் ஆக்கையுடைய அந்த பெரியோன், தொல்காப்பியத்தில் இருக்கிற அந்த பெரியோன் என்ற சொல்லாட்சி அப்படியே வந்து. எனவே பிறவாய் ஆக்கையுடைய அந்த பெரியோன் எப்படி? அவனே வந்தான், தானே விரும்பி வந்தான். எனவே அவர் வந்து பிறந்து என சொல்லுகின்ற பொழுது அது வருகின்ற பொழுதே எப்படி வந்திருக்கிறார்? பிறந்த பொழுதே ஞான செல்வராய் சாமுசித்தராக அழகாக வந்து செல்கிறார். ஆக அவர்கள் எல்லாம் முத்திப்பேர் அடைந்து சிவத்தோடு ஒன்றிருந்து சிவானந்த இன்பம் துய்ப்பதற்கு தகுதி எல்லா பக்கமும் இருந்தாலும் கூட அவர்கள் அங்கே செல்லாது இறைவனது ஆணையினால் இந்த பூ உலகத்திற்கு வருகிறார்கள். அந்த வந்து பிறந்து, வந்து என்பது இறைவன் ஆணையினால் வந்து. எப்பொழுதுமே இந்த சாமு சித்தர்கள் என சொல்லக்கூடியவர்களும் நல்ல பக்குவர்களும் 63 ஆயன்மார் முதலானவர்களும் இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள். நாம் இந்த பூமியிலே வந்தது நம்முடைய கர்மவிசேஷத்தின் காரணத்தினாலே, அந்த கணக்கின்படி பிரம்மனால் நாம் இங்கே அனுப்பப்பட்டிருக்கின்றோம். அது இறைவனது ஆணையின்படி பிரம்மன் நம்மை அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த சாமி சித்தர்கள் என சொல்லக்கூடியவர் இறைவனால் அனுப்பப்படுபவர்கள். இதை தடுத்தாட்கொண்ட புராணத்திலே, நம்முடைய பெரிய புராணத்திலே தடுத்தாட்கொண்ட புராணம் பகுதியிலே சேக்கலார் சொல்லிக்காட்டுவார். சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்த்து இந்த பெருமான் கூறுகிறார், நம் ஆணையினால் மண்ணில் வந்து பிறந்தனேன்பார். என்னுடைய ஆணையால் தான் வந்திருக்கிறேன். ஏன், இந்த உயிரில் பொருட்டு ஆகையினாலிடம் பெரியவனே வந்து பிறந்து என்று சொல்லி காட்டுகிறார். எனவே அவர்கள் பேரானந்த இன்பத்தை தூக்கின்ற அந்த வீட்டை அடையாது இந்த உலகிற்கு வருகிறார்கள் என சொன்னால், அப்ப எவ்வளவு பெரிய கருணை உள்ளம், அதனால்தான் பெரியர் என்ற ஒரு வார்த்தையினாலே அங்கே சொல்லி காட்டினார். இப்படி குருமூர்த்திகள் எல்லாம் இறைவனது ஆணையின் வண்ணம் இந்த பூமியிலே மாறுபர்களாக வந்து பிறப்பார்கள். வந்து என்ன செய்கிறார்கள், துரியம் பெருக்கினான் என்றார். எதற்காக வருகிறார், அந்த ஞான அனுபவத்தினை உயிர்களுக்கு மிகுவிக்கும்படியாக செய்கின்றார், முதிர்ந்து நிட்டை கூடும்படியாக செய்கிறார் என சொல்லுகின்றார். எனவே இப்படி இறைவனே உயிர்கள் பொருட்டு அங்கே பக்குவ ஆன்மாக்கள் சாமி சித்தர்களை நமக்கு இங்கே அனுப்பி வைக்கின்றார். இதே செய்தியை நம்முடைய குற்றமுடி உமாவதி சிவாச்சாரியர் போற்றி பகருடையிலேயே சொல்லி காட்டுகிறார். என்றும் இரவாத இன்பத்து எமையிருத்த, அவர்கள் வருவதனுடைய நோக்கம் என்ன, இறைவி துன்பத்திலே பட்டு உழலுகின்ற ஆன்மாக்களை எல்லாம் விடுவித்து நிறந்த இன்பத்தை தூக்கி செய்வதற்காக. என்றும் பிறவாத இன்பத்து எமையிருத்த வேண்டி பிறவா முதல்வன், அவர்கள் யாரு, பிறவாயாக்கு பெரியவன் தான் அந்த பெருமான். பிறவா முதல்வன் பிறந்து பிறந்து மானுடர்களுக்காக இறைவன் ஆணையினால் வந்து நரவாரும் தாருளாவும் உயர்த்து சம்பந்த நாதன் என்று பேரிலாத நாதன் ஓர் பேர் முனைந்து. எப்பொழுதுமே சிவஞானத்தன்மை எய்தியவர்களுக்கு பெயர் ஜாதி குலம் பிறப்பு என்பது அப்படியே போய்விடும். ஆகையினாலே இவர்கள் பேரிலான ஊரிலான் பேரிலான் குணம் புரியலான். ஆனால் எடுத்த மானுட சட்டைக்கு ஏற்ப ஒரு பெயரை வைத்துக் கொண்டுள்ளான். தாருலாம் உயர்த்து சம்பந்தநாதன் என்று பேரிலாநாதன். தாருலாம் உயர்த்து அப்படிங்கிறார். குருமூர்த்திகள் மாலை அணிந்திருப்பார்கள். என்ன மூர்த்தி, எந்த மாலையை குருமூர்த்திகள் அணிந்திருப்பார்கள் என்றால், அழகாக செங்கழு நீர் மாலையை அணிந்திருப்பார்கள். குருமூர்த்திக்கு அடையாளம் செங்கழு நீர் மாலை. செங்கழு நீர் மாலையை சேர்க்கடார் அணிந்திருப்பதாக திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரமில்லை அவர்கள் சேர்க்கடார் பிள்ளைத்தமிழிலேயே குறிப்பிட்டு காட்டுகிறார். இதே போன்று திருவாதவூரர் புராணத்திலே குருவாக வந்த நம்முடைய பெருமான் செங்கழு நீர் மாலை அணிந்திருப்பதாக அங்கே பேசப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தாருலாம் உயர்த்து சம்பந்தநாதன் என்று பேரிலானாதன் ஓர் பேர் புனைந்து வந்தான் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். இதே செய்தியை நம்முடைய குற்றமுடி உமாவுடைய சிவாச்சாரியார் அங்கே நெஞ்சு விடுத்துவதிலும் சொல்லி காட்டுகிறார். எப்படி சம்பந்தநாதன் என்று பேரிலான் ஓர் பேர் புனைந்து பாரோதம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்தொழுகி. அதான் ரொம்ப முக்கியம். மாண்டு சட்டை தாங்கியதற்கு ஏற்ப அவர்கள் நம்மை போலவே உண்டு உடுத்தி அலைவார்கள். எனவே நம்மை போலவே அவர்கள் உண்டு உடுத்தி அலைந்தாலும் அவர்களெல்லாம் நம்மை போன்றவர்கள் அல்ல. இந்த இடத்தில் தான் சைவத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பொது நீக்கு தமை நினைய வல்லார்க்கு என்றும் அருந்துணைய என்று அப்பர் சாமியில் குறிப்பிடுவார். எல்லாவற்றையும் ஒன்றுமே நினைக்க கூடாது. ஆகையினாலே தான் அவரை குருவாக பாவித்து நம்முடைய குருஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் இத்தனை உண்மைகளையும் சொல்லி காட்டுகிறார். எனவே வந்து பிறந்து என்கின்ற சொல்லாட்சி ஆன்மாக்கள் பொருட்டு இறைவன் ஆணையினால் வந்து பிறந்து என்று சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அங்கே அருமையான சொல்லப்படுகிறது, மானுட வடிவாக சில இடங்களிலே ஞானாச்சிரியன்மார்களை எல்லாம் நான் குறிப்பிட்டபடி சாதி குலம் பிறப்பெல்லாம் கலன்றவர்கள் என்றாலும் நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அங்கே நம்முடைய சொல்லுகிற சொல்லுகின்ற பொழுது அழகாக கார்காத்த வேளாளர் அந்த திருக்குளத்திலே வந்து அவதரித்தார் என்று சரித்திரம் இருக்கிறது. அப்ப சாதி குலத்திற்கு அப்பாற்பட்ட சொல்லுகின்ற பொழுது குருமூர்த்திகளுடைய சரித்திரத்திலே அந்த குலம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு மதுரை காஞ்சி என்று சொல்லக்கூடிய நூலிலே விளக்கம் இருக்கிறது. ஒருவருடைய பெருமை அவருடைய பிறந்த மண் பிறந்த குலத்தை வைத்து மேலும் தெரிந்து அதை அனுபவிப்பார். ஆகையினாலே ஒரு பெருமை மிக்க ஒருவரை நாம் அனுபவிக்க வேண்டும் என சொன்னால் அவரது பிறந்த ஊர் பிறந்த குலம் இதையெல்லாம் வைத்து நாம் சரித்திரம் சொல்ல வேண்டும் என்று விதி இருக்கிறது. ஆகையினாலே அந்த பெருமான் மானுட சட்டை தாங்கி வருகிறார். அப்படி மானுட சட்டை தாங்கி வருவதனுடைய காரணம் என்ன என்பதை பார்ப்போம். இந்த மானுட சட்டை தாங்கி வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் முதலிலே கடலிலே இருக்கின்ற நீரிலே நம் உணவுக்கு வேண்டிய உப்பு இருக்கிறது. அந்த கடலிலே நமக்கு வேண்டிய உணவுக்கு வேண்டிய உப்பு இருந்தாலும் அந்த கடல் நீரை நாம் நேராக உப்புக்காக பயன்படுத்த இயலாது. அப்போ அந்த கடல் நீரிலே இருந்து ஸ்படிக வடிவிலே உப்புக்கள் என்பது ஒன்று வந்தால்தான், ஒரு ஸ்படிக வடிவிலே ஒன்று வந்துதான் அது உணவுப் பொருளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதே போன்றுதான் ஆன்மாக்களுக்கு சிவம் குருவாக வந்தால் அன்றி இந்த ஆன்மாவுக்கு ஆன்மலாபம் கிட்டாது.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நமம். சைவம் டா டார்ஜின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
1: நினைக்கவரம் எனக்கு நீதான், மனக்கவலை நிற்கின்ற தென்மதுரை நிர்மலனே, உலகமாக்கின்ற துக்கநாதன் நம பார்வதி பதையே, அதகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவருக்கும் நினைவா போற்றி, ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இறங்கி குருமணி போற்றி. அரணாருடைய அற்புதமான ஆடல்கள், அந்த ஆடல்கள் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கிலேயே அமைந்த ஒன்றாக இருக்கிறது. அந்த பெருமானுடைய ஆடல்கள் என்றும் உலகத்திலே நீடு சிறக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டார். ஞானம் என் புகழே ஆக வேண்டும், ஆழவாயில் உடைகின்ற பெருமானே என்று அவருடைய குறிக்கோள் அதுதான். ஞானசம்பந்தருடைய அவதாரத்தினுடைய குறிக்கோள். எத்தனையோ தலங்கள்ல போய் அவர் பாடினாலும் கூட இந்த ஆழவாயிலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய புகழ் ஒரு இடத்துல வரையறுத்துக் கொள்கிறார். எல்லா இடங்களையும் கடந்து இருக்கக்கூடிய பெருமான் ஆழவாயில மன்னி நின்று மன்னிய சிவன் என்றே அவர் சொல்றார். சிறுமுக பாசத்துல தங்கத்தமிழுக்கு ஒரு பாட்டு கொடுத்தார், சைவத்தமிழுக்கும் ஒரு பாட்டு கொடுத்தார். ரெண்டும் திருவிளையாட பாடல இடம்பெற்றிருக்கிறது. அந்த சைவத்தமிழில ஆழவாயில் மன்னிய சிவன் யான் மொழிவது மாற்றம் என்று பேசுவார். அந்த மன்னுதல் என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு ஆழவாயில் மேவிய சிவபெருமானே உன்னுடைய புகழ் எங்கும் நிறைவதாக, யாண்டும் விளங்குவதாக என்று 1700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணிலே நின்று பாடிய பாட்டு இன்றைக்கும் சித்தியாக இருக்கிறது. அந்த பெருமான் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக அளவுபடாத திருவிளையாடுகளை செய்தாலும் கூட 64 என்று அமைத்து பரஞ்சோதி முனிவர் காட்டுகிறார். அதனாலே பேரு இதன் மேல் நமக்கு உண்டோ என்ற எண்ணத்தக்கதாகிய அந்த பெருமானுடைய புகழை நாம் நினைக்கிறோம். அது ஆடல் ஏற்றினான் கூடல் ஆழவாய் என்பது. அதை நாம் என்ன செய்ய முடியும்? பாடித்தான் நாடி வாழ வேண்டும். நாடினால் என்ன? நன்னெறி ஆகுமே என்றார். கோடி மாதவங்கள் செய்து குந்தினார் தம்மை எல்லாம் வீடவே சக்கரத்தால் எரிந்து தேடிமா செய்த கோயில் திருராமேஸ்வரத்தை நாடி வாழ் நிஜமே

நெஞ்சமே நன்னெறியாகும் என்று நல்ல வழி என்று சொன்னால் நாடுதல். நாடி தேடி காணக்கூடிய ஒன்று அது சுலபமாக பாடி பெறலாம் என்று கண்டவர்கள் நம்முடைய பெரியவர்கள். நாட்டம் என்று அக நிலையிலேயும் உடல்நிலையிலேயும் நாம் நாட்டத்தை வைக்கலாம். அகநிலையிலே ஆடுவதற்கு உரிய ஆட்டம் ஒன்று இருக்கிறது, அது இருதயத்தானத்தில் இருக்கிறது. அந்த இருதயத்தானத்தில் இருந்து சிதாகாச பெருவழி என்று சொல்லக்கூடிய அந்த தானத்தில் இருந்து அறிவுக்கு அறிவாக நின்று ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஆட்டத்தை மதுரையிலே இருவர் பொருட்டாக செய்து காட்டினார். அந்த பதஞ்சலி முனிவர் வியாக்கரபாதர் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் பெரிய தவம் செய்தார்கள். ஆனாலே தை மாசத்திலே பூஜ நாளிலே பகல் நேரத்தில் வந்து அவர்களுக்காக கிள்ளையம்படி பதிலே ஆடி காட்டினார். அந்த ஆட்டத்தை மதுரையிலும் ஆட வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்ட போது அவர்கள் உண்பதற்காக திருமண விருந்து உண்பதற்காக பெருமான் தானே ஆடி காட்டினார். அந்த ஆட்டத்தை பலகாலம் தரிசித்து தரிசித்து கலைகள் ஆயவல்லன் கைலாயத்தை உச்சி உள்ளே இருக்கிற பெருமான் நிலைமையை சொல்லு, தவம் ஏன் செய்தாய், என்னையா நீ தவம் செய்கிற, கைலாய நன்மலையில் இருக்கக்கூடிய பெருமான் என்னுடைய தலைமையிலும் என்னுடைய உள்ளத்திலும் தங்குவதற்கு நீ என்ன தவம் செய்தா என்று கேட்கிற. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தவம் செய்கிறவர்கள்தான் கலை அறிவு மிக்கவர்களாக இருக்க முடியும். 64 கலைகள், அந்த 64 கலைகளிலே 63 கலைகளிலே தேர்ச்சி பெற்றான் ஒரு அர்த்தம். பதவியில் இருக்கிறவர்கள் உயரிய செல்வாழ்க்கை உடையவர்கள் கலைகளிலே தேர்ச்சி பெறுவது என்பது மிக அருகிய ஒன்று. இந்த பாண்டியன் ராஜசேகரன் என்று சொல்லக்கூடியவன் மதுரையில இந்த கலையறிவு உடையவனாக இருக்கிற 63 கலையறிவு உடையவனாக இருக்கிற அப்படி அவனுடைய ஆட்சியிற்கு ஏன் 64வது கலையும் கற்றுக்கொள்ளக் கூடாதா என்று கேள்வி கேட்கிற போது பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிற பரதக்கலை, இறைவன் செய்து கொண்டிருக்கிற ஒரு செயலை நாமும் மேற்கொள்ளக்கூடாது என்று நினைக்கிற ஒரு எண்ணம். அதனாலே அந்த பரதக்கலை தவிர பாக்கி எல்லா கலைகளிலும் வல்லவனாக இருக்கிற. இது நிறைவாகிய நெஞ்சத்திலே இருந்த ஒரு நிலை. அதை குறையாக காணுகிறவர்களும் உலகத்தில் இருப்பார்கள். சோழ நாட்டிலே இருந்து ஒரு புலவன் வந்தான், வாயு புலவன். அது சொல்லுவது இந்த வாசல்ல இருந்து புலவர்கள் தான் வாசல்ல இருந்து அது ஒரு பெருமை. யானை குதிரை ஒட்டக வீர வெட்டி கொடி சின்னங்கள் வாத்தியங்கள் அடார வாசல்ல நகரா மண்டபம் வருது. திருமல் நாயக்கர் காலம் காட்டுவதற்காக நகரா மண்டபம் என்று ஒன்று வைத்தார். காலையில 5 மணிக்கும் மாலையில 5 மணிக்கும் நகர அழிப்பு. 10 வகையான வாத்தியங்கள் வாசிக்கக்கூடிய இடம் தான் 10 தூண் தெருவா இருக்குப்பா. அதெல்லாம் அரசருடைய வள்ளலருடைய கோயில் முன்னே ஒலிக்கக்கூடிய பல்வேறு சின்னங்கள்ல ஒன்று. அந்த புலவர்கள் நின்று பல்வேறு காலையிலே பாடுவார், மாலையில் பாடுவார், நண்பகலிலே பாடுவார், இரவிலே பாடுவார். இப்படி பாடுவார பழுத்து வைத்திருக்கிறார்கள். காலங்கள் தோறும் பல்வேறு வகையான கவி புனைந்து பாடி கழிப்பிக்கின்ற வாழ்க்கை அவர்களை எல்லாம் போற்றி இருக்கக்கூடிய பிரபலமான தன்மை அரசர்களுக்கு பேரரசருக்கு இருந்தது. அந்த மாதிரி கரிகால் பெருவளத்தானுடைய அவையிலே இருக்கக்கூடிய புலவன் வருகிறார். அந்த கரிகால் பெருவளத்தான் எப்படி ஆனைக்காவில் அண்ணலை அவன் அபயமாக வாழ்கின்றவன். வானைக்காவு வெண்மதி மல்கு வாதடை வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு.

நீங்களும் பாடலாம். நான் பாடுறத விட நீங்க எல்லாம் சேர்ந்து பாடினா எனக்கு ரொம்ப பெரிய ஒண்ணு அற்புதம் இல்ல, ஒண்ணும் கிடையாது. பாடலாம், முயற்சி பண்ண விருப்பம் இருந்தா எல்லாம் பாடலாம். வெண்மதி சொல்லி பாருங்களேன், வாணிக்காவில் வெண்மதி. ஏன் வாணிக்காவில் வெண்மதி? மல்கு புல்கி வாசடை எல்லாம் பாடலாம். சுற்றி நல்ல சுத்தமா இருக்குல்ல. வாணிக்காவில் வெண்மதி மல்லிபூஜே வாசடை

0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நான் பாடுறது ஒண்ணும் பெருசில்ல, நீங்க பாடணும். எல்லாரும் ஆடி பாடி அண்ணாமலை கைதோட ஓடி போகும் மேலை வினைகளை. வைணவத்துல ஆடல் வச்சிட்டு இருக்காங்க, கைவட்டத்துல பாடல் வச்சிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு கூலியை கொடுத்து அவங்கள ஆடவும் பாடவும் பார்த்துட்டு கட்டி. நம்ம சமயம் சொல்றாங்க, இன்னிசையில் நச்சையினா 3 மணி நேரம் சொல்லலாம். இந்த மாதிரி பயிற்சி தனியா கொடுக்க வேண்டாம், இருக்கிற எதிர இருக்கிறவர்களுக்குள்ள இருக்கு. அதை இனங்கண்டு காட்டி பெருக்குனா இதுதான் பரகவனனுக்கு என்ன சோழவம் காட்டுறது, நமக்கே சோழவம் காட்டிடுவது. கண்டிப்பா உங்களுக்கே ஆனந்தமா இருக்கு இல்லையா? பைரவின்னு ஒரு ராகம், ரொம்ப கஷ்டமான ராகம். பண்ணுது அம்மா, சிதம்பரவடி அம்மா பண்ணு. என்னம்மா இது கௌசிகம்னு பண்ணு, பண் வல்லார்கள் எல்லாம் வந்துருக்குறாங்க. பைரவி அம்மா அவங்க அவங்க தாயார் ரொம்ப நல்லா பாடுவாங்க, தொட்டில் போட்டு ஆடினவங்க. அதான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு, மரபு வழியா நிறைய இருக்கு. அதை நம்ம பெருக்கிக் கொள்றதுக்கு ஒரு அமைப்பு, இதெல்லாம் திருவருளாலே நடக்கணும் எல்லாம். அப்போ அந்த ஆணைக்காவல் அண்ணலாக அபயமாக வாழ்கிறவன் கரிகாலன், அதுக்காக சொல்லணும். ஏதாவது பாண்டி சொல்லணும் இல்லையா? சந்தர்ப்பத்தில் அங்கே அவைக்கால புலவன் வந்தான், இந்த புலவர்கள் போற்றினாலும் போற்றுவார்கள், தூட்டினாலும் தூட்டுவார்கள். அப்ப நினைச்சுக்கூடாது, ஒன்றைய மாத்தி சொன்னாலும் சொல்லுவார்கள். இவன் வந்தான் என்ன சொன்னா, இல்லாதத சொல்றதுதான் உலகத்துல வழக்கம், இருக்கிறத பாராட்டுனா நல்லா இருக்கும் இல்லையா? சொன்னா உங்கள்ட்ட எங்க ராஜாவுக்கு 64 கலையும் தெரியும், உங்களுக்கு 1 கலை தெரியாது. சொன்னா தான் இந்த மானம் வரும். வளர்ச்சி வரணும்னா, உயர்ச்சி வரணும்னா, சுட்டி காட்டுகிற ஒரு சுட்டி காட்டுனா வேகம் வரும். இல்லனா என்னத்தை யார் அனுபவிக்க போறாங்க? யார் அனுபவிக்க போறாங்க? ஒரு சாரு ஏசி பாண்டர் நமக்கு பாட தெரிஞ்சிருக்கணும், கேட்டா அந்த என்ன ஜீவனான பிரியத்துன்னு தெரியும். ஒரு ஜாக்கு பாடினா எப்படி இருக்குன்னு தெரியணும், ஒரு ஆரம்பி பண்ணா எப்படி இருக்குன்னு தெரியணும். இதெல்லாம் வீடுகள்ல சரளமா பழகி கொண்டிருக்கிற செய்திகளை எல்லாம் இழந்து போயிட்டோம். நம்ம நம்முடைய இசை, நம்முடைய நாட்டியம், ஒரு கோலக்கலை எடுத்துக்கொள்ளுங்களேன், இத்தனை அற்புதமான மன வளர்ச்சியையும் மன மகிழ்ச்சியும் தரக்கூடியது. இந்த பூ கட்டுறது இத்தனை அற்புதம், என்னையா விட்டு வச்சிருக்கிறாங்க வீட்டு கலைகள் எல்லாம், உலக கலைகள் அத்தனையும் வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. ஆடவர் ஒன்றும் பெரிதில்ல, பெண்கள் பயிற்சியில பறந்து விடுறானே இயல்பாகவே வரும். அவன் சொன்னா நீ பரதநாட்டியம் உனக்கு தெரியாதுன்னு சொன்னா அவனுக்கு வேணுங்கிற பரிசு எல்லாம் கொடுத்த பிறகு இந்த மானம் வந்துட்டு இந்த ராஜசேகரனுக்கு. அதுல வல்ல புலவர்களை எல்லாம் கூப்பிட்டான், நிறைய வழக்கம். ஏழைகள் வந்து கலைகள் கற்றுக்கொள்வது குருவுக்கு பணிவடை செய்து கற்றுக்கொள்வார்கள். குருவனுடைய திருவடியை பற்றி நின்று அவருடைய பாங்கறிந்து உபயசாமி நாதையர் மீனா சுந்தரம் பிள்ளை சொல்லாம எங்க போய் சொல்லாம இருக்கிறது. உபயசாமி நாதையர் போய் மாநிலத்தில் மீனா சுந்தரம் பிள்ளை கற்றுக்கொள்ள வேணும்னு போனாரு. எதிர்பாராம இந்த கோபாலகிருஷ்ண பாரதியார் பாட்டுட்டார், அவரு அவங்க தாத்தாவோட சீசர். அப்பா நீ பாட்டு வந்து கற்றுக்கினாரு. இவர் போய் சொன்னாரு, இவன் நம்ம பிள்ளையாண்டா வந்து எங்கிட்ட சங்கீதம் கத்துக்கிறாங்க, அவரு கோபம் இருக்கு மகாஜன். ஒன்னு தமிழ் படிச்சா படி, இல்லைன்னா சங்கீதம் படி, ரெண்டுலையும் போட்டு குழப்பிச்சாரு. கோபம் பிடிச்சாரு, கோபத்தை மாற்றுறதுக்காக நாள்தோறும் கொல்ல பக்கமா போவாரு மகாஜன். அந்த அரும்புகளை எல்லாம் பார்த்து மகிழ்வாராம் காலங்காட்டால. இதை கவிழ்ச்சிட்டு இருக்காரு முட்டிச்சாரு, உபயசாமி அதை கவிழ்ச்சிக்கிட்டே இருந்து முதல் நாள் முட்டா இருந்தது எது அரும்பு நிலையில மலர போகுதுங்கிறது பார்த்து வச்சுக்கிட்டு பின்னவே போய் ஐயா இங்க பாருங்க, இங்க ஒரு முட்டு இருக்கு, இங்க ஒரு அரும்பு இருக்குன்னா அப்படின்னு பார்த்தாராம். அதான் தன்னுடைய விருப்பத்தை அறிந்த ஒரு மாணவன் இந்த ஒண்ணு ஆளுன ஒண்ணு இன்னைக்கு பாடம் படிக்க வேண்டாரு. இப்படி கலைகளை கற்றுக்கொள்வது எளிய நிலையிலும் கற்றுக்கொள்ளலாம், மிகப்பெரிய நிலையிலும் கற்றுக்கொள்ளலாம். கலை கற்றுக்கொள்வதற்கு ஒண்ணு அளவு கிடையாது, வயசு கிடையாது, எதுவும் கிடையாது. நிறைய பொருள்களை வெறுக்குமாறு எடுத்து வீசி ராஜசேகர பாண்டியன் கலை வல்லாரை கூப்பிட்டு, பரதநாட்டியம் வல்லாரை கூப்பிட்டு கலைகள் கற்றுக்கொண்டான். பரதம்னா என்ன? சிவபெருமான் நந்தியம்பெருமானுக்கு சொல்லி நந்தியம்பெருமான் பரத முனிவருக்கு சொன்னதுன்னு கதை. எல்லாம் முனிவர்கள் தேவர்களிடலிருந்து வந்தாங்கன்னா நமக்கு சிறப்பா இருக்கும். மனிதர்களிடம்தான் தேவர்களுக்கு முனிவர்களுக்கு தெய்வத்திட்ட போகணுமே தவிர அங்கிருந்து இங்க வர்றதுங்கிறது. இது போய் உன்னடாவும் மின்மி மிகு திருவாரூரின் நம்முடைய போடுற இந்த இங்க பாடின பாட்டு இங்க வரைக்கும் போகணும், அந்த அதிர்வலைகள் இருந்து கொண்டிருக்க அது மறுபடியும் திருப்பி வரும், இந்த சுழற்சி முறையில வரும். இவன் நிறைய பாவ ராக தாளம் உடையதுனால பரதம். பாவமும் ராகமும் தாளமும், தாளத்திலையும் ஒரு பாவம் இருக்கும். டைமிங் தாளத்தை பத்தி சொல்லுகிற போது, செந்தல் வடிவும் சிவனார் வடிவும் மந்தல் வடிவும் மதன் வடிவும் இதெல்லாம் கண்டால் தாளம் காணலாமா? தாள மேத முதுகொண்ட தசாமட்டிப்பிள்ளையுடைய குருபூஜை நாள் இன்னைக்கு துப்பாக்கியில தாளம் போட்டு பெரிய மகாமேதையா வந்தார். காவல்காரரா இருந்தவர் வாசல்ல, புதுக்கோட்டை மகாராஜா வாசல்ல காவல்காரரா இருந்தவர். சும்மா நேரம் போகாம தட்டுன தட்டு பெரிய தாள மேதையாயிருக்கு. இந்த தாளம் தான் நம்மை வந்து இந்த உலகத்துல துடிப்புடையவர்களாக வைத்தது. ஒளி துடிப்புன்னு சொன்னாங்களே, இதுதான் வச்சு பாருங்க, இந்த இடத்துல வாக்கி பாருங்க, இந்த இடத்துல வச்சு பாருங்க, ரொம்ப நுட்பமான சவுண்ட் கிடைக்கும். இது ஓட்டு ஓடிச்சுன்னா சார் ரொம்ப செக்கப் பண்ணுங்க சார், கொஞ்சம் இறக்கத்துக்கு மாத்திரை போடுங்க சார், பிபி ஏறிடு சார், ரொம்ப குறைஞ்சிருச்சு சார். இதெல்லாம் என்னன்னா, இந்த மூச்சை பிடிக்கிற வழி தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த டைமிங்க கண்ட்ரோல் பண்ணலாம், எவ்வளவு வினாடியில் எவ்வளவு அடிக்கலாம்ட்டு. இந்த முத முதல்ல இந்த துடிப்பு இருக்குமானாதான் கருவில உயிர் வந்து பொதிந்ததா கர்ப்பகிரியை திருமூலர் சொல்றாரு. அது அசைவு இல்லைன்னா, அசைவு இல்லாத போது இசை கிடையாது. அசைத்து இசைதல் யாப்பு, அசைத்து இசை இசைக்கப்படுவது. அதனால முதல்ல டைமிங் தாளம், அதனால தான் ஆடலை முதல்ல வச்சு பேசுறதுக்கு முன்னாடி ஆடுனா அபிநயம் பண்ணா இப்படின்னா இப்படின்னா இப்படின்னா எல்லா சின்ன குழந்தைக்கு கூட தெரியுது இப்படின்னா. இது மிருக முதலைன்னு பேர். 32 வகையான முதலைகள் இருக்கு பரதத்துல, பல்வேறு வகையான முதலைகள். சிவபூஜைகள பல்வேறு முதலைகள், கலைஞர்கள் பல்வேறு கைகாட்டுதல் பேர். அது ஆந்தனையும் கைகாட்டின்னு பேசுவாண்டாள். சில வாயிட்டு வாய் சொல்ல கூட சொல்லாம பக்கத்து வீட்டுக்கு போனது இப்படி கை காமிச்சு வரான். அம்மா தாய பிச்சைன்னு கேட்டா இப்படி மாங்க, சில பேர் இப்படி பிடிமாங்க, சில பேர் சாமியை பார்த்து இப்படி பிடிங்கிறாங்க. இதெல்லாம் அடையாளங்கள், குறிகள். இந்த குறிகள் முதல்ல தோன்றினாதான் கை, அப்புறமேலு தலை அசைப்பு, அப்புறம் கால். இந்த அடவு வரிசைன்னு முதல்ல சொல்கட்டெல்லாம் நாக்கில் பேசுற சொல்கட்டெல்லாம் பாதத்துல பேசணும். இந்த சரியா பாதம் பேசிட்டு இடை பேசணும். அப்புறம் இந்த கழுத்து இருக்கிறதே அது அட்டமின்னு சொல்லி அசைந்து முன்னும் பின்மாக, முன்னும் பின்னும் எப்படி வரும், தலைமுடி தான் வரும். அதை அசைந்து வருகிற அந்த இயல்பான அசைவுல அந்த நாட்டிய பாங்க அமைஞ்சிருக்கும். அப்புறம் கண்ணு அசையணும், சுழன்று பல்வேறு வகை கரணங்கள் என்று 108 கரணங்கள் சிவபெருமான் ஆடி காட்டினார். தஞ்சை ராஜேஸ்வரத்துல போய் பாத்தீங்கன்னா ஒரு 103 கரணங்கள் இருக்கு. கோபுரத்தை தான் பாக்கலான தவிர அங்க வச்சிருக்கக்கூடிய ராஜராஜருடைய கலை நயம் என்ன தெரியும். அத சிதம்பரத்துல மிக அழகாக நிலை நிலையிலே பெண்கள் கொண்டு 108 கரணங்களாக வைத்திருக்கிறார். தாராசுரம் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க அற்புதமான கரண சிற்பங்கள்லாம் இருக்கு, அதுக்கு மேல பெரியவனான சிற்பம் உண்டு. இதெல்லாம் கோயில் கலைகளிலேயே கல்லிலும் செம்பிலுமே வச்சிருக்கிறார். எத்தனை வகையான நடனம், இதையெல்லாம் முறையாக கற்றுக்கொண்டான். விரிவா சொன்னா அருகில போயிடுவோம். ஆனா ஆடுகிற போது அயற்சி வரும், இளமையிலேயே கற்றுக்கொண்டார். பரதம் 10 ஆண்டேனர், 5 வயசுல கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சுடணும். 15 வயசு ஆடலாம், அதுக்கப்புறம் 17 வயசு ஆடலாம், அதுக்கப்புறம் ஆடக்கூடாது. ஆனா ஆட்டிவிக்கலாம். நம்முடைய பிள்ளை அந்த 16 வயசு திருமணம் ஆயிட்டு பக்குவமான ஒரு கலை அறிவு வந்துட்டதுன்னா நாம உட்கார்ந்தபடியே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். என்ன என்ன ஆடி பார்த்தா தான் தெரியும். அடியான சின்ன வயசுல ஆடி பார்த்தவன். தஞ்சை குப்பையா நட்டினாரு ஒருத்தர், அவருடைய தகப்பனார் பஞ்சாபகேச நட்டினாரு, அவருடைய மகன் மகாலிங்க நட்டினார். பாம்பேயில இப்ப காலமாயிட்டார், 85 வயசு. நான் ஓய்வா அந்த திருவண்ணாமலையில படிக்கிற போது பக்கத்துல போய் எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுக்குது. முதல்ல மிருதங்க தூக்கிட்டு வாங்க, முதல்ல என்ன பண்ணு, நம்ம பணம் காட்டு கொடுக்க முடியும். லலிதா பத்மினி ராகினி எல்லாம் அங்க வந்து கற்றுக்கொண்ட இடம் அது. கோபிகிருஷ்ணன் நான் மிருதங்க தூக்கிட்டு போய் கொண்டு வைப்பேன். அதை பார்த்துட்டு இருக்கும் போதே சொல்லுவேன், இதெல்லாம் என்ன என்ன தத்தகாரங்க எல்லாம் சொல்லுவாங்க, வாய்னால சொல்லுவேன். அந்த மிதித்து மிதித்து கால் வலி வந்துட்டு கேட்டா நமக்கு இந்த உதவாதன் வந்துட்டேன். இவன் ஆடி நன்றாக கட்ட பிறகு உடல் அயற்சி தோன்றவன தன்னுடைய உடம்பு அயற்சியை பத்தி நினைக்கல, தன்னுடைய உடம்பு அயற்சினாலே பரதநாட்டியத்தை விட்டுடல, பரமனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அயற்சி வருமோ என்ற ஒரு எண்ணம். பரமனுக்கு வருமா? இது கருவில வந்த மேனி, இதுக்கு அயற்சி தளர்ச்சி எல்லாம் வரும், முதிர்ச்சி எல்லாம் வரும். திருமேனிக்கு வருமோ? அதான் உனக்கு பாலினால் நறுநெய்யால் பழத்தினால் பயிர் ஆட்சி. கடவுளுக்கு போய் பாலு பழம் இதெல்லாம் அபிஷேகம் பண்றமே, சாமி என்ன கேட்கிறாரா? நம்முடைய உணர்வு, நம்முடைய உணர்வு அந்த வழிபாட்டில இந்த மாதிரியான கிரியைகளாக சடங்குகளாக வருகின்றன. உணர்வு இல்லாமல் சடங்கு வழியிலே நாம் செய்யக்கூடாது. இறை திருவுருவங்களை பார்க்கிற போது உணர்வு வேண்டும், மனம் நெய்ய வேண்டும். அந்த நைவினால ஏற்படுகிற செயல் விளக்கங்கள் இருக்கே, அந்த உயிருக்கு உணர்வுமயமான ஒரு நிலையை கொடுத்து பிறகு அதிலேயே அழுத்தி வைத்துவிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலையை கொடுக்கக்கூடிய வழிபாடு. அதனால்தான் சரியை கிரியை அதிலே ஒடுங்குகிற யோகம் அப்புறம் தெளிவு கூட்டாது. இல்லைங்க, தனியே கிரிய யோகம் எல்லாம் வேண்டாம், நேரம் ஞானத்துக்கு போனாங்கன்னா மயங்கி மறுபடியும் வந்துடும், அறியாமையிலே வந்துடும், புரியாது. இங்க இந்த ராஜசேகர பாண்டியன் ஆடி ஆடி பார்த்து பார்த்து பார்த்து, ஆஹா இப்படி அற்புதமான கலை, ஆனால் அயற்சியை தருகிறது நினைத்தான். சுவாமிக்கும் அப்படி இருக்கும் நினைச்சான். ஒரு கால்லயே அடிக்கிட்டு இருக்காரு, நம்ம கால் மாறி மாறி அடிக்கட்டும், இந்த கால் அந்த கால், கைகள் வீசுகிறோம். ஆனா வீசின கை வீசி அப்படியே இருக்கு, அமைந்த கை அப்படியே இருக்கு, அந்த தூக்கிய ரெண்டு கையும் அப்படியே இருக்கு, ஊந்திய கால் அப்படியே இருக்கு, தூக்கிய திருவடி துணையாக எப்பவும் இருக்கு. இது மாறாமல் ஆடிக்கொண்டிருக்கிறானே என்று நினைத்து இதை மாற்ற வேண்டும் நினைக்கிறேன். இதை மாற்றணும்னு சொன்னா மிகப்பெரிய வலிமை வேணும். இறை நடனத்தை மாற்றணும்னா எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கணும், தப வலிமை. அங்க போனா சிவராத்திரி அன்றைக்கு போகிறான், போய் சாமி உனக்கு அயற்சி வருமே, திருமேனிக்கு கொஞ்சம் தளர்ச்சி வரக்கூடாது, அவங்க மாறி ஊந்திய தாளை எடுத்து வீசி, வீசிய தாளை ஊந்தி எனக்கு ஆட வேண்டும். சாமி உடனே கேட்டுடுமா? திருநாளையூர்ல பொல்லா பிள்ளையார், அந்த பிள்ளை கொண்டு போய் கொள்கடையை வச்சு சாப்பிட்டு சாப்பிடணும், உடனே கேட்டுடுமா? உடனே கேட்டா அது தெய்வம் இல்லை. அந்த உணர்வை நன்றாக சோதித்து உரைக்கு உரைத்து பார்த்தா தான் பொன்னின் நலன் காண்பார். அதுபோல இவனுடைய உள்ள உறுதி எந்த அளவுக்கு இருக்குன்னு பேசாமல் சாமி உடனே வாழாயுத்த உருவினா நாட்டினான். நீ மாறி ஆடவில்லை என்று சொன்னால் என்னுடைய மார்பிலே இது புகுமாறு நான் விழுந்து இறந்து போவேன். தரிக்கிற தேவதேவர் கண்ணப்பனா இருந்தது இடது கண்ண அப்ப ஊந்திய போது தரிக்கிற தேவதேவர். அது மாதிரி உடனே சாமி இங்கே அந்த அற்புதமாகிய நிலையை மாற்றுகிறார். கால் மாறி ஆடி எதுக்காக பண்ணார்? நம்மளுக்கு கதி மாறி பிறக்கிற நமக்கு அச்சு மாறி பிறந்து கொண்டே வருகிறோம், பல பல நிலையில பிறந்து கொண்டே வருகிறோம். அந்த பிறப்பு நிலையிலே உயர்ந்த நிலையிலே நாம் சென்று சேருவதற்காக பெருமான் கால் மாறி ஆடியவரை கருத்தில் வைப்பாங்க. அந்த கால் மாறி ஆடிய கற்பகத்தை நீங்க பாத்தீங்கன்னா மற்ற எந்த ஊர்லேயும் எந்தோள் வீசிந்து ஆடும் பிராந்தனை என்று பேசுவார்கள். எட்டு தோல் இருக்கும், சில இடங்கள்ல நாலு தோல் இருக்கும். ஆனா மதுரையில் இருக்கக்கூடிய கால் மாறி ஆடிய கற்பகத்தை வெளிமல் திருக்குத்தாடின்னு இங்க பார்க்கணும், பத்து கரங்கள் உடையவராய் இருக்கிறார். என்ன கருத்து? ஒரு முகம் பத்து கரம் இருக்கேன்னா அவரை சதாசிவமூர்த்தியிலிருந்து வந்தவர் ஈசானும் தற்புருஷனும் அகோரும் வாமதேவம் சத்யோஜாதம் என்ற ஐந்து முகத்துக்கு இரண்டு இரண்டு கரங்களாக பத்து கரங்கள் உடையவராக மதுரையில் இருக்கக்கூடிய கால் மாறி ஆடிய கற்பகம் வெள்ளியம்பலத்துக்குள்ள இன்றும் அந்த ராஜசேகர வாண்டியன் விரும்பியவாறே நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி பத்து கரம் உடைய நடராஜா வேற எங்கும் கிடையாது. அத நம்ம கொஞ்சம் ஆய்வு கண்ணோட்டத்தையும் பார்த்தாலும் அது எனக்கு அகப்படவில்லை. நீங்கள் ஏதாவது புதிதாக அறிந்து கொள்கிறதா சொல்லுவதா நான் சேர்த்துக் கொள்கிறேன். ஒரு ராஜசேகர பாண்டியன் பெருமானிடத்தில் உள் உணர்ச்சியினாலே அவனுக்கு அயற்சி வரக்கூடாது என்று நினைக்கிற அந்த அயர்வு போக்கி நீ மாறி ஆட வேண்டும் என்றால் மாறி ஆடினார். இது நான் பெற்றது மட்டுமல்ல எல்லாரும் காணும்படியான இதுதான் சிறப்பு. இப்படி கால் மாறி ஆடிய கற்பகம் அதில் உள்ள நடைபேதங்கள், பல்வேறு கரண பேதங்கள், இதெல்லாம் விரிவா அந்த நூல்ல சொல்றார். பல பகுதிகளை சொல்றார். அவற்றையெல்லாம் குறித்து பேசினா ஒரு நாள் கூட பரத கலையை பற்றி பரஞ்சோதி முனிவருடைய பார்வையில எப்படி இருக்குன்னு ஒரு பெரிய ஆய்வே செய்யலாம். ஆய்வே செஞ்சிருக்காங்க பத்மா சுப்பிரமணியம். இதிலிருந்து பரதைய நாட்டிய சாஸ்திரத்துக்கும் பரஞ்சோதி முனிவர் காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய இயல்பில் எப்படி தொடர்பு இருக்குன்னு அவங்க எழுதியிருக்காங்க. பெரியவா நிற்க இன்றைக்கு சித்தராக வந்த சிவம், இதான் இன்றைக்கு தலைப்பு. நேற்று தான் தலைப்பு கால் மாறி ஆடிய கற்பகம். பெருமான் மாணிக்கம் விற்று அந்த பாண்டியன் வீரபாண்டியனுடைய மகனுக்கு மணிமகுடம் சூட்டுவதற்கு உதவினான், அருளினான். ஆனால் அவனுக்கு அபிஷேக பாண்டியன் என்று பேர். இந்த அபிஷேகம் பண்ணி கொடுத்தா வாழ்க்கையில மிக சிறப்பு. நிறைய பொருள் செலவு பண்ணி அபிஷேகம் பண்ணிக்கணும். ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஆனா இறைவனே வந்து இந்த முடிசூட்டுகிற விழாவிலே வேண்டுகிற ரத்தனங்களை வழங்கினால அவனுக்கு அபிஷேக பாண்டியன். அவன் ஆரம் தாங்கிய பாண்டியன் அபிஷேக பாண்டியன். உக்கரகுமாரர் வந்து ஆரம் தாங்கிய பாண்டியன், இவர் அபிஷேக பாண்டியன். மரபில வருபவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பை பெருமான் கொடுக்கிறார். அந்த அபிஷேக பாண்டியன் தனக்கு பெருமான் எளிவந்து மாணிக்கம் அருளியதை நினைத்து நினைத்து நாளோறும் திருக்கோயிலுக்கு போய் அருமையான உயர்ந்த மனம் பொருந்திய பொருள்களினாலே அபிஷேகம் செய்வான். பன்னீர், சந்தனம், கத்தூரி, கோரோஜனை எல்லாம், பச்சை கற்பூரம்னு ஒண்ணு இருக்கு, நல்ல குங்குமத்தோட சேர்த்து நல்ல உயர்ந்த சந்தனத்துல தேய்த்து அந்த சந்தன கட்டைக்குள்ள தங்க ஆணிய சொல்லிவிடணும். சந்தன கட்டை பெரிய கட்டையா வாங்கி அதுக்குள்ள தங்க ஆணிய சொருகி அந்த பச்சைக்கற்பூரம், குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு பனி நீர்னால தேய்க்கணும். நம்ம கை வருந்த தேய்க்கணும். மூர்த்தி நாயனால் அப்படி செஞ்சார். இப்படி அந்த மனப்பொருள்களினால அபிஷேகம் செய்தான். தனக்கு அபிஷேகம் பண்ணதுனால சாமிக்கு அபிஷேகம் பண்ண சங்கரியம். சித்திர மாசம் சித்திர நாள்ல மதியத்துல வழிபாடு செய்து கொண்டிருக்கிறான். இந்த வழிபாடு செய்கிற போது கூட சில போட்டிகள் வந்தது. அந்த நேரம் தான் சாமி இந்திரனை வர சொல்லி ஆண்டுக்கு ஒரு முறை வழிபாடு செய்ய உத்தரவான நாள். அந்த நேரம் இந்திரன் வழிபாட்டுக்கு வர்றான். இங்க அபிஷேக பாண்டியன் நிறைய உயர்ந்த பொருள்களினாலே ஆட்டி கொண்டிருக்கிறதுனால அந்த மகிழ்ச்சிகளை சொன்னா கற்பூர சுந்தரனும் சாமிக்கு பேரு. கடம்பவர சுந்தரன், கல்யாண சுந்தரன், கற்பூர சுந்தரன் எத்தனையும் அழகு உடையவன் தோத்திரங்கள் சொல்லி மகிழ்ந்து அந்த வழிபாட்டு நேரத்தை நீட்டிட்டு விட்டான். இந்த உச்சி போது கழிந்த போதுதான் அவனுடைய வழிபாடு முடிஞ்சிட்டு அவன் போனான். நேரத்துல போய் பெருமான் சொன்ன உத்தரவு பிரகாரம் நம்ம வழிபாடு செய்ய முடியவன் இந்திரன். அந்த சித்திரை மாத சித்திர நட்சத்திரத்தை வழிபாடு செய்து முடிச்சு மிக அயற்சியோடு போய் தன்னுடைய அமராவதி நகரில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கான். மனக்கவலை. அந்த மனக்கவலை அறியாதவனாக வருணன் அங்கே வருகிறான். அவனுக்கு நல்ல ஒரு பொழுது, நல்ல நிமித்தம். அவன் வந்த உடனே, ஏன்பா இந்தடா நீ சோர்வா உட்கார்ந்துருக்கிறே ஏன் அப்படின்னு சரி ஒண்ணுமில்லப்பா, ஒரு மானுட அரசன், நான் வழிபாட்டுக்கு போன நேரத்துல உரிய நேரத்துல நான் வழிபாடு செய்யாமல் வழிபாடு அவன் நீட்டிட்டு கொண்டிருக்கான். இது தேவனுடைய திருவள்ள என்று எண்ணி கொண்டேன். அவன் கேட்டான், அவ்வளவு பெரிய லிங்கமோ இன்னொரு லிங்கம் வச்சா இந்த கோயிலுக்கு தான் போகணுமா? இப்ப சில பேர் சொல்றாங்க திருப்பதியில போனா காத்துக்கிட்டு இருக்க முடியலன்னு, திருப்பதிக்கு அடிக்கடி போக முடியலன்னு. திருமல் நாயக்கர் என்ன பண்ணாருன்னா, இங்க ஒரு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் வச்சுட்டாரு. இங்க தலாவரத்துல தலாவரம் பெருமாள் இருக்க பிரசன்ன வெங்கடேசர் கூப்பிட்டதுக்கு சாமி வந்துடுவாரு. அப்படி இந்த சோமசுந்தர பெருமான இந்திரலோகத்துக்கு கூட்டி இங்க ஒரு லிங்கம் பிரதிஷ்டை பண்ணிட்டா என்ன வந்தது அப்படின்னா, அவ்வளவு பெரிய லிங்கமோ அறியாதவள் சொல்லு, அவ்வளவு பெருசோ திருப்பதி லட்டு நான் அவ்வளவு வசதியா இங்கே போட்டலாம் சார் சொன்ன. திருப்பதி லட்டு நான் அவ்வளவு வசதியா அது இங்க கடையில வாங்கிட்டு திருப்பதி லட்டு பேக் பண்ணி கொடுத்தா என்ன அனுபவம் இல்லாத சொல்றது. இந்த இந்திரத்துல வரணும் அப்படி சொன்னோடனே அந்த மூலலிங்கத்தினுடைய பெருமை உனக்கு தெரியாது. ஏன்னா அனுபவத்துக்கு உரியவன், அனுபவம் பெற்றவன், அருள் பெற்றவன். என்னுடைய பிரமகத்தி தோஷத்தை நீக்கின பெருமான் அவருடைய அருள் பாட்டினால்தான் நான் உட்கார்ந்து சீட்ல தொடர்ந்து என்னுடைய வாகனத்துக்கும் அருள் செய்தவன். அவனுடைய பெருமை உனக்கு நீ அறிந்து கொள்ள முடியாது. ஆனா சோதித்து பாருங்க, நீ சோதித்து பாருங்க.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: வானாகி மண்ணாகி வெளியாகி ஒளியாகி கோணாகி யான் என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவரேன் மாணிக்க வாசகர். வானாகி மண்ணாகி வெளியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவான். இங்கதான் வருகிறோம் நம்முடைய பாயிண்ட்டுக்கு. என்ன இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகமோ பிரபஞ்சமோ என்னாலே படைக்கப்பட்டதில்லை, எனக்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த உடல் எனக்கு கொடுக்கப்பட்டது, உடலே இருக்கக்கூடிய கரணங்கள் கொடுக்கப்பட்டன. இதைத்தான் சைவ சித்தாந்தம் சொல்லும், புவனம் அதுல இருக்கப்பட்ட போகம், அதற்கு இருக்கக்கூடிய உடல் தனு அந்த கரணங்கள், தனு கரண போக புவனங்களை இறைவன் கொடுத்தான் என்று சொல்லும். தனுன்னு சொன்னா இந்த உடல் அர்த்தம்,

ஏஸ்வரே அப்படியே அந்த இதுல நாத தனுமணி சித்தில பாடுவார். இது சுத்த தன்யானு கேட்க வேண்டாம், நான் எந்த பாட்டு பாடினாலும் ஒரே ஒரு ராகம் தான், வைத்தியநாத ராகம் தான். அது வந்து என்ன ராகம்னால கேட்காதீங்க, இது தியாகராஜர் பாடியதுல நாதமே தனும் அனிசம் என்று பாடுவார். சங்கரனுக்கு நாதமே உடலாக இருக்கிறது.

அந்த கடவுள் இருக்கிறாரே சங்கரர், சரியான இடம். வெளியிட ஐந்தாய் வெண்டாய் ஊற்றி என்று இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், எல்லாவற்றிற்கு உள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் யாரு? பிரமன் மால் அறியா பெரியோன் காண்க என்று இருக்கிறானே அந்த பரம்பொருள், எல்லாவற்றிலேயும் வைத்தானே. பாரிடை ஐந்தாய் பரண்டாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி என்று பார்த்தோமே, அப்பேற்பட்ட அன்னதொன்றவையின் அடைத்தோன் அகுதான்று, முன்னோன் காண்க, முழுதோன் காண்க, தன்னேறினோன் தானே காண்க, ஏன தொல் எயிறு அணிந்தோன் காண்க, காண புலியுரி அறையோன் காண்க, நீற்றோன் காண்க, நினைதரும் நினைதரும் அற்றேன் காண்க, அந்தோ கெடுவேன் இன்னிசையில் வீணையின் இசைந்தோன் காண்க, அன்னதொன்றவையின் அறிந்தோன் காண்க, பரமன் காண்க, பழையோன் காண்க, பிரமன் மால் காணா பெரியோன் காண்க என்று இருக்கின்றானே அந்த பரம்பொருள், பிரமல் மால் காணாதவனாக இருக்கப்பட்ட அந்த பரம்பொருள், எல்லாவற்றிலேயும் பாரிடை ஐந்தாக, அவயவ நீரிடை நான்காக, தீயிடை மூன்றாக, வழியிடை இரண்டாக, வெளியிடை ஒன்றாக இருக்கக்கூடிய அவற்று அவர் அவயவ இருக்கக்கூடிய தன்மாத்திரைகளாக அந்த பரம்பொருள் இருக்கிறானே அவன் யார்? நீற்றோன் காண்க, காணப்புலியுரி அறையோன் காண்க, பிரமன் மால் காணா பெரியோன் காண்க. முதல்ல ஒருத்தன் இருக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும், அதைத்தான் முதல்ல பார்த்தோம். பசுக்களாகிறனா பாசத்திற்கு ஆட்பட்டு இந்த உலகத்துல பிறக்கிறோம். இந்த உலகத்திலே தனு கரண போக புவனங்களை எவனோ ஒருவன் குடை கொடுத்திருக்க வேண்டும். சித்தின் வித்தின்றி யாதும் விளைவென்றோ நின்னருளாம் சித்தின்றி அங்களுண்டோ செப்பாய் பராபரமே என்று சொல்லும்படியாக, எவனோ ஒரு காரணகர்த்தா வித்து என்று எல்லாவற்றிற்கும் பீஜமகா என்று, அகம் பீஜகா பிதாகா என்று கீதையில சொல்லுவாரே, அது மாதிரி பீஜகா என்று சொல்லும்படியாக எவன் வித்தாக இருக்கின்றானோ அந்த வித்தாக ஒரு பொருள் இருக்க வேண்டும் இல்லையா? அந்த வித்து யார்? அந்த வித்து யார்? அந்த வித்தை சைவ சித்தாந்தம் பதி என்று சொல்லும். ஆன்றதோர் தொல்பதி, இந்த ஒரு பாடலுக்கு தான் நாம் இவ்வளவு நேரம் பார்த்திருக்கிறோம். சான்றவர் ஆய்ந்திடத்தக்கவாம் பொருள் மூன்றுல மறையலாம் மொழிய நின்றன, ஆன்றதோர் தொல்பதி, ஆன்றது ஓர் தொல்பதி, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அவர்தான் ஏகம் சத்து விப்ரா பகுதா வதந்தி, சிவையேவ கேவலஹா சிவங்கரஹா, இதெல்லாம் வேத வாக்கியங்கள். ஏகம் சத்து, ஒன்றாக இருக்கின்றது அது, தத்து என்று சொல்லப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது அதே, சிவையேவ கேவலஹா சிவங்கரஹா, அவன் ஒருவனே இருந்தான், வேற யாருமே கிடையாது, அவன்தான் சிவன் என்று பரம்பொருள், சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் என்று சொல்லுகிறோமே, அதைத்தான் சான்றவர் ஐந்திடத்தக்கவாம் பொருள் மூன்றுல காசியவர் சொல்லுகிறார். பெரியவர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து அறியத்தக்க பொருள்கள் மூன்று உள்ளன. இன்னைக்கு அந்த பெரியவங்களெல்லாம் காசியவர் கச்சியப்பர் எல்லாரும் சொன்னதை கந்தபுராணத்தில் இருக்கக்கூடிய அதை நினைக்கக்கூடிய பாக்கியமாக நமக்கு கிடைச்சது. சான்றவர் ஐந்திடத்தக்கவாம் பொருள் மூன்றுல மூன்று தன்மைகள், என்றைக்கும் அழியாத அனாதியான மூன்று பொருள்கள் உண்டு, அதைத்தான் வேதங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. மறையலாம் மொழிய நின்றன, என்னது? ஆன்றது ஓர் தொல்பதி, பதின்னு சொன்னா பரமேஸ்வரனாக இருக்கப்பட்ட ஈசன், இணைத்தரும் தன்மையில் ஈசன் காண்க என்று ஈஸ்வரனாக எவன் இருக்கிறானோ அந்த பரமேஸ்வரன், பத்தி ஈஸ்வரனாக ஒருத்தன் இருக்கிறான். ஆரியத்தகை கூட்டமாக இருக்கப்பட்ட பசுக்கள், வாந்திகள், தலையன, வகுப்பர், அன்னவே, மூன்று பொருள்கள் இங்கே உண்டு. இதைத்தான் நம்ம பார்த்தோம். நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள், நம்ம இந்த உலகத்தில இந்த பிறப்பில வந்திக்கக்கூடிய ஆணவம் கர்மம் மாய என்று சொல்லக்கூடிய மூன்று அவை பாசம். நம்ம ரெண்டு பேரும் ரெண்டுமே அனாதி. இதை அனாதியாக இருக்கப்பட்ட பதியை போலவே பசுவும் பாசமும் அனாதி என்று சைவ சித்தாந்த சொல்லுமே, அப்படி இருக்கக்கூடிய பதியாக இருக்கின்றானே அவன் யார்? அந்த பதி யார்? அவனுடைய தன்மை என்ன? அவன் தான் ஈஸ்வரன். அவனுடைய தன்மை என்ன? அழித்திடல், அழித்திடல் இல்ல, அழித்திடல், காத்திடல், அழித்தல்னா காப்பாற்றுதல் அர்த்தம், அழிதல்னா காப்பாற்றுதல், இங்க கருணையோடு அருள் புரிதல் அர்த்தம். அழித்திடல், காத்திடல், அடுதல், மெய்யுணர் ஒளித்திடல், பேரருள் உதவலே என அழித்திடல், இந்த ரெண்டு விஷயம் உண்டு. அழித்திடல் கொடுத்தல், அதாவது பிறப்பு, படைப்பு. அழித்திடல் என்பது படைப்பு, காத்திடல் என்பது காக்கக்கூடிய தொழில், அடுதல், அடுதல்னா இந்த சுடுதல் அப்படின்னு சொல்லுவோம், அட்டாச்சா, அதை தோசை அட்டாச்சா அப்படின்லாம் கேட்பாங்களே, அது மாதிரி அடுதல்னா அழித்தல், மெய்யுணர் ஒளித்திடல்.

அல்லது மறைத்தல், பேரருள் உதவல், இந்த பஞ்சகிருத்தியங்கள் என்று சொல்வார்கள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடியது இந்த மூன்றை சொல்லுவார்கள். அந்த மூன்றும் இரண்டுமாக ஐந்து தொழில்களை இறைவன் பஞ்சகிருத்தியங்களை செய்து கொண்டிருக்கின்றான் என்று, பஞ்சகிருத்திய பாராயணனாக ஐந்து தொழில்களை இறைவன் செய்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஐந்து தொழில்களை செய்யக்கூடியவன் அழித்திடல், படைத்தல், நமக்கு எல்லாவற்றையும் இங்கே சிருஷ்டி, காத்திடல் ஸ்திதி, அடுதல் சம்ஹாரம், திரோதானம் என்று சொல்லக்கூடிய மெய்யுணர் ஒளித்திடல், அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய பேரருள். பேரருள் உதவலே என கிளத்திடு செயல் புரிகின்ற, அடுத்தது சொல்ற ரொம்ப முக்கியமான வார்த்தை இதுதான். நம்ம ஈசன் என்று, ஈசன் என்று பார்த்தோம் இல்லையா, மாணிக்க வாசகர் சொன்னது அதேதான். பிரமன் மால் காணா பெரியவன் காண்க, மருவிய பொருளும் வரல் வளர்ப்போன் என்று சொல்லக்கூடியவன் யார், ஈசன் காண்க. அந்த ஈசனை இங்கே சொல்லுகிறார், ரொம்ப அழகான வார்த்தை சொல்லுவார். கிளத்திடு செயல் புரிகின்ற, இப்படிப்பட்ட பஞ்சகிருத்தியங்களை செய்யக்கூடிய அந்த பதி இருக்கின்றானே பரமேஸ்வரன், அவன் யார் தெரியுமா, நீலமார் கழல்தினன் பதி அது கலரும் வேதமே. இதுதான் ரொம்ப முக்கியமான இடம், தயவு செய்து மனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். யார் கடவுள், யாரு பதி? முதல்லயே எது இல்லைன்னு மாணிக்க வாசகர் சொன்னார், பிரமன் மால்கானா பெரியோன் காண்க. அது மட்டும் கிடையாது, எத்தனையோ நாராயணர் வந்து நம்ம பார்த்தோமே, எத்தனையோ நாராயணர், எத்தனையோ பிரம்மார்கள் நொந்தினார். கண்ட பகுதியின் உண்டை பிளக்கும் அறப்பெண் தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனு கொன்று நின்றழுவதில் நூற்றடு கோடி மேற்படை நின்றன இன்னுடைய கதிரின் துண்ணனப்புறையே சிறிவாக பெரியோன் தெரியும். வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும், வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும், தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு புணரிய மாப்பேருளியும், நீக்கமும் நிலையும் துக்கமொடு சூலத்து சூறை மாறுதத்து எரியது வழியிற் கொக்கப்பெயர்க்கும் குலகன் முழுவதும் படைப்போர் படைப்பவை காப்போன், காப்பவை கரப்போன், கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் விடுவேறாய் நின்ற மின்னோர் பகுதி கீடந்துறையும் கொழவோன் நாள்தோறும் அருக்களில் சோதியமைத்தோன் திருத்தகம் அதிகில் திண்மை வைத்தோன் பொய்திரமானில் ஊக்கங்கண்டோன் நிழல்திகள் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றன்று அனைத்தனைத்தவையின் அடைத்தோன் அகுதான்று முன்னோன் காண்க. அனாதியாக இருக்கப்பட்டவன் முழுதோன் காண்க, முன்னோன் காண்க, முழுதோன் காண்க. தன்னேரில் நோன் அவனுக்கு சமமானவன் கிடையாது. தன்னேரில் நோன் தானே காண்க. யாரு, ஏனத்தொல் எயிறு அணிந்தோன் காண்க. ஏன வராகமாக இருக்கப்பட்ட பின்னாடி இந்த சரித்திரங்களான் வராகத்தினுடைய கொம்பை அணிந்து கொண்டவன் ஏனத்தொல் எயிறு அணிந்தோன் காண்க. காண புலி உரி அறையோன் காண்க, புலியை ஆடை புலித்தோலை ஆடையாக உடுத்தி கொண்டிருக்கின்றவன் அப்படி. காண புலியுரி அறையோன் காண்க, நீற்றோன் காண்க, முழுவதுமாக உத்தூளித்து ஒளிரும் உண்மையனே ஒன்னையனே என்று மாணிக்க வாசகர் பாடுவாரே, அப்படியே மேலே விபூதி அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பரமேஸ்வரன் காணப்புலியுரி அறையோன் காண்க, நீற்றோன் காண்க, நினைக்க நினைக்க நினைக்க நினைதரும் நினைதரும் ஆற்றேன் காண்க. அந்தோ கெடுவேன். எத்தனை தடவை சொன்னாலும் பகவான் இவன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படி கொண்டு வர பாருங்க. எல்லாருக்கும் இவை இல்லை இவை இல்லை இவை இல்லை என்று சொல்லி வருகிறார். அதான் முக்கியம். பிரம்மா கிடையாது, என்ன அதைத்தானே நம்ம நினைத்துக் கொண்டோம். பிரம்மா கிடையாது, திருமால் கிடையாது, திருமால் பிரம்மாவே இல்லைன்னா இவர்களால் படைக்கப்பட்ட இந்திராதி தேவர்கள் மனுஷர்கள் வேற யாருமே கிடையாது. இதெல்லாம் சேர்த்துக்கணும், இதெல்லாம் சேர்த்துக்கணும். இப்ப நான் போய் யார் இடத்துலயே ஒரு இடத்துல பேங்க்ல போய் கடன் கேட்கிறேன், சார் ஒரு 10 லட்சம் ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னா 10 லட்சம் ரூபா கொடுத்தாச்சு அப்படின்னா, இல்ல 1 லட்சம் ரூபா கொடுப்பீங்களான்னு கேட்க முடியுமா? 1 லட்சம் ரூபா 1 லட்சம்ங்கிறது 10 லட்சத்துல இல்லைங்களா? அதுவும் சேர்ந்தது தானே. கொடுத்தாச்சுன்னா கொடுத்தாச்சு, எல்லாம் சேர்த்து வச்சு கொடுத்தாச்சு. சாப்பாடு போடாச்சுன்னா என்ன அர்த்தம்? சாப்பாடு போட்டாச்சுன்னா இலை போட்டு சாதம் வச்சு பரிமாற வேண்டி பரிமாறியாச்சுன்னு அர்த்தம். இலையே பொல்ல சாப்பாடு போட்டாச்சுன்னா தலையில போடுவாங்க. இது வந்து அதுல இருக்கக்கூடியது எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போலத்தான் பிரமன் மால் காணா பெரியவன், இவன் கிடையாது, எல்லாம் இவன் கிடையாது, பிரம்மா கிடையாது, விஷ்ணு கிடையாதுன்னு அவர்களை விலக்கிவிட்டால் காரணம் என்ன? பிரம்மாதான் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்தவன், இந்த உலகங்களை படைத்தவன் பிரம்மா, பிரம்மா படைச்சவன் விஷ்ணு, இந்த ரெண்டு பேருமே கிடைச்சாச்சுன்னா கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. என்ன, இவர்களாலே படைக்கப்பட்ட மற்ற எவையும் கிடையாது, நாம கிடையாது, இந்திராதி தேவர்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படின்னா யாரு? அதைத்தான் கேட்கிறார். இப்படி அழித்திடல், காத்திடல், அடுதல், மெய்யுணர் ஒளித்திடல், பேரொரு உதவதேன இந்த பஞ்சகிருத்தியங்களை செய்யக்கூடிய
கிழத்திடு செயல் புரிகின்ற. இதுல இன்னொரு விஷயம் உண்டு, அரித்திடல்னா படைக்கக்கூடியவன் யாரு? சிருஷ்டிகாரன் யாரு? பிரம்மா. காத்திடல் தொழில் செய்யக்கூடியவன் யாரு? விஷ்ணு. இந்த தொழிலை இவர் பண்றார்னா அழித்திடல் ஓ பிரம்மாவா? காத்திடல் பிரம்மா காப்பாத்துறது இல்ல, விஷ்ணு தான் காப்பாத்துறார். அப்படின்னா விஷ்ணுவா? கிடையாது. அடுதல் ருத்ரன் அழிக்கிறார். அப்ப ருத்ரனா? ருத்ரனும் கிடையாது. இதையெல்லாம் யாரு பண்றார்? அடுத்தது சதாசிவன் மகேஸ்வரன். சதாசிவன் என்று சொல்லக்கூடிய மெய்யுணர் ஒளித்திடல் மகேஸ்வரனா இல்ல சதாசிவனா? பேரொரு உதவலையனா? சதாசிவனா. இந்த அஞ்சு தொழிலையும் எவன் ஒருவன் செய்கின்றானோ பரமேஸ்வரனாக கிளத்திடு செயல் புரிகின்ற நீலமார்க்களத்தினன். களத்தினன்னா தொண்டை, களம்னா தொண்டை, களம்னா தொண்டைன்னு அர்த்தம். அந்த நீலமாகின்ற தொண்டையை, கழுத்தை, கழுத்துன்னு அர்த்தம். அந்த கழுத்தை உடையவன் நீலமார்க்களத்தினன். நீலமாகின்ற அழகான நீலம், ஆர்க்கின்ற நீலம், அழகான நீளம். இன்னொன்று நீளமாகவும் இருக்கின்றது, அழகாகவும் இருக்கின்றது. அப்பேற்பட்ட கழுத்தை உடையவன் யாரு? நீலகண்டன். அதனால்தான் தில்லைபாளந்தனர்க்கு அந்தனர்தம் அடியார்க்கும் அடியே திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் என்று திருநீலகண்ட அந்த குயவரை பற்றிய வரக்கூடிய சரித்திரத்தில் ஏன் நீலகண்டம்னு சொன்னாரா? அவன்தான் பரமேஸ்வரன், அவன்தான் சர்வேஸ்வரன், அவன்தான் பதி, அவன்தான் ஜெகத் காரணன், அவன் சிருஷ்டி ஸ்திதி லய திரோபவ அனுக்கிரக பஞ்சகிருத்தியத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் ஒருத்தன் தான். மயக்கத்தினாலே பிரம்மம் இவன் தானா? பின்னாடி தட்சகாண்டத்துல ரொம்ப அழகா சொல்ல போறார் பிரம்மன் இவனா. இத சொல்லும் பொழுது தட்சகாண்டத்துல ரொம்ப அழகா வரும். தட்சனுக்கு 1000 குழந்தைகள், 1000 புத்திரர்கள் அவன் உற்பத்தி பண்ணான். அவங்க போய் மானசரோவர் அந்த ஏரிக்கரையில போய் தவம் செய்கிறார்கள். எதுக்கடான்னா நாரதர் வந்து கேட்டார், எதுக்காக தவம் பண்றீங்கன்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, இது மாதிரி எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கக்கூடிய பதவியை, மேலாம் பதவியை அடைய வேண்டும். அவர் கேட்டார், இதுக்கு போய் யாராவது இது பண்ண முடியுமா? தவம் போய் பண்ண முடியுமா? முட்டாள்தனமாக இருக்கிறது. சிவத்தை அடைய வேண்டும் என்று தவத்தை செய்யுங்கள் என்று சொல்லுவார் நாரதர். இப்போ சிவம் ஒன்றுதான் உயர்ந்தது, வேற எதுவுமே கிடையாது. பரமேஸ்வரன் அவனே ஜெகத் காரணனாக இருக்கக்கூடிய அவனை தவம் செய்யுங்கள் என்று சொல்லுவார். இதையே தட்சனுக்கு பிரம்மா சொல்றார். இந்த பாரு, பிரம்மம் வேற, பிரம்மா வேற. எல்லாரும் நான் தான் பிரம்மம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் பிரம்மம் கிடையாது, பிரம்மா. எனக்கே ஒரு சமயத்துல இது மாதிரி அகங்காரம் வந்தது. வந்தப்போ இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவன் நானே என்று சொல்லி எனக்கு மேலே பார்த்திருக்கக்கூடிய ஊர்த்வ சிரசாக இருந்த அந்த முகத்தின் மூலமாக நான் வந்து அகங்காரத்திலே கொக்கரித்தேன். தன்னுடைய மனத்திலே தோன்றிய வைரவ கடவுளினாலே பரம்பொருள் என்னுடைய தலையை கிள்ளினான் என்று சொல்லி தட்சனுக்கு உபதேசம் பண்றார் பிரம்மா. யாரு பரம்பொருள்னு தட்சன் கேட்கிறான். இந்த தட்சகாண்டத்துல கட்சி அப்ப ரொம்ப அழகா கொண்டு வர்றார். என்ன, ஸ்காந்தத்துல பல கதைகள், பல விஷயங்கள் உண்டு, அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு அவருக்கு முடியல. அதனால சுருக்கமா கொண்டு வந்து எடுத்து பரம்பொருள் யாருன்னு சொல்லி கொண்டு வருகிறார். இப்ப சிவனே பரம்பொருள் சொல்வதற்காக தட்சகாண்டத்துல அப்பதான் வள்ளி கல்யாணம்லாம் வரும். இது கடைசி காண்டம், கவலைப்பட வேண்டாம். நமக்கு இன்னும் எவ்வளவோ காலம் இருக்கிறது பார்க்கறதுக்கு. அந்த ஒரு விஷயத்தை தான் இங்க பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்க போறோம்ங்கிறதுக்கா? ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். வேற ஒண்ணு கவலைப்படாங்க, ஒரு ஆர்வம் இருக்கணும் இல்லைங்க. அது வரைக்கும் கடைசி வரைக்கும் கதை கேட்க வேண்டாமா? அதுக்காகத்தான். இப்போ யாருன்னா பிரம்மா கடவுள் இல்ல, சரி, பிரம்மாவை படைச்ச திருமால் கடவுளா? திருமால் சொல்றார், நான் கடவுள் இல்லையே. நாங்கள் கர்வத்திலே ஈடுபட்ட பொழுது நாங்களும் அழிந்து விட்டோம். ஒரு ஜோதி புலம்பாக தோன்றினான் பரமேஸ்வரன் என்று சொல்லி அந்த சரித்திரமும் அந்த இடத்துல வரும். இப்போ பிரம்மா கடவுள் இல்ல, விஷ்ணு கடவுள் இல்ல, யாம் பிரம்மம் என்று தருக்கி நின்ற அவர்களை எல்லாம் தருக்கு அடக்கினான் பரம்பொருள். தருக்கு அடக்கினவன் யார்? எப்போ? ரொம்ப அழகா சிவஞான போதத்திலாம் வரும் பொழுது வரும். பிரம்மா கடவுள்னு இருக்குமா? இருக்க முடியாது. ஏன்? அஞ்சு தலை இருந்தது. ஒரு தலையை வைரவமூர்த்தி மூலமாக பகவான் கிள்ளினார். இவனுக்கு சக்தி இருந்தா உலகத்தையெல்லாம் படைக்கிறவனா? அஞ்சாவது தலையை படைச்சுட்டு இருக்கணுமா இல்லையா? இப்ப இவன் பிரம்மமா பிரம்மாவா? ரொம்ப அழகான கேள்வி, ரொம்ப அழகாக வரும் அந்த இடத்துல. இது விளக்கத்தோடு படிக்கணும், அதான் முக்கியமான விஷயம். இப்ப நமக்கு தமிழ் தெரியாம படிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனா சின்ன சின்ன பாடல்கள் ரொம்ப அழகா இருக்கும். அதுல அவர் சொல்லும்போது சொல்ற, பிரம்மா தன் தலையே படைச்சுக்க முடியல, அவன் பிரம்மமா அவன் பரம்பொருளா? கிடையாது, விளக்கப்பட்டது. ஆக அழித்திடல் என்று சொல்லக்கூடிய அதுவும் கிடையாது. ரெண்டாவது, பிரம்மாவுக்கு அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறார் யாரு? நாராயணன். இப்ப நாராயணனால சரி, இப்ப பிள்ளைக்கு தலை போயிடுச்சு. இப்ப நாராயணன் திருப்பி தலையை கொடுக்க கூடாதா?
என்னத்தையோ கொடுக்கிறார், எத்தனையோ கொடுக்கிறாருன்னு சொன்னா உலகத்திலேயே காப்பாற்றக்கூடியவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இது தட்சன் யாகம் பண்ணப்போ இதான் தெரிஞ்சது. வீரபத்ரர் வருகிறார், அவர் கேட்கிறார் அவிர்வாகம் கொடுக்க வேண்டும் சிவபெருமானுக்குன்னு. கொடுக்க முடியாதுன்னா தட்சன் அழிப்பேன்னர். அழிப்பதற்காக என்ன பண்ணாங்க, பிரம்மா முதல்ல போய் காலில் விழுந்துட்டார். இது முதல்ல அடிபட்டு இருக்கிறார் அவருக்கு தெரியும், ஏன்னா ஒரு தலை போயிடுச்சுன்னு அவருக்கு தெரியும். பார்த்த தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து இங்க இந்த யாகத்துல கலந்து கொண்டேன்னு கால போய் விழுந்துட்டார். நாராயணருக்கு அந்த கர்வம் போகல, தன்னுடைய கருட வாகனத்தோடு வந்த கருடனும் அழிந்துபட்டான். தன்னுடைய சினம் சினத்தையே கருட வாகனமாக மாற்றி இதுவும் பின்னால வரப்போறது அந்த தட்சராட்டத்துல பாக்குறோம். அவர் அந்த கருடனை ஏற்றுக்கொண்டு வந்தாராம். அடித்த அடியில அவரால் கலங்கி நிற்கின்றார், திருமால் கலங்கி நிற்கின்றார். வீரபத்திரர் அடித்த அடியே தாங்கல, திருமாலையினுடைய மார்பை பிளந்து அந்த உதிரத்தை குடிக்கிறாராம். நீங்க திருத்தோணியப்பருக்கு மேலே சட்டைநாதர்னு சொல்லிட்டு மேல இருக்கிறார், நீங்க போய் பார்க்கலாம். நாம போய் என்ன பண்ணுவோம், புனுகு சட்டம் போனா நமக்கு வியாதி போகும். அந்த சட்டைநாதர், அதாவது அவர் தான் வீரபத்திர கடவுள் மேல இருக்கிறார். அங்கே மேல இருக்கக்கூடிய நாதருக்கு, வைரவநாதருக்கு, அதாவது பரமேஸ்வரனுக்கு அந்த ஸ்வரூபத்துக்கு சீர்காழியில கீழே வந்து சிவலிங்காக்காரம், மேல வந்து இரண்டாவது கட்டத்துல என்ன இருக்குன்னா பார்வதி பரமேஸ்வரனும் இருக்கக்கூடிய மூர்த்தம், அதுக்கு மேல சட்டைநாதர்னு சொல்லிட்டு இருக்கார். படி வழியா மேல ஏறி பார்க்கணும், பிரசித்தியானது. யாரை பாக்குறாங்களோ இல்லையோ நேர போய் எனக்கு இந்த ரோகம் போகணும், அந்த ரோகம். எது ரோகம், இந்த பிறப்பு தான் பெரிய ரோகம், வியாதி அதுதான் வியாதி. அந்த வியாதியை போக்குறதுக்கு வேற யாரால முடியுமோ, முடியாது. இவர் இந்த பிறவிங்கிற வியாதியை போக்குறார். அந்த வியாதியை போக்காம நான் புனுகு சட்டம், அதாவது புனுகு சாத்துறேன், எனக்கு உடல் வியாதியை நீக்குன்னு கேட்டா எப்படி இருக்கும். அதே மாதிரிதான் திருவெண்காடுல போய் அங்கே நடமாடக்கூடிய எம்பெருமானுக்கு, அவருக்கு போய் இந்த இது அவருக்கு பூஜை பண்ண ரோகம் போகும். இதெல்லாம் அந்த ரோகம் கிடையாது, நமக்கு இருக்கக்கூடிய ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த ரோகம் போகணும், அதான் வேணும் கிடையாது. இந்த பிணி போகணும், இந்த பிணியை போக்கக்கூடியவன் பவரோ வைத்தியநாத பெருமாளாக இருக்கக்கூடியவன் அவன் இல்லையா. இப்ப அவனிடத்துல அதான் கேட்கணும், நான் எதுக்கு சொல்ல வந்தேன், மேல சட்டைநாதர்னு இருப்பார். அவர் சட்டைநாதர் மண்டையோடுகளை மாலையாக அணிந்திருப்பார். இது என்ன மண்டையோடுன்னா, இந்த யுக முடிவுல எத்தனையோ இந்த அண்டங்களுக்கு எத்தனையோ பிரம்மா, ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மா ஒரு விஷ்ணு எத்தனையோ இந்திரர்கள், இந்த இந்திரன் பிரம்மா விஷ்ணு எல்லாரும் இறந்த பிறகு அவர்களுடைய மண்டை கபாலங்களை தான் காபாலியாக மேலே அணிந்து கொண்டிருக்கிறாராம். அவர்களுடைய கபாலங்களை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் இருக்கக்கூடிய சாம்பலை உடலிலே பூசிக் கொண்டிருக்கிறார். ஏன், இந்த ஆத்மாக்கள் எல்லாம் அழிவில்லாதவை, இவை சாம்பல் மூலமாக அவரோடு சேர்ந்து கொண்டு அவரோடு ஒட்டி கொண்டிருக்கின்றன, மண்டை ஓட்டின் மூலமாக ஒட்டி கொண்டிருக்கின்றன. மீண்டும் படைக்கப்படும், வேற ஒண்ணும் கிடையாது, மீண்டும் படைக்கப்படும். இப்ப நான் ஒரு ஜீவாத்மா, விஷ்ணுவோ ஒரு ஜீவாத்மா, அதுக்காக அவருக்கு சமானம்னு நான் சொல்லிக்கல. அவர் பல தவம் செய்து அந்த விஷ்ணு பதவியை அடைத்திருக்கிறார், பல தவம் செய்து பிரம்ம பதவியை இந்த ஜீவாத்மா அடைந்திருக்கிறார், 100 அஸ்வமேத யாகம் பண்ணி இந்திர பதவியை இப்ப இருக்கிற இந்திரன் அடைந்திருக்கிறான். இவன் போனான்னா அடுத்து இன்னொரு இந்திரன், அவன் போனான்னா அடுத்தது, எத்தனையோ வந்து கொண்டேன், எத்தனையோ பிரம்மா. அவருக்கு 4 சதுரீகம், அவர் போயிடும். 100 சதுரீகம் போன பிறகு இன்னொரு பிரம்மா வந்துடுவார். இப்ப அடுத்த பிரம்மா காத்துருக்கிறாராம், அதாவது ஆஞ்சநேயர் தான் அடுத்த பிரம்மா என்று சொல்வார்கள். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரம்மா உண்டு, எத்தனையோ நாராயணன் உண்டு. எல்லாரையும் எலும்பு மாலையாக கபாலியாக அணிந்து கொண்டிருக்கிறாராம். கடல் நஞ்சுண்ட காபாலி என்று பாடுவாரே, அப்பேற்பட்ட காபாலியாக அணிந்து கொண்டிருக்கிறான் இவன் பரம்பொருள். இது மட்டும் காட்டுவதில்லை, இந்த சரித்திரம் காட்டினது. அதனாலதான் திருநீலகண்டன் எல்லா தேவர்களும் அசுரர்களும் எல்லா ஜீவராஜிகளும் பார்க்கல, போய் என்ன பண்ணாங்க, அமிர்தத்துக்காக கடைஞ்சாங்க. முதல்ல என்ன வந்தது, ஆலஹால விஷம் வந்தது. இவங்க அத்தனை பேர் இவர் கூர்மாவதாரம் எடுத்து மேருமலையை தாங்கி அவர் கடைஞ்சார் எல்லாம் பண்ணார் அப்படின்னு திருமால சொன்னா, இவர் அந்த விஷத்தை தாங்கி கொண்டு காப்பாத்தி இருக்கணுமா இல்லையா, உலகத்தை என்ன காப்பாற்ற முடியலையே, பிரம்மா காப்பாத்தி இருக்க வேண்டியதானே, காப்பாத்த முடியலையே, யாராலையும் காப்பாத்த முடியல, எல்லாரும் ஓடினாங்க. எங்கே ஓடினாங்க, கைலாசத்துக்கு தான் ஓடினாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. எப்ப இவங்க வாரியர் ரொம்ப அழகா சொல்லுவார், கை ராவணன் கை லாசாச்சு, அப்ப கைலாசத்தை தூக்கி கை லாசாச்சுன்னு, அத இங்கிலீஷ் லாச அது மாதிரி சொல்லுவார். அது மாதிரி இவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் கையால ஆகல அப்படிங்கும் போது எங்க போறது, கைலாசத்துக்கு தான் போகணும், வேறணும் கிடையாது, நேர கைலாசத்துக்காக தான் போக வேண்டும். அங்கே போய் எம்பெருமானை பணிகிறார்கள். ஆலால சுந்தரரை அனுப்பினார், தன்னுடைய ஒரு பூ அந்த கணமானது அங்கே இருக்கக்கூடிய கணத்திலே ஒருவர் போய் வாரி ஒரு கிண்ணத்துல போட்டுன்னு வந்துட்டான், என்னவோ அப்படியே பிடிச்சு அவருக்கு அது வந்தது, ஆலகால விஷம் வந்தது. ஏற்றுக்கொண்டார், கண்டத்திலே அதை தன்னுடைய கழுத்திலே நிறுத்தினார். நீலமார் களத்தினன் பதி, எந்த தேவனாலேயும் ஆகாத விஷயத்தை தன் தலையை படைச்சுக்க முடியாத பிரம்மா கடவுள் இல்ல, அவர் தலையை படைக்க முடியாத அவருடைய அப்பா திருமால் கடவுள் இல்ல, இத்தனை பேரும் ஆலகால விஷத்தை வந்த பொழுது அந்த ஆலகால விஷத்தை தான் ஏற்றுக்கொண்டு
தான் அழிவில்லாதவராக மற்றவர்களையும் அழிவிலே இருந்து காப்பாற்றியவராக இருக்கிறாரே அந்த திருநீல கண்டன் இருக்கிறாரே, அந்த நீலகண்ட மூர்த்தி பரமேஸ்வரன். அவன்தான் பரமேஸ்வரன், அவன்தான் பதி. நம்மையெல்லாம் அவன்தான் படைக்கிறான், காப்பாற்றுகிறான், அழிக்கிறான், மறைக்கிறான், அருளுகிறான். இப்பேற்பட்ட இவனை பற்றி இகல் இல்லதோர் பரமன் நீர்மையை, இவனுடைய சௌலபியத்தை, இவனுடைய எளிமையை இற்றன உரைப்பரிது எவர்க்கும் என்பதால் சொற்றிடும் வேதமும் துணிகிலா. வேதமும் கூட இவனை பாட முடியாது. சித்தமும் செல்லா சேட்சியன் அல்லவா அவன், வேதத்தாலேயும் அடைய முடியாதவன். சொற்றிடும் வேதமும் துணிகிலா அவன் பெற்றியை இணைத்தன பேசவல்லமோ. அவனை பற்றி அவனுடைய பெருமையை நம்மாலே சொல்ல முடியுமா என்று கேட்கிறார் இந்த இடத்துல கச்சியப்பர். காசியப்பர் மூலமாக காசியப்பர் சுரனிடத்துல உபதேசம் பண்ணுகிறார். இவ்வளவுக்கு நம்ம அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம பார்த்தது என்ன? நம்மை வைத்துத்தான் உலகத்தை நம்ம பார்க்கிறோம். நாம் என்பது யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்பது இந்த பெயர் அல்ல, உடல் அல்ல, பிராணவாயு கிடையாது, மனசு கிடையாது, புத்தி கிடையாது, ஜீவாத்மா. அதுதான் நம்ம பசுக்கள். பசுக்கள் என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மாக்கள், ஜீவாத்மாக்கள் நாம் என்று சொல்லும் பொழுது நம்மை இந்த உலகத்திலே பிணிக்கக்கூடிய பாசம், அதாவது நம்ம பசுக்கள் பாசமாகின்ற ஆணவம் கர்மமாய இதையும் பார்த்தோம். இந்த தனுக்கரண போகபவனங்களாகின்ற இந்த உலகத்தை கொடுத்து இதுக்கெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் போட்ட மாதிரி, புரோட்டோகால் போட்ட மாதிரி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்ட மாதிரி ஒருத்தன் இருக்கிறானே, அவன் தான் பதி, அதான் தலைவன். பதி, பசு, பாசம், இந்த மூன்றுமே அனாதி. இந்த மூன்றுமே அனாதியாக இருக்கக்கூடியதை அவன்தான் பரமேஸ்வரன். அவன் நீலமார் களத்தினன். அவன் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹார, திரோபவ, அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய ஐந்து காரியங்களை செய்யக்கூடியவன். அந்த ஐந்து காரியம் செய்யக்கூடிய நீலகண்டன் தான் பதி. நாமெல்லாம் பசுக்கள். நம்மை பிணித்திருக்கக்கூடிய பாசங்களாகின்ற ஆணவம் கர்மம் ஆகிய இருக்கின்றன. இவற்றை நீக்கிக் கொள்ள தவத்தின் மூலமாகத்தான் நீக்க வேண்டும் என்கின்ற சத்தியத்தை, அந்த உண்மையை இங்கே காசியவர் அந்த சூரன் பத்மாதி அசுரர்களுக்கு சொல்லுகின்றார். முருகப்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது இவர் சொல்ற, ஆணவ அழுக்கடையும் ஆவியை விளக்கி அனுபூதி அடைவித்ததொரு பார்வைக்காரனும், ஆடலைவு பட்டமரர் நாடது பிழைக்க அமராவதி புறக்கும்

முதற் தமையனாருடன் உனக்கை பூரி தீமைக்காரனும் ஆகமம் விளைத்தகில லோகமும் நொடிப்படவில் ஆசையோடு சுற்றும் அதிவேகக்காரனும் ஆணவ அழுக்கடையும் ஆவியை விளக்கி அனுபூதி.

முருகப்பெருமான் இந்த ஆணவத்தை விலக்கி பதியாக இருந்து பாசத்தை நீக்கி ஏற்றுக்கொள்கிறான். ஒரு பதம் இருபதும் அறுபதும் உடனரு உணர்வுற இருபதம் உடனாடி உருகிட முழுமதி தனனன ஒழிதிகள் வெளியுடு ஒளி பெற விரவாதே. தெருவினில் மரமன எவரோடும் உரை செய்து திருதொழில் அவமது புரியாதே. திருமகள் மருவிய திரழ்வுய அருமுக தரிசனை பெற அருள் புரிவாயே. அந்த தரிசனை தரும்படியாக ஞானத்தை தரக்கூடியவன் பரம்பொருள் தே

0: அந்த முருகப்பெருமான் இந்த ஆணவம் கர்ம மாயையை நீக்கி இந்த பசுக்களை பதியாக தன்னோடு சேர்த்துக் கொள்ளுகின்றான், அனுபூதி தருகின்றான் என்று சுமாயிரு சொல்லற என்று செம்மான் மகளை திருடன் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் நிறவான் சுமாயிரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருளன்றும் அறிந்தலனே என்று சொல்வதைப் போலவே அந்த அனுபூதியை தரக்கூடிய பார்வைக்காரனாக முருகன் இருக்கிறான். இந்த தத்துவங்களை சொன்னார் காசியபர் சூரபத்மாதி அசுரர்களுக்கெல்லாம். அதுக்கப்புறம் இதை அடைவதற்கு தவமே சிறந்தது என்று சொன்னால் அதற்காக இருக்கக்கூடிய கதைகளை தான் நம்ம பார்த்திருக்கிறோம் எப்படி நடந்தது என்று சொல்லி. இப்போ இந்த சரித்திரங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். என்ன ஆனது இந்த சூரபத்மாதிகளுக்கு இதை பார்க்க வேண்டும். பிறகு ஒரு சமயம் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. இந்த இறைவன் நமக்கு எப்படி கருணை பாலிக்கிறான், நாம் செய்யக்கூடியது என்ன, இந்த பாசத்தை நீக்க வேண்டும் என்று சொன்னால், பதியை அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த பசுக்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை பிறகு பார்க்கிறோம். இப்ப அசுராதிகள் இந்த அவுணர்கள் எல்லாம் எப்படி ஆட்சி புரிகின்றார்கள், என்ன என்ன வரபலம் பெற்றார்கள், எப்படி எல்லாரையும் அடிபணிய வைக்கின்றார்கள் என்ற சரித்திரத்தை பார்க்கிறோம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட்டார்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
3: சிவாய நமம், சிவாய நமம், சிவாய நமம். ஸ்ரீ சிவ மகாபுராணம் 2வது ருத்ர சமிதி, அதிலே 3வது பார்வதி கண்டம், அத்தியாயம் 30. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, சிவபெருமான் திருக்கையிலே சென்றபின் பார்வதி பிராட்டியும் தன் அழகிய திருமேனிக்கான பயன் கிட்டப்போவதை எண்ணி மகிழ்ந்து சிவபெருமானை சிந்தித்த வண்ணம் தோழிகளுடன் தன் அரண்மனைக்கு திரும்பினாள். பார்வதி வருவதை அறிந்த இமமானும் மேனையும் அவளை எதிர்கொண்டழைக்க தேரேறி மகிழ்ச்சியோடு சென்றனர். புரோகிதர்கள், நகர மக்கள், சுற்றத்தார் மற்றும் உள்ள தோழிகள் ஆகிய அனைவரும் சென்றனர். மைனாகம் முதலிய பார்வதியின் சகோதரர்களும் ஜெய ஜெய போற்றி போற்றி என்று கோஷிட்டு கோஷமிட்டுக் கொண்டு அவளை வீட்டிற்கு அழைத்து வரச் சென்றனர். இதற்குள் பார்வதி நகரத் தோரண வாசலுக்கு வந்துவிட்டாள். நகரத்தினுள் நுழையும் போது மிக்க மகிழ்ச்சியோடு ஓடிவரும் தாய் தந்தையரை கண்டாள். அவர்களை கண்டு மகிழ்ந்த பார்வதி தன் தோழிகளுடன் அவர்களை வணங்கினாள். அவர்களும் மனதார ஆசி வழங்கி குழந்தாய் என்று கூறி அவளை மார்போடு அணைத்துக் கொண்டு அன்பில் திளைத்து அழத் தொடங்கினர். அரண்மனையில் உள்ள மற்ற பெண்களும் அண்ணிகளும் மகிழ்ச்சி பொங்க ஆறத் தழுவிக் கொண்டனர். குழந்தாய், நம் குலத்திற்கு மேன்மை தரக்கூடிய பெரியதொரு நற்காரியத்தை செய்தாய். உனது நன்னடத்தையால் நாங்கள் அனைவரும் தூய்மையடைந்தோம் என்று பெரிதும் புகழ்ந்து மகிழ்ச்சியோடு அவளை வணங்கினர். நறுமணச் சந்தனம் சாத்தி நறுமணப் பூக்களால் பூஜித்தனர். அப்பொழுது விண்வெளியில் விமானங்களில் வந்துள்ள தேவர்கள் பார்வதியின் மேல் மலர் மாறி வைத்து வணங்கி துதித்தனர். அப்பொழுது அங்குள்ள அந்தணர்கள் உன்னையும் ஒரு ரதத்திலேற்றிக் கொண்டு நகரத்தினுள் அழைத்துச் சென்றனர். பின்பு அந்தணர்கள், தோழிகள் மற்றும் உள்ள பெண்கள் ஆகிய அனைவரும் பார்வதியை மரியாதையோடு அரண்மனைக்குள் அழைத்துச் சென்றனர். பெண்கள் பல உயர்ந்த பொருட்களை அவளுக்கு காணிக்கை ஆக்கினர். ஆந்தனர்கள் ஆசி வழங்கினர். இதைக் கண்டு இமமானும் மேனையும் அகம் மகிழ்ந்தனர். தீயொழுக்கமுள்ள குழந்தையை பெறாது நல் ஒழுக்கமுள்ள குழந்தையை பெற்றதில் மகிழ்ந்து தங்களது இல்லற வாழ்வு பயனுற்றதாக கருதினர். தீ ஒழுக்கமுள்ள குழந்தையை பெறாது நல் ஒழுக்கமுள்ள குழந்தையை பெற்றதில் மகிழ்ந்து தங்களது இல்லற வாழ்வு பயனுற்றதாக கருதினர். அந்தணர்களுக்கும் துதி பாடகர்களுக்கும் பொன்பொருளை தானம் அளித்தனர். அந்தணர்கள் மங்கள வாழ்த்து கூறினர். பார்வதி தந்தை இமவான், தாய்மேனை, சகோதரன் மைனாகம், அண்ணிகள் ஆகிய அனைவரும் மகிழ்ச்சியோடு வீட்டின் முற்றத்தில் அமர்ந்தனர். பின்பு இவமான் அனைவரையும் முகமன் கூறி வரவேற்று உபசரித்து விட்டு கங்கையில் நீராடச் சென்றான். இதற்குள் அழகிய திருவிளையாடல்கள் புரியும் சிவபெருமான் ஒரு நடிகனாக வேடம் கொண்டு மேலே உள்ள இடத்திற்கு சென்றார். இடக்கையில் கொம்பு வாத்தியமும் வலக்கையில் உடுக்கும்
0: முதுகில் கிழிந்த சிவப்பு துணியும் கொண்டு பாட்டு நடனத்தில் தன் திறமையை காட்டிக்கொண்டு பெண்கள் சூழ்ந்திருக்கும் அரண்மனை முற்றத்தில் இனியதொரு நடனம் ஆடலானார். மனம் கவரும்படியாக பாட்டுக்களையும் பாடினார். மேலும் இனிய ஒலிகளை எழுப்பும் கொம்பு உடுக்கை போன்ற வாத்தியங்களையும் வசித்துக் கொண்டு அதில் மனங்கவரும் பற்பல கைவரிசைகளையும் செய்யலானார். ஆடல் வல்லானது திருவிளையாடல்களை காண ஆண்கள் பெண்கள் சிறுவர் முதியோர் என அனைவரும் அங்கு வந்து உற்றனர். அவ்வினிய பாட்டுக்களை கேட்டும் மனங்கவர் ஆடலைக் கண்டும் அங்கு வந்துற்றவர்கள் அனைவரும் ஒரு நொடி மயங்கி நின்றனர். மேனையும் மயங்கி நின்றாள். இங்கு பார்வதி பிராட்டி சிவபெருமானை தன் இதயத்தில் கண்டுகொண்டிருந்தாள். கையிலே முத்தலை சூலம், மதனனும் பெண்ணை கொள்ளும் அழகு, திருமேனி முழுவதும் விபூதி பூச்சு, பிரம்ம கபால மாலை, சூரியன் சந்திரன் அக்னி என மூவரும் முக்கண்கள், நாகப்பாம்பே பூணூல், இவ்வழகிய திருமேனியை கண்டு துர்கையான பார்வதி காதலில் கனிந்து மூர்ச்சையானாள். விழுத்த திருமேனி கொண்ட கருணைக் கடலான ஏழை பாங்காளரான மனத்திற்கு இனிய மகேசன் பார்வதியிடம் வரம் கேள் என்று வேண்டுகிறார். இவ்வாறு தன் இதய கமலத்தில் விளங்கும் பரமனை இத்திருக்கோலத்துடன் கண்ட பார்வதி மனதிலேயே வணங்கி தாங்களே எனக்கு கணவராக ஆக வேண்டும் என மனதிலேயே வேண்டினாள். அகம் மகிழ்ந்த சிவபெருமானும் பார்வதிக்கு நலன் நல்கும் அந்த நல்வரத்தை நல்கி மறுபடியும் மறைந்தருளினார். முன்போலவே பிச்சைக்காரனாக ஆகி நடனம் ஆடலானார். அப்பொழுது மேனை அழகிய ரத்னங்களை தங்கத்தட்டில் அள்ளி எடுத்துக்கொண்டு அன்போடு அவருக்கு தரை எடுத்து வந்தாள். அதைக் கண்ட சிவபெருமான் மனதளவிலே மகிழ்ந்தார். ஆனால் அந்த ரத்னங்களை அவர் ஏற்கவில்லை. தனக்கு பிச்சையாக அவளது திருமகளான பார்வதியையே வேண்டி பின்பு முன்போலவே ஆடலும் பாடலுமாக கூத்தாடினார். அந்த பிச்சைக்காரன் கேட்டதை கேட்டு மேலே மிக்க கோபம் கொண்டு அவனை வைத்து மிரட்டினாள். அவனை வெளியே பிடித்து தள்ள நினைத்தாள். இதற்கிடையில் இவமான் கங்கையில் நீராடிவிட்டு திரும்பினான். மனித வேடம் தாங்கி நிற்கும் அப்பிச்சைக்காரனை அரண்மனை உற்றத்தில் இச்சையோடு கண்டான். நடந்தவற்றை மேனை கூற அவனும் சினம் கொண்டான். தன் பணியாட்களை அழைத்து அவனை வெளியேறற்ற கட்டளையிட்டான். முனிவரே, நடனமாடியவன் கொழுந்து விட்டெறியும் பெருந்தியை போல தன் திருமேனி ஒளியால் திகழ்ந்தார். அவரை தொடுவதும் கூட கடினமே. ஆகவே எவராலும் அவரை வெளியேற்ற முடியவில்லை. அப்பனே நாரதா, பின்பென்ன? திருவிளையாடல்கள் புரிவதில் வல்லவரான அந்த பிச்சைக்காரன் இமமாளுக்கும் தனது எல்லையற்ற பெருமைகளை காட்டலானார். ஒரு நொடியில் ஸ்ரீ விஷ்ணுவாக காட்சியளித்தார். தலையிலே நவரத்ன கிரீடம், காதுகளிலே மகரகுண்டலங்கள், அறையிலே மஞ்சள் பொன்னாடை, நான்கு திருக்கரங்கள். இமமான் பூஜை நேரத்தில் ஸ்ரீமன் நாராயணனது திருவடிகளில் என்னென்ன புஷ்பங்களை சேர்த்தானோ அவற்றை இப்பிச்சைக்காரனது திருமேனியிலும் தலையிலும் இருக்க கண்டான். அடுத்த நொடியிலோ உலகை படைக்கும் நான்முகனாக கண்டான் இமவான். சிவந்த திருமேனி, வாயிலே வேதசுக்த மந்திரங்கள், மறுவி நாடியோ உலகினுக்கு கண்களாக விளங்கும் சூரியனாக கண்டான். பின்பொரு நொடியில் பார்வதி தேவியோடு விளங்கும் ஸ்ரீ ருத்ரராக கண்டான். கண்களும் கூச்சும் பெருத்த ஒளியே வடிவம் எடுத்ததோ என இருந்தது. அப்பொழுது ஒளியில் திகழும் அந்த ஸ்ரீ ருத்ரம் சற்றே நகைத்த வண்ணம் இருந்தார். அடுத்த நொடியில் ஒரே ஒளி ரூபமான திருக்காட்சி. அத்திருமேனியோ இன்னதன கூற இயலாத நிராகார வடிவம், நிரஞ்சனம், உபாதிகளான மேற்போர்வைக்கு எட்டாதது, பற்றற்றது, அற்புதம் என்று அவ்வளவுதான் சொல்ல இயலும். இவ்வாறு இமவான் பல பல ரூபங்களைக் கண்டான். வியப்பில் ஆழ்ந்தான், ஆனந்தத்தில் மூழ்கினான். அந்த அழகிய பிச்சைக்காரனோ இமவானிடமும் மேனையிடமும் பார்வதியையே பிச்சையாக கேட்டான். வேறதையும் வாங்க மறுத்தான். சிவமாயையில் மயங்கிய இமவான் அவனது வேண்டுதலை ஏற்கவில்லை. பிச்சைக்காரனும் வேறொன்றையும் பெறாது அங்கேயே மறைந்து அருளினார். அப்பொழுதுதான் இமவானுக்கும் மேனைக்கும் பகவான் சிவபெருமான் தனது மாயையால் நம்மை ஏமாற்றி சென்று விட்டார் என்கிற தெளிவு வந்தது. அவர்களுக்கு சிவபெருமானிடம் மேலும் பக்தி பெருகியது. அதுதானே முக்திக்கு சிறந்தபடி, எல்லையற்ற ஆனந்தத்தை தரும் தெய்வீகபடி. அத்தியாயம் 31. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, சிவபெருமான் பக்கலில் மேனைக்கும் இமமானுக்கும் பக்தி மேலிட்டுள்ளதைக் கண்டு இந்திரன் முதலிய தேவர்கள் ஒருவருக்கொருவர் சிந்திக்கலாயினர். பின்பு தேவகுருவான பிரகஸ்பதியும் பிரம்மதேவரும் கூறியவாறு தேவர்களில் தலைமை பதவி தாங்குபவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று வணங்கி இரு கை கூப்பி துதிக்கலாயினர். தேவர்கள் துதிக்கிறார்கள், தேவதேவா, மகாதேவா, கருணைக்கடலே, நன்மையே செய்யும் சங்கரா, தங்களையே சரணடைந்தோம், தயை புரியுங்கள், தங்களை வணங்குகிறோம். இறைவா, தாங்கள் அடியார்களிடம் அன்பு கொண்டவர் ஆதலால்
3: அடியார்களது விருப்பத்தை நிறைவேற்றித் தருகிறீர்கள். ஏழைகளை காத்து அருள்பவரே, கருணைக்கடல் அல்லவா தாங்கள். அடியார்களின் துன்பங்களை களைபவர் ஆயிற்றே. இவ்வாறு சிவபெருமானை துதித்த இந்திராதி தேவர்கள் மேனையும் இவமானும் கொண்டுள்ள சிவபக்தியை பற்றி விரிவாக கூறினார்கள். அவர்கள் கூறியதை ஏற்று இறைவனும் அவர்களை அமைதியடையச் செய்து புன்முறுவலுடன் மறைந்தருளினார். தேவர்களும் தங்கள் காரியம் நிறைவேறியதாக எண்ணி பகவானை வாழ்த்திய வண்ணம் தங்கள் இருப்பிடம் சென்று மகிழ்ந்தனர். அடியார்க்கு எளிவந்தவரும் மாயைக்கு தலைவரும் எவ்வித மாறுதலும் அற்றவருமான சிவபரம்பொருள் மலையரசன் மனைக்குச் சென்றார். அச்சமயம் சுற்றும் சூழ இமமான் தன் மகள் பார்வதியுடன் மகிழ்ச்சியோடு அரசவையில் வீற்றிருந்தான். பரமசிவனார் கையிலே ஒரு தண்டம், தாளங்குடை, அறையிலே மிளிரும் உயர்ந்த பொன்னாடை, நெற்றியிலே ஒளிரும் திலகம், ஒரு கையிலே படிகமானை, கழுத்திலே சாலக்கிராம மாலை, வாயிலே ஸ்ரீமன் நாராயணனது ஹரிநாமம், பார்ப்பதற்கு பரம சாதுவான ஓர் அந்தனர் என்ற நிலையில் அச்சபையில் இறைவன் நுழைந்தார். அவ்வாறு அவர் வருவதைக் கண்ட இமவான் சுற்றும் சூழ சட்டனை எழுந்து நின்றான். அபூர்வமாக வந்த அவ்வதிதியை, அந்த விருந்தாளியைக் கண்டு இமவான் நெடுஞ்சான்கடையாக தரையில் விழுந்து வணங்கினான். பார்வதி தேவியோ அந்தன வேடத்தில் வந்துள்ளவர் தன் ஆன்ம தெய்வ நாயகரான சிவபெருமானே என்று உணர்ந்து தலைதாழ்த்தி வணங்கி மனதளவில் துதித்தாள். அந்தன வேடத்தில் வந்துள்ள சிவபெருமான் அன்போடு அனைவரையும் வாழ்த்தி அருளினார். ஆனால் பார்வதி தேவிக்கு மட்டும் அவள் விரும்பியவாறான ஆசியை வணங்கினார். மலையரசனான இமவான் மதுவர்க்கம் முதலிய உபச்சாரங்களை மிகுந்த பக்தியோடு செய்ய இறைவனும் அதை மகிழ்வுடன் ஏற்றார். இமவான் அவரது நலம் விசாரித்தபின் தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா என வினவினான். அப்பொழுது அந்த அந்தனர் சிரேஷ்டர் இமவானிடம் கூறலானார். அந்தனர் கூறுகிறார், மலையரசே, நான் ஒரு வைணவ அந்தணன், ஏதோ படித்துள்ளேன். ஜோதிடத்தை தொழிலாக கொண்டு இங்கும் அங்கும் சுற்றித் திரிகிறேன். மனம் போகும் வேகத்தில் எங்கும் போகும் திறன் உடையவன். எனது குருவின் இன்னருளால் எதையும் அறியும் திறமை உண்டு. பிறருக்கு உதவுவதே என் கடன். எவருக்கும் தீங்கு நினைக்காத உள்ளம் உடையவன். எனது உள்ளம் கருணைக் கடல். வேறுபாடு உடைமையை அழிப்பவன். திருமகள் போன்று அழகிய உன் மகளை சிவபெருமானுக்கு மணமுடிக்கப் போவதாக அறிந்தேன். உன் மகள ஒப்பற்ற பேரடை. பெண்டிற்குடைய அனைத்து இலக்கணங்களும் அமைய பெற்றவள். ஆனால் அந்த சிவனோ நிலையில்லாத இடத்தன், எதிலும் ஒட்டாதவன், விகார உருவம் உடையவன், குணம் என்பதே கிடையாது. இவன் தானா மாப்பிள்ளை? மேலும் அவன் வசிப்பதோ இடுகாட்டில். உடலெங்கும் சுற்றிய சர்ப்பங்களே அணிகள். யோகு செய்வான் போலிருப்பான். உடுத்திக் கொள்வதற்கு ஏதாவது ஆடைதான் உண்டோ? அதுவும் இல்லை. அம்மணமாக திரிகிறான். எக்குலத்தவன் என்பது இதுவரை யாருக்குமே தெரியாது. அவன் ஒரு தகுதியும் அற்றவன், ஒழுக்கம் கெட்டவன், உலகத்தோடு ஒட்ட ஒழுகத் தெரியாதவன். ஆகவே உலகியல் விளையாட்டை துறந்தவன். உடலெங்கும் சாம்பர் பூச்சு, சினமே அவனது சொத்து, புத்தியற்ற பித்தன். அவன் வயதென்னவென்று யாரும் அறியார். தலையில் அழுக்கடைந்த சடைக்கற்றை. நல்லான் தீயான் என எண்ணாது அனைவருக்கும் அடைக்கலம் தருபவன். சுற்றித் திரியும் ஓடுகாலி, பாம்பணிந்தவன், பிச்சைக்காரன், வேதம் கூறும் அறநெறியை விடுத்து தீய வழி செல்பவன். எவ்வித தகுதிமற்ற இவனுக்கா உன் மகளை திருமணம் முடிக்க நினைக்கிறாய்? மலையரசே, உன் எண்ணம் நன்மை தருவதாக இல்லை. நீ யோசிமன் நாராயணரது வம்சத்தில் உதித்தவன், ஞானிகளிலும் சிறந்தவன். நான் கூறுவதன் உண்மையை தெரிந்து கொள். நீ எவனை தேடுகிறாயோ அவன் பார்வதியின் திருக்கரத்தை பிடிக்க தகுதியற்றவன். மலையரசனே, நீயே கவனித்துப்பார். அவனுக்கு யாராவது உற்றார் உறவினர் உண்டா? நீயோ அளவு கிடந்த ரத்தினங்களுக்கு கொள்ளிடம். அவனிடம் ஒரு செப்பு காசும் கிடையாது. வறியவன். நீ உன் சுற்றத்தார், உன் மனைவி மேனை, உன் பிள்ளைகள் மற்றும் உள்ள பண்டிகர்கள் என அனைவரிடமும் கேள். ஆனால் பார்வதியிடம் மட்டும் கேட்காதே. ஏனெனில் அவளுக்கு சிவனிடம் உள்ள குற்றங்குறைகள் பற்றி தெரியாது. மலையரசே, பொதுவாக நோயுள்ளவனுக்கு நன்மை தரும் மருந்து பிடிக்காது. ஆனால் பெருந்தீங்கு விளைவிக்கும் பத்தியமற்ற உடலுக்கு ஒவ்வாத உணவு மிகவும் விருப்பமாக இருக்கும். ரோகினோ நௌஷதம் சஸ்வத்து ரோஜதே கிரிசத்தம குபத்யம் ரோஜதே பீஷ்ணம் மகாதோஷகரம் சதா. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, பல பல திருவிளையாடல்கள் புரியும் சிவபெருமானான வந்தனர் இமவான் அளித்த விருந்துணவை அமைதியாக அறிந்துவிட்டு மகிழ்ச்சியோடு தன்னிடமான கையிலே சென்றார்.
4: அத்தியாயம் 32-33. பிரம்மதேவர் கூறுகிறார், அந்தனர் வேரிடம் தனித்து வந்த சிவபெருமான் கூறியதை கேட்டு சற்றே வருந்திய மேனே தன் கணவரிடம், மலையரசே, வைணவ வேடம் தரித்த இவ்வந்தனன் சிவனிந்தை புரிந்ததை கேட்டு என் மனம் வருந்தி அவர் பக்கல் வெறுப்பு கொள்கிறது. சிவனது திருமேனியோ அழகற்றது, ஒழுக்கமும் ஒழுங்கற்றது, பெயரும் பொருத்தமாக இல்லை, அனைவருமே வெறுக்கத்தக்கதாக உள்ளது. என் மகளோ அழகுள்ளவள், மங்களமானவள், ஆகவே அவளை அவருக்கு கண்டிப்பாக திருமணம் செய்து தரமாட்டேன். ஒருவேளை நீங்கள் ஒப்பவில்லை எனில் நான் நிச்சயம் இறந்து விடுவேன், அல்லது வீட்டை துறந்து விஷம் அருந்துவேன், அல்லது பார்வதியின் கழுத்தில் சுருக்கிட்டு அவளை அடர்ந்த வனத்திற்கு அழைத்துச் செல்வேன், இல்லையேல் அவளை கடலில் மூழ்கடித்து விடுவேன், ஆனால் சிவனுக்கு மட்டும் என் மகளை தரமாட்டேன் என்று கூறி அரற்றினாள். உடனே சினம் வந்தால் தங்குமிடமான கோபக்கிரகம் சென்று தன் கழுத்து ஆபரணங்களை கழற்றி எறிந்துவிட்டு தரையில் படுத்தாள். இச்செய்தியை செவியுற்ற இறைவன் சப்தரிஷிகளையும் அருந்ததியையும் அழைத்து மேனையிடம் சென்று அவளுக்கு உண்மையை உணர்த்தும்படி கட்டளையிட்டார். அவர்களும் இறைவனை வணங்கி அனுமதி பெற்று விண்வெளியே இமமானின் நகரை அடைந்தனர். அந்நகரை கண்டு வியந்தவர்கள் அதை புகழ்ந்த வண்ணம் இமமானின் அரண்மனையை அடைந்தனர். பகவனையும் மிஞ்சும் ஒளிபடைத்த அவர்கள் விண்வெளியே வரக்கண்ட இமமான், சூரியனையும் மிஞ்சும் ஒளிபடைத்த 7 ரிஷிகளும் இப்பொழுது என்னிடம் வருகிறார்கள். நான் அவர்களை உரிய முறையில் வரவேற்று உபசரித்து பூஜிக்க வேண்டும். இல்வாழ்வான் என்றோ புண்ணியம் செய்தவன், ஏனெனில் அவர்கள் வீட்டுக்குத்தான் சான்றோர்கள் தங்கள் பொன்னடி சாற்றி வருகின்றனர் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டான். பிரம்மதேவர் கூறுகிறார், இதற்குள் அம்முனிவர்கள் விண்ணில் இருந்து மண்ணிற்கு வந்தனர். தம் எதிரே அவர்கள் நிற்பதைக் கண்ட இமவான் மிகுந்த மரியாதையோடு தலைதாழ்த்தி இரு கரங்களையும் கொப்பிய வண்ணம் அவர்களை வணங்கி ஆசனமளித்து உபசரித்து பூஜித்து அவர்கள் அமர்ந்தபின் அவர்களது அனுமதி பெற்று தானும் அமர்ந்து கனிமொழியாக கூறலானான், பெரியோர்களே, இன்றுதான் நான் பிறவி பயனை பெற்றேன், நற்செயல்களை செய்தவன் ஆனேன், பிறர்க்கரிய பெரும் புண்ணியம் பெற்றேன். ஸ்ரீமன் நாராயணரையே தியானித்து அவர் திருமேனியையே பெற்ற நீங்கள் எழுவரும் இன்று என் வீடு தேடி வந்துள்ளீர்களே. விருப்பங்கள் அனைத்தும் பெற்ற உங்களுக்கு ஏழையான என் வீட்டில் பெறுவதற்கு என்ன உள்ளது? இருப்பினும் இவ்வடியவன் ஏதாவது பணிவிடை செய்யத்தான் வேண்டும். கருணை கொண்டு கூறுங்கள், என் பிறவியும் நற்பயன் பெற வேண்டும் அல்லவா என்று வேண்டினான். இதை கேட்ட சப்தரிஷிகளும் கூறலாயினர், மலையரசே, சிவபெருமான் அகில உலகங்கட்கும் தந்தை, சிவையான உலக நாயகியே தாய், ஆகவே நீ உன் மகளை சிவனுக்கு தரத்தான் வேண்டும், இதனால் உன் பிறவியும் நலம் பெறும். அகில உலகங்கட்கும் குருவான பெரியவரான சிவபெருமானுக்கும் பெரியவராக நீ ஆகப் போகிறாய், இதில் எத்துணையும் ஐயமில்லை. நாரத முனிவரே, சப்தரிஷிகளும் இவ்வாறு கூறவே இமமான் இரு கைகளையும் கூப்பிய வண்ணம் வணங்கி கூறலானான். இமமான் கூறுகிறான், பெரியோர்களே, நீங்கள் கூறியது அனைத்தும் இறைவன் இன்னருளால் நான் முன்பே நினைத்ததுதான். ஆனால் இப்பொழுதுதான் வைணவத்தை கடைப்பிடிக்கும் ஓர் அந்தனர் இங்கு வந்து சிவபெருமானை பற்றி சில தவறான செய்திகளை கூறிச் சென்றார். அதிலிருந்து பார்வதியின் தாயான மேனையின் அறிவு சற்று மழுங்கியது. அதனால் அவள் தனது மகனை யோகியான சிவபெருமானுக்கு மனம் முடிக்க விரும்பாமல் பிடிவாதமாக அழுக்கடைந்த அடை உடுத்தி கோபக்கிரகத்திற்கு சென்று தரையில் படுத்துள்ளார். நான் பலவாறு எடுத்துரைத்தும் அவளுக்கு உண்மை புரியவில்லை. அந்த வைணவ அந்தனரது சொல்லை கேட்டு நானும் அறிவு மயங்கினேன். உண்மையாக சொல்ல போனால் சிக்காரனான அச்சிவனுக்கு மகளைத் தர என் மனமும் விரும்பவில்லை. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, முனிவர்களுக்கு இடையிலே அமர்ந்திருந்தாலும் சிவபெருமானது மாயையில் மயங்கியதால் இமமான் இவ்வாறு கூறி மௌனமானான். சிவனது மாயாவிலாசத்தை புகழ்ந்த சப்தரிஷிகளும் அருந்ததியை மேனையிடம் அனுப்பி வைத்தனர். தன் கணவரது கட்டளையை பெற்ற அருந்ததியும் பார்வதியோடு மேனை இருக்கும் இடம் சென்றாள். சோகத்தால் வாடி தரையில் படுத்திருக்கும் மேனையை கண்ட அருந்ததி அங்குள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப இனிய நல்லுரைகளை கூறி அவளை தேற்றலானாள். அருந்ததி கூறுகிறாள், கற்பரசியே, மேனையே, சற்றே எழுந்திரு, அருந்ததி உன் வீடு தேடி வந்துள்ளேன். கருணையே வடிவான சப்தரிஷிகளும் கூட வந்துள்ளனர். அருந்ததியின் குரலை கேட்டு மேனை சட்டென்று எழுந்து திருமகள் போல் ஒளிவடைத்த கற்புக்கரசியான அருந்ததியின் திருவடிகளில் வணங்கி கூறலுற்றாள், பெரும் புண்ணியம் செய்ததன்னர் பயனாலேயே பெற்ற இந்த எங்கள் பிறவி இன்றுதான் பயனுற்றதாயிற்று. ஏனெனில் உலகை படைத்தருளும் பிரம்மதேவரின் குமாரரான வசிஷ்ட மகரிஷியின் பத்னியான கற்பு தெய்வமான அருந்ததி இன்று எங்கள் வீடு தேடி வந்திருக்கிறார்கள். அம்மையே, தாங்கள் இங்கு வந்ததன் நோக்கத்தை தெரிந்து கொள்ளலாமா? நானும் என் மகள் பார்வதியும் தங்களது பணிப்பெண்களை, எங்கள் மேல் கருணை கொள்ளுங்கள். இவ்வாறு மேனை கூறவே கற்புக்கலனான அருந்ததி பலவாறு அவளுக்கு அறிவுரையை வழங்கி அவளையும் அழைத்துக் கொண்டு சப்தரிஷிகள் உள்ள இடத்திற்கு சென்றாள். இனிய பேச்சாளர்களான சப்தரிஷிகள் சிவபெருமானின் இணையடிகளை சிந்தித்த வண்ணம் இவமானுக்கு அறிவுரைகள் கூறலானார்கள். சப்தரிஷிகள் கூறுகிறார்கள், மலைமன்னனே, உனக்கு நலம் பயக்கும், எங்கள் சொல்லை கவனமாக கேள். நீ பார்வதியை சிவபெருமானுக்கு திருமணம் செய்வித்து அவருக்கு மாமனார் அவாயாக. சிவபெருமானே முழுமுதற் கடவுள், வேண்டுதல் வேண்டாமை இல்லாத சிவபரம்பொருள் யாரிடமும் கையேந்தியதில்லை. தேவர்களுக்கு இன்னல் விளைவிக்கும் தாரகாசுரனை வதைக்க ஒரு வீரனை தோற்றுவிக்க வேண்டி சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ளுமாறு பிரம்மதேவர் வேண்டினார். சிவபிரானோ யோகிகள் கொண்டாடும் பெரும் யோகி, திருமணத்தில் விருப்பமில்லாதவர். பிரம்மதேவரது வேண்டுதலை ஏற்று உனது மகளை மணந்து கொள்ள ஒத்துக்கொண்டார். உன் மகள் தவம் செய்யும் போது அவளுக்கு காட்சியளித்த அவர் அவளை மணப்பதாக உறுதி கூறியுள்ளார். ஆகவே இவ்விரண்டு காரணங்களினாலேயே யோகியான சிவபிரான் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டுள்ளார். இவ்வாறு ரிஷிகள் கூறியதை கேட்ட இமவான் சற்றே நகைத்த வண்ணம் ஆனால் மனதில் அச்சத்துடன் வணக்கமாக கூறலானான். இமவான் கூறுகிறான், சிவனிடம் மன்னர்க்குரிய எந்த ஒரு பொருளும் இருப்பதாக நான் காணவில்லை. வீடு என்று ஒன்றும் இல்லை, பொன்னோ பொருளோ இல்லை, புற்றார் உறவினர் என்று எவரும் இலர். ஆகையால் இதிலும் பற்றற்ற ஒரு யோகிக்கு நான் என் பெண்ணை தர விரும்பவில்லை. தாங்களோ வேதங்களை அளித்த பிரம்மதேவரின் புதல்வர்கள், தாங்களே நன்கு சிந்தித்துக் கூறுங்கள். தான் விரும்பியவாரோ, சித்தம் பேதலித்த மயக்கத்தினாலோ, எவரிடமாவது உள்ள பயத்தினாலோ அல்லது பேராசையினாலோ தகுதியற்ற ஒரு வரனுக்கு தன் பெண்ணை திருமணம் செய்து வைப்பவன் இறந்தவின் பெரு நரகத்தையே அடைவான் என்பது அறநெறி. வராயானானுரூபாய பிதா கன்யாம் ததாதி சேத் காமான் மோகாத் பயால் லோபாத் ச நஷ்டோ நரகம் பிரஜேத். ஆகவே நான் மனம் விரும்பி என் மகளை சிவனுக்கு மணமுடிக்க மாட்டேன். ஆகவே ரிஷிகளே, எது உகந்ததோ அதன்படி செய்யுங்கள். நாரத முனிவரே, இமவான் இவ்வாறு கூறவே நாவன்னை படைத்த வசிஷ்டர் ரிஷி அவரிடம் பேசலானார். வசிஷ்டர் கூறுகிறார், மலையரசே, நான் சொல்வதை கேள், அது உனக்கு எவ்வகையிலும் நன்மை அளிப்பது, அறநெறிகளுக்கு உகந்தது, உண்மையானது, இகபர சுகங்களை தருவது. உலகியலிலும் வேதங்களிலும் மூன்று விதமான அறநெறிகள் கூறப்பட்டுள்ளன. சாஸ்திரங்களை நன்கறிந்த சான்றோர்கள் தூயதான தங்கள் அறிவு கண்களால் அம்மூன்றையும் நன்கு அறிந்துள்ளனர். முதலாவதாக, கேட்கும் சமயத்தில் காதுகளுக்கு இனிதாக இருக்கும், ஆனால் பிற்காலத்தில் அது பொய்யாகவும் நன்மை அளிக்காததாகவும் இருக்கும். அறிவாளிகள் அதை பகைவன் என்று கூறுவர். இரண்டாவதாக, கேட்க கசப்பாகவும் தொடக்கத்தில் நன்மை அளிக்காததாகவும் இருக்கும், ஆனால் அதுவே முடிவில் பெருத்த நன்மையையும் இன்பத்தையும் அளிப்பதாக ஆகும். நம்மிடம் அன்புள்ளம் கொண்ட நல்லொழுக்கமுடைய உற்றார் உறவினர்களே நமக்கு இதை அறிவுறுத்துவார்கள். மூன்றாவதாக, கேட்கவும் அமுதமென இனிக்கும், அது முக்காலங்களிலும் நன்மையே அளிக்கும், உண்மையே அதன் சாரம். ஆகவே அது நன்மை பயப்பதாக ஆகும். இம்மாதிரியான அறவுரையே அனைத்திலும் சிறந்ததும் அனைவரும் விரும்புவதும் ஆகும். மலையரசே, இது அறநெறி வகுத்த வழி. இம்மாதிரி மூன்று நெறிகள் அறநூல்களில் கூறப்பட்டுள்ளன. வச்சனம் த்ரிவிதம் செயல ஓகிகே வைதிகேபிச்ச சர்வம் ஜானாதி சாஸ்திரஜா நிர்மல ஞான சக்ஷுஷா அசத்தியம் அஹிதம் பஷாத் சாம்பிரதம் ஸ்ருதிசுந்தரம் சுபுத்திர் பக்தி சத்ருர்ஹி ஹிதம் நைவ கதாச்சன ஆதௌ அப்ரீதி ஜனகம் பரிணாமே சுகாவகம் தயாலுர் தர்மசீலோகி போதயத்யேவ பந்தவஹ ஸ்ருதிமாத்ராத் சுதாதுல்யம் சர்வகால சுகாவகம் சத்யம் சாரம் ஹிதகரம் வச்சனம் ஸ்ரேஷ்டமீப்சிதம் ஏவஞ்ச த்ரிவிதம் சைல நீதிசாஸ்திரோதிதம் வச்சஹ. இம்மூன்று நெறிகளிலும் உனக்கு விருப்பமான நெறிதான் என்ன சொல்? சிவபெருமான் தேவர்கள் அனைவருக்கும் ஒரே கடவுள். உலகியல் செல்வங்கள் அவரிடம் இல்லாமல் இருக்கலாம். ஏனெனில் அவரது திருவுள்ளம் ஞான கடலிலேயே என்றென்றும் மூழ்கி கிடக்கிறது. அவரோ ஞானமான ஆனந்த ஸ்வரூபர், அனைத்தையும் கடந்து நிற்கும் சர்வேசன். அவருக்கு இவ்வுலகியல் செல்வங்களின் ஆசை இவ்வாறு இருக்கும். இல்லறத்தார் தன் மகனை நல்ல செல்வ செழிப்புடைய அரசகுமாரனுக்கே திருமணம் முடிப்பர். ஏனெனில் ஏழை எளியவனுக்கோ துன்பத்தில் உழல்பவனுக்கோ தன் மகளை மனம் முடிப்பானே யாகில் அவன் மகளை கொன்றவன் ஆவான், மகளை கொன்ற பாவத்தை பெறுவான். குரூஹி ததாதி ஸ்வசுதாம் ராஜ்ய சம்பத்தி சாலினே கன்யகாம் துக்கினே தத்வா கன்யாகாதி பவேத் பிதா. சிவபெருமான் துன்பத்தில் உழலும் ஏழை என்பதை யார் அறிவர்? குபேரனே அவரது பணியாள். தனது புருவ அசைவினாலேயே உலகத்தை படைத்து காத்து அழிப்பவர். முக்குணங்களையும் கடந்தவர் பரம்பொருள். பிரகிருதியான மாயையை கடந்து நிற்கும் தனிப்பெரும் கடவுள். படைத்து காத்து அழிக்கும் பிரம்மா விட்டு ருத்ரன் என்னும் மூர்த்திகளும் இவரது மூர்த்தி சுரூபமே. இவரையா செல்வமற்ற வறியவன் ஏழை துன்பத்தில் உழல்பவன் என்கிறாய்? இப்படி யார் உனக்கு கூறியது? பிரம்மலோகத்தில் இருக்கும் நான்முகன், திருப்பார்கடலில் சயனித்திருக்கும் திருமால், கைலையில் இருக்கும் சிவபெருமான், இவர்களெல்லாம் சிவபரம்பொருளின் விபூதிகளே. சிவபெருமானிடம் தோன்றிய பிரகிருத்தியே அதாவது மாயையே இம்மாதிரி மூன்று திருமேனிகளை தாங்கி நிற்கிறது. அவருடைய திருவிளையாடல் சக்தியினால் தூண்டப்பட்ட அம்மாயையான பிரகிருதி தன் கலைகளினால் பலவாறான ரூபங்களையும் ஏற்கிறது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்னும் ஐந்து இலக்கணங்களுக்கும் உரிய கடவுளான சரஸ்வதி தேவி இச்சிவபெருமானது திருமுகத்தினின்றும் தோன்றியவள். அனைத்து செல்வங்கட்கும் தேவதையான திருமகள் இவரது திருவார்வினின்றும் வெளிப்போந்தவள். சிவயான இந்த பார்வதி தேவியோ அனைத்து தேவர்களின் ஒட்டுமொத்த திறனிலிருந்தும் தோன்றி தானவர்களை வதைத்து தேவர்களுக்கு சொர்க்கமான விண்ணுலகத்து செல்வத்தை தந்தவள். இங்கு ஆசிரியர் குறிப்பாக ஒரு குறிப்பு தருகிறார். இச்செய்தி அதாவது சிவயான பார்வதி தேவி அனைத்து தேவர்களின் திறனிலிருந்து தோன்றியவள் என்பதை பற்றிய செய்தி கேனோபரிஷத்திலும் துர்கா சப்தசதியிலும் விரிவாக கூறப்பட்டுள்ளது என்பதை சொல்லுகிறார். தொடர்கிறோம். உனது பெண்ணான இந்த பார்வதி முன்பொரு கல்பத்தில் தட்சணது மனைவியின் திருவயிற்றில் சதி என்னும் திருப்பெயருடன் அவதரித்து சிவபெருமானை மணந்தாள். தட்சன் தானாகத்தான் தன் மகளை சிவபெருமானுக்கு மணமுடித்தான். தன் தந்தை தன் பதியான சிவனை நிந்தித்ததை செவியுற்று யோகாக்னியில் தன்னுடலை எரித்துக் கொண்டாள். அந்த சதீதேவிதான் இப்பொழுது உன் மகளாக மேனையின் திரு உதரத்தில் அவதரித்துள்ளார். மலைமன்னனே, இந்த சிவை ஒவ்வொரு பிறவியிலும் சிவனுடைய மனைவியே ஆவாள். ஒவ்வொரு கர்ப்பத்திலும் அறிவே வடிவான ஸ்ரீ துர்கை அறிவுடையோர்களுக்கெல்லாம் அறிவு நல்கும் திருத்தாயாக விளங்குகிறாள். இவள்தான் சித்தியும் சித்தி தருபவளும் சித்தியின் திருமேனியுமாக இருப்பவள். சிவபெருமான் காதலினால் சதீதேவியின் சாம்பலையே தன் உடலில் விபூதியாக தரித்துள்ளார். ஆகவே மலையரசே, நீ பிறரது தூண்டுதல் இன்றி உன் விருப்பம் போல் சிவபெருமானது திருக்கரங்களில் மங்கள ரூபிணியான உன் மகளை கன்னிகாதானம் செய். ஒருவேளை நீயாக தரவில்லை எனில் அவள் தானே தன் நாயகனிடம் சென்று விடுவாள். உன் மகள் செய்த கடுந்தவத்தின் இன்னல்களைக் கண்ட சிவபெருமான் கருணையினால் அந்தன வடிவேற்று அவளது தபச்சாலைக்கு வந்து அவளையே திருமணம் செய்து கொள்வதாக வாக்களித்து அவளை தேற்றியவின்தான் கைலி சென்றார். பார்வதியின் வேண்டுகோளை ஏற்றுத்தான் அவர் உன்னிடம் வந்து வேண்டினார். சிவபக்தியில் ஈடுபாடு கொண்ட நீங்கள் இருவரும் அவரது வேண்டுகோளையும் ஏற்றுக்கொண்டீர்கள். அவ்வாறிருக்க இப்பொழுது உங்கள் புத்தி தடுமாறுவதற்கு என்ன காரணம்? தேவர்களது பிரார்த்தனைகளை ஏற்றே கருணை கொண்டு ரிஷிகளான எங்கள் எழுவரையும் அருந்ததி தேவியையும் உன்னிடம் அனுப்பியுள்ளார். நாங்கள் உனக்கு கூறும் நல்லுரை சிவபெருமானுக்கு பார்வதியை திருமணம் செய்துவை என்பதுதான். அதனால் உனக்கு பெருத்ததொரு ஆனந்தம் கிட்டும். நீயாக உன் பெண்ணை சிவபெருமானுக்கு மனம் முடிக்காவிடிலும் விதியின் வழியால் அவர்கள் திருமணம் நிச்சயம் நடந்தே தீரும். சிவபெருமானம் தவம் செய்த பார்வதிக்கு அவ்வாறுதான் வரமளித்துள்ளார். அவரது சொல் என்றுமே வீணாகாதது. சான்றோர்களான சிவனடியார்களது சபதத்தை இவ்வுலகிலும் இவ்வுலகில் எவராலும் ஒதுக்க முடியாதனில் அச்சிவபெருமானது சபதத்தை பற்றி கூறுவதற்கு என்ன உள்ளது? சான்றோர்களான சிவனடியார்களது சபதத்தையே இவ்வுலகில் எவராலும் ஒதுக்க முடியாதெனில் அச்சிவபிரானது சபதத்தை பற்றி கூறுவதற்கு என்ன உள்ளது?
5: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
6: Om Sivaya Nama. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1-44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
7: 10வது அத்தியாயம் சர்வமும் ஆன்மரூபம் என்று உரைத்தல். அழையமிக அரிதாகி சாரமான ஆன்மாவின் மகிமையினை அறைய கேளாய். ஜடமலதாய் சக்தியசீர் சுகமாய் கொன்றாய். சாந்தமதாம் ஆன்மாவே உளதாம் எங்கும் தடமருவும் அவ்வான்மா தானே ஆகும். தன் வடிவாம் ஆன்மாவு கையே இல்லை. கடபடமே முதலியவாய் நானாவாக காண்கின்ற இவையெல்லாம் ஆன்மரூபம். அகில பரிபூரணமாம் ஆன்மரூபம். அகில

அனுமரூபம் துரியமதாம் தெளிவாகும் ஆன்மரூபம் வைதத்தின் கையாகும் அனுமரூபம் அரியபர பிரம்ம மதாம் ஆன்மரூபம் அபரோக்ஷ அறிவுருவாம் அனுமரூபம் மருமசத்தனுபுமிதாதான்மரூபம் மற்ற நியம் எவையுமிதாதான்மரூபம் பிரம்ம மதாம் ஆன்மாவு கையிலே இல்லை பிரிதன்பே காண்பகலாம் ஆன்மரூபம்.

ஞானஞானாதி யதாமானரூபம் ஓங்கார முதல்வையும் இலதமான்மா ஒழிவற்ற உடல் குருவாய் ஒடிவுமான்மா ஆங்கார முதலிவையும் இலதமான்மா ஆனந்த பூரணமாய் அமருமான்மா நீங்காத சன்மாத்திரமாகுமான்மா நிச்சலமாய் நிறைவேற்று நிற்குமான்மா பாங்கான ஆன்மா கயலே இல்லை பலவிதமாய் பார்ப்பவெல்லாம் ஆன்மரூபம் மூன்று வித காலத்தில்

ஆன்மா ஒன்று விழா ஒரு வடிவாய் உள்ளதாம் ஆன்மா சான்றவனே ஆன்மா துர்க்கையரே இல்லை சகலமுமே சந்ததமும் ஆன்மரூபம் துவைதமடத்வைதமுமே இளதமான்மா துரியத்தும் அதிதமதாய் நிற்கும் ஆன்மா நவைய சுயன் ஜோதியதாய் நிகழும் ஆன்மா நமது நிய சுவபாவமதாய் நண்ணும் ஆன்மா இவையவை மற்றவைகளுமே இளதமான்மா ஏகபரி பூரணமாய் நிற்கும் ஆன்மா தவிதலுரா ஆன்மா கையதே இல்லை தனித்தனியாய் காண்பவெல்லாம் ஆன்மரூபம் பானமும் அற்ற பானமுமே இலகமான பரமசிதா காசமதாகி

அவையில் ஒவ்வொருளும் ஆகாதான்மா ஞானகன ஆன்மா ஒரு கையிலே இல்லை ஞானம் இருப்பார்களும் ஆன்ம ரூபம் நீ ராகனின்மா கையில்லாத நேர்மையினால் நீ என்றோ நின் ஆன்மாவை உதாரமுறை பாவித்தும் அனுபவித்தும் உன்னிடையே உன் ஆன்மா நந்தன் தன்னை சதா மருவி குஜித்து மிக சாந்தனாகி சந்தோஷ வாரியில் மிகவும் மூழ்கி எதாகினும் மோசையிலும் இல்லாத காலத்தோ இன்பகன வடிவாக இருப்பாய் மகிந்தா அகண்ட சுக ஆன்மாவை அறிய வேண்டி அடைவாக சிரவணமும் செய்ய வேண்டும் அகண்ட சுக

அகண்ட சுக ஆன்மாவை அறிய வேண்டே அகம் பிரம்மம் என்ற நிஜம் பழக வேண்டும். அகண்ட சுக ஆன்மாவை உரைக்க வேண்டும், அகண்ட சுக ஆன்மாவை உணர்த்த வேண்டும், அகண்ட சுக ஆன்மாவை நினைக்க வேண்டும், அகண்ட சுக ஆன்மாவை சுதிக்க வேண்டும், அகண்ட சுக ஆன்மாவில் ரமிக்க வேண்டும், அகண்ட சுக ஆன்மாவில் சுதிக்க வேண்டும், அகண்ட சுக ஆன்மாவில் கலக்க வேண்டும், அகண்ட சுக ஆன்மாவால் இருக்க வேண்டும். அகண்ட சுக ஆன்மாவே யாவருக்கும் அனபரதும் பிரியமதாயிருப்பதாலோ அகண்ட சுக ஆன்மாவை ஞானாபியாச அர்ச்சனையால் அர்ச்சிக்க வேண்டும் என்றும் அகண்ட சுக ஆன்மாவை எவ்விதத்தும் அகமெனவே அபரோட்ச மாயறிந்தோ அகண்ட சுக ஆன்மாவாயிருப்பதான அமல சுக மோட்சத்தை அடைய வேண்டும். ஆதலினால் அகண்ட சுக ஆன்ம ரூபம் அகமென்றும் அவ்வகமே அனைத்தும் என்றும் வேதமிதா அகண்டான போதம் தன்னை

ஆன்மாவுக்கை அனுபவம் இல்லை. ஆன்மாவே மந்திர தந்திரங்களாகும், ஆன்மாவே ஜபங்களுடன் தபங்களாகும், ஆன்மாவே அனுதரித கர்மமாகும், ஆன்மாவே சுகதுக்கம் மனித்துமாகும், ஆன்மாவே உலகிலுள்ள ஜனங்களாகும், ஆன்மாவே உணர்வுற்ற பொருள்களாகும், ஆன்மாவே காரண காரியங்களாகும், ஆன்மாவு கைலாயோர் அனுபவம்.

மாறோ கைதாயோ அணு இல்லை. பூதங்கள் சகலமுமே அனுரூபம், புவனங்கள் சகலமுமே அனுரூபம், சாதங்கள் சகலமுமே அனுரூபம், சார்முங்கள் சகலமுமே அனுரூபம், வேதங்கள் சகலமுமே அனுரூபம், வேண்டுபலம் சகலமுமே அனுரூபம், வேதங்கள் சகலமுமே அனுரூபம், பிரிவுற்ற சகலமுமே அனுரூபம், ஆகங்கள் சகலமுமே அனுரூபம், ஆகுகிற

ஆரோக்கியமாம் சகலமுமே ஆன்மரூபம், தாகங்கள் சகலமுமே ஆன்மரூபம், தகுக்கிரியை சகலமுமே ஆன்மரூபம், ஊகங்கள் சகலமுமே ஆன்மரூபம், உள்பேறு சகலமுமே ஆன்மரூபம், போகின்ற சகலமுமே ஆன்மரூபம், பொருந்துவதாம் சகலமுமே ஆன்மரூபம், ஆகின்ற சகலமுமே ஆன்மரூபம், அறிவுற்ற சகலமுமே ஆன்மரூபம், பரபுஜனம் சகலமுமே ஆன்மரூபம், பரிபாரி சகலமுமே ஆன்மரூபம், குருசீட சகலமுமே ஆன்மரூபம், கூறு பொருள் சகலமுமே ஆன்மரூபம், திரிவித்யை சகலமுமே ஆன்மரூபம், தீர்த்தங்கள் சகலமுமே ஆன்மரூபம், வருபதிகள் சகலமுமே ஆன்மரூபம், வானவர்கள் சகலமுமே ஆன்மரூபம், பன்முதிசை சகலமுமே ஆன்மரூபம், பைதேசம் சகலமுமே ஆன்மரூபம், அநியமகம் சகலமுமே ஆன்மரூபம், அங்காரம் சகலமுமே ஆன்மரூபம், மனமுதலாம் சகலமுமே ஆன்மரூபம், மாந்தைகுளி சகலமுமே ஆன்மரூபம், நினைவில் வரும் சகலமுமே ஆன்மரூபம்.

ரூபம் ஓய்வுதரும் அபயமெதான் ரூபம் பிரிவுஷையும் சிந்தையலாம் ஆன்ம ரூபம் பிரிவற்ற சிந்தையலாம் ஆன்ம ரூபம் வேதமுறும் விஜயலாம் ஆன்ம ரூபம் பிரிவற்ற சத்தையலாம் ஆன்ம ரூபம் கோதரவே காண்பகலாம் ரூபம் குஹ்யமென காண்பகலாம் ஆன்ம ரூபம் போதமென காண்பகலாம் ஆன்ம ரூபம் புனிதமதாய் காண்பகலாம் ஆன்ம ரூபம் ஞாதுரு ஞானாதியலாம் ஆன்ம ரூபம் ஞானபர ஜீவகலாம் ஆன்ம ரூபம் தங்காத பூரண சத்கனமான்ம தளர்வற்ற ஆனந்த கனமான்ம மங்காத பிரஜான கனமான்ம மாறுபட அகடை கேரசமான்ம இங்காம அங்காமா இருக்கும் ஆன்ம ஏகபரி பூரணமா இருக்கும் ஆன்ம தொங்காமா வலதையலோர் அன்பும் இல்லை வைத்தமன காண்பகலாம் பூரணான்ம சர்வபரி பூரணமாமன்றி ஜெகஜீவன் முதலியவை அணுகுமில்லை பரவு

உரைத்தவர்களின் அர்த்தத்தை உருகாலேனும் உரமாக கேட்டுணர்வோன்ற மாமாவன் அறுபடி மாமுமாபதியாய் அனந்த சக்தி அமர்ந்தவனாய் சுவாதீன மாயையுற்ற பல சிவனை விசித்திர காரியமாந்த பார் முதலாம் ஜெகத்து கோர்கேதுவாகும் கருதீடு காரியமாம் ஜெகத்து நினைத்தும் காரணமாம் பரமசிவ சுரூபமென்றே அரியறிவு மாமுனிவன் இதக நிற்கங்கு அகண்டான மைனிதனை அருள்செய்தானால். 36வது கடைசி பாடல் வேறு

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: சகனாபவசோ சகனோ புனத்தோ சக வீரியம் கரவாவஹை தேஜஸ்விநாவதீதமஸ்து மாவித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வந்தே தட்சிணகைலாசம் வந்தே ஹேமாஜினேமபி வந்தே வேணுவனேஸ்வரம் வந்தே ஸ்ரீமத்காந்திமதேஸ்வரி வந்தே ஸ்ரீமூலலிங்கஞ்ச ஸ்ரீமத்தாம்ரசபாபஜி சிவகாமி சமோ வேதம் சுந்தரம் லோகசுந்தரம். செங்கண்மாள் சிலை பிடித்து செங்கண்மாள் சிலை பிடித்து சேனையோடும் சேது பந்தனம் செய்து சென்று புக்கு அங்கோர் திருவிழன அங்கு பொங்குவோர் பல செய்து புகழால் வென்ற போரக்கண் நெடுமுடிகள் பொடியாய் வீழ அங்கொருதன் திருவிரலால் இழையே ஒன்றியடித்தவர்க்கே அருள் புரிந்த அன்கடிகள் வங்கமதி கடல் உடைசூழ் மாழவீதி வலம்புறமே புக்கங்கே மன்னினாரே. பால் நினைந்துட்டும் தாயினம் சாரப்பரிந்துனே பாவியேனுடைய ஊரிலே உருக்கி உள்ளொடி பெருக்கி உலப்பிதானந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தொருவது இனியே ஒளிபலரும் விளக்கு உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கிடந்ததோர் உணர்வே தெளிவளர்ப்பணிங்கும் திரைமணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளரும் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் மாடரங்க வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்பு மாவிளம்பே. பாலுக்கும் பாலகன் வென்று எழுகிட பார்க்கடும் இஞ்சவிரான் மாலுக்கு சக்கரன் மன்று அருள் செய்தவன் மன்றிய தில்லைதங்கள் ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிரவையானுக்கே பல்லாண்டு கூறுடுவே. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கறியவன் நிலவுலாவிய மேல்மணிவேனியன் அழகியோரியன் அம்பரத்தாடுவன் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். மேக பொருள் உணர்ந்தேன் மேபு சிவாகமத்தித்தீரில் பொருளும் தெளிந்து உய்ந்தேன். ஏது குறை தெட்டியோ செஞ்ச சிவயானவாமுனிவன் பொற்றாமறியடிக்கள் போக்கு நம பார்வதி பதயேரமஹாதேவ.
3: எல்லாம் அல்ல பரம கருணாநிதியாய் சங்கராமேஸ்வரி திருவிழினாலே கழிந்த வாரம் அரிசாவம் பயம் தீர்த்த மாறலாம். அதனை அடுத்து இஷ்ட சித்தீஸ்வர படலம் என்பது நிசனிக்கிறது.
2: திகழ் அரி சாபம் தீர்த்த திருநகரன் முதல்வானார் புகழ் ஐராவதீச பொன்மதில் வரிப்பீராக நிகழ்தரு தளிகள் சொற்ற நிறை ஐராவதேசத்து திகழ்தரும் தென்சார் இட்ட சித்தி சத்து உண்மை சொல்வா.
3: அரிசாபம் தீர்த்த அதிலிருந்து அந்த திருநகரிலிருந்து புகழ் ஐராவதீச பொன்மதில் வரை பீராக வெண்ணுலகத்தினர் இருக்கின்றன அந்த பதிகள் வரையில் நிறைய நாம் சிந்தித்திருக்கிறோம். இப்பொழுது திகழ்தரு தளிகள் சொற்றாம் பல கோயில்களை பற்றி கூறினோம். நிறை ஐராவதேசத்து திகழ்தரம் தென்பார். இப்படி ஐராவதேசம் இந்த பதிக அதனுடைய திருப்பதி அதனுடைய தென்சார்வா தென் தெற்கே இஷ்ட சீசம் என்பதான ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறது. அதை பற்றி சிந்திப்போமாக என்று சொல்றேன்.
2: தொழுதகு பெருமை சான்ற சுக்கிரன் அங்கன் எய்தி கெழுதகு பூசையாற்றி கிடைத்த நன் சித்தி எல்லா முழுதருள் பெற்ற அன்னோன் மொழி வழி ததீசியெய்தி வழிபடு முறையின் நேர்த்தி வஜ்ஜிரையாக்கை பெற்ற
3: சுக்கரன் இருக்கிறான. தொழுதகு பெருமை சார்ந்த சுக்கரன் யாவரும் புகழத்துக்கதான சுக்கரன். அவன் இந்த இஷ்டசித்தீஸ்வரர் க்ஷேத்திரத்திலே வந்து கெழுதுகு பூசை நிறைந்த பூசையாய் செய்து பல சித்திகளை அடைந்திருக்கிறான். அவனை பின்பற்றி முழுது அருள் பெற்ற அன்னோன் வழிவழி முழுமையான அருளை பெற்ற சுக்கரேஸ்வரன் சுக்கரனுடைய வழி நின்று ததீசி முனிவரும் இந்த இஷ்டதீச க்ஷேத்திரத்திலே வந்து வழிபட்டு வஜ்ர யாகை பெற்றார். யாக்கை அதாவது வஜ்ரம் போன்ற உடம்பை பெற்றார் சொல்லுவோம். அப்படி வஜ்ரம் போன்ற உடலை பெற்ற அந்த வரலாறை இப்படி நாம் சிந்திக்கின்றோம்.
2: உதீச்சிமா நாகங்கோட்டி முப்புறன் ஒருத்த ஐராவத தீசனுக்கு அணியத சென்பா.
3: உதீச்சி என்றால் வடக்கு திசை, இது வடசொல். சந்தியாம் சென்றவரும் பிராச்சி திசையே நமஹ, தட்சிணாய் திசையே நமஹ, பிரீச்சி திசையே நமஹ, உதீச்சி திசையே நமஹான்னு வரும். அதாவது வடக்கு திக்கு. அந்த வடக்கு திக்கு வடக்குள்ள திக்குக்கு தென்பால். உதீச்சிமா நாகம் கோட்டு முப்புறம் ஒருத்த ஐராவதீசன், முப்பரங்களை எரித்தவராய் அவர் எம்பெருமான் இழந்தரித்த ஐராவதீசம் இருக்க அதற்கு தென்பால் வைகிய தெற்பக்கம் வைகிறான்.
2: உணர்வு கெட்டா அதீதனை,
3: நம் உணர்வுகளுக்கெல்லாம் எட்டாதவன், வாக்கு மனங்களுக்கு எட்டாதவன், வாக்கு மனாரீத கோதரமாகின்ற பொருள்தானே என்று சிவஞான கோத்தவர்கள். அப்பேற்பட்ட உணர்வுக்கு எட்டா அதீதனை வழுத்தி அந்நாள் பத்திர யாக்கை பெற்ற ததீசியன் செயல் விரித்து சாற்றவன் முனிவர் கேட்டு. அவர் வஜ்ர யாகை யாக்கை பெற்ற வரலாற்று சொல்வோம், முனிவர்களே கேட்பாயாக என்று முடிக்கின்றார். பிருகுவின் மரபில் தோன்றும் இறங்கு சீ ததீசி மேலோ சபன மகரிஷி பிறந்தவர் ததீஷ், பிருகு முனிவருடைய வழியிலே வந்தவர், அந்த வம்சத்திலே வந்தவர். அருவி மாமதமால் யானை குபலன்னன் அரசன் தன்னோடு, அருவி மாமதமால் யானை குபன், அதாவது வளம்பொருந்து யானைப்படையுடைய அந்த குபன் என்ற அரசன் இருக்கிறானே, அந்த அரசனோடு ஒருவரும் கேண்மை எய்தி அளபலாய் உறையும் காலை, அந்த அரசனோடு ரொம்ப அளவலாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த குபன் என்ற அரசனோடு ததீசி முனிவர் மிக நெருக்கம் மிக நெருக்கமாக இருந்து கொண்டு உத்தரவிட்ட வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அளவலாகி கொண்டிருக்க நேரத்தில் இருவரும் ஒரு நாள் கூடி நகு பொழுதினைய சொல்வார். ஒரு நாள் உட்கார்ந்து இப்படி பேசும்போது விஷயத்தை சொல்றார். அதாவது பேச்சு அளவில் இருக்கணும், ஒரு லிமிட்டுக்கு மேலே போயாச்சுன்னா அது சரியாக வராது. அப்புறம் வரம்பு தான் கொஞ்சம் கடந்து போக வேண்டிய வரும், அப்புறம் வேண்டாத சொற்கள் பிரயோகத்துக்கு வரும், அல்லது பகைதான் மிஞ்சம். அதனால் பேச்சு அளவோடு இருக்கணும், இல்லைனா ஒரு முறையோடு இருக்கணும். சில பேர் ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசுனா அழகாக பேசின்னு இருப்பார், அதே நாலு பேர் ஆயாச்சும் அன்பார்லிமெண்ட் வருஷம்லாம் வந்துடும். அது காரணம் என்னன்னா அளவு மீறும் போது அப்படி வர சார், அதெல்லாம் அளவோடு பேசுக. நான் இப்போ என்னன்னா மன்னரோடு உட்கார்ந்து நமக்கு அளவலாகி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிறது வித்திரல் கொல்லோ அன்றி வேந்தரோ பெரியர் எண்ணம் அப்பொழுது அந்த நாளர் அரசு சிறந்தோர் என்ன. நம்ம வந்து இல்லையா பேசும் போது நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பேச வந்துடும். என்னல பெரிய மனுஷன் என்ன நீ என்னல அப்படி வந்துடும், நீ என்னல பெரிய மனுஷன் வந்துடும். அப்புறம் போடா நீ மேல பெரிய அப்புறம் தெரியாதான். அப்போ அந்த வேஷ் வந்து மாறினான். அது மாறி இவர் என்ன சொன்னார், சதீச்சு பிராமணன் தான் பெரியவன்டா, நீ என்ன பெரியவன், அக்ஷத்திரியனை விட அரசனை விட பிராமணன் தான் பெரியவன் இவர் சொன்னார். விப்பிரர் கொல்லோ அன்றி வேந்தரோ பெரியர் எண்ணம் அப்பொழுது அந்த நாளர் அரசி சிறந்தோர் என்ன செப்பினன் ததீசி பிராமணன் தான் பெரியவன். மன்னன் அந்த மன்ன என்ன சொன்னானா, மன்னரே சிறந்ததோர் என்றான். போவே ராஜா தான் பெருசு, வாக்கு வலித்தாச்சு, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சமாதானமா பேசிக்கொண்டிருக்கிறோத அது கொஞ்சம் கொஞ்சமா சூடு ஏறி யார் பெரியவனுங்கிற கட்சி கொண்டாச்சு. இப்பரிசு இருவருக்கும் எழுந்தது வைர பூசல், வைரம் போன்ற பூசல் சண்டை வந்து சொந்தவருக்கு. உடனே கோபம் வந்துடும், அடுத்தது தானே, அதாவது காமம் குரோதம் முதல்ல ஆசை வரும், அது கழித்தது அது அடை அது கிடைக்காத போது கோபம் வரும். அதே மாதிரி முதல்ல இவர் ஆசையில் நான் தான் வரையவர்னார் அப்படினார், அது கழித்தது கோபம் வந்தாச்சு. உடனே சொன்னார், அழலன முனிவன் சீதி அடித்தனன், இது வேணுமா பிராமணனுக்கு, அவன் கோபம் கணல் போல எழுந்திருந்தான் வேண்டாம், அவன் அடித்தாரான். அடித்தலோடும் மலரை வன் திமிரும் தாரான் வஜ்ஜிரம் சுழற்றி வீசி பழமறை முனிவன் ஆக்கை இருகுணிப்படுப்ப. இவர் முனிவன் சீதி அடித்தாரு, ஆ மன்னன் சும்மா விடுவானவன், அதாவது தன் பலம் பிறர் பலம் பார்த்து மோதம் பேசணும், சும்மா நமக்கு தான் அமட்டும் தெரியும் நம்ம பேசுனா கடைசி மாட்டிக்கிடுவோம். தன் பலம் மாற்றான் பலம் தெரிஞ்சுதான் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். இப்போ அதை கவனிக்கல, பிராமணன் மன்னனை போய் அடித்தா சும்மா விடுவான் அவன், இப்ப நான் போய் ஒரு ரோட்டில் போறேன், ஒரு ஆளை போய் அடிக்கிறேன் வச்சுக்கோ, விடுவானாவே துவம்சம் பண்ணிடுவான். அதே மாதிரி மன்னன் என்னன்னா, மாடலை வன் திமிரம் தாரான் வஜ்ரன் சுழற்றி வீசி பலமுறை முனிமன் ஆக்கை இரு துணிப்படுப்பிரஜாதி அடிச்சான். தஜி மன்னர் ரெண்டு துண்டா வெட்டி போட்டான், ரெண்டு துண்டா போட்டார். அன்னோன் கிழமை கூறு வெள்ளி தன்னை நினைந்து கீழ் நிலத்து வீழ்ந்தான். அவ்விழும்போது என்ன பண்ணா, சுக்கரன் நினைச்சுக்கிட்டே விழுந்தான். சுக்கரனுக்கு இறந்தவனை எழுப்பக்கூடிய ஒரு சக்தி, மிருத சஞ்சீவினி வித்தைனும் பேர், அது அவனுக்கு தெரியும். அந்த மந்திரத்தினால இறந்தவனை எழுத்திடுவான். ஆயினால் சுக்கரன் நினைச்சுக்கிட்டே ஆன விழுந்தார். கிழமை கூறு வெள்ளி தன்னை நினைந்து கீழ் நிலத்து வீழ்ந்தான். அதாவது ஒருவரிடத்துல எப்படி சிநேகமா இருக்கணும்ங்கிற கணக்கு, அதோட மன்னனிடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு வள்ளுவரே சொல்றார். சொல்றார், ராஜாட்டெல்லாம் நம்ம ஜாஸ்தி பழகப்படாது. ராஜான்னு இல்லை, நம்ம பெரியவன்ட்டெல்லாம் கொஞ்சம் அளவோடு இருந்துக்கணும். எங்கள் ஈசான சிவாச்சாரியா இருந்தார், நான் கதை பழனி ஈசான சிவாச்சாரன், அவர் எங்களை சொல்வார், ஏ மடத்து கூட்டா உடனே போயிடாரு, மடத்துலேருந்து கூப்பிட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, உடனே அடிச்சு பண்ணி போயிடுவார். வராட்டம், நாளைக்கு வர, நாளைக்கு அப்புறம் வர, இப்போ கொஞ்சம் நட்டி கூட ரெண்டு பேரும் அவளுடைய பிரியம் எப்படி தெரிஞ்சு அதுக்கப்புறம் நைஸாக போனோம். ஏன்னா கூப்பிட்டோன்னு போனோன்னா உன்னை ஆறு வர சொன்னாமா, அப்படி ஆட்கள் அவளுடைய நிலைமையில எப்படின்னா, மன்னர்கள்னா முதல்ல பிரியமாக பேசுவான், அதை நம்பி நாம் பிரியமாக பேசுனா மேலே எறிவான். அவளுக்குலாம் கோபம் எந்த நிமிஷம் எப்போ வருன்னு சொல்ல முடியாது. அதை தான் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்கள் இகல் வேந்தற்கு சேர்ந்தொழுகுவார். ஆனால் அதுக்காண்டி மன்னன்ட்ட பழகாமல் இருக்க முடியுமோ? பெரிய மனுஷன்ட்ட ஒரு செல்வந்தர் இந்த ஊரில், அவற்ற அணுகவும் வேணும், கொஞ்சம் கேப் விட்டு தான் பழகணும். எப்பவுமே அவர்கிட்டலாம் கொஞ்சம் கேப் விட்டு தான் பழகணும். தள்ளி போயிட்டா இப்போ துரும்பு இருக்கு, நெருப்பு கிட்ட போயே எரிஞ்சு போவோம், கிட்டக்க போகக்கூடாது. கிட்டக்கு போகாமல் குளிர் காய முடியுமா? அதுக்காக அந்த ஒரு ஒரு லெவலில் தள்ளி நிற்கணும், அப்படி தான் குளிர் காய முடியும். அதே மாதிரி அவள்கிட்டலாம் ஒரு கேப் விட்டே பழகணும். ஆமாம், அப்படி இது பழகலை, அதனால என்ன ஆச்சு? இதுதான் ஆச்சு, அகலாது அணுகாது தீக்காய்வார் போக இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் என்று வள்ளுவர் சொன்னார். அதை பரிமேலர் என்ன சொன்னார், அரசரோடு வச்சு இங்கே பேசுகிறார், அரசரையும் அமைச்சரையும் வச்சு இங்கே பேசுகிறார், நாம் எல்லாத்துக்குமே அதை அப்ளை பண்ணிக்கலாம். இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் இங்கிறதுக்கு மாறுபடுதலையுடைய அரசரை சேர்ந்து ஒழுகும் அமைச்சர், அமைச்சருக்கு சொல்லார். நமக்கும் அதுதான். அவெல்லாம் எப்படின்னார், கடிதின் வெகுளும் தன்மையர், கடிதின் வெகுளும் சீக்கிரம் கோவந்திரம் வாழ்க்கை, சட்டின கோவந்திரம் ராஜா பேசிட்டு இருக்கும் போதே அவள் கோவந்திரம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒரு கேப் விட்டு தான் நம்ம பேசணும். அதை இன்னொரு இடத்துல ஆசார கோவையில் வருவார். நான் அறையுறை பாம்பும் அரசும் நெருப்பும் முறையுறை சீலமும் என்றவை நான்கும் இணைய வெளிய பயின்றவன் தண்ணி இகழின் இழுக்கம்பரம். பாம்பு அரசன் நெருப்பு மூணுலையும் ரொம்ப நெருங்கிடக்கூடாது, ஒரு கேப் விட்டு தான் நம்ம பழகணும். பாம்புகிட்ட எவ்வளவு பழகினாலும் அதனுடைய குணம் அதை காக்கிறோம். ஆமாம், அதே மாதிரி நெருப்புக்கும் தான், பட் எல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறார். அதே மாதிரி சபையில் எப்படி இருக்கணும், அரசபையில் அரசர் சமயம்னா பெரியார் இருக்க சபையில் எப்படி இருக்கணும்னா, அவ முன்னாலே ரகசியம் பேசக்கூடாது. இப்போ நாம் பேசிட்டுருக்கிறத நீங்கள் அவள் காது குடிச்சு அதை காது கடிக்கணும். அப்போ எனக்கு என்ன சொன்னது, இப்போ நம்ம பச்சா இன்னும் பேசான், நீங்கள் வேறு சமாச்சாரம் இருக்கலாம், இருந்தாலும் அவனுக்கு என்னன்னா நம்ம பற்றி எனக்கு கமெண்ட் அடிக்காரு வருங்க அனுப்பணும். அது கூட சபையில் காது கடிக்க விடாது, சிரிக்க விடாது, பேசும்போல சிரிச்சுட்டா இருக்குவோம், சரி நம்ம பேசி விட்டு இலக்காரமாக இருக்கு சரி இருக்கிறவனு சபை இருக்கிறவனு கோபம். அதனால் சபையில் சிரிக்கக்கூடாது, காது கடிக்க கூடாது, கடிச்சா பலகாரம் தரும் சொன்னார். அதான் செவி சொல்லும் சேர்ந்த நகையும் அவி தொழுகிறது ஆன்ற பெரியோர் அகற்று. அதுக்கு அடுத்தார் வள்ளுவர் அப்படி சொல்றாரு, சொல்லிட்டு எப்படி இருக்கணும் ஆண்கிற சொல்றாரு. அப்படி ததீசி இல்லாததுனால என்ன ஆச்சு, அவருக்கு மன்னருடைய கோபம் கிடைச்சு வஜ்ராக ஒரு கோடு போட்டான், கீழே விழுந்தார். சுக்கிரனை நினைச்சார், அவன் வந்தான்.
2: சுக்கிரன் உணர்ந்து போந்து துணியுடல் பொருத்தி கூட்டி அக்கணத்து எழுப்பி தேற்றி அறைகுவான் மொழிவன் கேள்மின். அவன் உடலாம் சேர்த்து வச்சான், எழுப்புனான், ஆறுதல்லாம் சொன்னான். சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னான்.
3: நக்கரல் கமல வாவி காஞ்சியன் அணுகி அன்பான் முக்கணத் தொழுகி ஆண்டும் கொலையுரா முதன்மை கோடி. நீ இப்படி இல்லை அடி விட்டுட்டு நல்லா இருக்காப்பா, எவனாலும் எதுவும் செய்ய முடியாது, வஜ்ர தேகம் வேணும், அவன் அடித்தா அவன் கை தான் வலிக்கணும், அப்படி ஒரு தேகம் அதுக்கு என்ன செய்யணும்னா காஞ்சிபுரம் போ ஆங்கிறான். நக்கமல் நக்கலவர் கமல வாவை காஞ்சியில் நணுகி அன்பாய் முக்கணத் தொழுது மூன்று கிரவுண்ட் தொழுது யாண்டும் கொலையுறா முதன்மை கொடி. யாராலையும் கொலை செய்ய முடியாத ஒரு வஜ்ர தேகத்தை அடையாக நான் தினசரி வந்து போனேன் எழுப்பிட்டு இருக்க முடியாது பிடி, அதனால நீ தபஸ் பண்ணி வஜ்ர தேக தியாகத்தை கொண்டு போ நான் சொல்லுவேன்.
2: இழை மணி மாட காஞ்சி இட்ட சித்தீரைப்பின் மழை தவள் மிடற்று புத்தேள் மலர்டி வழுத்தி பெற்றேன்.
3: நான் இதை பெற்றேன்னா அதே மாதிரி தான் காஞ்சியில் போய் இஷ்ட சித்தீசரை வணங்கி வழிபட்டதுனால தான் எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி நீயும் விடைதகு மிருத சஞ்சீவினி இது அரு அதன் தென்பான்கற் தலைவுகள் இட்ட சித்திதரம் புனல்தரம் ஒன்றுண்டாய். ஆகினால மிருத சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசம் பெற்று அதனை அங்கே அந்த குளத்தினை மூழ்கினால் உனக்கு வஜ்ர தேகம் கிடைக்கும்.
2: அத்தடம் படிந்து ஓதம்பால் ஆறொருள் சுரக்கும் ஈசன் பக்தியால் அதனை கண்டோர் தீண்டினோர் பருகலுற்றோர் குத்தியோடு ஆடப்பெற்றோர் அறம்புரை இன்பம் வீழாம் சித்திகள் பெறுவார் என்றால் அதன் புகழ் செப்பற்பாற்றோ.
3: அந்த இங்கே அந்த குளத்தில் மூழ்கி இஷ்டதீசரை வழிபட்டா என்ன ஆகும், நான் அருள் சுரக்கும் ஈசனுடைய அருள் சுரக்கும் பக்தினால் அதனை கண்டவர்கள் அதை தீண்டியவர்கள் அந்த தீர்த்தத்தை பருகியவர்கள் புத்தியோடு ஆட பெற்றோர் எல்லாம் என்ன அறம் குரு இன்பம் வீடும் அடைவார்கள். சித்திகள் எல்லாம் பல சித்திகளையும் அடைவார்கள்.
2: மல்லநீர் அறிவாரம் மூழ்கிடும் மகவிலான் மகவிந்திடம் இல்லம் இல்லவன் மனைவி எய்துவான் ஆயுள் இல்லவன் அத்துறும் கல்வி இல்லவன் கல்வி எய்துவன் கண்ணிலான் விழி பெருகுவன் செல்வம் இல்லவன் செல்வம் மேவுவன் அரசிலான் அரசு செய்யுமா.
3: அங்கே போய் ஞாயிற்றுக்கிழமை மூழ்கணும். மல்லல் நீர் அறிவாரம் அறிவாரம் ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த குளத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் முழுகினால் என்ன அடைச்சன, சந்தானம் இல்லாதவள் சந்தானம் அடைவார்கள், மனைவி இல்லாதவள் மனைவி அடைவார்கள், தீர்க்க ஆயுளை அடைவார்கள், கல்வி கிடைவார்கள், கண் இல்லாதவன் கண்ணை பெறுவான், செல்வம் இல்லாதவன் செல்வத்தை அடைவான், ராஜாவாகவும் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு இஷ்ட சித்தி, அதாவது நீங்கள் விரும்பி எல்லாவற்றையும் அடையக்கூடிய தன்மை அந்த குளத்திற்கு இருக்கிறது. அதனால அங்கே போய் நீ மூழ்கு சொல்ற.
2: அழகி பூதமலாதி அழைக்க நின்றவர் இரவினாள் குலம் அத்தடம் ஆடின் அங்கவை கோடி யோசனை பின்னிடம் கதிகழுந்துயர் குட்ட வெம்பிணி முயலகன் பெருநோயலாம் விலகி நீங்கும்
3: அந்நீர் படுந்திடும் அக்கணத்தினிது மெய்மையே. அழகை பூதம் ஆதி, அதாவது பேய் பிடிச்சவன் அவங்கெல்லாம் அங்கே போய் முழுங்கினா அது சேர்ந்து போகும். ஞாயிற்றுக்கிழமை அங்கே போய் குடிக்கணும். அலைக்கன் என்ற அகிரவி நாள், ரவி என்ற சூரியன், சூரியன் குடிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. குளம் அத்தடம் ஆடின் அந்த குளத்தில் போய் முழுகினால் அங்கவை கோடியோஜனை பின்னிடம் கலிகளும் துயர், கலியுகத்தினுடைய கஷ்டங்கள்லாம் வராது. அதோட குட்டம் வெம்பினி குஷ்ட நோயெல்லாம் சேர்ந்துடும், தீராத நோயும் சேர்ந்துவிடும். முயலகன் பெருநோயெல்லாம், முயலகன் நோயின்னு ஒரு நோய், அது என்னன்னா நாளுக்கு நாள் பொல்லி ஆகிட்டே இருப்பான். இப்படி இருந்தவ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் ஆகி அழகு இப்படி ஆயிடுவான், கண்ணெல்லாம் உள்ள தள்ளிடும். எப்படி இருந்தார் இப்படி ஆகிட்டாரு, அது ஒரு நோய், முயலகன் ஒரு நோய். இப்படி சில நோய்கள் வந்து ரகசியமாக இருந்தே அது செய்யும். மண்டை இடிக்கிறதுனா அது மட்டும் தெரிஞ்சுவோம், வயிற்று வலிக்கினா தெரிஞ்சுவோம். இந்த மூலக நோய்க்குன்னு தெரியாது, ஆனால் உடம்பு அப்படியே குறிக்கிறோம். அதே மாதிரி புராணங்களில் படித்திருக்கோம், அதாவது தேவர்கள் இந்திரன்லாம் பூலோகத்துக்கு வந்து மிக அழகான பெண்களை சேருவான் சொல்லியிருக்கோம். இது நடக்கக்கூடிய காரியம், அவங்க இல்லாத ரொம்ப உருவசி இல்லாதவன் இங்கே வந்துட போகிறான், அங்கேன்னு இங்கே வந்து எப்படி முடியும்? ஆனால் நானும் ஒரு காலத்தை தான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பெண் குழந்தை மிக அழகான ரசினா ரதி, அப்படி அழகான பெண் குழந்தை, அது என்னாச்சு நாளுக்கு நாள் இப்படி கண்டு உடம்பெல்லாம் வச்சு கண்ணெல்லாம் குழி விழ ஆரம்பிச்சு டாக்டர்லாம் பார்த்து ஒன்றுமே இல்லையன்ட்டார். என்ன நோயின்னு கண்டுபிடிக்க முடியல. நேராக கேரளா போய் நம்ம வீட்டு போய் பிரசாந்த் அவன் ஒரு கேள்வி கேட்டான், அந்த பொண்ணை தனியாக கேட்கணுங்கிறான் தள்ளி போங்க. நான் இரவில் சொப்பனம் மாறித்த யாராவது புருஷன் வந்து சேருவது மாதிரி இருக்கானா? ஆமாம், விஷயம் தான். அங்கே வந்து அவர் இந்திரநாதாதிகள் தேவர்கள் யாரோ வந்து போயிட்டு வரான், அதனால தான் மெரிஞ்சிக்கிட்டே வரும். இவளால் சொல்லவும் முடியல வெளியில். அப்புறம் அதுக்கு பரிகாரம் சொன்னார் முடிஞ்சு. எது சொல்கிறேன், அப்படி ரகசிய நோய்கள் வந்து நம்மால் சொல்ல முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. இப்போ அப்படிதான் பண்ணிட்டுருக்கேன், எல்லாம் அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு எல்லா இடத்துல கிடைக்கும், ஒன்றும் இல்லை சார். இயக்கி இவ்வளவு 5000 ரூபா செலவு, ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு 5000 ரூபா. காரணம் என்ன? அந்த காலம் என்ன, ஒரு நாடி பார்த்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்ம வைத்தியம்லாம் எப்படி இருந்தது தெரியுமா? நாடி பார்த்து உச்சிலேருந்து உள்ளங்கால் வரல சொல்லுங்க செய்யறதெல்லாம் சொல்லிடுவான். இப்போ டாக்டர் என்ன செய்யுதுன்னு அவர் தான் கேட்பார், அவன் கேட்க மாட்டான். அவன் நாளையை பிடிச்சி நல்லா செய்தான்னு திருநூறு கேட்கும். அப்படி வைத்து நம்முடைய வைத்தியம் அவ்வளோத்தையும் அழிச்சிட்டாங்க. அதாவது நம்முடைய தேசத்தில் முதல் பிரதமர் யார் வராரோ அதுதான் எல்லாருக்கும். நம்ம தலையெழுத்து ஒரு நாஸ்தியாக வந்து சேர்ந்தான், அதனால் அநேகத்தை இழந்தோம். அவனுக்கு இல்லைலாம் நம்பிக்கை கிடையாது. நம்ம நாட்டினுடைய வைத்தியம், நம்ம தானுடைய சாஸ்திரம், நம்ம நாட்டுடைய பழக்கங்கள் எல்லாம் நம்பிக்கை கிடையாது. அப்படி ஒருத்த வந்து சேர்ந்ததுனால என்னாச்சு, அந்த தமிழ் அந்தந்த நாட்டு வைத்தியம் பூரா போச்சு. சைனாவில் இன்னும் காப்பாற்றுறான், சைனாவுடைய வாட்டை வைத்தியத்தை காப்பாற்றுறான். அதை தொட்டு விடுவோம், இவா ஸ்கேல்லாம் எடுத்து 6 மாதம் ஆச்சு, அவளை சொல்ல முடியல. 31 நாள் சொல்லிடுவான், அம்மா குளிச்ச தெரியல குளிக்கலையான்ட்டுவான். மாடி வாட் எப்படி வைத்தியம்? அதே மாதிரி இங்கே நோய்கள் எல்லாம் தெரியாது. சில நோய்கள் 2000 செலவித்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. போன 2 வாரமாக எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, டென்ஷன். என் பையனுக்கு சிவராத்திரிக்கு முன்னால் காய்ச்சல் வந்து போயிட்டார். பேரனுக்கு சிவராத்திரி கழிஞ்சோடனே காய்ச்சல் கொஞ்சம் கூடிட்டு டாக்டர் சொன்னார், சும்மா இருக்கணும், பேர் சுட்டாமல் டெங்கு மாதிரி தெரியுது, நீங்கள் உடனே ஆஸ்பத்திரி அனுப்பிட்டு ட்ரிப்ஸ் ஏற்றுங்கன்ட்டார். அவ்வளோதான், வீடு கலவரமாகிவிட்டு டெங்குன்னு பேர் சொல்லிட்டுறேன். என் பேரை கொதிச்சு கொஞ்சம் நீ ஏன் அழறேன்? எங்கள் கிளாஸில் பிள்ளைகள்லாம் பேசிக்கும் டெங்கு வந்தால் செத்து போவான்னு. ஐயோ நான் செத்து போக போகிறேனே. அவனுக்கு 6 மணி நேரம் அவனுக்கு பேசி ஆறுதல் கொடுத்தது. அவனை ஆஸ்பத்திரி கூட்டி விட்ட பாவெட்டு கூட்டின்னு போய் கடைசியில் பிளட் டெஸ்ட் பண்ணி ஒன்றும் இல்லை. எதுக்கு எவ்வளோ விட்டேன், அவ அழகு இவாழ காரம் நம்முடைய வைத்திய முறை போச்சு. அதாங்க என்ன மாதிரி பெயர் சுட்ட முடியாத தெரியாத வாய் வியாதியெல்லாம் நிறைய இருக்கு. அது அந்த வினையின் வழி வருகிறது. வினைதான் காரணம். அந்த வினையின் வழிதான் அப்படிலாம் வருகின்றது. அந்த முறையில் காதலாமிய குழகிழித்து விடங்கனின்று குமிழும் இசை மோதுமை அறிவாள் தடங்கள் முகிட்ட கொங்கை நுணங்கிடை மாதராயனம் மைந்தராயனம் வந்த பூம்புணல் ஆடினோர் யாது யாது விரும்பினாலும் அவ்விட்ட சித்தி அழைக்குமா. அந்த தடாகத்தில் வந்து பெண்களானாலும் சரி குழந்தைகளானாலும் சரி யார் வந்து மூழ்குகின்றார்களோ யாது யாது விரும்பினார் அவரவர்கள் விரும்பியதை அவர்கள் அடைவார்கள். அந்த குணத்தினோட மதிப்பு ஒன்று யுகந்தனில் வாணி தன்னோடும் உளறி மெல்லனை நான்முகன் வந்து மேதகம் இத்த சித்தி மலர் தடந்தனில் ஆடி நன்று உந்து சத்யதோகம் வாழ்க்கை படைச்சிடும் தொழிலோடு உற இந்து சேகரன் அருகிடைத்தனன் எருபரித்தவ முனிவனே. முந்து யுகந்தனில் முந்து யுகந்தனே கிருதயுகம் மொதல் யுகம். அந்த கிருதயுகத்தில் பிரம்மா என்ன பண்ணாரா சரஸ்வதியோடு வந்து அந்த தடாகத்தில் மூழ்கி மத சித்திகளை எல்லாம் அடைந்தார். சத்தியலோக வாழ்க்கை படைக்கும் தொழில் என்றையும் அதை அவர் அடைந்தார். சத்தியலோக வாழ்க்கையும் படைத்திடும் தொழிலும் இந்துசேகரன் அவர்கள் இந்துசேகரன் சந்திரனை சூடியவன் சிவருமானையும் பெற்றான். ஏயும் நத்திரேதாயுகன் என்று ஊழ்பழிந்து மறைத்தனு ஆயிரம் கதிராண்டு தன் தினத்தம்படம் பழந்தோர்க்கரன் நேய சித்திகள் விரைவின் நல்கவும் விருச்சிகத்தின் அந்நாளும் வாயும் அப்பயன் மிக விரைந்து வழங்கும் வடிவம் எய்தினாள். திரேதாயுகத்தில் என்னாச்சுன்னா திரேதாந்தனில் என்று ஊழ்படிந்து மறைத்தனு ஆயிரம் கதிர் ஆண்டு தன் தினத்தளம் உடன். அதே மாதிரி விஷ்ணு என்ன பண்ணார்னா திரேதாயுகத்தில் வழிபட்டு வைண்ட பதவியை அடைந்தார். அந்த லோகம் அவருக்கு கிடைத்தது. விருச்சிகத்தின் அந்நாளுரின் கார்த்திகை மாதத்து ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையில் கார்த்திகை மாதத்து ஞாயிற்றுக்கிழமையில் மூழ்கினா என்ன விசேஷமா அதான் விருச்சிகத்தின் அந்நாளுரின் வாயும் அப்பயன் மிக விரைந்து வழங்கவும். நமக்கு வேணுங்கிறது மிக விரைவாக கிடைக்கும் என்று சொல்கிறேன். துவாபுரந்தனின் பூவின் மாதுடு தோன்றி அட்டடன் ஆடினான் தவாறு பல்லுயிர் காக்கும் வாழ்வொடு மால் பரந்தனை பெற்றனன். துவாபர யுகத்தில் விஷ்ணு அந்த மாதிரி வழிபட்டு தவாறு பல்லுயிர் காக்கும் வாழ்விடும் உயிர்களை காக்கின்ற அதாவது காக்கல் தொழில் காக்கல் தொழிலை அடைந்தான். உவாமதி கலையானம் அம்பிகை கலியுகத்தில் அந்நீர் படிந்து அவா நிறைந்தள் கம்பநாயகன் பாதிமேனி அடைந்தார். அதாவது அடுத்த கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் உவாமதி கலையான அம்பிகை கலியுகத்தில் அந்நீர் படிந்து அவா நிறைந்த அருள் கம்பநாயகர் பாதிமேனி அடைந்தனர். இவர்கள் நால்வரும் நான்முகங்களுக்கு இறைவராயினர் மற்ற இச்சிவமுறும் புனல் ஆடி முன் தினகரன் இழந்த பல் எய்தினான். அந்த வீரபத்தருடைய இதனால சூரியன் வந்து பல்ல இழந்தான். தட்சயாகத்தில் எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க இல்லையா. அப்ப வீரபத்தர் எல்லாரும் அடி நறுக்கும்போது சூரியனுடைய பல் கீழே விழுந்துடும். அந்த இழந்த பல்லை அவன் அடைந்தான். அங்க வந்து சிவமுறும் புனல் ஆடி முன் தினகரன் இழந்த பல் எய்தினன். தபழ மாமதி முயலக பிணி சாடினன் பகன் என்பவன் துவழும் ஆறுயர் வீரபத்திரன் தொட்டவாள் விழிபெற்றனன்.
2: வடதிசை கிரைவரை மடக்கொடி வடிவு நோக்கி இகழ்ந்த கண்ணுடன் அறக்குறு நட்புங்கைதினன் ஓரும் சருமேரனும். குபேரன் இருக்கான அவனுக்கு என்னன்னா வடதிசை கிரைவன் குபேரன் மடக்கொடி வடிவு நோக்கி இழந்தன் பார்வதியை பார்த்து இவர் சிரிச்சானான். அதில் சிரிக்க கூடாது சபையில் ஒரு நகைப்பு வச்சிடும் அட்டை நொறுக்கிட்டான். அப்படி நொறுக்கினால் என்னாச்சுன்னா கண் போச்சு. அந்த இழந்த கண்ணுடன் அறற்கொரு நட்பும் எழுதினான். கண்ணை பெற்றால் இறைவனுடைய நட்பும் கிடைத்தது. உலகனை கருவி உழிவுறு பசுகளும் கொங்கை மணந்தனன் மிடல்கொள் கண்ணன் அழித்த சாம்பனுக்குட்ட பெம்பெணி நீங்கினான்.
3: அதாவது கிருஷ்ணபுரம் ஆத்மா என்ன பண்ணினார்னா ஆய்ச்சியரோட ஜலக்கிரீடையில் இருந்தார். அந்த நேரம் பார்த்து அவன் பையன் சாம்பன் போயிட்டான். அந்த ஆச்சரியம் என்னன்னா இவனை பார்த்தோன்னே இவன் மேலே மயங்கி இவன்ட்ட விட்டான். அவன் கிருஷ்ணனுக்கு சும்மா இருக்க முடியுமா, அதனால பொறுக்க முடியுமா? பொதுவாகவே மனுஷனுடைய இயல்பு என்ன, தான் விரும்புகிற பெண்ணை இன்னொரு விரும்பக்கூடாது, தான் பார்க்குற பெண்ணை இன்னொரு பார்க்கப்படாது. இந்த அல்ப விஷயங்கள் எல்லாம் இதே மாதிரி தான் கண்ணன் அப்படி இருக்கும்போது சாம்பன் அங்கே வந்திருக்கான். உடனே அவன் அவனால கண்ணனை விட்டுட்டு இவன் வந்தார். உடனே கண்ணன் அவனா சாம்பனுக்கு சாவத்துட்டான்.
2: மிடல்கொள் கண்ணன் அழித்த சாம்பனுக்கு குட்ட வெம்பினி நெஞ்சினான்.
3: குஷ்டம் வந்துதான், அந்த குஷ்ட நோயை இங்கே வந்து தீர்த்து கொண்டான் என்று சொல்கிறேன்.
2: மிடதம் மன்னிய நலன் அயோத்தி ராமன் நீள் புகழ் பாண்டவர் மடனில் இயங்கியவர் மூற்ற முத்திரத்தரும் மறுவலாரை அழித்து வெண்டிடம் இழந்திடம் இறமை எய்தினர் இழியும் ஐம்புல வாழ்க்கையோய் தழவு மென்மலர் இட்ட சித்தி தரும் தடும்படி பேற்றினா.
3: நிழதமன்னன் நலன் இருக்கான அவன் என்ன கஷ்டப்பட்டாங்கிறவங்க தெரியும். அந்த கஷ்ட நலனுக்கு இங்கே வந்து ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணனால அவனுக்குண்டான கஷ்டங்கள்லாம் நீங்கியது. அயோத்தி ராமன் அவன் மனைவி இழந்து அவன் கஷ்டப்பட்டான், அவனும் இங்கே வந்து பூஜை பண்ணி அதை இழந்தான். அப்போ பாண்டவர்கள் அவர்களும் இங்கே வந்து மூழ்கி தவம் செய்ததுனால அவருக்கு கஷ்டமும் நீங்கியது.
2: தோற்றமார் வளாறு வெண்ணோய் துமித்திடம் தருமதீர்த்தம் போற்றருங் குணாறு வெண்ணோர் புகழுறும் அறுத்ததீர்த்தம் கூற்றுருந்தனாது மாறா குறைவுனர் காமதீர்த்தம் சாற்றிய குடாடு முத்தி தீர்த்தம் அத்தடத்துள் ஒங்கும். தோற்றமார் வளாறு வெண்ணோய் துமித்திடம் தருமதீர்த்தம்.
3: கடுமையான வெண்ணோய் வெப்பு நோயின்னு சொல்றது, அந்த வெப்பு நோய் இந்த தலகத்தில் மூழ்குவதனாலே நீங்கும். அதனால தர்ம தீர்த்தம் என்ன பெயர். மின்னோர்கள்லாம் அங்கே வந்த மூழ்கி நலம் பெற்றதுனாலே அதுக்கு அர்த்த தீர்த்தம் என்ற பெயர். இப்படி அதுக்கு தர்ம அர்த்த காம மோட்சம் என்றுக்கல்லையா, அந்த மாதிரி அந்த நான்கையும் தரக்கூடிய அறம்புரை இன்பம் வீடு அந்த நான்கனையும் தரக்கூடிய இது இந்த தீர்த்தம் என்று சொன்னார். தாற்றிய குடாறு முத்தி தீர்த்தம் அத்தடத்துள் ஒங்கும். நாற்பயன் உறவும் தீர்த்தம் இதான் நான்கு பயன், தர்மார்த்த காமமோட்சம். இந்த நான்கையும் தரக்கூடிய தீர்த்தம் நான்குடை கிணைய தீர்த்தம் ஏத்துறத் திங்கள் தோறும் சிறந்ததே எனினும். ஞாயிற்றுக்கிழமை கூட முனுகரு சிறந்தது எனினும்
2: சாலம் ஏற்படும் இடவம் கும்பம் விருச்சிகம் கடகந்தன்னில் பார்ப்படும் அவற்றின் மேலாம் கார்த்திகை பானுவாரம்.
3: ஞாயிற்றுக்கிழமை தோறும் மூழ்கினா எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லுவான். அதை விட விசேடம் என்னன்னா மேற்படும் இடவம் ரிஷபம் கும்பம் விருச்சிகம் கடகம் தன்னில்
2: வைகாசி மாசி கார்த்திகை ஆடி இந்த நான்கு மாதங்கள்லயும் மேலாம் கார்த்திகை பானுவாரம், பானுவாரம் ஞாயிற்று வாரம், இந்த நான்கு மாதங்கள்லையும் ஞாயிற்றுக்கிழமை மூழ்கினால் இன்னும் விசேடம், அது சிறப்பு. பானு நாள் விடியற்போரின் அத்தடம் படிந்தோர் யாபரேனம் அங்கவர்கள் எயிலும் பேரவர் இயம்பருற்றார். அப்படி ஞாயிற்றுக்கிழமை பிராதக்காலத்திலே மூழ்கி அப்முடியவர்கள்லாம் பெறுகின்ற பயன் இப்படிப்பட்டதென்றில்லை, அதை சொல்லவும் முடியாது. தானம் நீராடல் ஓமம் கணித்தல் அத்தடவு கஞ்ச தேனலர் எட்ட சித்தி தீர்த்தம் ஒன் தீர்த்தத்து ஒன்றனந்தமாக. அந்த தீர்த்தக்கரையில் தானம் பண்ணினால் விசேஷம். இப்போ காசிக்கு எல்லாரும் போயிட்டு வராங்க, பேட்ச் பேட்சா எல்லாரும் போயிட்டு வராங்க எல்லா ஊர்லையும். காசிக்கு ஏதோ காசியில் போனால் முழுங்கனா புண்ணியம், அந்த ஒன்று தான் தெரிஞ்சிருக்காங்க. அதனால எல்லாரும் போக வேண்டியது, போக வேண்டி காசினார் தரிசனம் பண்ண வேண்டி அப்படியே வந்துடுறேன். ஆனால் அந்த காசியில் என்னெல்லாம் செய்யணும்ங்கிறத கூட்டின்னு போகிறவனுக்கும் தெரியாது, போகிறவாளுக்கும் தெரியாது. அவன் ஏதோ டூரிஸ்ட் கூட்டின்னு போகிற மாதிரி கூட்டின்னு போகிறான், முக்கி கொண்டு விட்டுறான். அதான், அதாவது காசிக்கரையில் தானம் செய்தால் நூறு மடங்கு புண்ணியம். ஏதாவது பசு அங்கே வாங்கி கொடுக்க முடியாது சார், பசிக்கிட்ட போக முடியுமா? இப்போ வாழை கூட வாங்க முடியாது. அதாவது இந்த வைத்தியத்தில் ஒன்று கோதானம், அது இப்போ நகைப்புக்கு இடமாக இருந்தவங்க இருக்கு. கோதான் என்னென்ன இடத்துல கோதானம் பண்ணணும்னு சொல்லி அது எப்படி இப்போ முடியுமா? ஒரு ஒரு பசு கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு வந்தாச்சு. ஆமாம், இவன் 7,500 ரூபா கொடுப்பான், மால் மயில் கூட வாங்க முடியாது. பசு மாட்டை கோதானம் சொல்லி என்ன இதான், இது அர்த்த கோமல்யம் பாத கோமல்யம்னு வேறு. அதாவது பசு 7,500 ரூபாய்க்கு இருந்த காலத்தில் நிர்ணயம் பண்ணது, அது பாதியா முனையம் காயா வைப்பான், அவன் முடி கூட தரமாட்டான், அதை கொண்டு கொடுத்தா பதிவு. அந்த மாதிரி கோதானம் பண்ணலாம், வஸ்திர தானம் பண்ணலாம், யார் யாருக்கு தானங்கள்லாம் கொடுக்கணும். காசி என்பது பித்திருக்காரியம் செய்வதற்காகவே ஏற்பட்டது. ஆமாம், வெறும் முங்கித்து வர்றதுக்காக இல்லை. ஆமாம், கயா காசி ரெண்டும் மூன்றும் பிதற்காரியம் செய்வதற்காகவே ஏற்பட்டது. அங்கே முதல்ல ஒரு நல்ல சாட்சியில் போய் பார்க்கணும், பார்த்தா அவர் எல்லாம் செய்து கொடுப்பார். அப்படிலாம் ஒன்றும் கெயிட் பண்ணுறதே இல்லை யாரும். ஆமாம், அந்த மாதிரி தானங்கள் கொடுக்கறதுல காசி மிக முக்கியமானது. அப்படி இந்த அதே மாதிரி இந்த தடாகத்தின் கரையில் தானம் செய்தால், நீராடினால், ஹோமங்கள் செய்தால், கணித்தால், ஜபம் பண்ணினால், அந்த தடாகத்தில் மூழ்கி தடாகன் கரைத்திலிருந்து ஜபங்கள்லாம் பண்ணினால் நிறைய பலன். அத்தளவு கஞ்ச தேனல் இட்ட சீத்தி தீர்த்தத்து ஒன்று அனந்தமாமா, அனந்தமாமா, அனந்தம் என்றால் அதிகம், அதிகமான பலனை கொடுக்கக்கூடியது. ஆதலின் அங்கண் மூழ்கி அருங்கொதையுறாத மேன்மை தீதரப் பெறுகின்றோரி மிருத சஞ்சீவினி இப்போர் மேதகு மனுவும் நல்கி சுக்கிரன் விடுப்ப போந்து கோரினா முனிவன் ஊகை கூர்ந்து காஞ்சியினைச் சேர்ந்தான். இப்படி சுக்கிரன் அவருடைய பெருமையெல்லாம் இந்த ததீசி முனிவருக்கு சொல்லி மிருத சஞ்சீவினிங்க நான் மந்திரத்தை அவருக்கு உபதேசம் பண்ணி நீ போய் இந்த மாதிரி எல்லாம் செய்யும். அது மேதகு மனுவம் நல்கி சுக்கிரன் விடுப்ப போன்று கோயிலா முனிவன் உகை கூண்டு காஞ்சியனை சேர்ந்தான். குற்றமற்ற அந்த முனிவன் மிக மகிழ்ச்சியோடு அந்த காஞ்சியை போய் சேர்ந்தான் என்று சொல்ற.
4: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் மந்திரி சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
1: அதனாலே அந்த பெருவாழ்வை தருபவன் யார் என்றால் சிவபெருமானை தருவன் யார் என்றால் ஆச்சாரியன். அந்த நிலைக்கு வந்து ஆச்சாரியன் இல்லாம சிவனை அடைய முடியாது. சிவனை நேர அடைய நமக்கு தகுதி கிடையாது. சிவனை நேரா நம்ம அடைய தகுதி கிடையாது. அதனாலே அந்த தகுதி உடையவர் மூலமாக சிவனை அடைவோம். அதே வரமுடன் உயிர் தூண்டும் மறையவர்க்கு இறைவர் உண்மை தரும் உணர்வு நாலாஞ்ச திணிவாதம் மீதி. இந்த எண்ணம் அவருக்கு எப்படி வந்தது? ஆச்சாரியனை தேட வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வந்தது என்று கேட்டால் நாலாஞ்ச திணிவாதம் அவருக்கு பொருந்தியது. உண்டாரு சத்தினிவாதம் வந்தாத்தான் சிவனிடத்தில் விருப்பம் உண்டாகும். சத்தினிவாதம் இல்லாதவனுக்கு அதைத்தான் பரிவாகம். சத்தினிவாதம் வந்தவுடனே மலபரிவாகம் வந்துடும். சத்தினிவாதம் வந்தவுடனே இருவனை ஒப்பு மலபரிவாகம் சத்தினிவாதம். அதனாலே சத்தினிவாதம் என்று சொன்னால் மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என்று நான்கு வகையாக இருக்கும். அது மந்ததரங்கிறது உடையவன் சத்தினிவாதம் உடையவனுக்கு கால் பாகம் சிவனிடத்தில் இருக்கும், முக்கால் பாகம் உலகத்தில் பொத்து இருக்கும். மந்த சத்தினிவாதம் உடையவனுக்கு அரைப்பாகம் சிவனிடத்திலே பத்தி, அரைப்பாகம் உலகத்தில். தீவிர சத்தினிவாதம் உடையவனுக்கு முக்கால் பாகம் சிவனிடத்தில், கால் பாகம் உலகத்தில். தீவிர சத்தினிவாதம் உடையவனுக்கு முழுவதும் சிவனிடத்தில் இருக்கும். அதான் நாலாம் சத்தினிவாதம். சதுர்த்தபாதம் அப்படி நாலாம் சத்திரிவாதம் இவருக்கு பொருந்திய அப்படினாலே சத்திரிவாதம் வந்துருச்சுன்னா உலக பொருள் அவனுக்கு விருப்பம் இருக்காது. சத்திரிவாதம் வந்துச்சுன்னா மல பரிவாகம் வந்துடும். மல பரிவாகம்னா ஆணவ மலத்தினுடைய பலம் குறைஞ்சிடும். ஆணவ மலம் ரொம்ப குறும்பு பண்ணாது, எதை நம்ம கெடுக்காது, கெடுக்காது, பலம் குறைஞ்சு பேசாம இருக்கும். அதான் பரிவாகம். பரிபாகம் அத அந்த கருப்பத்தூர் சிம்மபுரீஸ்வரர் போற்றி பாமாலையிலே பரிவாகம் இல்லாதார் பரியை வாங்குவார், மல பரிவாகம் இல்லாதவன் குதிரையை வாங்குவேன். அருமையான பாட்டு. பரிவாகம் இல்லாதார் பரியை வாங்குவார், பரிவாகம் உடைய நீ பதியை வாங்க. பதியனா கடவுள், பரியனா கோயில். பதி நித்திய பொருள், பரி அனித்திய பொருள். பரிவாகம் இல்லாதார் பரியை வாங்குவார், பரிவாகம் உடைய நீ பதியை வாங்க. குருவாகி வந்தரம் கொடுக்கப்பட்டவன் திருவாத ஊரன் திருவடி போற்றுவான் என்பது அந்த பாடம். அதனாலே இவருக்கு நாலாஞ்சு திணிவாதம் முடிஞ்சியது. சத்திரிவாதம் வந்துருச்சுன்னு சொன்ன அவனுக்கு மேலும் மேலும் மேலும் மேலும் சிவனிடத்திலேயே விருப்பம் உண்டாகும். உலக பொருள் விருப்பம் இருக்காது. உலக பொருளே விருப்பம் இருக்காது. சத்திரிவாதம் வருவதற்கு என்ன பண்ணணும்? சிவ நூல்களை கேட்டு சிவ புண்ணியங்களை செய்து சிவனடியார்களை கூடிய சிவாலயங்களை தரிசனம் பண்ணி நித்திய அனித்திய

ஜங்ஷன் போன உடனே ஒரு ஞாபகம் வந்துருச்சு, அந்த வெள்ளிச்சொம்ப திண்ணையிலேயே வச்சிருந்தாலே அதை எடுத்து வைக்க சொல்லாம வந்துட்டேன் அப்படின்னு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன் வந்தான்னு கேட்டா, அந்த அம்மா இந்த சொம்ப வெளியிலே வச்சுட்டு யாராவது எடுத்துட்டு போற மாட்டான வெள்ளிச்சொம்பு. அதனால அவனா திறந்ததுனாலே என்னாச்சு, அவனா திறந்ததுனால மறுபடியும் வந்துட்டான். சாமியா துறவுந்தா அவரமா பந்தம் விடும் படைப்பாய் ஓட்டு, பந்தத்தை வைக்கிறவன் அவனே, வீட்டை தருவன் அவனே, பற்று வைக்க சொல்றவன் அவனே, கட்டுவா கட்டி போடுகிறான் அவிழ்த்து விடுகிறான். அருமை அருமை கட்டி போடுகிறான் பாகத்தாலே அவிழ்த்து விடுகிறான். கட்ட அறுத்து என ஆண்டு கண்ணார நீரு இட்டான்போடு அவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு ரெண்டு முறி மாட்டுக்காரன் என்ன பண்றேன், மாட்டை கட்டி போடுறேன், அப்புறம் என்ன பண்றேன், அவுத்து விடுறேன். மாடா கட்டிக்காது, மாடா கட்டிக்குமா, கட்டிக்காது, மாடா அவுத்தும் போ, அவுத்துக்கிட்டும் போவேன். அதனால மாட்டுக்காரன் ஆகிய சோறுவான் இந்த மாடுகளை எல்லாம் கட்டி போட்டுக்கிறான், உயிர்களாகிய மாடுகளை கட்டி போட்டுக்கிறான். கட்டி போட்டு தீனி போடுறேன், கட்டி போட்டு தீனி போடுறேன், அப்புறம் நான் வித்து விடுறேன். பகல்ல மேய்க்கிறேன், பகல்ல மேயுது, புரியுதா, வராது இல்லை கட்டி போடுறேன். அதனால மாட்டுக்காரனுடைய சுதந்திரம் வெறும் மாட்டுக்கு சுதந்திரம் கிடையாது, மாட்டுக்கு சுதந்திரம் கிடையாது. அதனாலே இப்படி சுதந்திரமற்ற ஆன்மாவானது திருவருளை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஆச்சாரியனுடைய அனுக்கிரகம் இல்லாமல் திருவருள் கிடைக்கும். ஆச்சாரியனுடைய அனுக்கிரகத்தாலதான் நல்ல ஞாபகம் வச்சுவோங்க, இந்த இடம் முக்கியமான இடம். வேத ஆகம சென்னையில் விளைபொருள் அபயதம் வேதமாகிய பிணக்கருத்து இருட்பினியை அவிழ்த்து நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும். ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்க, நாதனாகிய சௌர்மானையும் என்னையும் நல்கும். போதனாகிய குருவரன் வருவது பொருளாவான் என்று எண்ணினார். அதனாலே சேர்த்து வைப்ப ஆன்மாவையும் சிவத்தையும் ஏற்று வைப்பவன் ஞானாசிரியர். இந்த முன்ன பாடத்தில் உங்களுக்கு தெரியலாம், அறிவோம் தெரியுமா, உங்களுக்கு அறிவோம் நன்றாக குரு வாழ்க குருவேகம் என்று நான்கு வைக்க முதல்ல சொல்லி அப்புறம்தான் ஆனாவண்ணன், அப்புறம்தான் ஆனாவண்ண முதல்ல அறிவோம் நன்றாக குரு வாழ்க. அறினா சிவசக்தி, அரின்னா அந்த நாராயணன் இல்ல அம்பாள், ஹரி ஓம் சாமி, ஹரி ஓம், அதை இப்போ எல்லாம் ஹரி ஓம் எல்லாம் ஹரி ஓம் எல்லாம் ஹரியா ஹரி ஓம் நன்றாக குரு வாழ்க குரு வேதுணை. இரண்டு குரு வருது இல்லை, இல்லை குரு வாழ்க ஒண்ணு குரு வேதுணை. குரு வாழ்க என்பது வித்யா குரு, குருவேதுனை ஞான குரு, ரெண்டு குரு, வித்யா குரு வேற ஞான குரு வேற. வித்யா குரு என்ன பண்ணுவாரு, எழுத்து அறிவிப்பார். ஞான குரு என்ன பண்ணுவார், எழுத்து அறிவிப்பார். வித்யா குரு எழுத்தை அறிவிப்பார், அப்படித்தானே, எழுத்து அறிவிப்பார். ஞான குரு என்ன பண்ணுவார், எழுத்து அழிப்பார். யாக்கை கொடுத்தவை இங்கே இவர் ஒருங்கு வருவனை இம்மஜலத்தில் நோக்கிறு நான் குடையான் முன்பு எழுது எழுத்தனை ஞானம் நோக்கஞ்செய்து பூக்குமலர் கரத்தாலே அழித்தென்றும் சிவபோகம் பொலியொன்னன் தீக்க உருந்து ஆண்டர் உருந்த புருஷ உகரவன் திருத்தாள் போற்றி என்பது எங்க குருநாதர் எழுதிய பாட்டு. ஆகையினாலே ஆச்சாரியன் என்ன பண்ணுவான், பரமனுடைய எழுத்து அழிப்பான். ஆச்சாரியன் அமையும் அமைஞ்சிட்டா சத்தியமா எழுத்து பரமன் எழுது எழுத்து அழிப்போம். அதான் இந்த ஆச்சாரியன் இந்த வித்யா குரு எழுத்து அறிவிப்பான், அந்த ஞான குரு எழுத்து அழிப்பான். எந்த எழுத்து, பரமனுடைய எழுத்து அழிப்பான். எதனால நினைக்கிறான், அந்த ஆசிரியனும் அந்த ஆச்சாரியனும் எழுத்தை அறிவித்து எழுத்தை அழிக்கிறார். அந்த ஆச்சாரியனும் அஞ்செழுத்தை அறிவித்து பரமன் எழுத்தை அழிக்கிறான். இது ஆச்சரியமா இல்ல உங்களுக்கு, அந்த ஆச்சாரியன் எப்படிக்கிறார், அஞ்செழுத்தை அறிவித்து அந்த கஞ்சன் எழுதி எழுத்தை அழிக்கிறான். நல்லா விளங்குதா, அஞ்செழுத்தை அறிவிக்காம அவங்க அழிக்க முடியாது, இந்த எழுத்தை அழிக்க முடியாது, பரமன் எழுத்தை அழிக்க முடியாது. அது அந்த அருணகிரி அஞ்செழுத்தை ஓதுவர் கஞ்சி அவர்களையில் துஞ்செழுத்தை கஞ்சன் துடைக்குமே என்று வாழுகிறார் இந்த அருணகிரி. அந்த பரமாவே வந்து துடைச்சு விடுவாரா அஞ்செழுத்தை ஓதுறவங்களுக்கு. ஆகைய நகரம் பெரிய ஆச்சரியமானது, உங்களுக்கெல்லாம் கிடைக்கிறது கிடைச்சது பெரிய ஆச்சரியமானது. இந்த நெறியும் அஞ்செழுத்தும் உபதேசமும் சிவகோஷையும் கிடைச்சது சாமானியமே. அதனாலே இப்படி வரமுடன் உயிர் தோன்றும் மறையவர்க்கு இறைவர் உண்மை தரும் உணர்வு நாலாஞ்ச திணிவாதம் மீதி, நாலாஞ்ச திணிவாதம் என்றது, நாலாஞ்ச திணிவாதம் வந்துச்சுல.

0: எள்ளளவு உலகப் பொருள் விருப்பம் இருக்க. பரம அஞ்செழுத்தும் ஒன்றாம் பராபரம் உணர்த்து ஞான குருவரம் திருத்தாள் என்று கூடுதல் வேண்டும் என்று மேலாக இருக்கின்ற உயர்ந்ததாக இருக்கின்ற அஞ்செழுத்தையும் ஒன்றாகும்படியாக பராபரம் உணர்த்தும் பராபரமாகிய சிவத்தை உணர்த்தும் ஞான குருவரம் திருத்தாள் என்று கூடுதல் வேண்டும் என்று. அதையால குரு இல்லாத ஞானம் ஞானம் அல்ல. அது மூப்பிலா குமரி வாழ்க்கை, முனையிலா அரசன் வீரம், கப்பிலா விளைந்த பூமி, கரையிலா திருந்த வேரி, கொப்பிலான் கொண்ட கோலம், குருவிலான் கொண்ட ஞானம், அப்பிலா சகடு போல அழியினன்று உரைக்கலாம் என்பது விவேக சிந்தாமன் பாட்டு. புரியுதா? மூப்பிலா குமரி வாழ்க்கை, மூப்பிலா குமரி வாழ்க்கை, முனையிலா அரசன் வீரம், கப்பிலா விளைந்த பூமி, கரையிலா திருந்த ஏரி, கொப்பிலான் கொண்ட கோலம், குருவிலான் கொண்ட ஞானம், ஆப்பிலா சகடு போல அச்சாணி இல்லாத வண்டி போல, ஆப்பிலா சகடு போல அழியினன் உரைக்கலாம். மாடில்லான் வாழ்வு, மதியில்லான் வாணிபம், நன் நாடில்லான் செங்கோல் நடாத்துவதும், கூடும் குருவில்லா வித்தை, குணமில்லா பெண்டு, விருந்தில்லா விடும் விழல். அதனாலே ஆச்சாரியனுடைய அனுக்கிரகத்தினால்தான் சிவஞானம் கிடைக்கும். சிவஞானத்தை கொடுக்குற ஆச்சாரியன் அதை உருவேறவை செவித்து ஒரு கோடி உமசித்தி உடமாக ஆகமத்து உகந்து வேணி உணர்வாசை. அந்த ஆச்சாரியனுடைய லக்னத்தை சொல்றாரு. உருவேறவே செவித்து ஒரு கோடி உமசித்தி உடனாக ஆகமத்து உகந்து வேணி உணர்வாசை யாரிடத்து மறுவாது, உணர்வு ஆசை யாரிடத்து மறுவாது, ஓரெழுத்து ஒடியாது ஊதவிட்டு இருந்து நாடும் தெரியாது தான் ஞானாசிரியன். இப்படிப்பட்ட ஞானாசிரியன் இல்லாதவன் எனக்கு வந்து ஞானத்தை கொடுத்தேக்கிறேன்னு உபதேசம் பண்ணான்னா எனக்கு நான் உருப்படி ஆவனாங்கிறாரு. விளாலி மலை திருப்பு இல்லை ஆச்சாரியன் எப்படி இருக்கணும்? உருவேரவை ஜெபித்து ஒரு கோடி ஓமசக்தி உடனாக ஆகமத் துகந்து வேணி உணர்வாசை யாரிடத்தும் அருவாது ஓரிடத்தை யாரிடத்திலே எந்த பொருளையும் விரும்பாமல் உணர்வாசை யாரிடத்தும் அருவாது ஓரிடத்தை ஒழியாது ஊதைவிட்டு இருந்தனாலும் தரியாத போதகத்தர் குருவாவர் ஓரொருத்தர் தருவார்கள் ஞானத்தை தஞ்சமாமும் அது உரிய தருமா தஞ்சம்னா உரி. இப்படி தன்மை இல்லாதவன் ஞானத்தை உதேசிக்கிறேன்னு உதேசித்தான்னா அதனால எனக்கு உறுதி கிடைக்கும் ஆசாமி அப்படிங்கிறார். அதனாலே உறுதி ஒரு வாக்கிய பொருளாலே உனது வத காட்சியை தருவாயே என்பதும் இருப்போம் பல இடங்களில் நிறைய சொல்றார். அதனாலே ஆச்சாரியனுடைய அனுக்கிரகம் கட்டாயம் பரவும். இந்த ஜென்மத்தில் ஆச்சாரியன் அனுக்கிரகத்தை பரவில்லையானால் ஜென்மம் வினா போச்சு, ஜென்மம் வினா போச்சு. அதனாலே இவ்வளவு படிச்சிருந்தாலும் ஆச்சாரியனுடைய அனுக்கிரகம் இல்லைன்னு ஞானம் வராது. இப்ப 16 வயசுக்குள்ள 64 வரையும் கிடைச்சவர் தான் படித்தவர் தான் இப்ப ஆச்சாரியரை தேடுறாரு. 16 வயசுக்குள்ள 64 கலையும் படித்தவர் தான் இப்ப குருவை தேடிட்டு இருக்கிறார். நல்லா வளர்ந்துற ஒன்றும் தெரியாதே எனக்கு குரு வேண்டாங்கிறேன், தீட்சை வேண்டாங்கிறேன், பூஜை வேண்டாங்கிறேன், உருப்படி இல்லாமல் போறவே அப்படி தானே சொல்லுவேன். அப்புறம் உருப்படி ஆகணும்னா அதுக்கு வேண்டிய எதுக்களை தேடுவான். உருப்படி இல்லாமல் போகணும்னா என்ன பண்ணுவான்? ஆச்சாரியர் வேண்டாம், குரு வேண்டாம், தீட்சை வேண்டாம். அதே குருஞான சம்பந்தர் சொல்றாரு, உரு கூடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்து பெருகிறவன் சித்தியெல்லாம் பெற்றாலும் குருவருளால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தருக்கு சித்த சதன மாந்தரும். சித்தியாரில் மந்திரத்தால் மருந்துகளால் வாய்த்தவி யோகத்தால் மணிகிரத மாதிகளால் மற்றும் தந்திரத்தே சொன்ன முறை செய்ய வேத சகலகல ஞானங்கள் திரிகால ஞானம் அந்த மேல அணிமாதி ஞானங்கள் எல்லாம் அடைந்துடும். இதெல்லாம் வரும் ஆசானருளால் அடிசீர் ஞானம் வந்துடும். மற்றொன்றாலும் வாராதாம் சித்தியார் அட்டமா சித்தியெல்லாம் கூட வரும். திரிகால ஞானியா இருக்கலாம், சிவஞானம் வராது. சிவஞானத்தை யார் கொடுப்பா? ஆச்சாரியன் தான் என்பது சித்தியார். அதனால ஆச்சாரியன் அவசியம் அவசியம் அவசியம். அப்படி ஆச்சாரியன் மூலமாக சிவத்தை உணர்ந்து அந்த சிவத்தை பொருந்துகின்ற தன்மையை ஆச்சாரியன் உணர்த்த அந்த உணர்த்திய நெறியிலே நின்றானால் சிவத்தை சேர்ந்து இல்லையானால் சேரமாட்டான். அதனால்தான் குருவரம் திருத்தாள் என்று கூடுதல் வேண்டும் என்று ஆச்சாரியனுடைய அனுக்கிரகத்தை பெற வேண்டும் என்ற என்ன அதிகம் வேகம் உண்டாயிருச்சு, அதிகம் பக்குவம் அதிகமாயிருச்சு. அதனால ஆச்சாரியனை தேடினார். பக்குவம் வராதவனுக்கு ஆச்சாரியன் மேல் விருப்பம் இருக்காது. அதனால மனித பிறவியிலே உங்களுக்கு மாதா, பிதா, குரு, தெய்வம் 4 முக்கியமா சொல்றாங்கல்ல, மாதா, பிதா, குரு, தெய்வம் 4 முக்கியம். மாதா பிதாவை காட்டுவாள், குரு தெய்வத்தை காட்டுவாள். மாதா யாரை காட்டுவாள்? பிதாவை காட்டுவாள். மாதாவுக்கு தான் பிதா தெரியும். மாதா பிதாவை காட்டுவாள், குரு மாதா காட்டவில்லை ஆனால் பிதா தெரியாது. அப்பாரா கொஞ்சம் காட்டலாத்தான் மாதா காட்டினாத்தான் பிள்ளைக்கு தெரியும். அப்படிதான் நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். நமக்கு அப்பா தெரியாது, விளங்குது. முதல்ல அம்மா தான் தெரியும், அம்மா தான் அப்பா. அதே போல ஆச்சாரியம் சிவனை காட்டும். அதனாலே ஆச்சாரியனுடைய அனுக்கிரகம் அவசியம். அப்ப அருணகிரிநாதர் பல இடங்கள் சொல்றார், குடி வாழ்க்கை அன்னை மனையாட்டி புள்ள குயில் போர் பிரஜன்ன மொழியார்கள், குடி வாழ்க்கை அன்னை மனையாட்டி புள்ள குயில் போர் பிரஜன்ன மொழியார்கள், குலவாய்த்த நல்ல தனவாய்த்தது என்ன குருவார்த்தது என்ன உணராது. இத்தனை இருந்து பிரயோசனம் இல்லடா, குருவார்த்தையை உணரவில்லை அப்படிங்கிறார். ஆகையினாலே இப்படி குருவரம் திருத்தாள் என்று கூடுதல் வேண்டும். குரு என்ற சொல்லுக்கு, குரு என்ற சொல்லுக்கு அஞ்ஞானத்தை நீக்குவோர் என்பது குரு. கு அஞ்ஞானா ரூ நீக்குதல் வடமொழிதான். கு அஞ்ஞானா, கு அஞ்ஞானா ரெண்டே இருக்குதான், ரூ நீக்குதல். அதனாலதான் பசுத்தன்மையை நீக்கி எனக்கு பசித்தன்மையை தந்து ஆண்டு கொண்டான். எங்கே திருப்பெருந்துறையில் இருக்கிறவன் சொல்றாரு, கோகலி ஆண்ட குரு மனிதன் ஆழ்வார். கோ பசு, கோ பசு களி நீக்கி, நல்லா இருக்குதா? கோ பசுத்தன்மை, பசுத்தன்மை களி நீக்கினான், கழித்தான். அப்புறம் என்ன பண்ண, பதித்தன்மையை கொடுத்தான். பசுத்தன்மையை நீக்கி பதித்தன்மையை தந்தான். அதான் கோகளி ஆண்ட ஆண்டங்கிறது கொடுத்தது, களி என்பது நீக்கியது, நீக்குவதை நீக்கி சேர்ப்பதை சேர்த்தான். கோகளி ஆண்ட குருமணி தந்தாள். குரு மாத்திரம் சொல்ல, குரு மனிதன் தாழ்வு, மனிதன் அல்ல மணி, மணி ரத்தன குரு மணி. புரியுதா சொல், புரியுதா? குரு மணி, குரு மணி மணியா இருக்கணும், குரு மணியா இருக்கணும். கோழி ஆண்ட அந்த திருவாசகத்துல அந்த குருவத்தை அருவரத்துருவன் அவனியில் வந்து குருவரனாகிய அருளிய பெருமையை சிறுமையன்றுகளாவே என்பது போதி திருவருவன். அதனாலே இப்படி மனப்பிரவியிலே அவசியம் பெற வேண்டியது தாய் தந்த உடலுக்கு உபகாரம் செய்வார்கள், ஆச்சாரியன் உயிருக்கு உபகாரம் செய்வார். தாய் தந்த உடலுக்கு உபகாரம் செய்வார்கள், ஆச்சாரியன் என்ன பண்ணுவான்? ஆனா தாய தகப்படையே குருவா அமைஞ்சிட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கு வியாகரவாதருக்கு மாதிரி உபமன்யுக்கு மாதிரி தகப்பனே குருவா பாபா. அதனாலதான் உனக்கு பல்லாயிரக்கணக்கான முனிவர்களுக்கு குருவானார். ஆறு உபமன்யு பல்லாயிரக்கணக்கான முனிவர்களுக்கு குருவாக ஆனார். யாரு? உபமன்யு மகரிஷி. அது காரணம் என்ன? அவங்க அப்பா ஞான ஞானாசிரியர், அவங்க அப்பா ஞானாசிரியர், அவங்க அப்பா பரம்பரையே ஞானம்தான் சுத்தே அவங்களுக்கு. நல்ல விளங்குதா? அப்படின்னா ஞானம் ஏன் வராது? இப்ப இங்கிலீஷ்கார வீட்டுல பிள்ளை பிறந்து கொஞ்ச நாள்ல என்ன பண்ண, இங்கிலீஷ தண்ணீரா பாயாசமா சாப்பிடும். நல்ல விளங்குதா? அது போல அந்த ஞான பரம்பரை, ஞான பரம்பரை, ஞான பரம்பரை, பரம்பரையா பணக்காரங்கிற மாதிரி பரம்பரையா ஞான பரம்பரை. அதனாலே இப்படி ஆச்சாரியனுடைய அனுக்கிரகத்தை பெற்றாருடைய ஆன்மா கடை தேராது. ஆன்மாவில் இருக்கிற மலம் போக வேணும்னா என்ன பண்ண வேணும், என்ன பண்ண வேணும்? ஆன்மாவில் இருக்கிற மலம் போகணும்னா என்ன பண்ண வேணும்? ஆன்மாவிலே சிவத்தை பொருந்த வைக்கணும். ஆன்மாவில் இருக்கிற சிவத்தை பொருந்த வைக்கிறதுக்கு யாரு பொருந்த வைக்க முடியும்? அந்த ஆச்சாரியன் தான் சேர்த்து வைக்கிறது, பொருத்தி வைக்கிறது. பொருத்தி பொருத்தினா சேர்த்து வைக்கிறது, பொருத்தி வைக்கிறது வேறு, பொருத்தி வைத்தல் ரெண்டையும் சேர்த்து வைக்கிறது, பொருத்து ரெண்டையும் சேர்த்து பொருத்துப்பா, பொருத்துது சிவத்தையும் ஆன்மாவையும் சேர்த்து, சிவத்தையும் ஆன்மாவையும் சேர்த்து வை. அதைத்தான் அந்த திருவிளையாடப்பன சொன்னார், நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் நல்கும்னா சேர்த்து வைக்கிறது, புதனாகிய குருவரன் வருவது. அதனாலே இப்படி அருணந்தி சிவாச்சார சுவாமி சகலாகம பண்டிதர், 28 ஆகமும் அவருக்கு பாயாசமா சாப்பிட்டோம். சகலாகம பண்டிதர் அவருக்கு அவரஞானம் இருந்துச்சு, அவரஞானம் இருந்துச்சு. மெய்கண்டாருக்கிட்ட போன பிற்பாடு தான் பரஞானம் வந்துச்சு. மெய்கண்டாருக்கு போன உடனே என்னாச்சு, எப்படி அணவமலை எப்படி இருக்கும்னு கேட்டாரு. யார் கேட்டது? அருணந்தி சிவாச்சாரியர் கேட்டாரு. இவர் சொல்லி பிறந்த உள்ள, இவர் சொல்லி பிறந்த உள்ளப்பா, 2 வயசு இவருக்கு, 75 வயசு சகலாக பண்டிதர் குருக்கள், அது வேளாளர் விட்டு பிள்ளை. அது 2 வயசுல அது பாடம் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு போகிற நேரத்துக்கு அது 2 வயசு பிள்ளைக்கு 49 பேர் சிஷியர்களாம். அந்த புள்ள பாடம் சொல்லிட்டு இருக்கும்போது இவர் போனபோது பாசத்தை பற்றிய பாடம், பதி பசு பாசத்தில் பாசத்தை பற்றிய பாசம், பாசம் மோசமானது, பாசம் மோசமானது, ஆணவ மலத்தினால்தான் உயர வேண்டியவன் தாழ்ந்து போகிறான், அஞ்ஞானத்தை பெற வேண்டியவன் அஞ்ஞானத்தை அடைகிறான். ஆணவ மலத்துலதான் பிறப்பிறப்பெல்லாம் வருவது. எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணமாக இருப்பது ஆணவம் மலம். அதனால அதுக்கு மூல நோயின்னு வேறு அப்படின்னு பாசத்தை பத்தி விரிவுரை நடந்துச்சு.
1: சரியாவது ஆச்சரியம் வேற அலட்சியம் வேற.
0: அது தரமதி சிவாச்சரி ஆச்சரியமா இருந்தது. 2 வயசு போய் இப்படி பேசுறானேன்னு நம்ம சொல்லி பிறந்த உள்ள நம்ம சீடனுடைய உள்ள அப்படின்னு அலட்சியம் இருந்தது. அதனால கீழே விழுந்து வணங்காம நின்றுகிட்டு அலட்சியமா அப்படி கேட்டாரு. பாசம்னா அது மலம், ஆணவம்னா எப்படி இருக்கும்னாரு. ஆணவ மலம்னா எப்படி இருக்கும்னாரு, அது இப்படிதான் நின்றுகிட்டு இருக்கும்னாரு. அப்படியே விழுந்துட்டாரு. ஆணவ மலம் எப்படி இருக்கும்னாரு, இப்படிதான் நின்றுகிட்டு இருக்கும்னாரு. அவரை பார்த்து யாரு சொன்னது, மெய் கண்டாரு. இப்படி சொன்ன உடனே என்னாச்சு,
1: கீழே சட்டமா விழுந்துட்டார்.
0: தன்னுடைய சீடனுடைய உள்ள தான் சொல்லி பிறந்த உள்ள இவருக்கு உருவா வந்துருச்சு. பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பரந்தொழுக சிவகந்த பரந்து நார கண்ட விருதய கமல முகங்கள் எல்லாம் கண்தரப்ப காசினிமேர் வந்த அருக்கதிரன் வெண்டமலர் பொலிர் உடசில் வெண்ணை மேவும் மைகண்ட தேவன் மிகு சைவநாதன் பொண்டரீக மலராளர் சிரத்தே வாழும் பொற்பாத எப்போதும் போற்றல் செய்வான் என்பது சிவஞான சித்தியாரில் தன்னுடைய குருவை புகழ்ந்து அப்படி பாடியிருக்கிறார். ஆகையினாலே அப்படி மெய்கண்டார் இடத்துல அவர் உபதேசம் என்ன உபதேசம், அதான் இப்படித்தான் நிற்கும்னாரு, அதான் உபதேசம். அதே மாதிரி உமாவதி சிவன் நடராசாவை பூஜை பண்ணிட்டு பல்லக்கில் போனார். நடராசா பூஜை பண்ணிவிட்டு பல்லக்கில் போனார். பல்லக்கில் போனால் உபசாரத்துக்கு கூட ஆட்கள்லாம் போவாங்க. முன்னால் தீவட்டியெல்லாம் முடிச்சுட்டு போவாங்க. பகல்லையே தீவட்டியெல்லாம் முடிச்சுக்கிட்டு போகிறத அவருடைய மாளிகைக்கு போகிறவர்களையும் கொண்டு போய் விடுவார். அப்படி போகும்போது வழியிலே மரஞான சம்பந்தர் போனார். பார்த்தாரு பட்ட கட்டையில் பகல் கூடு போகுதுன்னாரு. அந்த பல்லக்கில் இருக்கிற இதெல்லாம் மரம் தானே, காஞ்சி போன கட்டை தானே. பட்ட கட்டையில தீவட்டி முடிச்சிட்டு போகுது இல்ல, பகல்ல பகல் குருடு போகுதுன்னு கேட்டாரு. மரஞானத்தோட திருவடியில விழுந்து வணங்கி அழுது அடிக்கிற தச்சிக்கு ஓடும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பின்னாடி போனாரு. பட்ட கட்டையில பகல் குருடு போகுதுன்னாரு. ஞானிகளுக்கு பல்லக்கு போகுதா, அதான் பட்ட கட்டை. ஞானிக்கு பல்லக்கு பட்ட கட்டை ஒரே வார்த்தை தான். ஞானத்துக்கு என்ன எத்தனை வார்த்தை வேணும், ஒரே வார்த்தை மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கு ஓர் வார்த்தை சொல்லும் வைக்கும் பராமரம். ஒரே வார்த்தை ஆயிரம் சொன்னாலும் அறியாத வஞ்சனஞ்ச பெயருடன் கூடி பிழைகான் பராபரமே தாய்மார். ஒரு வார்த்தை தான் ஞானமே. திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு எத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு, ஞானம் இல்லை. மனைவி ஒரே நாள ஒரு தடவை சொன்னார், திருண்டு வீரா இளமை திருநீலகண்டம் என்றார். அப்படின்னு சொன்னாலே இல்லையா வந்துருச்சு. ஆதியார் நீலகண்டத்து அளவுதான் கொண்ட ஆர்வம் பேதிய ஆணை கேட்ட பெரியவர் பயந்து இணங்கி ஏதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால் மற்ற மாதரார்தவன் என்னும் மனத்திலும் திருண்டேன் என்றார். ஞானம் வந்துருச்சு. அதனாலே நல்ல பக்குவம் உள்ள சீடனுக்கு நல்ல ஞானாசிரியன் ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஞானம் வந்துடும். ஆகையினாலே இப்படி ஆச்சாரியன் அவசிய வேணும் என்பதே இந்த மாணிக்க வாசருடைய வரலாற்றிலிருந்து நன்றாக தெரிந்து கொள்ளலாம். மற்ற வரலாற்றிலே இதெல்லாம் வராது. ஆச்சாரியம் தீட்சை உபதேசம் இதெல்லாம் வேற நாயன்மார் வரலாற்றுல வராது. பெரிய புராணத்துல தீட்சை பூஜை உபதேசம் அப்படின்னு எங்கேயாச்சும் வருது இல்லவே இல்லை. இங்கதான் மாணிக்க வரலாற்றுலதான் குரு தீட்சை பூஜை உபதேசம் உபதேசம் என்று இந்த நிலையில இருந்தார். என்ன மணி ஆகையினால இப்படி இந்த பிரவியிலே ஆச்சாரியன் அடைவது முக்கியம். ஆச்சாரியன் அடைவது நல்ல ஞானாசிரியன் மூலமாக மூலபஞ்சாச்சர உபதேசம் கேட்டு நன்றாக செவித்து அதுக்கு மேலே ஆச்சாரியனுக்கிட்ட ஞானம் இல்லைன்னா கூட ஆச்சாரியன்கிட்ட தீட்சையை வாங்கிக்கிறோம்னு வச்சுக்க, உபதேசம் பண்ணி போடுறான்னு வச்சுக்க, புத்தியுள்ள சீடனாக இருந்தால் பெரிய ஞானம். புத்தியுள்ள சீடன் என்ன பண்ணுவான், ஞானம் உள்ள கற்று ஞான பேசி சிவபுண்ணியங்களை செய்து இந்த பிறவி உயர்த்து கொள்ள வேணும் என்று இவன் விருத்தி பண்ணி கொள்வான். புத்தியுள்ள சீடன் சமர்த்தன் இப்ப நல்ல புத்தி உள்ள பிள்ளைகிட்ட 10,000 கொடுத்தோம்னு வச்சுக்க, அந்த பிள்ளை என்ன பண்ண, 10 லட்சமா. புத்தி இல்லாத 10 காசு இல்லாம பண்ணிடுவான். நல்ல விளங்குதா. அது போல ஆச்சாரியன் ஞானம் இல்லாதவராயிருந்து உபதேசம் மாத்திரம் பண்ணி வைக்கிறான். நம்ம கூட ஒரு தடவை சொல்லிக்கிட்டான், நம்ம குருநாதர் சாலியாமட்டியன் கூட பேசிக்கிட்டே, நம்ம குருநாதர் இந்த தீட்சை பண்ணி வைக்கிறதோடு இருந்து இந்த சொற்பொழிவு ஞானம் உள்ளே பிரசங்கம் பண்ணலன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது. நமக்கு தான் நல்ல குருவாயித்திருக்காரு, ஞானம் உள்ளேயும் பிரசங்கம் பண்ணுறாரு, தீட்சையும் பண்ணி வைக்கிற. மந்திரோபதேசம், ஞானோபதேசம், ரெண்டு மந்திரோபதேசம், ஞானோபதேசம் ரெண்டும் இருந்தது எங்க ஊர் நாள்கிட்ட, ரெண்டும் இருந்தது நல்லா வளர்க்குற. அதனாலே அது விருத்தி ஆகும். சீக்கிரமா விருத்தி பண்றதா சாமானியமா எத்தனை பேருக்கு வந்த மாதிரி இருக்கும் புத்தி? ஓப்பா பாப்பா பாப்பா. ஆகையினாலே இப்படியெல்லாம் இந்த மனித பிறவியிலே அவசியம் அடைய வேண்டியது சிவஞானம். அந்த சிவஞானத்தில் அடைவது சிவம். அந்த சிவத்தை ஆன்மாவோடு சேர்த்து வைப்பது ஞானாசிரியர். ஞானாசிரியனுடைய அனுக்கிரகம் இல்லையானால் ஆன்மா வீணாக போய்விடும். அதனால ஞானாசிரியன் அவதையின் தேடி சமய தீட்சை, விஷீண தீட்சை, நிர்வாண தீட்சை என்கின்ற தீக்கைகளை பெற்று தீக்கையின் படி அந்த தீட்சைக்கு உண்டான ஆச்சார அனுஷ்டானங்களை அனுஷ்டித்து சிவருவான் திருவுருளை பரவ வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்செற்றம்பலம். வான்முயில் வளாது வெய்யமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன் முறையரசு செய்ய குறைவிலாது இருள் வாழ்க நான் மறையரங்களோங்க நற்றவேள்மேன்மைகள் சைவ நீதி விளங்கு உலகம் எல்லாம் நம பார்வதீபதே.
2: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: வணக்கம் நேயர்களே, நீங்கள் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னர் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. டாக்டர் லம்போதன் அவர்கள் ஒரு வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட காரணத்தினால் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்தும் செய்ய முடியாமல் இருந்ததற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இன்றைக்கு அவர் எங்களோடு இணைந்து கொள்ள வந்து கொண்டிருக்கிறார். அதற்கிடையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றிய பல்வேறு விதமான அபிப்பிராயங்களை பற்றி நாங்கள் இங்கே பார்க்கலாம் என்று இருக்கிறோம். அதே நேரத்தில் இப்பொழுது இந்த இடைவெளி காலங்களில் பல வகையான நிகழ்வுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இலங்கை உட்பட என்று சொல்லலாம், ஒரு இந்த ஊடகத்துறையிலே பல பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் அவதானிக்க முடிகிறது. பொதுவாக இந்த விஜய் டிவி என்ற தொலைக்காட்சியை பலரும் இங்கே பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இவ்வாறான ஒரு தொலைக்காட்சி துறையிலே பல்வேறு வகையான நிகழ்வுகள் இங்கே மனதை கவர்ந்த நிகழ்வுகள் இடம்பெறுவதை நீங்கள் பார்க்கலாம். இவ்வாறான இதிலே அந்த இளங்கலைஞர்களை ஊக்குவிக்கின்ற பல நிகழ்ச்சிகளை பார்க்கும் போது பெரும்பாலானவர்கள் அந்த நிகழ்ச்சியை கட்டாயமாக பார்க்கிறார்கள். நான் இங்கே கூறுவது உங்களுக்கு அநேகமாக விளங்கும் என்று நினைக்கிறேன். இந்த சூப்பர் சிங்கர் 3, அது ஒரு இளம் கலைஞர்கள் எவ்வளவு தூரத்திற்கு தங்களுடைய அந்த திறமையை வெளிப்படுத்துகிறார்கள் என்று பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. அதை நான் சொல்ல காரணம் என்னென்றால், அவர் இப்ப நீங்கள் பெதுவாக பார்க்கும்போது 7-8 வயதிலே இந்த மாதிரியான சங்கீத ஞானத்தோடு பாடுகின்ற பிள்ளைகளை பார்க்கும் போது அவர்களுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது என்பதை நாங்கள் சற்று உற்று நோக்கினால் அவர்களுடைய முற்புறப்பை பற்றிய சில தகவல்களை நீங்கள் அறிந்து கொண்டால் ஆச்சரியமாக இருப்பதோடு நாங்கள் இங்கே இந்த நிகழ்விலே முற்புறப்பினுடைய பல்வேறு அம்சங்களை பற்றியெல்லாம் டாக்டர் அவர்கள் விளக்கி வருவது உண்மையான ஒரு விஷயம் என்பதை உறுதிதம் செய்கிறது என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல வருகிறேன். ஏனென்றால் இப்போ ஒரு 8 வயது பிள்ளைக்கு இந்த சங்கீத நுணுக்கங்கள், சுரங்களினுடைய ஒரு வித்துவ சிறப்பு எல்லாம் வருவதென்பது மிகவும் அபூர்வமான ஒரு திறமை என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அவருடைய முற்புறப்பு என்ன, அல்லது இவருடைய பெற்றோருடைய பின்னணி என்ன என்றெல்லாம் பார்த்தால் அவருக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கும் அல்லது இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த மாதிரியான நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு மன நிறைவு ஏற்படுகிறதை பலரும் என்னிடம் அடிக்கடி கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த ஊடக வரலாற்றிலே, தொலைக்காட்சி வரலாற்றிலே விஜய் டிவி இரு மகத்தான நிகழ்வுகளை ஒளிபரப்பி மக்கள் மனதை கவர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது இங்கே ஒரு உண்மையிலேயே ஒரு புதிய சகாப்தம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதுதான் தெளிவாகிறது. நான் அநேகமாக இந்த நிகழ்வுகளை பார்ப்பது வழக்கம். அதிலே முக்கியமாக இன்றைக்கு நாங்கள் தந்தையர் தினம், அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இங்கே டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் கலையகத்திற்கு. அவரை பற்றிய விவரங்கள், அவர் சென்ற சுற்றுலா, இன்றைய எங்களுடைய ஆன்மீக உலகில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பல்வேறு வகையான திடீர் திடீர் சம்பவங்கள் என்பதை பற்றியெல்லாம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். வணக்கம் டாக்டர்.
4: வணக்கம் ஆசிரியர் சுவாமிகளே. குருவரலும்
5: திருவரலும் கைகூட மீண்டும் உங்களை இந்த மெஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லோருக்கும் இன்றைக்கு தந்தையர் தின வாழ்த்துக்கள், ஃபாதர்ஸ் டே என்று சொல்லுவோம். இந்த ஃபாதர்ஸ் டே என்பது புதிதாக உருவாக்கப்பட்டு என்றாலும், புதிது என்றாலும் சிறப்புடையது என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான்,
3: கட்டாயம்
5: அந்த மரபு எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே தந்தையர் தினம் ஒரு புதுமையான வளமையாக இருந்தாலும் கூட அது ஒரு நல்ல பண்பை நல்ல இயல்பை வழிகாட்டுவதனாலே நாங்களும் அந்த தந்தையர் தினத்தை வரவேற்று தந்தையர்களையும் வரவேற்று வாழ்த்தி களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்தை நாங்கள் தொடங்குகின்றோம். இன்னொன்று நாங்கள் பார்க்க வேண்டும், இந்த தந்தையர் தினம் என்கின்ற பொழுது எங்களுடைய சமயத்திலே சொல்லுவார்கள், மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம், மாதா என்றால் தாய், பிதா என்பது தந்தை. இந்த பிதா என்ற சொல்லிலிருந்துதான் ஃபாதர் என்ற ஆங்கில சொல்லு வந்தது. இந்த வித்து வேர் சொல்லு
3: ஒன்று,
5: பிதா. அப்ப இந்த பிதா மற்றது குரு மூவரையும் தெய்வமாக காணும் மரபை சொல்லுகின்றது எமது சமயம். அதாவது சொல்லுவார்கள், மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ. அதிதி என்றா விருந்தினர்களையும் கடவுளாக நினைத்து வரவேற்று உபசரிக்க வேண்டும் என்ற மரபு காணப்படுகின்றது. கடவுளை எல்லா மதங்களும் தந்தை என்று சொல்லுகின்றன, அதிலே ஆட்சேபனை இல்லை. இஸ்லாமும் கடவுளை தந்தை என்றுதான் சொல்லுகின்றது, தலைவன் என்று சொல்லுகின்றது. கிறிஸ்தவம் யூத மதம் கடவுளை தந்தை என்று சொல்லுகின்றது, இந்து மதம் சொல்லுகின்றது, எல்லாரும் சொல்லுகின்றார். ஆனால் தந்தை ஒன்று இருந்தால் தாய் ஒருவர் வேணும் அல்லவா,
3: கட்டாயம்.
5: இந்த தாயை சொன்னது எமது சைவம், அதுதான் எங்களுடைய சக்தி வழிபாடு. இதை சக்தி வழிபாட்டை பற்றிய எமது உரையாடல்களிலேயும் மற்றது அன்னையர் தினம் வருகின்ற உரையாடல்களையும் நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். மாத்ரு தேவோபவ என்று சொல்லுவார்கள். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா என்றுதான் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமமும் தொடங்குகின்றது. அது மாதாவினுடைய பெருமை. இந்த மாதா பிதா என்கின்ற பொழுது இந்த இறைவனை தந்தை என்று சொன்னாலும் எப்படி இறைவன் தந்தையாவார் எங்களுக்கு தெரியும். எனக்கு என்னுடைய தந்தையர் ராமநாதன் என்றா எப்படி அவர் எனக்கு தந்தை என்று தெரியும். இந்த உலகத்தில் எனக்கு இந்த உடலை இந்த காரணத்தை தந்தவர் என்னுடைய தாய் தந்தையர். அதே மாதிரியாக எமக்கு எல்லா பிறப்புகளின் ஊடாகவும் எம்மை பாதுகாக்கின்ற இறைவன். அப்படி இருந்த பொழுது அவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எம்மை பாதுகாக்கிறவராகத்தான் இருக்க வேண்டும். அவர் எப்படி எமக்கு தந்தையாவார், இந்த கேள்வி இருக்கின்றது இல்லையா, கடவுள் எப்படி எமக்கு தந்தையாவார். அப்ப இதுக்குத்தான் அந்த எங்களுடைய விதில சொல்லுவார்கள், எப்பொழுது கடவுள் தந்தை ஆகிறார் என்றால் எங்கள் எல்லோருக்கும் இந்த உயிர்களுக்கு மூன்று நிலைகள் உண்டு. மூன்று நிலைகளிலே எண்ணிலி எண்ணிக்கையான உயிர்கள் கிடக்கின்றன. அந்த முதலாவது நிலையை சொல்லுவார்கள், அநாதி கேவல நிலை, ப்ரீ காஸ்மிக் ஸ்டேட், த சோர்ஸ் தட் நெவர் பீன் டேக்கன் பர்த். இதுவரையில எந்த ஒரு பிறப்புக்குள்ளையும் வராம உடம்பில்லாம கருவிகரம் இல்லாம ஒரு இருட்டுக்க கிடக்குது அந்த உயிர்கள். அந்த உயிர்களை சொல்லுவார்கள் கேவல நிலை, கேவல நிலை. இது இஸ்லாத்திலையும் கூட சொல்லுகிறார்கள், நீங்கள் உயிரற்று கிடந்தீர்கள், அவன் உயிர் தந்தான் உங்களுக்கு என்று சொல்லப்படுகிறது. அந்த நிலையிலே இருக்கிற உயிர்களுக்கு அறிய ஒரு ஆற்றல் உண்டு, அனுபவிக்கிற ஆற்றல் உண்டு, ஆனால் கருவி கரணங்கள் இல்லை. இப்ப அறிய வேண்டாம், எங்களுக்கு என்ன வேணும்? கண்ணால பார்த்து, காதால கேட்டு, மூக்கால முகர்ந்து, நாக்கால சுவைத்து, தோளால் தொட்டுணர்ந்து, மனதால் யோசித்து, புத்தியால் நிச்சயித்து, சித்தத்திலே பதித்து வைத்து, அப்படித்தான் எங்களுடைய அறிவு செயற்படுகின்றது. அந்த கருவிகள் உண்டும் இல்லாவிட்டால் அறிவு செயல் நடைபெறாது. அப்ப அந்த ஆன்மாவுக்கு அது கிடையாது. அனுபவிப்பதற்கும் இதுதானே வேண்டும். கண்ணாலை பார்த்து, மூக்காலை முகந்து, நாக்காலை சுவைத்து. அப்ப இந்த அனுபவிப்பதற்கும் இந்த கருவிகரணங்கள் தேவை, அறிவதற்கும் இந்த கருவிகரணங்கள் தேவை. இந்த ரெண்டுமே இல்லாத நிலையிலே இந்த உயிர் அந்த ஆணவ இருட்டில டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸால அப்படியே சூழப்பட்டு கிடக்கிறது. சொல்வார்கள், நெல்லை உமி சுத்தி இருக்கிறது போல, செம்பை களிம்பு பிடித்திருப்பது போல. இது அனாதியாகவே, இது இடையில வந்து பிடிச்ச விளையாட்டு இல்ல, அனாதியாகவே இந்த நிலையில உயிர்கள் இருக்கின்றன. இது ஒரு நிலை. இரண்டாவது நிலையில நாங்கள், எங்களை போறவர்கள், புல்லாகி, பூடாய், புழுவாய், நிறமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாகி, கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராகி, முனிவராய், தேவராய், செல்லாய் நின்றைய தாவர சங்கமத்துள். ஸ்தாவரம் என்றால் நிலையாக நிற்கின்றது, சங்கமம் என்றால் அசைந்து செல்லுகின்றது. அசைகின்ற அசையாத எல்லா உயிர்களாகவும் எல்லா புறப்பும் புறந்துழைத்தேன் எம்பெருமான். இப்படி புறவிதோறும் புறந்து புறந்து புறந்து புறந்து போறது. சொல்லுவார்கள், சொல்லுவார், கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் புறவி அவதாரம். ஏழு கடல்ல இருக்கிற மணல் துணிக்கைகளை எண்ணினால் அதை விட கூட நான் பிறந்த புறவி. எண்ணிலடங்கா புறவிகள் இப்படி பிறந்து பிறந்து கொண்டு இருக்கிறோம். இது இந்த நிலை. இந்த நிலையில உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு, சிற்றறிவு, கொஞ்சம் அனுபவம் இருக்கு, ஒரு ஒரு ஒரு சின்ன சிற்றின்பம். ஆனா பேரின்பம் பேரறிவு கிடையாது, அது இறைவனுக்கே உரியது. நாங்கள் இறைவனிடம் சென்று சேரும் பொழுதுதான் எங்களுக்கு அந்த பேரின்பமும் பேரறிவும் உண்டாகின்றது. அந்த நிலையை அடைந்த நிலையில் கூட எண்ணில் எண்ணிக்கையான உயிர்கள் இருக்கின்றன. இது மூன்றாவது நிலை. அந்த விடுதலை பெற்ற என்று சொல்லுவார்கள். ஆகவே புறப்பே எடுக்காத, இன்னும் தமது பயணத்தையே தொடங்காத உயிர்கள் கோடிக்கணக்கில் எண்ணில் எண்ணிக்கையாக இருக்கின்றன. பிறந்து இறந்து பிறந்து இறந்து அழுந்த புறப்பிறப்பு சூழலை அழுந்திக் கொண்டு சிற்றறிவரோடும் சிற்றின்பத்தோடும் மாய்ந்து கொண்டிருக்கின்ற போன்ற உயிர்கள் எண்ணில் எண்ணிக்கையில் இருக்கின்றன. அவ்வாறு இறைவனுடைய தாளை சென்றடைந்து பேரன்பமும் பேரறிவும் பெற்றிருக்கின்ற உயிர்கள், முத்தி அடைந்த உயிர்கள் எண்ணில் எண்ணிக்கையில் இருக்கின்றன. மூன்று நிலை. இந்த கீழே இருக்கிற அந்த கேவல நிலையிலிருந்து மேலே இறைவனை சேர்ந்திருக்கின்ற சுத்த நிலைக்கு உயர்த்துவதுதான் என்னுடைய திருவருட்சக்தி, இறைவனுடைய கருணை. தன்னிலமை மன்னுயிர்கள் தார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். அவன் தன்னுடைய நிலைமையே தாரான். He has given his post, his state. சிவத்துவம், சீவம் சிவனாகின்றது, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட கத்தன். அதை விட கூடிய நிலை உயிருக்கு கிடைக்க முடியாது இல்லையா? அப்ப இந்த நிலைக்கு கொண்டு வருவதுதான் கொடியேற்று திருவிழா. கொடியேற்றத்துல அந்த கீழ்நிலையில இருக்கிற கொடி, கொடித்தபதின் பீட பகுதி இருக்கிறது இல்லையா, அந்த நிலையில இருந்து பிறகு அந்த தம்ப பகுதி இருக்கிறது, அது நடுவில் புறந்திறந்து புறப்புறப்புகளை குறித்து உச்சத்திலே போய் ஊறி இருக்கிறது இல்லையா கொடி, அந்த நிலைதான் இந்த விடுபட்ட நிலை. இதுதான் கொடியேற்ற திருவிழாவின் தத்துவம். ஏராளமான கோயில்கள்ல திருவிழாக்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கின்றது, நடக்கப் போகின்றது. கொடியேற்றம் என்று போட்டிருப்பார்கள். கொடியேற்ற நடுநிலைக்கு கொண்டு வந்து மேல்நிலைக்கு சேர்க்கின்ற
6: நிலையையும் காட்டு.
5: இதுல இன்றைக்கு தந்தையர் தினத்துக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? இந்த அநாதி கேவல நிலையிலே இருக்கிற உயிருக்கு முதல் முதல் ஒரு கொஞ்சம் அறிவும் கொஞ்சம் அனுபவமும் கொடுத்து, ஒரு சுதந்திரமும் கொடுத்து, ஃப்ரீ வில்லும் கொடுத்திருக்கிறான். தன்னை அடைகிறதுக்கு சந்தர்ப்பமும் கொடுத்து, இந்த பேரின்பம் பேரறிவுக்கான சந்தர்ப்பத்தை என் கொடுத்து விடுகின்ற செயல்தான் இறைவன் கொடுக்கின்ற முதல் பிறப்பு. எங்கள் எல்லாருக்கும் முதல் பிறப்பு, முதல் உடம்பு வந்தது இறைவன். அதை சொல்லுவார்கள் முதல் உற்பவம், முதல் உற்பவம் என்று சொல்லுவார்கள். அந்த முதல் பிறப்பைத்தான் சொல்லுவார் காரிட்ட ஆணவ கருவறையில். நல்ல கடுமையான மை இருட்டு, அந்த இருட்டில் இருக்கிற அந்த ஆணவத்தில் அந்த கருவறையில இருக்கின்ற அந்த இதுல கண்ணிலா குலவியை போல், கண்ணில்லாத குழந்தையை போல கட்டுண்டிருந்த மை வெளியில் விட்டு, அந்த வெளியில் விட்டாரே அந்த முதல் பிறவி தந்தை, அது இறைவன். அந்த முதல் உடம்பு வந்தது இறைவன், ஆனபடியினாலே அவன் தந்தை. ஆதிசங்கர் சொல்லுவார், மாதாச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வர, மாதா பார்வதி பிதா மகேஸ்வரன் என்று சொல்லி சொல்லுகின்றார். இந்த முதல் உடம்பு அவர் கொடுக்கின்றார். ஆனபடியினால்தான் அவர் எங்களுக்கு தந்தை, அது ஒன்று. இந்த அவர் அந்த முதல் உடம்பு எங்களுக்கு முன்னுடம்பாக புறவிதோறும் வந்து கொண்டே இருக்கும். கடைசியாக அவரை அடைகின்ற பொழுதுதான் அந்த உடம்பும் நீக்கப்படுகின்றது. இது புரியட்ட காயம் என்று சொல்லுவார்கள். எட்டு தத்துவங்களால இறைவன் எல்லாருக்கும் சமமாத்தான் கொடுக்கிறான். அவன் நீதிமான். அவர் ஒருதருக்கு ஆணை உடம்பு கொடுத்து, ஒருதருக்கு பூனை உடம்பு கொடுத்து, ஒருத்தருக்கு மனுஷர் உடம்பு கொடுப்பதில்லை. எல்லாருக்கும் சமமாக எட்டு தத்துவங்களாலான உடம்பு கொடுத்தார் புரி அட்டகாயம். அவர் கொடுத்தது என்ன? சப்த ரூப ரச ஸ்பரிச கந்தம், கேட்கும் சக்தி, பார்க்கும் சக்தி, முகரும் சக்தி, சுவைக்கும் சக்தி, உணரும் சக்தி. அந்த ஐந்தையும் கொடுத்தார். சக்தியை தான் கொடுத்தார், பலன்களை அல்ல, அது பிறகு வரும். அந்த சக்தியை கொடுத்து, அந்த பவரை கொடுத்து, சப்தரூப ரச ஸ்பரிச கந்த என்ற தன்மாத்திரைகளை கொடுத்து, சிந்திக்கிறதுக்கு மனத்தை கொடுத்து, நிச்சயிப்பதற்கு புத்தியை கொடுத்து, நான் என்ற தனித்துவம் உணர்வையும் கொடுத்து, அதுதான் அகங்கார் என்று சொல்லுவார்கள். அப்ப ஐந்து மூன்றும் எட்டு வந்துட்டு, இந்த எட்டையும் கொடுத்து விட்டார். மனத்தாயே சிந்தித்தது உயிர், இப்ப உடம்பு வந்துடுது இல்லையா, மனம் சிந்தித்தது, புத்தி நிச்சயித்தது, கேட்கும் சக்தி, பார்க்கும் சக்தி எல்லாம் வந்து விட்டது. உடனே மனதாலேயே முதல் கர்மா வந்தது. முதல் கர்மா வந்தது, அதன் விளைவாக அடுத்த உடல் வந்தது. அப்ப முட்டை முதல் வந்ததா, கோழி முதல் வந்ததா, கர்மா முதல் வந்ததா, கர்மாவின் பயனான உடல் முதல் வந்ததா என்றால், முதல் வந்தது கர்மா, அதுக்கு முதல் இறைவன் தான் உடல் கொடுத்திருந்தவர். அந்த கர்மாவின் பயனாகத்தான் எங்களோட உடம்பு. அந்த கர்மாவின் படி ஒன்று ஆணை ஆகிறது, ஒன்று பூனை ஆகிறது, ஒன்று அமீபாவா வருது, ஒன்று பாக்டீரியா வருது, ஒன்று டைனோசர் ஆகிறது. இதுலதான் பிறகு இந்த ஊர்ல இருக்கிற இந்த நாங்கள் கேள்விப்படுற கூர்ப்புகள் அதுகள் எல்லாம் நடந்து வருகின்றது. அவை இந்த முதல் புறப்பு இறைவன் கொடுத்தது எல்லாருக்கும் சமனா கொடுத்தார். வள்ளுவர் சொல்லுவார், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், மனுஷருக்கும் என்று சொல்லல, எல்லா உயிர்க்கும், எல்லா உயிர்களுக்கும் அவர் ஒன்றாத்தான் கொடுத்திருக்கின்றார். அப்படி கொடுத்ததுனாலதான் அவர் தந்தை. ஆனது நாங்கள் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த வாரமுதே என்று மாணிக்கவா சொல்றார். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ என்று அப்பர் சுவாமிகள் படிக்கிறார். இப்படி தாயும் தந்தையுமாக அவன் இருக்கின்றான். இந்த தந்தையர் தினத்திலே நாங்கள் அதை, இறைவனுக்கு எங்கள் எல்லாருக்கும் தந்தை, அவருக்கு முதல் எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நாங்கள் செலுத்திக் கொள்ள வேண்டும்.
6: உண்மையிலே டாக்டர், இந்த மாதிரியான விளக்கம் இதுவரைக்கும் நான் நினைக்கிறேன் நானே கேள்விப்படே இல்லை. என்னுடைய இந்த இது வயது காலத்தில் இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை நானே கேள்விப்படை. இப்போ என்னென்றால், சிலர் வந்து இந்த விஷயங்களை நல்ல தெளிவாக கூறினால்தான் எங்களுடைய அந்த சமயத்தினுடைய முக்கியத்துவம், எங்களுடைய பிறப்பின் முக்கியத்துவம், எங்களுக்கு நாங்கள் வழிபடுகின்ற கடவுளின் முக்கியத்துவம் நன்கு விளங்கும். நாங்கள் எல்லாம் இந்த இருளில் தான் இருக்கிறோம். இருளிலிருந்து வந்தாலும் திரும்பவும் பெரும்பாலும் இருளிலே தான் சுழன்று கொண்டிருக்கிறோம்.
5: எங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறது, அதான் ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சொல்லுவார்கள், எங்களுக்கு இந்த கருவிகரணங்கள் தந்ததால அந்த கருவிகரணங்களை மாயையிலிருந்து தான் செய்து தாரில்லாத ஒரு இருட்டுக்கு இன்னும் சூரியன் வரவில்லை, ஆனால் விளக்கு கொடுத்தது,
6: விளக்கு கொடுத்திருக்கிறார்,
5: ஒரு விளக்கு கொடுத்திருக்க.
6: இனி நாங்கள்
5: அந்த விளக்கை வைத்து தேட வேணும். எப்படி தேடி தேடி கொண்டு போக, கடைசியா சூரிய கிரணம் வந்தாத்தான் சூரியனை பார்க்கலாம். சூரியனை விளக்கால பார்க்க முடியாது, ஸ்லோச்சர் லைட் போல எடுக்க முடியாது. அப்ப அந்த நிலை வரும் வரைக்கும் நாங்கள் எங்களுடைய அவர்களுக்கு ஃப்ரீ வில் தந்திருக்கிறேன், அறிவும் தந்திருக்கிறார். கடவுள் வந்து எங்களுக்கு பின்னால் நின்று சொல்லுவதில்லை, ஓகே ரேடியோ ப்ரோக்ராமுக்கு போ, ஞானம் ஞானி நடத்து, கோவிலுக்கு போ, அப்படி எல்லாம் சொல்லுவது கிடையாது. அவர் எங்களுக்கு பூரண சுதந்திரம் தந்திருக்கிறேன். அதுதான் அந்த கிறிஸ்தவ வேதத்திலே சொல்லுவார்கள், ஆதாம் ஏவாளை படைத்த கடவுள் அவர்களுக்கு அப்பல் அந்த மர பழமரத்தையும் படைத்து விட்டு அந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் என்றுதான் சொன்னார். அதை ஒரு வேலி போட்டு வைக்கவில்லை தானே, தடை போட்டு வைத்திருக்கலாம். அப்ப நீ விரும்பினா அதை மீறலாம். அந்த ஃப்ரீ வில்லோட அவர் இருந்தபடியினால, கொடுத்தபடியினால எங்களுக்கு அந்த ஃப்ரீ வில் இருக்குது. அதை வைத்துக் கொண்டு நாங்கள் புறவிதோறும் கடைத்தோறும் இயன்று கொண்டு இருக்கின்றோம். அதுதான் எங்களுடைய புறவியினுடைய நோக்கம்.
6: அப்ப உண்மையிலே நான் இது எனக்கு என்னுடைய மனதிலே எழுந்த ஒரு கேள்வி, இப்ப இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை எங்களுடைய முன்னோர்கள் பாடல்கள் மூலமாக பலர் இதை கூறியிருக்கிறார். அப்ப அந்த அப்படியான எங்களுக்கு வழிகாட்டிகள் இருந்தும் நாங்கள் அதை பெரும்பாலானவர்கள் உணராமல் இன்னும் அந்த சக்கரத்திலேயே சுழன்று கொண்டிருக்கிறோம், அந்த இருட்ட சூழல்லையே சுழன்று கொண்டிருக்கிறோம். அப்ப அது எங்களில் இருக்கிற பிழை என்றுதான் நான் கருதுகிறேன்.
3: அதை பற்றி உங்களுடைய கருத்து?
5: அது ஒன்று என்னென்னு கேட்டால், எங்களுடைய அவர் ஃப்ரீ வில்லை தந்த அவர் எங்களுக்கு அந்த முயற்சி ஒன்றை தந்திருக்கிறார். இந்த முயற்சியினாலே நாங்கள் இதிலிருந்து வெளியேற முயல
3: வேண்டும்.
5: அது பிறவி தோறும் வருவது. அதுக்குத்தான் இந்த தர்மங்கள், சமயங்கள், நீதிகள், நூல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. இனி இன்னொரு விதயத்துக்கு வருவோம். இது தந்தையர் தினத்திலே ஒரு தந்தையை பார்த்தாச்சு. அப்ப இந்த பிறப்பில் இருக்கிற தந்தையை மறந்துடப்படாது.
3: கட்டாயம், கட்டாயம்
5: இல்லையா?
3: எங்களுடைய தந்தையர்
5: அந்த தந்தைக்கு சொல்லுவார்கள், எங்களுடைய தந்தைக்கு நாங்கள் வணக்கம் கூறுவோர்களாக, நன்றி கூறுவோர்களாக இருக்கின்றோம் என்று கேட்டால், அவர் கர்ப்பா தானம், அதுதான் அவர் செய்ய. பல பேர் கேட்பார்கள், என்ன தந்தை கவனிக்கவில்லை, அல்லது எனக்கு தந்தையினுடைய பெயர் தெரியாது, அல்ல தந்தை சிறு வயதிலேயே எங்களை விட்டு பிரிந்து விட்டார் அல்லது இறந்து விட்டார், அப்ப என்ன செய்ய வேணும் என்றாலும், தந்தை செய்த மிகப்பெரிய உபகாரம் எங்களுக்கு தன்னுடைய கர்ப்பம் தானம் செய்து எங்களுடைய அன்னையினுடைய வயிற்றிலே அதை விதைத்தது. விதை அங்கே இருந்துதான் வருகின்றது, வித்து அங்கே இருந்தான் வருகின்றது, விளைநிலம் தான் தாய். அது அந்த குழந்தை பிறக்க முதல் தந்தையானவன் அந்த உயிரை 2 மாதங்கள் சுமக்கின்றான். இது பலருக்கு தெரியாது. நாங்கள் எல்லாரும் 10 மாதம் சுமந்து பெற்ற தாய், 10 மாதம் சுமந்து பெற்ற பாய் என்றுதான் சொல்லுகின்றோம். தந்தைமார் உயிரை 2 மாதம் சுமப்பது தெரியாது. தந்தைமார் உயிரை சுமப்பது அந்த விடயத்தை சொல்லுவார்கள் என்று கேட்டால், அந்த உயிர் வருகின்ற வழி மனித புறவி வழி அரிது. அப்ப உயிர் வருகின்ற பொழுது எங்கே 5 இடங்களின் ஊடாக தங்கி வருகின்றது. இது மிகவும் ரகசியமான பவித்திரமான விஷயங்கள். அவர் சொல்லுவார்கள், சுவர்க்கத்திலிருந்து வருகின்றது. ஏன் சுவர்க்கத்திலிருந்து வரவனும் நரகத்திலிருந்து வரப்படாதோ
3: என்று கேட்பார்கள்.
5: மனித பிறவி வலி அரிது, சும்மா எல்லாருக்கும் கிடைக்காது. புண்ணியம் செய்த உயிர்களுக்குத்தான் மனித பிறவி விளக்கு. ஜனனியும் நரஜன்ம துர்லப என்று சொல்லி ஆதிசங்கர சொல்லுகின்றார். பிறவிகளிலேயே மனித பிறவி கிடைப்பது அரிது. அரிது அரிது மானிடராதல் அரிது என்று அவை பாட்டு சொல்லுகின்றார். அப்ப இந்த பிறவி சும்மா வராது. அப்ப வர்ற என்று சொன்னா பை சான்ஸா வருமா? இட்ஸ் நாட் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன். இது முன்ன புண்ணியம் செய்தவர்களுக்கு மனித பிறவி கிடைக்கும். புண்ணியம் செய்தவர்கள் எங்க போயிருந்து போட்டு வருவேன்? மறந்த பிறகு சுவர்க்க லோகம் போயிருந்து வருவார்கள். அதான் விண்ணுன்றிழிந்து வினைக்கீடாய் மெய் கொண்டு திருமந்திரம் சொல்லும். அந்த சுவர்க்கத்தில இருந்து உண்ணில இருந்து வந்து பிறகு 2வது இடத்துல எங்க தங்குது? இந்த மலை மேகமண்டலம், மலை மேகமண்டலத்தில் வந்து மலையோட சேர்ந்து நீராக வருகின்றது. இது 2வது இடம். 2வது இடம் பஞ்ச அக்னி என்று சொல்லுவார்கள். 5 ஆகுதிகள் இந்த உயிர். உயிரை ஆகுதி என்று அந்த அக்னியில போடுறார்கள். 1வது அக்னி துர்க்கம் சொர்க்கம், 2வது அக்னி வந்து மலை. இந்த மலையோட வந்தது நிலத்துக்கு வந்த உடனே பயிரிலே போகின்றது, தாவரங்களுக்குள்ளே போகின்றது, உணவாக வருகின்றது. இது 3வது அக்னி, பஞ்ச அக்னியில 3வது அக்னி உணவில. இந்த உணவை ஆண் உண்மகன் உண்ணும் பொழுது அது உணவினூடாக உதிரத்திலே கறந்து சுக்கிலத்திலே வருகின்றது. அங்கதான் 4வது இடம் ஆண்ல. ஆணில 2 மாதம் தங்குது. The time taken for spermatogenesis, ஒரு விந்துக்கலம் உருவாவதற்கு எடுக்கின்ற காலம், மெடிக்கல் பர்சனா இருக்கிறவர்களால தெரியும், 2 மாதங்கள், 60 days spermatogenesis time. அப்ப இந்த 2 மாதங்கள் அது அங்கே தங்கி இருக்கின்றது. இந்த தந்தையிலிருந்து தாய்க்கு 5வது இடம் போய் சேருகின்றது, அதுதான் கர்ப்பாதானம். இது எங்களுடைய இந்து மதத்திலே 40 சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. 40 sacraments என்று சொல்லுவார்கள். எங்களுக்கு 40 விஷயங்கள் நாங்கள் வாழ்க்கையிலே செய்ய வேண்டியது உண்டு. அங்க வாழ்க்கை தொடங்குவது கர்ப்பாதானம். அது வாழ்க்கையில் இருக்கிற 40 விஷயங்கள் இந்துக்கள் செய்ய வேண்டிய உண்டு. இந்த கடைசியா செய்யறதுதான் அந்தியேஷ்டி. எல்லாருக்கும் அந்தியேஷ்டியை பற்றி தெரியும். அந்தியேஷ்டி என்றால் அந்தி என்றா கடைசி, கடைசியாக செய்கின்ற அந்த ஜக்யம் அல்லது ஞாகம் அந்த கிரியை தான் அந்தியேஷ்டி. அது இறந்த பின்னர் அவர் சார்பிலே அவரின் புத்திரர் செய்வார். கடைசி ஆனா முதல் தொடங்குறது வந்து கர்ப்பாதானம். இந்த கர்ப்பாதானத்தை தந்தவர் தந்தை, 2 மாதம் இந்த உயிரை சுமந்தவர் தந்தை, வித்தை தந்தவர் தந்தை. ஆனபடியினாலேதான் தந்தையருக்கு நாங்கள்
3: தலை வணங்க
5: வேண்டும். இது 2வது காரணம். 3வதாகத்தான் தந்தை குடும்பத்தை தாயை போல குடும்பத்தை பார்ப்பது, பாதுகாப்பது, உழைத்து தருவது, உடுப்பு கொண்டு தருவது, காரளை ஏற்றி இறக்கி இந்த எல்லாம் செய்வது, கஷ்டப்பட்டது, இது எல்லாம் மூன்றாவது. இப்ப மூன்றாவது வந்து அது தங்க. அப்ப கல பேர் கேட்பார்கள், எனக்கு ஒரு சரியில்லாத தந்தை, குடிகார தந்தை இருந்தார், அல்லது இம்சேவை என்ற தந்தை இருந்தார், மற்றது விட்டு விட்டு கவனிக்காம விட்டு போன தந்தை இருந்தார், புறக்க மேல இறந்துட்டார். அப்ப அவைக்கெல்லாம் என்னென்று கேட்டால் கர்ப்பாதானம் செய்திருக்கிறார் தானே, அவ்வளவுதான். அந்த கடமை எங்களுக்கு இறக்கம் வரைக்கும் உண்டு, அது உண்டு. இது இந்த மூன்று விதமாக நாங்கள் பார்த்துட்டோம் தந்தையர் திருத்தம். முதலாவதாக இறைவனை தந்தையாக பார்த்தோம், இரண்டாவதாக தந்தையர்கள் எல்லாரும் நாங்கள் ஆண்கள் ரெண்டு மாதம் கர்ப்பம் சுமந்திருக்கிறோம், வீட்டிலேயே தந்தைமார் மாரதட்டி சொல்லுங்கள், நாங்களும் ரெண்டு மாதம் சுமந்திருக்கிறோம் என்று. இரண்டாவது
6: அது எதுவும் சொல்றதே இல்லை.
5: மூன்றாவதாக குழந்தைக்கு உபகாரம் பண்ணி உழைத்து படிப்பித்து உருவாக்கி பாதுகாத்து அந்த விதத்துக்காக எங்களுக்காக பாடுபட்ட தந்தை, அது மூன்றாவது. நான்காவதாக இந்த தந்தையருக்கு நாம் இறந்த பிறகும் கடன்பட்டிருக்கின்றோம். அவர்களுடைய இறப்பின் பின்னர் கூட நாங்கள் அவருக்கு, நாங்கள் அவர்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதைத்தான் பித்ரு கடன் என்று சொல்லுவார்கள். பித்ரு கடன் அதாவது இறந்தவர்களுக்காக செய்கின்றது. அது ஆடி அமாவாசை வரும்பொழுது தந்தையர்மாருக்காக இறந்தவர்கள் தங்களுடைய தந்தை மட்டுமல்ல, தந்தை வழியில் இருக்கின்ற அவ்வளவு மூதாதையருக்கும் கூட சித்திரவர்களுக்காக நாங்கள் அப்பாக்கு செய்யணும் ஒன்று கேட்பார்கள். அப்பாவுக்கு மட்டும் இல்லை, அப்பா வழியினூடாக வந்த அத்தனை மூதாதைகளுக்கும் செய்கின்றதுதான் அந்த திவசம், அந்த பிதிர்கடன் மாலயம் போன்ற விதியங்கள். ஆகவே அவற்றையும் அனுசரித்து செய்து வர வேண்டியது உண்டு. எங்களுக்கு பார்த்தால் இந்த சித்திரா பௌர்ணமியை கிட்டதாக அந்நியர் தினம் பெறும், ஆடி அமாவாசையை கிட்டதாக தந்தையர் தினம் பெறும். இது ஒரு எதிர்பாராத ஒரு கோஆர்டினேஷனாக வந்துவிட்டது. ஆகவே எங்களுக்கு ஆடி அமாவாசை தந்தை வழியில் இறந்த மூதா, தந்தைக்கும் தந்தை வழியில் இறந்த மூதாதியர்களுக்கும் எங்களுடைய நன்றி கண்ணை செலுத்துகின்ற தினம். அன்றைக்கு அதற்குரிய கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டும். அப்ப இந்த விதமாக இந்த தந்தையர் தினத்தை நாங்கள் பல விதமாக கொண்டாடலாம்.
6: இப்படி
5: பார்க்கின்ற பொழுது இந்த தந்தையர் தினத்தை எல்லா விதமாக கொண்டாடுகின்ற பொழுது எங்களுக்கு அதுல தெரிஞ்ச ஸ்பெஷல் ஸ்பிரிச்சுவல் சிக்னிபிகன்ஸ் ரிலேட்டிங் டு த காட், ரிலேட்டிங் டு அவர் ஆன்செஸ்டர்ஸ் அண்ட் ரிலேட்டிங் டு அவர் ஃபாதர் இன் திஸ் பர்த். அவ்வளவுதான் நாங்கள் செய்யக்கூடிய கனவு.
6: மேலே இப்ப இந்த விளக்கத்தை நீங்கள் அருமையாக தந்தீர்கள். நீங்கள் ஏதாவது விடயத்தை தொட விரும்புகிறீர்களா என்று.
7: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
8: அவ்வளவு கிளியரா நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது விவகாரம் முழுக்க. ஆகையால் எத்க மக்கள் மாச்சரிதம் மயாச பவத பிரீத்தியை பவத்தியேவ தது. இப்ப என்ன தெரிஞ்சுட்டேன், நான் நல்ல கர்மா பண்ணினா நல்ல சரீரமும் நல்ல சுகமும் வருது, கெட்ட கர்மா பண்ணினேனையானால் அதுக்கு தகுந்தாபோத துன்பமும் வருது. ஆனா இன்பமோ துன்பமோ எனக்கே தவிர உனக்கு இல்லை பரமேஸ்வர, உனக்கு என்ன, நீ சௌக்கியமா தான் இருக்க, ஒரு கவலையும் இல்லை. ஏண்டா டிவி பார்த்துட்டு இருக்கேன் சார், ஒருத்தன் வந்து அவனை கத்தியால குத்தி விட்டுறான், அவன் ஒவ்வொரு கத்துறான் அழறான், இவன் பாட்டுக்கு காஃபி கப்பை கையில வச்சுட்டு ஈஸ்டர்ல சாஞ்சிட்டு மேல போன் போட்டு ஃபேன் தெரிஞ்சுட்டு ஆனந்தமா குடிச்சுட்டே இருக்கான். நிஜமா இப்படி நடந்தா இருப்பானா, கொஞ்சம் வேதனை படி பாருங்க. ஏண்டா நார், அது பாட்டுக்கு அது நடக்கட்டும், நான் பாட்டுக்கு நான் சாப்பிட்டு இருக்கேன். அங்கே நடக்கிற கோரமான கர்மாவை கண்ணால பார்த்துண்டு இவன் பாட்டுக்கு அனுபவிக்கிறான் எப்படியோ, அதே மாதிரிதான் பரமேஸ்வரன் உங்களுக்கு துன்பம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். சாட்சி சேதா கேவலோ நிர்குணச்சா. அதனால மத் எத் கர்மாச்சரிதம் மயாச பவத பிரீத்தியை பவத்தியே வதது. நான் எதை பண்ணினாலும், நல்லது பண்ணினாலோ கெட்டது பண்ணினாலோ உங்களுக்கு சந்தோஷத்தானே கொடுக்கறது. சினிமாவில் கல்யாணம் நடந்தாலும் சரி வேற ஃபைட்டிங் நடந்தாலும் சிரிச்சுட்டு தானே பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ ஃபைட்டிங் நடக்கிறதே அவன் அவனை குத்திட்டு இருக்கானே, அவனுக்கு வலிக்குமான்னு கத்தரையிடும் போடு அப்படிங்கிற, அது வேற விவகாரம் என்னடா? அப்ப என்னாச்சே, ஒருத்தனுக்கு துன்பம் வந்தாலும் அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான் இவன், நல்லது நடந்தாலும் அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். அப்ப எப்படி இருந்தாலும் அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா போல. பரமேஸ்வரன் உலகத்தில் இருக்கக்கூடியதான மனுஷாளுக்குனால சுகத்தை அனுபவித்தாலும் துன்பத்தை அனுபவித்தாலும் ரெண்டையும் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு. இதனால என்ன தெரிகிறது, நான் பண்ணினதான எல்லா செயலும் உனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கறது, உருடைய சுபாவம் அது. அப்படி என்னால இருக்க முடியல, இருக்கத்தான் முயற்சி பண்றேன், அதுக்கு நீ தான் அனுகிரகம் பண்ணணும். ஆனா விவகாரம் என்ன, எந்த செயலை நாம் பண்ணினாலும் அச்செயலுக்கு தகுந்ததாக உலகத்தை சிருஷ்டி படைத்து அந்த உலகத்துல மனுஷியால் அனுபவிக்க கூடியதான இன்ப துன்பங்களை பார்த்து கொண்டு தாங்கள் இருக்கேள். இதனால என்ன தெரிஞ்சுட்டேன்னா, நான் எதை பண்ணினாலும் பரமேஸ்வரனுக்கு பிரீத்தி தான், அவனுக்கு கவலை ஏற்படல. சுகத்தை பண்ணினாலும் துன்பத்தை அனுபவிச்சாலும் அவர் பாட சந்தோஷமா இருக்கார். இதனால நமக்கு ஒண்ணு லாபம், எதையும் பண்ணலான்னு கரணம் எச்சிதம் அச்சிதம் நிச்சிதம். ஆனா இதுக்கெல்லாம் பின்னால ஒண்ணு இருக்கு, ஏன்னா இது ஒரு குதூகலம் மனுஷனுக்கு, இதை பண்ணணும் இதை பண்ணணும் எனக்கூடியதான ஒரு என்கரேஜ்மெண்ட், அந்த ஒரு ஆனந்தம் உள்ள இருக்கிற பரியந்தம் பண்றேன். அது எனக்கு 40 வயசு வரைக்கும் இருக்கு, அதுக்கப்புறம் தலையெழுத்தேன்னு பண்ணிட்டு இருக்கோம் எல்லா காரியத்தையும். உத்தியோகத்துக்கு போற காலத்துல ஆரம்பிக்கிற காலத்துல ஷூஸ் போட்டுண்டு அது போட்டுண்டு இது போட்டுண்டு பாக்குறதுக்கு அழகா இருந்து ஏதோ இவன் தான் இல்லாத காரியம் பண்றா போல போயிட்டு இருந்தான். 40-45 வயசு ஆச்சு, அதுக்கப்புறம் என்னன்னா இன்னும் எத்தனை நாள் சர்வீஸ் இருக்கு, டெய்லி பாத்துக்கலாம். அங்கே போனா அந்த ஊருக்கு போக சொல்றானே, இந்த ஊருக்கு போக சொல்றானே, அந்த வேலை கொடுக்கறானே, முடியலையே விவகாரம் முழுக்க, இத்தனை இத்தனை நாள் நல்ல பேர் வாங்கிட்டோமே, அது கெடாம இருக்கணுமே, இவன் நல்ல பேர் வாங்கினு இவன் நினைச்சிட்டு இருக்க, அவளுக்கு என்ன தெரியும்? இப்ப இது என்ன ஆச்சு விவகாரம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேனால், நமக்கு உள்ள ஒரு குதூகலம் என்கரேஜ்மெண்ட் இருக்கிற வரையும் தான், மோட்டிவேஷன் இருக்கிற வரையும் தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது எனக்கு நல்ல மோட்டிவேஷன் வரணுமே ஆனால் மற்றிதம் நிச்சிதம் கரணம், இதுக்கு நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும். நல்ல கர்மாவை நாம் பண்ணணுமே ஆனால் இன்னைக்கு சிவனை பத்தி கேட்கணும், குருவுக்கு நமஸ்காரம் பண்ணணும், பகவன் நாமாவை சொல்லணும், இந்த வாழ்க்கையில இனிமேல எனக்கு துன்பம் வராம நான் பார்த்துக்கணும், பகவத் அனுகிரகம் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோமே ஆனால் அதுக்கு என்ன வேணும்? உன்னுடைய அனுகிரகம் வேணும் பாப்பா. எத்தனையோ ஜென்மாக்களை புண்ணியங்கள் பண்ணினேன், பாபங்களை பண்ணினேன், அதனுடைய புண்ணிய பாப கர்மாக்கள் வழியாக சுகமும் துக்கமும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருது. நான் எதை வந்தாலும் எதை அனுபவிச்சாலும் நீ பாட்டுக்கு ஆனந்தமா பார்த்துட்டு இருக்க, நான் பண்ணக்கூடியதான எல்லா செயல்களும் உனக்கு சந்தோஷத்தை தான் கொடுத்து கொண்டிருக்க, அதுல ஒன்றும் தோஷம் இல்லை, அது சரியா தான் இருக்க. ஆனால் சம்போ ஸ்வஸ்ய குதூஹலஸ்ய கரணம் நிச்சிதம், அந்த குதூகலம் வேணும், என்கரேஜ்மெண்ட் வேணும், மோட்டிவேஷன் வேணும், நான் பண்றது ஒழுங்கா இருக்கணும்னு நினைக்கணும்னா அது எப்பொழுதும் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதுக்கு என்ன வேணும்? நிச்சிதம் தஸ்மான் மாமகரட்சணம் பசுபதே கர்த்தவ்யமே வத்வயா. ஆகையால் ஹே பரமேஸ்வர, என்ன நீங்க காப்பாத்தணும்? என்ன சினிமா ஆயிடுத்துன்னு கவலையோலியோ, அது பாட்டு நடந்துட்டே இருந்தா இஷ்டம் இருந்தா பார்ப்போம், இல்லைன்னா கண்ணை முடிப்போம். சில பேர் தியேட்டருக்கு போய் கண்ணை மூடி இருக்கான், ஏன்னா அங்கேதான் தூக்கம் வருதுன்னு அவ்வளவு சத்தத்துல இவனுக்கு அப்படியே வழக்கம் ஆயிடுது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே படுத்து வீடு வாங்கியிருக்கான், ட்ரெயின் போனாதான் இவனுக்கு தூக்கம் வரும், சாதாரண சாந்தமா இருந்தா தூக்கமே வராது, அப்படி வழக்கம் ஆயிடுதுன்னு. இந்த ஸ்டேஷன் டிக்கெட் கலெக்டர்காரவங்க ஆடிண்டே இருந்தாதான் அவருக்கு தூக்கம் வரும், ரிட்டையர் ஆன கூட ஆடிண்டே இருப்பாரு. என்ன சுவாமி அப்படி வாழ்க்கை இல்லை, அதாவது வழக்கம் ஆயிடுதுன்னு. அதே போல பரமேஸ்வரன் நான் சொல்றேன் பாருங்க, நான் பண்ணக்கூடியதான செயல்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கறதுங்கிறதுல உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுங்கிறதுல ஐயம் இல்லை, ஆனால் நான் பண்ணக்கூடியதான இனிமேல பண்ணக்கூடியதான செயல்களுக்கெல்லாம் உங்களுடைய அனுகிரகம் வேணும். ஆகையால் தஸ்மான் மாமக ரட்சணம் பசுபதே, ஹே பரமேஸ்வர மாமக ரட்சணம், என்னை காப்பாற்ற வேண்டியது இருக்க பார்த்தேல, கர்த்தவ்யமே வத்வயா, நீங்க பண்ணினா தான் உண்டு. ஆகையால் நீங்க தான் என்னை காப்பாத்தணுமே தவிர என்னால என்னை காப்பாத்திக் கொள்ள முடியலை. நினைக்கிறேன் நான் புத்திசாலி என்றும், நான் படைச்சவன் என்றும், சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சவன் என்றும், சயின்ஸ் எல்லாம் நன்னா தெரியும் நினைக்கிறேன், ஆனா காப்பாத்திக் கொள்ள முடியலை. மனுஷனை காப்பாத்திக்கிறது யார? ஆத்ம இவ்யாத்மனோ பந்து ஆத்ம இவரி ஒரு ஆத்மனஹா. உத்தரேத் ஆத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதையேத். சாஸ்திரம் எவ்வளவு கிளியர், உமக்கு நீர்தான் பந்து, உமக்கு நீர்தான் சத்ரு. இப்படி சொன்னா என்ன சார் அர்த்தம்? சம்சாரத்துல மொழிகி போகாம நீங்க நீங்க உங்களை நீங்க தான் காப்பாத்தி கொள்ளணும்னு. நான் எப்படி நான் காப்பாத்தி கொள்ளணும் தெரியலையே, சேத்துல தான் மாட்டிட்டு இருக்கேன். ஒரு காலை அழுத்து வச்சா தானே இன்னொரு காலம் எடுக்க முடியாது. அந்த காலம் வைக்கணும், இதை அழுத்தினா வைக்கணும், இன்னொருத்தர்னா என்ன தொங்கணும்னு. இன்னொருத்தர் வேற யாரும் இல்லை, உங்க மனசு தான். உங்க மனசை நல்ல வழியை வச்சுங்க, சரணாகதி பண்ணுங்க. அம்பாளுக்கு சரணாகத தீனார்த்த பரித்ராட பராயண சர்வஸ்திய ஆர்த்திஹரே தேவி. புண்ணியம் பண்ணினாலும் மட்டும் ஆர்த்திஹரே இல்ல, சர்வஸ்திய ஆர்த்திஹரே தேவி. எல்லோரையும் காப்பாத்துவா. என்ன பண்ணணும் நீங்க? பகவான் அம்மா நீதான் சரணம். துர்காம் தேவியும் சரணம் அகம் பிரபத்யே சுதர சுதரசே நமஹா அப்படின்னு தேவதைகள்லாம் வேத மாதாக்கள்லாம் யாருக்கு நமஸ்காரம் பண்றாளோ இந்த அம்பாள் காலை புடிங்க. என்ன ஆகும் அடுத்தது? இந்த கவலைகள்லாம் ஓடிவிடும், அந்த மனசு சுத்தமாகும். சுத்தமான மனசு இருக்கமே ஆனால் அந்த குருகிட்ட போய் அவர் சொன்ன வார்த்தை தானா நன்னா மனசுல பதியும். அந்த மனசுல காமக்ரோதங்கள் இருக்கப்படாது, கோபம் வரப்படாது, இன்னொருத்தரை கண்டு அசூய வரப்படாது. அப்படி இருந்ததே ஆனால் க்ஷேமவா ஆனந்தமா நீங்க இருக்கலாம். அப்ப என்ன ஆகும்? இந்த சம்சாரத்துல தானா மேல உதிர்வடும். உத்தரே ஆத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதைய. அனாவசியமாக இன்னொருத்தர் மேல கோபம், என்ன அது வேணும் எது வேணும்ங்கிற ஆசை எதுக்கு? எத்தனை ஜென்மாக்கள் ஆசைப்பட்டு என்னென்ன அனுபவிச்சிருக்கோம், எத்தனை ஜென்மாக்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னிக்கா இன்னிக்கா எத்தனை பிறவிகள் வேஷம் கட்டி கட்டி அப்படியா எப்படியான்னு அழுத்து போச்சு மனுஷனுக்கு. வேண்டாம், வேண்டியதெல்லாம் என்ன இந்த மேல? ஹே பரமேஸ்வரா, உங்களுடைய பதம் ஒண்ணுதான். ஆகையால் என்ன காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு உங்களால் தான் முடியும். என் மனசை சுத்தப்படுத்துங்க, என் மனசுல யமநியமாதிகள் வரும்படி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நானே ஆச்சாரியிடத்தை போயிட்டு சிரமணம் பண்றேன். ஆனா மனசை சுத்தப்படுத்த வேண்டியதான பொறுப்பு உங்களை தான். என்னால முடியல, வேற என்ன பண்றது? முடிஞ்சா நானே பண்ணிட்டு இருப்பேன், முடியாதுன்னா உங்கள்கிட்ட வரேன். ஏ பரமேஸ்வர தஸ்மான் மாமகரட்சடம் பசுபதே. இது என்ன பண்றார்? பசுபதேன்னு கூப்பிடுறார். ஏன் பசுபதே? பசுமாடு எப்படி இருக்க? அதை கட்டி போட்டா அந்த கட்டை தானா அவுக்க முடியுமா? அதனால இடையன் வந்து அந்த கட்டை அவுத்தா தான் அந்த தூண்ல இருந்து அதனால எழுந்து போக முடியும். இல்லைன்னா அங்கே எத்தனை நாள் ஆனாலும் அங்கே இருந்து இழுத்து இழுத்து பார்க்கணும், வரவே வராது. இழுக்க இழுக்க முடி கட்டியா போறதே தவிர வரமாட்டேங்குது. அந்த இடையன் வந்து அந்த கட்டை அவுத்தா தான் முடியும். அதே போல நானும் ஒரு பசு மாதிரி இருக்கேன். நீங்க வந்து இந்த கட்டை அவுத்தா தான் முடியும். நீங்க எப்ப கட்டை அவுக்க போறீள்? நான் உங்களை சரணாசி பண்ண பித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாஹ க்ஷியந்தே ஜாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு அவன் அருள் இருந்தா தான் முடியும். அதனால்தான் பசுபதேங்கிறார். போன ஸ்லோகத்துல பவானி பதேங்கிறார், இந்த ஸ்லோகத்துல பசுபதேங்கிறார். என்னால முடியலையே, நீங்க தானே காப்பாத்தனா. உடம்பு சொன்னா பேச்சு கேட்க மாட்டேங்கிறது, மனசு எது நில்லுன்னு நிக்க மாட்டேங்கிறது, எங்க வேண்டாமோ அங்கே போறது, எதை படிக்கணும்னு நினைக்கிறது அதுல தூங்குறது, ரொம்ப சீரியஸா படிக்கணும்னு ஆரம்பிச்சா ஆனந்தமா தூக்கம் வருது, ஜபம் பண்ணணும்னு நினைச்சான் ஆனந்தமா கொட்டாய் வருது. ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஒவ்வொரு கொட்டாய் வந்து எத்தனை தரம் ஆச்சரணம் பண்றது, செம்பலுக்கு தீர்த்தெல்லாம் ஆயிடுச்சு. என்னத்தான் பண்ண சொல்றேன், இவ்வளவுதான் கவலை இருக்க. சரியா ஜபம் பண்ணணும்னு உட்கார்ந்தா எல்லாரும் வர உங்களை பார்க்க வந்திருக்கோம். ஆறு மாசமா ட்ரை பண்றதுக்கு இன்னைக்குதான் வந்து உங்க ஜபத்தை கெடுக்கணுங்கிறது. பேசுவேளே பேச மாட்டேன் வந்து வாழ்க்க பரமேஸ்வர, என்னால முடியல. உன் அனுகிரகம் இருந்தால் பண்ண முடியும். ஆகையால் மாமக ரட்சணம், என்னை காப்பாத்த வேண்டியதான பொறுப்பாயா உமது கர்த்தவியமே வத்வயா. நீங்க பண்ணினா உண்டு இல்லைன்னு இல்ல, நீங்க பசுபதி. அப்புறம் பார்த்து கொட்டது கிரீடார்த்தம் சிரஜதே பிரபஞ்சம் அகிலம், எல்லா உலகத்தையும் நீங்க தான் சிருஷ்டி பண்றேள். கிரீடா மிருகஸ்தே ஜனாஹா, ஜனங்கள்லாம் உங்க கையில இருக்கக்கூடியதான விளையாட்டு பொம்மைகள். எத்கர்மா சரித்தம் மயாச்ச பவதா, நாம் பண்ணக்கூடியதான நல்ல செயல்களோ கெட்ட செயல்களோ எல்லாமே பிரித்தியை பவத்தியே வதது, உமக்கு வினோதமாக இருக்கு. நீங்க பாக்கிறதுக்கு ஒரு விளையாட்டாக உங்க அமைஞ்சிருக்கு. சம்போ ஸ்வஸ்ய குதூகலஸ்ய கரணம் மச்சேஷ்டிதம் நிச்சிதம், அதனால என்னுடைய சேஷ்டை எல்லாம் உங்களுக்கு குதூகலத்தை உண்டு பற்றா போல இருக்கு. தஸ்மாத் மாமக ரட்சணம் பசுபதே கர்த்தவியமே வத்வயா, என்னை காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு உங்களுக்கு, நிச்சயமா எங்களை காப்பாத்துங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு. இதுல இந்த லீலாவாதம்னு சொல்றேன் பார்த்தேடா, இதையெல்லாம் நம்ம சாதாரணமாக ஒவ்வொரு சாஸ்திரக்காரால் ஒவ்வொரு விதமாக சொல்கிற. பிரபஞ்ச படைப்பு எப்படி வந்திருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு மாதிரி சொல்கிற. நையாயிக்காலில் இந்த சயின்ஸ் வாஸ்தவெல்லாம் என்ன சொல்கிறா தெரியுமா, ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்றதும், ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டமோடு சேர்ந்து அது மாலிக்யூல் ஆச்சு, ரெண்டு மாலிக்யூல் சேர்ந்து ஒரு ட்ரையட் ஆச்சு, இப்படி வரிசையாக போயிட்டே இருக்கு. அப்புறம் ஸ்தூல பிரதிவி இப்படியெல்லாம் உண்டு. இது ஆரம்பவாதம்னு பேர். பொருள் அப்படியே இருக்கு சார், அது இன்னொன்னா மாறுறதுன்னு. மண்ணு குடமா மறித்து இதுக்கு என்ன பேரு, பரிணாமவாதம். அது அப்படியே இருக்கு, அது அப்படியே மாறி இருக்கு, அவ்வளவுதான். இந்த வேதாந்திகள் அத்வைத வேதாந்திகள் அந்த மாறுறதாவது ஒன்றும் கிடையாது. என்ன பொருள் இருக்கிறது இருக்க மாதிரி இருக்கு, ஆனா நீங்க தான் வேற விதமா பாக்குறீங்க. ஸ்கிரீன் பொம்மையா மாறித்தா, அப்புறம் ஸ்கிரீன் இல்லாம தான் போகணும். ஸ்கிரீன் பாட்டுக்கு ஸ்கிரீன் இருக்கு, நீங்க 3 மணி நேரம் பொம்மையை மாறி மாறிண்டே இருக்கிற பொம்மையை பார்த்துட்டு இருக்கு. ஸோ விவகாரம் என்ன, உலக

அதே விதமாக லோகவத்து லீலா கைவல்யம் சூத்திரக்காரர் சொல்லியிருக்கார். அப்படி இந்த விசேஷமாக பகவத் லீலையில தான் எல்லாம் நடக்கிறதுங்கிற அம்சத்தை இங்க விசேஷமா நமக்கு இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்க. அடுத்த ஸ்லோகத்துல பகுவித பரிதோஷ பாஷ்பூர ஸ்புர கடகங்கித புலகங்கித சாருபோக பூமி சிரபத பல கண்ட சேவியமானம் பரமசதா சிவ பாவனம் பிரபத்யே. அப்ப பகுவ பரிபோத பரிதோஷ பாஷ்பூர, இந்த வாழ்க்கையில தேடி தேடி சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சாச்சு, எல்லாமும் சாஸ்திரமும் சேர்ந்து ஒரு முறையா ஒண்ணுத்தான் சொல்றது, நீ சௌக்கியமா இருக்கணுமே ஆனால் அந்த வீட அடையணும், அறம் பொருள் இன்பம் வீடுங்கிறல அந்த வீடு அடையணும், மோட்சம் உமக்கு வரணும், அப்பத்தான் நிஜமா சுகமா இருக்க முடியும். யஜ்ஞ யாகாதிகள்லாம் பண்றான், சொர்க்கலோகத்துக்கு போற, இங்க பண்றப்பவே மகா கஷ்டம். ஏன்னா நம்ம பாட்டுக்கு எதாவது சரி நாளைக்கு யஜ்ஞம் ஆரம்பிச்சிருவோம், முடியாது. முதல்ல என்ன பண்ணணும்னா உபநயனம் பண்ணிட்டு ஒரு 10 வருஷம் வேதத்தை வாசிக்கணும், அதுக்கப்புறம் கர்மாக்கள்லாம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் காசு சம்பாதிச்சுட்டு யாகம் பண்ணணும். யாகம் பண்றதுக்கு முன்னால அக்னிஹோத்திரத்தை கொஞ்ச நாள் பண்ணணும், ஆதானம் பண்ணணும், இவை எல்லாம் பண்ணி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பண்ணி ஒரு யாகம் பண்ணினேன்னு வச்சுங்களேன். யாகம் பண்ணின பிறகு அதுக்கப்புறம் மரணானந்தரம் தான், இப்பவே வராது, மரணானந்தரம் தான் சொர்க்கம் வரும். யாகம் பண்ணி முடிச்சதுமே காய்கறி வாச்சான்னு சொன்னதுமே டக்குன்னு கடைச்செடுத்துன்னு வச்சுங்களேன், யாரும் பண்ண ஆரம்பிக்க மாட்டார். நீங்க ஜபம் பண்ணுங்க சார், 1000 ஜபம் 1 லட்சம் ஜபம் பண்ணிட்டுன்னு 1,000,000வது ஜபம் ஆனதுமே டக்குன்னு மோட்டம் வந்துடும், மேல் லோகத்துக்கு போகலாம்னு வச்சுங்களேன், வேண்டான்ட்டான். உங்க ஜபம் ஆச்சு, உங்க நான் இந்த ஊர்ல இருக்கணும்னு டக்குன்னு போயிட்டுன்னு யார் யார் ரெடியா இருக்கோம் சொல்றது. பாட்டியம்மா சொல்வா, இந்த கட்ட போனா தேவையில்ல, என்னைக்கு அழைச்சின்னு போறாரோ பெருமாள்னு சொல்வா, பாட்டி வந்திருக்க ரெடி அப்படின்னு சொல்லுங்க, நம்மள வெய்ய ஆரம்பிச்சிருவா. யாருக்கு இந்த சரீரத்தை விடுறதுல ஆசை இல்லை, இங்கே இருக்கணுங்கிற ஒரு ஆசை தான். ஆகைய லாகம் பண்ணினா அவன் என்ன நினைக்கிறா, மரணானந்தரம் சொர்க்கலோகம் கிடைக்கும், அது சந்தேகம் இல்ல, சாஸ்திரம் சொல்றது சொர்க்கலோகம் கிடைக்காது. ஆனா அந்த சொர்க்கலோகத்துல எல்லா போகங்களும் இருக்கு சார், காமதேனும் இருக்கு, கல்ப விருட்சம் இருக்கு, கடியாரமே கிடையாதுங்க. ஏன்னா கடியாரம் எதுக்கு பாக்குறது, நீங்க சந்தோஷமா இருக்கிற காலத்துல சீக்கிரமா முடிச்சுட்டேன்னு என்ன சார் முடிச்சுட்டேன்னு, போர் அடிக்கிற கிளாஸ்ல கடியாரத்தை ஆட்டி ஆட்டி பாக்குற, நின்று போச்சா போறதா, என்னடா விவகாரம், இவ்வளவு போக மாட்டேங்கிறது அப்படி. ஆனா சொர்க்கலோகத்துல இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஏன்னா எப்பொழுதுமே சுகம் ஆனந்தமான ஒரு நிலை, அப்படி ஆனந்த நிலையிலேயே இருக்கான். கொஞ்ச நாள் அனுப்புறம் என்னாச்சு, ஒரு 10,000 வருஷம் அனுப்புறம் தெரியாம உங்களுக்கு நீங்க போகணும்ட்டான், அவ்வளவுதான். நீங்க பண்ணியதான புண்ணியம் எல்லாம் ஆயிடுது, பண்ணி புண்ணியம் எல்லாம் ஆயிடுதுன்னு என்ன பேரு, அவ்வளவுதான், இங்க இருந்து இறங்கி போக வேண்டியதுதான், வீசா முடிஞ்சு விடுத்துட்டான். 6 மாசம் அமெரிக்கால இருக்கலாம், அதுக்கு மேல என்னடா இங்க இருக்க கூடாது, இருந்தா ஃபைன், அதுவும் இல்லைன்னா பிளேன் ஏற்றி அனுப்பிச்சிடும், அவ்வளவுதான், விவகாரம் முழுக்க எங்க ஊர்ல இருக்க கூடாது, அவ்வளவுதான். அதே மாதிரி சொர்க்கலோகத்துல என்ன பண்றாரு, அங்கெல்லாம் ஐஸ்டு பாடி, நமக்கெல்லாம் இந்த பாஞ்ச பௌத்திகமான சரீரம் இல்ல, ஐஸ்னால ஏற்பட்ட சரீரம், நீங்க போகணும்னு சொன்னதுமே அப்படியே மனசு கொதிக்க ஆரம்பிச்சது, அப்படியே உருகி மேகத்துல அப்ரம் பவதி அப்ரோ பூத்வா மேகம் பவ மேகோ பவதி மேகோ பூத்வா பிரவர்ஷதி சத்யதாய திலமாஷா இது ஜாயந்தே அப்படின்னு இந்தூர்ல போய் விழறான், விழுந்து எள்ளும் கொள்ளாக முளைக்கிறான் சார். அதனால்தான் நவகிரக ஹோமம் பண்ணும் பொழுது எல்லா தானியமும் வைக்கிறாள், நவகிரகம் பத்திரிக்கையோ வாத்தியார் கொண்டு வந்து எல்லா தானியத்தையும் 9 வச்சு ஸ்கொயரா வச்சு அதுக்கெல்லாம் வச்சு அதுக்கெல்லாம் பூஜை பண்ணுவார். ஏண்டான்னு இந்த ஜீவன் இப்படி இருக்கான், எங்க இருக்கானோ, எள்ளுல இருக்கானோ, கொள்ளுல இருக்கானோ, அரிசியில இருக்கானோ, தானியத்துல கோதாமத்துல இருக்கானோ, சரி அதை சாப்பிட்டு ஒரு அப்பா சாப்பிட்டு அவர் சரீரத்துல வந்து அது வீரியமாயி ஒரு ஸ்திரீ நடத்துற போய் அப்புறம் குழந்தைய இவன் சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடியதான போகங்கள்லாம் இருக்கு பார்த்தேல எல்லாம் மறந்துட்டான் சார். ஆனா உள்ளூர ஆசை மட்டும் இருக்கு, மறுபடியும் போகணும். நீங்க என்ன அனுபவிச்சால் தீட்சிதரே போற ஜென்மாவில் நீங்க சொர்க்கலோகத்தில் இருந்தால என்ன அனுபவிச்சால் ஒன்றும் தெரியல, அது சௌக்கியமா இருந்தேன்னு கூட தெரியல அப்படி. ஏன்னா இங்க வந்தது இந்த கவலை தான், காலம் எழுந்த பிறகு நல்லா தூங்கினேடா, நிம்மதியா தூங்கினேன் சார், மறுபடியும் தூங்க வேண்டியதானே என்ன வரலையேன்ட்டான். மத்தியானம் தூங்குறவா மகா புண்ணியம் பண்ணிருக்கா, ஒரு 5 நிமிஷம் அது சாப்பிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் தூங்குறான் பார்த்தேன்,

0: சில பேர் வந்து உத்தியோகத்துக்கு போறவங்க எல்லாம் தூக்கமே வராதுன்னு ஆத்திலேயே உட்காந்து அனாவசியமா டிவி சேனல் மாத்தின்டே இருக்கான். ஒன்னாவது பார்க்கப்படாத, இது நன்னா இல்ல, இது நன்னா இல்ல, இது நல்ல இல்லைன்னு ரெண்டுல இருந்து அஞ்சு மணிக்கு அதுக்குள்ள மாமி நன்னா தூக்கி குரட்ட விட்டு எழுந்து காபி போட்டு சாப்பிட்டு முதல்ல ஏ டிகாஷன் தனக்கு, அதுக்கப்புறம் பி பர்த்தாவுக்கு அப்படி போட்டு, அதுக்கப்புறம் கொண்டு வந்தா அப்பதான் சார் அப்படின்னு அந்த ரிமோட்டை கீழே போடுறாரு. ஏன் உத்தியோகத்துக்கு போய் போய் தூங்கிய வழக்கம் இல்லை அவருக்கு. அது மாதிரி ஸ்வர்க்க சுகம் நமக்கு ஞாபகம் இல்லை, ஆனா என்ன உள்ளூர மனசுல மட்டும் ஆசை இருக்க, மறுபடியும் பண்ணணும், மறுபடியும் பண்ணணும், மறுபடியும் யாகத்தை பண்றார், மறுபடியும் போறார். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே ஜயனம் ஏகம் சாரே பௌதுஸ்தாரே கிருபையா பாரே பாகி போறாரே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. எத்தனை ஜன்மாக்கள் மேலும் கீழே போய் போய் வந்திருக்கோம். அதனால்தான் சொல்றார் அக்னேன யசுபதாயே அஸ்மான். ஏ அக்னே, எங்களை நல்ல வழியில் அழைச்சின்னு போங்க, திரும்பி வராத வழியில் அழைச்சின்னு போங்க. அவர் சொல்றார் நான் திரும்பி வராம அழைச்சோம்னா நீங்க ஜபம் பண்ணிருக்கணும், உபாசனம் பண்ணிருக்கணும், கர்மாவை பண்ணினா திரும்பி திரும்பி வர வேண்டியதுதான், வேற வழி இல்லைன்னு. உபாசனை பண்ணினா ஏதோ பிரம்மலோகத்துக்கு அழைச்சோம்னா அங்கிருந்து வேதாந்த வச்சுட்டு அப்படியே போலாம், நீங்க அது பண்ணலையேங்கிறார். ஆனா விவகாரம் என்ன, இப்படி கர்மாவை பண்ணி அங்கெங்கே போய் அலைச்சிட்டு போயிட்டு இருக்கல. இது இல்லாம எல்லா விதமான ஒரு சந்தோஷம், நிம்மதியான ஒரு சந்தோஷம், மறுபடியும் பிறவி இல்லைங்கிற ஒரு சந்தோஷம் வரணும், அதுக்கு அந்த மோட்சம் வந்தாதான் விடும். அது உன்னுடைய பாதத்தை அடைஞ்சாதான் முடியும். பகுவித பரிதோஷ பத்மபூர பகுவித பரிதோஷம், எப்பொழுதும் ஆனந்தமாக நிம்மதியா இருக்கக்கூடியது. எப்பொழுதும் சிரிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லப்படாது, சிரிச்சுட்டே இருந்தா கொஞ்ச நேரம் சிரிச்சா வயிற்று வல ஆரம்பிக்கிறது. மனசுல சாந்தி இருக்கணும், அந்த நிறைவு இருக்கணும். அதனால பகுவித பரிதோஷ பத்மபூர அந்த ஆனந்த கண்ணீர் வடையறா போல ஒரு ஆனந்தம் இருக்கணும். அதோட ஸ்புட புல கங்கித சாரு போக பூமி, அந்த கைலாசத்துல ஸ்புட புல கங்கித சாரு போக பூமி, மீசிலுத்துக்கொண்டு ஆனந்தமாக பார்த்துட்டு இருக்கோம் அங்க இருக்க கொடுக்கிறார் பொருள்களை. அந்த சிவனடியார்களுடைய ஜீவ சரித்திரம், அவளுடைய கதைகள், இவைகள்லாம் அங்க பார்த்துட்டே இருந்தா ஒவ்வொருத்தரும் என்ன ஆனந்தமா இருந்துட்டு இருக்கா, எப்படிப்பட்டதான் நிலை அப்படின்னு அந்த மோட்ச நிலையில அந்த கைலாசத்துல ஆனந்தமா இருந்துட்டு இருக்காளாம். ஸ்புட போல கங்கித சாரு போக பூமியும், மெய்சிலுக்கிற மாதிரி சாரு அழகான ஒரு போக பூமி. அந்த போக பூமி முடிகிற போக பூமி இல்ல, ஸ்வர்க்கம் மாதிரி பர்மனண்டா இருக்கக்கூடியதான போக பூமி. ஆனந்த கண்ணீர் வடிச்சுட்டே இருக்கா, அந்த சிவ லீலைகள்லாம் காதால கேட்டுண்டு, மார்க்கண்டேய லீலை என்ன, ஆலாகல லீலை என்ன, 28 லீலைகள் சொல்லியிருக்க பரமேஸ்வரனுக்கு மட்டும் தனியா. அப்படிப்பட்டதான லீலைகள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காளே, சிரபத பல கண்டு சேவியமானாம். நாங்க சேவிக்கக்கூடியது சிரபதம், ஏதோ வந்தோம் போனோம்னு இருக்கக்கூடாது. ஸ்வர்கலோகத்துல இருந்தாலும் எத்தனை நாளும் சொல்ற அபாம சோம அமிர்தாப பூமா, சோமரசத்தை குடிச்சுட்டு இருக்கோம், அமிர்தாள் ஆயிட்டோம், எத்தனை நாள்னு ஒரு 10,000 வருஷம். அப்புறம் எப்பவுமே பாருங்க, மனுஷனுக்கு கஷ்டம் இருந்துன்னு அதுக்கப்புறம் சுகம் வரலாம், அது தப்பே கிடையாது. சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டார், அது பண்ணார் இது பண்ணார், ஏதோ முன்னுக்கு வந்தார், சௌக்கியமா இருக்கார், ஒரு 50-60 வயசு ஆனப்புறம் அது போறோம். ஏன்னா பழையது ஞாபகம் வச்சுட்டு ஏதோ பகவான் நன்னா வச்சுட்டு இருக்காரு, நிம்மதியா இருக்கும். சௌக்கியமாக பெரிய பிசினஸ் பண்ணி ஓஹோஹோன்னு அப்படி உரெல்லாம் சுத்திண்டு கடைசியில ஒண்ணு இல்லாம போயிட்டான்னு வச்சுங்களேன், அந்த மனக்கவலை இருக்க பார்த்தா அதே கொண்டுபிடும் மனுஷர். இப்ப விவகாரம் என்ன, கஷ்டப்பட்டுன்னு முன்னுக்கு வரலாம், சுகத்துக்கு வழக்கப்பட்டுன்னு அப்புறம் கஷ்டப்படப்படாது மனுஷர். ஆனா நாங்க என்ன பண்றோம், ஸ்வர்காதி லோகங்கள் போயிட்டு மறுபடியும் இங்க லோகம் வந்தா எங்களால முடியல. ஐயா பரமேஸ்வர எப்பொழுதுமே சுகமாக இருக்கக்கூடியதான உங்க லோகத்திலேயே இருப்போம். சிரபத பல கண்டு தேவியமான சிரபதம், சாஸ்வதமான ஒரு பதம், அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான எங்களுக்கு ஆகாண்ட்ரு, எங்க மனசு அதன்னா எதிர்பார்க்கறது, சாஸ்வதமான ஒரு பதத்தன்னா எதிர்பார்க்கறது. இந்த ஸ்வர்க்க பூமிகளோ மற்ற பூமிகளோ எங்களுக்கு பிடிக்கல சுவாமின்னு சிரபத பல கண்டு தேவியமானம் பரம சதாசிவ பாவனம் பிரபத்யே ஹே பரமா பிரம்மவிதா புனோதி பரம். அந்த பரமன்னு கூப்பிடுறாரு, பரஞ்சா பரஞ்ச பிரம்ம எது ஓங்காரா. இந்த பரம்னு எங்கெங்க போட்டிருக்கோ உபனிஷத்துல அங்கெங்கெல்லாம் பாருங்க, சாஸ்வதமான ஒரு ஸ்வரூபம். மாறாத ஸ்வரூபம், ஆனந்தமான ஒரு ஸ்வரூபம். அப்பப்ப நமக்கு வந்து போற ஆனந்தம் ஆனந்தமே கிடையாதுன்னு, அது துன்பம் தான். மறுபடியும் அது வரலையேன்னு ஒரு கவலை கொடுக்கறது. ரொம்ப நன்னா இருக்கு பால் பாயசம்னா, எங்க குருவாயூர்ல கொடுத்தேன் இந்த பால் பாயசத்தை பட்டு என்ன அற்புதம்னு. அதுலயும் அந்த ஊர்ல மலையாளம் பேசுற அபா அப்படிங்கிறான் அவன் சொல்றதே. ஆனா எது வரைக்கும் இருக்குன்னு இந்த நாக்கு நுனிலிருந்து ரெண்டு அங்குளம், அதை எண்ணி அளந்து பார்த்தேன் கேட்காதுக்கோ, ரெண்டு அங்குளம் தான் அது உள்ள போச்சுன்னா அதுக்கப்புறம் ஏதாவது சுவை தெரிகிறதோ. மறுபடியும் வேணும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட வேண்டியதான். எந்நேரம் சாப்பிட்டுட்டே இருப்பேன், வாயிலே வச்சுட்டு இருக்க முடிகிறது உங்களால. இப்படி டெம்பரரி ஆனந்தம் ஆனந்தமே கிடையாது. அது சாப்பிட்ட பிறகு வேற எதுவுமே திங்க மாட்டேங்கிறதுன்னு. பால் பாயசம் சாப்பிட்டான், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு, வேற ஏதோ மைசூர் பாக்கல பார்த்தா இதுல ஒரு மாதிரி இருக்கு. ராஜாவை பார்த்த கண்ணால ஆத்துக்காரரை பார்த்தாராம், என்ன பண்றது. அப்ப அது எப்படி இருக்கு, அது மாதிரி ஒரு நிம்மதியான பர்மனன்ட் ஆனந்தம் வேடும். ஆகியால் சிறபத பல கண்டு தேவியமானம் ஹே பரமா, எல்லாத்த விட ஒசந்தவனே சதாசிவ பாவனம் பிரபத்தே பரமேஸ்வர, உங்களுடைய பாவனைய நான் எப்பொழுதுமே கேட்கறேன், வேற ஒன்னும் கேட்கல. உங்களுடைய பாவனை உங்க என் மனசுல உங்களுடைய சொரூபம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு. அமிர்தம் முகுர்துகந்தீம் விமல பவத் பத கொட்டமா வதந்தீம் சதய பசுபதே து புண்ணிய பாக்கம் மம பரிபாலய பக்தி ஹேது தேரு பக்தி தேனு மேகாம் அமித முதமுதம் முகுர்துகந்தீம். நான் ஒண்ணு கேட்கிறேன் ஹே பரமேஸ்வரா, அமிதமான ஒரு சந்தோஷத்தை எப்பொழுதுமே கறந்து கொண்டிருக்கக்கூடியதான் ஒரு பசுமாடு, ஒரு காமதேனு. அது எப்படி காமதேனு பசுமாடு பால் கறக்கிறது, இந்த காமதேனு என்ன கொடுக்கறது தெரியுமா? நான் இது அரை லிட்டர் ஒரு லிட்டர்னு கிடையாது, அமிதம் கறந்துட்டே இருக்குன்னு. எப்படி சந்தோஷத்தை கறக்கிறது? அமித முதமிருதம் முகுர்துகந்தி. அப்பப்ப பசுமாடு காலமே ஒரு தரம் கறக்கும், சாயங்காலம் ஒரு தரம் கறக்கும். இது எப்படின்னு எப்ப வேணாலும் கறக்கிறது. அமிதமுதம் விமல பவத் பத கொட்டமா வசந்தீம். அது எங்க இருக்கு சார் இந்த பசுமாட? உங்க கொட்டில இருக்க. எப்படி சுத்தமான விமல பவத் பத கோட்டம், சுத்தமான உங்களுடைய பாத பத்மங்கள் எனக்கூடியதான ஒரு கொட்டில், அந்த கொட்டில இருக்கான் அந்த பசுமாடு. எங்க இருக்க? விமல பவத் பத கோட்டமா வசந்தீம், ஒரு கோட்டத்துல பசுகள்லாம் கட்டக்கூடியதான கொட்டில் இருக்க. அந்த கொட்டில் சுத்தமான பரமேஸ்வருடைய பாத பத்மங்கள். எதை நினைச்ச மாத்திரத்தினாலும் உங்க மனசு சுத்தத்தை தூய்மை அடையுமோ அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தை அடைஞ்சிருக்க. விமல பவத் பத கோட்டமா வசந்தீம் சதய பசுபதே சுபுண்ணிய பாபாம பாகாம். ஹே பசுபதே பரமேஸ்வரா, இங்க போல பசுக்களை எல்லாம் ஒன்னும் தெரியாத அஜானிகளை எல்லாம் காப்பாத்துறவராச்ச நீங்க. சுபுண்ணிய பாபம் பாக்கம் மம பரிபாலய பக்தி தேனு மேகாம், நான் இந்த மனிதன் எனக்குடையதான பக்திங்கிற ஒரு பசுமாடு. இந்த பசுமாடை நீங்க காப்பாத்துங்களேன். எத்தனையோ பசுமாடு இருக்கு, நானும் ஒரு பசு தானே, நீங்க பசுபதியோன்னா. இந்த பக்தியோட கூடியதான் இந்த பசு, இந்த இந்த பசுமாடை நீங்க காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு பரமேஸ்வரன் இடத்துல தன்னுடைய பிரார்த்தனைய சொல்றார். அமிதமுதமிருதம் முகுர்துகந்தீம் விமல பவத் பத கோட்டமா வசந்தீம் சதய பசுபதே சுபுண்ணிய பாபாபாகாம் மம பரிபாலய பக்தி தேனு மேகாம். இப்படி பகவான நான் பிரார்த்தனை பண்ணி பார்த்திருக்கேன். அந்த பகவானே நம்ம பிரார்த்தனையை எடுத்துக்கிறா போல தெரியல, அவர் பாட்டுக்கு வெறும்னு இருக்க. இப்படி கதறிண்டே இருக்கேன், வெறும்னு கதறிக்க. ஏன்டா நான் சாட்சிங்கிற நன்னா இருக்க. இப்ப உன்னை சொல்ல பாரு, இத பாருப்பா பரமேஸ்வர, என்னிடத்துல வக்கர குணங்கள் இல்ல, இருந்தா நீ என்ன எப்போ காப்பாத்திருப்ப பொறுமன்னு. வக்கர குணங்கள் என்னிடத்துல இல்ல, ஜடதா பசுதா களங்கிதா குடில சரத்வஞ்சநாஸ்தி மம தேவா அஸ்தி எதி ராஜமௌளே பவதாபரணஸ்ய நாஸ்தி கிம் பாத்திரம். ஜடதா ஜடமா இருக்கக்கூடியதான மூடனா இருக்கிற தன்மை, பசுதா பசுவா இருக்கக்கூடியதான ஒரு தன்மை, களங்கிதாச்சா ஒரு தோஷம். சந்திரனுக்கு தோஷம் இருந்தது, என்ன தோஷம்? கல்யாணம் பண்ண ஆத்துக்காரிய துன்புறுத்தினார் மற்றவர்களை, அதனால அவருக்கு தோஷம் வந்தாச்சு. அவருடைய உடம்புல களங்கம் ஏற்பட்டிருக்கு. பரமேஸ்வரன் எடுத்த தலையில வச்சுருக்காரு ஒரு முன்ன. தோஷம் இருந்தா தான் நீங்க வச்சுக்கணும் போல இருக்கு. பசுமாடு இருக்கு நந்திகேஸ்வரர், அது ஒன்றும் தெரியாது. அதை கொண்டு வந்து தனக்கு வாகனமா வச்சுருக்காரு. குட்டி இல்லாத்தா அது வளைஞ்சு இருக்கு. யாரு? சந்திரன். அதை தலையில வச்சுருக்காரு. வளைஞ்சு வளைஞ்சு இருக்கக்கூடியதான பாம்பெல்லாம் எடுத்து உடம்புல போட்டு இருக்காரு. இப்படி ஜடதா பசுதா களங்கிதா குடில ரத்வஞ்சனாஸ்தி மம சேவா. நான் நிஜமா பெரியவர்லாம் சொன்ன மாதிரி நேரா போகணும், ருஜுவா இருக்கணும், நல்ல வாழ்க்கை இப்படித்தான் நான் நடந்துட்டு இருக்கேன். பரமேஸ்வர யோஜனை பண்ணி பார்த்தேன், தோஷம் இருந்தாதான் நீ ஏத்துப்பாய் போல இருக்கு. தோஷம் இல்லையே நான் என்ன, இது என்ன நிஷ்டூரம்னு பேர். பகவான் நிஷ்டூரமா வெஷுன்னு தோத்திரம் பண்றது. என்ன பண்றது, இப்படி என்கிட்ட இல்லையே பரமேஸ்வரா, என்ன நீ காப்பாத்த வேண்டாமா? வேற வழி என்ன? அவளை எல்லாம் காப்பாத்தினவனுக்கு நான் ஒரு பாரமா. கொடி இருக்கு, அந்த கொடியில பெரிய பூசணிக்காய் வந்துருக்கு. அந்த பூசணிக்காய் பாரமா இருக்கு, தள்ளிவிடுமா சொல்லுங்க பாக்கலாம். அது தன்னால சுவக்க முடியலன்னாலும் அது பக்கத்துல வச்சு அது மேல தான் ஆதப்படுத்த அணைச்சுண்டு இருக்கோம் இல்லையா? அதே போல அந்த தன்னுடைய பலமே தனக்கு பாரமாகுமா? அதே போல நான் உன்னடத்துல இந்த பிறந்த நான் உனக்கு பாரம் ஆவேனா? காப்பாத்த வேண்டாமா நீங்க? அஸ்தியதி ராஜமவுளே, இதெல்லாம் எங்கிட்ட தோஷங்கள் இருக்கமையானார் பவதா பரணஸ்ய நாஸ்மி கிம் பாத்திரம் அப்படின்னு விசேஷமா திருஷ்டாந்தங்களோட சொல்ற. இத நாளைக்கு பார்ப்போம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ். 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. shaivam.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானம் அகிலாதாரம் ஆஶ்ரயே பீஷ்ட சித்தயே. இதம் ஏவம் துரியம் சுத்த சைத்தன்யம் அஜ்ஞானாதீத துபைத சைத்தன்யாப்யாம் தப்தாய பிண்டவது அவிவிக்தம் சத் மகாவாக்கியஸ்ய வாச்யம் விவிக்தம் சத் லட்சியம் தல் லட்சியம் இது உச்சதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது இந்த துரியம் தான், இந்த சுத்த சைத்தன்யம் தான் அஜ்ஞானம் கூடியதாக இருக்கும்போது, அஜ்ஞானம் கூடிய சைத்தன்யமா இருக்கும்போது ரெண்டு பேர் நிலைகள்ல சைத்தன்யாபியாம் அப்படின்ட்டாரு. சுத்த சைத்தன்ய அஜ்ஞானாதி துபைத சைத்தன்ய அப்படின்னுட்டாரு. சுத்த சத்துவத்தோட கூடிய அந்த மாயா சைத்தன்யம், சுத்த சைத்தன்யம் இல்ல சுத்த சைத்தன்யம் இதம் ஏவ துரியம் சுத்த சைத்தன்யம், இந்த துரியம் தான், அந்த சுத்த சைத்தன்யமான துரியம் தான் அஜ்ஞானாதி தது உபகித சைத்தன்யாபியாம். அஜ்ஞானாதி அந்த ரெண்டு வகையான அஜ்ஞானத்தையும் அது கூடிய சைத்தன்யத்தையும் தப்த அயஃப் பண்டவது அவிக்தம் சது. தப்த அயஃப் பிண்டவது, அது ஒரு எரிக்கப்பட்ட ஒரு இரும்பு உருண்டை மாதிரி இல்ல இரும்பு துண்டு மாதிரி, எப்படி அது இரும்பு அந்த இரும்புல இருந்து அந்த நெருப்பை பிரிச்சு பார்க்க முடியாதோ, அது நெருப்பு உருண்ட அப்படின்னு சொல்லி சொல்லாம நெருப்பு அப்படின்னே சொல்லுவோம். அந்த அளவுக்கு அதுல தாதாத்மியமானது பிரிக்க முடியாத ஒரு தன்மையானது வந்து சேர்ந்துருது. அந்த மாதிரியான நிலையில இருக்கிறதுனால அவிவிக்தம் சது, அப்படிப்பட்ட பிரிக்க முடியாத நிலையில இருக்கும்போது மகாவாக்கியஸ்ய வாச்சியம், மகாவாக்கியத்துக்கு வாச்சிய பொருள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. வாச்சியம்னு சொல்லி சொன்னா வாச்சிய பொருள், வாச்சிய பொருள்னா சொற்பொருள். மகாவாக்கியத்துல மகாவாக்கியத்தோட சொற்பொருளா இருக்கு. தத்து துவம் அசி, ஒரு வாக்கியத்தை எடுத்துருவோம். மகாவாக்கியத்துல நமக்கு தெரிஞ்ச தத்து துவம் அசி, தத்து அப்படின்னா அது, துவம் அப்படின்னா நீ, அசினா ரெண்டுமே பிரிவற்றதா இருக்கு, சமானாதிகரணத்தை சொல்றது, ஒரு நிலையில் இருப்பது அப்படிங்கறது. அசி அப்படின்னா இருக்கிறாய், ஆகிறாய் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு நிலையில் இருப்பது, ரெண்டுக்கும் வேற வேற இல்லை அப்படின்ட்டு. அதனுடைய சொற்பொருளா இருக்கு தது அது, துவம் நீ அப்படின்ட்டு, அது நீயாக இருக்கிறாய் அப்படின்ட்டு. அதுவே விவித்தம் சத்து, பிரித்து பார்க்கக்கூடிய நிலையில் இத நான் வந்து இந்த தப்த அயப்பிண்டத்தை எப்படி வந்து சுத்த சைத்தன்யத்தையும் இல்ல அந்த உபாதி கூடிய சைத்தன்யத்தையும் பிரிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதை பிரிக்கக்கூடிய விவிக்தம்னு அப்படின்னு சொல்லி சொன்னா பிரிக்கக்கூடிய தன்மை. அதனாலதான் விவேகத்துக்கு நான் அங்க சொன்ன விவேகம்ங்கிறது இங்க சாமானிய விவேகத்தை சொல்றது அப்படின்ட்டு. விவேகத்தை பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த விசேஷ விவேகத்தை அந்த தத்துவமசி முதலிய மகா வாக்கியத்தோட ஞானத்தை வச்சுண்டு அதனுடைய சொற்பொருள்ல இருந்து குறிப்பு பொருளுக்கு போனோம். தல் லட்சியம் உச்சதே அப்படின்னா லட்சிய பொருள், அது வாட்சிய பொருள் அப்படின்னா இது லட்சிய பொருள். லட்சிய பொருள்னா குறித்து குறிப்பாக உணர்த்தும் பொருள், குறிப்பு பொருள் அப்படின்னு அர்த்தம். அந்த சொற்களானதனே குறிப்பும் குறிக்கும் பொருள், சொற்கள் மூலியமாக குறிக்கப்படும் பொருள் குறிப்பு பொருள் அப்படின்ட்டு அந்த குறிப்பு பொருளை நமக்கு உணர்த்துறது, அதுதான் தத்துவமசியோடைய விசேஷம். தத்துவமசி முதலிய மகா வாக்கியத்தோட விசேஷம், ஒரு ஒரு சொல்லுக்கும் ஒரு நேரடியான பொருள் இருக்கு. அந்த நேரடியான பொருளை தவிர ஒரு குறிப்பு பொருளும் இருக்கு. அந்த குறிப்பு பொருளை நேரடியான பொருள் இது ரெண்டுத்தையும் நமக்கு பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிறது, அதுதான் விசாரத்துடைய சாரமே. இந்த விசாரம் பண்றது அப்படின்னா வேதாந்த விசாரம்னா என்னது, அந்த சொல்லுடைய சொற்பொருளை விட்டுட்டு அந்த சொல்லுடைய குறிப்பு பொருளை பிடிக்கிறது தான் விசாரமே. சரி, இந்த விசாரமே எதுக்கு ஆரம்பிக்குது, இந்த சொற்பொருள் குறிப்பு பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லி, இந்த குறிப்பு பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, குறிப்பு லட்சணையினால் குறிக்கப்படுவது அப்படின்னா மூணு வகையான லட்சணை, ஜல் லட்சணை, அஜல் லட்சணை, ஜல் அஜல் லட்சணை அப்படின்னு பின்னாடி பார்ப்போம். அது இப்ப நான் போல, ஏன்னா அது அப்பவாத விஷயம், அப்பவாதத்துல எப்படி நம்ம தள்ளுறோம் நீக்கிறோம் அப்படிங்கறத வச்சு பார்ப்போம். இங்க என்ன சொல்றாரு, அந்த நிலைக்கு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அஸ்ய அஜ்ஞானஸ்ய ஆவரண விக்ஷேப நாமகம் சக்தி துவயம் அஸ்தி அப்படின்னா, இந்த அஜ்ஞானத்துக்கு ரெண்டு சக்தி இருக்கு, சக்தி துவயம், இந்த அஜ்ஞானத்துக்கு ரெண்டு சக்தி இருக்கு, ஒன்னு ஆவரண சக்தி இன்னொன்னு விக்ஷேப சக்தி அப்படின்ட்டு. மூலாவித்யா தூலாவித்யா அப்படிம்பாங்க, ஆவரண சக்தி விக்ஷேப சக்தி. ஆவரண சக்தினா என்ன, விக்ஷேப சக்தினா என்ன, இந்த ரெண்டு சக்தி எதுக்கு ஒத்துக்கணும் நம்ம பிரம்மத்துல அப்படின்னு கேட்டா, ஆவரண சக்திய சொல்றாரு, ஆவரண சக்தி ஸ்தாவது. ஆவரண சக்தினா என்ன அப்படின்னா இதுதான், எது அல்போபி மேகோ அநேக யோஜனா ஆயத்தம், அநேக யோஜனா ஆயத்தம் ஆதித்ய மண்டலம் அவலோகயித்ரு நயன பச பிதாயகதையா யசா ஆச்சாதயதி இவ. அத பிரேக் பண்ணி புரிஞ்சுக்கோங்க, ஆவரண சக்தி, ஆவரண சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம், தாவது ஆவரண சக்தி தாவது, அல்பஹ அல்போ அபி ஆச்சு, அல்பஹ அபி மேகஹ அநேக யோஜனா ஆயத்தம், அநேக யோஜனா ஆயத்தம் ஆதித்ய மண்டலம் அவலோகயித்ரு நயன பத பிதாயகதையா, நயன பத பிதாயகதையா யதா ஆச்சாதயதி இவ. ஆவரண சக்தி அப்படின்னா என்ன, தாவது இதுதான், ஆவரண சக்தி தான் இதுதான், ரெண்டு சக்தின்னு சொன்னல, ஆவரண சக்தின்னா என்ன அப்படின்னா இதுதான். அல்போபி மேக, ஒரு சிறிய மேகம், ஒரு சிறிய மேகம், மேகமானது சிறிதா இருந்தாலும் கூட ஆகாயம் ரொம்ப பெருசு. சூரிய அந்த மேகத்தினால, சூரியனோட வெளிச்சம் அந்த மேகத்தினால மறையக்கூடியது இல்ல. இருந்தாலும் அநேக யோஜனா ஆயத்தம் ஆதித்ய மண்டலம், பல யோஜனைகள், பல யோஜனைகள், பல மைல் தூரம் இருக்கக்கூடிய ஆதித்ய மண்டலத்துடைய விஸ்தாரத்தை, ஆதித்ய மண்டலத்துடைய அந்த சூரிய மண்டலத்துடைய அந்த பிரகாசத்தினை அவலோகயித்ரு நயன பச பிதாயகதையா, அவலோகயித்ரு அப்படின்னா பார்ப்பவரின், இந்த பார்ப்பானின் நயன பச, நயன பச நயனம்னா கண்ணு, பச அப்படின்னா அந்த ஒளி, கண்ணொளிய பிதாயகதையா தடை செய்யறதாக இருந்து யசா ஆச்சாதைதி இவ, அது அந்த சூரிய மண்டலத்தை மூடுற மாதிரி, பிதாயகத்தையா அப்படின்னா மூடுறது, அப்படியே அந்த மறைத்து சூரிய மண்டலத்தை மறைத்து நம்முடைய ஆச்சாதைதி இவ, அந்த சூரிய மண்டலத்தை நம்முடைய கண்ணுக்கு அது மறைச்சு காமிக்கிற மாதிரி, மூடி காமிக்கிற மாதிரி. ஒரு கண்ணு முன்னாடி ஒரு விரலை வச்சீங்கன்னா போதும், உலகமே கண்ணுக்கு தெரியாது, சின்ன விரல், அந்த விரல் என்ன பண்றது, இந்த உலகத்தையே மறைச்சிடுறது. அந்த மாதிரி மறைக்கிற மாதிரி, மறைக்கிறதா அப்படின்னா மறைக்கல, மறைக்கிற மாதிரி. ஏன்னா சூரிய உங்க கண்ணுக்கு தெரிந்த உலகம் உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கணும், பூனை கண்ணை முடின்ட்டனா உலகமே இருண்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி. நம்ம கண்ணுக்கு வேணா உலகம் தெரியாம இருக்கும், ஆனா அடுத்தவங்க கண்ணுக்கு தெரியறது. அந்த மாதிரி இங்க அந்த அஜ்ஞானமானது ஆவரண சக்தி, அது எதனால உண்டாறது அப்படின்னு கேட்டா ஆவரண சக்தியோட சாமர்த்தியம் இது. சரி, இது உதாரணம், திருஷ்டாந்தம் சொல்லிட்டு அடுத்தது தாஷ்டாந்தம் உதாரிக்கப்பட்டதுக்கு போவோம். ஆத்மபோதம் அப்படிங்கிற கிரந்தம் இருக்கு, ஃபர்ஸ்ட் தாஷ்டாந்தத்தை சொல்லிடுது, எப்படி உதாரிக்கப்பட்டதோ அப்படிங்கிற விஷயத்த அந்த பிரம்மத்தை சொல்லிடுறது. அடுத்த லைன்ல உதாரணத்தை சொல்லி இத மாதிரி அப்படின்ட்டு முடிக்கும். இங்க பொதுவான முறை என்ன அப்படின்னா, உதாரணம் ஒண்ணு சொல்லிட்டு அத உதாரிக்கப்பட்டதுல ஏற்றி காமிக்கிறது தான். ததா அஜ்ஞானம் பரிச்சின்னம் அபி ஆத்மானம் அபரிச்சின்னம் அசம்சாரிணம் அவலோகேத்ரு புத்தி விதாயகதயா ஆச்சாதைதி இவ தாதிருஷம் சாமர்த்தியம். அப்படி அந்த மேக நிலையில அஜ்ஞானம், மேக அப்படிங்கிற நிலையில அஜ்ஞானமானது பரிச்சின்னம் அல்போ அபி, பரிச்சின்னம்னா வரையறுக்கப்பட்டது அல்பக அப்படின்னு அர்த்தம். மேல உதாரணம் சொல்லதுலயும் அதுல சொல்லப்பட்ட வார்த்தையும் உதாரிக்கப்பட்டதுல வார்த்தையும் சமானப்படுத்தி காமிச்சுட்டு இருக்கானே. இங்க அஜ்ஞானம்ங்கிறது அங்க மேகம் அப்படிங்கிற நிலையில, இங்க பரிச்சின்னம்ன்றது வரையறுக்கப்பட்டது அங்க அல்பக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அபி ரெண்டு இடத்துலயும் சொல்லியிருக்கு. ஆத்மானம் அங்க அநேக யோஜனா ஆதித்ய மண்டலம், ஆதித்ய மண்டலம் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. ஆத்மானம் அபரிச்சின்னம் அசம்சாரிடம், அந்த ஆதித்ய மண்டலமானது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா அநேக யோஜனா ஆயத்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஆயத்தம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆத்மா அபரிச்சின்னம் சம்சாரிடம். அதே மாதிரி இங்கும் அவலோகயித்ரு நயன பதான்னு சொல்லியிருக்கு. இங்க அவலோகயித்ரு புத்தி பிதாயக தயா, அங்க நயன பத பிதாயக தயா புத்தியின் நயனத்தின் ஒளியில் கண்ணின் ஒளியினை மறைப்பதாக, இங்க புத்தியினை புத்தியின் ஒளியினை சக்தியை மறைப்பதாக ஆச்சாதைதி இவ யதா ஆச்சாதைதி இவ யதா ஆச்சாதைதி இவ. இங்க ரெண்டுத்திலயும் அதேதான். எப்படி என்ன சொல்றது, அஜ்ஞானமானது எப்படிப்பட்டது, அஜ்ஞானம் வரையறுக்கப்பட்டது, கண்டிப்பா வரையறுக்கப்பட்டதா தான் இருக்க முடியும். அப்படி ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஜீவன் அநேகன்னு சொல்லி ஒத்துக்கிறோம், நானா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த இடத்துல சொல்லிட்டோம் அஜ்ஞானம் பலது. ரெண்டு வகையான நிலையில வச்சு பேசினோம், ஒன்னு வந்து இயக்க ஜீவவாதம், இன்னொன்னு அநேக ஜீவவாதம். இப்போ அந்த அநேக ஜீவவாதத்தை வச்சு சொல்லும் போது என்ன சொல்றது, நானா இவ பலது ஆன மாதிரி அந்த அஜ்ஞானமானது பலது. உதாரணம் அதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னா, இந்திரோ மாயாவி புரு ரூபமீயதே அப்படின்னு அந்த வாக்கியத்தை வந்து பிரமாணமா காமிச்சோம். அப்படி அஜ்ஞானமானது வரையறுக்கப்பட்டதா இருக்கிறதுனால, வரையறுக்கப்பட்டதாக இருந்தாலும் வரையறுக்கப்பட்டதா சின்ன இடத்துல தான் இருக்க முடியும். அப்படி இருந்தாலும் கூட ஆத்மானம் ஆத்மாவினை, ஆத்மான என்னது, அபரிச்சின்னம் வரையறுக்கப்படாதது, எதனாலும் கட்டுப்படுத்தப்படாதது, அப்படிப்பட்ட ஆத்மாவானது எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கிறதா, ஏக்கமா இருக்கிறதா, பிரிவற்றதா இருக்கிறதா, இருக்கிற அந்த ஆத்மாவானது ஏக்கம் அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஏக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப இயங்கின் இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் இல்ல, ஏக்கமா ஒன்று, ஒன்றாக இருப்பது, பிரிவற்றதாக இருப்பது அப்படின்ட்டு. அப்படி அபரிச்சின்னம் பிரிவற்றதா இருக்கிறது, பிரிவற்றதா மாத்திரம் இல்ல, எந்த காலத்திலையும் எந்த காலத்திலையும் கடந்த எதிர் நிகழ் மூணு காலத்திலையும் அசம்சாரிடம் சம்சாரத்தை ஈடுபடாத இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஆத்மாவை அவலோகயித்ரு புத்தி பிதாயகதயா, இந்த பார்ப்பானின் புத்தியை மூடுவதன் மூலமாக அந்த நிலையை மறைக்கிறது. எது, ஆத்மா எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிறதா இருக்கு, சம்சாரம் இல்லாததா இருக்கு அப்படிங்கிற அந்த நிலைய மறைச்சிடுறது. மறைச்சு அந்த ஞானத்தை அவன் முன்னாடி காமிக்காம விட்டுறது. அதனால தாதிருஷம் சாமர்த்தியம், அந்த சாமர்த்தியத்தை தான் இங்க சொல்றது. அதாவது அந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தினை மறைக்கக்கூடிய சாமர்த்தியத்தை தான் இங்க ஆவரண சக்தின்னு சொல்றோம். ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தை மறைக்கக்கூடிய சக்திக்கு பேரு ஆவரண சக்தி. ஃபர்ஸ்ட் ஸ்வரூபம் தெரியாம இருக்கணும், ஸ்வரூபம் தெரியாம இருந்தாதான் அது மேல நாம கற்பனைய பண்ண முடியும். ஸ்வரூபம் ஏற்கனவே எனக்கு அது கயர்ன்னு தெரிஞ்சதுன்னா கயருக்கு மேல நான் கற்பனை பண்ண முடியாது, அந்த கற்பனை பண்ணி அதுல பயமும் அடைய முடியாது. பாம்பை பார்த்துட்டு எனக்கு அந்த சொரூபத்தை மறைக்கிறது, இது கயர் இல்ல அப்படிங்கிற சொரூபத்தை மறைக்கிறது, கயர் இல்ல அப்படின்னு அந்த சொரூபத்தை மறைக்கிறது. அதத்தான் இங்க சொல்லியிருக்கு தாதிருஷம் சாமர்த்தியம். இது எப்படி தெரியும் அப்படின்னா, கணச்சன்ன திருஷ்டி கணச்சன்ன மர்க்கம் யதா நிஷ்பிரபம் மண்ய தேஜாதி மூடக ததாபத்தம் ததாபத்தம் ததாபத்தவத் பாதி யோ யோ மூட திருஷ்டே சனித்யோபலப்தஸ்வரூபோஹமாத்மா அகமாத்மா சுரூபோஹமாத்மா. சரி, இது அத்தாமலக்கர் எழுதிய கிரந்தமா இருக்கும். கணச்சன்ன திருஷ்டி, கணச்சன்ன கணச்சன்னம் அர்க்கம் யதா நிஷ்பிரபம் மன்யதே ச அதிமூடஹ. கணச்சன்னம் திருஷ்டிஹி, ஒரு ஏதோ ஒரு ஒரு கணமான கணம் கணம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ஏதோ ஒரு பொருளான மறைக்கப்பட்டதான திருஷ்டி. கணச்சன்னம் அர்க்கம், சூரியனானது மறைக்கப்பட்டதா இருக்கும்போது, சூரியனானது மறைக்கப்பட்டதா இருக்கும்போது, இல்ல திருஷ்டியானது மறைக்கப்பட்டதா இருக்கும்போது, இங்க சூரிய மேகம் மறைக்கிறது அல்லது இந்த பார்வைய ஒரு விரல் மறைக்கிறது, எந்த இடத்துல எது மறைச்சாலும் சரி ரெண்டுமே வரையறுக்கப்பட்டதுதான். இங்கேயே மறைக்கிறது, இன்னொன்னு தூரத்துல மறைக்கிறது, அது ஒண்ணு மறைப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான் விஷயம். அதனால ரெண்டு இடத்துலயும் அர்த்தம் எடுத்துக்கலாம். யதா நிஷ்பிரபம் மன்யதே சாதி மூடஹ, அப்படி ரெண்டு காரணத்தினாலையும் இந்த விரலானது, இந்த கையானதோ இல்ல இந்த விரலானதோ கண்ணை மூடுறதுனாலயோ, இல்லாட்டி அந்த மேகமானது சூரியனை மூடுறதுனாலயோ, இந்த மூடனானவன் என்ன நினைச்சுட்டு இருக்கான், சூரியன் மறைஞ்சு போச்சு, சூரியனுடைய சக்தி போயிடுத்து அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். நிஷ்பிரபம் பிரபாரஹிதம் அப்படின்னு அர்த்தம், பிரபையானது இல்லாத நிலை, பிரபா பா பிரகாசனி பிரகிருஷ்ட பானம் அப்படி ரொம்ப மிகவும் பிரகாசமான ஒரு நிலை, அந்த நிலையானது சூரியன் இழந்துடுத்து அப்படின்னு நினைச்சுட்டுறான். யசா எப்படியோ அதே மாதிரி உதாரணம் உதாரிக்கப்பட்டதை கொண்டு போறார். ததா யசா அப்படின்னு இருந்ததுன்னா ததா அப்படின்னு இருக்கணும், எத்யபினா ததாபி அப்படின்ற மாதிரி யசா அப்படின்னா ததா அப்படின்னு ஒண்ணு வருது. இஃப் இட் இஸ் லைக் திஸ் தென் இஃப் தென் அப்படிங்கிற மாதிரி இது, யசா இப்படியோ அப்படியே, ததா எப்படியோ அப்படியே, பத்தவது பாதி யோ மூடதிருஷ்டேஹே, இந்த பத்தவது பாதி மறைக்கப்பட்டதாக அறிகிறான் யாரு, யோ மூடதிருஷ்டேஹே, எந்த ஒரு மூட திருஷ்டி உடையவனோ, எந்த ஒரு மூட திருஷ்டி உடையவனோ அவன், இந்த மூட திருஷ்டி அப்படின்னு சொல்லி சொன்னா மூட அந்த அஜ்ஞானத்தினால் மூடப்பட்ட திருஷ்டி உடையவன், புத்தி உடையவன், ச நித்திய உபலப்தி ஸ்வரூப அகம் ஆத்மா, அந்த மறைக்கப்பட்டதாக மறைக்கப்பட்டது போல மூட மூட பத்தவது பாதி மறைக்கப்பட்டதாக எது அறியப்படுறதோ, மறைக்கப்பட்டது போல எது அறியப்படுறதோ, அந்த நித்திய உபலப்தி ஸ்வரூப எப்பொழுதும் மறைக்கப்படாத எப்பொழுதும் இருப்பதான பார்ப்பானின் பார்வையாக இருப்பதான அந்த ஆத்மாவானவது அகம் நான் தான், அகம் ஆத்மா நான் தான், அந்த ஆத்மா நித்திய உபலப்தி சுரூபம் எப்பவுமே அடையப்பட்டதாக இருக்கிறதான அந்த ஆத்மா நான் தான், நீ யாருப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் ஹஸ்தாமலக்கர். கர்நாடகத்துல ஒரு சின்ன கிராமம் மூகாம்பிகை பக்கத்துல, அந்த இடத்துல பிறந்ததுல இருந்தே ஒரு ஒரு மூடமா ஒரு மூடன் மாதிரி, அதாவது மூர்க்கன் மாதிரி, முட்டாள் மாதிரி, ஒரு பைத்தியம் மாதிரி, பிறந்ததுல இருந்து ஒண்ணும் பேச மாட்டார் அவரு, மூக்கன் அப்படின்னு சொல்லலாம் இல்ல மூர்க்கன் சொல்லலாம், அப்படிதான் பிறந்ததுல இருந்து இருந்தார், ஒண்ணும் பேச மாட்டாரு. அவர் பாட்டு போய் காட்டுக்குள்ள விளையாடுறது, நதி பக்கத்திலேயே படுத்து கிடக்கிறது, எதையும் ஒன்னும் சட்டையே பண்ணாம வயசாயிட்டே இருக்கு. அப்பா அம்மாவுக்கு கவலை, பிராமண குழந்தை, பிராமண குழந்தைக்கு வயசுல பூனால போட்டு சம்ஸ்காரம் பண்ணி வைக்கணும், என்ன பண்றது, இது இங்கேயும் எங்கேயும் சுத்தின் இருக்குது, பூனல போட்டு ஒன்னும் பிரயோஜனமே இல்லையே, அவங்களுக்கு ஒரே குழந்தை, இப்ப என்ன பிரயோஜனம், என்ன கஷ்டம். அப்போ அந்த இடத்த அந்த பக்கத்துல பகவான் பாஷ்யக்காரர் வர, எப்பவுமே நம்மளுடைய பரம்பரையில இருக்கிற ஒரு ஒரு விசேஷம் இது, ஒரு பெரிய மகாத்மா வந்தாருன்னா அவர்கிட்ட போய் தன்னுடைய குறைய சொல்றது, அங்க போய் சொல்றாங்க ஏதாவது எத்தின்னா பித்த தெரியும், அதேதான் இங்கேயும் ஏதாவது நடந்தா இவர் மூலயமா ஏதாவது நடந்துருமா அப்படின்னுட்டு. அப்படியா, என்ன பண்றான், அவனுக்கு சாப்பாட்டு ஒன்னும் இஷ்டம் இல்ல, குழந்தைங்க மத்த குழந்தைங்களை மாதிரி விளையாடுறதுக்கு இஷ்டம் இல்ல, அவன் பாட்டு எதுலையுமே கவலைப்படாம இருக்கான். அப்படியா, சரி அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அவனை கூட்டிட்டு வந்து வைக்கிறாங்க. அவன் மாதிரி அவனை பார்த்த உடனே தெரியறது பகவான் பாஷ்யக்காரருக்கு, இந்த குழந்தைய பார்த்த உடனே தெரியறது அவனுடைய நிலை என்ன அப்படின்ட்டு. இவன் பிரம்மஜானிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா அடுத்தவங்களுக்கு அப்படின்னு ஆயிடக்கூடாது, அதனால எல்லாருக்கும் அவர் அருவாயாலேயே அதை நிரூபிக்கிறாரு. நீ யாரு அப்படின்னு கேள்வி கேட்கிறார், கேள்வி கேட்கிறார் நீ யாரு, நீ யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்பதான் ஆரம்பிக்கிறார் இந்த பாட்டெல்லாம். நான் வந்து சரீரம் இல்ல, நான் புத்தி இல்ல, நான் மனசு இல்ல, நான் தேகம் இல்ல, நான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது சொல்றாரு. கணச்சன்னம் திருஷ்டிஹி, எப்படி திருஷ்டியானது மறைக்கப்பட்டதா இருந்தாலோ, இல்ல சூரியனானது மறைக்கப்பட்டதா இருந்தாலோ, மூட திருஷ்டேகே அதிமூடக வடிகட்டின முட்டாளானவன் எப்படி இந்த மாதிரி நினைச்சுக்கிறானோ, அது சூரியன் இல்ல மறைஞ்சு போச்சு அப்படின்ட்டு, அந்த மாதிரி நித்திய உபலப்தி சுரூபமான ஆத்மானான், அந்த நித்திய உபலப்தி சுரூபமான ஆத்மானான்னு என்னதான் மறைக்கப்பட்டதா நினைச்சிட்டு இருக்காங்க யாரு என்னுடைய அப்பா அம்மா. மாத்திரம் இல்ல இந்த உலகமே இந்த ஆத்மா தான் மறைஞ்சிருக்கு அப்படின்னு, ஆத்மா இல்ல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ரெண்டுக்கும் பதில் அப்படி என்ன அப்படின்னா, ஆத்மாவுடைய இருத்தல் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியறது இல்ல, ஆத்மாவே இல்ல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஆத்மா இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகம், திடீர்னு ஒருத்தன் ஆத்மா இருக்குன்னு சொன்னோன்னு ஆத்மா இருக்கா இல்லையா நிஜமாவே. ஏன்னா இல்லன்னா பிரச்சனை இல்ல, நீங்க இல்லன்னு சொல்லி சொல்லி இல்ல அப்படின்னா பிரச்சனை இல்ல, இல்லன்னு சொல்லி இருந்துடுச்சுன்னா. நிறைய பேர் கடவுள் இருக்குன்னு நம்பினதுக்கு காரணமே இதுதான், நிறைய பேர் கடவுள் இருக்குன்னு நம்புறதுக்கு காரணமும் இதுதான். உண்மையாவே கடவுள் இருக்காரா இல்லையான்னு யாருமே பார்த்தது இல்ல, இருந்தாலும் இல்லாம போனார்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, கடவுள் இருக்குன்னு ஒத்துண்டு அவர் இல்லைனாலும் பிரச்சனை இல்ல. ஆனா இருக்குன்னு இல்லன்னு ஒத்துண்டு இருந்துட்டார்னா நம்ம அவருடைய ராங் புக்ஸ்ல இருப்போம், அது பிரச்சனை. அது அதனால ஒத்துண்டே போயிடலாமே அப்படின்ட்டு இருக்குன்னு ஒத்துறாங்க. அந்த மாதிரி பத்தவத்து பாதி நித்திய உபலப்தி சுரூபம் ஆத்மா ஆனையா அவர் தசிய அப்படி சொல்லிட்டு இருந்தது. ஆத்மா ஃபர்ஸ்ட் அசம்பாவனா அப்படிங்கிற பாவனையில நிக்கிறது, ஆத்மாவே இல்ல அப்படின்னு. அதுக்கு அடுத்தது விபரீத பாவனா இல்ல சம்சய பாவனா, விபரீத பாவனா சம்சய பாவனா எது எந்த கிரமத்தை வேணாலும் கொண்டு வரலாம். சரி விபரீத பாவனா ஃபர்ஸ்ட் சம்சய பாவனா கொண்டு வரேன். அசம்பாவனா ஃபர்ஸ்ட் இல்ல ஆத்மா அப்படின்னுட்டு, ஆத்மா இருக்குப்பா ஆத்மா இருக்கா இல்லையா இப்போ சந்தேகம். அடுத்தது விபரீத பாவனா, ஆத்மா அது, ஆத்மா புத்தி, ஆத்மா சரீரம், ஆத்மா இந்திரியம், இந்த மாதிரி இந்த பாவனையெல்லாம் நீக்கி சம்யக் ஞானத்தை அடையணும். அசம்பாவனா, விபரீத பாவனா, சம்சய பாவனா மூணு பாவனத்தையும் நீக்கி ஆத்ம பாவனையே அடையணும். அதுதான் சாஸ்திரத்தினுடைய பிரவிருத்தி. அப்படி அனையா ஆவருத்தஸ்ய ஆத்மன கர்த்திருத்வ போக்திருத்வ சுகித்வ துக்கித்வாதி சம்சார சம்பாவனாபி பவதி, சம்சார சம்பாவனாபி பவதி யதா ஸ்வஜ்ஞானேன ஸ்வஜ்ஞானேன ஆவருத்தாயாம் ரஜ்வாம் சர்பத்த சம்பாவனா. சரி இந்த மாதிரி ஆத்மாவானது நீங்க சொன்ன மாதிரி மூடி இருக்கு ஆவரண சக்தியினால, நிறைய விஷயம் நமக்கு தெரியறது இல்ல. தெரியாம இருந்தா இப்ப என்ன, ஒரு விஷயம் நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு அது எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா தெரியாம இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்ல. அது சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல படத்தெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அமெரிக்கன் சிஸ்டம்லாம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன்னா இங்க அந்த மாதிரி இல்ல, நீங்க அமெரிக்கன் சிஸ்டம்லாம் வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டு மறைச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு பெரிய குற்றம். அதனால நான் வந்து இந்த மாதிரி ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்றேன், இந்த மாதிரி ஒருத்தர் குற்றமா ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றேன், இல்ல குற்றவாளின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், உனக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது அப்படிமா. ஏன் அப்படின்னா நீ தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னா நீ தெரியல அப்படின்னு சொல்லி சத்தியப்பிரமாணம் பண்ணப்படாது, பண்ணினா அது பெரிய குற்றம், அதுக்கு நீ தண்டனை. தெரியல தெரியலன்னு சொல்லிடலாம் நீ, சிம்பிள், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம், அதனால நீ அப்படியே இருக்கிறது நல்லது அப்படிமா. அந்த மாதிரி ஏன்னா இங்க குற்றம் பண்ணவனே நம்ம ஊரை பத்தி நம்ம சொல்ல முடியாது, இங்க குற்றம் பண்ணவனே தப்பிச்சிடறான், அதனால நம்மள அடுத்தவங்களை பத்தி பேசவே வேண்டாம். அதனால இங்க என்ன சொல்லிருக்கு, இதனால என்ன பிரச்சனை எனக்கு, அது பாட்டு இருந்துட்டு போறது, தெரியாத பல விஷயம் எனக்கு பிரச்சனை கொடுக்கறது இல்ல, யூ டோன்ட் நோ இட் டசன் ஹர்ட் அப்படிமா. எனக்கு தெரியலன்னா அது என்ன துன்புறுத்த போறது இல்ல. அந்த மாதிரி இந்த அசம்பாவனா இந்த இந்த ஆவரண சக்தியானது மறைச்சிட்டு போறது அதனால என்ன அப்படின்னு கேட்டா அதனாலதான் பிரச்சனையை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறாரு. அனையா ஆவருத்தஸ்ய, இதனால் மூடப்பட்டதா இருக்கிறதுனால எது ஆத்மனஹ, இந்த ஆத்மாவானது இதனால் மூடப்பட்டதாக இருக்கிறதுனால என்னது கர்த்திருத்வ போக்திருத்வ சுகித்துவ துக்கித்துவ ஆதி துக்கித்வாதி சம்சார சம்பாவனாபி பவதி. கர்த்தா தன்மை செய்பவர் அப்படிங்கிற தன்மை, கர்த்தா தன்மைனா செய்பவர் அப்படிங்கிற தன்மை, போக்திருத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா அனுபவிப்பவன் அப்படிங்கிற தன்மை, சுகித்துவ அப்படின்னா சுகம் அடைபவன் அப்படிங்கிற தன்மை, துக்கித்துவ அப்படின்னு சொல்லி சொன்னா துன்பம் அடைபவன் அப்படிங்கிற தன்மை, துவ அப்படிங்கிற தன்மையை குறிக்கிறது. இப்படிப்பட்ட தன்மை உடையதான இந்த மாதிரி தன்மைகளானது, இது மாதிரி ஆதி அப்படின்னா ஆதி பதத்தினால் இன்னும் மற்றது எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லா வகையான இரட்டைகளையும், இந்த மாதிரியான நிலைகளை இவன் இந்த மாதிரியான நிலைகளானது என்னது அப்படின்னு கேட்டா இந்த நிலைகள் எல்லாம் என்ன சம்சார, இந்த நிலைகள் தான் சம்சாரம், இப்படி அப்படி அப்படிங்கறதுதான் சம்சாரம். சம்சாரம்னா என்னது? இப்படி அப்படி அப்படின்னு எப்படி நினைச்சிருந்தாலும் சம்சாரம். ஐ எம் தட் அப்படிமா, ஐ எம் தட். ஐ எம் தட்னா நான், அது நான் தான், அது இதுன்னு சொன்னாலே சம்சாரம் தான் அங்க. நான் அது, நான் இது அப்படின்னா அங்க சம்சாரம். அப்படி இது அது எங்க இருக்க முடியும்? சம்சாரத்துலதான் இருக்க முடியும். மகா வாக்கியம் அதையும் இதையும் சேர்த்து என்ன சொல்றது? சமானாதிகரணத்தை சொல்றது. நான் அது, நான் இதுன்னு நினைச்சிட்டு இருந்தா, நான் ஏற்கனவே நான் அதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு பிரச்சனையே அதுதான். நீ யாரு அப்படின்னா, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் ஏதோ ஒன்னு அதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன், அதான் பிரச்சனை எனக்கு. அதனால அந்த நான் ஆனவன் அது இது அப்படிங்கிற இந்த விசேஷண புத்தியெல்லாம் விட்டுட்டு நிர்விசேஷமா எந்த ஒரு விசேஷனமும் சிறப்பும் அற்றதான நான்ல வந்து நிக்கணும். நான் ஐயம் அவ்வளவுதான். ஐயம் தட்டு, ஐயம் திஸ் அப்படிங்கறது எல்லாமே பிரச்சனை தான். அப்படி அது என்னது அது அப்படின்னு கேட்டா, அது என்னது? சுகித்வ துக்கித்வ தட்டு திஸ் எல்லாம் என்னது? சம்சாரம். அதுதான் சம்சாரம். அந்த சம்சாரமானது சம்பாவனா அபி அஸ்தி பவதி, அந்த சம்சாரத்தின் இருத்தலானது உண்டாகும். அதுக்கும் இருத்தல் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. சரி, எப்படி அப்படின்னா, யசா ஸ்வஜ்ஞானேன ஆவிருத்தாயாம் ரஜ்வாம் சர்பத்வ சம்பாவனா. எப்படி தன்னுடைய அறியாமையினால அஜ்ஞானா, அஜ்ஞானம்னா இங்க அறியாமை, அறிவில் அறிவில்லாத நிலை, இது கயர் அப்படிங்கிற அறிவில்லாத நிலை, கயர் அப்படிங்கிற அறிவு இல்லாத நிலை. அப்படி சம் அஜ்ஞானின் ஆவருத்தாயாம், இப்படி அஜ்ஞானத்தினால அறியாமையினால மூடப்பட்டதுனால ரஜ்ஜுவா மூடப்பட்டதான கயரில் சர்பத்துவ சம்பாவனா, இது பாம்பு அப்படிங்கிற ஒரு நிலை தோன்ற வாய்ப்பு இருக்கு. அப்படி தோன்றுவது சம்யக் பவனம், நன்றாக இருத்தல் அப்படின்னுட்டு நல்லா வந்து உட்கார்ந்து இருக்கு. அதுல பாம்பு இது ஆவரண சக்தி, அந்த கயர்ல கயருடைய புத்தி போய் அது பாம்பு அப்படிங்கிற ஒரு நிலையானது தோன்றுவதற்கு வாய்ப்பான ஒரு நிலை. அதுல அந்த கயர்ல பாம்பை தோற்றுவிக்கிற நிலை, இது ஆவரண சக்தினால உண்டாருது. இதோட முடிஞ்சு போல வேற என்ன ஆறுது? விக்ஷேப சக்தி ஸ்தூ, அடுத்த சக்தியானது வந்து அடுத்தது செயல்படுறது.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமசிவாய.
4: செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்மின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம்.

0: சுரனையும் சுரனோ வெக்கும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே அரணவ பார்வதி சிவனேஸ்வரர்களே, நேற்று சிவஞானபுரத்துடைய மங்கள வாழ்த்து அவையடக்கம் அந்த நான்கு இயல்களுடைய அமைப்பு ஆயிரத்திலே இருந்து சில செய்திகள் ஒன்னாம் சூத்திரத்திலே அவர் என்ன சொல்ல வருகிறார், அது ஒவ்வொரு சூத்திரமும் என்ன கருத்தை சொல்லுகிறது, அந்த சூத்திரத்தினுடைய உட்பிரிவுக்கு தான் என்ன பேரு அதிகரணம். அந்த ஆங்கிலத்தில் எழுதிய அறிஞர்கள் எல்லாம் சூத்திரத்துக்கு அஃபோரிசம் பொருள் பண்ணாங்க, அதிகரணத்துக்கு சில்லோகிசம். அதிகரணம் என்ற வார்த்தைக்கு சரியான ஆங்கில பதம் வந்து சில்லோகிசம், SYLLOGISM சில்லோகிசம்.
1: சூத்திரம்
0: அஃபோரிசம், சூத்திரம் என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ் வந்து அஃபோரிசம், அதிகரணம் வந்து சில்லோகிசம். அது வெஸ்டர்ன் லாஜிக்ல வந்து சில்லோகிசத்துக்கு மூணு அங்கம் இருக்கணும்னு இருக்கான். வெஸ்டர்ன் லாஜிக்ல லாஜிக் வந்து வெஸ்டர்ன்லயும் இருக்கு, நம்முடைய லாஜிக் பிரகாரம் அஞ்சு அம்சம் இருக்கணும் அதிகரணத்துல. இப்ப நேற்று வந்து என்ன சொன்னார்னா, இந்த உலகம் ஒரு ஜடம். நேற்று என்ன, நேற்று நம்ம படித்த சூத்திரத்தினுடைய கருத்து என்ன என்றால், மூன்று கருத்து முக்கியமான கருத்து எதையெல்லாம் வலியுறுத்த வருகிறார் என்றார், இந்த உலகம் ஒரு உள் பொருள். ஏன்னா பௌத்தர்கள் சொல்வது போல இந்த உலகம் ஒரு மித்தை, இருப்பது போல தோன்றுகிறது, இட் அப்பியர்ஸ் டு பி எக்ஸிஸ்டிங் பட் இட் இஸ் நாட் ஆக்சுவலி எக்ஸிஸ்டிங். அதுக்குதான் சூன்யவாதம், இது பௌத்தருடைய கொள்கை. அதை முதல்ல அடி அடிக்கிற இந்த உலகம் இருள் பொருள்னு சொல்ல முடியுமா, நம்ம தான் அனுபவிக்கிறமே. அதுல த வேர்ல்ட் ஆஸ் இட் இஸ் எக்ஸிஸ்டிங், உலகம் ஒரு உள் பொருள், அது வேணா குறிச்சுக்கோங்க. இந்த சூத்திரத்தில் ஒன்னா சூத்திரம் என்ன விளக்குனா, இந்த உலகம் ஒரு உள் பொருள், இட் ஆக்சுவலி எக்ஸிஸ்டிங். ரெண்டாவது, இந்த உலகம் ஜடமாக இருக்கிறதுனால அந்த உலகத்தில் ஜடத்தன்மை நம்ம பார்க்கணும். ஜடத்தன்மைக்கு நேற்று மூன்று இலக்கணம் சொன்னேன், அந்த மூன்று தன்மைகள் ஒரு பொருளுக்கு இருந்தால் அது ஜடம், அதாவது அவயவ பகுப்பு. இன்னொரு விதமாக சொன்னால் ஒரு நான்கு குணங்கள், விஞ்ஞான ரீதியாக சொன்னா ஒரு நான்கு குணங்கள், அதாவது பரிணாமம். இந்த பரிணாமம்ங்கிற வார்த்தைக்கு தான் இங்கிலீஷ்ல எவல்யூஷன். இன்னொன்னு விருத்தி, அதாவது தர்க்க பரிமாஷையில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க பரிணாமம், அதுக்கு ஈக்குவலன்ட் வந்து எவல்யூஷன். விருத்தி அத மேனிஃபெஸ்டேஷன், மேனிஃபெஸ்ட். அப்புறம் அவயவ பகுப்பு, த பிராக்மெண்டேஷன். அப்புறம் உரு மாற்றம், பால் தயிராகுது, தயிர் வந்து வெண்ணெய் ஆகுது, பொருள் வந்து பலவிதமான உரு மாற்றத்தை அடைகிறது. அதே போல நம்முடைய உடம்பும், உடம்பு உரு மாற்றத்தை அடைகிறது, அதான் மெட்டாமார்போசிஸ். மெட்டாமார்போசிஸ் என்று சொல்லக்கூடியதுதான் நாம் என்ன சொல்றோம், உரு மாற்றம்,
1: டிரான்ஸ்பர்மேஷன் சொல்றோம்.
0: டிரான்ஸ்பர்மேஷன் விட டிரான்ஸ்பர்மேஷன் பல வகையில் மைண்டுக்கும் அது அப்படி ஆகும், இது வந்து பருப்பொருளுக்கும் அப்படி ஆகும். மெட்டாமார்போசிஸ் ஏன்னா மைண்ட் வந்து நாட் பெர்செப்டிபிள் பை தி சென்சஸ், மைண்டுங்கிறத மெய்வாய் கண்மூக்கு சொல்லினாலும் அறிய முடியாது இல்லையா. அதனால மெட்டாமார்போசிஸ் தட் விச் இஸ் பெர்செப்டிபிள், அது அடைகிற மாற்றம் தான் மெட்டாமார்போசிஸ். அதுபோல இந்த நான்கு தன்மைகள் இருப்பதனால அது ஜடம், சித்துப்பொருளுக்கு இந்த நாலு தன்மை கிடையாது. இந்த நாலு தன்மைகள் சித்துப்பொருளுக்கு கிடையாது, ஆகினாலதான் இந்த நாலு தன்மைகள் கடவுளுக்கும் கிடையாது உயிருக்கும் கிடையாது. அதான் பெரிய விஷயம். பரிணாம எவல்யூஷன், எவல்யூஷன் டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷன் சொல்றாங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட கால எல்லையில வேற ஒரு காரணங்களுக்காக அது வந்து ஒரு செல்லு ரெண்டு செல் ஆகுது, செல்லு காம்பைன் ஆகுது, அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா. விஞ்ஞானத்துல இப்ப சிலதுக்கு தமிழ் சொல் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நம்ம சுவாசத்துல அந்த சொல் பயன்படுத்தப்படலை, அதுதான் பாயிண்ட். இப்ப சிவஞான போதம் நம்முடைய தர்க்க சுவாசத்துல கையாளப்பட்டது வந்து பரிணாமம் விருத்தி தான். அதெல்லாம் வந்து லாஜிக்கல் டேர்ம்ஸ். இந்திய நாட்டு தத்துவ இருக்கு இல்லையா, இந்திய நாட்டு தர்க்க சாஸ்திரம், இந்த தர்க்க சாஸ்திரத்துல பயன்படுத்தின வார்த்தைகள் அவைகள்லாம் பரிணாமம். ஏன்னா அந்த வார்த்தையை வச்சுதான் நம்முடைய சாஸ்திரம் பேசும். பரிணாமம் அன்று புகழ்ந்திடும் விருத்தியாகும் படங்குடிலானார் போல. இந்த டெபினிஷன் கொடுக்கும்போது நம்ம புரியணும், சித்தியார் படிக்கிறோம். நிகழ்ந்திடும் வாக்கு நான்கும் நிமித்தாதி கலையை பற்றி திகழ்ந்திடும் அஞ்சதாக செயல் பரிணாமம் என்று புகழ்ந்திடும் விருத்தியாகும் படங்குடிலானார் போல மகிழ்ந்திடும் பிரம்மம் அன்று மா மாயை என்ப நல்லோர். இப்படி வரும் சித்தியார். அதனாலதான் அது சித்தியார் போனோட படிக்கிறதுக்கு இந்த டெர்மினாலஜி தெரியலன்னா புரியாது.
1: சடப்பொருளுக்கு பரிணாமம்,
0: ஜடப்பொருளுக்கு இந்த நாலு தன்மையும் உண்டு. ஜடப்பொருளுக்கு என்னென்ன தன்மை எல்லாம் இருக்கு? பரிணாமம் விருத்தியும் உண்டு. அதாவது பழைய நிலையை அடைவதாக இருந்தால் அது வந்து என்னது? விருத்தி. இப்ப கொடை இருக்குது, கொடையை விரிக்கிறோம், விரிச்ச கொடையை மறுபடியும் மடக்கவும் செய்யலாம். அது மாதிரி எது பழைய தன்மையை அடையுதோ அது வந்து விருத்தி. பழைய தன்மைக்கு இப்ப பால் தயிர் ஆகுது, தயிர் மறுபடியும் பாலாகுமா? ஒரு அடைந்த தன்மையை திரும்பவும் அடையாம இருந்தா அது பரிணாமம். அது மாறுபட்ட தன்மையை மறுபடியும் பழைய தன்மைக்கு ரிவர்ஸ் பண்ண முடிஞ்சா அது வந்து விருத்தி. இவ்வளவுதான் விஷயம். இது சித்தியால வரும். புகழ்ந்திடும் விருத்தியாகும் படங்குடியானார் போல. அதாவது பூரா டெர்மினாலஜி தான் சாஸ்திரங்கள்ல, பூரா சோத்திரங்கள் அதானிக்கு சொல்ல, சோத்திரங்கள டெர்மினாலஜியே வராது. ஏன்னா அது இலக்கியம், சாஸ்திரங்கள தான் டெர்மினாலஜி வரும். அப்ப இந்த நாலு தன்மைகள் இந்த உலகத்துக்கு இருக்கிறதுனால அந்த உலகம் ஒரு நிமித்த காரணனை உடையது. அதாவது இந்த நாலு தன்மைகள் ஒரு பொருளுக்கு வருவதாக இருந்தால் there must be an efficient cause behind it. தர்க்க சாஸ்திரத்தை அப்ளை பண்ணா இந்த நாலு தன்மைகள் இருக்கதாக இருந்தால் there must be an efficient cause behind it. But you can't see the efficient cause. ஆனா there must be an efficient cause. அந்த efficient causeக்கு தான் நம்ம சாஸ்திரம் நிமித்த காரணன். அதுக்குதான் நம்ம சொன்ன வார்த்தை நிமித்த காரணன். இந்த உலகத்திற்கு இறைவன் நிமித்த காரணம். இப்ப இந்த நான்கு தன்மை எது அடையாது? சித்து பொருள் அடையாது. நான் சொன்னேன், விருத்தி, பரிணாமம், அப்புறம் வந்து உருமாற்றம், அவயவ பகுப்பு,
2: பிராக்மெண்டேஷன்.
0: இந்த நாலு தன்மையும் அடைஞ்சது, ஜடப்பொருள் தான் அடையும். விஞ்ஞான பார்வையில அப்படிதான், சாஸ்திரத்திலையும் அப்படிதான். விஞ்ஞானத்துல டிஃபரெண்ட் டெர்மினாலஜி இஸ் யூஸ்ட், அவ்வளவுதான். கான்செப்ட் இஸ் சேம். அதனால இந்த நாலு தன்மைகள் இருந்தால் தேர் மஸ்ட் பி அன் எஃபிஷியன்ட் காஸ் பிஹைண்ட் இட். அந்த தன்மை வருவதற்கு ஒரு எக்ஸ்டர்னல் போர்ஸ், அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுது, தேர் மஸ்ட் பி அன் எக்ஸ்டர்னல் போர்ஸ். சயின்ஸ் சொல்லக்கூடிய வார்த்தை எக்ஸ்டர்னல் போர்ஸ். ஆனா தர்க்கம் என்ன சொல்லுது? There must be an efficient cause behind it. அப்ப கான்செப்ட் ஒண்ணு போல வருது பாருங்க. இப்ப எவ்வளவு சயின்ஸோட எவ்வளவு கோயின்சைட் ஆகுது பாத்தீங்களா? அதுதான் நம்ம சமயத்துக்குள்ள பெரிய விஷயம். அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த உலகம் ஒரு உள் பொருள். இந்த உலகத்துக்கு ஜடத்தன்மை இருக்கிற காரணத்தினால அதுக்கு ஒரு எஃபிஷியன்ட் காஸ் கட்டாயமா இருந்து ஆகணும். அக்கார்டிங் டு எபிஸ்டமாலஜி, இது இஸ் நாட் மை ஒபீனியன், திஸ் இஸ் ஆல்சோ நாட் மெய்கண்டாஸ் ஒபீனியன். ஏன்னா ஏன் ஏங்கிறதுன்னு சொல்ல பாத்தீங்களா, என்ன புலவர். திஸ் இஸ் அ டிசிஷன் டேக்கன் பை எபிஸ்டமாலஜிஸ்ட். மூணாவது என்னன்னு கேட்டா, இப்ப சமயங்களை பிரிக்கும் பொழுது என்ன சொல்வார்கள் என்றால், அந்த விஷ்ணுமூர்த்தியே முதற்கடவுள் என்று சொல்லுவதற்கு அந்த தர்க்கசாஸ்திரம் நம்முடைய சமய நூல்களில் கொடுத்த பெயர் வந்து விஷ்ணு இல்லை, பெருமாள் தான் அந்த உலகத்துக்கு முதற்கடவுள். உலக நடையில் என்ன சொல்றான், அது வைஷ்ணவம்னு சொல்லிடுறான் ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிஸ்டோரியன்ஸ் டிஸ்கிரைப் பண்றாங்க, ஆனா பிலாசபிக்கலா அப்படி சொல்லக்கூடாது. அப்படி அந்த விஷ்ணுமூர்த்தி முதற்கடவுள் என்று சொன்னால் அப்படி சொல்லக்கூடிய ஸ்கூல் ஆஃப் தாட்டுக்கு என்ன பேர் என்றால் பாஞ்சராத்திரிகம். அதான் எல்லாம் புதுசா இருக்கும், சாஸ்திரத்துல போயிட்டீங்கன்னா எல்லாம் டிஃபரெண்ட். நாம வந்து வைணவம்னு சொல்லுவோம், சைவம் வைணவம் சொல்லுவோம், அப்படி இல்லை பாஞ்சராத்திரிகம். இன்னொன்னு பிரம்மாவே முதற்கடவுள், அவர்தான் படைக்கக்கூடிய கடவுள், அப்படி சொல்லக்கூடிய மதத்துக்கு இரணிய கற்பம் அதன் பேர். இரணிய கற்பம், ஒன்லி லார்ட் பிரம்மா இஸ் சுப்ரீம், அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டுக்கு இரணிய கற்பம்னு பேர். இப்ப நூல்களை படிக்கும்போது எழுதுவார் சாமி எழுதுவார், இது இரணிய கருப்ப மதம் பற்றி கூறப்பட்டது எழுதுவார், நமக்கு ஒண்ணும் புரியாது, இது இரணிய கருப்ப மதம் பற்றி கூறப்பட்டது. அந்த இரணிய கருப்ப மதம் என்ன ஒன்று, லார்ட் பிரம்மா இஸ் சுப்ரீம். இப்ப நேற்று என்ன சொன்னாரு அப்படின்னா, எது வந்து ஒடுக்குதோ அதுதான் தோற்றுவிக்கவும் முடியும் என்பது லட்சசாஸ்திரம். அதனால சொல்றாரு அந்தமே ஆதி, எது அந்தத்தை செய்கிறதோ அதுதான் ஆதியாக இருக்க முடியும் என்பது தர்க்கசாஸ்திரத்துடைய முடிவு. அது எங்க வேணா நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்ப உதாரணமா வரிசையா ஒரு ஹால் இருக்குது, நேற்று சில உதாரணங்கள் சொன்னேன், லால இருந்து ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, ஒன் இஸ் காம்பிட்டர் டு டிஸ்மிஸ் கேன் அப்பாயிண்ட், சட்டம் அப்படிதான் சொல்லு. ஒரு பெரிய ஹால் இருக்கு, ஒரு ஏழு கதவு இருக்கு, இந்த கதவை திறக்கிறீங்க, அந்த கதவை திறக்கிறீங்க, அந்த கதவை திறக்கிறீங்க, அப்படியே வர்றீங்க. பூட்டும் போது என்ன பண்றீங்க, முதல்ல எந்த கதவை திறந்தீங்களோ அதுதான் கடைசியில பூட்டுவீங்க. ஒரு ஹால்ல போறீங்க, இந்த டோரு, அப்புறம் உள்ள ஒரு டோரு, அப்புறம் உள்ள டோரு, பூட்டும் போது என்ன பண்ணுவீங்க, அதை பூட்டிட்டு முதல்ல எதை திறந்தீங்களோ அதை கடைசியில பூட்டுவீங்க. அதனாலதான் அந்த கருத்தை இப்ப நங்காயுதன்னதவம் நரம்போடு எறும்பணிந்து கங்காளம் தோல் மேலே காதலித்தான் காணேடி, கங்காளம் மாமாகேள் காலாந்தரத்து இருவர் தங்காலம் செய்ய தரித்த நன்கான் சாடலோ. மாணிக்கவாசகன் ஏன் இதை சொல்றாரு, அதுக்குதான் சாத்திரம் படிக்கணுங்கிறது. இது என்னையா தவம், நங்கா ஈதன்ன தவம் நரம்போடு எலும்பணிந்து கங்காளந்தோள் மேலே காதலித்தான் காணேடி. அவனு கங்காளம்னா என்னத்தான், ஃபுல் ஸ்கெலிட்டன், அதுக்குதான் கங்காளம்னு பேர். ஃபுல் ஸ்கெலிட்டன் சொல்றீங்க மெடிக்கல் காலேஜ்ல, அந்த ஃபுல் ஸ்கெலிட்டன் தான் கங்காளம். தலை மட்டும் இருந்தா கபாலம், ஸ்கல்லுக்கு கபாலம், புல்லுக்கு தான் கங்காளம். கங்காளம் தோல் மேலே காதலித்தான், கங்காளநாதராக வருகிறார். அப்ப முழு எலும்பு கூட்டை சுமந்து கொண்டு சிவபெருமான் வருகிறார் என்று சொல்லப்படுகிறதே, என்ன வாட் இஸ் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றாரு, அவர் சுமந்து கொள்ளக்கூடிய கங்காளம் என்ன கங்காளம் என்றால் பிரம்மா விஷ்ணுடைய கங்காளத்தை சுமந்து கொண்டிருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம், அவர்கள் இருவருக்கும் சந்தாரம் பண்ணக்கூடியவர் தான் என்பதை காட்டுவதற்காக. கங்காளம் திருச்சாளல்ல, கங்காளம் தோல் மேலே காதலித்தான் காணேரி, அதுக்கு பதில் என்ன, கங்காளம் ஆமாகேள் காலாந்தரத்து, அந்த பிரம்மா விஷ்ணுடைய லைஃப் டைம் முடிஞ்ச பிறகு காலாந்தரத்து, காலாந்தரத்து தங்காளம் செய்ய தரித்தனங்கான் சாடலோர். அதே போலதான் அந்த வேயிரு தோழிமங்கன் உடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. ரொம்ப பேர் கேட்கிறாங்க என்னையா வீணை சிவபெருமான் வீணை வாசிக்கிறா, எங்கேயுமே வரலையே, சரஸ்வதி தானே வீணை வாசிக்கிறா, சிவபெருமான் வீணை வாசிக்கிறா சொல்றாரே அப்படிதான் வருது கேட்கிறாங்க. அங்க என்னன்னு கேட்டா சங்கார காலத்தில், அதாவது அந்த ஆளுகைக்குட்பட்ட உலகங்களை அழிக்கும் பொழுது அந்த சங்கார கடவுள் இருக்காங்களே அவர்களுடைய எறும்பையும் நரம்பையும் எடுத்துக்கொண்டு வீணை வாசிக்கிறார். சித்தியால இறுதியாம் காலந்தனில் ஒருவனே இருவருந்தன் உறுதியில் நின்றார் என்னின் இறுதிதான் உண்டாகாதான், சித்தியாலையும் வருது. அப்ப இந்த அதுதான் அந்த திருமுறைகள்ல வரக்கூடிய அந்த சொற்கள்லாம் என்ன விளக்குது, என்ன கான்செப்ட் விளக்க வருதுங்கிறது பாத்தீங்களா? திருவாசகம் படிக்கிறோம், என்ன எதுக்காக சொல்றாரு மாணிக்க வாசகர்? அந்த சங்கார கடவுள் அவர் தான் உலகத்தை, அவர் தான் சங்காரம் பண்ண முடியும், சங்காரம் பண்ணுகிறவர் தான் தோற்றுவிக்கவும் முடியும். அது வந்து ஒரு கான்செப்ட். நாங்க சொல்றது இல்ல, தர்க்க சாஸ்திர முறையில எது வந்து சங்காரம் பண்ணுதோ அதுதான் மறுபடியும் தோற்றுவிக்க முடியும். அதுவும் இந்த மூன்று கருத்தை தான் ஒன்னாம் சூத்திரத்துல வலியுறுத்தினேன். அந்தமே ஆதி. இப்ப ரெண்டாம் சூத்திரம் ரொம்ப அருமையா, ரெண்டாம் சூத்திரம் என்ன சொல்லுது? அந்த ஒன்னாம் சூத்திரத்துல இன்னும் சில பகுதிகள் வருது, ஒரு சில கருத்தை மட்டும் நான் சொல்றேன். அதாவது இந்த இடத்துல இதை கேட்டவுடனே ஒருத்தன் எந்திரிக்கிறான், சொல்றான், மெய்கண்டாரி வளர்க்கணும்னு கேட்கணும், அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், ஐ காண்ட் அக்செப்ட். வேதத்துல பிரம்மத்தில இருந்துதான் அந்த உலகம் தோன்றுகிறது என்று சொல்லப்படுகிறது, நீங்க அதுக்கு நேர் மாறா சொல்றீங்களே, இந்த உலகம் என்பதும் அந்த பரபிரம்மத்தினுடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு வேதம் சொல்லுதே, நீங்க சொல்றது அப்படி இல்லையே, உலகத்தை சங்காரம் பண்ற இன்னொன்னு இல்ல சொல்றீங்க. அந்த கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? அதாவது இப்ப கார் இருக்குது, காரை ஓட்டுற டிரைவர் காரனுடைய பகுதியா இருக்க முடியாது இல்லையா? த கண்ட்ரோலர் அண்ட் த கண்ட்ரோல் கேனாட் பி த சேம் இல்லையா? இந்த லாஜிக்கை கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். த கண்ட்ரோலர் அண்ட் த கண்ட்ரோல்டு கேனாட் பி த சேம். அப்ப நீங்க சொல்வது உலகத்தை சம்பாரம் பண்றாங்கன்னா உலகமே அவனுடைய பகுதி தானே, அப்ப சங்காரம் எப்படி வரும் கேட்டா அதுதான் சொன்னாரு. அதான் இந்த சுருதி யுக்தி அனுபூதி. அந்த வேதத்துக்கும் நம்ம சொல்றது விரோதம் இல்லை. அப்படி வேதத்தை சரியா புரிஞ்சுக்கல, அதுதான் சொன்னாரு. இங்க ஒரு காரணம் சொல்றாரு, வித்துண்டாம் மூலம் உழைத்தவா தாரகமாம். அந்த வேதம் அப்படி சொல்லியிருக்குன்னா என்ன பொருள் என்றார், இப்போ

அந்த உலகம் வருவதற்கு காரணமா இருக்கக்கூடிய மாயை இருக்கே, அந்த மாயை வந்து இறைவனுடைய தாளை அடிப்படையாக கொண்டு வருவதனால அவ்வாறு சொல்லப்படுகிறது. இப்ப தாமரைக்கு பங்கஜம்னு பேரு. பங்கஜம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சேர்த்திலிருந்து முளைப்பது. பங்கம்னா சேரு, ஜம்னா தோன்றுவது, பங்கஜம். ஆனா தாமரை சேர்த்துதான் முளைக்குது. தாமரை கொட்டை இல்லாம, தாமரை விதை இல்லாம தாமரை வருமா? சரதி இருக்கிற எல்லா இடத்தையும் தாமரை முளைச்சிருமா? தாமரை கொட்டை இருந்தாலும் முளைக்கும். அப்போ அதே போலத்தான் அந்த தாமரை வந்து தாமரை வருவதற்கு விதை வேணும், அந்த விதை முளைப்பதற்கு அந்த சேறு ஆதாரமாக இருக்கிறது, ஆகவே சேற்றிலிருந்து முளைத்ததுன்னு சொல்லலாம். அதே போலத்தான் வேதம் என்ன சொல்கிறது என்றால், பிரம்மத்திலிருந்து உலகம் வந்தது என்பதற்கு அதுதான் தாற்பயம். வித்துண்டாம் மூலம் முளைத்தவா, அத்தந்தாழ்நிற்றல் தாரகமா. அப்ப இதை இதில் என்ன அப்ளை பண்றீங்க? அதான் சொன்ன, இதான் யுக்தி. நான் சொன்ன நேற்று சொன்ன வேதம் சொல்லுகிறது, அந்த சொல்லுகின்ற அந்த வேதத்தில் உன்னுடைய காமன் சென்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கணும் இல்லையா நீ? அப்ப யுக்தி ஐக்கியவும் அப்ளை பண்ணணும். அப்ப அப்படி அப்ளை பண்ணி பார்த்தா உனக்கு உண்மை தெரியும். வேதம் தப்பா சொல்லல, வேதம் ஒழுங்கா தான் சொல்லுது, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு அது மறுப்பு கொடுக்கிறார். இது பின்னாடி ரொம்ப, அதனாலதான் அவர் மலர் சிலம்படி சொன்ன பெரிய புராணத்தை மலர் சிலம்படி. அதுக்கு என்ன விளக்கம் சொன்ன? உலகெல்லாம் மலர் சிலம்படி சொன்னா. ஆகவே பிரபஞ்சம் என்பது என்னவென்றால் அந்த மாயை என்பது மூலம். பிரபஞ்சம் என்பது என்ன? பிரபஞ்சம் என்ற வார்த்தைக்கு சமஸ்கிருதம் என்ன அர்த்தம்? பிரபஞ்சம். பிரபஞ்சம் என்றால் நன்றாக விரிந்ததுன்னு அர்த்தம். பஞ்ச என்றால் விரிந்தது, பிர என்றால் நன்றாக. பிரபஞ்சம் என்றால் நன்றாக விரிந்தது. இப்ப எதிலிருந்து நன்றாக விரிந்தது? எது விரிந்தது என்றால் மாயைதான் பிரபஞ்சமாக விரிகிறது. மாயையினுடைய ஒரு கூறு தான் பிரபஞ்சமா வருது. அந்த பிரபஞ்சமாக வராத மாயிருக்கே அது இருந்துகிட்டே தான் இருக்கு, கண்டினியூஸ். அது இன்னொரு பெரிய விஷயம் என்ன சொல்றதுன்னா, அந்த மாயையை முழுவதும் இறைவன் காரியப்படுத்த வேண்டிய அவசியமே எந்த காலத்திலையும் வராதான். நோ அக்கேஷன் வித் அரைஸ் டு கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்ட் மாயா. அதனால இறைவன் என்ன செய்யறாரு? அதுல ஒரு கூரை தான் என்ன பண்றாருன்னா தத்துவமாக மாற்றுகிறார். தத்துவம் என்பதற்கு சைவ சித்தாந்தம் என்ன பொருள் கூறுது என்றால், காரியப்படுத்தப்பட்ட மாயையின் ஒரு பகுதி தத்துவம் என்று கூறப்படும். சோபம்ங்கிறது அந்த வாட் இஸ் கால்ட் சோபம், சான்ஸ்கிரிட்ல வந்து சோபம்னா ஒரு பகுதி. என்டையர் மாயா இஸ் நாட் பீங் டைரக்டட். என்டையர் மாயா வந்து கடவுள் வந்து என்னைக்குமே அதை காரியப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்லி அ பார்ட் ஆஃப் மாயா இஸ் பீயிங் பிராக்மெண்டட் அண்ட் அதர் திங்ஸ். அத வேதம் என்ன சொல்லுச்சுன்னா, அதுக்கு அந்த ஒரு பகுதி, மாயின் ஒரு பகுதின்னு சொல்றீங்க இல்லையா, அதை தான் சான்ஸ்கிரிட்ல என்ன சொன்னாங்க, க்ஷோபம், க்ஷோபம். அந்த க்ஷோபம்ங்கிறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை தான் மோடிக்கம், மோடிக்கா, MODICUM. அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு. அதுக்குதான் எல்லா மொழியிலையும் ஒரு இது வந்தாதான் கரெக்டா விளக்க முடியும். மோடிக்கம்னா என்ன அர்த்தம்? இந்த என்டைய திங் இல்ல, எ ஸ்மால் பார்ட் ஆஃப் எ திங், தட் இஸ் கால்ட் மோடிக்கம், MODICUM. பார்ட்டை விட குறைச்ச, பார்ட்னு சொன்னா கூட ஒரு பெரும்பகுதி தான் பார்ட். மோடிக்கம்னா ஒரு துளி. அது இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா போகுது. மோடிக்கம் ஆஃப் மாயா, அதுதான் என்ன வருது? தத்துவமாக பரிணாமம் வருது. அதுதான் இறைவன். அப்ப என்ன பண்றாரு? தி என்டையர் மாயா இஸ் நாட் பீயிங் எக்ஸ்ப்ளாய்டட் பை காட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். காரியப்படுத்த ஒரு பகுதி தான் தனு கண்ணக்கு போன போகமாக வருகிறது. அதை காரியப்படுத்தி தான் என்ன கொடுக்கிறாரு? இந்த உடம்பாகவும் உலகமாகவும். இந்த உடம்புல என்னெல்லாம் இருக்கோ அதான் உலகத்திலயும் இருக்குது. அதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில். வாட் இஸ் இன் த மேக்ரோகாசம் இஸ் இன் த மைக்ரோகாசம், வாட் இஸ் இன் த மைக்ரோகாசம் இஸ் இன்

0: என்று சொல்லும் பொழுது பெர்செப்டிவ் அனர்த், பெனோமனல் வேர்ல்ட், அதாவது உங்களுடைய மெய் வாய் கண்மூக்கு செடியினால நீங்க அனுபவிக்கிறீங்க இல்லையா, அதுதான் தட் இஸ் பெனோமனல் வேர்ல்ட். இப்ப சோல் இஸ் ஆல்சோ எ வேர்ல்டு, சைவ சித்தாந்த தத்துவத்தின் பிரகாரம் சோலும் ஒரு வேர்ல்டு தான். ஆனா அது என்ன என்றால் அது வந்து நான் பெனோமனல் வேர்ல்டு, அது நான் பெனோமனல். அதுக்கு தான் தர்க்கத்தில் என்ன சொன்னாங்க, சாஸ்திரத்தில் என்ன சொன்னாங்க, சேதனம் அச்சேதனம், நீங்க அனுபவிக்கிறது அசேதன பிரபஞ்சம். ஆனா அந்த உயிர்களுடைய கூட்டம் இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன பேரு, அது சேதன பிரபஞ்சம். ஆல் தி வாட் இஸ் கால்ட் த டோட்டல் த காங்கிரகேட், அவ்வளவு சேர்த்து ஒரு பேர். அதனாலதான் உலகம் என்றது இன்று உயிர்கள் மேல் நின்றதுன்னு எழுதுவார் பரிமேலகன் திருக்குறள்ல. அகர முதல எழுத்தெல்லாம் இந்த உலகுங்கிற எதை குறிக்க என்றால், அந்த உலகு என்பது நீங்க அனுபவிக்கிற உலகத்தை சொல்லலையா திருவள்ளுவர். அந்த உலகு என்பது எதை குறிக்குது என்றால், திருக்குறள் வரக்கூடிய உலகு என்றால் இந்த உலகத்தை அனுபவிக்கின்ற உயிர்களை தான் இந்த உலகுங்கிற, அதுக்கு சேதன பிரபஞ்சம் பேர். இந்த உலகம் அசேதன பிரபஞ்சம், பிலாசபில வந்து அப்படி விட்டான். அதனால அவர் எழுதுவாரு, உலகு என்றது இன்று உயிர்கள் மேல் நின்றதுன்னு எழுதுவார் பரிமேலகன் அந்த இடத்துல. அதாவது இந்த டெர்மினாலஜிக்கு போகும்போது அங்க என்ன சொல்றீங்க, சேதனம் அசேதனம் அப்படிங்கறத இங்கிலீஷ்ல கொண்டு போனா எப்படி சொல்லுவீங்க, த பெனோமனல் அண்ட் த நான் பெனோமனல் வேர்ல்ட். அதுதான் அந்த சொற்கள் வந்து சரியா அந்த கான்செப்ட புரியணும்னா நமக்கு அந்த டெர்மினாலஜி எல்லாம் தெரியணும். அதாவது தமிழ் இலக்கணத்துல ஆகுவேர்னு பேர் இருக்கு, ஆனா இது ஆகுவேர் இல்ல, இது ஆகுவேர் இல்ல. ஆக்சுவலா அந்த வார்த்தையே அதை பிடிக்கும், ஆகுவேர் என்பது அது தமிழ் இலக்கணத்தில் ஆகுவேருக்கு அர்த்தம் வேற.
1: உலகில் சந்திர சூரிய
0: அங்க குறிக்கல, திருக்குறள் சொல்ற அந்த உலகு என்பது சூரியன் தான் கண்ணுக்கு தெரியுதே, டெலிஸ்கோப்புக்கு தெரியுதே, அதை சொல்லல அவர். உயிர்கள் எந்த விஞ்ஞான கருவிக்கும் தெரியாது, விஞ்ஞான கருவிக்கு தெரியாததா சேதன பிரபஞ்சம், விஞ்ஞான கருவிக்கு தெரிவது அசேதன பிரபஞ்சம், அவ்வளவுதான். இப்ப ஒரு வழியா அந்த ஒன்னா சூத்திரம் முடிச்சு.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அப்போ முதல் ஏழு பதிகங்கள் திரு கச்சேதனத்துக்கு அருள் செய்துள்ளார். பன்முறையிலே ஒன்று, திருநேரிசையாக ஒன்று, திருவிருத்தமாக ஒன்று, திரு குறுந்தகையாக ரெண்டு, திரு தாண்டகமாக ரெண்டு, ஏழு படி. நான்காம் திருமுறையிலே மூன்று, ஐந்தாம் திருமுறையிலே ரெண்டு, ஆறாம் திருமுறையிலே. முதல்ல பாடின படிவம் என்ன என்பதை சேகர குருவன் நமக்கு சொல்றார். அது பன்முறையிலே பாடிய திரு தரவாறும் மண்ணெஞ்சம் தரியான எதிரெடுத்து பரவாய சொன்னாலே திருப்பதிகம் பாடியவன் விரவாதம் புறவிரித்த விடையவனா வெள்ளையிட்டு அறவாறம் புனைந்தவரும் திருமுன்றில் புறக்கணைந்தார். இது காந்தார பண்ணிலை அப்படிங்க ஒரு திருப்பதி. தரவாடும் வல்லஞ்சக்கு அரியானை தரவாப்பார் என தொடங்குவது. இது எங்கேயுமே கட்சியை பற்றிய குறிப்பு சொல்லப்படல. ஒன்பதாம் பாடல்ல ஏகம்ப மேயானை இம்மனத்தே வைத்தேன் என்று ஒரே ஒரு குறிப்பு தான் தரப்படுகிறது. அதை வைத்து இந்த படியும் கட்சிக்குரியதாக கண்டொள்ளப்படுகின்றது. வேறு எந்த பாடலிலும் கட்சியை பற்றிய குறிப்பு கையார்ந்த திருத்தொண்டு கடிய மிகவும் காதலுடும் செய்யாறின்றே எல்லா செந்தமிழ் மாலையும் பாடி. எல்லா செந்தமிழ் மாலை பாடி என்பதனுடைய பொருள் என்னவென்றால், அவர் பன்முறையிலையும் திருநேரிசையாகவும் திருவிருத்தலாகவும் குறுந்தொகையாகவும் தாண்டகமாகவும் அவர் ஐந்து விதமான செந்தங்களிலே பாடி உள்ளார். ஆகவே எல்லா செந்தமிழ் மாலையும் தான் மையாந்த விடற்ற திருமயானத்தை வழங்கும். மயானம் என்பது கட்சியம்பதியிலே உள்ள கொடிமரத்தை ஒட்டிய பகுதி, அது வைப்புத்தலமாக கருதப்படுவது. அப்பமூர்த்தியினுடைய தாண்டகத்திலே அது பேசப்படுவதனாலே அது வைப்புத்தலம். மெய்யார்வுபுற தொழுது விரிப்பினோடு மேவும் நான் அருகிலே ஒரு தலம் இருக்கு, திரு கட்சி மேட்டளி. கச்சியம்பதியை ஒட்டி அங்கு காணத்தக்க தலங்கள் அஞ்சு, கோணகாந்தன் தளி, கட்சி மேட்டளி, அநேகதங்காவதம், கட்சி நெறி காரைக்காடு, ஊற்றோடு ஏகம்பம், இது கூட்டினா ஐந்து தலங்கள் காஞ்சி மண்டலத்தில் விளங்குகின்றன. சீர்வளரும் மதில் கட்சி நகர் திருமேற்றலி முதலாம் நீர்வளரும் சடையவதாம் நிலவி உரை ஆலயங்கள் ஆர்வமுற பணிந்தேத்தி ஆய்ந்த தமிழ் தொன்மலரால் சார்வொரு மாலைகள் சாத்தி தகுந்தொன்று செய்திருந்தார். திருமண பார்த்தோன்னா பாட தொடங்குறார். பாடுதல் தகுந்தொன்று சொல்றார் சேகர். ஆகவே தொண்டுகள தலையாய தொண்டு பாடுகின்ற தொண்டு என்பது பெறப்படுகிறது. திருமார் பேர் வரும் கட்சியம்பதியிலிருந்தே தங்கிட்டு பல தரங்களை வழிபடுறார். அது திருமார் பேருன்னு கட்சியம்பதியில் அவர் பாடின ஒரு திருவிருத்தமாகும். சிவப்பணியிலிருந்து தவறினா என்ன புளியம் பொங்குனால அடி அப்படிங்கிற அப்புறம் சொல்ல கட்சி ஏறம்பனே, உன்னுடைய கடலுக்கு ஆளான நான் உனக்கு தொண்டு செய்ய மறுப்பேன் ஆனால் என்னை புளியம் பலாரால் அடித்தாவது திருச்சி. இது போல கேட்கக்கூடிய துணிவு யாருக்கு இருக்கு? ஒரு விஷயத்தான்
2: போது வித்தாய் முன்னரவுரை காட்டி அமணருடே காது வித்தாய் கட்டோ நோய் பிடி வீத்தாய் கலந்தருளி போது வித்தாய் பணிபிடைக்கில் புளியவளார மோதுவிப்பாய் உகப்பாய் முனிவாய் கட்சி
1: புளியவளாரால் அடித்து கோபப்பட்டாவது என்னை நல்லறிப்படுத்து. இதையெல்லாம் பார்க்கும்போது சிவப்பணி எவ்வளவு இன்றியமையாது கண்டப்படுகிறது. வாய்த்தது நந்தமுக்கோ இது இதோர் பிறவி மதித்திருந்தது தேவா மானுட பிறவிதான் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்து ஐந்து மாறும் அரண் படிக்காதவண்ணோ வானிடத்தவரும் மண்மேல் வந்து அறந்தனை அர்ஜிப்பர் ஊன் எடுத்து உழலும் ஊமர் உன்னையும் உணரா அந்தோ என்றார் அருள். மாண்ட பிறவி, பிறவியில தலையான பிறவி, எவ்வளவு தாண்டி பல யாத்திரை செஞ்சு புல்லாய் பூராய் குடுவாய் மனமாயின் அடுக்கிறார் பாருங்க சிவபுராணத்தில். அத்தனை பிறவிகளை தான் இந்த தாவர சங்கமத்தில் எல்லா பிறகு பிறந்து இழைத்த நாம வழி தெரியாம மயங்கி நிற்கிறோம். வழி தெரியாம மயங்கி நிற்கிற நமக்கு, கண்ணிருந்தும் குருடர்களாய் இருக்கிற நமக்கு, மொழி இருந்தும் ஊமையர்களாய் இருக்கிற நமக்கு வழி காட்டி, விழி காட்டி, நெறி காட்டிய பெருமக்கள் அவர். அவர் இல்லை என்றால் நாம் திருநீதி செய்வ சமயம்தான் இங்கிருக்கு. இப்படி ஒரு அருமையான பாடலை பார்க்கும்போது நம்ம துன்பத்துக்கு இடையே பெருமானுக்கு ஆளாக வேண்டும், வருத்தி கொண்டாவது தொண்டு செய்ய வேண்டும், எக்காரணம் பற்றியும் தொண்டில் இருந்து பிறழ்தல் கூடாது என்பது நன்கு பெறப்படுகிறது. இப்ப நாம மாப்பேருக்கு போகிறோம். சுவாமியோட திருவான் பேர்ல ஒரு திருவிருத்தம் நான்கு பெரியவர் பாடுகிறார். திருவார்பேருங்கிறது எங்க இருக்கு போல அறிஞ்சுக்கும். காஞ்சிபுரத்துல இருந்து அரக்கோணம் போற வழியில இருக்கு. திருமால் பூர் என்பது புகைவண்டி நிலையத்தினுடைய பேர். அத ஒட்டிய தக்கோலம் ஒரு ஊர் உண்டு. அது தேவாரம் பாடல் பெற்ற தலம். திரு ஊரல் என்பது அதனுடைய தேவாரத்தை. அங்க போனோம்னா நிறைய தலங்கள் பாடணும். திருப்பாசூர்னு ஒரு தலம் இருக்கு, திரு ஆலங்கார் இருக்கு. ஆலங்காரதனில் அன்னமுடன் விருந்தாடுகின்ற கோலம் காணலாம். பல தலங்கள் தொண்டை நாட்டிலே உள்ளன. இதை மார்பேறு தலத்துக்கு இப்போது வந்துள்ளார் வாஜிஸ். அந்நகரில் அவ்வண்ணம் அமர்ந்துரையும் நாளின்கள் மண்ணு திரு மார்பேறு வந்தணிந்து தமிழ் பாடி சென்னி மிசை மதி புனைவார் பதி பலவு நிறைஞ்சி துணினார் காஞ்சியினை தொடர்ந்தவரும் காதலினார். திருப்பி காஞ்சிபுரம் வந்திருக்கிறதாக சொல்றேன். இந்த மார்பேர்ல நிறைய பதியங்கள் பாடினாலும் ஒரு பதியத்தை நாம் எடுத்துப்போம். ஆய்வு நம்ம படிப்பு இல்லாதவர்களா இருக்கக்கூடும், பணம் இல்லாதவர்கள் இருக்கக்கூடும், வயதாகி பலவீனர்களா இருத்தல் கூடும். இப்படி பல நிலைகளை நம்ம இடத்துல தடுமாற்றம் காணப்படுது. அப்ப சொல்றோம் காலத்தினா கழிச்சு உணர்வோம். இனி செய்யத்தக்கது போனது போடும், இனி நாங்க செய்யத்தக்கது என்ன அப்படின்னு கேட்கிறோம். அப்புறம் அதுக்கு விடை தர ஏதோ அறிவிலராகி அஞ்சல்.

தெரியாட்டாலும் பரவாயில்ல, அங்கெழுத்து தெரியுமா? நமச்சிவாய மந்திரத்தை ஓது, உன் உள்ளத்திலே பெருமான் தேவியோடு வந்து ஒழுங்கிருப்பான். அந்த மட்டும் நிறைய அடக்கி அடக்கி அறவுடையா சொல்ற ஒரு திருப்பதியம் இது. அச்சமில்லை நெஞ்சே அரண்நாமங்கள் இச்சலும் நிலையாகும். பயப்படவன் பெருமானுடைய புகழ நினைச்சுப்பாரு. சில பேரிடத்துல ஒரு குறை இருக்கு, ஜாதி செருக்கு, சாதிகளும் பிறப்பெண்ணும் சுழிப்பட்டு தடுமாறும் நிலையும் எந்த அளவுக்கு உடம்ப பற்றியது தானே ஜாதி. நான் பார்ப்பனம்னா உடம்ப பற்றியதும் பார்ப்பன ஜாதி. மயானத்தை எடுத்து போகும்போது பொணம்ங்கிற பேர் தான் அதுக்கு. உயிர் பார்ப்பனம் இல்ல, உயிருக்கு ஜாதி கிடையாது, ஆண் பெண் வேறுபாடு கிடையாது, உடல் பற்றி வருவதுதான் ஜாதி. சாத்திரம் பல பேசும் சடக்ககாடு, கோத்திரமும் குலமும் கொண்டு எஞ்சி நல்ல குலத்துல வந்த நல்ல கோத்திரத்துல பிறந்தேன்னு சொல்லி என்னத்தை சாதிக்க போற? சிவபெருமான வழிபட உனக்கு தெரியுமா? தெரியும்னா மாத்திரைக்குள் அருள்வர் மாத்திரை. கண் சுமிட்டி கண் மூடுற நேரத்துக்குள்ள சொடுக்கு போடுற நேரத்துல பெருமான் அருள் தருவாங்க. இந்த தளத்துல அப்போது இன்னொரு அறிவு செய்ய சொல்லும், கையாள பார்த்து உலகத்தார பார்த்து சொல்லும், நான் எங்கேயும் வேகமா போக வேண்டிய அவசரம் எனக்கு இல்ல. நீங்கதான் ஏதோ பரபரப்புல ஆட்பட்டவர்கள திரும்பிக்கிட்டே இருக்கீங்க, என்ன ஆசை உங்களுக்குலாம்? ஏன் இப்படி நல்லது தெரியாம பொல்லாததை தேடி அலையிறீங்க? நான் உட்கார்ந்த இடத்துல சொல்றேன், நான் எங்கேயும் ஓடி போல, இங்கேயும் இருக்கிறேன். எப்ப வேணா நீங்க என்ன வந்து பாக்க இருந்தே சொல்லுவனும் கேமிங்கள் ஏழைகாய் அருந்தவோ தரும் அஞ்செழுத்தோகினால் அஞ்செழுத்த ஓடுங்க. அது கூட உங்களுக்கு தெரியாம இருக்கீங்களே, என்ன இது வேதனை? அஞ்செழுத்த ஓகினா பெரிய தவ விளையும்னு உங்களுக்கு தெரியலையா? தவ விளையாது. இப்ப நான் வரும்போது நோயோட வந்திருக்கிறேன், ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, இருமல் வாட்டுது, பொருந்து நோய் பிடி போக துறப்பதோ மருந்து ஆகுவர் மண்ணும் மாப்பேரே. மருந்து வேற எதுவும் வேண்டாம், மாப்பேரீசனுடைய நாமத்தை சொல், அதுவே மருந்தாக அமைந்து உன்னுடைய நோயை குணப்படுத்தி விடும். சில பேர் இந்த கேட்காத இருப்பாங்க, எவ்வளவுதான் அறிவுரை சொன்னாலும் பக்குவ விதத்தினால எல்லா உயிரும் ஒரே மாதிரி அறுவரை பிடிக்காது. நீ சொன்னா நான் நம்ப முடியுமா? கொஞ்சம் ஆவேசமா சொல்றார். சாற்றி சொல்லுவன் கேள்வில் தரணீர், அறிவுகள் விட்டு சொல்றேன், ஏற்றின் மேல் வருகின்றான எம்பெருமா சிவன், அவன் கடலை நீ ஏற்றினால் கூற்று கூட உன்னை விட்டு ஓடி போய்விடும். யமவாதனையே உனக்கு இருக்காது என்ற நிலையில வேறு வேதனை என்ன உனக்கு வந்து சேரப்போகிறது? அது ஏற்றி மேல் வருகின்ற எம்பெருமான் கடலை ஏற்றி விடுது. அடுத்த பாட்டு பாருங்க, இது ஒரு அருமையான பாட்டு. ரொம்ப சொத்துக்காரங்களா இருக்கும், திடீர்னு ஒரு நாள் வறுமை வந்து நம்மள கழுவு. அந்த நேரம் பார்த்து பாருங்க, பட்டகாலிலே குடம் கெட்டக்கூடிய கெடு என்பதற்கு இயைய கூற்றுவன் வந்து நம்மளை அழைக்கிறான். நம்மளே பாடி கிடக்கும், பணம் எல்லாம் இல்ல, நம்ம சொந்தக்காரெல்லாம் நம்மளை அப்படியே பயிலுக்கு விட்டுட்டான், மகன் வெறுக்கலாம், அப்பா வருகிறார், அண்ணன் இருக்கிறார். அந்த நிலையில நம்ம சொத்து தெய்வத்தாச்சு, எவனும் வர்றான், அந்த நிலையிலையும் பயம் வேண்டாம்.

0: தீர்க்கவும் வல்லர் மாப்பேரே. அப்போது உனக்கு ஏற்படுகின்ற மன வருத்தத்தையும் தீர்க்க வல்லவர் எல்லாம் கைவிட்ட நிலையே யமனுடைய துன்பத்துக்கு நீ ஆளாகிற நிலையிலே கூட நீ பெருமானை வழிபட்டு விடலாம். அப்போது உன்னை அஞ்சேரி காக்க வல்லவன் திருமாத்திரீசன். அடுத்த வழிபாடு இப்போ நம்மள எல்லாரும் இகழ்ச்சி குறிப்போம். உலகத்துல நம்ம இவரைக்கும் வச்சிருந்த பதவி எல்லாம் போயிட்டு இப்ப சார்ந்தவங்களாம் பதவிக்காக மட்டும் ஒட்டிட்டு இருந்தாங்க. பதவி கேட்டவனே இகழ தொடங்குறான். அப்ப நம்ம மனசு வருது, நம்ம நல்லா இருக்கவங்களாம் இப்படி விளையிட்டாங்களே, உலகத்தாரெல்லாம் யாரும் நம்மள நட்பு கொள்ள மாட்டேங்கிறாங்க, நல்ல நண்பர்களா இருந்தாலும் பிரிஞ்சு போயிட்டாங்களே அப்படின்னு வருந்தோம். அதுக்கு வழி சொல்றாரு, ஐயனே அரணே எந்த அறற்றினால் உயலாம் விதி பெறலாம். உலகத்தவர் பேணுவர் உலகத்தவர் உங்களை கொண்டாடுவார்கள். செய்ய பாதம் இரண்டும் நினையவே திருமாப்பேட்டு பெருமானை நினைத்தா வையம் ஆடவும் வைப்பர் செய்யத்தை கூட ஆடலாம். உன பாட்டுல நிதி இழந்தாலும் கொடுப்பாருன, எப்படி கொடுப்பாருன்னு இந்த பாட்டுல சொல்றாரு. செல்வமாய் உலக செல்வத்தையும் உனக்கு கொடுத்து விடுவார் அப்படின்னு. இங்க பாருங்க, இந்த மாப்பேர் தேவாரத்தை பார்க்கணும்னு நான் சொன்னேன். அங்க என்ன சொன்னா, எரும்பியூர் தேவாரத்துல அன்பனே அரணே இந்த அறத்துவாருக்கு இன்பனாகும்னு சொன்ன. இங்க என்ன சொல்ற, ஐயனே அரணே இந்த அறத்துவாருக்கு உயலாம்னு சொன்ன. பார்த்து ரெண்டுலயும் அரண் இருக்கு, அங்கேயும் அரண் சொன்னார், இங்கேயும் அரண் சொன்னார். அந்த அன்பனே இங்க ஐயனே. அப்ப இன்பம் வேண்டுவோ அன்பனே அரணே என்று சொல்ல வேண்டும், உயிரி வேண்டுவோ ஐயனே அரணே என்று சொல்ல வேண்டும். உயிரிக்கு அதுதான். இதை பற்றி வேறொரு பரமாச்சாரியர் அணுகி நல்ல தெளிவு பெறுவோம். சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடி முதல் தேவாரத்துல சொல்றார், அங்கனா அரணா அரணே எனமாட்டா இருதயனுக்கு ஓவகை அருளாய் இடைமருது உடை எந்தை பிரானே. அங்கேயும் பாருங்க, அங்கனா அரணே வேற வார்த்தை அங்கனா. ஐயா அன்பனேனார், ஐயனேனார், அவர் அங்கனான்னார். ஆனா அரணே மூணு இடத்திலேயும் வருது. அப்ப அரணின் தொடர் முக்கியமான ஒரு சிவநாமமா தெரியும். வினையை அரிப்பவன், பாசத்தை அழிப்பவன், அந்த நாமும் சொல்லி பெருமானை வழிபடுதல் தலையாய இன்பத்தை தரும். அதுதான் உயிரி பெறுவரை உயுமார் எனக்கு அருள்வா என்பது இடைமருது தேவாரம். அது உயிரி பெறுவதற்கு வழி ஐயனே அரணே என்று அரற்றுதலே என்பது பெறப்படுகிறது. அடுத்த பாட்டுல சொல்றா, இப்படி நிறைய பாடலாம் பார்த்தா விரிவாக போய்விடும். இந்த அளவில் நிறுத்திக் கொண்டு காஞ்சி கொண்டு சுவாமி அருமையான திருப்பால சித்தாண்டத்தில் சிவனடியார்கள் பெருமானுக்கு ஆளாய் தொண்டு பண்ணும் போது அன்பு மிகுதியாலே சில செயல்கள் செய்வார்கள், குறைகள் நிகழ்கள் கூடும். பெருமானத்திலே சான்றுகள் பார்க்கின்றோம். திருநீல நக்கநாயனாருடைய மனைவியா அவர் அஞ்சலி ஒதுக்கிட்டு பெருமானுடைய முன்னிலையில் இருக்கும் பொழுது சாமி மேல ஒரு சுதைச்சிலம்பி விழுது. அம்மி அன்பு மீதியா என்ன நினைக்கிறாங்க, விழுந்த போது அங்க அயல் நின்ற மனைவியார் விரைவுற்று எழுந்த அச்சமுடைய இளம் குழந்தையில் விழும் சிலம்பி ஒழிந்து நீங்கிட ஊதி முன் துவிப்பவர் போல பொழிந்த அன்பினால் ஊதி முன் துவைந்தர போக என்கின்றார் சீக்கிரம். குழந்தை மேல சிலந்தி அப்ப போய் ஆச்சாரம் பார்த்துட்டு இருக்க முடியுமா, உடனே ஊதுறாங்க வாங்கி எச்சிக்கப்படுது சார். இது அனாச்சாரம் தானே, ஆச்சாரம்னா ஒழுக்கம், அனாச்சாரம்னா ஒழுக்க குறைவு, தூய்மை குறைவு. ஆனா அடியார் செய்கிற ஒழுக்க குறைவுகளை பெருமான் பொறுத்தருள்வான் என்பது இந்த மாப்பேறு திருத்தாண்டத்துல ஒரு பாடல சொல்லப்படுகிறது. நீராகி நீருமிழு நெருப்புமாகி நினைவாகி நினைவினிய மலையாள் மங்கை கூறாகி கூற்றாகி கோளுமாகி குணமாகி குறையாத உபகை கண்ணி ஆறாத ஆனந்தத்து அடியா செய்த அனாச்சாரம் பொறுத்தருளி அவர் மேல் என்றும் சீராக பெருமானே திருமாற்றையும் செம்பவள குண்டனை சென்று அடைந்தேன் நானே. ஒரு அடைமுட்டம் தரவையா, கண்ணீர் ஆறாத ஆனந்தத்து அடியா இருக்கிறார். அடியார் செய்த எல்லா அனாச்சாரையும் கொடுக்க மாட்டான், அவள் கண்ணீர் ததும்பி வழியும் நிலையினரான் ஆனந்தம் பெருகி நிரம்பும் நிலையினராய் வழிபட்டால் அவருடைய அனாச்சாரத்தை பெருமான் பொறுத்து ஏழையுடைய அனாச்சாரத்தை பொறுக்க மாட்டார் என்பது பெறப்படுகிறது. இரண்டு திருத்தாண்டங்களை கட்சிக்கு ஒரு அழிவு செய்யல. அப்ப மூச்சு ரெண்டு பதிவுகளுமே ஒரே முடிவு கொண்டு அருளப்பட்டுள்ளன.
1: ஏகம்பன் காள் அவள் எல் என்னத்தானே என்ற முடிவுடைய இரண்டு பதிவுகளும் விளங்குகின்றன. ஏகம்பல் காள் அவளில் எள்ளத்தான் என போற்றி பாகமும் பெண் உருவானை பைங்கள் விடை உயர்த்தானே நாகம்பூ உகந்தானே நலம்பெருமும் திருநீற்றின் ஆகம்பூர் அணியானே அணைந்தபடியில் இங்கும். இதுல நான்கு கோலங்கள் சொல்லப்படுகிறது. பாகத்திலே பெண் உருவு, பைங்கின் விடையிலே உயர்த்த வடிவம், மார்பிலே நாகத்தையே ஆபரணமாக அணிந்த நிலை, திருநீற்றை மேனியிலே அணிந்த நிலை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் தர்றார் சிவபொம்மையார். பாகம் பெண் உருவான் என்பது அருக்கோலம் என்கின்ற அம்மை அருளது சக்தியாகும் அறம் தனக்கு. அது அருள் வடிவமானதுனாலே அது அருக்கோலம். விடை உயர்த்தான் இது அறக்கோலம். விடை என்பது தரும வடிவம், ஆகவே இது தரும கோலம் அல்லது அறக்கோலம். நாகம் பூம் உகந்தான் பாம்பை கூட உதறி எரியாது கூணாக அணியக்கூடிய கருணை வாய்த்தவன் சிவபெருமான். ஆகவே இது அன்பு கோலம். திருநீற்றின் ஆகம் தோய் அணியா திருநீற்று கோலம் இன்பு கோலம் என்று பேருரை செய்கின்றார் சிவபெருமான் பிரியா. திருக்கட்சி ஆரம்பத்திலிருந்து புறப்பட்டு நாயனார் கழுக்குன்று, திருவான்மையூர், திரு மயிலாப்பூர் ஆகிய தலங்களை வழிபட்டுக் கொண்டு திருவொற்றியூர் வருகின்றார். திருவொற்றியூருக்கு பிறகு திருப்பாசூர், திரு ஆலங்காடு, திரு காரிகடை ஆகிய தலங்களை வழிபட்டுக் கொண்டு காலத்தி வருகிறார். காலத்தியிலே கண்ணப்பரையும் ஒரு சேர கண்டு வழிபட்ட நாயனார் வடகையிலேயா திருமலையை சென்று வழிபடக்கூடிய ஆர்வம் பெற்றவராய் வடதிசை நோக்கி பயணம் செய்கின்றார். இந்த யாத்திரை பாதையிலே தடுத்து நிறுத்தப்பட்டு திருவையாற்றிலே அந்த கைலை காட்சியை காண்கின்றார் கலைவாய்மை காவலர். ஆகவே நாம் இப்போது தொடங்க இருக்கும் யாத்திரை பெரிய யாத்திரை. இதன் நிறைவாக ஐயாற்றிலே நாம் கைலை கோலத்தை காணவர். திருக்கச்சி ஏகம்பம் படிஞ்சேத்தி திங்களா நெருக்க செஞ்சடை கனிந்தா நீடுபதி தொடர் நினைவா வருக்கை செஞ்சுளை குடிதேன் வயல் விளைக்கும் நாட்டிலே போ பருக்கைத்தின் கழித்துறியார் கழுக்குன்றின் பாங்கடைந்தார். பருக்கைனா பலாச்சுளை. தொண்டை நாட்டு சிலப்ப பாருங்களேன், பலாச்சுளையிலிருந்து வழியிற தேனு வயல்கள் எல்லாம் விளைவிக்குவான். பலாச்சுளையில் அவ்வளவு தேன் சொரிந்து வயல்களே அது வளத்தை பெருக்கும் என்கின்றான். திருக்கழுக்குண்டுல பாடுறார், பிறகு நீடு திரு கழுக்குண்டில் இருத்தனார் கடல் வணங்கி பாடுதமிழ் தொலை புனைந்து பாங்கு பல வரிகளிலும் சூடுமிழம் பிறமுடியாத தமிழ்கொழுது கூட்டை போல் பாடுபெரும் கடலுத்த வான்மையோர் வந்திருந்தா. கழுக்குண்டு நால்வர் பாடிய தலம் யாவரும் அறிந்த உண்டு. வடநாட்டார் பல பேருக்கு தென்னாட்டில் இருக்கிற எல்லா தலங்களும் தெரியாட்டாலும் இரண்டு தலங்கள் விஷயமா தெரியும். ஒன்று ராமேஸ்வரம், இன்னொன்று இந்த கழுக்குண்டு. வடநாட்டார் இந்த தலத்தை பட்சி தீர்த்தம் என்று சொல்லுவாங்க. வடநாட்டிலிருந்து தென்னாடு நோக்கி யாத்திரை செய்வோர் தவறாது பார்க்கின்ற தலங்கள் இரண்டு, ஒன்று திருவிராமேஸ்வரம் மற்றது திருக்கழுக்கு. இது நால்வர் பாடிய திருக்கழுக்கு.
2: பிணக்கிலாத பெருந்துரை பெருமா உள்நாமங்கள் பேசுவாக்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான்.
1: அடியார் அவர் நாமத்தை பேசுறதுக்கு துன்பம் போகும் இன்பம் வரும். எவ்வளவு எல்லா ஆச்சாரியாலும் திரும்ப திரும்ப வலியுறுத்துவது ஒன்றைத்தான் சிவமொழி பாடி செய்திட்டு
0: இவ்வளவு சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறான்.
1: திருவான்மையூர் வால்மீகி வழிபட்டதுனாலே அது வான்மியூர். வன்மீகம் தான் புற்று. புற்று வடிவத்திலே வான்மீகம் வடிவர் அந்த தலத்திலே வழிபட்டார். ஆகவே வான்மியூர் பக்கத்துல திரு மயிலாப்பூர் திருவான்மியூர் மருந்தை சேர்ந்து பணிந்து அன்பினுடும் பெருவாய்மை தமிழ் பாடி அம்மருங்கு பிறப்பறுத்து தருவாதம் கோவில் பல சான்றிறங்கி தமிழ்வேந்தர் மறுவாரும் மலச்சோலை மயிலாப்பூர் வந்தடைந்தார். வரைவளர் மா மயிலன்ன மாடமிசை மஞ்சாரும் தரைவளர் செய்ய திருமயிலை சங்கரனார் நல்வணங்கி உறைவளர் மாலைகள் அணிவித்து உழவார படையாளி திரைவளர் வேலைக்கரை போய் திருவொற்றியூர் சேர்ந்து மயிலாப்பூர்ல அப்பர் பாடிய பணிகள் நமக்கு கிடைக்கல. அந்த தலம் அம்மை மயில் வடிவத்திலே பெருமானை வழிபட்ட தலம். இப்போ உழவார படையாளியாம் உடைய அரசு மயிலாப்பூரிலிருந்து ஒற்றியூர் நோக்கி செல்கின்றார். ஒற்றியூர் மூவர் பாடிய தலம் பிரம்மனுடைய யோக அக்னியிலே பெருமான் வெளிப்போந்து ஊழி வெள்ளத்தை அடக்கினமையினாலே அது ஒற்றியும், அதாவது அந்த ஊழி வெள்ளம் ஒற்றி வைக்கப்பட்டதனாலே அது ஒற்றியும் சொல்லப்படும். அங்கு கோயில் கொண்டுள்ள